இந்த ஒவ்வொரு ஆசையை வெல்றது அவ்வளவு சுலபம் இல்லை. திரிபுரத்தையும் பகவான் வந்து திருப்பினால் எரித்தார்னு படிக்கிறோம் அல்லவா, இந்த மூன்று ஆசைகளையும் அந்த ஈஸ்வரன் வந்து எரித்தார்ங்கிறதான் தாத்பரியம். அப்படி நம்ம வந்து எத்தனையோ ஆசைப்பட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா எல்லா ஆசைகளையும் இந்த மூன்று பகுதியில பிரிச்சிடலாம். ஒன்னு உறவுகள், இரண்டாவது பொருள்கள், மூன்றாவது ஆதிக்கம் அல்லது பதவி, மற்றவர்களை வந்து நம்ம கீழே வச்சிருக்கணுங்கிற ஒரு ஆசை. அப்படி எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்கு. இந்த ஆசையில் மயக்கத்தில் ஆளும், இப்படிப்பட்ட ஆசையில நான் மயங்கி விட்டேன். நான் வந்தது எதற்குனா இந்த இதுல மயங்கிறதுக்கு அல்ல, இந்த உடலை ஒரு கருவியா வச்சு மோட்சத்தை அடையத வந்தேன், இறைவனுடைய தத்துவத்தை உணர நான் வந்தேன், மேலான இன்பத்துக்கு வந்துள்ளேன். இப்ப ஆரம்பத்திலேயே மோட்சம்னு சொன்னா யாருக்கும் புரியாது. ஒரு மிருகம் அல்லது மனித சரீரத்துல சாதாரணமா அனுபவிக்கிற இன்பத்தை விட அதிக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் வந்தேன், ஆனா என்னன்னா கீழான இன்பத்தில் இருக்கின்றேன். எனக்கு மேலான இன்பத்திற்கான இடத்துக்கு வந்து நான் வந்து கீழான இன்பத்தில் இருக்கின்றேன். நம்ம வந்து நம்ம கடலையை கொடுத்து எண்ணெய் வாங்க போயிட்டு கடலையை கொடுத்து புண்ணாக்கு வாங்கிட்டு வந்தா எப்படி இருக்கும்னா, அப்படி நம்ம எதுக்கு கடலையை கொண்டு போய் கொடுத்தோம்னா எண்ணெய் வாங்கறதுக்காக போனோம், ஆனா அதை விட்டுட்டு அந்த சைடு எஃபெக்ட் ஆகுற புண்ணாக்கு அதை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கே அப்படின்னு அதை வாங்கிட்டு வந்தது போல, நான் இங்க வந்தது எதற்குனா மேலான ஒன்றுக்கு இந்த சைடு எஃபெக்ட் போல வந்தது என்னன்னா இது போன்ற இன்பங்கள். பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்றார், இந்த மனதை எல்லாம் கட்டுப்படுத்தினா எத்தனையோ சித்திகள் எல்லாம் வரும், அதெல்லாம் எதற்குனா இதெல்லாம் மோட்சத்துக்கு தடைகள்னு சொல்லி அவரே ஒரு சூத்திரத்துல சொல்ற. அப்படி நமக்கு இந்த உலகத்திலிருந்து கிடைக்கின்ற சித்துக்களாகட்டும் புகழாகட்டும் பெயராகட்டும் இன்பங்கள் இதெல்லாம் இதுல எல்லாம் மயங்கி இதெல்லாம் நான் வந்து மயங்கி இருக்கின்றேன். இதனுடைய விளைவு என்னன்னா இதுல மயங்கிறதுனால எனக்கு வந்து வான் பொருள் தோற்கவோ நான் வந்து அந்த ஞானத்தை அல்லது மோட்சத்தை விட்டு விடுகின்றேன். இதுல இதை நான் மறக்கிறதுக்கு இவைகள் எல்லாம் காரணமாக இருக்கின்றது. இப்படி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க, இப்படிப்பட்ட ஒரு மயக்கத்தை அறுக்க, அறுக்கன நீக்க, இந்த மூன்று ஆசைகளிலிருந்தும் வெற்றி அடைய. மூன்று ஆசைகள்னா என்னை சுத்தி என்னைக்கு மக்கள் இருக்கணும், பொருள் இருக்கணும், பிறகு நான் ஆட்சி செய்ய வேண்டும், நான் ஆள வேண்டும், அட்லீஸ்ட் நான் சொல்றது சரின்னு சொல்லி தலையாடுறதுக்கு ஒரு ஆளாவது வேணும். அப்படி ஒருத்தர் சொன்னார், நான் சொல்லி சரின்னு தலையாடுறதுக்கு யாருமே இல்லையே. இப்போ நான் என்னதான் சொன்னாலும் நான் சொல்றதுதான் சரின்னு சொல்லி எனக்கு அடிமையா இருக்கிறதுக்கு ஒருவர் தேவை. இப்படிப்பட்ட ஆசைகளை அறுக்க எந்தை, எந்தைனா என்னுடைய தந்தைன்னு அர்த்தம். இங்கு தந்தைங்கிறது குருவை குறிக்கின்றது. என்னுடைய குருநாதர் மெய்ஞான எழில்வாள் கொடுத்தான். சரி, இந்த வைராக்கியத்தை அடைய, இந்த மயக்கத்திலிருந்து நீங்க எனக்கு என்ன உபாயம், இங்கு வந்து எனக்கு ஞானத்தை கொடுத்தார், ஞானத்தை உபாயமாக கொடுத்தார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வைராக்கியம் அல்லது மோட்சம்ங்கிற இறுதி லட்சியத்தை அடைய நமக்கு வந்து பல படிகள் இருக்கின்றது. அதுல வந்து நம்ம வந்து பெரிய படியா இரண்டா பிரிச்சிடலாம். எத்தனையோ படிகள் இருக்கு, அதுல பெரிய ரெண்டு படி என்றால், முதலில் நம்ம வந்து ஞானத்துக்கு முன் அடைய வேண்டிய சில படிகள், அதெல்லாம் ஒன்றா பிரிச்சிடலாம். அதுக்கு வந்து உதாரணத்துல வேதம் பகவத்கீதையிலும் உபனிஷத்துக்களிலும் என்ன உதாரணம் கொடுக்கப்படும்னா, ஒரு பெரிய மரத்தை சாய்க்கணும்னு சொன்னா அதை நம்ம ரெண்டு படியில செய்யணும். ஒன்று, அந்த மரத்தை பலகீனப்படுத்தணும். என்ன செய்வார்கள், முதல்ல இலைகளை பறிச்சு பெரிய பெரிய கிளைகளை எல்லாம் வெட்டி அது வரும் மொட்டை மரமா நிறுத்துவார்கள். ஏன்னா மரத்துக்கு சக்தியே இலைகளும் சிறிய சிறிய கிளைகளும், அதையெல்லாம் நீக்குவார்கள். பிறகு என்ன செய்வார்கள், வேரை தோண்டி வேரோடு நீக்கி விடுவார்கள். அப்படி எடுத்த உடனே குழிய தோண்டி வேரோடு நீக்க மாட்டார்கள், ஏன்னா ரொம்ப கடினம். மரத்தை வந்து பலகீனப்படுத்துதல், பிறகு வந்து வேரோடு நீக்குதல். இப்படி ரெண்டு படி இருக்கிறது போல, சம்சாரங்கிற விருட்சத்தை, சாஸ்திரத்துல சம்சாரத்தை ஒரு மரமா சொல்லுவார்கள், சம்சாரங்கிற விருட்சத்தை நீக்கிறதுக்கு ரெண்டு படி. ஒரு படி என்னவென்றால் வைராகியத்தை அடைதல், விவேகத்தை அடைதல், நட்பண்புகளை அடைதல். நல்ல பண்புகளை எல்லாம் அடையும் பொழுது சம்சாரத்தினுடைய
ஸ்ட்ரென்த் சக்தியானது குறைந்து விடுகின்றது. அது வந்து மரத்தில் இருக்கின்ற மற்றவையெல்லாம் நீக்குவது போல. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன அடைகின்றோம் என்றால், அறிவின் மூலமாக அனாத்மாவை பற்றிய ஞானத்தை அடைய வேண்டும். இப்ப இதுக்கு விவேகம் வந்து மெஞ்ஞானம் அல்ல, அது வந்து அனாத்ம ஞானம். அனாத்ம ஞானம்னா இந்த உலகத்தினுடைய தன்மையை புரிந்து கொள்ளுதல். இந்த உலகத்தினுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, இந்த உலகத்தினுடைய உலகத்தினுள் இருக்கின்ற பொருள்களினுடைய உண்மை தன்மை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பொருளை பார்த்து, இப்ப ஒரு சிகரெட்டுன்னு ஒரு பொருள் இருக்கு, என்ன சொல்கிறார்கள், அதை நம்ம அணுகி அதை நம்ம அனுபவிச்சோம்னா ஒரு இன்பம் கிடைக்கிறது, அது உண்மைதான். இல்லைன்னா அவர்கள் ஏன் அந்த மாதிரி எல்லாம் செய்கிறார்கள். ஆனா அது அந்த பொருளினுடைய ஒரு பகுதி. நாணயத்தினுடைய இனியொரு பகுதி என்னன்னா அது நம்மை அடிமைப்படுத்துகின்றது, மற்றவர்களுக்கும் நமக்கும் நோயை கொடுக்கின்றது, பக்கத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் துன்பத்தை கொடுக்கும், ஹிம்சையை கொடுக்கின்றது, பிறகு வந்து இறுதியில் நோயை கொடுக்கின்றது. இது இரண்டாவது பகுதி. அப்படி இந்த உலகத்துல கொடுக்கின்ற ஒரு பொருளினுடைய ஒரு பகுதியை மட்டும் பார்க்கிறோம், இனி ஒரு பகுதியை பற்றிய அறிவை அடைதல் உணர்தல். அப்படி இதுதான் அனாத்ம ஞானம், அனாத்ம சொரூபத்தை நாம் புரிந்து கொள்ளுதல். இப்ப அனாத்மான இந்த உலகம், உலகத்தினுடைய முழு தன்மையை உணர்தல். நம்ம பாதியத்தான் உணர்ந்து வச்சிருக்கோம். எந்த பாதினா, எது தற்காலிகமா இன்பத்தை கொடுக்குதோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதெல்லாம் நல்லா சொல்லுவார்கள், இந்த ஹோட்டலுக்கு போனா இந்த ஐட்டம் நல்லா இருக்கும், இந்த ஹோட்டலுக்கு போனா இந்த ஐட்டம் நல்லா இருக்கும். இதுவும் ஞானம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வடை பஜ்ஜி இருக்கே அதுல இனி ஒரு பகுதி இருக்கு, அது என்னென்ன கொலஸ்ட்ரால், நோய், பிறகு எத்தனையோ. அப்படி இந்த உலகம் கொடுக்கிற இன்ப பகுதி மட்டும் தெரிகின்றது, துன்ப பகுதி தெரிவதில்லை. அதோடு தெரிஞ்சா நமக்கு வைராகியம் கிடைக்கும். அப்படி விவேகத்தினுடைய துணை கொண்டு உலகத்தை ஆராய்ச்சி செய்து வைராகியத்தை அடைதல். அப்புறம் நட்பண்புகளை எல்லாம் அடைதல். இப்போ ஒரு பொருளை நான் அனுபவிச்சேன்னா ஒரு பங்கு சுகம், அதை தியாகம் பண்ணா அதை விட அதிக சுகம், அதை அனுபவிச்சு பழகுதல். அப்புறம் வந்து இனியொருத்தன் நல்லா இருக்கான்னு சொல்லி நமக்கு வைராகியம் என்ன பிரயோஜனம், அந்த பொறாமையை நீக்குதல், மற்றவர்களிடம் ஒப்பிடாமல் இருத்தல். இப்படிப்பட்ட சில நற்குணங்கள். பிறகு கோபப்படுறதுனால என்ன பலன், கோபப்படுறதுனால முதல்ல இந்த கோபம் கோபப்படுறவங்களை அழிச்சிருமா, நீதிதான் கோபம் யார் மீது படுறோமோ அவங்களை அழிக்குமா. இந்த கோபத்துக்கு வந்து சேர்ந்தாரை கொல்லின்னு சொல்லுவார்கள், தீ வந்து சேர்ந்தவர்கள் அதை அழிச்சிரும், கடைசியில தானும் அழிஞ்சிரும். அப்படி இந்த கோபம் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களை முதலில் அழிச்சு அதுக்கு மேல நீதி இருந்தா தான் மற்றவங்களை அழிக்கின்றது. அப்படி தீயக்குள்ள ஒரு கட்டைய போட்டோம்னா முதல்ல அதை அழிக்கும், அதுக்கு மேலதான் மற்றதை அழிக்கும். அந்த விதத்தில் நட்பண்புகளை எல்லாம் நாம் அடைந்து இந்த துயரம் கொடுக்கின்ற சம்சாரத்தை பலகீனப்படுத்துதல். அப்படி பலகீனப்படுத்தினதுக்கு அப்புறம்தான் நமக்கு ஒரு பலம் வரும். என்ன பலம்னா, இறை ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை அடைய பலம் நமக்கு கிடைக்கும். இதத்தான் உபனிஷத் நாயமாத்மா பலகீனேன லப்யக, பலமற்றவனால் இந்த ஆத்மாவை அடைய முடியாதுன்னு சொல்கின்றது. அப்படிப்பட்ட பலத்தை அடைந்து ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும். நம்ம முதல்ல எதை அடையணும்னு பார்த்தோம், அனாத்ம ஞானத்தை அடையணும், பிறகு ஆத்ம ஞானத்தை அடையணும். ஆத்ம ஞானமும் நமக்கு அறகுறையா இருக்கு, நான் நான் சொல்லும் போது ஏதோ ஒரு அறிவு இருக்கே அது ஆத்மாதான். அனாத்ம ஞானத்திலையும் அறகுறை, ஆத்ம ஞானத்திலையும் அறகுறை. இப்ப நம்ம என்ன பண்றோம், முழுமையா அனாத்ம ஞானத்தை அடைஞ்சு வைராகியத்தை அடையறோம். ஆத்ம ஞானத்தை அடைஞ்ச உடனே முழுமையான நிறைவை அடைகின்றோம். அப்படி மனம் நிறைந்தவுடன் இந்த மயக்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு சென்று விடுகின்றது. இங்க எழிவாள் மெஞ்ஞானம்ங்கிறது வந்து ஆத்ம ஞானம். அப்ப நமக்கு ரெண்டு அறிவு தேவைப்படுகின்றது, ஒன்று உலகத்தை பற்றிய அறிவு அனாத்ம ஞானம், இனி ஒன்று ஆத்ம ஞானம். எனக்கு ஆத்ம ஞானம் தான் வேணும், உலகத்தை பற்றி ஒரு ஞானம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது, உலகத்தை பற்றிய அறிவும் வேண்டும். ஏன்னா உலகம் வந்து எப்படிப்பட்டது, என்ன தன்மையுடையதுங்கிறதுக்கும் நம்ம உலகத்தை பற்றி அறிவு வேணும். நல்லா உலகத்துல அடி உதையெல்லாம் வாங்கணும், உலகத்தை பற்றி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் மீண்டும் உள்ள போய் விழுக மாட்டோம். உலகமே தெரியாம போயிடக்கூடாது. களவும் கற்று மற,
களவும் கற்று மறங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ, எல்லா களவையும் செய்து

நீக்க எனக்கு என்னுடைய குருநாதர் கொடுத்தது மெஞ்ஞானம் என்கின்ற எழில்வாள். அந்த எழில்ங்கிற வார்த்தைக்கு அழகு என்ன, எழில்னாவே அழகுன்னு அர்த்தம். அதுல என்ன அழகுன்னு சொன்னா, இந்த அழகான கத்தி என்ன பண்ணும்னா, ரொம்ப அழகா இந்த அழகான கத்தி அழகா தலையை செய்வது போல இந்த அழகான கத்தி வந்து ஆசையை நீக்கி விடுகின்றது. இந்த மூன்று மயக்கம் இருக்கே, இது பெரிய மயக்கம், சாதாரண மயக்கம் அல்ல. என்னைய சுற்றி உறவுகள் வேண்டும், நான் மனிதர்களோடு உறவாட வேண்டும், பிறகு வந்து பொருள்கள் தேவை, பிறகு வந்து நான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். இது எல்லாத்தையும் தொடர்ந்து போனாலும், ஆசிரமத்துக்குள்ள போனாலும் என்னை சுத்தி ஆட்கள் வேணும், என்னை சுத்தி பொருட்கள் நல்ல சாப்பாடு பொருள் வேணும், பிறகு நான் சொல்றது கேட்கறதுக்கு அங்கேயும் ஆட்கள் வேணும், அப்படி ஒரு ஆசை வந்துடும். வேற ஆட்கள் வேணும், சிஷியர்கள் வேணும், ஏதாவது ஒரு ஆசை வந்துடும். அப்படி இந்த மூன்றையும் ஐடென்டிஃபை பண்றது பெரிய விஷயம். இந்த மூன்றையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம். அப்படி கண்டுபிடிச்சு ஒவ்வொரு மயக்கத்தை நீக்கணும்னு சொன்னா, முதல்ல வைராக்கியத்தை அடைந்து தகுதிகளையும் நட்பண்புகளையும் அடைந்து பிறகு ஞானத்தை நாம் அடைய வேண்டும். அந்த ஞானத்தினால நாம் இந்த ஆசைகளை எல்லாம் வென்று விடலாம். இது வந்து ஒரு அழகான பாடல். இனி அடுத்த பாடலில் இந்த வைராகியத்தை நிறைவு செய்கின்றார். இனி கடைசி மூன்று பாடல்ல முடிவுரை செய்ய போற, அடுத்த கடைசியா வர்ற மூன்று பாடல் முடிவுரை, இனி அடுத்த பாடல்ல இந்த வைராகியத்தினுடைய முடிவுரை, அதை இப்பொழுது பார்க்கலாம். 27வது பாடல். வாளாரும் கண்ணியர் மோகம் யம வாதை கனலை வளர்க்கும் மெய் என்றே, வேளான் அவனும் மெய் வித்தான் என்னில் மிக்கோர் துறக்கை விதி என்றோ தோழி. இந்த மூன்று ஆசைகளில் அவர் மனிதர்கள் மீது இருக்கின்ற ஆசையை கூறுகின்றார். அதாவது மாதர் மயக்கம் அல்லது பெண் ஆசை அல்லது உறவுகளில் ஆசை, இந்த உறவுகளில் இருக்கின்ற ஆசையை வந்து வெளிப்படுத்தி இதை வந்து நம்ம துறக்க வேண்டும் என்பதை இவர் குறிப்பிடுகின்றார். இதுல நம்ம அந்த மூன்று ஆசைகளையும் எடுத்து கொள்ள வேண்டும். வாளாரும் கண்ணியர் மோகம், வாளாரும் என்றால் ஆயுதம் போல, ஒரு ஆயுதத்தை போல கண்களை உடைய மாதர் மீது இருக்கின்ற மோகம். இந்த மோகத்தை எதற்கு ஒப்பிடுகின்றார், யம வாதை கணலை வளர்க்கும். இப்ப வந்து வாதை கணல் என்றால் வேதனை தீ, கணல் சொன்னா நெருப்புன்னு அர்த்தம், வாதை என்றால் வேதனை கொடுக்கின்ற, யம வேதனை இந்த மரண வேதனைன்னு சொல்லுவார்கள். அது வந்து நமக்கு இப்ப எல்லாம் தெரியாது, அது மரண வேலையில தான் தெரியும். பொதுவா சொல்லுவார்கள் மரணம் அடையும் பொழுது ஒரு பெரிய வேதனை இருக்கும், நான் மரண வேதனையை அனுபவிச்சுட்டேன்னு சொல்லுவார்கள். அப்படி இந்த மரணத்தில் எப்படி ஒரு வேதனை வருகின்றதோ அப்படிப்பட்ட ஒரு வேதனையை கொடுப்பது ஆசை, காமம் என்கின்ற ஒரு ஆசை. இந்த ஆசை என்ன எதை கொடுக்கும்னா, வேதனையை கொடுக்கின்றது. இப்ப ராவணனுடைய மனதுல என்ன இருந்ததுன்னா, வேதனை இருந்தது. ஆசை வந்து அவனுக்கு அவனை சுத்தி எவ்வளவு இருந்தது, ராஜ்யம் இருந்தது, பொருள்கள் இருந்தது, ஆனால் ஒரு தவறான ஆசை உள்ளே சென்றவுடன் அவன் சந்தோஷமாவா இருந்தான், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவன் சந்தோஷமா இருந்தான்னு. அவன் மற்றவர்களையும் சந்தோஷமா இருக்க விடல, அதை விட அவனும் சந்தோஷமாக இல்லை. அப்படி நமக்குள் ஒரு ஆசை வந்தால் அந்த ஆசை நம்ம மனதுக்குள் எப்படி இருக்கும்னா, யம வாதை கனலை வளர்க்கும் மெய் என்றே, இது உண்மை என்று, இதுல வந்து நமக்கு சந்தேகம் இல்லை, இது உண்மை என்று. வேளான் அவனும் மெய் விட்டான், வேளான்னு சொன்னா மன்மதன், அவனுமே மெய் விட்டான், உடலை விட்டு விட்டான். சிவபெருமான் எப்படி மன்மதனை எரிச்சு அவனுக்கு உடல் இல்லாம செய்து விட்டார், அப்படி மன்மதன் என்ன நினைச்சானா, இந்த காமம் என்கின்ற ஆசை நம்மை வேதனைப்படுத்துகின்றது, அதனால எனக்கு உடல் இருந்தா தானே, எனக்கு உடலே வேண்டாம் என்று அவன் சாம்பலாகி விட்டான். அப்படி வேளான் அவனும் மெய் விட்டான், மெய் விட்டான சரீரத்தை விட்டு விட்டான். இந்த மன்மதனுக்கு உடல் இல்லை, உருவம் இல்லை என்று சொல்வார்கள். இதனுடைய பொருள் என்னவென்றால், அது உருவமில்லாத ஒரு ஆசை. அப்படி இவன் வந்து ஏன் உடலை விட்டான்னா, அது வந்து தீ, அது வந்து அவனை துயரப்படுத்துகின்றது. என்னில்னா ஆகவே, இப்படி இந்த ஆசைகள் எல்லாம் மனதிற்குள்ளிருந்து நம்மை வேதனைப்படுத்துவதனால், மிக்கோர், மிக்கோர் என்றால் மேலானவர்கள், பெரியவர்கள்,

0: துறக்கை விதி என்றோ. துறக்கை என்றால் துரத்தல், இந்த ஆசையிலிருந்து மீண்டு வருதல் விதி என்றோ. விதி என்றோன்னா முறையல்லவா, இதை விட வேண்டும் அல்லவா. அப்படி வாழாரும் கண்ணியர் மோகம், இப்படி இருக்கின்ற ஒரு மோகம் யம வாதை கனலை வளர்க்கும். வேதனை தீ, மரண வேதனை என்கின்ற தீயை இது வளர்க்கின்றது. மெய்யென்றோ, மெய்யென்றே, இது மெய்யென்றே என்றால் இது உண்மை என்று உணர்ந்துதான் வேளான் அவனும் மெய் விட்டான். மன்மதனும் தன்னுடைய உடலை விட்டு விட்டான், உடல் இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கின்றான். காரணம் என்னன்னா இந்த காமங்கிற தீ மனதில் பற்றி விட்டால் அது ஒருவனை எரித்து விடும். எண்ணில் இப்படி இருக்கின்ற காரணத்தினால் மிக்கோர் மேலானவர்கள் துறக்கை விதி என்றோ, இதை விட்டு விடுதல் துரத்தல் என்கிறது முறை என்றோ, முறைதான் இது சரிதான் என்று இந்த பாடலுடன் இவர் வைராகியத்தை பற்றிய விசாரத்தையும் முடிவுரை செய்கின்றார். இப்ப ஆரம்பத்துல மகிழ்ச்சியில ஆரம்பிச்சார், நான் வந்து அனைத்தையும் அடைந்து விட்டேன்னு ஆரம்பித்தார். பிறகு இடையில நல்ல சில கருத்துக்களை எல்லாம் கூறி கடைசியில வைராகியத்தினுடைய மேன்மையை கூறினார். இனி அடுத்த மூன்று பாடல்களில் இந்த ஆனந்த களிப்பை முடிவுரை செய்கின்றார். நாம் அடுத்த வகுப்பில் முடிவுரை செய்வோம்.
1: ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ண

0: listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: வீடலால வாயிலாய் என தொடங்கும் பதிகம். அருளியவர் திருஞான சம்பந்தர். பண் கௌசிகம். தலம் திரு ஆலவாய். பாண்டிய மன்னனின் வெப்பு நோய் நீங்கிய பிறகு திருஞான சம்பந்தர், பாண்டிய மன்னன், மங்கையர்க்கரசியார் மற்றும் குலச்சிறையாருடன் ஆலவாய் அண்ணல் திருமுன்பு வந்து நின்று வணங்கி போற்றி அருளிய பதிகம். இப்பதிகத்தை எண்ணத்துள் கொண்டும் சிந்தையில் பதித்தும் ஓதுபவர்கள் தீயவை யாதும் நீங்க பெற்றவராய் விளங்குவர். அவர்கள் தேவர்களுக்கு ஒப்பாவார்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மாதர் மடப்பிடியும் என தொடங்கும் பாடல். பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

அடுத்த பதிகமாக இருப்பது பெருமான் திருவுன்பு. இந்த சமணர்களோடு நான் வாது செய்வதற்கு எனக்கு அருள வேண்டும் என்று பெருமானுடைய அருளை வேண்டி வேத வேள்வியை நிந்தனை செய்துவிடல் ஆதம் இல்லி அமனருடைய தேரரை வாதில் வென்று அழிக்கத் திருவுள்ளமே பாதிமாருடன் ஆய பரமனே உன்னுடைய புகழ் இந்த உலகத்திலே நிலைபெற வேண்டும் என்று அந் பெருமானுடைய சிறந்ததாகிய அருளை வேட்டு பதிகம் பாடுகிறார். இது நாலடி மேல் வைப்பு என்று சொல்லக்கூடிய யாப்பு முறையிலே அமைந்திருக்கிறது. சிறந்ததாக இருக்கிற பழம்பஞ்சுரம் என்று சொல்லக்கூடிய பண்ணிலே இந்த பதிகம் பாடப்பெற்றிருக்கிறது. மூன்றாவது திருமுறையிலே 106வது பதிகமாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: மின்னியல் செஞ்சடை பிறையனு விரிநூலினன் பன்னிய நான் மறை பாடியாடி பல ஊர்கள் போ

கொன்றை காரூரு கொன்றை வெண்திங்களானூ கனல்வாயதோர் போர் உருவ

சிவலோகனே சிவலோகனே, பொற்தொடியாள் உமை பங்கன்மேவும் புனவாயிலை கற்றவர்தாம் தொழுது ஏத்த நின்ற

பாண்டி பதினான்கு திருத்தலங்களுள் மிகப் பழமை வாய்ந்த பதியாகிய திருப்புனவாயில் என்ற திருத்தலத்தை இன்றைய சிவாலய தரிசனமாக நாம் மேற்கொள்கிறோம். இந்த தலம் அறந்தாங்கிக்கு தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆவுடையார் கோவில் என்று தற்பொழுது வழங்கப்படும் திருப்பெருந்துறைக்கு தெற்கிலும் அமைந்துள்ளது. இத்தலம் மிகவும் பழமை வாய்ந்த பதியாவதால் பழம்பதி எனப்படுவது. பக்தர் தாம் பலர் பாடி நின்று ஆடும் பழம்பதி, பொத்தில் ஆந்தைகள் பாட்டு அறா புனவாயிலே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இத்தலப்பதியத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இத்தலத்து இறைவனின் திருப்பெயர் பழம்பதிநாதர் என்பது. அம்பிகை கருணை நாயகி என்று வழங்கப்படுகின்றாள். புன்னை மரம் ஸ்தலவிருட்சமாக அமைந்துள்ளது. தீர்த்தங்கள் பிரம்மதீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம் முதலியவை. வேதங்களால் வழிபடப்பெற்ற தலம் இது. ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே நுழைந்தால் மிகப்பெரிய நந்தியன் பெருமானுடைய திருவுருவத்தையும் பாண்டி நாட்டில் உள்ள 14 தலங்களுடைய மூர்த்திகளையும் தரிசித்துவிட்டு மூலஸ்தானத்தை அடைகின்றோம். இங்குள்ள சிவலிங்க திருமேனி மிக பெரியதாக காட்சியளிக்கின்றது. தேவார பாடல் பெற்ற தலங்களுள் மிகப்பெரிய சிவலிங்க மூர்த்தியாக அமைந்துள்ள தலங்களை நாம் எண்ணி பார்க்கின்றோம். திருச்சிராப்பள்ளி, திருவிடைமருதூர், திருக்கரவீரம் போன்ற தலங்கள் போல இத்தலத்தில் உள்ள மூர்த்தி மிகவும் உயர்ந்த பானத்தையும் மிகப்பெரிய ஆவுடையாரையும் கொண்டது. லிங்கத்திருமேனிக்கு 3 முழ பரிவட்டமும் ஆவுடையாருக்கு 30 முழ பரிவட்டமும் என்று கூறுவார்கள். இதனை 3 முழமும் ஒரு சுற்று, 30 முழமும் ஒரு சுற்று என்று ஒரு பழமொழியாகவும் கூறுவார்கள். இந்த தலத்திற்கு தயானசம்பந்த சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் ஒன்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் ஒன்றும் கிடைத்துள்ளன. இந்த தலத்து திருக்கோயிலை பாண்டியர்கள் பலர் திருப்பணி செய்திருக்கிறார்கள். விக்ரமபாண்டியன், வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன், கோமாரபன்மராக கூறப்படும் சுந்தரபாண்டிய தேவன் ஆகியோருடைய காலங்களில் செதுக்கப்பட்ட கல்வெட்டுக்களை இங்கு காண்கின்றோம். இந்த கல்வெட்டுக்களில் இறைவனுடைய திருப்பெயர் திருப்புனவாசலுடைய நாயனார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஊர் முத்தூர் கூற்றத்துக்கு உட்பட்டிருந்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டுக்களில் இறைவனுடைய நித்திய பூஜைக்காக வேண்டிய திருவமுதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும், நித்திய பூஜைக்கு வேண்டிய எண்ணெய்,
பரிவட்டம் போன்றவற்றையும் தடை ஏற்படாத வண்ணம் அளிப்பதற்காக பாண்டிய மன்னர்கள் நிலங்களை நிபந்தனைகளாக அளித்திருந்தார்கள். இவ்வாறு பழம்பெருமை வாய்ந்தது, மிக பழமை வாய்ந்தது இத்திருப்பனவாயில் என்ற திருத்தலம். இந்த திருத்தலத்தை ஒரு தலபுராணமாக திருப்புனவாயில் புராணம் என்ற பெயரில் திருவாரூர் தியாகராஜ கதிராஜ தேசிகர் என்பவர் இயற்றியுள்ளார். இந்த புராணத்தில் பல சருக்கங்கள் இருப்பதை காண்கின்றோம். இவையாவும் இத்தலத்து இறைவனை வழிபட்டவர்களுடைய தவத்தை பற்றியும் அவர்கள் பெற்ற வரங்களை பற்றியும் குறிப்பிடுவதாக அமைந்துள்ளதை காண்கின்றோம். இந்த சருக்கங்களால் நாம் மேலும் அறிய

ஆகியவற்றை கொண்டது. பின்னர் நைமிசாரண்யத்தில் உள்ள முனிவர்கள் இந்த தலத்தின் பெருமையை சூத முனிவரிடம் கேட்கும்போது, முனிவர் இந்த தலத்தினுடைய மகிமையை அவர்களுக்கு எடுத்து உரைப்பதாக இது அமைந்திருக்கிறது. இதனுடைய பெருமையை உலகத்தினுடைய பல பெருமைகளை காட்டிலும் உயர்ந்தது என்று முனிவர் குறிப்பிடுகின்றார். இந்த தலத்து இறைவன் எல்லையில்லாத கருணை உள்ளவன். இந்த தலத்தில் உள்ள தீர்த்தமோ சிவதீர்த்தம், அது சர்வதீர்த்தம், சர்வ ரோகங்களையும் நீக்கிய ஒரு தீர்த்தம். அப்படிப்பட்ட சிவகங்கையாகிய தீர்த்தம் இதில் படிந்தால் பிரம்மஹத்தியாகிய பாவங்கள் நீங்கும், பகை நீங்கும், நோய்கள் அனைத்தும் நீங்கும், நினைத்த சித்திகள் அனைத்தையும் பெறலாம். இதனுடைய பெருமையை யாரால் பேச முடியும் என்கின்றார் முனிவர். நான்முகனே இங்கு எழுந்தருளி அமைத்து தந்த பிரம்மதீர்த்தம் இத்தலத்தில் உள்ளது. சந்திரன் தனது க்ஷயரோகம் நீங்குவதற்காக ஏற்படுத்திய சந்திர புஷ்கரணி இத்தலத்தில் அமைந்துள்ளது. சூரிய பகவானே எழுந்தருளி பழம்பதிநாதரை வழிபட்டு வரும்பொழுது ஏற்படுத்திய சூரிய புஷ்கரணியும் இங்கு அமைந்திருக்கிறது. இவற்றை தவிரவும் பற்பல தீர்த்தங்களும் இந்த தலத்தின் எல்லைக்குள் அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட தீர்த்த மகிமையையும் தலமகிமையையும் மூர்த்தியினுடைய பெருமையையும் நைமிசாரண்யத்தில் முனிவர் அனைவரும் கேட்பதற்காக உபதேசிக்கின்றார். அப்படி உபதேசிக்கும் பொழுது அவன் தரும் வரத்திற்கு வரம்பு உள்ளதோ என்று கேட்கின்றார். வேண்டிய வரமெல்லாம் அளிக்கக்கூடிய பழம்பதி இதுவே என்பதை பிற முனிவர்களுக்கு மட்டுமல்லாமல் அடியார்கள் அனைவரும் உணரும் வண்ணம் இந்த படலம் நமக்கு உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. இந்த தலபுராணத்தில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், தேவேந்திரன் அவனது யானையாகிய வெள்ளை யானை, சதுர்முகனாகிய பிரம்மதேவன், மாருதம், யமன், தினபதி, சோமநந்தி, உடுபதி போன்ற தேவர்களெல்லாமும், அகத்தியர் போன்ற முனிவர்களெல்லாம் வழிபடும் பொழுது செய்யப்பட்ட தோத்திரங்கள் இந்த புராணத்தில் நடுநடுவில் இருக்க காண்கின்றோம். இந்த தோத்திரங்களை தொகுத்து படிக்கும் பொழுது அதுவே ஒரு உயர்ந்த பூஜனையாக ஆவதையும் நாம் காண்கின்றோம். அப்படிப்பட்ட உயர்ந்த தோத்திரங்களை கொண்டதாக அமைந்துள்ளது இந்த சருக்கங்கள் நமக்கு காட்டும் உயர்ந்த கருத்துக்கள். உதாரணமாக, தேவேந்திரன் பாரூர பன்முறை

பணிந்த பொழுது இந்த மூர்த்தியினுடைய பேரழகை கண்டு வியந்து அந்த கடவுளுடைய பொற்பாத பங்கயத்தில் விழுந்து கண்ணீர் சொரிந்து மெய் சிலிர்த்து துதிக்கலாகினான். அந்த துதிகளை இந்த புராணத்தில் இருக்க காண்கின்றோம். எடுத்துக்காட்டாக ஒரு சிலவற்றையாவது நாம் இங்கு சிந்திக்க பாலது. அத்தனையே போற்றி அகில காரணமாய் அகில காரணமாம் அம்பிகை பாகனே போற்றி புத்தனே போற்றி ஐந்தொழிலையும் முடித்திடும் மூலமே போற்றி நித்தனே போற்றி அறிவினுக்கு அறிவாய் நிறைந்து அருள் நிமலனே போற்றி மத்தனே போற்றி வஜ்ரவனத்தின் வாழும் மா லிங்கமே போற்றி என்பது ஒரு பாடல். மற்றொரு பாடலில் பிள்ளை வெண்மதியும் கங்கையும் புனைந்த பிஞ்சகா போற்றி மா மறைக்கு நள்ளுமாய் முதலாய் அந்தமாய் நிறைந்த நாதனே போற்றி எவ்வுயிர்க்கும் உள்ளுரையாய் உயிராய் நின்று இனிது அளிக்கும் ஒருவனே போற்றி நற்கருணை வள்ளனே போற்றி வஜ்ரவனத்தில் வாழும் மாலிங்கமே போற்றி. இப்படி பிறவி நோய் மருந்தாகிய கடவுளை போற்றி சங்கரா போற்றி தற்பரா போற்றி தானுவே போற்றி சாட்சியதாம் அங்கனா போற்றி ஆழமுண்டு உலகை அளித்து அருள் ஐயனே போற்றி இங்கு வந்து ஆள என் விழிக்கு எதிராய் எழுந்தருளிய ஈசனே போற்றி மங்கள நிறைந்த வஜ்ரவனத்தில் வாழ் மகாலிங்கமே போற்றி என்று பலமுறை போற்றி அடிபணிகின்றான் இந்த தேவேந்திரன். இப்படிப்பட்ட துதிகளை கேட்டு இறங்கிய இறைவன் அவனுக்கு முன் தோன்றி கருணை செய்கின்றான். அவன் வேண்டிய வரங்கள் எல்லாவற்றையும் அளித்து அவனை மீண்டும் தேவலோகத்திற்கு அனுப்பினான் என்று இந்த புராண சருக்கம் நமக்கு தெரிவிக்கின்றது. அதேபோல பிரம்மதேவன் செய்யக்கூடிய பூஜையையும் மிக விரிவாக குறிப்பிடுகிறது இந்த புராணம். அப்பொழுது அவன் செய்யும் துதிகளும் மனத்தை தொடுவதாக அமைந்துள்ளது. சங்கரா, தையல் பாகா, தானுவே, சம்புநாதா, அங்கனா, அகண்டானந்தா, அமலனே, அனாதியான எங்களுக்கு இறைவா, ஈசா, எம்மையவர் தலைவா என்றும் பொங்கரா அணியும் ஆதி புனவை நாயகனே போற்றி என்று ஒரு பாடல் வருகிறது. புனவாயில் என்பது புனவை என்று பாடலில் வருகிறது. இந்த பெருமானே யாவையுமாய் ஆனவன் என்பதை மற்றொரு பாடல் உணர்த்துகிறது. நிதி தரும் மணியே சங்க நிதியமே தரளக்குன்றே கதிர்விடும் பசிய பொன்னே கற்பக வனமே கட்டி மது நிறை கரும்பே வாழை வறுக்கை மாங்கனியே பாலே புதிய தெள் அமுதே ஆதி புனவை நாயகனே போற்றி என்று இந்த இறைவனே எல்லாமாக ஆனவன் என்பதை நமக்கு பிரம்மதேவன் வாக்காக இந்த புராணம் நமக்கு தெரிவிக்கின்றது. அதேபோல் மாருதம் இந்த தலத்தை அடைந்து இறைவனே சரணாக அடைந்து அவனை சரணம் சரணம் சரணம் என்று பலமுறை துதிப்பதையும் இந்த புராணம் குறிப்பிடுவதை ஓரிரு பாடல்கள் மூலமாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கரி உரி உடையாய் சரணம் சரணம் கருணாகரனே சரணம் சரணம்
ஹரி அயன் அறியா அமலா சரணம், அன்பர்க்கு எளியாய் சரணம் சரணம், அரியறவணி ஹிற்பரனே சரணம், வனமுகநாதா சரணம் சரணம், கலைமதி அணி சங்கரனே சரணம், கற்பகத் தருவே சரணம் சரணம், அலைகடல் அமுதே சரணம் சரணம், அம்பலவாணா சரணம் சரணம், தலைவரை மேரு சிலையாய் சரணம், தத்துவ முதலே சரணம் சரணம், மலைமகள் பாகா சரணம் சரணம், வனமுக நாதா சரணம் சரணம் என்று எளிமையான தமிழில் எல்லோரும் ஏத்தும் வண்ணம் அமைந்துள்ளது இத்துதிப்பாடல்கள். இவற்றால் இறைவனை பூஜைக்கு நிறைவாக வழிபடுவது மிகச்சிறந்த ஒரு வழிபாடு என்று நாம் கருதலாம். இந்த இறைவனை காலன் அதாவது யமன் வழிபாடு செய்யும் பொழுது, இந்த பெருமானே நமக்கெல்லாம் அபயமாக இருக்கின்றான், அபயம் காட்டுவனாக இருக்கின்றான் என்பதை உணர்த்துவதாக யமன் செய்யும் துதிகள் அமைந்துள்ளன. நித்தல் மால் அயன் பணிதரு நிமலனே அபயம், மூத்தனே உலகுக்கு மூத்தனே உலகு உயிர்க்கெல்லாம் மூலமே அபயம், பக்தர் எண்ணியபடி அருள் பரமனே அபயம், அத்தனே திருப்பழம்பதிநாதனே அபயம், வண்ணமால் விடைமேல் வரும் வள்ளலே அபயம், பண்ணுறும் கனிவாயுமை பாகனே அபயம், கண்ணு மாநில தேரழும் கடவுளே அபயம், அண்ணலே திருப்பழம்பதிநாதனே அபயம் என்று இந்த தோத்திரத்தினால் யமன் இறைவனை துதிக்கின்றான். இதேபோல சூரிய பகவானும் நட்சத்திரங்களுக்கு தலைவனாகிய அதாவது உடுபதியாக விளங்கக்கூடிய சந்திரனும் செய்யும் தோத்திரங்களும் இந்த புராணத்தில் அமைந்துள்ளது. சந்திரன் இவ்வாறு துதி செய்தவுடன் வானோர் பூமாரி பொழிந்தார்கள். அப்பொழுது இறைவன் இந்த சந்திரனுக்கு முன் தோன்றி அவனது மூன்றாவது பிறையை தனது சிரத்தில் ஏந்தி மதிசூடிய மைந்தனாக சந்திரசேகரனாக சந்திரமொழீஸ்வரனாக விளங்கியதை இந்த வரலாறு குறிப்பிடும் பொழுது, சந்திரனை பார்த்து இறைவன் அருளியதையும் ஓரிரு பாடல்கள் நமக்கு குறிப்பிடுகின்றன. நின்ற மதி கேட்க எம்மை நீ பூஜித்த நெறி கேட்போர் சாலோகம் பெறுக. இவ்வாறு சந்திரனாகி நீ என்னை பூஜித்த கதையை கேட்பவர்கள் சாலோகம் பெறுவார்கள் என்று சிவபெருமானே குறிப்பிடுகின்றார். நின் சொல் துன்றிய தோத்திரம் புகழ்வோர் பெருக என்றும் துரிய சாமீபம். நீ செய்த தோத்திரத்தை யாரோர்கள் துதிக்கிறார்களோ அவர்களுக்கு சாமீப பதவி கிடைக்கும். நீ தொட்ட தீர்த்தம் நீ தொட்ட தீர்த்தத்து ஒன்றியவன், நீ ஏற்படுத்திய சந்திர தீர்த்தத்தில் மூழ்கி என்னை வழிபடுவோம் என்று பொருள். வழிபட்டு அன்போடு படிந்தவர்கள், அன்போடு நம்பிக்கையோடு இறைவனே கதி என்ற எண்ணத்தோடு அதில் மூழ்கி என்னை வழிபட்டவர்கள் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை இறைவன் குறிப்பிடுகிறார் தெரியுமா? பெருக யாருக்கும் உயர்ந்த சாரூபம், சாரூப பதவியை நான் கொடுத்து விடுவேன் என்கின்றான். உலகுள்ளோர்
கூறும் இன்றும். ஆகவே இன்று முதல் இவ்வுலகத்தில் உள்ள அனைவரும் சந்திரசேகரன் என்று எம்மை ஏத்திடுக என்றான். மறைகள் ஏத்த நின்றான். மறைகளால் இன்னமும் காண்பதாகிய கடவுள் இன்று முதல் என்னை இந்த உலகம் சந்திரசேகரன் என்று வழங்கப்படுவதாக என்று அந்த சந்திரனை சூடிய பெருமான் சந்திரனுக்கு அருளியது இந்த உருவதி செருக்கும் குறிப்பிடுகின்றது. இவ்வாறு பல பெருமைகளை நமக்கு தெரிவிப்பதாக அமைந்துள்ளது இந்த திருப்புனவாயில் தலபுராணம். இதில் பஞ்சாட்சரத்தின் பெருமையும் விபூதியின் பெருமையும் ருத்ராட்சத்தின் பெருமையும் ஆகம விதி வழாது பூஜை செய்ய வேண்டுவதின் அவசியத்தையும் இப்படிப்பட்ட பல தகவல்களை நாம் இந்த புராணத்தின் மூலம் உணர்கின்றோம். இந்த புராண தகவல்களை படித்து தெரிந்து கொண்டு திருப்புனவாயில் இறைவனை வழிபடுவது மிகவும் சிறப்புடையது. அப்பொழுது நமது மனம் மேலும் இந்த பெருமானிடம் லயிக்கும், ஒன்றும் அவனிடம் வசப்படும். அப்பொழுது கண்கள் தாரையாக மயிர்ப்புலகம் ஏற்பட அந்த பெருமானுடைய சன்னதியில் தேவார முதலிகள் அருளி செய்த பாடல்களை பாடி நாம் அவனை தொழுதால் அவன் வேண்டிய வரங்களெல்லாம் தருவான் என்று நாம் பெரியோர்கள் கூற கற்கின்றோம். புராணமும் கூறுவதை கற்கின்றோம். பல தேவர்கள் துதித்ததிலிருந்து நாம் உணர்கின்றோம். இந்த பெருமானை திருக்கானப்பேர் என்ற காளையார் கோயிலுக்கு வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நேரில் வந்து தரிசித்து ஒரு திருப்பதிகம் அருளி செய்திருக்கின்றார். அதில் நமது நெறியினால் என்ன பயன் கிட்டுவிடப் போகிறது என்று நமது உள்மனம் சில சமயம் நேர்மாறாக நம்மை வேறு வழிப்படுத்துவதை காண்கின்றோம். அப்படி அந்த உள்மனம் நம்மை மாற்றுவதற்காக இவ்வாறு சூழ் உரைத்ததை நாம் தினந்தோறும் உணர்கின்றோம். உண்மை அடியவர்கள் இவ்வாறு உள்மனம் நம்மை ஏமாற்றுவதையும் மாற்றுவதையும் கண்டு அதற்கு பயப்படாமல், ஏ மனனே, இப்பொழுது என்னோடு இவ்வாறு சூழ் செய்தலை ஒழிப்பாயாக, என்னுடைய பெருமானோ யானையின் ஈரூறி போர்த்த மணாளன், அப்படிப்பட்ட பெருமான் பக்தர்கள் பலர் பாடி நின்று ஆடக்கூடிய பழம்பதியில் காட்சியளிக்கின்றான், திருப்புனவாயிலில் காட்சியளிக்கின்றான். அப்படிப்பட்ட புனவாயில் பெருமான் இருக்கும் பொழுது எனக்கு வேறு நெறிக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதுவே நன்னெறி, சிவநெறியே நன்னெறி, அதற்கு மேலா நெறி ஏதும் இல்லை என்பதை அந்த மனத்திற்கு உணர்த்திருக்கின்றார் சுந்தரமுத்து சுவாமிகள்.

மாய்ந்து போய் குடியாகி பாடி நின்று ஆடவல்லார்க்கு இல்லை குற்றமே.

ஆலயம் புக்கு மனார்வம் சித்தம் நீனினை என்னொடு என்றே வினவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் கதை, வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரச பெருமானும் சந்தித்த முதல் சந்திப்பு, இதுதான் இன்னைக்கு கதை. சரியா? நம்ம திருஞான சம்பந்த பெருமான், நாவுக்கரச பெருமான் 1400 வருஷங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே சம காலத்துல வாழ்ந்தவங்க. சரி, இப்போ நம்ம நாவுக்கரச பெருமான் தில்லை தரிசனம் முடிச்சுட்டு தில்லையில இருக்காங்க. அப்போ ஊரெல்லாம் ஞான சம்பந்த பெருமான பத்தின பேச்சு. அப்படியே ஞான சம்பந்த பெருமானுடைய பெருமைகளை ஊரெல்லாம் நாடெல்லாம் பேசுது. சரியா? அந்த பேச்சு, அந்த செய்தி நம்ம நாவுக்கரச பெருமான் காதுகள்லயும் வந்து விழுது. சரியா? அப்ப நாவுக்கரச பெருமானும் கம்மளை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைவர். சரியா? அப்ப என்ன பண்ணுவார் அவரு? அங்க தில்லையிலிருந்து அப்படியே திருநாரையூர் வழியா, நம்ம ஞான சம்பந்த பெருமான் இருக்கிற இடம் என்ன, சீர்காழி இல்லையா, அந்த ஊருக்கு அப்படியே வர்றாங்க. சரியா? அவங்க வந்துட்டே இருக்காங்க. அவங்க வந்துட்டே இருக்கிற செய்தி இங்க சம்பந்த பெருமானுக்கு தெரியுது. எல்லாரும் சொல்றாங்க, நாவுக்கரச பெருமான் உங்களை பார்க்க வர்றாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ சம்பந்த பெருமானுக்கும் நாவுக்கரச பெருமானை பார்க்கணும்னு விருப்பம். அவங்களும் இல்ல, நாவுக்கரச பெருமான் சூளை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர், கல்லுல கட்டி கடல்ல போட்ட போது கூட அப்படியே தெப்பமா மாறி மிதந்து வருகிற திருவருள் கருணையுடையவர் அப்படிங்கிறது ஞான சம்பந்த பெருமானுக்கும் இந்த செய்தி எட்டியிருக்கோம். அதனால அவருக்கும் அப்படிப்பட்ட நாவுக்கரசர் வர்றாங்களா, அவங்கள பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு ஆசை வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்படியே அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து சின்ன ஞான சம்பந்த பெருமானோட சேர்ந்து நின்று அப்படியே எதிர்கொண்டழைக்க காத்திருப்பாங்க. நாவுக்கரச பெருமான் அங்க வந்துட்டே இருக்க. சரியா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டிருக்காங்க அவ்வளவுதான், நேர்ல பார்த்ததில்லை. நாவுக்கரச பெருமான் எப்படி இருப்பாரு, எப்படி தெரியுமா? கையில உளவார படை, அப்படியே உடம்பெல்லாம் திருநீரு, உருத்திராக்கம், அப்படி சிந்தையெல்லாம் சிவநினைவு, அந்த சிவநினைவால வர்ற ஆனந்த கண்ணீர் கண்ணில் அப்படியே இல்லையா, அப்படி இடத்துல ஒரு ஒரு எளிமையான ஒரு உடை. நாவுக்கரச பெருமான் வர்றவர் ஞான சம்பந்த பெருமான நினைச்ச உடனே அப்படியே கையை கூட்டி வணங்கிக்கிட்டே சீர்காழிக்குள்ள வர்றாரு. இப்ப நம்மளா இருந்த ஒருத்தர் அவங்க பார்க்க போனா என்ன செய்யறோம், அவங்க வீட்டுக்கு போன பிறகு அப்புறம்தான் கையெடுத்து வணக்கம்னு சொல்றோம் இல்லையா. ஆனா நாவுக்கரச பெருமான் அப்படி செய்யல, அவங்க கையை கூப்பி வணங்கிக்கிட்டே அந்த ஊருக்குள்ள நுழையிறாங்க. சரியா? அப்போ ஞான சம்பந்த பெருமான் அப்படியே எதிர்கொண்டு அழைக்க போறாங்க. திருநாவுக்கரசரை பார்த்த உடனே நேர்ல வந்து நின்ன மாதிரி இருந்தது நாவுக்கரச பெருமானுடைய திருவேடம். சரியா? அப்ப எவ்வளவு அழகா இருந்திருக்கோம்ல, அந்த நிகழ்வு எப்படி இருந்திருக்கோம்ல. அப்போ ரெண்டு பேருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நாவுக்கரச பெருமான் அப்படியே ஞான சம்பந்த பெருமானோட திருவடியை பிடிச்சு அப்படியே விழுந்து வணங்குறார். சரியா? நம்ம ஞான சம்பந்த பெருமானும் அந்த மலர் கையால அப்படியே அவர் திருவடியை பற்றி அப்படியே தொட்டு தூக்கி அப்படியே அப்பரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அப்படியே சம்பந்த பெருமான் அப்பரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்பரே அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். அப்பருங்கிற பேரு நாவுக்கரச பெருமானுக்கு யார் வச்ச பேரு, ஞான சம்பந்த பெருமான் வச்ச பேரு. சரியா? அப்பரே இவர் கூப்பிட அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அடியேன் அப்படின்னு சொன்னார். சரியா? இவர் அப்பரேன்னு கூப்பிட அவர் அடியேன்னு சொன்னார். அவருக்கு ஞான குழந்தைய பார்த்துட்டோன்னு மகிழ்ச்சி, இவருக்கு வைத்த பெருமானை பார்த்துட்டோன்னு மகிழ்ச்சி. அப்போ ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா பெரிய மகிழ்ச்சி. அப்போ ரெண்டு பேரும் ஒன்னா நின்னது எப்படி இருந்தது தெரியுமா, அன்பு கடலும் அருட்கடலும் ஒன்னா கலந்தது போல இருந்தது. சிவபெருமான் திருவருளும் அம்மையுடைய திருவருளும் ஒன்னா நின்னது போல இருந்தது. சைவத்தினுடைய ரெண்டு புண்ணிய கண்கள் ஒன்னா நின்னது போல இருந்தது. சரியா? இப்போ ஏன் இவங்க ரெண்டு பேரையும் புண்ணிய கண்கள்னு சொன்னாங்க? இதை யோசித்து பார்த்தா ரெண்டு கண்ணு சேர்ந்து ஒரு காட்சியை தான் பார்க்கும் இல்லையா? நீங்க கவனிச்சு பாருங்க, நம்ம ரெண்டு கண்ணும் சேர்ந்து ஒரே காட்சியை தான் பார்க்கும். ரெண்டு கண்ணும் சேர்ந்து அந்த காட்சியை பார்க்கும் போதுதான் அந்த காட்சி முழுமையான காட்சியாகவும் இருக்கும். அதுபோல நம்ம ஞான சம்பந்த பெருமானோ நாவுக்கரச பெருமானோ ஒரே கருத்துடையவங்களா இருந்தாங்க. தீ நெறிகளை வேறறுத்து திருநீற்று நெறிய மலர செய்யணும் அப்படிங்கிற ஒரே கருத்துடையவங்களா இருந்தாங்க. சரியா? அதனால எப்படி கண்ணு ரெண்டு ஒரே காட்சியை பார்க்குதோ அது மாதிரி ரெண்டு பேரும் ஒரே கருத்துடையவங்களா இருந்தாங்க. அதனால அவங்கள கண்ணுன்னு சொன்னாங்க, புண்ணிய கண்கள் ரெண்டு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா? இந்த கண்ணு ஒண்ணுதான், நம்மளுடைய ஐந்து கருவிகள் என்னென்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த அஞ்சுல இந்த கண்ணு ஒண்ணுதான் சென்று பற்றும் கருவி. அது என்ன சென்று பற்றும் கருவி? நீங்க சயின்ஸ்ல படம் போடுவீங்கல்ல, கண் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு உங்க டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. அப்ப படம் போடுவீங்கல்ல, எப்படி படம் போடுவீங்க? ஒரு பக்கம் கண்ணு படம் போடுவீங்க, இன்னொரு பக்கம் ஒரு பொம்மை படம் போடுவீங்க. அந்த கண்ணுல இருந்து ஒரு கதிர் அப்படியே புள்ளி புள்ளி புள்ளியா வச்சு அப்புறம் அம்புக்குறி போட்டு ஒரு கதிர் போடுவீங்கல்ல, ஒளி கதிர் போடுவீங்கல்ல. ஒரு ஒளி கதிர் கண்ணுல இருந்து கிளம்பி அந்த பொம்மை மேல விழுந்து எதிரொலிச்சு மீண்டும் கண்ணுக்கே வந்து சேரும். அப்பதான் அந்த பொம்மையுடைய பிம்பம் கண்ணுல தெரியும் இல்லையா? அப்போ ஒரு ஒளிக்கதிர் கண்ணுல இருந்து கிளம்பி போகணும் வெளியில, வெளியில போய் அந்த பொருள் மேல விழுந்தாதான் அந்த பொருளை அந்த கண்ணு பார்க்க முடியும். அதனால கண்ணுக்கு சென்று பற்றும் கருவின்னு பேர். சரியா? இந்த சென்று பற்றும் கருவி எப்படி தானே போய் அந்த பொருளுடைய பிம்பத்தை பற்றி கொண்டு வருதோ அது மாதிரி நம்ம ஞான சம்பந்த பெருமானோ நவக்கரச பெருமானோ அவங்களே தலங்களோடு சென்றாங்க. அந்த காலத்துல ரொம்ப தீ நெறி தான் கோலோச்சு இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஞான சம்பந்த பெருமானோ நவக்கரச பெருமானோ என்ன பண்ணாங்க, தலங்களோடு சென்று தீ நெறிய வேரோடு அறுத்து அந்த இடத்துல திருநீற்று நெறிய மலர செய்து வந்தாங்க இல்லையா? அதனால அப்படி ஒரு ஒரு திருவருள் கருணை நிறைந்த அந்த ரெண்டு பேரை கண்கள்னு சொல்றது சரிதான் இல்லையா? சரி, இப்ப இந்த ரெண்டு பேரும் இப்படி முதல் சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்புல அப்படியே மகிழ்ச்சி, ரெண்டு பேர் மனசுலையும் மகிழ்ச்சி நிறைஞ்ச வழியுது. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே தோணியப்பர் கோயிலுக்கு போறாங்க. போய் அங்க அப்படியே பெருமான வளமா வந்து பெருமான் முன்னாடி நிற்கிறாங்க. அப்ப ஞான சம்பந்த பெருமான் சொல்றாங்க, அப்பரே தம்பிரானாரை பாடும் அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன அர்த்தம் தம்பிரானாரை பாடுன்னு? என்ன அர்த்தம்? உங்க சாமியை பாடுங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப நாவுக்கரசு பெருமான் அப்படியே கண்ணில் ஆனந்த கண்ணீர் வழிய அப்படியே பெருமான நன்றியோடு நினைச்சு இந்த முதல் சந்திப்பு, இந்த சந்திப்புக்காக அந்த மகிழ்ச்சியையும் மனசுல நிறைச்சு அப்படியே பெருமானை பாடி வணங்குறாங்க. சரியா? பெருமானை வணங்குற பிறகு அப்படியே ரெண்டு பேருமா சேர்ந்து ஞான சம்பந்த பெருமானுடைய திருமணத்துக்கு வந்துடுறாங்க. வந்து அங்கேயே அமுது செய்து அங்கேயே சில நாள் தங்கி இருந்து அப்படியே சிவன் திருவருளை பத்தி பேசி அப்படியே சிவன் நினைவிலேயே ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க. சரியா? அப்புறம் நவக்கரச பெருமானுக்கு என்ன தோணும்? சோழ நாட்டில் இருக்க மற்ற தலங்களை எல்லாம் வழிபடணும் அப்படின்னு தோணும். அதோ அந்த விருப்பத்தை சம்பந்தத்தை சொல்லுவாங்க. இப்போ சம்பந்த பெருமான் என்ன பண்ணுவாங்க, அப்படியே சீர்காழியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கோலக்கா இருக்குது இல்லையா, அந்த கோலக்கா வரைக்கும் அப்படியே கூடியே போய் அங்கே பெருமானை வழிபாடு பண்ணி கோலக்கா பெருமானை வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் விடை கொடுத்துட்டு வருவாங்க. அப்போ ஞாபகரச பெருமான் கோலக்கா பெருமானை வழிபட்டு அப்படியே சோழ நாட்டு தலங்களுக்கு போயிடுறாங்க. நம்ம சம்பந்த பெருமான் சீர்காழிக்கு திரும்பி வந்துடுறாங்க. சரிங்களா? இதுதான் முதல் சந்திப்பு. சரிங்களா? இந்த இதில் குறித்து வச்சுக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? சம்பந்த பெருமானோ அப்பர் பெருமானோ மூன்று முறை சந்திப்பு செஞ்சிருக்காங்க. சரியா? அதுல முதல் சந்திப்பு சீர்காழியில. சரியா? இந்த சீர்காழி சந்திப்பு நாவுக்கரச பெருமான் விருப்பப்பட்டு நடந்தது. இரண்டாவது சந்திப்பு திருப்புகலூர் அப்படிங்கிற ஊர்ல. இது நம்ம சிவபெருமான் விருப்பப்பட்டு நடந்த நிகழ்வு. இந்த இரண்டாவது சந்திப்பு ரெண்டு முறை நடக்கும். திருப்புகலூர்லயே அவங்க ரெண்டு முறை சந்திப்பாங்க. அது ரெண்டாவது நிகழ்வு, ரெண்டாவது சந்திப்பு, இரண்டு முறை சந்திப்பு. சரியா? அதை குறிச்சு வச்சுக்கணும். அடுத்து மூன்றாவது சந்திப்பு திருப்பூந்துருத்தி அப்படிங்கிற ஊர்ல நடக்கும். சரிங்களா? அந்த இடத்துல நம்ம ஞான சம்பந்த பெருமான் விருப்பப்பட்டு நடக்கும். சரியா, எழுதி வச்சுக்கோங்க. இந்த மூணு சந்திப்பு எங்கெங்க? சீர்காழி, திருப்புகலூர், திருப்பூந்துருத்தி. சரியா, இந்த நிகழ்வுகளை நம்ம எழுதி வச்சுக்கணும். சரியா, இனி நாளை பார்க்கலாம். திருச்சி தம்பலம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: மாணிக்க வாசகப் பெருமாள் தன்னை ஆளுடைய பெருமானாக இருக்கின்ற தன் உள்ளம் கவர்ந்த கூத்தப் பெருமான் குலாவுகின்ற தில்லையை வணங்கி வாழ்த்தி பலவிதமான பதிகங்கள் பாடி சாக்கியர்களை வென்று சைவ சமயம் நிலைநாட்டி ஆயினும் தான் அதில் எதிரும் மனம் தெரியாது இறைவருடைய திருவடிகளையே மனம் பற்றி தில்லையிலே அமர்ந்திருக்கின்றார். அந்த முழுமையான நிறைவு உடைய அந்த மாணிக்கவாசக பெருமகனாரை தன்னோடு அழைத்துக் கொள்ளும் நேரம் கருதி இறைவர் அந்த மணிவாசகருடைய திருவருளை நமக்கு உணர்த்துவதற்காகவும் அந்த திருவாசகத்தின் சிறப்பை தாமே விளக்குவதற்காகவும் ஒரு திருவிளையாடல் செய்தார். அதையே நாம் காண இருக்கின்றோம். இடம் மாணிக்கவாசகர் திருமடம். மாணிக்கவாசகர் அமர்ந்திருக்க இறைவர் ஒரு முதியவராக வந்து அவர் பாடியிருக்கின்ற பாடல்களை கேட்கின்றார்.

0: அப்பா, மாணிக்க வாசகம். நாம் பாண்டிய நாட்டினோம். சிவபெருமான் மேல் நீ பாடிய பாடல்களையெல்லாம் ஏட்டில் எழுதிக் கொள்ள வேண்டும் என்று எமக்கு வேட்கை. எமக்கு கூறப்பா.
1: பெரியீர், தங்கள் தோற்றம் என்னை மனமுருகச் செய்கிறது. எம்பிரானை பாடி தெருவுதோறும் அலரத்தானே விரும்பினேன். இதோ பாடுகின்றேன்.

0: அற்புதம் மாணிக்கவாசக, பாவை பாடிய உன் வாயால் கோவையும் பாடு.
1: ஆஹா, இது பேரருள். இதுவரை இறைவனை முன்னிலைப்படுத்தி திருவுருள் வழிநின்று பாடினேன். இப்பொழுது ஒரு தலைவனும் தலைவியும் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் தில்லை கூத்த பெருமானின் திருவருளையே முன்னிறுத்தி வாழும் வாழ்க்கை திருச்சிற்றம்பல கோவையராக பாடுகின்றேன். இறை உணர்வோடு எப்பொழுதும் வாழும் உணர்வன்றோ முழுமையான வாழ்க்கை?

0: அப்பா மாணிக்க வாசகா, நான் தனி கட்டை, தன்னந்தனியே இருக்கும் எனக்கு இது துணையாக இருக்கும்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நம சிவாய்.

உருவாது குறுந்துறையும் பெருந்துறையுற்று ஆனந்த உததி மூழ்கும் திருவாத ஊரடி சிந்திப்போ மும்மல.

கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிவதர்மோத்தரத்திலே இன்று சிவஞானம் பெற விரும்புவோருடைய பயனை இது சொல்லுகிறது. அகப்பூசையினாலும் புறப்பூசையினாலும் ஞானம் உண்டாகும். பூசை இல்லையானால் ஞானம் வர வாய்ப்பு இல்லை, பூசை இல்லையானால் ஞானம் வர வாய்ப்பு இல்லை. பூசை எதற்காக செய்வது என்று சொன்னால் ஞானம் வருவதற்காக. புண்ணியம் மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ் நோக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து என்பது சிவஞான சித்தியார். புண்ணியம் மேல் நோக்கும், பாவம் கீழ் நோக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால், புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே, புண்ணியன் ஜெவருமான் அவனை பூசிக்கின்ற புண்ணியம், புண்ணியன் ஜீவாருக்கு பூண்டுகள்வா, அதனாலே அப்படி புண்ணியனை பூசிக்கின்ற புண்ணியத்தினாலே என்ன கிடைக்கும் என்றால் ஞானம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஞானத்தினாலே வினை இரண்டையும் அறுத்து சிவலோகத்துக்கு செல்லுவார் என்பது சித்தியார். அதனாலே ஞானம் வருவதற்கு வாயிலாக இருப்பது எது என்று கேட்டால் சிவபூசை. அதனாலே சிவபூசை அவசியமாக செய்யவும். ஞானம் என்ன செய்யும் என்று கேட்டால் அவனை மறுபடி பரவாமல் சிவலோகத்துக்கு கொண்டு போய் சிவலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். அப்படி சிவலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது எது என்று கேட்டால் ஞானம். ஞானம் எதனால் என்றால் பூசையினால். அதனால பூசை அவசியமாக செய்யவும். அப்படிப்பட்ட பூசை இரண்டு வகையாக இருக்கிறது, ஒன்று புறப்பூசை, இன்னொன்று அகப்பூசை. புறப்பூசை இல்லாமல் அகப்பூசை இல்லை, புறப்பூசை இல்லாமல் அகப்பூசை. அதனால புறப்பூசை அவசியம். அகப்பூசையினாலே தான் ஞானம் உண்டாகும். புறப்பூசையினாலே அகப்பூசையும், அகப்பூசையினாலே ஞானம். அப்படி புறப்பூசை அகப்பூசை இரண்டையும் செம்மையாக செய்வர்களுக்கு ஞானம் உண்டாகும். பூசையை நன்றாக செய்ய வேணும், பூசையை நன்றாக செய்ய வேணும், நன்றாக தெரிந்து செய்ய வேணும், நன்றாக கேட்டு செய்ய வேணும், நன்றாக பார்த்து செய்ய வேணும், நன்றாக படித்து செய்ய வேணும். படிக்கிறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை, பார்க்கறதும் இல்லைன்னா அவன் பாட்டில் மணி அடிச்சுட்டு வெளியே பூசிக்கிட்டு வந்தான்னா ஆறு கண்டா பூசை பண்ணிட்டு வந்துடுறான்னு அடுத்தவன் வச்சுக்கணும். அதனாலே பார்த்துக்கு செய்ய வேணும், கேட்டு செய்ய வேணும், படித்து செய்ய வேணும். நான் ரொம்ப நாள் சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் பூசையில கூட குருநாதர்கிட்ட. அதனாலே பூசை என்பது, செவ்வூசை என்பது சமானம் இல்லாதது. சிவன் எப்படி சமானம் இல்லாதவனோ அதே போல சிவபூசை சமானம் இல்லாத பூசை. அதுக்கு அந்த பூசைக்கு சமானமான பூசை வேறு கிடையாது, அந்த பூசைக்கு சமானமாக வேறு பூசை கிடையாது. பூசை என்றால் சிவபூசை, ஆலயம் என்றால் சிவாலயம், ஞானம் என்றால் சிவஞானம், சாஸ்திரம் என்றால் சிவசாஸ்திரம். ஆகையினாலே அப்படிப்பட்ட பூசையை புறத்திலும் அகத்திலும் நன்றாக செய்யணும். நன்றாக தெரிந்து கொள்ளு, தெரிந்து கொள்ளணும். அதற்கு மேல வினை தடுக்கிறது இருக்குது, நன்றாக செய்ய விடாமல் தடுக்கிறது வேற இருக்குது. நாம தெரிந்து கொள்ளாமல் இருந்தா, வினை தடுக்கிறதோட தெரிந்து கொள்ளாமல் இருந்தா செய்வன திருந்து, திருந்துவதற்காக செய்வன திருந்த செய், திருந்துவதற்காக செய். என்ன செய்யறது? பூசை செய். திருந்துவதற்காக பூசை செய். அதனாலே அப்படிப்பட்ட பூசை அகப்பூசை புறப்பூசை என்ற இரண்டிலே புறப்பூசை விட அகப்பூசை சிறந்தது, புறப்பூசையை விட அகப்பூசை மிகச் சிறந்தது. ஏனென்றால் அகப்பூசையில எந்த விதமான குற்றமும் கிடையாது, எந்த விதமான சிரமம் கிடையாது அடுத்த வாழ்க்கு. புறத்துல பூசை பண்ணும் போது அது வேணும் இது வேணும்னு கேட்க முடியா இருக்கும். வீட்டுக்காரன் சௌரியமா இருந்து செய்தாதான், இல்லைன்னா அவ சலிச்சுக்கிட்டு செய்வாங்க, சலிச்சுக்கிட்டு செய்வாங்க. ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த நேரத்துக்கு சங்கடமா இருக்கும். அந்த பொருள் நன்றால் நல்ல பொருளாக இல்லைன்னு வச்சுக்கோ, அது சங்கடமாக இருக்கும். நேரம் இல்லைன்னு வச்சுக்கோ, அது சங்கடமா இருக்கும். இப்படி பல வகை இருக்கு புறத்துல செய்யறது. அகத்துல இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை. வேணிய பொருளை நல்ல பொருளாக தயார் பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு காலமும் மனசும் ஒத்துக்கணும், மனசு ஒத்துக்கணும், காலம் ஒத்துக்கணும், ரெண்டும் ஒத்துக்குச்சுன்னா நல்லபடியா செய்யலாம். அந்த பூசை அகப்பூசை என்பது வேற ஒருத்தரும் குறுக்க இல்லை, சுவாமின்னு அமலுந்தா இருக்கும். அகப்பூசையில யார் இருக்கா குறுக்க? ஒருத்தர் அப்படி இருக்க ஏக போகமாய் நீயும் நானுமாய், நீயும் நானுமாய், அப்படி இருந்தாலும் இல்ல வாரல்ல. அகப்பூசையில யார் இருக்கா? ஒருத்தரும் இல்லை. ஆன்மாவும் சிவம், பூசிப்பவனும் பூசையை பெறுகிறவனும், பூசையை பெறுகிறவனும் பூசிப்பவனும், ரெண்டே பேர் தான் உள்ளுக்க வேலை, ரெண்டே பேர் தான்.
இந்த பூஜையை வலுத்து தியானமாக வந்து அது வந்து அந்த பூஜை பெறுகிறவனாகிய சிவனை தவிர வேறொன்றும் தெரியாம இருப்பது தியானம். சிவனை தவிர தானும் தெரியாம இருக்கும் சிவ தியானம். பூஜையில தானும் தெரியும், தம்மையும் நோக்கி கொண்டுங்கிற மாதிரி, தம்மை என்ன பண்மை ஆன்மாவையும் சிவத்தையும். அப்படிப்பட்ட சிறப்புடையா இருக்கிற அகப்பூசைய நன்றாக ஆர்வத்தோடு முறையாக வேறு நினைவில்லாமல் ஒன்றி இருந்து நினைவினும். குந்தமக்கு ஊனம் இல்லை, ஒன்றி இருந்து நினைக்கிறேன்னா ஊனம் இருக்குது. ஒன்றி இருந்து நினைவினுங்கள், குந்தமக்கு ஊனம் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட அகப்பூசையை பத்தி சொல்லும் போது ாய திகை நடு இயமாதி மலர் கொண்டே ஆர்வம் கூற பூசனையை அமலர்க்கையற்று அவர்தான். ஈரைந்தாய திகை நடுவே, அண்டம் எப்படி இருக்கிறது என்றால் பத்து திசையாக இருக்கிறது. அண்டம் உலகம் பத்து திசையாக இருக்கிறது, எட்டுத்துக்கு மேல கீழே பத்து பத்து திசையா இருக்குதா. அதே போல பிண்டத்திலையும் பத்து திசை இருக்கு, உள்ளுக்கும் பத்து திசை. அது மனசு எந்த திசையில வேணாலும் புறப்பட தயாரா இருக்கு. மனசு பத்து திசையிலும் அது பறப்பதற்கு ரெடியாக இருக்கிறது. அதனாலே அப்படிப்பட்ட பத்து திசையிலும் அது பறக்க விடாமல் அந்த திகை நடுவே இயமம் மாதி மலர் கொண்டு, இயமம் மாதி மலர் கொண்டு, இயமம் நியமம் சாதனம் பிராணாயாமம் தாரணே இப்படி சமாதி என்று இந்த அட்டாங்க யோகம் இருக்குது அல்லவா, அப்படிப்பட்ட அட்டாங்க யோகத்துல யமம் நயமம் மிக முக்கியமானது. யமமும் நயமமும் மிக முக்கியமானது. யமம் என்றால் என்ன, நயமம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேணும். அப்படி யமம் நயமம் தெரிந்து கொள்ளாவிட்டில் அவன் வந்து பூசைக்கோ யோகத்துக்கோ தவத்துக்கோ அவன் யோக்கியமானவன் அல்ல. யமத்தையும் நயமத்தையும் தெரிந்து அது அனுட்டிக்காவிடில் அவன் தவத்துக்கு யோக்கியமானவன் அல்ல, சாப்பாட்டுக்கு யோக்கியமானவன், தவத்துக்கு யோக்கியமானவன் அல்ல. அதனாலே தவம் செய்யாதவன் இருக்கும் போதும் அவன் சவம், தவம் செய்யவில்லையானால் அவன் சவம். அதனாலே தவத்தை செய்தால் அவன் உயிரோடு இருக்கிறான் என்பது அர்த்தம், செய்யவில்லையானால் இறந்து போனான்னு அர்த்தம். அதனாலே இறந்த பிறவி. ஆகையினாலே அப்படி அறிவில்லா பணங்கள் பாரிசுத்தியார், அறிவு இல்லா பணம், உயிர் இல்லாததும் பணம், அறிவில்லாததும் பணம், தவம் இல்லாதது சவம். ஆகவே அப்படிப்பட்ட இயமம் மாதி மலர் கொண்ட இயமம் நயமம், இயமம் என்றால் தள்ள வேண்டியது, நயமம் என்றால் கொள்ள வேண்டியது. இயமம் செய்யக்கூடாதது இப்படி சொன்னா புரியும், இயமம் செய்யக்கூடாதது, நயமம் செய்ய வேண்டியது. நித்தலும் நயமம் செய்து நீர் மலர் தூவி சுத்தம் என்ற வல்லாருக்கருளும் சிவன் கோயில் செப்பந்தர். அதனாலே யமம் என்று சொன்னால் கொல்லான், கொல்லான், பொய் கூறான், களவிலான், எண்குணன், நல்லான், அடக்கமுடையான், நடுச்செய்ய வல்லான், பகுத்து உண்பான், மாசிலான், கள் காம இல்லான், நயமத்து இடையில் நின்றான். இந்த தீயவைகளை எல்லாம் நீக்கி விடுதல் யமம். தீயவைகளை மனம் வாக்கு காயங்களாலே தீயவைகளை நீக்குவன் இல்லாமல் செய்பவன் இயமத்தில் இருக்கிறான். மனம் வாக்கு காயங்களாலே தீயவை செய்யாமல் தீயவையை பேசாமல் தீயவையை நினையாமல் இருக்கிறவன் இயமத்தில் இருக்கிறான். இல்லாமல் இருந்தா போதுமா, அதனால செய்ய வேணும், அதுக்கு நல்லதை செய்யணும். தீயது செய்யாமல் இருந்தாலும் போதாது, தீயது செய்யாமல் இருந்தா போதுமா, போதாது, நல்லது செய்யும். நல்லது செய்வதுதான் நியமம் என்று பெயர். அந்த நியமம் எது என்று கேட்டால் அந்த ஏமம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, எங்களாலே பாவத்தை நினைத்தல் கூடாது, பாவத்தை செய்தல் கூடாது, பாவத்தை பேசுதல் கூடாது. சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோடம், செய்த பொல்லாத தீவனை பார்வையில் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கேட்டுடுங்கள் ஆயமற்று எல்லா பிள்ளையும் பொறுத்தல் வாய்ச்சி ஏகமர், கொல்லாமற் கொண்டது தின்னாமற் குத்தரவு நூல்களவு கல்லாமற் கைதவருடன் இறங்காமல் கனவிலும் போய் சொல்லாமல் சொன்னதை கேளாமல் தோகையர் மாயையிலே செல்லாமல் செல்வந்திருவாய் சிதம்பர தேசிகனை என்பது பட்டினத்தார் பாட்டு. அதனாலே அப்படி தீயவையை நீக்குதல் இயமம், அதற்கு மேல நல்லவையை செய்தல் நயமம்.
அந்த நல்லவைதான் தவம், சபம், சந்தோடம், ஆத்திகம், தானம், சிவந்தன் விரதம், சித்தாந்த கேள்வி, மகம், சிவபூசை, உன்மதி, சுல், ஈரைந்து நிபம்பல செய்யும் நயமத்தனாமே. இவைகளை செய்வன் நயமத்தில் இருக்கிறான். இந்த பத்து காரியங்களையும் செய்வன் நயமத்தில் இருக்கிறான். தவம், சபம், சந்தோடம், ஆத்திகம், தானம், சிவந்தன் விரதமே, சித்தாந்த கேள்வி, மகம், சிவபூசை, உன்மதி, சொல்லீரைந்து நிபம்பல செய்யும் நயமத்தனாமே என்பது திருமந்திரம், என்பது திருமந்திரம். அதனாலே இப்படி யமம் நியமமாகிய மலர்களை கொண்டு ஆர்வங்கூற பூசனையை செய்வோம். இந்த நெறியிலே நின்று பூசை செய்தல், இந்த நெறியிலே நின்று கொண்டு பூசை செய்தல், அந்த பூசை வந்து ஆர்வம், ஆர்வம் விரும்புநல் விளக்குத்து அரும்போடு மலர் கொண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து பெரும்புலர் காலை மூழி பித்தர்க்கு பத்தராகி அரும்போடு மலர் கொண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்புநல் விளக்கு தூபம் விதியினால் இடவெல்லாருக்கு கரும்பிலில் கட்டி போடுவர் கடவுள் வீரட்டானாக என்பது அப்பர் தேவா. அதனாலே இப்படி ஆர்வங்கூற அமலர்க்கு ஏற்றும் அவர்தான். அதையாலே மலம் இல்லாதவன் ஐய பரமேஸ்வரனுக்கு இந்த பூசையை செய்பவர்கள் பேரன்புடைய பெருமானார் உலகில் போகம் பெரிதருந்தி. பேரன்புடைய பெருமானாகிய பரமேஸ்வரனுடைய உலகத்திலே சிவலோகத்துக்கு சென்று அங்க இருக்கிற சிவானுபவத்தை அனுபவித்து மறுபடி பிறப்பார்கள், மறுபடி பிறந்து சிவஞானத்தை பெற்று மறுபடி சிவனை சேர்ந்து விடுவார்கள், மறுபடி பிறப்பார்கள். எதற்காக பிறப்பார்கள் என்று கேட்டால், அந்த ஆணவ மலம் இன்னும் கொஞ்சம் இருக்கும்பாரு, அது தேய்வதற்காக பிறந்து அதை தேய்த்து விட்டு, ஆணவ மலத்தை தேய்த்து விட்டு முழுவதும் ஞானத்தை பெற்று சிவஞானத்தை பெற்று சிவனை சேர்ந்து விடுவார்கள். அப்புறம் பிறக்க மாட்டார், அவர்கள் தான் மீட்டுங்கு வந்து வினைப்பிரவிசார மாட்டார். அதனாலே சிவஞானம் என்பது மிக உயர்ந்தது, சிவஞானம் என்பது மிக உயர்ந்தது. எப்படியாவது பெற்றுவிடும், எப்படியாவது சிவஞானத்தை பெற்றுவிடும், அப்படி அக்கறை இருக்கும், அப்படி அக்கறை இருக்கவன். இப்ப மிக பசியுடையவன் என்ன பண்ணுவான், மிக பசியுடையவன் எப்படியாவது சாப்பிடணும், எப்படியாவது சாப்பிடணும். அவனுக்கு அந்த அன்னத்துல இருக்கிற விருப்பம் அந்த நேரத்துக்கு சொல்லி முடியுமா? ஒருவேளை இருக்கட்டும், மூணு நாள் பண்ணியாக வச்சுக்கோ, அவனுக்கு அன்னத்துல வருகிற ஆசை எப்படியாவது சாப்பிட்டு விடணும் என்று எண்ணுபவனை பிறவியிலே கிடந்து பிறந்து இறந்து அழுந்தி எல்லா பிறப்பும் பறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்கின்ற உணர்வுடையவனுக்கு ஞானத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாகும். அல்லாமல் அவனுக்கு வராது. பாவன் ஞானம் என்றே ஒன்று இருக்கிறது தெரியாதவனுக்கு, அவன் எங்க இந்த தெரியெல்லாம் கண்டான் பேசும், அவன் ஏதோ வாய்க்கு வந்ததை பேசுவான், ருசியா இருக்கிறத சாப்பிடுவோம். அதனால அவனுக்கு இந்த நூல்கள் எல்லாம் படித்து ஞானம் வந்தாள் அல்லவா, சாமான்யம் அல்லவே. ஆகவே இப்படி வந்து பெருமானார் உலகில் போக முயன்று சாரும் பிறப்பில் சிவஞானம் சார்ந்து சிவன்றாள் சாருவாரே. இப்படி சிவஞானத்தை சொல்லி சிவஞானம் பெறுவதற்கானதெல்லாம் சொன்னாரா? சிவஞானத்தை பெற வேண்டும் என்று எண்ணுகிறவன் உயர்ந்தவன்கிறார். சிவஞானத்தை பெற்றவன் உயர்ந்தவன் அது சொல்லவே வேண்டியதில்லை, பெற வேண்டும் என்று விரும்புகிறான் பாரு அவன் உயர்ந்தவன்கிறார். அவனுக்கு என்ன பலன்கிறார்? சிவஞானத்தை பெற வேணும் என்று. சிவஞானம் அல்லாததல்ல அவஞானம், சிவனை உணர்வது, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். சிவஞானம் என்றால் என்ன? சிவனடியே சிந்திப்பது, சிவஞானம். அப்படிப்பட்ட சிவஞானத்தை

நினைக்கிறவனே, பெறலாம் என்று எண்ணுகிறவனே சிவலோகத்துக்கு போவான். போயே துச்சே போக விதம் தொலைவில், அதனால அங்க போய் சிவ அனுபவத்தை தொலைச்சு அனுபவிச்சு அதனுடைய முடிவிலே தோன்றி புவியில் மறுபடி பூமியிலே பிறந்து துரிசு அழிய. துரிசு என்றால் இன்னும் இருக்கின்ற ஆன்மாவில் இருக்கிற குற்றங்கள் எல்லாம் அழியும்படியாக தவத்தை செய்யும். ஆன்மாவில் இருக்கிற குற்றங்கள் எல்லாம் அழியும்படியாக, உடம்புலையும் குத்தம் இருக்குதா, மனசுல குற்றம் இருக்குதா, உயிரில குற்றம், உடம்புல இருக்கிற குற்றம் சொல்ல வேண்டியதில்லை, அதே போல உள்ளத்திலே குற்றம், அப்புறம் உயிரிலும் குற்றம். குற்றமே பெரிதுடையன் கோலமாய நலம்பொல்லேன் என்பார் அப்பர் சார். அதனாலே உடம்புல குற்றம் இருக்கிற குத்தம் கொஞ்சம் அல்ல, நிறைய இருக்கு. அதே போல உள்ளத்திலே குற்றம், அது போல உயிரிலே குற்றம். அவன் எல்லாம் சுத்தம், அவன் இவன் எல்லாம் குத்தம், அவன் எல்லாம் சுத்தம். குத்தமும் சுத்தமும் எப்படியா சேரும், யோக்கியனும் அயோக்கியனும் எப்படியா சேர முடியும், நினைக்கவே முடியும். அவன் இங்க இது குற்றமே அது சுத்தமே, ரெண்டும் ஒன்னா சேர்றது சாதாரணம் அல்ல. கோடீஸ்வரனும் பிச்சைக்காரனும் சேர்றான், கோடீஸ்வரன் பிச்சைக்காரனை திரும்பி பாப்பானா? ஆனால் அவனே இறங்கி வந்து ஆன்மாவுக்கு அருளை செய்கிறான். அவனா இறங்கி வந்து செஞ்சாக்க வேறும், அறிவை கொடுத்து, அறிவை கொடுத்து பத்திய கொடுத்து புத்திய கொடுத்து அடியாரனும் சேர செய்து சிவாலயத்தை சிவனை வணங்க செய்து தன்னை வணங்க செய்து சிவனடியாரனை வணங்க செய்து சிவ தர்மத்தை செய்ய வச்சு சிவபுராணம் கேட்க வச்சு சிவத்தியானம் பண்ண வச்சு சிவபூஷை பண்ண வச்சு சிவஞானத்தை கொடுத்து பரப்பறுக்கிறான். அது எங்கேயோ சிலருக்கு தான் இது வாய்க்குது, பல பேருக்கு இல்ல. இந்த நிலை யாருக்கு வாய்க்குது, எத்தனை பேருக்கு வாய்க்குது? சிலருக்கு. இப்ப சொன்னதுல எத்தனை பேருக்கு வாய்க்கு? கோடியில ஒருத்தன்னு சொல்லலாம், ஒரு கோடிக்கு ஒருத்தன்னு சொல்லலாம். அதனாலே குற்றமே வடிவாயிருக்கிற ஆன்மா சுத்தமே வடிவாயிருக்கிற சிவனை சேருவது என்றால் சாமானி. அந்த முறையிலதான் வந்து சிவஞானத்தை பெற வேண்டும் என்று விரும்புதல். அதற்காகத்தான் அடியாரோடு சேர்றது, ஆலயத்தை பணிவது, நூல்களை படிப்பது, கேட்பது, இவனால அந்த அந்த எண்ணம் உண்டாகும். அந்த எண்ணம் உண்டாக உண்டாக அது பின்னாலே செயலுக்கு வந்துடும். முதல்ல இந்த சிலேபியை பார்த்த உடனே சாப்பிடலாமா அப்படின்னு எண்ணம் வரும், சாப்பிடலாமான்னு வரும் என்ன வந்துதான், அப்புறம் போய் அதை வாங்குவேன், சரி சாப்பிட்டே பார்த்து விடுவோமே அப்படின்னு சொல்லி வாங்குவான், சாப்பிடுவான். என்னமே வரலன்னு வச்சுக்க அது பார்த்தாங்க. சிலேப்பியினால ஆன ருஷியை இவன் அனுபவிக்க முடியாது. அது போல அந்த எண்ணத்துக்கு பற்றும் எங்கே சிவலோகத்துக்கு சென்று மறுபடி பூமியிலே பிறந்து பூமியிலே வந்து தவத்தை செய்து அதனால துரிசு ஆகிய குற்றங்களை எல்லாம் போக அதுக்கு மேல கச்சே புளிய காயத்தை, கச்சே புளிய காயத்தை, கச்சே புளிய காயத்தை அப்படின்னா புரியுதா, கச்சே புளிய காயத்தை, கச்சே புளிய காயத்தை அரைக்கைத்தது வெறுத்து கச்சு போச்சுங்கிறோம் இல்லையே, உப்பு கச்சு போச்சு, கைத்தல் கைப்பு என்பது கச்சுன்னு வந்துச்சு, கச்சு போலி கைப்புத்த இலக்கணம், இது போலி. அதனாலே அற்பமாகிய இந்த காயத்தை வெறுத்து கச்சே புளிய காயத்தை. சிவஞானம் பெறுகின்றவனுக்கு உடலிலே விருப்பு உண்டு, உடலிலே மற்றும் தொடர்பான பெண்கள் பிறப்பிற உற்றார்க்கு உடம்பு மகை தன் பெருமை என்னாமை, தன் பெருமை என்னாமை, தற்போதமே இறத்தல், தன் பெருமை என்னாமை, தற்போதமே இறத்தல், மின்பெருமையான் சகத்தை வேண்டாமை, மின்பெருமையான் சகத்தை வேண்டாமை, உடலை தினம் படித்தல், உடலை தினம் பழித்தல், ஓங்கு சிவத்து ஒன்றல், நடலை பரப்புடிக்கும் நாள் சிவோகசாரம். புரியுதா, தன் பெருமை என்னாமை, நமக்கு என்ன பெருமை இருக்கு, என்ன சிறுமை இருக்குதோ அத்தனை இருக்கு, பெருமை இல்ல சிறுமை, என்ன பெருமை இருக்கு. அதனாலே தன் பெருமை என்னாமை, தற்போதமே இறத்தல், மின்பெருமையான் ஜகத்தை வேண்டாமை, உடலை தினம் பழித்தல், உடலை தினம் பழித்தல், ஆனாலும் இந்த உடம்போடு இருப்பது அருவருப்பே என்பார் பண்ணிருந்தார். நான் வந்து இருந்தாலும் நான் வந்து உய்வு பெற்று விட்டேன், இறந்தாலும் வேறு இருந்தாலும் வேறு, ஆனாலும் இந்த உடம்போடு இருப்பது அறிவுறுப்பேன், உடலை தனம் பழித்து ஓங்கு சிவத்து ஒன்றல், அதான் தியானம், சிவத்தோடு ஒன்றுதல், ஓங்கு சிவத்து ஒன்றல், நடலை பரப்பொழிக்கும் நாள், குற்றம் பொருந்திய இந்த பரப்பை ஒழிக்கின்ற நாள்ங்கிறார் அது. ஆகையினாலே அப்படி காயத்தை கலைகன் தமது கணிக்கண்டு, கலைகன் தமது கணிக்கண்டு, கலைகன் என்று சொன்னால் பரமேஸ்வரன்.

0: உண்டாகிய ஆதரவை அகத்தாலே கண்டு உணர்வு, அறிவினாலே உணர்வு. களைகன் என்றால் ஆதரவு, களைகன் என்றால் கண்ணிலேன் மற்றொரு களைகன் இல்லேன். அப்புறம் ஆகையினாலே அப்படி களைகண்ணாக இருப்பவன் யார் என்று கேட்டால் பரமேஸ்வரன். ஆதரவும் அதுக்கு பொருள். அப்படி ஆதரவை கண்ணீர் கண்டு விச்சைதனக்கும் விச்சாய விமலன் கமலம் பிறகுவரேன். ஆகையாலே விச்சை என்கின்ற ஞானத்துக்கு வித்தாக இருப்பவன், ஞான வித்தாக இருப்பவன், ஞானத்துக்கு வித்தாக இருப்பவன், ஞானத்துக்கு வித்தாக இருப்பவன். அப்படிப்பட்ட பரமேஸ்வனுடைய கமலம் என்கின்ற திருவடியை சேருவார். யாரு சிவஞானத்தை விரும்பினோம், சிவஞானத்தை பெறலாம் என்று விரும்புதலுக்கு பயனுண்டுப்பா, விரும்புதலுக்கு பயனுண்டு, நினைக்கிறதுக்கு பயனுண்டு, பேசுறதுக்கு பயனுண்டு, செய்யறதுக்கும் பயனுண்டு. அதனால விரும்பினால் இந்த பலன், அப்புறம் விரும்பினா அடையாள கட்டாயம் செய்து விடுவான், இல்லை அடுத்தபடியெல்லாம் செஞ்சிருவான், அந்த எண்ணம் விடாது. அதற்கு மேல மூன்று வகையான வேட்கையும் மந்ததரத்தினர் நிலையும், அந்த விரும்பு விரும்புதல் வேட்கை விருப்பம் இவைகள் மூன்று வகையாக இருக்கிறது. அந்த மூன்று வகையை நால மூன்றாக ஆக்கினார்கள், நான்கு மூன்றாக ஆக்கினார். ஆசைதானும் மூன்று விதம், ஆசைதானும் மூன்று விதம். அறிவில் அவையும் கனிட்ட அந்தம், பேசும் கனிட்ட ஆதரவு, அவையும் கனிட்டம் அந்தம் பேசும் கனிட்ட ஆதரவு பெற்றார் மூன்று பரப்படைந்து. இது எப்படின்னு கேட்டா கனிட்டம் அந்தம் கனிட்டம் கனிட்டம் கனிட்ட அந்தம் கனிட்டம்னு மூணு. அது எப்படின்னு கேட்டா தீவிரம் தீவிரதரம் மந்தம், மந்ததரம் மந்தம் மந்ததரம் தீவிரம் தீவிரதரம் நான்கு வகையாக சத்தினி பார்த்து சொல்லுது அல்லவா. அதுல இவர் மூன்று இந்த மந்ததரம் மந்தத்தையும் ஒன்றா ஆக்கிக்கிட்டார், மந்ததரம் மந்தத்தையும் ஒன்றாக ஆக்கி கொண்டு அதற்கு மேல தீவிரம் தீவிரதரம் என்று மூன்று வகையாக அந்த விருப்பத்தை பிரிக்கிறார். எந்த விருப்பத்தை? சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற விருப்பத்தை, சிவஞானம் பெற வேண்டும் என்கின்ற விருப்பத்தை மூன்று வகையாக பிரிக்கிறார். அப்படி பிரிக்கும் போது அறியில் அவையும் கனிட்ட அந்தம் பேசும் கனிட்ட ஆதரவு பெற்றாறு மூன்று பரப்படைந்து. அதனால மந்தமாகிய விருப்பத்தை பெற்றவர்கள் இப்ப அது எப்படியாவது அடைந்தே தீரவோணும் என்கின்ற வேட்கை அதிகம். சரி பார்த்துக்கலாமே, பார்த்துக்கலாம், குடும்ப தொலைவில் கொஞ்சம் இருக்குதுங்க, பேரம் பேச்சு காரியம் எல்லாம் பாத்துட்டு வர்றேன் அப்படின்னு ஒத்தி போடுறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் வாரேன், முடிஞ்சிருச்சுன்னா அப்படின்னு சொல்றவங்க இருக்கா இல்லவ? இப்ப நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்கா? இவ என்னைக்கு நேரம் இருக்க போகுது? அதனாலே அப்படி சொல்றவார்கள். அது போல அந்த சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற வேட்கை தீவிரதான். யாருக்கு போல? மாணிக்க வாசகருக்கு போல. மந்திரி வேலை என்ன பூராவ எப்பொழுது ஞானாசிரியன் வருவார்? எப்பொழுது ஞானாசிரியன் எப்பொழுது வருவார்? ஞானாசிரியன் எப்பொழுது கிடைப்பார்? அதுவே விசாரம், அதுவே விசாரம். அப்படிப்பட்ட விசாரம் உடையவரை தெரியாம குதிரை வாங்க போச்சு. அப்படிப்பட்ட விசாரம் உடையவரை தெரியாமே குதிரை வாங்க போச்சு. குங்க அங்க நெல்லு வாங்க போனவர்கிட்ட குங்குளியக்கார வந்த மாதிரி நெல்லு வாங்க போனாரு ஒருத்தர், மங்களியத்தை கொண்டுகிட்டு நெல்லு வாங்க போனாரு ஒருத்தர். இவருக்கு குங்குளியக்கார வந்த குங்குளிய கூட்டக்காரன், இவருக்கு அதுல ரொம்ப ஆசை, குங்குளியத்துல இவருக்கு ரொம்ப ஆசை. அதே போலத்தான் மாணிக்க வாசகர் குதிரை வாங்க போனாரு, காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி குழந்தை. அதனாலே அப்படி பெற வேண்டும், சிவஞானத்தை பெற வேண்டும், சிவஞானத்தை பெற வேண்டும். எப்பொழுது ஞானாசிரியன் வருவான், எப்பொழுது ஞானாசிரியன் வருவான், எப்பொழுது ஞானாசிரியன் வருவான், எப்பொழுது சிவஞானம் கிடைக்கும், எப்பொழுது சிவஞானம். அப்பா அப்படிப்பட்டதான் தீவிரதர பத்தி நாலாஞ்சத்தினி பாதம் சொல்லுதே, நாலாஞ்சத்தினி பாதம் சொல்லுது, நாலாஞ்சத்தினி பாதம். இந்த சத்தினி பாதம் மந்தம் பெறலாம் என்று விரும்புவது, அதில் அதிகமான வேட்கை இல்லாமல் இருக்கிறது. அவன் அதன் பிறகு மூன்று பரப்பு அடைவார்களாம். அப்படி மந்த விருப்பம் உடையவன் மூன்று பரப்பை அடைந்து அதேசார் ஞான யோகத்தை செறிவர். மூன்று பரப்பு பிறந்து அதன் பிறகு அவர்களுக்கு ஞான யோகம் உண்டாகும். செறிவர் பரமதேசிகனார் பாசம் பிரிய பரமான இன்ப வெள்ளம் பருகுவரே. பரமதேசிகனாகிய ஞானாசிரியனாலே பாசத்தை பிரித்து உயர்ந்த இன்ப வெள்ளத்திலே புகுந்து அந்த இன்ப உள்ளத்தை பருகுவார். ஆசாரியன் இல்லாம ஞானம் வராது. அந்த ஆசாரியன் ஞான ஆசிரியனா இருக்கவன், அந்த ஆசிரியனுக்கு ஞானம் இருக்கவன். தன்னை அறியார், தலைவன் தன்னை அறியார், முன்னை வினையின் முடிவறியார். தன்னை அறியார், தலைவன் தன்னை அறியார், முன்னை வினையின் முடிவறியார், பின்னை குருக்கள் என்று பேரிட்டு கொள்ளுவர்கள். ஐயோ தெருக்கழுதனிலே சிலர் ரொம்ப பரிதாபப்படுறார். குருஞானது குருன்னு பேர் வச்சுக்கிறானே, இவனை என்ன சொல்றது? ஆச்சாரியன் ஞானம் உடையவனா இருந்து பார்த்தான பக்குவம் இல்லாதவனுக்கு ஞானம் வந்துடும். ஆச்சாரியன் பார்த்தான்னா பார்வையினாலே ஞானம், பார்வையாலே கண்ணி போட்டியான்னு பார்வையினாலே ஞானம். புரியுதா? பார்வையினாலதானே எல்லாமே வருது, எல்லாமே வருது பார்வையினாலதான். எல்லாமே குரு பார்க்க குரு பார்வை இல்லாமல் கூட கிடைத்திடுமோ தாய்மானார். இருப்பா இருந்திட பேரின்ப வெளிக்கு குறிப்பார்வை இல்லாமல் கூட கிடைத்திடுமோ என்பார். அதான் அந்த ஞானாசிரியனுடைய கடாட்சம், குரு கடாட்சம்னு சொல்றது ஞானாசிரியனுடைய கடாட்சம். அது ஞானத்தை தவிர வேறு பேசவே மாட்டார். அந்த ஞானாசிரியர் பேசுவதெல்லாம் ஞானமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு கணநாத நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: மக்களை இன்றமுழ்ச்சியுள்ள நடக்கோமேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை எந்துடை தாழ்செவி நின்னுடி கடக்க

படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றே ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோர் செக்குடா

0: பருமதில் மதுரை மன் அவையெதிரே பரித மதுரிலை அவையெதிரே வருநதி இடமிதை வருகரனே வலையொழு மலகட வருகரனே கருதலில் இதை முதல் தருமருளே கடுமல அமரிரை தருமருளே கடுமல அமரிரை தருமருளே மருவிய கவழ்கிறவன மொழியே வல்லவர் மருவிய தமிழ் கிரகண மொழியே வல்லவர் நம்மிடத்திட மொழியே ஏம பார்வதி வதை அருக்கடலாகிய அம்பலவானவுடைய பெருங்கருணையினாலே பெரிய புராணத்திலே இன்று கணநாதநாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். கணநாதநாயனார் என்பவர் திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணியபடியாகிய சீர்காழியிலே அவதாரம் அருளாளர்கள் இந்த லோகத்திலே அவதாரம் செய்து அதன் மூலமாக பலரை அருள் பெறுவதற்காக வழிகாட்டியவர். தான் மாத்திரம் அருளை பெறாமல் எல்லாரும் அருளை பெற வேண்டும் என்று எண்ணும் பொருள் அருளாவார். அவர்களுக்கு வந்து எல்லாரும் அருளை பெற வேண்டும் என்று எண்ணது. ஏன்னா அருள் வந்து அளவில்லாததாகையினாலே எவ்வளவு பேர் அதை அனுபவித்தாலும் குறைவில்லாமல் இருப்பதினாலே அருளை எல்லாரும் பெற வேண்டும் என்று எண்ணுகிறார். அருள் உள்ள மதிப்பு எப்படி இருக்கும் என்று கேட்டால் எல்லாரும் உயரகுணம் தான் நினைப்பார். எல்லாருமே அருளை பெறவுன என்று அருள் பெற்ற பெரியோர்கள் அப்படித்தான் நினைப்பாங்க. பெரியோர்கள் இந்த அருளை எல்லாரும் பெற வேணுமே என்றுதான் எண்ணுவார்கள். அதனாலதான் மாணிக்க வாசகரும் மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முடிவினைங்கிறார். மூலபண்டாரம் வழங்குகின்றான் வழங்குகின்றான் வழங்கி கொண்டிருக்கிறான் வந்து முந்து விடுகிறார். அப்படி அருளை பெற்ற அருளாளர்கள் நம்முடைய நாட்டிலே அதிகமாக அவதாரம் செய்கிறார். இந்த 61 அல்லாமல் அருளாளர்கள் எண்ணில்லாதவர்கள் அவதாரம் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் மூலமாக எத்தனையோ பேர் அருளை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருளாளர் வரிசையிலே நாயன்மார் வரிசையிலே கண்ணநாத நாயனார் என்பவர் கூறுவர். அவர் ஆளிமா நிலத்து அகிலம் என்று அளித்தவள் திருமுலை அமுதுண்ட வாழி ஞான சம்பந்தர் வந்தருளிய வனப்பினது அடப்பில்லா ஊழிமா கடல் வெள்ளத்து மிதந்து உலகினுக்கு ஒரு முதலாய காளிமாநகர் திருமறை அவர் உலக காவலர் கணநாதர். அதனாலே ஞானசம்பந்தர் அவதாரம் பண்ணின திருப்பதியாகி சீர்காழியிலே அவதாரம் பண்ணினவர் மறையவர் குலத்திலே வந்தவர். மறையவர் என்றால் பிராமண குலத்திலே ஆய அன்பர்தாம் அணிமதில் சண்பையின் அமர்வரும் திருத்தூணி நாயனாருக்கு நற்றுதுப்பணியாயின நாடு அன்போடு செய்து மேய அத்திருத்தொண்டியில் விளங்குவார். விரும்பி வந்த அனைவாருக்கு தூய கை திருத்தொண்டியில் அவர் தம்மை குறைவரும் பயில்விப்பார். அவர் மறையவர் குலத்திலே வந்தவர். பிராமணர்களுக்கு இயல்பாக பிராமணர்களிலே நாத்திகர்களை அதிகம் பார்க்க முடியாது. கடவுள் இல்லைன்னு சொல்லவனா பார்க்க முடியாது. மற்ற ஜாதியில எல்லாமே இப்படியும் அப்படியுமா இருப்பான். பிராமணர்கள்ல இயல்பாகவே அவங்களுக்கு பத்தி அது பிரம்மனுடைய முகத்திலே தோன்றினவர்கள் பிராமணர்கள் வேத பிராமணர்கள். கோயில்ல அர்ச்சனை பண்ணுகிற குருக்கள் இருக்கிறாங்களே அவங்க சிவன் முகத்திலே தெரிவித்தது. அவங்க சிவாச்சாரியார் அவங்களுக்குள்ளதான் மற்ற எல்லாருமே. இந்த வேதம் ஒழுகிற பிராமணர்கள் பரமனுடைய முகத்திலே தோன்றினர். பரமனுடைய தோளிலே தோன்றினவர்கள் சத்திரியர்கள். பரமனுடைய நாபியிலே தோன்றினவர்கள் வைசியர்கள். பரமனுடைய பாதத்திலே தோன்றினர்தான் சூத்திரது வேளாளர்கள் என்று 4 வருணத்தையும் அப்படி நூலிலே சொல்லப்படுகிறது. அதிலே இவர் பிராமண குலத்திலே அவதாரம் பண்ணினவர். சீர்காழி என்பது அளவில்லாத பெருமையுடைய சேத்திரம். எத்தனையோ தேவர்களும் முனிவர்களும் அருளாளர்களும் பூஷ பண்ணி பேறு பெற்ற சேத்திரம். பரமன் பூஷ பண்ணியதுனால அது பரமபுரம் வேறு 12 பெயர்களை உடையது. அந்த ஊரிலே இவர் அவதாரம் பண்ணினார். அப்படி அவதாரம் பண்ணினவர் அவருக்கு சிவபெருமானத்தில் பிரியம் வந்தது. பிரியம் சிவனிடத்தில் பிரியம் வந்தா ஏதாவது சிவனுக்கு செய்யணுமே. இப்போ ஒரு மனிதரிடத்துல நமக்கு புரிய இருந்ததுன்னா அவர் வீட்டுக்கு வந்தாருன்னா ஏதாவது செய்யத்தானே தோணும். ஏதாவது கொடுக்கலாம், ஒரு காபி சாப்பிடுவோம், பால் சாப்பிடுவோம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா. அது போல இது போல பிரியம் ஒருத்தர் இடத்துல இருக்குதுன்னா அது செயல் மூலமா காட்டணும். செயல் மூலமா உங்க மேல ரொம்ப பிரியமுங்க, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்தது கடவுள் மாதிரி, நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா நீங்க அடிக்கடி வரணும், உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிகள் அப்படின்னு பல நடுவில் பாலில் விழுறாப்பில் பேசிட்டு பச்சை தண்ணி கூட கொடுக்காம போயிட்டு வாயான்னு சொன்னா என்னவா இருக்கும், எப்படி இருக்கும், சந்தோஷமாவா இருக்கும், எரிச்சலா இருக்கும். கையினால ஒன்றும் கொடுக்காம வெறும் வாய்ப்பை வச்சா கைங்கரியம்னு சொல்லுவார் தாய்மாரார். வாச்சா கைங்கரியம், கையில கைங்கரியம், கையில கைங்கரியம். அதனாலே அதுபோலத்தான் கடவுளிடத்திலே நமக்கு பிரியம் இருக்கிறது என்றால் அந்த கடவுளுக்கான திருத்தொண்டுகள் செய்யும். கடவுளுக்கான திருத்தொண்டு, அது கடவுளுக்கான திருத்தொண்டு என்று சொல்லி அவனே எழுதி வச்சிருக்கிறான். எனக்கு என்னென்ன தொண்டுகளை செய்யுங்கன்னா அவனே எழுதி வச்சிருக்கான். அது சிவனே எழுதி வச்சிருக்கிறான். எனக்கு இந்த மாதிரி பூவில் பிரியம், பூ பறித்து அர்ச்சனை பண்ணுங்க, பூவை கட்டி போடுங்க, மாலையா கட்டி போடுங்க, விளக்கு போடுங்க, தூவம் போடுங்க, நந்தனவனம் வையுங்க, அதுக்கு மேல கோயில கூட்டுங்க, கோலம் போடுங்க, பாட்டு பாடுங்க, தோத்திரம் பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணுங்க, இப்படி எல்லாம் அவனே எழுதி வச்சிருக்கிறான். இதெல்லாம் எனக்கு பிரியமான காரியம், இதெல்லாம் நீங்க செய்யுங்க, செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதத்தாரு இதத்தாருன்னு எல்லாம் ஆசை காட்டி வச்சிருக்கேன். அதனால அந்த தொண்டுகளை சரியை கிரியை யோகம் என்று சொல்லப்படும். அந்த தொண்டுகளை சரியை தொண்டு கிரியை தொண்டு என்று சொல்லப்படும். சரியை என்பதுதான் வெளியில இது வந்து சிவலிங்கத்தை தொடுவதற்கு அதிகாரம் கிடையாது. அவர்கள் மலர் பறிக்கலாம், மலரை கட்டலாம், கோயிலை சுத்தம் பண்ணலாம், விளக்கிடலாம், தூபம் போடலாம், தோத்திரம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், இந்த மாதிரியான சரிய தொண்டு. அது புலர்வதன் அழகிட்டு மெழுத்து முத்து பூமாரை குணந்தேசி புகழ்ந்து வாடி தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா தய போற்றி போற்றி என்கின்ற வரையிலும் சரிய தொண்டு. அப்படி செய்யலாம். அது மாதிரியான தொண்டுகளை செய்வது, அப்புறம் சிவலிங்கத்தை பூஜை பண்ணுவது, அப்புறம் தோத்திரங்களை பாடுவது, பிறரை பாட வைக்கிறது, பிறருக்கு அந்த தொண்டை செய்ய வைக்கிறது, இந்த மாதிரி தொண்டுகள் சிவனுக்கு பிரியமானது. அதை செய்யலைன்னா வெறும் பேச்சு வெறும் பற்றி இருக்குதுன்னா அவங்க மேல பிரியம் இருக்காது. எது நான் முதல்ல சொன்ன அது மாதிரி வெறும் பேச்சு பேசி ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சும்மா போனா என்னமா இருக்க. அது போல கடவுளத்தில பத்தி இப்ப கண்ணப்பாடு போனாருன்னு வச்சுக்க, போய் அவரு கட்டி பிடிச்சிட்டு அழுதாரு, சாமி நீ தனியா இருக்கிறியே, உனக்கு ஆறு துணையனாரு, மிருகம் வராதா, வேடர்கள் வரமாட்டாங்களா, இப்படி ஒத்தையா இருக்கிறியே, உனக்கு ஆறு ஜோறு விடுவா, உனக்கு ஆறு தண்ணி கொடுப்பா, உனக்கு ஆறு பக்கத்துல இருப்பா, உனக்கு ஆறு துணையா இருப்பா அப்படின்லாம் அழுதாரு. அதோடவே இருந்திருந்தாருன்னா அவரை பத்தி புராணத்துல வந்திருக்காரு. அவரை பத்தி இந்த பேச்சு பேச்சு இப்படி சந்தோஷமா கட்டிக்கிட்டு அழுதாரியா கண்ணப்பரு, இப்படி பத்தி இருக்குமா அப்படின்லாம் புராணத்துல வராது. புராணத்திலே வந்திருக்காரு அவர். அதுக்கு மேல பன்றி வேட்டைக்கு போய் பன்றியை கொண்டு மாமசத்தை கொண்டுட்டு வந்து ஊட்டி வாயில தண்ணி கொண்டு வந்து ஊட்டி பத்திர புஷ்பங்களை போட்டு அந்த மாதிரி செயல் பண்ணிய காரணத்தினாலதான் அவர் புராணத்தை வந்தார். இல்லாம வெறும் பேச்சா கட்டிட்டு அழுதாருயா, அவ்வளவு பிரியமா இருந்தாரு சாமி மேல அப்படின்னா அதோட நின்றுக்கு புராணத்துல வரமாட்டாங்க. அந்த செயலாலதான் தாம்பட்டி நீயா கடந்துகிட்டு 5 நாடும் பட்டினியா கிடந்துக்கிட்டு ஒரு சாமிக்கு கொண்டாந்து உணவு ஊட்டினார். அதனால செயல் மூலமாகத்தான் ஒருவரை திருப்திப்படுத்த முடியும். வந்தவருக்கு உபசார வார்த்தை சொல்லுவதோடு உபயோகப்படுகின்ற பொருளை கொடுத்து அவர்களை உபசரிக்கணும். உபயோகப்படுகின்ற அவங்க எந்த அந்த வேலைக்கு எந்த உணவு சாப்பிடுவாங்களோ இது பிரியமா இருக்கும், அது மாதிரி உணவை கொடுத்து பொருளை கொடுத்து உபசரிக்கணும். அப்படி இல்லையானால் அந்த விரும்பி பிரயோசனம் இருக்காது. அதனால இப்படி திருப்பணின் வீடு, அப்படி சிவனுக்கு செய்யறது திருப்பணின் வீடு. அப்படிப்பட்ட பணியை இவர் செய்பவர். அந்த பணிய பல சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, அவர் திருப்பணி செய்வார், அவர் திருப்பணி செய்வார், அவர் பக்கமாக அவர்கிட்ட சிநேகமா வர்றவா கும்பிடுறவா தொடர்புடையவர்களை எல்லாம் திருப்பணி செய்ய பார்ப்பார். அவர்கிட்ட தொடர்பு சிநேகம் இருக்கிறவங்களையெல்லாம் என்ன பண்ணுவார்னா, நீங்க இந்த மாதிரி சிவனுக்கான பணியை செய்யுங்கள்னு அவர்களை தொடர்புறுத்தி வைப்பார். இது நல்லது, இதை செய்யறது ரொம்ப நல்லது, உங்களுக்கு இயன்றது இது, உங்களுக்கு இயன்றது இது, நீங்க இதை செய்யுங்க இதை செய்யுங்க அதை சொல்றார். விரும்பி வந்த அனைவார்க்கு தூய கை திருத்தொண்டினில் அவர் தவை துறைதோறும் பயிர்விப்பார். நீங்க பூ பறியுங்க, நீங்க நந்தனவத்துக்கு தண்ணி விடுங்க, நீங்க பூவை கட்டுங்க, நீங்க கோயில கூட்டுங்க, நீங்க தீபம் போடுங்க, நீங்க தூபம் போடுங்க, நீங்க பாட்டு பாடுங்க, நீங்க திருமுறை எழுதுங்க, நீங்க திருமுறையை பாடுங்க என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பணியை அவர் தொடர்பு வைத்திருக்கிறார். அதை சொல்ற நல்ல நந்தன வனப்பணி செய்பவர், நருந்துணர் மலர் கொய்வோர், பல் பணி தொடை புனைபவர், குணர் திருமஞ்சன பணிக்குள்ளோர், அல்லு நண்பகலும் அல்லு நண்பகலும் திரு அழகிட்டு திரு மெழுக்கு அமைப்போர்கள், எல்லையில் விளக்கரிப்பவர், திருமுறை எழுதுவோர் வாசி. இப்படி அவரவருக்கு எது எது பொருத்தமா இருக்குமோ அந்த தொழிலை செய்ய அவர்களை ஈடுபடுத்துவார். சாமி போய் எனக்கு அருள் கொண்டு கேட்கறோம்னு வச்சுப்பா, நீ என்ன செஞ்சேன்னு கேட்டார். அருள் பொண்ணு கேட்கறீல்ல, நீ என்ன செஞ்சான்னு கேட்டா சொல்லலாம், செய்தன்னு இருக்குத, இந்த மாதிரி தினந்தோறும் பாடுன ஐயா, பாட்டு பாடுன ஐயா, நான் விளக்கு போட்டையா இருக்கிற. அதுபோல அதனால இந்த மாதிரி பணிகளை செய்வதற்கு அவர் அவர்களுக்கு ஊக்குவித்து அவர்களை ஈடுபடுத்துவது, அது ஒரு பெரிய சிவபுண்ணியம். சிவபுண்ணியம் செய்ய வைக்கிறது, சிவபுண்ணியம் செய்ய தான் செய்வதோடு அல்லாமல் மற்றவர்களையும் செய்ய வைக்கிறது. இணைய திருப்பணிகளை அணைந்தவர்க்கு ஏற்ற அத்திருத்தொண்டி வினை விளங்கிட வேண்டிய குறையலா முடித்து மேவிட செய்து அணைய அச்சிறம் புரிதலில் தொண்டரை ஆக்கி அன்புருவாய்மை மனையே அன்புருவாய் மனை அறம் புரிந்து அடியவர்க்கு இன்புற வழிபடும் இருக்கார். இல்லறத்தில் இருப்பவர், அடியவர்களுக்கு உபச்சாரங்களை செய்பவர். இப்பெரும் சிறப்பு எய்திய தொண்டர் தாம் ஏறு சீர் வளர்காளி மெய்ப்பெருந்திரு ஞானபுவ நகர்களால் மேவிய விருப்பாரே. அதனாலே அப்படிப்பட்டவராகி அந்த கணநாத நாயனார் அவர் அவதாரம் பண்ணின ஊரில் தான் ஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணினார். அதனால ஞான சம்பந்தர் மேலே அதிகமான அன்புடையவராக இருந்தார். திருஞான சம்பந்தர் மேலே அதிக அன்புடையவராக இருந்தார். ஒரு நாயனார் பேரிலே அருளாளர் பேரில் ஒருவனுக்கு அன்பு வந்துடுச்சுன்னு சொன்ன அவனுக்கு அருள் எளிதாக கிடைச்சு. இவர் சிபாரிசு பண்ணுவார்கள், இந்த மாதிரி ரொம்ப நல்லவனுங்க, ரொம்ப முக்கியமான ஆளு, எனக்கு வேண்டிய ஆளுங்க அப்படின்னு சாங்கிடுவார்கள் சார். நாமே நேராக போய் சிவன்கிட்ட அருள் வருவதற்கு ஒரு சிபாரிசு இருந்துச்சுங்க. இப்போ மந்திரி கிட்ட போய் ஒரு சலுகை வாங்கணும்னா, சாங்கிட்ட வாங்கணும்னா என்ன பண்ணேன், அவருக்கு வேண்டிய ஆளை பிடிச்சு, மந்திரிக்கு வேண்டிய ஆளை பிடிச்சு அந்தால் நமக்கான ஆளா இருக்கணும். அப்படி ஆளா இருந்தா சீக்கிரமா சேர்ந்து. அதுபோல என்னாலே இப்படி அருளாளர்களை பற்றி குழு, அருளாளர்களை பற்றி குழு, அது மாதிரிதான் அப்பூனியடிகள். அப்பூனியடிகள் யாரை பற்றி கொண்டாரு, திருநாவுக்கரசரை பற்றி கொண்டார். பெருமிடலை குறும்பர் யாரை பற்றி கொண்டாரு, சுந்தரரை பற்றி கொண்டார். சுந்தரரை பார்க்காமையே பற்றி திருநாளர். மங்கையரகரசியார் ஞான சம்பந்தரை பற்றி கொண்டார். குலச்சிரையார் ஞான சம்பந்தரை பற்றி கொண்டார். கூம்பாண்டியன் ஞான சம்பந்தரை பற்றி கொண்டார். இப்படியாக அருளாளர்களை பற்றி சிவன் அருளை பெறுவது மிக எளிதாக இருக்கும். தானே நேராக சென்று அருளை பெறுவது என்பது ஒரு சிரமம் தான். அருளாளர்கள் தொடர்வதற்குன்னா சீக்கிரமா அருள் கிடைக்க வாய்ப்பு, அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. அதனாலதான் ஆண்டவன் பணியை விட அன்பர் பணி அதிகமான சிறப்புன்னார் தாய்மார். ஆண்டவனுக்கு பணி செய்வதை விட அன்பர்களுக்கு அடியார்களுக்கு பணி செய்பவனுக்கு இன்ப நிலை தானே வந்திருந்தார். ஆண்டவனுக்கு பணி செய்து அருளை பெறுவதுங்கிறது கொஞ்சம் தாமதமாகலாம். விளங்குதா? அன்பர்களுக்கு பணி செய்வதனாலே சீக்கிரமா அன்பு கிடைக்கும். அதுவா அன்பர்களுக்கு பணி செய்யாது ஆண்டவருக்கு பணி செய்தால் அதுலேயும் அன்பு கிடையாது. அன்பர்களுக்கு பணி செய்யாமல், அடியார்களுக்கு தொண்டு செய்யாமல், பணி செய்யாமல், அடியார்களை வணங்காமல், ஆண்டவரை மாத்திரம் ஒருவர் வணங்குறார்னு வச்சுக்க அறியாமை வணங்கினான்னா அவனுக்கு அருள் தர மாட்டார். அவரை தான் சுந்தரரைய அடியார் கூட்டத்துக்கு புறம்பூல் செய்தார். அடியார்களை கூட்டத்தை வணங்காமல் போகின்ற காரணத்தினாரு சுந்தரர் அடியார் கூட்டத்துக்கு புறம்புனார். அவனை ஆட்கொண்ட தியாகராசனும் அடியார் கூட்டத்துக்கு புறம்புனார். புரிஞ்சு சொன்னார். யார் சொல்லுவது? பிரண்மண்ட நாயனார். அடியார் கூட்டத்தை வணங்காமல் போகின்றபடியினாரே சுந்தரனா இருந்தா இருந்தா யாரா இருந்தா சட்டத்துக்கு விரோதமா போச்சு. அதனாலே அடியார் கூட்டத்துக்கு புறம்புனார். அடியார் கூட்டத்தை வணங்காம போற சுந்தரனை ஆண்டு கொண்ட அவனுக்கு பிரியமா, அவன் பிரியமா அந்த அளவு வச்சிருக்கிறான். அந்த தியாகராசரும் அடியார் கூட்டத்துக்கு புறம்புனார். அப்படி ஒரு அடியார் பெருமையே அவ்வளவு அழுத்தமாக சொன்னவர் வரண்மன நாயனார். அதனாலதான் திருத்தொண்ட தொகையை வெளியில வந்துச்சு. இவர் சொன்னபடியினாலதான் அப்புறம் திருத்தொண்ட தொகை சுந்தரன் சுவாமிகள் பாருங்க. அதனாலே அடியார்கள் பணி செய்யாமல் ஆண்டவன் பணி மாத்திரம் செய்தவன் அருளை பெற முடியாது. ஆண்டவன் பணி செய்யாமல் அடியார் பணி செய்து அருளை பெற்று விடலாம். அதைத்தான் திருமூலன் அடியார்களை நடமாடுங்கோயில்னாரு, ஆண்டவனை படமாடுங்கோயில்னாரு. படமாடுங்கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயன். சாமி கிட்ட கொண்டு ஒரு பொருளை வச்சோம்னு வச்சுக்க நடமாடுங்கோயில் நம்பருக்குங்க. நடமாடுங்கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயன். அது படமாடுங்கோயில் பகவர்க்கு அது ஆகவே என்ன அடியார்கள் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்க அது சிவனுக்கு பூஜை. என்னன்னா அடியாரனுக்கு உள்ளதானே சிவன் இருக்கிறார். அடியாரனுக்கு உள்ளதானே சிவன் இருக்கிறார். சிவனுக்குள்ளே அடியார்கள் இல்லை, அடியாருக்குள்ளதான் சிவன். சிவனுக்குள்ளே அடியார்கள் இல்லை, சிவனுக்குள்ளே எல்லா உலகமும் இருக்கிறது. அது ஒரு வகை கருத்து. ஆனாலும் இறைவரோ தொண்டர் உள்ளத்து தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரியது என்று அவையை சொன்னால் அல்லவா. அதனால அடியாருடைய உள்ளத்திலே சிவன் இருக்கின்ற காரணத்தினாலே அடியார்கள் வழிபாட்டினாலே திருவருளை எளிதாக பெற்றுள்ளார். அதனாலதான் தாயுமான சுவாமி அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எதுவும் பராபர வேண்டார். அன்பர் பணி, அன்பர்னா அடியார்களுக்கு பணி செய்யறதுக்கு என்னை ஆளாக்கி விட்டு விட்டார். ஆளாக்கி விட்டு விட்டார் என்றால் அதனால அன்பர்களுக்கு பணி செய்கின்ற முறை தெரியலாம். முறை தெரிந்து கொண்டுதான் செய்யணும். அடியார்களுக்கு பணி செய்யணும் எல்லாத்துக்கும் செய்ய தெரியுமா? அடியாருக்கு எப்படி பணி செய்யணும், எப்படி செய்ய வேணும், எப்படி பணிவா இருக்கணும், எந்த வேலையில எந்த பணி செய்ய வேணும் என்றெல்லாம் அந்த பாங்கு தெரியணும் இல்ல, முறை தெரியணும் இல்ல. அந்த முறை பாங்கு இதுகள்லாம் தெரிந்து செய்தான்னா சீக்கிரமா அன்பு பெற்று விடலாம். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்பங்களை தானே வந்து இது வராது என்பது தாய்மானவர் பராபர கண்ணி. ஆகையினாலே இப்படி இவர் அடியாருக்கு பணி செய்வாரு. தன்னை வந்து சேர்ந்தவர்களை எல்லாம் பணி செய்ய வைப்பார். தன்னை வந்து சேர்ந்தவர்களை எல்லாம் பணி செய்ய வைப்பார். அதனால பணி செய்தாத்தான் அவர்கள் அருளை பெற முடியும். அருளை பெற இல்லை எனக்கு ஒரு பாக்கியம் என்னன்னு கேட்ட பண்றேன்னா அதிகபட்சம் என்னோட தொடர்பு உடையவர்கள் சிவபூசக்காரர்களாக, தீட்சை உடையவர்களாக, ஏதோ ஒரு வகையில சிவத்துள்ள ஜீவர்களாக அதிகபட்சம் சும்மா வெறும் பேச்சா இல்லை. அவர்கள் சிவ காரியங்களை, சிவ காரியங்களை செய்வோர்களா, சிவ கைங்கரியங்களை செய்வோர்களா? சிவ கைங்கரியங்கள் செய்யாமல் இருக்கிறவன் இவர்களை பெற முடியாது. ஆகையில் தொழில் செய்யாதவன் ஊதியம் பெற முடியாது, தொழில் பண்ணாதவன் பொருளை சேர்க்க முடியாது. அதுபோல சிவகைங்கரியம் செய்யவில்லையானால் அருள் சேர, அருள் சேர. அதுக்காக சிவகைங்கரியம் பண்ணவனும். அதனால இப்படி எல்லாரையும் சிவகைங்கரியம் பண்ண வைப்பார். எல்லாரையும் சிவகைங்கரியம் பண்ண வைப்பார். நான் தீட்சை வாங்கின காலத்திலிருந்து இதுவரையில ஒரு நூற்றுக்கணக்கான பேரை தீட்சை வாங்க வச்சிருக்கோம். நூற்றுக்கணக்கான பேரை அதே வேலையாக சொல்லி எனவும் புகழுமா கரைப்பா இருக்கிறச்ச கல்லும் கரையும் இறவும் புகழுமா சொல்லி பல பேர்த்து தீட்சை வாங்க வச்சு பூஜை பண்ண வச்சிருக்கிறான். புராணம் கேட்க வச்சிருக்கிறான். தீட்சை வாங்கலைன்னா கூட அவங்களை ஈடுபடுத்தி அந்த துண்டுல ஈடுபடுத்தி அவர் தானே செய்யும்படியாக சுவாமி பண்ணியிருக்கிறார். நம்சாமார்த்தியம் அல்ல. இந்த பகுதியிலே தீட்சைன்னு முதல்ல ஆரம்பிச்சவன் அடியன் தான். சொன்னாத்தான் உங்களுக்கு தெரியும் சொல்றேன். அடியன் தான் முதல்ல தீட்சை வாங்கினேன். கருவூரில் போய் அஞ்சு பேர் வாங்கலாம். அதுக்கு ஏற்பாடு பண்ணி அடுத்தாப்புல இங்கே குருநாதரை பல தடவை வரவழைச்சு தீட்சைக்கு ஏற்பாடு பண்ணி பலரை தீட்சை வாங்க வச்சு பல பேரை தீட்சை வாங்க வச்சு அதுவே இரவும் பகலும் மாற்றும் கூலி எங்கூர் குள்ளே தான் தீட்சையும் இருக்கும் பூஜையும் இருக்கும் சிவகங்கிரியும் இருக்கும். ஆகையினாலே அப்படி பலரை ஈடுபடுத்துவதனாலே அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்கும். எல்லாரும் அவளை பிறகு எல்லாரும் அவருடைய பிறகு வரும், எல்லாரும் இந்த நெறியிலே வரணும். அப்படி தீட்சை வாங்காதவங்க பல பேர் மாமிசம் சாப்பிடாம செய்யமாக்கியிருக்கிறோம், மாமிசம் சாப்பிடாம அந்த உணவுல செய்யமாக்கியிருக்கிறோம், உணவுல உணவுகளை செய்யமாக்கியிருக்கிறோம். அதனால நம்ம சேர்ந்தவர்களே அடுத்தவர்களே அதிகபட்சம் செய்யமாக்கணும். ஏன்னா ஒரு கூட பிறந்த மற்ற என்ன கேட்ட ஓரளவு தொடர்புடையவள் எல்லாம் செய்யமாக்கியிருக்கிறோம். அதனால நீங்க எல்லாமே செய்யமாயிருக்கிறது நான் பெற்ற பாக்கியம், இது நான் பெற்ற விரும்பு. நீங்க இத்தனை பேருக்கு செய்யமாக்கிற சாமானியம் இல்லை, எதை விட்டாலும் இருந்தால் அதை விடமாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு வைராக்கியம் உடைய, அது வைராக்கியம் அதில் வைராக்கியம் அவிவேக வைராக்கியம் சொல்லுவோம், அது அவிவிவேக வைராக்கியம் சொல்லுவோம். விவேக வைராக்கியம் வேற, அவிவிவேக வைராக்கியம் வேற. அதனால தீய காரியங்களை துரியோதனம் கொண்டு வந்தாங்களவா, அது அவிவிவேக வைராக்கியம் தவறு. அந்த தவறை நான் வந்து திருந்தவே மாட்டேன் என்று நிற்கிறது அவிவேக வைராக்கியம். விவேக வைராக்கியம் நல்லதை பற்றி அதில் விடாது நிற்கிறது நாயன்மாரா விவேக வைராக்கியம். ஆகையினாலே இப்படி இந்த கடநாத நாயனார் தானும் பணி செய்வார், தன்னை சார்ந்தவர்களை பணி செய்ய கொப்பார். அதனாலே நீங்களும் வந்து கடையில் கட்டாயமாக எப்படியோ ஒரு 10 பூ பறித்து சாமி திருவடியில் போடணும். 10 பூ பறித்து சாமி திருவடியில் நடராஜர் சுப்பிரமணியர் விநாயகர் முதலான படாதுக்கு உள்ள வீட்டில் எல்லாரும் தூஷக்காரர்களா இல்லை, அதிகபட்சம் பண்ண முடியலேங்கிறீ, அது பண்ண முடியலேன்னு சொல்றதெல்லாம் சோம்பல் திறந்தேன், அதை நான் ஒத்துக்க மாட்டேன். சரி இருங்க, அதனால வந்து ஒரு 10 பூவாவது பறிச்சு சாமி திருவடியில் போட்டுருவோம். காலையில போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு எனை துணை மலர் கொண்டு ஏற்றினும் திருமுகத்தை எமக்கரும் மலரும் இடிநகை கொண்டு திருவடி விடுவோம் என்று நிறைய இடங்கள்ல வருது. அதையினாலே ஒரு 10 பூவையாவது பறித்து போட்டுட்டு ஒரு தேவார திருவாசகம் ஒன்று தெரிஞ்சது சொல்லி விட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 5 நிமிஷம், சரி 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் இதுக்குள்ளே பூஜையை முடிச்சுக்கலாம். பூஜையை 10 நிமிஷம் முடிச்சுக்கலாம். திருநெல் பூஜை உணவு செய்வோம், உணவு செய்வோம் அடிப்படை, அதான் பேச மாட்டோம், அதான் பேச மாட்டோம். அப்படி உணவு செய்வோம், அதுக்கு மேலே ஒரு 10 பூ பறித்து சுவாமி திருவடியில் போட்டு ஒரு தேவார திருவாதிகள் இருந்தால் சிக்கனமாக பூசை முடிக்கணும். பரிமணம் மாதிரி என்ன மாதிரி எல்லாம் 3 மணி நேரம் 2 மணி நேரம்னு பண்ணுறதுன்னா சிரமமாட்டா இருக்கும். அதனால் அது பழக்கம் வந்துருச்சுன்னா அப்புறம் சிரமம் தெரியாது, பண்ணலாம் சிரமமாக இருக்கும். பழக்கம் வந்துருச்சுன்னா அப்புறம் பண்ணலை அன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் ஒத்து வழியேன்னு வச்சுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மனசு அஞ்சலமாக இருக்கும். நான் போச்சு அப்படின்னு கவலையாக இருக்கும் விளங்குத. ஆகையினாலே அது பழகிட்டா அதை விட மனசு வராது. பழகிட்டா இப்போ செய்ய காரியங்களை பழகிறவங்க விடுறானா, விட்டாடி பழகிட்டான்னு வச்சுக்க, விடுறானா விடுறானா விடுறானா விடுறானா விடவே மாட்டேன். அதுபோல் நல்லதாக பழகிட்டோம்னாலும் வச்சுக்கோ, பழக்கம் பழக்கமாகும், பழக்கம் வழக்கமா, அது அப்படி வழக்கம் இல்லை, பழக்கம் வழக்கமாகும். நற்றவா உடைய நான் மறைக்கிறேன், நான் பச்சிவாய் என்றார் போல அந்த பழக்கம் வழக்கமாக இருக்கு. அதனாலே சுவாமியே பூஷம் பண்ணாமல் இருக்கலாமா, இந்த பறவை எதுக்கு தந்தான் சாமி, எதுக்கு தந்தான், சாப்பிட்டு விட்டு தூங்கி விட்டு போறதுக்காகாது, செய்ய வேண்டியவனுடைய திருவடியை பூசித்தல் அல்லவா என்று அந்த உணர்வு வந்துருச்சுன்னா சும்மா இருக்க மனசு, சும்மா இருக்க மனசு வராது. சாப்பிட்றது தவறாம சாப்பிட முடியல, தவறாம சாப்பிட முடியல. அதனாலே உண்பதன் முன் என்ன செய்யணுங்கிறார் அப்பர் சாமி, உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராகில் அழியத்தார் பிறந்தவாறு ஏதோ இனியில் திருநோயின் மகன் அலிய பெயர் செஞ்சத்தில் பறப்பதற்கே தொழிலாகி இருக்கின்றார். காணியை சேர்ப்பதவோ மாடியை கட்டுவதோ பதவியை பெறுவதவோ அருளாளர்கள் பெருசா சொல்லுற வேண்டியது அதுவே உணவுக்கு உடலுக்கு சங்கீதத்துக்கு வேண்டியதால வேண்டாம் இல்லை. தேடு செய்ய தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றோல் ஆடிய பெருமான் அன்பிற்கு ஆவண ஆகு என்று தேடு, நிறைய தேடு நிறைய தேடு, திரைகளோடையும் திரவியன் தேடு வேண்டாம்னு சொல்லலை. நம்முடைய நாயன்மாரெல்லாம் அரசர்களாக இருந்தார்கள், வியாபாரிகளாக இருந்தா, மராஸ்தாரர்களாக இருந்தா, மந்திரியாக இருந்தா, சேனாதிபதியாக இருந்தா, முக்கால் வாசிப்பு அப்படிதான். அவர்கள் என்ன பண்ணி செய்தார்கள், எல்லாம் சிவப்படியா செய்தார். அதுவும் சேரமான் பெருமாள் இங்க ராஜாவா வரணும்னு சொன்னாங்களா, மந்திரிகள் எல்லாம் போய் ராஜா போயிட்டாரு தபத்துக்கு போட்டா நீங்க ராஜாவா வரணும்னு போய் அவரை கேட்டார்கள். அவர் திருவஞ்சகலத்துல அஞ்சயபுரத்துக்கு பணி செய்து இருக்கிறார், மலர் வரைக்கிறது கட்டி போடுறது தோத்திரம் பண்றது அந்த மாதிரி அந்த மாதிரி அழுக்கு ராசபதி இருந்துச்சா. அவர் என்ன பண்ணாரு, நான் ஜாதியை திரட்டி விட்டு வேண்டாம் சொன்னாவது ராஜ பதவிக்கு உத்தரவு கேட்பாட்டா. நம்மள எல்லாம் வந்து கேட்டான்னு வச்சுக்க, உடனே அப்புறம் பேசிக்கல மற்ற கதையில ஒரு மந்திரி பதவி சாப்பிடட்ட அமைச்சர் நம்ம கூப்பிடறாரு ஒத்துக்குவார். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஒத்துக்குவோம். ஓ, யாரையும் கேட்கணும். அதனால இப்படி அவர்கள் செயல் முழுவதும் சிவ செயல் ஆகுது, சிவஞான செயல்ன்றார். யார் சொல்ற சிவஞான செயல்னு? சித்தியார்ல சொல்ற சிவஞான செயல்ன்றார், சிவஞான செயல். அதனாலே சிவப்பணியினாலே சிவலா சிவலோகம் சிவசாமீபம் சிவசாரூபம் சிவசாயுஜ்யம். சிவப்பணியினாலே சிவலோகம் சிவசாமீபம் சிவசாரூபம் சிவசாயுஜ்யம் என்று நால் வகையா நூற்றி சொல்லப்படுகிறது. அதை போற்றி புகழ்ந்து இருந்து புய்கட்டு மெய்யார் என்பார் நினைக்கிறது. போற்றுதல், போற்றுதல் தான் பூசை, போற்றுதல் பூசை. புகழ்ந்திருத்தல், புகழ்தல் சரியே, போற்றுதல் கிரியே, புகழ்தல் சரியே, இருந்து யோகம். அதனால பொய்கட்டு மெய்யானால் ஞானம், பொய்கட்டு பொய்கட்டு மெய்யான். அதனால இப்படி போற்றாமலோ புகழாமலோ இருக்கும். போற்றுவார் அருள் பெற்றார், போடையில மதியினாலே போற்றுவார் அருள் பெற்றார். அதனால இவைகளெல்லாம் சிவஞான செயல் என்று பெயர். சிவஞான செயல், சிவஞானத்தை பெறுவதற்காக செய்கின்ற செயல்கள். செயல்னா காரியம்தானே, சிவஞானத்தை பெறுவதற்காக செய்கின்ற செயல். இப்ப இந்த புராணம் கேட்கறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த செயல் சிவஞானத்தை பெறுவதற்காக இந்த செயல் இப்ப நடந்து கொடுக்கும். இப்ப சிவஞானத்தை பெறதுக்கு இன்னைக்கு கேட்டதுல அவங்க அன்பை போல, அவரவர்கள் அன்பை போல மறுத்து போடுவார். இன்னைக்கு பெரிய புராணம் கணநாத நாயனார் புராணம் கேட்டாரு, தாண்டவம் புள்ள கேட்டாரு, இவருக்கு மார்க்க ஆயால 100க்கு 85 போடுவார் அப்படின்னு போடுவார். அவரவர்கள் பக்குவத்துக்கு இருந்தாப்புல மார்க் போடுவார். இது சிவஞானத்தை பெறுவதற்காக பெறுவதற்காக இப்ப பல இது இருக்கு அல்லவா, சப்ஜெக்ட் இது கெமிஸ்ட்ரி இருக்குது, தமிழ் இருக்குது, ஆங்கிலம் இருக்குது, பூகோளம் இருக்குது, இப்படி பல இது இருக்குது இல்லப்பா. இப்படி பல இருக்கிறதுல ஒவ்வொன்றிலையும் மார்க் இருக்குல்ல, ஒவ்வொன்றிலையும் மார்க் இருக்குல்ல, ஒவ்வொன்றிலையும் மார்க் செய்கிற செயலுக்கு, படிக்கிற படிப்புக்கு மார்க் இருப்பது போல ஒவ்வொரு செயலுக்கும் மார்க். பாட்டு கேட்கறதுக்கு மார்க், புராணம் கேட்கறதுக்கு மார்க், கோயில் தரிசனம் போறதுக்கு மார்க், சிவனடியாருக்கு பணி செய்வதற்கு மார்க், பூஜை பண்ணுவதற்கு மார்க், திருமணம் எழுதுவதற்கு மார்க், இப்படி ஒவ்வொன்றுக்கும் மார்க் உண்டு. எல்லா சேரையும் மார்க் வாங்கிட்டா பாஸ், ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்றதும் இருக்கு, செகண்ட் தேர்டு இப்படி இருக்கு. அதனால எல்லாமே பஸ்ல பாஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆகையினால இப்படி இந்த சிவ புண்ணிய செயல்களை இன தவறைய முடிய, சிவ புண்ணிய செயல்களை என் தவறையும் கட்டாயம் செய்யும். ஏனென்றால் தேகம் நிலையில்லாமையினாலே தேகம் விழும்போது யாரும் துணை செய்ய முடியாதா, தேகம் விழும்போது யாரும் துணையாக வரமாட்டோம், செல்லுகள் இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. நம்ம தனியா தான் போகணும், அவங்க தனியா தான் போகணும், அல்ல அதுக்கு ஒரு மூலையாத்தான் சண்டை கூட்டம்னா தாய்வானார். சண்டை கூட்டத்துல வந்தவன் போற எல்லாம் கலந்து பேசிக்க, அண்ணாம்பா மாமாவன் காயவை விசாரிப்பான், அரிசி விசாரிப்பான், வளைய விசாரிப்பான், எல்லாம் விசாரிப்பான், பேசுவான். அப்புறம் அவன் பாட்டு வச்சு அவன் ஊருக்கு போவான், அது வர அந்த ஊருக்கு போவான். சந்தையில வந்தவன் அத்தனை பேர் அவன் ஊருக்கு தானே போவான். அதுபோல இந்த நம்ம கூடி இருக்கிற கூட்டமும் சண்டை கூட்டம், நம்ம கூடி இருக்கிற கூட்டம் வாரு சுற்றத்தார் சண்டை கூட்டம். அது பாட்டில் அது எங்க போகணுமோ அது போகும், அது எங்க டிக்கெட் வாங்கிருக்குதோ அங்க இறங்கும், இது எங்க டிக்கெட் வாங்கிருக்கோ இது அங்க இறங்கும். அப்படித்தான் ரயில்ல போற எல்லாம் ஒரு ஊர்ல இறங்குறேன், அவனே எங்க டிக்கெட் வாங்கியிருக்கிறேன் அங்கே. அதனாலே நாம் போகின்ற இடத்துக்கு துணை வரும், நாம் போகின்ற இடத்துக்கு ஒவ்வொருவரும் சிவபுண்ணியமாகி செல்வத்தை சேர்த்துக்கொள்ளும், சிவபுண்ணியமாகி செல்வத்தை சேர்த்து அது மலையாறு ஓரளவு வாங்கினாரே மனத்தின் அன்பா நிலையான மாதவன் செய்கிறோம் உண்மை நேடி வரும் தொலையா வலிக்கு புரிசோறு உற்ற துணையும் கண்டீர் இறையாயினும் வெந்ததேயாயினும் பகுந்து ஏற்றவர்க்கே என்பார் கந்தர் அலங்காரத்திலே அருள்வார். ஆகையினாலே இப்படி சிவபுண்ணியத்தை இவர் செய்ய வைப்பாரு, செய்தாரு செய்த செய்ய வைத்தார். இப்பெரும் சிறப்பெய்திய தொண்டர்தாம் ஏறு சீர் வளர்களாலி மெய்ப்பெருந்திரு ஞானபோ நகர்களால் வேதிய விருப்பாலே முப்பெரும் பொழுது முப்பெரும் பொழுது அருச்சனை வழிபாடு மூடும் அன்பொரு நாடு உப்பில் காதல் ஒரு உளங்களி சிறந்திட உருகினாறு விழுவாகும். இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेः ऊर्ध्वं जिगातु भेषजम् शन्नो अस्तु द्विपदे संचतुष्पदे ॐ शान्ति शान्ति शान्तिः। मम सुखमेव भवतु दुःखं मा भवतु इति एव प्रार्थनां करोति। न केवलं मनुष्याः, सर्वे जन्तवोपि सर्वदा सुखमेव इच्छन्ति न दुःखम्। पिपीलिका अपि यदा शर्करा पात्रे वर्तते तदा तत्र गत्वा तादृशशर्करायाः माधुर्यं स्वीकरोति। अनन्तरं तस्याः अस्मदपेक्षया अपि बुद्धिः अधिका। यदा तस्य पात्रस्य कोणे एवं शब्दं कुर्मः तदा अस्माकं दुःखं भविष्यति इति ज्ञात्वा सर्वाः पिपीलिकाः धावन्ति। परन्तु मनुष्यः वीथ्यां गच्छन् हारन् शब्दं श्रुत्वा न अन्यत्र गच्छति। सर्वस्य जन्तोः सुखं मे भूयात् दुःखं मा भवतु इत्येव इच्छा। तच्च सुखं निरन्तरं भवतु, शाश्वतं भवतु, कदापि तस्य न्यूनता मास्तु, शाश्वतसुखे एव इच्छा। परन्तु प्रतिदिनं दिने दिने तदा तदा सुखं सुखसाधनञ्च तात्कालिकरूपेण वा भवतु इति इच्छा तु सर्वेषां वर्तते। शाश्वतसुखे इच्छा केषाञ्चिदेव भवति। तादृश तात्कालिकसुखं वा शाश्वतसुखं वा तत्र साधनं धर्मानुष्ठानं दानधर्मादिकम्। धर्मः अनेकविधः, कायेन वाचा मनसा च क्रियते। वाचा क्रियमाणधर्मेषु वेदशब्द उच्चारणं महान् धर्मः। यत्स्वाध्यायमधीयीतैकामप्य चयजुस्साम वा तद्ब्रह्मयज्ञः सन्तिष्ठते इति वेदशब्द उच्चारणेनैव ब्रह्मयज्ञः भवति प्रतिदिनमिति वेदः वदति। तादृशवेदेषु अस्मदुपयुक्ताः विषयाः बहवः सप्तसु दिनेषु दृष्टाः। अस्मिन् दिने विश्वजनहिताय विश्वजनसुखाय शान्तिपाठः पञ्चशान्तिः इति वर्तते, तस्य सारः उच्यते। अन्योपि वैज्ञानिकः विषयः पूर्वेद्युः मया प्रस्तुतः, सः प्रथमम् उच्यते। உலகம் பூரா எல்லா ஜந்துக்களும் எனக்கு நல்லதே வேணும், இன்பமே வேணும், துன்பம் வேண்டாம், அந்த இன்பமும் நிரந்தரமாக தொடர்ந்து அழியாமல் வேணும்னு நினைக்கிறான். அழியாததான ஒரு இன்பம் வேணும்னா அதுக்கு தொடர்ந்து நிறைய முயற்சி பண்ணணும், இல்லை தாற்காலிகமாக வேணும்னாலும் அதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். ஆனால் நம்ம முயற்சிகளில் எது அந்த சுகத்தை கொடுக்கறதுங்கிறது சில விஷயத்தில் தெரியுது, பல விஷயத்தில் தெரியல. வேத மாதாங்கிறதான நம்முடையதான புஸ்தகமானது பகவானால் யூனிவர்சலாக எல்லாருக்கும் வெல்ஃபேர் ஒர்த்துக்காக யூனிவர்ஸ் கிரியேஷனுக்கு முன்னாடியே தயார் பண்ண புஸ்தகம். வேதசப்தேபிய ஏவாதோ நிர்மமே சமஹேஸ்வரஹா. வேதம் வேதானுஷ்டானங்கள்ங்கிறதான நமக்கு தேவையை பூர்த்தி பண்ணக்கூடியதான விஷயங்களை முதல்ல கொடுத்து யஜ்ஞாத்திய அனுஷ்டானங்களையும் சிருஷ்டி பண்ணி இதன் மூலமாக நீங்கள் அப்பப்போ அதை உபயோகித்து நல்லதை அடைங்கன்னு ஏஷவோஸ்து இஷ்டகாமதுகுன்னு கொடுத்ததான வேதம். அது கச்சதிக்காலே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடையதான நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. ஏன் குறைஞ்சி போச்சுன்னா டைரெக்டாக உடனே ஒன்றும் தெரியலேங்கிறதுனாலையும் அதில் உள்ள விஷயங்களை நாம் சரியாக புரிஞ்சுக்காதனாலையும். கீதையிலே சொல்லியிருக்கார், நான் ரொம்ப நாளாக உபதேசம் பண்ணியிருக்கேன் வேதம் வேதாந்தங்கள்லாம், சூரிய பகவான்கிட்டேருந்து ஆரம்பித்து சொல்லே வந்தேன். எல்லாருக்கும் இமீடியட்டாக ரிசல்ட் வேணுங்கிறதுனால பர்மனண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கறதுல அவளுக்கு ஸ்ரத்தை இல்லாததுனால இந்த இந்த ஒரு பரம்பரையாக வந்தது கொஞ்சம் மலினமாயிடுச்சுங்கிற. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனு ரிக்ஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தமிமம் ராஜர்ஷயோ விதுஹு ச காலேன இஹ மகதா யோகோ நஷ்ட பரந்தபா
ಸಯೇವ ಅಯಂ ಮಯಾ ತೇದ್ಯ ಯೋಗ ಪ್ರೋಕ್ತ ಪುರಾತನಃ ಭಕ್ತೋಸಿ ಮೇ ಸಖಾ ಚೇತಿ ರಹಸ್ಯಂ ಹಿ ಏತದುತ್ತಮಂ. ಅದೇನಿದೆ ವೇದ ಕರ್ತುಗಳು ಮರಡಿ ಮರಡಿ ಭಗವಾನ್ ಅವತಾರ ಮಣಿ ಉಪದೇಶತ್ತಿನ ಮೂಲಮಾಗೂ ನಡಮರ ಮೂಲಮಾಗೂ ಕಾಟ್ರಾರ್. ಅದೇ ಇತಿಹಾಸ ಪುರಾಣಗಳನ್ನ எழுதி வச்சிருக்கு. இது வேதத்தினுடைய உட்கருத்தை சின்ன சின்னதாக உள்ள விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி புராணங்கள் சொல்லியிருக்கு. எல்லாத்துக்கும் அடிப்படை வேதம். பேர்பட்ட வேதத்தில் என்னென்ன இருக்குங்கிறத ஒரு ஏழு நாளில் முடிஞ்ச மட்டும் ஒன்றையும் ஒன்றையும் மூணு மணி நேரத்தில் நாம் பார்த்தோம். ஆனால் சதுர்வேத பாராயணம் சுக்லயுர்வேதத்தை சேர்த்து அஞ்சு, இது முழுக்க பாராயணமாக நடந்திருக்கு சில ரித்திகளை வச்சு. அதுக்கு தனியான ஒரு புண்ணியம் உண்டு. அது தவிர இப்போ வேதத்தில் இறங்கியிருக்கக்கூடிய பையங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இங்கே கிட்டத்தட்ட எல்லா நாளும் சேர்த்து ஒரு 300 பையங்க இருக்கும்னு நினைக்கிறேன். அவளை அப்பப்போ வரவழைச்சு அவளை ஒரு உற்சாகப்படுத்தி அவளுக்கு ஒரு மோட்டிவேஷன், அதாவது ஒரு இன்சென்டிவ் கொடுக்கறதுக்குன்னு உள்ள வழியும் ரொம்ப நன்றாக நடந்தது. இன்றைய இதனை இப்போ பூர்த்தி பண்ணுறோம். இதில் நான் நேற்றுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், அபூர்வமான ஒரு கேள்விக்கு பதில் வேதத்தில் ஒரு விதமாக சொல்லியிருக்கு. அந்த மந்திரம்தான் இன்னைக்கு காத்தா இன்னைக்கு சாயந்தரம் நான் ஆரம்பிக்கும் போது பிரம்மசந்தத்தம்னு சொன்னேன். அது என்னங்கிறத கொஞ்சம் சொல்லிவிட்டு சாந்தி மந்திரத்தோடு பூர்த்தி பண்ணலாம். சாந்தி பஞ்சகத்துக்கு அர்த்தம் சொல்லலாம்னு நினச்சிட்டுருக்கேன். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பூர்த்தி பண்ணி அப்புறம் லௌகிகமான சில காரியங்கள் இருக்குது, எல்லாம் முடிஞ்சு ஒரு 8-8 ஹாலுக்குள்ளே புறப்பட வேண்டியிருக்கிறதுனால அதை பற்றி பார்க்கலாம். நேற்றுக்கு நான் என்ன சொன்னேன், இந்த சூரியனும் சந்திரனும் கிழக்க உதிச்சு மேற்கு அஸ்தமிக்கிறது. கிழக்கேந்து மேற்கு போகும்போது வி கேன் சீ தம், தெரியுது இங்கேருந்து அங்கே மூமெண்ட்ஸ் தெரியுது. வேதம் கேட்கறது மேற்கு போனதான சூரியன் மறுபடியும் கிழக்க வந்தால் தானே உதிக்க முடியும். இங்கேருந்து மெட்ராஸுக்கு போன ரயில் இங்கே திரும்பி வந்தால் தானே மறுநாள் ஓடும் பெங்களூர் மெயில். இங்கே எதுவும் ப்ராப்ளம்னா அந்த வண்டியெல்லாம் வரல, நாளைக்கு வண்டி கேன்சலுங்கிறான். ஸோ போன வண்டி திரும்பி வரணும். சூரியன் இங்கேருந்து அங்கே போனார்னா சயின்டிஃபிக்காக என்ன கேட்காங்க, சூரியன் உதிக்கவும் இல்லை அஸ்தமிக்கவும் இல்லை, சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குங்கிறதான அல்டிமேட் ட்ரூத்தும் வேதம் சொல்லியிருக்கு. நைவோ தேதா நாஸ்தமேதா ஏ கலையேவ மத்தியே ஸ்தாதா, அதுவும் வேதத்துக்கு தெரியும். இருந்தாலும் பல தினசா சொல்றச்சே இது ஏன்னு ஒரு கேள்வி. இதுக்கு ஒரு பதில் சொல்லும் பொழுது அந்த பதிலுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷனாக ஒரு ஸ்டோரி வருது. அந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, வேத மந்திரங்களுடைய பெருமையினால தான் தேவாள் அசுரால் எல்லாருக்கும் யுத்தத்தில் ஜெயம் வருது. யுத்தத்தில் ஜெயம் வருதுன்னா லைஃப்பில் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி நன்மை வருதுன்னு அர்த்தம். அதில் ஆரம்பித்தது பிருஹஸ்பதி.

அப்படின்னு ஆரம்பிச்சு தேவாலயம் சுராலயம் சண்டை போடும்போது பிரகஸ்பதி தேவதைகளுக்கெல்லாம் வாத்தியாரா இருந்து மந்திரங்கள் எல்லாம் அப்பப்ப கண்டுபிடிச்சு ஜபம் பண்ண சொல்லி அப்பிரதிரச சூக்தம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சேனைகள்லாம் எதிராளுடைய சேனையை ஜெயிச்சு நமக்கு தான் வெற்றி வரணுங்கிறதுக்காக சைனாவோட நமக்கு 1962 வார் நடந்தபோது மகாபிரிவா எல்லா இடங்கள்லையும் கோவில்களில் எல்லா வைதிகாலும் அப்பிரதிரச சூக்தம் ஜபம் பண்ணுவோம்னு சொன்னால் ஜபங்கள்லாம் நடந்தது. அதனால அஸ்மாகம் வீரா உத்தரே பவன் துவஸ்மானு தேவா அவதாஹவேஷு ருக்வேதே இருக்கு. உத்தரிஷய மகவன்னாயுத்தான்யுத்சத்வனா மாமகானாம் மகாகும்சி. நம்ம ஆயுதங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை ஜாஸ்தியாகி நம்ம இவாள்லாம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஜபம் பண்ண சொல்றது. அதுபோல பிரம்மன் வந்தகான்னா பிரம்மண்ணுன்னு ஒரு பதம், பிரம்மங்கிற பதத்துக்கு வேதம்னு அர்த்தம், பிரம்மண்ணுக்கும் இங்க இவாளுக்கு இந்த புரோஹிதர் சொல்றா இவாளுக்குன்னு தெரியும். புரோஹிதருங்கிறவருக்கு தான் ஜாஸ்தி ஐடியா இருக்கும் என்ன சமயத்தில் என்னங்கிறதுக்காக. பிரகஸ்பதிர் தேவானாம் புரோஹித ஆசித். அசுராளுக்கு யாருன்னா இவருக்கு ஒத்தர்னா அவருக்கு ரெண்டு வாத்தியாரம், சண்டா மர்க்கா வசுராணாம், சண்டன் ஒத்தம் மர்க்கன் ஒத்தம். இவாள்லாம் பாகவதத்தில் பிரஹ்லாதனுக்கு வாத்தியாராக வரவேச்சாங்கிற இடத்தையும் சண்டா மர்க்காள் வந்தாள்னு இருக்கேங்க. அவாளும் மந்திரங்கள் சொல்றா, இவாளும் மந்திரங்கள் சொல்றா. இந்த மந்திரங்கள் ரெண்டு பேரும் சொன்னா என்ன ஆகும்னே, யார் ரொம்ப சத்தையா சொல்றா, யார் எத்தனை ஆவர்த்தி பண்றா, எவ்வளவு இன்டென்ஷன் இருக்குங்கிறத வச்சு வரும் வச்சுங்களே. இருந்தாலும் இங்க ஒருத்தர் ஜெபிக்கிறார், இங்க ரெண்டு பேர் ஜெபிக்கிறாருன்னு நம்பர் கூட தான் ஆகும். அப்போ அபிபவித்துன்னா சக்குனுவன் தேவாள் அசுராளை ஜெயிக்க முடியல, என்ன பண்றதுன்னு பார்த்தார். அங்க போய் அங்க யார் வாத்தியான்னு பார்த்தா அந்த சண்டாமர்க்காளை பார்த்தார். இது ராஜநீதியும் கலக்கிறது. அந்த வாத்தியார்கள் புதுசு புதுசாக சில மந்திரங்கள்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். அவள்கிட்ட போனால் இங்கே நீங்கள் எங்களுக்காக வந்து எங்கள் கட்சியில் சேர்ந்துருங்கோளேன்னு சொன்னான். இதெல்லாம் நடக்கிற விஷயந்தான். அவள் ஏதோ கேட்டா, என்ன கேட்டான்னா, கிரகாவேவ நாவத்ராபிகிரிஹே தாமிதி தாபியாமேதகும் சுக்ரா மந்தினா தா. அப்படி சுக்ரா மந்தி கிரகம், சுக்ரன் ஒருத்தர் மந்தின்னு ஒருத்தர் சோமா ஜூஸை எடுத்து வச்சு எங்களுக்கும் சோமயாகத்தில் பங்கு கொடுக்குறாருந்தா நாங்கள் அந்த பக்கம் வேலை செய்கிறோம்னா சரின்னு இதை ஒத்து நீங்கள் வந்துட்டான். இவாளுக்கெல்லாம் சுக்ராமந்தி கிரகத்தை ஹோமம் பண்ணுறாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் மந்திரசக்தி இங்கே ஜாஸ்தியான உடனே இவா பக்கம் ஜெயிச்சான். அவருக்கு மைக் வைங்க.

தேவதைகள்லாம் ஜெயிச்சாங்க. இந்த சுக்கரங்கிறதான ஒரு பாத்திரத்திலையும் மந்திங்கிறவருக்கும் தம் பிரத்னதா பூர்வதாங்கிறதான சுக்கராமந்திர கிரக மந்திரம் இங்கு இவாளுக்கு கிரகிச்ச உடனே வேதம் என்ன பண்ணுது, மெட்டபாரிகளாக அசௌவா ஆதித்ய சுக்ர சந்திர

இந்த சுக்ராமந்திர கிரகத்தினுடைய அனுஷ்டானத்தில் ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல் ரெண்டு விதமான இதில் தான் சண்டை. மெட்டீரியலிஸ்டிக்காக நாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சொல்லிட்டே போனோம், முன்னேறிண்டே இருக்கும். ஸ்பிரிச்சுவலாக கீழே வந்துட்டே இருக்கும். ஸ்பிரிச்சுவலாக உள்ளதான சக்திக்கு பிரம்மன்னு பேர், மெட்டீரியலாக உள்ளத்துக்கு க்ஷத்ரன்னு பேர். நம்ம பிராமண கிரந்தத்தில் இந்த சுக்கர கிரகம் மந்தி கிரகம் ரெண்டையும் அத்வரியு என்ற ஒரு ரித்திக்கும் பிரதிப்பிரஸ்தாதாங்கிற ரித்திக்கும் இவர் சுக்கர கிரகத்தை எடுத்துக்கணும், அவர் மந்தி கிரகத்தை எடுத்துக்கணும். இப்படி பேரலாக ரெண்டு பேரும் வரணும். வரும்பொழுதோ அது ரெண்டையும் நடுப்புற கொஞ்சம் இடிக்கணும். அப்புறம் இப்படி போனது பஜனையில் இங்கே குறுக்கு நடக்கும் ஒரு ஆளும் இல்லையா, இதை கொண்டு இப்படி இடிக்கணும், மறுபடியும் கொண்டு போகணும், மறுபடியும் இடிக்கணும், மறுபடியும் கொண்டு போகணும். அதாவது நம்முடையதான மந்திர சக்தியும் நம்முடைய பொருள் சக்தியும் அர்த்தமும் தர்மமும் அல்லது ஆட்சி முறையில் இருக்கிறவாளுடைய சக்தியும் இந்த பிராமண சக்தியும் சேரணும். அதே சமயத்தில் அவாவா காரியத்தில் அவாவா இருக்கணும் அப்படிங்கிறதாக இதுக்கு தாத்பரியம். பிராமண கிரந்தத்தில் முதல் அஷ்டகத்தில் பிரம்ம சந்தத்தம் தன்மே ஜின்பதம் க்ஷத்ரகம் சந்தத்தம் தன்மே ஜின்பதம்னு ஆரம்பிக்கிறது. இது இது திடுதுப்புன்னு சோமயாகத்தில் சுக்கராமந்தி கிரகத்தில் அத்வரியமும் பிரதிப்பிரஸ்தாதாவும் அந்த பாத்திரம் ரெண்டையும் இடிக்கரிச்சே ஒரு பிரார்த்தனை, அது யூனிவர்சல் வெல்ஃபேரை கேட்டு. இந்த பிரம்மன்னா மந்திரசக்தியானது இந்த ஸ்பிரிச்சுவலாக உள்ள க்ஷத்ரசக்தியோட ஒருங்கிணைந்து சேரட்டும் பிரம்ம சந்தத்தம். அப்போ என்னாகும், அது நம்ம எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கும். அப்புறம் க்ஷத்ரகம் சந்தத்தம் இப்படி ஒன்றுன்னா சொல்லி இஷகம் சந்தத்தம் சாப்பாடு ஊர்ஜம் எல்லாத்தையும் கேட்டிருக்கு, இதையும் அதையும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதாக ஆரம்பித்து உலகத்தில் இந்த ரெண்டும் பேலன்ஸ்டாக போகணுங்கிறதாக பிரார்த்தனை. இந்த அனுவாகத்தில் முதல்ல பிரம்மங்கிற பதம் இருக்குது. வித்யாரிணியர் பாஷ்யம் பண்ணும்போது நியாயப்படி பார்த்தா இந்த பிரம்ம சப்தம் இருக்கிறதுனால இதைத்தான் முதல்ல அத்தியனம் பண்ணணும்னு சொல்கிறார். இருந்தாலும் நாம் மந்திர பாகத்தில் இஷயத்வோர்ஜேத்வா ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னு கேட்டால் அதுக்கு வேறு காரணங்கள்லாம் சொல்கிறார். அங்கே அன்னசமிருத்தியை நேராக கேட்டிருக்கு. தரிசபூர்ணமா சேஷ்டிங்கிறது

நைவேத்தியம் அங்கேருந்து கொண்டு வந்து வறட்சி நிச்சயமாக மூடிக்கிட்டு எல்லாம் பண்ணணும். அப்புறம் நைவேத்தியம் முடிகிற வரைக்கும் திரையும் போட்டு மூடணும். முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் சுண்டல் எல்லையாக விநியோகத்தும் போது அதை திறந்து வச்சிருவான். அதுபோல இந்த தஸ்மாத் பிராஞ்சோ யந்தோ நபஷ்யந்தி வேதம் இதுக்கு ஒரு காரணம் சொல்லி இதான் காரணமாக என்கிட்ட கேட்கக்கூடாது. அந்த சுக் அசௌவா ஆதித்யா சுக்கரஹா, சுக்கர கிரகத்தை சூரியன் போலவும் சந்திரமாக மந்தி, அதை மூடி எடுத்து இங்கேந்து கொண்டு போறதுனால மேற்கேந்து சூரியனோ சந்திரனோ கிழக்க வருது நமக்கு தெரியலை. பிரத்யஞ்சாவாவிருத்தியஜுஹு தஸ்தஸ்மாத் பிரத்யஞ்சௌ யந்தௌ பஷ்யந்தி, இங்கேந்து போறச்சு அதை திறந்து கொண்டு போறதுனால அப்படி கொண்டு போறாங்கிறார். என்ன சார் இது ஒரு விளையாட்டு கதையென்ன கதைனாலும் விளையாட்டு வார்க்கையில தத்துவம் புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் யாகத்த மூலம் இருக்கு. பிரபஞ்சத்துல எல்லாம் சிருஷ்டியா இருக்குன்னா இது வந்து ரஷ்மிரசி க்ஷயாயத்வா க்ஷயஞ்சின்வாங்கிறதான இடத்துல ஸ்தோமபாகாங்கிறதான ஒரு இஷ்டகோபதானம், அந்த வீரியத்தினாலதான் லோகம் பூரா க்ஷேமமா இருக்குங்கிறது ஒரு இடத்துல. அதே போல யாகத்துக்கு கொட்டக போடும் போது பிராச்சீன வகம் சங்கரோதி தேவ மனுஷாதி சோபிய பல விஷயங்கள் இருக்கு. யாகத்துக்குன்னு ஒரு கொட்டகை போட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பண்ணினாலேயானால் அங்க தீட்சிதர் என்ன கேட்கிறாருன்னா, இப்போ விஸ்வஜனசிய சாயா அப்படின்னு ஒரு மந்திரம், இந்த கொட்டகை போட்டு இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கிற இடத்துல ஒரு நிழல் தயார் பண்ணியிருக்காளே, இதில் நடக்கக்கூடிய காரியத்தினால த ஹோல் யூனிவர்ஸ் ஃபாரின்னுக்கு உள்பட அவளுக்கு ஷெல்டர் கிடைக்கிறது, அதுக்காக இந்த யாகம் பண்ணுறேங்கிறான். ஒவ்வொருத்தன் தனித்தனியாக நான் வாழணுங்கிறதுக்காக உள்ள பிரின்சிபலே இப்போ வந்தது. விஸ்வஜனஸ்ய சாயேத்யாஹா விஸ்வஜனஸ்ய ஹேஷா சாயாயத் சதா. சதஹா சதஹான்னா யாகத்துக்காக உள்ளதான ஒரு ஹால். அதே கீர்த்தெல்லாம் எப்படி வைக்கணும், மூங்கல் எப்படி வைக்கணும், அது எந்த திக்கில் நீளமாக இருக்கணும், எங்கே எப்படி இருக்கணும், இதிலேருந்து மந்திரங்கள். பிராச்சீன வகம் சங்கரோதி தேவ மனுஷாதி சோபிய பஜந்தா. கிழக்கையும் வடக்கையும் கொஞ்சம் நீளங்கள் கோலம் போடுறச்சோடு இன்னைக்கு ஒரு மாமி கோலத்தை பற்றி கேட்டா, இதை பற்றி வேதத்தில் இருக்கான்னா, வேதத்தில் டைரெக்டாக கோலம் போடுறது இல்லை, இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சம்பிரதாய சித்தமாக இருக்கு பண்ணணும்னு நான் சொன்ன அப்புறம் வேற ஏதோ பேசிட்டு இருந்தோம். அதுபோல வேதத்தில் இதெல்லாம் சொல்லிருக்கான்னு கேட்கறதுல அனிமேல வேதத்தில் எவ்வளவோ சாக்கைகள் இல்லை. அப்போ எதுக்காக சொல்லவரே, இந்த விஸ்வஜனனுக்கு சாயான எந்த பக்கத்தில் மூங்கல் வைக்கணும், எந்த பக்கம் கீர்த்தி வைக்கணும் எல்லாம் சொல்லி பண்ணிவிட்டு இது உலகத்துக்கெல்லாம் நிழல் கொடுக்கணும்னு கேட்குறார். இந்த யாகத்தில் இருக்கிற ஒரு நிழலில் பண்ணுற யாகத்தினால உலகம் பூரா வரும். அதே போல் பார்த்தேன்னா இன்னொரு இடத்துல நிறைய பாப்புலேஷன் ஜாஸ்தியாகிறது, ஜலம் ரொம்ப நிறைய செலவழிகிறது, அவசியத்துக்கு கொஞ்சம் செலவழிகிறது, அனாவசியத்துக்கு கொஞ்சம் செலவழிகிறது. இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜலத்தில். அனாவசியத்துக்கு செலவழிகிறதுன்னா இதில் என்னென்னு கேட்டேன்னா, நீங்கள் துவைச்சேன்னா ஒரு வாளியில் துவைச்சி முடிச்சுடலாம், ஆனால் இந்த மிஷினில் போட்டால் என்னது அது ஒரு நிமிஷம் சுற்றி ஏற்பட்டது பண்ணுறதுங்கிற நாம் அனாவசியங்களும் பண்ணுறோம் வச்சுங்களேன். இப்போது வேதத்தில் ஒரு இடத்துல ஜலமே நீ அழியாமல் இருக்கணும்னு சோமயாகத்தில் பிரார்த்தனை பண்ணிருக்கார். அதனால தான் என்ன சொல்கிறது வேதம், தஸ்மா தத்யமா நா பீயமா நா ஆபோ நக்ஷீயந்தே. அங்கே அக்ஷிதமாக இருக்கணும்னு அந்த ஜலத்தை பிரார்த்தனை பண்ணத்தினால தான் உலகத்தில் மாடுகளுக்கு யார் ஜலம் வைக்கிறா, யார் கழிநீர் வைக்கிறான்னு தெரியல, மனுஷனுக்கே ஜலம் கஷ்டமாக இருக்கு. இது யாரோ யாகம் பண்ணதுனால அங்கங்கே அது ஏதோ வாழறதுங்கிறார். எல்லாம் அந்த வேத மந்திரங்கள் வேத மந்திர பிரார்த்தனை அதனுடைய அனுஷ்டானத்தினால தான் வருதுங்கிறதாக வேதத்தினுடைய கம்பீரமான ஒரு போக்கு இருக்குது. அது ஏதோ மழையை கொண்டு வந்தாலும் அது ஏதோ புண்ணியம் பண்ணி புண்ணியத்து மூலமாக மழையை கொண்ட சொல்லலைங்க. புரோவாத்தோ வருஷன் ஜின்வராவிருத் ஸ்வாஹா வாதா பத் வருஷன் உக்ரர் ஸ்வாஹா ஆஸ்தனயன் வருஷன் பீமராவிருத் ஸ்வாஹா நசன்யபஸ்பூர்ஜம் த்வரிஷம் த்வேஷராவிருத் ஸ்வாஹா திராத்திரம் வருஷன் பூர்த்திராவிருத் ஸ்வாஹா பஹுஹாயம வருஷாதி ஸ்ருதராவிருத். ஒவ்வொரு மான்சூனில் தயாராகக்கூடிய தேவதைகளுக்கு பேரை தெரிஞ்சு அவளுக்கு ஒரு விதமான பிடித்தமான நிக்குநேம் என்னன்னு தெரிஞ்சுண்டு இது நிறைய இடங்களில் இருக்கு. அதனால நீங்கள் அந்த சமயத்தில் கரெக்டாக அடித்து மேகத்தை கொண்டு வந்து ஜாகிரதையாக வர்ஷிக்கணும். மாரு தமசி மறு தாமோஜா அப்பாம் தாராம் பிந்தி. மழையை கொண்டு வானே ஏதோ திடீர்னு கொண்டு முடியாது,
மந்திரத்துல மாங்காய் வேறது.

மருத்தாம் ஓஜா, மருத்துன்னா 49 பேர் இருக்கா, மருத்கணங்கள் 49, 7 குரூப்பா இருக்கா. இந்த மருது உற்பத்தியை பத்தி ராமாயணத்துல இருக்கு, பாகவதத்துல இருக்கு. இந்த மருத்துக்கள் எல்லாம் ருத்ரனுடைய குழந்தைகள், பரமேஸ்வரனுடைய குழந்தைகள் என்று ரிக்வேதத்துல 15 இடத்துல வந்திருக்கு ரிப்பீட்டட்லி, எனக்கு தெரிஞ்சு புராணங்கள்ல தெரியல. அந்த இடத்துல வித்யாரண்ய சுவாமிகள் சொல்றார், பார்வதியும் பரமேஸ்வராலும் இப்படி பயின்றே இருக்கச்சே, அங்க மானாங்காணியாக ஏதோ 49 துண்டுகள் இருந்தது, அது இந்திரன் வெட்டி போட்டதா இருக்கலாம், இதையும் நீ கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ பார்வதி சொன்னாலும் இதெல்லாம் ஏதோ குழந்தையா வரும்போல் இருக்க, அது பார்த்தா தெரியறதேன்னு சொல்லி, இவ்வளவும் நம்ம குழந்தையாளா இருக்கட்டும்னு சொல்லி எடுத்து வளர்த்து ருத்ர புத்திராகான்னு பேர் இருக்கு மருத்துக்களுக்கு. மருதாம் பிதஹான்னு ருத்ரனுக்கு பேர் இருக்கு, அது ஒரு கதையாக இருக்கட்டும். இந்த 7 கணங்களை 7 விதமான இடங்களில் வச்சு அதாவது அந்த வாயுனால எல்லா சேஷ்டையும் நடக்கணும். அந்த வாயுனுடைய மூமெண்ட்ஸ் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே நடக்காது. அதனால தான் நம்ம சன்னோமித்ரா சாந்தி பாடத்தில் நமஸ்தே வாயோ ஒன்னா கூப்பிட்டுருக்கங்க, துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி, துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி அப்படிங்கிறதாக பிரார்த்தனையில் இந்த மருத்கணங்களெல்லாம் கூப்பிட்டு மருதாம் ஓஜகா, அதனுடைய பலசக்தி அது நினைச்சாலே ஒழிய வாயுவ தேவதையா பிரார்த்தனை பண்ணி பண்ணிட்டு இருந்தோமே. ஆனால் தஸ்மாத் வாயு பிரச்சுதா திவோ விருஷ்டிரீர்த்தே விருஷ்டி சனி இஷ்டகோபதானம், உலகத்தில் மழை வரத்துக்கும் அன்ன சமிருத்திக்காகவும் பாடுபட்டு இல்லையா, உடுக்க உடை உண்ண உடவு இருக்க இடம், இதுதான் 3 பேசிக் நீட்ஸுங்கிறான். இதுக்கு ஏதோ கவர்மெண்ட்ல திட்டங்கள்லாம் போடுறான், ஒரு தினசா போயிட்டு இருக்கு. நம்ம ஆவகந்தி ஹோமத்தில் இந்த 3 தான் கேட்டிருக்கு, என்ன கேட்டிருக்கு.

0: புத்திசாலித்தனன் நன்றாக இருந்து மேதாசக்தி வளரணுங்கிறதுக்காக யஷந்தசாங்கிற அன்னைக்கு சொல்லியாச்சது மந்திர ஜபத்தை சொல்லி நல்ல புத்திசாலித்தனங்கள்லாம் வந்து பேசிக் நன்னா இருந்ததுக்கு அப்புறம் இனிமே அந்த பரமேஸ்வரனுடைய அருள்னால நமக்கு செல்வங்கள் வரணும். செல்வங்கள் வருதுன்னா மினிமம் எனக்குன்னா எனக்கு மட்டும் இல்லை, வாசாம்சி காவஹா அன்னபானேஜ சர்வதா, இந்த மூணு சமாச்சாரங்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும். இதெல்லாம் எப்போ கிடைக்கணும், பணங்காசு வரணும் அப்படின்னு கேட்டுவோமே, ஆனால் புத்திசாலித்தனம் நன்றாக வந்த பிறகு வரணும். அந்த இடத்துல ஆதிசங்கர் அழகா சொல்றார், அமேதசோஹி ஸ்ரீஹி அனர்த்தாயைவ பவதி, புத்தி கெட்டவங்கிட்டதான செல்வம் போச்சுன்னா அது அவனுக்கும் கெடுதல் இருக்கிறவங்க கெடுதல். இதை திருவள்ளுவர் அப்படியே சொல்றார், பட்டான் திரு, அதாவது யார் ஒருவனுக்கு ஒழுக்கம் இல்லாமல் புத்திசாலித்தனமும் துர்புத்தியா இருக்கோ அவன் கையில திரு அம்புட்டதுன்னா, திருன்னா லக்ஷ்மி, அது ரொம்ப அனர்த்தங்கிறார். அதனால புத்திசாலித்தனம் வந்து அப்புறம் செல்வங்கள் வேணும். இந்த செல்வங்கள் வரத்துக்குன்னு உள்ள ஆவகந்தி ஹோமத்தை ஒவ்வொரு இடங்கள்லையும் அவாவா நிறைய பண்ணுங்கோ. அந்த செல்வத்தை எதுக்கு செலவழிக்கணும்னா கல்விக்கு செலவழிக்கணும்னு இருக்கு. அந்த கல்வி மூலமாக தான் நமக்கு பர்மனண்டான நல்லது வரணுங்கிறதுக்காக ஆமாயந்து பிரம்மச்சாரிண சுவாஹா விமாயந்துங்கிறதாக நல்ல பிரம்மச்சாரிகள்லாம் வந்து வேதங்கள்லாம் கற்கணும். அவளுக்கெல்லாம் இதை சொல்லிக் கொடுக்கறதன் மூலமாக பல நன்மைகளை வளரணும் அப்படிங்கிறதுக்காக வேதம் மெனக்கெட்டுருக்கு. அது போகிற போக்கில் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டேன்னா, இந்த பகவானை கூப்பிட்டு இந்த வாழுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம், இதில் நாம் முன்னேறணும், அடுத்த ஜென்மா நன்னா இருக்கணும், பெட்டர்மெண்ட்டுங்கிறதோட கூட கடைசியில் அந்த பகவானோடு ஐக்கியமாகணும். சாயுஜ்யம் எல்லாம் சொல்கிறான், அத்வைதம் மட்டும் இல்லை, எல்லாரும் இந்த பகவான்கிட்ட வந்த இடத்துல போய் சேரணும் இல்லையா, எங்கேருந்து வந்தோமோ அங்கே போய் சேரணும், மெட்ராஸ்லேருந்து வந்து அவர் வாரமோபத்தினால மெட்ராஸ் போகணும் இல்லையா. அதனால் அந்த பகவானிடத்தில் சேரணுங்கிறத இந்த பணம் வேணுங்கிறதுக்கு நடுப்புற சொல்லிருக்கேன், தந்த்வா பக பிரவிஷா நிஸ்வாஹா சமாபக பிரவிஷஸ்வாஹா. இது இந்த பணத்துக்காக உள்ள ஹோமத்துக்கும் இந்த ரெண்டு மந்திரத்துக்கும் டைரக்டாக சம்மந்தம் கிடையாது. இந்த பணத்தினால நல்ல காரியம் பண்ணி, இந்த நல்ல காரியத்தை பகவத் அர்ப்பணமாக பண்ணி, அது பண்ணினத்தினால பகவான் நமக்கு மனசுக்கு சுத்தியை கொடுத்து சித்தத்தை சுத்தம் பண்ணி, அது மூலமாக நாம் அல்டிமேட்டான கோல் என்னங்கிற வேதாந்த விசாரம் பண்ணி, அதற்கப்புறம் ஞானம் வந்து, அதற்கப்புறம் நானும் பகன பகவானும் ஒன்று, அகம் பிரம்மாஸ்மி சாயந்தரம் சொன்னோம் இல்லையோ, அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மைவாஹமஸ்மி, அதை இந்த பணத்துக்கு லட்சியமாக கொடுத்து. ஆகையினால தான் உபனிஷத்தில் வேதாந்தம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுதோ தைத்திரிய கிருஷ்ண யஜுர்வேதத்திலையும் சுக்ல யஜுர்வேத பிரகதாரண்யகத்திலையும் பணம் வேணும்னா இந்த ஹோமம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. ஆதிசங்கரர் கேட்டார், என்ன சார் இது நன்னாவேலியை படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது ராமர் கோவில்னு, பணத்தெல்லாம் உதறிவிட்டு ஆத்மஞானத்துக்கு வாங்குவோம்னு சொல்ல வேண்டிய இடத்துல, தியாகே நெய்கே ந கர்மனா அப்படி சொல்ல வேண்டிய இடத்துல பணத்துக்காக ஹோமத்தை கர்மகாண்டத்தில்னா சொல்லணும், வாயவியக ஸ்வேதமால பேத பூதிகாமஹா ரைட்டு. இங்கே வந்து எதுக்காக சொல்கிறேன், தனம் பய நிபந்தனம் அர்த்தம் அனர்த்தம் பாவே நித்தியம்னு ஆதிசங்கரர் ஒரே ஒரு இடத்துல இந்த ரெண்டு உபனிஷத்துலையும், பணம் என்பது பை இட் செல்ஃப் கெடுதல் அல்ல, அதை நாம் உபயோகிக்கிற விதத்தில் கெடுதல். நான் அன்றைக்கே இதை பற்றி கொஞ்சம் சொன்னேன், தனம்ங்கிற வார்த்தைக்கு செல்வம் வெல்த்துன்னு அர்த்தம், சா என்ற எழுத்து மறைஞ்சு போயிடுது, சாதனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி தீக்ஷை. வழங்கியிருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
3: மேல்கொண்டு நிர்வாண தீட்சை செய்ய இருப்பதால் இந்த நிர்வாண தீட்சையின் பொருட்டு மூலமந்திரம் ஆரம்பித்து அஸ்திரமந்திரம் வரை எல்லா மந்திரங்களாலேயும் முன்பு செய்தது போலவே மறுபடியும் தர்ப்பணம் தீபனம் ஆகிய இரண்டையும் செய்விக்க வேண்டும். இதற்கடுத்து இதற்கு முன்பு செய்த சமய விசேஷ தீட்சை அந்த இரண்டு தீட்சைகளை காட்டிலேயும் நிர்வாண தீட்சையில் பாசங்களிலிருந்து இந்த உயிரை, இந்த ஆத்மாவினை, இந்த பசுவை பிரித்து எடுக்க வேண்டிய ஒரு நிலையானது இந்த நிர்வாண தீட்சையில் இருக்கிறது. எனவே இரண்டு பொருட்களை பிரிக்கும் பொழுது சிறிது அதிகமாக நாம் சிரமப்பட வேண்டி இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த நிர்வாண தீட்சையில் உபயோகப்படுத்த வேண்டிய மந்திரங்களெல்லாம் வாச்சகாக குரூர ஜாதி அன்விதாக. மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது சாதாரணமாக ஜாதியோடு உச்சரிக்காமல் குரூரமான ஜாதியோடு உச்சரிக்க வேண்டும். வாச்சகாக என்பது மந்திரங்கள். குரூர ஜாதி என்றால் என்ன? சைவ ஆகமத்தில் ஏழு மந்திரங்களுக்கு ஜாதி மந்திரங்கள் என்று பெயர். ஒவ்வொரு மந்திரத்தினுடைய கடைசியில் வரக்கூடிய இவைகளுக்கு ஜாதி அல்லது மந்திர பல்லவங்கள் என்று பெயர். நமஹ, ஸ்வாஹா, வஷட்டு, ஹும், பௌஷட்டு, பட்டு, ஸ்வதா, இந்த ஏழு மந்திரங்களுக்கும் ஜாதி என்று பெயர். இந்த நிர்வாண தீட்சையில் நாம் உபயோகிக்கக்கூடிய மந்திரங்கள் நமஹா என்றெல்லாம் சௌமியமானதாக, சாதாரணமானதாக, மிருதுவானதாக இல்லாமல் குரூரமான ஜாதி. இந்த ஜாதி மந்திரங்களுக்குள் ஹும், பட்டு இவைகளெல்லாம் குரூரமான ஜாதியை சார்ந்தவை. எனவே குரூர ஜாதி மந்திரங்களோடு கூடியதாக மந்திரங்கள் இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த மந்திரத்தினுடைய தேவதைகள் வாச்சியாக, ஒரு ஹிருதய மந்திரம் என்று இருக்கும் பொழுது அந்த ஹிருதய மந்திரத்தினுடைய தேவதையானது சௌமியமானதாக, அழகானதாக, மிருதுவான முகம் கொண்டதாக இருக்கிறது என்று தியானிக்கக்கூடாது. வாச்சியாக புருகுட்டி கரால வதனாக, நெரித்த புருவம் கொண்டதாகவும் குரூரமான ஒரு வதனங்களை வாய்ப்பகுதியை கொண்டதாகவும் அந்த மந்திரத்தின் தேவதைகள் இருப்பதாக பாவிக்க வேண்டும். பாஷ பந்தனாதோ நியோஜியாக, எந்த சமயத்தில் என்றால் பாஷங்களை, இனி வரக்கூடிய அந்த பாஷத்தை கட்டக்கூடிய, கயிறினை கட்டக்கூடிய ஒரு கிரியைகளெல்லாம் வரப்போகிறது, அந்த சமயத்தில் மந்திரங்களை குரூரமான ஜாதியோடு கூடியதாகவும் அதனுடைய தேவதைகள் குரூரமானவைகளாக இருக்கக்கூடியதாகவும் பாவிக்க வேண்டும் என்று எல்லா இடத்திற்கும் பொதுவான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். அடுத்து ததா சிவம் அபியர்ச்சிய சிஷ்யம் தரிசயித்துவா. இந்த அதிவாச யாகமானது இரண்டு விதமாக இருக்கிறது. சத்யோதிவாசா என்றால் என்றைய தினம் நாம் நிர்வாண தீட்சையை செய்து வைக்க இருக்கிறோமோ அன்றைய தினம் காலையிலே அதிவாசம் செய்தால் அதற்கு அதிவாசை சத்யோதிவாசா என்று பெயர். அவ்வாறு இல்லாமல் முந்தைய தினம் செய்தால் அதற்கு சாதாரணமான அதிவாசா. இப்பொழுது சாதாரணமான சத்யோதிவாசம் இல்லாமல் அசத்யோதிவாசம் என்று குறிப்பிடக்கூடிய முந்தைய தினம் செய்யக்கூடிய அதிவாச பட்சத்தில் பூஜைகளெல்லாம் சொல்கிறார். ததா சிவம் அபியர்ச்சிய சிவபெருமானை பூஜை செய்து சிஷ்யம் தரிசயித்துவா, சிஷ்யனை சிவபெருமானுக்கு தரிசனம் செய்வித்து சிவபெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். அதாவது அருகில் சிவபெருமான் மண்டலத்தில் திகழ்கிறார், அந்த குருவினுடைய சமீபத்தில் சிஷ்யனானவர் நிற்கிறார். இப்பொழுது அந்த சிஷ்யனை காண்பித்து அந்த பரமேஸ்வரனிடத்தில் குருவானவர் பேசுகிறார். சிவம் விஜ்ஞாபயேது தேவம் பிராணைஹி அந்தர் பகிஷ்டரைஹி பரீட்சிதா சமர்த்தோயம் நிர்வாணார்த்தம் உபஸ்திதா. ஹே சிவபெருமானே, இந்த அருகில் இருக்கக்கூடிய இந்த சிஷ்யன், இவனை உள்ளும் பொருளும் எல்லா இடங்களிலேயும் சஞ்சாரம் செய்யக்கூடிய பிராணன்களை கொண்டு இவனை நான் பரீட்சை செய்து இருக்கிறேன். அயம் சமர்த்தா, இவன் சமர்த்தனானவன், நிர்வாணார்த்தம் உபஸ்திதா, எல்லா தகுதியும் படைத்தவன், நிர்வாண தீட்சை செய்து கொள்வதற்காக என் சமீபத்தில் என்னை அண்டியிருக்கிறான். உத்கிருஷ்ட ஜாதிஹி ஈசாம்சஹ சமயேஷு வியவஸ்திதா, சிறந்த ஜாதியைச் சார்ந்தவனாகவும் ஈசாம்சஹ விசேஷ தீட்சை செய்த காரணத்தினால் ஈஸ்வர தன்மை பொருந்துவதற்கு யோக்கியமானவனாகவும் இருக்கிறான். சமயேஷு வியவஸ்திதா, தனது சமயாச்சாரத்தை பரிபாலனம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ததேதஸ்மின் விமோக்ஷாய பிரசாத கிரியதாம் மம, இந்த பசுவினிடத்தில், இந்த உயிராகிய பசுவாகிய இந்த சிஷ்யன் இவனிடத்தில் விமோக்ஷாய பாஷங்களிலிருந்து இவன் விடுபெற வேண்டும் என்பதற்காக என்னிடத்தில் தாங்கள் அருள் கூற வேண்டும், தயை செய்ய வேண்டும் என்று ததேதஸ்மின் விமோக்ஷாய பிரசாத கிரியதாம் மம. இவ்வாறாக ஆச்சாரியரானவர் அருகில் சிஷ்யனை வைத்து கொண்டு அந்த சிஷ்யனை காண்பித்து பரமேஸ்வரனிடத்தில் அனுகிரகம் செய்யும்படி பிரார்த்தனை செய்கிறார். அதன் பிறகு சிவபெருமான் ஏவம் பவது அனுஜ்ஞாதா பரேஷேனேதி பாவயேத், அவ்வாறே ஆகட்டும் என்று பரமேஸ்வரன் அனுகிரகம் செய்ததாக ஆச்சாரியர் பாவித்துக் கொள்கிறார். அதன் பின்பு இதன் நிர்வாண தீட்சையினுடைய கிரியா கலாபங்கள் எல்லாம் முக்கியமாக ஆரம்பிக்கின்றன. ததனு சிவாக்னேக தட்சிணசியாம் திசி மண்டலக்கு பிரணவாசனே. ஆச்சாரியர் இப்பொழுது குண்டத்திற்கு எதிரில் தனது இடத்தில் அமர்ந்து கொண்டு தனக்கு வலது கை புறத்தில், அதாவது சிவாக்னியினுடைய தெற்கு திசையில் தனக்கு வலது கை புறத்தில் மண்டலக்கே முன்பு செய்தது போலவே ஒரு மண்டலத்தை அமைத்து அதில் பிரணவங்களை பூஜை செய்து அந்த மண்டலத்தை பிரணவாசனமாக பாவித்து அனந்த தர்ம ஞான வைராகிய ஐஸ்வர்ய பிராஜ்ய நிபாசனே, அனந்தம் தர்மம் ஞானம் வைராகியம் ஐஸ்வர்யம் பத்மம் என்று இவைகளால் ஆகிய அந்த ஆசனத்தில் ஸ்திதஸ்ய சிஷ்யனை நிமிர்ந்து நிற்கும்படி செய்து நியஸ்த சோத்யாத்வ தேகஸ்ய அந்த சிஷ்யனுடைய சரீரத்தில் அத்வாக்களை பஞ்ச கலைகளை கலாத்வாக்களை ஞாசம் செய்ய வேண்டும். ஞாசம் செய்யும் பொழுது அந்த ஐந்து கலாத்வாக்களும் சோத்ய அத்வாக்களாக சோதிக்க தகுந்த அத்வாக்களாக பாவித்து அவைகளை ஞாசம் செய்ய வேண்டும். சிவேன பூஜிதஸ்ய அதன் பின்பு மூலமந்திரம் சொல்லி அந்த சிஷ்யனை பூஜை செய்து உதங்முகஸ்ய சிஷ்யனானவன் அவனது முகமானது வடக்கு நோக்கி இருக்க வேண்டும். ஊர்த்வகாயஸ்ய நிமிர்ந்த ஒரு சரீரத்தை உடையவனாக அவன் நிற்க வேண்டும். கன்யா விநிர்மிதம் திரிகுணம் திரிகுணீகிருதம் அஸ்திர புரோக்ஷிதம் கவச்சாவகுண்டிதம் மூலமந்திர பூஜிதம் சுஷும்நாமயம் சூத்திரம். அதன் பின்பு பாஷசூத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த சூத்திரத்தை ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். அந்த சூத்திரத்தை கன்யா கன்யா என்று கன்னி பெண்களால் அல்லது விதவைகள் அற்ற பிற பெண்களால் தயார் செய்யப்பட்ட விசேஷமாக கன்னி பெண்களால் தயார் செய்யப்பட்ட அந்த பாஷசூத்திரம் எவ்வாறு இருக்க வேண்டும்? திரிகுணம் திரிகுணீகிருதம் முதலில் மூன்று முறை திரிக்கப்பட்டதாகவும் அதன் பின்பு மறுபடியும் மூன்று முறை திரிக்கப்பட்டதாகவும் இவ்வாறு ஒன்பது இழைகள் கொண்டதாக அந்த பாஷசூத்திரம் திகழ வேண்டும். வெண்ணிறத்தில் இருக்க வேண்டும் அந்த பாஷசூத்திரம். அஸ்திரமந்திரத்தால் புருக்ஷித்து கவச மந்திரத்தால் அவகுண்டனம் செய்து மூலமந்திரத்தால் அந்த பாஷசூத்திரத்தை பூஜை செய்து அந்த பாஷசூத்திரமானது சிஷ்யனுடைய சுஷும்னா நாடி மயமாக சுஷும்னா நாடியாகவே திகழ்வதாக பாவித்து அந்த பாஷசூத்திரத்தை சிஷ்யனுடைய சிகையில் சிஷ்யனுடைய அந்த தலைமயிருடைய உச்சியில் அதை கட்ட வேண்டும். இவ்வாறு கட்டும் பொழுது அதற்கு ஒரு முறையை சொல்கிறார். சூத்திரம் சதுரங்குல தியாகேன துவாதசாங்குலாயாம் சிகாயாம் மூலேன பத்வா பாதாங்குஷ்டாந்தம் அவலம்பயேது. அதாவது தீட்சை செய்து கொள்ளக்கூடிய சிஷ்யனானவர் ஆணாக இருந்தால் அந்த ஆணினுடைய வலது கை புறத்தில் இந்த சூத்திரமானது தொங்க வேண்டும். இந்த தீட்சை செய்து கொள்பவர் பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணினுடைய இடது புறத்தில் இந்த சூத்திரமானது தொங்க வேண்டும். அவ்வாறு கட்ட வேண்டும். அந்த சிகையில் கட்டும் பொழுது அந்த சிகையில் சதுரங்குல தியாகேன அவனது துவாதசாங்குலாயாம் சிகாயாம் அந்த சிஷ்யனது நெற்றி பகுதியிலிருந்து புரு மத்தியத்திலிருந்து ஆரம்பித்து மேலே 12 அங்குலம் வரை அந்த சிகை நீண்டு இருக்கும் பொழுது செய்து அந்த நெற்றி பகுதியிலிருந்து 12 அங்குலத்தில் அந்த சூத்திரத்தை கட்ட வேண்டும். அதற்கு மேல் 4 அங்குலம் விடப்பட்டு இருக்க வேண்டும். சதுரங்குல தியாகேன துவாதசாங்குலாயாம் சிகாயாம் மூலேன பத்வா. அந்த பாஷசூத்திரத்தை கட்டும் பொழுது மூலமந்திரத்தை உச்சரித்து கட்ட வேண்டும். பாதாங்குஷ்டாந்தம் அவலம்பயே. அந்த பாஷசூத்திரம் சிஷ்யனுடைய கால் கட்டை விரல் வரை தொங்கும்படி பாஷசூத்திரம் இருக்க வேண்டும். எனவே இந்த பாஷசூத்திரத்தின் அளவினை ஏற்கனவே கன்னி பெண்களின் மூலமாக நாம் திரிக்கும் பொழுது அந்தந்த சிஷ்யர்களுக்கு தகுந்தாற்போல் பாஷசூத்திரத்தை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த பாஷசூத்திரமானது சுஷும்னா நாடியின் மயமாக இருக்கிறது. இந்த பாஷசூத்திரத்தில்தான் சுஷும்னா நாடி மயமாக இருக்கக்கூடிய இந்த பாஷசூத்திரத்தில் எல்லா பாஷங்களும் இனிமேல் பூஜை செய்யப்பட இருக்கின்றன. இதுவரை இருக்கக்கூடிய கிரியைகள் அதிவாசம் தொடர்பானவை. சத்யோதிவாச பட்சம் செய்யும் பொழுது இதையெல்லாம் அன்றைய தினமே செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். என்றைய தினத்தில் தீட்சை செய்விக்கப்படுகிறதோ அன்றைய தினமே இந்த சத்யோதிவாச பட்சத்தில் இந்த பாஷசூத்திர அவலம்பனம் போன்றவையெல்லாம் செய்யப்பட வேண்டும். என்ன காரணம் என்றால், இந்த பாஷசூத்திரத்தில் எல்லா பாஷங்களையும் சிஷ்யனது சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆணவ பாஷம் கர்ம பாஷம் மாயா பாஷம் என்று சிஷ்யனது அந்த உயிர் தங்கி போகங்களையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஓர் இடம் போகாயத்தனம் என்று போகங்களை அனுபவிக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம், அந்த சரீரத்தில் ஆணவம் கர்மம் மாயை என்ற மூன்று பாசங்களும் அடங்கியிருக்கின்றன. சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாசங்களையும் சூத்திரத்தில் இனி ஆச்சாரியரானவர் சேர்ப்பிக்கப் போகிறார். எனவே அவ்வாறு சேர்ப்பித்த பின்பு அந்த பாஷசூத்திரத்தை ஒரு ஷராவத்தில், இரண்டு அகல்கள் இருக்கக்கூடிய ஒரு ஷராவத்தில் பத்திரமாக பாஷசூத்திரத்தை யாகேஸ்வர யாகவர்தினின் சமீபத்தில் சமர்ப்பணம் செய்ய இருக்கிறார். இந்த கிரியைகள் எல்லாமே சத்யோதிவாச பட்சத்தில் கிடையாது என்பதை குறிப்பிடுவதற்காக சத்யோதிவாசகரணே கிரியா பேதா என்று குறிப்பிடுகிறார். சத்யோதிவாசேது பூர்வவத் சம்ஸ்கிருதம் பாஷசூத்திரம் சதுஸ்சம்ஸ்கார சம்ஸ்கிருதாம் கர்த்தரியம் ச சம்பாத்திய கும்பஸ்தாய சிவாய நிவேத்திய பூர்வோக்தவத் பத்னியாத். அதாவது, முதல் நாள் அதிவாசக்கிரியை செய்யக்கூடிய பட்சத்தில், இப்பொழுது நாம் படிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இந்த பட்சத்தில் பாஷசூத்திரம் கட்டப்பட்டு பாஷங்களெல்லாம் சரீரத்திலிருந்து பாஷசூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டு விஸ்தாரமாக பூஜை செய்யப்பட்டு அவைகளெல்லாம் பத்திரமாக செய்யப்பட்டு யாகேஸ்வர யாகவர்தனிடத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன. ஆனால் மறுநாள் காலை யாகசாலை பூஜையெல்லாம் முடிந்த பின்பு, யாகசாலை பூஜை முக்கியமான பூஜைகளெல்லாம் முடிந்த பின்பு யாகேஸ்வரரிடத்தில் பிரார்த்தனை செய்து அந்த பாஷசூத்திரத்தை வாங்கி கொண்டு மறுபடியும் சிஷ்யனுடைய சரீரத்தில் கட்ட வேண்டும். இது சாதாரணமாக செய்யப்படக்கூடிய அதிவாச பட்சத்தில். சத்யோதிவாசத்தில் ஒரே நாளில் செய்ய இருப்பதால் இந்த பாஷசூத்திரத்தை எடுத்த உடனேவே சத்யு பூர்வவத்து சம்ஸ்கிருதம், முதலில் சொன்னது போலவே அஸ்திர மந்திரத்தால், கவச மந்திரத்தால், மூல மந்திரங்களால் சம்ஸ்காரம் செய்து அந்த சதுசம்ஸ்கார சம்ஸ்கிருதாம் கர்த்தரியும் ச அந்த பாஷசூத்திரத்தை சேதனம் செய்யக்கூடிய கத்தரிக்கோல், இந்த இரண்டினையும் சதுசம்ஸ்காரங்களால் சம்ஸ்காரம் செய்து சம்பாத ஹோமம் செய்து கும்பத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனாகிய யாகேஸ்வரனை பிரார்த்தனை செய்து அவரிடத்தில் இந்த இரண்டையும் காட்டிவிட்டு அனுமதி பெற்று அதன் பின்பு சிஷ்யனுடைய சரீரத்தில் கட்ட வேண்டும் என்பதை சிறப்பு விஷயமாக சொல்கிறார். இனி அடுத்து பாஷசூத்ரே சுஷும்னா சம்யோஜன விதிஹி. சிஷ்யனது சரீரத்தில், அந்த சரீரத்தினுடைய முன் பகுதியில் பாஷசூத்திரமானது கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த சூத்திரத்தில் சிஷ்யனுடைய சரீரத்திலிருந்து வாஸ்தவமாக இருக்கக்கூடிய, உண்மையாக இருக்கக்கூடிய எல்லா பாஷங்களையும், பலவிதமான பாஷங்களை தியானித்து தியானித்து சரீரத்திலிருந்து அந்த சூத்திரமாகிய நூலில் சேர்ப்பிக்க வேண்டிய கிரியைகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. முதலில் சுஷும்னா சம்யோஜனம், சிஷ்யனது சரீரத்தில் மையத்தில் ஓடக்கூடிய அந்த சுஷும்னா நாடியை மந்திரமயமாக பாவனையின் வாயிலாக யோக மார்க்கத்தால் சரீரத்திலிருந்து அந்த சூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். ததனு இடா பிங்களா ஐக்கியன சுஷும்னாம் பத்ம தந்து நிபாம் விபாவிய ஓம்லம் சுஷும்னாஜே நமஹாம். அந்த சுஷும்னா நாடி எவ்வாறு திகழ்கிறது? இடா என்ற நாடி, பிங்களா என்ற நாடி, இந்த இரண்டு நாடியோடு சேர்ந்து திகழக்கூடியது சுஷும்னா. அது தாமரை தண்டினுடைய அந்த நூல் போன்று மெலிந்து காணப்படுகிறது. அந்த சுஷும்னாவை ஓம் லம் சுஷும்னாஜே நமஹா என்று சிஷ்ய தேகாத்து ஆதாய பாவனையாக ஒரு புஷ்பத்தின் வாயிலாக சிஷ்யனது சரீரத்திலிருந்து எடுத்து சூத்ரே சம்யோஜ்ய அந்த பாஷசூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். சம்பூஜ்ய மறுபடியும் ஓம் லம் சுஷும்னாஜே நமஹா என்று பூஜித்து அவகுண்டிய சரீரத்திலிருந்து சூத்திரத்திற்கு வந்திருக்கக்கூடிய சுஷும்னா நாடியை பிறருக்கு தெரியாத வண்ணம் அவகுண்டனம் செய்து சன்னிதான ஆகுதித்ரயம் ஜுஹுயாத். அந்த சரீரத்திலிருந்து சூத்திரத்திற்கு வந்திருக்கக்கூடிய அந்த சுஷும்னா நாடி அந்த சூத்திரத்திலேயே இரண்டு நாள், இன்றைய தினம் இரவு மறுநாள் காலை ஆகிய இரண்டு நாட்கள் இந்த சூத்திரத்திலேயே தங்க வேண்டும், சன்னிதானம் செய்ய வேண்டும், அந்த சுஷும்னாவின் சந்நிதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக மூன்று ஆகுதியை கொடுத்து ஓம்லம் சுஷும்னாஜை ஸ்வாஹா என்று கொடுக்க வேண்டும். அடுத்து பாஷசூத்ர அபித்யான பிரகார தத் சூத்திரம் சாக்தம் பிரதிகாயம் சமஸ்த அனாரப்த காரிய கர்ம போகாயதனம் இத்யபிசந்தாய. இந்த பாஷசூத்திரம் எவ்வாறு திகழ்கிறது என்று தியானிக்க வேண்டும். இந்த தீட்சையானது, இந்த நிர்வாண தீட்சை என்று பெயர். நிர்வாணம் என்ற சொல்லிற்கு மோக்ஷம் என்று பெயர். முன்பு பார்த்தது போலவே ஆணவம் கர்ம மாயை என்று மூன்று விதமான பாஷங்கள். ஆணவ பாஷம் என்பது உயிரோடு அனாதி காலம் தொட்டு தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு பாஷம், ஒரு திரவியம், ஒரு பொருள். அந்த பொருளானது உயிருடைய ஆற்றலை மறைத்து கொண்டு இருக்கிறது. சிவபெருமான் அந்த பொருளோடு தன்மை நீங்க வேண்டும் எந்த பொருளானது உயிரினுடைய ஆற்றலை மறைத்து கொண்டிருக்கிறதோ அந்த ஆற்றல் நீங்க வேண்டும், அந்த பொருளினுடைய தன்மையானது நீங்கி உயிரினுடைய ஆற்றல் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இதற்காக உலகத்தனை படைக்கிறார். இந்த உலகத்திற்கு மாயா பாஷம் என்று பெயர். எனவே ஏற்கனவே ஒரு பாஷம் ஆணவ பாஷம் இருக்கிறது, அதோடு சேர்ந்து கர்ம பாஷமும் உயிரோடு சேர்ந்து இருக்கிறது. இந்த இரண்டு பாஷங்கள் நீங்குவதற்காக பரமேஸ்வரனானவர் மாயா பாஷத்தை படைக்கிறார். இந்த நமது சரீரம் முதற்கொண்டு நாம் காணக்கூடிய எல்லா உலகமும் மாயா பாஷம் என்ற வகையை சார்ந்தவை. எனவே இந்த உலகத்தில் பல காலம் உழன்று உழன்று உழன்று ஆணவ பாஷம், கர்ம பாஷம், மாயா பாஷம் என்று மூன்று பாஷங்களோடு சேர்ந்து சேர்ந்து இந்த உயிரானது திளைத்து ஒரு காலத்தில் அந்த ஆணவ பாஷமானது பக்குவமாக ஆகிறது. இந்த சமயத்தில் இந்த மூன்று பாஷங்களையும் நீக்க வேண்டும் என்பதற்காக இந்த தீட்சையானது செய்யப்படுகிறது. இந்த மூன்று பாஷங்களும் நீங்கிவிட்டால் உயிருக்கு, இந்த ஆத்மாவிற்கு, பசுவிற்கு தானாக சிவத்தன்மையானது வெளிப்படும் என்பதற்காக தீட்சை செய்விக்கப்படுகிறது. அவ்வாறு செய்யும் பொழுது இந்த கர்மாவானது பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா என்று மூன்று விதமான கர்மாக்கள். இந்த கர்மாக்களுடைய வினைகளுடைய தொடர்ச்சியானது இருந்து கொண்டே இருக்கும். ஒரு வினை செய்தால் அதன் பின்பு மறுபடியும் அதன் பயனை அனுபவிப்பதற்காக மற்றும் ஒரு வினையை செய்ய வேண்டி இருக்கும். எனவே ஒரு பிறவி அந்த பிறவியில் எடுத்த பயனை அனுபவிப்பதற்காக மற்றும் ஒரு பிறவி அந்த பிறவி பயனை அனுபவிப்பதற்காக மற்றும் ஒரு பிறவி என்று இந்த பிறவியின் தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். இவ்வாறு இருந்து கொண்டே இருந்தால் மோட்சம் என்பது கிட்டவே கிட்டாது என்பதற்காக பரமேஸ்வரனால் அனுகிரகம் செய்விக்கப்பட்ட ஒரு சம்ஸ்காரம் தான் இந்த தீட்சை. எனவே இந்த தீட்சையில் ஆச்சாரியரானவர் பரமேஸ்வரன் சொல்லிக் கொடுத்த சைவாகமங்களின் மூலமாக கற்றுக் கொடுத்த இந்த தீட்சையின் கிரியாக்கிரமங்களின் வாயிலாக இந்த ஆச்சாரியரானவர் இந்த உயிர் இனிமேற்கொண்டு பல பிறப்புகளில் அனுபவிக்க வேண்டிய எல்லா கர்மாக்களையும், பல பிறப்புகளில் அனுபவிக்க வேண்டிய பலவிதமான உயிர்கள், பலவிதமான உடல்கள், பலவிதமான உயிர்களோடு தொடர்புகள், இந்த உயிருக்கு பிற உயிர்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகள், அதனால் ஏற்படக்கூடிய போகங்கள், அதனால் ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள், இதுபோல் பிற பிறப்பில் ஏற்படக்கூடிய எல்லாவற்றையும் இந்த ஆச்சாரியரானவர் ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறையில் மந்திரங்களை உச்சரித்து அந்த சூத்திரத்தில் எல்லாவற்றையும் வரவழைத்து அந்த சூத்திரத்தில் அந்த உயிரானது ஒன்று சேர்த்து நாம் கட்டி இருக்கக்கூடிய அந்த பாஷ சூத்திரம் எல்லா பாஷங்களின் ஆணவம், கர்மம், மாயை என்ற எல்லா பாஷங்களின் இருப்பிடமாக திகழ்கிறது. எனவே அந்த உயிரும் சிறிது நேரத்திற்கு பிறகு தனது உடலை விட்டு அந்த பாஷ சூத்திரத்தின் உள்ளே வந்துவிடும். முறையாக அந்த பாஷ சூத்திரத்தில் ஷடத்வாக்கள் என்று மந்திரபத வர்ணபுவன தத்துவ கலைகள் என்று எல்லா அத்வாக்களும் அந்த சூத்திரத்தின் உள்ளே வந்து விடுகின்றன. அந்த சூத்திரத்தில் எல்லா பிறப்புகளையும் அனுபவித்து திளைத்து திளைத்து இது போதும் போதும் என்ற நிலையில் இந்த உயிரானது அந்த நிலையை அடைய இருக்கிறது. இவற்றையெல்லாம் செய்விப்பதற்காக ஆச்சாரியனானவர் தத் சூத்திரம் அந்த சூத்திரத்தை சாத்தம் சக்திமயமாகவும் பிரதிகாயம் சமஸ்த அனாரப்த காரிய கர்ம போகாயத்தனம், இனி இந்த உயிருக்கு பல பிறப்புகள் இருக்க நேரும், அந்த பல பிறப்புகளில் பல உடல்கள் எடுக்க நேரும், எல்லா உயிர்களுக்கும் எல்லா உடல்களுக்கும் சமஸ்த அனாரப்த காரிய ஆரம்பிக்கப்பட்ட காரியம் பிராரப்த கர்மா, ஆரம்பிக்கப்படாத பயனை தராத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கர்மாக்களுக்கு அனாரப்த காரியம் என்று பெயர். அனாரப்த கர்மாக்கள், அந்த அனாரப்த கர்மாக்கள் அவைகள் சஞ்சிதம், ஆகாமி என்று இரண்டு வகை. இந்த அனாரப்த காரிய கர்மாக்கள் அதன் அந்த போகங்களையெல்லாம் அனுபவிப்பதற்கான இருப்பிடமாக இந்த சூத்திரம் திகழ்கிறது. எல்லா போகங்களையும் இந்த சூத்திரத்திலேயே இந்த உயிரானது அனுபவிக்க இருக்கிறது என்று ஆச்சாரியர் பாவனை செய்ய வேண்டும். தத் சூத்திரம் சாக்தம் பிரதிகாயம் சமஸ்த அனாரப்த காரிய கர்ம போகாயத்தனம் இத்யபிசந்தாய, இவ்வாறு தியானம் செய்துவிட்டு சூத்திரே சக்தி நியாசகா, அந்த சூத்திரத்தில் சக்தியை நியாசம் செய்ய வேண்டும். இந்த சக்தி என்பது பராசக்தி. இந்த பராசக்தி கிரியாசக்தி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு சக்தி. எனவே ஓம் ஹௌம் சக்தகே நமஹ இதி சிஷ்ய மஸ்தகே சக்திம் சம்பூஜ்ய, அந்த சக்தியானவள் சிஷ்யனுடைய வாஸ்தவமான இந்த உண்மையான சரீரத்தில், அந்த சரீரத்தினுடைய சிரப் பிரதேசத்தில், மஸ்தகத்தில் திகழ்கிறார். அந்த சக்தியை பூஜை செய்து அங்கிருந்து அந்த சக்தியை சூத்திரத்தில் ஆவாகனம், சூத்திரத்தில் சேர்ப்பித்து அர்ச்சனை செய்து அவகுண்டனம் செய்து அந்த சக்தியானவள் சன்னிதானமாக அந்த சக்தியினுடைய சன்னிதானம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஆகுதி செய்ய வேண்டும். இனி நாம் பார்க்கக்கூடிய எல்லா பூஜைகளும் இந்த சூத்திரம் தொடர்பான சம்ஸ்காரங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் என்றால், முதலில் சரீரம், சிஷ்யனுடைய வாஸ்தவமான சரீரம், அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான பாஷங்கள், ஒவ்வொரு பாஷங்களாக பூஜை செய்ய வேண்டும். அந்த இடத்திலிருந்து அந்த பாஷங்களில் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பாஷத்தினை சூத்திரம் பாஷசூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். பாஷசூத்திரத்தில் சேர்ப்பித்த பின்பு மறுபடியும் அந்த பாஷத்தை பூஜிக்க வேண்டும். அந்த பாஷத்தை அவகுண்டனம் செய்ய வேண்டும். அடுத்து அந்த பாஷசூத்திரத்தில் அந்த குறிப்பிட்ட பாஷமானது சந்நிதியாக இருக்க வேண்டும். பாஷத்தின் சந்நிதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஆகுதி செய்ய வேண்டும் என்று இவ்வாறாக ஒவ்வொரு பாஷத்தின் விஷயத்திலேயும் குறைந்த பட்சம் 6 சம்ஸ்காரங்கள் வருகின்றன என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்து சூத்ரே ஆத்ம சம்யோஜன விதிஹி, சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா உயிர், அந்த உயிரை வாஸ்தவமான சரீரத்திலிருந்து பாஷசூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டிய அடுத்த முறை, சிஷ்யம் அஸ்திரேன ஹிருதி சம்ப்ரோக்ஷிய, ஹிருதயத்தில் உயிர் இருப்பது என்று நமது பல சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஹிருதயத்தில் அஸ்திரமந்திரத்தால் புரோக்ஷணம் செய்து ஓம் ஹஹ ஹும்பட் இதி புஷ்பேன சந்தாட்டிய, சிஷ்யனது ஹிருதயத்தை அஸ்திரமந்திர ஹும்பட் ஓம் ஹஹ ஹும்பட் இந்த இடத்தில் இந்த மந்திரங்களையெல்லாம் குரூரமாக குரூர ஜாத்தியாகிய ஹும்பட் என்ற மந்திர பல்லவத்தோடு சேர்ந்ததாக உபயோகப்படுத்தப்படுகிறது. அந்த தேவதையும் மிகவும் குரூரமானதாக இருப்பதாக பாவிக்க வேண்டும். இந்த மந்திரத்தால் புஷ்பத்தை கொண்டு சிஷ்யனுடைய ஹிருதயத்தை தாடனம் செய்து அடிப்பது போன்ற கிரியைகள் எல்லாம் சிஷ்யனுடைய சூத்திர தேகத்தில் செய்ய வேண்டும் என்று பிற்பாடு குறிப்பிடுகிறார். ஹூங்காரம் சமுச்சரன்னு ஆத்மனக, இப்பொழுது சிஷ்யனுடைய சரீரத்திலிருந்து சுஷும்னா நாடி, முக்கியமாக உயிர் திகழ வேண்டிய சுஷும்னா நாடியானவள், அந்த சுஷும்னா நாடியானது சிஷ்யனுடைய வாஸ்தவமான சரீரத்திலிருந்து சூத்திர சரீரத்திற்கு வந்துவிட்டது. அடுத்து சக்தியானவள் வந்துவிட்டால் இதன் பின்பு ஆத்மாவினை உயிரினை உடலிலிருந்து சூத்திரத்தில் நாம் சேர்ப்பிக்கிறோம். இந்த சம்ஸ்காரம் சிறிது விஸ்தாரமாக காணப்படுகிறது. ஹூங்காரம் சமுச்சரன்னு ஹூங்காரத்தை உச்சாரணம் செய்து ஒரு பாஷத்தை சேர்ப்பிக்க வேண்டும் என்றால் சரீரத்திலிருந்து நேரடியாக சூத்திரத்தில் சேர்ப்பித்து விடலாம். ஆனால் உயிரை, சிஷ்யனது ஆத்மாவை சேர்ப்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு குருவானவர் தனது பிராணாயாமத்தின் வாயிலாக, தனது வலது நாசையின் வாயிலாக சிஷ்யனின் இடது நாசையின் வழியே உள்ளே புகுந்து உள்ளே சென்று அந்த உயிரினை அவனது சரீரத்திலிருந்து பிரித்து எடுத்து மறுபடியும் அந்த ஜேஷ்டா போன்ற சக்தியினுடைய அனுகிரகத்தால் அதை கையில் எடுத்துக்கொண்டு கிரமமாக முறையாக அவனது வலது நாசிகா வழியாக வெளியே வந்து மறுபடியும் தனது உடலில் புகுந்து சமரசி பாவம் செய்து அதன் பின்பு துவாதசாந்தம் வரை கொண்டு சென்று பரசிவத்தோடு சேர்த்து மறுபடியும் வெளியே கொண்டு வந்து குறிப்பிட்ட இடத்தில் சேர்ப்பிக்க வேண்டும் என்று உயிரை சேர்ப்பிப்பதற்கு இவ்வாறு ஒரு முறை இருக்கிறது. எனவே பாஷத்தை சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பிப்பதற்கும் ஆத்மாவினை சேர்ப்பிப்பதற்கும் ஒரு வேறுபாடு இருப்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹூங்காரம் சமுச்சரன்னு ஆத்மனகா ரேச்சகேன, ஹூம் என்ற மந்திரமானது தீர்க்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நீண்டு செல்லக்கூடியது. அந்த மந்திரத்தால் ஆத்மனகா ரேச்சகேன நிசிருத்திய தனது வலது நாசிக்கை வாயிலாக வெளியே வந்து சிஷ்ய ஹிருதயம் தத் வாமநாட்யா பூரகேன வாமயா பிரவிஷ்ய, வாமா என்ற சக்தியினுடைய அனுகிரகத்தோடு கூட இந்த சிஷ்யனுடைய வலது இடது நாசிகையின் வாயிலாக பூரக வாயுவினால் உள்ளே சென்று தத்ர சிஷோஹோ சைத்தன்யம், அந்த இடத்தில் அவனது ஹிருதய பிரதேசத்தில் சிஷ்யனுடைய சைத்தன்யமாகிய அந்த ஆத்மாவானது ஸ்புரத்தாரகாகாரம் மிளிர்கின்ற நட்சத்திரத்தை போன்று திகழ்வதும், ஹம்ச பீஜஸ்தம் ஹம்ச பீஜத்தில் மேல் இருக்கக்கூடியதாகவும், ஹம் என்ற பீஜ வடிவமாக இருக்கக்கூடியதாகவும் சஞ்சிந்திய ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஹஹ ஹும் பட் என்ற மந்திரத்தை சொல்லி ஜேஷ்டா சக்தியினுடைய அனுகிரகத்தால் சிஷ்யனது சரீரத்திலிருந்து ஜேஷ்டயா வியோஜிய உயிரை பிரித்து எடுத்து ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஸ்வாஹா என்ற மந்திரம் சொல்லி அங்குஷ முத்ரையை காண்பித்து அந்த அங்குஷ முத்ரையால் அந்த ஆத்மாவை கையில் இழுத்து கையில் வைத்து கொண்டு தத்வாதசாந்தம் நீத்வா சிஷ்யனது துவாதசாந்த பிரதேசம் வரை அந்த உயிரை கொண்டு சென்று திருநாகர பிந்து ரூபம் ஜீவம் சஞ்சிந்திய, அந்த உயிரானது ஒரு பில்லினுடைய நுனியில் இருக்கக்கூடிய ஜலம் போன்று ஜலத்தீவிலை போன்று திகழ்வதாக பாவித்து ஆத்ம மந்திரேன சம்ஹார மந்திரையா சங்கிரஹிய ஆத்ம மந்திரத்தை ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மநயனமஹா என்ற மந்திரத்தை சொல்லி சம்ஹார முத்திரையால் துவாதசாந்தத்தில் சிஷ்யனுடைய துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை சம்ஹார முத்திரையால் கையில் எடுத்துக்கொண்டு பூரக்கேன ஸ்வஹிருதி சன்னிவேசிய தனது சரீரத்தில் பூரகம் செய்து கொண்டு தனது பூரகத்தின் வாயிலாக தனது ஹிருதயத்தில் சிஷ்யனுடைய ஆத்மாவை கொண்டு வந்து கும்பகம் கிருத்வா கும்பகம் செய்து மூலமந்திரம் அனுஸ்மரன் மூலமந்திரத்தை ஸ்மரித்துக் கொண்டு மறுபடியும் ஆத்ம மந்திரத்தை உச்சரித்து பிரம்மாதி காரண தியாக கிரமேன பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவாதி ஸ்தானங்களை விட்டு கண்ட தாலு பூமத்திய பிரம்மரந்திரேஷு என்று சொல்லியது போல அந்தந்த ஸ்தானங்களில் அந்தந்த காரணேஸ்வரர்களை ஒருவரை விட்டு மற்றொருவரை பிடிப்பது என்ற முறையில் காரண தியாக கிரமேன ஸ்வத்வாதசாந்தம் நீத்வா தனது துவாதசாந்தம் வரை அந்த உயிரை கொண்டு சென்று சங்கிரஹிய அங்கிருந்து மறுபடியும் கையில் எடுத்துக்கொண்டு சிருஷ்டியா சிருஷ்டி முத்ரை உத்பவ முத்ரையை காண்பித்துக் கொண்டு புரு மத்தியமானிய தனது பூர்வ மத்தியில் அதை கொண்டு வந்து தட்சிண நாட்டியா தனது வலது நாசிக்கின் வாயிலாக வெளியே கொண்டு வந்து ஆத்மனஹா ரேச்சகேன நிஸ்ஸாரிய ரேச்சக வாயுவை சொல்லி தனது வலது நாசிகியின் வாயிலாக வெளியே கொண்டு வந்து தேனைவ அதே ஆத்ம மந்திரத்தை சொல்லி நமோந்தேன சூத்ரே சம்யோஜ்ய ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனைய நமஹா என்று சொல்லி அந்த சூத்திரத்தில் பாஷ சூத்திரத்தில் சிஷ்யனுடைய உயிரை சேர்ப்பிக்க வேண்டும். வியாப்தம் சேர்ப்பித்த அடுத்த க்ஷணமே அந்த உயிரானது அந்த பாஷ சூத்திரமே இப்பொழுது சிஷ்யனது சரீரமாக ஆகிவிட்ட காரணத்தால் அந்த பாஷ சூத்திரத்தை முழுவதும் வியாபித்து உயிர் திகழ்வதாகவும் பாவித்து அவகுண்டிய அந்த உயிரை அவகுண்டனம் செய்து சன்னிதானார்த்தம் மூலமந்திரேன ஆகுதித்ரயம் ஜுஹுயாத் அந்த உயிர் அந்த பாஷ சூத்திரத்தில் தீட்சை வரை சந்நிதியாக இருக்க வேண்டும். அதன் சன்னிதானம் தேவை என்ற காரணத்தினால் மூலமந்திரத்தால் மூன்று முறை ஆகுதியை செய்விக்க வேண்டும். இதுவரை சிஷ்யனது சரீரத்திலிருந்து உயிரும் பாஷ சூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டு விட்டது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
4: சுரூபசிவன் பரசிவன் பரமசிவன் அனாதிசிவன் சுத்தசிவன் இத்தனை பேர்கள் இருக்கிறது அந்த மாயக்கா மேலே இருக்கக்கூடிய சுரூபசிவனுக்கு. இந்த சிவபெருமான் என்ன செய்யறான் கேட்டீங்கன்னா, சிவபெருமான் அவன் தண்ணீர் தானாகத்தான் இருப்பான், அவன் இறங்கியே வரமாட்டான். அப்போ இந்த உயிர்களெல்லாம் ஆணவமல பந்திப்புக்கு உட்பட்டிருக்கின்றன என்ற உடன் இறைவனுடைய கருணை வேலை செய்ய ஆரம்பிச்சு. அவன் வேலை செய்யல, அவனில் பிரிவில்லாத அவனுடைய கருணை அது சங்கல்பம் செய்கிறது. இந்த உயிர்களெல்லாம் உயிரடைய வேண்டும் என்று அது வந்து நினைக்கிறது. நினைச்ச உடனே இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அறிந்து பக்கத்தில் இருக்க மாயை அவனுக்கு வைப்பாற்றலாக இருக்கக்கூடிய வேண்டுமொழி பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்க மாயை இருக்கு, இது பயன்படுமே உயிர்களுக்கு அப்படின்னு முதல்ல அந்த மாயையை அவன் உற்று பார்க்கிறான். சிவபெருமான்கிட்ட இஷ்டாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்ற மூன்று விதமான சக்திகள் இருக்கின்றன. இஷ்டாசக்தியை திறனை வைத்துக் கொண்டு இச்சினால அவன் ஞான சக்தியினாலே இந்த மாயையை பார்க்கிறான். முதல்ல மாயையை பார்த்த உடனே முதலிலே ஒரு கருவி தோன்றுகிறது. அந்த கருவியை அவன் சிவன் என்ற பெயரோடு பார்க்கிறான். அதனால் அந்த தத்துவத்திற்கு சிவம் என்றும் சொல்லலாம், நாதம் என்றும் சொல்லலாம். இப்ப ரெண்டு சொல்லிட்டுனா சிவம்னா எதை குறிக்கிறதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். இப்ப இந்த 36 தத்துவங்களுக்கு மேல இருக்கிறது பரசிவன், கீழே இருக்கிறது சிவன். சிவம்னு சொல்லலாம், அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், நாதம். முதல் தத்துவம் நாதம் என்ற தத்துவம் தோன்றுகிறது. எதனால பாக்குறான், மாயைய தன்னுடைய ஞான சக்தியினால் பார்க்கிறான், நாதம் என்ற தத்துவம் உண்டாகிறது. அடுத்து அவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கிரியாசக்தியினாலே அந்த மாயையை பார்க்கிறான். அதற்கு அடுத்த ஒரு தத்துவம் தோன்றுகிறது, அந்த தத்துவத்திற்கு விந்து, விந்து தத்துவம். நீங்க வேற ஏதாவது நினைக்கக்கூடாது, அந்த அந்த விந்து தத்துவம் என்பது மாயிலே ரெண்டாவது நிலை, ரெண்டாவது நிலை வந்தது. அடுத்தது தன்னிடம் இருக்கின்ற ஞானசக்தியும் கிரியாசக்தியும் சமமாக வைத்துக் கொண்டு அந்த மாயையை பார்க்கிறான். அப்ப அவன் பேர் என்ன பேரு தெரியுமா, இரண்டாவது அவன் கிரியாசக்தியை அந்த கிரியாசக்தியை அந்த மாயை பார்க்கும் பொழுது தன்னை அவன் சக்தி அதாவது விந்து என்ற பெயரோடு அதை பார்க்கிறான். அதனால அவன் பேரோட பார்க்கறான், அவனுக்கு இந்து இல்ல ரெண்டாவது இதுக்கு உண்டாகிறது. மூன்றாவதுல சிவபெருமான் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, ஞான சக்தியும் கிரியாசக்தியும் சமமாக வைத்துக் கொண்டு சதாசிவம் என்ற பெயரோடு அதை பார்க்கிறான். என்ன தத்துவம் தோன்றுகிறது? சதாசிவம் என்ற தத்துவம் தோன்றுகிறது. அது சாதாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். சதாசிவம், இன்னொன்று சாதாக்கியம். அதுக்கு அடுத்தது தன்னை மகேஸ்வரன் என்ற பெயரோடு செயலாற்றலை மிகுதிப்படுத்தி ஞான சக்தியை குறைவுபடுத்தி அந்த மாயை பார்க்கிறான். நான்காவது தத்துவம் தோன்றுகிறது, அதுக்கு மகேஸ்வர தத்துவம். மகேஸ்வரன் என்ற பெயரோட பார்க்கறதுனால அதுக்கு என்ன பேரு? மகேஸ்வர தத்துவம். அதுக்கு அடுத்ததாக வித்யேஸ்வரன் என்ற பெயரோடு இந்த மாயையை அறிவாற்றலை மிகுதிப்படுத்தி செயலாற்றலை, அதாவது ஞான சக்தியை மிகுதிப்படுத்தி கிரியாசக்தியை குறைவுபடுத்தி அந்த மாயையை பார்க்கிறான். அப்பொழுது சுத்த வித்தை என்ற தத்துவம் தோன்றுகிறது. இப்படி முதல்ல ஐந்து கருவிகளை இறைவன் தோற்றுவித்தான். இந்த ஐந்து கருவிகளும் நமக்கு என்ன பயன்? அதனால இந்த ஐந்து கருவிகளும் நமக்கு என்ன பயன்? உயிர்களுக்கு இப்ப மாயை அந்த உயிர்கள் ஆனமல பந்தத்திலிருந்து விடுபடுத்துவதற்கான மாயை செயல்படுத்துறான் சாமி. அப்போ இந்த ஐந்து கருவிகளால என்ன பயன் அப்படின்னா, இப்ப நான் வழிபடுகின்ற மூர்த்தங்கள் எல்லாம் இதுல இருந்தா வருது. இந்த சிவதத்துவத்திலிருந்து 25 மூர்த்தங்கள் சிவபெருமானுக்கு இருக்கு, அதெல்லாம் அதுல இருந்தா வருகிறது. அதோடு கூட இந்த சதாசிவ தத்துவம் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் நமக்கு அருளல் தொழிலை அவன் செய்கிறான். அருள் தொழில் கூட அங்கதான் கிடைக்கும். அதனாலதான் நம்முடைய சிவன் கோயில்களில் எல்லாம் சதாசிவ மூர்த்தமாக இருக்கக்கூடிய சிவலிங்க மூர்த்தத்தை, அதான் சதாசிவ மூர்த்தம். அதுக்கு உருவம் கண் முதலானவைகளெல்லாம் மந்திரபூர்வமாக அவைகளுக்கு வைக்கப்படுகின்றன. அந்த மூர்த்தத்தில் இருந்து அவன் ஒளி குழம்பாக இருக்கக்கூடிய திருமேனி, அதன் மூலமாக நமக்கு அருள் புரிகிறான். அதன் மூலமாகத்தான் கீழ் இருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் அவன் இயக்குகிறான். அதனாலதான் கோயில உணர்ந்து முக்கியமாக உணர்ந்து அந்த சதாசிவ மூர்த்தத்தை வைத்திருக்கிறார்கள். இப்படி சிவதத்துவம் தோற்றிவிட்டான். இதனுடைய பயன் என்னன்னு அப்புறம் சொல்றேன். முதல்ல சிவதத்துவம் தோன்றிவிட்டது, முதல்ல அஞ்சு தத்துவத்தை தோற்றிட்டார், எப்படி எப்படி தோற்றிவிட்டார் சொல்லியிருக்கோம். அதற்கு அடுத்தபடியாக இது மாயனுடைய சுத்த பகுதியிலே சிவபெருமான் செயல்பட்டது. இதுக்கு கீழே மாயையினுடைய அசுத்த பகுதி வந்துருக்கு. ஒரே மாயை மாயனுடைய சுத்த பகுதியில சாமி செயல்பட்டார் நேரடியா. அதற்கு அடுத்தபடியாக அசுத்த பகுதி வருகிறது. அசுத்த பகுதியை செயல்படுத்துவதற்கு சிவபெருமான் கீழே இறங்கவில்லை. அவன் என்ன பண்றான்னா, இந்த வித்யேஸ்வரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 8 பேர் இருக்காங்க. 8 வித்யேஸ்வரர்கள் தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள். அவர்கள் இவன் அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கான் வேலைக்கார மாதிரி. அந்த வித்யேஸ்வரர்கள் இருக்காங்களா, அவர்கள் ஞானத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு வந்தவர்களை தன்னுடைய அதிகாரிகளாக அவன் பொருத்தி இருக்கிறான். 8 பேர் அவங்க. அவர்கள் அனந்தர், சூக்ஷமர், சிவோத்தமர், ஏக நேத்திரர், ஏக ருத்ரர், திரிமூர்த்தி, ஸ்ரீகண்டர், சிகண்டி. இந்த 8 பேர்ல முதலானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அனந்தர். அவரே அதுக்கு தலைவராக வைத்தார். அவர் மூலமாக அசுத்தமாயை அவர் செயல்படுத்துகிறார். அசுத்தமாயை சிவபெருமான் தானே செயல்படுத்தவில்லை. இந்த வித்யேஸ்வரர்களில் 8 பேர் இருக்கிறாங்க. அந்த 8 பேர்களில் முதலமாகவராக இருக்கக்கூடிய அனந்தேஸ்வரரை கொண்டு சிவபெருமான் அசுத்தமாயை செயல்படுத்துகிறான். அனந்தேஸ்வரர் ஆனாமலம் இல்லை, ஆனால் ஆனாம் மல வாசனை இருக்கிறது. வாசனைனா என்ன? நினைவு அளவிலே. இப்ப ஒரு பாட்டத்தில் நம்ம பெருங்காயம் வச்சிருக்கிறோம், அதை எடுத்துடுறோம், இருந்தாலும் பாத்திரத்து முகர்ந்து பார்த்தால் வாசனை வரும். ஆனா அந்த வாசனையை வச்சு நம்ம குழம்பு வைக்க முடியாது, எதுக்கு பயன்படாது. அது போல அது காரியமாக செயல்படாது. வாசனை அளவில் என்ன மாத்திரத்துல இருக்கும், அப்படிப்பட்டவர் அவரு. இவர் எங்கிருந்து எடுத்து இந்த அசுத்தமாயை படைக்கிறார்? பக்குவப்படுத்தணும். இப்ப நம்ம தோசை சொல்றது இட்லி சொல்றதுன்னா, அரிசி எடுத்து உளுந்து எடுத்து ரெண்டையுமே சேர்த்து போட்டு தோசைகளில் போட்டா என்ன ஆகும்? வறுபட்டு போகும், தோசையும் ஆகாது இட்லியும் ஆகாது இல்லையா. அப்ப அதை நம்ம பக்குவப்படுத்துறோம். மாவை அரைத்து பக்குவப்படுத்துகிறோம். ரெண்டு மாவை தனித்தனியா அரைத்து ரெண்டையும் ஒன்று கலந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சிருந்து முதனால மறுநாள் காலையில அதை பயன்படுத்துகிறோம். அது போல இந்த மாயையும் இறைவன் பக்குவப்படுத்தி, அது ரா, அது வந்து அப்படியே இருக்கு. அது அந்த பொருளை வந்து அவன் பக்குவப்படுத்துறான். அப்படி பக்குவப்படுத்தினாதான் இந்த உலகமா சிருஷ்டிக்க முடியும். அந்த பக்குவப்படுத்துகின்ற காரியத்தை அவனால் மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாராலும் செய்ய முடியாது. ஆகவே இருக்கின்ற பொருளைத்தான் அவன் செய்ய முடியும், இருக்கிற பொருளை தான் அவன் செய்யறான். அப்போ இந்த முதல்ல பார்த்தோம் இல்லையா, நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. இந்த அசுத்த மாயைக்கு மூலம் எங்க இருக்குன்னா, விந்து தத்துவத்துல மலக கண்மங்களோடு கூடிய அசுத்த மாயினுடைய மூலம் அங்க இருக்கு. அங்கிருந்து எடுத்து இந்த உலகத்தை, இந்த அசுத்த மாயாக உலகத்தை சிருஷ்டிக்கிறார். இப்ப நம்ம சாதாரணமா மாயைன்னா அது அசுத்த மாயை தான் குறிக்கும். சுத்த மாயை குறிக்கும் பொழுது எதை எப்படி சொன்னோம்? சுத்த மாயைன்னு சொன்னாதான் சுத்த மாயை குறிக்கும். வெறும் மாயைனா அது எதை குறிக்கும்? அசுத்த மாயை குறிக்கும். அப்ப அந்த அசுத்த மாயையை இந்த அனந்தேஸ்வரர் செயற்படுத்துகிறார். இதிலிருந்து அவர்கள் ஏழு தத்துவங்களை வெளிப்படுத்துகிறார். அசுத்தமாயில ஏழு தத்துவங்கள் இருக்கின்றன. இந்த அசுத்தமாய்க்கு வேறு வேறு பெயர்கள் எல்லாம் இருக்கின்றன. ஏன்னா நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெயரை வேற நூல்களில் படித்தாலோ அல்லது நானே வேற முறை பயன்படுத்தும் பொழுதோ இது வேற அது வேற நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு எழுத்து வடிவத்துல வந்தா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? எழுத்து வடிவத்துல இது இருக்கணும். இப்ப அசுத்தமாய்க்கு இத்தனை பேர் இருக்கு, சுத்தமாய்க்கு இத்தனை பேர் இருக்கிறது என்று எழுத்து வடிவத்துல இருந்து பல முறை அதை படித்து பார்த்தாதான் உங்களுக்கு அது மனசுல அது பதில். இந்த இந்த பெயர்களை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டால் தயவு சொன்னா குழப்பமே குழப்பாது, எந்த இடத்துலையும் தெளிவா இருக்கும். இதுக்கு அதோமாயை, அதோனா கீழானது, அதோமாயை ஆமா கீழும் அதோ கதின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அதோமாயை மோகினி மயக்கம் தருவதனால் மோகினி, காரியமாயை அந்த அசுதமாயைக்கு இன்னொரு பேரு காரியமாயைன்னு சொல்லலாம். இந்த பதப்படுத்தப்பட்ட பகுதி பதப்படுத்தி வச்சிருக்கிறார். அதிலிருந்து இந்த அனந்தேஸ்வரர் இதை செய்கிறார். காரியமாயிலிருந்து முதலிலே எதை தோற்றுவிக்கிறார் அப்படின்னா கால தத்துவம். இப்ப நான் வந்து எப்படி தோற்றுவிச்சு வர்றாருன்னு மட்டும் சொல்றேன், அதுக்கு பிறகு அதனுடைய பயன்பாட்டை சொல்லலாம். ரெண்டையும் சேர்த்து சொன்னோம்னா குழப்பமா இருக்கும். முதல்ல அதுல இருந்து வர்றது என்ன, காலம். காலம் தான் இப்ப நம்ம உலகத்தையே நிர்ணயிச்சு நடத்திக்கிட்டு இருக்கு இல்லையா. கால தத்துவமாக சிவபெருமானே காலத்துருவமாக இருக்கிறான், அவன் காலனுக்கு காலனாக இருக்கிறான். காலமே உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, காலத்துருவமாக சிவபெருமான் இருக்கிறான். அப்போ காலம் என்பது அது இறந்த காலமாகவும் எதிர்காலமாகவும் நிகழ்காலமாகவும் இருந்து நமக்கு உயிர்களுக்கு பயன்படுகிறது. அப்படி பயன்படுத்துவதற்காக பயன்படுத்தி அதை தோற்றுவித்திருக்கிறான். அடுத்தது நியதி. நியதினா இந்த உலகத்திலே ஒரு ஒழுங்கு முறைப்பாடு இருக்கிறது. அந்த ஒழுங்குமுறை இல்லைன்னா உலகம் வாழ்வதற்கு தகுதி இல்லாமல் போயிருக்கு. நியதி என்ற தத்துவத்தை தோற்றி தான். அதுக்கு அடுத்தது கலை. இந்த கலை இது வந்து காலத்துக்கு பிறகு நியதி தோற்றித்தான், நியதிக்கு பிறகு கலையை தோற்றுவித்தான். கலைக்கும் பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தத்துவங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றவில்லை, ஒன்றுக்கு பின் ஒன்றாக அவன் தோற்றுவிக்கிறான். மாய அந்த அஸ்தமாயிலிருந்து அனந்தேஸ்வரர் தோற்றுவிக்கின்றார். இந்த கலை தத்துவத்திலிருந்து அடுத்தது தோன்றுவது வித்தை. கலை வந்து ரெண்டா பிரியுது. உங்களுக்கு படம் கொடுத்துருக்குறோம், நீங்க எடுத்துட்டு வந்துருக்க மாட்டீங்க. அந்த கலை தத்துவம் ரெண்டாக பிரிகிறது. கலையிலிருந்து வித்தை தோன்றுகிறது, வித்தையிலிருந்து அராகம் தோன்றுகிறது. கலையினுடைய இன்னொரு பகுதியிலிருந்து சொல்ல பாருங்க, கலையிலிருந்து வித்தை, வித்தையிலிருந்து அராகம், இந்த மூன்றையும் சொல்லிடுறேன். இந்த கலை எதற்காக பயன்படுகிறது அப்படின்னா, இந்த கலை எதற்காக பயன்படுகிறதுனா, இப்ப நீங்க மூணையும் ஞாபகம் வச்சுங்க, கலை காலம் நியதி கலை மூன்றாவது வருது. மூன்றாவது கலையிலிருந்து வித்தையும் வித்தையிலிருந்து அராகமும் தோன்றுகிறது. இந்த மூணு ஒரு கொத்து, அதை நீங்க பார்க்கணும். இந்த கலை தத்துவம் என்னன்னா அது செயல்படும் தன்மை, வித்தை என்பது அறிவு தொழிற்படும் தன்மை, அராகம் என்பது விருப்பம் தொழிற்படும் தன்மை. இப்ப இந்த மூன்றையும் கடவுள் எதுக்காக முதல்ல கொண்டு வந்து நமக்காக கொடுக்கறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆணவமல தாக்கம் உயிருக்கு ஏற்பட்ட உடனே உயிருக்கு இருந்த அறிவு இச்சை செயல் மூன்றையும் அது கட்டி போட்டுருச்சு, மூன்று செயல்படாம பண்ணிடுச்சு. இந்த மூன்றையும் செயல்படாம பண்ணதுனால அந்த உயிர் என்ன ஆயிடுச்சு, ஜடம் போல இருந்தது. இப்படி ஜடம் போல இருந்த உயிரினுடைய அறிவையும் இச்சையும் அறிவிச்சு செயல் மூன்றையும் செயல்படுத்தணும் இல்லையா. செயல்படுத்துறதுக்கு இறைவன் என்ன பண்றான்னா, உயிருடைய பக்குவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிர் மெல்ல மெல்லத்தான் பக்குவப்படுத்த முடியும். திடீர்னு ஏதாவது ஒரு உணர்ந்து கொடுத்தா அதால தாங்க முடியாது. திடீர்னு ஒரு வெளிச்சத்தை கண்ணு கொண்டு வந்து கொடுத்தா கண்ணு என்ன ஆகும், ஒளி இழந்து போய்விடும் இல்லையா, பார்க்க முடியாது. வேகமா ஒரு சத்தம் கேட்டுதுன்னா காது அதனுடைய ஆற்றலுக்கு மேல போய் காது செவிடா போயிடும். அதனால உயிருடைய பக்குவத்துக்கு தகுந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை வெளியே கொண்டு வர முடியும். ஆகவே என்ன செய்யறான்னா, முதலிலே உயிரினுடைய செயலாற்றல் சற்று வெளிப்படுவதற்காக கலை என்ற தத்துவத்தை சேர்த்தான். உயிருடைய அறிவு கட்டி போடப்பட்டிருக்கின்ற அறிவு சற்று செயல்பட வேண்டும் என்பதற்காக வித்தை என்ற தத்துவத்தை சேர்த்தான். உயிரினுடைய விருப்பம் செயல்பட வேண்டும் என்பதற்காக அராகம் என்ற தத்துவத்தை, இந்த மூணையும் கொடையில் கொண்டு வந்து உயிருடைய ஆணவங்களை கட்டிலிருந்து மெல்ல விடுபடுவதற்காக முதல்ல கொண்டு வந்து சேர்த்தாங்க. இப்போ என்னென்ன வந்திருக்கு, காலம் நியதி கலை, கலையிலிருந்து இந்த மூணு ஒண்ணுக்கு முன்னாடி ஒண்ணு, காலத்துக்கு பின்னாடி நியதி, நியதிக்கு பின்னாடி கலை, கலையிலிருந்து வித்தை, வித்தையிலிருந்து அராகம். இந்த ஐந்தும் சேர்ந்த உடனே உயிருக்கு ஒரு உயிர்ப்பு தன்மை வருகிறது. என்ன உயிர்ப்பு தன்மை வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆளை பிடிச்சு நாலு இந்த திருடர்கள் நிறைய பணம் வச்சிருந்தான், கட்டி கொண்டாந்து ஒரு ரூம்ல போட்டாங்க, இது மாதிரி ஒரு ரூம் மேல ஷட்டர் எழுதி விட்டாச்சு. அவன் நாலு நாளா உள்ளே கிடக்குறான், பசி தாகம்லாம் தாங்க முடியாம உள்ள கிடக்குறான். நமக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, ஏன் உயிரோட வச்சிருக்கான்னு தெரியல, உள்ள கிடக்குறான் ஒரு ஆள். அப்படி கிடக்கின்ற ஒருவனுக்கு திடீர்னு மேல இருக்கிற ஜன்னலை யாராவது திறந்து விட்டு கொஞ்சோண்டு வெளிச்சம் வந்ததுன்னா என்ன நடக்கும், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா, ஆகா வெளிச்சம் வந்துட்டு நம்ம எப்படியாவது விடுதலை அடைந்தலாம். அது போல ஆணவ மலத்தினால முழுதும் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த உயிரானது அதனுடைய அறிவும் செயலும் விருப்பமும் சற்று செயல்படுவதற்கான கருவியை கொடுத்த உடனே, அந்த ஜன்னல் வர வெளிச்சத்தை பார்த்த உடனே அது எப்படி சிலித்தெழுந்து சற்று அது அந்த வெளி உலகத்தை பார்ப்பதற்கு ஆவலாக இருந்து இருக்குமோ அந்த மாதிரி உணர்வு அதுக்கு ஏற்படுகிறது. அந்த உயிர்ப்பு நிலையை குருடன் என்று சொல்றோம். அந்த அஞ்சு சேர்ந்த உடனே குருடன் என்ற ஒரு உயிர்ப்பு நிலைமை இருக்கிறது. அதையும் ஒரு தத்துவமாக சேர்த்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் எத்தனை ஆகுது பாருங்க. இப்ப முதல்ல மாயை இருக்கு இல்லையா, அசுத்த மாயை அல்லது அதோ மாயை மோகினி எல்லாம் அந்த மாயை, அந்த அசுத்த மாயை, அசுத்த மாயை மாயினாலே அசுத்த மாயை தான் குறிக்கும். அசுத்த மாயை காலம் நியதி கலை வித்தை அராகம் குருடன். இப்ப ஏழு தத்துவம் வந்திருக்கு. இப்ப காலம் நியதி ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்துருக்கு. அதுக்கு பிறகு காலம் நியதி கலை வித்தை அராகம், காலம் நியதி கலை வித்தை அராகம் இந்த ஐந்தும் சேர்ந்த தத்துவம் வந்த உடனே தான் உயிருக்கு அந்த உயிர்ப்பு நிலைமை வருகிறது. அதுக்கு குருடன் என்றது. ஆக மொத்தம் எத்தனை தத்துவங்கள் இருக்கின்றன, ஏழு தத்துவங்கள் இருக்கின்றன. மாயை காலம் நியதி கலை வித்தை அராகம் குருடன். சரி, இந்த ஐந்தும் காலம் நியதி கலை வித்தை அராகம் இந்த ஐந்தும் சேர்ந்த கூட்டு தத்துவத்திற்குத்தான் குருடன் என்று பெயர். அப்ப உயிர்ப்பு தன்மை ஏற்படுகின்ற ஒரு நிலையே ஒரு தத்துவமாக அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இப்போ கடவுள் எத்தனை தத்துவத்தை படைச்சு கொடுத்துருக்கிறாரு, பன்னெண்டு. ஐந்து சுத்தமாயிலிருந்து வந்திருக்கிறது, அடுத்தது அசுத்தமாயிலிருந்து ஏழு வந்திருக்கிறது. ஏழையும் படைத்துக் கொடுத்தவர் அனந்தேஸ்வரர். முதல் ஐந்து தத்துவங்களையும் படைத்துக் கொடுத்தவர் சிவபெருமான். இப்ப இதுக்கு பிறகு சகல ஆன்மாக்களுக்கு உடலாகவும் கண்ணுகரண மோன உலகங்களும் இடம் வேணும். நமக்கு இடம் அங்கெல்லாம் இல்ல, சுத்தமாயில இல்ல அசுத்தமாயிலும் நமக்கு இடம் கிடையாது, நமக்கு இடம் வேணும். ஆகவே கடவுள் இந்த அசுத்தமாயையை அரித்தமாயினுடைய பரிணாமமாக இன்னும் மேலும் போட்டு கசகி கிசகி அதுலேருந்து ஒரு உலகத்தை தயார் பண்ணி கொடுக்குறாரு. நமக்கு விருத்தி வேறு, பரிணாமம் வேறு. இது பரிணாமம் அடைஞ்சது, பால் தயிராக போவது போல பரிணாமம் அடைந்த அந்த மாயையை என்ன பண்றது, அங்க வந்து அனந்தேஸ்வரர் வரல. இந்த மாயையை செயல்படுத்துவதற்கு தன்னுடைய அம்சம் பொருந்திய மற்றொரு அதிகாரியை அதுக்கு படைக்கிறார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, 108 ருத்திரர்கள் இருக்காங்க. அந்த பக்குவம் வாய்ந்த ஆன்மாக்கள், பிரளயாகலர் ஆன்மாக்களிலே பக்குவம் வாய்ந்த ஆன்மாக்கள் 108 ருத்திரர்கள். அதனுடைய தலைவர் யாருன்னா ஸ்ரீகண்ட ருத்திரர். அந்த ஸ்ரீகண்ட ருத்திரரை சிவபெருமான் அதிர்ஷ்டித்து நின்று இந்த பிரகிருதி மாயாபவனத்தை படைக்கிறார். ஆன்மாக்கள் எல்லாம் உயிர்கள் எல்லாம் இந்த மாயையிலே வசிப்பதனாலே ஆன்ம வர்க்கத்தினுடைய தலைவராக ஸ்ரீகண்ட ருத்திரர். நமக்கு நேரடி தலைவர் யார் இப்ப, ஸ்ரீகண்ட ருத்திரர் தான். ஆன்ம வர்க்கம் நம்ம எல்லாம் ஆன்ம வர்க்கம், ஆன்ம வர்க்கத்தினுடைய தலைவர் அவர். இந்த ஆன்ம வர்க்கங்களுக்கு உதவு இதுக்கு ஆன்ம தத்துவங்கள் என்றும் இன்னொரு பெயர் அதுக்கு சொல்லலாம், ஆன்ம தத்துவம் அப்படின்னு. இப்போ இப்ப கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க, நல்ல நினைவோட பார்த்தாதான் அந்த இது தெளிவா புரியும். இப்ப கலை என்பதில் கலையிலிருந்து வித்தை, வித்தையிலிருந்து அராகம், அப்புறம் எல்லாம் சேர்த்த கொண்டு நம்ம வந்து புலத்துவம் சொல்லிட்டோம். இப்ப கலையிலிருந்து இன்னொரு பகுதி பிரிக்கிறது. அந்த அந்த கலையிலிருந்து வந்த இன்னொரு பகுதிக்கு ஒரு பகுதி வித்தை, இன்னொரு பகுதி என்ன, மூல பகுதி, மூல பிரகிருதி என்று பெயர். அதுதான் நம்ம வாழ்ற உலகத்தினுடைய மூலம். அதுல இருந்துதான் மீதி எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. இந்த மூல பகுதி, அதுக்கு மூல பிரகிருதி, மான் அப்படின்லாம் பேரு, வேற வேற பேரு. மான் சொல்லலாம், மூல பகுதின்னு சொல்லலாம், மூல பிரகிருதின்னு சொல்லலாம், இன்னொரு பேரு அவ்யக்தம் அப்படின்னு சொல்லலாம், சித்தம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு பேரை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரே நேரத்துல சொல்லி ஞாபகம் வச்சுன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும். சரி, ஆகவே ஏன் இதுக்கு அவ்யக்தம்னு பேருன்னு கேட்டீங்கன்னா, அவ்யக்தம்னா என்றால் மறைந்திருத்தல், ஒடுங்கியிருத்தல், வெளித்தெரியாமல் இருத்தல் அப்படின்னு பேரு. இப்போ அவ்யக்தம் என்பது மூன்று குணங்களை தனக்குள்ளே ஒடுக்கி வைத்திருக்கிறது. நம்மெல்லாம் குணமுடையவர்கள். என்ன குணமுடையவர்கள், தத்துவம் ராஜசம் தாமசம் ஆகிய குணங்கள். இந்த முக்குணங்களுக்கும் அங்கதான் இருக்கு, அங்கிருந்து வருகிற எல்லா பொருளையும் முக்குணம் இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை விட முக்குணம் இருக்கு. சத்துவ குணாகாணம் இருக்கு, தாமச குணாகாணம் இருக்கு. நல்ல பழைய சுவர நாலு நாள் ஊற வச்சு புளிப்பா சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், அசந்து தூக்கம் வரும். அப்புறம் மாமிசம் போன்ற உணவுகளை சாப்பிட்டால் ரஜோ குணம் வரும் இல்லையா. அப்ப அந்த தத்துவ மூல பகுதியே தத்துவத்துக்கு உட்பட்டது, தத்துவம் ராஜசம் தாமசம். அதிலிருந்து வருகிற எல்லா கருவிகளும் தத்துவம் ராஜசம் தாமசம் ஆகிய குணங்களை உடையதாகவே இருக்கும். இதை மீறி நம்ம செயல்படணும், குணங்களை தாண்டி நாம் செல்ல வேண்டும். குண அதீதனாக இருக்கக்கூடிய பரம்பொருளை அடைவதற்கு குண அதீதமாக செல்ல வேண்டும் இல்லையா. ஏன் இதை பத்தி விளக்கமா பாக்குறோம்னா, இந்த குணங்கள் இவ்வாறு நம்மளை கட்டுப்படுத்தும், இந்த குணங்களை எதிர்த்து நாம் போரிட்டிருந்து வென்று நாம் இறைவனுடைய திருவுருளை அடைய வேண்டும் அப்படின்னு. இந்த மூன்று குணங்களும் இதுல அடங்கி இருக்கின்றன, முக்குண வடிவாக இருக்கிறது. ஆகவே குணதத்துவம் அப்படின்னு சொல்லலாம், சித்தம் அப்படின்னு சொல்லலாம். அதே தான் நம்முடைய சித்தியார்ல, சித்தமாம் அவ்யக்தம் சிந்தனை அதுவும் செய்யும். நீங்க படிச்சிருக்கலாம் 142 பாடல், நான் சொல்லிவிடும்போது நான் சொல்லியிருந்திருக்கேன் அது உங்களுக்கு. சரி, இந்த குணதத்துவம் இருக்க இப்ப மறுபடியும் ஒரு மேலும் பிரிவு, அந்த உங்கள்கிட்ட அந்த நாங்க கொடுத்த தாள் இருந்ததுன்னா தெரியுது, இருந்தாலும் நீங்க இப்ப கேட்டு வீட்டுல போய் பாத்துக்கலாம். கவனி, குணதத்துவம் அதாவது மூலப்பகுதி, மூலப்பகுதியில் இருந்து புத்தி தத்துவம் தோன்றுகிறது, புத்தி தத்துவத்தில் இருந்து ஆங்கார தத்துவம் தோன்றுகிறது. நமக்கு எல்லாம் வேண்டிய நமக்குள்ள இருக்கு, எல்லாம் கடவுள் வச்சிருக்காரு நமக்குள்ள. அந்த மூலப்பகுதியே சித்தம், மூலப்பகுதிக்கு இன்னொரு பேரு சித்தமாகவும் செயல்படுது. சித்தமாகவும் அவ்யக்தம், அவ்யக்தம் சிந்தனை அதுவும் செய்யும், அது சிந்தனை செய்யறதுக்கும் பயன்படுகிறது. அப்ப சித்தம் புத்தி, புத்தியிலிருந்து ஆங்காரம். இப்ப என்ன இன்னொன்னு தேவை சொல்லுங்க பாக்கலாம். ஆங்கார தத்துவத்திலிருந்து நமக்கு தேவை இன்னொரு தத்துவம் இருக்கு, அந்த கரணங்கள் நாலு. நாலுல நான் வந்து இப்போ மூன்று சொல்லியிருக்கேன், இன்னொன்னு சரி. இந்த ஆங்கார தத்துவம் மூன்றாக பிரிக்கிறது, நீங்க அந்த டேபிள் வச்சிருந்தா உங்களுக்கு சுலபமா தெரியும், பாத்துங்க. ஆங்கார தத்துவம் மூன்றாக பிரிக்கிறது, அது குணங்களை வெளிப்படுகின்றது, அந்த இடத்துல வெளிப்படுகிறது. அது தத்துவ குணம் மிகுதியாக உள்ள ஆங்காரம் தைத்தத ஆங்காரம் என்று பெயர். தத்துவ குணம் இருக்கிறது, தைத்தத ஒளி உள்ளது. வைகாரிக அகங்காரம், வைகரி அகங்காரம், அது ரஜோகுண இயல்பு உடைத்தது. மூன்றாவது பூதாதி அகங்காரம், அது என்ன குணம், தாமத குணம் உடையது, தாமத குணம் உடையது. இந்த மூன்று அகங்காரம் மூன்றா பிரிஞ்சிருது. இப்ப தத்துவ குண அகங்காரத்திலிருந்து சில கருவிகள் தோன்றுகின்றன, ரஜோகுணத்திலிருந்து சில கருவிகள் தோன்றுகின்றன, தாமச குணத்திலிருந்து சில கருவிகள் தோன்றுகின்றன. அது என்னன்னு பார்க்கலாமா? தத்துவ குணத்திலிருந்து தோன்றுகின்ற ஆங்காரத்திலிருந்து தோன்றுகின்ற கருவிகள், அதுல மனம் என்ற கருவி தோன்றுகிறது. அப்ப மனம் எப்படிப்பட்டது? தத்துவ குணம் மிக்கது. மனம் வந்து பேதலிச்சு போச்சு, மனம் வந்து தப்பா யோசனை பண்ணுது அப்படின்னா, உண்மையிலே மனம் தப்பா யோசனை பண்ணுமா? அது வந்து அது நினைக்க தெரியும், எதையாவது போனா பற்றும், அப்படி போய் பற்றும். அது நல்லதா கெட்டதான் தெரியாது. நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பற்ற வைக்கிறது எது? ஆணவலமாக உள்ள இருக்கிற குற்றம். அப்போ மனம் என்ற தத்துவமும் அதோடு ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அதிலிருந்து தோன்றுவது, அந்த தத்துவ குணத்திலிருந்து தோன்றுவது ஞானேந்திரியங்கள். என்னென்னது? மெய், வாய், கண்ணு, மூக்கு, இந்த ஐந்தும் தோன்றுகிறது. அந்த கரணங்களை ஒன்றாகிய மனம், ஞானேந்திரியங்கள் ஐந்து. அது தைத்ததம், தத்துவ குணமுடையது தைத்தத அகங்காரம். அதுக்கு அடுத்தது ரஜோகுணம், ரஜோகுணத்திலிருந்து அது வைகரி அகங்காரம். ரஜோகுண அகங்காரத்துக்கு வைகரி அகங்காரம்னு பேரு. அதிலிருந்து செயற்கருவிகள் தோன்றுகின்றன, கை, கால், வாய். வாய் வந்து ரெண்டாவும் செயல்படும், ஒன்று ஞானேந்திரியமாகவும் செயல்படும், இன்னொன்று கர்மேந்திரியமாக. ஞானேந்திரியமாக செயல்படும் பொழுது வாய் என்ன பண்ணும்? சுவைக்கும். அது கர்மேந்திரியமாக செயல்படும் பொழுது பேசும். வாய், எருவாய், கருவாய், இந்த ஐந்தும் வைக்கரி அகங்காரத்தினின்றும் தோன்றக்கூடிய, அதாவது ரஜோகுணத்திலிருந்தும் தோன்றக்கூடிய கருவிகள். அதற்கு அடுத்தபடி பூதாதி அகங்காரம் தாமத குணத்தில் இருந்து தோன்றக்கூடியவைகள். அது என்னன்னா தன்மாத்திரைகள் ஐந்தும், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இதெல்லாம் தூக்கும பூதங்கள். இதுவரையிலும் இருக்கிற எதையாவது கண்ணுக்கு தெரியுமான்னு யோசனை பண்ணி பாருங்க, தெரியாது. உள்ளது சுவை தெரியுமா கண்ணுக்கு? தெரியாது.

0: பையனு கல்யாணம் பண்ணிடுறான், வீட்டையும் வாங்கி கொடுத்துட்டான், கல்யாணத்தையும் பண்ணி வச்சுதான் போய் குடும்பம் பண்ணாலும் பண்ண முடியாது. அவனால அந்த வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் வாங்கி வைக்கணுமா இல்லையா? பர்னிச்சர் கட்டுமுட்டு சாமான்ல இருந்து சமையலுக்கு வேண்டிய பொருள்கள் இருந்து எவ்வளவு சகல சாமானும் வாங்கி கொடுக்கணும். நம்ம அப்பதான் முதல்ல குடும்பம் பண்ண முடியும். அதுபோல இந்த உயிர்கள் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு இவைகள் வாழ்வதற்கு வேண்டிய அந்த கருவிகளையும் அவன் தான் கொடுத்திருக்கிறான். அந்த கருவிகள் மூலமாக அனுபவிக்கின்ற அனுபவத்திற்கு பொருளையும் இங்கே உணர்ந்து வச்சிருக்கான். கட்டுமுட்டு சாமான்லாம் உணர்ந்து போட்டுருக்கான். இல்லைன்னா உலகம் சில நம்ம அனுபவம் நன்மையோ தீமையோ அடைய முடியாது. நம்ம வந்து முன்னேற முடியாது, அனுபவம் முன்னேற முடியும். அப்ப அந்த அனுபவத்தின் மூலமாக நான் முன்னேறுவதற்கு வேண்டிய அனைத்து பொருள்களையும் இங்க கொண்டு கடவுள் வைத்திருக்கிறான். அவனை போன்ற பேரறிவும் பேராற்றலும் பெருங்கருணையும் படைத்தவனால் மட்டுமே இந்த காரியத்தை செய்ய முடியும். அவனை தவிர யாராலும் இந்த காரியங்களை செய்யவே முடியாது. நான் என்ன வேணும் செஞ்சிருந்தா அதுக்கு தகுந்த அப்பா, அதுக்கு தகுந்த அம்மா, அதுக்கு தகுந்த சூழ்நிலை, அடுத்த வீட்டுக்காரன், மனைவி, குழந்தை எல்லாம் அவன் படுத்துவான். ஒன்னு கூட கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வு இல்லாமல், கூடுதல் குறைவு இல்லாமல் அப்படியே சரியா கொண்டு வந்து அந்த இடத்துல பொருத்தக்கூடிய நிபுணன் அவன் தான். நிபுணன் நிபுணன் சொல்றது நமக்கு தெரியுது, அவ்வளவு தெரியும். ஆகவே இந்த தன்மாத்திரைகளை அவன் படைத்திருக்கிறான். தன்மாத்திரைகளை தன்மாத்திரைகளின் மூலமாக இந்த பூதங்களையும் ஐம்பெரும் பூதங்களையும் படைத்திருக்கிறான். தன்மாத்திரைகள் சூட்சமானவைகள். அந்த தன்மாத்திரைகளில் இருந்து ஸ்தூல பூதங்களையும் அவன் படைத்திருக்கிறான். ஓசையில் இருந்து வானை படைத்தான். ஓசை என்ற தன்மாத்திரையிலிருந்து வான் பருமையானது. ஊரு என்ற தன்மாத்திரையிலிருந்து அவன் காற்றை படைத்தான். ஒளி என்ற தன்மாத்திரையிலிருந்து நெருப்பை படைத்தான். சுவை என்ற தன்மாத்திரையிலிருந்து நீரை படைத்தான். நாற்றம் என்ற தன்மாத்திரையிலிருந்து இந்த உலகம் மண்ணை படைத்தான். இப்ப 36 படத்து முடிஞ்சாச்சு. இறைவன் இந்த உலகத்திலே உயிர்களை வாழ அனுப்புகிறோம், நம்முடைய குழந்தையை வாழ அனுப்புகிறோம். எதுக்காக வாழ? நம்முடைய திருவடி பேற்றை அவன் அனுபவிக்க வேண்டும். அவன் இப்பொழுது அறியாமையில் கிடந்து கடுமையான துன்பத்தில் இருக்கிறான், நம்முடைய குழந்தை. இந்த குழந்தையை நாம் மீண்டும் நித்தியமான பேரானந்தத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்பது அவருடைய கருணை. அதற்காக நமக்கு வேண்டிய அனைத்து பொருள்களையும் இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே படைத்து வைத்து அந்த அந்த படைத்த பொருள்களை அனுபவித்த நாம் அனுபவித்து நாம் ஞானம் அடைய வேண்டும் என்பதற்கான கருவிகளையும் நமக்கு கொடுத்து இந்த மண்ணுள்ளது கொண்டு சரியா பொருத்தி அமைச்சான். வேலை அவனுடைய வேலையை சரியா பொருத்தி பண்ணியிருக்கு. இப்ப நாம் தான் இந்த கருவிகளையும் தனு கரண புவன போகங்கள், இப்ப நான் சொன்னதுல தனு கரண புவனங்கள் இருக்கு. தனுனா நம்ம உடம்பு, கரணம்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரமாகிய 4 அந்த கரணங்கள். நாம் வாழக்கூடிய இந்த உலகம், இந்த வாழக்கூடிய உலகத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய சுக துக்க அனுபவங்கள் எல்லாத்தையும் கடைபடுத்தி கரெக்டா கொண்டு வந்து குறித்து வச்சார். இனிமேல் சமத்து மகளே உன் சமத்து இல்லையா? நம்ம தான் சமத்தா இருந்து இந்த உலகத்திலே ஞானத்தை அடைய வேண்டும். ஆக நான் படைத்தான். இந்த படைத்த இந்த பொருள்கள் அனைத்தும் நமக்கு பயன்படுவதற்காக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உணர்வு. இன்னும் படைத்தனுடைய நோக்கம் இந்த உடம்புல எப்படியெல்லாம் இந்த கருவிகள் புகுந்திருக்கிறதுன்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தால் மேலும் அவன் மேல நமக்கு அன்பு உண்டாகும். அவன் மேல மேலும் நாம் ஆர்வமையாக பக்தி நிறைந்தவர்களாக, அவனை தவிர வேற எதையும் நினைக்காத ஒரு மனிதர்களாக மாறி அமையும். அதுக்காக நம்ம தத்துவத்தை விவரமா சொல்றது. ஏனென்றால் இந்த தத்துவ கருவிகள் அனைத்தும் கடப்பொருள்கள், உயிருக்கும் இவர்களுக்கும் தொடர்பில்லை. இந்த கருவியை பயன்படுத்தி நாம் இந்த உயிரானது இறைவனை சென்று அடைய வேண்டும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு முதல் சூத்திரம், 57வது பாடல். வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஊரலாம் இருந்தாய், உளத்திலும் இளத்திலும் இருந்தாய், நச்சி நீம்மை இருந்திடையாம் ஜெயினற்றவம் யாதென அறியோ. பச்சிளங்குள்ளை பருப்பதச் செல்வி

0: கருணாநிதியே மரகதம் மலையே மாணிக்க விநாயக போற்றி, மாணிக்க விநாயக போற்றி. திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதயே. அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூஜையிலே சுபக்கத்திலே முதற் சூத்திரத்திலே 57வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். சிவபெருமான் செய்கின்ற 5 தொழில்களும் உயிர்களுக்காக செய்கின்ற அருட்செயலே. அப்படி அருட்செயல் என்று சொன்னால் அழிப்பதையும் அருட்செயலாம், அருட்செயல் என்று சொல்லலாமா? மறைத்தலே அருட்செயல் என்று சொல்லலாமா? அழித்தல் சங்கார தொழில் இருக்கிறது, அது வந்து அருட்செயலாக எப்படி இருக்கும் என்பது, அதோட மறுப்பு தொழில் எப்படி அருட்செயலாக இருக்கும் என்று மற்ற சமயவாதிகள் அதற்கு ஆட்சேபம் தெரிவிப்பார். உயிர்களுக்கு தன் கரணங்களை படைத்து கொடுத்தல், படைத்தல் தன் என்கின்ற உடம்பையும் அந்த கரணங்களையும் படைத்து கொடுத்தல் தான் படைத்தல். அதற்கு மேலே வந்து உலகத்திலே வாழ வைப்பது, சில காலம் காத்தல், அப்புறம் சங்காரம் செய்தல், உடலை சங்காரம் செய்தல், பிறகு வாழ்கின்ற காலத்திலே அந்த காத்தல் தொழில் செய்யும் போதே மறைத்தல் தொழிலையும் அதிலே நிகழ்த்துவார். காத்தல் தொழில் என்கின்ற நிற்கின்ற தொழிலாக இருக்கின்ற வாழ்கின்ற காலத்திலே அந்த மறைத்தல் தொழிலையும் அதிலே புகுத்தி செய்தல். மறைத்தல் என்று சொன்னால் உயிர்களுக்கு முன்னே எங்கே இருந்தோம், நாளைக்கு எங்கே போகும், எப்போது நம்முடைய ஆயுள் முடியும், முன்னே என்ன செய்தோம், பின்ன என்ன செய்வோம், நமக்கு யார் உற்ற துணை என்கின்ற செய்திகள் எல்லாவற்றையும் மறைத்து விடுதல். அதெல்லாம் ஒன்று கூட தெரியாமல் மறைத்து விடுதல். முந்தியிருந்த சுற்றத்தார்கள், முன்ன பிறவியில் இருந்த மனைவி மக்கள், ஊர் முதலானவெல்லாம் தெரியாமல், முன்னே செய்த நல்வினை தீவினைகளும் தெரியாமல், என்ன செய்தோம் என்பதும் தெரியாமல், நாளைக்கு நமக்கு என்ன வரும் என்பது தெரியாமல், அடுத்தாற் போல எங்கே போவது என்பது தெரியாமல், இப்படி மறைத்தல் தொழில் மறைத்தல். அது காத்தல் தொழிலில் அடங்கிடும். அப்படி காத்தல் தொழிலில் அடங்கிருச்சுன்னா அதுக்கு மேலே அந்த மறைத்தலுக்கு அடுத்தா போல இருக்கிற அனுக்கிரக தொழில் இருக்கிறது, அந்த அனுக்கிரக தொழிலானது சங்கார தொழிலில் கலந்துடும். சங்காரம் என்பது பல வகையான சங்காரம், அது நித்த சங்காரம், வைத்த சங்காரம், உயித்த சங்காரம், சுத்த சங்காரம் என்று 4 வகையாக சொல்லுகிறார். சங்காரம் என்றால் அழித்தல், அது நித்த சங்காரம், வைத்த சங்காரம், உயித்த சங்காரம், சுத்த சங்காரம், 4 வகையான சங்காரம். நித்த சங்காரம் என்பதுதான் தினந்தோறும் இரவிலே நம்மளை சங்காரம் செய்வது, அதான் உறக்கம், தூங்குறது சங்காரம். தூங்குறவனுக்கும் சீவன் இல்லாதவனுக்கும் ஒன்றும் வித்தியாசம் அதிகம் இல்லையே, இவனுக்கு ஏதாவது மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, அவனுக்கு இல்லாமல் இருக்கு, இவ்வளவுதான் நித்த சங்காரம். நித்த சங்காரம் தினந்தோறும் சங்காரம் பண்ணுறாரு, தினந்தோறும் படைக்கிறாரு, தினந்தோறும் காக்கிறாரு, தினந்தோறும் சங்காரம் பண்ணுறாரு, தெரியுதா? காலையில் படைக்கிறாரு, பொழுதுக்கும் காக்கிறாரு, ராத்திரியில் சங்காரம் பண்ணுறாரு. காலையில் படைக்கிறாரா, வெளிப்படுறாரா, அப்புறம் பொழுதுக்கும் காக்கிறார், ராத்திரியில் சங்காரம். இப்படி இது நித்த சங்காரம். அதுக்கு மேலே வைத்த சங்காரம். வைத்த சங்காரம் என்று சொன்னால் இந்த ஆன்மா வினைக்கு தகுந்தாற் போல குறிப்பிட்ட கால வரையிலும் இந்த தேகத்தை நிறுத்தி வைத்து இருந்து அதன் பிறகு இந்த தேகத்தை முடித்து அதுக்கு மேலே மறுபடி வேறு தேகங்களிலே, வேறு தேசங்களிலே இந்த ஆன்மாவை புக வச்சு வாழ வைக்கிறது, அதுதான் வைத்த சங்காரம். உடல் போயிருச்சா, அடுத்தா போல் இந்த உயிர் அதுக்கு தகுந்த செய்தவனைக்கு தகுந்தா போல ஜென்மத்தை கொடுத்து வேறு உடல்களிலே வேறு இடங்களிலே வாழ வைக்கிறது, அதுதான் வைத்த சங்காரம். அதுக்கு மேலே உயித்த சங்காரம் இருக்கு. அந்த உயித்த சங்காரம் என்பது இப்படி இந்த உடல் போன பிற்பாடு இந்த ஜீவனை தேவலோகங்கள் முதலான உலகங்களிலே அது செய்த புண்ணிய தகுந்தாற் போல அங்கே வைக்கிறது, அதான் உயித்த சங்காரம். தேவலோகங்களிலே வாழ்வது, சங்காரம் பண்ணிட்டு அங்கே வாழ வைக்கிறது, அது உயித்த சங்காரம். அதுக்கு மேலே சுத்த சங்காரம் இருக்குது பாரு. தேவலோகத்தில் வாழும்போது ஆன்மாவுக்கு மலை கண்ண மாயா எல்லாம் இருக்கும். தேவலோகத்தில் வாழும்போதும் இந்த ஆணவ மலம், கண்ண மலம், மாயா மலமெல்லாம் இருக்கும். அதுக்கு மேலே சுத்த சங்காரம் தான் மலத்தையே சங்காரம் பண்ணி சீவனை ஜபமாக்குவது, அதான் சுத்த சங்காரம். நித்த சங்காரம், வைத்த சங்காரம், உய்த்த சங்காரம், சுத்த சங்காரம். சுத்த சங்காரத்தில் தான் மலகண்ம மாயையெல்லாம் ஒடுங்கிடும். மலகண்ம மாயையெல்லாம் போச்சுன்னு சொன்னால் ஆன்மா சிவமாயிடும். சிவத்தோடு கூடுதல் சுத்த சங்காரம். சுத்த சங்காரங்கிறது மறுபடி உடல் வராமல் செய்து கொடுக்கும். மறுபடி உடல், இப்போ முன்னே சொன்ன மூன்று சங்காரத்திலையும் உடல் வரும். நித்த சங்காரத்தில் உடல் வரும், வைத்த சங்காரத்தில் உடல் வரும், மறுபடி உயித்த சங்காரத்திலையும் உடல் வரும், சுத்த சங்காரத்தில் உடல் வராது. சுத்த சங்காரம் விட்டுங்கிறது அதை வினைப்பிறவி சாராக தீர்ந்து போச்சு. இப்படி நால் வகை சங்காரத்தையும் செய்கிறான். இந்த சங்காரம் செய்கிறது வந்து வருத்தமான செயல் அல்லவா, சங்காரம் செய்கிறது வருத்தமான செயல் அல்லவா என்று தோணுதல்லவா? தோணத்தானே செய்யும். எவ்வளோ காலம் வாழ்ந்தவனோ இறந்து போனால் எல்லோரும் அழுகுறாங்க. எவ்வளவோ காலம் வாழ்ந்தாலும் 100 வயசு வாழ்ந்து போனால் கூட, செழித்து பிடிச்சி போனால் கூட அப்புறம் அழுகுறாங்க. சும்மனாச்சுக்காவது அழுகுதானே ஆகணும், என்ன பண்ணுறது? அதனாலே அப்படி வருத்தமான விஷயம், வருத்தமான விஷயம். அதை இப்படி சொல்கிறாரு ஆசிரியர். எப்படி சொல்கிறாருன்னா, அது இழைப்பாற்றல்ங்கிறார். இழைப்பை ஆற்றுதல். இந்த ஆன்மாவானது கன்மத்துக்கு தகுந்தார் போல எத்தனையோ உலகங்களிலே சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி அலைஞ்சு இன்பத்தையும் துன்பத்தையும் அடைந்து அங்கங்கே முட்டுப்பட்டு அங்கங்கே வேதனைப்பட்டு மனைவியினால் கஷ்டப்பட்டு புருஷனால் கஷ்டப்பட்டு பிள்ளையினால் கஷ்டப்பட்டு உடம்பால் கஷ்டப்பட்டு வியாதியினால் கஷ்டப்பட்டு எத்தனை எத்தனையோ துன்பங்களை எல்லாம் அனுபவித்த ஆன்மாவுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுத்து இழைப்பாற்றுவது தான் அழித்தல்ங்கிறார். ஓய்வு கொடுத்தல் அதான் அழித்தல். இப்போ புரியுதா? அழிப்பு இழைப்பாற்றல். அழிப்பு என்பது இழப்பை ஆற்றுதல். பொழுதுக்கு அலைஞ்சான்னு வச்சுக்கப்பா, பொழுதுக்கு வியாபாரத்திலேயோ மற்ற காரியங்கள்லையோ பகலில் எழுந்திரிச்சு அலைஞ்சானா ராத்திரி 8 மணி 9 மணி 10 மணிக்கு வீட்டுக்கு போனால் தானே நிம்மதி இருக்கு உனக்கு. இந்த பொழுதுக்கு அலைஞ்ச அந்த இழைப்பெல்லாம் ஆறுவதற்கு என்ன பண்ணணும்? போய் உண்டு உறங்கணும். அது மாதிரி முட்டுப்பட்டு கரிதோறும் முற்ற சுற்றி பல நாளும் தட்டுப்பட்டு சுழல்வேனை சற்றுப்பற்ற கருதாதோ என்று சொல்லி எத்தனையோ பிறவிகளை எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்கிறார் அல்லவா. அதனாலே அந்த எடுத்த பிறப்பினுடைய இழைப்பை ஆற்றுதல். அழிப்பு இழைப்பு ஆற்றல். சங்காரம் இழைப்பு ஆற்றுதல். இழைப்பாறுதல் களைப்பாறுதல் இழைப்பாறுதல் அழிப்பு இழைப்பு ஆற்றல். ஆக்கம் அவ்வவர் கண்ணம் எல்லாம் கழித்திட. ஆக்கம் என்பது படைத்தல். ஆக்கம் என்பது படைத்தல் தொழில். படைத்தல் என்பது உயிருக்கு உடம்பை கொடுத்தல். உயிருக்கு உடம்பை கொடுக்கவில்லையானா, உடம்பை கொடுக்கவில்லையானா உயிர் ஒன்றுமே செய்யாது. உயிர் உயிரால் ஒன்றுமே பண்ண முடியாது. வெற்று உயிரை மாணவ பலத்தோடு தான் இருக்கும். தனியாக உயிரை பார்க்க முடியாது. தனியாக உயிரை பார்க்க முடியாது. உயிரை யாரும் பார்த்தது இல்லை. இல்லை யாரும் எவ்வளோ பெரிய கட்டிக்காரனும் உயிரை பார்த்தது கிடையாது. உயிரை பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? உயிரை பார்த்தான்னா கடவுளை பார்த்தது. உயிரை பார்க்க முடியாது. ஆகவே அந்த உயிருக்கு சரீரத்தை கொடுத்து, உயிருக்கு சரீரத்தை கொடுத்து படைத்தல் செய்கிறான். சரீரத்தை கொடுத்தாத்தான் அது வந்து என்ன பண்ணும்? கன்மத்தை செய்யும். சரீரம் இருந்தால் தான் தொழிலை செய்யும். சரீரம் இல்லையானால் தொழில் செய்யாது. அப்படி ஆக்கம் அவ்வவர் கண்மம் எல்லாம் கழித்திட. அப்படி சரீரத்தை எடுத்துக்கொண்டு அது உலகத்தில் வாழும்போது அது முன்னே செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல செயலில் ஈடுபடும். முற்பிறவியை செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல அது செயலிலே மனவாக்கு காயங்களை நல்வினையிலே ஈடுபடுத்தும் அல்லது தீவினையிலே ஈடுபடுத்தும். மனவாக்கு காயத்தை முன்னே பாவம் செய்த ஆன்மாக்கள் என்ன செய்யும்? தீவினையிலே மறுபடியும் அது ஈடுபடும். புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் என்ன செய்யும்? புண்ணிய செயலிலேயே ஈடுபடும், நல்வினையிலே ஈடுபடும். முன்னே எதில் பழகி இருக்குதோ அதுதான் இந்த பிறவிதோ. ஒருமைக்கம் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எடுமையும் ஏமா புடைத்து என்றார் போல முற்பிறப்பிலே எதிலே அது பழகி இருந்ததோ அது இந்த பிறப்பிலே இளமையிலேயே வந்துடும், இளமையிலேயே வந்துடும். அதனாலே அப்படி வாழ்கிற காலத்தில், உடம்பை வைத்து வாழ்கிற காலத்தில் அது கண்மங்களை செய்து, தொழில்களை செய்து, மனத்தால் நினைந்து, வாக்கினாலே பேசி, காயத்தாலே செய்து, செயலை செய்து, இந்த மூன்று மூலமாக தான் நமக்கு வினை சேர்றதே. மூணு வழியாக தான் வினை சே, மனம் வாக்கு காயம் மூன்றால் தான் வினை சேர்றது. அது நல்வினையையும் சேர்க்கலாம், தீவினையையும் சேர்க்கலாம். அதே மனமது நிறைய வாக்கு வலுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டங்கு இச்சித்த தெய்வம் போற்றி சின முதல் அகற்றி வாழும் செயலரம் ஆனால் யாருக்கும் மனம் ஒரு தெய்வம் எங்கும் ஜெயிற்கு முன்னிலையாமன்றே என்பது. அதனாலே இப்படி மனம் வாக்கு காயத்தின் மூலமாக நல்வினை தீவினைகளை செய்து அந்த வினையினுடைய பயனை அனுபவிப்பதற்கு உடம்பு தேவை. அந்த வினையினுடைய பயனை அனுபவிச்சு தீர்க்கிறதுக்கு, அனுபவிச்சு தீர்க்கிறதுக்கு உடம்பு தேவை. உடம்பு இல்லைன்னா அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லைன்னா வினை தீராது. வினையை செய்கிறதும் உடம்பு, வினை செய்ததும் உடம்பு, அப்புறம் வினையை அனுபவிக்கிறதும் உடம்பு தான். அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சேன் அப்படின்னு கூட ஒரு பாட்டு, அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சேன். அதனால் நீ புண்ணியத்தை செய்திருக்கிற, அதனால் இன்பத்தை அனுபவி, நீ பாவத்தை செய்திருக்கிற, அதனால் துன்பத்தை அனுபவி என்று சொல்லி அனுபவத்துக்கு உடம்பு தேவை. அப்படி அனுபவத்தாலே கண்மம் தொலைவது, அனுபவத்தாலே கண்மம் தீருதல், கண்மம் தீருதுனா செய்த வினைகள் தீருதல். அப்படியே அந்த வினையை தீர்க்கிறதுனாலே ஆணவ மலம் பரிபாகம் அடைகிறது. ரொம்ப நுட்பமாக கேட்கணும், இப்போ வினையை அனுபவிக்கிற காலத்தில் துன்பத்தை அனுபவிக்கிறோம், இன்பத்தை அனுபவிக்கிறோம். இந்த வாழ்கிற காலம் ரொம்ப முக்கியம், முக்கியம். அதுக்கு தான் இந்த சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கணும் கேட்கணுங்கிறது. இந்த வாழ்கிற காலம் இருக்கே, அறிவோடு வாழ்கிற காலம் இருக்கே, இது ரொம்ப முக்கியமான. இந்த சமயத்தில் ரொம்ப சாக்கிரதையாக இருந்து சிவபுண்ணியத்தை சேர்த்து, அப்படி சேர்த்துட்டோம்னா அடுத்தாப்பில் பிறகு வராது. இதில் ஏமாந்தோம்னா அறுபோடி மாயாசத்துகள் வேறு வேறு மாயைகள் தொடங்கி வினையிலே ஆழ்த்தி மயக்கத்தை கொடுத்து புத்தியை கெடுத்து பாவத்தை செய்து அதனால மீண்டும் கொண்டு பிறகு வந்திருக்கும். அதனாலே வாழ்கிற காலத்திலே ஆணவ மலம் பரிபாகம் அடையும்படியாக, ஆணவ மலம் வலி குறையும்படியாக, ஆணவ மலம் வலிமை குறையும்படியாக சிவபுண்ணியங்களை செய்து, நான் என்பதற்று உயிரூடென்பதற்று வெளிநாதம் பரப்பரம ஒளி மீதே ஞானம் சுரப்பமகள் ஆனந்த சித்தியுடன் நாளும் கழிக்க பதம் அருள்வாயே என்பது கைலாயத்து திருப்புகள். அதனாலே வாழ்கிற காலத்திலே யான் எனது என்கின்ற அகங்காரம் அகமகாரங்களை விட்டு விட்டு வாழ்கிற காலத்திலே நான் எனது என்கின்ற அகப்பற்று புறப்பற்று அகங்காரம் அவகாரம் என்கின்ற செயல்களை எல்லாம் விட்டு பயந்து வாழ்வனும் ஐயல் விட்டு வறுமையான் திருமதப்பி தாழ்வனும் தன்மையோடு சைவமான் சமயஞ்சார் ஊழ்வரல் அரிது என்றார் போல அப்படி பயந்து பணிந்து பத்தி செய்து சிவபுண்ணியத்தை சேர்த்துக்கணும். இப்படி சேர்த்து கொண்டவன் சமர்த்தன், இப்படி சேர்த்து கொள்ளுகிறவன் சமர்த்தன். அப்படி சேர்த்து கொள்ளாமல் தன்னுடைய ஆணவமல மிகுதியினாலே மனவாக்கு காயங்களாலே பாவமான வார்த்தைகளை பேசி பாவமான செயல்களை செய்து பாவத்தை எண்ணினானால் மீண்டும் பிறவி எடுத்து உழலுகிறான் அவனுக்கு. அதனாலே இந்த காக்கின்ற காலம் வாழ்கின்ற காலம் மிக முக்கியமானது. வாழ்கிறதா வாழ்வா அல்லது சாவா, வாழ்வா அல்லது சாவா என்றால் வாழ்கின்ற வழிக்கு சொல்லுகிறாரு, வாழ்கின்ற வழியும் சொல்லுகிறாரு, சாகின்ற வழியும் சொல்லுகிறாரு. ஆமாறு அதான் வாழ்கிற வழி, சாமாறு சாகிற வழி. ஆமாறு சாமாறு, ஆமாறு சாமாறு. ஆமாறும் திருவடிக்கே அகங்குடையேன், அன்புறுகேன், பூமாலை புனைந்தேர்த்தேன், புகழ்ந்துரையேன், புத்தேளில் கோமானின் திருக்கோயில் தூகேன், மெழுகேன், கூத்தாடேன், சாமாரே வரைகின்றேன், சதுராலே சாரு. இது ஆகிற வழி, முதல்ல சொன்னது ஆகிற வழி, அதெல்லாம் நான் உன்னோட செய்யலை, இப்போ சாகர வழியில் போய்கிட்டு இருக்கிறேங்கிறார். யார் யார் சொல்கிறார்? மாணிக்க வாசகர். ஆமாறு ஆமாறு ஆகும் வழி, ஆகும் ஆறுனா வழி, அதை ஞாபகம் வச்சு. ஆறு என்று சொன்னால் வழின்னு பொருள், ஆறு என்றால் வழி என்பது பொருள். ஆமாறும் ஆகிற வழி, ஆமாறும் திருவடிக்கே அகங்குடையன், குடையவனும் குடையலை அன்புறுகேன் உருகவில்லை. ஆமாறும் திருவடிக்கு அகங்குடையன் அன்புறுகேன், பூமாலை புனைந்து இயத்தேன் புகழ்ந்துரையேன், புத்தியளிர் கோமான் திருக்கோயில் தூவேன், மெழுகேன், கூத்தாடேன், சாமாறு வரைகின்றேன், சதுராலே சாருவாரே. அப்படி ஆகிற வழியெல்லாம் சொல்லி அதை நான் செய்யவில்லை, அது செய்யாமையினாலும் சாகர வழியில் போய்கிட்டு இருக்கேன். அது எப்படி போறேன்? வேகமாக போறேன். சாமாரே வரைகின்றேன் சதுராலே சாருவாரே. சதுராலே என்றால் நான்கு வழியினாலே சாரக்கூடிய பொருளாக இருப்போம். சதுர் என்றால் நான்கு, சதுர் என்றால் சரிய கிரிய யோக ஞானமாகிய நான்கு வழிகளாலே சாரக்கூடியவனாக இருப்பவன். நான்கு வழியில தான் சார முடியும், நான்கு வழியில வராதவன் சார முடியாது. சரிய கிரிய யோகம் ஞானம் ஆகையினாலே வாழ்கிற காலம், வாழ்கிற காலமே வாழ்கிற காலமாக இருப்பது, வாழ்கிற காலமே சாகர காலமாகவும் இருப்பது. நல்லா சார், நல்லா சார். வாழ்கிற காலம் வாழ்கிற காலமாகவே இருக்கிறது. சிலருக்கு புண்ணியம் பண்ணினவனுக்கு, பாவிகளுக்கு வாழ்கிற காலம் சாகர காலமாகவே போய்கொண்டிருக்கிறது. அதுதான் வாழ்கின்றாய், வாழாத நெஞ்சமே பல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆளாமற் காப்பான ஏத்தாதை சூழ்கின்றாய், கேடு உனக்கு சொல்கின்றேன். ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் அறுப்பா சொல்ல முடியும்? இவ்வளவு தெளிவாகவும் இவ்வளவு சூடு சொரணையாகவும் வாழ்கின்றாய், வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆழாமல் காப்பான ஏத்தாதை சூழ்கின்றாய், கேடு உனக்கு, உனக்கு கேடு, உனக்கு கேடு, உனக்கு கேடு, உனக்கு கேடு, உனக்கு கேடு சொல்கின்றேன். பல்கால் வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்து. அதனால வாழ்கின்ற காலம் வாழ்கின்ற காலமாகவே இருப்பது புண்ணியவான்களுக்கு, வாழ்கின்ற காலம் சாகின்ற காலமாக இருப்பது பாவி. உயிர்களை வதைத்து பாவங்களை செய்து சுத்த அசுத்தமான வார்த்தைகளை பேசி கொடூரமாக தீய செயல்களை செய்து அக்கிரம செயல்களை செய்து வாழ்கிறவன் என்ன சாகிறான் அர்த்தம். அவன் நினைச்சிக்கிட்டு இருப்பான் வாழ்கிறான் வாழ்கிறவன், இல்லை இல்லை அவன் சாகிறான். மலமாயா கன்மங்களுக்கு அடிமைப்பட்டு, கோபத்துக்கு அடிமைப்பட்டு, ஆணவத்துக்கு அடிமைப்பட்டு சாகிறான், வாழவில்லை. அதைத்தான் வாழ்கின்றாய், வாழாத நெஞ்சவினி வாழவில்லை என்கிறார். அதனாலே வாழ்கின்ற காலம் மிகவும் சாக்கிரதையாக இருக்கணும். ஏமாந்தோம்னா போச்சு போச்சு. இப்போ நம்மளாம் ஓரளவு சாக்கிரதையாக இருக்கலாம். இன்னைக்கு இன்னைக்கு இந்த வார்த்தையில் உங்களுக்கு இன்னும் சாக்கிரதை உண்டாகும். சாக்கிரதை நீங்கள் இப்பொழுது பணத்தை மடியிலே கட்டி இருக்கிறீர்கள், பணத்தை மடியிலே கட்டி இருக்கிறீர்கள். இந்த பணம் கொள்ளை போகாதபடி சாக்கிரதமாக இருக்கும். கண் அசந்துட்டா அடிச்சுட்டு போயிடுவான். கண்ணை அசந்துடாதீங்க, சாக்கிரதையாக பார்த்து பணத்திலேயே ஞாபகம் இருக்கட்டும். என்ன பணம்? திருவருளாகிய பணத்தை மடியிலே கட்டி இருக்கிறீர்கள், அந்த திருவருளாகிய பணம் கொள்ளை போகாதபடி சாக்கிரதையா அதிலேயே ஞாபகம் வைத்து திருவருளை வளர்க்கணும். அதனாலே இப்ப சாக்கிரதை சாக்கிரம்னு பேர், சக்கரம்னு பேர், விழிப்பு நிலை சக்கரம்னு பேர். அதனாலே இப்படி வாழ்கிற காலத்திலே திருவருளை சம்பாதிப்பதற்கான புண்ணிய செயல்களே இடைவிடாது செய்யணும். இடைவிடாது என்றவரையிலும் இடைவிடாது. நமக்கு என்ன பணியை தந்திருக்கிறானோ அந்த பணியை இடைவிடாது செய்யும். ஐயோ, ரொம்ப சாக்கிரதை சாக்கிரதை ஏமாந்திர அதிகம், அந்த மாதிரி பெரியவர் நம்மளை எச்சரிக்கிறாங்க. அந்த காலத்தில் இப்படி நான் சொல்கிற இப்ப என்ன சொன்னேன், இடைவிடாது சிவபுண்ணியங்களை செய்து, செவியினாலே சிவன்புகளை கேட்டு, கண்ணாலே கண்டு, வாக்கினாலே பேசி, மனத்தாலே நினைந்து, காயத்தாலே தொழுது, இப்படியெல்லாம் சிவபுண்ணியங்களை பொருளையும் தருமத்துக்கே செலுது, கஞ்சத்தனமாக இல்லாமல் பொருளையும் செலவு செய்து, எதுக்கு செலவு செய்து, தருமத்துக்கு சிவபுண்ணியத்துக்கு செய்து இப்படி வாழ்கிறான் என்றால் அவனுக்கு ஆணவ மலம் வலிமை குறையும். இல்லையானால் ஆணவ மலம் வலிமை குறையிறதுக்கு வழி இல்லை. ஆணவ மலம் வலிமை குறையாவிட்டால், குறைவதற்கான செயலை செய்யாவிட்டால், அவன் எவ்வளவு கெட்டிக்காரனாக இருந்தாலும் அது ஜென்மத்தை வீணாக்கி விடுகிறான், ஜென்மத்தை வீணாக்கி விடுகிறான். அதனாலே சிவபுண்ணியங்களை செய்து, சிவபுண்ணியங்களை நான் செய்கிறேன் என்று செய்யாமல் சிவன் ஜெய்விக்க செய்கிறேன் என்று எண்ணினானால் அவனுக்கு ஆணவ மலம் வலி குறையும். அல்லாமல் சிவபுண்ணியத்தை நான் செய்கிறேன் என்று முனைப்போடு செய்தானால் ஆணவ மலம் வலிமை குறையாது. அதனால தான் அழிப்பு இழைப்பு ஆற்றல் ஆக்கம் படைத்தல் அவ்வவர் கண்மம் எல்லாம் கழித்திட. இப்படி சிவபுண்ணியங்களை செய்யும் போது முன்னே செய்த பாவங்கள் தொலைந்து போகிறது. மனத்தால் வந்த பாவம் தியானத்தால் போகிறது, வாக்கினால் வந்த பாவம் தோத்திரத்தினாலே போகிறது, புரியுதா? உடம்பால் வந்த பாவம் அர்ச்சனையினாலே போகிறது, பணிவனால் போகிறது, கும்பிடுவதனால் போகிறது, மனத்தால் ஐயோ நல்ல விடங்குதா. முன்னே செய்த பாவங்களை தொலைப்பதற்கு சிந்திக்கிறேன், நின்று சேவிக்கிறேன், தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன், ஒன்று வாழ்த்துகிறேன், மயில் வாகனனை சந்திக்கிறேன், பொய்யை நிந்திக்கிறேன், உன்னை சாதிக்கிறேன், குந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதற்கு. அதனால ஒவ்வொன்றாலையும் சம்பாதித்த பாவங்களை ஐயது சம்பாதிச்சதோ அதை கொண்டே அதை நீக்கிறது. வாய் கெட்ட வார்த்தையை பேசிச்சா அதனால பாவம் வந்துச்சா, அந்த வாயினாலேயே சிவமூல மந்திரத்தை சொல்லி, தேவார திருவாசங்களை சொல்லி கழுவிக்கிறோம் கழுவிக்கிறோம் கழுவுறோம் கழுவுறோம் பாவத்தை கழுவுறோம். கெட்ட வார்த்தையை பேச்சா, மனம் நூகும் முடியா பேச்சா, அந்த வாக்கு கொண்டு சிவமந்திரங்களை சொல்லி, தேவார திருமுறைகளை ஓதி, அது மூலமாக வாக்கினால் வந்த பாவத்தை தொலைச்சிக்கிறோம். அதே போல மனம் காயம் இவற்றாலே சிவபுண்ணியங்களை செய்து அந்த காயத்தாலே மனத்தாலே வந்த பாவங்களை எல்லாம் போக்கிக்கணும். அப்படி பண்ணும்போது ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைஞ்சு போகுது, ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைஞ்சு போகுது. இந்த அடிப்படை உண்மை இருக்கணும். ஆணவ மலம் குறையணுமே, ஆணவ மலம் குறையணுமே, ஆணவ மலம் குறையிறதுக்காக நம்ம பாடுபடணுமே. ஆணவ மலம் மிகுந்துருச்சுன்னா பிறவி துளையாது, பிறவி துளை. இதான் சைவ சித்தாந்தத்திலே சிவபக்தர்களுக்கு முக்கியமான விஷயம்.
1: தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். கண்ணம் எல்லாம் கழித்திட, கண்ணம் எல்லாம் கழித்திட, முன்னே செய்த பாவங்களை எல்லாம் கழித்திட, அதற்கு மேலே இப்ப செய்கின்ற வாழ்கின்ற காலத்தில் செய்கிறவனே இருக்குதுவாரு, அதை நான் செய்கிறேன் என்று செய்யாமல் செய்யும் போது அதனாலேயும் வன வராமல் போகிறது. வழிபாட்டினாலே ஆகாமியவனை வராமல் போறது, ஏறுவனை வராமல் போறது. தினந்தோறும் வழிபாடு செய்வதனாலே, நானற்று செய்வதனாலே ஏறுவனை இல்லை. அனுபவத்தினாலே முந்திருந்தவனை தொலைகிறது, முந்திருந்தவனைய தொலைகிறது. முந்திருந்தவனை இருந்துவாரு காய்ச்ச வருதா, அவனையினால வருது. வீட்டுக்காரி சண்டை போடுறாளா, வினையினால்தான் வருது. புரியுதா? இதே மாதிரி ஒவ்வொன்றும் வினையை கழிப்பது, வினையை கழிப்பது. இப்படி வினையை கழிக்கிறான் என்ற உண்மையை தெரிந்து சிவபுண்ணியங்களை இயன்ற வரையிலும் கூடுதலாக செய்தானால் வினையின் தொலைஞ்சு போது ஆணவ மலை வரும்போது பிறவி தொலைஞ்சு. நல்ல ரகசியத்தை சொல்லியிருக்கிறேன், ரொம்ப சாக்கிரதையா வச்சுக்கோங்க. அதான் இப்ப நீங்க மடியில பணத்தை கட்டி இருக்கிறீங்க, சாக்கிறத பத்தம் பத்தம் கழித்திட. நுகரச்செய்கை காப்பது, நுகரச்செய்கை என்றால் அந்த முன்னே செய்த வினைக்கு தகுந்த பலன்களை அனுபவிக்கிறது, அதான் நுகர்கள். அதான் காக்கிறது, காக்கிறது எதுக்கு காக்கிறான்னா, அதான் அனுபவம் வினைகளை அனுபவிச்சு தீர்க்கறதுக்காக செய்யறது காத்தல் தொழில். வினைகளை அனுபவிச்சு தீர்க்கறது காத்தல் தொழில். அந்த அனுபவம் ஆக ஆக ஆக ஆக ஆக வந்து என்ன ஆகுதுன்னா, வினை தீருது. சாப்பிட சோறு தீருது இல்லை, சோறு இடையில வைக்கிறான், முதல்ல பொடி வைக்கிறான்னா சாப்பிட தீர்ந்து போகுது இல்லை. அப்புறம் இலை காலி. அது போல வினையை அனுபவிக்க வினை தொலைஞ்சு போகுது. வினை தொலைஞ்சிருச்சுன்னா ஐயோ, அப்புறம் என்ன, தங்கம் தான் ரொம்ப சாக்கிறத. பிறவி ஆச்சரியம் கிடைத்தது. இந்த பிறவியிலே முன்னே செய்த பிறவிகளில் உண்டான வினைகளை தீர்த்து கொள்வோம். முன்ன பிறப்புகளிலே செய்த வினைகளை தீர்த்து கொள்வோம். மறுபடி வினையை செய்யாம இருக்கிறது, வராம இருக்கிறது. சிவபுண்ணியங்களை செய்வதனால பிறவி இல்லாமல் தொலைஞ்சது. ரொம்ப சுருக்கம் தான், சாமானியம் ரொம்ப சுருக்கமான செயல் தான். இந்த சாத்திரங்களே இந்த மாதிரி பாடம் கேட்கவில்லையானால் இந்த உண்மையை விளங்காது. ஏதோ பிறந்தான் இருந்தா சாப்பிட்றது நல்லது பொழுது சாப்பிடுவோம் சாப்பிட, மனுஷன் இன்னைக்கு இருக்கிறான் நாளைக்கு இருக்க மாட்டேங்கிறேன், இருக்கிறவங்க நல்லது உள்ளதை சாப்பிட்டு விட்டு காலத்தை ஓடுற என்று சொல்லி பிறவியை அலட்சியமாக நினைத்து வீணாக்கி விடுவோம். பிறவியை ஐயோ வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடும். அந்த ஒரு வாக்கியத்தை பாருங்க, வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடும். பிறவியை அலட்சியமாக எண்ணி விடாதீர்கள் என்று. இப்படி வாழ்கிற காலம் மிக முக்கியமானது. வாழ்கிற காலத்திலே வாழலாம், வாழ்கிற காலத்திலே சாகலாம். அதான் அந்த பாட்டு ஆவாறு வந்து கூடி கண்ண ஒப்பில் தெளித்திட மலங்கள் எல்லாம் மறைப்பு. அந்த மறைப்பு தொழில் இருக்கே, அந்த மறைத்தல் தொழில் இருக்குதே, மறைத்தல் தொழில் தான் சொன்னனே. நீங்க முன்ன எந்த ஊர்ல இருந்தீங்க? முன்னே குளித்தல இருந்து அல்லது கரூர்ல இருந்து? இல்ல முன்ன பிறவியில. இப்ப இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு ஆச்சு? இப்ப 60 வருஷம் ஆச்சு. இந்த ஊர் முன்ன எந்த ஊர்ல இருந்தோம் என்று தெரியாது. முன்ன இருந்த ஊரு தெரிஞ்சு, சொந்தக்காரங்க தெரிஞ்சு, அந்த பொண்டாட்டி உடையும் தெரிஞ்சுன்னா எல்லாம் கேசு போட்டுவான், எல்லாம் சூட் போட்டு தொலைச்சு விடுவான். எனக்கு பங்கு உண்டு, ஏன் புருஷன் தேவை, ஏன் பொண்டாட்டினா இப்படின்னு ரொம்ப உண்டு. எவ்வளவு சிக்கல் தெரியுமா? இந்த சிக்கல் வராதபடி மறைக்கிறார். இந்த சிக்கல் வராதபடி தேவலாம் தானே இது. பரவாயில்ல, நேத்து நடந்தது மறந்து போகுது நமக்கு. அதை மறைக்கிற நாளைக்கு எந்த ஊர்ல இருப்போ அல்லது இருப்போமா தெரிஞ்சதுன்னா வச்சுக்க, கதை கேட்க வர மாட்டேன், பாடுபட மாட்டேன், ஊரு வேற இய மாட்டேன், செத்தா தான் நாளைக்கு முடிய போறோம். என்ன ஒண்ணு போற செத்தா நாளைக்கு தான் தீரப்போகுது கணக்கு என்று மிக்க சோம்பலாகி விடுவோம். என்ன ஜாதகம் பார்க்க வரவங்க கேட்குறாங்க, நாளைக்கு இருப்பீங்களா அப்படின்னு. நாளைக்கு இருப்பீங்களா நிலையாம அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நாளைக்கு நீங்க இருப்பீங்களா உங்களுக்கு நல்லா தெரியுது. சாயங்காலம் இருப்பீங்களா? இன்னும் இதை விட கீழே வந்துட்டேன். மத்தியானம் இருப்பீங்களா நீங்க வீட்டுல? என்ன என்ன உண்மை, இன்றைக்கு இருந்தாரே நாளைக்கு இருப்பர் என்று என்ன ஓதடமும் இல்லை என்பது தாய்மான ஒரு வாதம். இப்படி நிலை இல்லாமையே உணர்த்துவது அந்த மறைப்பு தொழில. இப்படி இவைகளையெல்லாம் மறைத்து கண்மத்தில் ஈடுபட செய்யுது. இப்போ நான் சொன்னேன்னில்லவ, நாளைக்கு இன்னும் ஒரு வாரம் தான் நமக்கு கெடுவு இருக்குதுன்னு சொன்னால் தொழில் செய்ய மாட்டானா, செய்ய மாட்டானா, அதை மறைச்சி வச்சுருக்காரு. நிற்பது ஒரு கோடி கற்பமான மாய நிட்டை உடன் வாடும் அடியான். ரொம்ப நாளைக்கு இருப்போம், ரொம்ப நாளைக்கு என்னென்ன திட்டம் பண்ணுறான் அடியே அப்பா. கொஞ்சம் வரல அவன் போடுற யோசனை திட்டம் அத்தனை ஒரு நொடியில் கிழிச்சு ஒரு நொடியில் உடச்சி விட்றேன். அதை அப்படி பண்ணணும், இதை அப்படி பண்ணணும், அந்த எஸ்டேட்டை வாங்கணும், இந்த பஸ் ரூட்டை வாங்கணும், அந்த பங்களா வாங்கணும், அப்படி பண்ணணும், அவனுக்கு அதை வைக்கணும், இவனுக்கு இதை வைக்கணும், இப்படி என்னென்னா பண்ணுறான். கோட்டை கட்டுறேன், ஒரு நொடியில் அந்த கோட்டையெல்லாம் தெற்கருந்து வர்ற அளவு விட்டு உடைச்சிருக்கேன். அவன் பொகுலின் கொண்டாந்து விட்டு அந்த கோட்டையெல்லாம் அடிச்சிருக்கேன். தெற்கருந்து ஒருத்தன் பொகுலின் கொண்டாரு, தெற்கருந்து வரான்ல ஏர்மக்கடாமல் ஏறி வருவானா, அவன் பொகுலிங் ஓட வரேன், அவன் பொகுலிங் மிஷினை விட்டு எல்லாம் தரமட்டமாகிப்பான்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: ஓம் சிவாய நமஹ. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு கண்ணப்ப நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: எல்லாம் யானை தந்தம், யானை தந்தந்த தந்தத்தை என்ன ஒவ்வொரு ஒரு ஒரு அங்குலத்துக்கு ஒன்னா நட்டு நட்டு நட்டு நட்டு அப்படி வேலி கட்டிருக்கிறார். யானை தந்தை எவ்வளவு பெரிய உருவாச்சேனரு, அதெல்லாம் இங்க அவங்ககிட்டயும் கிடைக்கும். அப்போ யானை தந்தத்தை இடையிடையே வைத்து அருமையாக வேலி கட்டப்பட்டிருக்கிறத அந்த இதான் எது அந்த 40 கிலோமீட்டரும். மத்த வெங்காலிற்று கோட்டு வந்தோட வேலி கோடி ஒத்த பேர் அரணம் சூழ்ந்த முதுபதி உடுப்பூராகும். இந்த பொத்தப்பி நாட்டில நாம நினைக்கிற அந்த கண்ணப்ப நாயர் வாழ்ந்த இடம்னா உடுப்பூர்னு பேர், உடுப்பூர்னு பேர். அந்த உடுப்பூர் நல்ல மலைவளம் சார்ந்தது, அருவிகள் அப்படியே முத்துக்களை கொண்டு வந்து தள்ளும். பூரா வேலி எப்படி போட்டிருக்கும், யானை தந்தத்துல வச்சு நெருங்க கட்டிய வேலி. வேலி கட்டும்போது கூட அடிக்கடி சொல்லுவோம் உயிர் வேலியா கட்டணும்னு, ஏன்னா நட்டா தலையற மாதிரி வந்துடணும். அது கூட நெருங்க வச்சு கட்டணும். ஏன், எல்லா உயிரினங்கள்ல ஒண்ணுதான் ஆடு இருக்க, இது இவ்வளவு இடம் இருந்தா கூட போதும் நுழைஞ்சிடும், நுழையாத இடமெல்லாம் நுழைஞ்சிடும். ரெண்டு தடவை அப்படி ரெண்டு கடிச்சு உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாள் எல்லாம் வந்துடும். அதனால வேலி எப்படி கட்டணும், நெருங்க கட்டணும், அடர்த்தியா கட்டணும், உயிர் வேலியா கட்டணும் என்றெல்லாம் நம்ம பிரமாதப்படுத்தணும் இல்லைங்களா. இப்ப எல்லாம் வந்து பணம் இருந்ததுன்னா பாட்டு என்ன பண்ணிடுறா, செவரே எடுத்துடுறான், பம்பு எல்லாம் போச்சு. இது எனவே இப்படிப்பட்ட அருமையான வளமுடைய முதுபதி, மிக பழமையான பதி உடுப்பூர் அப்படின்னா. அங்க எல்லாம் யார் இருக்காங்க தாத்தா அப்படின்னார். குன்றவர் அதனில் வாழ்வார், மலைநலத்துல வசிப்பவங்களுக்கு எல்லாம் குறவர் குடத்தியர்னு பேரு, மருதநலத்துல வாழ்கின்றவர்களுக்கு எல்லாம் உழவர் உழத்தியர்னு பேரு, நெய்தல் நிலத்துல வாழ்கின்றவர்கள்லாம் அளவர் அளத்தியர்னு பேரு, இப்படியாக பேரு. இதெல்லாம் ரொம்ப அருமையா நம்ம சொன்னேன், இலக்கணத்துல தொழுகாப்பியத்துல ரொம்ப அற்புதமாக இந்த நிலங்களை பாகுபாடு செய்து இந்த மலை மலை சார்ந்த இடங்கள் குறிஞ்சி, காடு காடு சார்ந்த இடம் முல்லை, வயல் வயல் சார்ந்த இடம் மருதம், கடல் கடல் சார்ந்த இடம் நெய்தல் என்றெல்லாம் பாகுபடுத்தி இவையெல்லாம் இல்லாத ஒரு கால எல்லையிலே திசை திரும்பி வெறும் மணலாக வெப்பமாக இருக்குமானால் அது பாலை என்பது ஒரு படிவம் கொள்ளும் பாலை நிலம். இந்த அஞ்சுக்கு மேல ஒரு நிலப்பாகுபாடு இன்னைய வரைக்கும் இல்லை, பார்த்துக்கோ இன்னைய வரைக்கும் பார்ப்போம். இது அறிவியல், அறிவியல். ஆமா, இவ்வளவு பெரிய நீண்ட நிறைய நிலப்பரப்பை நான்கு வகையில் அடக்கி நான்குக்கு மிகுதியாக என்றோ ஒரு நாள் எப்படியோ திசை திரும்பி இவையெல்லாம் மாறுபட்டு வெறும் வெப்பமும் வெறும் மணலுமாக இருக்குமானால் அதனை பாலை என்று கருதி பெயரும் கொடுத்தான் தமிழன். என்னைக்கு கிமு எந்த ஆண்டு எந்த நகரம் எந்த அமெரிக்காவோ எந்த ஆங்கிலேய ஆட்சியோ வராமல் தன்னந்தனியா இருந்து தமிழனுடைய சிந்தனையில இந்த 5 பாகுபாட பண்ணான். இதை விட அகில உலகத்தில இந்த 5 பாகுபாட்டுக்கு மேல ஒரு பாகுபாடு இருக்க ஒரு நிலத்தை காட்ட முடியுமா, ரொம்ப அருமையாக. அதற்கு தெய்வத்தை சொல்லி இந்த ஆன்மீகம் வேணாம் வேணாங்கிறானே, சமயம் கலக்கப்படாதுங்கிறானே, நானிலங்களிலும் சமயம் கலந்தது. குறிஞ்சி நிலத்துக்கு யாரு முருகன்பா, முள்ளி நிலத்துக்கு யாரு கண்ணபிரான்பா, மருதநிலத்துக்கு யாரு இந்திரன்பா, நீதி நிலத்துக்கு யாரு வர்ணன்பா, சமயம் கலக்காது. இது பாலை நிலத்துக்கு எது தெரியுமா, சூரியனும் காளியும். அப்ப சமயம் கலவாத நிலப்பகுதியே இல்லை இல்லை. அதனால குன்றவராதனில் வாழ்வார். சரி, அப்ப குறவர் எல்லாம் வாழ்ந்தாலும் எப்படி இருக்கும்னாரு, பக்கா நீங்க அந்த குறவர்கள் வாழுகிற பகுதியை எப்படித்தான் அந்த மாண்புமிகு அமைச்சர் பார்த்தாரோ தெரியல. இது பெரும்பாலும் திருநாகேஸ்வரத்தில் இருந்தது, குன்றத்தூர்ல இருந்தது. திருநாகேஸ்வரம் குன்றத்தூர் அரசாங்க வேலையா போகும்போது உறையூர்ல இருந்திருப்பாரு, சேங்கலூர்ல இருந்திருப்பாரு, பூம்புகார்ல இருந்திருப்பாரு, கரூர்ல இருந்திருப்பாரு. இதெல்லாம் அவங்களுக்கு உரிய தலைநகரம் கைகொண்ட சோழபுரத்தில் இருந்திருப்பாரு. சரி, இப்படி பெரிய மாண்புமிகு அமைச்சர் அரசரோடவே கலந்து பழகினவர், எந்த போய் குறவரை பார்த்தாரா எப்படி பார்த்தாரு, ஆருமையா அந்த குறவர் வாழ்க்கையை அப்படி தெரிகிறது. குன்றவராதனில் வாழ்வாரு. முன்னையும் பின்னையும் என்ன கிடக்கும் தெரியுமா, நீ புதுக்கோட்டை மாதிரி அல்லது மதுரை மாதிரி ரொம்ப ஆவணி மூல வீதின்னு அப்படி அகன்று அகலமா நேரு மாதிரி இருக்கிற வீதி எல்லாம் இருக்காதுப்பாங்க, எல்லாம் சின்ன சின்னதா தான் இருக்கும், அங்கங்க குடிசை கட்டிருப்பாங்க, முன்னால என்ன இருக்கும் தெரியுமா அப்படின்னாரு, பார்வாலை மருங்கு தூங்க, எல்லாம் மிருகங்களை பிடிக்கிற அந்த வலை இருக்கு பாரு, அதுதான் முன்னால கிடக்கும், அதுதான் கிடக்கும், ஏன்னா அவங்க தொழில் அது, அதுக்கேற்பதான் அவங்களுடைய சூழ்நிலை அமையும். அதனால எனவே ஞமலியாத சூழ்ந்த பாங்கர் வார்வாலை மருங்கு தூங்க, உள்ள என்ன இருக்கும்னாரு அந்த ஊருக்குள்ள, பன்றியும் அது நம்ம மருது நிலத்துல கூட தான் இருக்கா, இன்னும் சொல்ல போறேன் இருக்காது, புலியும் ஏபா எங்கும் கரடி கடமையும் மான் இவையெல்லாம் அன்றியும் பாறை முண்டில் ஐவானம் உணங்கும் எங்கும். பாருங்க, நிலத்தில் வாழ்னர் புறவர்கள், அவருடைய சுற்றுச்சூழல் வலைகள் சூழ்ந்த இடம், வாழ்கின்ற இடம் மிருகங்கள் இருக்கின்ற இடம், என்ன அவங்க முன்னால காயும் எல்லாம் தினையும் காய், தினை அரிசிதான் காய், ஏன்னா அங்க வாழ இப்ப உணவு சொல்லி ஆயிற்று, விலங்கு சொல்லி ஆயிற்று, ஊர் சொல்லி ஆயிற்று, பெயர் சொல்லி ஆயிற்று, அடாடாடா, ஏதவன் பேர் ஏதவன் ஊர் யாருற்றார் யாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் என்பவாய் என்று கேட்டாரு பாத்தீங்களா, இவெல்லாம் பாடிட்டார். அருமையா, இப்படிப்பட்ட அருமையான அந்த ஊர். அங்கே வன்பூலி குருளையோடும் பயக்கரி கன்றினோடும் புந்தலை சிறு மகார்கள் புரிந்துடன் ஆடலண்டி. ஐயா, இந்த கரடியும் புலியும் இருக்குங்கிறீங்களே, அதெல்லாம் என்னன்னாரு, அவங்க எல்லாம் கரடி எல்லாம் இவங்களை கண்ட இரடி விடும், புலி எல்லாம் ஏலி மாதிரி ஏலி மாதிரி. அப்படியானாரு, அவ்வளவு வலிமை அவ்வளவு பழக்கம், அதனால சின்ன பையன் விளையாடுவான்ப்பா, அப்படி பெரியவங்க எல்லாம் இல்ல. என்ன செய்வாங்க, வன்பூலி குருளையோடும் புலி கூட்டி இருக்கும், அத ஒரு எட்டு வயசு பையன் ஏழு வயசு பையன் என்ன பண்ண தெரியுமா, காதை பிடிப்பேன் அப்படியே தரத்தை எடுத்துட்டு அது அப்படியே கிடக்கும். பயக்கரி கன்றினோடும் யானை குட்டி இருக்கும், அது காதை பிடிச்சி எழுத்துட்டு வருவாங்க. ஏங்க காதை பிடிச்சி எழுத்துட்டு வருவாங்க, ஆமா அது மெதுவா அது நடக்காட்டி கூட எழுத்துட்டு வந்துருவான், அவ்வளவு ஆட்டம். புண்டாலை சிறு மகார்கள் புரிந்துடன் ஆடல், விளையாட்டா இது மாதிரி வச்சிருப்பாங்களாம், எதை புலியோடும் யானையோடும். அங்க இருக்கிற பெண்கள் அந்த குறவர் வாழ்க்கையிலே ஆண்கள் இப்படி விளையாடுறாங்க, பெண்கள் இப்படி விளையாண்டாங்க, இதெல்லாம் சேர்க்கிறார் சொல்றார், நான் இல்ல எனக்கு என்ன தெரியும். அன்புறு காதல் கூற அணையும் ஆண் பிணைகளோடும் இன்புற மருவி ஆடும் எயிற்றியர் மகளிர். அந்த பெண் குழந்தைகள் எதோடு விளையாடும்னா மான்குட்டியோட தான் விளையாடுமா, அதனால அன்புறு காதல் கூற அணையும் ஆண் பிணைகளோடும். இந்த பாட்டை ஏன் செய்யணும் கேட்டா, இப்ப என்ன நம்ம பொத்தப்பி நாட்டில் இருக்கிறவங்களை பத்தி ஆண்களுக்கு ஆண் பிள்ளைகள் எதிரோட விளையாண்டா, பெண் பிள்ளைகள் எதோட விளையாண்டாப்ப, இது தேவையா? ஒரு ஆராய்ச்சி மாணவன் பிஹெச்டி எடுத்துக்கிறான், ஐயா பொத்தப்பி நாடுன்னு சொல்லி நேரம் வந்து கண்ணப்பட்ட போலாமே, இதெல்லாம் சொல்றாரு என்னரு, நீ நானும் நாட்டுல பண்பாடு தெரிஞ்சுக்கிறதா இதெல்லாம் போனார், வேற ஒண்ணும் இல்ல தெரியுதா, இல்லைன்னா நேரம் கண்ணப்பருக்கு போய் சொல்ல தெரியும், ஒரே பாட்டை முடிச்சுடுவார் அது தெரியும் இருக்கு. ஆனால் அங்க இருக்கிற ஆண்கள் எப்படியோட விளையாடுறாங்க பத்தியாப்பா, புலிக்குட்டியோடும் யானை குட்டியோடும். அங்க இருக்கிற பெண்கள் பாப்பாலாம் இதோட விளையாடுறப்ப தெரியா, மான்குட்டியோட விளையாடுறா, ஏன் இவங்க மென்மை அதுவும் மென்மை, இவங்க வன்மை அதுவும் ஆண்மை, அப்படி விளையாடுவாங்கப்பா, ஆண்மை கேட்ட விளையாட்டு ஆண்மை, பெண்மை கேட்ட விளையாட்டு பெண்மைப்பா, இதுதான்ப்பா பண்பாடு நாகரிகம் என்பதற்காக சொன்னாரே தவிர, இல்ல நேர கண்ணப்பருக்கு போக தெரியாதல்ல. இன்புறம் அருவி ஆடும் எயிற்றியர் மகளிர் எங்கும், வெல்வாடை தருகன் பெஞ்சொல் வேட்டுவர் கூட்டந்தோறும். இப்ப இது வரைக்கும் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஒலியும் ஒலியும் காட்டுறதுன்னு, ஒலியும் ஒலியும் அதுவா, இப்ப பெண்பிள்ளைகள் எல்லாம் காட்டினா என்ன பண்ணுது, அது ரெண்டு மான்குட்டியை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இப்படி வர ராஜா அப்படி வர ராஜா அப்படின்னு உட்காந்துரு இப்படி நெல்லு அப்படின்னு சொல்லும் அல்லவா. இந்த பிற ஆண்களை காட்டணும்னு சொன்னா புலிக்குட்டியும் யானைக்குட்டியும் வச்சுக்கிட்டு காதை பிடிச்ச தரத்தை நிறுத்திட்டு வந்து அப்படி விளையாடும். பாத்தீங்களா எப்படி இருக்கு பத்தப்பி நாடு, ஆடவர் சமுதாயம், பெண்கள் சமுதாயம் எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு. சரி, இப்ப இதை விட்டு நேரா பெரியவங்க எப்படி இருக்கிறாங்க, பெரியவங்க எப்படி இருக்காங்க, யாரு குறவர்கள் அப்படின்னாரு. அது ஒலியும் ஒலியும் ரெண்டும் காட்டணும். இது வெறும் ஒலி காட்டினா போதும், அது ஒலியும் காட்டணும். என்னன்னாரு, அவரவரும் பெரியவங்களா இருக்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, கொல் எரி குத்து என்று ஆர்த்து என்ன பண்ணுவாங்க கேட்டா, அவங்க என்ன வன்மையானவர்களா, இந்த மிருகங்கள இருக்குமா, ஏ அங்க போகிறா குத்துறா, அங்க நிக்கிறேன் இங்க பாக்குற குத்துறானா, அது வெட்டுறா என்று. இந்த குத்து வெட்டுங்கிற சத்தம் தான் ஒலி. ஒலி என்ன, முன்னால மிருகங்களும் மற்றவையும் இருக்கும். இது பெரியவள் அப்படி காட்டினார். ஆஹா, பெரியவங்களாம் எப்படி இருக்கின்ற. இதைத்தான் நம்ம ஏழாம் திருமுறையில நம்ம பெருமான் சுந்தரர் சேரமான் நிறைய பொருள் கொடுக்கிறார், யானை மேல ஏத்தி வர்றார். பார்த்தா யானை மேல 10-12 யானை மேல நிறைய பொருள் கொடுத்து, இவர் கையில 5 விரலையும் மோதிரம் போட்டு, கழுத்துல எல்லாம் பெரிய நீண்ட இதெல்லாம் போட்டு, கையில கடகம் போட்டு அனுப்புறார். சுந்தரமூர் சுவாமிகளும் ஆஹா, திருவாரூருக்கு போன உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் எப்படி பார்ப்பாங்க, ரொம்ப அருமையா வியப்பாங்க, பறவையாரெல்லாம் வரவேற்பாங்கன்னு வச்சுட்டு போகுது. எங்க வந்தது இப்போ, இதோ இப்பொழுது குங்கு நாட்டுல திருமுருகன் பூண்டி அணுகிறோம் அப்படின்னார். திருமுருகன் பூண்டி வந்து வந்தவண்ண பார்த்தார் பெருமான், சிவகணங்களை இந்த மாதிரி நல்ல வேடுவரலா விட்டு ஆளை அடிக்காதீங்க, ஒன்னும் மிரட்டாதீங்க, ஆனா ஒரு இம்மி ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு கிராம் பவுன் கூட கையில் இருக்கக்கூடாது, தட்டி பண்ணும். கேட்கணுமா, எதியமை பணிகொடுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய. திருவெல்லாம் திருப்பள்ளி எழுச்செல்லாம் படிச்சது போச்சு. யார் யார் இறங்கியா கீழே யானை மேல, கையில என்ன வச்சிருக்குது, எல்லாம் படையெல்லாம் இருக்கணுமா, குத்து வெட்டுங்கிற மாதிரி பார்த்தா அதெல்லாம் பழைய மாப்போசி கெட்டார் அப்படி இருக்குது, காது வரைக்கும் நின்று ஆளை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. இறங்கினே இறங்கி விட்டு அடுப்போம், எல்லாத்தையும் எடுத்து வைய, இது சேரமான சேரமான நீ எடுத்து வையனா இல்ல எடுக்கிறியா, நான் செஞ்சுட்டு வந்த வேலைய நீ செஞ்சா செய்ய இல்லைன்னு எடுத்துன்னு. பாவம், எல்லாத்தையும் எடுத்து யாரோ ஒருத்தர் போட்டார், இதெல்லாம் கழுட்ட சொல்றார், எல்லாம் கழுச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு பட்டு கிட்டு எல்லாம் எல்லாம் வெண்பட்டு போகிறது எல்லாம் எடுத்து அப்படியே ஒரு பெரிய இது சுருண்ட சொல்லிட்டு, இந்த யானை இருந்தது அல்லவா, யானை தந்தமா இருக்கிற யானை எல்லாம் தல்டா நம்ம கிட்டே, இந்த தந்தம் இல்லாம குட்டி யானை பேர் அதை வேணா ஓடிட்டு போடும். என்ன பருவான் பாவம், கடுமையான கோபம். அட, தான் தராட்டி மற்றவங்க தந்ததை புடிங்க விட்டான அந்த மனுஷன். நேர இப்ப எங்க திருமுருகன் பூண்டி பாட்டு எப்படி இருக்கணும், பாட்டு எப்படி இருக்கணும், ஏழி செய்யாய் இசைப்பயனாய் இன்னமுதாய், அதான் அவர் பாட்டு தான், அது அவர் பாட்டு தான். இங்க பாடுறது அப்படி, இங்க பாட முடியுமா, இங்க கண்ணு சிவந்து காது வெளுத்து இப்படி உட்கார்ந்து இருக்குது, அப்படி பாட முடியுமா, உள்ள போச்சு. கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் வீரவராமை சொல்லி திடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டார் அலைக்கும் இடம். ஐயா, என்ன ஊரே கொள்ளடிக்கிற பேல இருக்கானுங்க, பகல் கொள்ளையா இருக்குது, பகல் கொள்ளையா இருக்குது, நீ ஏண்டா தந்தேன்னு கேக்குறியா, அது தரியா இல்லையா, திடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டார் அலைக்கும் இடம், இப்படிப்பட்ட இடத்துல இருக்கே நீ. சரி, நீ இருந்தா பரவாயில்ல சாமி, உங்ககிட்ட ஒண்ணும் இல்லாத ஆளு, வீட்டுல அம்மா சின்ன செருத்து, பெண்ணினல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, அதுதானே வேணாம், நீ மட்டும் இருந்த பரவாயில்லப்பா, உன்னை நீ சமாளிச்சுப்ப, எதையும் தாங்கும் இதையும். அந்த பொண்ணு சின்ன பொண்ணு இல்ல, திடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டார் அலைக்கும் இடம், முடுகு நாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மாநகர் வாய், இந்த திருப்பூர் பூண்டில இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடு எத்துக்குங்கிருந்தி எம்பிராணி, நீ இருந்துட்ட பரவாயில்ல, இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடு, ரொம்ப எடையே இருக்கா இல்லையான்னு தெரியாது, பதுசான பொண்ணு எங்க அம்மா, அந்த மங்கை தன்னோடு எத்துக்குங்கிருந்தீர் எம்பிராணிரே, ஏன் அப்படி இருக்கீங்க, நல்ல இடத்த போறதில்ல, அங்க போயிருக்கூடாது, ஒரு பொருள் இடுக நுண்ணடை மங்கை தன்னோடு எத்துக்குங்கிருந்தேன்னா, ஏன் அந்த அம்மாவோட இருக்கீங்க, நீங்க தனியா இருக்கலாமே. இன்னொரு பொருள், நான் அங்க உத வாங்குறேன் அடி வாங்குறேன், இங்க கணவன் மனைவியா கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே, இடுக நுண்ணடை மங்கை தன்னோடும் எத்துக்குங்கிருந்தி, இங்க குடியும் உடுமா உட்காந்துருக்க, நான் அங்க அறிவாயிட்டு உட்காந்துருக்கிறேன், ஏயா சிவசிவ, அங்க திடுகு மொட்டன குத்தி கூரை உண்டார் அலைக்கும் இடம், அதை தான் சொன்னாரு. என்ன சொன்னார், கொல் ஏறி குத்தன்றாத்து குழுமிய ஓசை என்றி. அதனால இப்ப ஒலி என்ன, ஒலி எங்க பார்த்தாலும் அந்த ஒலி எடுத்தீங்கன்னு சொன்னா, கொல்லு குத்து வெற்று அடி, இதாங்க அதான் ஒலி. இதுதானா இருக்குமா, வேற எது இருக்குமானாரு. ஒலிய ஒலிய வச்சு கேளு கேட்டா, அரி துடியும் துடியினுடைய ஓசை, கொம்பும் தார வச்சு ஊதுவாங்க அந்த ஒலியும் இருக்கும். சிறுகன் ஆகுடியும் கூடி, அது ஒரு பறை, அந்த பறையினுடைய ஒலியும். கல்லேனும் ஒலியின் மேலும் கரங்கிசை அருவி எங்கும், இந்த மக்களின் ஒலி இப்படி இருக்கும், அந்த அருவியின் ஒலி. இழுமென இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிடவோனி, ஒரே பாட்டுல ஒலியும் ஒலியும். முன்னிரண்டடி ஒளி, பின்னிரண்டடி ஒலி, இப்படி எல்லாம் வந்து நாட்டு வர்ணனை நான் சொல்றேன். இது போய் கண்ணப்பரை கூட காட்ட வேணாம், காட்டினா சமயத்தை கலந்துட்டா ஜன்னி பிறந்துடும் நாட்டுக்கு, வேண்டாம் ஜன்னி பிறப்பு, நாடு நல்லாவே இருக்கட்டும். இந்த மாதிரி இலக்கிய உலகில் வர்ணனை வர்ணனைகள் என்று எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் சேக்கலார் கம்பர் வில்லிபுத்தூரார் காட்டப்படாதா, அதுவும் இலக்கிய மலம் வளராதா, அதனால இந்த நாடு கெட்டு போடுமா? அந்த பக்கமே திரும்ப மாட்டேங்கிறீங்களேப்பா. இலக்கியம் காட்டும் இயற்கை என்று ஒரு தலைப்பு வச்சுக்கிறது, வாரத்துல ஒரு நாள் சேக்கலார் கம்பர் வில்லி என்று போகக்கூடாத, ஏன்னா அந்த ஒலி ஒலி கெட்டுப்பிடுமா, எல்லாம் மூடி வச்சிருவானா. ஒரு 4000 பேர்ல ஒரு 40 பேராவது அடாராடா என்று பார்ப்பான்ல, இலக்கியம் வளம் வரும்ல. பாவிகளை செய்யலே செய்யல.

0: சூரல் எடிலியோடும் மாறுகள் முழக்கம் காட்டும் அதைக்கை மானிரைகள் எங்கும். இன்னொரு பக்கத்துல அந்த குறவர் நிறைய பசு கூட்டம் இருக்கான், பசு கூட்டம் இருக்கான். இப்படி இப்போ இங்க ஒன்னா பசு கூட்டம் இருக்குன்னாரு. இலக்கணம், இலக்கணம். இந்த ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் நிகழ்கின்ற பொழுது திடீர்னு அவன் இருக்கும்போது ஏமாந்து இருக்கும்போது தூங்கும் போது கொண்டு போறதெல்லாம் இப்ப இல்ல, இத்தனாம் தேதி இத்தனா நாள் உன்னுடன் நான் போரு, நீங்கள் அந்த ஊரை விட்டு வெளியில போய்விடுங்கள் என்று சொல்லுவாங்க. அதுல பசு போகாது. அதெல்லாம் அந்த பசுவை கொண்டாந்து கொண்டு வந்து இவங்க காப்பாரு. அந்த பசுக்களின் கூட்டம் போர் நிலையிலும் அறமே தவடுகின்ற போர். இதை கொஞ்ச நாள் காட்டியிருந்தான். எதிரி கையில படை இல்லைன்னா பேசாம இருந்தது. ஏன்னா எதிரி கையில படை இல்லாத போது செய்யப்படாது. ஏன், இன்று போய் நாளை வா என்றான், இன்று போய் நாளை வா என்றான். எதனால, தங்கிட்ட கருவி இருக்குது, அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. பூளையாயினை கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வாவென நல்கினான், நல்கினான், நாளை வாவென நல்கினான். உயிரை கொடுத்தான் அர்த்தம். காலத்தை அவகாசமும் கொடுத்து அவகாசத்தோடு உயிரையும் கொடுத்தான். ஏனார் அவன் நாடே அப்படி வள்ளல் பானார். வாழை தாவூரு கோசலை நாடு உடை வள்ளல். நான் சொல்றேன், கருத்தை விளக்கிட்டு பாட்டை கொண்டாந்து நிறுத்தணும். ஒரு ஒரு சொற்பொழிவுனா ஒரு மணி நேரத்துல ஒரு 15 பாட்டு 10 பாட்டாவது வரணும். இந்த மூல ஆசிரியருடைய கருத்தை எல்லாம் ஒழிக்கணும். ஓஞ்சம் தொண தொண தொண தொண இருக்குது. இதையே முன்ன முன்ன வச்சுக்கிட்டு இருக்க. நீ மறைந்து அதை காட்டு, அதை காட்டு. போக வேண்டியது எது? கம்பர் வாக்கும் சேக்கடார் வாக்கும், ஓ வாக்கும் என் வாக்கும் இல்லை. விளக்கத்துக்கு தான் துணை, அவ்வளவுதான். மறதெல்லாம் அவங்க போகணும் சார். ஒரு 10 பாட்டு அது ஒரு மணி நேரத்துல ஆடாடாடாடா, அதுல 10 ஆன்மா படிக்கட்டுமே. கம்பர் வாக்கு வருமே, சேக்கடார் வாக்கு வளருமே, மொழி வளருமே, பண்பாடு வளருமே. அதனால இங்கே அந்த ஆண்மீரைகள் அன்றி இந்த பசு கூட்டங்கள் மட்டுமல்லாமல் ஏருடைவானம் தன்னில் இடிக்கூரல் எடிலியோடும் மாறுகள் முழக்கம் காட்டும் அதக்கை மானிரைகள் எங்கும். ரெண்டு ஒலி இப்ப பாருங்க, இது ஒளியும் ஒளியும் தான். முன்னால இருக்கிறது ஆனிரை கூட்டம். அப்படியே பாத்தீங்கன்னா, ஏ பசுமாடு என்ன கொஞ்சம் நெஞ்சம் இல்லையே, 1000 பசுமாடு இருக்குதே அடே அப்படின்னு இருக்கு. ஆ வாழ்க. அடுத்து அப்படிங்க என்னாரு, ஒரே சத்தமா இருக்குன்னாரு. என்னன்னாரு, மேலையும் அடிக்கடி அந்த இடி முழக்கம், அதற்கு ஏற்ப கீழே இருக்கிற யானைகளும் இடி முழக்கம் பார்த்துட்டு, நீ தான் இடிக்க முடியுமா, எங்களால் இடிக்க முடியாதா என்றார். எனவே கீழே யானையினுடைய புளிர்கள், மேலே மேகத்தினுடைய இடிகள், இரண்டும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டு முடியும். ஒலியும் ஒளியும் நல்லாவே காட்டிருக்கிறாங்க, அருமையா காட்டிருக்காங்க.
1: மச்சேரிந்தானய மேனி வந்தோடில் மாறவர் தம்பால் அச்சமும் அருளும் என்றும் அடைவீரார்.
0: அந்த ஊர்லப்பா ஒரு ஒரு ஆள் நல்ல வேடர் உள்ள தலைவன். அந்த ஆளுக்கு என்னன்னு கேட்டாரு, இந்த ரெண்டு மட்டும் அவங்க அகராதிலேயே தெரியாது, என்னன்னு தெரியாது. என்னன்னாரு, அச்சம் அப்படின்னா அது அது எங்க இருக்குதுங்க, கீழ்மண்ணல் பக்கமா, நீங்க வேலூர் பக்கமா இல்லை கேட்கறேன், இல்லைங்க மயிலாடுதுறை பக்கமா. அச்சம்னா என்னன்னு தெரியாது. இன்னொன்னு ஆறுளும் கருணைங்கிறது தெரியாது. இந்த ரெண்டும் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது பாவம். அதனால அச்சமும் மாறுளும் என்றும் அடைவீலார். இந்த ரெண்டும் அவங்களுக்கு என்னன்னே தெரியாதான். அச்சம்னா என்ன, அருள்னா என்ன, ரெண்டும் தெரியாது. அடிப்பட்டவர் அதுல உடைவன் தோளார், கையில வந்து தோளாடையெல்லாம் கட்டிருப்பாங்க. பொச்சையில் நரவும் கல் ஊனின் புழுக்களும் உணவு கொள்ளும். அவப்பொழுது கொஞ்சம் சாயந்தரம் அப்படி சாப்பிடுவாங்க. ஆனா அது அளவா இருக்கும். தெருவில் வந்து செந்தில் நிக்காது, செந்தில் நிக்காது. தெருவில் வந்து நின்றுகிட்டு குஸ்தி போறதெல்லாம் இருக்காது. அளவா எப்படி போட்டோம்லாம் ஒன்றும் சாப்பிடமில்ல, அது மாதிரி சாப்பிடுவாங்க. புழுக்கள், ஊனின் புழுக்கள், நல்ல புலாலெல்லாம் சாப்பிடுவாங்கப்பா. அதுல மறைச்சி பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அவங்க உணவு தான் என்று.
1: நச்சடில் பகடி வேடற்கு ஆதிபாதி நாகன் என்பான்.
0: அப்படிப்பட்ட ஆள் தான் ஒருவர் நாகன்னு பேர். இந்த பொத்தப்பி நாட்டினுடைய தலைவன் யார் தெரியுமா, அவன் தான் நாகன்னு பேர், நாகன்னு பேர். அப்படிங்களா, இப்பதான் அந்த அரசர் பேர் சொன்னார்.
1: பெற்றியால் தவமுன் செய்தானாயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான்.
0: அவர் பத்தி வர்ணிக்கணும் இருக்கு. என்ன செய்யாரு, ஆள் வெட்டு குத்துன்னு இருக்கிற ஆள் தான், இருந்தாலும் அவன் வயிற்றுல கண்ணப்பர் பிறந்தார் மறப்பாரா.
1: பெற்றியால் தவமுன் செய்தான் ஆயினும்,
0: பெரிய தவம் செய்தவன் தான் இன்னைக்கு நேரத்தில் தவம் செய்தவன். ஆனாலும்
1: பிறப்பின் சார்பால் வந்த பிறப்பு குத்தும் வெட்டுங்கிற அந்த குறவர் மரபு. அதனால குற்றமே குணமா வாழ்வான், கொடுமையே தலை நின்றுள்ளான், விற்றோளில் விரலில் மிக்கான், பெஞ்சின மடங்கள் போல்வான், சிங்கம் சிங்கம் கூட தோற்று போடும் அப்படி இருப்பான். அவங்க மனைவி மற்றவன் குறிச்சி வாழ்க்கை மனைவியும் தத்தை என்பாள். மனைவி தத்தைன்னு பேரு, தத்தைனா கிளின்னு கூட அர்த்தம், தத்தை. ரொம்ப அருமையா கிளியான் பதுசு, இந்த நாகனுக்கு தத்தைங்கிற அருமையான மனைவி இருந்தாராம் என்று ஆரம்பித்தார். அரும்பேரல் மறைவில் தாயத்து ஆண்ட தொல்குடியில் வந்தால் இரும்புலி எயிற்று தாலி இடை இடை மனவு கோத்து பெரும்பூரம் அலைய பூண்டால். அது எப்படியோ ஒலியும் ஒலியும் எடுத்தார். அந்த அம்மா கழுத்துல நீளமா போட்டிருக்குதே, அது என்ன போட்டிருக்குனாரு, இரும்புலி எயிற்று தாலி. இந்த புலிப்பல் எடுத்து அப்படியே கட்டி கட்டி கட்டி கட்டி அப்படி போட்டிருக்கு. அது அந்த குறவர் குலத்துல ரெண்டு, ஒன்று அது அச்சம் மற்ற அதாவது அங்க அஞ்சு புலிப்பல் அவ்வளவு போடணுமோ எங்க போடணும், எத்தனையோ புலி அவங்களுக்கு எலியா இருந்தது அதனால தூக்கி வச்சுட்டாங்க வீரம். இன்னொன்று அது போட்டா அந்த அச்சமே எதுவும் வராது என்பது அவங்களுடைய அந்த மரபு நிலை, மரபு நிலை. இதெல்லாம் போட்டு கட்டலாம். பீலியும் குழையும் தட்ட சுறும்புறு படலை முச்சு சூரரிப்பிணவு போல்வாள். அவ எப்படி இருப்பானாரு, இவர் ஆண் சிங்கமா இருப்பாரு, அது பெண் சிங்கமா இருக்கும். ஆமா அந்த வீரங்கரம்லாம் இருக்கும்ல, அதனால அது ஆண் சிங்கமாய் சொன்னவர் நாகனை, இது ஒரு பெண் சிங்கமாக என்றும் ரொம்ப அருமையா சொல்லி. பொறுவரும் சிறப்பில் மிக்க அறிவர் கீனி புதல்வர் பேரே அறியதென்றவரும் கூற. இதுவும் ஒலியன்தான். இப்படி அருமையா வாழ்ந்தாங்கப்பா 20 ஆண்டுகளுக்கு பெண். கல்யாணம் ஆனது எப்போ, 20 வயசுல. இப்ப 40-45 வயசு, இதை ஒரு 25 ஆண்டுகளுக்கு பெண் அப்படின், 25 ஆண்டுகளுக்கு பெண். மங்களம் என்ற மணிமாட்சி அதோட குரல் முடிஞ்சு போயிடுச்சு அவங்களுக்கு. அல்லவா, அடுத்த பகுதி அவங்க போகல. மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேரு இல்லை. பாவம். இது நான் அடிக்கடி சொல்றது உண்டு, யார் வீட்டுல குழந்தை இல்லையோ அவங்களுக்கு இருக்கிற கவலையை விட ஏத்து வீடு பக்கத்து வீட்டுக்கு தான் அதிக கவலை. அதான் அதிக கவலை. அது அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா இருந்துட்டு போகுது, இதுக்கு என்ன கவலை என்னாரு, நம்ம மாதிரி சீப்பிள்ளையே சௌரியமா இருக்கானு. இப்படி சொல்றது நான் நீங்க தப்பா சொல்லக்கூடாது. அப்ப குழந்தை பெற்றவங்களாம் சீப்பிடுறாங்கன்னா கூடுமான வரைக்கும் இப்ப இருக்கிறத மேல ஆரவனா இருந்தாலும் படிக்க வச்சு வேலை தேடுறதுக்குள்ள அவன் இமயமலை ஏறி இறங்குறான், பெண்ணா இருந்தாலும் கல்யாணம் பண்றதுக்குள்ள இமயமலை ஏறி இறங்கிவிடுறான். சரி இறங்கி இறங்குனதுனால சரியா போச்சா, பெண்ணு பையன் வேலைக்கு வந்தா சரியா போச்சா, அப்புறம் கல்யாணம், அப்புறம் ஊர் பக்கத்துல வர வேண்டிய பக்கத்துல வந்துடணும், அதை மாத்தி ஆகணும். மாத்தின பிறகு பையன் நல்லா இருப்பணும் தெரியணும், மருமக நல்லா இருக்கணும், சிவசிவ. சரி பொண்ணு கொடுத்துட்டோம், ரொம்ப அருமையா பொண்ணே கண்ணு வளர்த்துட்டோம், வர மாப்பிள்ள நல்லா இருக்கணும், பக்கத்து ஊர்ல இருக்கணும், அருமையா இருக்கணும், இத்தனையும் இருக்கு. இத்தனையும் வேண்டிய மக்கேலூர் எம்பாவாய், இத்தனையும் இருக்கிற மாதிரி ரொம்ப ரேர், ரொம்ப மிக அருகிதான். சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் திருவள்ளூர் மாதிரி. அதனால அங்க ஊர்ல என்னன்னு கேட்டா பைப்படி இப்படி எல்லாம் அங்க போய் எப்படி நம்முடைய சேர்க்கிறார் ஒலி வச்சார். அங்க தண்ணி அடிக்கிற பா ஒண்ணு பொண்ணும் இன்னொன்னு தண்ணி கூட வச்சிருக்குது. என்ன அங்க பாக்குற, இந்த தத்தை அம்மா போறாங்க பாத்தேன். ஆமா, ஒரு பொட்டு பூச்சி இல்ல வயித்துல, நீ ஒண்ணு இன்னொருத்தி அங்க இருந்து இந்த குறை என்னடி சொல்றேன், அது இன்னுமே தான் அதுக்கு பிறந்து பிறந்து வரப்போகுது, நீ ஒண்ணுடி அதெல்லாம் பிறந்துதான் முன்னே பிறந்திருக்க முடியும். இது இதை ஒளிப்பதிவு செய்தார் சேர்க்கிறார். எங்க பைப்படியில போய் என்ன சொன்னாரலாம், இவர்க்கு இனி புதல்வர் பேரே அறியது, இன்னுமேதான் பிறகு போதாகும், வயசுல 45-46. இந்த பைப்படி.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன், தலைப்பு 6ஆம் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: அடுத்த அதிகாரத்திலே என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், இப்படி சிவபெருமான் குருவாக எழுந்தருளி ஞானதீப்பை செய்து ஆன்மாவிற்கு ஞானத்தை உணர்த்தும் பொழுது அந்த சீடனுடைய ஆன்மா எவ்வாறு இந்த சிவஞானத்தை அறிகின்றது, எவ்வாறு சிவத்தை அறிகின்றது, பிற பொருள்களையும் எவ்வாறு அறிகின்றது, எந்த முறையிலே நின்று அந்த சீடன் சிவஞான தேசிகன் உணர்த்துகின்ற அந்த உபதேசத்தை அறிய வேண்டும், அந்த அறியக்கூடிய வழிமுறையினை சொல்லக்கூடிய அதிகாரம். ஆகவே அறியும் நெறி என்றே அந்த அதிகாரத்திற்கு பெயர் வைத்துள்ளார். அறியும் நெறி. சிவபெருமான் ஞான குருவாக எழுந்தருளி வந்து ஞானத்தை உணர்த்தும் பொழுது அந்த சீடன் எவ்வாறு அந்த ஞானோபதேசத்தை உணர வேண்டும், எவ்வாறு அந்த சீடன் அறிய வேண்டும், அந்த அறியும் முறை என்ன, அறியும் வழி என்ன என்று சொல்வதுதான் அறியும் நெறி என்ற இந்த அதிகாரமாகும். அதாவது உண்மை பொருளை உணரும் முறைமை என்று எழுதினார் உரையாசிரியர் நிரம்பழகி தேசி. அதிலே முதல் குறட்பாவிலே அருமையான ஒரு கருத்தை சொல்கின்றார். நான்காவது அதிகாரத்திலே அருள் அதுநிலை, அருள் அதுநிலை என்ற அதிகாரத்திலே திருவருளுடைய பெருமையை எல்லாம் சொன்னார், அதனுடைய இன்றியமையாத சிறப்பினை எல்லாம் சொன்னார். அப்போ அந்த திருவருள் நமக்கு எப்படி கிடைக்கும் என்று கேள்வி எழுந்தது. அது நமக்கு குருவன் மூலமாக கிடைக்கும் என்று சொல்லி அந்த திருவருள் குருவாக உருக்கொண்டு வரும் என்று அருள் உருநிலை கூறினார். இப்ப நம்மிடம் இருக்கின்ற எழுகின்ற கேள்வி என்னவென்றால், சிவபெருமானுடைய அருளானது குருவின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னீர்கள். அதை வந்து பலகாலம் பல வழிகளிலும் கூறி நிலைநாட்டினீர்கள். சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வந்தால்தான் நமக்கெல்லாம் உய்வு என்பதை நன்கு உணர வைத்தீர்கள். சரி, அப்ப எப்போது நமக்கு சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வருவார் என்ற கேள்வி நம்மிடம் எழுகின்றது. பக்குவம் வரும்போது எழுந்தருளி வருவார். பக்குவம் என்பது எப்படி பக்குவம் வந்தது என்றால் என்ன, என்ன நடந்தால் பக்குவம் வந்ததுன்னு அர்த்தம் என்றெல்லாம் நம்மிடம் கேள்விகள் எழுகின்றன. அதற்கு விடை கூறும் வகையிலே முதல் குறட்பாவிலேயே அதற்கு விடை கூறிவிடும் வகையிலே சிறப்பாக அமைத்துள்ளது. நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி குழல் என்பது அந்த முதலாவது குறட்பா. இந்த அதிகாரத்திலே ஆறாவது அதிகாரத்திலே முதல் குறட்பா 51வது குறட்பா. நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி குழல். நீடும் இருவினைகள், நீடும் இருவினைகள் சொல்லும்போது நான் இருவினைகள் நல்வினை தீவினை என்று இரண்டு வினைகளை, நல்வினையை புண்ணியம்னு சொல்கின்றோம், தீவினையை பாவம்னு சொல்கின்றோம். ஏன் அப்படின்னா நல்வினை தீவினை இரண்டுமே செய்து முடிக்கப்பட்டவரோ அவ்வளவுதான் போயிட்டது அப்படின்னு அவன் நினைக்கிறான். நல்வினையை போயிட்டுன்னு நினைக்கிறது இல்லை. நல்வினை செய்யும் போது இந்த நல்வினை எப்படியாவது இறைவன் வந்து இதை குறித்து வைத்து நமக்கு நிச்சயமா ஒரு பலன் கிடைக்கும். தீவினை செய்யும்போது சரி செஞ்சு முடிச்சாச்சு, ஒருத்தருக்கும் தெரியாத முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி அல்ல. நல்வினை ஆனாலும் சரி தீவினை ஆனாலும் சரி இரண்டு வினைகளுமே செய்து முடிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அவை ஆற்றல் மயமாக, வினை செஞ்சு முடிச்சாச்சு ஆனா அந்த வினைகள் என்னன்னா ஆற்றல் மயமாக விளங்கும், சக்தி ரூபமாக

ஸ்தூல உடம்பை விட்டு தானே பிரிக்கின்றான். சூக்ம உடம்புல அல்லவா புத்தி தத்துவம் இருக்கின்றது. சூக்ம உடம்புல புத்தி தத்துவம், மனம், அகங்காரம் இதெல்லாம் அந்த கரணம். இந்த அந்த கரணங்கள் எல்லாம் வந்து இந்த தன்மாத்திரைகள் அஞ்சு சொல்லுவார்கள். மற்றபடி கலையாதி தத்துவங்கள் இவையெல்லாம் சூக்ம உடம்பு. சூக்ம உடம்பு வந்து பிறவி தோறும் மாறிக்கொண்டிருக்காரு. ஒரு பிறவியில முதல்ல கொடுத்தால் அப்புறம் முத்தி அடையும் போது சுவாமி வருகின்றாரே, குருவாக வருகின்றாரே, குருவாக வந்து அவர் தத்துவ சுத்தியை நிகழ்த்துவார். அப்பந்தான் அந்த சூக்ம உடம்பை விட்டு உயிர் நீங்கும். சூக்ம உடம்பு தத்துவங்களால் மட்டும் ஆனது. தூள உடம்பு மாதிரி எழுவகை தாதுக்களால, தோல், ரத்தம், சதை இந்த மாதிரி எழுவகை தாதுக்களால் ஆனது. ஆனா ஆனது அல்ல அந்த சூக்ம உடம்பு, அது தத்துவங்களாலே ஆனது. அது அந்த ஞான நெறியில தத்துவ சுத்தி நிகழ்த்தும் பொழுதுதான் சூக்கு உடம்பை விட்டு ஆன்மா, சூக்கு உடம்பை விட்டு ஆன்மா நீங்குதுன்னா அப்புறம் அதுக்கு பிறவி கிடையாது, முத்தி தான். ஆகையினாலே சூக்கம் உடம்பு வந்து பிறவிதோறும் தொடர்ந்து வரும். அதனால அந்த சூக்கு உடம்புல இருக்கிற புத்தி தத்துவத்துல இந்த நல்வினை தீவினைகள் எல்லாம் ஆற்றல்மயமாக கிடக்கும் பொழுது நல்வினை புண்ணியம் என்ற பெயரிலும், பாவம் அந்த தீவினையானது பாவம் என்ற பெயரிலும், புண்ணிய பாவமா பாவமாக கிடக்கும். அப்பதான் சஞ்சிதம். நல்வினை தீவினை செய்யப்படும் பொழுது ஆகாமியம்னு அழைப்பார்கள். அவை புத்தி தத்துவத்திலே சக்தி ரூபமாய் கிடக்கும் பொழுது சஞ்சிதம்னு சொல்லப்படும். அவ உரிய காலம் கூட்டி வைக்கப்படும் பொழுது அந்த பிறவிலையோ அல்லது அடுத்த வருகின்ற ஏதாவது ஒரு பிறவிலையோ உரிய காலம் கூட்டி வைக்கப்படும் பொழுது அந்த புத்தி தத்துவத்தில் உள்ள புண்ணிய பாவங்கள் இன்பமாகவும் துன்பமாகவும் முறையே வெளிப்படும். அதான் பிரார்த்தம். இந்த காலத்திலேயே ஏதோ ஒரு வினை செய்த அது புத்தியில கடந்து இப்போ அதனுடைய பலனை தருகின்றதுன்னு நாமளே வந்து நம்முடைய சக்திக்கெல்லாம் மீறி நமக்கு அனுபவம் வந்து சேரும்போது நாமே ஒத்துக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். ஆகையினாலே இப்படி பிறவிதோர் சரி பிரார்த்தமா வருது, இன்ப துன்பமா வருது, நாம என்ன செய்யறோம்? உடனே நமக்கு வந்து பக்குவம் வந்து உணர்வுதமா இல்லை. அந்த இன்பம் வரும்பொழுது நம்முடைய இந்த பிறவியில நாம செஞ்ச முயற்சியால தான் வந்தது ஒழிய இது வந்து முன்வினையினாலே இறைவன் அருளாலே வந்ததுன்னு நினைக்கிறது கிடையாது. அப்போ அந்த இன்பத்து மேல விருப்பம் கொள்ளுதும், அதை எந்த வழியிலையாவது மேலும் மேலும் பெருக்க வேண்டும் நினைக்கின்றோம். அந்த இன்பம் இன்னும் வர வேண்டும் வர வேண்டும்னு ஆசையை வளர்க்கின்றோம். துன்பம் வரும்பொழுது அதற்கு வேறு யாரையாவது நாம வந்து பொறுப்பாக்கி வெறுப்பு கொள்கின்றோம். அந்த விருப்பு வெறுப்பு ஆகாமியம் ஆகின்றது, அது சஞ்சிதமாக புத்தியிலே சேர்கின்றது. அது அதுக்குரிய காலம் வரும்போது இன்ப துன்பமாக வெளிப்படுகின்றது. எனவே வினையை செய்கின்றோம், வினைப்பலனை அனுபவிக்கின்றோம். அனுபவிச்சு அதோட வினையை தொலைக்கின்றோமானா இல்லை, அந்த வினைப்பயனை அனுபவிக்கும் போது அந்த அனுபவத்திலே விருப்பு வெறுப்பு கொள்வதனாலே மேலும் அது வினையாக பெருகுகின்றது. இப்படி நீண்டு கொண்டே வருகின்றது, சங்கிலி தொடராக வருகின்றது வினைகள். அதனாலதான் நீடும் இருவினைகள் குறித்தார். நீடும் இருவினைகள் நேராக எப்படிப்பட்ட காலம் வரணும்? இந்த இருவினைகள் வந்து விருப்பு வெறுப்புன்னு வராம நேராக வேண்டும், அதாவது ஒத்து விளங்க வேண்டும். அப்படி இருவினைகளும் ஒத்து விளங்குதல்தான் இருவினை ஒப்புன்னு சொல்லுவார். பக்குவம் ஆன்மாவுக்கு பக்குவம் வருகின்றதுன்னு சித்தாந்தத்துல சொல்லணும்னா எதை வைத்து அந்த பக்குவத்தை முடிவு செய்வது? அவன் இன்ப துன்பங்களை சமமாக கருதக்கூடிய ஒரு கருத்து அந்த ஆன்மாவுக்கு வந்துவிட்டது என்றால் அந்த அதுதான் பக்குவம் ஆன்மா. அதுதான் ஞானாசிரியனிடத்திலே உபதேசம் பெறுவதற்கு உரிய ஆன்மா. இவர்கள்லாம் போய் ஞானாசிரியர்கிட்ட போனா அவர்களும் ஞானாசிரியர்கள் எல்லாருக்கும் அருள் வழங்குவார்கள். அவர்களுக்கு வந்து பேதம் கிடையாது, எல்லாருக்கும் அருள் வழங்குவார்கள். ஆனால் அந்த அருளை அவரவருடைய நிலைக்கு தகுந்தவர்கள்தான் கொள்ள முடியும். அதுக்கு மேல கொள்வோரால் கொள்ள முடியாது. ஞானாசிரியர்கிட்ட போய் சாதாரண ஆன்மா என்ன கேட்பான், அவனுடைய பிரச்சனைகளை சொல்லி அந்த உலக தேவைகள், இன்னும் உலக இன்பங்கள் பெறணும், எனக்கு இன்னும் நல்லா வாணிகத்திலே நான் இன்னும் வியாபாரம் முன்னேற்றம் அடையணும், இன்னும் பொருள் சிவம் வேணும், அதுக்கும் அருள் செய்வார்கள். ஞானாசிரியர் ஞானத்தையே, ஏனென்றால் தேசிகமூர்த்தி சிவம், தேசிகமூர்த்தி சிவமே. அதனால தேசிகமூர்த்தினாலே ஞானாசிரியனாலே எல்லாவற்றையும் வழங்க முடியும். ஆனா ஞானத்தை அவன் உணர்த்தினால் யாரால பெற முடியும் என்றால் அந்த இருவினை ஒப்பு வந்தவரால் தான் முடியும். எனவே நீடும் இருவினைகள் நேராக நேராதல் என்பதன் மூலம் இருவினை ஒப்பு உணர்த்தப்பட்டது. நேராக நேராதல் என்றால் நேராக விளங்குதல், நேராக விளங்குதல்னா ஒப்ப விளங்குதல். எதிர ஒப்ப விளங்குதல் ஆன்மா அறிவிலே, ஆன்மாவின் அறிவிலே இன்பம் துன்பம் இரண்டும் சமமாக நோக்கப்படுதல். அந்த அளவுக்கு அறிவு வந்து பண்பட்டு இருக்க வேண்டும். இன்பமா முன்வினையால வருகின்றது, இதுல விருப்பம் வைத்தா அது மேல்வினையாகும், அதனால வேண்டாம். துன்பமா இதுவும் உண்மையால வந்தது, அதுல விருப்பம் வைக்க மாட்டோம். வெறுப்பு வச்சோம்னா அதுவும் அந்த வெறுப்பு மேல்வினையாகும். எனவே அது முன்வினைக்கு ஈடாக வந்துதான் தீரும். நம்முடைய நோக்கம் எல்லாம் சிவசிந்தனை தான். ஆகவே இந்த இன்பமானாலும் சரி அல்லது துன்பமானாலும் சரி

0: இரண்டிலே நாம் எதில் கருத்தை வைத்தாலும், இன்பத்தில் கருத்தை வைத்தாலும் அல்லது துன்பத்தில் கருத்தை வைத்தாலும் அது சிவசிந்தனைக்கு தடையாகும். இந்த இன்பம் ஒரு பற்றை வளர்க்கும், அப்ப அது சிவசிந்தனை தள்ளுமா? தள்ளாது. இந்த இன்பத்தில மேலும் மேலும் நாம மூழ்குவோம் அப்படின்னு தான் தள்ளிவிடும். துன்பம் அது என்ன செய்யும்? அது வந்து அதுல வெறுப்பை ஏற்படுத்தும், கலங்க வைக்கும், வாட்டத்தை தரும். அதுவும் சிவசிந்தனைக்கு தடை. ஆகையினாலே இந்த இரண்டையுமே வந்து இந்த அறிவானது பற்றுக்கொள்ளாமல் இணைக்கீடாக வருவதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்று சிவசிந்தனையிலேயே உரைத்து நிற்கக்கூடிய சிவமே வேண்டும் என்று நிற்கக்கூடிய நிலை. அப்படி சிவமே வேண்டும் நின்னால் நீ என்னையே வேண்டியிருக்கின்றாய், உனக்கு அறிவுரிய வருகின்றேன் அப்படின்னு சொல்லி சுவாமி என்ன செய்கின்றார்? குருவாக எழுந்து விடுகின்றார். அதான் அப்பந்தான் இறைசக்தி குழல் கூடும். இறைசக்தி என்பது திருவருட்சக்தி குழல், அதாவது திருவருட்சக்தி ஆன்ம அறிவிலே நன்கு பதிதல் கூடும். அது வந்து அப்பந்தான் அந்த நிலை கைகூடும். எப்ப இருவினை ஒப்புன ஆன்மாவிற்கு வந்ததென்றால், அந்த நிலை வந்ததென்றால், அப்பந்தான் அந்த ஆன்ம அறிவிலே இறைசக்தி ஓங்கி விளங்கும், மேம்பட்டு விளங்கும். அப்ப இறைசக்தி மேம்பட்டு விளங்குதுனாலே அங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், மலச்சக்தி கீழ்பட்டு போய்விட்டது. மலச்சக்தி அடங்கி இறைசக்தி மேம்பட்டு விளங்குகிறது. எவ்வளவு அருமையாக வகுத்துள்ளார்கள் சிந்திக்கிறேன். சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வர இருக்கின்றார். ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு இருவினை ஒப்பு வந்தாச்சு. இன்பத்திலையும் பற்று இல்லை, இன்பத்தில விருப்போ துன்பத்தில வெறுப்போ இல்லை, அவற்றிலெல்லாம் எந்த கருத்தும் வைக்காமல் இரண்டையுமே ஒப்ப கருதி வெறுத்து திருவருளே வேண்டும் என்று நாடி நிற்கின்றது தான். அந்த ஆன்மாவை ஆட்கொள்ள சிவபெருமான் குருவாக வர இருக்கின்றார். இப்ப ஏற்கனவே சொல்லிட்டார், மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது வந்திருப்பது சிவன் தான் குருவா வந்திருக்கிறார்னு, உலகத்தவர்களுக்கு தெரியாது போன அதிகாரத்திலே சொல்லிட்டேன். ஆனா இந்த யார் ஆட்கொள்ளப்பட வேண்டுமோ, இந்த ஆட்கொள்ளப்பட வேண்டிய சீடன் அவன் அறிய வேண்டும் அல்லவா. சிவபெருமான் தான் இப்படி குருவாக நமக்கு எழுந்தொழியிருக்கின்றார். அறிகின்றானே சீடன் அறிகின்றானே. வாதகுரடிகளுடைய சரித்திரத்திலே பார்க்கின்றோம், சிவனென யானும் தேரினன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவனென யானும் தேரினன் காண்க. இந்த உலகத்துல தன் திருவடி தீண்டும்படி எழுந்தருளி வந்தான். அப்படி வந்து அந்த குருநாதன் சிவபெருமானே என்று நான் தேறினேன்னு சொன்னான். அப்ப எவ்வாறு தேர முடிந்தது? இருவினை ஒப்பு வந்துவிட்டது என்றால் சுவாமி என்ன முடிவு பண்ணுகிறார்? இந்த ஆன்மாவுக்கு இருவினை ஒப்பு வந்து விட்டது, இரண்டு வினைகளிலுமே அவனுக்கு வந்து பற்று இல்லை, நம் மீதுதான் பற்று உள்ளது, எனவே நாம் இவனுக்கு குருவாக எழுந்தருள்வோம் அப்படின்னு முடிவு பண்றான். அப்போ குருவாக நாம் எழுந்தருளினால் சிவமாகிய நாம் தான் குருவாக வந்துள்ளோம் என்பதை இந்த ஆன்மா அறிய வேண்டும். அப்ப வந்திருப்பவர் குருவாக வந்திருப்பவர் சிவமே என்று அந்த ஆன்மா அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ப சிவத்தை எப்படி அறிய முடியும்? அவன் அருளால் தானே அறிய முடியும். எனவே அந்த சீடனுடைய அறிவிலே திருவருளை பெருகச் செய்கின்றார். அதான் சத்தினிபாதம் என்கின்ற நிலையை இந்த ஆன்ம அறிவிலே ஏற்படுத்துகின்றார். இருவினை ஒப்பு வந்து விட்டது என்றால் சத்தினிபாதம் நிகழ்கின்றது, திருவருள் வீழ்ச்சி. ஒளி வீழ்ச்சி என்றாலே அங்க இருள் நீக்கம் தான், இருள் நீங்கி விடுகின்றது. எனவே ஆணவ மனவலிமை மிகவும் குன்றி அந்த ஆன்ம அறிவிலே அருள் மேலிடுகின்றது. அப்ப அந்த ஆன்ம அறிவிலே திருவருள் மேலிட்டு விளங்கினால் அந்த ஆன்மா அந்த திருவருளை துணையாக கொண்டு குருவாக வந்திருப்பவர் சிவமே என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளும். இந்த இருவினை ஒப்போ இந்த சத்தினிபாதமோ மற்றவர்களுக்கு நிகழவில்லை. ஆகையினாலே மற்றவர்களுக்கு குருவாக வந்திருக்கின்றார் சிவன் இப்படி குருவாக இருக்கா தெரியாது. இந்த சீடனுக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த சீடனுக்கு இருவினை ஒப்பு நிகழ்ந்திருக்கின்றது, அவனுடைய அறிவிலே இன்ப துன்பங்கள் சமமாக கருதப்படுகின்றன. ஆகையினாலே ஆணவ மலத்தினுடைய ஆதிக்கம் எல்லாம் குன்றிவிட்டது. ஆகையினாலே திருவருள் அவனுக்கு மேம்பட்டு விளங்குகின்றது. அந்த திருவருளை வாயிலாக கொண்டு அவன் காண்கின்றான் வந்திருப்பவர் குருவாக எழுந்தருளியிருப்பவர் சிவமே என்பதை உணர்கின்றான். ஆகையினாலே எப்போது போன அதிகாரத்திலே சொன்னாரே சிவபெருமான் குருவாக எழுந்தருள்வார் என்று சொன்னார்களே, எப்போது குருவாக எழுந்தருள்வார் என்றால் இருவினை ஒப்பும் மலபரி பாகமும் சத்தினி பாதமும் ஏற்படும் காலத்திலே எம்பெருமான் குருவாக எழுந்தருள்வார். அதற்கு முன்பு அவர் குருவாக எழுந்தருளினால் குருவாக வந்திருப்பது சிவமே என்பதை அந்த ஆன்மாவால் உணர முடியாது. எனவே இருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாதம், இருவினை ஒப்பும் சத்தினி பாதமும் இந்த குரல்ல சொன்னார். சொன்னதுனால இரண்டுக்கும் இடையில மலபரி பாகம் உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆகையினாலே நீடும் இருவினைகள் நேராக நேராதல், பல பிறவிகளிலும் தொடர்ந்து வந்த இருவினைகளும், அப்ப பல பிறவிகள் உண்டாகும் தெரியுது இருவினை ஒப்பு நிகழ்வதற்கு. பல பிறவிகள் வினையீட்டி வினைப்பலன்களை நுகர்ந்து நுகர்ந்து, சரி இந்த விருப்பு வச்சாலும் வெறுப்பு வச்சாலும் நமக்கு மேற்கொண்டு பிறவிதான் என்பதென்ற அந்த நல்ல தெளிவு வருவதற்கு பல பிறவிகள் ஆகின்றன. அந்த பல பிறவிகள் ஆன பிறகுதான் இருவினை பக்குவப்பட்டு இருவினை ஒப்பு நிகழ்கின்றது. அந்த இருவினை ஒப்பு நிகழும் போதுதான் இறைசக்தி குழல் கூடும். இறைசக்தி குழல் என்பது சத்தினிபாதம். சக்தி என்பது இறைசக்தி திருவருள், நிபாதம் என்பது வீழ்ச்சி, திருவருள் வீழ்ச்சி அண்ணாவிற்கு கைகூடும் என்று சொன்னார். அப்பொழுது அவன் குருவாக எழுந்தருள்வார். இனி இன்னொரு மாதிரியும் விளக்குவார்கள். இறை சக்தி குடல் கூடும், இறை நேராதல் கூடும் என்று ரெண்டு விதமாக சொல்வார்கள். சக்தி குடல் கூடும் என்பது சத்தினிபாதம் கூடும், இறை நேராதல் கூடும், இறைவன் குருவாக நேரே எழுந்தருள்தல் கைகூடும் என்று இரண்டு விதமாக நயமாக உரைப்பார்கள். சரி, இந்த இருவினை ஒப்பு எப்போது நிகழும்? இருவினை ஒப்பு நிகழ்ந்தால் சத்தினிபாதம் நிகழும், சாமி குருவாக எழுந்தருள்வார். இருவினை ஒப்பு எப்ப நிகழும்? பல பிறவிகள் அனுபவப்பட்டு நிகழும்னு பார்த்தோம். பல பிறவிகள் வினைப்பயன்களை அனுபவிச்சா மட்டும் போதுமா? இல்ல, பல பிறவிகள் சிவபுண்ணியங்களை செய்து, சிவபுண்ணியங்களை செய்ய செய்யத்தான் இருவினை ஒப்பு நிகழும். சிவபுண்ணியங்களின் விளை அது சிவபிரகாசம் தெளிவா சொல்கின்றது. முடிவினை உதவு பயனால் நேராக, முடிவினை உதவு பயன் என்றால் முடிவுனா முடிந்த அந்த வீடு பேர், அந்த வீடு பேரை தருபவை சிவபுண்ணியங்கள். அந்த சிவபுண்ணியங்களால் இருவினை ஒப்பு நிகழும் அப்படின்னு சிவபிரகாசம் தெளிவாக சொல்கின்றது. சஞ்சீத வினையை சொல்லி, பிராரத்த வினையை சொல்லி, ஆகாமிய வினையை சொல்லி, இந்த வினைகள்லாம் ஒத்து விளங்க வேண்டும். இவை எப்போ ஒத்து விளங்கும் அப்படின்னா, முடிவினை உதவு பயனால், முத்தியை தருகின்ற சிவபுண்ணியங்களால் என்று சொல்லியிருக்கின்றார். சித்தியார் பொழிப்புறையிலே மாதவ சிவஞான சுவாமிகளும் சொல்லியிருக்கின்றார்கள், சிவபுண்ணியங்களால் தான் இருவினை ஒப்பு நிகழும் என்று சொல்லியிருக்கின்றனர். அதற்காகத்தான் சிவபுண்ணியங்களை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும்னு நம்ம நால்வர் பெருமக்கள் எல்லாம் நம்முடைய தேவார திருவாசகங்களிலே வழிபாட்டினை நமக்கு வற்புறுத்துகின்றார்கள் என்றால், அந்த சிவபுண்ணியங்களை செய்தால்தான் இருவினை ஒப்பு நிகழும். அது நிகழ்ந்தாதான் நாம வந்து ஞான குருவின் திருவடியை பெற்று வீடு வேறு அடைய முடியும் என்பதை நாம் இங்கே உணர்கின்றோம். ஆக இவ்வாறு இருவினை ஒப்பும் சத்தினிபாதமும் நிகழ்ந்த அந்த சமயத்திலே சிவபெருமான் குருவாக எழுந்தருள்கின்றார் என்று பார்த்தோமே. குருவாக எழுந்தருளி அவர் உணர்த்துகின்ற அந்த உபதேசம் இருக்கின்றதே, அந்த உபதேசத்திலே என்ன அவர் உணர்த்துகின்றார் என்றால், பொருள்கள் இத்தனை என்று தெளிவாக முதலிலே உணர்த்துகின்றார். சிவாகமப்படி பொருள்கள் மூன்று, பதி, பசு, பாசம். சிவாகமங்களுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், ஒரே செய்தியை தொகுத்தும் சொல்வார்கள், விரித்தும் சொல்வார்கள், பலவாறு சொல்வார்கள், ஒன்றுக்கொன்று முரண்பாடு கிடையாது, அதுதான் சிறப்பு. பதி, பசு, பாசம் என்று மூன்றாக சொல்வார்கள். பதி சிவம் என்று இறைவனையே பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்ற இரண்டு நிலைகளிலே வைத்து பதி சிவம் என்று சொல்லி, அப்புறம் பசு பாசம் என்று சொல்லி நான்காக சொல்வார்கள். பதி சிவம் பசு பாசம் நான்காக சொல்லக்கூடிய முறை, ஆறாக சொல்லக்கூடிய முறையும் உள்ளது. அந்த முறைப்படித்தான் இந்த அடுத்த குரல்பாவிலே திருவருள் பயன் ஆசிரியர் சொல்கிறேன். மூன்றாக சொன்னாலும் சரி, நான்காக சொன்னாலும் சரி, ஆறாக சொன்னாலும் சரி, எல்லாம் வந்து கருத்தளவில் ஒன்றுதான், அது ஒன்றுக்கொன்று முரண்பாடு கிடையாது. அது மூணு சொல்றாங்க, இவர் ஆறு சொல்றாரு அப்படின்னா, அது சொல்லாத மூணை சேர்த்து சொல்றாரா? இல்லை, மூன்றைத்தான் ஆறாக விரித்து சொல்கின்றார். நம்ம பார்க்கும்போது நமக்கு நம்ம நாமே வந்து சித்தாந்தம் படித்த அளவிலே சிறிதளவு பயின்றவர்களும் நன்கு அறிவார்கள். பதி, பசு, பாசம் தான் சொல்லுவாங்க. அப்புறம் பாசம்னு சொல்லும் போது அது மூன்று இருக்கின்றன, ஆணவம், கண்மம், ஆயுதம். அந்த முறைப்படிதான் இங்கே சொல்கின்றார். பதி பசு என்று சொல்லிவிட்டு பாசம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆணவம், கண்மம், மாயை மூணு சொல்லிடுது. அப்ப பதி, பதி, பசு, ஆணவம், கண்மம், மாயை ஐந்து ஆயுதம். இப்ப இது போக ஆறு ஒண்ணு எப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த மாயையும் வந்து பொருளால ஒன்றுதான், ரெண்டு மாயை கிடையாது, ஒன்றுதான். ஆனாலும் சுத்த மாயையினும் அசுத்த மாயின்னு சொல்லி அது இரண்டு வகையாக விளங்கும். ஆகையினாலே அந்த இரண்டு வகை உள்ளது என்பதை உணர்த்துவதற்காக மாயை இரண்டு. ஆகவே பதியின் இது வேற வேறு சொல்லாட்சிகளிலே சொல்கின்ற, பதியின்னு சொல்வதற்கு பதிலாக ஏகன் சிறப்பு என்னன்னா பதி ஒன்றே என்பதும் அங்க பெறப்படுது. ஏகன் பசுன்னு சொல்லுக்கு பதிலா அநேகன், அப்ப உயிர்கள் பல என்ற கருத்து அங்க பெறப்படுகின்றது. ஏகன் அநேகன். அப்புறம் ஆணவம் கண்மம் மாதேஸ்வரனும், ஆணவத்தை இருள் இந்த நூல்ல போற ஆணவம்னு சொல்லக்கூடிய இடத்துல போறான், அதுக்கு ஓமையாக இருள் சொல்லப்படும். அந்த ஓமையே வந்து பொருளுக்கு பெயராக பயன்படுத்துகின்றார், ஓமை ஆகு பெயர்னு சொல்வார். காளை போன்றவன் அப்படின்னு சொல்லணும், அவனே காளைன்னு சொல்லிட்டா அது ஓமையே அவனுக்கு பெயரா வந்துட்டு ஓமை ஆகு பெயர். ஓமையின் பெயர் பொருளுக்கு ஆகி வந்தது. ஆடவன் வந்து பொருள், அவனுக்கு ஓமை காளை. இந்த ஓமையாகிய இந்த காளைங்கிற பெயர் வந்து பொருளுக்கு ஆடவனுக்கு ஆகி வந்தது போல, அந்த மாதிரி இங்கும் வந்து ஓமையாகிய அந்த இருள் என்ற பெயர் வந்து பொருளாகிய ஆணவ மலத்திற்கு ஆகி வருகிறது. ஓமையாக பெயராக ஆணவ மலத்தை இருள் என்றுதான் இந்த நூலிலே எல்லா இடத்துக்கும் சொல்லிட்டார். கர்மம் அத கர்மம் சொல்லிட்டார். அப்புறம் மாயை இரண்டு, சுத்தமாய அசுத்தமாய. ஏகன் பதி, அநேகன் பசு, ஆணவமலம் இருள், கர்மமலம் கர்மம், அப்புறம் மாயை இரண்டு, சுத்தமாய அசுத்தமாயை, ஆக ஆறு ஆயிட்டது. ஆக இவை ஆறு, ஏகன் அநேகன் இருள் கருமம் சுத்தமாயே அசுத்தமாயை, ஆக இவை ஆறு. ஆதியில் ஆதி அற்றவை, ஆதி இல்லாதவை, ஆதி இல்லாதவைனா தொடக்கம் இல்லாதவை, எக்காலத்தும் இருப்பவை. தொடக்கம் இல்லைன்னா அழிவும் இல்லைன்னு அர்த்தம், அதான் அனாதி என்று சொல்கின்றோம். தொடக்கமும் அழிவும் அற்றவை. ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு, ஆக இவை ஆறு. ஆதியில், ஆதி இல்லாதவை. ஆதியில் என்பதை இல் ஆதி என்று மாற்றிக்கொண்டு அனாதி என குரல் கூறலாம் என்று ஆதீன வித்வான் திருவேலுமுதி அவர்கள் விளக்குகின்றார்கள். இல் என்பதே இல என்றும் பொருள் தந்து நிற்கும் என்றும் கொள்ளலாம் என்பதையும் விளக்குகின்றார்கள். இவை ஆறும் ஆதி இல, ஆதி இல்லாதவை, அதாவது அனாதி பொருள்கள். ஆகவே சிவபெருமான் சத்தினிபாதம் வந்த ஆன்மாவிற்கு இருவினை ஒப்பும் சத்தினிபாதம் வந்த பல பிறவிகளிலும் சிவபுண்ணியங்களை செய்ததனாலே இருவினை ஒப்பும் சத்தினிபாதமும் வாய்க்கப்பெற்ற ஆன்மாவுக்கு உருவாக எழுந்தருளி என்ன உபதேசம் செய்கின்றார்? அனாதி பொருள்கள் ஆறையும் முதலிலே உபதேசிக்கின்றார். ஏகன் அநேகன் இருள் கர்மம் மாயை இரண்டு, ஆக இவை ஆறு ஆதியில். இதிலே இன்னொரு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்தும் உள்ளது, இலக்கண சம்பந்தமானது, அது நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் ஆறு பொருள்கள் சொல்லியிருக்கின்றார். அதுல ஏகன் அநேகன் சொன்னது இறைவனையும் உயிர்களையும் குறித்தது. ஏகன் அநேகன் அப்படின்னு ஆண்பால் போட்டு சொல்லியிருக்க, உயர்தினை ஆயிற்று, உயர்தினை ஆகி விடுகின்றன. ஏகன் அநேகன் சொன்னால உயர்தினை ஆயிற்று. அப்புறம் சொன்ன இருள் கருமம் மாயை இரண்டு, இருள் கருமம் மாயைங்கும் போது அதெல்லாம் அகிரிணை. அப்ப அந்த ஆறுல ஏகனும் அநேகனும் உயர்தினை, மற்ற இருள் கருமம் சுத்தமாய அசுத்தமாய இந்த நாளும் அகிரிணை. இப்ப உயர்தினையே அகிரிணையும் சேர்த்து சொல்லும் போது என்ன சொல்றார் அந்த இடத்துல, என்ன சொல்றது இவை அப்படின்னு சொல்றார். இவைனா அகிரிணையே இவைன்னு சொல்லுவோம், உயர்தினைனா இவர்கள் அப்படின்னு சொல்லணும். இப்ப உயர்தினையே அகிரிணையும் சேர்த்து சொல்லும் போது இவர்கள்னு சொல்றதா இவைன்னு சொல்றதான்னு ஒரு சிக்கல் வருது. உயர்தினை மட்டும் இருந்தா இவர்கள், ஏகன் அநேகன் என்ற இவர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். இல்ல அகிரிணை மட்டும் இருந்தா இருள் கருமம் சுத்தமாய அசுத்தமாயை ஆகிய இவை அப்படின்னு சொல்லலாம். ஆனா உயர்தினை அகிரிணை ரெண்டும் சேர்ந்து இருக்கு, சேர்ந்து இருக்கும் போது இவை அப்படின்னு அகிரிணை முடிவு கொடுக்கலாம் என்பதற்கு இலக்கணத்திலே இடம் உள்ளது. ஆகையினாலே இவை என்று அகிரிணை முடிவு கொடுத்தார், அதற்கு விதி உள்ளது. பலவையினானும் எண்ணுதினை விரவு பெயர் அகிரிணை முடிவின செய்யுள் உள்ளே. உயர்தினை பெயர்களும் அகிரிணை பெயர்களும் சேர்ந்து வந்தால் செய்யுள்ள வரும் பொழுது அகிரிணை முடிவு கொடுக்கலாம், பெரும்பாலும் அகிரிணை முடிவு பெறும் என்று தொல்காப்பிய விதி கூறுகின்றது.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 24.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுடைமைகளால் போற்றி பணிகின்றேன். ஞான குருவாகிய மைகண்ட தேவருடைய திருவடிகளை சிமேல் சுற்றி உவக்கின்றேன். உண்மை விளக்கம் நூலுக்கூடாக தத்துவ ஞானத்தை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற மனவாச கடந்த தேவார் திருவடிகளை ஒப்பி வணங்கி மறந்துவோம். ஆனந்தராஜன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை செலுத்தி இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் இப்பொழுது 36 தத்துவத்திலே கீழிருந்து மேலாக படித்துக் கொண்டு வருகிறோம். பிரகிருதி மாயையிலே உருவாகின்ற 24 தத்துவங்களை விவரங்கள் முழுவதும் படித்தோம். அதற்கு பிறகு அசுத்த மாயையிலே இருந்து உருவாகுவதாகிய வித்யா தத்துவங்கள் 7 பெற்று முடித்து இப்பொழுது சுத்த மாயையிலே வரக்கூடிய 5 சிவதத்துவங்களாகிய நாதம் பிந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை என்கின்ற விவரங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நேராக வாசிக்க தொடங்கும்.
2: சிவத்தத்துவம் முடிஞ்சிச்சு ஐயா. அடுத்தது பாடல் 22. ஐயா உங்களை தவிர வேற யாரோ ஒருத்தர் அன்மியூட்ல இருக்காங்க, யாரும் தெரியல. தயவு செய்து எல்லாரும் மியூட்ல போயிட்டு
3: எல்லாரும் மியூட் பண்ணியாச்சு ஸ்ரீராம்.
2: ஆ சரி ஓகே.
4: சரவணன்
2: பாடல் 22. இனி பாசமாகிய ஆணவும் வினையும், ஆணவமும் வினையும் ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக மாறா மலமிரண்டும் வா சொல்ல கூறில் அறியாமை ஆணவும் நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள். பதவுரை.
1: திருப்பி ஒரு தரம் அந்த தலைப்பையும் பாய்ச்சி பாட்ட வாசிங்க.
2: இனி பாசமாகிய ஆணவமும் வினையும் பாடல் ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக மாறா மலம் இரண்டும் வா சொல்ல கூறில் அறியாமை ஆணவம் நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள். பதவுரை. ஆறாறு தத்துவமும் 36 தத்துவங்களின் இயல்பையும் அடைவாக முறையாக சொன்னோம் விளக்கிக் கூறினோம். ஆணவம் கண்மம் மாயை என்ற பாசம் மூன்றனுள் இதுவரை மாயை பற்றி கூறி முடித்தோம். இனி எஞ்சியுள்ள மாறா உயிரை விட்டு நீங்காமல் தொடர்ந்து வரும் மலம் இரண்டும் ஏனைய 2 மலங்களின் இயல்பையும் சொல்ல வா, யாம் கூறுவோம் நீ கேட்க வருவாயாக. கூறில் அவற்றை எடுத்து சொல்லுவிடத்து அறியாமை அறியாமையை தருவது ஆணவம் ஆணவ மலமாகும். நீயான உன்னில் வேறாக பிரிந்தறிய முடியாமல் பிரித்தறிய முடியாமல் உன் இயல்பாகவே நீ கண்டு வருகின்ற சுகதுக்கம் இன்ப துன்பங்களை பயந்து நிற்பது குறியாவினை எதிர்பாராத வகையில் வந்து பொருந்துகின்ற கர்ம மலமாகும் என்று கொள் என்று அறிவாயாக.
1: போறதுக்கு முதல் நாங்கள் நிக்கிற இடத்தை தெளிவாக தீர்மானித்துக் கொண்டு பொழிப்புரைக்குள்ளே நுழைவோம். 36 தத்துவங்கள் பற்றிய விவரங்கள் சொல்லிவிட்டார். 36 தத்துவங்களும் மாயையினுடைய விளைவுகள் என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப படித்திருக்கிறோம். நாங்கள் முப்பொருள் உண்மை என்கின்ற அடிப்படைதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. மூன்று பொருளை உள்பொருளாக சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகிறது. அதிலே ஒன்று பதி, அடுத்தது பசு, அடுத்தது பாசம். பதி எப்பொழுதும் ஒன்று, பசு எண்ணில்ல, எண்ணில் அடங்காதவை. பாசம் என்பது மூன்றாக பிரிகிறது. அதிலே ஆணவம், பண்மம், மாயை என்ற மூன்று கூறுகளாக பிரியும் என்று ஏற்கனவே படித்தோம். ஆணவம், கண்மம், மாயையிலே நாங்கள் இதுவரை படித்தது மாயா காரியங்கள் பற்றிய விவரங்கள். நாங்கள் படித்த ஆன்ம தத்துவங்களாகட்டும், வித்யா தத்துவங்களாகட்டும், சிவ தத்துவங்களாகட்டும், மாயா தத்துவத்திலே இருந்து தோன்றுகிற பகுதிகளைத்தான் நாங்கள் இதுவரை படித்திருக்கிறோம். அப்படியானால் பாசத்திலே நாங்கள் மூன்றில் ஒன்று படித்திருக்கிறோம் என்று அர்த்தம். இனி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மற்றைய இரண்டு மலங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மாயை பற்றி விரிவாக நாம் சார்ந்த விஷயம், நாம் இயங்குகிற விஷயம் என்றபடியால் விரிவாக வந்தது. இப்பொழுது என்ன செய்கிறார், அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆணவத்தை பற்றியும் கண்மத்தை பற்றியும் ஒரே பாடலிலே சொல்லுகிறார். பாடல்கள் தொடர்கிறதோ தெரியாது, இந்த பாடலிலே அந்த ரெண்டு விவரமும் சொல்லுகிறார். ஆணவ மலம் என்ன செய்யும், கர்ம மலம் என்ன செய்யும் என்பதை விவரம் சொல்லுகிற பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. ஆகவே அந்த இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மாயை முடித்து இப்பொழுது ஆணவமும் கண்மமும் பயிர்கிறோம். இப்படி
2: ஒரு வாட்டி இந்த பதவுரையை வலது பக்கம் ஒண்டி படிச்சிருங்க. 36 தத்துவங்களின் இயல்பையும் முறையாக விளக்கி கூறினோம். உயிரை விட்டு நீங்காமல் தொடர்ந்து வரும் ஏனைய இரண்டு மலங்களின் இயல்பையும் யாம் கூறுவோம், நீ கேட்க வருவாயாக. அவற்றை எடுத்து சொல்லும் இடத்து அறியாமை தருவது ஆணவ மலமாகும். உன்னில் வேறாக பிரித்தறிய முடியாமல் உன் இயல்பாகவே நீ கண்டு வருகின்ற இன்ப துன்பங்களை பயந்து நிற்பது எதிர்பாராத வகையில் வந்து பொருந்துகின்ற கர்ம மலமாகும் என்று அறிவாயாக. இதுவரை 36 தத்துவங்களையும் முறையாக கூறி முடித்தோம். இனி உயிரை விட்டு நீங்காதிருக்கும் ஆணவம், வினை என்னும் இரண்டு மலங்களின் இயல்பினை உனக்கு உரைப்போம். உனது அறிவை மறைத்து அறியாமையை தருவது ஆணவம். உனக்கு இன்ப துன்ப நிகழ்ச்சிகளை தருவது நல்வினை தீவினை என இருவகைப்படும் வினையாகும் என்று அறிவாயாக. விளக்கம். ஆணவம், உயிர்களாகிய நாம் அறிவு பொருள். அறிவு பொருளாகிய நம்மிடத்தில் அறியாமையும் இருக்கிறது. எவ்வாறெனில் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வருகின்ற பிறப்பு இறப்புகளில் அகப்பட்டு துன்புற்று வருகிறோம். ஆயினும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தோம் என்பதையோ, பிறவி நமக்கு துன்பம் தருவது என்பதையோ உணராது இருக்கின்றோம். நாம் செய்த வினை காரணமாகவே பிறவியும் துன்பங்களும் வருகின்றன என்பதையும் நாம் உணர்வதில்லை. இப்பிறவியிலிருந்து நம்மை எடுத்து காத்து பேரின்பத்துள் வைக்க வல்ல இறைவனது திருவருளையும் நாம் அறியாமல் அதனை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் வாழ்கின்றோம். அறிவு பொருளாக இருந்தும் நாம் பிறவித்துயர், வினை, திருவருள் முதலியவற்றை அறியாது இருக்கிறோம். இவற்றை அறியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அகவிருள். காணும் தன்மையுடைய கண் பொருள்களை காண ஒட்டாதபடி இருள் என்ற பொருள் அக்கண்ணை மூடி மறைக்கின்றது. கண் பொருள்களை அறியாத தன்மை இருளால் உண்டாவது. கண்ணை மறைக்கின்ற புற இருள் போல உயிரோடு பொருந்தி அதனை மறைத்திருக்கின்ற அகவிருள் ஒன்று உள்ளது. அதுவே ஆணவ மலம் எனப்படுவது. முன்னே கூறியபடி பிறவித்துயர், வினை, திருவருள் முதலிய அறியத்தக்க பல பொருள்களுள் ஒன்றையும் அறிய ஒட்டாதபடி செய்வது ஆணவ இருளே ஆகும். அறியாமையே அறிவாக தோன்றுதல். புறவிருள் வந்து கண்ணை மறைக்கும் போது கண் செயற்படாது போகிறது. உயிர் கண்ணுக்கு வேறாக இருப்பதனால் அக்கண் செயற்படாமையைக் கொண்டு அதனை மறைக்கக்கூடிய இருளாகிய பொருள் வந்துற்றது என்று உயிர் கருதி உணர்கிறது. இனி அக இருளாகிய ஆணவமோ உயிரையே மறைத்து நிற்கிறது. அவ்வாறு மறைத்து நின்று அறியாமையை உண்டாக்குகிறது. உயிர் அவ்வறியாமையையே அறிவென்று நம்பிவிடுகிறது. அதனாலேயே தன்னை ஒன்று மறைத்திருக்கிறது என்பதை எவ்வகையினாலும் உணர முடியாமற் போகிறது. உலகில் இருள் வந்துற்ற போது அதனை உணர்ந்து அதனை நீக்கிக் கொள்ள வழி தேடுகிறோம். ஆணவ இருளினால் அறிவு மறைக்கப்படும் போது அம்மறைப்பினை நாம் உணர்வதில்லை. அதனால் ஏற்படும் அறியாமையையே அறிவு என்று நம்பிவிடுகிறோம். அதனாலேயே அறியாமையை போக்கிக் கொள்ள வழி தேடாமல் இருக்கிறோம். ஓர் எடுத்துக்காட்டு கூறினால் இது விளங்கும். ஒரு குடும்ப தலைவர் தமது மனைவி மக்கள் உடன் பிறந்தார் பொருட்டு வாழ்நாள் எல்லாம் பாடுபட்டு பொருள் ஈட்டினார். கடைசி காலத்தில் அவர்கள் தனக்கு துணையாக இருப்பர் என்று உறுதியாக நம்பினார். ஆனால் நடந்தது என்ன? அவர் ஓய்வு பெற்ற பின்னர் அவருக்கு வருவாய் இல்லை என்று ஆன பின்னர் குடும்பத்தார் அவரிடம் நடந்து கொண்ட முறையில் அவர் வேறுபாட்டை கண்டார். தனக்கு உரிய மதிப்பினை அளிக்காமல் புறக்கணிக்கும் போக்கினை கண்டார். அவர்கள் கடைசி வரை தமக்கு துணையாய் இருப்பர் என்று நம்பியது எவ்வளவு அறியாமை என்று எண்ணி வருந்தினார். இத்துணை காலமும் அவர் அறியாமையில் இருந்தார். ஆயினும் நாம் அறியாமையில் இருக்கிறோம் என்பதை அவர் உணரவில்லை. அதற்கு காரணம் அந்த அறியாமையே அவருக்கு அறிவாக தோன்றியதுதான்.
1: நாங்கள் திருப்பி ஒரு தரம் இந்த விளக்கத்தில் இருந்து வருவோம். நாங்க விளங்குவோம்.
2: படிக்கிறீங்களா? விளக்கம் படிக்கட்டுமா?
1: படிங்க.
2: விளக்கம். ஆணவம். உயிர்களாகிய நாம் அறிவு பொருள். அறிவு பொருளாகிய நம்மிடத்தில் அறியாமையும் இருக்கிறது. எவ்வாறெனில் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வருகின்ற பிறப்பு இறப்புகளில் அகப்பட்டு துன்புற்று வருகிறோம். ஆயினும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தோம் என்பதையோ பிறவி நமக்கு துன்பம் தருவது என்பதையோ உணராது இருக்கின்றோம்.
1: நாம் விஷயம் சொல்லுகிறார். இப்போ நாங்க படிக்க போவது ஆணவ மலம் பற்றியும் கர்ம மலம் பற்றியும். இந்த மலங்களுக்குள்ளே மூல மலம் என்று சொல்லப்படுவது ஆணவம்தான். அதைத்தான் நாங்கள் மூலமலம் என்றும் இருள் மலம் என்றும் பல வகையாக சொல்கிறார்கள். அதுதான் ஆன்மாவை முதல் முதலிலே பற்றி பின்னாலே கர்மத்தையும் மாயையும் கண்மத்தை விளைவித்து மாயையினுடைய துணை சேர்த்து மும்மலங்களாக செயல்பட வைக்கிறது. இதுதான் நம்முடைய சித்தாந்தம் சொல்லுகிற முறை. இந்த ஆணவ மலத்தினுடைய வேலை என்னென்றால் அதற்கு இருள் மலம் என்று பெயர் வைத்ததுக்கு காரணம், இருள் எப்படி நம் கண் பார்வையை மறைக்குமோ அதுபோல ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய அறிவு திறனை ஆன்மா அறிவு பொருள் என்று நாங்கள் முன்னமே படித்திருக்கிறோம். விரையும் ஆன்மாவும் அறிவு பொருள், வாசமாகிய மலம் மட்டும் அறிவில் பொருள் என்று படித்திருக்கிறோம். ஆனால் ஆன்மா அறிவில் பொருள் போல செயல்படுகிறதே என்று கேட்டால் அதற்கு காரணம் இந்த இருள் மலம் வந்து பற்றியதுதான் என்பது நம்முடைய பெரியவர்களுடைய முடிவு. ஆன்மாவுக்கு அறிவு இருந்தாலும் அறியாமையும் சேர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் திரும்ப திரும்ப திரும்ப நாங்கள் ஒரே அனுபவத்தை பெறுகிறோம். இன்பம் துன்பம் என்கின்ற ரெண்டு அனுபவத்தையும் திரும்ப திரும்ப பெறுகிறோம். ஒரு பிறவியிலே நாம் இன்ப துன்பப்பட்டு விட்டோம். அறிவுள்ளவர்களாக இருந்தால் நாம் என்ன செய்வோம்? அந்த இன்ப துன்பத்திலே இருந்து வெளியிலே வந்து விடுவோம். ஆனால் நாங்கள் வெளியிலே வருகிறோம் இல்லை. திரும்ப திரும்ப சேற்றிலே கால் வைத்தவன் ஒரு காலை எடுத்து அடுத்த கால் அடங்குவது போல அழுந்தி அழுந்திக் கொண்டே இருப்பதற்கு காரணம் நம்முடைய அறிவை ஏதோ ஒன்று மறைக்கிறது. ஆகவே ஆன்மாக்களே ஆகிய எங்களுக்கு அறிவு இருந்தாலும் அறிவீனமும் சேர்ந்திருக்கிறது என்பதை அவர் விளக்கம் செய்கிறார். அதில் முக்கியமான ஒன்று அவர்கள் சொல்லுவார்கள், பிறவிகளிலே தொய்ந்து தொய்ந்து தொய்ந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் வருவதில்லை. பெரும்பாலும் ஒருவருக்கும் வருவதில்லை. வாழ்க்கை போராகவும் இன்பம் துன்பம் என்ற ரெண்டு அனுபவத்திலே மாறி மாறி மாறி அடிபட்டு ஒரு வாழ்க்கையினுடைய முடிவிலே எத்தனை தத்துவம் படித்தாலும் சரி சித்தாந்தம் படித்தாலும் சரி வாழ்க்கையினுடைய முடிவிலே இன்னொரு குறவி நோக்கிய விருப்பத்தோடு தான் நாங்கள் எல்லாரும் மரணிக்கிறோம். திரும்ப நான் விளையாட்டாக சொல்வதுண்டு, வயது 80-90 வயது வாழ்ந்தவனும் என்ன சொல்லிவிட்டு போகிறான்? பேரன் வயிற்று வந்து பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படியானால் அடுத்த பிறவிக்கான புக்கிங் நடந்து விட்டு வைத்து விட்டு தான் போகிறார்கள். என்ன காரணம் என்றால் இவ்வளவு துன்பத்துக்கு மேலேயும் நமக்கு புறவியிலே நாட்டம் ஏற்படுகிறது. அதற்கு காரணம் அறிவை ஏதோ ஒன்று மறைக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அறிவை ஏதோ ஒன்று மறைக்கிறபடியால் தான் நாங்கள் துன்பம் தருகிற விஷயத்தையே திரும்ப தேடுகிறோம். என்றைக்கு இதுல இருந்து விடுபட வேண்டும் என்று உண்மையான மனநிலை வருகிறதோ அன்றைக்குத்தான் இருள் பாதிப்பில இருந்து நாங்கள் நீங்கியவர்கள் ஆவோம். அதைத்தான் அவர்கள் திருவாசகத்தில இருந்து எடுத்து காட்டுகிறார்கள். பிறவியிலே இருந்து நாங்கள் நீங்க வேண்டும், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று வர வேண்டும். நான் உண்மை என்னுடைய சொற்பொழிவுகளிலே சொல்லி இருக்கிறேன், இந்த இழைப்பு என்பது உங்களுக்கு தெரியும் அனுபவத்திலே மூன்று வகையான இழைப்பு நமக்கு உண்டு. அதிலே ஒன்று உடல் இழைப்பு, அடுத்தது உள்ள இழைப்பு, அடுத்தது உயிர் இழைப்பு. மூன்று வகையான இழைப்பு நம்முடைய அனுபவத்துக்கு உண்டு. இதிலே உடல் இழைப்பும் உள்ள இழைப்பும் எல்லாருக்கும் தெரியும். நாம் எல்லோருக்கும் அது அனுபவம் இருக்கிறபடியால் அது தெரியும். கடுமையான ஒரு வேலையை வீட்டிலே தொடர்ந்து செய்கிறோம், செய்தவுடனே உடம்பு களைத்து போய்விடுகிறது. இந்த உடல் இழைப்பை நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல அனுபவித்திருக்கிறோம். அதுபோல உள்ள இழைப்பு என்பது நம்மாலே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வாழ்க்கையிலே நம்மை வந்து தாக்குகிறது என்று வையுங்கள். நம்ம நம்முடைய அறிவாலேயோ அல்லது நம்முடைய புறப்பொருள்களாலே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை நம்மை வந்து தாக்குகிறது. அப்படி தாக்குகிற பொழுது ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற உடனே மனம் களைத்து போய்விடும். இதைத்தான் உள்ள இழைப்பு என்று சொல்கிறோம். மூன்றாவது ஒரு இழைப்பு இருக்கிறது, உயிர் இழைப்பு. அது எல்லாருக்கும் அனுபவமான இழைப்பல்ல. நான் சொன்ன உடல் இழைப்பும் உள்ள இழைப்பும் நம் எல்லோருக்கும் அனுபவமானது. அதுல என்ன பிரச்சனை என்றால், அதை எப்படி விளங்க வேண்டும் என்றால், உடல் இழைப்பு வந்த உடனே நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உடல் இழைப்பு வந்த உடனே ஏதோ வேலை செய்கிறோம், களைத்து போய்விட்டோம், ஒரு இடத்திலே வந்து உட்கார்ந்து விட வேணும் என்று உடம்பு தோன்றுகிறது, நமக்கு அறிவுக்கு தோன்றுகிறது. ரொம்ப வேலை செய்து கிடைத்தால் ஒரு இடத்துல வந்து உட்கார வேண்டும் அல்லது படுக்க வேண்டும். அப்படி நாம் படுக்கிற இடம் உறுதியான இடமாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த இடத்துல நான் அமைதிப்பட முடியும். இது களைப்பிலே நமக்கு தெரிகிற விஷயம், உடல் களைப்பிலே தெரிகிற விஷயம். இனி அடுத்ததாக உள்ள களைப்பு, மனம் சோறுகிற பொழுதும் நமக்கு உறுதி தரக்கூடிய ஒருவரை போய் சார்ந்தால் அந்த களைப்பு நீங்குகிறது. அதுதானே இப்ப நாங்கள் இந்த கவுன்சிலிங் எல்லாம் அதுதான், உள்ளம் களைத்து விடுகிறது. அப்ப அந்த களைப்பை நீக்கக்கூடிய ஒருவரை போய் நாம் சார்ந்து அந்த களைப்பை நீக்கும். இந்த ரெண்டினுடைய இயல்பு தெரிகிறது. இப்போ உயிர்களைப்பு என்றால் என்ன என்று கேட்டால், அது நாம எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு அது சாத்தியமாக அனுபவத்துக்கு வருகிறது. ஒரு உயிர் திரும்ப திரும்ப திரும்ப பிறக்கிறது. அதைத்தான் மணிவாசகர் சொல்கிறார், புல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி வல்லசுரராகி முனிவராகி தேவராகி செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் சொல்லிவிட்டு சொல்கிறார், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்கிறார். அதிலே வருகிற இழைப்பு என்பது உடல் இழைப்பல்ல, உள்ள இழைப்பல்ல, உயிர் இழைப்பு. மணிவாசகருக்கு அந்த இழைப்பு அனுபவப்பட்டபடியால் சொல்ல முடிகிறது. பிறவிகளிலே பிறக்க பிறக்க இந்த துன்ப அலைகள் அடிக்க அடிக்க அடிக்க அடிக்க அடிக்க உயிர் ஒரு எல்லையிலே களைப்புறுகிற பொழுதுதான் இனி பிறவி வேண்டாம் என்ற நிலைக்கு வரும். அந்த நிலைக்கு வருகிறது இடத்துக்கு பேர் தான் களைப்பு. எப்படி உடல் களைத்த உடனே ஒரு உறுதியான இடத்திலே உட்காருகிறோமோ, உள்ளம் களைத்த உடனே ஒரு உறுதியானவரை சார்ந்து இழைப்பாருகிறோமோ, அதுபோல உயிர் களைத்ததும் எந்த அசைவும் இல்லாத ஒரு பொருளை சார வேண்டும் என்ற விருப்பம் வரும். அதுதான் இறையை சாருகிற விருப்பம். அதெல்லாம் தானவ மனத்தினுடைய பற்றிலே முதல் தெரியாது. ஆரம்பத்திலே எது நமக்கு தீமையோ அதையே நாம் நன்மை என்று நினைத்துக் கொண்டுதான் எல்லாரும் பிடித்து பிடித்து மயங்கி வாழுகிறோம். இதுதான் ஆணவத்தினுடைய கடும் கொடுமை. மலங்களுக்குள்ளே கடும் மலமாக ஆணவ மலத்தை தான் கொள்வார்கள் என்றால் என்ன காரணம் என்றால், ஆன்மாவுக்கு இருக்கிற இயல்பறிவை அது கொஞ்சம் கூட இல்லாமல் பண்ணிடும். ஆன்மாவுக்கு ஒரு அதாவது சிற்றறிவு உள்ள பொருள் தானே, ஆகவே அதற்கு தானாக விளங்கி இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் விளங்காமல் செய்கிற தன்மையினாலே ஆணவம் கொடுமையான ஒன்று. பிறகு அதன் காரணமாக கண்மம் விளைகிறது, பிறகு அதை நீங்க மாயை வருகிறது. இதுதான் இந்த தொடர்பு. இந்த தொடர்பிலே தான் ஆணவத்தை இவர் மேற்கண்டவாறு விளங்கப்படுத்துகிறார். திருப்பி அந்த ஒரு பட்டியை பிடித்துக் கொள்ளுங்கள்.
2: உயிர்களாகிய நாம் அறிவு பொருள், அறிவு பொருளாகிய நம்மிடத்தில் அறியாமையும் இருக்கிறது. எவ்வாறெனில் ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ந்து வருகின்ற பிறப்பு இறப்புகளில் அகப்பட்டு துன்புற்று வருகிறோம். ஆயினும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தோம் என்பதையோ பிறவி நமக்கு துன்பம் தருவது என்பதையோ உணராது இருக்கின்றோம். நாம் செய்த வினை காரணமாகவே பிறவியும் துன்பங்களும் வருகின்றன என்பதையும் நாம் உணர்வதில்லை. இப்பிறவியிலிருந்து நம்மை எடுத்து காத்து பேரின்பத்துள் வைக்க வல்ல இறைவனது திருவருளையும் நாம் அறியாமல் அதனை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் வாழ்கின்றோம். அறிவு பொருளாக இருந்தும் நாம் பிறவித்துயர், வினை, திருவருள் முதலியவற்றை அறியாது இருக்கிறோம். இவற்றை அறியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அகவிருள். காணும் தன்மையுடைய கண் பொருள்களை காண ஒட்டாதவர்.
1: இருளை இரண்டு வகையாக நம்முடைய துவக்காரர்கள் ஞானிகள் பிரிப்பார்கள். ஒன்று புறத்திலே தெரிகிற ஒரு இருள், அடுத்தது உயிரை பற்றி இருக்கிற இருள். இரண்டு இருள் இருக்கிறது. சூரியன் போய்விட்டால் வெளியிலே வருகிற இருள் இருக்கிறது, இது புற இருள். அதுபோல அக இருள் என்றும் ஒரு இருள் இருக்கிறது, அந்த ஆன்மாவை மறைத்து நிற்கிறது என்று சொல்கிறார் சேக்கரார் சுவாமிகள். பெரிய புராணத்தை பற்றி அதுக்கு பெயரிடுகிற பொழுது அந்த ரெண்டு இருளையும் சொல்வார். இங்கே இதன் நாமம் கூறின் என்ன, இந்த புஸ்தகத்துக்கு என்ன பெயர் என்று அவர் சொல்ல தொடங்குகிறார். இங்கு இதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னாள் தங்கிருள் இரண்டுள். இந்த உலகத்திலே ரெண்டு இருள் இருக்கிறது, ஒன்று புற இருள், அடுத்ததாக இருள். இவ்வுலகத்து முன்னாள் தங்கிருள் இரண்டுள் மாந்தர் சிந்தையை சார்ந்து நின்ற பொங்கிய இருளை முன்னாள் புற இருள் நீக்குகின்ற செங்கதிரவன் போட்பாயும் திருத்தொண்டர் புராணம் என்பார். இந்த நூலுக்கு என்ன பயன் செய்யும் என்றால் அவர் சொல்வார், புற இருளை எப்படி சூரியன் நீக்குமோ அப்படி பெரிய புராணம் நம்முடைய அக இருளை நீக்கும் என்பார். இந்த அக இருள் என்பதுதான் ஆணவம். பெரிய புராணத்தை படித்தால் என்ன நன்மை, அந்த ஆணவத்தன்மை கெடும் என்கிறார். இந்த ஆணவம் என்கின்ற இருள் நம் உயிரை பற்றி உள் நிற்கிற இருள் என்பதை சொல்லுகிறார் பிரயாசி.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
4: திருச்சிற்றம்பலம் சைவம்.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: இந்த கருவிகள் நம்ம என்ன செய்கிறது, மயக்கி நம்ம என்ன செய்கிறது, நம்முடைய இயல்பை உணராத வகை செய்கின்றன. அங்க நமக்கு சூத்திரத்துல ஐம்பூல வேடரின் வளர்ந்த காரணத்தால் அயர்ந்தனைன்னு சொன்னாரா இல்லையா? எனவே அதை இங்கே உறுதி செய்தார், அதனால இந்த கருவிகள் நமக்கு விளக்குமா அல்லது மயக்குமா என்ற இடத்து என்ன சொன்னாரு அவை? ஏன்னா நம்ம ரெண்டாவது அதிகரணத்தில் என்ன பார்த்தோம், 400 ரெண்டாவது அதிகரணத்தில் அது விளக்குன்னு பார்த்தோம். அங்கே அது விளக்குன்னு சொன்னாலும் அது உலகத்தை விளக்கிட்டேன்றி நம்ம காண வேண்டிய பொருளாகிய சிவத்தை விளக்கலை. அது மட்டுமல்ல, அதற்கு தடையாகவும் நின்றது, அதனால் என்ன செய்யணும், அதை விடத்தான் செய்யணும் இல்லையா? அதனால் இந்த கருவிகள் நமக்கு ஞானத்திற்கு தடை, அது உலகை உணர்வதற்கு தான் உதவி செய்யும். இதோட ஞானத்துக்கு அது நமக்கு அப்பர் சுவாமி இவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நோக்குவேன் உன்னையே நல்லன நோக்காமை காக்கின்றார் கண்டுகொன்றார், நல்லன நோக்காமல் காக்கின்றார் கண்டுகொண்டார். அப்போ அவன் என்ன செய்தான், நமக்கிட்ட நல்ல உணர்வே ஏற்படாதவாறு என்ன செய்கிறான், தடை செய்கிறான். கண்டுகொண்டார் ஐவர் காக்கிலும், இப்படி அஞ்சு பேர், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, எத்தனை பேர்? இங்கே அஞ்சு பேர்னு சொன்னாலும் அவர் என்ன சொல்கிறார், எல்லா கறியும் வச்சுக்கொண்டாரு. அப்போ ஏகப்பட்ட பேர் இருக்கான் இல்லையா? காக்கிலும் வாக்கு என்னும் மாலை கொண்டு உன்னை என் மனத்தே ஆர்க்கின்றேன். அப்போ பெருமானுடைய நாமத்தை அவர் எப்படி சொல்றாராம்? வாக்கு, வாக்கு என்னும் மாலை கொண்டு உன்னை என் மனத்தே ஆர்க்கின்றேன். அப்போ மனசுக்குள்ளே சொல்கிறாரு பெருமான். இது வெளியே சொன்னால் கூட அவங்க கண்டுபிடிச்சிருவானான். ரொம்ப பைய சொல்கிறாரு. அப்போது அந்த மனத்தை பறவையின் மண்டலி அம்மானே என்று சொல்கிறார். எனவே இந்த கருவிகள் நமக்கு நம்முடைய இயல்பை உணரவிட்டாது தடுக்க, அதனால் இந்த கருவிகளை சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகி நின்றார் போல என்ன செய்யணும்? இந்த சார்பை விடணும். சிவச்சார்பு தான் நமக்கு சார்பு என்று உணர்ந்து என்ன செய்யணும்? இந்த சார்பை நாம் விடவே செய்ய வேண்டும். அதனால் இங்கே பன்னிறம் காட்டும் படிகம்போல் இந்திரியம் தன்னிறமே காட்டும். தன்னுடைய இயல்பைத்தான் இந்த ஆன்மாவின் இயல்பாக காட்டும். தன் இயல்பை தன் இயல்பாக காட்டால் கூட பரவாயில்ல, எப்படி சாட்டுது? ஆன்மாவின் இயல்பாக காட்டியிருக்கிறது. எனவே இதெல்லாம் பொய் என்று, இது காட்டுவதெல்லாம் பொய் என்று உணர்ந்து நீங்கள் சித்தியாறு மற்ற நூல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புத்தி எப்படி வேலை செய்யும்னு சொன்னார். புத்தி என்ன வேலை செய்யும்? ஆ, வினைக்கீடாக தான், எல்லாமே வினைக்கீடாக தான். புத்தி என்ன செய்யும், அதனுடைய தொழில் என்ன? நிச்சயிக்கும். எதை நிச்சயிக்கும்? விடயத்தை பற்றிய, மனம் பற்றிய விடயத்தை நிச்சயிக்கும். என்ன விடயம் என்று நிச்சயிக்கும். எப்படி நிச்சயிக்கும்? எப்படி நிச்சயிக்கும்னா, அந்த ஆன்மா செய்த புண்ணிய பாவங்களுக்கு தகுந்த மாதிரி நிச்சயிக்கும். எப்படி நிச்சயிக்கும்? அது உள்ளதை சொல்லாது. இவனுக்கு இப்போ புண்ணிய பலன் அனுபவிக்க வேண்டிய நேரமா இல்லை பால பலன் அனுபவிக்க வேண்டிய நேரமானு பார்த்துட்டு என்ன செய்யும்? அதுக்கு தகுந்தாப்புல அவுட்புட்டை மாற்றி கொடுத்துருவான். பொல்லாதவன் யாரு? புத்தி. விளங்குதா? அப்போ இதெல்லாம் உண்மையா பொய்யா? இது காட்டுறதெல்லாம் பொய், எல்லாம் பொய் தானே. எனவே இந்த கருவிகள் அந்த காட்டப்படுகின்ற பொருளே பொய் தான், உலகமே பொய். அதில் இந்த கருவி வேற எல்லாம் பொய் தான் இல்லையா? அப்போ அந்த எது மெய்னா ஒரே ஒன்று தான் மெய், வேற எதுவுமே மெய் அல்ல. பெருமான் மட்டும்தான் மெய். எனவே அந்த தன்னிறமே காட்டும் தகிரிலிருந்து பன்னிறத்து பொய்ப்புலனை வேறு உணர்ந்து இந்த படிகத்தில் படிஞ்சிருக்க பல நிறங்கள் எல்லாம் இதுக்கு வேற என்பதை உணர்ந்து அந்த பொய்த்தன்மையை பொய்யாய் ஒழியுமாறு அதனுடைய மெய்ப்பொருள் மெய்த்தன்மையை உணர்ந்தவன் மெய்கண்டான் அந்த மெய்ப்பொருளுக்கு தெய்வமாம் வேறு என்பார். அந்த சிவத்திட போய் அடிமையாக சென்று கூடுவான் என்று நமக்கு இந்த மூன்றாவது பகுதியிலே சொல்கிறார். இங்கே பொய் மெய் என்பது எதை குறிக்கிறது? பொய்மெய் என்பது எதை குறிக்கிறது? பொய்மெய் என்று இங்கே சொல்வதெல்லாம் பொய்யறிவு மெய்யறிவை குறிப்பன. எதை குறிக்கிறது? பொய் மெய் என்பது அறிவின் மேற்று. ரெண்டு எதை குறிக்கி? அறிவு. பொய்யறிவு மெய்யறிவு. விளங்குதா? பொருளை குறிக்கல, எதை குறிக்கி? அறிவை குறிக்கிறது. எனவே இங்கே சிவஞானம் பிரகாசிக்க இருப்பது ஆன்மாவினுடைய சிறப்பியல்பு. அப்படி ஆன்மாவினுடைய சிவஞானம் பிரகாசிச்சு இருக்கிறதா ஆன்மாவினுடைய சிறப்பியல்பு. மற்ற ஞானங்கள் எல்லாம் ஆன்மாவினுடைய பொது இயல்பு என்பதை சொல்கிறார். ஆக இப்படி சொல்லி இந்த ஆன்மா இதை தெரிந்து உணர்த்த இவன் வந்து நமக்கு பகை என்று உணர்ந்து அந்த சார்பை விடுகிறான் இல்லையா? இப்போ இவனுக்கு விளங்கியிருக்கு. இப்போ இதெல்லாம் காட்டுவதெல்லாம் பொய்ன்னு விளங்கிட்டுதா இல்லையா? இவன் பகைவன், இவன் தான் துன்பத்துக்கு காரணம்னு அவன் சொன்னான். இப்போ இதுவும் தெரிஞ்சிடுது. இப்போ சரி சரி, நீ இனிமேல் நீ வேண்டாம், இனிமேல் நீ கருவிகள்லாம் வேண்டாம் போ அப்படின்னா போயிருமா? போக மாட்டாங்க, அது போகாது. ஏன்னா நம்ம ஐயா அன்னைக்கு சொன்னாங்க, அவங்க வீட்டில் நாய் இருக்குன்னு சொன்னான் இல்லையா ஒரு நாள், சொன்னோம்ல, அந்த நாய் இவங்க சிவ பூஜை செய்யுங்கிற வீட்டில் நாயே வச்சிருக்கக்கூடாது. வைக்கக்கூடாதுல்ல, கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஏன்னா இப்படி சொன்னோடனே சரி இனிமேல் நாய் நம்ம வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, காரில் கொண்டு போய் ஒரு 50 மைலுக்கு அந்த பாரம் கொண்டு விட்டு வந்துட்டாரு. வந்த பார்த்தா வீட்டில் வந்து வாழை வாழை ஆடிட்டு நிற்காங்க. ஆடா, இங்கே அதுக்குள்ளே வந்துட்டானே அப்படின்னு சொல்லி பழையபடி மறுநாள் போகிறப்போ இதே மாதிரி கொண்டு விடுதாரு. விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு வாசலில் படுத்து கிடக்கான். எங்கே கொண்டு விட்டாலும் என்ன செஞ்சுதான், பழையபடி பழடி வந்துருதான். இவர் இப்படி ஒரு ஒரு மாதம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அது என்ன செய்யுது, திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. இவர் இந்த நாயை எவ்வளோ நாளாக வளர்த்துருக்காரு, ஒரு 4-5 வருஷம்தான். இந்த 4-5 வருஷம் வளர்த்த நாயை இவர் விட்டு போக மாட்டோமுக்கு. இது எத்தனையோ பிறவி, ஒரு பிறவி ரெண்டு பிறவி இல்லை, எத்தனையோ பிறவி பழகிருக்கோம். எது கூட, இந்த கருவிகளோட. ஏ இப்போ போனா போவானா, போகவே மாட்டோம். சரி இவன் போய் போகட்டா போ இருக்கான் இல்லையா, நாம் சேர வேண்டிய ஆள் வானா வருவாரா, இவன் போனாதான் அவர் வருவாங்க, விளங்குதா? அது நமக்கு நீங்கள் 11-ஆம் திருமுறையில் பட்டணத்தார் பாட்டை படித்தா தெரியும். அந்த வீட்டில் அருமையான ஒரு கதை போலேயே சொல்லியிருப்பார். அதனால் அந்த பெருமான் வந்து குடியிருக்கணும்னா நம்ம சிந்தை பாலறையாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது, சிந்தை பாலறை. அது யார் இருக்க வேண்டிய இடம், பெருமானுடைய பள்ளியறையாக இருக்க வேண்டியது. பெருமானுடைய பள்ளியறையாக இருக்க வேண்டியது எப்படி இருக்கு, பாலறையாக இருக்கு. எனவே அதை பூரா அங்கே இருக்க கச்சடா வியாபாரத்தெல்லாம் என்ன செய்யணும், அங்கிருந்து கண்டிப்பாக அகற்றியே தீர வேண்டும். அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, இவர் இப்படி ஒரு 6 மாதம் கொண்டு விட்டாருன்னா அதுக்கப்புறம் சரிச்சி நம்ம பெருமையை இவனுக்கு தெரிய மாட்டேக்கு, சரி இன்னும் போகிறோம் வேற ஆளாக பார்ப்போம்னு போவோம், விளங்குதா? அது மாதிரி இந்த நாயை கடைப்படுத்துவதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தானே செய்கிறோம், அதிலிருந்து பிரிவது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் தொடர்ந்து செஞ்சால் நடக்கும். அதுபோல் இந்த கருவியிலிருந்து நீங்கள் போது லேசு இல்லை, ஆனால் முயற்சி, கடும் முயற்சி பண்ணால் நடக்கும். உங்களுக்கு சிவப்பிரகாசம் 57 என்னது, ஏன்னா சத்து அசத்தை சாரா இல்லையா. எனவே இந்த பாட்டில் இந்த ஆன்மா இவர் சொல்கிறாரு, இந்த ஆன்மா அசத்திலிருந்து எப்படி நீங்கிறது, சத்துடன் நின்று அசத்தி நீங்கும் தன்மையால் சதசத்தாமி. சத்துடன் நின்று அசத்தை நீங்கும் தன்மையால் சதசத்தாமி என்பார், விளங்குதா? அப்போ அந்த அசத்திலிருந்து எப்படி நீங்குது, சத்துடன் நின்று உடன் நின்று. எனவே அந்த திருவருளின் துணையோடு நின்றுதான் என்ன செய்யுது, இந்த அசத்தாகிய சார்பிலிருந்து நீங்குகிறது, விளங்குதா? விளங்குதா உங்களுக்கு? எனவே அதை நீங்கணும்னா அப்போ என்ன செய்யணும், என்ன செய்யணும், ஆமாம் அதுக்கு கடுமையான சாதனம் செய்யணும் என்பதை சொல்கிறார். அதை சொல்லக்கூடிய பகுதி தான் அந்த கடைசி பகுதி. விட்டு, எதை விட்டு, இந்த வேடர் சார்பை கருவி சார்பை விட்டு. கருவிகளை தான் எல்லாரும் சேர்த்துக்கங்கட்டானே, வேடர்னு அஞ்ச சொன்னாங்க எல்லாம் சேருங்கட்டாங்க. எனவே இந்த கருவிகள் எல்லா கருவிகளையும் மாயை தானே உதறி நரலாம் சொன்னாரா இல்லையா. எனவே அதை நீக்கணும், அதை நீங்கணும். அதனால அங்கே விட்டு அந்நியமின்மையின் அரண்களால் செல்லும், அந்த சார்பை விட்டுட்டு எங்கே போவோம், சிவச்சார்பை பெறும் என்றார். அதனால் இங்கே இந்த 4வது அதிகரணத்துக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த ஆன்மா வந்து அந்நியமின்மை அரண்களால் செலுமேன்னு சொல்லிட்டோமா இல்லையா. அப்போ இந்த கருவிகளை விட்டுட்டு நாம் பெருமானோட திருவடியில் சேரணும் அப்படிங்கிறது நாம் சொல்ல வந்த பொருள். அப்போ இந்த ஆன்மா இந்த கருவிகள்லாம் நமக்கு வேறுன்னு நினைச்சிட்டாலே பெருமானுடைய திருவடியை சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு. இதில் என்ன சந்தேகம் வருது, தடை என்ன, இந்த 4வது அதிகரணத்தில் நாம் சொல்ல வேண்டிய கருத்து என்னது, இந்த கருவிகளை நமக்கு வேறு என்று நினைந்து அவற்றினுடைய பற்றிலிருந்து நீங்கினா என்ன செய்யலாம், பெருமானுடைய திருவடியை அடையலாம் என்கிறார். அதில் என்ன தடை வருகிறது, ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, ஐயா நிப்பாட்டுங்க கொஞ்சம் பொறுங்க, கருவிகளை அவசரப்பட்டு நிற்கிறாதீங்க, கருவிகளை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க, ஏன்னா இந்த கருவிகளே சிவகரணம் ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு இருக்கானா இல்லையா, யார் அவன், சங்கராந்தவாதி. அவன் என்ன சொல்கிறான்னா, கருவிகளை விட வேண்டாம் அப்படிங்க. முதல் தடை என்னது, கருவிகளை விட்டாதான் பெருமானுடைய திருவடி அடையலாம்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், கருவிகளை விடவே வேண்டாமுங்க. முதல் பாயிண்ட் அவன். சரி, அடுத்த அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், இந்த கருவி இந்த இதில் இந்த விட வேண்டாம்னு சொல்கிறவன் அவன் மெயினா, அவன் கூட சேர்ந்தவன் யாரெல்லாம், சமவாதி சிவ சமவாதி ஆவேசவாதி உற்பத்திவாதி இவெல்லாம் காபாலிகர் இல்லையா, மாவிரதர்னு இருக்காங்களா இல்லையா, அவன் எல்லாத்திலையும் இந்த கட்சியில் சேர்க்க வேண்டிதான். ஏன்னா இந்த சிவ வழிபாடு செஞ்சுட்டா என்ன ஆயிடுவாரான், இந்த கருவியெல்லாம் மாறணும் சொல்கிறாம்ல. எனவே இவர்கள் பக்குவம் வந்து சிவபெருமான் ஓட்ட நீங்கள் இனிமேல் பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு அவர் ரிட்டையர்ட் ஆயிடுவாரான். விளங்குதான். ஆவேசவாதி என்ன சொல்லுவான், இவர் இவரை ஆவேசித்து சிவம் ஆவேசித்து இவர்கள் அதுபோலேயே ஆயிடுவாங்க அப்படிலாம் ஒவ்வொருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால் இவங்க எல்லாத்தையும் அதை கட்சியில் சேர்க்க வேண்டிதான். இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, கருவிகளை விட வேண்டாம் என்கிறார்கள். இரண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கருவி சார்பில் இருந்து நீங்கினா போதும். விளங்குதா சொல்கிறது, எல்லாரும் எழுதணும் அதை. முதல்ல கருவி சார்பில் இருந்து நீங்க வேண்டாங்கிற சொல்கிறவன் முதல் வகையினர். ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா, கருவி சார்பை விட்டா போதும், கருவி சார்பை விட்டா போதும், சிவனை போய் அடையணும் அங்கே போய் அடையணும் அந்த அடைத சமாச்சாரமே வேண்டாம்ங்க. விளங்குதா, கருவி நீக்கமே அமையும், கருவி நீக்கமே அமையும் என்கிறார்கள். அவங்க யாரு அப்படின்னா, இந்த பேதவாதி பேதவாதி பேதவாதி இந்த புத்தன் மொத்தம் எல்லாருமே தானே, அவங்களுக்கெல்லாம் இந்த கந்தம் மறந்து போனாலே கந்தம் என்பது அவருக்கு அறிவை கொடுக்கக்கூடியது, அது நீங்கினாலே போதும் அப்படிங்கிறான். அது கல் மாதிரி கிடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேரவும் போனால் போ. எனவே இவர்கள் எல்லாமே அந்த கருத்து உடையவர்கள் தான். அப்புறம் மூணாவது ஆள் என்ன சொல்கிறாமன்னா, கருவி நீங்க வேண்டியதான், சிவத்தை சேர வேண்டியதான், சிவத்தை சேர வேண்டியதான், கருவியை விட்டுட்டு சிவத்தை சேர வேண்டியதான். ஆனால் அவனுக்கு அடிமையாகணும்னு சொல்லாதேங்க அவனுக்கு. ஏன்னா இப்போ நமக்கு அவன் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம், இறைவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசங்க, என்ன வித்தியாசம், இறைவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவனுக்கு மலமே இல்லை நமக்கு மலம் இருக்குது அதானே. இப்போ அந்த எது வந்து நம்மை அவனை வேறுபடுத்தியதோ அந்த மலத்தை நீக்கியாச்சு, அதுக்கப்புறம் அவன் நானும் ஒன்று தானே, அவன் நானும் சிவசமவாதிகள் அப்படி சொல்கிறான், ரெண்டு பேரும் ஒன்று தான். அதனால் அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் அடிமை, அது நீக்கிட்டா நாமனும் அவளே மாறி ஆயிடுவோம் இல்லையா. அநேக ஈஸ்வரவாதிகள் எல்லாம் தான், நம்ம அவனை மாதிரி ஆகிட்டேன்னா அவனை போல் எல்லாம் நம்மளும் செய்யலாம். அப்போ அவனை போல் ஆனதுக்கப்புறம் நமக்கு அடிமை கிடுமைங்க பேச்செலாம் வேண்டாமுங்க. விளங்குதா. அப்போ முதல்ல என்ன சொன்னாங்க, கருவி நீங்க வேண்டாம், கருவி நீங்கினா மட்டும் போதும். அடுத்தது அப்புறம் மூணாவது, கருவி நீங்க இறைவனை சாரணும், ஆனால் சார்ந்தா போதும், அதுக்கு அடிமை ஆகுதெல்லாம் வேண்டாம், இறைவனை சார்ந்தா நாமும் அவனை மாதிரி ஆயிடுவோம். நீங்கள் தானே சொன்னீங்க சார்ந்ததன் வண்ண மாதல்னு, அதானே சொன்னீங்க, இப்போ அவனை சேர்ந்தா அவனை மாதிரி ஆயிடுவோம்ல அப்படிங்க. சரிதானே, சரியா தப்பா, ரொம்ப சரியா இருக்கீங்களோ, சரி வெளியே வாங்க பார்த்துக்கிடுவோம். எனவே இங்கே மூணு பேரே மறுத்தாச்சு, மூணு பேர் வெவ்வேறு இந்த கருத்தை மூணு பேர் மறுத்துட்டானா இல்லையா. இப்போ நாலாவது என்ன சொல்கிறான், சரியாக அடங்குனா அடங்கிட்டு போட்டும், சிவத்தை சாரடும் அவனை அடங்கிட்டு போட்டும், ஆனால் பழையபடி திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லாதீங்க அப்படிங்க. கடல்லிருந்து இவங்க இந்த ஆன்மா இறைவனை சார்ந்த ஆன்மா இறைவனை ஆயிருமா இல்லையா சேர்ந்துட்டா, அதுக்கப்புறம் பழையபடி உலகத்தை பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னா சொல்லாத. இவன் தான் சிவம் தான் தன்மை பெற்றுவானே, அப்புறம் உலகத்து திரும்பினால் அதனால் என்ன குறைஞ்சி போச்சு. விளங்குதா. அதனால் இப்படி நான்கு விதமான தடை எடுகிறது. இங்கே இந்த இதெல்லாம் மறுக்கிறது தான் இந்த நான்காவது அதிகரணம். விளங்குதா. எது விர வர வேண்டாம்கான், மல்ல வரணும் திரும்பாதுன்னு சொல்ல வேண்டாங்க திரும்பினா. ஏன்னா எல்லாமே சிவகரணமான பின்னால பார்க்கதெல்லாம் சிவமாக தானே தெரியும், பாசமும் சிவமான தெரியும், இவன் கருவின்தான் சிவகரணம் ஆயிருமே, அதனால் அதெல்லாம் என்ன வேறுபாடியா என்று இப்படி மறுப்பவர்கள் நான்கு திறத்தர். எனவே இவ்வாறு மறுக்கப்படவே இதையெல்லாம் இந்த பகுதியில் மறுக்கிறார். இதையெல்லாம் மறுக்கிறார். அப்போ இந்த இதில் மூன்று உதாரண வெண்பா வைக்கிறார், மூன்று உதாரண வெண்பா வைக்கிறார்.

என்ன செய்யும்? வேகம் தடை செய்யப்படும், அதனுடைய இயல்பு அங்க தடை செய்யப்படுகிறது. தடை செய்யப்பெற்றால் அங்க நீரின் பெருக்கு ஏற்படுகிறது. அங்க என்ன படுது? நீர்பெருக்கு. நீர்பெருக்கு ஏற்பட்டால் என்ன செய்யும்? ஒரு நேரத்துல அணை உடைஞ்சிரும். அணைய உடைஞ்சா என்ன ஆகும்? நமக்கு நல்லா தண்ணி கிடைக்குமா? அந்த அணை உடைந்தால் ஏற்கனவே அந்த ஆற்றினுடைய வந்துகிட்டு இருந்த ஆற்றின் வேகம் இப்போ மிகுதிப்படும் இல்லையா? நார்மலா வந்துகிட்டு இருக்க வேகத்தை விட இப்ப ஆற்றின் வேகம் என்னாகும்? முடுகி ஓடும். எப்படி ஓடும்? முடுகி ஓடும் வேகமா. தடை செஞ்சுட்டு விட்டு அப்படித்தானே இருக்கும். ஏன்னா தண்ணி ரொம்ப தேக்கம் ஜாஸ்தியா இருக்கா இல்லையா? ஓடி எங்க போகும்? கடலுக்கு. தண்ணி அங்கதானே போகும். கடலுக்கு போனா என்னாகும்? கடல்ல கலக்கும். கலந்தா ஆற்று நீர் கடல் நீர் ஆயிரும் இல்லையா? கடல் நீர் ஆயிரும் இல்லையா? இதைத்தான் சொல்றாரு. இப்போ அந்த ஆன்மா, அந்த ஆன்மாவினுடைய அந்த வெள்ளத்தினுடைய ஓட்டம் போல ஆன்மாவினுடைய அறிவு, அது எதனால் தடை செய்யப்படுகிறது? அந்த அணை போல் இருப்பது கருவிகள். இந்த கருவி சார்பினால இந்த பாச ஞானத்தால நம்முடைய வியாபகத்தன்மை தடைப்பட்டது. வியாபகத்தன்மை தடைப்பட்டது. அப்போ இப்ப அந்த குரு உபதேசத்தினால இந்த பந்தத்திலிருந்து ஆன்மா நீங்கவே என்ன செய்து இறைவனை திருவடியை அடைவதில் வேகம் ரொம்ப அட்டு. அப்போ வேகம் என்பது என்ன? இச்சை மிகுந்து. இச்சை மிகுந்து அவனுடைய திருவடியை சென்று அடைந்து அதில் தன்னை மறந்து அடங்கி இருக்கும். விளங்குதா? எது போல? அந்த ஆறு போல. ஆறு இவன் ஒன்று போல இருக்கா இல்லையா? விளங்குதா விளங்கலையா? எனவே அப்படி சொல்கிறார். அது அப்போ இதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் ஒரு ஊஞ்சல்ல இருக்கான், ஒருத்தன் ஊஞ்சல்ல இருந்து ஆடிக்கிட்டு இருக்கான். எங்க இதெல்லாம் அங்க போட்டிருக்காங்க, ஊஞ்சலுக்கும் அந்த ஆடுங்கன்னு. நான் ஊஞ்சல பார்க்க தான் முடியுது, ஏறவும் முடியல ஆடவும் முடியல. ஆமா, பார்த்துட்டு ஏக்கமா பார்த்துட்டு போக வேண்டியதான். இங்க இந்த ஊஞ்சல்ல ஒருத்த ஏறி இருந்து ஆடுனாமன்னா அந்த ஊஞ்சல் கயிறு அறுந்து போச்சுன்னா அதான் தெரியுமே. அந்த கிழவழுங்க தான் எல்லாத்துக்குமே தெரியுமே. அதை மட்டும் நல்லா தெளிவாக சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் கேட்ட கேள்வி பதில் சொல்லலை. ஊஞ்சல் அந்த என்னச்சுன்னா கீழே விழுவோம், அது வகுப்புலேயே அங்கங்கே விழுது பொத்து பொத்துன்னு. அப்போது என்னென்னா அது அந்து போச்சுன்னா அது விழுதில் தாமதம் இல்லை, எந்த விதமான தாமதமும் நிகழாமல் போய் தரையில் விழுகிறது. அதுபோல இந்த ஆன்மா நாம் இந்த கருவிகள் அல்ல என்ற உணர்வு ஏற்பட்டால் அந்த அந்த உணர்வே என்ன செய்யும்? பெருமானுடைய திருவடியில கொண்டு சேர்க்கும் என்று சொல்கிறார். விளங்குதா? அதனால இந்த இதுல வந்து நமக்கு இந்த ஏது இந்த ஊஞ்சல் கயிறு இருக்கா இல்லையா, ஊஞ்சல், அந்த ஊஞ்சல் கயிறு எது, ஊஞ்சல் எது, ஊஞ்சல் எது? இப்போ கயிறை கட்டியாச்சு, இது என்னது? நான் கேட்டா எல்லாரும் ஆமா ஆமாங்கணும். இது பீமு. விளங்குதா? இது என்னது? செவரு. செவரை போட்டா பீமுனுங்க. நம்ம படம் தலைச்சனத்தில் இருக்கு என்ன செய்ய? அதான் நான் முதல்ல நயந்து கேட்டுக்கிட்டேன், நான் சொன்னா சரின்னு சொல்லுங்கன்னு. விளங்குதா? எனவே இதெல்லாம் சேர்ந்து எங்க இருக்கு? தர. விளங்குதா? இது தர. தவறுல செவரு இருக்கு, செவரில் பீம் இருக்கு, அதில் ரெண்டு கயிறு இருக்கு, கீழே ஊஞ்சல் இருக்கு. இதில் யார் இருக்கா? வேல்முருகன். அவர் அவர் ஐயோ பாவங்களோ. சரி, யாராவது வச்சுக்கோ, நானே வச்சுக்கோங்களேன், அப்போ தானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இவருக்கு வேண்டியதாம்னு நான் உட்காந்து. இது என்னது? ஆன்மா. இது ஆன்மா இல்லையா? இது என்னது? பாசம்ங்கிற கருவிகள் இல்லையா? இது நான் எனதுங்க உணர்வு. இந்த உணர்வோடு இந்த பாசம்தான் நமக்கு ஆதாரம் நினைச்சிட்டு இருக்கு. இந்த கருவி தான் நாம, இதான் நமக்கு ஆதாரம் நினைச்சு உட்காந்து ஆடிச்சடகம். அது ரொம்ப காலமா அது உட்காந்து ஆடிச்சடகம். எத்தனை நாள் ஆடிட்டு இருக்கான்? ரொம்ப காலமா. அப்புறம் அப்படி பார்த்தான் இந்த கயிறு, இந்த ரெண்டு கயிறு இருக்க, இது தாங்குதுன்னு நினைச்சான். அதுக்கப்புறம் பார்த்தான் இந்த கயிறு, ஒரு ரெண்டு கயிறு கட்டியிருக்கான, இவன் தான் இது, இவன் தான் தூஞ்சலையே தூக்கியிருக்கான். அப்போ முதல்ல இதுதான் ஆதாரம் நினைச்சவன், அப்புறம் என்ன நினைக்கான்? கயிறு.
அப்புறம் பார்த்தா மேல

0: பீமு எப்பா இது இல்ல அதில் தாங்குது அப்படின்னா, அப்போ அது இல்லை இந்த பீம செவத்தில் வச்சிருக்காங்கயா அதுதான்னா. இப்படியே யோசிச்சுக்கிட்டு தான் இந்த கயிறு திடீர்னு அந்து போச்சு, அந்து பொத்தடின்னு விழுந்தான் பாருங்க. ஏ எல்லாம் எதுவுமே ஆதாரம் இல்லை, இதுலாட ஆதாரம்னா விளங்குதான். எனவே இந்த தரைதான் இது, இது எல்லாத்துக்குமே இதுதான் திருவருள். திருவருள் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். இந்த பாசஞானம் பாசிஞானம் ஒவ்வொன்னா இருக்கா இல்லையா, எல்லாம் ஒவ்வொன்று மாதிரி நிக்கி இல்லையா. அப்போ பரம ஆதாரமா இருப்பது எது? திருவருள். அதை எப்போ உணர முடியும்னா ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்கும்போது தெரியல, எப்போ அந்ததோ அப்பந்தான் அடாடா இதெல்லாம் நம்ம தாங்குது அப்படின்னு அனுபவமா, அதுக்கப்புறம் விளக்கமே தேவையில்லை இல்லையா. ஆ அது போல, அது போல. ஏன்னா இந்த ஆன்மா எப்பொழுதுமே எப்படி இருக்கு? ஆ திருவருள் சார்பில் தான் இருக்கு, திருவருள் சார்பில் தான் இருக்கு. அவன் இல்லாமல் இதுக்கு வாழ்வே இல்லை. ஆனா அந்த உணர்வை எது மறைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா, இந்த பாசத்து மேல வச்சிருக்க பற்று, இந்த உடல் பற்று கருவி பற்று இருக்க, இதுதான் அவனை உணர ஒட்டாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. எது போல நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, அந்த படிகத்தில் இருக்க கலரை மறைச்சிக்கிட்டு இருக்கா இல்லையா, அதனுடைய உண்மை சுரூபத்தை மறைப்பது போல மறைச்சிக்கிட்டு இருக்கு. எனவே இது பொய்னு நினைச்சு நீங்கியாச்சுன்னா அந்த அந்த உணர்வே என்ன செய்யுது? ஏன்னா கருவியை நீங்கிறது உடம்ப நீங்கிறதுனா, இந்த உடம்ப நீங்கிறதுனா எப்படி நீங்கிறது? நீங்க அந்த உடம்பு இல்லை, நீங்க அதற்கு வேறான அறிவுடைய பொருளான உயிர். உங்களுக்கு உடம்புலாம் நீங்க தேவையில்லைன்னு சொல்லியாச்சுன்னு நினைக்க வேண்டியதான். எல்லாரும் உடம்ப நீக்கணும்னு பெறப்பட முடியுமா? அப்படி போக சொல்லலை உங்களை, உடம்போட தான் இருக்கும். ஆனாலும் என்ன செய்யறோம்? உணர்வினால இந்த உடம்பு நாமல்ல, இந்த உடம்பு நாமல்ல, இவையெல்லாம் கருவி இல்லையா என்பதை உணரணும். அந்த உணர்வும் திருவடியில கொண்டு சேர்க்கும். அது அந்த மறைப்பு நீங்காச்சுன்னா பேருமா இல்லையா என்பதை இங்கே சொல்கிறார். விளங்குதா? அப்போ இங்க முதல்ல முதல் வெண்பால என்ன சொல்றாருன்னா, இந்த இதுல மூணு வெண்பா வச்சிருக்கிறாரு. சிறை செய்ய நின்ற செலும் புலரின் உள்ளம், சிறை செய் புனல் உணர்வில் தீர்ந்து சிறை விட்டு அலைகடலில் சென்று அடங்கும் ஆறுபோல் மீளாது உலவியில் அரண்பாதத்தை உற்று என்கிறார். விளங்குதா? எனவே இந்த ஆற்றினுடைய ஓட்டத்தை என்ன செய்யறோம்? அணை கட்டி சிறை செய்கிறோம், அதை தடுக்கிறோம். அப்போ தடுத்தா என்ன ஆகுது? அந்த நீர்பெருக்கு அதிகரிக்கிறது, அந்த நீர்பெருக்கு அதிகரிக்கு. அது போல இது ஓமை, அது போல எது? எனவே இந்த ஆன்மாவினுடைய அந்த அறிவு இந்த பாச கருவிகளுடைய சேர்க்கையில பாச ஞானத்தால் என்ன ஆகுது? வியாபகம். ஆன்மானாலே வியாபகம் தானே, அந்த வியாபகத்தன்மை என்ன செய்கிறது? ஏகதேசப்படுத்தப்படுகிறது, ஏகதேசப்படுத்தப்படுகிறது. அதனால அப்படி அந்த ஆன்மாவினுடைய அறிவு அங்கே தேங்கி ஆற்று நீர் போல தேங்கி ஏகதேசப்பட்டு தன்னுடைய உண்மை நிலையை அறியாது, தன்னுடைய உண்மை நிலையை அறியாது. அது ஏகதேசப்பட்டு நிற்கிறது. அது அப்போ அந்த சிறையாகிறது இல்லையா. அந்த சிறை விட்டு இப்போ இந்த உபதேசத்தால, குருவினுடைய உபதேசத்தால இதெல்லாம் வேறு என்று நினைச்சா அந்த உணர்வினது சிறை, அந்த கருவி சிறையிலிருந்து நீங்கி சிறை விட்டு அலைகடலில் சென்று அடங்கும் ஆறு போல். அந்த அணை முறிஞ்சதுன்னா என்ன செய்யுது? தடை நீங்கிச்சுன்னா எந்த விதமான தாமதமும் இன்றி. இப்போ இங்கிருந்து வகுப்பு முடிச்ச உடனே சில பேர் என்ன செய்யறாங்க, இங்க உள்ளூர்காரங்க இருக்காங்க இருக்காங்கல்ல, நேரம் வீட்டுக்கு போறாங்களா? போவான், 8 மணி 9 மணிக்கு போய் சேருவான். என்னன்னு கேட்டா இங்க இங்க விடுதாங்க, இல்லைன்னா அந்த கடையை பார்த்து இந்த கடையை பார்த்து அங்க போய் இங்க போய் சௌரியமா போறாங்களா இல்லையா இல்லையா, விட்டவொன்னு நேர வீட்டுக்கு போனோம்னு இல்லை. அது மாதிரி இங்க இந்த ஆறு முறிஞ்சுதுன்னா என்ன செய்யாது? அங்கங்க பராக் பார்த்துட்டு சௌரியமா போய் சேராது, என்ன செய்யும்? வேகம்தான் ஒரே. ஏன்னா அந்த இதுல இருந்து நீங்கின உடனே சிவபெருமான் மீது வேட்கை மிகுந்து அது செல்லுமா, அலைகடலில் சென்று அடங்கும், வேகமா முடுகி ஓடி முருகி ஓடி அலைகடலில் சென்று அடங்கும் ஆறு போல் மீளாது இல்லையா. இப்போ உங்களுக்கு மத்தியானம் லஞ்சு டைம் இப்போ என்ன, ஒரு மணிக்கு நான் 2:30 வரைக்கும் நடத்திட்டோம்னு வைங்க, என்ன இதோட வகுப்பு முடிந்தது நிறைவு பெற்றது அப்படின்னு சொன்னால் அப்போ பார்க்கணும். அந்த இதுதான் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் அந்த ஸ்பீடை. டாம் டீம் டக்கடான்னு எல்லாத்தையும் தூக்கி பேசிட்டு சரி சரி அப்போ என்ன செய்வீங்க, பறந்து போயிருவோம் இங்கேருந்து. அங்கே ஷெட்டுக்கு எப்படி போயிருங்க, வயசு காலத்திலேயே அவ்வளோ வேகம். அப்போ வாலி பற இருந்த என் தூள் தான், தூள் பறக்குமா இல்லையா. ஏன் அந்த சாப்பிடுறதுல உள்ள ஆர்வம், ஆர்வம் தானே அந்த வேகத்துக்கு காரணம்னா இச்சை தானே. அதுபோல இந்த ஆன்மா சிறைப்பட்டிருந்த ஆன்மா அது நீங்கி உணர்த்தப்பட்டுறா இல்லையா. நாளாடா உன் மகன் சொன்னா ஏன் அப்போனா இந்த பக்குவம் வந்த பிறகு தானே சொல்றான். அப்போ அந்த பக்குவம் வந்த பிறகு சொல்றோம்னா அந்த பக்குவம் தவத்தால் வருகிறது.
1: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு பதி இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: இனி நாம் அந்த பொது அதிகாரம் என்ற அந்த நூற்பகுதிக்குள் வந்துவிடலாம். முதல் சூத்திரம். முதல் சூத்திரம் என்று சில பழைய நூல்களிலே தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அடியேன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிகார பகுப்பு தான் ஆசிரியரால் சொல்லப்பட்டுள்ளது. பொது அதிகாரம், அதுல முதல் பாடலை பார்க்கலாம். நாம பதி இலக்கணம் சொல்லக்கூடிய பாடல், பதி இலக்கணம், பதியினுடைய இலக்கணம் போது பதியின் சிறப்பு இலக்கணம், பொது இலக்கணம், ரெண்டு இருக்கு. அதுக்கப்புறம் பதிப்பொருள் உண்டு என்று நிலைநாட்டுகின்றார். அதுக்கப்புறம் அந்த பதிப்பொருளானவர் சிவபெருமானே என்று நிலைநாட்டுகின்றார். அப்புறம் அந்த சிவபெருமான் செய்யக்கூடிய ஐந்தொழில்கள், ஒவ்வொரு தொழிலும் செய்வதற்கும் என்ன காரணம், என்ன நோக்கம் என்று சொல்கின்றார். அதோடு இந்த பதியை பற்றி சொல்லக்கூடிய பாடல்கள் நிறைவு பெறுகின்றன. அப்ப பாருங்க, முதல் நூல் வழி நூலோடு இந்த சார்பு நூலாக சிவபிரகாசம் எப்படி வேறுபட்டு விளங்குது பாருங்க. என்ன அப்படின்னா, கருத்துல வேறுபாடு இல்லை, கருத்துல எந்த வேறுபாடும் கிடையாது. வழங்கும் முறையில் சொன்ன இல்லையா காலையில, வழங்கும் முறையில் வேறுபாடு. பிரசன்டேஷன்ல சிவஞான போதமாக சித்தியார் ஆகட்டும், முதல்ல பதிப்பொருள் உண்டுன்னு நிலைநாட்டுவார். அந்த பதிப்பொருள் சிவபெருமானே என்றும் நிலைநாட்டுவார். அப்புறம்தான் பதி இயல்பு சொல்றதெல்லாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா முதல்ல பதி இயல்பு சொல்கின்றார், அதிலும் முதல்ல சிறப்பு இயல்பு சொல்கின்றார். அங்கெல்லாம் பொது இயல்பு சொல்லி சிறப்பு இயல்பு சொல்வார்கள். இங்கு இது பொது அதிகாரமாக இருந்தாலும் கூட பதியினுடைய சிறப்பு இயல்பை சொல்கின்றார். ஏன்னா பொது இயல்பை சொல்லணும், சிறப்பு இயல்பை சொல்லி பொது இயல்பை சொல்லும் போது அந்த பொது இயல்பும் இன்னும் நன்றாக புரியும் என்ற ஒரு திருவுள்ள பாங்கோடு ஆசிரியர் சொல்லியிருக்கலாம் என்பது அடியனுடைய கருத்து. அந்த பதியனுடைய சிறப்பு இயல்பு சொல்லக்கூடிய பாடலை இப்போது நம்ம பார்க்கலாம். சிறப்பு இயல்பு, பொது இயல்பு, முப்பொருள்கள் ஒவ்வொன்றுக்கும் ஈர் இயல்பு. பதி பசு பாசம், பதி இறைவன், பசு உயிர்கள், பாசம் மும்மலங்கள். இந்த பொருள் ஒவ்வொன்றுக்கும் ஈர் இயல்பு, இரண்டு இயல்புகள் உள்ளன, பொது இயல்பு சிறப்பு இயல்பு. அப்படி என்னதான் அதுக்கு அர்த்தம், பொது இயல்பு சிறப்பு இயல்புனா அப்படின்னா, ஒரு பொருளுக்கு பொது இயல்பு என்பது என்னவென்றால், ஒரு பொருள் மற்றொரு பொருளோடு சார்ந்ததனாலே அந்த பொருளிலே ஏற்பட்டுள்ள இயல்பு அதனுடைய பொது இயல்பு. பிற பொருளின் சார்பை எல்லாம் நீக்கிவிட்டு அந்த பொருளுக்கென்றே உரிய தன் இயல்பு என்ன என்று பார்த்தோமானால் அதுதான் அந்த பொருளின் சிறப்பு இயல்பு. ஒரு பொருளுக்கு பிற பொருளின் சார்பினால் ஏற்பட்டுள்ள இயல்பு பொது இயல்பு. பிற பொருளின் சார்பை தவிர்த்து அந்த பொருளுக்கே உரிய தன் இயல்பு என்ன என்று பார்த்தோமானால் அதுதான் அந்த பொருளுக்கு சிறப்பு இயல்பு. சிறப்பு இயல்பை உண்மை இயல்பு என்றும் சொல்வார்கள். இப்போ பதியாகிய சிவபெருமான் அவர் படித்த தொழிலை செய்கின்றார், காத்தல் தொழிலை செய்கின்றார், அளித்தல் தொழில், மறைத்தல் தொழில், அருள் தொழில், ஐந்து தொழில்களை செய்கின்றார், இன்னென்ன திருமேனிகள் எல்லாம் எடுக்கின்றார், இன்னென்ன திருநாமங்கள் எல்லாம் மேற்கொள்கின்றார். இதெல்லாம் சிவபெருமானுக்குரிய இயல்புகள் தானே. இவையெல்லாம் பொது இயல்பா சிறப்பு இயல்பா என்று கேட்டால் பொது இயல்பு. ஏன் அப்படின்னா, இவையெல்லாம் உயிர்களின் பொருட்டு அவர் மேற்கொண்டவை, ஒன்று கூட தமக்காக மேற்கொள்ளவில்லை, உயிர்களின் பொருட்டு மேற்கொண்டவை இல்லைங்களா. அப்ப உயிர்களோடு உண்டான தொடர்பின் காரணமாக உண்டான இயல்புகள், எனவே பொது இயல்பு இவையெல்லாம். சிவபெருமான் அறிவுருவின்றி குணங்குறிகள் இன்றி நிர்மலமானவராக, வியாபகமானவராக, நித்தியமானவராக விளங்குகின்றார்னு உயிர்களோடெல்லாம் தொடர்புபடுத்தாமல் அவருடைய அந்த தன் இயற்கையை மட்டும் சொல்லி வந்தோம் என்றால் அதுதான் அவருடைய உண்மை இயல்பு. அப்படிதான் இதுல உண்மை இயல்பு சொல்கின்றார். அப்போ எப்படி ஆசிரியர் தொடங்குகின்றார் என்று சொன்னால், இந்த பதி பசு பாசம் இந்த மூன்று பொருள்களும் வேத சிவாகமங்களிலே பேசப்பெறும் பொருள்கள் என்று தொடங்குகின்றார். ஏன்னா இந்த நூலுக்கு முந்தைய சிவஞான சித்தியாரில் சொல்லியிருக்கு பதி பசு பாசம், அந்த நூலுக்கும் முந்தைய சிவஞான போதத்துல சொல்லியிருக்கு, சிவஞான போதத்துக்கும் முந்தி திருவுந்தியார் திருக்கழிச்சுப்படியார் நூல்கள் இருக்கின்றன. இப்படி எத்தனை நூல்கள் இருக்கின்றன. இப்படி முந்தி முந்தி என்று பார்த்தால் எல்லாவற்றுக்கும் முந்தைய நூல்களாக உள்ள வேத சிவாகமங்கள், அது சிவபெருமானே அருளி செய்தது. ஆகவே அதை எடுத்து சொல்கின்றார், பல கலை ஆகம வேதம் யாவையினும் கருத்து பதிபசு பாசம் தெரித்தல் என்று சொல்லுகின்றான். பல கலைகளையும் சொல்லக்கூடியவை வேதங்களும் சிவாகமங்களும். வேதங்கள் நான்கு இருக்கின்றன, சிவாகமங்கள் 28 இருக்கின்றன, அவற்றுக்கு அங்கங்களாக பல நூல்கள் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் என்ன கருத்து என்றால், பதி, பசு, பாசம் ஆகிய முப்பொருள்களையும் விளக்கி கூறுவதுதான் எல்லா நூல்களின் கருத்தும். தெரித்தல் என்றால் விளக்கி கூறுதல். சரி, பதி, பசு, பாசம் ஆகிய முப்பொருள்களை தான் வேத ஆகமம் முதலிய எல்லா நூல்களும் கூறுகின்றன என்று சொன்னால், அப்போ அதுல பதி, பசு, பாசம் இந்த மூன்று பொருள்ல பதிப்பொருள் எப்படிப்பட்டது? பதி பரமே, அதுதான் நிலவும் அரு உருவன்றி, குணங்குறிகள் இன்றி, நின்மலமாய், ஏகமாய், நித்தமாகி, அழகில் உயிர்க்கு உணர்வாகி, அசலமாகி, அகண்டிதமாய், ஆனந்த உருவாய், அன்றி செலவரிதாய், செல்கதியாய், சிறிதாகி பெரிதாய் திகழ்வது தற்சிவம் என்பர் தெளிந்துள்ளோரே. அந்த முப்பொருள்களிலே பதி, பசு, பாசமாகிய அந்த முப்பொருள்களுள்ளே பதிப்பொருள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், பரமே, அது மேலானதே ஆகும். பதி பரமே. மூன்று பொருள்களுள் மேலான பொருள் எது என்றால் பதி. பாசத்தை விடவும் பசுவை விடவும் மேலானது பதி. அதுதான் அந்த பதிப்பொருள் தான். நிலவும் அரு உருவின்றி, விளங்கக்கூடிய அருவம் உருவம் எல்லாம் இல்லாமல், அருவமும் சுவாமிக்கு ஒரு திருமேனி தான் இல்லைங்களா. ஆகவே அந்த அருவம் உருவம் ஆகிய திருமேனிகள் எல்லாம் இல்லாமல், குணம் குறிகள் இன்றி, ஆக இந்த மாயாகாரிய குணங்கள் எதுவும் பொருந்தாமல், சாத்தியகம், ராட்சதம், தாமதம் என்ற முக்குணங்கள் பொருந்தாமல், அருக்குணங்கள் அவருக்கு எப்பவும் உண்டு. அதனால நிற்குணர்னு சொல்லக்கூடிய இடத்திலெல்லாம் நாம இந்த மாயா குணங்கள் முக்குணங்கள் தான், சாத்வீகம், ராஜசம், தாமதம் இவைதான் முக்குணங்கள். சிதம்பரநாத முனிவர் அவர்களும் அந்த முக்குணங்களை தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக குணம் குறிகள் இன்றி, முக்குணங்கள் சார்பின்றி, குறிகள் இன்றி, எந்த அடையாளமும் இன்றி, நின்மலமாய், ஆணவமலமற்ற தூய பொருளாய், ஏகமாய், ஒரே பொருளாக இருப்பது, நித்தமாகி, என்றும் இருப்பது, அழகில் உயிர்க்கு உணர்வாகி, உயிர்கள் எத்தனைனா எண்ணி சொல்ல முடியாது, ஏராளமான உயிர்கள் இருக்கின்றன, அத்தனை உயிர்களுக்கும் உணர்வை ஊட்டக்கூடிய பொருளாக இருப்பது சிவம். ஆகவே அழகில் உயிர்க்கு உணர்வாகி, அசலமாகி, சலனமற்றது, குடைபெயர்தல் என்பது இல்லை, அசையாதது, உறுதியானது, அதாவது என்றும் ஒரே தன்மைத்தாய் இருப்பது, என்றும் ஒரே தன்மைத்தாய் இருக்கின்ற அந்த சத்தான் தன்மை, அதன் மூலம்தான் அந்த தன்மையில் மாற்றம் இல்லாமல் இருப்பது. அசலமாகி, அகண்டிதமாய், கண்டிக்கப்படாததாய் என்று பழைய உரையாசிரியர் எழுதுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், அந்த ஏகதேசத்தன்மை இன்றி வியாபகமாய் இருத்தல். ஏகதேசத்தன்மைனா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அடைபட்டு கிடத்தல், இட வரையறைக்கு உட்பட்டு கிடத்தல், இதுதான் பதியனுடைய எல்லை. இல்லைங்களா, வீட்டு மன பட்டா வாங்கணும்னா இதுல இருந்து அது வரைக்கும், அதுல இருந்து இது வரைக்கும், நமக்குள்ள உரிமை உள்ள இடம் நீளத்துல இவ்வளவு, அகலத்துல இவ்வளவுன்றதும் ஒரு இட வரையறை வந்துருது. உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் ஒரு இட வரையறை உண்டு, ஆனா பெருமானுக்கு இட வரையறை கிடையாது. அவர் அகண்டிதமானவர், ஏகதேசத்தன்மை, அந்த இடவரையறையாகிய ஏகதேசத்தன்மை இல்லாமல் வியாபகமாய் விளங்குபவர். ஆனந்த உருவாய், முத்தி காலத்துல ஆன்மா அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமா, ஆனந்தமாகவே விளங்குபவர் சிவன் தான் அங்க அனுபவ பொருள். ஆனந்த உருவாய், அன்றி செலவரிதாய், செல அரிதா, செலவரிதாய்னா செல அரிதாய், செல செல்ல, அன்றி என்றால் அல்லாமல் ஒரு பொருள் நம்ம நினைப்போம், அன்றினா மாறுபட்டு என்றும் ஒரு பொருள். அன்றினார் புறமெறித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி, பூசலா நாயனார் புராணம் பார்க்கணும் பெரிய புராணத்துல, அன்றினார் என்றால் மாறுபட்டவர்கள், மாறுபட்டவர்கள்னா பகைத்தவர்கள் அர்த்தம், பகை கொண்டவர்கள் தான் மாறுபட்டவர்கள் சொல்லுவோம். மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே என்று சொல்வார். ஆகவே அன்றுதல் என்றால் மாறுபடுதல், ஆகவே அன்றின்னா மாறுபட்டு, மாறுபட்டு செல அரிதாய் என்றார். சிவாகமநெறியோடு மாறுபட்டு நாம் சென்றோமானால் இந்த பதிப்பொருளை சென்று அடைய முடியாது. அதான் அன்றி செல அரிதாய், செல் கதியாய், சென்று சேரக்கூடிய கதியாய் இருப்பவன் அவன் தான். சிவாகமநெறியை மாறுபட்டா செல்ல முடியாதுங்க ஐயா, சரி நான் இந்த செல்லக்கூடிய முயற்சியே கைவிட்டுறேன் அப்படின்னா அவரை சார்வதை தவிர நமக்கு வர கதியும் கிடையாது. அதையும் சொல்லிட்டார், செல் கதியாய், சிறிதாகி பெரிதாய், அணுவுக்கு அணுவாக இருப்பவர், இல்லையா, அண்டங்களையும் அணுவாக கருதக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பொருளாக இருப்பவர், மகத்துக்கு மகத்தாக இருப்பவர் என்று சொல்வார்கள். பெரிய பொருளுக்கெல்லாம் பெரிய பொருள், சின்ன பொருள்கள் சின்ன பொருள். நுண்ணிய பொருளாகவும் இருப்பவர், விரிந்து பறந்த பொருளாகவும் இருப்பவர். அது எப்படி? சும்மா அவரை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் சொல்றோமா நாம? இல்லையா, எவ்வளவு தங்கு தடையின்றி நாம சிந்தனையை எடுப்பிக் கொள்ளலாம். அப்போ சிவஞான சித்தியாரில் தான் அதுக்கு விளக்கம் இருக்கு. கேட்டல் ஞானம், சிவஞான சித்தியார்ல சரியைனா என்ன, கிரியைனா என்ன, யோகம்னா என்ன, ஞானம்னா என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல். ஞானத்திலையும் கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம், தெரிதல் ஞானம், இட்ட ஞானம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல் வைத்திருக்கின்றார். அருள் சிவம் பரங்கரணையோடு அப்படி விரிவா சொல்லியிருக்கின்றார். அதுல கேட்டல் ஞானம் சொல்லக்கூடிய பாடல்ல தான் இதுக்கு விளக்கம் இருக்கு. ஏன் சுவாமி வந்து அணுவுக்கும் அணுவா இருக்கிறார், அதே சமயத்துல பெரிய பொருளுக்கெல்லாம் பெரிய பொருளாகவும் இருக்கிறார், எப்படி ரெண்டு தன்மையோடு இருக்க முடியும்? இப்ப அணு பேசப்படுகிறதுனா அதனுடைய நுண்மை நுணுக்கம் காரணமாக தான் அணுவுக்கு புகழ் இல்லைங்களா. அதே மாதிரி பெரிய பெரிய கோள்கள், அண்டங்கள், இவற்றுக்கெல்லாம் புகழ்னா அதனுடைய அந்த பெருமை காரணமாகத்தான், பெரிதா இருக்கும் தன்மை காரணமாகத்தான். ஆனா சுவாமி என்னன்னா, அணுவை விடவும் அணுவை அணு ஓர் அண்டம் என்னும் படிக்கு இவர் நுணுக்கமாக இருக்கின்றார், அண்டத்தை ஓர் அணு என்று கருதும் படிக்கு வியாபகமாகவும் இருக்கின்றார் என்று சொல்கின்றோம். அதெல்லாம் சும்மா சொல்லல, அங்க கேட்ட ஞானத்தை பற்றி, சூரியகாந்த கல்லின் இடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமா போல், ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும், தோன்ற சூரியன் தூரியனாம் சிவன் தோன்றும், தானும் தோன்றும், தொல்லுலகம் எல்லாம் உன் நிகழ்ந்து தோன்றும், நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்குயிராய் எங்கும் நின்ற நிலை எல்லாம் உன் நிகழ்ந்து தோன்றும் என்றார். நேரியன் பரியன், நேரியன் என்றால் நுணுக்கமானவன், பரியன் என்றால் மிகப்பெரியவன், வியாபகமானவன். நுணுக்கமானவன் இருக்கின்றார், வியாபகமானவன் இருக்கின்றார், உயிர்க்குயிராய் எங்கும் உயிர்க்குயிராய் இருக்கின்றார், எங்கும் நிறைந்தும் இருக்கின்றார். அங்கதான் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றார். அதுவும் சுவாமியினுடைய உரை மூலமா தான் நமக்கு தெரியுது இல்லைங்களா. இப்போ அருணந்தி சிவன் ரகசியத்தை வெளிப்படுத்தினாலும் வாங்கிக் கொள்ள நிலைமையில நாம இல்லையே. ஒரு சின்ன குழந்தையிட்ட கூப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த அப்படி நாசுக்கா சொன்னா அது விளங்கிக்கிறோமா என்னமோ, என்ன சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்போம். நாம இப்படி குறிப்புலையே புரிஞ்சுக்கணும்னு நாம நினைப்போம், ஆனா அவன் புரிஞ்சுக்க மாட்டான் சின்ன குழந்தை. அது மாதிரி அருளந்தி சிவன் சொல்றத அடியனால வாங்கிக் கொள்ள முடியல. அப்ப சுவாமிகள் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் அவன் நுணுக்கமானவன் சொல்லப்படுறான் தெரியுமா என்னன்னா, ஒவ்வொரு உயிருக்கும் உயிர்க்குயிரா இருக்கிறான். நாம மனிதர்கள், நாமெல்லாம் கொஞ்சம் பெரிய பிறவிகள் தான், நம்மை விட தாழ்ந்த உயிர்கள் எத்தனை இருக்கு, தாழ்ந்த பிறவிகள், தாழ்ந்த பிறவிகள் எத்தனை இருக்கு வரங்க. சின்ன சின்ன அற்பமான புழு பூச்சிகள் இருக்கின்றன, இன்னும் விஞ்ஞானப்படி பார்த்தா நுண்ணுயிர்கள் ஏராளமா இருக்கின்றன. நுண்ணுயிர் நாம ஒரே வார்த்தையில சொல்லிடுறோம், அதுல வகை வகையா சொல்லிட்டு போறாங்க அவங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட அந்த நுண்ணுயிராக இருக்கட்டும், கண்ணுக்கு தெரியாமல் மைக்ரோஸ்கோப் மூலமா தான் பார்க்க முடியுங்கிற அளவுல உள்ள நுண்ணுயிர், நுண்ணுயிரா இருக்கட்டும், அந்த நுண்ணுயிர் பிறவியில உள்ள அந்த உயிருக்கும் உயிராக இருக்கின்றானே, அது எப்படிப்பட்ட நுணுக்கம்? அதே சமயத்துல வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி அதான் எங்கும் நிறைந்த நிலை, எல்லா இடத்தையும் நீக்கமின்றி நிறைந்திருக்கின்றானே. ஆகவே அவன் அது பற்றி சர்வவியாபியாய் இருப்பதனால் அவன் பெருமை உடையவன், அண்டமும் அணுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியவன். ஏன்னா அவன் எல்லாத்திலையும் சர்வவியாபியா இருக்கிறான். அதே சமயத்துல அந்த ஒவ்வொரு உயிருக்கும் உயிர்க்குயிரா இருக்கின்றான். இதை சர்வ அந்தர்யாமின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு உயிருக்கும் உயிர்க்குயிரா இருக்கிறான். உரை சேரும் 84,000,000 யோனி வேதம் நிறை சேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான். ஒவ்வொரு உயிரிடத்திலும் அங்கங்கே உயிர்க்குயிரா நிற்கின்றான், அங்கங்கே நின்றான். ஒரு 5,000 பேர் இருக்காங்க, அங்கங்க நின்றாங்க ஐயான்னு சொன்னா ஒரு பொருத்தம், ஒரே ஒருத்தன் அங்கங்கே நின்றான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. ஒரே ஒரு பெருமான் எல்லா உயிர்களுக்கும் தேவையான உடல்களை படைத்து கொடுத்து விட்டு, உட படைத்து கொடுத்தா போதாது, இந்த உயிர்களுக்கு அந்த உடலை வச்சு இதுகளுக்கு ஒன்னும் செய்ய முடியாது, செலுத்தினால் என்று இவை செல்ல மாட்டா, உணர்த்தினால் என்று உணர மாட்டா, இது கையில உடலும் கருவிகளும் மட்டும் கொடுத்துட்டா போதுமா? இதை வைத்து அவை வாழும்படி அந்த உயிர்களை செலுத்துவதற்காக, அவற்றுக்கு உணர்த்துவதற்காக ஒவ்வொரு உயிருக்கும் உயிர் கூறியா நிற்கின்றான். அதான் அது நுணுக்கம், அணுவுக்கு அணுவாக இருத்தல், அதே சமயத்துல மிகப்பெரிய பொருளாக இருத்தல், சர்வ வியாபாக இருப்பதனால ஒவ்வொரு உயிரிலையும் உயிர்க்குயிரா இருக்கும் போது அப்படி சர்வ வியாபாரத்தவும் அங்க பெறப்படுது இல்லைங்களா. ஆகையினாலே அதான் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது, திகழ்வதுதான் எது, பதி, பதி இவ்வாறு திகழ்வது. அந்த பதி யாருன்னு கேட்டா சர் சிவம், சத் சிவம்னு பிரித்துக் கொள்ள வேண்டும். தற்சிவம் என்பதை உரையாசிரியர்கள் தத் சிவம் என்று பிரிக்கின்றார்கள். தத் என்பது அது என்று பொருள்படும். வடமொழி சொல் அது என்று பொருள்படும். அது இத்தகைய இயல்புகளை உடைய அந்த பதிப்பொருளானது சிவம் என்பர் தெளிந்துள்ளோரே. என்னையா வேதங்களை பார்த்தா பிரம்மம் பிரம்மம்னு எத்தனையோ பொருளை சொல்லுது, எனக்கு எது பிரம்மம்னே புரியலையே என்று தெளிவு பெறாதவர்கள் சொல்வார்கள். ஆனால் தெளிவு பெற்றவர்கள் எத்தனை பொருள்களை வேதம் சொன்னாலும் எல்லாத்துக்கும் மேலான பொருள் சிவம் என்று சொல்லியிருக்கிறது என்று உணர்வார்கள். தத் சிவம் என்பர் தெளிந்துள்ளோரே என்று அருமையாக சொன்னார். இதுல இந்த ஒன்னு ரெண்டு சொற்களுக்கு மட்டும் பொருள் சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேன். நின்மலங்கும் போது ஆணவ மலம் அற்ற நிலை, ஏகமாகிங்கும் போது ஒன்றாக இருக்கிறார், நித்தமாகி நித்த பொருளாக இருக்கிறார், அழகின் உயிர்க்கு உணர்வாகி அதெல்லாம் புரியும் நமக்கு. அசலமாகி சலனமற்று தன் நிலையில் சிறிதும் பெயர்தல் இன்றி, அதான் அசலம். இந்த மலைக்கு அசலம்ங்கிற பெயர் உண்டு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தணிகை மலை, அந்த மலைக்கு அசலம்னு வச்சுட்டா தணிகாசலம் தணிகை மலை. விருத்தாசலம், விருத்தம்னா பழமைன்னு அர்த்தம், விருத்தாசலம் பழமலை. முதுகுன்றம், முதுமைனாலும் பழமைதான், முதுகுன்றம் விருத்தாசலம். வேங்கடமலை வேங்கடாசலம். அசலம்னா மலை, ஏன்னா அது தன் நிலையிலிருந்து பெயராதது. அசைஞ்ச முடியுமா மலைய? அசைஞ்ச முடியாது, நிலையிலிருந்து பெயராதது. அதான் வள்ளுவர் பிறந்தகை சொல்வார், நிலையில் தெரியாது அடங்கையான் தோற்றம் மலையினும் மான பெரிதும்பார். ஏன்னா மலைதான் நிலையிலிருந்து தெரியாத பொருளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆனா தன்னுடைய அந்த ஒழுக்க நிலையில் சிறிதும் அசையாமல் ஒருவன் இருப்பானே ஆனால் அவன் மலையை விட பெரியவன்னார். ஏன்னா அது வந்து அசைக்க முடியாது இல்லைங்களா. இது வந்து எளிதாக நெறி பிறந்து விடலாம், ஆனா பிறலாம ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் மலையை விட சிறந்தவன் யா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த மலைக்கு ஏன் அங்க எடுத்துக்காட்டு, அங்க ஏன் காட்டுறாரா மலையை காட்டுறாருன்னா, மலை வந்து தன் நிலையில் பெயராதது, அசலம்னு அதுக்கு பெயர் உண்டு. ஆக அது அருமையா காஞ்சி புராணத்துல சொல்லுவார். தேவர்கள்லாம் வந்து தேவலோக வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது, ஆனா ஒரு காலம் வரைக்கும் தானே, வரையறுக்கப்பட்ட காலம் வரைக்கும் தானே இல்லைங்களா. நமக்கு ஆயுள்னா நிறைய வேணும், அப்பதான் போகங்களை நல்லா அனுபவிக்கலாம். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது, பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்து அதை உண்டால் நிறைய ஆயுள் எடுக்கலாம், ஆயுள நம்ம நீட்டிக்கலாம் என்று மகாவிஷ்ணுமூர்த்தி ஆலோசனை சொல்றார். அசுரர்களும் அதை கேட்டு அங்க வந்துடுறாங்க. ஆனா இவங்களும் வந்துட்டாங்களே, இப்ப யாருக்கு அமுதம் வந்து கிடைக்கும் தெரியலையே அப்படிங்கும் போது சொல்றார், அது உங்க வலிமையை பொறுத்தது. யாரு தங்கள் வலிமையை காட்டி என்ன இந்த மந்திரமலையை மத்தாக நட்டிருக்க நட்டு வாசுகி பாம்பை கையிலா கொண்டு கடையணும் பார்க்கடலை. இந்த மலையை மத்தாக கொண்டு கடையணும், கடைஞ்சு யாரு வடிமையை காட்டி அமுதம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அமுதம், மற்றவர்களும் கிடையாது, ஏதோ நமக்கும் தருவாங்கன்னு உட்கார்ந்துருக்காதீங்க அப்படின்னு மகாவிஷ்ணுமூர்த்தி சொன்னதுதான் தாமதம். அசுரர்கள் ஆரவாரம் செய்து நமக்கு மேல யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கள் அந்த மேரு மலையில வாசுகி பாம்பை நானாக கட்டி ரெண்டு பக்கமும் ஆளுக்கு ரெண்டு பிரிவா பிரிஞ்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா அந்த மேரு மலை கொஞ்சமும் அசைஞ்சு கொடுக்கலையாம். அது தன் பெயர் அசலம் என்ற தன் பெயரை நிலைநாட்டி விட்டதுன்னு அங்க சிவஞான சுவாமிகள் நயமா சொல்றாங்க. மலை தனக்கு அசலம் நிலை பெயராதுன்னு ஒரு பெயர் இருக்குல்ல, அசலம் அசலம் என்ற பெயர் அது நிலைநாட்டி விட்டதுன்னு அருமையா சொல்றாங்க. இருதிரத்தவர்கள் வான்சுவை அமிழ்தம் எருளினால் கடைந்தெடுத்தவரே. எருள்னா வலிமை. இருதிரத்தவர் தேவர் அசுரர், இருதிரத்தவருள் வான்சூபை அமிழ்தம் எருளினால் கடைந்தெடுத்தவரே பருகிடத் தகுமால். அவர்கள் தான் அந்த அமுதத்தை பருகிடத்தக்கது, அவர்களால் தான் பருகிடத்தக்கது. ஏனையோர் எய்தற்பாளரன்று என்பது கேட்டு, ஏனையோருக்கு அமுதம் கிடையாது என்பதை கேட்ட உடனே பொறுதிரல் அசுரர் மகிழ்ந்து எழுந்து ஆர்த்து, போர் செய்யும் அன்மையுடைய அசுரர்கள் மகிழ்ந்து எழுந்து ஆரவாரம் செய்து பொறியரா இருபுடை பற்றி, அந்த புள்ளிகள் விளங்கிய வாசுகி பாம்பை இருபுறமும் பற்றி தருவலி மிகையால் ஈர்த்தனர். தங்களுடைய வலிமையெல்லாம் காட்டி என்ன செய்தார்கள், ரெண்டு பக்கம் இழுத்தார்கள். அசலம் தன் பெயர் நாட்டியதன்றேன், அசலம் தனக்குரிய அந்த அசலம்ங்கிற பெயரை நிலைநாட்டிட்டது. அது மாதிரி இங்க சிவம் வந்து அசலம், தன் நிலையில் பெயராதது, அதனாலதான் அசலமாகினாரு. அகண்டிதமாய் என்பது ஏகதேசத்தன்மை இன்றி வியாபகமாய் என்று பார்த்தோம். ஆக இப்படியெல்லாம் இந்த கலை சொற்களுக்கு பொருள் பார்த்திருக்கின்றோம். பொதுவதிகாரத்திலே முதல் பாடலிலே பதியினுடைய சிறப்பியல்பு கூறப்பட்டதை பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவது பாடலிலே பதியினுடைய பொதுவியல்பு காண இருக்கின்றோம். அதாவது பராசக்தியாகிய தன்னுடைய சக்தியின் மூலமாக சிவபெருமான் திருவுருவம் மேற்கொண்டு அந்த பராசக்தியினுடைய பகுதிகளாக விளங்கக்கூடிய இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இவற்றையெல்லாம் அவன் அந்த நிலைகளை எல்லாம் மேற்கொண்டு சுத்த மாஜையிலிருந்து நால்வகை வாக்குகள் சுத்த தத்துவ குணங்களை எல்லாம் தோற்றுவித்து, அதை போல அசுத்த மாஜையிலிருந்து அந்த பல்வேறு வினைகளை செய்யக்கூடிய உயிர்களுக்கு ஏற்ப தனுகரண குணபோகங்களை எல்லாம் அசுத்தமாயிருந்து தோற்றுவித்து, அந்த அவற்றின் கால எல்லை வரை அந்த உலகங்களை எல்லாம் நிலைபெறச் செய்து, பிறகு அந்த சங்கார காலம் வரும்போது அவற்றையெல்லாம் ஒடுக்கி, இவ்வாறு தன்னுடைய சக்தியின் இடமாக இருந்து மாயையிலிருந்து தனுகரண புவனங்களை தோற்றுவித்தும் ஒடுக்கியும் ஐந்தொழில் புரிந்து வருவது பதிக்கு பொது இயல்பு என்று இந்த பாடலிலே ஆசிரியர் சொல்ல இருக்கின்றார். ஏற்கனவே சிவகாமி அம்மையார் சுதியிலே சக்தியினுடைய இயல்புகளை எல்லாம் பார்த்தோம். அதே இயல்புகள் இங்கே அந்த இன்னும் விளக்கமாக அதை கேட்டுவிட்டு இதை கேட்கும்போது நமக்கு இன்னும் நல்லா புரியும் அந்த மாதிரி அருமையாக சொல்லியிருக்கின்றார். நீடு பராசக்தி நிலை பெற்ற மேலான சிவசக்தி என்று பொருள். பாடலை பார்த்துக் கொள்வோம். நீடு பராசக்தி நிகழ் இச்சா ஞானம் நிறை கிரியை தர அதனை நிமலன் மேவி நாடறிய கருணை திரு உருவமாகி நவின்று பல கலைநாத விந்துவாதி கூடுமொழி வளர்குடிலை மாஜை மேவி கொடுவினைகள் தனுகரண புவன போகம் ஈடுபெற நிறுவி அவை ஒடுக்கும் மேனி பிறங்கிய நிற்கல சகல பெற்றியாமே. பாடலுக்கு பொருளை பார்ப்போம். நீடு பராசக்தி நிலை பெற்ற மேலான சிவசக்தி. இந்த சொரூப சக்தியானது எப்படி விளங்குகின்றது? மூன்றாக விளங்குகின்றது. நிகழ் இச்சா ஞானம் நிறை கிரியை தர, அதாவது தன்னிடத்திலே உண்டான இச்சாசக்தியையும் ஞான சக்தியையும் நிறைந்திருக்கின்ற கிரியாசக்தியையும் உண்டாக்க. பராசக்தியினுடைய கூறுகள் தான் இவை. ஏற்கனவே அடியின் சித்தியாரின் அடிப்படையிலே குறிப்பிட்டது போல உயிர்கள் மீது என்றும் வைத்திருக்கும் கருணை பராசக்தி சிவபெருமானுடைய மேலான சக்தி. உயிர்களோடு தொடர்பு படும் நிலையில்தான் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்ற அந்த மூன்று பிரிவுகள் அங்கு பேசப்படுகின்றன. சிவத்தோடு வைத்து பார்க்கும் பொழுது பராசக்தி, சிவத்துக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு, உயிர்கள் மேல் சிவம் கருணை காட்டுகின்றார் அப்படிங்கும்போது இச்சாசக்தி, அந்த உயிர்கள் எல்லாம் பாச தடையுற்று வருதுகின்றனவே அவற்றிலிருந்து அவற்றின் உயிர்களை உயிர்விக்க வேண்டுமே அதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்று கருதுகின்றார் ஞானசக்தி. கருதியவாறே தொழில்களை நடத்துகின்றார் தொழில்களை இயற்றுகின்றார் அது கிரியாசக்தி. ஆக உயிர்களோடு தொடர்பு படுத்தி பேசுகின்ற நிலையில்தான் இச்சாசக்தி கிரியா ஞானசக்தி கிரியாசக்தி என்ற அந்த மூன்று வகைகள் பேசப்படுகின்றன. ஆகவே நிகழ் இச்சா ஞானம் நிறை கிரியை தர, இது பராசக்தி தான் தர, பராசக்தி தான் இப்படி மூன்று வகையாக விளங்குகின்றது. அதனை நிமலன் மேவி அந்த இச்சை ஞான கிரியைகளை எல்லாம் நிமலன் மல அனாதியே மலத்திலிருந்து நீங்கி இருப்பவன் நிமலன், நிமலன் அந்த இச்சை ஞான கிரியை சக்திகளை பொருந்தி நாடறிய கருணை திரு உருவமாகி, நாடறிய கருணை திரு உருவம், நாடறிய என்றால் ஆராய்ந்து அறிவதற்கு அறிய, மனதினாலும் சிந்தித்து அறிவதற்கு அறிய, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். ஆகவே உள்ள துணர்வினில் கொள்ளவும் படான் சித்தமும் செல்லா சேர்ச்சியன் காண்க என்றெல்லாம் திருவாசகம் சொல்லும். ஆகவே நாடறிய உள்ளத்தால் நினைப்பதற்கும் அறிய கருணையை கருணை சக்தியையே திருவுருவமாக கொண்டு நவின்று பல கலைநாத விந்துவாதி, இதை எப்படி பொருள் கொள்ளணும் என்று சொன்னால் கூடுமொழி வளர்குடிலை மாஜை மேவி, வளர்குடிலை மாஜை மேவி அதை முதல்ல வச்சுக்கணும், வளர்குடிலை மாஜை மேவி அதை முதல்ல வச்சுக்கணும். பெரிய குடிலையை பொருந்து வளர்குடிலை மாஜை மேவின்னு இருக்கு, மாஜை இருக்கட்டும் வளர்குடிலை மேவின்னு மட்டும் வச்சுக்கணும். ஏன்னா குடிலை என்பது சுத்த மாஜை, மாஜைன்னு சொல்லப்பட்டது அசுத்த மாஜை. முதல்ல சுத்த மாஜை சுத்த மாஜையிலிருந்துதான் உலகங்கள்லாம் முதல்ல படைக்கப்படுகின்றன, அப்புறம்தான் அசுத்த மாஜையிலிருந்து உலகங்கள் படைக்கப்படுகின்றன. ஆகவே சுத்த மாஜை குடிலையை மட்டும் முதல்ல எடுத்துக் கொள்கின்றார் நம்முடைய சிவபெருமான முனிவர் அவர்கள். ஆகவே வளர்குடிலை மேவி என்று சொல்லும் பொழுது பெரிய அந்த சுத்த மாஜையினை பொருந்தி, சுத்த மாஜைக்கு நிறைய பெயர்கள் உண்டு, வேறு வேறு பெயர்கள், சுத்த மாஜை என்பார்கள், விந்து என்பார்கள், குடிலை என்பார்கள், இப்படி பல பெயர்கள். ஆக அந்த பெரிய சுத்த மாஜையை பொருந்தி அப்புறம் நவீன்று பல கலைநாத விந்துவாதி வாங்க, அதிலேயும் நவீன்று பல கலையை விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், அது நாதவிந்துவாதி நாதவிந்து முதலிய தத்துவங்களையும் சரியா வருது பாத்தீங்களா? வளர் குடிலை மேவி பெரிய சுத்தமாயை பொருந்தி. பராசக்தியானது இச்சை ஞானம் கிரியை என்று மூவகைப்பட்டு விளங்க, அப்படி மூவகைப்பட்டு விளங்கும் பராசக்தியை சிவபெருமான் பொருந்தி என்ன செய்கிறார்? சுத்தமாயையோடு கூடுகின்றார். சுத்தமாயிலே பொருந்தி என்ன செய்கின்றார்? அதிலிருந்து நாதவிந்துவாதி, நாதவிந்துவாதின்னு சொன்னா, நாதவிந்துவாதி ஒளி கூடும் தனுகரண புவன போகம் பீடுபெற நிறுவி. நாதவிந்துவாதி, அது கீழே கூடும் ஒளின்னு இருக்கு பாத்தீங்களா, ஒளி கூடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒளி கூடும்னு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கு பாருங்க, கொடுவினைகள் அதை விட்டுருங்க. ஒளி கூடும் தனுகரண புவன போகம் பீடுபெற நிறுவி. ரெண்டு வகையான தனுகரண புவன போகங்க. ஒன்னு ஒளி கூடும் தனுகரண புவன போகம், இன்னொன்னு கொடுவினைகள் தனுகரண புவன போகம். சரிதானா? இதுல ஒளி கூடும் தனுகரண புவன போகம் என்பது சுத்தமாயையில தோன்றக்கூடிய தனுகரண புவனம். கொடிய கொடுவினைகள் தனுகரண புவன போகம் அசுத்தமாயையில தோன்றக்கூடிய தனுகரண புவனம். முதல்ல சுத்தமாயில இருந்து தோற்றுவிப்பதை பேசுகின்றார். ஆகவே கூடும் ஒளி என்பதை ஒளி கூடும் என்று வைத்துக் கொண்டு ஒளி கூடும் தனுகரண புவன போகம் பீடுவர நிறுவி. நாதவிந்துவாதி அப்புறம் ஒளி கூடும் தனுகரண புவன போகம் பீடுவர நிறுவி. நாதவிந்துவாதினா நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை சித்தாந்த வகுப்புல கேட்டிருப்பீங்க. இந்த சுத்த தத்துவங்களை எல்லாம் தோற்றுவித்து அப்புறம் ஒளி கூடும் தனுகரண புவன போகம் பீடுபெற நிறுவி. ஒளி கூடும்னா என்னன்னா, அந்த தூய தன்மை, நல்ல விளக்கமான விபரீதத்தை செய்யாத விளக்கமான ஒரு அறிவை விளக்கக்கூடியது இந்த சுத்தமாயா கருவிகரணங்கள். அசுத்தமாயா கருவிகரணங்கள் மயக்கத்தோடு கூடிதான் அறிவிக்கும், ஆனா சுத்தமாயா கருவிகரணங்கள் தூய்மையானவை. ஆகவே அதை ஒளி கூடும்னு அதுக்கு அடை கொடுத்தார். ஒளி கூடும் தனுகரண புவன போகங்களை பீடுபெற நிறுவி. நாதம் இந்து முதலிய தத்துவங்களையும் சுத்தமாயிருந்து தோற்றுவிக்கிறார். ஒளிமயமான தனுகரண புவன போகங்களையும் தோற்றுவிக்கின்றார். தனு என்பது உடல், கரணம் என்பது உடலில் உள்ள கருவிகள், புவனம் என்பது இந்த உடலுக்கு ஆதாரமாக உள்ள உலகங்கள், போகம் என்பது அந்த உலகத்திலே அனுபவத்திற்குரிய பொருள்கள். ஆகவே தனுகரண புவன போகம் சொல்வார்கள் கலை சொற்கள். இது வந்து சுத்தமாயிருந்து தோற்றுவிக்க. அதுக்கப்புறம் மாயை மேவி, மாயை மேவினா அசுத்த மாயை பொருந்தி. ஏற்கனவே சிவகாமி அம்மையார் துதியில் அடியார் குறிப்பிட்டேன், அசுத்தமாயிலே சிவபெருமான் நேரடியாக தொழில் செய்ய மாட்டார். சுத்தமாயிலே அதற்கு ஒரு அதிபதி இருக்கின்றார், அவர் பெயர் அனந்தேஸ்வரர். அவர் ஈஸ்வர தத்துவத்திலே இருப்பவர். அவரை செலுத்துவார் சுவாமி. அனந்தேஸ்வரர் என்ன பண்ணுவார்? அவர் தான் அசுத்தமாயிலிருந்து வித்யா தத்துவங்களை எல்லாம் தோற்றுவிப்பார். வித்யா தத்துவங்களை எல்லாம் தோற்றுவித்து அதுக்கப்புறம் அந்த பிரகிருதி தத்துவங்களை எல்லாம் தோற்றுவிப்பதற்கு அது அனந்தேஸ்வரர் நேரடியாக செய்ய மாட்டார். அவர் ஸ்ரீகண்டருத்துரரை செலுத்தி அவர் மூலமாக நம்ம உலகியல் பாருங்க, உலகியல் மாதிரியே இருக்கு பாருங்க. உலகியல்லையும் ஒரு கலெக்டர் ரேங்க்ல உள்ளவங்க, அவங்க சில சில செயல்களை தான் அவங்க நேரடியாக செய்வாங்க. சில செயல்களை அவர்கள் கீழே உள்ள அதிகாரிகளுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணி அவர்கள் மூலமாக நிறைவேற்றுவார்கள். இந்த கீழே உள்ள அதிகாரிகளும் அவர் அடுத்தபடியா உள்ள அதிகாரிகளும் அவர்களும் சில செயல்களைத்தான் நேரடியாக செய்வார்கள். வேறு சில செயல்களை அவர்களுக்கு கீழே உள்ள பணியாளர்களை ஏவி அவர்கள் மூலமாக ஏற்றுவார்கள். அதே மாதிரி ஒரு அலுவலகத்துக்குள்ளேயே இவ்வளவு படிநிலைகள் வேணும்னா இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் படைத்து காத்து நடத்துவதற்கு வேண்டும் அல்லவா? ஆகையினாலே அங்கு அனந்தேஸ்வரர் மூலமாக அந்த அசுத்தமாயா காரியங்களை எல்லாம் தோற்றுவிக்கிறார். அதைத்தான் மாயை மேவினா அசுத்த மாயை பொருந்தி. கொடுவினைகள் தனுகரண புவன போகம், கொடிய வினைகள். கொடிய வினைகள்னு ஏன் சொன்னாருன்னா, எல்லா ஆன்மாக்களும் என்ன கொடிய வினைகளை மட்டுமா செய்து அப்படின்னு சொன்னா, நாம வந்து பிறருக்கு ரொம்ப ரொம்ப தீங்கிழைக்கக்கூடிய வினைகளை தான் கொடிய வினைகள்னு சொல்லுவோம். ஆனா ஞானிகள் நோக்கில் எப்படி இருக்கும்னா, முத்திக்கு தடையாக இருப்பத வினைகளையே அவர்கள் கொடிய வினைகள்னு சொல்லிடுவாங்க. நல்ல வினையா இருந்தாலும் அதுவும் நல்ல பிறப்புக்கு தானே காரணமாகும். முத்தி அது தடுக்கக்கூடியது தானே இல்லையா? ஞான நூல்கள்ல தீவினைகளை, நாம சொல்ற தீவினைகளை இரும்பு விலங்கு என்று சொல்லுவார்கள். நாம போட்டுகின்ற நல்வினைகளை பொன் விலங்கு என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். ஏன்னா அதுவும் விலங்காக இருந்து பிணிப்பதுதான். முத்தி தான் உயிருக்கு சுதந்திரம், முத்திக்கு தடையா இருப்பதுதான். அதனாலதான் நல்வினை தீவினை ரெண்டையும் சேர்த்து வள்ளுவர் என்ன சொன்னார், இருள் சேர் இருவினைன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா? மெய்கண்டாரும் தீவினையின் போக்குவரவு புரிய என்று சொல்லல, இருவினையின் போக்குவரவு புரிய என்னார் இரண்டாம் சூத்திரத்துல. ரெண்டு வினைகளுமே போக்குவரவு புரியதான் வைக்கும். இது நல்ல பிறவியை தரும், அது தாழ்ந்த பிறவியை தரும். மற்றபடி வீடு வேற்றுக்கு ரெண்டுமே தடைதான். அதான் இருவினை ஒப்புங்கிற நிலைக்கு உயரணும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பிறவிக்கு காரணமா இருந்து முத்திக்கு தடை செய்வதனால அந்த வினைகளை எல்லாம் கொடுவினை நாட்டு. ஆமா, இந்த கொடுவினைகள் கணுகரண புவன போகம் வீடுபெற நிறுவி அசுத்தமாயிலிருந்து இந்த கொடுவினைகள் எல்லாம் செய்யக்கூடிய இந்த ஆன்மாக்களுக்கு பொருத்தமான உடல் கருவிகள் உலகங்கள் எல்லாம் தோற்றுவிச்சு அவை ஒடுக்கும். தோற்றுவித்தவற்றை கால எல்லையில் என்ன செய்யும் நீடு பராசக்தி என்ன செய்யும், நீடு பராசக்தியோடு இருக்கின்ற அந்த முதல்வன் என்ன செய்வான், ஒடுக்குவான். அந்த இடத்துல பராசக்தி வந்து திரோதன சக்தியாக விளங்குகிறது. பராசக்தி தான் திரோதன சக்தியாக விளங்குகிறது. திரோதன சக்திங்கிற நிலையில தான் மூன்று வகைகள் வருது, இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. ஆகவே தோற்றுவித்தவாறே அந்த கால எல்லையில் ஒடுக்குவான். மேனி பிறங்கிய நிற்கல சகல பெற்றியாமே. அப்படி தோற்றுவிக்கும் போதும் ஒடுங்கும் போதும் சுவாமி எப்படிப்பட்ட திருமேனிகள் கொள்வார் என்றால், தோற்றுவிக்கும் போது சகல திருமேனி கொள்வார், உருவ திருமேனி. ஒடுக்கும் போது நிற்கல திருமேனி, அருவ திருமேனி கொள்வார். ஆக நிற்கல சகலம்னு வந்திருக்கு. முதல்ல நிற்கலம் வந்திருக்கு, அப்புறம் சகலம் வந்திருக்கு. அதனால எதிர் நிழல் நிறையாக கொள்ள வேண்டும் என்று நமக்கு முனிவர் பெருமானவர்கள் அறிவுறுத்துகின்றார்கள். எதிர் நிழல் நிறை நிற்கலம்னு சொன்னது முதல்ல சொன்ன நிற்கலம், இரண்டாவது சொன்ன ஒடுக்கத்துக்கு, ரெண்டாவது சொன்ன சகலம், முதல்ல சொன்ன தோற்றத்துக்கு, ஒன்னு ரெண்டு மாற்றி கொள்ளணும். அதான் எதிர் நிரல் நிறை. முதல்ல தோற்றுவித்தல சொன்னார், அப்புறம் ஒடுக்கத்துல சொன்னார். முதல்ல அருவ திருமேனியை சொல்றார், அப்புறம் உருவ திருமேனியை சொல்றார். முதல்ல சொன்ன தோற்றுவித்தலுக்கு ரெண்டாவது சொன்ன உருவ திருமேனி, உருவ திருமேனி மேற்கொண்டு தோற்றுவிக்கின்றார். ரெண்டாவது சொன்ன ஒடுக்கத்துக்கு முதல்ல சொன்ன அருவ திருமேனி, அருவ திருமேனியை விளங்கி ஒடுக்குகின்றார். இப்படி மாற்றி வைத்துக் கொள்வது எதிர் நிரல் நிறை என்று சொல்வார்கள். ஆக இது இவ்வாறு இந்த சிவபெருமானுடைய பொது இயல்பு. பராசக்தியானது ஆதிசக்தியாக திரோதன சக்தியாக விளங்கி உயிர்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு இச்சை ஞானம் கிரியை என்று முத்திரப்பட்டு விளங்க அந்த சக்திகளையெல்லாம் சிவபெருமான் பொருந்தி சுத்தமாயிலிருந்து சுத்தமான கணுகரண போனங்களையும் போகங்களையும், அதுபோல் அசுத்தமாயிலிருந்து கொடுவினைகளுக்கு ஏற்ற கணுகரண போன போகங்களையும் தோற்றுவிக்கின்றார். இன்னொன்று சொல்ல விடுபட்டு விட்டது. நவின்று பல கலை என்று வருகின்றது அல்லவா, அத கலை பல நவின்று, கலை பல நவின்று என்று வைத்துக் கொள்ள வேண்டும். சுத்தமாயில அந்த சுத்தமான உடல்களை உலகங்களை தோற்றுவிக்கிறார். அது மட்டுமல்ல, சுத்தமாயிலிருந்து பல கலைகளை தோற்றுவிக்கின்றார். அதான் பல கலை நவின்று. கலை என்று சொன்னால் வேத ஆகமங்கள் தான். வேத ஆகமங்களை சுத்தமாயிலிருந்துதான் பெருமான் தோற்றுவிக்கின்றார். ஆக சுத்தமாயிலிருந்து வேத ஆகமங்களையும் சுத்தமான தனுகரண கோணங்களையும் தோற்றுவிக்கிறார். அசுத்தமாயிலிருந்து கொடுவினைகளுக்கு ஏற்ற தனுகரண போனபோகங்களை தோற்றுவிக்கின்றார். தோற்றுவித்தவற்றையெல்லாம் ஒடுக்குகின்றார். சகல திருமேனியோடு விளங்கி தோற்றுவித்தும் நிற்கல திறமையோடு திருமேனியோடு விளங்கி ஒடுக்கியும் இவ்வாறு அருள்கின்றார். இப்படி தனக்கு சக்தியின் இடமாக இருந்து உலகத்தை தோற்றுவித்து நடத்தி ஒடுக்கி மீண்டும் தோற்றுவித்து இவ்வாறு ஐந்தொழில் இயற்றி வருதல் தான் முதல்வனுடைய பொது இயல்பு. அப்போ அந்த பொது இயல்புங்கிற வரையறைக்கு, முதல்ல சொன்ன வரையறைக்கு பொருத்தமா இருக்குதா? இன்னொரு பொருளோடு கொண்ட சார்பின் காரணமாக ஒரு பொருளிடம் நிகழ்வது பொது இயல்பு இல்லைங்களா? இது ஏன் சிவபெருமான் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறார், காக்கின்றார், ஒடுக்குகின்றார்? தம்பொருட்டா? தன் பொருட்டு எதையும் அவர் செய்யல, எல்லாம் உயிர்களின் பொருட்டு. அப்ப உயிர்களுக்காக இப்படி அவர் ஐந்தொழில் செய்யும் தலைவன் என்று தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார். உயிர்களுக்காக அவர் மேற்கொண்ட நிலை ஐந்தொழில் செய்யும் தலைவன் என்ற நிலை. ஆகவே இன்னொரு பொருளின் காரணமாக உண்டான நிலை இது. எனவே ஐந்தொழில் செய்தல் பெருமானுக்கு பொது இயல்பு என்று சொல்லப்பட்டது. ஆகையினாலே சிவஞான போதத்திலும் இரண்டாம் சூத்திரத்திலே பெருமானுடைய பொது இயல்பு சொல்லப்படுகின்றது. அது பொது இயல்பு சொல்வதற்காக எழுந்த சூத்திரம் அன்று, அது பாச உண்மை கூறுவதற்காகத்தான் எழுந்தது. மாயையையும் இருவினையும் உண்டு என்று சொல்வதற்காக எழுந்தது. அதை சொல்லும் போதே எங்க பொது இயல்பும் வந்துவிடுகிறது. ஏன்னா உயிர்கள் எல்லாம் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கின்றான். உயிர்கள் எல்லாம் இறந்தும் பிறந்தும் வரும்படிக்கு அவன் தன்னுடைய திரோதன சக்தியிடமிருந்து பிரியாமல் இருக்கிறான்னு சொல்லும் போது, அப்ப உயிர்களை அப்படி பிறப்பிறப்பிட செலுத்தி ஐந்தொழில் செய்கிற பதியாக இருக்கிறான் என்ற கருத்து அங்கு பெறப்படுது. ஆகவே இரண்டாம் சூத்திரத்தில் முதல்வனுடைய பொது இயல்பு பெறப்படுகிறது. இது மாபாடியம் சிற்றுரைகளில் சிவஞான சுவாமிகள் கொடுக்கின்ற விளக்கம். இரண்டாம் சூத்திரத்தில் முதல்வன் பொது இயல்பு. இங்க புதுவதிகாரத்துல முதல் பாடல்ல அவனுடைய சிறப்பு இயல்பு, இரண்டாவது பாடல்ல பொது இயல்பு என்று அருமையாக சொன்னார்.
2: ஓம் நம சிவாய்.
0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம் அடுத்த திருப்பாடல் 9வது திருப்பாடல். இந்த 9வது திருப்பாடல் எது என்று சொன்னால், நமக்கு மெய்ப்பொருள் எது, பொய்ப்பொருள் எது என்பதை சுட்டிக்காட்டி உணர்த்துகிறார். தேடும் திரவியமும் சிற்றறிவும் பற்றுதலும் கூடும் பொய் என்று அருளி கூட்டினான். நாடறிய ஞான பிரகாசன் உயர் நற்கமலை மாநகர் வாழ் வானப்பிறை அணிந்த மண். மண் என்பது நிலை பெற்றவனே என்ற ஒரு பொருளிலே வரும். இது சிவத்தை சுட்டுகின்ற ஒரு அருமையான சொல். அது குருவினை சுட்டி காட்டுகின்றார். இதனுடைய பொருளானது திருவாரூரின் கண் எழுந்தருளி இருக்கின்ற முதல்வராய அழச்சற்கரிய பெருமையுடைய ஞான பிரகாசன் என்று சொல்லக்கூடிய எம்முடைய அருட்குறவர் இந்த உரையிலே நாம் ஈட்டப்படும் செல்வமும் யாக்கமும் அவற்றை பொருளென்று அறியும் புல்லறிவும் அவற்றின் கண் செய்யும் பற்றும் பொய்யெனவும் முதல்வன் திருவருள் ஒன்றுமே மெய்யெனவும் காட்டி அந்த பொய்ப்பொருளில் இருந்து நீங்கி என்னை திருவருளில் சேர்ப்பித்தார் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். தேடும் திரவியமும் சிற்றறிவும் பற்றுதலும் கூடும் பொய் என்று அருளில் கூட்டினான். நாடறிய ஞான பிரகாசன் உயர் நற்கமலை மா நகர் வாழ் வானப்பிறை அணிந்த மண். இது அருமையான ஒரு சாஸ்திர நூலே வரக்கூடிய சொல்லாட்சி இங்கே அப்படியே நமக்கு நினைவூட்டி செய்வதைப் போல இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. நெஞ்சு வீடு தூதிலே மறைஞான சம்பந்த ஒற்றவன்குடு உமாபதி சிவாச்சாரியாருக்கு எதை உணர்த்தினார் என்பதை நெஞ்சு வீடு தூதிலே சொல்லி காட்டுகிறார். அவர் சொல்லுகின்ற பொழுது எப்படி உணர்த்தினாராம், வெந்நீரும் வேடமும் பூசையுமே மெய் என்றான், பொய் என்றான் மாடையும் வாழ்க்கையும் அனையுமே. ஆக அந்த அருள் ஒன்றே மெய் என்றும் பொய் என்றால் மாடையும் வாழ்க்கையும் அனையுமே. நாம் வாழுகின்ற வாழ்வும் மாடு செல்வம் எல்லாமே பொய்ப்பொருள் என்று அழகாக அந்த செய்தியினை சுட்டிக்காட்டுகிறார். ஆகையினாலே இங்கே நாம் தேட வேண்டிய அடைய வேண்டிய அனுபவிக்க வேண்டிய பொருள் இந்த உலகிலே இருக்கின்ற செல்வம் அன்று. ஆகையினாலே அழகாக சொல்லி காட்டுகிறார், இந்த யாக்கையினால் நாம் அடையக்கூடிய இன்பமெல்லாம் இன்பம் அல்ல, சிற்றறிவுள் பற்றி அனுபவிக்கின்ற இன்பமும் அதுவும் பொய்யே. ஆகையினாலே மெய்ப்பொருளாகிய அந்த அருளில் கூடுதல் வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். தேடும் திரவியமும் சிற்றறிவும் பற்றுதலும் கூடும் பொய் என்று அருளில் கூட்டினால் நாடறிய ஞான பிரகாசன் உயர் நற்கமலை மாநகர் வாழ் வானப்பிறை அணிந்த மண். இந்த பக்குவத்தை உபதேசத்தை மாணவன் ஏற்று நெருங்கி நிற்றல் வேண்டும். அதைத்தான் நம்முடைய தாய்மான சுவாமிகள் தனக்கு வேண்டினார். இந்த பக்குவம் எனக்கு வேண்டும் என்று தாய்மான சுவாமிகள் விண்ணப்பம் பண்றார். நீனது அருளால் மனைவி புதல்வர் அன்னை பிதா மாடு வீடு என்றிடும் மயக்கம் தனையும் மறந்து இங்கு உனை மறவா தன்மை வருமோ தமியேற்கே. அகினரே, நீ ஒருவனே எனக்கு சுற்றமும் நீ ஒருவனே எனக்கு செல்வமும் என்று அங்கே அழகாக சொல்லுவது போல இங்கே இந்த செய்தியை அழகாக நம்முடைய சுவாமிகள் இங்கே நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அருமையான ஒரு செய்தி, நம்முடைய கமல ஞான பிரகாச சுவாமிகளை அங்கே குறிப்பிடுகின்ற பொழுது வான பிறையணிந்த மண் அது சொல்லுகின்ற பொழுது நிலவினை சடாமபிடத்தின் கண்ணே அணிந்திருக்கின்ற பெருமானே, சிவனது தன்மையை குணங்கள் சிவனது செயல்கள் அனைத்தையுமே குருமூர்த்தி மேல் ஏற்றிச் சொல்வது சைவத்தினுடைய ஒரு மரபு. எனவே சிவபெருமானுக்கு உள்ள அந்த தன்மைதான் இங்கே அப்படியே இங்கே ஏற்றிச் சொல்லப்பட்டிருக்கிறது. வான பிறை அணிந்த மண், இந்த வான பிறையணிந்த மண் என்று சொல்லுகின்றோமே, இந்த வான பிறையணிந்த மண் என்பது ஏன் சொல்லப்பட்டது என்பதை பார்க்கணும். எப்பொழுதுமே சைவத்திலே நான் குறிப்பிட்டபடி சில செய்திகள் புராண வழியிலே ஒன்று இருக்கும், சித்தாந்த வழியிலே ஒன்று இருக்கும். அதைத்தான் இந்த திருநீலகண்டர் என்பதற்கு புராண ரீதியாக என்ன சொல்லப்பட்டது, சித்தாந்த ரீதியாக என்ன பொருள் கொள்ளுதல் வேண்டும் என்பதை இந்த பௌராணிக முறையும் சித்தாந்த ரீதியிலும் ஆகம வரியிலும் நான் உங்களுக்கு உணர்த்தி காட்டினேன். இதே போல இறைவனானவன் பிறைச்சந்திரனை அணிந்திருப்பதற்கு புராண ரீதியாக என்ன சொல்லப்படுகிறது என சொன்னால், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தக்கனிட்ட சாபத்தினாலே சந்திரனுடைய கலைகள் தேய்ந்தது. தேய்ந்த கலையோடு உள்ள அந்த சந்திரன் தான் அழியாதிருக்கும்படி எல்லோருடைய அறிவுரையின்படி சிவத்தை அடைந்தார். தன்னிடம் சவர சரணடைந்த சந்திரன் எடுத்து ஜடாமகுடத்திலே அணிவித்து அந்த கலை அழியாதிருக்கும்படியாக வளரும்படியாக திருவுருள் புரிந்தார். இது பௌராணிக முறையிலே உள்ளது. ஆகம வழியிலே என்ன சொல்லப்படுகிறது, நம்முடைய எம்பெருமானுடைய திருமேனியிலே இருக்கின்ற உபாங்கங்கள் தெரியும். அங்கம் என்பது திருமுகம், திரு கை, திருவிரல், திருப்பாதம் என்று இவைகள் அங்கங்கள். உபாங்கம் என்பது அந்த திருமேனியிலே பொருந்தி இருப்பது. இந்த உபாங்கத்துக்கும் அங்கத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, உபாங்கம் என்பது அங்கத்திலிருந்து பிரிக்க முடியும், ஆனால் பிரியாது சிவத்தை விட்டு, ஆனால் பிரிக்க முடியும். உதாரணமாக எம்பெருமானவர் அபயகரம் காட்டுகிறார் என்றால் அது அங்கம், பிரிக்கிறார். உபாங்கம் என்பது தன்னுடைய கைகளிலே மான்மழு தாங்கி இருப்பது, அந்த மான்மழு கிணக்கிலே வந்தது தாங்கி என்று சொல்வார்கள். சித்தாந்த ரீதியிலே இறைவனுக்கு இருக்கின்ற அந்த உபாங்கங்கள் என்னென்ன பொருள் தரும் என்பதை 11 திருமுறைகளே பட்டினத்தடிகள் திருவற்றியூர் 1/90 இந்த செய்திகளை போல சொல்றார். மான் ஏன் தாங்கி இருக்கிறார், மழு ஏன் தாங்கி இருக்கிறார், இப்படி ஒவ்வொன்றுக்கும் அங்கே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. 11 திருமுறையில பட்டினத்தடிகள் அருளிய திருவொற்றியில் 1/90 அதிலே இறைவன் மதிசூடியதை ஏன் அங்கே குறிப்பிடப்படுகிறது என்றால், அழகாக பட்டினத்தடிகள் குறிப்பிடுகிறார், தூமதி சடைமிசை சூடுதல் தூ நெறியா மதி யான் என அமைத்தவாரே. ஆன்மாக்களுக்கு நல்ல நெறியினை காட்டுவது யாமே, அதுக்கு மதி என்று பெயர் வைக்கப்பட்டது. பட்டத்தர் அழகாக சொன்னார், தூமதி சடைமிசை சூடுதல் தூ நெறியா மதி யான் என அமைத்தவாரே. இனி ஆன்மாக்களுக்கு நெறி தருபவன். இதைத்தான் அழகாக முத்திக்கு உழன்று முனிவர் குலாம் நடிவாட அத்திக்கு அருளி என்று மணிமாகவர் குறிப்பிடுவார். எனவே எனக்கு நெறிதந்தான் என்று அப்பர் சுவாமிகள் பல இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே ஆன்மாக்களுக்கு முத்திக்கு உரிய நெறியினை காட்டுவது, அந்த ஞானத்தை கொடுப்பது, மதியினை தருவது அடையாளம்தான் சந்திரன். எனவே அந்த சந்திரனை அடையாளமாக கொண்டு தன்னுடைய குருமூர்த்தி மேல் ஏற்றிச் சொல்வது ஆன்மாக்களுக்கு நல்ல ஞானத்தை சிவஞானத்தை கொடுப்பவன் என்ற பொருள்படதான் இங்கே பிறையணிந்த என்ற அந்த உபாங்கத்தை இங்கே நம்முடைய குருஞான சம்பந்த தேசிகர் பரமாச்சாரிய சுவாமிகள் அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆக ஆகமழியிலும் ஒரு பொருள் இருக்கிறது, புராண வழியிலும் இதற்கு பொருள் இருக்கிறது. இந்த ஆகமொழியிலே உள்ள பொருள்களை எடுப்பதற்காகத்தான் பட்டினத்தடிகள் நமக்கு 11 திருமுறையிலே அந்த உண்மையை உணர்த்துகிறார். அதற்கு பேர் நமக்கு நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முந்தைய பாடலிலே கூறியதை எல்லாம் அப்படியே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். மாயையிலே மயங்கி விடுதல் கூடாது. எதுவெல்லாம் நமக்கு பொய், மெய்ப்பொருள் எது, எதை பற்றிற்றில் வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்கு இந்த 10 திருப்பாடலே அருமையான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். காண்பதும் பொய், கேட்பதும் பொய், காரியம் போலே இதமாய் போன்பதும் பொய், எவ்விடத்தும் போகமும் பொய், மாண்பாக தோற்றி இன்ப வெள்ளமாய் சுண்ணி என்னுள் சம்பந்தன் வீற்றிருப்பது ஒன்றுமே மெய். அருமையான ஒரு மெய்யை நமக்கு உணர்த்துகிறார். நம்முடைய கருவிகரணங்கள் வழியாக காண்டல், கேட்டல், பூணுதல், உடம்பிலே தரித்தல் முதலிய இன்ப நுகர்ச்சிகள் எல்லாம் பொய்யாகும். இன்ப வெள்ள பெருக்காய் என்னுள் சிறந்த ஞானசம்பந்தர் என்னுடைய குருமூர்த்தியானவர் வீற்றிருப்பது ஒன்றுமே உண்மையாய் முடிந்தது. எனவே எல்லாம் எனக்கு பரமாய் தோன்றுகின்றது என்று அழகாக இந்த திருப்பாடலிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த திருப்பாடலிலே காண்பதும் போய் கேட்பதும் போய், இது நம்முடைய நூல்கள் லௌகீகத்திலே ஒரு பழமொழி சொல்ற, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் என்று அங்கே சொல்லி காட்டார். இது இங்கிருந்து கொள்ளப்பட்ட சொல்லாட்சி தான். காண்பதும் பொய் கேட்பதும் பொய். ஒரு காண்பதும் பொய் என்று சொல்லக்கூடியது எப்படி? ஒரு மான் ஒன்று தாகத்தால் அழைகிறது. தண்ணீர் எங்கே என்று அழைகின்ற பொழுது தூரத்தே நீர் ஓடுகிறது. அது நீரை நோக்கி ஓடுகின்ற பொழுது அந்த நீர் அகப்படாமல் அந்த ஆர்வோ தெரிகின்ற அந்த நீர் காட்சி போய்கொண்டே இருக்கிறது. என்ன அர்த்தம்? காணல் நீர் பேய் தே. இதே போன்றுதான் ஆன்மாக்கள் உண்மை என்று காண்டதை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னொரு உண்மை சொல்ல, காண்பதும் பொய் என்பதற்கு ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தின் நிழல் நீரிலே நிழல் தெரிகிறது. அந்த குளத்தின் கரையிலே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் இருக்கின்ற அந்த குளக்கரையில் இருக்கின்ற குளத்தின் நீரிலேயே ஒரு நிக்கரையில் இருந்து பார்க்கின்ற பொழுது அந்த நீருக்குள் இருக்கின்ற அந்த மரத்தின் நிழல் எப்படி தெரிகிறது? மேலே தடித்த பாகம் வேறும் கீழே கிடை வேர்களும் அங்கே இருப்பதை போல் தெரியும். மாறி இருக்கும். எப்பொழுதுமே வேர் கீழாகவும் அடிமரம் கீழாகவும் கிளைகள் மேலாக இருக்கும். ஆனால் அந்த நிழலிலே காணுகின்ற பொழுது அந்த அடிமரம் மேலேயும் கிளைகள் கீழாகவும் நீரிலே தெரிகிறது. அப்போ என்னது? காண்பது காட்சி. என்ன கண்டான்? மேலே அங்கே வேறாகவும் கீழே அங்கே கிளைகளாகவும் இருந்தது. ஆனால் இது மெய்யோ? அன்று, இது பொய். ஆகையினாலே இது காண்பதும் பொய். இதைத்தான் லக்குணனானவன் சீதா பிராட்டிக்கு உணர்த்தினார். நீ காண்பது மான் அல்ல, இது மாயமான் என்றான். காண்பது பொய், கேட்பதும் பொய். எதையெல்லாம் நாம் கேட்கின்றோமோ அதுவெல்லாம் அதுவாக இருப்பதே இல்லை. இரவு நேரங்களிலே பெரியோர்களுக்கு தெரியும், நாம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது குழந்தை அழுவதை போல ஒரு சத்தம் கேட்போம். என்ன குழந்தை அழுகிறதே என்று நாம் எடுத்து பக்கத்து வீட்டுக்கு சொல்றால் அவரும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டை விட்டு வந்தால் சத்தம் இல்லை. தன் வீட்டுக்குள்ளே போனால் மீளமும் குழந்தை அழுவதை போல கேட்கும். என்னது? பூனை குட்டிகள் இரவிலே அழுவது அந்த சப்தம் ஒரு குழந்தை அழுவதை போலத்தான் இருக்கும். ஆகையினாலே கேட்பதை வைத்து நிஜம் என்று சொல்லிவிடக் கூடாது. இதை விட

இல்லாத பெரியவர். அவர் மனைவியும் அந்தகத்தன்மை உடையவர். அந்த அந்தகத்தன்மையுடைய தாயையும் தந்தையையும் சுமந்து கொண்டு மகனாகிய சுரோஷனன் என்கின்ற புதல்வன் கூடையிலே சுமந்து வந்து தாய் தந்தையருக்கு தாகம் தீர்ப்பதற்காக கரையிலே வைத்து விட்டு மண் தோண்டியினை கொண்டு வந்து அந்த நீர்க்கரையிலே நீரினை முகப்பதற்கு அந்த குடத்தை நீருக்குள் முக்குகின்ற பொழுது குபு குபு என்ற ஓசை வந்தது. அந்த குடத்து நீரிலே அந்த குடம் நீரிலே முக்கப்படுகின்ற பொழுது குபு குபு என்று ஓசை வருவதைக் கண்டு தசரத சக்கரவர்த்தி யானை முகக்கிறது என்று அவன் கற்பனை செய்து கொண்டார். அது பொய் என்று உணரவில்லை. அந்த ஓசை வருகின்ற திசை நோக்கி தசரத சக்கரவர்த்தி அம்பினை காணாமலே போட்டு விட்டான். அம்பு சென்ற அடுத்த கணத்திலேயே ஐயோ என சொல்லி அந்த குமரனானவன் வீழ்ந்தான். அந்த குமரன் உயிரிழந்தான். இந்த செய்தியை அறிந்தவுடனே தானே அந்த அந்தகராகிய சலோபன முனிவர், என்னுடைய மகனை இழந்து நான் வருந்துகிறேன், இதே போன்று தசரதனே நீயும் உன் வாழ்வில் உன் புதல்வனை பிரிந்து நீயும் வருந்துவா என்று ஒரு சாபம் கொடுத்தான். அந்த சாபத்தின் காரணத்தால் தானே தசரத சக்கரவர்த்தி ராமபிரானை பிரிந்து உயிரையே விட்டார். ஆகினாலே இந்த உலகியலிலே காண்பதும் போய் கேட்பதும் போய் காரியம் போலே இதமாய் பூண்பதும் போய் நாம் எதுவெல்லாம் நமக்கு நன்றி என நினைத்து நாம் அணிந்து கொண்டிருக்கின்றோமோ அவைகளெல்லாம் பொய்யாகிவிடும். ஆகையினாலே எது மெய் அழகாக சொல்லி காட்டுகிறார். எது மெய் அவனுடைய அந்த பெருமானானவர் கமலை ஞானப்பிரகாசனானவன் என்னுடைய ஆன்மாவிலே வந்து உறைந்திருந்து எனக்கு அனுக்கிரகம் செய்வதே மெய் என்று சொல்லி காட்டினார். அழகாக பொன் எவ்விடத்தும் போகமாய் போய் மாண்பாக தோற்று இன்ப வெள்ளமாய் சொல்லி என்னுள் சம்பந்தன் வீற்றிருப்பது ஒன்றுமே மெய் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இந்த உலகியலிலே இந்த லௌகிய காரியமாக போகப் பொருள்களாக கெட்டுவது அனைத்தும் கருவிகரணங்களாக நாம் கேட்கின்ற காணுகின்ற பூணுகின்ற எல்லாமே பொய். ஆகையினாலே இந்த ஆன்மாவானது பக்குவப்பட்டு சுவார்வோ இன்பத்தில் தான் திளைத்தல் வேண்டும். இதைத்தான் நம்முடைய திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே முகத்திலே கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திலே கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுவார். எனவே இதை அழகாக நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருப்பருப்பதம் என்கின்ற தளத்திலே சொல்லி காட்டுகிறார். இந்த மாயைகளை மெய்யென்று நம்பிக்கொண்டு மானுடர்கள் ஓடுகிறார்களே என்றார். அது எப்படி ஒரு காட்சி சொல்கிறார். ஒரு பெண்ணானவள் ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறாள். எங்கே ஓடுகிறாள் என்று கேட்டதற்கு, அதோ தெரிகிறதே அந்த நீர் ஓடுகிறதே, அந்த நீரை கொண்டு வருவதற்கு குடத்தை எடுத்து போகிறேன் நான். அதோ தெரிகிறதே நீர் என்று காட்டியது அது பேய் தேர் காணல் நீர். ஆக காணல் நீரை குடமெடுத்து முகந்து முகப்பதற்கு செல்வதைப் போல் மார்க்கம் இருக்கிறது என்பதை அழகாக ஞானசம்பந்தர் பெருமான் ஒன்றாம் திருமுறையிலே திருப்பருப்பதம் என்ற தல தேவாலயத்தில் சொல்லி காட்டுகிறார். மயங்கி ஓர் பேய் தேர்ப்பின் குடம் கொண்டு நீர்க்கு செல்வார் போதும். யாரு இப்படி எல்லாம் மாயை காட்டி மயக்கோர் யார் சமணர்கள் பற்றி சொல்லுகின்ற போது இந்த செய்தியினை சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே மெய்ப்பொருள் எது பொய்ப்பொருள் எது என்பதை நமக்கு உணர்த்தி அந்த இதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் இந்த திருப்பாடலிலே. அடுத்த அருமையான ஒரு செய்தி இன்னும் இங்கு சொல்லி காட்டுகிறார். என்ன செய்தி என சொன்னார், முதல்வன் பக்குவனுக்கு மட்டும் குருவாக வருகின்றானே, மணிவாசக பெருமானுக்கு மட்டும் குருவாக வருகின்றானே, ஏன் மற்ற ஆன்மாக்களுக்கு வருவதில்லை என்று சிலருக்கு சில ஐயப்பாடுகள் ஏற்படும். இந்த ஐயப்பாடை அடுத்த திருப்பாடலே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இறைவன் யாருக்கு குருவாக வந்து அவன் அனுக்கிரகம் செய்கிறான், ஏன் எல்லா உயிர்களுக்கும் வருவதில்லை என்பதற்கு இந்த அருமையான ஒரு செய்தியினை சொல்லி காட்டுகிறார். ஒருமையுடன் ஈசன் அருள் ஓங்கி என்றும் தூங்கல் அருமை அருமை அருமை பெருமை இடும்பை ஆங்காரம் கோபம் அபிமானம் ஆசை வினை நீங்காத போதுதானே. ஒரு ஆன்மாவானது இறைவனிடம் சென்று ஒன்றி நின்று அங்கே பேரானந்தத்தை தூக்கிறது, அந்த இன்பம் இருக்கிறதே,
அருமை அருமை அருமை என்று அழகாக இங்கே சொல்லிக் காட்டுகிறார்.

நோக்கி என்றும் தூங்கள். அருமை, அருமை, அருமை. எனவே இந்த ஆன்மாவானது சோபாவத்தை அணிந்து கொண்டு பேரானந்தத்தை அனுபவிக்கின்றது. அப்ப எல்லா ஆன்மாக்களுக்கும் எனது கிட்டவில்லை. அப்பதான் சொல்லி காட்டுறார், பெருமை இடும்பை அகங்காரம் கோபம் அபிமானம் ஆசை வின நீங்காத போதுதானே. ஆகையினாலே தற்பெருமை பாராட்டுதலும் பிறரை எள்ளி உரைத்ததும் யான் எனது என்ற செருக்கு உடையதும் வெகுளியும் உள்ளவர்களுக்கு இது கிட்டுமோ? அருமையான கேள்வி கேட்கிறார். அவர்கள் இன்பம் துவக்கின்றனர், இது இந்த குற்றம் உடையவர்களுக்கு இது கிட்டுவோ? அப்ப என்ன பொருள்? இந்த பெருமை இடும்பை ஆங்காரம் கோபம் அபிமானம் ஆசை வினை நீக்கம் இவைகளை உடையவர்கள்தான் அந்த பேரானந்த சோபகத்திலே அவர்கள் மூழ்கி இருப்பார்கள். எனவே அவர்களுக்குத்தான், இந்த குற்றங்கள் இல்லாத ஆன்மாக்களுக்குத்தான் இறைவனானவன் வந்து அனுக்கிரகம் செய்வாரே அன்றி குற்றமுடைய ஆன்மாக்களுக்கு வருதல் இல்லை. எனவே எல்லா ஆன்மாக்களுக்கும் அனுக்கிரகம் செய்யாதது அது இறைவனுடைய விருப்பு வெறுப்பு அன்று. அது ஆன்மாக்களுடைய குற்றமே, அது ஆன்மாக்களுடைய தகுதி பக்குவமே காரணம் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். ஆக ஒருமையுடன் ஈசனருள் ஓங்கி என்றும் தூங்கள். அருமை, அருமை, அருமை. அது எந்த குற்றங்கள் உடையவர்களுக்கு அது கிடைக்காது. பெருமை இடும்பை தற்பெருமையை பாராட்டுதல், இடும்பை அங்கே பிறரை எண்ணி நகையாடுதல், ஆங்காரம் கோபம் அபிமானம் பொறாமை முதலானை கொள்ளுதல், ஆசை யான் எனது என்று பற்று வினை நீங்காத போதுதானே. ஆகையினாலே இவைகளெல்லாம் நீங்காத பொழுது அவைகளுக்கு கிட்டுவதில்லை என்று இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அது சொல்லி காட்டுகிறார், இவைகளெல்லாம் நீங்கில் உனக்கு என்ன கிடைக்கும்? ஈசனருள் ஓங்கி என்றும் தூங்கள். அருமை, அருமை, அருமை. மூன்று போடுறார். இப்படி அருமை, அருமை, அருமை என்று சொல்லக்கூடியது ஆனந்த கழிப்பின் மிகுதியினாலே அங்கே கூறுவதாக ஆண்டவர்கள் பொருள் சொல்லுவார்கள். அந்த பேரானந்த கழிப்பினை இங்கே குறிப்பிடுவது போல அருமை, அருமை, அருமை என்றும் இன்னொரு பொருள் அருமை என்பதை கடைசெருமையை எடுத்து இந்த குற்றங்கள் உள்ளவங்களுக்கு இது கிடைப்பது அருமை அரிது என்ற பொருளையும். ஆக இந்த குற்றங்கள் இங்கே ஆன்மாக்களிடத்தே அந்த குருமூர்த்தியானவர் குருமூர்த்தியாக இறைவன் வந்து அனுக்கரகம் செய்கிறார். எனவே குற்றமற்ற ஆன்மாவைத்தான் இறைவன் ஆட்கொள்ளும், குருவாக வந்து ஆட்கொள்ளும். இது எதை போன்றது என்றால் நம்ம எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய இல்லத்திலே குழவி இருக்கிறது. அந்த குழவியானது ஒரு புழுவினை கொண்டு வந்துதான் கூட்டிலே வைத்து அடைத்து கொட்டி தன் உருவாக்குகிறது. அப்ப இந்த இடத்துல ஒரு செய்தி தெரிஞ்சுக்கிடணும், இந்த குழவியானது தான் கொட்டி தன் வடிவம் ஆக்குவதற்கு எல்லா புழுக்களையும் எடுப்பது இல்லை, ஒரு குறிப்பிட்ட இன புழுவை மட்டும்தான் எடுக்கும். எந்த புழுவினை எடுத்தால் அதை நம்முரு ஆக்க முடியுமோ அந்த பக்குவத்தை அறிந்துதான் இது விஞ்ஞானத்திலே சொல்லப்பட்டது. எல்லா புழுவும் எடுக்காது, எந்த புழுவை எடுத்தால் அதை தன் உருவாக்க முடியுமோ அந்த புழுவை தேர்ந்தெடுத்து தான் அந்த குழவி அந்த புழுவை கொண்டு வந்து தன் கூட்டிலே வைத்து தன் வடிவமாகும். இதே போலதான் பரம்பொருளானவர் எந்த பக்குவான்மாவை நாம் ஆட்கொண்டால் அது தகும் என்பதை அறிந்தே அவன் ஆட்கொள்கின்றானே அன்றி அவன் மற்றபடி வேறு எந்த உயிரிடத்திலும் விருப்பு வெறுப்பு காட்டுவது இல்லை. ஆகையினாலே பெருமானே என்னை ஆட்கொள்வதற்கு என்னிடம் இருக்கின்ற குற்றத்தையெல்லாம் நான் விடுதல் வேண்டுமே என்று தாய்மான சுவாமிகள் அழகாக விட வேண்டிய குற்றங்களை சொல்லி காட்டுகிறார். கொலை, களவு, கள், காமம், கோபம் விட்டால் அன்றோ மலை இலக்கா நின் அருள்தான் வாய்க்கும் பராவரமே. இந்த குற்றங்களை எல்லாம் இல்லாமல் இருந்தால்தானே நீ எனக்கு அருள்புரிவாய் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். இதே ஒருமையுடன் ஈசனருள் ஓங்கி என்றும் தூங்கள். இந்த தூங்குதல் என்பதற்கு ஒரு விளக்கத்தை அழகாக சொல்லி காட்டுகிறார். ஒரு குழந்தை, அந்த குழந்தை பச்சை குழந்தையை எடுத்து இந்த தாயானவள் அப்படியே லேசான நகைச்சூடு உள்ள நீரிலே அந்த குழந்தையை குளிப்பாட்டி பின்பு அந்த குழந்தைக்கு தன்னுடைய அன்பையெல்லாம் சேர்த்து பால் ஊட்டுவார்.
பாலூட்டிய பின்பு அந்த குழந்தையை தொட்டிலில் கடத்துவாள். அப்படி குளித்த பின்பு தாயினுடைய பாலை வயிறார உண்ட பின்பு அந்த குழந்தை தூங்குகின்ற தூக்கம் இருக்கிறதே, அதுதான் உலகிலேயே உயர்ந்த ஒரு ஆனந்த தூக்கம் என்று நம்முடைய சான்றோர்களால் சொல்லப்படுகிறது. எனவே அந்த தொட்டிலுக்குள் இருக்கின்ற அந்த குழந்தை போல உன்னுடைய அருளில் நான் தூங்க வேண்டும் என்று தாய்மான சுவாமிகளை கேட்கிறார். ஆகையினாலே அந்த தூங்கல் என்பது தொட்டில் இருக்கின்ற குழந்தை போல் தூங்கல். தூங்குதல் என்றால் நம்முடைய உலகிலே இருக்கின்ற இந்த தூக்கம் என்பது அருள் என்ன? சுகத்தை அனுபவித்தல், ஆனந்தமாயிருத்தல், எல்லாம் மறந்திருத்தல் என்று கொள்வார். தாய்மான சுவாமிகளை அழகாக விண்ணப்பிக்கிறார். கெட்டி என்று உன் அன்பர் மலம் கெட்டு அயர்ந்தோர் தொட்டிலுக்குள் செய்கோல துயின்றார் பராபரமே. எனவே அவர்கள் எல்லாம் தொட்டிலுக்குள் இருக்கின்ற அந்த செய்கோலே அவர்கள் அயர்ந்தார்கள் என்று அழகாக இந்த செய்தியினை இங்கே சொல்லி காட்டுகின்றார். எந்தெந்த குற்றங்களை எல்லாம் நாம் நீக்குதல் வேண்டும் என்பதை தொடர்ந்து இன்னும் தெளிவுபடுத்தி நமக்கு உணர்த்துகிறார். எந்த குற்றங்களெல்லாம் நம்மிடத்தை இருக்கக்கூடாதாம், இதை பன்னிரெண்டாவது திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். தன் பெருமை எண்ணாமே தற்போதமே இரத்தல் மின் பெருமையாம் சகத்தை வேண்டாமே தன்பால் உடலை தினம் படித்தல் ஓங்கு சிவத்து ஒன்றல் நடலை பிறப்பு ஒளியும் நாள். நீ பிறவி சூழலிலே இருந்து ஒளிய வேண்டும் என சொன்னால் உன்னிடம் இருக்கின்ற இந்த குற்றங்களை எல்லாம் நீக்கு. எந்த குற்றங்கள்? தன் பெருமையை தானே கூறிக்கொள்ளுதல், தன் முனைப்பாகிய சிவபோதம் சீவபோதம் நீங்குதல், மின்னலை போன்று தோன்றி மறைகின்ற இந்த உலகத்தினுடைய நிறையாமையை நீக்கி அந்த உலகை நீ வெறுத்தல், தன்னுடைய உடம்பு இது முத்திக்கு தடையென்று அந்த உடம்பை வெறுத்தல், மேலும் பொருளாகிய சிவத்தில் மனம் பதித்தால்தான் உனக்கு பிறவி துன்பம் நீங்கும் என்று இதிலே அழகாக இந்த செய்தியினை சொல்லி காட்டுகிறார். தன் பெருமை எண்ணாமே தன்னை எப்பொழுதுமே வியத்தல் கூடாது. அப்போது அடிகளிடம் சென்று நாவுக்கரசி சுவாமிகள் கேட்கின்ற பொழுது அழகாக சொல்லி காட்டுகிறார், நான் தான் அந்த எளியவன் என்று சொல்லி காட்டுகிறார். இதே மாதிரி நாவுக்கரசி சுவாமிகள் அப்பூதடிகள் முன்பாக தன்னை யார் என்று முதலிலே கூறாத அடக்கமாக அடியோமே என்று கடைசியில் குறிப்பிடுகிறார். பரஞ்சோதி முனிவராகிய சிறுத்தொண்ட நாயனார் இடத்தே வைரவராய் சென்ற சிவபெருமான் நீரோ பெரிய சிறுத்தொண்டர் கேட்கிறார். அவர் என்ன சொன்னார்? அப்படித்தான் உலகிலே சொல்லிக் கொள்ளுகிறார்கள் தான் சொன்னாரே தவிர ஆமாம்னு சொல்லுகிறார். தன்னை வியக்கவே இல்லை. அந்த தன்பெருமை எண்ணாமை தற்போதமே இரத்தல், எப்பொழுதுமே தன்பயப்பட்டு சிவத்திடம் ஒன்றுபடுதல் வேண்டும். கண்ணப்ப நாயனாருக்கு 6 நாள் முத்தி கிடைத்ததற்கு காரணமே அவர் தன்பயம் அழிந்து அவர் சிவபயம் பட்டு விட்டார். அதைத்தான் கண்ணப்ப நாயனாருடைய முத்தியிலே இருக்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு உண்மை. மின் பெருமையாம் சகத்தை வேண்டாமே. இந்த உலகமானது மின்னல் போல தோன்றி மறையக்கூடியது, நிலையற்றது, அதை நாம் வெறுத்தல் வேண்டும். தன்பால் உடலை தினம் படித்தல், இந்த உடம்பானது முத்திக்கு தடை என்பதற்கு இந்த உடம்பை வெறுத்தல் வேண்டும். ஆகையினாலே தான் ஞானாசிரியன்மார்களில் சிலர் இந்த உடம்பை படிப்பதற்காக தென்னை மரத்திலே இருக்கின்ற கீற்று ஓலையை எடுத்து காலிலே கட்டிக்கொள்வார்கள். கட்டிக்கொண்டு இந்த உடம்பை இழித்து சிவத்தை நாடுவதாக குறிப்பை காட்டுவார்கள். அவர்களுக்கு திருநாமத்திற்கு முன்பாக பழுதை கட்டி என்று ஒன்று இருக்கும். இந்த பழுதை கட்டி என்பது தென்னங்கீட்டினுடைய அந்த ஓலையினை காலிலே கட்டி உலகோருக்கு தன் உடலை வெறுத்து சிவத்தை நாடுவதாக ஒரு குறிப்பு வாங்கி வரும். இதே போன்றுதான் நம்முடைய திருநெல்வேலி நகரிலே இருக்கின்ற வண்ணச்சரமம் தண்டபாணி தேசிகர் தன்னுடைய மேனியிலே காலிலே இருக்கின்ற முட்டிலும் பாதத்திலும் கருமையான ஒரு மையை தடவி எதாவது காணும்படியாக வைத்திருப்பார்கள். கரிய மையை தடவிருப்பாராம். ஏன்? இந்த உடலானது ஒரு நாள் கரிந்து ஒழியக்கூடியதுதானே என்று அந்த உடலை வெறுத்ததை அவர் காட்டுவாராம். கருப்பு மைய தலையிருப்பாராம் வண்ணச்சரமன் தண்டபாணி தேசிகர். ஆக
அந்த அதனுடைய உடலை பழித்தல் வேண்டும். அந்த உடலை பழித்துதானே அங்கே அழகாக நீத்தல் விண்ணப்பத்தையே செய்து காட்டினார் நம்முடைய மணிவாசக சுவாமிகள். ஆக தன்பால் உடலை தினம் பழித்தல் அவர்கள் என்ன செய்தார்கள், சதா சர்வ நேரம் சிவத்தோடு ஒன்று இருந்தல். ஓங்கு சிவத்து ஒன்றல் நடலை பிறப்பு ஒழியும் நான் துன்பம் தருகின்ற இந்த பிறப்பெல்லாம் அப்பொழுதுதான் ஒழியும் என்று எதையெல்லாம் நாம் ஒழித்தல் வேண்டும் என்று அழகாக சொல்லி காட்டப்படுகிறது. அப்போ கடைசியிலே நடலை பிறப்பு ஒழியும் நாள் என்பது மேலே கண்ட அவைகளையெல்லாம் அந்த பக்கம் எப்பொழுது வரும் என்றால் சிவத்து ஒன்றல். சிவத்தோடு நீ ஒன்று விட்டால் தன்பெருமை பேசமாட்டாய், தற்போதும் அழிந்து விடுவாய், மின்னல் கொண்டிருக்கின்ற உலகை விழித்து விடுவாய் என்ற அந்த உபாயத்தையும் சூஷகமாக சொல்லி காட்டுகிறார். சிவத்து ஒன்றல் என்று சொல்லி காட்டப்படுகிறது. இது எதை போல, நம்முடைய இல்லத்திலே காற்றிலே ஜன்னல் கதவு ஆடி டம் டம் என்று அடித்துக் கொண்டு அங்கும் இங்குமாக ஆடுகிறது. எதை போல, நம்முடைய பிறப்பு அங்கும் இங்கும் ஆடுவதை போல. அப்பொழுது அந்த இல்லத்திலே உள்ளவன் என்ன செய்கிறான், அந்த ஜன்னல் கதவை எடுத்து அங்கே ஒரு கொக்கியிலே சென்று ஊக்கிலே சென்று ஜன்னலை அப்படி சொருகி விடுகிறான். அந்த ஊக்கிலே சொருகப்பட்ட ஜன்னல் கதவு இப்பொழுது ஆடுவதும் இல்லை, ஓசை கொடுப்பதும் இல்லை. எனவே இந்த ஆன்மாவை கொக்கியாகி சிவத்தோடு சென்று பிணைத்து விட்டோம் என சொன்னால் இது பிறவி சூழலுக்குள்ளே அது ஆடுவது இல்லை. இதுதான் நம்முடைய ஜன்னல் கதவே நமக்கு பெரிய உண்மையை காட்டுகிறது. இதைத்தான் நம்முடைய மார்க்கண்டேய மகரிஷி செய்து காட்டினார். தன்னுடைய ஆன்மாவை ஆடாதபடி அசையாதபடி எவரும் பற்றாதபடி அசைக்க முடியாதபடி தன்னை அப்படியே சிவத்தோடு சேர்ந்து கட்டினார். மார்க்கண்டேயர் சிவத்தை கட்டிப்பிடித்தார் என்றால் அது உடலளவில் கட்டிப்பிடிக்கவில்லை, அவர் ஆன்மாவை அப்படி சிவத்தோடு ஒன்றை வைத்து விட்டார். எனவே ஓம் சிவத்தோடு ஓம் ஒன்றி நின்றார் என்றே பொருள். எனவே அந்த பெருமானோடு நான் ஒன்றி இருத்தல் வேண்டும், அதுதான் பிறப்புக்கு வழி என்பதை கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திரு சித்தம்பலம். ஓம்.

0: விளங்குக, காலமாமழை மண்ணுக, காதலால் சால ஈசன் அடியார் தழைகவே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சைவம் டாட்டாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நம பார்வதி வதே அரக மகாதேவா, தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா. ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு மணி போற்றி. கங்கை கண்ணிதனோடும் அமர்ந்த ஆழவாய் சொக்கலிங்க பெருமானுடைய திருவருளினாலே இனிதாக அவனுடைய புகழை பேசுகிற பெரும்புண்ணியம் வாய்த்திருக்கிறது. ஆடல் அரசனாக இருக்கிற அந்த பெருமானுடைய அருட்கதைகளை ஆலய அரசராக இருக்கிற பெருமான் பெருமக்களாகிய உங்களுடைய அன்போடு இங்கே நிகழ்த்துவதற்கு ஒரு அரிய பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது என்றும் மதிக்கத்தக்க ஒரு பெருவாழ்வு என்று அடியே கருதுகிறேன். உங்கள் அனைவருக்கும் இளையனுடைய பணிவான வணக்கத்தை கூறி, நன்றியை கூறி, இன்றைக்கு திருநெறிய தமிழினுடைய வெற்றி என்ற சிந்தனை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். 62, 63, 64 ஆகிய 3 திருவிழாக்களை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஞானசம்பந்தருடைய அருள் வரலாறு எல்லாருக்கும் தெரிந்திருந்தான். ஆனாலும் கூட அந்த செந்தமிழ் பெருமான் முத்தமிழ் விரகர் இந்த மண்ணில வந்து இறைவனுடைய அருளினாலே அந்த ஞானம் நின்புகளே மிக வேண்டும், என் ஆலவாயில் உரையும் எம் ஆதியே என்று வந்தித்து வணங்கி அவன் அருளினாலே இங்கே அயல் வழக்கையுடைய துறையெல்லாம் வெற்றேறும்படியாக செந்தமிழ் வழக்கே நிலவுவதாக அமைத்து காட்டிய ஒரு சிந்தனை நமக்கு வாய்த்திருக்கிறது. ஞானசம்பந்த பெருமானுடைய வருகையினாலே மதுரை மிகச்சிறந்த பேர் பெற்றது, இயல்பாகவே பேர் பெற்றது. மதுரை பெரு நன்மாரா நினைக்கிற போது சிறந்த புலவராயிருக்கிற குமரகுரு சுவாமிகள், அருளாளனாக இருக்கிறவர்கள் வான் நிமிந்திட நிமிந்திடு கூடலம்பதியினர். சில சில காலங்களில் சில சில பதிகள் நிமிடாமல் மடங்கிவிடும். அப்படி இல்லாமல் என்றும் நிமிர்ந்து இருக்கும்படியான ஒரு நிலையை இந்த மதுரைக்கு பெருமான் அருளியிருக்கிறான். அதனால இன்றைக்கு நிமிர்ந்து கரைகளிலேயும் உயர் அறிவு திறங்களிலேயும் வாழ்க்கை நிலைகளிலேயும் மதுரை மாநகர் பெரு நன்மகா நகர் என்று மாணிக்கவாசகர் பெருமானுடைய சிறப்பு, அந்த அருளாளருடைய எண்ணங்கள் எல்லாம் இங்கே நிலவுகின்றது. அந்த அளவிலே ஞானசம்பந்த பெருமான் சீகாழியிலே அவதாரம் பண்ணி இங்கே எழுந்துவிடுவதற்கு முன்னதாக இந்த பாண்டி மண்டலம் ஒரு இருள் நிலையில் அருள் நிலையிலே இருந்தது, அருள்நிலை தானமாக இருந்தது. இத்தனை ஆடுகளும் ஆடி காட்டுவதற்கு உகந்த திருவிடமாக இருந்த இடத்திலே கூட்டத்தார் வந்து ஆனைமாமலையாதிய இடங்களில் பல அல்லல் தேர் ஈனர்கள் என்று சொல்ற ஞானம் ஊனம் ஈனம் 3 சொல்ல நாம் நினைப்பார்கள். ஞானம் உயர்ந்தது, அது குறைபாடு உடையதாக இருக்கிற போது அது ஊனம், அது மிக கீழ்நிலைக்கு போய்விடுமானால் ஈனம். அந்த ஈனர்களுக்கு எளியே நரேன் திருவாரவாய் அரண் முன்னிற்கவே என்று பெருமானுடைய திருவருள் வளத்தை முன்னே வைத்துக் கொண்டு செஞ்சொல் மாலையினாலே இந்த மதுரை பகுதியிலே திருநீர் அமராடிய பெருமானாக இருக்கிறார். பூமியதனில் பிரபுவான புகழியுமிட்டகள் போல, பிரபுவான புகழியில் வீட்டகர் போல அமர்ந்த கவிதோடை பாட அடிமை தனக்கருள்வாயே அமிர்த கவிதோடை பாட அடிமை தனக்கு அருள்வாயே தமரஞ்சதி தருமாள தனி அயுவி தருள்வோதே தமரஞ்சதி தருமாள தனி அயுவி தருள்வோனே ரஜதகிரி பெருமாளே நம ஜிவைய பொருளோனே அமிர்த கவி தொடைவாட அடிமை ஜனக்கு அருள்வாயே என்று தந்தக்கவி பாடி அருணையினால் வேண்டுகின்ற பெரும் நிலை உடையவர் ஞானம். இறைவனிடத்துல முருகா உன்னுடைய தந்தையை பாடிய அந்த பிள்ளை போலே அடியேனும் உன்னுடைய புகழ் பாட எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அவர் தான் சொன்னார். திருநீர்த்தினாலே அமராடிய பெருமான் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அற்புத காளி பிள்ளையார் பல தலங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு திருமறை காட்டில் தங்கி இருக்கிற போது நல்ல விஷயங்களை காதாலே கேட்பது வல்லவாறு கேட்பது என்ற நிலையிலே மதுரைக்கு ஒரு அந்தணன் வந்தார். பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்கிற பெருநியதி உடைய அந்தணர் தெய்வ அந்தணர். அவர் வணங்கி நிற்கிற போது மங்கையர் கருதியாரும் குலச்சிறையாரும் வழிபாட்டுக்கு போறார். அந்த கோயில்ல ரெண்டு பேர் தான் போய் வழிபாடு செய்கிற நிலை அந்த காலத்துல. எவ்வளவு பெரிய கோவில் ஞானசம்பந்தர் வருகிற போதே மதுரை கோயில் சின்னதா இல்லையா, கோபுரம் சூழ் மணி கோயில் சொன்னார். கோபுரங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கும்படியான சிறந்த கோயில். அதோட கபாலி நீள் கடிமதில் சொன்னார், நீண்ட மதில் கபாலி மதில் உடையதாக இருந்ததுன்னு சொன்னார். அப்ப ஞானசம்பந்தருடைய வாக்கு பொய் என்று நாம் கருத முடியாது. மற்ற கோயில்கள் எல்லாம் எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. புலவர் வர்ணனையா இருக்கலாம், இலக்கிய கர்த்தாக்கள் இயம்பிய ஒரு உயர் வெற்றியாக கருதலாம். ஞானசம்பந்தர் அப்படி செய்திருக்க மாட்டார் என்று நாம் அருளாளருடைய வாக்காளினாலே கபாலி நீள் கடிமதில் அந்த காலத்தில் உயர் மதில் கூடலின் ஆய்ந்த ஒன்றி தமிழ் என்று மாணிக்கவாதம் சொல்லியிருக்கிறார். ஆகவே என்றைக்கும் மதுரை சிறப்புடையதாகவே இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மதுரை கோயிலிலே பெருங்கோயிலே திருக்கோயிலே மன்னருடைய மனைவியாகிய மங்கையர்க்கரசியாரும் மதிய அமைச்சராக இருக்கக்கூடிய குலச்சிறையார் ரெண்டு பேர் தான் நேரமும் போய் வழிபாடு செய்கிறவர்களா. வெளியூர்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தா கூட்டம் பெரும் கூட்டமா இருந்தா யார் யாரு கண்டுகிட்டது. தனிமையா அவர் கும்பிடுறத பார்த்தோன்னு வணங்கி வருகிறவரை பார்த்து தாங்கள் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு விசேல விசாரிச்சார். நான் சோழ நாட்டுல இருந்து வந்தேன். அங்க ஏதேனும் விசேஷம் உண்டா? இந்த தகவல் இடங்களாக தருகிற இடங்களாக அந்த காலத்துல இப்ப இன்டர்நெட் சென்டர் மாதிரி அந்த காலத்துல திருக்கோயில் தான் தகவல் தருகிற இடங்கள். பலரும் கூடி நின்று பல அறிவினராக வளர்ந்து கொள்வதற்கு தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருந்த இடங்கள் திருக்கோயில்கள். அந்த திருக்கோயில்கள் மிகப்பெரிய அறிவு நலங்களை கலை நலங்களை தருவதாக இருந்தது. அந்த திருக்கோயில மதுரை கோயில் அவர்கள் கேட்ட உடனே சீர்காழி என்ற அற்புதமான தலத்திலே சிவபாத இருதயர் என்ற ஒரு ஞானி தயவுகளாகிய சமயங்களெல்லாம் உயர்ந்து ஓங்க திருநீர்த்தனுடைய பெருமை விளங்க தவம் செய்து ஒரு மகு பெற்றார். மூன்றாண்டிலே பெருமான் அவருக்கு ஞானப்பால் தந்து சம்பந்தம் உடையவராக ஆக்கினார். போதையா கிண்ணத்து அடிப்பு கொல்லாத ஆண்டவன் வாக்குமூலம் மதுரையில கொடுக்கிறார். இந்த மதுரை திருமணத்துல இருந்து கொண்டு தன்னுடைய தந்தையார் சோழ நாட்டில இருந்து சீகாழியிலிருந்து இங்க வந்து இவரை பார்ப்பதற்கு வெற்றி பெற்ற பிறகு மைந்தனை பார்க்க வருகிறார் பெற்ற தந்தையார். அந்த பெற்ற தந்தையாரை வினவுகிறார். அங்கே பெண்ணின் நல்லாளுடன் பிறந்தவர் இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு போதையாத்து அடித்து பொல்லாதன ஞானத்தோடு கூடிய பொற்கிணத்திலே பொன் வெள்ளத்திலே எனக்கு பெருமான் கொடுத்தான். அது பொல்லாதன தாதையார் முனிவுத தானனை ஆண்டவன் என்ன ஆட்கொண்டவன் மூன்று வயதிலேயே நீ அடிமையாக கொண்ட பெருமான் மூன சம்பந்தத்தை இனிக்கி ஞான தொடர்புடையவனாக ஞான சம்பந்தனாக என்னை ஆக்கினார். இந்த பெருமான் நல்லவா நன்றாக இருக்கிறாரா பெருமாட்டி நல்லா இருக்காங்களா விசாரிக்கிற விசாரிச்சு பாருங்க. அப்பா நல்லா இருக்காங்களா அம்மா நல்லா இருக்கிறாங்களா பெற்ற தந்தையை காட்டிலும் அருள் தந்த தந்தையை நினைக்கிறார். பெற்ற தந்தையத்திலே கேட்கிறார் உட்கார் போது கேட்கிறார். அப்படி அந்த சிகாடி குழந்தை மூன்று வயதிலே பாடி பல அருள் நலங்களை எல்லாம் பெற்று வந்தது. பாலை நீங்களாக பாடி தாளம் பெற்று முத்திச்சுவியை பெற்று முத்துப்பந்தர் பெற்று பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி கொண்டு இப்போ திருமதை காட்டியிலே வந்து தங்கியிருக்கிறார். இதுதான் நல்ல உபதேசம். உங்க நாட்டுக்கும் பெருமானை வணங்குவதற்கு வருவார். அப்படியே திருமலை காட்டிலிருந்து போயிட மாட்டாரு, உங்க நாட்டுக்கு வருவார். ஆலவாய் பெருமானை வணங்குவதற்கு வருவார் என்று சொன்ன உடனே மதியமைச்சரை பார்த்து அந்த பெருமானை இங்கே அழைக்க வேண்டும் என்று அரசியார் எண்ணுகிறார். ஏன் அழைக்க வேண்டிய காரியம் என்ன? அகையுருளும் புறையுருளும் மண்டி கிடக்கிற ஒரு நிலையாக இந்த மதுரை மாநகரம் மட்டுமல்ல பாண்டிய நாடு இருந்தது. சோழர் குலத்திலே சைவ வாழ்க்கையுடையவராக இருந்த மங்கையர்கரசியார் இந்த மதுரை மன்னனுக்கு பட்டத்தரசியாக வாழ்க்கைப்பட்டு வந்தா அவருடைய வாழ்வியல் நீதிகளை கடைபிடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. திருநீர் நெட்டியில சிறப்பாக வைத்துக் கொள்ள முடியல அந்த மாநாடு. அந்த திருநீரை சந்தனத்தோடு குழைத்து மார்பிலே சூடி கொள்ளக்கூடிய மறைவாக வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைக்கு என்ன இந்த திருநீர் கண்டால் அவனுக்கு தீட்டு உண்டாயிடும். யாருக்கு? விபூதி பூஷணவங்களை பார்த்தா அவனுக்கு தீட்டான். யாரு? அவனர்களுக்கு. விபூதி பூஷணவங்களை பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், கேட்டவனுக்கு தீட்டான். பார்த்து தீட்டு கேட்டு தீட்டுன்னு அந்த தீட்டு எவ்வளவு வலிமையா இருக்கு பாருங்க. உலகத்துல தீண்டுதல் என்று சொன்னா அழுக்கு பத்தி கொள்றதுதான் நினைக்கிறாங்க. பெருமான் அங்க திருவடி தீண்டினார், மாணிக்க வாசகருக்கு கரன் தீண்டினார், நெஞ்சினாலே தீண்டினார், அப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த தீண்டு என்ற ஒரு சொல் தீட்டாக மாறி அது எவ்வளவு இழிவு நிலைக்கு வந்துருக்கு பாருங்க. விபூதி பூஜை பார்த்தா தீட்டு, அப்படி பார்த்தேன் என்று சொன்னா சொன்னதை கேட்டு தீட்டு. அப்படிப்பட்ட ஒரு இருள் அடர்ந்த காலமாக மதுரையில இருக்கிற போது அந்த அம்மையார் இறைவனை சதா பிரார்த்தித்துக் கொள்வார். எப்பொழுது இந்த இருள் நீங்கி அருள் ஒளி திகழ வேண்டிய பெருநகரமாக விளங்க வேண்டுமே என்று அந்த காலத்துல அம்மா சாமியையும் அம்பாளையும் இடையலாது போய் வழிபாடு செய்து வேண்டுவார். ஆனாலும் கூட கற்புடைய பெண்ணாதலினாலே கணவனுக்கு உகந்த வாழ்க்கையும் நடத்த வேண்டியது. முத்தின் தாழ்வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன்மாக பத்தியார்கள் பாண்டிமாதேவி. சாதாரணமாக பத்தியார்கள் பாண்டிமாதேவி அவர்கள் பணி செய்து பணி செய்து இந்த திருக்கோவில் வழிபாடு நடத்துகிறார். வழிபாடு என்றால் ஏதேனும் ஒரு வகையில பணி செய்யணும், ஏதேனும் ஒரு வகையில நம்முடைய பணி அங்க இருக்க வேணும். பொது இடங்கள்ல பொது நிலையங்கள்ல உலகியல் காரணமாக பொருளியல் நிலையம் காரணமாக நம்ம பணி செய்கிறோம், அது வேண்டும். ஆனால் அருள் பெற வேண்டும் என்று சொன்னால் எதையும் எதிர்பார்க்காமல் பணி செய்கிற ஒரு பாங்கு நமக்கு வேண்டும். அந்த அம்மாவுக்கு நிலையில இருக்கிற பேரரசி அந்த அம்மா பணி செய்யணும்னு நினைச்சாங்கன்னா மற்றவர்களெல்லாம் தலைவர்களெல்லாம் பணி செய்ய வேண்டும் என்று நினைச்சா தொண்டர்களும் பணி செய்ய வேண்டும் அல்லவா? தொண்டருக்கு தொண்டரா முந்துவலோ புண்ணியம் என்று பேசுகிறது. அப்படி தொண்டு என்பது மிகச்சிறந்த ஒரு அன்பு நிலையிலே எழுகிற மிகப்பெரிய வழிபாடு. அதனால தான் தொண்டரால் துணையும் இல்லை என்பார். ஐயாறு நடிகளுக்கு தொண்டரால் துணையும் இல்லை. அவனுக்கு எது துணைனா தொண்டர்களுடைய துணை, தொண்டு செய்வருடைய துணை தான். எப்போ பக்கத்திலேயே அவர் விரும்பியிருந்தார். அப்படி தொண்டு செய்கிறவராக அமைச்சரும் அரசியாரும் இருக்கிற போது இந்த அந்தனர் சொல்ல கேட்டு ஒரு ஓலை எழுதி பெருமானை இங்கே எழுந்துரை செய்ய வேண்டும் என்று புலச்சிறையார் அனுப்புகிறார். அப்படி அனுப்புகிற போது அங்கே சென்று அம்பந்த மலைகள் எல்லாம் அருந்தமிழாக கூறும் வேணிப்பிரானிடம் தோறும் போகி. அம்பந்த மலைகளெல்லாம் அருந்தமிழாக கூறும் ஞானசம்பந்தருடைய அவதாரமே மிகச்சிறந்த உண்மைகள் எல்லாம். ஏன்னா வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம். அந்த பெருமான் திருவாவூருக்கு போன போது 1000 பொற்காசு பெற்று தகப்பனாருக்கு வேள்வி செய்வதற்கு கொடுத்தார். அவர் வேள்வி செய்வதற்கு மைந்தன் உதவுவார் என்று கேட்டு நினைச்ச நிலையில இதுவோ ஒன்று தருள்னு 1000 அவருக்காக வாங்கிக்கல, தகப்பனார் செய்கின்ற நல்ல வேள்விக்காக. அது கொடுத்த உடனே அந்த பொற்கிளி வைத்த பீடத்தின் மருங்கே ஒரு சிவமனம் கமழ்வதை பார்க்கிறார். பொருள் மனம் பெருமானுடைய அருள் மனமாக உள்ளது, பொருள் மனமாக வந்து கொடுத்து விட்டார். இப்போ அந்த இடத்துல பீடத்துக்கு அடியில அருள் மனம் வீசுகிறது ஒன்று என்ன என்று பார்க்கிற போது திருமந்தர சுவடிகள் இருக்கிறத கண்டாராம். பலகாலம் மறைந்திருந்த மூலபண்டாரமாக திருவாவூரை கலிபீடத்தின் கீழே இருக்கிற அந்த திருமந்திரத்தை கண்டு உலகத்துக்கு வழங்கியவர் யாருன்னா யான சம்பந்தர். தாம்பாடி உலகத்துக்கு பொருளும் கொடுக்கிறார், அருளும் கொடுக்கிறார். தமிழால் உயர்ந்த செய்திகளை சொல்லுகிற பாங்கிலே எழுந்த நூல்களை எல்லாம் கொடுக்கிறார். அப்படின்னா அவருடைய அவதாரம் தான் தமிழுக்கு சிறப்பு அளிக்கிற மிகச்சிறந்த. ஏன்னா தமிழ் வேண்டாம் என்று சொல்லுகிற காலத்துல அந்த அவதாரம் வந்தது. தமிழாலே முடியாது என்று சொன்ன காலத்திலே வந்தது. தமிழ் மந்திரங்கள் இல்லாத காலத்திலே அந்த தமிழ் மந்திரங்கள் வந்தது. அதனாலதான் உமாபதி சிவாச்சாரியர் சொல்றார், மூவர் பாடுகிற பாடல்களே கண்ட பெருமந்திரம் என்று சொல்றார் உமாபதி சிவாச்சாரியார். இல்லை பெருவழியிலே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு நாளும் நியதியாக பூஜை பண்ணுகிறவர், 14 சாஸ்திரங்களை 8 சாஸ்திரங்கள் கொடுத்தவர், சந்தானாச்சாரியர்ல 4 அவராக வந்தவர், அப்படிப்பட்ட ஞானி சொல்லுகிறார் கண்ட பெருமந்திரமே மூவர் பாடல் என்று சொன்ன கைகண்ட மந்திரம் அது. பலகாலம் பயன்படுத்தி பயன்படுத்தி பயன்படுத்தி கண்ட பெருமந்திரம் அது. கைகண்ட மந்திர பெருமந்திரம் சாதாரணம் இல்ல, இன்றைக்கும் கொண்ட கைகண்ட பெருமந்திரம் மூவர் பாடல். அந்த தமிழினாலே அம்பந்த மறைகள் எல்லாம் மிகச்சிறந்த மறைகள், தெளியாத மரநிலங்கள் தெளிய கண்டோம் ஞான சம்பந்தருடைய வாக்கினாலே. அம்பந்த மறைகள் எல்லாம் அந்தமிழாக கூறும் அப்படி சொல்லுகிறார். சொல்லுகிறவர் இருந்த இடத்துல சொல்லல, உட்கார்ந்து ஒரே இடத்துல சொல்லல. அவருடைய வாழ்நாள் முழுவதும் 13 இடையறாத பயணம் செய்த பெருமகனார். வாழ்க்கையே ஒரு பெரிய பயணம். அந்த பயணத்துல திருத்தல பயணம் போனவர். ஆலய நிறைய திருத்தல பயணம் செய்தார் என்று அறிகிற போது ரொம்ப மகிழ்ச்சியா. பெரியவங்க எல்லாம் பெரியவங்க போன வழியில தான் போவாங்க, பெருவழியில தான் போவாங்க, ராஜபாட்டையில தான் போவாங்க, குறுக்கம் எடுக்கலாம் போக மாட்டாங்க. நான் தொடரணும்னு சொன்னா முன்னோர்கள் சென்ற வழியில போகணும் போகணும். ஞான மந்தர் போல ஒரு திருத்தல பயணம் செய்தவர் யாரும் இருக்க முடியாது. அவர் தான் அதிக தலங்களுக்கு போனவர், அதிக பதிகங்களை பாடினவர். 11,000 பதிகம் கிடைச்சிருக்கிறது 300 பதிகம் தான், அதை பாடுறதுக்கு நேரத்தை காணும். அந்த பெருமான் வேணிப்பிரான் இடந்தோறும் போகி, வேணிப்பிரான் இருக்க எழுந்தொருள் இருக்கக்கூடிய எல்லா தலங்களுக்கும் போய் விரும்பிய சொல் மாலை சிவமனம் விளையாத்தி. இவருக்கு விருப்பமான சொல் மாலை இல்ல, சிவபெருமான் விரும்பிய சொல் மாலையினர். இந்த சொல் மாலை பயில்கின்ற குயிலினுங்கள் சொல்லீரே.

0: உயில் இணங்கார் சொல்லீரே. திருப்பழனம் என்ற தலத்தில் இருக்கக்கூடிய பொன்மாலை சாட்டுகிற குயில்களை பார்த்து அந்த பெருமானிடத்துல பொன்மாலை மார்பன் என்னுடைய அருமையான உயிர் நிலையை அனுபவிப்பானா, என்னுடைய உயிர்ப்பை ஏற்றுக்கொள்ளுவானா, தன்னுடையதாக ஆக்கிக் கொள்வானா என்ற அகத்துறை கனிவு தருகிற பாடலாக அப்பர் சாமி சொன்னார். ஆனால் இங்கே விரும்பிய தென் சொல் மாலை ரொம்ப அழுத்த திருத்தமா போடுறாரு பதிஞ்சு வச்சுட்டு அவருக்காக ரொம்ப இடர்பாடு இருந்தாலும் கூட அவரு அந்த முன்னோர்கள் வழியிலே விரும்பிய தென் சொல் மாலை சிவமனம் விளையச்சாற்றி, எல்லா இடங்களிலும் சிவப்பிரகாசமும் சிவ வாசனையும் சிவமனம் நாரும்படியாக ஞான சம்பந்த பெருமான் பாடி வருகிற போதுதான் இந்த நிலை. அந்த பெருமான் மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்தவர், அந்த அற்புதங்களுக்குள்ளே போக வேண்டாம். அப்படி வருகிற போது இந்த ஓலையை கண்டு அவர்கள் வேண்டிக் கொள்ள, குற்றை குறைபட முதைத்தோ என்று குறித்துரை பதிகம்பாடி மதுரைக்கு வருகிறார். மதுரையின் நிலையில பெரியவரான ஒரு வகையாக காட்டும், திருவிழாவான ஒரு வகையாக காட்டும். அவங்க அவங்க கோணத்துல இருந்து படம் எடுத்துக்கிறாங்க, கேமரா எந்த கோணத்துல வச்சு எடுக்கிறாங்களோ அந்த கோணத்துல அமையும். எதையும் இது குறை அது குறைன்னு சொல்ல வேண்டாம், அந்தந்த கோணத்துல நின்று அனுபவித்தா அது உயர்ந்ததா இருக்கும். படம் பிடிக்கிறது சரியா பிடிக்கிறதுலாம் சொல்லக்கூடாது. அவருக்கு கிடைச்ச கோணத்துல அவர் பிடிச்சிருக்கிறார், இவருக்கு கிடைச்ச பிடிக்கல. ஆனால் அனுபவிக்கிற போது அவரவர்கள் நின்ற நிலையிலே இருந்து அனுபவிக்க வேண்டும். சரியாளர்கள் எப்படி அனுபவித்தார்கள் அந்த நிலையிலிருந்து பார்க்கணும். ஞான நிலையில் இருக்கிறவர் சரிய நிலையா பார்த்து இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அவருடைய தகுதி, அவருடைய நிலை. கிரியையாளர் அவர் நிலையை சொல்லணும், யோகம் வேண்டாம் சொல்லக்கூடாது. அவருக்கு அவருக்குரியது, அவரவருடைய நிலையிலிருந்து பெருமானை முட்டாக யார் அனுபவிக்க முடியும்? யாரே வடிவனை முட்டாக கண்டார் அவரு, யாரே முடிவனை அந்த அழகான வடிவத்தை யார் முழுவதுமாக பார்க்க முடியும்? ஒரு கோசலை ராமனுக்கே அந்த நிலை கம்பர் நினைப்பார்னா, இறைவன் இறைவன் அனுபவிக்கிற நிலை. அது மாதிரி பெருமான் அங்கே புறப்பட்டு வந்து இங்க வரவேற்கிற போது நன்றாக இருக்கிறார் கேட்கிறார். சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும், ஏன்னா அந்த சொல்லாட்சியெல்லாம் மறக்க முடியல, பெரியவரான மறக்காம சொல்ல முடியாது. சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருளம் பெற்ற வேறிதனால் என்றைக்கும் திருவருள் உடையேம். நாங்கள் என்றைக்கும் திருவருள் உடையேம் என்ற மனம் இருக்குமானால் அதான் சிவமயம். நாங்கள் என்றைக்கும் திருவருள் உடையவர்களாக இருக்கிறோம். எந்த காலமும் சரி இனி எதிர்காலமும் சரி என்று சொல்லிவிட்டால் இடையில் இருக்கிற காலமும் திருவுருளயமாக இருக்கிறோம். அப்படி அவரை வரவேற்று வந்தார் என்று பெரியவரான சொல்றார். சுவாமி ஞான சம்பந்தர் 16,000 அடியர்களோடு மதுரை கோயிலுக்குள்ள வந்து இறைவனை பாடுகிறார். பாடுகிற போது அங்கே வாகீச முனிவர் போல ஒரு வயதான துறவி தாம் கண்ட மடத்துல எழுந்தருளை செய்கிறார். அங்கே பெரியவரானத்துல குலச்சரண நாயனார் இடம் காட்டி அவர் அமர்ந்ததாக சொல்வார். இங்கே கோவிலுக்கு வந்த வாகீச முனிவர் போன்ற வயதான அன்புர் சிந்தையராக இருக்கிற ஒரு அடியவர் தாம் கண்ட மடத்தில ஞான சம்பந்தரை எழுந்தருளை செய்திருக்கிறார். இவர் வந்தார் வந்தார் வந்தார் என்று எல்லாம் சொன்ன உடனே இந்த சூழலில் இருக்கக்கூடிய எல்லா சமணர்களும் கூடி இவரை ஓட்டிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி இரவில் தங்களுடைய மந்திர வலிமையினாலே அனலை கிளப்பி அவருடைய தங்கி இருக்கக்கூடிய மடத்திலே தீ வைக்கிறார்கள். அது சென்று பத்தாமையினாலே தாங்களே கையிலே அந்த கொழுவும் சுடரை கொண்டு போய் வைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாதகம் பாருங்க. பெருமான் மங்கையர்க்கருடைய அந்த நான் திருநாண்டுடைய நினைப்பை நினைந்து பையவே சென்று பாண்டியிருக்கார். ஐயனே திருவாலவாய்மேவி ஐயனே பாட்டெல்லாம் சொல்லு. இது போய் ஆமணர் பொய்யாராம் ஆமணர் கொழுவும் கூடர் பையவே சென்று பாண்டி. இந்த பையவே என்ற சொல் பாண்டி நாட்டுக்கே உரிய சொல்லு, சோழ நாட்டுக்காரரு. அப்ப சாமி எங்க போறாங்களோ அந்த சொல் ஆட்சிகளை சொல் வழக்கங்களையெல்லாம் பதிகங்களை வைக்கிறது அந்த காலத்துல இயல்பு. இடை வல்லாளருக்கு அது என்ன பெரிய காரியமா? இலக்கியம் வல்லாருக்கே அறிவுத்துறை போகிறவர்களுக்கே கலை வல்லாருக்கே அந்தந்த இடத்துக்கு தக்கபடி தங்களை அமைத்துக் கொள்கிற பாங்கு இருக்குமானால் எல்லா இடங்களிலும் பெருமானுடைய சூழலை காணுகிற ஞான சம்பந்தருக்கு அது என்ன பெரிய காரியமா இருக்க முடியும்? பையவே சென்று பாண்டியது அது போய் வெப்பு நோயாக பற்றியது. அந்த வெப்பு நோயாக பற்றியதுனாலே அவன் மிக இடரும் துயரும் விட்டான். அப்படி துயருத்த போது அங்கே இருக்கிற யார் சுழச்சரையார் ரெண்டு பேரும் சொல்றாங்க, சாமி வந்திருக்கிறார், அவரை அழைத்தால் இந்த சுர நோய் தீரும் என்று சொன்னார். இவனால் தாங்க முடியல, போய் அழைச்சிட்டு வாங்க. வந்து மடத்தில பார்க்கிறார், கோவில் ஏற்கனவே பார்த்தது பெரிய புராணத்துல சொல்லுவாங்க, இவன் மடத்துல வந்து தங்கி இருக்கிற மடத்துல வந்து சாமி இப்படி வந்து. அப்போ இந்த சொர நோயை தீர்ப்பதற்கு நான் தீர்க்க வருகிறேன் என்று வரவில்லை சாமி, நேர கோயிலுக்கு போறார். எப்பவும் தாங்கள் செய்வதற்கு முன்னாடி திருக்கோயில் வழிபாட்டை செய்து பெருமானுடைய திருவுருளாகிய உத்தரவை பெற்றுக் கொண்டு வருவார். போகிற போது இந்த பாண்டியனுடைய வெப்பு நோயை நிற்க வேண்டும் என்று பெருமானிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு அதை முதலாக கொண்டு இந்த சமணனுடைய வாரிலே வெல்ல வேண்டும் என்று திருவுள்ளமோ திருவுள்ளமோ உன்னுடைய திருவுள்ளம் எப்படி இருக்கணும், என்னுடைய வேண்டுகோள் இந்த உலகம் பூரா அவனுடைய பெருமை பரவ வேண்டும், ஞாலம் நின் புகழே மிக வேண்டும், தென் ஆலவாயில் உரையும் எம் மாதிய விண்ணப்பிக்கிறார். அவருக்கு இறைவன் புகழ் தான் வாங்கி இருக்க வேண்டும். இன்றைக்கு எல்லா சமயங்களையும் சொல்லலாம், எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த அழகு தமிழ்ல சொன்னவர், ஞாலம் நின் புகழே மிக வேண்டும், தென் ஆலவாயில் உரையும் எம் மாதிய. அந்த விண்ணப்பித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். பெருமான் வந்த நிலையை கண்டு வணங்கி எழுந்திருக்க முடியவில்லை, சொர நோய் உரிய முறையில வரவேற்று ஆசனம் விட்டு. அப்ப சமணர்லாம் நாங்களும் செய்வோம், அவங்க மணிமந்திர அவசரம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்னும் நடக்கல. அதுக்கு மேலதான் ஞான சம்பந்த பெருமானை அழைச்சு வர சொன்னான். அப்பவும் கேக்குறாங்க, நான் விபூதி பூஜனோட பார்த்தா எனக்கு உயிர் குருதி இல்லையே, உயிர் இருந்தா தானே உயிர் குருதினா நமக்கு இருக்கு, உயிர் இருக்கிறது தானே முக்கியம், உயிர் இருந்தவர்கள் கொள்கையை கடைபிடிக்க முடியும். ஆகவே முதல்ல உயிரை காப்பாற்றுக்கொள், அதுக்கப்புறம் எது உறுதி என்பதை நீ நிச்சயிக்கலாம் என்று அம்மையார் சாமர்த்தியமா சொன்னதுனால அந்த வார்த்தை பாருங்க. மனைவியிடத்துல கேக்குறான், விபூதி பூஜனங்களை நான் பார்க்கறது இல்லையே, உனக்கு தெரியுமே அந்த பழக்கம் தெரியும், எத்தனை காலமா நான் விபூதி பூஜனங்களை பார்க்கறது இல்ல, இப்ப போய் விபூதி விபூஜன அவரை கூட்டிட்டு வந்து என்னுடைய நோய் நீக்கணும்னு சொன்னா என்னுடைய உயிருக்கு பயன்தரத்தக்கதாக இருக்குமா என்று கேட்டான். கொண்ட கொள்கையில இருந்து விடாத அப்ப சொன்னார், உயிர் இருந்தா தானே கொள்கை, அந்த கொள்கை சரியான கொள்கையில உயிர் பின்பற்றி நின்று அதுக்கு இடையூறு வருகிற போது உயிரை விடுவது சரி, கொள்கை தவறா இருக்கிற போது உயிரை விடலாமா உயிர் போகலாமா என்று சொன்ன உடனே அங்க பெருமான் வந்து அமர்கிறார். கேட்கிற போதுதான் தன்னுடைய பதி எதுன்னு கேட்கிற, ஊர் எதுன்னு கேட்கிறாரு. பெரியவரான் சொல்ற 12 திருநாமங்களை உடைய என்னுடைய பதி என்று அந்த பதியங்களை நினைச்சு பாருங்க, பிரம்மபுரம் வேணுபுரம் என்று சொல்லக்கூடிய 12 திருநாமங்களை சொல்லி ஒரு பதிகம் பாடுறாரு. மிக அற்புதமான தமிழ் கொடை வழக்கம் அது. அப்ப அவரது தமிழர்கள் சொல்லுகிறார்கள், இவனும் நாங்களும் பாதி பாதியா போட்டுக்கிறோம், பூ பாதி பாதி வருது, இடது பக்கத்தை நாங்கள் நோய் நீக்கம் செய்கிறோம், அவர் வலது பக்கத்துல செய்யட்டும். அப்ப பெருமானுடைய திருவுருளை நினைந்து தம்முடைய திருநீர்த்து பையில இருந்து விபூதி எடுக்கிறார். இது மந்திரிச்சது, இது கூட இதை நாங்க வந்து ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு உடனே திருக்கோயில இருக்கக்கூடிய மடைப்பள்ளி சாம்பல் அதை எடுத்துக்கொண்டு வர சொல்லி, பொருள் எதுவாக இருந்தால் என்ன, பொருளை பொருளாக செய்வது எது, அதை முன்னி நின்றால் எல்லாம் பொருளாக ஆயிடும். பொருள் அல்லாதவற்றை பொருளாக செய்கின்ற நிலை உண்டு, பொருள் அல்லாதவற்றை பொருளாக நினைக்கிற நினைவு உண்டு, இப்படி அருளாளர்களுடைய நிலையில எல்லாம் பொருளாக மாறும், அது செழும் பொருளாக மாறும். ஆகவே பொருள் அங்கே முக்கியம் அல்ல.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: சொர்க்கலோகத்தை விட்டு நீங்கிய இந்திரன் தன்னுடைய மனைவி இந்திராணியோடு சீர்காழியிலே இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று மறைந்து வசித்து வந்தான். இறைவனுக்கு பூஜை செய்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்திராணியினுடைய அழகை கேள்விப்பட்ட சூரபத்மன் அவளை பிடித்து வரும்படி சேனைகளை அனுப்புகிறான். இந்திரன் இவற்றை அறிந்து மூங்கிலினுடைய வடிவத்திலே மறைந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறான். இந்திராணியை காண மாட்டாது ஒற்றர்களும் மற்ற தூதுவர்களும் திரும்பிச் சென்று சொல்லுகிறார்கள். இதை ஜெயந்தனானவன் அதாவது இந்திரனுடைய மகனும் கேள்விப்படுகிறான். அவன் அப்பொழுது இந்திரலோகத்தில் இல்லை, அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆனால் சூரனுடைய கொடுங்கோன்மையின் காரணத்தினால மழையானது பொய்த்தது. சீர்காழியிலே இந்திரன் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த நந்தவனமானது காய்ந்து இறைவனுடைய பூஜைக்கு தடை ஏற்பட்டது. இவன் வருந்தி நிற்கின்ற பொழுது ஒரு அசரீரியாக கவலைப்பட வேண்டாம், இந்த இடத்திலே ஒரு புண்ணிய நதியானது பாயப்போகிறது, இந்த நந்தவனம் மீண்டும் தளிர்க்கும், உன்னுடைய பூஜையும் தொடரலாம் என்று சொல்லி அசரீரி சொன்னது. இந்த நதி எப்படி பாயப்போகிறது, எப்படி பாய்கிறது என்கின்ற சரித்திரத்தை ஸ்காந்தமும் கந்தபுராணம் மிகச்சிறப்பாக சொல்லுகிறார்கள். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்குள்ளே கதைகள் ஏராளமான விஷயங்களை பொதிந்து வைத்திருக்கிறது. இந்த ஸ்காந்தத்தில் இதை நடக்கக்கூடிய செயல்களை எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம், அதற்கு ஒரு விளைவு என்று சொல்லும்படியாக இந்த புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கும். இதில் இந்த அகஸ்தியரனுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே என்று பாடுவார் அருணகிரிநாதர். அகஸ்தியருக்கு ஏராளமான பெருமைகள். தமிழையே கொடுத்தவர் அகஸ்தியர் என்று சொல்வார்கள். அகத்தியம் என்று சொல்லக்கூடிய இலக்கண நூல் இன்றைக்கு ஒரு 5000-6000 வருடங்களுக்கு முன்பாக தொல்காப்பியத்திற்கு முன்பாக இருந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து உண்டு. அதே போல தமிழை கொடுத்தவர், கும்பமுனியாக கும்பத்திலே உத்பவித்தவர், சின்னஞ்சிறு உருவத்திலே இருக்கக்கூடியவர், ஆனாலும் கூட மகத்துவத்தினாலே மிக பெரியவராக இருக்கக்கூடியவர். பார்வதி கல்யாண சமயத்திலே உலகிலே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் தேவாதி தேவர்கள் முதற்கொண்டு பார்வதி கல்யாணத்தை பார்ப்பதற்காக வடதிக்கிலே இமாலயத்திற்கு செல்லும் பொழுது தென் திசை உயர்ந்து வடதிசை அந்த பாரத்தின் அந்த கனத்தை தாங்க மாட்டாது கீழே தாழ்ந்ததான். இதுக்கு சரியான எடை வைக்க வேண்டும் என்றால் பெரிய உருவத்தை அனுப்பவில்லை, அகத்திய முனிவரை சிவபெருமான் அனுப்புகிறார். எங்கு சென்றாலும் உம்முடைய திருமண கோலத்தை நான் காண வேண்டும், எப்பொழுதும் உம்மையே நினைத்து சிந்தித்து பூஜை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற வரத்தை வாங்கி கொண்டு வந்தவர் நடுவிலே நிற்கிறார். இவர் இந்த உலகமானது மீண்டும் சமநிலை பெற்றது. ஒரு சின்ன முனிவர், குருமுனிவர், ஆனால் அவர் ஒருவராலே 33 கோடி தேவர்களும் இருக்கக்கூடிய ஹிமாலயம் கீழே தாழும் பொழுது ஒருவராலே அது மீண்டும் உயர்ந்தது என்று சொன்னால் இவருடைய தவ வலிமையை யோசித்து பார்க்க வேண்டும். மிகச்சிறந்த தபோதனர். அதனால தான் முருகப்பெருமானாலே உபதேசம் செய்யப்பட்டவர். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார் பிரணவத்தை. சிவபெருமானுடைய சொற்படி அகஸ்திய முனிவருக்கு உபதேசம் செய்தார். முருகப்பெருமான் 3 பேருக்கு உபதேசம் செய்தார். தேவசிரேஷ்டர் என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட எல்லாருக்கும் தேவாதி தேவன் மாதேவனாக இருக்கப்பட்ட சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார் பிரணவத்தை. பிறகு முனிஸ்ரேஷ்டராக இருந்த அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணார். பிறகு நரசிரேஷ்டர் என்று நாம் சொல்லக்கூடிய வாக்கிக்கு அருணகிரி என்று சொல்லுகிறோமே, கருணைக்கு அருணகிரியான நம்முடைய அருணகிரி பெருமானுக்கும் அவர் உபதேசம் செய்தார். இப்போ அகத்திய முனிவருக்கு முருகப்பெருமான் செய்த உபதேசம் தமிழானது என்று சொல்லுவார்கள். இப்படி இறைவனாலே உபதேசம் செய்யப்பட்டவர், சிவபெருமானாலேயே ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லோரும் 33 கோடி தேவர்களுக்கும் சமமாக இந்த ஒருவரை சொல்லக்கூடிய தபோபலம் பொருந்தியவர். அது மட்டும் கிடையாது, இவருடைய மனைவியும் கூட லோபாமுத்ரே என்று பெயர். சாத்தத்தில் 12 பேரை சொல்லக்கூடிய சமயத்தில் அந்த வித்தைகள் சொல்லுவார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தைகளை கொடுத்துக்கிறார்கள். காதி வித்தை, ஹாதி வித்தை என்றெல்லாம் சொல்லும்படியாக அதில் சொல்லும் பொழுது லோபாமுத்ரே என்று சொல்லக்கூடிய அகஸ்தியனுடைய பத்தினியினுடைய வித்தை மிக பிரசித்தமானது. ஸ்ரீவித்தை என்று சொல்லக்கூடிய சாக்தத்தில் ஸ்ரீவித்தையில சிவபெருமான், மன்மதன், அக்னி, திருமால் என்றெல்லாம் பல பேர் வரும் பொழுது மன்மதனுடைய வித்தையும், மன்மதன் சொல்லி இருக்கக்கூடிய மந்திரமும், லோபாமுத்திரை சொல்லி இருக்கக்கூடிய மந்திரமும் மிக பிரசித்தமானவை, உயர்வானவை. அதில் லோபாமுத்திரையினுடைய மந்திரமானது மிகச்சிறப்பாக சாக்தர்களாகவே சொல்லப்படும். அதை வெற்று அவர்கள் பூஜித்து அவர்கள் பிரயோகித்த அந்த மந்திரம். அதனால தான் லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லும் பொழுது ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் செய்கிறார். செய்யும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நீ அகஸ்தியருங்கிறதுனால சொல்ல, நீ லோபாமுத்திரையினுடைய பதி என்கின்ற காரணத்தினாலே லோபாமுத்ராபதேகஸ்தே என்று சொல்லும்படியாக லோபாமுத்திரையினுடைய பதியாகின்ற அகஸ்தியரே உனக்கு பரம கூட்டமான எதெல்லாம் மந்திர ராஜன் என்று சொல்லப்படுகிறதோ, ரகசியத்திலேயும் பரம ரகசியமாக எது இருக்கிறதோ அதை உனக்கு சொல்லுகின்றேன் என்று லலிதா சகஸ்ரநாமத்தை ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொல்லுகிறார். இப்படி சாத்தத்திலேயும் சரி, சைவத்திலேயும் சரி, கௌமாரத்திலேயும் சரி, அதே போல விநாயகப் பெருமானுடைய பக்தியிலே கணாபத்தியத்திலேயும் சரி, மிகச்சிறந்ததான ஒரு இடத்தை பிடித்திருக்கக்கூடியவர் அகஸ்திய மகாமுனி. இவருடைய சிறப்புகள் எல்லாம் கந்த புராணத்திலே ஸ்காந்தத்திலே மிகச்சிறப்பாக சொல்லப்படுகின்றன. இப்பொழுது அதற்கு ஆரம்பம் போல, அதாவது ஒரு கர்வம், அந்த கர்வத்தினுடைய அடக்கம் என்றெல்லாம் சொல்ல முடியாத சரித்திரங்கள் செல்லும். நாரதப் பெருமான் என்ன செல்லுகிறார், அவர் எங்கு பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிச்சு வைப்பார். இப்போ அகஸ்தியராலே பலவிதமான காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக அங்கெங்கெங்கையும் ஒரு முடிச்சாக போட்டுவிட்டு செல்லுகிறார். அவருடைய வருகிறார், வரக்கூடிய சமயத்தில் விந்திய கிரி, அதாவது விந்திய மலை, அந்த விந்திய மலைக்கு தலைவனாக அந்த விந்திய கிரி இருக்கிறது இல்லையா. இப்போ ஹிமகிரி, ஹிமவான் என்று சொல்வதை போலவே விந்தியாச்சலன் அந்த விந்தியன் இவரை வணங்கி வரவேற்று, அந்த மலையானது வணங்கி வரவேற்று இவருக்கு பூஜை செய்கிறது. அவர் சொன்னார், அடேயப்பா நீ எப்ப ஏற்பட்டவன், உன்னுடைய சிறப்பு என்ன, ஆனால் அதெல்லாம் தெரிந்து கொள்ளாத விஷயமாக மேருகிரி பெரிய அகங்காரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சரியப்படுகிறது விந்தியகிரி. அப்படி என்ன பெரிய அகங்காரம் என்று சொல்லும் பொழுது, இல்லை உமாதேவியார் அவரிடத்துல தான் மேருகிரியில தான் வளர்ந்தாராம், சிவபெருமான் வில்லாக எடுத்துக்கொண்டதையும் மேருவையே வில்லாக எடுத்துக்கொண்டாராம், எல்லா மலைகளுக்கும் அரசனாக நான் இருக்கிறேன், சந்திர சூரியர்களும் என்னைத்தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள், 1000 கொடுமுடிகள் என்னிடத்திலே இருக்கின்றன, என்னிடத்திலே கைலாய கிரி இருக்கின்றது, தேவர்களெல்லாம் என்னிடத்திலே குடிகொண்டிருக்கிறார்கள், நான் பொன் மலையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படியெல்லாம் அது சொல்லுகிறது என்று சொன்ன உடனேயே விந்தியகிரிக்கு என்னது இவன் இப்படிப்பட்டதா, இது கருத்துக்கு நம்ம வருகிறோம். அடுத்தது அந்த கதை சொல்லும் பொழுது இவர் கிளப்பி விட்டார் அவ்வளவுதான், உடனே அது சிரிக்கிறது, என்ன அவ்வளவு பெரிய இது என்ன இருக்கிறது, ஒன்றும் கிடையாது, காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது, மேருகிரி இந்த நரசிம்ம பெருமானை சரபமூர்த்தியாக வந்து சிவபெருமான் அடக்கின பொழுது அவருடைய அந்த பறவையினுடைய நகத்திலே ஒரு துளியாக இருந்தது மேருகிரி. அப்படின்னா சரபம் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்க வேண்டும் என்று பாருங்கள். இது சின்ன துளியாக இருந்த மேருகிரி அகங்காரத்திலே துள்ளி கொண்டிருக்கிறதா, நான் யார் தெரியுமா, நான் அந்த மேருகிரியை விட சிறந்தவன், நான் என்னை விட பெருமையானவர்கள் இருக்க முடியாது என்று சொல்லும்படியாக விந்தியகிரிக்கு தன்னுடைய கோபத்தினாலேயும் அகங்காரத்தினாலேயும் வளர ஆரம்பித்தது. இப்போ இதில் முக்கியமான கருத்து என்னன்னா, ஒருவனுக்கு பெருமை இருக்கிறதா சிறுமை இருக்கிறதா என்று நாம் அவற்றை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மேருகிரி சிறந்ததாக இருக்கலாம், இப்ப நான் சிறந்தவன் என்று சொன்னால் விந்தியகிரி இருந்தால் நான் சிறந்தவன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்ப அவனை விட நான் சிறந்தவன் என்று சொல்லும் பொழுதுதான் இந்த ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த லோகம் காமக்ரோத லோபமோக மதமாச்சரியங்கள் என்று சொல்லும் பொழுது, மாச்சரியம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, கழிப்பு என்று சொல்லுவோமே, இன்னொருவனை பார்த்து ஒப்பிட்டு அகங்காரமானது வளரும் பொழுது அது அழிவுக்கு வழிவகுக்கிறது. இதுதான் முக்கியமான விஷயம். நமக்கும் அவ்வளவுதான், இன்னொருவரை பார்த்து நான் யார் தெரியுமா, அதான் அடுத்த வீட்டு பக்கத்து வீட்டுக்காரி வந்து நெய்யிலே சாப்பிடுகிறான்னா என் இலைய சாப்பிட்ட பிறகு நான் எண்ணெயிலே தடவி நெய்யில சாப்பிட்ட மாதிரி காண்பித்துக் கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு பழைய கதை சொல்லுவார்கள். இவ்வளவு இதுவே பெரிய கதையா இருக்கும்போது நான் அதுல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கதைகளுக்கெல்லாம் நான் போக விரும்பவில்லை. இது ஒன்றுமில்லை, பொறாமையின் காரணத்தினாலே ஒப்பிட்டு பார்ப்பதனாலே ஏற்படக்கூடியது. நம்ம சொல்லுவோமே கம்பேரிசன் வந்து என்னைக்குமே பிரயோஜனம் இல்லாதது. ஆனால் பெரும்பாலானவர்கள் எல்லோருமே இப்பொழுது அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ அவன் கார் வாங்கிட்டான், நான் வாங்கணும், அவன் வண்டி வாங்கிட்டான், நான் இதை பண்ணணும், அவன் வீடு கட்டிட்டான், நான் பண்ணணும், இப்போ அவன் இப்படி இப்படி எல்லாம் நகைகள் வாங்கி கொண்டிருக்கிறான், நான் பண்ண, இப்போ எனக்கு எது தேவையோ அதை நான் செய்வதில்லை, அடுத்தவன் இப்படி பண்ணிட்டான் அதனால நான் பண்ண வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு தொந்தரவுக்கு ஆட்படுகிறோம் என்று சொன்னால் இந்த மாச்சரியம் என்பதும் கம்பேரிசன் என்று சொல்லுகிறோமே, ஒப்பிட்டு பார்த்து அவசியமில்லாத விஷயங்களை சேர்த்துக் கொள்வதுதான் நம்முடைய அழிவுக்கு காரணமாக, நம்முடைய வளர்ச்சியின்மைக்கு காரணமாக இருக்கிறது. இதெல்லாம் மேலை நாடுகளில் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் கடன் கொடுக்கிறார்கள். இப்போ அத்தனை பேருக்கு இங்கே பிரச்சனை இருக்கிறதுன்னா வேற ஒன்றும் இல்லை. அவன் டிவி வச்சிருக்கிறான், நான் டிவி வச்சிருக்கிறோம். அவன் கார் வச்சிருக்கிறான், நான் எனக்கு கார். அவனுக்கு வீடு இருக்கிறது, எனக்கு வீடு இருக்கிறது. அப்போ எனக்கு வீடு வாங்க சக்தி இருக்கிறதா? வீடு வாங்கினால் அதை திருப்பி அந்த கடன் வாங்கினால் கட்டக்கூடிய சக்தி இருக்கிறதா? அது கிடையாது. ஆசைப்படுவது தவறில்லை. ஒன்றை குறிக்கோளாக வைத்து அதை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்வதிலே தவறுதல் கிடையாது. ஆனால் நம்முடைய சக்தி என்ன, அது நமக்கு தேவையா? எனக்கு சக்தி இருக்கிறது, ஆனால் எனக்கு அது தேவையா? இது முக்கியமான விஷயம். எனக்கு தேவையே இல்லை. ஒரு வீட்டில் 4 டிவி இல்லை, 2 டிவி தேவையா? ஹாலில் ஒரு டிவி, பெட்ரூமில் ஒரு டிவி. இது என்ன, இது எப்படி சொல்லுவது? இதற்கு ஒரு டிவி இருந்தால் அந்த இதுதானே பார்க்க போகிறோம். இல்லைன்னா கணவனுக்கு ஒரு டிவி, மனைவிக்கு ஒரு டிவி, குழந்தைகளுக்கு ஒரு டிவி, இல்லை அப்பா அம்மா யாராவது தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிவி. ஏன்னா இந்த சீரியல் பார்க்கறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பார்க்கணும். நம்முடைய வாழ்வு தடம் புரளுவதற்கு காரணம், நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம், மற்றொருவரை நாம் இந்த கம்பேரிசன் என்று சொல்லுகின்றோம் இல்லையா, மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து ஒப்பிட்டு பார்த்து நமக்கு தேவையில்லாத விஷயங்களை செய்வதனால தான் நமக்கு அழிவு வருகிறது, நமக்கு துக்கம் ஏற்படுகிறது. இதை மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். இங்க விந்தியகிரி நாரதர் வந்து சொல்லும் பொழுதாக என்னுடைய தன்மை இவ்வளவு என்று இருக்கலாம், மேருவை விட நான் சிறந்தவன் என்று மேருவை இவன் கம்பேர் செய்து, மேருமலையை நினைத்து இவன் அவற்றோடு தொடர்புபடுத்தி ஒப்பிட்டு பார்த்து நான் மேருகிரியை விட சிறந்தவன் என்கின்ற அகங்காரம் கொண்டு ஒரு காரியமாகின்ற வளர்தல் என்ற காரியத்தை செய்யும் பொழுது அழிவு தேய்தல் என்று சொல்லக்கூடியது நிகழ்கிறது. இது நமக்கு சொல்லக்கூடிய கருத்து. வளர ஆரம்பித்ததாம் விந்தியகிரி, மேலே மேலே மேலே மேலே வளர்ந்து சூரிய சந்திரர்களை நிறுத்தக்கூடிய அளவுக்கு விந்தியகிரி வளர்ந்து கொண்டிருக்கிறது. தேவர்களெல்லாம் கட்டப்படுகிறார்கள். ஏன்னா ஒரு பக்கம் முழுவதுமாக வெயில் இருக்கிறது, இன்னொரு பக்கம் முழுவதுமாக இரவு இருக்கிறது. ஒரு பக்கம் சூரியன், இன்னொரு பக்கம் சந்திரனாக இருக்கிறது. நடுவிலே விந்தியகிரி வளர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் பார்க்கிறார்கள், என்ன செய்வது, இந்த அகங்காரத்தினாலே இப்படி செய்து கொண்டிருக்கிறானே விந்தியன், இதற்கு யார் சரியான பாடம் புகட்டுவது என்று நினைக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய நினைவுக்கு வருகிறார் குருமுனிவராக இருக்கப்பட்ட அகஸ்தியமுனி. அகஸ்தியமுனி வரை அவர்கள் துதிக்கிறார்கள். துதித்த உடனேயே மகத்துவமுடைய ஓலம் மறையுணர் மணியே மிகத்துயர் படைத்தேம் ஓலம் விமலனே ஓலம் என்று சொல்லும்படியாக விந்தியத்தினாலே நாங்கள் கட்டப்படுகிறோம், எங்களை காக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகின்றார்கள். இவர்களுடைய அந்த கூக்குரலானது அகஸ்திய முனிவரிக்கு அவருக்கு கேட்கிறது. அவர் பார்த்தார் என்ன வேண்டும் என்று கேட்கிறார். இது மாதிரி விந்திய வளர ஆரம்பித்தான், மேருவுக்கு சமானமாக நினைத்து கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கிறான், ஆதலினாலே உலகங்கள் எல்லாம் நிலை தடுமாறுகின்றன என்று சொன்னார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அது அவனுடைய கர்வத்தை நீங்கள் அடக்கி மீண்டும் நல்ல நிலையை கொண்டு வர வேண்டும். சரி, இவருக்கு இவ்வளவு மகத்துவம் இருந்தாலும் கூட இவருடைய பெருமை என்ன என்று கேட்டால், இவ்வளவு மகத்துவம் இருந்தாலும் தன்னுடைய மகத்துவம் தனக்கு தெரியாதபடியாக என்னுடைய காரணத்தினாலே வரவில்லை, இறைவன் கொடுத்ததினாலே இது வந்தது என்று நினைத்தார். இந்த ஒரு கருத்தை மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம பிறகு பார்க்கும் பொழுது அசுரகண்டத்தில் இன்னொரு கருத்தையும் பார்க்க போகிறோம். என்னுடைய தொடர்பு விடுத்தி கட்சியை பொருள் ஒரு கருத்தை பார்க்க வேண்டும். இறைவனாலே இது ஏற்படுகின்றது என்று அந்த குருமுனிவரான அகஸ்திய முனிவர் சிவபெருமான் நினைத்து பிரார்த்திக்கிறார். இறைவன் வந்து தோன்றுகின்றாராம். என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர் கேட்கிறார், இறைவா, தேவர்களெல்லாம் என்னிடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்தார்கள், என்னுடைய சக்தி என்பது ஏது? எல்லாம் உன்னுடைய கருணை இல்லையா? உன்னுடைய கருணையினாலே அவர்கள் வேண்டியதை நான் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். கவலையே பட வேண்டாம், நீ நினைத்தது நடக்கும் என்று ஆசி கொடுக்கிறார் சிவபெருமான்.

கோதாவரி, சரஸ்வதி, நர்மதே, சிந்து, காவேரி என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு புண்ணிய நதிகளிலே ஏழாவதாக இருக்கக்கூடிய இதை ஆழ்வார் பாடும்போது கங்கையர் புனிதமாய காவிரி என்று பாடுவார். ஸ்ரீரங்கத்தை பத்தி சொல்லும் பொழுது கங்கையர் புனிதமாய காவிரி என்று பாடுவார். அப்படி புனிதமாக இருக்கக்கூடிய காவிரியை கா விரித்ததுனாலே காவிரி, அதை கான்னா சோலைகள் அர்த்தம். தன்னுடைய இரு பக்கத்திலேயும் சோலைகளை விரித்து அதாவது வளர்த்த காரணத்தினாலே காவேரி என்று சொல்லக்கூடிய தன்மை கிடைத்ததான். கவேர ராஜனுடைய மகளாக பிறந்ததுனாலும் காவேரி என்று சொல்லக்கூடிய பெயர் கிடைத்தது என்று சொல்லுவார்கள். இந்த காவேரி தான் லோபாமுத்திரையாக அகஸ்தியருடைய மனைவி என்கின்ற சரித்திரமும் உண்டு. இப்படி இந்த காவேரியாக இருக்கப்பட்டவளை அழைத்து இவருடைய கமண்டலத்திலே குடியிரு, அகஸ்திய முனிவரோடு செல் என்று சொல்லும் பொழுது அவள் சொல்லுகின்றாள், சிவபெருமானே, இப்பொழுது யாரோ ஒருவர் பின்னாலே என்னை செல்லச் சொல்கிறீர்களே, இது சரியா? நான் நதியாக எப்படி நதின்னு அது வளர்ந்து பாய்ந்து கொண்டிருக்க வேண்டாமா? நான் இப்படி செல்லலாமா? கமண்டலத்திலே நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்ற சிவனிடத்திலே கேட்கும் பொழுது, கவலைப்பட வேண்டாம், தக்க சமயத்திலே மீண்டும் இந்த உலகை உய்விக்கக்கூடியாக நதியாக நீ மீண்டும் ஏற்படுவாய் என்று சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்து மறைகின்றார். அப்பொழுது அந்த கமண்டலத்திலே காவேரி நதியை வைத்துக் கொண்டு அகஸ்திய முனிவர் வருகிறார். இந்த கதைகளெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், முருகப்பெருமானுடைய அவதாரத்திற்கு முன்பாக நடந்தது அப்படிங்கிறதை நீங்கள் நினைப்பிலே கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம்னா, சூரபத்மாதி அரக்கர்களினுடைய சரித்திரத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அங்கிருந்து அகஸ்திய முனிவர் வருகிறார். வரும் பொழுது வழியே விடாதபடியாக எல்லாவற்றையும் அடைத்துக் கொண்டு விந்திய ஆனவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். இவர் வருகிறார். விந்திய மகாராஜனே என்று சொல்லும் பொழுது, என்ன மகரிஷி, என்ன வேண்டும், இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீரே என்று கேட்டான். அவன் அந்த ஆணவத்தினாலே கேட்கும் பொழுது, இல்லை, நான் தென் திசை செல்ல வேண்டி இருக்கிறது, தயவு செய்து எனக்கு வழிவிடுகிறீரா என்று கேட்கிறார். அந்த அகங்காரத்தினுடைய உச்சிக்கு சென்ற விந்தியன் அவன் சொல்லுகிறான், என்ன உமக்கு ஒன்றுமே தெரியவில்லையே, இப்பொழுது நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னை தாண்டி உமாலே எப்படி செல்ல முடியும், வழி கிடைத்தால் செல்லலாம் என்று சொல்லும்படியாக அவன் சொல்லுகிறான். உடனே சிரிக்கிறார் இந்த குருமுனி. இறைவனை நினைத்தார். இறைவனை நினைத்த உடனே கையை உயர தூக்கினாராம். இவர் இருக்கிறது அங்குஷ்ட பிரமாணம், அதாவது ஒரு இன்ச்சு தான், ஒரு சின்ன கட்டவரல் மாதிரி தான் இருப்பார் என்று சொல்லுவார்கள் இந்த குருமுனியை, அகஸ்திய முனிவரை. அவ்வளவு குள்ளமான இவருடைய முனியனுடைய கரம் நீளுகிறது. விந்தியனுடைய சிகரம் எங்கே இருக்கிறதோ, விந்திய மலை சிகரம், அதனிலே இவருடைய கையானது வழித்து அழுத்த பாதாள லோகத்திற்கு சென்று விழுந்தான் விந்தியன் என்று அவன் கீழே விழுகிறான். விழுந்த உடனே அகங்காரமும் கீழே விழுகிறது அவனுக்கு. அவன் கதறுகிறான், அகஸ்தி முனிவரே, உங்களுடைய பெருமை தெரியாமல் நான் இப்படி செய்துவிட்டேன், தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும், எனக்கு மீண்டும் மலையாகின்ற தன்மையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, கவலைப்பட வேண்டாம், நான் திரும்பி வரும் பொழுது மீண்டும் எழுவாய் என்று சொல்லி தாண்டி சென்றாராம். அவர் இன்னும் திரும்பவில்லை, இன்னும் தென் திசையிலேயே தங்கி இருக்கிறார் என்றுதான் அதற்கு சொல்லுவார்கள். அப்படி அந்த பர்வத ராஜனை தாண்டி கொண்டு, விந்தியராஜனை அழுத்தி கீழே குறிந்திருக்கக்கூடிய விந்தியராஜனை தாண்டி கொண்டு இவர் சென்று கொண்டிருக்கிறார். செல்லும் பொழுது இந்த மேற்கு மலை தொடர்ச்சி வரியாக வந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா அவர் மைசூரு இந்த பக்கம்லாம் வந்திருக்கணும், கண்டிப்பா குடகு மலை பக்கம் அவர் வந்திருக்கிறார். ஏன்னா இப்பொழுதுதான் பார்க்க போகிற முதலேயே பார்த்த சரித்திரமாக வாதாபி இல்வலன் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர், அஜமுகி அதாவது சூரபத்மனுடைய தங்கை பிள்ளைகள், அஜமுகியினுடைய குழந்தைகள், வாதாபி இல்வலன் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் அங்கே ஆசிரமம் அமைத்து கொண்டு வாதாபியை வெட்டுவான் இல்வலன், அவனை மாமிசமாக்கி அவனை சமைத்து எல்லோருக்கும் கொடுப்பான். அவர்கள் சாப்பிட்ட உடனேயே வாதாபி வெளியில வா என்று சொல்லும் பொழுது அவர்களை வயிற்றை கிழித்து கொண்டு வாதாபி வெளியே வர, இரண்டு பேரும் அந்த முனிவர்கள் ரிஷிகள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய மாமிசத்தை தின்னுவார்கள் என்று சொல்லி, அப்படி ஒரு ஒரு கள்ள வேடிவத்தில், அடிக்க வேண்டாம் உதைக்க வேண்டாம் இப்படித்தான் செய்வார்கள் என்று சொல்லும்படியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதிக்கு அகத்தியர் வருகிறார். அகத்தியர் வரும் பொழுது இவர்கள் பார்க்கிறார்கள், ஆஹா, மிகச்சிறந்த தபோதனர் ஒருத்தர் வருகிறார், இவரை மட்டும் விட்டுவிடலாமா, ஆக என்ன செய்ய வேண்டும், இவரையும் நாம் கொல்ல வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள், வாதாபி இல்வலனும். ஆக வாதாபியானவன் ஒரு ஆட்டினுடைய வடிவத்தை இங்கே ஏற்றுக்கொள்ளுகிறான். அதை அறுத்து சமைத்து இல்வலன் அங்கே வைத்து இவரை வணங்கி வரவேற்று, அர்க்கிய பாத்திய ஆச்சமனங்களினாலே இவரை எல்லாம் வரவேற்று, முகரிஷே, சரியான சமயத்திலே வந்திருக்கிறீர்கள், எங்களுடைய தந்தைக்கு இப்பொழுது திதி நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு நல்ல சத்தான ஒருவர் கிடைக்கவில்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்தோம், நீங்கள் வந்துவிட்டீர்கள், ஆக நீங்கள் தயவு செய்து எங்களுடைய தந்தையினுடைய நினைவாக நீங்கள் அமுது அருந்த வேண்டும்,

0: இங்கே இருக்கக்கூடிய அன்னத்தை எங்களுடைய பிக்ஷையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்ப நைச்சியமாக பேசுகிறான். அவர் சரின்னார். உடனே நம்ம கேட்கலாம், என்ன சார் இவ்வளவு பெரிய தப்போ வலிமையுடைய அகஸ்தியருக்கு தெரியாதான்னா? எப்ப பார்த்தாலும் இப்போ ஒருத்தர் பெரிய ஆபீசரா இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் ஆபீசராவே இருப்பாரான்னா? வீட்டுக்கு வந்துட்டு சாதாரணமா இருப்பார், கொட்டு சோட்டு போட்டுட்டே எப்பவும் இருப்பாரா? இதே போலத்தான் முனிவர்கள் எல்லாம் எப்பொழுது பார்த்தாலும் தம்முடைய தவத்தினுடைய தன்மையை, ஞானத்தன்மையை எப்பொழுதும் வெளிக்காட்டி கொண்டே இருப்பதில்லை. அவர்கள் சாதாரணர்களாக இருக்கிறார்கள், பித்தர் போல, பேதையர் போல, பத்தர் போல திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி திரியக்கூடியவர்கள் தங்களுக்கு தேவைப்பட்ட பொழுதுதான் தங்களுடைய தபோசக்தியை எடுத்து பிரயோஜனப்படுத்துகிறார்கள். ஞான சக்தியாக இருந்தாலும் தங்களுடைய தவ வலிமையையும் கூட தேவைப்பட்டால் மாத்திரமே பயன்படுத்துகிறார்கள். இங்கேயும் அகஸ்தியரும் அதே போலத்தான் அங்கே வருகிறார். இங்கே இன்னொரு சிறப்பும் பார்க்கலாம். தென் திசையிலேதான் இந்த சைவம் என்று சொல்லுகின்றோமே, அது வெஜிடேரியன், அது முக்கியமானது. அதாவது மாமிசம் சாப்பிடாமை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை, கொல்லாமை என்று சொல்லக்கூடிய தன்மை மிக அதிகமாக இருக்கக்கூடியது நம் பகுதியில மட்டும்தான், தென் திசையிலே மட்டும்தான். அதற்கு இது ஒரு காரணம் என்று சொல்லும்படியாகவும் சொல்வார்கள். முதலிலே அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது மாமிசம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள், ஆனால் அது நிறுத்தப்பட்டது அகஸ்தியரனுடைய ஆணையினாலே என்றெல்லாம் பலவிதமான கருத்துக்கள் நிலவி வருகின்றன. இப்பொழுது அந்த மாமிசத்தை எடுத்துக்கொண்டு வாதாபியை வெட்டி வாதாபியை கறி சமைத்த அந்த கரியை கொடுத்து அகஸ்தியரை உண்ணச் சொல்லுகிறான் இன்வலன். அகஸ்தியரானவர் உண்ணுகின்றார், திருப்தரானார். உடனே இவன் சிரிக்கிறான். என்றாவது இவன் சிரிக்கிறானே என்று பார்க்கும் பொழுது, ஆஹா வாதாபி, இப்பொழுது நீ தயாராக இரு, கிழித்து கொண்டு வர வேண்டும்னா. எப்பவுமே ஒரு காரியத்தை பண்றான் தான் பட்டுன்னு பண்ணிடணும். இவன் என்னன்னா இப்போ அங்கே டைலாக் பேசின்னு இருக்கிற மாதிரி பேசி கொண்டிருக்கிறான். உள்ளே வயிற்றிலே ஒரு குமட்டல் ஏற்பட்டதான் அகஸ்தியருக்கு. தன்னுடைய என்னது இப்படி நடக்கிறது, என்னுடைய உடலானது மாறுபாடு அடைகிறதே என்று நினைத்த பொழுது உள்ளே நடக்கக்கூடிய விஷயம் அவருக்கு தெரிந்தது. தன்னுடைய ஞான காட்சியினாலே சிரித்த உடனே அவ்வளவுதான் வயிற்றை தடவிறானான் தன்னுடைய கரங்களினாலே. வாதாபி ஜீர்ணோபவ என்று சொல்லும்படியாக, ஜீரணமாவா என்று சொல்லி தன்னுடைய கரங்களினாலே அவர் தடவினாராம். உள்ளே இருந்த வாதாபி அப்படியே ஜீரணமாகிவிட்டான், அவன் ஜீரணமாக ஆகிவிட்டான். இங்கே வெளியிலே இருக்கக்கூடிய இவன் வாதாபி வெளியிலே வா, வாதாபி வெளியிலே வா என்று சொல்லும்படியாக கூப்பிடுகிறான். ஆனால் வாதாபி வரவில்லை. கோபப்பட்டானா? கோபப்பட்டவன் இவரை அடித்து விடுகின்றேன் என்று அவரை கொல்லுவதற்காக செல்லும் பொழுது தர்பையிலே மந்திரத்தை ஓதி அந்த இல்வலனையும் கொன்று விடுகின்றார் அகஸ்திய முனிவர். எல்லோருக்கும் பரம சந்தோஷம். எல்லாரையும் மஞ்சகத்தினாலே கொண்டிருக்கக்கூடிய வாதாபியும் இல்வலனும் மாண்டார்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த வாதாபியும் இல்வலன் துர்வாச புத்திரர்கள் ஆன காரணத்தினாலே பிரம்மஹத்தி தோஷமானது அகஸ்தியரை பிடித்ததான். இவர்கள் அந்த துர்வாசரனுடைய மக்களாக இருந்த காரணத்தினாலே பேயுருவம் கொண்டு அகஸ்தியரை பிடிக்க துன்புறுத்த வருகின்றார்கள். பார்த்தார் என்ன செய்வது என்று நினைக்கும் பொழுது, அங்கே குடகு மலையிலே பிரம்மகிரியிலே சிவபெருமானை ஸ்தாபித்து அவரை பூஜித்து இவர்கள் இருவருக்கும் சாபவிமோசனம் கொடுத்து அவர்கள் நல்லகதிக்கு அடையச் செய்து இவரும் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிக் கொண்டார் என்று சொல்லுவார்கள். இப்போ இந்த காவேரியை கமண்டலத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அகஸ்தியர் பிரம்மகிரி என்று சொல்லக்கூடிய குடகுமலையிலே வந்து தங்கி சிவபெருமானை பிரம்மகிரி ஈஸ்வரராக இருக்கப்பட்ட இன்றைக்கும் பார்க்கலாம், அங்கே இறைவனை சிவபெருமானை ஸ்தாபிதம் செய்து அகஸ்தியேஸ்வரராக அங்கே அகத்தியராலே வணங்கப்பட்ட சிவபெருமானாக இருக்கிறார். அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே இவர் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இந்திரன் அங்கே வருந்திக் கொண்டிருக்கிறான். இந்த அகஸ்தியர் வரும்பொழுது இன்னொன்று நடந்தது, நம்ம முதலேயே இந்த சரித்திரத்தை பார்த்திருக்கிறோம். அதாவது க்ரௌஞ்சகிரி என்று சொல்லக்கூடியவன் இந்த வாதாபியில் வலன் வருவதற்கு முன்பாக அவன் அரக்கனாக இருந்தவன் இவரை அழிக்க வேண்டும், அகஸ்தியரை அழிக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு பெரிய மலையை போலே உருமாறி நிற்கிறான். விந்தியகிரியினுடைய அகந்தையை அழித்து வரக்கூடியவர் இந்த மலையின் வழியாக வருகிறார். வரும் பொழுது ஒரு பக்கம் போய் கொண்டிருக்க, இதுதான் பாதை, நம்ம மலையை கடந்து செல்ல வேண்டும் என்று செல்லும் பொழுது திடீரென்று இன்னொரு பக்கம் பாதை போகிறது. சரி, இந்த வழியாக போகலாம்னா இன்னொரு பக்கம் போகிறது. இப்படியே பாதை திசை தெரியாமல் குழம்பி கொண்டிருக்கிறார். தேவர்களே பயப்படக்கூடிய அளவிற்கு இருட்டும் இடியும் மின்னலுமாக தன்னுடைய மாயையினாலே க்ரௌஞ்சன் ஏற்படுத்தினானாம். மயங்கி கதிகலங்கி நிற்கக்கூடிய அகத்தியர் தன்னுடைய ஞானத்தை அப்பொழுதுதான் ஞானக்கண்ணினாலே பார்க்கும்பொழுதாக அரக்கனுடைய வேலை என்று சொல்லி தன்னுடைய தண்டத்தினாலே மலையாக இருக்கக்கூடிய அந்த க்ரௌஞ்சனை குத்துகிறாராம். தன்னுடைய தண்டத்தினாலே பலவிதமான இடங்களிலேயும் ஓட்டை ஏற்பட்டு அந்த அதன் மூலமாக வழி ஏற்பட்டு வெளியிலே வந்த அகஸ்தியர் சொன்னார், அரக்கனே நீ இப்படியே மலையாக இரு, நான் என்னுடைய தண்டத்தினாலே எந்த எந்த இடங்களை குத்தினேனோ அவையெல்லாம் மாயத்திற்கு இருப்பிடமாக இருக்கட்டும், நீ மலையாக கிடந்து எல்லோருக்கும் துன்புறுத்தி அவர்கள் துன்பம் செய்து வருந்தக்கூடிய சமயத்திலே முருகப்பெருமானுடைய வேலினாலே மாழ்வாய் என்று சொல்லி இந்த குடகுமலைக்கு வந்தார் என்பதாக அந்த கௌஞ்சகிரி அதாவது தாரகாசுரனை கொல்லக்கூடிய சமயத்தில் நம்ம அந்த சரித்திரத்தையும் பார்த்தோம். இங்கே இவர் இங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார் சிவபெருமானை நினைத்து, ஆனால் இந்திரனும் தவம் செய்ய முடியவில்லையே, பூஜை செய்ய முடியவில்லையே என்று வருந்திக் கொண்டிருக்கின்றான். அங்கே அவரிடத்துல நாரதர் போனார், வணங்கி வரவேற்று அவரிடத்துல கேட்டான், மகரிஷே நான் இந்திரலோகத்துல தான் இருக்க முடியல, இங்கு வந்து இறைவனுக்கு பூஜை செய்யலாம் என்று சீர்காழிக்கு வந்தேன், ஆனால் அசுரனுடைய ஒற்றர்கள் இங்கும் வருவது கண்டு மூங்கிலே மறைந்து கொண்டிருந்தேன், ஆனால் என்னுடைய பூஜைக்கும் இடையூறாக இப்படி இருக்கிறதே, என்ன செய்வது, ஒரு நல்ல நதி பாயும் என்று அசரீரி சொன்னது நடக்கவில்லையே என்று சொல்லும் பொழுது அப்பொழுது அடுத்தது நாரதர் அடுத்த காட்சியை தொடங்கி வைக்கிறார். அவர் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், ஒரு சின்ன விஷயம் நடந்தால் போதும், இங்கே ஒரு பெரிய நதி வரும், என்ன சின்ன விஷயம் செய்ய வேண்டும்னா அகஸ்திய மகர்ஷியினுடைய கமண்டலத்திலே இறைவன் கொடுத்த ஒரு புண்ணிய நதியானது இருக்கிறது, அந்த நதியை கமண்டலத்திலே இருந்து கவித்து விட்டு விட்டால் போதும், அவ்வளவுதான், அந்த நதியானது வரும், இங்கே சீர்காழியிலேயும் பாயும், உனக்கும் நல்லது ஏற்படும். இந்திரன் நடுங்கிட்டான், சுவாமி நான் உம்மிடத்துல ஒரு ஏதோ எனக்கு கஷ்டமா இருக்குன்னு கேட்டா இதை விட ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லுகிறீரேன், எது கமண்டலத்தை கவிழ்ப்பது கஷ்டமா, கமண்டலத்தை கவிழ்ப்பது கஷ்டம் இல்ல, அது வெறும் ஆளு கமண்டலம்னா கவிழ்க்கலாம், அகத்திய முனியினுடைய கமண்டலம் அது ஒரு பெரிய அக்னி புலம்பாக ஒரு மலை இருக்கும் பொழுது பக்கத்துல கொசு போய் நான் இடத்துல முட்டி பார்க்கிறேன்னா கொசு என்ன ஆகும், பக்கத்திலே நெருங்க முடியாது, தவத்திலே சீலத்திலே சிறந்தவர் அகஸ்திய மகரிஷி, அவரிடத்துல நான் போய் விளையாட முடியுமா, என்னால முடியாது, உருப்படியான வழியை சொல்லுங்கள் என்று இந்திரன் நாரதன் இடத்துல கேட்கிறான். நாரதர் சிரித்து கொண்டே சொல்லுகிறார், கவலைப்படாதே, இதற்கு ஒரு சின்ன வழி உண்டு, என்னன்னா எந்த விக்னங்களை எல்லாம் ஏற்படுத்தி அவற்றையெல்லாம் களையக்கூடியவனாக இருக்கிறானோ அந்த விக்ன நிவாரணனாக இருக்கப்பட்ட விநாயகனை ஸ்தோத்திரம் செய், விநாயக பெருமான் மனது வைத்தால் இது நடக்கும், இதை செய் என்று சொல்லி அவனிடத்திலே சொல்லிவிட்டு செல்லுகிறார். அவ்வளவுதான், ஆனந்தத்திலே விநாயக பெருமானுக்கு இவர் சொன்ன அந்த இவர் சொன்ன இந்த காரியம் நடத்த முடியும், விநாயக பெருமானுக்கு பூஜை செய்ய முடியும் என்று ஆனந்தமாக விநாயகர் பெருமானுக்கு பூஜை செய்கின்றானா, அப்பம் பால் நெய் அன்னம் பலவிதமான அப்பம் உப்பளம் அமுது செய்தருளிய தொப்பையப்பன் என்று சொல்லும்படியாக இருக்கிறான், கடலை நுகர்கட்டி நூட்ட உதர விபரீத கரட தடம் உமதன் நளின சிறு நயன கரிணி முகவரது துணை போனே, அவ்வளவு சாப்பிடக்கூடியவர் என்று இந்த இடத்துல வரும், கருணின்னா இந்த இடத்துல அதாவது யானையினுடைய முகத்தை உடையவராக இருக்கப்பட்டவர், கருணி முக வரது துணைமோனை என்று முருகப்பெருமானை பற்றி பாடுவார். அப்படி எத்தனையோ இக்கவரை நற்கனைகள் வண்டச்சில் வையரப்பவகை பச்சரிசி விட்டு விளறி பழமிடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடி சிற்கடலை பட்சணம் என கொணரு விக்கிற சமத்தனும் அருளாடி விற்பகுடி நச்சடின விற்பரமரப்பருள் வித்தகமரோப்புடைய பெருமாளே, அருள் வித்தகமரோப்புடைய பெருமாளே, ஏராளமாக இக்கு அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் ஏழு துவரை என்று சொல்லும்படியாக வண்டச்சில் பயறு அப்ப வகை இவ்வளவு விதமாக சாப்பிடக்கூடியவரா, அவருக்கு வந்து ஏராளமான அன்ன வகைகள் பக்ஷண வகைகள் பழ வகைகள் எல்லாவற்றையும் அவருக்கு அமுது செய்வித்து பூஜை செய்கின்றான் இந்திரனானவன். செய்தவுடனேயே பரம சந்தோஷிதராக விநாயக பெருமான் வந்து காட்சி கொடுக்கிறார், வணங்கி நின்றானா, உடனே கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய சமயத்தில் எல்லா கணங்களுக்கும் இவர் நாயகனோ, எல்லா பாபங்களையும் இவர் நீக்கக்கூடியவரோ, எல்லா விக்ரங்களையும் இவர் நீக்கக்கூடியவரோ, அந்த விக்ரராஜனை வணங்கி கேட்கின்றான், இங்கே சிவபெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன், ஆனால் இந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்யும்படியாக நந்தவனம் வளரவில்லை, இதற்கு ஒரு நதி அல்லது நீர் ஆதாரம் தேவைப்படுகிறது, நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் சொன்னாரா, இவ்வளவுதானா, ஆகாசத்தில் இருந்து கங்கையை கொண்டு வர வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும், இல்ல அமுத தாரையை இங்கே பொழிய செய்ய வேண்டுமா, என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவையெல்லாம் தேவையில்லை இறைவா, இப்பொழுது நடக்கக்கூடிய இறைவனுடைய சித்தப்படி அகஸ்தியர் கமண்டலத்திலே காவேரியை எடுத்துக்கொண்டு வருகிறார், அந்த கமண்டல தீர்த்தத்தை நீங்கள் மீண்டும் இங்கே பிரவகிக்கும்படியாக காவேரியை இந்த பூமியிலே ஓடும்படியாக செய்தீர்கள் என்று சொன்னார். இங்கே வந்து சேரும், எனக்கும் நல்லதாகும் என்று சொன்னாராம். சொன்ன உடனே அவ்வளவுதானே, கவலைப்பட வேண்டாம், நாம் நிச்சயமாக செய்கிறோம் என்று சொல்லி அருள் செய்தவராக கணபதியானவர் அங்கே செல்லுகிறார். இங்கே பிரம்மகிரியிலே அகஸ்திய பூஜை செய்து கொண்டிருக்கிறார். கமண்டலம் அருகிலே இருக்கிறது, அதிலே காவேரி இருக்கிறார். காகையினுடைய வடிவத்திலே விநாயக பெருமான் வந்து அந்த கமண்டலத்தின் மீது அமர்ந்தாராம். ஐயோ, ஏதாவது இந்த காக்கை ஏதாவது எச்சமிட்டு விடும், இது வந்து சரியல்லவே என்று நினைத்து இந்த மங்களமான தீர்த்தத்திலே இவை ஏதாவது செய்துவிட்டால் என்ன செய்வது என்று தன்னுடைய மனத்தை நினைத்தவராக அகஸ்தியரானவர் கையாலே ஓட்டுகிறார். விநாயக பெருமான் காக்கையாக இருந்தவர் அப்படியே கமண்டலத்தை கவிழ்த்து விட்டு ஓடுகிறார். காவேரி நதி பல்கி பெருகி அந்த இடத்திலே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இங்க ஒன்று பார்க்கலாம், காவேரி இன்றைக்கும் இந்த அக்டோபர் மாசத்துல வரும், இது வைப்பசி மாசம் நம்முடைய இதுல அக்டோபர் மாசத்துல காவேரி உத்பவம் என்று சொல்லி இங்க குடகுல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய திருவிழா அது. அவர்கள் இரண்டு நாளாக கொண்டாடுவார்கள். அடுத்த நாள் வந்து அங்கே இறைவி வருகிறாள், ஒவ்வொரு இல்லத்துக்கும் வருகிறாள் என்று அன்றைக்கு முதல் நாள் காவேரி உத்பவம் என்று இன்றைக்கும் இந்த வருஷமும் கிடையாது நான் சொல்லுகிறேன். இத்தனை மணிக்கு இந்த நிமிஷத்துக்கு காவேரி உத்பவம் என்று சொன்னால் நீங்க பார்த்திருந்தீங்கனால தெரியும், அதாவது மைசூரிலே இருந்து போகலாம் அல்லது மைசூரில் இருந்து மடிக்கேரி என்று சொல்லக்கூடிய நெற்காரான் பல இடத்துல ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள் இல்லையா, அந்த மடிக்கேரியிலே இருந்து போகலாம் அல்லது மைசூரிலே இருந்து இன்னொரு வழியாகவும் அதாவது விராஜ்பேட்டை வழியாகவும் செல்லலாம். அங்கே தலைக்காவேரி என்று சொல்லி இருக்கக்கூடிய இடம் அதுதான் பிரம்மகிரி என்ற பக்கத்துல ஒரு பிரம்மகிரியாக சின்ன குன்று இருக்கும். இங்கே மேலே சின்ன குண்டம் அவ்வளவுதான், ஒரு 1.5 அடிக்கு 1.5 அடி இருக்கக்கூடிய ஒரு குண்டம். அந்த குண்டத்திலே இருந்து அது சின்ன இடம், அந்த இடத்துல இருந்து காவேரி ஆனவள் பிரவகிக்கிறார் அவ்வளவுதான். அந்த குண்டத்திலே தயவு செய்து போய் பார்க்க வேண்டும், அருமையான இடங்கள். அவர்களுக்கு காவேரி தான் மாதா. இங்கே குடகில இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த காவேரி இன்றைக்கும் கூட இந்த அக்டோபர் மாதம் இத்தனாம் தேதி இந்த நிமிடம் இந்த வினாடியிலே உத்பவம் நடக்கும் என்றால் உள்ளே இருந்து அப்படியே குமிழிட்டு கொண்டு வரும். அதுக்காக பிரவகிக்கும் நினைக்க வேண்டாம், குமிழிகள் வரும். இந்த இயற்கை நிகழ்வு வருடா வருடம் அந்த குறிப்பிட்ட சமயம், ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி நடக்காது. சில சமயம் மத்தியானம், சில சமயம் சாயங்காலம், சில சமயம் காலை, சில சமயம் ராத்திரி. அந்த இந்த இடம் அவர்கள் அதை தெரிந்தவர்கள் கற்றறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த சமயத்துல இது வரும் என்று சொல்லும் பொழுது காவேரி உத்பவமானது நடந்து கொண்டிருக்கிறது. காவேரி அங்கே பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, இந்த தலைக்காவேரியில இப்படியா இவள் புறப்படுகின்ற சின்ன இடம், அதுதான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாதுமாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அகண்ட காவேரியாக மயில் கணக்குல இந்த திருச்சியில நீங்க பாத்தீங்கன்னா அகண்ட காவேரியாக கொள்ளிடமாக ஓடுவார். அது நம்மளால நடக்க கூட முடியாது, அவ்வளவு பெரிய நதி மயில் கணக்குல இருக்கும். ஆனா அதே நதி கையாலே அளந்து விடலாம் படியான இடத்திலே அங்கே வருகின்றாள் காவேரி தான் அங்கே இருந்து உத்பவமாகி வருகின்றாள். தலைக்காவேரி என்கின்ற இடம் பெங்களூர், மைசூர், மைசூர்ல இருந்து மடிக்கேரி போய் மடிக்கேரியிலிருந்து போகலாம் அல்லது மைசூர்ல இருந்தும் கூட தலைக்காவேரிக்கு போக முடியும். அப்படி அந்த தலைக்காவேரி அந்த பிரம்மகிரியிலே இருந்து பாய்ந்து பிரவாகமாக அந்த காவேரி தாய் புறப்பட்டு வந்தாள். இந்திரனுடைய அந்த சீர்காழி இருக்கக்கூடிய நந்தவனத்தையும் செழிப்பாக்கினாள். இந்திரன் மகிழ்ந்தான். 20 பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே காக்கை கவிழ்த்தது, என்னடாது ஒரு காக்கை வந்து கமண்டலத்தை கவிழ்க்கிறதே, இந்த காக்கையார் பிடித்து கொல்ல வேண்டும் என்று இந்த காக்கை எப்பேற்பட்டது, இது ஏதாவது ஒரு அசுரன் வந்தானா வேற யாராவது ராட்சசனா என்று குழம்பினவராக தன்னுடைய ஞானத்தை விடுத்தார், கோபத்தை கொண்டார். கோபம் கொள்ளும் பொழுது ஞானமானது மறைந்து விடுகிறது. இங்கே அகத்தியருக்கும் கூட கோபத்திலே தன்னை மறந்தார், அந்த காக்கையை கொல்ல வேண்டும் என்று புறப்படுகிறார். விநாயக பெருமான் காக்கை வடிவிலே இருந்தவர் இப்போ ஒரு சின்ன அந்தன சிறுவனாக மாறினார். அவன் ஓடுகிறான், உடனே என்னடா நம்முடைய கண் நம்மை ஏமாற்றி விட்டது, அது காக்கை கிடையாது அந்தன சிறுவன் தான் வந்திருக்கிறான், இவன் ஏதோ குஷமம் செய்திருக்கிறான், இவன் தேவனோ அவனனோ யாராக இருந்தாலும் சரி இவனை விடமாட்டேன் என்று சொல்லும்படியாக அவனை பிடித்து அடிக்க வேண்டும் என்பதாக வருகிறார். எப்படி அடிக்கணும்னாராம். இன்னைக்குமே வாத்தியார்களுக்கு ஒரு இது உண்டு, ஏன்னா பசங்க சின்ன பசங்களா இருப்பாங்களா, ரொம்ப எளிதாக அடிக்கணும்னா தலையில குட்டுறதுதான். தலையில குட்டுறதுங்கிறது பெரியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப எளிதான செயல், ஏன்னா அடிக்கிறது கன்னத்தல அடிக்கணும் முதுகுல அடிக்கணும் கஷ்டம், ஏன்னா இவங்க குனியணும். ஆனா தலையில அடிக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும் இல்லையா, அதனால இந்த குட்டுறது எல்லாருக்குமே ரொம்ப எளிதாக இருக்கும். இந்த சின்ன பையனை குட்ட வேண்டும் என்று அகத்தியர் அவர் நினைத்துக் கொண்டு தொடர்கிறாராம். அவன் அலட்சாட்டியம் பண்ணுகிறான், அவன் இங்க ஓடுகிறான் அங்க ஓடுகிறான், இவர் அவனை பிடிக்க ஓடுகிறார், பிடிக்க முடியவில்லை. களைத்து நிற்கும் பொழுது அவ்வளவுதான், வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்துவரும் என்று சொல்வார்களே, அப்படி வேழமுகத்து விநாயகனாக தன்னுடைய தொப்பையாக கஜகர்ணன், லம்போதரன், சூர்பகர்ணன் என்று இருக்கக்கூடிய விக்ன கர்த்தா, விக்ன ஹர்த்தா என்று எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த பார்வதி புத்திரன், துவைமாத்திரே என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட அந்த எம்பெருமான் சகலவிதமான கணங்களோடு காட்சி கொடுத்தாராம். அந்த ஹேரம்பனாக அந்த எம்பெருமான் காட்சி, விநாயகப் பெருமான் காட்சி கொடுத்தபடியே நடி நடுங்கி நிற்கிறார் அகத்தியர். ஆஹா, விநாயகப் பெருமானே, உம்முடைய மாயை எரியாமல் உண்மையான இப்பொழுது குட்ட வேண்டும் என்று வந்தேன், நீங்கள் இப்படி நீங்கள் தான் செய்தீர்களா, காரணம் இல்லாமல் செய்யக்கூடியவர் இல்லையே என்று நடு நடுங்கி வணங்கி தொழுது, உம் அபச்சாரத்தை எப்படி நீக்கிக் கொள்வேன் என்றவராக தன்னுடைய தலையிலே மடேர் மடேர் நின்று குட்டி கொண்டாராம் அகத்திய முனிவர். தன்னுடைய திருக்கரங்களினாலே நிறுத்தினாராம் விநாயகப் பெருமான் அகஸ்தியரை. கவலைப்பட வேண்டாம், லோக சுபிக்ஷமாக இந்திரன் அங்கே பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த காவேரியை பிரவகிக்க செய்தோம், அது நடக்கட்டும், உங்களுக்கு எந்த விதமான குறையும் இதனாலே ஏற்பட்டு விடாது, மீண்டும் சிவபூஜை செய்யும்படியான தன்மையும் உமக்கு கொடுத்தோம், நாமே வந்து இந்த காரியத்தை செய்தோம் என்று சொன்ன உடனேயே வணங்கி நிற்கின்றார் அகஸ்திய முனி. அப்பொழுது பார்த்தாராம், அவர் கேட்கின்றார், நான் இப்பொழுது பூஜைக்கு, அவருக்கு முதல்ல வந்ததாவதுதான், பூஜைக்கு நான் இனிமேல் என்ன செய்வது, இந்த நதி இல்லையேன்னு கேட்டாராம். அவர் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், இந்த நதியிலே இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று சொல்லும்படியாக அந்த விக்ன கர்த்தாவாக இருக்கப்பட்ட அந்த எம்பெருமான் விநாயக பெருமான் கணபதி சிறிது காவேரியை எடுத்து அவருடைய கமண்டலத்திலேயும் கொடுத்து, இந்த நதி செல்லட்டும், இந்த புண்ணிய நதி உங்கள் கமண்டலத்திலேயும் இருக்கட்டும், நீங்கள் செல்ல வேண்டும் என்பதாக அவர்கள் சொன்னார். அப்பொழுது உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று எல்லாவற்றிற்கும் ரொம்ப சாதாரணமான விஷயங்களினாலே திருப்தி அடையக்கூடிய க்ஷிப்ரபிரசாதமூர்த்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த விநாயக பெருமான் பரம சந்தோஷராக என்ன வர வேண்டும் என்று கேட்டாராம். அவர் கேட்டார், இதுக்கு மேல என்ன வேண்டும், உங்களை அந்த தரிசித்த பாக்கியம் போதாதா, ஆனாலும் கூட என்னுடைய மனம் உணராத காரணத்தினாலே, கோபத்தினாலே உங்களை குட்ட வேண்டும் என்று நான் நினைத்து வந்தேனே, அந்த குட்டக்கூடியதை இன்னமே எல்லாரும் பண்ணட்டும், எல்லோரும் தங்கள் நெற்றியிலே நெற்றி பொட்டிலே குட்டி கொண்டால் அவர்களுடைய வினைகளை அறுத்து, அவர்களுடைய விக்னங்களை எல்லாம் அறுத்து தர வேண்டும், அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். இதுதான் பெரியவங்களுடைய தன்மை, அவர்களுடைய தவறானது மற்றவர்களுக்கு நன்மை பயப்பதாக அவர்கள் மாற்றி விடுகின்றார்கள். எல்லாம் எனக்கு எனக்கு என்று அவர்கள் நினைப்பதே கிடையாது, அவர்கள் நினைப்பதெல்லாம் உலக காரணத்திற்காக, லோகக்ஷேமம் என்று சொல்வார்கள் இல்லையா, அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதற்காக கேட்கின்றார். இங்க கேட்ட உடனே விநாயகப் பெருமானும் அருள் செய்தாராம். இங்க பொட்டிலே குட்டி கொள்ளுது அப்படின்னு சொல்றமே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இரண்டு பக்க நெற்றி பொட்டிலேயும் நீங்கள் பார்த்திருக்கலாம், இந்த மண்டவோடு பார்த்துறீங்கன்னா தெரியும், அது சேரக்கூடிய இந்த தாடையானது போய் சேரக்கூடிய இடம், நமக்கு வந்து கீழே இந்த வாயானது தாடை அந்த கீழே இருந்து அசையும், மேலிருந்து அசையாது, மற்ற பிராணிகளுக்கெல்லாம் மேலே இருந்து இந்த முதலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், மேலே இருக்கக்கூடிய வாய் அசையும், நமக்கு கீழே இருக்கக்கூடிய வாய் அசையும், இப்படி அசையும்படியாக இருக்கும் பொழுது சேரக்கூடிய இடம் அந்த இடத்துல ஒரு பெரிய இது கீழ் போட்ட மாதிரி ஜாயின் ஆயிருக்கும், அங்கே இணைப்பு இருக்கிறதே, இந்த இணைப்பிலே நாடிகள், அமிர்த நாடிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று சாஸ்திரம் அறிந்தோர் சொல்லுகிறார்கள். இந்த நெற்றி பொட்டிலே குட்டி கொள்வதன் காரணத்தினாலே நேரடியாக இரண்டு விஷயங்களை அவை செய்கின்றன, ஒன்று கண்ணுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கின்றது, இரண்டாவது மூளைக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கின்றது. கண் நன்றாக காண்பிக்க வேண்டும் என்றால் கண் காண்பதற்கு இந்த நெற்றி பொட்டு பிரயோஜனப்படுகின்றது, இரண்டாவது மூளையிலே இருக்கக்கூடிய செல்களை ஆக்டிவேட் பண்ண வேண்டும் என்று சொல்லும்படியாக இவை அந்த புத்தி கூர்மையை வளர்க்கின்றன என்று சொல்லுகின்றார்கள். குட்டி கொள்வது என்பதுல அந்த நாடியை, அமிர்த நாடிகளை இவை ஆக்டிவேட் செய்கின்றன, அவற்றை ஊக்குவிக்கின்றன, நல்லபடியாக செய்கின்றன என்பதாக சொல்லுவார்கள். குட்டக்கூடியதுல இவ்வளவு தன்மை உண்டு, ஏன்னா எல்லாமே யோக சாஸ்திரத்துல இருக்கக்கூடியது கணபதியினுடைய வணக்கம், அதுல போப்புக்கரணம் என்று சொல்லக்கூடிய விஷயமாகட்டும் அல்லது இந்த குட்டி கொள்வது என்று சொல்லக்கூடிய விஷயமாகட்டும் எல்லாமே யோக சாஸ்திரத்திலே சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இப்போ வணங்கினார் விநாயக பெருமானை, விடைபெற்று கொண்டு அப்படியே வருகிறாராம். அங்கிருந்து தென்திசையை நோக்கி வருகிறார். குற்றாலத்திலே வரும் பொழுது அந்த குற்றாலத்திலே இருக்கக்கூடிய ஈசனை மறைத்து அங்கே வைஷ்ணவர்கள், விஷ்ணு பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், இது விஷ்ணுவினுடைய இடம், சைவர்கள் உள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லி மிகச்சிறந்த சைவ சின்னங்களை கொண்டிருக்கக்கூடிய அகஸ்தியரை உள்ளே நுழைவிடாமல் செய்துவிட்டார்கள். பார்த்தாராம் என்ன செய்வது, சிவபெருமானை பூஜை செய்ய வேண்டும், தன்னுடைய வடிவத்தை மாயையினாலே ஒரு வைஷ்ணவரை போலே ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல வருகின்றாராம். உள்ளே வரும் பொழுது வைஷ்ணவர் தானே என்று அனுமதிக்கிறார்கள். அங்கே பூஜை செய்வதற்காக வந்தவர் அங்கே விஷ்ணுவினுடைய கோலமாக வைத்திருக்கக்கூடியவரை தன்னுடைய கரத்தினாலே அழுத்தி குருகு குருகு குருகு குருகு குற்றாலா என்று சொல்லும் பொழுது சிவலிங்க திருமேனியராக மாறினாராம். சிவலிங்க திருமேனியராக மாறி விஷ்ணுமூர்த்தமானது பழைய சிவமூர்த்தமாக மாறியது. எல்லோரும் இவரை அங்கே கோபத்திலே இவரை அழிக்க வேண்டும் என்று வரும் பொழுது அவர்கள் எல்லாம் அழித்தவராக குற்றால நாதருக்கும் பூஜை செய்து பொதிகை மலையை அடைந்தார் அகஸ்திய முனி என்று சொல்லும்படியாக அந்த அகஸ்திய முனியரை பற்றி சொல்லுவார்கள். சகிய பர்வதத்தை அளந்தார் அவர் அடைந்து அடைந்து அங்கேயே இறைவனுடைய அந்த திருமண காட்சியை கண்டு ஆனந்தித்து பூஜை செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லும்படியாக அங்கே அவர் சென்றடைந்தார். இங்கே காவேரியானவள் தேவேந்திரனுடைய இடத்திலே வந்து நந்தவனத்தை மீண்டும் செழிப்பிக்க செய்தாள். தேவேந்திரன் பூஜை செய்து கொண்டிருக்கிறான். தேவர்கள் எல்லாம் ஒரு முறை இவனை கண்டுபிடித்து வந்து கேட்கின்றார்களாம், இது நியாயமா தர்மமா? எங்களுடைய அரசராக இருக்கப்பட்ட நீர் இங்கே வந்து உன்னுடைய பத்னியோடு இருக்கிறீர், நாங்களும் அங்கே தேவலோகம் கிடையாது, இருக்க இடம் கிடையாது, தவித்துக் கொண்டிருக்கிறோமே, தலைவனான நீர் இப்படி செய்யலாமா? நீங்கள் தப்பித்து வந்து விடலாமா என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், அப்படி இல்லை, இந்திராணியையும் அவருக்கு அபகரிக்க வேண்டும் என்று சூரன் நினைத்தான். ஆரண காரணத்தினாலே நம்முடைய குலம் எல்லாம் மீண்டும் தடைக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே இங்கே இறைவனை பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். சீர்கழையிலே பாருங்கள் இன்ன என்ன நடந்தது என்று சரித்திரத்தை எல்லாம் சொல்லுகின்றான். அவர்கள் சொன்னார்கள், சரி, ஆனால் நம்முடைய தேவகுலம் வளர வேண்டும் என்றால் இறைவனை நாம் நாட வேண்டும், சூரன் அழிய வேண்டும், இறைவனை நாம் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, சரி, எல்லாரும் கைலையங்கிரிக்கு செல்லலாம் என்பதாக கைலையங்கிரிக்கு செல்வதற்காக புறப்படுகின்றார்கள். ஆனால் இந்திராணி நினைத்து நடுங்குகின்றார்களாம். கணவன் அருகிலே இருக்கும் பொழுது பரவாயில்ல, கணவன் அருகிலே இருக்கிறான், நம்மை காப்பாற்றுவான். இப்ப கணவனோ கைலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். என்னை யார் காப்பாற்றுவார்கள்? சூரனுடைய ஒற்றர்கள் இங்கும் அங்கும் திரிகிறார்களே, என்னை ஏதாவது எனக்கு கேவலமானது நடந்ததென்றால் எப்படி இருக்க முடியும்? நான் உயிர் வாழ முடியாதே, தயவு செய்து நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கும் பொழுது அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இந்திரன் கவலைப்படாதே, நான் சாஸ்தாவை வேண்டுகிறேன். அந்த பிரம்மசாஸ்தாவாக இருக்கப்பட்டவர், பரம சாஸ்தாவாக இருக்கப்பட்ட தர்மசாஸ்தா உன்னை வந்து காப்பாற்றுவார் என்று கேட்கும் பொழுது அப்பொழுது அவள் கேட்கிறாள், என்ன சாஸ்தாவா, யாரது? அப்பேற்பட்ட தேவன் என்னை எப்படி காப்பாற்றுவார்? அவர் எப்படி பிறந்தார்? அவருக்கு எவ்வளவு சக்தி எப்படி கிடைத்தது? அவர் உலகங்களையெல்லாம் காப்பாற்றக்கூடியவர் என்று சொல்லுகிறீர்களே, அவருடைய மகிமையை சொல்லுங்கள் என்று இந்திராணி கேட்க, சாஸ்தா தேவருடைய அந்த ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய அவருடைய சரித்திரத்தை இங்கே ஸ்காந்தமானது மிகச் சிறப்பாக சொல்லுகிறது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்
0: சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, மூன்றாவதான பார்வதி கண்டம், அதில் அத்தியாயம் 44. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மயக்கம் தெளிந்ததும் மேனை துக்கம் தாழாது புலம்பி அழுது திருமணத்திற்கு தடை கூறி முதலில் தன் பிள்ளைகளை நிந்தித்து பின் தன்னையும் தன் மகளையும் ஏசலானாள். மேனை கூறுகிறாள், முனிவரே, நீங்கள் முதலில் என்ன கூறினீர்கள்? பார்வதி சிவனைத்தான் மணாளராக ஏற்பாள் என்று தானே? பின்பு என் பதியையும் நீ செய்ய வேண்டிய இதுதான் என்று கூறி அவரையும் ஆராதனை பூஜை என்று அதில் ஈடுபடச் செய்தீர். இப்பொழுதுதான் அதற்கான உண்மை பயன் விபரீதமும் அனர்த்தமும் தெரிந்துவிட்டதே. தீய புத்தி கொண்ட தேவரிஷியே, உன்னால் ஏமாற்றப்பட்டேனே. என் மகளோ முனிவர்களுக்கும் இயலாத கடும் தபம் இயற்றினாள். அதற்கான பலன் இதோ, பார்ப்பவர்கள் கண்கள் கூட கலங்கும். அந்தோ நான் என் செய்வேன், எங்கே போவேன், என் துன்பத்தை துடைக்க யார் இருக்கிறார்கள்? என் குலமும் கெட்டு நானும் கெட்டேன். அந்த சப்தரிஷிகள் எங்கே சென்றார்கள்? கண்களில் பட்டால் அவர்களது தாடி மீசையை பிடுங்கி விடுவேன். வசிஷ்டரின் மனைவியான அருந்ததியின் தீவிழ்தான் இத்திருமணத்திற்கென அவளென்றோ தானாக முன்வந்தவள். யார் யாருடைய தவறினால் இப்பொழுது எனது எதுவெல்லாம் அழிந்ததோ தெரியவில்லையே. இவ்வாறு கூறிய மேனை தன் மகள் பார்வதியை பார்த்து கடுஞ்சொற்களை உதிர்க்கிறானாள். அடியே துட்ட பெண்ணே, எனக்கு துன்பம் தருமாறு நீ என்ன காரியம் செய்தாய்? கொடியவளான நீயே பொன் தந்து பித்தளை வாங்கினாயே. சந்தனத்திற்கு பதில் சேற்றை என்றோ உடலில் பூசிக்கொண்டாய். அந்தோ பரிதாபம், அன்ன பேடையை விடுத்து கூட்டில் காக்கை என்றோ பிடித்து வைத்துக் கொண்டாய். கங்கை நீரை விடுத்து குளத்து நீரை குடிக்கிறாயே. வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக சூரியனை விடுத்து மிம்மினி பூச்சியை பற்றினாயே. அரிசியை விடுத்து தவிட்டை தின்கிறாய். நெய்யை விட்டு விளக்கெண்ணெயை அவளோடு குடிக்கிறாயே. சிங்கத்தை விட்டு குள்ள நரியை நேசிக்கிறாய். இறைவனர் பற்றிய பிரம்ம வித்தையை விடுத்து தீய கதைகளை கேட்கிறாய். குழந்தாய், மங்களமும் புகழும் தரும் வீட்டில் உள்ள நல்ல திருநீற்றை ஒதுக்கிவிட்டு சிதையில் உள்ள அமங்கலமான சாம்பலை தன் முந்தானையில் முடித்துக் கொள்கிறாரே, எப்படி என்கிறாயா? எத்தனை எத்தனை தேவர்கள், ஸ்ரீ விஷ்ணு முதலிய பரமேஸ்வரர்கள் இருக்க அவர்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு உன் தவறான புத்தியினால் சிவனை வணக்க கடுந்தமும் புரிந்தாயே. உன் புத்தி, உன் தவம், உன் ஒழுக்கம், உன் நடத்தை, நன்னடத்தை எல்லாம் வீண். அவற்றால் என்ன பயன்? உன்னை தவம் செய்ய சொன்னாரே அந்த நாரதர், உனக்கு உதவியாக இருந்த அவ்விரு தோழிகள், இவர்களை எல்லாம் தான் நிந்திக்க வேண்டும். உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களான எங்களையும் தான் நிந்திக்க வேண்டும். நாரதா, உன் புத்தியை சொல்ல வேண்டுமே. அந்த சப்த ரிஷிகள் நற்புத்தி புகட்டினார்களே, அவர்களையும் தான் திட்டி தீர்க்க வேண்டும். உன் குலம், உன் செயல், உன் புத்தி கூர்மை, மேலும் நீ செய்த செயல்கள் எல்லாவற்றையும் நிந்திக்கத்தான் வேண்டும். என் வீட்டிற்கே எரியிட்டாயே, இதுதான் எனது மரணம். மலையரசனான இமவான் இனி என் முகத்தில் உளிக்க வேண்டாம். இவர்கள் அனைவரும் சேர்ந்து சாதித்ததுதான் என்ன? என் குலத்தை அழித்ததுதான் மிச்சம். நான் மலடியாகவே இருந்திருக்கலாமே. என் வயிற்றில்தான் இவள் பிறக்க வேண்டுமா? பிறந்ததுமே இவள் இறந்திருக்கலாம். அரக்கர்களாவது இவளை விண்ணிற்கு எடுத்து சென்று சாப்பிட்டிருக்க கூடாதா? பார்வதி, இப்பொழுது உன் தலையை வெட்டி விடலாம். ஆனால் இவ்வுடலால் யாது பயன்? அந்தோ உன்னை விட்டுத்தான் நான் எங்கே போவது? என் ஜென்மமே வீணாயிற்றே. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு திட்டி தீர்த்த மேனையை மூச்சித்து தரையில் சாய்ந்தாள். சிறகும் சோகமும் சூழ்ந்ததால் கலங்கி அவள் தன் கணவரிடம் செல்லவில்லை. அப்பொழுது எல்லா தேவர்களும் அவளிடம் வந்தனர். முதலில் வந்தது நான் தான். என்னை கண்டவுடன் நீ மேனையிடம் கூறலானாய். நாரதர் கூறுகிறார், கற்பரசியே, உண்மையில் நீ உன்னையை நீ அறிந்திலை. உண்மையில் சிவனது திருமேனி அளவிடற்கரிய அழகு படைத்தது. திருவிளையாடல்கள் புரிவதற்காக இவ்வாறு திருமேனி தாங்கினாரே இன்றி உண்மையில் இது இவரது ரூபம் இல்லை. ஆகவே சிரத்தை விடுத்து நிம்மதியாக இரு. பிடிவாதத்தை விடு. திருமணத்திற்கான காரியங்களை செய். சிவையை சிவனது திருக்கடங்களில் ஒப்படைத்து விடு. இதை கேட்ட மேனை, நாரதா எழுந்திரு, இங்கிருந்து ஓடிவிடு. நீ தீயவர்களுக்கு தலைவன் தானே, அற்பபுத்திக்காரன் நீ என்று கடிந்து கொண்டாள். மேனை இவ்வாறு கூறவே என்னோடு இந்திரன் முதலிய இந்திசை பாலகர்களும் மற்ற தேவர்களும் அங்கு வந்து, பித்திருக்களின் மகளே, மேனையே, நாங்கள் கூறுவதை அமைதியாக கேள். இந்த சிவன் எல்லோரையும் விட மிக மிக உயர்ந்தவர். அனைவருக்கும் உயர்ந்த சுகமான முக்தியை அளிப்பவர். இந்த சிவன் எல்லோரையும் விட மிக மிக உயர்ந்தவர். அனைவருக்கும் உயர்ந்த சுகமான முக்தியை அளிப்பவர். அனைவருக்கும் உயர்ந்த சுகமான முக்தியை அளிப்பவர். உனது மகளது கடுந்தவத்தை கண்டு மனமிறங்கியே அடியவர்க்கு எளியரான சிவபரம்பொருள் அவளுக்கு காட்சியளித்து உயர்ந்த வரமும் அளித்துள்ளார் என்று கூறினார். இதை செவமடுத்த மேனை தேவர்களிடம், சிவனது ரூபம் மிக மிக பயங்கரமாக உள்ளது. நான் என் மகளை அவருக்கு தரமாட்டேன். நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி என் மகளின் இவ்வழகிய திருமேனியை வீணடிக்க ஏன் முயற்சிக்கிறீர்களோ தெரியவில்லை என்று கூறி கதறி அழுதாள். முனிவரே, இவ்வாறு அவள் கூறவே வசிஷ்டர் முதலிய ஏழு ரிஷிகளும் அங்கு வந்து, மேனையே, நீ பித்ருதேவர்களின் மகள், இமவானின் மனைவி. உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கத்தான் நாங்கள் வந்தோம். உரியதும் உனக்கு நன்மை அளிப்பதுமான செயலை உனது வீண் பிடிவாதத்தினால் தவறாக நாங்கள் எவ்வாறு நினைக்க முடியும்? சிவபெருமானை தரிசிப்பதே பெரும் பேறு. அவரே பிக்ஷை கேட்பவராக உனது திருமாளிகைக்கு வந்தாரே, அது போதாதா என்று கூறினர். அவர்கள் இவ்வாறு கூறிய போதும் அறிவு மழுங்கிய மெனை அவர்களது சொல் பொய்யானது என எண்ணி கோபத்தோடு மேலும் கூறலானாள். நான் என் பெண்ணை துண்டு துண்டாக வாழ்கொண்டு வெட்டினாலும் வெட்டுவேன். ஆனால் சிவனுக்கு மட்டும் தரமாட்டேன். எல்லோரும் இங்கிருந்து விலகிச் செல்லுங்கள். என்னிடம் எவரும் வர வேண்டாம். கலங்கிய மனத்தளான மேனை அழுது புலம்பி மௌனமானான். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பொழுது மனக்கலக்கம் கொண்ட இமவானம் அங்கு வந்த அன்போடு மேனைக்கு உண்மையை உணர்த்தலானான். இமவான் கூறுகிறான், அன்பானவளே, மேனையே, நான் சொல்வதை கேள். நீ ஏன் இப்படி கலங்குகிறாய்? எந்தெந்த மகான்களெல்லாம் உன் வீடு தேடி வந்துள்ளனர் பார்த்தாயா? அவர்களை நீ ஏன் நிந்திக்கிறாய்? சிவபெருமானை நீ அறியவில்லையா? சிவபெருமானுக்கோ பற்பல திருமேனிகள். அப்படி இருக்க இந்த விரூபத்தை கண்டு ஏன் பயப்படுகிறாய்? சிவபெருமானை நான் நன்கு அறிவேன். அவரன்றோ அனைவரையும் காப்பவர். அவரை பூஜிக்கத்தக்கவர்கள் பல பேர்கள் உண்டு. ஆனால் இவர்தான் அனைவரிலும் மேம்பட்டவர். அருள்பவரும் அழிப்பவரும் இவர்தானே. அன்பே, நீ பாவமறியாதவள். பிடிவாதத்தையும் மனவருத்தத்தையும் விட்டு ஒழி. பதிவிரதையே, எழுந்திரு, காரியங்களை விரைவாகச் செய். விரூபம் எடுத்த அந்த சிவபிரான் முதன் முதலில் நம் வீடு தேடி வந்துள்ளார். அவரோ பலவாறான திருவிளையாடல்கள் புரிபவர். அவரை உனக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். அவரது பெருமானை கண்டும் கேட்டும் உணர்ந்தும் தானே நானும் நீயும் அவருக்கு நம் பெண்ணை திருமணம் செய்து தர ஒப்புக்கொண்டோம். அன்பே, அந்த நம் சொல்லையே உறுதியாக கொண்டு இப்பொழுது அதை நிறைவேற்றுவோம். இதை கேட்ட பார்வதியின் தாயான மேனை இமமானிடம் மேலும் கூறலானாள். நாதா, நான் சொல்வது போல் செய்யுங்கள். நீங்கள் உங்கள் மகளின் கழுத்தில் கயிற்றை கட்டி இம்மலையிலிருந்து கீழே உருட்டி விடுங்கள். ஆனால் சிவனது கையில் இவளை தராதீர்கள். இல்லையே, இவளை கருணையின்றி கடலில் மூழ்கடித்து விடுங்கள். மலையரசே, இதனால் உங்களுக்கு மன நிம்மதி கிட்டும். நீங்கள் உங்கள் மகளை குரூபியான சிவனுக்கு மனமுடிப்பதானால் நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். மேனை இவ்வாறு பிடிவாதமாக கூறவே பார்வதி பிராட்டி அங்கு வந்து இனிய வார்த்தைகளால் கூறலானாள். தாயே, நேர்மையான உன் மனது எப்பொழுது எப்படி இவ்வாறு தவறாக மாறியது? நீ அறநெறி தவறாதவள் அன்றோ? இப்பொழுது இப்படி தர்ம நெறியை உதறி தள்ளுகிறாய்? அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து அருள்பவர் இவர். இவர் ஒப்பார் மிக்கார் இல்லாதவர். இவர் அழகர், இன்பம் அளிப்பவர் என்கின்றன வேதங்கள். தேவர்களுக்கெல்லாம் பெரும் தேவர் இவரே. நன்மையே செய்பவர், ஸ்வயம் பிரகாசர். இவருக்கோ பல்லாயிரம் திருநாமாக்களும் திருமேனிகளும். ஸ்ரீமன் நாராயணரும் பிரம்மதேவரும் இவருக்கு பணிவிடை புரிகிறார்கள். அனைத்திற்கும் இவரே ஆதாரம். படைத்து காத்து அழிப்பவர், ஒப்பற்ற தலைவர். விகாரம் இவரிடம் எப்படி வரும்? மும்மூர்த்திகளுக்கும் இவரே சுவாமி. அழிவற்றவர், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள். இவருக்காகவே தேவர்கள் அனைவரும் அடியார்களாக உனது அரண்மனைக்கு வந்துள்ளனர். மேலும் விழா எடுத்துள்ளனர். இதைவிட மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி வேறென்ன இருக்க முடியும்? ஆகவே எழுந்திரு, பிறவி பயனை பெற்றுக்கொள். என்னை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வைத்து உன் இல்லற வாழ்வை பயனுடையதாக்கிக் கொள். தாயே, சிவபெருமானுக்கு பணிவிடை செய்ய என்னை அர்ப்பணித்துக்கொள். இதை நானாகத்தான் சொல்லுகிறேன். எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள். நீ இவருக்கு என்னை மனம் முடிக்கவில்லை எனில் நான் வேறு எவரையும் மணந்து கொள்ள மாட்டேன். சிங்கத்திற்கான உணவை பிறரை ஏமாற்றும் நரிக்கு தரலாமா? நான் உடல் பொருள் ஆவி மூன்றினாலும் சிவனையே தான் வரித்துள்ளேன். இனி உன் விருப்பம் போல் செய்யலாம். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, பார்வதி தேவி கூறியதை கேட்ட இமவான் மனைவி மேனை மிகுந்த கோபம் கொண்டு பார்வதியை மிரட்டி திட்டிய வண்ணம் மேலும் அழத் தொடங்கினாள். பின் நானும் சனகாதி முனிவர்களும் மேனைக்கு பலவாறு அறிவுறுத்தினோம். ஆனால் அவளோ எதையும் கேட்காமல் எங்களை அதட்டினாள். இதற்கிடையில் அவளது உறுதியான விடிவாதத்தை கேட்டு சிவபெருமானது அன்பரான ஸ்ரீ விட்டு வேகமாக அங்கு வந்து அறிவுரை கூறலானார். ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறுகிறார், தேவி, நீ பித்ருதேவர்களின் மானசீகமான மகள். அவர்களுக்கு மிகவும் பிரியமானவள். மேலும் இமமானது மனைவி. நற்குணங்களுக்கு கொள்ளிடம். பிரம்மதேவரின் உயர்ந்த நற்குடி பிறப்பில் தோன்றியவள். உலகின் உனது உற்சாரும் அதே போலத்தான். நீ புண்ணியம் செய்தவள். நான் உனக்கு என்ன கூறுவது? நீ தர்மத்திற்கு ஆணிவேர். அப்படி இருக்க தர்ம நெறியை எப்படி புறக்கணிக்கிறாய்? நீயே சிந்தித்து பார் போதும். நானோ பிரம்மாவோ தேவர்களோ ரிஷிகளோ உனக்கு மாறாக ஏன் சொல்லுகிறோம்? நீ சிவபெருமானை நன்கு அறிய மாட்டாய். அவர் நிர்குணரும் சகுணரும் சுரூபியும் குரூபியும் ஆவார். எல்லோராலும் வணங்கத்தக்கவர். அடியார்களின் புகலிடம். மூலப்பிரகிருதி ரூபியான தேவியை, அந்த ஈஸ்வரியை படைத்து அவளது அருகில் புருஷோத்தமனான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை படைத்து அமர்த்தினார். அவர்களிடம் இருந்துதான் குணங்களின் சுரூபராக நானும் பிரம்மதேவரும் படைக்கப்பட்டோம். பின் உலக நலனுக்காக தானே ருத்ர ரூபராக தோன்றினார். பின் வேதங்கள், தேவர்கள் கண்களால் பார்க்கப்படும் அசையும் அசையாதனமான அனைத்து உலகங்கள் எல்லாம் அவரிடமிருந்துதான் தோன்றின. அவரது திருமேனி இப்படித்தான் என நிச்சயமாக கூற தெரிந்தவர் யார்? யார்தான் அவரது ரூபத்தை அறிந்தவர்? நானும் பிரம்மாவுமே அவரது அடிமுடி தேடி காணவில்லையே. அப்படி இருக்க பிறர் அவரது எல்லையை இவ்வாறு காண இயலும்? சிறு புழு பூச்சி முதல் பிரம்மதேவர் வரை காணப்படும் இவ்வுலகம் அனைத்தும் சிவனது திருமேனியே. சிறு புழு பூச்சி முதல் பிரம்மதேவர் வரை காணப்படும் இவ்வுலகம் அனைத்தும் சிவனது திருமேனியே. இதை நீ தெரிந்து கொள். இதில் வேறு மாதிரி சிந்திக்க வழியில்லை. அவரே ஏதோ திருவிளையாடல் புரிய எண்ணி இத்திருமேனியில் தோன்றியுள்ளார். பார்வதியின் கடும் தவப்பெருமையால் உன் வீட்டு வாசலுக்கு வந்துள்ளார். ஆகவே இமமானமுடந்தையே, நீ வருத்தம் விடுத்து சிவனை துதி. இதனால் உனக்கு பேரானந்தம் பெறலாகும். உனது வருத்தம் அனைத்தும் தொலையும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, ஸ்ரீ மகாவிஷ்ணு இவ்வாறு அறிவுறுத்தவேன் மேனையின் மனம் சற்று தெளிந்தது. ஆனாலும் சிவனுக்கு பெண் தருவதை மறுப்பதில் உறுதியாக இருந்தாள். சிவமாயையில் மயங்கியதால் என்றோ அவள் இவ்வாறு பிடிவாதம் பிடித்தாள். அறிவு வந்துற்றதும் மேனை சிவபெருமானின் பெருமையை ஒத்துக்கொண்டாள். ஸ்ரீஹரியிடம் கூறவும் முற்பட்டாள். சிவபெருமான் நல்ல அழகிய திருமேனியுடன் வந்தால் நான் என் பெண்ணை திருமணம் செய்து தர இயலும். இல்லையேல் கோடி உபாயம் செய்தாலும் தரமாட்டேன். இதுவே எனது உண்மையான உறுதியான முடிவு என கொள்க. உயர்ந்த கொள்கைகளை கடைபிடித்து ஒழுகும் மேனை சிவபெருமானது திருவுள்ளப்படி இவ்வாறு கூறி மௌனமானாள். அனைவரையும் மயக்கி நிற்கும் சிவபெருமானது மாயையின் பெருமையே பெருமை. அத்தியாயம் 45. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, ஸ்ரீ மகாவிஷ்ணு கூற சிவபெருமானுக்கு அனுகூலம் செய்ய நீ உடனே அவர் இருக்கும் இடம் சென்றாய். தேவர்களது விருப்பத்தை நிறைவேற்றி தர மனம் கொண்ட நீ சிவபெருமானை பலவாறு துதித்து போற்றவே அதை செவியுற்ற சிவபரம்பொருள் அழகும் அற்புதமும் கொண்ட ஒரு தெய்வீக திருமேனியை ஏற்றார். இது அவரது கருணைய உள்ளத்தை அல்லவா காட்டுகிறது. பரமசிவனானது அச்சுந்தர திருமேனி ஆயிரம் ஆயிரம் மன்மதர்களையும் மிஞ்சுவதாகவும் அழகிற்கெல்லாம் இதுதான் இருப்பிடமோ என்னுமா போலவும் இருந்தது. இதை கண்டு மகிழ்ந்த நீ அனைவரும் சூழ இருக்கும் மேனையிடம் சென்றாய். அங்கு சென்ற நீ அகன்ற கண்களுடைய மேனையே, சிவபெருமானுடைய வழகிய திருமேனியை தரிசனம் செய். கருணையே திருமேனியான சிவபெருமான் உனக்காகவே கருணை கொண்டு தெய்வ திருமேனியை ஏற்றுள்ளார் என்று கூறினாள். நீ கூறியதை கேட்ட இமமான் நடந்தை மேனை வியப்பில் திகைத்தாள். பரம ஆனந்தத்தை தரும் சிவபெருமானது அவ்வழகிய திருமேனியை கண்டாள். அத்திருமேனியோ கோடிசூரிய பிரகாசம், திருவடி முதல் திருமுடி வரை அழகோ அழகு, ஆடையோ பொன்னாடை, ஆபரணங்களோ பல பல, தெளிவானது, வாயிலே அழகிய புன்சிரிப்பு, மனங்கவர் அழகான காந்தி, பெண் நிறம் ஒளிக்கும் ஒளியானது, தலையிலே சந்திரகலை, விஷ்ணு முதலிய தேவர்கள் மகிழ்ச்சியோடு அவருக்கு பணிபடை செய்கிறார்கள், சூரியதேவன் வெண்கொற்ற குடையை தாங்கியுள்ளார், சந்திரனே முகுடமாக சிரசை அலங்கரிக்கிறார். இவற்றால் இறைவனது அழகு மேலும் உயர்ந்தது. அவரது வாகனமான நந்தியம்பெருமானும் பலவாறான ஆபரணங்கள் அணிந்து அழகாக இருந்தார். அவ்வழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. கங்கையும் யமுனையும் கவரி வீசினார்கள். எண்வகை சித்திகளும் நர்த்தனம் செய்தனர். நானும் ஸ்ரீமன் நாராயணனும் இந்திரன் முதலிய தேவர்களும் நன்கு அலங்கரித்துக் கொண்டு சிவபெருமானோடு சென்றான். சிவபெருமானது சிவகணங்கள் தங்களை நன்கு அலங்கரித்துக் கொண்டு சிவபெருமானுக்கு முன் ஆனந்தமாக சென்றனர். சித்தர்கள், உபதேவர்கள், ரிஷிமுனிவர்கள் மற்றும் உள்ளோர் மன மகிழ்ச்சியோடு அவரோடு சென்றனர். இதே போல சகல தேவர்களும் தங்கள் மனைவிமார்களுடன் நன்கு அலங்கரித்துக் கொண்டு சிவபரம்பொருளின் பெருமைகளை பாடிக்கொண்டு முன் சென்றனர். விஸ்வாமசு முதலிய கந்தர்வர்களும் அப்சர பெண்டிர்களும் சிவபெருமானது திருவிளையாளர்களையும் பெருமைகளையும் உறக்க பாடிய வண்ணம் சென்றனர். சிவபெருமான் இவமானது நகரத் தோரணவாயில் அருகில் வரும்போது இவ்வாறு பெருத்ததொரு திருவிழா நடந்தது. முனிவரே, இச்சமயத்தில் சிவபெருமானது அழகுக்கு அழகை வர்ணிக்க எவரால் தான் ஆகும்? சொற்கள் இருந்தால் அல்லவோ வர்ணிக்க. இவ்வாறு சொல்லுக்கடங்கா அழகுடன் வரும் சிவனை கண்ட மேனை ஒரு நொடி சித்திரப்பதுமே என நின்றாள். பின்பு சமாளித்துக் கொண்டு, மகேசா, என் பெண் மிகவும் கொடுத்து வைத்தவள். கடுந்தவம் செய்து அதன் பயனாக இன்று தங்களை என் வீட்டிற்கு வருமாறு செய்துவிட்டாள். முதலில் தங்களை நான் பலவாறாக நிந்தித்தேன். தாங்களோ என் மகள் பார்வதியை மணக்கப் போகிறவர். ஆகவே தாங்கள் என் புற்சொற்களை மகிழ்ச்சியோடு மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினாள். பிரம்மதேவர் கூறுகிறார், இவ்வாறு பிறைசூடிய பெருமானை வணங்கி வேண்டிய இமமான் மனைவி மேனை இரு கைகளையும் குப்பித் தொழுது நாணம் மிக தலைகுனிந்து நின்றாள். இதற்குள் நகர மக்களும் பெண்டிலும் சிவனை காண அவள் கொண்டு தங்கள் வேலைகளை துறந்து அங்கே வந்துற்றனர். நீராடிக்கொண்டிருந்த சிலர் திருமஞ்சனத்தோடு அப்படியே கையிலே ஏந்திய வண்ணம் வந்துற்றனர். கணவருக்கு விசிறி வீசிக் கொண்டிருந்தவள் அப்படியே விசிறியோடே வந்தாள். பால் குடித்துக் கொண்டிருந்த குழந்தையை கீழே கிடத்தி விட்டு வந்தாள் மற்றொருத்தி. ஆடைகளை மாற்றி உடுத்திக் கொண்டு வந்தவர் சிலர். கணவருக்கு உண்டி பரிமாறிக் கொண்டிருந்தவள் அதை விடுத்து வந்தாள். கண்களுக்கு மைதீட்டுக் கொண்டிருந்தவள் பாதியிலேயே வந்து விட்டாள். வந்தவர்கள் சிவபெருமானது திருமேனி அழகை கண்டு பதுமை என நின்றார்கள். அழகை கண்டு மகிழ்ச்சி பொங்க நிற்கும் அம்மாதரசிகள் சிவபெருமானது மணங்கவர் அவ்வழகிய திருமேனியை தங்கள் இதயச் சிறையில் சிறைப்பிடித்து கூறலாயினர். நகரப்பெண்டிர்கள் கூறுகிறார்கள், இமமானது நகரத்தில் வசிக்கும் நமது கண்கள் இன்றுதான் அதன் பயனை பெற்றன. இவ்வழகிய திருமேனியை கண்டவர்களது பிறவி பயன் உற்றதாகியது. பாவங்கள் அனைத்தையும் தீயினில் தூசாக்கும் சிவ தரிசனம் என்று பெற்றோமே. நம் பிறவியும் நம் செயல்களும் இன்றே பிறர்க்கரிய பயன் உடைத்தாயின. பார்வதி செய்த கடும் தவம் அவளது விருப்பத்தை முற்றிலுமாக முடித்து வைத்தது. சிவனை மணாளராக பெற்ற அவளன்றோ பிறவி பயனை பெற்றவள், சிவனை திருந்த செய்தவள், பேறு பெற்றவள். பிரம்மதேவர் சிவனாரையும் பார்வதியையும் ஒன்று சேர்க்கவில்லை எனில் அவரது முயற்சிகள் அனைத்தும் விழலுக்கிரைத்த நீராகும். உத்தமமான இவ்விருவரையும் இணைத்ததால் பிரம்மதேவர் ஓர் உயரிய நற்காரியம் செய்தவராகிறார். இதனால் அனைவரது காரியங்களும் பயனுடையதாக ஆகிறது. தவத்தாலன்றி சிவதரிசனம் கிடைக்கப் பெறுமோ நம்மவரான மனிதர்களுக்கு? அவரை தரிசித்ததாலேயே நாம் பிறவி பயனை பெற்றுவிட்டோம். சிவதரிசனம் பெற்ற அனைவர்களும் இன்று பெரியவர்களே. தவத்தாலன்றி சிவதரிசனம் கிடைக்கப் பெறுமோ நம்மவரான மனிதர்களுக்கு? அவரை தரிசித்ததாலேயே நாம் பிறவி பயனை பெற்றுவிட்டோம். சிவதரிசனம் பெற்ற அனைவரும் இன்று பெரியவர்களே. பெண்டிரான நாம் அனைவரும் பிறக்கரிய பேறு பெற்றோம். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு கூறிய பெண்டிரெல்லாம் நறுமணச் சந்தனமும் அட்சதையும் கொண்டு சிவபூஜை செய்தனர். நெல் பொறிகளை தூவி மகிழ்ந்தனர். மேனையைச் சுற்றி நிற்கும் அவர்கள் மேனை மற்றும் பார்வதியின் பிறர்க்கரிய பெரும் பேற்றை புகழ்ந்து பாடினர். முனிவரே, இவ்விதம் பெண்டிர்கள் பேசிய மங்களமொழிகளை கேட்டு ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்களும் சிவபெருமானும் பெரிதும் மகிழ்ந்தனர்.
3: ஓம் நம சிவாய்.
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1 முதல் 44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: 13வது அத்தியாயம். அனைத்தும் அசத்தென்றும் அவையெல்லாம் சித்தென்றும் உரைக்கும் அத்தியாயம்.

வேதமெல்லாம் எப்போதும் அசத்தையாகும். சர்வமதற்கப்பாலாய் சலனமில்லா சத்தியமாய் உளதென்றும் பிரம்மம் ஒன்றே. எவ்விதமாய் அறிவதுவும் அசத்தையாகும், எவ்விதமாய் நினைவதுவும் அசத்தையாகும், எவ்விதமாய் காண்பதுவும் அசத்தையாகும், எவ்விதமாய் கேட்பதுவும் அசத்தையாகும், எவ்விதமாய் வினவுவதும் அசத்தையாகும், எவ்விதமாய் சொல்லுவதும் அசத்தையாகும், எவ்விதமாய் புஜிப்பதுவும் அசத்தையாகும். எப்போதும் உளது பர பிரம்மம் ஒன்றே. எவ்விதமாம் ஸ்தலங்களுமே அசத்தையாகும், எவ்விதமாம் தீர்த்தமுமே அசத்தையாகும், எவ்விதமாம் தேவதையும் அசத்தையாகும், எவ்விதமாம் சேவையுமே அசத்தையாகும், எவ்விதமாம் தவங்களுமே அசத்தையாகும், எவ்விதமாம் ஜபங்களுமே அசத்தையாகும், எவ்விதமாம் திருஷ்யமும் அசத்தையாகும். எப்போதும் உளது பர பிரம்மம் ஒன்றே. எவ்விதமாம் பொறிகளுமே அசத்தையாகும், எவ்விதமாம் புலன்களுமே அசத்தையாகும், எவ்விதமாம் போக்தாவும் அசத்தையாகும், எவ்விதமாம் போக்கியமும் அசத்தையாகும், எவ்விதமாம் அகந்தைகளும் அசத்தையாகும், எவ்விதமாம் இதந்தைகளும் அசத்தையாகும், எவ்விதமாம் வேதமுமே அசத்தையாகும். எப்போதும் உளது பர பிரம்மம் ஒன்றே. விஸ்தரமாம் மாயையுமே அசத்தையாகும், விருந்தபதன் காரியமும் அசத்தையாகும், தொத்தும் அகங்காரமுமே அசத்தையாகும், தொடருமதன் காரியமும் அசத்தையாகும், புத்தியதன் காரியமும் அசத்தையாகும், புகமனதின் காரியமும் அசத்தையாகும், சித்தமதன் காரியமும் அசத்தையாகும். சிதையாமல் உடனென்றும் பிரம்மம் ஒன்றே. சாதமும் சூழகுடம் அசத்தையாகும், சஞ்சலமாம் சாக்கிரமும் அசத்தையாகும், வேதமுறும் சூக்மகுடம் அசத்தையாகும், பிரிவுற்ற சொப்னமும் அசத்தையாகும், ஏதமுறும் மூதவுடம் அசத்தையாகும், இருமையிலா சுஷுப்தியுமே அசத்தையாகும், ஓதியிடும் வேதமெல்லாம் அசத்தையாகும், ஒளிவரவே உளதென்றும் பிரம்மம் ஒன்றே. விஸ்வனுடைசதமும் அசத்தையாகும், விகல்புரா பிராஜ்ஞனுமே அசத்தையாகும், அசுபமிதா துரியமுமே அசத்தையாகும், அவை நபிமானியுமே அசத்தையாகும், மிஸ்கமுரு சமட்டியுமே அசத்தையாகும், மேலியிடும் கெட்டியுமே அசத்தையாகும், நிஜமருவா வேதனெல்லாம் அசத்தையாகும், நீங்காமல் உளதென்றும் பிரம்மம் ஒன்றே. தானாக தோற்றுவதும் அசத்தையாகும், தனதெனவே தோற்றுவதும் அசத்தையாகும், நீதானாய் தோற்றுவதும் அசத்தையாகும், நிகிழமென தோற்றுவதும் அசத்தையாகும், கோணாக தோற்றுவதும் அசத்தையாகும், குருவெனவே தோற்றுவதும் அசத்தையாகும், நானாபாம் தோற்றமெல்லாம் அசத்தையாகும், நாசமிலாதுளதென்றும் பிரம்மம் ஒன்றே. கர்த்தூராய் தோற்றுவதும் அசத்தையாகும், கர்மமென தோற்றுவதும் அசத்தையாகும், சத்ததுவாய் தோற்றுவதும் அசத்தையாகும், சதசத்தாய் தோற்றுவதும் அசத்தையாகும், வித்ததுவாய் தோற்றுவதும் அசத்தையாகும், விதமிதமாய் தோற்றுவதும் அசத்தையாகும், எத்திரமாய் தோற்றுவதும் அசத்தையாகும். எப்போதும் உளது பர பிரம்மம் ஒன்றே. நல்லதுவாய் தோற்றுவதும் அசத்தையாகும், நலமலதாய் தோற்றுவதும் அசத்தையாகும், சொல்லியனாய் தோற்றுவதும் அசத்தையாகும், சொனதலதாய் தோற்றுவதும் அசத்தையாகும், இல்லையனே தோற்றுவதும் அசத்தையாகும், இருப்பதனே தோற்றுவதும் அசத்தையாகும், புல்லியிடும் தோற்றமெல்லாம் அசத்தையாகும், பூரணமாய் உளதென்றும் பிரம்மம் ஒன்றே. வேதமுடைய ஸ்துதிகளும் அசத்தையாகும், வெகுவிதமாம் நூல்களுமே அசத்தையாகும், ஏதமுடைய குணங்களுமே அசத்தையாகும், இச்சைகளும் அனிச்சைகளும் அசத்தையாகும், பூதமுடைய பௌதிகமும் அசத்தையாகும், புண்ணிய பாவங்கள்

இங்கிலதான் பொருளையும் அசத்தையாகும், அங்குற்ற பொருளையும் அசத்தையாகும், அங்கிலதான் பொருளையும் அசத்தையாகும், எங்குற்ற பொருளுமே அசத்தையாகும், எவ்விதமாம் பொருள்களுமே அசத்தையாகும், சங்கல்ப முற்றதெல்லாம் அசத்தையாகும், சலியாமல் உடனென்றும் பிரம்மம் ஒன்றே. குறைவுற்ற பொருளையும் அசத்தையாகும், குறையாத பொருளையும் அசத்தையாகும், மறைவுற்ற பொருளையும் அசத்தையாகும், மறையாத பொருளையும் அசத்தையாகும், அறிவுற்ற பொருளையும் அசத்தையாகும், அறியாத பொருளையும் அசத்தையாகும், செறிவுற்ற பொருள்

அதன் பலமும் மசத்தையாகும் திடமுறவே உடதென்றும் பிரம்மம் ஒன்றே. அஞ்சனமாம் அஜ்ஞானம் அசத்தையாகும் ஐந்து மகாபூதமுமே அசத்தையாகும் பஞ்சவித தேவதையும் அசத்தையாகும் பஞ்சவித கோஷமுமே அசத்தையாகும் விஞ்ஞா ஜீவர்களும் அசத்தையாகும் விருத பல உபாதிகளும் அசத்தையாகும் சஞ்சலமா கண்பவெல்லாம் அசத்தையாகும் சலனமில்லாதுளதென்றும் பிரம்மம் ஒன்றே. சடுவிதமாம் ஊர்மிகளும் அசத்தையாகும் ஷட்பாவ விகாரமுமே அசத்தையாகும் தொடர்மரி ஷட்வர்க்கம் அசத்தையாகும் துவந்தமுறும் பந்தமெல்லாம் அசத்தையாகும் படருபல காலமுமே அசத்தையாகும் பல தேச வஸ்துகளும் அசத்தையாகும் மடமையினால் காண்பதெல்லாம் அசத்தையாகும் மாறாமல் உளதென்றும் பிரம்மம் ஒன்றே. சொன்னதும் சொல்லாதும் அசத்தையாகும் சுதந்திரமாய் உளதென்றும் பிரம்மம் ஒன்றே. பின்னமுறை காண்பதெல்லாம் அசத்தையாகும் பிரிவரவே உளதென்றும் பிரம்மம் ஒன்றே. பன்னியையும் வர்த்தத்தை பார்த்த கேட்டு பகண்டபடி உழ்ந்திடுவோம் பரமியாவன் இன்னமுமே முக்திக்கு சாட்சாத்தான ஹேதுவினை ஹிதமாக இந்த கேளார். சதானந்தமயமான பிரம்மம் எல்லாம் சதானந்தமயமான பிரம்மம் யாரும் சிதானந்தமயமான பிரம்மமேனான் சிதானந்தமயமான பிரம்மமேனி நிதாகவதால் என்றும் நாம் பிரம்மம் என்றும் நிரந்தரமாம் பிரம்மம் அது நானே என்றும் யதாகினும் ஓரணுவேனும் ஐயமின்றி எப்போதும் எடையறவே நிச்சயிப்பாய். சந்ததமும் சன்மாத்திர சொருபமேன சலனமிதா சின்மாத்திர சொருபமேன துவந்தமிதா சுகமாத்திர சொருபமேன துவைத்தமிதா தூயபர சொருபமேன பந்தமிதா பரிசுத்த சொருபமேன பரமோப சாந்தபர சொருபமேன அந்தமிலா பரபிரம்ம சொருபொன்னான் என்று அதிதிடமாய் அனபரதம் நிச்சயிப்பாய். சத்திய சீ சுகமாம் சொருபமேன சம்சார சங்கமில சொருபமேன நித்திய நிர்குணமான சொருபமேன நிரஞ்சன நிஷ்கலமான சொருபமேன சுத்த பரிபூரணமாம் சொருபமேன சுயஞ்சோதி வடிவான சொருபமேன அத்வைத பரபிரம்ம சொருபனான் என்று அதிதிடமாய் அனபரதம் நிச்சயிப்பாய். சகலமுமாம் சின்மாத்திர சொருபமேன சலனமிதா சின்மாத்திர சொருபமேன துவழிலதான் சின்மாத்திர சொருபமேன துவைதமுரா சின்மாத்திர சொருபமேன நிகழிலதான் சின்மாத்திர சொருபமேன நிஷ்கலமாம் சின்மாத்திர சொருபனான் என்று அகமதனில் உருகின்ற நிச்சயத்தால் அனபரதம் சின்மாத்திரமாகி நிற்பாய். விரிவுற்ற ஜெகங்களெல்லாம் சித்து மாத்திரம் விதவிதமாம் ஜீவரெல்லாம் சித்து மாத்திரம் அருவுற்ற ஈசனுமே சித்து மாத்திரம் அயன் முதலை மூர்த்திகளும் சித்து மாத்திரம் பிரிவுற்ற அவசியமும் சித்து மாத்திரம் பின்னமுள பேதமெல்லாம் சித்து மாத்திரம் மருளுற்ற பந்தமுமே சித்து மாத்திரம் மயக்கமிலா முக்தியுமே சித்து மாத்திரம் சித்தமுறும் விற்பிகளும் சித்து மாத்திரம் சித்தஜையும் பொருள்களுமே சித்து மாத்திரம் சுத்தமுறும் சிரவணமும் சித்து மாத்திரம் சூக்ஷாமாம் மனனமுமே சித்து மாத்திரம் விஸ்தரமாம் தியானமுமே சித்து மாத்திரம் விமலமதாம் சமாதியுமே சித்து மாத்திரம் அத்வைத அனுபவமும் சித்து மாத்திரம் ஆனந்த அனுபவமும் சித்து மாத்திரம் நிஜநிலையில் நிற்பதுவோம் சித்து மாத்திரம் நீக்கமர நிற்பதுவோம் சித்து மாத்திரம் வசமுறவே நிற்பதுவோம் சித்து மாத்திரம் வானனவே நிற்பதுவோம் சித்து மாத்திரம் மிஸ்ரமர நிற்பதுவோம் சித்து மாத்திரம் மெய்யாக நிற்பதுவும் சித்து மாத்திரம்
అశివరమే నిప్పదువూ చిత్తు మాత్రం అఖండమదాయి నిప్పదువూ చిత్తు మాత్రం అన్యమురం అజ్ఞానం చిత్తు మాత్రం అమలమదాం విజ్ఞానం చిత్తు మాత్రం నలిమరువు సంకల్పం చిత్తు మాత్రం నాడియడం భువనమెలాం చిత్తు మాత్రం వినవీయడం నీదాను చిత్తు మాత్రం విడవీయడం నాంతాను చిత్తు మాత్రం పనవీయడం పలపొరులో చిత్తు మాత్రం పరజీవ జగడలెలాం చిత్తు మాత్రం ఆనిమురం నడుముగను చిత్తు మాత్రం అంబిగయం అరుశివను చిత్తు మాత్రం

சித்தையாகும், அதனில் உள்ள பேதமெல்லாம் சித்தையாகும். தூய பர சிவமுழுவும் சித்தையாகும், துவைதமிதா பரவடிவும் சித்தையாகும். நேயமதாம் தன்வடிவும் சித்தையாகும், நிகிலமுமே நிறைவுற்ற சித்தையாகும்.

ஆகும். சோகமிலா சுகநிலையும் சித்தேயாகும். சுத்த மகா மௌனமும் அச்சித்தேயாகும். ஏகமதாயிருப்பதுவும் சித்தையாகும். எங்கி இடாதிருப்பதுவும் சித்தையாகும். அரியபல மந்திரமும் சித்தையாகும். அனந்தவித தந்திரமும் சித்தையாகும். கிரிய உபாசனையவையும் சித்தையாகும். கேவலமாம் பக்தியும் அச்சித்தையாகும். இருதய ஆகாசமும் அச்சித்தையாகும். இவை மறுவும் சிந்தையலாம் சித்தையாகும். திறன முதல் எப்பொருளும் சித்தையாகும். திருஷ்யமாய் தெரிவதெல்லாம் சித்தையாகும். தேகம் உயிர் பொறிப்புலமும் சித்தையாகும். தீவமனும் புத்தியும் அச்சித்தையாகும். ஆகும் அகங்காரமும் அச்சித்தையாகும். அலைபுற்ற சித்தமும் அச்சித்தையாகும். மோகமும் உத்தேகமும் அச்சித்தையாகும். மூன்றினபிமானியும் அச்சித்தையாகும். சோகமிலா துரியனும் அச்சித்தையாகும். சொன்னதெல்லாம் தொகுத்தந்த சித்தையாகும். தொந்தமுறும் அவஸ்தையும் அச்சித்தையாகும். துரியனும் அவஸ்தையும் அச்சித்தையாகும். ஐந்து வித கோஷமும் அச்சித்தையாகும். அவையின் அபிமானியும் அச்சித்தையாகும். சந்ததம் சகலமும் அச்சித்தையாகும். சமஷ்டியுடன் எஷ்டியும் அச்சித்தையாகும். எந்தவித தோற்றமும் அச்சித்தையாகும். ஈசதக ஜீவரெல்லாம் சித்தையாகும். சித்ததுவே சன்மாத்திர சுரூபமாகும். சித்ததுவே சின்மாத்திர சுரூபமாகும். சித்ததுவே சுகமாத்திர சுரூபமாகும். சித்ததுவே அகண்டைக சுரூபமாகும். சித்ததுவே பரபிரம்ம சுரூபமாகும். சித்ததுவே பரமசிவ சுரூபமாகும். சித்ததுவே பரிசுத்த சுரூபமாகும். சித்ததுவே பரமான்ம சுரூபமாமே. சித்ததுவே நித்திய மங்களமுமாகும். சித்ததுவே நித்த நிரஞ்சனமுமாகும்.

ஆகும். சித்ததுவே நிஷ்கல நிர்குணமுமாகும், சித்ததுவே நித்திய நிராமயமுமாகும், சித்ததுவே நித்திய நிராவரணமாகும், சித்ததுவே நிரதிசையானந்தமாகும், சித்ததுவே நிர்மல நிஷ்கிரியமாகும், சித்ததுவே நீக்கமல நிறைந்ததாமே, சித்ததுவே பரம்புகாந்தமாகும்.

சித்ததுவே பரசித்தி சொரூபமாகும், சித்ததுவே பரசத்தா சொரூபமாகும், சித்ததுவே பரிபூன்ற சொரூபமாமே.

சித்ததுவே விசேஷமிதா சுரூபமாகும், சித்ததுவே அதிதபர சுரூபமாகும், சித்ததுவே அகடபர சுரூபமாமே, சித்ததுவே சர்வ

சித்ததுவே அயனுடைய நிஜ ஸ்வரூபம், சித்ததுவே ஹரியுடைய நிஜ ஸ்வரூபம், சித்ததுவே ஹரனுடைய நிஜ ஸ்வரூபம், சித்ததுவே அமரருடைய நிஜ ஸ்வரூபம், சித்ததுவே நரனுடைய நிஜ ஸ்வரூபம், சித்ததுவே நம்முடைய நிஜ ஸ்வரூபம், சித்ததுவே நின்னுடைய நிஜ ஸ்வரூபம், சித்ததுவே நிகழருடைய நிஜ ஸ்வரூபம். எத்திரமணம் அதிஷ்டான தோன்றும் இலங்கிய அவ் ஆரோபம் அக்யாகும், சுக்திகையில் கல்பிதமாய் தோற்றும் வெள்ளி சுக்திகையே ஆகுவதை கண்டோமன்றோ, இத்திரமே சித்தினிடை தோன்ற நின்ற ஈசஜக ஜீவரெல்லாம் சித்தையாகும், சித்தையலால் அனுபவமில்லை எல்லாம் சித்தே, சின்மயமாம் சிவனானே உண்மை சொன்னேன். ஆதலினால் நீ சித்து நானும் சித்தே, அனந்ததக ஜீவேஷ அனிதும் சித்தே, ஓதியவர் அதிதிடமாய் எழுவிடாமல் ஒய்வரவே உள்ளத்தில் நிச்சயிப்பாய், வேதமர பெருகின்ற நிச்சயத்தால் பின்னநிலா பரபிரம்ம ஞானம் பெற்று, மாதவயி பவத்துவையை விரைவின் மாற்றி மகத்தான மோட்ச சுகம் மருவி நிற்பாய். சித்தே நீ சித்தே நான் சித்தே எல்லாம் சித்தையலாத அனுபவமில்லை எல்லாம் சித்தே, இத்தேதான் முதலிய ஓர் அனுபவமில்லை இத்தேசோ முதலிய ஓர் அனுபவம் இல்லை, எத்தேகம் முதலியவும் சித்தையாகும் எத்தேசம் முதலியவும் சித்தையாகும், பத்தே செய்தும் பரிசனானை பகந்ததிலோர் ஐயமிலை பரமார்த்தம் தான், சின்மயனான் சின்மயனான் சித்தையெல்லாம் சின்மயன்னான் சின்மயன்னான் சித்தையெல்லாம், சண்மயன்னான் சண்மயன்னான் சத்தையெல்லாம் சண்மயன்னான் சண்மயன்னான் சத்தையெல்லாம், தன்மயன்னான் தன்மயன்னான் தானையெல்லாம் தன்மயன்னான் தன்மயன்னான் தானையெல்லாம், நிர்மலமாய் இவ்வண்ணம் நிதக என்றும் நீக்கமர நிரந்தரமாய் நிச்சயிப்பாய், சாதமடைந்திர குற்ற ஜீவர்களெல்லாம் ஜென்மஜர மரண பரம்பரையாம் இங்கே, கேளமுறும் பவதாபம் அனைத்தும் தீர கிருபையினால் பரமசிவன் பகந்த வண்ணம், வேதமுதல் சகலத்தும் பெறுவதற்கு வெகுமரிதாம் இப்பொருளை விளம்பினேன், ஓதிய இவ்வர்த்தத்தை ஒரு காலேனும் உள்ளபடி கேட்டுணர்வோன் பிரம்மமாவன், ஜென்மஜரா மரணமுறும் ஜீவரெல்லாம் ஜென்ம முதல் எவரியுமிலா சிவத்தை ஓன்று, மரணமுடன் தியானித்தே மாயமோகம் மாற்றிமன கிரந்தியர் தவையராகி, அந்நில அகடபர ஞானம் கொண்டே அத்வைத பரபிரம்மம் ஆவரென்றே, அனையரிபூமாமுனிவன் இதகனுக்கங்கு அரிதான பரம்பொருளை அருள் செய்தானால். 51வது இறுதி பாடல் வேறு. சகல ஜீவ பரங்கள் அசத்தென்றும் சந்ததம் சகலங்களும் சித்தென்றும் அகில பூரண சித்தது நீ என்றும் அங்க

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
3: சிவந்த சடையை உடைய இந்த எம்பிரான் அங்கவன் எழு தோன்றினான். மகாவிஷ்ணுநாத அவர் காட்சி கொடுத்தார். காண்டலும் கண்கள் நீர் வாழ்கர கரையரு காடலின் பூண்ட பேரன்றினால் வீண்டு வீழ்ந்து இறஞ்சினன் ஓற்றினான். அது எம்பெருமான பார்த்தோன்ன கண்ணீர் தாரதாரையாக விழுகின்றது. கண்கள் நீர் வார்கர கரையரு காதலியான், அளவு கடந்த காதல். கரையர் கரையே இல்லாத என்னன்னா அளவு கடந்த காதலினாலே, பூண்ட பேரன்பினால் அதனால் ஏற்பட்ட அன்பினாலே வீழ்ந்து வீழ்ந்து அதன் கீழே விழுந்து விழுந்து வணங்கினான். ஆண்டகாய் ஆண் தகாய், ஆண் பிளஸ் தகாய் ஆண்டகாய். ஆண்டகாய்னா புருஷனே ஆன்னு சொல்றார். ஆண் தகாய் புருஷனே, அதாவது புருஷனுகளிலே சிறந்தவனானாலே அவனுக்கு சொல்ல வழக்கம்.
4: ஆருயிர் தலைவனே அங்கனா அடியனேன் வேண்டுமையாவையும் தந்து அருள் என்று எதிர் வேண்டினான்.
3: புருஷனே ஆருயிர் தலைவனே அங்கனா அடியனேன் வேண்டு யாவையும் தந்து நான் கேட்குறையிலாக தந்துட வேண்டும் என்று வேண்டினார்.
4: மழுவலான் இணையடி பொதுவரு பக்தியம், மழுவலான் இணையடி பொது அரு ஒத்தியும் மால்பதற்று அழிவினான் இறமையும் அவ்லிங்கந்தன கன்று தொட்டு ஒளிவரும் கத்தவேத திருநாமமும் உம்பரார் தொழுதொழு ஆங்குரன் கோயிலும் இனிதமரன் தோற்றமும்.
3: மழுவலான் இணையடி பொது அரு பக்தியும் மால்வதற்று அழிவிதாய் இறமையும், அதாவது வைண்ட லோகம் எனக்கு வேணும்,
4: வைண்ட பதவி எனக்கு தேவை.
3: மால் பதம் அழுவிழா இறமை,
4: மழுவேந்திய இறைவனது என்று
3: திருவடி. அதான் மழுவிழா மழுவலான்
4: இணையடி
3: அப்படின்னு சொன்னா மழு ஏந்திய மழுந்திருக்கார். அந்த இறைவனுடைய இரண்டு திருவடி
4: அது மழுவலான் இணையடி பொதுவர பத்தியன் மால்வரத் தழுவிதா இறமயம் அவ்வளிங்கந்தனுக்கு அன்று தொட்டு ஒளிவரும் கத்தவேச திருநாமம்.
3: அன்று வரை இன்று வரைக்கும் அந்த உனக்கு கத்தவேஸ்வரன் என்றதான திருநாமம் ஏற்பட வேண்டும்.
4: உம்பரார் தொழுது ஆங்கரன் உமையடும்
3: இதுதான் தோற்றவும். அதாவது ஆமைக்கு அரிசிறந்தவரானால் அவருக்கு உம்பரார் தொழுது எழு ஆங்கு அரண் உமையோடும் அங்கே இருக்கிற சங்கரன் உமையோடு இனிதம் என்று தோற்றினான், அவரை காட்சி கொடுத்தான்.
4: அத்தரம் திகழ் அபிமுத்தமான் தரத்தினம் அதிகமாம் வைத்திடம் தலைமையும் வரம் என கொண்டனும் வள்ளலும் சித்தம் நீடு வகையின் அங்கவை முழுவதும் ஏற்றுழாய் பத்தனு கழிபுரிந்து ஆயிழை மறைந்தனன் பறையடும்.
3: அத்தலன் தீழ் அபிமுக்தம், அபிமுக்த ஸ்தலம்னா காசிக்கு பெயர், காசிக்கு மாத்திரம்தான் அனுபவம் அதுக்கு. அத்தலன் தீழ் அபிமுக்தமான் தலத்தினும் அதிகமாய் அந்த தலத்தை விட சிறந்த தலமாக இந்த காஞ்சி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம்.
4: அத்தலன் திகழ் அபிமுத்தமான் தலத்தினும் அதிகமாம் வைத்திடு தலைமையும் பரமனை கொண்டனும்,
3: அதை விட சிறந்த காசியுடன் சிறந்த தலமாக இது திகழ வேண்டும்.
4: வள்ளலன் சித்தன் நீடு வகையின் அங்கவை முழுவதும் ஏற்றுடாய் பக்தனுக் கல்குறின்று.
3: புழாய் துளசி மாலை அணிந்த விஷ்ணுவுக்கு அந்த பக்தனுக்கு அருள் புரிந்தார். அப்படியே
4: ஆயிழை மறைந்தனன்
3: சுவாமி மறைந்தார் அழிந்து
4: ஆயிழை மறைந்தனன் பறையிடும்.
3: பறை என்றால் சக்தி. அந்த சக்தியோடு அவர் மறைந்தார்.
4: அன்று தொட்டு என்றும் அக்காஞ்சியின் நீங்களால் அமர்ந்திடும் கொன்றைவான் சடையனே.
3: அன்றையிலிருந்து இன்னைக்கெல்லாம் காஞ்சியில் நீங்காது இருந்து கொண்டிருக்கிறார்.
4: அப்ப கொன்றைவாழ் சடையன்றுக்கான
3: அவர் இருக்கார். கச்சவேசந்தனே, அந்த கச்சவேசரை
4: கும்பிடச் சென்றவர் கண்டவர் கருதினர் யாவரும் தீது தீர்ந்து ஒன்றி ஒன்றாய் நிலை மாறிடா முத்தி பெற்றவரே.
3: அன்று கச்சவேஸ்வரத்தை யார்
4: மடங்குகிறாரோ அங்கே சென்றவர்கள்
3: கண்டவர்கள் கருத்திலே கொண்டவர்கள்
4: யாவரும் தீது தீர்ந்து
3: அவளுடைய கஷ்டங்களெல்லாம் தீர்ந்து ஒன்றி ஒன்றலாம் நிலை மாறிலா முத்தி வைத்துயவரே. அதாவது
4: ஆணவ மரத்தில் நீங்கி சிவத்தோடு கலந்து அனன்யமாய் நிற்கும் ஜீவன்.
3: அனன்யம் என்றால் அந்நியம் அனன்யம் வேறுபாடின்றி இறைவன் வேறு தாம் வேறு என்று இல்லாமல்
4: ஆணவம் ஒற்றும் நீங்கிய பின் அந்த சிவத்தோடு கலந்தது
3: சிவம் வேறு தாம் வேறு இல்லாமல்
4: அப்படி கலந்து நிற்கும் ஜீவன் முத்தி நின்றும் என்பவர் மாறுதல் இல்லா பரமுத்தி அடைவர்.
3: இது முத்தி, இதை விட இது பரமுத்தி.
4: அந்த மேலான பரமுத்தியும் இவர்கள் அடைவார்கள். தீது ஒன்று ஒன்றிலா நிலை,
3: தீது ஒன்று ஒன்றிலா நிலை மாறிலா. இந்த மாதிரி அவர் வேறு நாம் வேறு இல்லாத அனன்யமாய் நின்று முத்தி பெறுதல் அதற்கும் என் பரமுத்தி பெற்று பெறுவார்கள்
4: பெற்று உய்வார்கள்.
3: அடுத்து என்ன, துர்க்கையும் சாத்தனும் இழவியும் பைரவத் தோன்றலும் நற்கரிமுகனுடன் ஐவரும் கச்சப நாயகன் கொற்கமலபரம் பூசணையாற்றி அங்குடன் அமர்ந்து ஒற்கமில் கணங்களோடு அப்பூரி காவல் கொண்டுருவர. துர்க்கை சாத்தன் யார், ஐயன் ஐயப்பன்,
4: ரவி சூரியன்,
3: பைரவர் நற்கரிமுகன் விநாயகர் எல்லாரும் இந்த கச்சவேஸ்வரரை வணங்கி அவருக்கு பூஜையெல்லாம் செய்து அங்கு அமர்ந்து கொண்டு கணங்களோடு அமர்ந்து கொண்டு இந்த காஞ்சியை காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள்.
4: கணங்களோடு அப்புறி காவல் கொண்டு ஒருவரால்
3: அப்படி காவல் காத்து கொண்டிருக்கின்றார்கள்.
4: அந்தண்ணீர் கச்சவேச குடவைப்பினில் ஆயுதல் கந்தமாமலர்மிசை செல்விதன் கணவனார் போற்றி செய்து உயிர்ந்த சத்தியமொழி விநாயகன் உடன் அவர் போற்றினார் எந்த ஊரும் தவிர்ந்து இம்மையே வேட்டவை எய்துவார். அந்தண்ணீர் கச்சவேச குடவைப்பினில்
3: அந்த அந்த கச்சவேஸ்வரன்
4: தளத்திலே ஆயுதல் கந்தமா மலர்மிசை செல்விதன் கணவனார் அணுங்கி போற்றி செய்து அங்கே சத்தியமொழி விநாயகர் ஒருத்தருக்கணும்.
3: அந்த விநாயகர் பேர் சத்தியமொழி விநாயகன்.
4: அவர் அங்கே போற்றினாராம். சத்தியமொழி விநாயகன் உடன் அவன் போற்றினார் எந்த ஊரும் தவிர்ந்து இம்மையே வெட்டது.
3: அந்த விநாயகனை யாரோ வணங்குகிறாரோ அவருக்கு இடையூறு என்பதே கிடையாது.
4: எந்த ஊரும் தவிர்ந்து இம்மையே வேட்டவை எய்துவார்.
3: இந்த இம்மையில அவர் என்னெல்லாம் கேட்கிறாரோ அதையெல்லாம்
4: சத்தியமொழி விநாயகன் கொடுப்பார் என்று சொல்லி
3: இந்த கச்சவேஸ்வர படத்தை முடிக்கின்றார். இதுல சுவாமி ஒன்று ஒடுக்கிக் கொள்கிறார், மீண்டும் சிட்டிக்கிறார். இதை கேட்டோம். சிவயேகோத்யேய சிவம் சங்கர, அவன் ஒருவனே தியானிக்க பாலன். ஏனெனில் அவன்தான் சர்வசம்ஹாரம், சர்வசம்ஹாரமூர்த்திங்கிறது அவன்தான் சங்கார காரணன். இதை சுவாமிகள் சிவஞான சுவாமி வாக்கில் பார்ப்போம். அவர் பாஷ்யத்தில் சொல்றார், இன்று வடமொழி சிவஞான போதத்து கூறியவாறு, அந்த முதல் சூத்திரத்தை சொல்லும்போது இன்று வடமொழி சிவஞான போதத்து கூறியவாறே பொது உண்மை என்று இரண்டு அதிகாரமாக பகுத்து கொண்டு, அந்த வடமொழியில எப்படி சொல்லியிருக்கோ அதன்படி இதை முடித்துக் கொடுக்கிறார். பிரமாணம் இலக்கணம் சாகனம் பயன் என நான்காக இது இவர்களாக வகுத்து கொண்டது. வடமொழியில் அப்படி இல்லை, வடமொழி சூத்திரம் மாத்திரம்தான். அதை இவர் பொது உண்மையின் இரண்டாக வகுத்து அதையும் நான்காக என்ன பிரமாணம் இலக்கணம் சாகனம் பயன் இது நான்காக பெற்றுள்ளார். முதல் ஆறு சூத்திரமும் பிரமாணத்தின் ஆன்மாவின் இறைவனுடைய இருக்கிறான் என்பது பிரமாணம், அவனுடைய இலக்கணம். அப்புறம் உயிருடைய இலக்கணம். அப்புறம் இது எப்படி சாதனம் கடைசியில் பயன் இதையெல்லாம் சொல்லி சொல்கிறது. இப்படி பிரமாணம் இலக்கணம் சாதனம் பயன் என நான்கு திரத்ததாக பொருளியில் உரைப்பான் எடுத்துக்கொண்ட ஆசிரியர், இப்படி சொல்வதற்காக எடுத்துக்கொண்ட மிகண்டார் இந்த ஆசிரியர். அவற்றுள் முப்பொருளின் வைத்து முதற்கண் பதிவுண்மைக்கு பிரமாணம், முப்பொருளில் வச்சுக்கொண்டார். ஆனால் முப்பொருளையும் வைத்துக்கொண்டுதான் பதிவுண்மைக்கு பிரமாணம் கண்டார். பிரத்யட்சம் அனுமானம் ஆகவம் சொல்லலாம். இப்போ ஆகம பிரமாணம் சொல்லணும். இப்போ எல்லாரும் என்ன வச்சுருக்காங்கன்னா பிரத்யட்ச பிரமாணம் சரியாக இருக்கா பார்க்கணும், அனுமானத்துக்கு சரியாக வரா, அதுக்கப்புறம் தான் ஆகம பிரமாணம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு. இல்லை, ஆகம பிரமாணத்தின் வழி நின்று தான் பிரத்யட்ச அனுமானத்தை பார்க்கணும். ஆகம பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்கு அதைத்தான் பேஸ், அதை வச்சுருந்தான் அதை சொல்லியிருக்கிறத பிரத்யட்ச அனுமானத்தோடு வச்சு பார்க்கணும். அப்படிதான் சுவாமி சொல்றார். இப்படி மொழி பதிவுண்மைக்கு பிரமாணம் கூறும் முதல் சூத்திரத்துக்கு வாத்திகமாகிய பொழிப்புரைப்பான் புகுந்து, யார் மகிழ்ந்தார் அவர் நோக்கிறார்னா அந்த வடமொழி சூத்திரத்துக்கு வாத்திகம் செய்ய புறப்படுறார். அந்த வாத்திகம் செய்ய புகுந்து சூத்திரத்தை மொழிபெயர்த்து அதை செய்கின்றார். அவருக்கு வந்து வடமொழி சூத்திரத்துக்கு தான் வாத்திகம் செய்ய போனார். அப்படி செய்கிறபோது சூத்திரத்தையும் மொழிபெயர்த்து வச்சுக் கொள்ளுமே, அங்கே தமிழை மொழிபெயர்த்து வைத்துக் கொண்டார். எப்படி ஸ்திரீ பொம் நபும்சகாதித்வார் காரிய தரிசனாத் அஸ்திகர்த்தா சுரத்யத்னாத் பிரபுர் ஹரஹ, அது அவன் அவள் அது எனும் அவை மூவினாயன் தோற்றிய திரியே ஒழுங்கி மலத்துழதாம் அந்தம் ஆதி என் மனார் புலவர் என சுத்தினார். இங்கனம் பாடத்தை மொழிபெயர்த்து கொண்டு எண்பது சூத்திரம் எனக் காட்டி நான் விவகாரம், அதாவது மெய்கண்டார் வந்து மொழிபெயர்க்கவில்லை என்று சொன்னா அதோடு இப்ப அவன் அவள் அது என மூவினையன் தோற்றியே ஒழுங்கி மலர்த்துடலாம் அந்த மாதிரி என்பனார் போலவர் என்று நிச்சயிக்கலாம். எண்பது சூத்திரம் ஆனா அது வேற எண்டோங்கி இருக்கு, அது பழக்கையில் சொல்ற எண்பது சூத்திரம் வேற சூத்திரம் இங்கே இருக்கு, அதை நான் இங்கே மொழிபெயர்த்துக்கிறேன். எண்பது சூத்திரம் என காட்டி இனி அதன் கருத்துரைக்கின்றார், அதனை கருத்தை சொல்கிறார். சொல்கிறார் எண்பது சூத்திரம் என்னுதலி சோகினின் சூத்திரம் என்ன சொல்லிட்டு சங்கார காரணாகிய முதலையே முதலாக உழைத்து உலகம் என்பது உணர்த்துதல் முதலிற்று. இதை உன்னிடங்களில் வச்சு பார்க்கணும். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏனஜானாதி ஜீவந்தி யத் ப்ரயந்த விவிஷந்தீதி தத் விஜ்ஞாய சுவதத் பிரம்மா யசோவா இமானி எதனிடத்திலிருந்து இந்த உலகம் தோன்றியது, ஏன ஜானாதி ஜீவந்தி எதனிடத்தில் நிலவுகின்றது, எத் பிரயந்தவிஷன் செய்து எதனிடத்திலே இது மீண்டும் தொடங்குகின்றது, தத் விஜ்ஞாய அதனை அறிவாயாக, அதுவே பிரம்மம். ஆழ நல்லா காட்டலன்னா இன்னாரும் சொல்லலை, எதனிடத்திலே இந்த உலகம் தோன்றிட்டோ, எதனிடத்தில் இந்த உலகம் நிலைபெறுகின்றதோ, எதனிடத்தில் மீண்டும் இது ஒடுங்குகின்றோ அதனை அறிவாயாக, அதுவே பிரம்மம். அப்ப இந்த பிரம்ம வஸ்துங்கிறது சிவபெருமானையை குறிக்கும், அதான் பரபிரம்மம் என்றும் குறிப்பிடுவார்கள். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதாசிவம். அந்த பிரம்மம் சிவமே சதாசிவமே என்று வேதம் முடிக்கின்றது. காரணானாம் தியாதா காரணம் சிஜேய சர்வைஸ்வர்ய சம்பன்ன சர்வேஸ்வர சம்பு சிவம் ஆகாசமத்தே. ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு, சொன்னிடங்களா இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆமா, ஸ்ரீகண்டருக்கிறதைத்தான் இவனுடைய நிவர்த்தி கதை ஒடுங்குகின்றது. அதாவது ஸ்ரீகண்டருங்கிறது யாரு சொன்னா, பிரளயாங்கலரில் பக்குமுடைய ஆன்மா. பிரளயாங்கலரில் பிரளயாகலராது ஆணவம் கொண்ட மாத்திரம் உடையவர்கள், அவர்களுடைய உடையில அவள் பக்குவம் வந்தாச்சு. பிரளய ஆன்மா வந்து கட்டு நீங்கி முத்தி வச்சவர் ஸ்ரீகண்டர். அந்த ஸ்ரீகண்டத்திலிருந்து ஆகமங்கள்லாம் நமக்கு வருகிறது. அந்த மாதிரி இந்த உலகம் தோன்றி ஒழுங்குகின்றது என்றால் அவனிடத்திலே தான். சர்வசம்ஹாரகரனாயே நான் முதலையே முதலாக உடைத்து உலகம் என்பதை உணர்த்துவதற்காக இந்த படலம் ஏற்பட்டது. ஆக அவரே அழிந்த உலகத்தை மீண்டும் அவரே தோற்றுவிப்பார். அதனால் அவரே முழுமுதற் கடவுள். திருமாலி முதலில் உயிர் வர்க்கத்துக்கானாலே அவர்கள் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க. துர்க்கை ஐயனார் முதலியோர் சிவபெருமான் திருவள் பெற்று விளங்கும் தெய்வங்கள். அவனுடைய ஆக்கியெல்லாம் இறங்கணும். ஆறு தெய்வம் கொண்டு அங்கே மாதிரி பாகனார் வருகிறோம். இதே விவகாரம் இல்லை இவனுக்கு என்னன்னா, எல்லாரும் எழுதிக்கலைதான் நீங்க ஆதரவு தெய்வம் அத்தை வாங்க மாதிரிபாதான் வருவார்னு சொல்லியிருக்காருயா. ஆமா, நான் மாடசாமியை கும்பிடுறேன் அங்கதான் அவர் வருவார்னு சொல்லி, அங்கதான் அவர் வருவார்னு சொல்லியிருக்கையா. அது என்ன, அந்த தெய்வத்துக்கு என்ன பவர் அதைத்தான் செய்வாரு. இப்போ தாசில்தாரிடத்துல வந்து அவர் ஆபிபிடித்தாரா, தாசில்தாருக்கு என்ன பவர் உண்டோ அதைதான் அங்கே செய்ய முடியும். அது மாதிரி யாதொரு தெய்வம் வந்து அத்தெய்வாங்க மாதிருபாகனார்தான், மாதிருபாகனாருடைய அருள்னால அந்த தெய்வம் எந்த அளவுக்கு செய்வோம் அதாங்க. உடனே மாதிருபாகனார்லாம் வரான்னு சொல்லிக்கிறதா, அவரை அனுக்கிற மாட்டார்னு சொல்ல முடியாது. அவரை முத்தியை கொடுத்துருவாரா மலைசாமி, கொடுத்துடவே மாட்டார். அதனால அதுதான் அது பொருள். அப்படி எல்லாம் இந்த துர்க்கை ஐயனார் இவரெல்லாம் என்னன்னா, சூரியமான அருள் பெற்று அவருடைய ஆக்கியினாலே பணி செய்யக்கூடியவர்கள். நான் விஷ்ணுமுனியவர்களும் சூரமானை வழிட்டுத்தான் உயிரி அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த படலத்தினுடைய உண்மை. இதில் ஐயா அவன் சொன்ன தாமரணியை பற்றி சொல்லணும். தாமரம் பற்றி சொல்கிறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனில் நான் வரல, நிறைய விஷயம் கேட்கல, ஒன்று ரொம்ப நேரம் ஒரு இடத்துல பேசியிருக்கேன். அதாவது கடையநல்லூர் பகல் நயினாரகரன் ஒரு ஊர், அங்கே வருஷா வருஷம் ஒரு விழா நடக்கும். வடமொழி வல்லுநர்கள்லாம் அங்கே வந்து பேசுவார். கம்யூனிட்ட எல்லாம் வடமொழி வல்லுநர்கள்லாம் நியாயம் தர்க்கம் மீமாம்சை எல்லா ஊற்றிலும் திரையில் தகுந்தான். அந்த சபைக்கு என்னை தலைவராக வச்சு முதல் நாள் பேசணும். அவங்கெல்லாம் தஞ்சாவூர்காரங்க வந்திருக்கோம், பூரா தஞ்சாவூர்காரன். அவன் சொன்னா, நீ தலைமையில இதே மாதிரி தாமரணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்னா. ஒன்றரை மணி நேரம் சொன்னேன், பிரிப்பேர் பண்ணி சொன்னேன்.
4: இவ்வளவு பெருமை புரிஞ்சுதா, நாங்க என்ன தாமர நிலை குளிச்சுட்டான் ஊருக்கு போவோம்.
3: அதாவது தாமிரபரணி இந்த அணை கட்டுவதற்கு முன்னால நதியாக ஓடிக்கொண்டு வந்தது. அணை கட்டினதுக்கு அப்புறம் அது தேங்கி நிற்கிறது. அறிவிழர்ந்த பானதீர்த்தம், அந்த பானதீர்த்தத்துக்கு மேலே நாலு தீர்த்தங்கள் இருக்கு. அதில் உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து முழுகுவதும் பார்த்தா 64 தீர்த்தகட்டம் இருக்கு. ஒவ்வொரு தீர்த்தகட்டத்துக்கும் ஒரு சரித்திரம், அதுக்கு ஒரு பலன் எல்லாம் இருக்கு. அந்த முறையில் அந்த மலைக்கு மேலே 4 தீர்த்தகட்டம், அப்புறம் அந்த பானதீர்த்தத்திலேருந்து பாவநாசத்துக்கு வருது, அதில் பல தீர்த்தகட்டம் எல்லாம் போயிடுச்சு. அணைக்குள்ளே போயிடுச்சு எல்லாம் போகும். ஆமாம், இப்போ அணைக்குள்ளே கிறிஸ்துவ சர்ச்சிலாம் இருக்குது, காட்டினால கோயிலெலாம் இருந்திருக்கு, கரையில் ஆற்றங்கரையானே வளர்ந்துருக்கு, கரையில் எல்லாம் இருந்திருக்கு, எல்லாம் அணைக்குள்ளே போயிடுச்சு. அப்படி வருகின்ற அந்த அந்த நதி நதம் நதி ரெண்டு. இங்கே கன்னியாகுமரி ஜில்லாவில் குழித்துறைக்கு போனால் மார்த்தாண்டம் பெரிய பாலம், ஜேனங்கணம் அந்த நதிக்கு தாமிரவர்ணி. நான் தாமிரவர்ணியா இங்கே எப்படி வந்தார் தாமிரவர்ணி? நான் இங்கே ஏதோ அப்படியா க்ஷேத்திரம், நாங்கள் ஒன்றும் கிடையாது, ஒரு க்ஷேத்திரம் கிடையாது, நடக்கிறோம் வரட்டும். அப்போ தான் அது நதி இல்லை நதம். ஆமாம், தெற்கே இருந்து வடக்கே தட்சிணோத்தர கங்காயாம் தாமிரவர்ணியாம். தெற்கேருந்து வடக்க பாயிறதுக்கு பேர் தான் நதி, வடக்கேருந்து தெற்க பாய்ச்சின்னா அதுக்கு நதம், நதியில் சேர்ந்து இல்லை, அதுக்கு சாணத்துக்கு பலன்லாம் கிடையாது. இந்த தாமரை குளித்தா சாணத்துக்கு பலன் கிடையாது. அதாவது கிருச்சரம் என்ற ஒரு பலன். எப்படின்னா அமாவாசைக்கு பின்னால் பிரதமையிலேருந்து தொடங்கி பௌர்ணமி வரையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே வரும். பிரதமையில் விழுது, திடீர் விழுது, திருதியில் விழுது, இப்படி சாப்பிட்டு வரும். ஒரு வேளை தான் சாகணும், முழு போதும் சாப்பிட்டு போய் தான் பட்டினி அடங்கணும். ஆமாம், அப்படி சாப்பிட்டு கொண்டே வந்து பௌர்ணமி வரும். பௌர்ணமி பண்ணி இறங்க வந்தால் கொஞ்சம் அதே மாதிரி குறைச்சிக்கிட்டே வரணும். இவ்வளவும் குறைச்சிட்டு வந்து உணவில் மாத்திரம் இதோட தவசு தவமும் செய்யணும். அப்படி ஒரு வரம் செய்ததுக்கு ஏதாவது கிறிஸ்தர பலன் பேர். தாமரணி ஸ்நானம் பண்ணணும், தாமரணி ஸ்நானம் பண்ணிட்டு செய்தால் தான் கிறிஸ்தர பலன். இந்த கிறிஸ்தர பலனை நாங்கள்லாம் பிராமணர்களாக சொல்லுவார், அனுஜை கிறிஸ்தரன் நாந்தின்னு ஒரு சிவாச்சாரம் பண்ணியிருப்பார். கிறிஸ்தர பலனை கூப்பிடணும். நான் சொல்லுவேன், என்னைக்கோ ஏற்பட்டது இது, எவனா தாமரணியை குளிக்கிறானா கேட்டேன், உட்காந்துருக்கேன், அவனா தாமரணியே பார்த்துக்கிடாது, அப்புறம் எப்படி அந்த பலன் கிடைக்கணும்? அவனுக்கு தினசரி தாமரணியை ஸ்நானம் பண்ணணும் அவன். அப்படி பண்ணு நவ கிறிஸ்தர ஒரு உலகம் பண்ணணும்னா 9 அப்படி பண்ணுனா பலன் எப்போ கிடைக்கும்? தாமரை ஹரின்னு ஒரு முங்கு போட்டால் கிடைச்சிடும். இவ்வளோ விட சிறப்பணும்டா, இவ்வளோ வேலை பண்ண வேண்டாம். தாமிரவணியில் ஒரு மூங்கு போட்டாச்சுன்னா 9 நமக்கு கிருஷ்ணர் வரும். காவேரிக்கு 3 தான், அதான் சொன்னவன் போவே உங்கள் காவேரி பேர் சொல்லிட்டு 3 கிருஷ்ணர் பலன் தான், எங்கள் தாமிரவணி நம கிருஷ்ணர் பலன். ஆ, அவ்வளவு பெருமை வாய்ந்தது தாமிரவணி நதி. ஆனால் பாவநாசத்துக்கு மேலே வரும் மலையில் உருண்டு வருகிறார். பாவநாசம் வந்தவன்தான் பூமி டச் பண்ணுறார். இது எது போல என்ன ஹரித்வார் வரைக்கானே கங்கை மலையில் ஓடி வந்து பூமியை தொடுகிறது தான் ஹரித்வார், பூமியை தொடுகிறது தான் ஹரித்வார். அதே மாதிரி பாபநாசம் ஒரு ஹரித்வார், தட்சிண ஹரித்வார், அங்கெல்லாம் வந்து பூமியை தொடுகிறார் தாமரவன். ரெண்டு மலை, செண்கமலை வெண்கமலை, அந்த ரெண்டு மலைக்கு நடுவில் ஓடி வருகிறார். செண்கமலை வெண்கமலை சேதுரு நெல்வேலி நங்கை பொருணை நடுவினையே தங்கியே அப்படின்னு தாமரணி பாவநாசத்தில் இறங்கி பாவநாசத்தில் வருகிற அழகு வேலைக்கு கிடையாது, அதனுடைய டேஸ்ட்டு வேறு எந்த நதிக்கும் கிடையாது. தாமரை நதியினுடைய தண்ணி டேஸ்ட்டு, நானும் காசி வரும் அங்கே வரும் குடிச்சு அங்கங்கே தான் குடிச்சு குடிச்சு பார்த்தேன், அந்த தாமரை டேஸ்ட் வேறு எங்கே கிடையாது, எந்த நதிக்கும் கிடையாது. சிறுவாணிக்கு சொல்கிறான், ஆ அவ்வளோதான். அந்த தாமரணின்ற விசேஷம் என்னன்னா, சில நதியில் குடித்தா ஜலதோஷம் வந்துடும்மா, ஜலசத்தோடு குடித்தா ஜலதோஷம் போயிடும். என்ன ஜனம் நல்ல ஜலதோஷம். யார்
4: யாரை குளிங்கதானா குளிர்ந்த தண்ணியில் ஏ ஜலதோஷம் குளிக்காத தண்ணியில் நீ தாமரை முங்கிட்டாலே ஜலதோஷம் போயிடும். ஏனோ அது
3: அப்படி சிரமை வாங்கினது தாமரை நதி.
4: அந்த தாமரை நதிக்கரையில் பாவனாசிரியர்ந்து அவள் உருண்டு வந்து முக்க முக்காணியில் வந்து சேர்கிறாள். இதுக்கெல்லாம் 64 தீர்த்த கட்டம். அதன் தாம்பரடி எப்படி இருக்குன்னா, இக்கரையில் சிவன் கோயில்னா அக்கரையில் விஷ்ணு கோயில், இங்கே விஷ்ணு கோயில்னா அங்கே சிவன் கோயில், அப்படியாக அமைஞ்சிருக்கு. திருப்பளை மதுரை சிவன் கோயில்னா அங்கே எய்த்தாவது விஷ்ணு கோயில் இருக்கு. இப்படி ரெண்டு இருமரங்கும் சைவமும் வைஷ்ணவும் வளர்ந்தது. இங்கே குமரகுருவர்னா அங்கே நம்மாழ்வார். இப்படி நிறைய சைவமும் வைஷமும் தழைத்தோக்கிய அந்த இருக்கரை தாமரணி அதிக்கரை. அந்த தாமரணி நதியில் என்னன்னா, பிதிருக்காரியங்கள்லாம் செய்வதற்கு வேண்டியது தாமரணி தான். இப்போ எங்கள் நதியெல்லாம் செய்யக்கூடாதான், செய்யலாம். உடனே முத்தி கொடுக்கக்கூடியது தாமரணி தலம் தான். அதில் சில முக்கியமான தீர்த்த கட்டம் இருக்குது. அதாவது அவர் யோசியர் சோய்வுபடுவார், எந்த தீர்த்த கட்டத்தில் விசர்ஜனம் பண்ணா இந்த முக்தி கிடைக்கும்னு போட்டு காட்டுறாரு. அதெல்லாம் போய் விசர்ஜனம் பண்ணும். அவர் நம்பூரி மலையாளிக்கு தெரியாதுல்ல, ராமேஸ்வரம்னு போடும் போடாதேன்னு காட்டிடுவேன். ராமேஸ்வரம் பாவநாத்தும் சோய் விட்டதே கூடாது, முக்தி தான் அது உறுதி. அது போய் சோய் போட்டு பார்க்கணும் அவசியமே இல்லை. ராமேஸ்வரத்திலையும் பாவநாசத்திலையும் பிதிர்காரியம் செய்தால் உடனே முக்தி ஆகுமா அனு சோய் போட்டு பார்க்கக்கூடாது. மற்ற கரையில் போட்டு பார்க்கலாம் போடுறார். அவ்வளோ விசேஷமானது ராமேஸ்வரத்தில் சிவராமரான். அதாவது முட்டாப்ப ராவணன் தமிழனா, ராம ஆரியனா. ராவணன் யார்? மகரிஷியினுடைய புத்தன் பிராமணன். ராவணன் உத்தமான ராவணகுலத்தில் பிறந்து தபஸ் செய்து வெற்றான். குணம் ராட்சச குணம் அதான் வந்து. அதனால் ராமன் வந்து ராவணனை வதம் செய்தாலும் பிரம்மஹத்தி தோஷம் இல்லையா, பிராமணன் கொண்ட தோஷம். பிராமணனை கொண்ட தோஷம் சிவபூஜையினாலே தான் போகும், வேறு எல்லாம் போகாது. அதுக்காக தான் ராமேஸ்வரம் வந்து பூஜை பண்ணார். இது ஐயங்காரெலாம் ஒத்துக்கோங்க, ஏ வால்மீகி ராமாயணத்தை எங்கேயாவது இருக்காரு அடித்து விட்டுட்டு இருக்காரு. ஆமாம், வால்மீகி ராமாயணத்தை கிடையாது, சூஜகமாக இருக்கங்க அவ்வளோ ஸ்பஷ்டமாக இல்லை. அதனாலே அந்த தாமரை நதிக்கரு இருமரங்கள் சிவ விஷ்ணு ஆலயங்கள், சைவ வைஷ்ணவங்கள் மதங்கள், அதனுடைய ஆச்சாரங்கள் எல்லாரும் தாமரை நதிக்கரையை தோன்றியவர்கள். அதனால் அவ்வளவு பேரும் புகழம் பெற்றது அந்த தாமரவணி நதி. அதனால் இப்படி சிறந்த தாமரவணி நதியில் ஸ்நானம் பண்ணுவதற்கு நாம் கொடுத்து வைக்கணும். கொடுத்து வைக்கலையே தீர்த்தக்கரை பாவின்னு பேர். அதாவது தீர்த்தக்கரையில் போய் குளிக்காமல் வராமல் அவனுக்கு தீர்த்தக்கரை பாவின்னு பேர். தீர்த்தக்கரை பாவியாக இருக்கோமே நாம். 1982 வரையில் நான் போயின்னு இருந்தேன். 4:30 நின்று போவோம், போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருவோம். மாலை மாதம் 3 போவோம். எந்த குளிரானாலும் மூங்கி தான் குளிர் போயிடும். சில நாளில் குளிச்சு குளிர்னு ஆடணும். முன்பு வரைந்தான் குளிர், மூங்கி ஆச்சுன்னா குளிர் போயிடும். அது தாம்பரணி விசேஷம். அவர் சொன்ன தாம்பர நதிக்கரையில் தாம்பர புஷ்கரணின்னு இப்போ புதுசாக புஷ்கரம் நடத்த போகிறார். அதை நடத்துகிறார். என்னை வந்து பார்க்க வந்தார் அண்ணா யூனிவர்சிட்டி. அவர் பேர் டீம் டீம் தான் அவர் பொறுப்பைப்படுத்திருக்கார் கலெக்டர்கிட்ட. அவர் எங்கிட்ட சொன்னார், நான் சொன்னேன் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தான் அதுவாக பாவித்து என் மாதிரி நீங்கள் நடத்த போறியேன். வட இந்தியாவில் நடத்துகிறாங்கிற வச்சு அங்கே நடத்துகிறான்ல, அதுக்கு என்ன பேர் நான் பெற மாட்டேன். அலகாபாத் நடக்கிறான், அலகாபாத்லாம் நடக்கிறது. அதை மாதிரி இங்கே நடத்தணும்னு சொல்லியே அவன் நார்த் இந்தியன் டிசிப்ளின் உங்களுக்கு தமிழன் வருமானு கேட்டேன். தமிழ்நாட்டுக்காரன் தவிர மற்ற அத்த ஸ்டேட்டுக்காரன் தண்ணீரும் மென்மை அவ்வளோ உயரமாக வச்சுருக்கான். தண்ணீருக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து வச்சுருக்கான். கேரளாவில் போனால் காலிகள் ஒரு குளம் வேறு, குளிக்கிற குளம் வேறு தான். காலையில் குளத்தில் கா தான் கழுவான், குளிக்கிறது தான் குளிப்பான். நம்ம ஆற்றங்கள் நாங்கள் குளிச்சுட்டு இருக்கேன், எனக்கு முன்னால் காலை கழுவான். 100,000 ஜனங்களை இறக்க போகிறேங்கிற இளைஞர்களுக்கு சானிட்டரி என்ன பண்ண போறியே கேட்டேன். 100,000 ஜனங்களை கொண்டு டம்ப் பண்ண போகிறான்னு கேட்டாங்க.
3: நல்லாத்தான் இருக்கு கேட்கறதுக்கு. இவளுக்கு சானிட்டரி என்ன பண்ண புரிய 58 ஐயப்பொங்கல் போனேன் சபரிமலைக்கு. பம்பையில் இருந்தேன் 3 இருந்தேன். அதோட போகிறோம் சபரிமலை யாத்திரம் வேண்டாம். கேரளாக்காரன் ஒழுங்காக வந்துட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கான் தமிழ்நாட்டுக்காரன் அழிச்சாட்டியும் இந்த அந்த நதிக்கரை உரம் பண்ணுற அழிச்சாட்டியத்தை பார்த்தே தான். ஒரு இவங்கெல்லாம் வெளியில் வந்து 1 ஆகும். அதுவும் துப்புரன் மனுஷனால் பண்ண முடியாது. சுவாமியாக மழையை கொட்டி அதை துப்புரம் பண்ணணும். நதி இவ்வளோ வேறு மழை கிடையாது. அவ்வளோ அசிங்கம் பண்ணிடுது. என்னண்ணா நீங்கள் இப்படி கொண்டே தாமரை நதிக்கரைங்க ஒழுங்காக நின்றுருக்கீங்க தாமரை நதிக்கரை. இப்போ நாசம் பண்ண போகிறே பொதுக்கு எல்லாரும் வந்து அதில்லாமல் கலெக்டர் சொல்லியிருக்காரு அப்படியே பண்ணுறோம் இப்படி பண்ணிருப்போம். நீங்கள் வந்து உங்களுடைய யோசனையெல்லாம் சொல்லணும். சரி யோசனையெல்லாம் சொல்ல நிறைய சொல்லி சொல்லியாச்சு எல்லாங்கள் எது கேட்குறேன். அதை பற்றி இப்போ நடத்த போகிற தாமரணி புஷ்கர் தாமரணிக்கு உயர்த்தி அவனுடைய பெருமையை உலகத்துக்கு உயர்த்தி அதெல்லாம் துப்புரம் பண்ண போகிறோம். தாத்தங்கரை கரை ஒரு அத்தனை மண்டபத்தையும் வெள்ளை வெள்ளை அடித்து துப்புரம் பண்ணி எல்லாம் பண்ண போகிறோம். பண்ணுங்க பண்ணுங்க என்ன வேணாம் பண்ணுங்க. சரி எங்களுக்கு தலையில் 1 நாங்கள் நாரணும்னு இருக்கு. சங்கரங்கோவில் ஆடி தவசு 6 அந்த ஃபங்க்ஷன் 6 அந்த 6 அந்த ஊரை துப்புரம் பண்ணுறதுக்கு 1 ஆகுது. முசி வாழ்த்திக்காரன் கண் பிரிஞ்சு உட்காந்தான். துப்புரம் பண்ண முடியாம அப்படி இருக்கு. அதனால் நம்ம தமிழனுக்கு எல்லாம் சரியாக வர மாதிரி தெரியல நடத்துங்க பார்ப்போம். அதனால் நதிக்கரையோரம் மலசலம் விசர்த்தனம் பண்ணக்கூடாது. வடநாட்டுக்காரன் பார்ப்பியே சொம்பில் தண்ணி எடுத்துட்டு போய் தான் அங்கே போய் தான் கழுவான். பார்த்துருக்கேன் வடநாட்டுக்காரன். நாங்கள் பிரபாகரம் லட்சுமணன் சார் சண்முகம் நாங்கள் எல்லாரும் இதுக்கு போனோம். பத்ரிநாத் ஹரித்வார் பத்ரிநாத்லாம் போயிட்டு திரும்பி வரும்போது மத்தியானம் சாப்பாட்டுக்காக ஒரு நடலில் ஒதுக்கு நினைப்பாரு. அங்கே ஒரு ஓடம் பொது சல சல சல சலான ஓடி அழகா நிர்மலமாக போயிட்டு இருக்கு. சாப்பிட்டோன்னா நம்ம அண்ணாச்சி மாதிரி என்னவென்னா அதை ஒன்று கை வைக்க போனோம். கை கழுது அங்குள்ள பொம்பளை சண்டைக்கு நெடுங்கிறது ஓடுகிற நதியில் எச்ச கையை வைக்கலாமா எப்படி பார்த்துடா. அவள் குடத்தில் தண்ணி இப்படி கோர்றது கிடையாது. இப்படி வச்சு எடுத்து எடுத்து விட்டு கோரி தான் கொண்டு போகிறான். தண்ணீருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஓடுகிற தண்ணீர் கையை இருக்கான் எடுத்து தான் இப்படி கழுவாளரும் ஏற்ற அப்படி நாட்டிலையும் மெல்ல நம்ம நாடை தவிர தமிழன் என்னுடைய இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு நல்லா தான் பாடியிருக்கான். ஆனால் என்னடா அப்படிப்பட்ட அந்த தாமரணி கரையே நாம் உட்காந்துன்னு இருக்கோம் குளிக்க முடியல நம்மால் அவ்வளோ நல்லா இருக்குது. விபூதி பொட்டத்தை கரையில் வச்சுட்டு குளிச்சா விபூதி பொட்டம் இருக்காது. இப்படி இப்படி மாதிரி தாழை மடக்கி பெரிய டப்பாலே அப்படிலாம் வைக்கல. அது கூட டப்பாச்சுன்னா கூட இன்னமே இருக்குமான்னு எடுத்துப்பா நாங்கள் இந்த மாதிரி தாழை மலை கரையில் வச்சுட்டு தனியார் முன்பு போயிட்டு எழுந்து பார்த்தா கை காடு அதை எடுத்து பல் தேய்க்கா எனக்கு மேலே காணும். இப்படி இருக்குது நம்முடைய யோகியில் ஏட்டடா அவர் யூரிய இடத்துக்கெல்லாம் வச்சுருக்கார். அதை எடுத்து பல் தேய்க்கலாமா வரும்போது பல் இங்கே வந்தால் முளைச்சிது ஆற்றுக்கரைக்கு வந்தகமாக பல் முளைச்சிருக்கு வீட்டிலேருந்து வரும்போதே முளைச்சிருக்குல்ல பல் பொடி எடுத்துகிட்டு வரலாம்ல. ஏதாவது அடுத்தவன் பொருள் எடுக்கணும். அதை மேக்ஸிமம் என்னென்னா அடுத்தவன் பொருள் எடுத்து போயிச்சாரு ஒரு சாட்டிஸ்ஃபை. ஆப்பா இன்றைக்கி நாம் அடுத்தவன் பொருள் எடுத்தோம். இப்படிப்பட்டது தான் இந்த தாம்பரவணையினுடைய சிறப்பு. மனுஷத்துக்கு ஒரு தரமாக போய் சாமிட்டு வரோம் எல்லாரும். தூத்துக்குடி எங்கள் ஊரில் தாமரணி இணைங்கிறவன் அப்படின்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் வருடத்துக்கு ஒரு தரமாக தாம்பரணியில் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு போனாங்க. அதாவது தர்மசாஸ்திரம் என்னதுன்னா 3 தொடர்ந்து கிணத்துல குளிச்சான்னா அவன் மனுஷனே இல்லைன்னு சொல்லி 3 கிணத்தை இப்போ கிணத்துலன்னா பம்பு வச்சு குளிக்கிறான். அதுக்குள்ளே ஒரு நரி ஸ்நானம் பண்ணிடணும். 1 நரி ஸ்நானம் பண்ணிடுன்னு சொல்லி இல்லைன்னா அது சுத்தமே இல்லை சரீரம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நம்முடைய தாமரணி நதிக்கரையில் அதில் நெல்லையப்பரவையில் தாமிரபரணின்னு ஒரு அம்பாளே சுற்றி பண்ணி வச்சுருக்கான். தீர்த்தவாரிக்கு வருவார். இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நதி தாமரணி நதி நவகிருஷ்ணவரன். அந்த தாமரம்ங்கிற சத்தல் இருக்குங்கிற நல்லா தெரியுது. அந்த நதி இப்படி எப்படிலாமோ போயிடுச்சு பார்க்கறது கஷ்டமாக இருக்கு. அப்போது 30 வருஷத்துக்கு மேலே பார்த்துட்டு இன்றைக்கி போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாலே போனேன் குறுக்குத்தறிக்கு, ரொம்ப நாள் கழித்து போனேன். இப்போ போனேன் ரத்த கண்ணீர் வந்துட்டு பாவி இப்படி ஆகித்தானே சாம்பிரணி அறிவு. தண்ணீரை எவ்வளவு அசுத்தம் பண்ணலாம் ஆனால் எல்லாம் தமிழன்ட்டான் கேட்கணும். நிறைய ஆற்றம் கேட்கணும், ஐயா தமிழன் தண்ணி எப்படிலாம் அசுத்தம்னு கேட்ட மாங்கிறோம், நான் காட்டுறேன் அவ்வளோ பண்ணி. அதனால் அந்த தாமரை நதியில் வருஷத்துக்கு ஒரு தரமாவது எல்லாரும் போய் ஒரு ஸ்நானம் பண்ணணும். சிறந்த நதி, மக புண்ணியத்தை தரக்கூடிய நதி, பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய நதி. மலையாஜல சம்பூதே மலையாணியில் சொல்ல மறுக்கிறதே மகாபாபே மங்களாணி பிரச்சனை அவருக்கு பேர். மகாபாவங்களையெல்லாம் போக்கக்கூடியது அது. அந்த மாதிரி அவருடைய ஸ்தோத்திரங்கள்லாம் துர்வாச முனிவர் அந்த தீர்த்தகரில் வந்து ஸ்நானம் பண்ணி அந்த ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அது தாம்பரணி மகாத்மன்றே இருக்குது. அப்படி அங்கே வந்து தீர்த்தகரில் வந்த எத்தையோமோ வந்த இடத்துல தான் எங்களுடைய மலத்தை ஸ்தாபனம் பண்ணார். துர்வாச முனிவர் ஸ்தாபனம் பண்ணதான் தெற்கை மலம் இப்படி இருக்கார். ஆமாம், அதாவது சைவத் துர்வாசர் என்று சிவஞான முனிவர் சொல்கிறார். இதில் காஞ்சிபுரத்துக்கு முன்னால் சொல்கிறார் சைவத் துர்வாசர் என்கிறார். அதனால் அந்த தாமரன் எல்லாம் நமஸ்காரம் சொல்லி கொண்டு இப்போ இந்த ஆரம் நீங்கள் கேட்டுக்கொண்டவங்க அனைவருக்கும் நன்றி கூறி எந்தளவு எனது சிந்தனை நிறைவு செய்கின்ற நம பார்வதி வதையே மகாதே ஆறிலே கடந்தோழி வாழ்க அருமுகம் வாழ்கை கூறு செய்தனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க சொல்வே ஏரிய மஞ்சை வாழ்க யானைகள் நன்கு வாழ்க மாறிலா வண்டி வாழ்க வாழ்க சீரடியான் வான்மிகள் வழாறு பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிதாருகள் வாழ்க நான் வரை அரங்கள் ஓங்க நச்சவம் வேள்வி மல்க மேன்மிகுள் செய்வ நேசி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மிகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மிகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
6: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
7: பவளமால் வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நீற்றழகு பச்சுடம்பிற்று வளமாதுடனின்று ஆடிய பரமம் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றுடி தொரு கரத்தில் தரித்துயர்கிரி புறத்தெழுதும் கவளமாகழிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கை தொழுவார்.

பேரின்ப வெளியினிலே நடனம் செய்ய உறார்கள் கண்டுய கருணை செய்த உத்தமனாம் பதஞ்சலிதாள் பரவி போற்றி சிறாருமையாக்கிரமா முனியின் பாதம் சிந்தையிலும் சிரத்தினிலும் சேர்த்து வைப்பாம். சிந்தையிலும் சிரத்தினிலும் சேர்த்து வைப்பானோ வாத ஊர் ஐயன் போல் ஞானியுண்டோ வடங்கியனல் வாசகம் போல் நூலும் உண்டோ சீதமதி புனைந்த சிவன் போல நல்ல தெய்வமுண்டோ தில்லை போல் தலமுண்டோ பூதிமணி அஞ்செடுத்து போல நல்ல பொருளுண்டோ சைவம் போல் சமயம் உண்டோ சீதமிகு செந்தமிழ் போல் மொழியும் உண்டோ தேசத்தில் எங்குமே இல்லை இல்லை நாதரினா ததரா நான் நன்மோ.

நம்ம பார்வதி பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத உரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே திருவாத உருளிற்கு திருநாமம் விடுதல் முதலாகிய நிகழ்ச்சியும் அவர் கல்வி கற்றதனுடைய சிறப்பும் அரிமர்த்தன பாண்டியனுக்கு மந்திரியாகிற அந்த சிறப்பும் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டி சமயங்கள் எண்ணில்லாதன. புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம் என்று நாட்டிலே நிறைய இருக்கு. சமயங்கள் எல்லாம் வந்து சாமானியமாயிருக்கின்ற மனிதர்களுக்கு ஓரளவு அறிவு விளங்கும்படியாக செய்வது சமயம். அந்தந்த சமயங்களிலும் சில நன்மைகளே, புறப்புற சமயம், புறச்சமயம், ஒவ்வொரு சமயங்களிலும் சில நன்மைகள் இருக்கும். அப்படி அந்த சமயங்களிலே அந்தந்த நன்மையை தெரிந்து அதற்கு மேலே பல பிறவிகளிலே மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மேல வந்து ரொம்ப காலம் கழித்து சைவ சித்தாந்தத்துக்கு வரணும். சைவ சித்தாந்தத்துக்கு வர்றது சாமானியம் அல்ல. சித்தாந்த சைவம், சைவ சித்தாந்தம் என்று நம்முடைய சமயத்தை சொல்லப்படும். சித்தாந்த சைவம், சைவ சித்தாந்தம் என்று நம்முடைய சமயத்தை சொல்லப்படும். சித்தாந்த சைவம் சொல்லுகின்ற ஒரு முடிவுக்கு மேலே வேற எந்த சமயங்களும் சொல்ல தெரியாது. எல்லா சமயங்களும் சைவத்துக்குள்ள அடங்கிவிடும். எல்லா சமயங்களும் நட்சத்திரங்களை போல, சைவ சமயம் சூரியனை போல. அந்த சைவ சமயத்துக்கு சத்துருக்களான சமயங்கள் நிறைய இருக்கு. சைவத்துக்குத்தான் சத்துரு அதிகம். மற்ற சமயங்களுக்கு அவ்வளவு சத்துருக்கள் இல்லை. சைவ சமயத்துக்கு தான் எதிரிகள் ஏராளம். அந்த சத்துருக்கள் வந்து சைவ சமயத்துக்கு கெடுதல் செய்யும் போது சுவாமி அந்த சத்துருக்களை நீக்குவதற்காக ஒருத்தரை தனக்கு பக்கத்தில் இருக்கிறவரை பூமிக்கு அனுப்புவார். அது சமண சமயம் அதிகமாக மிகுந்து சைவ சமயத்தை கெடுத்து கொண்டிருந்த போது முருகனை அனுப்பினாரு ஞான சம்பந்தராக சீர்காழி. சைவ சமயத்தை தடைக்க வைக்கவும் சமண சமயமாயிருள ஓட்டமும் ஞான சம்பந்தர் இல்லைன்னா நாடு முழுவதும் சமணமாகவே இருக்கும். அதே போல புத்த சமயம் அதிகமாக மிகுந்து சைவ சமயத்துக்கு இடையூறு செய்யும் காலத்தில் தனக்கு பக்கத்தில் இருந்த திருநந்தி தேவரை திருவாத ஊருக்கு வர சொன்னார் மாணிக்க வாசகராக. ஞான சம்பந்தர் இல்லைன்னா சமண சமயமாகவே இருக்கும், ஜெயமும் இருக்காது. திருநந்தி தேவராகிய மாணிக்க வாசகர் வரவில்லை ஆனால் புத்த சமயம்தான். அதன் பிறகு பல பல சமயங்கள் எல்லாம் வந்து இந்த சைவத்துக்கு இடையூறு நிறைய செய்கிறது. செய்தாலும் சைவம் ஆணி பலமா இருப்பதனால இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சைவ சமயத்தை உள்ளபடி வேதாகமங்களில் உள்ளபடி சைவ சமயத்தை விருத்தி செய்கின்ற புலவர்கள் மகான்கள் இப்பொழுது ரொம்ப குறைவு. சைவ சமயத்தை விருத்தி பண்ணுகின்ற புலவர்கள் புலவர்கள் இருக்கிறார்கள், புலவர்கள் இருக்கிறார்கள். சைவ சமயத்தை விருத்தி பண்ணுகிற புலவர்கள் குறைவு. புலவர்கள் என்றால் பொதுவாக புலவர்கள், சைவ சமயத்தை விருத்தி பண்ணுகிற புலவர்கள் ரொம்ப குறைச்சல். சமய வளர்ச்சியை செய்வது நம்ம சமயத்தை வளர்ச்சி, நம்ம சமயத்துக்கு இடையூறாக இருக்கிற சமயங்களிலே நம்ம சைவர்கள் பிரவேசிக்காமல் நம்ம சைவர்களுக்கு உள்ளதை சொல்லி, நம்ம சைவம் இப்படிப்பட்டது இவ்வளவு உயர்ந்தது என்று சொல்லி இந்த கட்சியில சேர்ந்தவரை வலுவா நிக்க வைக்கிற மாதிரி புலவர்கள் இல்லை. கட்சியில் சேர்ந்திருக்கிறான்னா இவனுக்கு கல்வி அறிவு, கேள்வி அறிவு, இயற்கை அறிவு எல்லாம் குறைவு.
பேரளவுக்கு அயால் அவன் திருநீர் குசுறான் இவன் பூசினா, அவன் தீச்சை வாங்கினான் இவன் வாங்கினா, இவ்வளவுதான். இதுதான் சைவமா இருக்குக்கும். சைவ சமயத்தினுடைய மரபு, சைவ சமய சம்பிரதாயம், சைவாகம் முறைகள் நன்றாக தெரிந்த புலவர்கள் இல்லை, இதுல சேர்ந்த கட்சியில சேர்ந்தவர்களும் இல்லை, சைவ சமயத்துல சேர்ந்தவர்களும் இல்லை. சைவ சமயத்தில் நிலைநாட்டுகிற பொருள், சைவ சமயத்தினுடைய பெருமையை சொல்லி அந்த சைவ சமயத்தில் நிலைத்து நிற்கும்படியாக செய்கின்ற அறிவுரை நூலுரை சொல்லுகின்ற ஆச்சாரியர்கள். அது திருவிளையாட புராண ஆசிரியர் முதற்பாட்டிலேயே சொல்றார். ஆயவளம் வலியதனில் அமாத்தியரின் அருமறையும் தூய சிவாகம நெறியின் துறை விளங்க வஞ்சனையால் மாயனிடும் புத்தை உடைந்தோட வந்து ஒருவர் சேய இளம் பருதி என சிவனருளால் அவதரித்தார் என்பது திருவிளையாட புராணம். அதனாலே சைவ சமயிகளாயிருப்பவர்கள் நன்றாக சிவநூல்களை நன்றாக கேட்டு சிவநூல்களிலே சொல்லி இருக்கிற

சிவசமய விருத்திக்காக பாடுபட்டவர்கள் இந்த நால்வர். நாடெல்லாம் சுற்றி ஒரு வசதி இல்லாத காலத்திலே ஊரெல்லாம் சுற்றி அவன் இருக்கின்ற ஊரெல்லாம் போய் பாடி அதிசயங்களை செய்து சமயத்தை வெற்றி செய்யும். அதிலே அன்பர்களுடைய உள்ளத்திலே பத்தி உண்டாகும்படி உணர்வுண்டாகும்படி சிவனிடத்திலே அன்பு உண்டாகும்படி அதிகமாக ஈடுபடுத்துவது திருவாசகம். அதிகமாக ஈடுபடுத்துவது திருவாசகம். அந்த திருவாசகத்தை பாடுவதற்காகவே கைலாயத்திலிருந்து திருநந்தேவர் வந்தார். அப்படி வந்தாரே அவர் தானாவே கூட பாடலாம். திருநந்தேவர் அங்கே உபதேசம் பெற்றவர் தானே, தானாவே கூட பாடலாம். சிவன் வந்து மறுபடியும் அவருக்கு ஞானத்தை உபதேசித்து பாட வச்சான். அப்படின்னா அங்கே உபதேசம் பெற்றவர் திருநந்தேவர்னா இரண்டாம் இவன், இரண்டாவது சிவபெருமானுக்கு அடுத்தாப்புல இருக்கிறவர். அவருக்கு மறுபடி சிவபெருமானே குருவாக வந்து நிலந்தன் மேல் வந்தருடைய நிகழ்வுகளால் காட்டி புத்தி பஞ்சாக்கரத்தை உபதேசம் பண்ணி அதிகமான ஞானத்தை கொடுத்து பாட வச்சான். பெரிய ஒரு கருணை, பெரிய ஆச்சரியம். ஞானம் உள்ளவனுக்கு ஞானத்தை தந்த, பணக்காரனுக்கு பணத்தை கொடுத்தாப்பு. கல்வி உள்ளவனுக்கு கல்வியை கொடுத்த என்னமா இருக்கும், அதிகமாக நல்ல பக்குவமான நிலத்திலே விதைய போட்டா எப்படி இருக்கும், நன்றாக. அது போல ஞானம் உள்ளவராயிருந்த திருநந்தேவர் வந்திருந்தாரு திருவாதவூருக்கு. சிவபெருமான் மறுபடியும் வந்து அவருக்கு ஞானத்தை அள்ளி கொடுத்தார். அவரு மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் அள்ளி கொடுத்தார், மாணிக்கவாசகர் நமக்கு அள்ளி கொடுத்தார். அவர் வள்ளல், இவர் வள்ளல். அதனால வாதவூர் வள்ளல்னு வாடிவிட்டார். வாதவூர் வள்ளல். ஆகவே பொய்மையான் உலகின் மாய பொங்கிருள் அகல வன்னோர் தம்மையால் நரையில் தள்ளும் சமயத்தாரகம் வழுங்க எம்மையால் உடையா நண்பர் இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலர ஞான தினகரர் உதயம் செய்தார் என்று அவருடைய அவதாரத்தை பற்றி ஞானசூரியன் உதயம் செய்தார். ஞானசூரியன் உதயம், ஞானசூரியன் உதயம் செய்தபடியினாலே அஞ்ஞானமாகிய இருள் ஓடி போய்விடும். அஞ்ஞானம் தன்னை அகழ்வுக்கு நல்ல விஞ்ஞானமாகி மிளிர்கின்ற வைச்சுடைய என்றார் போல சூரியன் உதயமானால் இருள் ஓடிவிடும். நட்சத்திரங்கள் சமயத்தாரைகளாய் இருக்கிற நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களை போன்று இருக்கிற சமயங்கள் ஓடி போய்விட்டன. நட்சத்திரங்களைப் போல இருக்கிற சமயம். ஆகவே இந்த இருள் ஓடியது, புறச்சமயங்கள் ஓடியது, மெய்ச்சமயத்தில் இருக்கின்ற அன்பருடைய இதயமாகிய தாமரை எல்லாம் மலர்ந்தது. பொய்மையாக உலகின் மாய பொங்கிருள் அகல அன்னோர் தம்மையால் நரையில் தள்ளும் தமயதாரைகள் மலுங்க எம்மையால் உடையா நண்பர் இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலர ஞான தினகரர் உதயம் செய்தார். திருவாதவூரர் திருநந்தி தேவர் அவதாரம் என்று அதிகபட்சம் நான் தான் சொல்றேன். அதிகபட்சம் ஊவிய சாமிநாத ஐயர் எழுதியிருக்காரு, டாக்டர் ஊவிய சாமிநாத ஐயர் எழுதியிருக்கிறார். அந்த குடமுள்ள நந்தீசனை வாசகனாக கொண்டார் என்கின்ற அப்பர் சுவாமிகள் திருத்தாண்டத்தை வச்சு எழுதியிருக்கிறார். இந்த மூவருக்கும் முந்தினவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரராகிய தேவாராசிரியர்களுக்கும் முந்தியவர். அதே மரமலையடிகள் வந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். இவங்க ஏழாம் நூற்றாண்டு, யாரு சம்பந்தரும் அப்பரும் ஏழாம். ஆகையினாலே இப்படி திருநந்தி தேவரே திருவாதவூரராக மாணிக்கவாதராக வந்தபடியினாலே அவர் மூலமாக சைவ சமயத்தை விருத்தி பண்ண வேண்டும் என்கின்ற கருணையினாலே சிவனே குருவாக வந்தார். குருவே சிவம் என்று கூறுவது நமக்கு, குருவே சிவம் என்று நாம் சொல்லுவோம், அவருக்கு சிவனே குருவார். இப்ப நமக்கு குருவாக வந்தவர் சிவனாக நாம் வந்து பாதிக்கணும். தேசிகர் தம்மையும் சிவனேஸ்வர தம்மை ஈசனவே உலத்துடன் என்றார் போல மனித வர்க்கத்திலே வந்து நமக்கு உபதேசம் பண்ணிய குருவை சிவமாக என்றவர் அவருக்கு அவர் யார் வந்தா சிவனே குருவாக. இப்ப இந்த வித்தியாசம் தெரியுத, மனிதன் சிவமாக எண்ணுதல் சிவனே குருவாக வந்தார். குருவை சிவமாக எண்ணுதல் நமக்கு,

0: சிவனே குருவா. சிவனே குருவாக வந்தான்னா அதனுடைய உயர்வு அருமை சொல்லி முடியுமா? திருக்கையிலை இருந்த நந்தி தேவன் தன்னை தென்னாடும் தென்றமழும் சைவம் மூங்க இருக்கு முதல் ஆகமும் இசையும் மூங்க எம்பிரான் சிவனேதான் கடவுள் என்ன தருக்குள்ள சமயத்தார் தளர்ந்து ஓட சங்கரனே வாத ஊர் தன்னில் தந்தாய் திருக்கோவை வாசகம் சேரத்தந்தான் சேவகனே வாத ஊர் சிவனே ஊற்றி என்று திருவாத ஊர் செந்தமிழ் மாலைன்னு ஒரு 101 பாடல் பாடியிருக்கிறேன். திருவாத ஊர் செந்தமிழ் மாலைன்னு. ஆகையினாலே இப்படி சிவபெருமானை குருவாக வந்து உபதேசம் பண்ணியபடியினாலே அவருடைய சிவஞானம் மற்றவர்களை விட கூடுதலா அது நீங்க திருவாசகத்தை படித்தவர்களுக்கு உணர்ந்தவர்களுக்கு தெரியும். படித்தவர்களுக்கு தெரியாது, உணர்ந்தவர்களுக்கு தெரியும். திருவாசகத்தை படிப்பது வேறு, சொல்லிய வாட்டின் பொருள். அதனாலே அதிலே சிவஞானமாவே இருக்கும். வேற ஒன்றும் இருக்காது. அது இவருக்கு பேர் வச்சாங்கன்னு பாடுறாரு. பேர் வச்சாரு, பேர் வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடுறாரு. பொருத்தம் இல்லாத நெறியை தன்னுடைய நெறியாக கொண்ட புத்தன். புத்த சமயம் என்று ஒரு சமயம், அது பொருத்தமில்லாத ஒரு நெறியை தன்னுடைய சமய நெறியாக கொண்டு மக்களை கெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த புத்தனோடு வாது செய்து அந்த வாதிலே வென்று புத்தனோடு வாது செய்தார் யாரு? சமணர்களோடு சம்பந்தர் வாது செய்தார். வாது செய்தார்னா அவரோட அதிகமாக பேசல. அவனோடு அதிகமாக பேசல, சுத்தியே நின்று முய்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்ன மாதிரி ஜபதம் பண்ணினாக, ஜபதம் பண்ணினதுக்கு இயந்து ஜபதத்தை தன்னுடைய செயலை செய்தார், பாட்டு பாடினார். அவனோட எதிர்த்து வாதம் எல்லாம் பேச மாட்டாங்க ஞானிகள், அஞ்ஞானிகள். ஆனா ஞான சம்பந்தரை சுத்தியே எல்லாம் நின்றுகிட்டு இருந்தான் சமணர்கள். மாணிக்க வாசகர் புத்தனோட வாதம் செய்யறதுக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? அவன் முகத்தில் விழிக்கப்படாது, குறுக்கத்தர போட்டு பேசினார். புத்தன் முகத்தில் விழிக்கப்படாது, புத்தன் முகத்தில் விழிக்கப்படாது, திரை போட்டு பேசினார். எவ்வளவு நேரம் பேசினார்? 1-5 நிமிஷம் பேசினார். அவன் சைவத்தையும் திருநீற்றையும் சிவருமான இகழ்ந்து பேசினான். அப்படி இகழ்ந்து பேசிய போது, இகழ்ந்து சிவபெருமானை இகழ்ந்து பேசுகிறவனுகிட்ட நம்ம பேசலாமா? பேசலாம். அப்படி பேசுகிறதுக்கு ஆற்றலை கொடுக்கறவ, வழிய கொடுக்கறவ சரஸ்வதி தானே, சரஸ்வதி தானே. அவ வந்து இவனை பேச வைக்கலாம், அவ பேச வைக்கணும் தானே இவன் பேசின அப்படின்னு என்ன பண்ணாரு? சரஸ்வதியை கூப்பிட்டாரு. மாணிக்க வாசகர் சரஸ்வதியே பிரம்மாவை கூப்பிட்டாருன்னு வேற அருளாளர் வரலாறு இல்லையில, சில முக்கிய உப்பங்களை மனசுக்கு வச்சுங்க. சரஸ்வதியை கூப்பிட்டாரு. சரஸ்வதியே, சரஸ்வதினா எங்க இருக்கிறவோ அப்பா கல்வியா? தாவரும் உலகலாம் தந்த நான்முகன், தாவரும் உலகலாம் தந்த நான்முகன், தேவுதன் துணவியாய் செறிந்த பல்லுயிர் நாவதோர் இருந்திடும் நலங்குள் வாணிதன் கோவடி முடிவிசை குடைந்து போற்றுவாம் என்பது கந்தபுரான் சரஸ்வதி தோத்தன். நாவல் இல்லைன்னா பேச்சு வரா. பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நாவல் இருந்து பேச வைக்கிறான். பாவம் செஞ்சவன அசுத்த வார்த்தையா பேச வைப்பா, புண்ணியம் செஞ்சவன நல்ல வார்த்தையா பேச வைப்பா, சிவ புண்ணியம் பண்ணினவன சிவனையா பேச வைப்பா. அதனால சரஸ்வதி பாகுண்ணியத்துக்கு இருந்தா போல அனுக்கிரகம் பண்ணுகிறான். அந்த சரஸ்வதி என்ன சொன்னாரு தெரியுமா? தக்கன் வேண்டிக்கு போயிருந்த அவன் தக்க இகழ்ந்தவனுடைய வேள்வியிலே நீ போய் இருந்தபடியினாலே உன்னுடைய மூக்க எங்க வீரபத்திர சுவாமி அறுத்து விட்டார்கள், அது உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா? இகழ்ந்தவனுடைய யாகத்துக்கு போனதுனால உன்னுடைய நாசியை வீரபத்திர சுவாமி அறுத்தாரு, இப்ப இகழ்ந்து பேசுறான புத்த அவனாவில் நீ இருக்கலாமா? ஓடி போனாரும் ஓடிய கூட்டா தக்கன் வேள்வியில் தொக்க நான்மறை சொல்லு நீ இவை சொல்வதன் கலை மாதராய். நாலு வேதத்தையும் படிச்சு விட்டு அந்த வேதத்தை அருள் செய்தவனாகிய சிவபெருமான இகழ்ந்து பேசுற அவன் ஆவல இருக்கிறியே, உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னுவா மணிக்கோ? அது சரஸ்வதி அப்பா, சரஸ்வதி பிரம்மா விஷ்ணு எல்லாம் நால்வரும் முதலான பரமஞானிகளுக்கு சாதாரணம், அவங்க எல்லாம் பேசுறது நமக்கு புரியும், அவங்க சும்மா சாதாரணம். தொக்க நான் வரை சொல்லு நீவே சொல்லுவதன் கலை மாதராய், தக்கன் வேள்வியில் உன்ற நாசி தடிந்தது என்று மறந்தாய், முக்கனான் அருள் இல்லை என்றிடு மூகர் நாவை நீங்கிய நக்கனார் திரு ஆன ஏகன நாமடந்தையும் அஞ்சினாள். நாமங்கள் நாசி சிரம் பரமன் மட சோமன் முகநெறித்து உந்தீவர தொல்லை வினைகட உந்தீவர். அப்படி புத்தனோடு அடங்கியும் போது சரஸ்வதி இப்படி கண்டித்தாரு, கண்டித்த உடனே சரஸ்வதி போயிட்டா புத்தன் உண்மையாயிட்ட, புத்தன் எல்லாமே உண்மையாயிட்ட, புத்தன் எல்லாம் உண்மையான விற்பாடுதான். ஈழ நாட்டரசன் சோழ நாட்டரசர்கள் எல்லாரும் மாணிக்க வாசரை வணங்கி வாழ்த்தி அந்த வேளையில ஈழ நாட்டரசே அவன் ஊம பெண்ண கூட்டிட்டு வந்திருந்தாளா சிதம்பரத்து, ஊம பெண்ண கூட்டிட்டு வந்த அவனுடைய புள்ள ஒண்ணு வச்சா அது உண்மையா, இப்படி பேசினவன எல்லாம் உண்மையாட்டி சாமி, இந்த பேசாம இருக்கிற விட பேச வைசாமி அப்படி சொன்ன உடனே அவளை நயனதீட்சை பண்ணினார் மாணிக்கவாசர் அந்த பெண் குழந்தைய, அப்படி நயனதீட்சை பண்ணின உடனே அவளுக்கு ஞானம் வந்துருச்சு, பேசல பாட்டா பாடணும், பேசல பேசாதது பாட்டு பாடிச்சுப்பா, இப்ப உணவு பேசாம இருந்தா இருந்துச்சுவரையிலும் திருச்செந்தூருக்கு போய் முருகப்பெருமானுக்கு முன்னால விட்டு அந்த தாய் தந்தை வணங்கி அழுதார்கள், அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு பேசல, ஊமேவு செங்கமல புத்து எழுந்தேரியவாமேவு தெய்வ படம் அறியனாமேவு என்று பாட்டா பாடிச்சு கந்தர் கழிவுன்பார், பேசாத குழந்தை பாட்டு பாடிச்சு. அதுபோல இந்த பிள்ளை என்ன பண்ணாரு பார்த்தாரு, பூசுவதும் வெந்நீர் உண்பதும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயான் மறைபூரும் தானி, பூசுவதும் பேசுவதும் உண்பதும் கொண்டென்ன ஈசனவன் எப்பயிருக்கு இயல்பான சாலரோட பாட்டு பாடிச்சு ஆகையினார். இப்படி அதன் பிறகு எல்லாம் வணங்கி அயால புத்தன் எல்லாம் வந்து மாணிக்கவாசர் திருநூறு வாங்கிட்டேன், மாணிக்கவாசர் நாங்க முன்ன ஜென்மத்துல பாவம் பண்ணியிருந்தபடியினால திருநூறு பூசாம போனஞ்சாமி, முன்ன ஜென்மத்துல பாவம் பண்ணியிருந்தபடியினாலே குருத்துராட்சம் போடாம பஞ்சாட்சரம் சொல்லாம குருணா பூட்டான் குருபூதி குருசாமி அப்படின்னு மாணிக்கவாசர் குருபூதி வாங்கி புத்தன் எல்லாம் பூசிக்கிட்டு சிதம்பரத்திலேயே ரூம் எடுத்து தங்கி பல நாள் இருந்தார். அந்த புத்தனோடு அது செய்ய போறாங்க மாணிக்கவாசர் அப்படின்னு குறிப்பிடார், ஏன்னா அவருடைய அவதாரம் முக்கியமான ஒரு நோக்காது. மறுவாத நெறி பூண்ட மத்தனும் புத்தனுடன் பெருவாது வென்று சிவன் பெருநாமம் மிக வளர அந்த புரட்சமயமாகிய புத்தக மயத்தை வென்றாரு, பெருநாமமாக இருக்கிற சிவநாமம் வளரும்படியாக செய்தார். சிவபெருமானுடைய திருநாமத்தினுடைய பெருமை அவனுடைய அருள் ஆற்றலுடைய சிறப்புகளை எல்லாம் திருவாசகமாக பாடி சிவநாமம் விளங்கும்படியாக வளரும்படியாக செய்தார். வெறுவாத ஒருவாத பிறவியை சென்று ஒரு நாமம் முறாதவர், அதனால பிறவியானது ஒருவாத பிறவி, ஒருவாத பிறவினா நீங்காதது, நீங்காதது நீங்காதது என்றால் பிறவி வென வென பிறவி பிறவி வென இப்படியே வரிசையா வந்து கொண்டே இருக்கு. அது பிரவாகநாதின்னு சொல்றது, ஆற்றில் நீர் போவது போல வினையினால பிறவியும் பிறவியினால வினை பிறவியினால வென வினையினாலே பிறவி, அதனாலதான் மாணிக்கவாசகர் அது சேர்த்து சொல்றது வினைப்பிறவி, வீட்டுக்கு வந்து வினைப்பிறவின்னு நல்லா சேர்த்து சொல்றாரு, அதான் ஒரு பெரிய கடிகாரம். பிறவி என்ன பிறவி? அந்த கண்டபத்திலையும் சொல்றாருமா, வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு, வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை செய்தும் யாரே தளர்வு, பிறவி வருவது எதனால வருவது? வினையினால். வினை எதனால வருவது? மரத்தினால வித்து வித்துனாலே மரம், வித்துனாலே மரம் மரத்தினால வித்து, அதனாலே
1: வினையை வெல்லும், வினையை வெல்லும்.
0: அப்பா சமமானியம், வினையை வெல்லுவது சமமானியம்.
1: விஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ என்றார் போல. அதனாலதான் நம்ம ஆசிரியர்கள் முதல்ல வினையை கெடுக்கும் இந்த பாட்டு அப்படின்னு பாடுறாங்க. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே, முந்தை வல்வினை முழுதும், முந்தை வின முழுதும் ஓய உரைப்பு என்று வினைய பத்தி ரொம்ப கவனமா கவனமா சொல்றோம். அதனாலே இவருக்கு இனிமேல் பிறவி இல்லை. பிறவி வந்துச்சுன்னா பேரு வைப்பாங்க, பிறவி வந்துச்சுன்னா பேரு வைப்பாங்க. காரிட்டு ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவிய போல் கட்டுண்டு இருந்தவமை, வெளியில் விட்டு அழலாம் காப்பிட்டு அதற்கு சென்ற பேரிட்டு மெய்யென்று பேசும்பாள் பொய்யுடல் பழக்கவலை அமுதமூட்டி என்பது தாய்மான ஒரு பாடல். குழந்தை பிறந்தா பேர் வைப்பாக. அதனாலே இனிமே ஒரு பிறவி எடுத்து இன்னொரு பேரு வராதபடி இருப்பவராகிய திருவாரூர் அப்படின்ற இன்னொரு பிறவி எடுத்து அந்த பிறவியிலே ஒரு பேரு இல்லாதவராக இருக்கல, இதோடு சரி இல்லாதவராகிய இவருக்கு உருவாத பிறவியை சென்று ஒரு நாமம் உறாதவர்க்கு திருவாத ஊரரனும் திருநாமம் திரித்தார்கள்.
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: வணக்கம்.
4: வணக்கம். நான் தாவணி பேசுறேன்.
3: சொல்லுங்க.
4: வணக்கம் தண்டு இருக்கும்.
3: வணக்கம் வணக்கம்.
4: மாதிரி செயல்களுக்கு நடுகலும்
3: சொல்லுங்க.
4: அவன் கேட்க வேண்டா, நீங்க மீட் சாப்பிடுற இல்ல ஃப்ரைடேல வெள்ளிக்கிழமையில மீட் சாப்பிடுற இல்ல, ஆனா நீங்க ஏன் மில்க்
3: குடிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அநேகமாக இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இப்படியான கேள்விகள் மிகவும் கூடுதலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவற்ற கேள்விக்கு இப்பொழுது டாக்டர் அவர்கள் பதில் சொல்லுவார். நன்றி அம்மா, வணக்கம்.
5: அதாவது ரெண்டு உணவுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது வந்து மரக்கறை உணவு ஒன்று இருக்கின்றது, அதுதான் வெஜிடேரியன் ஃபுட் என்று சொல்லுவோம் நாங்கள். ரெண்டா தனியா தாவர வங்களிலிருந்து புறப்பட்ட உணவு என்னும் பொழுது அவர்கள் விலங்குணவு ஒன்றுமே எடுக்க மாட்டார்கள். நீங்கள் பிளைட்ல போகும் பொழுது வெஜிடேரியன் டயட் என்று கொடுத்துட்டீங்களா உங்களுக்கு பால் சீஸ் கூட வரமாட்டாது. அப்ப அந்த இதற்கு அதை சொல்லுவார்கள் வெஜிடேரியன் டயட் அல்லது வந்து அது. அதே மாதிரியாக நாங்கள் சாப்பிடுகிற உணவு வெஜிடேரியன் டயட் அல்ல, நாங்கள் சாப்பிடுற உணவு பெயர் சைவ உணவு. கேள்விப்பட்டிருப்பீர்களா சைவ உணவு? சைவ உணவு வேறு, வெஜிடேரியன் டயட் வேறு. சைவ உணவு சைவத்தில் பரிந்துரைக்கப்படுகின்ற உணவு. அப்ப எங்களுக்கு சைவத்திலே பால் பால் பதார்த்தங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். அதை நாங்கள் எந்த மிருகங்களை கொன்று பருவதில்லை, பது செய்து வருவதில்லை, அப்படியா சேர்த்துக் கொள்ளலாம். மற்றது பால் வந்து ஆரோக்கியமான உணவு ஆனபடியினாலே எங்களுக்கு, நாங்கள் மரக்கறை உணவுக்காரர்கள் அல்ல, நாங்கள் சைவ உணவுக்காரர்கள். சைவத்திலே பரிந்துரைக்கப்பட்ட உணவு பால் உணவு, ஆனால் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அது முதலாவது. ரெண்டாவது, இந்த தனிய வெஜிடேரியன்ஸ் அல்லது மரக்கறை உணவை மட்டும் எடுப்பதனால ஒரு சில போஷாக்கு குறைவாக
3: வரும்.
5: அதில் ஒன்று எசென்சியல் அமைனோ அசிட், அத்தியாவசிய அமைன அமிலங்கள் விலங்குணவுகளிலே மட்டும்தான் உண்டு, தாவர உணவுகளிலே இல்லை இல்லை இல்லை. அப்போ நம்முடைய சைவ உணவுக்காரர்கள் எசென்சியல் அமைன எங்கே இருந்து வருகிறது? பாலிலே இருந்து வருகின்றது. மூன்றாவது, பால் வேண்டாம் என்று சொன்னால் பச்சிளம் குழந்தை பிறந்து தாய் இல்லாவிட்டால், பால் இல்லாவிட்டால், அல்லது வருத்தம் வந்திருக்கிற பொழுதெல்லாம் பால் தானே கொடுக்கின்றோம். பயோதிபர்கள் கோமா ஸ்டேஜில் இருக்கைக்குள்ளேயும் பால் உணவு தானே கொடுக்கின்றோம். ஆகவே இந்த குறைமாத குழந்தைகளிலிருந்து கோமா ஸ்டேஜஸ் இருக்கிற முதியவர்கள் வரைக்கும் உணவாக ஆதாரமாக இருப்பது இந்த பால் உணவு. அதுதான் நாங்கள் பசுவை கூ மாதா என்று சொல்லுகின்றோம். அந்த மூன்று விஷயங்களினாலே நாங்கள் பால் உணவை ஏற்றுக்கொள்ளுகின்றோம்.
3: நன்றி நன்றி. இன்னொரு வந்து வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
5: வணக்கம் வணக்கம்.
6: டாக்டருக்கும் வணக்கம்.
5: வணக்கம்.
6: அருமையான விளக்கங்கள் தந்தீர்கள்.
5: நன்றி.
6: நீங்கள் மறு உணவு செய்யுமாறு தயவாக கேட்டுக்கொள்றேன்.
5: நிச்சயமாக அதில் ரெண்டு விதமாக இருக்கின்றது. கீதவாணி அதிபர் நடா ராஜ்குமார் அவர்கள் இந்த பழைய நிகழ்வுகளை மீண்டும் மறைவு ஒளிபரப்பு செய்து வருகின்றார். நிலைய அதிபரோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் அவருடைய நேர நிகழ்வுகளை தருவார். அடுத்ததாக எமது இணையதளத்திலும் www.knowingourroots.com இந்த இணையதளத்திலையும் நாங்கள் இந்த பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை தளமேட்டி வருகின்றோம். ஆகவே நீங்கள் பழைய நிகழ்வுகளையும் கூட மீளவும் அதை கேட்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் ஆதரவுக்கு மிகவும் நன்றி.
3: நன்றி ஐயா, வணக்கம்.
6: பிரசங்கத்துக்கு இது வந்தது அல்ல நினைக்கிறேன்,
3: பரவாயில்ல.
6: இருந்தாலும் நான் கேட்கிறேன், இந்த எங்களுடைய சமய குறவர் சமயத்து
5: குறவர்கள்
6: நால்வர் இருக்கிறார்கள்,
3: அவர்கள் நாயன்மார்கள்,
6: நாயன்மார்கள் பாடியது அந்த கிறிஸ்த சமயத்திலிருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்றார்கள் ஒரு சிலர்.
5: என்னுடைய கிறிஸ்தவ சமயத்திலிருந்து
6: அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டார்கள். ஹி வாஸ் தேவர் இன்ஃப்ளூயன்ஸ் பை கிறிஸ்டியானிட்டி டு டூ சோ என்று சொல்லுறார்கள்.
5: ஆமாம்,
6: அதை நான் ஒத்துக்கொள்ளவில்லை. எனக்கு தெரிந்த மட்டிலே இவர்கள் இவர்களை எல்லாம் பாடினார்கள். அதற்கு அக்காலத்தில் இருந்த கிராமிய பாடல்கள் ஒரு காரணம் என்று சொல்றார்கள். கிறிஸ்தவ சமயம் வந்து 10-11 ஆண்டுக்கு பிறகுதான் தென்னாட்டுக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்ன நாங்கள் கேள்விப்பட்டதில்லை, தாக்கம் ஏற்பட்டதாக.
3: நல்ல
5: ஒரு கேள்வி. அதாவது எமது திருவாறு திருவாசகங்கள் கிறிஸ்தவ மத கொள்கைகளின் தாக்கத்தினாலே ஏற்பட்டன. நாங்கள் இப்படி பலவற்றை கேள்விப்படுகின்றோம். இப்பொழுது திருக்குறள் கூட பல சொல்லுகிறார்கள், அது செயின்ட் தாமஸ் வந்த காலத்திலே அவருடைய தாக்கத்தினாலேதான் வள்ளுவர் திருக்குறள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனா செயின்ட் தாமஸ் இந்தியாவுக்கு வந்ததற்கான வரலாற்று ஆதார சான்றுகள் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு உலகெங்கனம் 13 இடங்களுக்கு மேலாக இடங்களிலே செயின்ட் தாமஸ் உடைய சமாதிகள் இருக்கின்றன. இப்போ ஒரு செயின்ட் தாமஸ் தான் இருந்திருக்கேன், ஆனா 13 இந்தியாவிலேயே 4 இடங்களிலே இருக்கு அவருடைய சமாதி. ஒன்றுதான் மயிலாப்பூர்ல இருக்கிறது. ஆகவே இதுல எந்த விதமான உண்மையும் இல்லை. திருக்குறள் அரங்கேற்றப்பட்ட காலம் கடைச்சங்க காலம்,
3: 2030 வருடங்களுக்கு
5: முன்னர், கிறிஸ்துவுக்கு முன் 32 ஆண்டு அது அரங்கேற்றப்பட்டது. அந்த அரங்கேற்றப்பட்டது கடைச்சங்க காலம், ஆகவே அது அதற்கு முன்னராக வந்தது. ஆனால் அவர்கள் என்னென்னு கேட்டால் இந்த இதில் ஒன்று நாங்கள் பார்க்க வேணும், அவர்கள் எல்லோரும் இந்த நூல்களில் கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்கிறார்கள். சந்தோஷமா இருக்குது, இதை பார்த்தா எங்கட சமயத்தில் இருக்கிற சொல்ற மாதிரி இருக்குது. ஏனென்று சொன்னால் இது இறையின் வெளிப்பாடு, இது கிராமிய பாடல்களின் தாக்கவும் அல்ல, கிறிஸ்தவ சமயத்தின் தாக்கவும் அல்ல, அல்லது சமண மதத்தின் தாக்கவும் அல்ல, இது இறையின் வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு வேறு வேறு இடங்களில் வெளிப்பட்ட அந்த புதுப்பாடு இருக்கும்
3: தானே,
5: பொதுமைப்பாடு இருக்கும் தானே. சமீபத்திலே நான் வன்னி மாவட்டத்தில் உள்ள ஊர்களிலே திருப்பி மீளமரவு குடியமரவு குடியமர்ந்து கொண்டிருக்கிற கிராமங்களுக்கு சென்று சில ஆன்மீக உரையாடல், அதாவது அவருடைய ஆன்மீக நம்பிக்கையை மீழெழுப்பி அவருடைய தெய்வ நம்பிக்கையை மீள உறுதி செய்கின்ற நோக்கத்தோடு செய்து கொண்டு வந்தோம். அப்போதெல்லாம் அங்கே பார்த்தால் சில கத்தோலிக்க அன்பர்கள், அங்க வந்து நிறைய கத்தோலிக்க அன்பர்கள் இருந்தார்கள். ஸ்கூல் பிரின்சிபல் இருந்தார், எனக்கு இதை ஆர்கனைஸ் பண்ணி தந்தவரே ஒரு கத்தோலிக்க அன்பர், அவர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் எல்லோரும் தங்களுடைய சமயம் சொல்லப்படுவது, நான் சொன்னது இந்த சமயம், எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் இருந்துதான் நான் சொன்னேன். அவர்கள் ஏதோ தங்களுடைய சமயத்துக்கு கருத்து சொல்லப்படுவது போல உணர்ந்தார்கள். உலகத்திலே ஒரு அருட்சகோதரர் ஃபயஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கத்தோலிக்க துறவி, அவர் சொன்னார், தனக்கு மெய்க்கூச்சரிந்து விட்டது அந்த முதல் இடம் இறைவனுக்கு என்று சொல்லுகின்ற பொழுது, அவர் சொன்னார், எனக்கு மெய்க்கும் சொறிந்து விட்டது நாங்கள் என்று சொல்லி அவர் மிகுந்த பாராட்டி சொன்னார். அதே மாதிரியாக கடைசியாக அங்கே அந்த கிராமங்களிலே காட்டுகளிலே கிராமங்களிலே மீளமர்ந்து கொண்டிருக்கிற கிராமங்களிலே இருக்கின்ற சண்டே ஸ்கூல்ஸ் அறநறை பாடசாலை ஆசிரியர்கள் 121 பேருக்கு நாங்கள் அந்த ஒரு பயிற்சி பட்டறை நடத்தினோம். மன்னாருக்கு அழைத்து திருக்கேசரத்தில் வைத்து நடத்தினோம். அதிலே எங்களுடைய கத்தோலிக்க அன்பர்கள் கூட வேட்டி அணிந்து வந்து கலந்து கொண்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு கேட்க வலும் ஆசையாகவும் உவப்பாகவும் இருந்தது. என்னுடைய இது வந்து அதான் சொல்லி இதுதான் சனாதன தர்மம், எல்லா சமயங்களுக்கும் எல்லா காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் உரிய தர்மம். நான் சொன்னேன் இந்த உலக தர்மம், வைதிக தர்மம், இறை தர்மம் உண்டு. இது இந்து மத தர்மத்துக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்தவத்துக்கு நிதான் தர்மம், இஸ்லாத்துக்கு நிதான் தர்மம், பௌத்தத்துக்கு நிதான் தர்மம், 500 வருஷத்துக்கு முந்தையும் நிதான் தர்மம், 5000 வருஷத்துக்கு முந்தையும் நிதான் தர்மம், 50,000 வருஷத்துக்கு பிறகும் நிதான் தர்மம். ஆனவரியாத்தான் இதை சொல்றது சனாதன தர்மம். இது கால தேச வரையறைகளுக்கு அப்பாற்பட்டது, சமய வரையறைகளுக்கு அப்பாற்பட்டது. அதான் ஆத்மீகம். ஆன்மா உள்ள எல்லாருக்கும் சொந்தமானது ஆத்மீகம். இது கிறிஸ்தவருடைய சொத்தோ இந்துக்களுடைய சொத்தோ அல்ல. ஆனா அதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாக்க, இது எந்த மாதிரி இருக்கு, இது எந்த மாதிரி இருக்கு, இது தால வந்தது அதால வந்தது நாங்கள் பார்க்கலாம். அவ்வளவுதான் உண்மை, ஒரு பெரிய கடல்.
3: உண்மையில நன்றி, நன்றி டாக்டர். இன்னொரு நேயர் வந்திருக்கார். வணக்கம்.
7: வணக்கம் டாக்டர். இந்த நிகழ்ச்சியை நான் தவறாது கேட்கறது, அதோட ஆவலோட இதுக்கண்டு செட் பண்ணி கேட்கிற நேயர்ல நான் ஒருவன்.
3: என்னோட
7: கேள்வி என்னண்டா?
3: பேரை சொல்லுங்க.
7: சுந்தர்லிங்கம். அதாவது நான் யாழ்ப்பாணத்துல இருக்கும் பொழுது திருமுருக சிறுவாந்தாரி வில்லூன்றி புள்ளாவில் மஞ்சவன பதிட்டு திருமுருக சிறுவாந்தாரி மணியர் முன்னிய பிறவு இல்ல குமாரசாமிப்பிள்ளையர் மற்ற கோயில் கேட்டுக்கொண்டே ஓடி ஓடி கேட்டுக்கொண்டு இஞ்ச சாப்பிட்டு போனேன். இது ஒரு நிகழ்ச்சி தான், ஒரு அளவில் எனக்கு இந்த நெஞ்சில ஒரு அமைதியையும் ஒரு சந்தோஷத்தையும் தருகிறது. இப்ப நான் கேட்கிற ஒன்று வேலை எல்லாம் கேட்டுக்கொண்டு அன்றைக்கு ஞான சம்பந்தத்தில் சேர்ந்து படிச்சேன் கேட்டுட்டேன். இந்த லம்போதரன் என்றா பிள்ளையார் உண்டு, நான் எனக்கு இனவு இருக்கு, நான் படிச்சேன். இல்ல படிச்சனா இந்த வயதின்படி
3: மறக்கிறான் பண்றீங்க,
7: கொஞ்சம் கொஞ்சம் படுகிறது மறதி இருக்கிறதா கடைசியா தேவாரம் படிச்சாங்க சதிக்கிறது. என்னடா காது தான் கடைசியா கேட்க மாட்டேன், நான் டாக்கு தெரு படிக்க இல்ல. இந்த படத்திலிருந்து தேவாரத்தை பாடுறது கடைசியா ஒரு மனிதனுக்கு எல்லாம் அடங்குற நேரம் காதல கொஞ்சம் கேள்வி இருக்குமா? அது உண்மையோ பொய்யோ ஆண்டவன் தெரியும். அதே நேரம் நான் கேட்கிற பிள்ளையாருக்கு சமனான டாக்டர் லம்போதரன், அது வேற அவருக்கு பேர் சாரி லம்போதரன், அது பிள்ளையாருக்குரிய ஒரு பேரோன்னு கேக்குறேன். கந்தசாமி என்றா முருகன், கந்த வேற இது லம்போதரன்டா பிள்ளையார் தானே?
5: லம்போதரன் என்பது பிள்ளையாருடைய பெயர்களில் ஒன்று. லம்பம் என்றால் தூங்குகின்ற பெண்டிவிலஸ், உதரம் என்றால் வயிறு, சக உதரம் என்றால் ஒரே வயிற்றிலே பிறந்தவர்கள் சக உதரம்.
7: சூர்யா சிவகாத்த சூர்யா நாலா நாள் விளங்கப்படுத்தின அப்பதான் ஓடி போய் யோஜன் டாக்டருக்கு காரண பேர் இதுதான். சூர்யா சொன்னார் ஒருத்தர் பிள்ளையா சரியா மனது காரணம் சொல்றாரு, சும்மா உலகம் எல்லாம் சொல்லிச்சான் தான் சும்மா சொன்னாராம். சும்மா சொன்ன வாட்சி போச்சாரு 10,000 ரூபாய்.
3: நீங்கள் இந்த இதை ஒரு கோடி வெள்ள
7: வந்துட்டா 40,000 வந்துட்டு பேருந்து கணேசங்கிற வழங்கப்படுத்தி விட்டாரு. அதாவது பெரிய வயிறு உள்ள ஒரு ஆள் லம்போதரன், அதான் கருத்து. அப்ப பிள்ளையார்
3: தானே
7: இதே பிள்ளையார் போல எனச்சு மிகவும் செய்யும் எடுத்து கேட்கிற வழக்கம் அதான் கேட்டன். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக பிள்ளையார் தானோ அது பேர்.
5: உண்மை உண்மை உண்மை. நன்றி நன்றி. உங்கள் ஆதரவுக்கும் ஊக்குவிப்பு வார்த்தைகளுக்கு மிகவும் நன்றி. தொடர்ந்து இந்த நேர்ச்சிகளை கேட்டு பயன்படுகிறேன் என்று நினைக்கின்றேன். இவ்வாறு பல நேயர்கள் தங்களுடைய அன்பு கருத்துக்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இது நாங்கள் வெகும் கருவிகள். எங்களை இயக்குபவர் இறைவன், அவனுடைய அருள் இல்லாவிட்டால் இது வெறும் வெற்றி டப்பாதான். அவர் உள்ளுக்கு சிறக்க போகிறார், அது வெளியில வருகிறது. அமி சந்திரம் துமி சந்திரி, அவர் இயக்குகின்றார், நாங்கள் இயங்குகின்றோம்.
3: நன்றி. வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் ஐயா. நான் மைதானம்.
5: சொல்லுங்க.
8: நான் தவறாமல் உங்களோட புரோகிராம கேட்டு கொண்டிருக்கிறேன். நான் இன்று தந்தையர் தினத்திலே உண்மையான ஒரு கருத்தை தந்து இன்றுதான் எனக்கு உண்மையான விளக்கம் கிடைச்சது.
5: இதுவரை கால வாழ்க்கையில
8: கொடியேற்றம் என்றா என்ன, அந்த இறைவன் எவ்வாறு தந்தையா வந்தார் என்ற விளக்கங்கள் மிக அருமையா இருந்தது. உங்களோட அதை அவர் சொன்ன மாதிரி நீங்கள் மனிதன் அல்ல பிள்ளையாரே தான்
5: ஆடித்தரமாக
3: சொல்லி. நன்றி
9: வணக்கம். வணக்கம். நான் ரோசிக்க வைக்கிறேன்.
5: சொல்லுங்கள்.
9: என்னண்டா இந்த தந்தையார் திறம்படி இங்க சொன்னதெல்லாம் நல்லா எல்லாருக்கும் பிரயோசனமா இருக்கு. இங்க மட்டும் இல்ல இந்த உலகம் எங்குமே எல்லாரும் கேட்பாரு. தந்தையார பத்தி கணபதி குமாரன் சிவன் விஷ்ணு சக்தி சூரியன் என்னடா பிள்ளையாரால கொடுக்கப்பட்ட ஒரு தகப்பன். தகப்பன் மூலம்தான் தாய்க்கோ புள்ளியோ தட்டி கொடுக்க தோல் கொடுக்க. அதே போல விநாயகன் பிறப்பு விநாயகனே எவ்வினையும் வெறுக்க வல்லவர் விநாயகனே வேட்கையும் தணிப்பது இல்லை. விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுடைய தன்மையினால் காண்கிறப்பன் எல்லா எழுத்துகளுக்கும் ஓசைகளுக்கும் வேதங்களுக்கும் பிறப்பிடமாக அவைகளில் முடிவில்லாம விளங்குவது ஓம் என்றால் பிராணம். ஆனால் தந்தையாரின் மூலம்தான் உற்சாகம் கொடுக்கப்படுற ரூபமான விளங்குவது பிள்ளையார் பிரவாணம். தோட்டம் இல்லாத பிள்ளையாருக்கு தோட்டம் இல்லாதவர் தொடக்கம் என்று ஒன்று இருந்தால் முடிவு ஒன்று. எனவே தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் விநாயகவர். அதே மாதிரி தந்தையால கொடுக்க முடிகிறது தான் இந்த உலகத்துல இருந்தாலும் கடவுளை பிறப்பிடமா எடுத்து மகிழ்ச்சியோடு அடைகிறோம். கணபதிக்கும் தந்தையாருக்கும் இடையில் ஒரு குணத்து இருக்கிறபடினால பிள்ளையோடு உயர்த்தி வளர்க்கிறது. அப்ப தந்தையால இருக்கிறபடித்தான் தந்தைக்கு முதல் உரிமை கொடுக்கிறார்கள். தந்தையார எல்லாரும் கீழ்படுகிறார்கள். தந்தையார் என்ற சொல்ல கேட்கிறோம். நன்றி வணக்கம்.
5: நன்றி நன்றி. தந்தை என்ற விளக்கத்தை வைத்து அவர் பிள்ளையார் அல்லது தகப்பன் சுவாமி மற்றது எல்லாவற்றுக்கும் மூலாதாரம். அதாவது தொடக்கம் முடிவு இல்லாது ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பரும் சூடு என்று சொல்லுவார்கள். இறைவனுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அதே மாதிரியாக இன்னின்றண்டு விடயங்களுக்கும் தொடக்கமும் முடிவும் கிடையாது. உயிர்களுக்கும் தொடக்கம் முடிவு கிடையாது. உயிர்களை இறைவன் படைக்கவில்லை, அவர்களும் அனாதி. அதே மாதிரி இந்த உயிர்களை பீடித்திருக்கின்ற ஆணவ இருட்டு மலம் இருக்கிறது, அதற்கும் தொடக்கம் முடிவும் கிடையாது. பதியினை போல் பாசு பாசம் அனாதி என்று திருமந்திரம் சொல்லுகிறோம்.
3: உண்மையில் இன்றைக்கு நேர்களை அறிய வந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம்.
10: வணக்கம்
5: வணக்கம்.
10: இருவருக்கும் தந்தையத்திட வாழ்த்துக்கள்.
3: வாழ்த்துக்கள்.
10: என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த திருமந்திரம் இல்ல யார் எழுதின உரை கூட சாதாரண மக்களும் விளங்கக்கூடிய
3: திருமந்திரத்தின் உரை
10: யார் எழுதின? நிறைய பேர் உரை எழுதியிருக்கணும். அது யார் எழுதின உரை வந்து எல்லாருக்கும் விளங்கக்கூடியதாக இலகுவாக இருக்கக்கூடிய?
5: திருமந்திரம் வந்து 3000 பாடல்கள் கொண்டது. பல பாடல்கள் மிகவும் சங்கேதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வலதளை வித்திட பாகல் முளைத்தது என்று வரும். வலதளை வித்திட பாகல் முளைத்தது என்னென்று தெரியாது. அப்படி சில சங்கேத வார்த்தைகள் இருக்கும். இருட்டரை மூலையில் இருந்த குமரியை இருட்டரை மூலையில் இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடல் வேண்டி குருட்டினை நீக்கி குணம்பல காட்டி மருட்டி அவனை மனம் புரிந்தாளே என்னென்றே விளங்கல. யாரோ ஒரு ரொமான்ஸ் லவ் இவைகளை நேரடியாக அறிந்தவர்களிடம் பாடம் கேட்பதுதான் சிறந்த வழி. புத்தகங்கள் இருக்கின்றன, நூல்கள் இருக்கின்றன, ஆனால் நேரடியாக தெரிந்தவர்களிடம் கேட்பது நல்ல வழி. தற்பொழுது தண்ணீர் திருமுறைகளும் உரையோடு வெளிவந்து கொண்டிருக்கின்றன. சமீபத்திலே இவர் இப்பொழுது ஒரு பதிப்பு பன்னிர திருமுறையும் வர்த்தமானன் பதிப்பகம் வெளியிடுகிறார்கள் தற்பொழுது. அதற்கு முன்னராக பன்னிர திருமுறைகளில் பல திருமுறைகளுக்கு பீரா நடராஜன் ஒரு எழுதி வந்திருக்கின்றது. அதில் திருமந்திரத்துக்கு அவர் எழுதவில்லை, இன்னொரு எழுதின உரை எனக்கு அவருடைய பெயர் ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த நூல் வைத்திருக்கின்றேன். அதே மாதிரியாக பழைய உரைகளிலே எங்களுடைய தர்மபுரி ஆதீனம் படிப்பித்த அந்த இருக்கின்றது. அதே மாதிரியாக சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் படிப்பித்த உரைகள் இருக்கின்றது. இவை வந்து கொஞ்சம் பண்டித தன்மையாக இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும். எளிமையாக உரை என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் ராமகிருஷ்ண மிஷன் ஒரு திருமந்திர உரை பதிப்பித்திருக்கின்றார்கள். அதிலே மிகவும் எளிமையாக இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட
3: இருக்கின்றது.
5: ராமகிருஷ்ண மிஷன்ல மிகவும் குறைந்த நல்ல அருமையான புஸ்தகம் நான் நினைக்கிறேன். இந்திய விலையின்படி 200 ரூபாய் நினைக்கின்றேன். அது மிகவும் எளிமையான புஸ்தகம், எல்லாருக்கும் விளங்கக்கூடிய.
3: நான் நினைக்கிறேன் அனைவரும் இங்கே ராமகிருஷ்ண இங்க உள்ள ஒரு நிலையத்தில் விசாரிச்சு பார்த்தால் கிடைக்கும்.
5: கிடைக்கின்றது. அது இங்கே இல்லை, இந்தியாவிலே மயிலாப்பூருக்கு போனால் அங்கே இருக்கிற ராமகிருஷ்ணபுரம் புத்தக சாலையில எடுக்கலாம். மற்றது ராமகிருஷ்ண மிஷன் வெப்சைட்டுக்கு போனாலும் ஓட பண்ணி நீங்கள் எடுக்கலாம், அல்லது வேற போறவர்களிடம் கொடுப்பிச்சும் எடுக்கலாம். அது மிகவும் எளிமையான ஆங்கிலத்திலேயும் அந்த உரை இருக்கின்றது.
3: ஆங்கிலத்தில் இருக்கிறபடியால் ஓரளவுக்கு விளக்கம்
5: கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே அது அது அந்த உரையும் நாங்கள் பரிந்துரைக்கக்கூடிய இருக்கின்றது. ஆனால் அந்தந்த விளக்கங்களை அறிஞர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம்.
3: அதுதான் முக்கியம்,
5: அதுதான் முக்கியமான விடயம். உங்களுக்கு வந்து அதாவது வாய் மூலமான சில விடயங்கள் எழுத முடியாது,
3: எழுத முடியாது.
5: சிலது நேரதான் அதை சொல்லி விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது உங்களுக்கு முதல்ல ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு பிறகு அப்பால் அறிந்தவிடம் கேட்டு அதை பெற்றுக் கொள்ள.
10: அது இப்ப விளக்கம் கேட்கலையும், நான் உங்களிடம் கேட்டா நீங்க தர்ற விளக்கம் ஒன்றா இருக்கும். வேறுகளாக திருப்பி ஒரு சந்தேகம் ஒன்று கேட்கல, அது திருப்பியும் ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கமா இருக்கும். அதுலயே ஒரு குழப்பம் இருக்கு என்ன.
5: ஆமாம், அதுல வந்து இந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்து போறது கரைஞ்சு போறதுதான் ஆன்மீக அனுபவம். The resolution of the all the conflicting messages will come as a practical experience when we get the realization of the truth. அதுக்கு தான் சொல்லுவார்கள் என்று கேட்டால், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று மாணிக்கவாசர் சொல்லுகிறார். பொருள் உணர்ந்து அது உங்களுக்கு உள்ளிருந்து பொருள் வரும். அந்த நேரத்தில் அது உங்களுக்கு உள்ளே இருந்து வரும், உள்ளிருந்து இறைவன் உணர்த்துவான். அது அல்டிமேட் அந்த கடைசி ஸ்டேஜில் வாரது, அது இறைவனே உள்ளிருந்து உணர்த்துவான். அவர் சொல்லல சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து சொல்லுவார் என்று சொல்றேன். அறிவு வந்து வெளியிலிருந்து வர வேணும். எங்கள் எல்லாருக்கும் சுட்டறிவு, இன்னொரு சொல்லி தந்தாதான் அறிவோம். அவர் சொல் அறிவது வேறு, உணர்வது வேறு. நீங்க முதல் சொன்னது அறிவு, ஒவ்வொரு இடங்களிலும் இந்த உரை எப்படி இருக்கு, அந்த உரை எப்படி இருக்கு, இது நல்லா இருக்கிறா, அது நல்லா இருக்கிறா அறிவது. ரெண்டாவது நீங்க சொன்னது உள்ளுக்குள்ள வித்தியாசமா இருக்கு என்று சொன்னது உண்மை. ஏனென்றால் அந்த ஒரு கான்ஃப்ளிக்டா இருக்கும். ஆனால் அந்த உணர்வு வரும் பொழுது, திருமந்திரத்தினுடைய பொருளை நீங்கள் அறியும் பொழுது வித்தியாசம் தெரியும், வேறுபாடு தெரியும். திருமணத்துடைய பொருளை, திருமந்திரத்தின் பொருளை உணரும் போது எந்தவித வேறுபாடும் இருக்காது. ரெசல்யூஷன் ஆஃப் ஆல் தி கன்ஃப்ளிக்ட்ஸ் யூ வில் எக்ஸ்பிளைன் அஸ் எ ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன்.
3: வணக்கம், இன்னொரு நேயர் வந்திருக்கிறார்.
11: ஹலோ,
3: வணக்கம்.
11: ஜெயந்தி சிதம்பரம்
5: கிடைக்கிறேன்.
11: முதல் உங்களுக்கு எனது அன்பான
3: கொஞ்சம் பிள்ளைத்து பேசுங்கம்மா.
11: இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே தானே? அனைவருக்கும் எனது அன்பான ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
11: நான் டாக்டர் லம்போதரன் கேக்குறேன். இன்னைக்கு மட்டும் ஃபாதர்ஸ் டே பெருசா செலிப்ரேட் பண்ணினா, ஆனா எப்பயுமே அதே நாங்க நினைவு கூற வேணும்.
5: விதிவிலக்கு அடிக்கப்பட்டது யார் என்று கேட்டால் துறவிகள் மட்டும். துறவிகள் மட்டும் பெற்றோருக்குரிய கடமை, அதன் தந்தைக்குரிய கடமையிலிருந்து விதிவிலக்கு அடிக்கப்படுகின்றார்கள். பிற்கடன் இல்லை அவர்களுக்கு, மிச்சம் எல்லாருக்கும் உண்டு. அப்ப அது இல்லறத்தாருக்கு ஐந்து கடமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை சொல்லுவார்கள் தென்புலத்தார் இறந்தவர்களுக்கான கடன், தெய்வம் தெய்வத்துக்கான கடன், விருந்து விருந்தினர்களுக்கான கடமை, ஒக்கல் சுற்றத்தாருக்கான கடமை, தான் தனக்கு செய்ய வேண்டிய கடமை என்று அங்கு ஐம்புலத்து ஓந்தல் தலை. இந்த ஐந்து கடமைகளையும் தினமும் முன்னிலை கொண்டு செய்வது அவருடைய தலையாய கடமை என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். பஞ்ச ஜக்ஞம், ஐந்து கடமைகள் இல்லறத்தானுக்கு உண்டு. அதிலே ஒன்று இந்த மற்றவர்களை பார்ப்பது, சுற்றத்தாரை பார்ப்பது, பிதத்திற்களை பார்ப்பது. அப்ப இதுக்குள்ளே அது வந்துவிடும். அதே மாதிரியாக வேதங்களிலே பஞ்சஜக்தன் சற்று வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் சொல்லுவார்கள் பித்ருகடன், மற்றது ரிஷிகடன். ரிஷிகடன் என்றால் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் உள்ள புஸ்தகங்களை பரப்புதல், பரப்புதற்கு உதவி செய்தல், அவர்களுக்கு தொண்டு செய்தல். மற்றது தெய்வ கடன், தெய்வத்துக்குரிய கடன். மற்றது மனுஷ கடன், அதாவது விருந்தினர்கள், மற்றது எங்களுடைய சுற்றத்தார் உறவினர்களுக்கு செய்கின்ற கடமை, அதை வந்து மனுஷ கடன். அடுத்ததாக பூத ஜக்ஞம் என்று சொல்லுவார்கள், உயிரினங்களுக்கு வாயிலா பிராணிகளுக்கு செய்கின்ற கடன். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தந்தையர் தினம் என்பது இன்றைக்கு ஒரு நாள் கொண்டாடப்பட்டு வலியுறுத்தப்பட்டாலும், இது நாளாந்த கடமையாக தர்மமாக இல்லறத்தார் எல்லாருக்கும், பிரம்மச்சாரிகள் எல்லாருக்கும், வானப்பிரசத்தில் உள்ளவர்களுக்கும் கூட. வானப்பிரசத்தில் உள்ளவர்கள் அநேகமாக இந்த தந்தை தாய் கடன் வந்து இருக்காது, அந்த வயசுகிறவர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த வகையில் எல்லாருக்கும் இது நிச்சயமாக விதிக்கப்பட்டிருக்கின்றது. இது நாளும் செய்ய வேண்டிய கடன், நீங்கள் இறக்கும் வரை செய்ய வேண்டிய கடன். சில பேர் பித்ருகடன் கூட சில வேலை செய்கிறீர்கள், காசிக்கு போய் வந்தால் செய்ய தேவையில்லை. மற்றது சில பேர் சொல்லுவார்கள் இறந்தவுடன் 12 மாச திதிகளையும் ஒரே அடியாக நாங்கள் செய்துட்டோம் ஐயாவிட கொடுத்து, அவனையா இனி மாசம் மாசம் செய்ய தேவையில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல, இறந்த பிறகு முதல் வருடம் மாசம் மாசம் மாசிக திதி செய்தே ஆக வேண்டும் பித்ருக்களுக்கு. அதே மாதிரியாக ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய அனிவர்சரிடே திவசம் செய்தே ஆக வேண்டும், மாலைய திதி செய்து கொண்டு வர வேண்டும். இந்த இறந்த முன்னோர்கள் பித்ருக்கள் பிதாவளி மாதாவளி முன்னோர்களுடைய ஆசி ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைவு எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய பிள்ளைகளை நன்கு வாழ வைக்கும். அவருடைய இல்லாவிட்டதான் அதை சொல்லுவார்கள் பித்ரு சாபம், குழந்தைகள் பிறக்காம போறது, பிறந்த குழந்தைகள் நல்லா இல்லாம போறது, வீட்டில் பிரச்சனை, தம்பதிகளுடைய பிரச்சனை, தாம்பத்தியத்தில் பிரச்சனை, இப்படிப்பட்ட பலவிதமான தீய விளைவுகள் வருவதற்கு இது காரணமாக அமையும் என்று எமது சமய ஆகம நூல்கள் சொல்லுகின்றன. ஆகவே இந்த தந்தையர் கடன், தாயார் கடன் அவர்களுக்கு நித்திய கடன், அது எங்களுக்கு எப்போதுமே உள்ள கடன்.
3: உண்மையிலேயே இன்றைக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனவே நேயர்களே, நீங்கள் இணைப்பில் இருந்தால் அடுத்த வாரம் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் பல விடயங்களை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்விலே நீங்கள் கலந்து கொண்டமைக்காக உங்கள் எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
12: ஜடதா பசுதா களங்கிதா குடில கரத்வஞ்சனாஸ்தி மயி தேவ அஸ்தியதி ராஜமௌளே பவதாபரணஸ்ய நாஸ்மி கிம் பாத்ரம் அரஹசி ரஹசி ஸ்வதந்திர புத்யா வரிவசிதும் சுலப பிரசன்னமூர்த்தி அகணித பலதாயக பிரபுர்மே ஜகததிகோ கிருதி ராஜசேகரோஸ்தி ஆரூட பக்தி குண குஞ்சித பாவதாப யுக்தை சிவஸ்மரண பாணகணை ரமோகை நிர்ஜித்ய கில்பிடரி போன் விஜயி சுதீந்திர ஆனந்தமாவதி சுஸ்திர ராஜலட்சுமி.
13: சிவானந்த லஹரி பிரகரணம் அதுல 69வது ஸ்லோகம். ஆனந்த லஹரி, சிவானந்த லஹரி, சௌந்தரிய லஹரி, இப்படி சில லஹரி ஸ்தோத்திரங்களை ஆச்சாரியால் எழுதியிருக்கார். லஹரின்னா ஒரு அலைன்னு அர்த்தம், ஆனந்த பெருக்கு. அதே போல சிவானந்த பெருக்கு, சிவானந்தம் சிவபக்தி, அதனால ஏற்படக்கூடியதான ஒரு ஆனந்தம் இருக்க அந்த ஆனந்தம் மனசுல சாஸ்வதமாக நின்று இருக்கும். மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் துன்பமோ மற்ற பதார்த்தங்களோ கொஞ்ச நேரம் இருக்க அந்த மனசை ரொம்ப ஹிம்சப்படுத்துறது. இந்த ஒரு பக்திங்கிறது என்ன பண்றது, மனுஷனுடைய மனசுக்கு அப்படியே ஆயின்மெண்ட் தரவினா போல ஹிதமாக இருக்கு. அந்த ஹிதமான ஒரு நிலை எப்பொழுதுமே மனுஷாளுக்கு இருக்கணுங்கிற ஒரு அபிப்பிராயத்துல பக்தி லட்சணத்தை சொல்லி, பக்தியினுடைய ஸ்வரூபத்தை சொல்லி, அந்த சிவனுடைய பாரம்யத்தையும் சிவனுடைய பரம லீலைகளையும் எடுத்து நமக்கு சொல்லிட்டு இருக்கார். இதுல இந்த ஸ்லோகத்துல விசேஷமா என்ன சொல்றார், பரமேஸ்வரனுடைய ஒரு கருணையை சொல்றார். என்ன கருணை, என்ன ரொம்ப மட்டமான தத்துவங்களோ குணங்களோ இருக்கிறவாளை கூட ஆதரிச்சுட்டு இருக்க. சாதாரணமாக யார கொஞ்சுவா, அழகா இருந்தாலோ நல்ல புத்தி சக்தியோடு இருந்தாலோ லோகத்துல நாலு பேர்ல நல்ல பேர் வாங்கினவாளோ அவளை கண்டா லோகத்துல சாதாரணமா எல்லோருக்கும் மன சந்தோஷம் இருக்கும். ஆனா இந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்க, அவைகள் ஒன்றும் இல்லாத போனாலும் விசேஷமாக அவர் தனக்கு ஆபரணமாகவே வைத்துக் கொண்டிருக்கார் அப்படிங்கிறார். என்னது, ஜடதா பசுதா கலங்கிட்டா ஜடதா, லோகத்துல ரொம்ப ஜடமா இருக்கான். ஜடமா இருக்குன்னா புத்திஹீனா இருக்கான். ஒரு தரத்துக்கு 10 தரம் சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது. அப்படி வேலை கண்டா லோகத்துல ஜனங்களுக்கு யாருக்காவது பிடிக்குமா, பிடிக்கல. ஒண்ணு. ரெண்டாவது பசுதா, பசுத்தன்மை. பசுவா இருந்தது ஏன்னா அதுகிட்ட வேலை வாங்கணும்னு பாக்குறத கதை, அதனிடத்துல ஒரு அபிமானம் வச்சுட்டு இருக்கோமா, இல்ல. அதுக்கப்புறம் களங்கிதா, ஒரு மனுஷனிடத்துல ஒரு தோஷம் இருக்குமே ஏனால் தோஷம் இருக்கிற வாழ்க்கையில நம்ம பழகிறதுங்கிறது சாதாரணமா கஷ்டம். ஒரு மனுஷன் அனாவசியமா பேசுறா, கெட்ட வார்த்தை பேசுறா, அல்லது அவன் இப்போ பொய் பேசுறா, கெட்ட நடத்தையோட இருக்கான், அவரோட நம்ம பழகிறது இல்லையே. ஏன் சுவாமின்னு அவரை கண்டாலே பிடிக்கல. ஜனங்களுக்கு எப்போ பிடிக்கும், நேர்மையா இருக்கிறவாளுக்கும் நல்ல வழியில இருக்கிறவாளுக்கும் அவளை கண்டா பிடிக்குமே தவிர எப்படி இருந்தா பிடிக்காது. ஆகையால் இது பிரயோஜனம் இல்லை என கூடியதான அபிப்பிராயத்துல தள்ளிவிடக்கூடியவர்களை கூட தான் ஆதரிச்சு தன் ஆபரணத்தோட வச்சுருக்கார். அது ஜடத்தா பசுத்தா கலங்கிட்டா குட்டிலச்சரத்துவம், குட்டிலச்சரத்துவம் நேரா நடக்கிறது இல்ல, நேர் நடத்த இல்ல, வாயில ஒண்ணு பேசுறது, உள்ள ஒண்ணு வச்சுக்கிறது, மனசுல ஒண்ணு வச்சுக்கிறது, வெளியூர் செயல ஒண்ணு வச்சுட்டுறதுன்னா அதான் குட்டிலச்சரத்துவம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ருஜு மார்க்கம் இல்லைன்னா மனுஷனுக்கு ஜனங்கள்ல வாழ்றதுல ஒரு அபிமானம் இருக்காது. அவர் சொல்றார் சார் நம்ப முடியாதுன்னு, இன்னைக்கு சொல்றார் நாளைக்கு வேற எதுவும் நடந்துப்பார். சில சமயத்துல அப்படி ஆயிடும். ஆனா அவள்கிட்ட சொல்லணும், ஐயா இன்னைக்கு சொன்ன எப்படி சந்தர்ப்பங்கள் மாறி போயிடுது, இதனால என்னால பண்ண முடியல, சமைச்சுங்கோ, இப்படி எல்லாம் சொல்லலாம். ஆனா அதையும் சொல்லாம அப்படியே ஏமாத்தண்டு பண்ணிட்டு இருக்கா பாத்தேதா, அவளை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இல்ல இல்லையா மனுஷாளுக்கு பிடிக்காது. ஆனா இப்படி இருக்கிறவாளையும் நீங்க ஆதரிச்சுட்டு இருக்க, உங்களுடைய காருண்யம் எப்படி இருக்குன்னு ஜடதா பசுதா கலங்கிதா குட்டில சரத்தும் நாஸ்தி மம தேவா இவைகள்லாம் இந்த இடத்துல இல்லையப்பா. என்ன அஸ்தியதி ராஜமௌளே பவதாபரணஸ்ய நாத்மே கிம் பாத்திரம். அஸ்தியதி ஒருவேளை இருக்குமே, ஆனால் பவதாபரணஸ்ய நாத்மே கிம் பாத்திரம், உங்களுக்கு ஆபரணமா நானும் இருந்திருப்பேனே அப்படிங்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கிட்ட அது இல்லை, அதனால நீங்க என்ன வச்சுக்கல, என்ன தள்ளிப்படுங்கிற ஒரு அபிப்பிராயம் இல்ல. ஆனா என்ன சொல்றார், இப்படிப்பட்டவாளையும் வச்சுருக்கீங்க, அப்படி இருக்கும் பொழுது என்ன காப்பாற்றப்படாதா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. எப்படிப்பட்டவாளை பரமேஸ்வரன் வச்சுருக்கார் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். ஜடதா பசுதா கலங்கிதா ஜடதா, ஜடமா இருக்கிறவள் ஒண்ணு. இந்த ஜடமா இருக்கக்கூடியதான ஒரு பதார்த்தம் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்னா பார்க்கும் பொழுது பரமேஸ்வரன் என்ன வச்சுருக்கார், மீது எல்லாத்தையும் விட்டுட்டு யானை தோல் இருக்கு பத்தில அதை கட்டின்னு இருக்க, அது ஒரு ஆபரணமா வச்சுட்டு இருக்க. வஸ்திரத்துல ஜனங்களுக்கு ரொம்ப பிரீத், அந்த ஷர்ட்டு பேண்ட்டு அது நன்னா இருக்கணும், அழகா இருக்கணும், மேட்சிங்கா இருக்கணும், டை மேட்சிங்கா இருக்கணும், இப்படி நினைக்கிற அளவுக்கு ஸ்திரீகளை சொல்லவே வேண்டாம். சாயங்காலம் கிளம்பணும்னா காலமே எடுத்து இது கரெக்டா இருக்குமா, அதுக்கு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் யோஜனை பண்ணி பண்ணணும்னு இதோ பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையா. அப்ப விவகாரம் என்ன, ஒரு வஸ்திரத்தை நடத்துற மனுஷனுக்கு இவ்வளவு ஒரு அபிமானம் இருக்கு, வஸ்திரத்துக்கு மதிப்பு யாரும் கொடுக்க போறதில்ல. நீங்க நன்னா இருந்தா தான் நீங்க போண்ட வஸ்திரத்தை பார்க்கணும், நீங்க எல்லாம் அழகான வஸ்திரங்கள் எல்லாம் போட்டிருந்தாலும் இவன் கெட்டவன்னு தெரிஞ்ச விதம் நடந்துக்கிறாளோ இல்ல. ஆனா பரமேஸ்வரன் எப்படி இருந்துட்டு இருக்கார், ஜடதா அந்த யானை தோல், ஜடமான உயிர் இல்லாதான இந்த யானை தோலை தனக்கு அழகாக வஸ்திரமா கட்டிட்டு இருக்கார், ஜடத்தாக ஒரு திரட்டா இருந்து சொன்னேன். அதுக்கப்புறம் பசுதா, பசுவா இருந்தால் ஒரு மிருகமா இருந்தால் அந்த மிருகத்தை கூட தனக்கு விசேஷமா வச்சுட்டு இருக்க, என்னதான் கையில மானை வச்சுட்டு இருக்க பார்த்தீங்களா. அது பசு ஒண்ணும் தெரியாது, அதுக்கு விரட்டினா ஓடி போயிடும், அதுக்கு அறிவு இருவு இவைகள்லாம் ஒண்ணும் கிடையாது. வச்சா சாப்பிட வேண்டியது, தூங்கினா தூக்கம் வந்தா தூங்க வேண்டியது, ஆனா அதையும் எடுத்து தனக்கு பத்திரமா வச்சுட்டு இருக்க பாருங்க. ஜடத்தா பசுதா, மூணாவது கலங்கிதா, கலங்கிதா கலங்கம் இருக்கக்கூடியதான பொருள். யார், சந்திரன். சந்திரன் ஒரு கலங்கம், அவர் வந்து தர்மதேவதனுடைய தட்ச பிரஜாபதியுடைய குழந்தைகளும் 60 பேர்ல 20 பேரை கல்யாணம் பண்ணிருக்க, 27 பேரை. அவர்தான் ஆச்சரிய பரணிக்கிறதுக்கா ரோஹிணின்னு நட்சத்திரங்கள். அவர் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப ஒரு ப்ராமிஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, எல்லாரையும் சமமா பார்த்துக்கிறேன்னு. அதுக்கப்புறம் என்னமோ சந்தர்ப்பங்கள்லாம் மாறி போயிடுது, ரோஹிணி இடத்துல மட்டும் ரொம்ப அபிமானம் ஜாஸ்தியா வச்சுட்டு இருக்க. அந்த அம்மா இவர் இடத்துல அபிமானத்தோடு இருந்திருக்க, இவரும் அவர் இடத்துல அவர் இடத்துல ரொம்ப அபிமானமா வச்சுட்டு இருக்க. மற்றவர்களை பிடிக்குமோ லோகத்துல எப்படின்னு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அபிமானம் இருக்குன்னா மற்றவர்களுக்கெல்லாம் அதை கண்டா கண்ணம் இருக்கும், வயர் அதிகம். என்ன பண்றது, நம்ம ஆசைக்காரர் அந்த அம்மா தண்டத்துல ரொம்ப அபிமானமா வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. ஒரு தரம் சொல்லியாச்சு, ரெண்டு தரம் சொல்லியாச்சு, மூணாவது தரம் அப்பாவுக்கே கோபம் வந்துருது. என்ன பண்றது, க்ஷயரோகம் வரட்டும்னு தெரிஞ்சு விட்டார். க்ஷயரோகம்னு சொன்னா டியூபர் கிளாஸ், அது என்னடா ஆகுனர், அது கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரனுடைய சரீரத்தையே குறைக்க ஆரம்பிச்சுடும். குறைச்சுட்டு என்ன ஆயிடுதுன்னு, இன்னும் ஒரு கரெக்டா இருக்கு, எவ்வளவு நல்லா குண்டா ஏகோ வெட்டுமா கௌதமன் இருந்த, இப்ப என்னடா இருக்குன்னார், ஏதோ நடக்கிறதே கட்டமா இருக்கு. அந்த நிலைக்கு வந்தாச்சு. ஏன்னா வியாதி வந்துட்டு என்ன பண்றது, கடைசியில வேற வழி இல்லை, நம்ம குழைக்கிறதே கட்டம்னு தீர்மானம் பண்ணிட்டு பரமேஸ்வரன் போய் நமஸ்காரம் பண்ணினார். பரமேஸ்வரன் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி வளர்ப்பறையில வந்து உனக்கு தெரியும் முழுமையா வளர்ந்துட்டு இருக்கோம், ஆனா தேய்பறையில இது வரும், இதுதான் ஸ்டேஜ், இதுக்கப்புறம் ஒண்ணும் ஆகாது, என்கிட்டயே நீ இரு அப்படின்னு சொல்லி தலையை தூக்கி வச்சுட்டு இருக்கார. கலங்கம் உள்ளவரையும் அவரை மன்னித்து, தப்பு பண்ணினவரையும் மன்னித்து தான் வச்சுட்டு இருக்காரு, இதன் கலங்கிதா. இப்ப பசுவாக இருக்க, ஜடமா இருக்கக்கூடியதான யானை தோலை ஆதரிச்சிருக்கார், பசுவா இருக்கக்கூடியதான மான ஆதரிச்சிருக்கார், கெட்ட குணம் இருக்கக்கூடியதான சந்திரனையும் மன்னித்து தலையில வச்சுட்டு இருக்கார், குட்டிலச்சரத்துவம் நேராவே நடக்காது. இது என்ன பாம்பு, பாம்பு ஸ்ட்ரைட்டா போகுமோ? எந்த பாம்பும் போகாது. அது என்ன வளைஞ்சு வளைஞ்சு போறதுதான் பாம்புனுடைய சோகம். ஏன்னா அது கால் இல்ல, மாறாலேயே நடக்கிறது. அதுதான் உரகம்னு பேர். மார்பால் நடக்கிறதுனால அதுக்கு உரகம்னு, உரசா கச்சதீதி உரகா. அது அப்படியே வளைஞ்சு வளைஞ்சுதான் போகும், நேரா போகாது. அந்த நேரா போன்றதுதான் ரொம்ப கஷ்டமாயிட்டு. பாம்பு என்ன பண்ணுமா, புத்ராதி நீ சர்ப்பிணி, ஒரு 1000 முட்டை இடுமா ஒரு தரம் ஒரு பாம்பு. இந்த 1000 முட்டை இட பிறகு அந்த பிறகு அதுக்கு 4 நாள் அந்த பாம்புக்கு நகர முடியாது. தாய்ப்பாம்பு இருக்கு, அந்த முட்டை இட்டா ஒரு 4 நாள் நகர முடியாது. அதனால என்ன பண்ணோம்னா, வரிசையா சௌதோரமா முட்டை இட்டுட்டே போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, அந்த முட்டையை அதே சாப்பிட்டுருமா. பசி என்ன என்ன ஆச்சு, அந்த 3 நாள் போகும் சாப்பிடும். அது நேரா இருந்ததுன்னு வச்சுங்களேன், எல்லா முட்டையும் சாப்பிட்டு போயிடும், உலகத்துல பாம்பே இல்லாம போயிடும். அதனால பகவான் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதுக்கு நேரா நடக்கக்கூடியதான தன்மையை எடுத்து விட்டார். சோ குட்டியில அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போறது, சில முட்டைகளை இந்த பக்கம் அந்த பக்கம் தெரிச்சு போகுமா. அது போல மிச்சம் இருக்கக்கூடியதான முட்டை தான் உலகத்துல இருக்கிற பாம்பெல்லாம். அப்ப எல்லா பாம்பும் முட்டையும் பாம்பா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை பாருங்க. பகவான் என்ன, அதான் கூட்டில சேரத்துவம், அந்த பாம்பையும் தனக்கு ஆபரணம் வச்சிருக்க. பரமேஸ்வரன் ஜடதா, ஜடமான மான தோலை, இது ஜான தோலையும், பசுதா, பசுவா இருக்கக்கூடியதான மானையும், களங்கிதா, சந்திரனையும், கூட்டில சேரத்துவம், இங்கு வந்து நேரம் நடக்காம கோணலா நடக்கக்கூடியதான, கோணல் நடத்த இருக்கக்கூடியதான இந்த பாம்பையும் தனக்கு ஆபரணமாக எடுத்துக்கொண்டிருக்காரே. இவெல்லாம் ஆதாரம் பண்ணியிருக்கேனே பரமேஸ்வரா, இவ எடுத்து என்ன இருந்தா தேவலாம் போல இருக்கே. இது தேவலாம் இருக்குமா என்றால் என்ன, அதை இருந்தாலாவதும் உங்களுக்கு ஒரு ஆபரணமா இருந்திருப்பேன். இவர்கள் அவைகள் கூட எங்கிட்ட இல்ல, இப்படி இருக்கிறவாளையும் நீங்க காப்பாத்திருக்கீங்க, என்ன காப்பாத்த வேண்டாமா நீங்க அப்படின்னு பிரார்த்தனை. ஜடதா பசுதா கலங்கிதா குட்டில சரத்வம் தனஸ்தி மயி தேவா அஸ்தி எதி ராஜமௌளே பவதா பரணஸ்ய நாஸ்தி கிம் மானம் பாத்திரம். இப்படி இது ஒரு அம்சம், ஒரு விதமா அர்த்தம் சொல்லலாம். இந்த 4 தோஷம் இங்க சொல்லியிருக்க, ஜாட்யம்னு ஒண்ணு, பசுத்துவம்னு ஒண்ணு, குட்டில சரத்துவம்னு ஒண்ணு, அப்புறம் வந்து கலங்கி தத்துவம். இந்த 4 தோஷங்கள் சொல்லியிருக்க. இந்த 4 தோஷங்களும் சந்திரன் இடத்துலயே இருக்குன்னு சில வியாக்கியான அபிப்பிராயப்படுற. ஜடதா, இந்த சந்திரனுக்கு ஒரு தோஷம் இருக்கு. அவர் என்ன பண்ணினார், ஒரு தப்பு காரியம் பண்ணிவிட்டார். யாரோ ஒரு பரஸ்திரியை எடுத்துட்டார். இந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லோரும் போய் சொல்லி பார்த்தா யாரும் கேட்கல. இந்த ஜாட்யம் சொன்னாலும் கேட்காத ஒரு குணம் இருக்கு பார்த்தீங்களா, அது அவரிடத்துல இருக்கு. பசுதா, பசுத்தன்மை. பசுத்தன்மைனா காமத்துக்கு வசமாகிறது. உலகத்திலே ரொம்ப அழகானவர் அவர், தேவதைகளுக்குள்ள அழகா இருக்கிறவர் சந்திரன் அப்படின்னு சொல்றார். புராணங்கள்லாம் சந்திரனுக்கு அவ்வளவு விசேஷம்னு சொல்லுக்கு. அதனாலதான் இந்த சந்திரனுக்கு நம்ம மனசுக்கு அதிபதி, சந்திரமா மனசோ ஜாதகா அப்படின்னு மனசுக்கு அதிபதி சந்திரன். ஜாதகத்துல சந்திரன் ஒரு ஒழுங்கா இருக்கணும், இல்லாத போன மனசு ரொம்ப சஞ்சலப்படும். தொட்டதுக்கெல்லாம் சில ரூபாய் இருந்தா ஒரு வார்த்தை சொன்னா வரும், அப்படியே கொந்தளிச்சிருந்தே இப்ப ஒரு 10 நாளைக்கு ஆனதாகட்டும். நீங்க நினைச்சதுனால ஏதாவது மாற போறது உலகத்துல ஒண்ணும் ஆகாது. ஆனா சில பேர் அவன் என்னென்ன பாக்கல, என்ன பத்தி ஏதோ நினைச்சுருங்க, அவன் நினைச்சிருந்த நீங்க எதுவும் துவைக்கமோ உங்க காரியம் பாருங்களேன் கேட்க மாட்டான். அந்த மனசு சாஞ்சல்யம்ங்கிறது ரொம்ப சில பேருக்கு இருக்கும். இதுக்கு என்ன வழின்னு, ஒண்ணு சந்திரனுக்கு ஏதாவது பண்ணணும், இல்ல அதை விட உச்சத்தையா அம்பால ஆராதனை பண்ணணும். இது என்ன, அவ ரெண்டு பேர் தான் அதுக்கு முக்கியவா. மனசுக்கு சில பேர் தொல்லை என்னமோ கவலைப்பட்டுட்டே இருப்பான். இந்த கவலைப்படுறத காரணம் இந்த சந்திரன் அதுக்கு அதிபதி. ஏன்னா சந்திரன் தான் எங்கேயும் வேகமா போடுறவர். எல்லாத்த விட ஒரு நாளைக்கு 13 டிகிரி அப்படி சுத்துறாரு, 13-20 டிகிரி அப்படி மேல அப்படி சுத்துற, அப்படி வேகமா சுத்தக்கூடியதான கிரகங்கள்ல சந்திரன் ஒண்ணு. அதே மாதிரிதான் மனோவேகம்னு சொல்றது பார்த்தேன். அப்படி இந்த சந்திரனுக்கு இந்த பசுபாவம் வேற உண்டு. 2, களங்கம் முன்னாலேயே சொல்லிவிட்டேன். அதுக்கு எல்லாத்த விட என்னன்னா குட்டிலாச்சாரம் நேரா போகாம இப்படி அப்படி சுத்தி சுத்திட்டு போறது. இந்த நாலு தோஷமும் இருக்கே அந்த சந்திரனையே நீங்க காப்பாத்தி தலையில வச்சுருக்க. சாதாரண கொஞ்சம் தான் என்ன சொல்றேன், தலையில வச்சுருக்கேன் சார். ஆத்துக்காரி பேசி பேசுன்னு கேட்டா அவர்னா ஆத்துக்காரிய தலையில வச்சுருக்கான்றான், நஜமாவ தலையில வச்சுருக்கான். என்னமோ ஒரு வார்த்தை போய் சொன்னது கேட்டாரா, அது அந்த மாதிரி சொன்னது அதுக்காக தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். அவ ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கணுங்கிறதான கல்யாணம் வச்சுருக்காரு. ஆனா அந்த அம்மா சொன்ன வார்த்தையை தட்ட மாட்டாருன்னு தலையிலையும் எடுத்து வச்சுருக்கார் அப்படிங்கிற. அதே மாதிரி அந்த சந்திரனை தலையில வச்சு எடுத்து வச்சுருக்கார். இத்தனை தோஷங்கள் இருக்கா கூடியதா அந்த சந்திரனையும் வச்சுருக்கல, ஒரு தோஷமும் இல்லாம உங்கள்ட பக்தனா இருக்கேனே என்ன காப்பாற்றப்படாதா அப்படின்னு சில பேர் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. ஜடதா பசுதா கலங்கிதா குடில சரத்வந்தி மகி தேவா அஸ்தி எதிராஜி மவுளே பவதா வர்ணஸ்ய நாஸ்மி கிம் பாத்திரம். இன்னொரு சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அவர் இதுக்கு ஒரு வேற விதமா அர்த்தம் பண்ணார். பிராச்சீனமாக இத்தனை வியாக்கியானம் இருந்தாலும் அவர் ஒரு தனி முராரிய திருதய பண்ணார். அவர் என்னடா அந்த நாலு தோஷங்கள் கிட்ட இல்லேன்னு யார் சொன்னா? அந்த நாலு தோஷங்களும் இருக்கு, ஆனா அதை மறைச்சு வச்சிருக்கேன். உமக்குதான் தெரியும், உங்ககிட்ட மறைக்க முடியாது. லோகத்துல ஜடதா பசுதா கலங்கிதா குடில ஜரத்வஞ்சி மகி தேவா வெளியில நாஸ்தின்னு சொல்றேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்கோ, எனக்குள்ள இருக்கு, ரகசியமா இருக்கான். என்னன்னர் அஸ்தியது ராஜமௌள என்னன்னர் இந்த அஸ்தி அங்க போட்டு அந்த நாஸ்தி இங்க போடுங்க விவகாரம் என்ன? அதுவும் எங்கிட்ட இருக்கப்பா. என்ன அது இல்லாத போனா என்னையும் தலையில வச்சுருப்பேன், நான் என்ன பண்றது அப்படிங்கிறது. ஜடதா எத்தனை தரம் சொன்னாலும் வேதாந்தம் புரிய மாட்டேங்குது. நானும் கேட்டுட்டே இருக்கேன் சார், விடாம அது உண்டு நான் உண்டுன்னு. அப்படி தானே வருஷ கணக்கா 20-30 வருஷமா கேட்டிருந்த போதிலும் அப்பப்ப அது நிஜமா இல்லையா, உலகம் பொய்ங்கிறாள், நமக்கு என்ன நிஜமா என்ன தெரியறது? அது புஸ்தகத்துல அப்படிதான் போட்டிருக்குன்னு இப்படித்தான் மனசு சொல்றதே தவிர சொல்றது இவ்வளவு நீட்டா கரெக்டா புரியுறா போல லாஜிக்கலா சொல்றாருன்னு அதை ஒத்துக்கணுமோ தோண மாட்டேங்கிறது மனசுக்கு. இதுக்கு என்ன சார் சொல்றது? மனசு ஒத்துண்ட போதிலும் அப்பப்ப சந்தேகத்தை கலப்புறதுன்னு அது ஜடம்னு அர்த்தம். ஒரு பொருளை சொன்னதுமே யுக்தி யுக்தமா நம்ம புரிஞ்சுட்டோமே, ஏன்னா இது இன்னதுன்னா எனக்கு கொடுக்கதா நிச்சயம் வர வேண்டாமா மனுஷனுக்கு? வரமாட்டேங்கிறது ஜடத்தா இருக்கு. பசுதா பசு என்னென்ன பண்ணுமோ அதே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹார நித்ரா பயமை துணானி சாமான்யமே தற்பது நரணாம். ஆஹாரம் பசிச்சா இன்னைக்காவது போறும், இன்னைக்கு பசிச்சா சாப்பிட வேண்டாம் தோன்றத. இன்னும் 2 மணி நேரம் ஆனப்புறம் பசிக்க போறதுன்னு இப்பவே ரெடி ஆயிடுறா ஸ்திரீகள்லாம். கரெக்டா அந்த நேரத்துக்கு அது பண்ணி இது பண்ணி எல்லாம் ரெடியே வச்சிருக்கணும். அதை விட இல்ல ரெடியே அந்த நேரத்துக்கு ரொம்ப சில்லுன்னு ஆப்பிடாதே, ரொம்ப உஷ்ணமாவும் இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்தா போல கரெக்டா சமைச்சு போடுறான். வக்கனையா நம்ம சாப்பிட்டு இருக்கோம் பாருங்க. இது மட்டும் விட்டோமா என்னைக்காது? எத்தனையோ வருஷமா பிறந்து இத்தனை நாளா சாப்பிட்டு இருக்கமே, அது வேண்டாமே அப்படின்னு அது நிச்சயமா அது வேணும். கிடைச்சா சரி, கிடைக்காத போற கோபம் வருது. அதான் இங்க பசுத்துவம் கிடைச்சது ஏதோ வந்திருக்கு பகவானுடைய இன்னைக்கு அருள் இதை கிடைச்சிருக்கு போங்களேன். ஏதாவது ஒண்ணு குறையிட்டோம். ஒரு கறி இல்லாத போது என்ன போயிடுதுன்னு, சாம்பார் இல்லைன்னு எப்படி உள்ள தள்ளுறதுன்னு. பாவம் அப்பத்தான் இவருடைய ருத்ர ஸ்வரூபம் வெளியில வருது. ரசம் பண்ணியிருக்காமே அழகா இருக்கு, அன்னைக்கு உப்பு இல்ல போடல, உப்பு போட்டேன்னா மறந்துட்டேன், வெறும் தீர்த்தத வெந்நீரை கொட்டுறைய உப்பு இல்லையே என்ன பண்றது, என் வாழ்நாள் முழுக்க இந்த ரசம் மாதிரி இருக்கு அப்படிங்கிற. அப்ப ஏன் இத்தனை நாளை கல்யாணம் பண்ணி இப்படி இருந்தேன்? முதல் நாளே டைவர்ஸ்ல போக வேண்டியதானே. மனுஷியனுக்கு பாருங்க ஏதாவது ஒண்ணு குறைஞ்சா அவனால தாங்க முடியல. ஆஹார நித்ரா பயமை துணானி பயம் தலைவலி நான் கால்வலி நான் என்ன ஆறதோ தெரியலையே ஓடுறான் டாக்டர் கிட்ட. போயிடுமோ உயிர் இருக்குமோ போகாதோ என்ன சுவாமி அப்படி எப்பவுமே பயமர்தர்சனாவே இருந்துட்டு இருக்கான் இவன். ஏன்டா இன்னும் உயிரோட இருக்கணும், எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, 95 வயசு ஆனாலும் கொஞ்சம் இன்னும் இருந்தா பரவாயில்ல. ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுவோம், ஒரு நவக்கிர ஹோமம் பண்ணுவோம், என்னடா சௌக்கியமா இருப்போம் அப்படின்னு தோன்றதா இல்லையா? அந்த மரண பயம்ங்கிறது யார விட்டது? இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆஹார நித்ரா பயமை சாபன்யமே தற்பதுனா. பசுக்கள் எப்படி இருக்கோ அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் பசுக்களை விட மோசம். ஏன்னா பசு டிவி பார்க்கல, செல்போன் யூஸ் பண்ணல. இது அதை ரெண்டு வேற மட்டும் ஏதாவது பசுமாட்டு செல்போன் பேஜ் பார்த்துருக்கோம் இல்லையே, அதுக்கும் பசுமாயிட்டோம் நம்ம. இப்படி ஜடதா பசுதா களங்கிதா, மனுஷன் இடத்துல இருக்கிற தோஷங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு போய் பேசுறோம், தெரிஞ்சுட்டே போய் பேசுறோம், அது இன்னும் மோசமா இருக்கு. சரி, அதுக்கு மேல என்னன்னா நமக்கு நடுவில் இருக்க கொடுக்குதான் என்ன தர அனாவசியமா வெயிறோம். எவ்வளவு தோஷம் மனுஷியனுக்கு இருக்கு, அதை போக்கடிக்கிறதுக்காக அது போகணும் போகணும்னு வேதாந்தங்களை வாச்சு சரி பண்ற பேசுறது 10% ஆயிடுதோ முடியல. கலங்கிதா குட்டில கரத்வந்தனாஸ்திமம தேவா, இப்படி எல்லாம் என்னிடத்துல இருக்கே பரமேஸ்வர, என்னையும் காப்பாத்தப்படாதா, இருக்கிற சந்திரன் மட்டும் காப்பாத்தினேல என்ன காப்பாத்தலையே அப்படின்னு விசேஷமா ஒரு அர்த்தம்.

0: இன்னும் பூஜை பண்ணலாம். அரகசி ரகசி பகிரங்கமாக பூஜை பண்ணலாம், ரகசியமாக ஏகாந்தமா மனசுல பூஜை பண்ணலாம். பரமேஸ்வரன விசேஷமாக கோவில்லையும் நாலு தந்தைகளையும் அங்கிருந்து சத்யோஜாதம் மாமதேவம் அகோரம் ஈசாரம் தற்புருஷம் என கொடுகிறான் ஐந்து முகங்களை வச்சுண்டு ஐந்து முகங்கள்ல எத்தனை அகமங்கள் எழுதியிருக்க, எத்தனை நிபந்தனங்களை சொல்லியிருக்கார், சைவ சாஸ்திரங்களை எப்படி இருக்கு, அதெல்லாம் வச்சிருந்து விசேஷமாக பூஜை பண்ணலாம். அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் நம்ம சரீரத்துக்குள்ள ஏகாந்தமா இதயத்துல தியானம் பண்ணிட்டு லிங்காகாரமா லிங்கோத்பவராக ஒரு தியானம் பண்ணலாம். இந்த ரெண்டுக்கு அப்பாற்பட்டதா ஒரு ஸ்வரூபம் வேதாந்தத்தை வாச்சு இந்த பரமேஸ்வர மூர்த்திய தியானம் பண்ணலாம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான ஒரு ஸ்வரூபம், அதான் பிரம்மம்னு சொல்றா உபனிஷத்துகள்ல. அந்த பிரம்மஸ்வரூபமா தியானம் பண்ணலாம், அந்த பிரம்மஸ்வரூபமானதான் அதற்கு பிறகு மாயையோட சேர்ந்து அப்ராக்கிருதமாக அவ்யாக்கிருதமாய் அதுக்கப்புறம் மூணு வருங்கள் சிவனாகவும் விஷ்ணுவாகவும் பிரம்மமாகவும் இருக்க, அப்படிப்பட்டதான் அந்த ஸ்வரூபம் மூல விராட்டம் தியானம் பண்ணலாம். ரகசியமாக ஏகாந்தமாக மனசுல நீங்க என்ன தியானம் பண்றேன்னு தெரியாது. அதே போலயே உருவம் இல்லாத லிங்கோத்பவனா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனா தியானம் பண்ணலாம். இல்ல உமாசாயம் பரமேஸ்வரம் விமும் ஸ்ரீலதோ திரிலோச்சனம் நீலகண்ட பிரசாந்தம் அப்படின்னு சூலமணியாக நாகதர்மாம்பரதா கஜதர்மாம்பரதராகவும் நாகயோபியாகவும் அப்படி முக்கண்ணனாகவும் உமாசாயனமும் ரிஷபவாகவும் இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனா தியானம் பண்ணலாம். இப்படி தியானம் பண்ணி நிலையான உங்களுடைய பாபங்கள் போறதில்லாம மனசுக்கு அபரிமிதமான ஒரு சாந்தி கிடைக்கும். இப்படிப்பட்டதான வெளிப்படையாகவும் அவரை தியானம் பண்ணலாம், ரகசியமாகவும் தியானம் அரஹசி ரகசி ஸ்வதந்திர புத்தியா, அதோட மட்டுமல்ல ஸ்வதந்திர புத்தியா தன்மயமாக இருக்கக்கூடியதான புத்தியினால் சர்வதா சர்வகாலமும் தன்மயமாக ரகசியமாக அதோட சேர்ந்து பகவான தியானம் பண்ணலாம். பரிவசிக்கும் சுலப பிரசன்ன மூர்த்தி, ரொம்ப சுலபம் அவரை பூஜை பண்றதுக்கு. அது வேணும் இது வேணும் இது பண்ணுவாங்க ஒண்ணும் கேட்க மாட்டாரா லோகத்துல, அந்த பலி கொண்டு வரணும் இதை கொண்டு வரணும் இந்த நைவேத்தியம் வேணும் யாரும் கேட்கல, எங்க பரவாயில்லை ஒண்ணும் கேட்கல. ஏகஞ்ச வெல்லும் சலிலம் சகிஞ்சது சமர்ப்பிதம் சங்கர மூர்த்தி பத்யா, ஒரு உதிரடி ஜலத்தை விட்டு ஒரு பில்வ ஜலத்தை திரிகுணம் திரிவிதம் திரிகுண ஆகாரம் அப்படின்னு அந்த மூணு சத்ரஜஸ்தமோ குணங்களா இருக்க கூடியதான மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி விட்டே நீ இந்த காண்பிக்கிறதுக்காக அந்த மூணு பில்வ ஜலத்தை அப்படியே போட்டடையான கூறுமா பரமேஸ்வரனுக்கு, இது வேணும் அது வேணும்னு கேட்கல அவர். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி சதகம் பக்தியுபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா, பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் வெறும் இலைய பூஜை பண்ணி தான் வரும், பில்வ இல பொறுமை துளசி தவணம் பாருங்களேன் பூஜை பண்றது எவ்வளவு, இது வேணும் அது வேணும்னு கேட்டாரோ நல்ல புஷ்பங்களா இருந்தா நீங்களே தலையில வச்சுங்க, பரமேஸ்வரன் போகணும்னு சொல்லவே இல்லையே. எருக்க புஷ்பம் ரைட், தும்ப புஷ்பம் அது யாராவது கட்டி தலையில வச்சுப்பால, ஆனா அது போட்டாலே போறோங்கிறார் அவர். அர்க்கத்ரோண பிரபிருதி குசுமை ரட்சணம் தேவிதேயம், எருக்கம் புஷ்பம் தும்ப புஷ்பம் இதுக்கு அர்ச்சனை பண்ணினாலே, இதனால அர்ச்சனை பண்ணினாலே போறோம்னு. ஆனா என்ன உங்க மனசுல நல்ல எண்ணம் இருக்கு.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சூக்ஷ்ம சரீராணி ஸ்தூல பூதானி ச உற்பத்யந்தே. இதிலிருந்து இந்த அபஞ்சீகிருத்தமான இந்த பஞ்சமகாபூதங்கள்ல இருந்து தன்மாத்திரைகள் இருந்து என்ன உண்டாடுறது? ஏ தேவிய அப்படின்னா இந்த தன்மாத்திரைகளிலிருந்து சூக்ஷ்ம சரீராணி, சூக்ஷ்ம சரீரங்களும், சூக்ஷ்ம சரீரம் அப்படிமா தமிழ்ல, ஸ்தூல பூதானி ஸ்தூல பூதங்களும், ஸ்தூலமான விஷயங்களும், ஸ்தூலமான

0: விஷயங்களும் உற்பத்தியந்தே ச உற்பத்தியந்தே சோத்பத்தியந்தே, இவை இரண்டும் தோன்றுகின்றன. சூக்ஷ்மமானதும் அதே மாதிரி சூக்ஷ்ம சரீரங்களும் அதே மாதிரி ஸ்தூல பூதங்களமான சரீரங்களும் ரெண்டுமே இந்த தன்மாத்திரையிலிருந்து உண்டாருது. அது எப்படி உண்டாருது அப்படின்னா சூக்ஷ்ம சரீராணி. சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லிட்டீங்களே, சூக்ஷ்ம சரீரம்னா என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு, சூக்ஷ்ம சரீராணி சப்த தச அவயவாணி லிங்க சரீராணி. இந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கறது என்னது, சப்த தச அவயவாணி, அவயவாணி அவயவங்கள், அவயவங்கள் உடையது. அவயவங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது, பாகங்கள் பகுதிகள். அவயவங்கள் உடையது அப்படின்னா எத்தனை அவயவங்கள் அப்படின்னா சப்த தச, சப்தனா ஏழு, தசனா பத்து. ஏழு பத்து அப்படின்றது இல்ல, சமஸ்கிருதத்துல தலைகீழ வரும். இங்கிலீஷ்ல யூனிட் டென்ஸ் கடைசியில இருந்து எழுத சொல்லுவான், சமஸ்கிருதத்துல தலைகீழ சொல்லுவான். ஏழு பத்து அப்படின்றது என்னது, பதினேழு. அந்த பதினேழு பாகங்கள் கூடியதாக, பகுதிகள் கூடியதாக இந்த லிங்க சரீரமானது உற்பத்தியானது. பதினேழு லிங்க பாகங்கள் கூடியதான லிங்க சரீரம் சொல்லி சொன்னா என்னது, அந்த பதினேழு பாகங்கள் என்னது அப்படின்ற சந்தேகத்துக்கு அவயவாஸ்து அடுத்து சொல்றாரு, அவயவங்களானது ஞானேந்திரிய பஞ்சகம் புத்தி மனசி கர்மேந்திரிய பஞ்சகம் வாயு பஞ்சகம் சேத்தி. இந்த பதினேழு அவயவங்களும் இதுதான், ஞான இந்திரிய பஞ்சகம். ஞானேந்திரிய பஞ்சகம் அப்படின்றது ஞான இந்திரிய பஞ்சகம், பஞ்சகம்னா ஐந்து, இந்த ஐந்து கூட்டம். எந்த ஐந்தின் கூட்டம், ஞான இந்திரியத்தின் அறிவு புலன்களின் அறிவு புலன்கள் ஐந்தும். அடுத்தது புத்தி மனசி, புத்தி மனசி தீர்க்கத்துல எதுக்கு சொல்லியிருக்கு, புத்தி மனசி அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமே, புத்தி மனசி அப்படின்னு ஏன் சொல்றது, புத்தி மனசி ஏன் சொல்றது, புத்தி மனசின்னு சொல்றது த்விவசனம், ஹரி ஹரி ஹரய ஹரி புத்தி மனசி. அப்படி புத்தியும் மனசும் ரெண்டு. இப்போ ஏழு கர்மேந்திரிய பஞ்சகம், திருப்பியும் கர்ம இந்திரிய பஞ்சகம், செயல் புலன்கள் ஐந்து. கர்ம இந்திரியம்னா செயற்புலன்கள், அந்த அஞ்சு. பனிரெண்டு வாயு பஞ்சகம் சேதி, வாயு கூட்டம் ஐந்தும் அப்படின்னுட்டு பதினேழு. கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் வாயு அதே மாதிரி இது மூணு பதினஞ்சு ஆயிடுச்சு, புத்தியும் மனசும் ரெண்டு பதினேழு. இந்த பதினேழுத்தம் என்ன சொல்லுவோம், லிங்க சரீரம் அப்படிமோ. இதுக்கு பேர் என்னது, லிங்க சரீரம். லிங்க சரீரம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது, நேத்திய சொன்னோம் லயயுக்தம் அப்படின்னு சொல்லி சொன்னோம், அதைதான் இங்கேயும் அர்த்தம் எடுத்துக்கணும். லயம் கூடியதானது, இது எல்லாமே லயமடையக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட லிங்க சரீரமானது உண்டாருது. இப்போ புதுசு புதுசா வார்த்தைய சொல்லிட்டீங்க, நான் ஒரே ஒரு கேள்வித்த கேட்டேன், அவயவங்கள்லாம் என்னன்னு கேட்டேன், ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் வாயுக்கள் அப்படின்னு புதுசு புதுசான வார்த்தை. கர்மேந்திரியம் ஞானேந்திரியம்னா என்ன, செயற்புலன்கள் அறிவு புலன்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா அது சொல்றாரு, ஞானேந்திரியாணி ஸ்ரோத்ர த்வக்கு சக்ஷுர் ஜிஹ்வா க்ரானாக்ஷ்யாணி. ஞானேந்திரியங்கள் அப்படிங்கறது என்னது, ஸ்ரோத்ரம் துவக்கு சக்ஷுஹு ஜிஹ்வா க்ரான ஆக்ஷியானி. இப்படிப்பட்ட ஆக்ஷியானி அப்படின்னா இப்படிப்பட்ட பெயருடையவை, ஆக்ஷியானி அப்படின்னா பெயருடையவை என்கிற பெயருடையவைகள் எதது, ஸ்ரோத்திரம் துவக்கு சக்ஷுஹு ஜிஹ்வா க்ரானம் அப்படின்னுட்டு இந்த அஞ்சும். இதுக்கு ஞான இந்திரியம் அறிவு புலன்கள், அறிவை எதன் மூலியமாக அடைய முடிகிறதோ இப்படிப்பட்டது, இப்படிப்பட்ட தன்மை உடையது அப்படின்ற அறிவு எதனால உண்டாருதோ அதுக்கு பேரு அறிவு புலன்கள். பார்வையினால ஸ்ரோத்ரம், ஸ்ரோத்ரம்னா காது, செவியினால சப்தம் இப்படிப்பட்டது அப்படிங்கிற தன்மை நமக்கு புரியறது, சப்தத்தினுடைய தன்மையை நமக்கு புரியறது, அதனால ஸ்ரோத்ரம் அறிவு புலனா இருக்கு. தொக்கு அப்படிங்கிறது தொடு உணர்ச்சி, தோல், அது அறிவு புலனா இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை தொட்டு பார்த்து நம்ம அந்த தொடு உணர்ச்சியினால தெரிஞ்சுக்கிறோம் என்னது, இது மிருதுவானது இது கடினமானது அப்படின்னுட்டு. அடுத்தது சக்ஷுஹு, சக்ஷு கண், ஒரு விஷயத்துடைய ரூபத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இது நீளமானது குட்டையானது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த, இந்த நிறமானது அந்த நிறமானது அப்படிங்கிறத நமக்கு பார்த்து அறிவு கொடுக்கறது. அடுத்தது ஜிஹ்வா, நாக்கு. இது பேசுறது இல்ல, இது சுவை. இந்த இடத்துல சுவை அப்படிங்கிற விஷயத்தை சொல்றது, செய்யறது. இது இப்படிப்பட்ட சுவையுடையது அப்படிங்கறத நமக்கு அறிவிக்கிறது. அடுத்தது என்னது? கிராணம், மூக்கு. நுகர்தல், சுவாசித்தல் இல்ல, நுகர்தல். ஆஹா, நல்ல வாசனை வருதே அப்படின்ட்டு நல்ல வாசனை கெட்ட வாசனை இது எல்லாத்தையும் நமக்கு உணர்த்துறது. அந்த ஞானத்தை கொடுக்கறதுனால இது ஞான இந்திரியம்னு சொல்றது. ஞான இந்திரியம் எதுக்கு சொல்றோம்? ஞானத்தை கொடுக்கும் புலன் என்பதால் ஞான புலன் அப்படின்னு அர்த்தத்துக்கு. இங்க ஸ்ரோத்ரம், தொகு, சக்ஷுர், ஜிஹ்வா அப்படிங்கறது எல்லாம் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, காது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, வெறும்னா இந்த காது மடல் இருக்குல்ல, அது இல்ல. ஸ்ரோத்ரம்னு சொல்றது கர்ண சஷ்குலிய வச்சின்ன சுரோத்திர தன்மை அப்படிமா. தர்க்கத்துல வந்தீங்கன்னா கர்ண சஷ்குலிய வச்சின்ன அப்படிமா. அதாவது இந்த காது மடல் இருக்குல்ல, இந்த காது மடலுக்குள்ள இருக்கிற ஆகாசத்தன்மைக்கு தான் கர்ண சஷ்குலிய வச்சின்ன ஆகாசத்துவம். இந்த காது மடலுக்குள்ள இருக்கிற ஆகாயத்தன்மை அதுக்குத்தான் என்னது, ஸ்ரோத்திரம்னு சொல்றது. இந்த காது மடலுக்கு இல்ல, வெறும்னா இந்த சொப்பு மாதிரி இருக்கும், ஆனா கேட்காது ஒண்ணுமே. கண்ணு அழகா பாக்குற மாதிரி நல்ல கருப்பா வெளியெல்லாம் கூடியதா இருக்கும், ஆனா பாக்காது. மூக்கு நல்லா தீர்க்கமா இருக்கும், ஆனா ஒரு வாசனையும் தெரியாது அதுக்கு. நாக்கு ஒரு டேஸ்டும் தெரியாது. அதனால இப்படி சுவை இல்லாத இந்திரியங்களை பத்தி சொல்லல, நம்ம சுவை இல்லாத அந்த உறுப்புகளை பத்தி சொல்லல. அந்த உறுப்புல இருக்கிற அந்த சக்தி விசேஷத்தை தான் இங்க ஸ்ரோத்ரம் தொக்குன்னு சொல்றது. ஒவ்வொரு உறுப்பும் இருக்கு, ஆனா அந்த உறுப்புனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் அந்த உறுப்புல அந்த சக்தி இல்லை? அந்த சக்தியைத்தான் இங்க வந்து ஸ்ரோத்ரம் தொக்குன்னு சொல்லியிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உறுப்ப கோலகம் அப்படிமா. கோலகம்னா உறுப்பு. அந்த உறுப்பு, அந்த மடல், அதுக்கு பேரு கோலகம். அந்த கோலகமானது இருந்து மாத்திரம் பிரயோஜனம் இல்லை, இந்த கோலகத்துல அந்த சக்தியானது இருக்கணும். அந்த உறுப்புல அந்த சக்தியானது இருக்கணும். அந்த சக்திக்குத்தான் நம்ம வந்து இந்திரியம் அப்படின்னு பேரை கொடுக்கிறோம். அந்த இந்திரியமானது தான் ஞானத்தை கொடுக்கும் போது ஞான இந்திரியமாறுது. அப்படி இந்த அஞ்சு எப்படி உண்டாச்சு, ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்த அஞ்சு எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டா, அதுக்கு அடுத்த வார்த்தையில சொல்றாரு, ஏதானி ஆகாஷாதீனாம் சாத்விகாம்சேபியோ வியஸ்தேபியோ பிருதக் க்ரமேன உற்பத்தியந்தே. ஏதானி ஆகாஷாதீனாம், இவையெல்லாம் ஏதானி அப்படின்னா ஏதானி ஞானேந்திரியாணி, இந்த ஞானேந்திரியங்களானது. ஏதானி அப்படிங்கறத ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரியாணி அப்படிங்கிற இடத்துல இருந்து கொண்டு வந்து போட்டுருக்கோம். ஞானேந்திரியாணி ஆகாஷாதீனாம் சாத்விக அம்சேபிய, ஆகாசம் முதலியவையிலிருந்து, முதலியவையின் சாத்விக அம்சத்திலிருந்து. வியஸ்தேபிய, எப்படிப்பட்ட சாத்விக அம்சம், வியஸ்தமான, வியஸ்தமான சமஸ்தமான அல்லது வியஸ்தமான சாத்விக அம்சத்திலிருந்து. பிரதக்கு கிரமேன உற்பத்தியந்தே, தனித்தனியாக முறையாக தோன்றுகின்றது. பிரதக்கு பிரதக்கு கிரமேன உற்பத்தியந்தே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பிரதக்கு கிரமேன கிரமேன உற்பத்தியந்தே, தனித்தனியாக முறையாக தோன்றுகின்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகாசத்தின் சத்துவ அம்சத்திலிருந்து, ஆகாசத்தின் சத்துவ அம்சத்திலிருந்து தோன்றியது ஸ்ரோத்திரம். வாயுவின் சத்துவ அம்சத்திலிருந்து தோன்றியது துவக்கு அப்படின்னு அந்த ஆகாசம் வாயு அப்படின்னு எந்த கிரமத்துல படிச்சதோ அந்த கிரமத்துல இந்த ஒரு ஒரு இந்திரியங்களும் அதனுடைய சாத்விக அம்சத்திலிருந்து தோன்றியது. அடுத்தது மனஹ, மனோ நாம சங்கல்ப விகல்பாத்மிகா அந்த கரண விருத்திஹி. அப்படி புத்தி மனசி அப்படின்னு சொல்லி சொன்னார். மனசுனா என்ன அப்படின்னு கேட்டா, மனச சொல்றார், மனோ நாம சங்கல்ப விகல்பாத்மிகா. மனசுக்கு லட்சணம் என்ன? சங்கல்ப விகல்பாத்மிகம் மனஹ, சங்கல்ப விகல்பாத்மிகம் மனஹ, சங்கல்ப விகல்பாத்மிகோ மனஹ அப்படின்னா சங்கல்பமும் விகல்பமும் கூடியதாக இருக்கிறது மனசுடைய நிலை. அதுதான் மனது. மனதுன்னு சொல்லி சொன்னா இப்படியா அப்படியா, அதுவா இதுவா, அப்படிப்பட்ட இரண்டு நிலையினால பீடிக்கப்பட்டதா இருக்கிறது மனசு. அப்படிப்பட்ட ஒரு அந்தக்கரண விருத்திய தான் மன அந்தக்கரணம்னு சொல்லப்படுற அதனுடைய ஒரு விருத்தி தான், என்னாலைதான் மனது. அந்தக்கரணம் அப்படிங்கிறது பொதுவா ஒரு ஒரு விஷயத்துக்கு சொல்லப்பட்ட பேரு. அந்த பொதுவான ஒரு நிலைக்கு அந்தக்கரணம்னா அந்த அப்படின்னா உள்ளு, உள்ளில் இருப்பது அப்படின்ட்டு. கரணம்னா கருவி, உள்ளிருக்கும் கருவி அப்படின்னு அர்த்தம். அப்படி உள்ளே இருக்கும் கருவி, உள்ளே இருக்கும் கருவினா சரீரத்தின் உள்ளே இருக்கும் கருவி அப்படின்னு. அந்த உள்ளே இருக்கும் கருவியானது ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு செயலை செய்யும் போது அதுக்கு வேற வேற பேர் உண்டாருது. மனசித்தம் அகங்காரம் புத்தி அப்படின்னுட்டு, மனோ புத்தி சித்தம் அகங்காரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகமும் வரும். இப்படி மனசு புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற இந்த நாலுமே அந்த ஒரு அந்தக்கரணத்துடைய நாலு வேறு செயல்கள் செய்யப்படும் பொழுது நாலு வேறு பேர். ஒன்னுத்துக்கே அப்படி நாலு பேர் எப்படி கொடுக்க முடியும்? அந்தக்கரணம் அப்படிங்கிறது ஒன்னு மனசா இருக்கலாம் இல்ல புத்தியா இருக்கலாம், அது எப்படி நாலு பேர் நாலு வேற செயலை எப்படி செய்ய முடியும்? அது ஒரே விஷயம், நாலு வேற செயலை செய்ய முடியும். அதுவும் புத்தின்னு சொல்லி சொன்னா நிச்சயாத்மிகா புத்தி, விவசாயாத்மிகா புத்தி அப்படின்லாம் சொல்லுவாங்க. தீர்மானத்தோட சொல்றது மனசு சந்தேகத்தோடய எப்பவுமே இருக்கிறது. சந்தேகத்தோட இருக்கிற மனசும் தீர்மானமா செய்யக்கூடிய புத்தியும் இப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும்? ஒரே விஷயத்தோட செயல்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க? லாஜிக் இல்ல அது. இது எவ்வாறு இப்படி அப்படி அப்படி இப்படி அப்படி அப்படி அப்படி அப்படி அப்படின்னுட்டு அது இப்படித்தான், தப்பாவோ சரியாவோ எதுவா இருந்தாலும் சரி இப்படித்தான் அப்படின்னு தீர்மானம் பண்றது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, உலகத்திலையும் பாக்குறோம், ஒரு பையன் அவனுடைய அப்பாவை சம்பந்தப்படுத்தி பார்க்கும்பொழுது மகனா இருக்கான், மகனை சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது அப்பாவா இருக்கான், தம்பிய சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது அண்ணன், அண்ணனை சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது தம்பி, கணவனை மனைவிய சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது கணவன் இப்படின்னு பலவேறு நிலையில இருக்கான். ஒவ்வொரு நிலையிலயும் ஒரு ஒரு மாதிரியான செயல்பாடு, அப்பா கிட்ட அடங்கி ஒடங்கி இருக்கான், பிள்ளைங்கிட்ட ஆய் ஊய் அப்படின்னு ஆட்டம் காட்டுறான். அப்போ ரெண்டு நிலையும் பாக்குறோம், அடக்கத்தோட கூடிய ஒரு நிலையும் ஆட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும், ரெண்டுமே நிலையும், ஆட்டம் போடுற ஒரு நிலையும் அடங்குற நிலையும் ரெண்டுமே பாக்குறோம் ஒரே அல்ல. அந்த மாதிரி இந்த அந்தக்கரணமே பலவேறு செயல் செய்யும் பொழுது பலவேறு பேர் அடையிறது. அந்தக்கரணத்தோட விருத்தி, அந்தக்கரண விருத்தி அப்படின்னு சொல்லி சொன்னா விருத்தி அப்படின்னா என்ன அலை, அப்படிப்பட்ட என்ன அலை என்னது, இப்படியா அப்படியா, இந்த மாதிரியா அந்த மாதிரியா அப்படின்னு சந்தேகத்தோடு கூடியதா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு மனசு. சம்சய ஆத்மகோ மனஹ அப்படின்னு சொல்லிடலாம், சங்கல்ப விகற்பாத்மகோ மனஹ அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்ல சம்சயாத்மகோ மனஹ, மனசு சந்தேக பிராணி, சந்தேகம் அப்படின்னா மனசு, மனசனுடைய லட்சணம் அதுதான். அப்படி ஆணையோரேவ சித்த அகங்காரையோர் அந்தர்பாவ, இதுக்குள்ளேயே தான் இந்த மனசுக்குள்ளேயே சித்தமும் அகங்காரமும் கொண்டு வந்து அடக்கிடலாம். சித்தமும் அகங்காரமும்னு சொல்லி சொன்னா என்னது அப்படின்னா, சித்தம்னு சொல்லி சொன்னா அனுசந்தானாத்மிக அந்தக்கரண விருத்தி சித்தம், அபிமானாத்மிக அந்தக்கரண விருத்தி அகங்கார, அது ரெண்டுத்துக்கும் லட்சணம்னு சொல்லிட்டார். சித்தம்னா என்ன? சித்தமும் அகங்காரத்தையும் இதுக்குள்ளேயே அடக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சித்தம்னா என்ன? சித்தம்னா அனுசந்தானாத்மிகா அந்தக்கரண விருத்தி, அனுசந்தானம் செய்யக்கூடியதான அந்தக்கரணத்தினுடைய ஒரு விருத்தி. அந்தக்கரணத்தின் அந்த அந்தகரணத்தின் இல்ல அந்தக்கரணத்தின், அந்தக்கரணத்தின்னா உள்ளிருக்கும் கருவின்னு சொல்லிட்டேன். அப்படி அந்த உள்ளிருக்கும் கருவியினால் செய்யக்கூடிய அனுசந்தானமான செயலானது சித்தம்னு சொல்றது. அனுசந்தானம் எது செய்யறதோ அந்த செயல் செய்யற நிலையில அந்த அந்தக்கரணத்துக்கு சித்தம்னு பேர். அனுசந்தானம்னா என்ன? திருப்பி திருப்பி அனுசந்தானம், அனுசந்தானம், அனுசந்தானம் எது செய்யறதோ, அனுசந்தானம் அது செய்யறது அப்படின்ட்டு. அனுசந்தானம்னா நினைவு கூறுதல். அப்போ நீங்க ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் போது அந்த அனுபவமானது என்ன ஆகுது? என்ன பதிவுகளா போய் உட்காருது? சம்ஸ்காரம் அப்படிமா, அதுக்கு பேர் என்ன? சம்ஸ்காரம், வாசனை. சம்ஸ்காரம் வாசனைனா என்ன அர்த்தம்? எண்ணப்பதிவு. எண்ணப்பதிவா போய் புத்தியில உட்காருது, ஒரு இடத்துல உட்கார்றது, அந்த கரணத்துல போய் உட்கார்றது. அந்த கரணத்திலிருந்து எண்ணப்பதிவா இருக்கிற அது ஒரு விஷயத்தை, அதுக்கு சமானமான ஒரு விஷயத்தை, அதை தூண்டக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அதனால தூண்டப்பட்டு வாசனையா விருத்தியா வெளியில வருது. அந்த வாசனையானது, அந்த சம்ஸ்காரமானது விருத்தியா என்ன அலையா வெளியில வருது. அது வெளியில வர்றதுக்கு காரணம் என்னது? இந்த சித்தம். சித்தம் தான் அதை பதிஞ்சு வச்சிருக்கு. ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இடம் எது? சித்தம். மனசுங்கிறது என்னது? இப்படியா அப்படியா, சந்தேகப்படும். சந்தேகப்படுவது மனது, நினைவுபடுத்துவது, நினைவு கூறுவது சித்தம். அடுத்தது அபிமான ஆத்மிகா அந்தக்கரண விருத்தி அகங்கார. அகங்காரம்னா என்ன? அகங்காரம் அகங்காரம் எல்லாருமே சொல்றது கேட்டோம். அகங்காரம்னா என்ன? அபிமானோ அகங்கார அப்படிமா. அபிமானம் அகங்காரம்னு சொன்னாலே போதும் லட்சணம். இங்க அப்படிப்பட்ட ஒரு அந்தக்கரணத்துடைய விருத்தி அகங்காரம் அப்படிங்கிறார். அபிமானம் கூடியதானதான, அபிமானம் கூடியதுன்னா இது நானு, என்னுடையது, நான் எனது அப்படிங்கிற இந்த புத்தி விருத்தி கூடியதான இந்த மாதிரியான அறிவு, விருத்தி கூடியதான அறிவு, எண்ண அலை கூடியதான நான் எனது அப்படிங்கிற அறிவு கூடியதான எண்ண அலை கூடியதான நிலைக்கு பேரு அகங்காரம். ஒரு விஷயத்தோட நான், ஒரு விஷயத்தோட எனது அப்படின்னு சம்பந்தப்படுத்திட்டாலே முடிஞ்சு போச்சு, அது அகங்காரம் அர்த்தம். அதே மாதிரி ஏ தேசம் ஆகாசம் தேசம் பிரகாஷ் ஆத்மகத்வா சாத்வம் எம் புத்தி ஞானேந்திரியை. இங்க புத்தியை பத்தி சொல்லவே இல்லையே. புத்தி வந்து இங்க மனோநாம சங்கல்ப விகல்பாத்மிகா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கல, அத்தியவசாய புத்தி அப்படின்னு சொல்லி இருக்கணும். அத்தியவசாய ஒரு வாக்கியம் அதுல இல்லையா, புத்திர் நாம நிச்சயாத்மிகா அந்த கர்ண விருத்தி. ஒரு வாக்கியம் இதுல இல்ல, டைப் பண்ணாவே டைப் பண்ணதுல இதுல ஒரு வாக்கியம் இல்லை. புத்திர் நாம நிச்சயாத்மிகா அந்த கர்ண விருத்தி அப்படின்னு இருக்கணும். நிச்சயாத்மிகா அந்த கர்ண விருத்தின்னு இருக்கலாம், இல்ல விவசாயாத்மிகா அந்த கர்ண விருத்தின்னு இருக்கலாம். புத்தினா என்ன அர்த்தம், தீர்மானம் பண்ணக்கூடியது, இதுதான் இப்படித்தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணக்கூடிய நிச்சயமா சொல்ல செய்யக்கூடிய விஷயம் என அந்த கரண விருத்திக்கு பேர் என்னது, புத்தி. ஒரே அந்த கரணமானது பல வகை விருத்தி எண்ணாலை நிலையில விஷயத்த வேறுபடுத்துறது, அதுவே வேறு வேறு பேர் அடையிறது. அதாவது ஒரு விஷயத்த பாக்குறேன், இது மனுஷனா இல்ல தூணா, மனுஷனா மரமா, சந்தேகம், மனசு, இதுக்கு பேர் தான் மனசு. இல்ல இல்ல இது மரம் தான், இல்ல இது மனுஷன்தான், கரெக்டா தப்போ அது வேற விஷயம், மனுஷன்தான் இல்ல மரம் தான் அப்படின்னு தீர்மானம் பண்றது புத்தி. அந்த மனுஷன் மரம் அப்படின்னு பார்த்தோன்ன இந்த பார்த்ததோட அறிவு போய் பதியறது சித்தம். இது மனுஷன், மனுஷன் அறிவு உடையவன் நான், நான் மனிதனை பார்த்தேன், நான் மனிதனை அறிந்தவன் இப்படிங்கிற புத்தி உள்ளது, இந்த விருத்தி உள்ளது அகங்காரம். இதுதான் நாலு நிலை. சரி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதுச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.
1: ஓம் நமஃ சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: எட்டாம் சூத்திரத்துல என்ன சொல்ல போறார் என்று கேட்டால், அதற்கு சுவாமி என்ன எழுதினார், எட்டாம் சூத்திரம் என்ன சொல்லுது என்று கேட்டால், ஞானம் வந்து எப்படி முற்றி பெறுகிறது. எட்டாம் சூத்திரம் சொன்னார், ஞானம் வருமாறு உணர்த்துதல் நுகரிற்று. ஞானம் வருமாறு உணர்த்துதல் நுகரிற்று. இதை லேசா கண்ணுடைய மட்டும் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம சிந்திப்போம். இப்ப இந்த சூத்திரத்தை எப்படி நம்ம பார்க்கிறோம்னு பார்ப்போம். அதாவது இந்த ஐங்கிறது வளர்ந்தனை, தமிழ் இலக்கணம் முடிச்சா தெரியுங்க, ஐங்கிறது முன்னிலை, வளர்ந்து அயர்ந்தனை, கரெக்ட் தான், வளர்ந்து அயர்ந்தனை என ஐம்புல வேளரின் அர்த்தம் பண்ணும்போது என்ன பண்றீங்க, வளர்ந்து அயர்ந்தனை. அயர்ந்தனைங்கிறது என்னது, முன்னிலை ஒருமை, அது டைரக்ட் ஸ்பீச். தம்முதல் குருமாய் உணர்த்த தவத்தினில் உணர்த்த, இந்த உணர்த்தங்கிற சொல் இருக்கு இல்லையா, இது வந்து ரெட்டுண மொழிதல். குருமாய் உணர்த்த தவத்தினில் உணர்த்த, அதே புத்தகத்தை நீங்க போட்டு வச்சுக்கலாம், அப்பதான் உங்களுக்கு புரியும். தம்முதல் என்பது சிவம், இங்க என்ன இருக்கு, குருவும் என்று ஒரு உண்மை இருக்கு, மறந்துடக்கூடாது. குருவாய்னு சொல்லல, குருவும் மாய் அந்நியம் இன்மையின். இப்போ ஒரு இங்கே ஒரு கேள்வி வருது, செலும் என்பது பயனிலை, எது செலும், ஆன்மா என்பது இங்க இது என்னது, முதல் சூத்திரத்து ஏழாம் சூத்திரத்து வரவழைக்கப்போ இரண்டாலாம் ஆன்மா இரண்டலாம் ஆன்மா அரண்டல் செருமே. ஏழா சூத்திரத்துல எழுவா இருக்கு, இதுக்கு எழுவா இங்க இல்ல, ஏழா சூத்திரத்துல எழுவா. இரண்டலாம் ஆன்மா அரண்களில் செருமே, அந்நியம் இன்மையின். அதாவது ஏற்கனவே இங்க என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, அது மேல கண்ணு கண்ணெடி செய்து நுட்பத்தை நான் சொல்றேன். அதாவது தம்முதல் குருமாய் உணர்த்த, தவத்தினில் உணர்த்த. உணர்த்த என்ற சொல்லு ரட்டுர மொழிதல். குருமாய் உணர்த்த, தவத்தினில் உணர்த்த. விட்டு, எதை விட்டு? இங்க ஓமையில வந்து வேடர்களை விட்டு. மன்னவகுமாரன் வேடரிடத்திலே தங்குகிறான், அந்த வேடர்களை விட்டு என்பது அங்க ஓமையில வருது. பொருள் என்ன வரும்? பாசத்தை விட்டு. அதாவது எப்படி சொல்றாருன்னா, இதுக்கு அணி இலக்கணத்துல என்ன வரும் அதை குறித்துக் கொள்ளுங்கள். அணி இலக்கணம், அணி இலக்கத்தை அப்ளை பண்ணீங்கன்னா ஏகதேச உருவகம் பேர். பேர் ஏகதேச உருவகம். அதாவது ஒரு பகுதியை உருவகம் பண்ணிட்டு ஒரு பகுதியை உருவகம் பண்ணாம விடுறார். அதாவது ஐம்பொறிகளை வேடர்களாக சொன்னார். ஆனா ஆன்மாவை என்ன சொல்ல? மன்னவ குமாரன் சொல்லல. அதனால என்ன பண்ணார்னா, இப்படி எழுதி கொள்ளுங்கள், இந்த சூத்திரம் ஏகதேச உருவகம். இதை முற்று உருவகமாக சிவஞான சித்தியார் 253 கூறியது. இவர் ஏகதேச உருவமா சொன்னதை சித்தியார் முழு உருவமா ஆக்கினார். முற்று உருவகம் அவர் முடிச்சு சொல்கிறார். மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்தவனை அறியாது மயங்கி நிற்ப, பின்னவனும் என் மகன் நீ என்று அவரை பிரித்து பெருமையுடன் தானாகி பெணுவாவோர் துண்ணிய ஐம்புல வேடர் சுடரில் பட்டு துணைவரையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை மண்ணும் அற்குருவாகி வந்து மலமகட்டி தானாகி மலரடி கீழ் வைப்பன். அதாவது சிவஞான போதத்துல ஏகதேச உருவமாக சொன்ன செய்திய முற்று உருவகமாக சிவஞான சித்தியார் 253. மெட்டாஃபர், அது இங்கிலீஷ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல இதுக்கு பேர் என்னது? மெட்டாஃபர், METAPHOR, மெட்டாஃபர். மெட்டாஃபர்னா உருவகம்னு அர்த்தம். அவனும் வச்சிருக்கான், எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் காரனும் வச்சிருக்கான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லையா? அது ஒரு பெரிய அவங்க லிட்ரேச்சர்ல இது இருக்கு. இப்ப அரண் கடல் என்பது என்ன? திருவருள் அர்த்தம். அரண்கடல் என்பதற்கு நீங்க என்ன அர்த்தம் பண்ணக்கூடாது? த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் லார்ட் சிவான்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. திருவடி, இறைவனுடைய திருவடி என்பது திருவருள். இங்க ஒரு நுட்பமான பொருள் இருக்கு. செருமே என்று சொன்னால் இங்கிருந்து அங்க போறது, இந்த புடை பயிற்சி இல்லை. இங்க செருமே அப்படிங்கறத என்ன அர்த்தம் பண்ணாருன்னா, ஏன்னா ஏகதேச, அதாவது இந்த வியாபக பொருளுக்கெல்லாம் உருவுதல் என்பது இல்லை. ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் போறதுங்கிற டிஸ்பிளேஸ்மெண்டே இங்க கிடையாது. ஏன்னா வியாபக பொருள், ஏன்னா ஒரு கண்ட பொருளுக்கு தான் இங்கிருந்து அங்க போறதுன்னு உண்டு. வியாபகம் இருக்கிற பொருள் இங்கிருந்து அங்க போச்சுங்கிறதுக்கு உண்டா? அதே சாமி எழுதுவார், ஒரு அற்புதமான இடம் அந்த இடத்துல. வியாபக பொருளுக்கு உருவுதல் உணர்ச்சி விஷயமே அப்படின்றார். ஒருதல் இடத்தை விட்டு ஒருதல், ஒருதல், ஒருதல் இதை விட்டுட்டு அங்க போறது. ஒருதல் ஓனா ஒருதல் அப்படி வார்த்தை தமிழ ஒரு. இப்ப திருக்குறள் எங்க வருது தெரியுமா? அந்த வார்த்தை எங்க வருது? சென்ற விடத்தார் செலவிடா தீது ஒரு அளவையில் சொல்ற. இந்த ஒருதல் திருக்குறள் எப்படி சொல்றாரு? ஒரு சென்ற விடத்தார் செலவிடா தீது ஒரு நன்றின்பால் உரிப்பது அறிவு. அந்த உருவு என்பது, உருவு என்பது ஒரு என்று அளவடையில வருது இல்லையா. அப்ப நீங்க தெரிஞ்ச பொருள் தானே அது ஒரு. இங்க சூத்திரத்தில் இல்ல உருவுதல் என்பது சாமி எழுதுவேன். வியாபக பொருளுக்கு உருவுதல் என்பது உணர்ச்சி விஷயம் தானே ஒழிய, அதே போலதான் உயிர் போயிருச்சுன்னா இங்கிருந்து பாடியிலிருந்து உயிர் போயிருச்சுன்னு அர்த்தம் இல்ல. நம்ம உலக நடையில போய் சொல்றோம் உயிர் போயிருச்சுன்னு, அப்படி இல்ல உயிர் போகவும் செய்யாது வரவும் செய்யாது.
4: உடம்புல இருந்திருக்கு.
3: ஆமா, அதாவது அங்க என்ன பொருள்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்ப உங்க இதே சின்ன உதாரணம், உங்க டிவியில ஒரு மெக்கானிக்கல் டிஃபெக்ட் வந்தா உங்க டிவி படம் வரல இல்லையா. இப்ப டிவி வேவ் என்னாச்சு, அந்த கதை தான். டிவி வேவ் என்னாச்சு, அது இடம் விட்டு போயிருச்சா. இந்த கருவியில அது செயல்படல, அவ்வளவுதான். இந்த கருவியின் வழியாக அது ஃபங்க்ஷன் பண்ணலையே ஒழிய அந்த வேவ் வந்து டஸ் நாட் டை. நம்ம ஏதோ பெட்டிக்குள்ள போய் வர்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம், பெட்டிக்குள்ள போயா வருது இல்லையே.
5: எங்கும் பரவி இருக்கிற, எங்கும் பரவி இருக்கிற உள்ளுக்கு போறேன்னு சொல்றதும்
3: இல்ல.
4: அது இன்னொரு பொடிக்க போலாமா அந்த உயிர், இன்னொரு பொடிகளையும் போய் வேலை செய்யலாமா, அந்த பொடிகளாம் இருக்கணும்.
3: இல்ல ஒரு உயிர் வந்து ஏக காலத்துல ரெண்டு உடலை அதிட்டிக்கலாம், அப்படி இருக்கு. ஒரு உயிர் வந்து ஏக காலத்துல அது வந்து எப்ப வரும்னா யோக நிலையை வரும்போது, சித்தர்கள் அப்படி காட்டுறாங்க இல்லையா. எப்ப செய்ய முடியும், உயிர் வந்து தன்வசம் ஆகும்போது அப்படி செய்யலாம், செய்யலாம். அது எல்லாரும் பண்ண முடியாது. ஒரே உயிர் பல பாடியில போய் ஆக்டிவேட் பண்ணலாம். யோக நெறியில அப்படி ஒரு, அது ஒரு அஷ்டாங்க யோகத்தை அப்படி ஒண்ணு இருக்கு. அது வேற கொடு விட்டு குடுவாயிருந்து இந்த இதை விட்டு அங்க போயிருது. ஆனா ஒரே உயிரே ஏக காலத்துல பல்வேறு உயிர்கள் இருக்கிறது, பல்வேறு உயிர்களையும் சஞ்சாரம் பண்ணும். ஆனா என்னன்னு கேட்டா எப்பொழுதும் என்ன ஆகும் கேட்டா, ஒரு என்ன சொல்லுதுன்னா, ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் என்னைக்கு கலந்து ஒரே பொருள் ஆகாது. அதான் உள்ள பயம், ரெண்டு சோல் வந்து ஒன்னா கலந்து ஒரே சோழ ஆயிருமா, அது இட் வில் நெவர் ஹேப்பன். அது சாமி செடிக்கு அழியல. சடத்துக்கு அன்றி சித்துக்கு சங்கிரமம் கூடாது என்பது சிவாகமனூர் துணிவு என்க. அது ஜடப்பொருள் தான், என்னாகும் ரெண்டு ஜடம் சேர்ந்து இன்னொரு ஒரு ஜடம் ஆகலாம். ஜடப்பொருளுக்கு ஒரு இயல்பு என்னன்னு கேட்டா, ஒரு ஜடப்பொருள் சுக்குநீராகி பல ஜடப்பொருளாகவும் ஆகலாம். ஒரு பொருளை உடைச்சு சுக்குநீர் ஆக்கிடலாமே. அதே போல பல ஜடப்பொருள்களை சேர்த்து ஒன்னா சேர்த்து ஒரே பொருளை ஆக்கலாம். அதுக்கு என்ன பேராங்க, அதுக்கு ஒரு டெக்னிக்கல் வேர்டு இருக்கு, அதான் சங்கிரமம். அது பேர் தான் சங்கிரமம், சங்கிரமம்,
4: சங்கிரமம்,
3: சங்கிரமம். அதுக்கு வார்த்தை இருக்கு சங்கிரமம். சங்கிரிட்ல சங்கிரமம், இக்கணம் அழுத்தணும், சங்கிரமம்.
4: Sanskrit.
3: Sanskrit was Sankram.
4: Union.
3: Two entities becoming one. English was that two entities becoming one. It can happen in Jadam. Anna, two souls will never become. அது சாமி சித்தியார் வரையில தெளிவா சொல்ற, சடத்துக்கு அன்றி சித்துக்கு சங்கிரமம் கூடாது என்பது சிவாகமனூர் துணிவு என்க. ஆகமத்திலேயே தெளிவா சொல்லியிருக்கு, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் தான். அதே மாதிரி ஒரு உடம்புக்குள்ள ரெண்டு உயிர் இருக்கலாம், ஆனா அந்த ரெண்டு உயிர் சேர்ந்த உடம்பை இயக்குமே ஒழிய அந்த ரெண்டு உயிரும் ஒன்னா சேர்ந்துடாது. இப்ப ஒருத்தருக்கு பேய் பிடிக்குதுன்னு வைங்க, பேய் பிடிச்சா இவனுடைய உடம்பு தனியா இருக்குது, இவனுடைய ஆன்மா தனியா இருக்கு. இந்த உடம்ப அந்த ஆவி எந்த பேய் பிடிக்குதோ அதுக்கு ஒரு ஆன்மா இருக்கு இல்லையா, அது போய் இயக்கும்.
4: சூர பத்மனுக்கும் அப்படி
3: அதேதான், கந்த புராணத்துல அருமையா சொல்றாங்க, சூரன் பத்மன் என்ற ரெண்டு ஆன்மா ஒரே உடம்புல இருக்க. சூரபத்மன் ஆள் ஒன்னே ஒழிய ரெண்டு ஆன்மா தானே அது, இருவேறு உருவின் ஒருவேறு யாக்கை. எப்படி தெரியுது, சேரலைங்கிறது எப்படி தெரியுது? மறுபடியும் அருள் முடிஞ்ச உடனே சேவலாவும் மயிலாவும் பிரிஞ்சு வந்துருச்சே. அப்ப சேவலாவும் மயிலாவும் வந்ததுனால என்ன தெரியுது? ரெண்டு உயிர் ஒன்னா சேராதுங்கிறது தெரியுது அவங்களுக்கு. அந்த உடம்பு அது ஒரு சாம வயத்தினால ஒரு அப்படி இருக்குது, அவ்வளவுதான். ஆக என்ன ஆகும்? டூ சோல்ஸ் வில் நெவர் பிகம் யுனைடெட் அண்ட் பிகம் ஒன். அது ஆகவே ஆகாது. அது மாதிரி முக்கியமான இடங்கள்ல எல்லாம் அவர் எழுதிடுவார். சாமி வந்து பாக்கியத்துல இதுல வந்து அந்த நம்ம கான்செப்ட் என்னங்கிற சொல்லிடுவேன். அதனால அந்த வியாபக பொருளுக்கு ஒரு விதம் ரெண்டு விஷயம் அது கிடையாது. சித்து பொருளுக்கு ரெண்டு விஷயம் கிடையாது. ஒன்று வந்து பிகமிங் யுனைடெட், அதுவும் கிடையாது. இன்னொன்னு என்ன கிடையாது? டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த இடத்தை விட்டு அந்த இடத்துக்கு போயிருச்சுன்னு சொல்ல முடியாது. அதான் வியாபக பொருளுக்கு ஒருவுதல், ஒரு இடத்தை விட்டு ஒருத்தர் போறது. அப்ப அங்க ஒருவுதல் என்பது உணர்ச்சி விஷயம் தான். அங்க வேற ஒரு காரணம் பற்றி தான் சொல்லப்படுகிறது. அதே போல என்னன்னு கேட்டா அந்நியம் இன்மையில், அதாவது சிவபெருமானுக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னு கேட்டா, அந்த குருவினுடைய வடிவத்தை குருவினுடைய ஆன்மாவில போய் இறைவன் இருந்துதான் ஞான உபதேசம் பண்ற. ஆக்சுவலா குரு வர்றார், அந்த குரு நம்மள மாதிரிதான் பாடி இருக்க, அவருக்கு நம்மள மாதிரியே தான், அவருக்கும் ரெண்டு கை இருக்கு ரெண்டு கால் இருக்கு, நம்மள மாதிரியே ஒரு அனாட்டமிக்கல் பாடி சேம் தான். ஆனா அந்த குருவுக்கு ஏன், குருவுக்கு ஏன் சிவபெருமானுக்கு ஒப்பான்னு சொல்றோம்னு கேட்டா, அவர் உபதேசம் செய்யும் பொழுது அந்த சிவபெருமான் அவருடைய ஆன்மாவில போய் நிக்கிறார்.
6: அந்த நேரத்தில் மட்டும்தான்
3: இல்ல, அந்த நேரத்தில் ஆமா, அந்த உபதேசிக்கும் போது மட்டும்தான், உபதேசத்துக்கு மட்டும்தான். அதுக்குலாம் சிவோகம் பாவனையில நின்றுதான் அவங்க செய்யணும். தீட்சை கொடுக்கறவங்க அந்த குருநாதர்கள் சிவோகம் பாவனையை தரைப்பட்டு தான் தீட்சை கொடுக்கணும்னு தான் இருக்கு. அப்படி இருக்கதா தான் இனியம். அதுக்குதான் என்ன பேர்னு கேட்டா, அதுக்கு சாமி மேகண்டாரே வார்த்தையை சொன்ன, அப்பொழுதுதான் சைதன்ய சொரூபி, அதுக்கு பேரு தான் சைதன்ய சொரூபின்னு பேர். அதாவது அந்த இறைவன் அந்த குருவினுடைய ஆன்மாவை, அந்த ஆன்மாவிலே நின்று ஆன்மாவை செயல்படுத்துறார் இல்லையா, அந்த நிலைக்கு தான் என்ன பேரு? சைத்தன்ய சுரூபி. அது சிவஞானபுரத்திலே வரப்போகுது. சைத்தன்ய சுரூபியாய் நிற்கலாம்.
7: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
8: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரச நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
9: அவர் தோற்றுவித்த அந்த பொய்கையை மூழ்கி அவர் அருளிய வண்ணமாக திருவையாற்றிலே சென்று திருச்சையை திருக்காட்சியை காண்பதற்கு ஆயத்தமாகின்றார் அரசர் பெருமான். பாட்டடம் குரல் பொய்கையில் மூழ்கினார் பணியார். பால் போலும் திரிந்த வெண்மையான அந்த பொய்கையிலே அப்பமுக்கியை மூழ்கின்றார். என்ன வியப்பு! கயிறை சாரலிலே மூழ்கின்ற கலைவாய்மை காவலனார் காண்போர் காணும் வண்ணமாக திருவையாற்று வாலியையே போன்றுள்ளது. எத்தகையதோ பேருத்துவம் ஆதி தேவதம் திருவுரன் திருமை யார் அறிந்தார்? போதமானவர் பனிமலர் பொய்கையில் மூழ்கி மாதோ வாதனார் மகிழும் ஐயாற்றியோர் வாழி மீது தோன்றி வந்து எழுந்தனர் உலகெல்லாம் வியப்ப. சித்தவேத பெருமான் தமக்கு கொடுத்த முதல் மொழியை ஆங்காங்கே 15 இடங்களிலே ஆச்சாரிய சுவாமிகள் செய்கிறார்கள் பதிந்து செல்வார். அப்படி அவர் குறிப்பிடுகின்ற இடங்களிலே திருநாவுக்கரசர் புராணத்தில் இடம்பெறுகின்ற அந்த மந்திரச்சொல் இந்த இடத்திலே இடம்பெறுகின்றது. போதமாதவர், போதம் மெய்யறிவு, மெய்ஞான வித்தகராத விளங்கும் நாவரதர் பெருமானார் கைகளை சாரலிலே உள்ள பொய்கையிலே மூழ்கி யாவும் வியக்கும் வண்ணமாக ஐயாற்று வாவியிலே தூண்டி எழுகின்றார். குளத்திலிருந்து எழுகின்ற குளித்திருந்த நாயனாருடைய கண்களிலே அருவி போல தண்ணீர் பெருக்கு அரணாருடைய கருணையை நிறைந்து வாகியிலே குளித்து எழுகின்ற வாகியர்கள் மீண்டும் ஒருவரை கண்ணீர் பெருக்கிலே குளிக்கின்ற நிலைக்கு ஆளாகின்றார். கொம்புதான் மலர் வாகியும் கரையில் வந்து ஏறி உங்கள் நாயகர் திருவுகள் பெருமையை உணர்வார். எம்பிரான் தரும் கருணைக்குள் இது என இருக்கள் கொம்பு தாரை நீ வாவியில் படிந்து எழும் படியார். இரண்டு பாடலுக்கு முன்னே சொன்னார், இதற்கு முந்தைய பாடலே ஆதிதேவர்கள் திருவுருள் பெருமை யார் அறிந்தார் என்று. இறைவனுடைய பெருமையை அறியவல்லார் யாரும் இல்லை, அது விடை தெரிகின்றார். அறியவல்லவர் விரும்ப உண்டோ என்றார் ஒருவர் உண்டு, அவர் வாகீச பெருந்தரை என்ற விடையையும் தருகின்றார். எம்பிரான் உங்கள் நாயகர் திருவுருள் பெருமையை உணர்வார். ஒருவராக இருந்தால் பெருமானாருடைய திருவுருப்பெருக்கு அறிய முடியும் என்ற விடையையும் செய்கிறார். அத்தகைய பெரியார் அதற்கு காரணம் அவர் போத மாதவர் என்று முன்னமே உடம்போடு புரட்டி அவருடைய பெருமையை விளக்கி அருளினார். இனி நிறையும் நீர்மொழி வீதிகள் விளங்கிய ஐயாறு உடைய நாயகர் தேவடி பணிய வந்துருவார். அடைய அப்பணி விற்பவும் சரிப்பவுமான உடையமந்த தம் துணையொடும் முனிவன கண்டார். திருக்கையிலே திரு ஐயாத்திலே திருநாவுக்கரசர் காண்கின்ற காட்சிகளை இரண்டாக பகுத்து காட்டுகின்றார் என்று கேட்கிறார். வாவியின் கரையிலே காண்கின்ற காட்சி ஒன்று, பின் திருவையாற்று திருக்கோவிலே காணுகின்ற காட்சி மற்றொன்று. ஆக இருவகை காட்சிகளை எம்பிரான் நாவரசர் திருவையாற்றிலே காண்கின்றார் என்பதை ஆசிரியர் பெருமான் உணர்த்துவதை நாம் முதற்கண் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாவியின் கரையே அவர் பார்க்கின்ற காட்சி எது? அது இதுதான். காண்கின்ற சர அசரங்கள் எல்லாம், காண்கின்ற ஆண் பெண் உயிர் வர்க்கை இனங்கள் எல்லாம் அம்மையப்பராகவே கரைவாய்மை காவலனாராலே காணப்படுகின்றன. பார்க்கும் பெண் எல்லாம் சக்தி, பார்க்கும் ஆண் எல்லாம் சிவம். இந்த நிலையையே நீகரத்திலே அம்மையப்பர் மாதுருவாராக மறைந்திருக்கின்ற அந்த அருளின் பெருமையை பார்க்கின்றார் ஆண்டவர். இது உயிர்களோடு பெருமான் ஒன்றாக இருக்கக்கூடிய உன்னத நிலையை காட்டும். ஒன்றாக இருக்கக்கூடிய பெருமான் வேறாகவும் இருப்பான். வேறாக இருக்கக்கூடிய காட்சிதான் திருவையாற்றிலே திருக்கையை காட்சியாக நாவரசாலே காணப்படுகின்றது. உடைய நாயகர் தேவடி பணிய வந்துருவார். அடைய அப்பதி நிற்பவும் சரிப்பவுமான நிற்பவும் அசையாதிருக்கக்கூடிய உயிரினங்கள், சரிப்பவும் அசையக்கூடிய உயிரினங்கள், இந்த இரண்டுமாக பெருமானும் பெருமாட்டியுமாகவே விளங்குவதை நாவரதர் பார்க்கிறார். உடைய மந்தகம் துணையொடும் ஒளிவன் வாழாண்ட பொங்கேயே மனையும் சேரோ என்று துறவர நிலையை மேற்கொண்ட தூயோர் நாவரசருடைய அருமை பெண்களுக்கு காட்டப்படுகின்ற காட்சி பார்க்கின்ற பெண்ணெல்லாம் பராசக்தியாகவும் பார்க்கின்ற ஆணெல்லாம் பரமசிவனாகவும் பெண்மார் உகந்தார் புத்தனுடைய பெருங்கோலத்தை படம் பிடித்து காட்டுவனவாகவும் அமைந்திருப்பதை நாம் அறிந்தது. இதற்கு விளக்கம் தெரிகின்றார் செய்கிறார். பொன்மலை கொடியுடன் அவர் வெள்ளியும் பொறுப்பில் தன்மையாங்கள் சத்தியும் சிவமுமாம் சரிதை வன்மை யோனிகள் யாவையும் பயிர்வன பணிந்தே மண்ணு மாதவர் தம்பிரான் கோவில் உட்பந்தார். ஆண் பெண் வர்க்கமெல்லாம் அம்மையப்பர் வடிவம் என்பதற்கு சாத்திரத்திலும் ஒரு ஆதாரம் உண்டு. சத்தியும் சிவமுமாய் ஆகி உலகமெல்லாம் ஒத்து ஓவா ஆணும் பெண்ணுமாக உயர் குண புனியுமாக வைத்தல் அவளால் அந்த ஆக்கம் இவ்வையம் எல்லாம் இத்தையும் அறியார் கீழலிங்கத்தின் இயல்பும் ஓரா என்பது சிவஞான சித்தியர். அவள் பார்க்கின்ற பெண்ணெல்லாம் சத்தியான், பார்க்கின்ற ஆணெல்லாம் சிவம்தான் என்ற அந்த அருட்காட்சி வருது என்பது ஆண்டோர்களுக்கு போத மாதவர்களுக்கு தான் இதிலே வாய்க்கக்கூடிய ஒன்று என்பது தரப்படுகின்றது. பின்னாலே அவர் மாதத்துறை கண்ணியனை பாடலிலே விளைக்கிறது போகின்றார். அதை சேக்கிரார் சொல்கின்ற சூழல் பின்னாலே அமைகின்றது. ஆகவே சேக்கிரார் பெருமானோட அடிப்பட்டிலே நாவரத்தை பின்பற்றி செல்வோம். இப்பொழுது வாவித்தரையிலே ஒரு காட்சியை பார்க்கின்றார். சராசரங்கள் எல்லாம் ஆணும் பெண்ணுமாக இருப்பவர்கள் எல்லாம் அம்மையப்பராக இருப்பதை பார்க்கின்றார் அரசர் பெருமானார். திருக்கோவிலுக்கு செல்கின்றார். திருக்கோவிலே அது அறம்பலத்த நாயகி உடனோரே ஐயாரப்பர் திருக்கோவில், தர்ம சம்பத்தினி அம்மை உடனுரை பஞ்சை நதீஸ்வரர் பெருங்கோவில். அந்த திருக்கோவில் மறைகின்றது, அந்த திருக்கையிலே எழுகின்றது. ஐந்து திருப்பாடல்களிலே ஐந்து சீர்களினுடைய கலிநிலை துறை ஆப்பு என்பதை கையாண்டு சீக்கிரார் பெருமானம் விளக்க வருகின்றனர். இதனை பெரியவர்கள் சதாசிவ தரிசனம் என்று சொல்கின்றார். பெருமான் ஐந்து முக கோலத்தினாக காட்சியளிப்பது போல அந்த திருவையாற்றிலே அப்பமூர்த்தியை காணுகின்ற கைலை காட்சியும் ஐந்து படிநிலைகளாக பகுத்து பெருமானம் எழுந்திருக்கக்கூடிய திருவாயில் திருவணுக்கன் திருவாயில் என்று சொல்லப்பட்டால் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இரண்டாம் திருவாயில், மூன்றாம் திருவாயில், நான்கு ஐந்து திருவாயில்களிலே யாவரெல்லாம் இன்று இறைவரை போற்றுகின்றார்கள் என்ற வகையிலே அப்பமூர்த்தியை காணுகின்ற காட்சிகளே அதே ஞானத்தன் கொண்டு காணுகின்ற சேக்கியார் பெருமானார் விளக்க விடுகிறார். காணும பெரும் கோயிலும் கைலைமால் வரையா பேணும் மா அயன் இந்திரன் முதல் பெருந்தேவர் பூமியின் அன்போடு ஓர் திகைத்து எழும் ஒளி பொங்க தானும் ஆமரை யாவையும் தனித்தனி முழங்க பார்க்கின்ற முதல் திருக்கோவிலே ஒரு புறத்திலே பெருமான் திருமான் இவர்கள் எல்லாம் முதல் திருவாயில் இருக்கின்றனர். ஐந்தாவது அடிநிலையில் ஐந்தாவது வாயில் கூட திருவாயில் ஐந்து நான்கு மூன்று ஒன்றாவது வாயில் திருமணத்த திருவாயில் ஐந்தாவது வாயிலே நின்று திருமான் பிரம்மன் இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் பெருமானை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். திருமறைகள் எல்லாம் உருவெடுத்து ஓங்காரம் முதலான பிரணவம் குடிலா மந்திரம் என்று சொல்வார்கள். அலைகள் கூட உருவெடுத்து பெருமானை துதித்துக் கொண்டிருக்கின்றன. திருமணி சருக்கத்திலே முகக்கண்ணாகவே சேக்கிரார் பெருமான் சொல்லும் பொழுது கைலையினுடைய சிறப்பை பல பாடல்களில் விளக்கியது. பொன்னின் வெண்ணி வெண்சிறு நீர் புனைந்தன பண்ணும் நீர்பணி மாவரை பாலது தன்னை யாக்கு வரிவரியா என்றும் மன்னிவாய் கையிலை திருமாமலை என்று அந்த கையை கட்டி முன்னே காட்டியிருக்கிறார். இவர் இன்னும் விளக்கமாக காண்கிறார். ஐந்தாவது திருவாயிலே தேவர்கள் தேவர்களுக்கு தலைவனாயிருக்கும் இந்திரன் பிரம்மன் விஷ்ணு இவர்களோடு மறை இவையெல்லாம் பெருமானுக்கு துரித்துக் கொண்டிருக்கின்றன. இனி நான்காவது வாயில் தேவர் தானவர் சித்தர் விச்சாரர் நேவு மாதவர் முனிவர்கள் உடையலாம் நிறைய காவி வாழ்வி அரம்பையர் தானமும் உழவு அவருடைய தம சம்பத்து காரணமாக பெருமானை காணக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். தேவர்களுக்கு பகைவர்கள் என்றாலும் அவர்கள் முழுமுக கரவனாக விளங்கும் முத்தங்கனை வணங்கி தம சம்பத்து பெற்றவர்கள். அவை அவர்களும் இருக்கிறார்கள். சித்தர் சித்துகளே வல்ல முனிவர்கள் விச்சாரர் சித்துகளிலே சிறந்த தேவ சாதியினர் பொருந்திய தவத்தோடு விளங்கும் புண்ணிய சீலர்கள் முனிவர்கள் ஐங்குலங்களை அடக்கிய ஐங்குல சேர்க்கை என்ற செங்குல செல்வர்கள் இவர்கள் எல்லாம் இங்கு நிற்கின்றார்கள். காவி வாழ்வி அறம்பயர் புங்குவலையை ஒத்தம கண்களை பெற்ற தேவ மாதர் அங்கிருந்து பெருமானுடைய துணியை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு புறத்திலே வானம் அவருடைய ஆடல் ஓசை பாடல் ஓசை உழவினுடைய ஒளி, இதையெல்லாம் ஒன்றாக கேட்கும் பொழுது ஏழு கடல்கள் ஒன்றாக இரண்டு அங்கு ஒளி எழுப்புகின்றனவோ என்ற நிலையிலே பேர் இறைச்சலாக பேரோகையாக இதையும் சேர்க்கிறார். முன்னமே திருவார் திருமலை சிறப்பு மேன்மை நான்மறை நாதமும் விஞ்சயம் காண வீணையின் ஓசையும் காரெதிர் காண மக்கள் உலக்கமும் பாவிச்சி வான துந்துபி ஆட்பும் வருங்கலாம். மூன்றாவது திருவாயிற்கு செல்கின்றார் முத்தமிழ் வித்தகர் நாவரஸ். கங்கையே முதல் தீர்த்தமாம் கடவுள்மான் நதிகள் மங்களம் ஒலி குணம் பெரும் தடம் கொடு வணங்க எங்கும் ஏறிய பெருங்கண நாதர்கள் இறைந்த பொங்கியங்களால் பூத வேதாளங்களை போன்ற நதிகள் ஏழு என்பது ஒரு மரம். அப்பமுத்திலே குழந்தை கீழ்கோட்டம் பெரும் தேவாரத்திலே அருள் செய்திருக்கிறார்கள். காவி முதல் காவிரி யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புத்தரணி கண்ணி கோவியோடு குமரை வரும் தீர்த்தம் தூண்ட குடந்தை கீழ்கோட்டத்தையும் புத்தனாரே என்று அருள் கங்கை காவிரி கோதாவரி குமரி நர்மதை சரஸ்வதி யமுனை போன்ற நதிகள் எல்லாம் அங்கு தாங்கள் பாய்கின்ற நதி பெருக்கிலேயே குடங்களிலே தாங்கி பெருமானை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு குரங்களிலே கணநாதர். இந்த கணநாதருடைய சிறப்பு திருமலை சிறப்பிலே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் தேவ நிலைகளும் வேந்திடின் நானும் மெய்களும் பூதமும் நாட்டுவ கோடி கோடி புரட்சிறு பூதங்கள் பாடி ஆடும் பறப்பது பாங்கலாம். பூதகணங்கள் ஒரு புறம் பாடுகின்றன. பெருமானுக்கு 18 தினங்களிலே ஒன்றாக சொல்லப்படும் வேதாளங்கள் பூதங்கள் இவையெல்லாம் இன்னொரு இடத்திலே இருந்து பாடுகின்றன. இரண்டாவது அணுக்கன் திருவாயிற்கு வந்திருக்கிறது. முதல் அணுக்கன் திருவாய் ஐந்தாம் அணுக்கன் திருவாயிலே இந்திரன் அயன் மார் வேதங்கள். நான்காவது திருவாயிலே தேவர்கள் தானவர் விச்சாதரர் இயக்கர் மாதவர் முனிவர்கள். மூன்றாவது திருவாயிலே கங்கையே முதல் தீர்த்தமாம் கடவுள் மாநதிகள் எங்கும் ஏறிய பெருங்கணநாதர்கள் பூத வேதாளர். இரண்டாவது திருவனுக்கன் திருவாயில் இங்கே பார்க்கலாம். அந்தன் வெள்ளி மாதரை இறந்தாம் என அணைந்தோர் சிந்தை செய்தீர் செங்கல் மா விதை எதிர் நிற்ப உன்னை மாதவ பயன் பெறு முதன்மையாக நின்றே நந்தி என்பதுமா நடுவிடையாடி முன்னணி கையில் இருந்து நல்ல காட்சியில் புறப்படுகின்றது. அந்த வீட்டு திருமையாறு கோயில் அவர் தெரியல. இது கையிலாய திருமலிதான் தெரியும். வெளியேந்து பனி போட்ட படாம் போல பனி போட்டி இருக்கக்கூடிய அந்த பவள மாவரையே பற்றெடுத்த பான்மையினாருடைய திருக்கண்களுக்கு பரவசத்தோடு காட்டியிருக்க இந்த மலையை பார்த்தோடைய பக்கத்துல ரிஷபம் அது ஒரு மலை போல காண்போருக்கு ஒரு ஐயப்பாடு. இரண்டு மலைகள் அங்கு உள்ளனவோ ஒன்று கைலி மாமலை மற்றொரு மலை போல் விளங்கும் இடவ மாமலை. நந்தி
10: என்பது நாற்பெருந்தோழ நீர் அணிவேனியர் அநேகர் கொண்டு தம்பியார் கிஞ்சகன் கண்ணருள் பெறுவார் மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணிவும் மலக்கையில் துரிகையும் திறங்கும் கற்றையா தலையான் அருளினால் பெற்றான் காப்பு அது கையிலைமால் வரைகார்
9: இது திருமலை சென்றது சொன்ன பாடத்தான். உண்மையே இதை சொல்லிட்டு விழுந்தார் கேட்கிறார். நன்றி என்பதுமா சொல்கிறார். அவ்வளவு கவனம் பண்ணவர் அதற்கு இந்த திருமையாற்றோடு நெருங்கி தொடர்பு உண்டு. கங்கை வேணி மலர கனல் மலர் செங்கையால பையாலும் திகழ்வது முன்னமே சொல்ற நங்கள் நாதனாம் நதி.
10: அவர் அரியவர்களுக்கும் அரணாருக்கும் இடையிலே ஒரு பாலமாக அமைகின்றார். அதை நடுவிடையாறு என்கின்றார்கள். இன்னாருடைய தவத்துக்கேற்ப இன்னின்னார் இறைவரை சென்று அணுகி பார்த்தல் வேண்டும் என்ற விதிக்கு உட்பட்டு தந்தையன் பெருமான் ஒரு பாலம் போல செயல்படுகின்றார். அவரையும் தாண்டியதை சுமார் குருப்பாங்கள் ஈஸ்வருடைய அனுகிரகத்துல போறதுனால அவரை யாரும் தடை செய்யல. அப்படியே வானத்தில் பறப்பது போல மெல்ல மெல்ல சென்று கொண்டு வருகிறார். அப்போது முதல் திருவாயில் பெருமானாருக்கு அந்த திருவாயில சொல்லும் பொழுது எல்லா நிச்சய தர்க்கத்துல சொல்லுவார் சேர்க்கிறார். பேரொளி தடைக்கின்ற திருவாயில் அவர் மாற்றில் பேரொளி உலகெல்லாம் மலர்ந்திட வளர் மெய்மை ஆற்றில் அன்பதோம் அன்பதம் இன்றை போல் விளங்கிய அணி கிளர் திருவாயில் பின்னால சொல்ல போற வெள்ளாணி சர்க்கத்துல போல ஒளி வீச திருவாயில் அங்கு இருந்திருக்கிற திருவடுக்கின் திருவாயில் அன்பர்கள் அணுகி சென்று பெருமானை பார்க்கக்கூடிய திருவாயில் திரு செயலில் இருக்கக்கூடிய திருவாயில் அங்கு காட்டிருந்த காட்சியை பார்க்கும்
11: மரகத குடியுடல் விளங்கும் பேரொழி பவளவெப்பிறப்பான் கொள்ளு மாமலையாளுடன் கூடவிட்டு நின்ற வள்ளலாரையும் கண்டனர் வாக்கின் மன்னவனார்.
10: இவர் வாக்குக்கு மன்னவர் ஆனதனாலே இறைவரை இவராலே வசப்படுத்த முடிந்தது. இவருடைய தமிழானது தமிழ் ஆராய்ந்த பெருமானாருடைய செவியிலே சென்று சேர்ந்து அவனை ஈர்ப்பு. ஆகவே தான் வாக்கில் மன்னவர் என்கிறார். மலை போல இருக்கு கைலாய் அந்த கைலாயத்தின் மேல ரிஷபத்து மேலே சாமி அமர்ந்திருக்கிறோம். அது ஒரு வெள்ளி மலை போல மலை இருந்தா அது மேல அமர்ந்திருக்கிற ஒரு பெரிய அவரும் மலை போலதான் இருக்கிறார். அவர் பவளது மாணிக்க விற்பாருகிறார். சிக்கி சிவில் செம்மேலி அம்மா அவர் அமர்ந்திருக்கிற இடமும் மலை, அவர் ஆரோபணித்திருக்கிற இடமும் மலை மலை, அதில் அமர்ந்திருக்கிற சாணியும் மலை. மலை மேல கொடி படவுமே இங்க கொடியார் மரகத கொடி போல் விளங்கும் அம்மை. மலை இருந்தால் படவதற்கு கொடி வேண்டும் தான். ஆகவே அம்மையை கொடியார் உருவித்தார். அப்படியே மரகத கொடியுடன் விளங்கும் பச்சை பட்டேல் இருக்காங்க. ஆகவே மரகதம் என்றார். சாமி தெக்கச்சவேல் இருக்கார். ஆகவே பவளம் என்றார். இடப்பாகும் கொடியுடன் இதெல்லாம் பேரொழி பவளத்து அம்மையினுடைய இந்த காட்சியானது பெருமொழி போதி சூரிய தோன்றியது போல இருக்கு. கூட வீட்டிருந்த வள்ளல் அவராக உணர்ந்து ஆட்கொண்டார் அல்லவா. ஆகவே வள்ளல் என்றார். சாமி வள்ளல் தன்னுடைய கலந்தவர் இருக்கையே திருநாவுக்கர் குருவானிலே விரும்பிய வண்ணமே அந்த கைடைய காட்சியை கண்டிருப்பார் என்றார். அது அவர் மட்டுமே கண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தது. பின்னாலே வந்த அந்த அடியார் பரம்பரையினராகிய நாமும் அந்த காட்சியை திருவையாற்றிலே காண வேண்டும் என கருள் கருணை திருவுள்ளம் பற்றிய பெருமான் அப்பமூர்த்திகள் வாயிலாக ஆசான் அருளாலே அடிகே ஞானம் வந்திடும் மற்றும் ஒன்றாலும் பாராளாவும் என உண்மைக்கு ஏற்ப அப்பமூர்த்திகளை முதலிலே காண செய்து அவர் வழியாக நாமும் அந்த கைலை காட்சியை காணும்படியாக நலம் செய்கின்றானே அந்த இணையில்லா நலம் காரணமாகத்தான் அவனை வள்ளல் என குறிப்பிடுகின்றான் தேவன்.
12: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ் 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
13: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

கிட்ட பதிகமாக இருப்பது பெருமான் திருமுன்பு இந்த சமணரோடு நான் வாது செய்வதற்கு எனக்கு அருள வேண்டும் என்று பெருமானுடைய அருளை வேண்டி வேத வேள்வியை நிந்தனை செய்துவிடல் ஆதம் இல்லி அமனனுடைய தேரரை வாரில் வென்று அழிக்கத் திருவுள்ளமே பாதிமாலுடன் ஆய பரமனே உன்னுடைய புகழ் இந்த உலகத்திலே நிலைபெற வேண்டும் என்று அந் பெருமானுடைய சிறந்ததாகிய அருளை வேட்டு பதிகம்பாடுகிறார். இது நாளடி மேல் வைப்பு என்று சொல்லக்கூடிய யாப்பு முறையிலே அமைந்திருக்கிறது. சிறந்ததாக இருக்கிற பழம்பஞ்சுரம் என்று சொல்லக்கூடிய பண்ணிலே இந்த பதிகம் பாடப்பெற்றிருக்கிறது. மூன்றாவது திருமுறையிலே 106வது பதிகமாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்க்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மின்னியல் செஞ்சடைவன் பிறையனோ விரிநூலினன் பன்னிய நான் மறைபாடியாடி பல ஊர்கள் போ

காரூரு கொன்றை வெண்திங்களானூ கனல்வாயதோர் போர் உருவன்.

சிவலோகனே சிவலோகனே பொற்தொடியாள் உமை பங்கன் மேவும் புனவாயிலை கற்றவர் தாம் தொழுது ஏத்த நின்ற

அருள் பாண்டி 14 திருத்தலங்களுள் மிகப் பழமை வாய்ந்த பதியாகிய திருப்புனவாயில் என்ற திருத்தலத்தை இன்றைய சிவாலய தரிசனமாக நாம் மேற்கொள்கிறோம். இந்த தலம் அறந்தாங்கிக்கு தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆவுடையார் கோவில் என்று தற்பொழுது வழங்கப்படும் திருப்பெருந்துறைக்கு தெற்கிலும் அமைந்துள்ளது. இத்தலம் மிகவும் பழமை வாய்ந்த பதியாவதால் பழம்பதி எனப்படுவது. பக்தர் தாம் பலர் பாடி நின்று ஆடும் பழம்பதி, பொத்தில் ஆந்தைகள் பாட்டு அறா புனவாயிலே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இத்தலப்பதியத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இத்தலத்து இறைவனின் திருப்பெயர் பழம்பதிநாதர் என்பது. அம்பிகை கருணை நாயகி என்று வழங்கப்படுகின்றாள். புன்னை மரம் ஸ்தலவிருட்சமாக அமைந்துள்ளது. தீர்த்தங்கள் பிரம்மதீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம் முதலியவை. வேதங்களால் வழிபடப்பெற்ற தலம் இது. ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே நுழைந்தால் மிகப்பெரிய நந்தியன் பெருமானுடைய திருவுருவத்தையும் பாண்டி நாட்டில் உள்ள 14 தலங்களுடைய மூர்த்திகளையும் தரிசித்துவிட்டு மூலஸ்தானத்தை அடைகின்றோம். இங்குள்ள சிவலிங்க திருமேனி மிக பெரியதாக காட்சியளிக்கின்றது. தேவார பாடல் பெற்ற தலங்களுள் மிகப்பெரிய சிவலிங்க மூர்த்தியாக அமைந்துள்ள தலங்களை நாம் எண்ணி பார்க்கின்றோம். திருச்சிராப்பள்ளி, திருவிடைமருதூர், திருக்கரவீரம் போன்ற தலங்கள் போல இத்தலத்தில் உள்ள மூர்த்தி மிகவும் உயர்ந்த பாணத்தையும் மிகப்பெரிய ஆவுடையாரையும் கொண்டது. லிங்கத்திருமேனிக்கு 3 முழ பரிவட்டமும் ஆவுடையாருக்கு 30 முழ பரிவட்டமும் என்று கூறுவார்கள். இதனை 3 முழமும் ஒரு சுற்று, 30 முழமும் ஒரு சுற்று என்று ஒரு பழமொழியாகவும் கூறுவார்கள். இந்த தலத்திற்கு தயானசம்பந்த சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் ஒன்றும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் ஒன்றும் கிடைத்துள்ளன. இந்த தலத்து திருக்கோயிலை பாண்டியர்கள் பலர் திருப்பணி செய்திருக்கிறார்கள். விக்ரமபாண்டியன், வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன், கோமாரபன்மராக கூறப்படும் சுந்தரபாண்டிய தேவன் ஆகியோருடைய காலங்களில் செதுக்கப்பட்ட கல்வெட்டுக்களை இங்கு காண்கின்றோம். இந்த கல்வெட்டுக்களில் இறைவனுடைய திருப்பெயர் திருப்புனவாசலுடைய நாயனார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஊர் முத்தூர் கூற்றத்துக்கு உட்பட்டிருந்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டுக்களில் இறைவனுடைய நித்திய பூஜைக்காக வேண்டிய திருவமுதுக்கு வேண்டிய
எல்லா ஏற்பாடுகளையும் நித்திய பூஜைக்கு வேண்டிய எண்ணெய் பரிவட்டம் போன்றவற்றையும் தடை ஏற்படாத வண்ணம் அளிப்பதற்காக பாண்டிய மன்னர்கள் நிலங்களை நிபந்தனைகளாக அளித்திருந்தார்கள். இவ்வாறு பழம்பெருமை வாய்ந்தது, மிக பழமை வாய்ந்தது இத்திருப்பனவாயில் என்ற திருத்தலம். இந்த திருத்தலத்தை ஒரு தலபுராணமாக திருப்புனவாயில் புராணம் என்ற பெயரில் திருவாரூர் தியாகராஜ கதிராஜ தேசிகர் என்பவர் இயற்றியுள்ளார். இந்த புராணத்தில் பல சருக்கங்கள் இருப்பதை காண்கின்றோம். இவையாவும் இத்தலத்து இறைவனை வழிபட்டவர்களுடைய தவத்தை பற்றியும் அவர்கள் பெற்ற வரங்களை பற்றியும் குறிப்பிடுவதாக அமைந்துள்ளதை காண்கின்றோம். இந்த சருக்கங்களால் நாம் மேலும் அறிய வேண்டுவது இத்தலத்து இறைவன் பக்திக்கு மிகவும் வசப்பட்டு வேண்டிய அனைத்தையும் வேண்டியதற்கும் மேலாகவே அளிக்கும் வள்ளலாக திகழ்வதை நாம் உணர்கின்றோம். இந்த புராணம் பிற புராணங்களைப் போல திருநாட்டுச் சருக்கம், திருநகரச் சருக்கம் ஆகியவற்றை கொண்டது. பின்னர் நைமிசாரண்யத்தில் உள்ள முனிவர்கள் இந்த தலத்தின் பெருமையை சூத முனிவரிடம் கேட்கும்போது முனிவர் இந்த தலத்தினுடைய மகிமையை அவர்களுக்கு எடுத்து உரைப்பதாக இது அமைந்திருக்கிறது. இதனுடைய பெருமையை உலகத்தினுடைய பல பெருமைகளை காட்டிலும் உயர்ந்தது என்று முனிவர் குறிப்பிடுகின்றார். இந்த தலத்து இறைவன் எல்லையில்லாத கருணை உள்ளவன். இந்த தலத்தில் உள்ள தீர்த்தமோ சிவதீர்த்தம், அது சர்வதீர்த்தம், சர்வ ரோகங்களையும் நீக்கிய ஒரு தீர்த்தம். அப்படிப்பட்ட சிவகங்கையாகிய தீர்த்தம் இதில் படிந்தால் பிரம்மஹத்தியாகிய பாவங்கள் நீங்கும், பகை நீங்கும், நோய்கள் அனைத்தும் நீங்கும், நினைத்த சித்திகள் அனைத்தையும் பெறலாம். இதனுடைய பெருமையை யாரால் பேச முடியும் என்கின்றார் முனிவர். நான்முகனே இங்கு எழுந்தருளி அமைத்து தந்த பிரம்மதீர்த்தம் இத்தலத்தில் உள்ளது. சந்திரன் தனது க்ஷயரோகம் நீங்குவதற்காக ஏற்படுத்திய சந்திர புஷ்கரணி இத்தலத்தில் அமைந்துள்ளது. சூரிய பகவானே எழுந்தருளி பழம்பதிநாதரை வழிபட்டு வரும்பொழுது ஏற்படுத்திய சூரிய புஷ்கரணியும் இங்கு அமைந்திருக்கிறது. இவற்றை தவிரவும் பற்பல தீர்த்தங்களும் இந்த தலத்தின் எல்லைக்குள் அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட
தீர்த்த மகிமையையும் தலமகிமையையும் மூர்த்தியினுடைய பெருமையையும் நைமிஜாரண்யத்தில் முனிவர் அனைவரும் கேட்பதற்காக உபதேசிக்கின்றார். அப்படி உபதேசிக்கும் பொழுது அவன் தரும் வரத்திற்கு வரம்பு உள்ளதோ என்று கேட்கின்றார். வேண்டிய வரமெல்லாம் அளிக்கக்கூடிய பழம்பதி இதுவே என்பதை பிற முனிவர்களுக்கு மட்டுமல்லாமல் அடியார்கள் அனைவரும் உணரும் வண்ணம் இந்த படலம் நமக்கு உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. இந்த தலபுராணத்தில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், தேவேந்திரன் அவனது யானையாகிய வெள்ளை யானை, சதுர்முகனாகிய பிரம்மதேவன், மாருதம், யமன், தினபதி, சோமநந்தி, உடுபதி போன்ற தேவர்களெல்லாமும் அகத்தியர் போன்ற முனிவர்களெல்லாம் வழிபடும் பொழுது செய்யப்பட்ட தோத்திரங்கள் இந்த புராணத்தில் நடுநடுவில் இருக்க காண்கின்றோம். இந்த தோத்திரங்களை தொகுத்து படிக்கும் பொழுது அதுவே ஒரு உயர்ந்த பூஜனையாக ஆவதையும் நாம் காண்கின்றோம். அப்படிப்பட்ட உயர்ந்த தோத்திரங்களை கொண்டதாக அமைந்துள்ளது இந்த சருக்கங்கள் நமக்கு காட்டும் உயர்ந்த கருத்துக்கள். உதாரணமாக தேவேந்திரன் பாரூர பன்முறை பணிந்த பொழுது இந்த மூர்த்தியினுடைய பேரழகை கண்டு வியந்து அந்த கடவுளுடைய பொற்பாத பங்கையத்தில் விழுந்து கண்ணீர் சொரிந்து மெய் சிலிர்த்து துதிக்கலாயினான். அந்த துதிகளை இந்த புராணத்தில் இருக்க காண்கின்றோம். எடுத்துக்காட்டாக ஒரு சிலவற்றையாவது நாம் இங்கு சிந்திக்கப்பாலது. அத்தனையே போற்றி அகில காரணமாம் அம்பிகை பாகனே போற்றி, புத்தனே போற்றி, ஐந்தொழிலையும் முடித்திடும் மூலமே போற்றி, நித்தனே போற்றி, அறிவினுக்கு அறிவாய் நிறைந்து அருள் நிமலனே போற்றி, மத்தனே போற்றி, வஜ்ரவனத்தின் வாழும் மா லிங்கமே போற்றி என்பது ஒரு பாடல். மற்றொரு பாடலில், பிள்ளை வெண்மதியும் கங்கையும் புனைந்த திஞ்ஞகா போற்றி, மா மறைக்கு நள்ளுமாய் முதலாய் அந்தமாய் நிறைந்த நாதனே போற்றி, எவ்வுயிர்க்கும் உள்ளுரையாய் உயிராய் நின்று இனிது அளிக்கும் ஒருவனே போற்றி, நற்கருணை வள்ளலே போற்றி, வஜ்ரவனத்தில் வாழும் மா லிங்கமே போற்றி. இப்படி பிறவி நோய் மருந்தாகிய கடவுளை போற்றி, சங்கரா போற்றி, தற்பரா போற்றி, தானுவே போற்றி, சாட்சியதாம் அங்கனா போற்றி, ஆழமுண்டு உலகை அளித்து அருள் ஐயனே போற்றி, இங்கு வந்து ஆள என் விழிக்கு எதிராய் எழுந்தருளிய ஈசனே போற்றி, மங்கள நிறைந்த வஜ்ரவனத்தில் வாழ் மகாலிங்கமே போற்றி என்று பலமுறை போற்றி அடிபணிகின்றான் இந்த தேவேந்திரன். இப்படிப்பட்ட துதிகளை கேட்டு இறங்கிய இறைவன் அவனுக்கு முன் தோன்றி கருணை செய்கின்றான். அவன் வேண்டிய வரங்கள் எல்லாவற்றையும் அளித்து அவனை மீண்டும் தேவலோகத்திற்கு அனுப்பினான் என்று இந்த
புராண செருக்கம் நமக்கு தெரிவிக்கின்றது. அதேபோல பிரம்மதேவன் செய்யக்கூடிய பூஜையையும் மிக விரிவாக குறிப்பிடுகிறது இந்த புராணம். அப்பொழுது அவன் செய்யும் புதிகளும் மனத்தை தொடுவதாக அமைந்துள்ளது. சங்கரா, தையில் பாகா, பானுவே, சம்புநாதா, அங்கனா, அகண்டானந்தா, அமலனே, அனாதியான எங்களுக்கு இறைவா, ஈசா, எம்மையவர் தலைவா என்றும்

இன்று இந்த இறைவனே எல்லாமாக ஆனவன் என்பதை நமக்கு பிரம்மதேவன் வாக்காக இந்த புராணம் நமக்கு தெரிவிக்கின்றது. அதேபோல் மாருதம் இந்த தலத்தை அடைந்து இறைவனே சரணாக அடைந்து அவனை சரணம் சரணம் சரணம் என்று பலமுறை துதிப்பதையும் இந்த புராணம் குறிப்பிடுவதை ஓரிரு பாடல்கள் மூலமாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கரி உரி உடையாய் சரணம் சரணம், கருணாகரனே சரணம் சரணம், ஹரி அயன் அரியா அமலா சரணம், அன்பர்க்கு எளியாய் சரணம் சரணம், அரியரவணி சிற்பரனே சரணம், வனமுகநாதா சரணம் சரணம், கலைமதி அணி சங்கரனே சரணம், கற்பக தருவே சரணம் சரணம், அலைகடல் அமுதே சரணம் சரணம், அம்பலவானா சரணம் சரணம், தலைவரை மேரு சிலையாய் சரணம், தத்துவ முதலே சரணம் சரணம், மலைமகள் பாகா சரணம் சரணம், வனமுக நாதா சரணம் சரணம் என்று எளிமையான தமிழில் எல்லோரும் ஏற்றும் வண்ணம் அமைந்துள்ளது இத்துதிப்பாடல்கள். இவற்றால் இறைவனை பூஜைக்கு நிறைவாக வழிபடுவது மிகச்சிறந்த ஒரு வழிபாடு என்று நாம் கருதலாம். இந்த இறைவனை காலன் அதாவது யமன் வழிபாடு செய்யும் பொழுது இந்த பெருமானே நமக்கெல்லாம் அபயமாக இருக்கின்றான், அபயம் காட்டுவனாக இருக்கின்றான் என்பதை உணர்த்துவதாக யமன் செய்யும் துதிகள் அமைந்துள்ளன. நித்தல் மால் அயன் பணிதரு நிமலனே அபயம், மூத்தனே உலகுக்கு மூத்தனே உலகு உயிர்க்கெல்லாம் மூலமே அபயம், பக்தர் எண்ணியபடி அருள் பரமனே அபயம், அத்தனே திருப்பழம்பதிநாதனே அபயம், வண்ணமால் விடைமேல் வரும் வள்ளலே அபயம், பண்ணுறும் கனிவாயுமை பாகனே அபயம், கண்ணு மாநில தேரலும் கடவுளே அபயம், அண்ணலே திருப்பழம்பதிநாதனே அபயம் என்று இந்த தோத்திரத்தினால் யமன் இறைவனை துதிக்கின்றான். இதேபோல சூரிய பகவானும் நட்சத்திரங்களுக்கு தலைவனாகிய அதாவது உடுபதியாக விளங்கக்கூடிய சந்திரனும் செய்யும் தோத்திரங்களும் இந்த புராணத்தில் அமைந்துள்ளது. சந்திரன் இவ்வாறு துதி செய்தவுடன் வானோர் பூமாரி பொழிந்தார்கள். அப்பொழுது இறைவன் இந்த சந்திரனுக்கு முன் தோன்றி அவனது மூன்றாவது பிறையை தனது சிரத்தில் ஏந்தி மதிசூடிய மைந்தனாக சந்திரசேகரனாக சந்திரமொலீஸ்வரனாக விளங்கியதை இந்த வரலாறு குறிப்பிடும் பொழுது சந்திரனை பார்த்து இறைவன் அருளியதையும் ஓரிரு பாடல்கள் நமக்கு குறிப்பிடுகின்றன. நின்ற மதி கேட்க எம்மை நீ பூஜித்த நெறி கேட்போர் சாலோகம் பெறுக. இவ்வாறு சந்திரனாகி நீ என்னை பூஜித்த கதையை கேட்பவர்கள் சாலோகம் பெறுவார்கள் என்று சிவபெருமானே குறிப்பிடுகின்றார். நின் சொல் துன்றிய தோத்திரம் புகழ்வோர் பெருக என்றும் துரிய சமீபம். நீ செய்த தோத்திரத்தை யாரோர்கள் துதிக்கிறார்களோ அவர்களுக்கு சமீப பதவி கிடைக்கும்

நீ தொட்ட தீர்த்தம் நீ தொட்ட தீர்த்தத்து ஒன்றியவன், நீ ஏற்படுத்திய சந்திர தீர்த்தத்தில் மூழ்கி என்னை வழிபடுவோம் என்று பொருள். வழிபட்டு அன்போடு படிந்தவர்கள், அன்போடு நம்பிக்கையோடு இறைவனே கதி என்ற எண்ணத்தோடு அதில் மூழ்கி என்னை வழிபட்டவர்கள் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை இறைவன் குறிப்பிடுகிறார் தெரியுமா? பெருக யாருக்கும் உயர்ந்த சாரூபம், சாரூப பதவியை நான் கொடுத்து விடுவேன் என்கின்றான். உலகுள்ளோர் உறும் இன்றும், ஆகவே இன்று முதல் இவ்வுலகத்தில் உள்ள அனைவரும் சந்திரசேகரன் என்று எம்மை ஏத்திடுக என்றான். மறைகள் ஏத்த நின்றான். மறைகளால் இன்னமும் காண்பதாகிய கடவுள் இன்று முதல் என்னை இந்த உலகம் சந்திரசேகரன் என்று வழங்கப்படுவதாக என்று அந்த சந்திரனை சூடிய பெருமான் சந்திரனுக்கு அருளியது இந்த உடுவதி செருக்கும் குறிப்பிடுகின்றது. இவ்வாறு பல பெருமைகளை நமக்கு தெரிவிப்பதாக அமைந்துள்ளது இந்த திருப்புனவாயில் தலபுராணம். இதில் பஞ்சாட்சரத்தின் பெருமையும், விபூதியின் பெருமையும், ருத்ராட்சத்தின் பெருமையும், ஆகம விதி வழாது பூஜை செய்ய வேண்டுவதின் அவசியத்தையும், இப்படிப்பட்ட பல தகவல்களை நாம் இந்த புராணத்தின் மூலம் உணர்கின்றோம். இந்த புராண தகவல்களை படித்து தெரிந்து கொண்டு திருப்புனவாயில் இறைவனை வழிபடுவது மிகவும் சிறப்புடையது. அப்பொழுது நமது மனம் மேலும் இந்த பெருமானிடம் லயிக்கும், ஒன்றும் அவனிடம் வசப்படும். அப்பொழுது கண்கள் தாரையாக மயிர்ப்புலகம் ஏற்பட அந்த பெருமானுடைய சன்னதியில் தேவார முதலிகள் அருளி செய்த பாடல்களை பாடி நாம் அவனை தொழுதால் அவன் வேண்டிய வரங்களெல்லாம் தருவான் என்று நாம் பெரியோர்கள் கூற கற்கின்றோம், புராணமும் கூறுவதை கற்கின்றோம், பல தேவர்கள் துதித்ததிலிருந்து நாம் உணர்கின்றோம். இந்த பெருமானை திருக்கானப்பேர் என்ற காளையார் கோயிலுக்கு வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நேரில் வந்து தரிசித்து ஒரு திருப்பதிகம் அருளி செய்திருக்கின்றார். அதில் நமது நெறியினால் என்ன பயன் கிட்டுவிடப் போகிறது என்று நமது உள்மனம் சில சமயம் நேர்மாறாக நம்மை வேறு வழிப்படுத்துவதை காண்கின்றோம். அப்படி அந்த உள்மனம் நம்மை மாற்றுவதற்காக இவ்வாறு சூழ் உரைத்ததை நாம் தினந்தோறும் உணர்கின்றோம். உண்மை அடியவர்கள் இவ்வாறு உள்மனம் நம்மை ஏமாற்றுவதையும் மாற்றுவதையும் கண்டு அதற்கு பயப்படாமல், ஏ மனனே, இப்பொழுது என்னோடு இவ்வாறு சூழ் செய்தலை ஒழிப்பாயாக, என்னுடைய பெருமானோ யானையின் ஈரூறி போர்த்த மணாளன், அப்படிப்பட்ட பெருமான் பக்தர்கள் பலர் பாடி நின்று ஆடக்கூடிய பழம்பதியில் காட்சியளிக்கின்றான், திருப்புனவாயிலில் காட்சியளிக்கின்றான். அப்படிப்பட்ட புனவாயில் பெருமான் இருக்கும் பொழுது எனக்கு வேறு நெறிக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இதுவே நன்னெறி, சிவநெறியே நன்னெறி, அதற்கு மேலா நெறி ஏதும் இல்லை என்பதை அந்த மனத்திற்கு உணர்த்திருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சித்த நீ

பக்தர்தாம் பலர் பாடி நின்று

0: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரச பெருமானும் சந்தித்த முதல் சந்திப்பு, இதுதான் இன்னைக்கு கதை. சரியா? நம்ம திருஞான சம்பந்த பெருமான், நாவுக்கரச பெருமான் 1400 வருஷங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே சம காலத்துல வாழ்ந்தவங்க. சரி, இப்போ நம்ம நாவுக்கரச பெருமான் தில்லை தரிசனம் முடிச்சுட்டு தில்லையில இருக்காங்க. அப்போ ஊரெல்லாம் ஞான சம்பந்த பெருமானை பத்தின பேச்சு. அப்படியே ஞான சம்பந்த பெருமானுடைய பெருமைகளை ஊரெல்லாம் நாடெல்லாம் பேசுது. சரியா? அந்த பேச்சு, அந்த செய்தி நம்ம நாவுக்கரச பெருமான் காதுகள்லயும் வந்து விழுது. சரியா? அப்ப நாவுக்கரச பெருமானும் கம்மளை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைவர். சரியா? அப்ப என்ன பண்ணுவார் அவரு? அங்க தில்லையில இருந்து அப்படியே திருநாரையூர் வழியா நம்ம ஞான சம்பந்த பெருமான் இருக்கிற இடம் என்ன, சீர்காழி இல்லையா, அந்த ஊருக்கு அப்படியே வர்றாங்க. சரியா? அவங்க வந்துட்டே இருக்காங்க. அவங்க வந்துட்டே இருக்கிற செய்திங்க சம்பந்த பெருமானுக்கு தெரியுது. எல்லாரும் சொல்றாங்க, நாவுக்கரச பெருமான் உங்களை பார்க்க வர்றாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ சம்பந்த பெருமானுக்கும் நாவுக்கரச பெருமானை பார்க்கணும்னு விருப்பம். அவங்களும் இல்ல, நாவுக்கரச பெருமான் சூளை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர், கல்லுல கட்டி கடல்ல போட்ட போது கூட அப்படியே தெப்பமா மாறி மிதந்து வருகிற திருவருள் கருணையுடையவர் அப்படிங்கிறது ஞான சம்பந்த பெருமானுக்கும் இந்த செய்தி எட்டியிருக்கோம். அதனால அவருக்கும் அப்படிப்பட்ட நாவுக்கரசர் வர்றாங்களா, அவங்கள பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு ஆசை வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்படியே அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து சின்ன ஞான சம்பந்த பெருமானோட சேர்ந்து நின்று அப்படியே எதிர்கொண்டழைக்க காத்திருப்பாங்க. நாவுக்கரச பெருமான் அங்க வந்துட்டே இருக்க. சரியா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டிருக்காங்க அவ்வளவுதான், நேர்ல பார்த்ததில்லை. நாவுக்கரச பெருமான் எப்படி இருப்பாரு, எப்படி தெரியுமா, கையில உளவார படை, அப்படியே உடம்பெல்லாம் திருநீரு, உருத்திராக்கம், இப்படி சிந்தையெல்லாம் சிவநினைவு, அந்த சிவநினைவால வர்ற ஆனந்த கண்ணீர் கண்ணில் அப்படியே இல்லையா, அப்படி இடத்துல ஒரு ஒரு எளிமையான ஒரு உடை. நாவுக்கரச பெருமான் வர்றவர் ஞான சம்பந்த பெருமான நினைச்ச உடனே அப்படியே கையை கூட்டி வணங்கிக்கிட்டே சீர்காழிக்குள்ள வர்றாரு. இப்ப நம்மளா இருந்த ஒரு பெரியவங்க பார்க்க போனா என்ன செய்யறோம், அவங்க வீட்டுக்கு போன பிறகு அப்புறம்தான் கையெடுத்து வணக்கம்னு சொல்றோம் இல்லையா. ஆனா நாவுக்கரச பெருமான் அப்படி செய்யல, அவங்க கையை கூப்பி வணங்கிக்கிட்டே அந்த ஊருக்குள்ள நுழையிறாங்க. சரியா? அப்போ ஞான சம்பந்த பெருமான் அப்படியே எதிர்கொண்டு அழைக்க போறாங்க. திருநாவுக்கரசரை பார்த்தவொடனே நேர்ல வந்து நின்ன மாதிரி இருந்தது நாவுக்கரச பெருமானுடைய திருவேடம். சரியா? அப்ப எவ்வளவு அழகா இருந்திருக்கோம்ல, அந்த நிகழ்வு எப்படி இருந்திருக்கோம்ல. அப்போ ரெண்டு பேருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நாவுக்கரச பெருமான் அப்படியே ஞான சம்பந்த பெருமானோட திருவடியை பிடிச்சு அப்படியே விழுந்து வணங்குறார். சரியா? நம்ம ஞான சம்பந்த பெருமானும் அந்த மலர் கையால அப்படியே அவர் திருவடியை பற்றி அப்படியே தொட்டு தூக்கி அப்படியே அப்பரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அப்படியே சம்பந்த பெருமான் அப்பரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்பரே அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். இப்ப அப்பருங்கிற பேரு நாவுக்கரச பெருமானுக்கு யார் வச்ச பேரு, ஞான சம்பந்த பெருமான் வச்ச பேரு. சரியா? அப்பரேன்னு இவர் கூப்பிட அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அடியேன் அப்படின்னு சொன்னார். சரியா? இவர் அப்பறேன்னு கூப்பிட அவர் அடியேன்னு சொன்னார். அவருக்கு ஞான குழந்தைய பார்த்துட்டோம்னு மகிழ்ச்சி, இவருக்கு வைத்த பெருமானை பார்த்துட்டோன்னு மகிழ்ச்சி. அப்போ ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா பெரிய மகிழ்ச்சி. அப்போ ரெண்டு பேரும் ஒன்னா நின்னது எப்படி இருந்தது தெரியுமா, அன்பு கடலும் அருட்கடலும் ஒன்னா கலந்தது போல இருந்தது. சிவபெருமான் திருவருளும் அம்மையுடைய திருவருளும் ஒன்னா நின்னது போல இருந்தது. சைவத்தினுடைய ரெண்டு புண்ணிய கண்கள் ஒன்னா நின்னது போல இருந்தது. சரியா? இப்போ ஏன் இவங்க ரெண்டு பேரையும் புண்ணிய கண்கள்னு சொன்னாங்க, இதை யோசித்து பார்த்தா ரெண்டு கண்ணு சேர்ந்து ஒரு காட்சியை தான் பார்க்கும் இல்லையா? நீங்க கவனிச்சு பாருங்க, நம்ம ரெண்டு கண்ணும் சேர்ந்து ஒரே காட்சியை தான் பார்க்கும். ரெண்டு கண்ணும் சேர்ந்து அந்த காட்சியை பார்க்கும் போதுதான் அந்த காட்சி முழுமையான காட்சியாகவும் இருக்கும். அதுபோல நம்ம ஞான சம்பந்த பெருமானோ நாவுக்கரச பெருமானோ ஒரே கருத்துடையவங்களா இருந்தாங்க. தீ நெறிகளை வேறறுத்து திருநீற்று நெறிய மலர செய்யணும் அப்படிங்கிற ஒரே கருத்துடையவங்களா இருந்தாங்க, சரியா? அதனால எப்படி கண்ணு ரெண்டு ஒரே காட்சியை பார்க்குதோ அது மாதிரி ரெண்டு பேரும் ஒரே கருத்துடையவங்களா இருந்தாங்க. அதனால அவங்கள கண்ணுன்னு சொன்னாங்க, புண்ணிய கண்கள் ரெண்டு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த கண்ணு ஒண்ணுதான், நம்மளுடைய ஐந்து கருவிகள் என்னென்ன, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த அஞ்சுல இந்த கண்ணு ஒண்ணுதான் சென்று பற்றும் கருவி. அது என்ன சென்று பற்றும் கருவி? நீங்க சயின்ஸ்ல படம் போடுவீங்கல்ல, கண் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு உங்க டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. அப்ப படம் போடுவீங்கல்ல, எப்படி படம் போடுவீங்க? ஒரு பக்கம் கண்ணு படம் போடுவீங்க, இன்னொரு பக்கம் ஒரு பொம்மை படம் போடுவீங்க. அந்த கண்ணுல இருந்து ஒரு கதிர் அப்படியே புள்ளி புள்ளி புள்ளியா வச்சு அப்புறம் அம்புக்குறி போட்டு ஒரு கதிர் போடுவீங்கல்ல, ஒளி கதிர் போடுவீங்கல்ல, ஒரு ஒளிக்கதிர் கண்ணுல இருந்து கிளம்பி அந்த பொம்மை மேல விழுந்து எதிரொலிச்சு மீண்டும் கண்ணுக்கே வந்து சேரும். அப்பதான் அந்த பொம்மையுடைய பிம்பம் கண்ணுல தெரியும் இல்லையா? அப்போ ஒரு ஒளிக்கதிர் கண்ணுல இருந்து கிளம்பி போகணும் வெளியில, வெளியில போய் அந்த பொருள் மேல விழுந்தாதான் அந்த பொருளை அந்த கண்ணு பார்க்க முடியும். அதனால கண்ணுக்கு சென்று பற்றும் கருவின்னு பேர், சரியா? இந்த சென்று பற்றும் கருவி எப்படி தானே போய் அந்த பொருளுடைய பிம்பத்தை பற்றி கொண்டு வருதோ அது மாதிரி நம்ம ஞான சம்பந்த பெருமானோ நாவுக்கரச பெருமானோ அவங்களே தலங்களோடு சென்றாங்க. அந்த காலத்துல ரொம்ப தீ நெறி தான் கோலோச்சு இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஞான சம்பந்த பெருமானோ நாவுக்கரச பெருமானோ என்ன பண்ணாங்க, தலங்களோடு சென்று தீ நெறிய வேரோடு அறுத்து அந்த இடத்துல திருநீற்று நெறிய மலர செய்து வந்தாங்க இல்லையா? அதனால அப்படி ஒரு ஒரு திருவருள் கருணை நிறைந்த அந்த ரெண்டு பேரை கண்கள்னு சொல்றது சரிதான் இல்லையா? சரி, இப்ப இந்த ரெண்டு பேரும் இப்படி முதல் சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்புல அப்படியே மகிழ்ச்சி, ரெண்டு பேர் மனசுலையும் மகிழ்ச்சி நிறைஞ்ச வழியுது. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே தோணியப்பர் கோயிலுக்கு போறாங்க. போய் அங்க அப்படியே பெருமான வளமா வந்து பெருமான் முன்னாடி நிக்கிறாங்க. அப்ப ஞான சம்பந்த பெருமான் சொல்றாங்க, அப்பரே தம்பிரானாரை பாடும் அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன அர்த்தம், தம்பிரானாரை பாடுன்னு என்ன அர்த்தம், உங்க சாமியை பாடுங்க அப்படின்னு அர்த்தம், சரியா? இப்ப நாவுக்கரச பெருமான் அப்படியே கண்ணில் ஆனந்த கண்ணீர் வழிய அப்படியே பெருமான நன்றியோட நினைச்சு இந்த முதல் சந்திப்பு, இந்த சந்திப்புக்காக அந்த மகிழ்ச்சியையும் மனசுல நிறைச்சு அப்படியே பெருமான பாடி வணங்குறாங்க, சரியா? பெருமான வணங்குற பிறகு அப்படியே ரெண்டு பேருமா சேர்ந்து ஞான சம்பந்த பெருமானுடைய திருமணத்துக்கு வந்துடுறாங்க. வந்து அங்கேயே அமுது செய்து அங்கேயே சில நாள் தங்கி இருந்து அப்படியே சிவன் திருவருளை பத்தி பேசி அப்படியே சிவன் நினைவிலேயே ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க, சரியா? அப்புறம் நாவுக்கரச பெருமானுக்கு என்ன தோணும், சோழ நாட்டுல இருக்க மற்ற தலங்களை எல்லாம் வழிபடணும் அப்படின்னு தோணும். அத அந்த விருப்பத்தை சம்பந்தத்தை சொல்லுவாங்க. சம்பந்த பெருமான் என்ன பண்ணுவாங்க, அப்படியே சீர்காழில இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல கோலக்கா இருக்குது இல்லையா, அந்த கோலக்கா வரைக்கும் அப்படியே கூடியே போய் அங்க பெருமான வழிபாடு பண்ணி கோலக்கா பெருமான வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் விடை கொடுத்துட்டு வருவாங்க. அப்ப நாவுக்கரச பெருமான் கோலக்கா பெருமான வழிபட்டு அப்படியே சோழ நாட்டு தலங்களுக்கு போயிடுறாங்க. நம்ம சம்பந்த பெருமான் சீர்காழிக்கு திரும்பி வந்துடுறாங்க, சரிங்களா? இதுதான் முதல் சந்திப்பு, சரிங்களா? இந்த இதுல குறித்து வச்சுக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா, சம்பந்த பெருமானோ அப்பர் பெருமானோ 3 முறை சந்திப்பு செஞ்சிருக்காங்க, சரியா? அதுல முதல் சந்திப்பு சீர்காழியில, சரியா? இந்த சீர்காழி சந்திப்பு நாவுக்கரச பெருமான் விருப்பப்பட்டு நடந்தது. 2வது சந்திப்பு திருப்புகலூர் அப்படிங்கிற ஊர்ல, இது நம்ம சிவபெருமான் விருப்பப்பட்டு நடந்த நிகழ்வு. இந்த 2வது சந்திப்பு 2 முறை நடக்கும், திருப்புகலூர்லயே அவங்க 2 முறை சந்திப்பாங்க. அது 2வது நிகழ்வு, 2வது சந்திப்பு, 2 முறை சந்திப்பு, சரியா? அதை குறிச்சு வச்சுக்கணும். அடுத்து 3வது சந்திப்பு திருப்பூந்துருத்தி அப்படிங்கிற ஊர்ல நடக்கும், சரிங்களா? அந்த இடத்துல நம்ம ஞான சம்பந்த பெருமான் விருப்பப்பட்டு நடக்கும், சரியா? எழுதி வச்சுக்கோங்க, இந்த 3 சந்திப்பு எங்கெங்க, சீர்காழி, திருப்புகலூர், திருப்பூந்துருத்தி, சரியா? இந்த நிகழ்வுகளை நம்ம எழுதிக்கலாம் சரியா? இனி நாளை பார்க்கலாம். திருச்சி தம்பலம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: மாணிக்க வாசகப் பெருமாள் தன்னை ஆளுடைய பெருமானாக இருக்கின்ற தன் உள்ளம் கவர்ந்த கூத்தப் பெருமான் குலாவுகின்ற தில்லையை வணங்கி வாழ்த்தி பலவிதமான பதிகங்கள் பாடி சாக்கியர்களை வென்று சைவ சமயம் நிலைநாட்டி ஆயினும் தான் அதில் எதிரும் மனம் தெரியாது இறைவருடைய திருவடிகளையே மனம் பற்றி தில்லையிலே அமர்ந்திருக்கின்றார். அந்த முழுமையான நிறைவு உடைய அந்த மாணிக்கவாசகப் பெருமகனாரை தன்னோடு அழைத்துக் கொள்ளும் நேரம் கருதி இறைவர் அந்த மணிவாசகருடைய திருவருளை நமக்கு உணர்த்துவதற்காகவும் அந்த திருவாசகத்தின் சிறப்பை தாமே விளக்குவதற்காகவும் ஒரு திருவிளையாடல் செய்தார். அதையே நாம் காண இருக்கின்றோம். இடம் மாணிக்கவாசகர் திருமடம். மாணிக்கவாசகர் அமர்ந்திருக்க இறைவர் ஒரு முதியவராக வந்து அவர் பாடியிருக்கின்ற பாடல்களை கேட்கின்றார்.

0: அப்பா, மாணிக்க வாசகம். நாம் பாண்டிய நாட்டினோம். சிவபெருமான் மேல் நீ பாடிய பாடல்களையெல்லாம் ஏட்டில் எழுதி கொள்ள வேண்டும் என்று எமக்கு வேட்கை. எமக்கு கூறப்பா.
1: பெரியீர், தங்கள் தோற்றம் என்னை மனமுருகச் செய்கிறது. எம்பிரானை பாடி தெருவுதோறும் அலரத்தானே விரும்பினேன். இதோ பாடுகின்றேன்.

0: அற்புதம் மாணிக்கவாசக, பாவை பாடிய உன் வாயால் கோவையும் பாடு.
1: ஆஹா, இது பேரருள். இதுவரை இறைவனை முன்னிலைப்படுத்தி திருவுருள் வழிநின்று பாடினேன். இப்பொழுது ஒரு தலைவனும் தலைவியும் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் தில்லை கூத்த பெருமானின் திருவருளையே முன்னிறுத்தி வாழும் வாழ்க்கையை திருச்சிற்றம்பல கோவையராக பாடுகின்றேன். இறை உணர்வோடு எப்பொழுதும் வாழும் உணர்வன்றோ முழுமையான வாழ்க்கை?

0: அப்பா, மாணிக்கவாசகா, நான் தனிக்கட்டை, தன்னந்தனியே இருக்கும் எனக்கு இது துணையாக இருக்கும்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நம சிவாய்.

உருவாது குறுந்துறையும் பெருந்துறையுற்று ஆனந்த உததி மூழ்கும் திருவாத ஊரடி சிந்திப்போ மும்மல.

கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிவதர்மோத்தரத்திலே இன்று சிவஞானம் பெற விரும்புவோருடைய பயனை இது சொல்லுகிறது. அகப்பூசையினாலும் புறப்பூசையினாலும் ஞானம் உண்டாகும். பூசை இல்லையானால் ஞானம் வர வாய்ப்பு இல்லை, பூசை இல்லையானால் ஞானம் வர வாய்ப்பு இல்லை. பூசை எதற்காக செய்வது என்று சொன்னால் ஞானம் வருவதற்காக. புண்ணியம் மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ் நோக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் மறுத்து என்பது சிவஞான சித்தியார். புண்ணியம் மேல் நோக்கும், பாவம் கீழ் நோக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால், புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே, புண்ணியன் ஜெவருமான் அவனை பூசிக்கின்ற புண்ணியம், புண்ணியன் ஜீவாருக்கு பூண்டுங்கல்லவா, அதனாலே அப்படி புண்ணியனை பூசிக்கின்ற புண்ணியத்தினாலே என்ன கிடைக்கும் என்றால் ஞானம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஞானத்தினாலே வினை இரண்டையும் அறுத்து சிவலோகத்துக்கு செல்லுவார் என்பது சித்தியார். அதனாலே ஞானம் வருவதற்கு வாயிலாக இருப்பது எதுவென்று கேட்டால் சிவபூசை. அதனாலே சிவபூசை அவசியமாக செய்யவும். ஞானம் என்ன செய்யும் என்று கேட்டால் அவனை மறுபடி பரவாமல் சிவலோகத்துக்கு கொண்டு போய் சிவலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். அப்படி சிவலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது எது என்று கேட்டால் ஞானம். ஞானம் எதனால் என்றால் பூசையினால். அதனால பூசை அவசியமாக செய்யவும். அப்படிப்பட்ட பூசை இரண்டு வகையாக இருக்கிறது, ஒன்று புறப்பூசை, இன்னொன்று அகப்பூசை. புறப்பூசை இல்லாமல் அகப்பூசை இல்லை, புறப்பூசை இல்லாமல் அகப்பூசை. அதனால புறப்பூசை அவசியம். அகப்பூசையினாலே தான் ஞானம் உண்டாகும். புறப்பூசையினாலே அகப்பூசையும், அகப்பூசையினாலே ஞானம். அப்படி புறப்பூசை அகப்பூசை இரண்டையும் செம்மையாக செய்வர்களுக்கு ஞானம் உண்டாகும். பூசையை நன்றாக செய்ய வேணும், பூசையை நன்றாக செய்ய வேணும், நன்றாக தெரிந்து செய்ய வேணும், நன்றாக கேட்டு செய்ய வேணும், நன்றாக பார்த்து செய்ய வேணும், நன்றாக படித்து செய்ய வேணும். படிக்கிறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை, பார்க்கறதும் இல்லைன்னா அவன் பாட்டில் மணி அடிச்சுட்டு வெளியே பூசிக்கிட்டு வந்தான்னா ஆறு கண்டா பூசை பண்ணிட்டு வந்துடுறான்னு அடுத்தவன் வச்சுக்கணும். அதனாலே பார்த்துக்கு செய்ய வேணும், கேட்டு செய்ய வேணும், படித்து செய்ய வேணும். நான் ரொம்ப நாள் சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் பூசையில கூட குருநாதன். அதனாலே பூசை என்பது, சிவபூசை என்பது சமானம் இல்லாதது. சிவன் எப்படி சமானம் இல்லாதவனோ அதே போல சிவபூசை சமானம் இல்லாத பூசை. அதுக்கு அந்த பூசைக்கு சமானமான பூசை வேறு கிடையாது, அந்த பூசைக்கு சமானமாக வேறு பூசை கிடையாது. பூசை என்றால் சிவபூசை, ஆலயம் என்றால் சிவாலயம், ஞானம் என்றால் சிவஞானம், சாஸ்திரம் என்றால் சிவசாஸ்திரம். ஆகையினாலே அப்படிப்பட்ட பூசையை புறத்திலும் அகத்திலும் நன்றாக செய்யணும். நன்றாக தெரிந்து கொள்ளு, தெரிந்து கொள்ளணும். அதற்கு மேல வினை தடுக்கிறது இருக்குது, நன்றாக செய்ய விடாமல் தடுக்கிறது வேற இருக்குது. நம்ம தெரிந்து கொள்ளாமல் இருந்தா, வினை தடுக்கிறதோட தெரிந்து கொள்ளாமல் இருந்தா செய்வன திருந்து, திருந்துவதற்காக செய்வன திருந்த செய், திருந்துவதற்காக செய். என்ன செய்யறது? பூசை செய். திருந்துவதற்காக பூசை செய். அதனாலே அப்படிப்பட்ட பூசை, அகப்பூசை, புறப்பூசை என்ற இரண்டிலே புறப்பூசை விட அகப்பூசை சிறந்தது, புறப்பூசையை விட அகப்பூசை மிகச் சிறந்தது. ஏனென்றால் அகப்பூசையில எந்த விதமான குற்றமும் கிடையாது, எந்த விதமான சிரமம் கிடையாது அடுத்த வாழ்க்கை. புறத்துல பூசை பண்ணும் போது அது வேணும் இது வேணும்னு கேட்க முடியா இருக்கும். வீட்டுக்காரன் சௌரியமா இருந்து செய்தாதான், இல்லைன்னா அவ சலிச்சுக்கிட்டு செய்வாங்க, சலிச்சுக்கிட்டு செய்வாங்க. ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த நேரத்துக்கு சங்கடமா இருக்கும். அந்த பொருள் நன்றால் நல்ல பொருளாக இல்லைன்னு வச்சுக்கோ, அது சங்கடமாக இருக்கும். நேரம் இல்லைன்னு வச்சுக்கோ, அது சங்கடமா இருக்கும். இப்படி பல வகை இருக்கு. புறத்துல செய்யறது, அகத்துல செய்யறதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை. வேண்டிய பொருளை நல்ல பொருளாக தயார் பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு காலமும் மனசும் ஒத்துக்கணும், மனசு ஒத்துக்கணும், காலம் ஒத்துக்கணும், ரெண்டும் ஒத்துக்குச்சுன்னா நல்லபடியா செய்யலாம். அந்த பூசை அகப்பூசை என்பது வேற ஒருத்தரும் குறுக்க இல்லை, சுவாமின்னு அமிழ்ந்தா இருக்கும். அகப்பூசையில யார் இருக்கா குறுக்க? ஒருத்தர் அப்படி இருக்கவும். ஏக போகமாய் நீயும் நானுமாய், நீயும் நானுமாய், அப்படி இருந்தாலும் இல்ல வாரல்ல. அகப்பூசையில யார் இருக்கா? ஒருத்தரும் இல்லை. ஆன்மாவும் சிவம், பூசிப்பவனும் பூசையை பெறுகிறவனும், பூசையை பெறுகிறவனும் பூசிப்பவனும், ரெண்டே பேர் தான் உள்ளுக்க வேலை, ரெண்டே பேர் தான்.
இந்த பூஜையை வலுத்து தியானமாக வந்து அது வந்து அந்த பூஜை பெறுகிறவனாகிய சிவனை தவிர வேறொன்றும் தெரியாம இருப்பது தியானம். சிவனை தவிர தானும் தெரியாம இருக்கும் சிவ தியானம். பூஜையிலே தானும் தெரியும், தம்மையும் நோக்கி கண்டுங்கிற மாதிரி, தம்மை என்ன பண்மை ஆன்மாவையும் சிவத்தையும். அப்படிப்பட்ட சிறப்புடையா இருக்கிற அகப்பூசைய நன்றாக ஆர்வத்தோடு முறையாக வேறு நினைவில்லாமல் ஒன்றி இருந்து நினைவினும். குந்தமக்கு ஊனம் இல்லை, ஒன்றி இருந்து நினைக்கிறேன்னா ஊனம் இருக்குது. ஒன்றி இருந்து நினைவினுங்கள், குந்தமக்கு ஊனம் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட அகப்பூசையை பத்தி சொல்லும் போது ஈரைந்தாய திகை நடுவே இயமாதி மலர் கொண்டே ஆர்வங்கூற பூசனையை அமலர்க்கு ஏற்று அவர்தான். ஈரைந்தாய திகை நடுவே, அண்டம் எப்படி இருக்கிறது என்றால் பத்து திசையாக இருக்கிறது. அண்டம் உலகம் பத்து திசையாக இருக்கிறது, எட்டுத்துக்கு மேல கீழே பத்து பத்து திசையா இருக்குதா? அதே போல பிண்டத்திலையும் பத்து திசை இருக்கு, உள்ளுக்கும் பத்து திசை. அது மனசு எந்த திசையில வேணாலும் புறப்பட தயாரா இருக்கு. மனசு பத்து திசையிலும் அது பறப்பதற்கு ரெடியாக இருக்கிறது. அதனாலே அப்படிப்பட்ட பத்து திசையிலும் அது பறக்க விடாமல் அந்த திகை நடுவே இயமம் மாதி மலர் கொண்டு, இயமம் மாதி மலர் கொண்டு, இயமம் நியமம் சாதனம் பிராணாயாமம் தாரணே இப்படி சமாதி என்று இந்த அட்டாங்க யோகம் இருக்குது அல்லவா, அப்படிப்பட்ட அட்டாங்க யோகத்துல இயமம் நயமம் மிக முக்கியமானது. இயமமும் நயமமும் மிக முக்கியமானது. இயமம் என்றால் என்ன, நயமம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேணும். அப்படி இயமம் நயமம் தெரிந்து கொள்ளாவிட்டில் அவன் வந்து பூசைக்கோ யோகத்துக்கோ தவத்துக்கோ அவன் யோக்கியமானவன் அல்ல. இயமத்தையும் நயமத்தையும் தெரிந்து அது அனுட்டிக்காவிடில் அவன் தவத்துக்கு யோக்கியமானவன் அல்ல, சாப்பாட்டுக்கு யோக்கியமானவன், தவத்துக்கு யோக்கியமானவன் அல்ல. அதனாலே தவம் செய்யாதவன் இருக்கும் போதும் அவன் சவம், தவம் செய்யவில்லையானால் அவன் சவம். அதனாலே தவத்தை செய்தால் அவன் உயிரோடு இருக்கிறான் என்பது அர்த்தம், செய்யவில்லையானால் இறந்து போனான்னு அர்த்தம். அதனாலே இறந்த பிறவி. ஆகையினாலே அப்படி அறிவில்லா பணங்கள் பாரிசுத்தியார், அறிவு இல்லா பணம், உயிர் இல்லாததும் பணம், அறிவில்லாததும் பணம், தவம் இல்லாதது சவம். ஆகவே அப்படிப்பட்ட இயமம் மாதி மலர் கொண்ட இயமம் நயமம், இயமம் என்றால் தள்ள வேண்டியது, நயமம் என்றால் கொள்ள வேண்டியது. இயமம் செய்யக்கூடாதது இப்படி சொன்னா புரியும், இயமம் செய்யக்கூடாதது, நியமம் செய்ய வேண்டியது. நித்தலும் நயமம் செய்து நிர்மலர் தூவி சுத்தம் என்ற வல்லாருக்கருளும் சிவன் கோயில் செப்பந்தர். அதனாலே இயமம் என்று சொன்னால் கொல்லான் கொல்லான் பொய்கூறான் களவிலான் எண்குணன் நல்லான் அடக்கமுடையான் நடுச்செய்ய வல்லான் பகுத்து உண்பான் மாசிலான் கள் காம இல்லான் நியமத்து இடையில் நின்றானே. இந்த தீயவைகளை எல்லாம் நீக்கி விடுதல் இயமம். தீயவைகளை மனம் வாக்கு காயங்களாலே தீயவைகளை நீக்குவன் இல்லாமல் செய்பவன் இயமத்தில் இருக்கிறான். மனம் வாக்கு காயங்களாலே தீயவை செய்யாமல் தீயவையை பேசாமல் தீயவையை நினையாமல் இருக்கிறவன் இயமத்தில் இருக்கிறான். இல்லாமல் இருந்தா போதுமா? அதனால செய்ய வேணும், அதுக்கு நல்லதை செய்யணும். தீயது செய்யாமல் இருந்தாலும் போதாது, தீயது செய்யாமல் இருந்தா போதுமா? போதாது, நல்லது செய்யும். நல்லது செய்வதுதான் நியமம் என்று பெயர். அந்த நியமம் எது என்று கேட்டால் அந்த ஏமம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏமம் தெரிஞ்சுக்கிட்டா ஏமம்னா என்ன? மன வாக்குகளாலே பாவத்தை நினைத்தல் கூடாது, பாவத்தை செய்தல் கூடாது, பாவத்தை பேசுதல் கூடாது. சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோடம், செய்த பொல்லாத தீவனை பார்வையில் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கேட்டுடுங்கள் ஆயமற்று எல்லா படையும் பொறுத்தல் வாய்ச்சி ஏகமர் கொல்லாமற் கொண்டது தின்னாமற் குத்தரவர் உள்ளளவு கல்லாமற் கைதவருடன் இறங்காமற் கனவிலும் போய் சொல்லாமற் சொன்னதை கேளாமற் தோகையர் மாயையிலே செல்லாமல் செல்வந்திருவாய் சிதம்பர தேசிகனை என்பது பட்டினத்தார் பாட்டு. அதனாலே அப்படி தீயவையை நீக்குதல் இயமம், அதற்கு மேல நல்லவையை செய்தல் நயம்.
அந்த நல்லவை தான் தவம், ஜபம், சந்தோடம், ஆத்திகம், தானம், சிவந்தன் விரதம், சித்தாந்த கேள்வி, மகம், சிவபூசை, உன்மதி, சுல், ஈரைந்து நிபம்பல செய்யும் நயமத்தனாமே. இவைகளை செய்வன் நயமத்தில் இருக்கிறான். இந்த பத்து காரியங்களையும் செய்வன் நயமத்தில் இருக்கிறான். தவம், ஷபம், சந்தோடம், ஆத்திகம், தானம், சிவந்தன் விரதமே, சித்தாந்த கேள்வி, மகம், சிவபூசை, உன்மதி, சொல்லீரைந்து நிபம்பல செய்யும் நயமத்தனாமே என்பது திருமந்திரம், என்பது திருமந்திரம். அதனாலே இப்படி யமம் நியமமாகிய மலர்களை கொண்டு ஆர்வங்கூற பூசதையை செய்வோம். இந்த நெறியிலே நின்று பூசை செய்தல், இந்த நெறியிலே நின்று கொண்டு பூசை செய்தல், அந்த பூசை வந்து ஆர்வம், ஆர்வம் விரும்புநல் விளக்குத்து அரும்போடு மலர் கொண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து பெரும்புலர் காலை மூழி பித்தர்க்கு பத்தராகி அரும்போடு மலர் கொண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பு நெல் விளக்கு தூபம் விதியினால் இடவெல்லாருக்கு கரும்பிலில் கட்டி போடுவர் கடவுள் வீரட்டானாக என்பது அப்பர் தேவா. அதனாலே இப்படி ஆர்வங்கூற அமலர்க்கு ஏற்றும் அவர் தாமும். அதையாலே மலம் இல்லாதவன் ஐய பரமேஸ்வரனுக்கு இந்த பூசையை செய்பவர்கள் பேரன்புடைய பெருமானார் உலகில் போகம் பெரிதருந்தி. பேரன்புடைய பெருமானாகிய பரமேஸ்வனுடைய உலகத்திலே சிவலோகத்துக்கு சென்று அங்க இருக்கிற சிவானுபவத்தை அனுபவித்து மறுபடி பிறப்பார்கள், மறுபடி பிறந்து சிவஞானத்தை பெற்று மறுபடி சிவனை சேர்ந்து விடுவார்கள், மறுபடி பிறப்பார்கள். எதற்காக பிறப்பார்கள் என்று கேட்டால், அந்த ஆணவ மலம் இன்னும் கொஞ்சம் இருக்கும்பாறு அது தேய்வதற்காக பிறந்து அதை தேய்த்து விட்டு, ஆணவ மலத்தை தேய்த்து விட்டு முழுவதும் ஞானத்தை பெற்று சிவஞானத்தை பெற்று சிவனை சேர்ந்து விடுவார்கள். அப்புறம் பிறக்க மாட்டார், அவர்கள் தான் மீட்டுங்கு வந்து வினைப்பிரவி சார மாட்டார். அதனாலே சிவஞானம் என்பது மிக உயர்ந்தது, சிவஞானம் என்பது மிக உயர்ந்தது. எப்படியாவது பெற்றுவிடும், எப்படியாவது சிவஞானத்தை பெற்றுவிடும், அப்படி அக்கறை இருக்கும், அப்படி அக்கறை இருக்கவன். இப்ப மிக பசியுடையவன் என்ன பண்ணுவான், மிக பசியுடையவன் எப்படியாவது சாப்பிடணும், எப்படியாவது சாப்பிடணும். அவனுக்கு அந்த அன்னத்துல இருக்கிற விருப்பம் அந்த நேரத்துக்கு சொல்லி முடியுமா? ஒருவேளை இருக்கட்டும், மூணு நாள் பண்ணியாக வச்சுக்கோ, அவனுக்கு அன்னத்துல வருகிற ஆசை எப்படியாவது சாப்பிட்டு விடணும் என்று எண்ணுபவனை பிறவியிலே கிடந்து பிறந்து இறந்து அழுந்தி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்கின்ற உணர்வுடையவனுக்கு ஞானத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாகும். அல்லாமல் அவனுக்கு வராது. பாவம், ஞானம் என்றே உண்டு இருக்கிறது தெரியாதவனுக்கு அவன் எங்க இந்த தெரியெல்லாம் கண்டான் பேசுவான். அவன் ஏதோ வாய்க்கு வந்ததை பேசுவான், ருசியா இருக்கிறத சாப்பிடுவான். அதனால அவனுக்கு இந்த நூல்கள் எல்லாம் படித்து ஞானம் வந்தாள் அல்லவா சாமான்யம் அல்லவே. ஆகவே இப்படி வந்து பெருமானார் உலகில் போக முயன்று சாரும் பிறப்பில் சிவஞானம் சார்ந்து சிவன்றாள் சாருவாரே. இப்படி சிவஞானத்தை சொல்லி சிவஞானம் பெறுவதற்கானதெல்லாம் சொன்னாரா? சிவஞானத்தை பெற வேண்டும் என்று எண்ணுகிறவன் உயர்ந்தவன்கிறார். சிவஞானத்தை பெற்றவன் உயர்ந்தவன் அது சொல்லவே வேண்டியதில்லை, பெற வேண்டும் என்று விரும்புகிறான் பாரு அவன் உயர்ந்தவன்கிறார். அவனுக்கு என்ன பலன்கிறார்? சிவஞானத்தை பெற வேணும் என்று. சிவஞானம் அல்லாததல்ல அவஞானம், சிவனை உணர்வது சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். சிவஞானம் என்றால் என்ன? சிவனடியே சிந்திப்பது, சிவஞானம். அப்படிப்பட்ட சிவஞானத்தை பெறலாம், நாமும் பெறுவோமே என்று விரும்புகிறான்பார் அவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு என்ன பலன்கிறார்? ஆசைப்படுகிறவனுக்கு சிவஞானத்தை பெறலாம் என்று ஆசைப்படுகிறவனுக்கு அவனுக்கு என்ன பலன்கிறார்? நச்சில் எவரும் சிவஞான நம்பன் அமரும் புரி நன்னி. அப்படி சிவஞானத்தை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றவன் சிவபெருமானுடைய சிவலோகத்துக்கு போவான்கிறார். நினைக்கிறவனே, பெறலாம் என்று எண்ணுகிறவனே சிவலோகத்துக்கு போவான். போயே துச்சே போக விதம் தொலைவில், அதனால அங்க போய் சிவ அனுபவத்தை தொலைச்சு அனுபவிச்சு அதனுடைய முடிவிலே தோன்றி புவியில்
மறுபடி பூமியிலே பறந்து துரிசு அழிய. துரிசு என்றால் இன்னும் இருக்கின்ற ஆன்மாவில் இருக்கிற குற்றங்கள் எல்லாம் அழியும்படியாக தவத்தை செய்யும். ஆன்மாவில் இருக்கிற குற்றங்கள் எல்லாம் அழியும்படியாக. உடம்புலையும் குற்றம் இருக்குதா, மனசுல குற்றம் இருக்குதா, உயிரில குற்றம். உடம்புல இருக்கிற குற்றம் சொல்ல வேண்டியதில்லை, அதே போல உள்ளத்திலே குற்றம், அப்புறம் உயிரிலும் குற்றம். குற்றமே பெரிதுடையன் கோலமாய நலம்பொல்லேன் என்பார் அப்பர் சார். அதனாலே உடம்புல குற்றம் இருக்கிற குற்றம் கொஞ்சம் இல்லை, நிறைய இருக்கு. அதே போல உள்ளத்திலே குற்றம், அது போல உயிரிலே குற்றம். அவன் எல்லாம் சுத்தம், அவன் இவன் எல்லாம் குத்தம், அவன் எல்லாம் சுத்தம். குத்தமும் சுத்தமும் எப்படியா சேரும்? யோக்கியனும் அயோக்கியனும் எப்படியா சேர முடியும்? நினைக்கவே முடியாது. அவன் இங்க இது குற்றமே அது சுத்தமே, ரெண்டும் ஒன்னா சேர்றது சாதாரணம் இல்ல. கோடீஸ்வரனும் பிச்சைக்காரனும் சேர்றான், கோடீஸ்வரன் பிச்சைக்காரன திரும்பி பாப்பானா? ஆனால் அவனே இறங்கி வந்து ஆன்மாவுக்கு அருளை செய்கிறான். அவனா இறங்கி வந்து செஞ்சாக்க வேறும் அறிவை கொடுத்து, அறிவை கொடுத்து பக்தியை கொடுத்து புத்திய கொடுத்து அடியாரனோ சேர செய்து சிவாலயத்தை சிவனை வணங்க செய்து தன்னை வணங்க செய்து சிவனடியாரனை வணங்க செய்து சிவ தர்மத்தை செய்ய வச்சு சிவபுராணம் கேட்க வச்சு சிவத்தியானம் பண்ண வச்சு சிவபூஷை பண்ண வச்சு சிவஞானத்தை கொடுத்து பரப்பறுக்கிறான். அது எங்கேயோ சிலருக்குத்தான் இது வாய்க்குது, பல பேருக்கு இல்ல. இந்த நிலை யாருக்கு வாய்க்குது, எத்தனை பேருக்கு வாய்க்குது? சிலருக்கு. இப்ப சொன்னதுல எத்தனை பேருக்கு வாய்க்கு? கோடியில ஒருத்தன்னு சொல்லலாம், ஒரு கோடிக்கு ஒருத்தன்னு சொல்லலாம். அதனாலே குற்றமே வடிவாயிருக்கிற ஆன்மா, சுத்தமே வடிவாயிருக்கிற சிவனை சேருவது என்றால் சாமானி. அந்த முறையில்தான் வந்து சிவஞானத்தை பெற வேண்டும் என்று விரும்புதல். அதற்காகத்தான் அடியாரோடு சேர்றது, ஆலயத்தை பணிவது, நூல்களை படிப்பது, கேட்பது, இவனால அந்த அந்த எண்ணம் உண்டாகும். அந்த எண்ணம் எண்ணம் உண்டாக உண்டாக அது பின்னால செயலுக்கு வந்துடும். முதல்ல இந்த சிலேபியை பார்த்த உடனே சாப்பிடலாமா அப்படின்னு எண்ணம் வரும், சாப்பிடலாமான்னு இவனும் என்ன வந்துதான், அப்புறம் போய் அதை வாங்குவோம், சரி சாப்பிட்டே பார்த்து விடுவோமே அப்படின்னு சொல்லி வாங்குவான், சாப்பிடுவான். என்னமே வரலன்னு வச்சுக்க அது வாட்டாங்க இருக்கும். சிலேப்பினால ஆன ருசியை இவன் அனுபவிக்க முடியாது. அது போல அந்த எண்ணத்துக்கு பற்றும் எங்கே சிவலோகத்துக்கு சென்று மறுபடி பூமியிலே பிறந்து பூமியிலே வந்து தவத்தை செய்து அதனால துரிசு ஆகிய குற்றங்களை எல்லாம் போக அதுக்கு மேல கச்சே புளிய காயத்தை, கச்சே புளிய காயத்தை, கச்சே புளிய காயத்தை அப்படின்னா புரியுதா? கச்சே புளிய காயத்தை, கச்சே புளிய காயத்தை, காயத்தை அரைக்கைத்தது வெறுத்து கச்சு போச்சுங்கிறோம் இல்லையே, உப்பு கைத்தல், கைப்பு என்பது கச்சுன்னு வந்துச்சு. கச்சு போலி, கைப்புத்த இலக்கணம், இது போலி. அதனாலே அற்பமாகிய இந்த காயத்தை வெறுத்து கச்சே புளிய காயத்தை. சிவஞானம் பெறுகின்றவனுக்கு உடலிலே விருப்பு உண்டு. உடலிலே அதே மற்றும் தொடர்பானவன்கள் பிறப்பர்கள் உற்றார்க்கு உடம்பு மகை தன் பெருமை எண்ணாமை, தன் பெருமை எண்ணாமை தற்போதமே இறத்தல், தன் பெருமை எண்ணாமை தற்போதமே இறத்தல், மின்பெருமையான் சகத்தை வேண்டாமை, மின்பெருமையான் சகத்தை வேண்டாமை, உடலை தினம் படித்தல், உடலை தினம் பழித்தல், ஓங்கு சிவத்து ஒன்றல், நடலை பரப்புடிக்கும் நாள் சிவோகசாரம். புரியுதா? தன் பெருமை எண்ணாமை. நமக்கு என்ன பெருமை இருக்கு, என்ன சிறுமை இருக்குதோ அத்தனை இருக்கு, பெருமை இல்ல சிறுமை தான், என்ன பெருமை இருக்கு. அதனாலே தன் பெருமை எண்ணாமை தற்போதமை இறத்தல், மின்பெருமையான் ஜகத்தை வேண்டாமை, உடலை தினம் பழித்தல், உடலை தினம் பழித்தல். ஆனாலும் இந்த உடம்போடு இருப்பது அருவருப்பு என்பார் பண்ணியிருந்தார். நான் வந்து இருந்தாலும் நான் வந்து உய்வு பெற்று விட்டேன், இறந்தாலும் வேறு இருந்தாலும் வேறு, ஆனாலும் இந்த உடம்போடு இருப்பது அருவருப்பு. உடலை தனம் பிடித்து ஓங்கு சிவத்து ஒன்றல், அதான் தியானம், சிவத்தோடு ஒன்றுதல், ஓங்கு சிவத்து ஒன்றல், நடலை பரப்பொழிக்கும் நாள், குற்றம் பொருந்திய இந்த பரப்பை ஒழிக்கின்ற நாள்ங்கிறார் அது. ஆகையினாலே அப்படி காயத்தை கலைகன் தமது கணிக்கண்டு, கலைகன் தமது கணிக்கண்டு, கலைகன் என்று சொன்னால் பரமேஸ்வருடைய திருவருளாகிய ஆதரவை அகத்தாலே கண்டு உணர்வு, அறிவினாலே உணர்வு. கலைகன் என்றால் ஆதரவு, கலைகன் என்றால் கண்ணிலேன் மற்றொரு கலைகன் இல்லேன். அப்புறம்
ஆகையினாலே அப்படி கலைகண்ணாக இருப்பவன் யார் என்று கேட்டால் பரமேஸ்வரன். ஆதரவும் அதுக்கு பொருள். அப்படி ஆதரவை கண்ணிக் கண்டு விச்சைதனக்கும் விச்சாய விமலங்கமலம் பிரபுவரே, ஆகையாலே விச்சை என்கின்ற ஞானத்துக்கு வித்தாக இருப்பவன், ஞான வித்தாக இருப்பவன், ஞானத்துக்கு வித்தாக இருப்பவன், ஞானத்துக்கு வித்தாக இருப்பவன், அப்படிப்பட்ட பரமேஸ்வனுடைய கமலம் என்கின்ற திருவடியை சேருவார். யாரு சிவஞானத்தை விரும்பினோம், சிவஞானத்தை பெறலாம் என்று விரும்புதலுக்கு பயனுண்டுப்பா, விரும்புதலுக்கு பயனுண்டு, நினைக்கிறதுக்கு பயனுண்டு, பேசுறதுக்கு பயனுண்டு, செய்யறதுக்கும் பயனுண்டு. அதனாலே விரும்பினால் இந்த பலன், அப்புறம் விரும்பினால் அழையாத கட்டாயம் செய்து விடுவான், இல்லை அடுத்த முறையெல்லாம் செஞ்சிருவான், அந்த எண்ணம் விடாது. அதற்கு மேலே மூன்று வகையான வேட்கையும் மந்ததரத்தினர் நிறையும், அந்த விரும்பு விரும்புதல் வேட்கை விருப்பம் இவைகள் மூன்று வகையாக இருக்கிறது. அந்த மூன்று வகையை நாள மூன்றாக ஆக்கினார், நான்கு மூன்றாக ஆக்கினார். ஆசைதானும் மூன்று விதம், ஆசைதானும் மூன்று விதம். அறியில் அவையும் கனிட்ட அந்தம், பேசும் கனிட்ட ஆதரவு, அவையும் கனிட்டம் அந்தம் பேசும் கனிட்ட ஆதரவு பெற்றார் மூன்று பரப்படைந்து. இது எப்படின்னு கேட்டா கனிட்டம் அந்தம் கனிட்டம் கனிட்டம் கனிட்டம் தான் கனிட்டம்னு மூணு. அது எப்படின்னு கேட்டா தீவிரம் தீவிரதரம் மந்தம், மந்ததரம் மந்தம் மந்ததரம் தீவிரம் தீவிரதரம் நான்கு வகையாக சத்தினி பாதம் சொல்லுது அல்லவா. அதுல இவர் மூன்று இந்த மந்ததரம் மந்தத்தையும் ஒன்றா ஆக்கிக்கிட்டார், மந்ததரம் மந்தத்தையும் ஒன்றாக ஆக்கி கொண்டு அதற்கு மேலே தீவிரம் தீவிரதரம் என்று மூன்று வகையாக அந்த விருப்பத்தை பிரிக்கிறார். எந்த விருப்பத்தை? சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற விருப்பத்தை, சிவஞானம் பெற வேண்டும் என்கின்ற விருப்பத்தை மூன்று வகையாக பிரிக்கிறார். அப்படி பிரிக்கும் போது அறியில் அவையும் கனிட்ட அந்தம் பேசும் கனிட்ட ஆதரவு பெற்றாறு மூன்று பரப்படைந்து. அதனாலே மந்தமாகிய விருப்பத்தை பெற்றவர்கள் இப்ப அது எப்படியாவது அடைந்தே தீரவோணும் என்கின்ற வேட்கை அதிகம். சரி பார்த்துக்கலாமே பார்த்துக்கலாம் சரி அப்புறம் பேசிக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் எப்படி இருக்கா அல்லவா. அது மந்தம் புராணம் கேட்க வர்றதுக்கு பல பேர் என்ன பண்றா, பல பேர் என்ன பண்றா, எல்லாம் கொஞ்சம் குடும்ப தொலைவில் கொஞ்சம் இருக்குதுங்க, பேரன் பேச்சு காரியம் எல்லாம் பாத்துட்டு வர்றேன் அப்படின்னு ஒத்தி போடுறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் வாரேன், முடிஞ்சிருச்சுன்னா அப்படின்னு சொல்றவங்க இருக்கா, வெள்ளவ இப்ப நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்கா, இவ என்னைக்கு நேரம் இருக்க போகுது. அதனாலே அப்படி சொல்றவா இருக்காள். அது போல அந்த சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற வேட்கை தீவிரதான். யாருக்கு போல? மாணிக்க வாசகருக்கு போல, மந்திரி வேலை என்ன பூராவ எப்பொழுது ஞானாசிரியன் வருவார், எப்பொழுது ஞானாசிரியன் எப்பொழுது வருவார், ஞானாசிரியன் எப்பொழுது கிடைப்பார், அதுவே விசாரம், அதுவே விசாரம். அப்படிப்பட்ட விசாரம்

0: ஞானாசிரி வருவாங்க, இப்பொழுதும் ஞானாசிரி வருவாங்க, இப்பொழுது சுபஞானம் கிடைக்கும், இப்பொழுது சுபஞானம். அப்பா அப்படிப்பட்டதான் தீவிரதரை பத்தி நாலாஞ்சத்தினி பாதம் சொல்லுதல், நாலாஞ்சத்தினி பாதம் சொல்லுதல், நாலாஞ்சத்தினி பாதம். இந்த சத்தினி பாதம் மந்தம் பெறலாம் என்று விரும்புவது, அதுல அதிகமான வேட்கை இல்லாமல் இருக்கிறது. அவன் அதன் பிறகு மூன்று பரப்பு அடைவார்களாம். அப்படி மந்த விருப்பம் உடையவன் மூன்று பரப்பை அடைந்து அதேசார் ஞான யோகத்தை செறிவர். மூன்று பரப்பு பறந்து அதன் பிறகு அவர்களுக்கு ஞான யோகம் உண்டாகும். செறிவர் பரமதேசிகனார் பாசம் பிரிய பரமான இன்ப வெள்ளம் பருகுவரே. பரமதேசிகனாகிய ஞானாசிரியனாலே பாசத்தை பிரித்து உயர்ந்த இன்ப வெள்ளத்திலே புகுந்து அந்த இன்ப வெள்ளத்தை பருகுவார். ஆசாரியன் இல்லாம ஞானம் வராது. அந்த ஆசாரியன் ஞானாசிரியனா இருக்கவன், அந்த ஆசிரியனுக்கு ஞானம் இருக்கவன். தன்னை அறியார், தலைவன் தன்னை அறியார், முன்னை வினையின் முடிவறியார், தன்னை அறியார், தலைவன் தன்னை அறியார், முன்னை வினையின் முடிவறியார், பின்னை குருக்கள் என்று பேரிட்டு கொள்ளுவர்கள். ஐயோ திருக்கழுதனிலே சிலர் ரொம்ப பரிதாபப்படுறார். குருஞான சம்பந்தர் குருன்னு பெயர் வச்சுக்கிறானே, இவனை என்ன சொல்றது? ஆச்சாரியன் ஞானம் உடையவனா இருந்து பார்த்தான்னா பக்குவம் இல்லாதவனுக்கு ஞானம் உண்டு. ஆச்சாரியன் பார்த்தான்னா பார்வையினாலே ஞானம், பார்வையாலே கண்ணி போட்டியான்னு பார்வையினாலே ஞானம். புரியுதா? பார்வையினாலதானே எல்லாமே வருது, எல்லாமே வருது பார்வையினாலதான். எல்லாமே குரு பார்க்க குரு பார்வை இல்லாமல் கூட கிடைத்திடுமோ தாய்மானார். இருப்பா இருந்திட பேரின்ப வெளிக்கு குறிப்பார்வை இல்லாமல் கூட கிடைத்திடுமோ என்பார். அதான் அந்த ஞானாசிரியனுடைய கடாட்சம், குரு கடாட்சம்னு சொல்றது அது ஞானாசிரியனுடைய கடாட்சம். அது ஞானத்தை தவிர வேறு பேசவே மாட்டார். அந்த ஞானாசிரியர் பேசுவதெல்லாம் ஞானமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shivam.org.
2: ஓம் சிவாய நமஃ. shivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு கணநாத நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: அக்கரை இன்றமுழ்ச்சியுள நடக்கோமேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை எந்துடை தாழ் செவி

அடைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றே ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோர் செக்குடா

அற்றவர் காய்வது கா

0: பருமதில் மதுரை மன் அவையதிரே பரித மதுரிலை அவையதிரே வருநதி இடமிதை வருகரனே வலையொழு மலகட வருகரனே கருதலில் இதை முரல் தருமருளே கடுமல அமரிரை தருமருளே கடுமல அமரிரை தருமருளே மருவிய கவழுகிற வனமொழியே வல்லவர் தம்மிடத்திட மொழியே மருவிய தமிழ் கிரகண மொழியே வல்லவர் தம்மிடத்திட மொழியே ஏம பார்வதி வதே அருக்கடலாகிய அம்பலவானவுடைய பெருங்கருணையினாலே பெரிய புராணத்திலே இருந்து கணநாதநாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். கணநாதநாயனார் என்பவர் திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணியபடியாகிய சீர்காழியிலே அவதாரம் அருளாளர்கள் இந்த லோகத்திலே அவதாரம் செய்து அதன் மூலமாக பலரை அருள் பெறுவதற்காக வழிகாட்டியவர். தான் மாத்திரம் அருளை பெறாமல் எல்லாரும் அருளை பெற வேண்டும் என்று எண்ணும் பொருள் அருளாவார். அவர்களுக்கு வந்து எல்லாரும் அருளை பெற வேண்டும் என்று எண்ணது. ஏன்னா அருள் வந்து அளவில்லாததாகையினாலே எவ்வளவு பேர் அதை அனுபவித்தாலும் குறைவில்லாமல் இருப்பதினாலே அருளை எல்லாரும் பெற வேண்டும் என்று எண்ணுகிறார். அருள் உள்ள மதிப்பு எப்படி இருக்கும் என்று கேட்டால் எல்லாரும் உயரகுணம் தான் நினைப்பார். எல்லாருமே அருளை பரவுகணும் என்று அருள் பெற்ற பெரியோர்கள் அப்படித்தான் நினைப்பாங்க. பெரியோர்கள் இந்த அருளை எல்லாரும் பரவணுமே என்றுதான் எண்ணுவார்கள். அதனாலதான் மாணிக்க வாசகரும் மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முடிவினைங்கிறார். மூலபண்டாரம் வழங்குகின்றான் வழங்குகின்றான் வழங்கி கொண்டிருக்கிறான் வந்து முந்து விடுகிறார். அப்படி அருளை பெற்ற அருளாளர்கள் நம்முடைய நாட்டிலே அதிகமாக அவதாரம் செய்கிறார். இந்த 61 அல்லாமல் அருளாளர்கள் எண்ணில்லாதவர்கள் அவதாரம் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் மூலமாக எத்தனையோ பேர் அருளை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருளாளர்கள் வரிசையிலே நாயன்மார் வரிசையிலே கண்ணநாத நாயனார் என்பவர் ஒருவர். அவர் ஆழிமா நிலத்து அகிலம் என்று அளித்தவள் திருமுலை அமுதுண்ட வாழி ஞான சம்பந்தர் வந்தருளிய வனப்பினது அடப்பில்லா ஊழிமா கடல் வெள்ளத்து மிதந்து உலகினுக்கு ஒரு முதலாய காளிமாநகர் திருமறை அவர் குல காவலர் கணநாதர். அதனாலே ஞானசம்பந்தர் அவதாரம் பண்ணின திருப்பதியாகி சீர்காழியிலே அவதாரம் பண்ணினவர் மறையவர் குலத்திலே வந்தவர். மறையவர் என்றால் பிராமண குலத்திலே. ஆய அன்பர்தாம் அணிமதில் சண்பையின் அமர்வரும் திருத்தூணி நாயனாருக்கு நற்றுதுப்பணியாயின நாடு அன்போடு செய்து மேய அத்திருத்தொண்டியில் விளங்குவார். விரும்பி வந்த அனைவாருக்கு தூய கை திருத்தொண்டியில் அவர் தம்மை குறைவரும் பயில்விப்பார். அவர் மறையவர் குலத்திலே வந்தவர். பிராமணர்களுக்கு இயல்பாக பிராமணர்களிலே நாத்திகளை அதிகம் பார்க்க முடியாது. கடவுளிலே இருக்கிறவங்களை பார்க்க முடியாது. மற்ற ஜாதிகள் எல்லாமே இப்படியும் அப்படியுமா இருப்பாங்க. பிராமணர்கள்ல இயல்பாகவே அவங்களுக்கு சக்தி இருக்கு. அது பிரம்மனுடைய முகத்திலே தோன்றினவர்கள் பிராமணர்கள், வேத பிராமணர்கள். கோயில்ல அர்ச்சனை பண்ணுகிற குருக்கள் இருக்கிறாங்களே அவங்க சிவன் முகத்திலே தெரிவித்தது. அவங்க சிவாச்சாரியார் அவங்களுக்கு தான் மற்ற எல்லாருமே. இந்த வேதம் ஒருகிற பிராமணர்கள் பரமனுடைய முகத்திலே தோன்றினர். பரமனுடைய தோளிலே தோன்றினவர்கள் சத்திரியர்கள். பரமனுடைய நாபியிலே தோன்றினவர்கள் வைசியர்கள். பரமனுடைய பாதத்திலே தோன்றினர்தான் சூத்திரது வேளாளர்கள் என்று 4 வருணத்தையும் அப்படி நூலிலே சொல்லப்படுகிறார். அதிலே இவர் பிராமண குலத்திலே அவதாரம் அணிந்தவர். சீர்காழி என்பது அளவில்லாத பெருமையுடைய சேத்திரம். எத்தனையோ தேவர்களும் முனிவர்களும் அருளாளர்களும் பூஷபண்ணி பேறு பெற்ற கேத்திரம். பரமன் பூஷபண்ணியதுனால அது பரமபுரம் வேறு, 12 பெயர்களை உடையது. அந்த ஊரிலே இவர் அவதாரம் பண்ணினார். அப்படி அவதாரம் பண்ணினவர் அவருக்கு சிவபெருமானத்தில் பிரியம் வந்தது. பிரியம் சிவனிடத்தில் பிரியம் வந்தால் ஏதாவது சிவனுக்கு செய்யணுமே. இப்போ ஒரு மனிதரிடத்துல நமக்கு புரிய இருந்ததுன்னா அவர் வீட்டுக்கு வந்தாருன்னா ஏதாவது செய்யத்தானே தோணும். ஏதாவது கொடுக்கலாம், ஒரு காபி சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்க என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா. அது போல இதுபோல் பிரியம் ஒருத்தர் இடத்துல இருக்குதுன்னா அது செயல் மூலமாக காட்டணும். செயல் மூலமாக உங்கள் மேலே ரொம்ப பிரியமுங்க, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்தது கடவுள் மாதிரி, நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவில்ல, அடாடாடாடாடா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா நீங்கள் அடிக்கடி வரணும்னு உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க, அடாடாடாடாடா அப்படின்னு பல நடுவு பாலில் விடுறாப்பில் பேசிட்டு பச்சை தண்ணி கூட கொடுக்காம போயிட்டு வாயான்னு சொன்னால் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும், சந்தோஷமாவா இருக்கும், எரிச்சலா இருக்கும். கையினால ஒன்றும் கொடுக்காம வெறும் வாய்ப்பை வச்சா கைங்கரியம்னு சொல்லுவார் தாய்மாரார். வாச்சா கைங்கரியம், கையில கைங்கரியம், கையில கைங்கரியம். அதனாலே அதுபோலத்தான் கடவுளிடத்திலே நமக்கு பிரியம் இருக்கிறது என்றால் அந்த கடவுளுக்கான திருத்தொண்டுகள் செய்யும், கடவுளுக்கான திருத்தொண்டு. அது கடவுளுக்கான திருத்தொண்டு என்று சொல்லி அவனே எழுதி வச்சிருக்கிறான். எனக்கு என்னென்ன தொண்டுகளை செய்யுங்கன்னா அவனே எழுதி வச்சிருக்கான், சிவனே எழுதி வச்சிருக்கிறான். எனக்கு இந்த மாதிரி பூவில் பிரியம், பூ பறித்து அர்ச்சனை பண்ணுங்க, பூவை கட்டி போடுங்க, மாலையாக கட்டி போடுங்க, விளக்கு போடுங்க, தூவம் போடுங்க, நந்தனவனம் வையுங்க, அதுக்கு மேலே கோயிலை கூட்டுங்க, கோலம் போடுங்க, பாட்டு பாடுங்க, தோத்திரம் பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணுங்க, இப்படி எல்லாம் அவனே எழுதி வச்சிருக்கிறான். இதெல்லாம் எனக்கு பிரியமான காரியம், இதெல்லாம் நீங்க செய்யுங்க, செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதத்தாரு இதத்தாருன்னு எல்லாம் ஆசை காட்டி வச்சிருக்கேன். அதனால அந்த தொண்டுகளை சரியை கிரியை யோகம் என்று சொல்லப்படும். அந்த தொண்டுகளை சரியை தொண்டு, கிரியை தொண்டு என்று சொல்லப்படும். சரியை என்பதுதான் வெளியிலே இது வந்து சிவலிங்கத்தை தொடுவதற்கு அதிகாரம் கிடையாது. அவர்கள் மலர் பறிக்கலாம், மலரை கட்டலாம், கோயிலை சுத்தம் பண்ணலாம், விளக்கிடலாம், தூபம் போடலாம், தோத்திரம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், இந்த மாதிரியான செய்ய தொண்டு. அது புலர்வதன் அழகிட்டு மெழுத்து முத்து பூமாரை குணந்தேசி புகழ்ந்து வாடி தலையாட கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா தய போற்றி போற்றி என்கின்ற வரையிலும் அது செய்ய தொண்டு. அப்படி செய்யலாம். அது மாதிரியான தொண்டுகளை செய்வது, அப்புறம் சிவலிங்கத்தை பூஜை பண்ணுவது, அப்புறம் தோத்திரங்களை பாடுவது, பிறரை பாட வைக்கிறது, பிறருக்கு அந்த தொண்டை செய்ய வைக்கிறது. இந்த மாதிரி தொண்டுகள் சிவனுக்கு பிரியமானது. அதை செய்யலைன்னா வெறும் பேச்சு வெறும் பற்றி இருக்குதுன்னா அவங்க மேல பிரியம் இருக்காது. எது நான் முதல்ல சொன்ன அது மாதிரி வெறும் பேச்சு பேசி ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சும்மா போனா என்னமா இருக்க. அது போல கடவுளத்தில பத்தி இப்ப கண்ணப்பாடு போனாருன்னு வச்சுக்க, போய் அவரு கட்டி பிடிச்சிட்டு அழுதாரு, சாமி நீ தனியா இருக்கிறியே, உனக்கு ஆறு துணையனாரு, மிருகம் வராதா, வேடவர் வரமாட்டாங்களா, இப்படி ஒத்தையா இருக்கிறியே, உனக்கு ஆறு ஜோறு விடுவா, உனக்கு ஆறு தண்ணி கொடுப்பா, உனக்கு ஆறு பக்கத்துல இருப்பா, உனக்கு ஆறு துணையா இருப்பா அப்படின்லாம் அழுதாரு. அதோடவே இருந்திருந்தாருன்னா அவரை பத்தி புராணத்துல வந்திருக்காரு. அவரை பத்தி இந்த பேச்சு பேச்சு இப்படி சந்தோஷமா கட்டிக்கிட்டு அழுதாரியா கண்ணப்பரு இப்படி பத்தி இருக்குமா அப்படின்லாம் புராணத்துல வராது. புராணத்திலே வந்திருக்காரு அவர். அதுக்கு மேல பன்றி வேட்டைக்கு போய் பன்றியை கொண்டு மாம்சத்தை கொண்டு வந்து ஊட்டி வாயில தண்ணி கொண்டு வந்து ஊட்டி பத்திர புஷ்பங்களை போட்டு அந்த மாதிரி செயல் பண்ணிய காரணத்தினாலதான் அவர் புராணத்தை கொடுக்கணும். இல்லாம வெறும் பேச்சா கட்டிட்டு அழுதாருயா, அவ்வளவு பிரியமா இருந்தாரு சாமி மேல அப்படின்னா அதோட நின்று புராணத்துல வரமாட்டாங்க. அந்த செயலாலதான் தாம்பட்டி நீயா கடந்துகிட்டு 5 நாடும் பட்டினியா கிடந்துக்கிட்டு ஒரு சாமிக்கு கொண்டாந்து உணவு ஊட்டினார். அதனால செயல் மூலமாகத்தான் ஒருவரை திருப்திப்படுத்த முடியும். வந்தவருக்கு உபசார வார்த்தை சொல்லுவதோடு உபயோகப்படுகின்ற பொருளை கொடுத்து அவர்களை உபசரிப்பது. உபயோகப்படுகின்ற அவங்க எந்த அந்த வேலைக்கு எந்த உணவு சாப்பிடுவாங்களோ இது பிரியமா இருக்கும், அது மாதிரி உணவை கொடுத்து பொருளை கொடுத்து உபசரிப்பது. அப்படி இல்லை ஆனால் அந்த விரும்பியது பிரயோசனம் இருக்காது. அதனால இப்படி திருப்பணியும் அப்படி சிவனுக்கு செய்யறது திருப்பணியும் அப்படிப்பட்ட பணியை இவர் செய்பவர். அந்த பணியை பல சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, அவர் திருப்பணி செய்வார், அவர் திருப்பணி செய்வார், அவர் பக்கமாக அவர்கிட்ட சிநேகமா வர்றவா கும்பிடுறவா தொடர்புடையவர்களை எல்லாம் திருப்பணி செய்ய பார்ப்பார். அவர்கிட்ட தொடர்பு சிநேகம் இருக்கிறவங்களையெல்லாம் என்ன பண்ணுவார்னா, நீங்க இந்த மாதிரி சிவனுக்கான பணியை செய்யுங்கள்னு அவர்களை தொடர்புடுத்தி வைப்பார். இது நல்லது, இதை செய்யறது ரொம்ப நல்லது, உங்களுக்கு என்றது இது, உங்களுக்கு என்றது இது, நீங்க இதை செய்யுங்க இதை செய்யுங்க அதை சொல்றார். விரும்பி வந்த அனைவார்க்கு தூய கை திருத்தொண்டினில் அவர் தவை துறைதோறும் பயிர்விப்பார். நீங்க பூ பறியுங்க, நீங்க நந்தனவத்துக்கு தண்ணி விடுங்க, நீங்க பூவை கட்டுங்க, நீங்க கோயில கூட்டுங்க, நீங்க தீபம் போடுங்க, நீங்க தூபம் போடுங்க, நீங்க பாட்டு பாடுங்க, நீங்க திருமுறை எழுதுங்க, நீங்க திருமுறையை பாடுங்க என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பணியை அவர் தொடர்பு முடித்திருக்கிறார். அதை சொல்ற நல்ல நந்தன வனப்பணி செய்பவர், நருந்துணர் மலர் கொய்வோர், பல் பணி தொடை புனைபவர், குணர் திருமஞ்சன பணிக்குள்ளோர், அல்லு நண்பகலும் அல்லு நண்பகலும் திரு அழகிட்டு திரு மெடுக்கு அமைப்போர்கள், எல்லையில் விளக்கரிப்பவர், திருமுறை எழுதுவோர் வாசி. இப்படி அவரவருக்கு எது எது பொருத்தமா இருக்குமோ அந்த தொழிலை செய்ய அவர்களை ஈடுபடுத்துவார். சாமி போய் எனக்கு அருள் கொண்டு கேட்கறோம்னு வச்சுப்பா, நீ என்ன செஞ்சேன்னு கேட்டார். அருள் பண்ணு கேக்குறீல்ல, நீ என்ன செஞ்சான்னு கேட்ட சொல்லலாம். செய்தன்னு இருக்குத, இந்த மாதிரி தினந்தோறும் பாடுன ஐயா, பாட்டு பாடுன ஐயா, நான் விளக்கு போட்டையா இருக்கிற. அது போல அதனால இந்த மாதிரி பணிகளை செய்வதற்கு அவர் அவர்களுக்கு ஊக்குவித்து அவர்களை ஈடுபடுத்துவது, அது ஒரு பெரிய சிவபுண்ணியம். சிவபுண்ணியம் செய்ய வைக்கிறது, சிவபுண்ணியம் செய்ய தான் செய்வதோடு அல்லாமல் மற்றவர்களையும் செய்ய வைக்கிறது. இணைய திருப்பணிகளை அணைந்தவர்க்கு ஏற்ற அத்திருத்தொண்டி வினை விளங்கிட வேண்டிய குறையலா முடித்து மேவிடச் செய்து அணைய அச்சிறம் புரிதலில் தொண்டரை ஆக்கி அன்புருவாய்மை மனையே அன்புருவாய் மனை அறம் புரிந்து அடியவர்க்கு என்புற வழிபடும் இருக்கார். இல்லறத்தில் இருப்பவர், அடியவர்களுக்கு உபச்சாரங்களை செய்பவர். இப்பெரும் சிறப்பு எய்திய தொண்டர் தாம் ஏறு சீர் வளர்காளி மெய்ப்பெருந்திரு ஞானபோ நகர்களால் மேவிய விருப்பாரே. அதனாலே அப்படிப்பட்டவராகி அந்த கணநாத நாயனார் அவர் அவதாரம் பண்ணின ஊரில் தான் ஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணினார். அதனால ஞான சம்பந்தர் மேலே அதிகமான அன்புடையவராக இருந்தார். திருஞான சம்பந்தர் மேலே அதிக அன்புடையவராக இருந்தார். ஒரு நாயனார் பேரிலே அருளாளர் பேரில் ஒருவனுக்கு அன்பு வந்துடுச்சுன்னு சொன்ன அவனுக்கு அருள் எளிதாக கிடைச்சு. இவர் சிபாரிசு பண்ணுவார்கள், இந்த மாதிரி ரொம்ப நல்லவனுங்க, ரொம்ப முக்கியமான ஆளு, எனக்கு வேண்டிய ஆளுங்க அப்படின்னு சாங்க எழுதுவார்கள் சார். நாமே நேராக போய் சிவன்கிட்ட அருள் வருவதற்கு ஒரு சிபாரிசு இருந்துச்சுங்க. இப்போ மந்திரி கிட்ட போய் ஒரு சலுகை வாங்கணும்னா, சாங்கத்தை வாங்கணும்னா என்ன பண்ணேன், அவருக்கு வேண்டிய ஆளை பிடிச்சு, மந்திரிக்கு வேண்டிய ஆளை பிடிச்சு கண்டால் நமக்கான ஆளா இருக்கணும். அப்படி ஆளா இருந்தா சீக்கிரமா கிடைச்சு. அது போல என்னாலே இப்படி அருளாளர்களை பற்றி குழு, அருளாளர்களை பற்றி குழு. அது மாதிரிதான் அப்பூனியடிகள், அப்பூனியடிகள் யாரை பற்றி கொண்டாரு, திருநாவுக்கரசரை பற்றி கொண்டார், பெருமிடலை குறும்பர் யாரை பற்றி கொண்டாரு, சுந்தரரை பற்றி கொண்டார், சுந்தரரை பார்க்காமையே பற்றி திருநாளர், மங்கையரகரசியார் ஞானசம்பந்தரை பற்றி கொண்டார், குலச்சிரையார் ஞானசம்பந்தரை பற்றி, பூம்பாண்டியன் ஞானசம்பந்தரை பற்றி கொண்டார். இப்படியாக அருளாளர்களை பற்றி சிவன் அருளை பெறுவது மிக எளிதாக இருக்கும். தானே நேராக சென்று அருளை பெறுவது என்பது சிரமம் தான். அருளாளர்கள் தொடர்வதற்குன்னா சீக்கிரமா அருள் கிடைக்க வாய்ப்பு, அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. அதனாலதான் ஆண்டவன் பணியை விட அன்பர் பணி அதிகமான சிறப்புன்னார் தாய்மார். ஆண்டவனுக்கு பணி செய்வதை விட அன்பர்களுக்கு அடியார்களுக்கு பணி செய்பவனுக்கு இன்ப நிலை தானே வந்திருந்தார். ஆண்டவனுக்கு பணி செய்து அருளை பெறுவதுங்கிறது கொஞ்சம் தாமதமாகலாம், விளங்குதா? அன்பர்களுக்கு பணி செய்வதனாலே சீக்கிரமா அருள் கிடைக்கும். அன்பர்களுக்கு பணி செய்யாத ஆண்டவருக்கு பணி செய்தால் அதுலேயே அன்பு கிடையாது. அன்பர்களுக்கு பணி செய்யாமல், அடியார்களுக்கு தொண்டு செய்யாமல், பணி செய்யாமல், அடியார்களை வணங்காமல், ஆண்டவரை மாத்திரம் ஒருவர் வணங்குறார்னு வச்சுக்க அறியாமை வணங்கினான்னா அவனுக்கு அருள் தர மாட்டார். அவரை தான் சுந்தரரைய அடியார் கூட்டத்துக்கு புறம்புல் இருந்தார். அடியாரளை கூட்டத்தை வணங்காமல் போகின்ற காரணத்தினாரு சுந்தரர் அடியார் கூட்டத்துக்கு புறம்புனார். அவனை ஆட்கொண்ட தியாகராசனும் அடியார் கூட்டத்துக்கு புறம்புனார். புரிஞ்சு சொன்னார். யார் சொல்லுவது? பிரண்மண்ட நாயனார். அடியார் கூட்டத்தை வணங்காமல் போகின்றபடியினாரே சுந்தரனா இருந்தா இருந்தா யாரா இருந்தார்? சட்டத்துக்கு விரோதமா போச்சு. அதனாலே அடியார் கூட்டத்துக்கு புறம்புனார். அடியார் கூட்டத்தை வணங்காம போற சுந்தரனை ஆண்டு கொண்ட அவனுக்கு பிரியமா, அவன் பிரியமா அந்த அளவு வச்சிருக்கிறான். அந்த தியாகராசரும் அடியார் கூட்டத்துக்கு புறம்புனார். அப்படி ஒரு அடியார் பெருமையே அவ்வளவு அழுத்தமாக சொன்னவர் வரண்மன நாயனார். அதனாலதான் திருத்தொண்ட தொகையை வெளியில வந்துச்சு. இவர் சொன்னபடியினாலதான் அப்புறம் திருத்தொண்ட தொகை சுந்தரன் சுவாமிகள் பாருங்க. அதனாலே அடியார்கள் பணி செய்யாமல் ஆண்டவன் பணி மாத்திரம் செய்தவன் அருளை பெற முடியாது. ஆண்டவன் பணி செய்யாமல் அடியார் பணி செய்து அருளை பெற்று விடலாம். அதைத்தான் திருமூலன் அடியார்களை நடமாடுங்கோயில்னாரு, ஆண்டவனை படமாடுங்கோயில்னாரு. படமாடுங்கோயில் பகவருக்கு ஒன்று ஈயன். சாமி கிட்ட கொண்டு ஒரு பொருளை வச்சோம்னு வச்சுக்க நடமாடுங்கோயில் நம்பருக்குங்க. நடமாடுங்கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயன். அது படமாடுங்கோயில் பகவருக்கு அது ஆகவே என்ன அடியார்கள் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்க அது சிவனுக்கு பூஜை. என்னன்னா அடியாரனுக்கு உள்ளதானே சிவன் இருக்கிறார். அடியாரனுக்கு உள்ளதானே சிவன் இருக்கிறார். சிவனுக்குள்ளே அடியார்கள் இல்லை, அடியாருக்குள்ளதான் சிவன். சிவனுக்குள்ளே அடியார்கள் இல்லை, சிவனுக்குள்ளே எல்லா உலகமும் இருக்கிறது. அது ஒரு வகை கருத்து. ஆனாலும் இறைவரோ தொண்டர் உள்ளத்து தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் தெரியுது என்று அவையை சொன்னால் அல்லவா. அதனால அடியாருடைய உள்ளத்திலே சிவன் இருக்கின்ற காரணத்தினாலே அடியார்கள் வழிபாட்டினாலே திருவருளை எளிதாக பெற்றுள்ளார். அதனாலதான் தாயுமான சுவாமி அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எதுவும் பராபர வேண்டார். அன்பர் பணி, அன்பர்னா அடியார்களுக்கு பணி செய்யறதுக்கு என்னை ஆளாக்கி விட்டு விட்டார். ஆளாக்கி விட்டு விட்டார் என்றால் அதனால அன்பர்களுக்கு பணி செய்கின்ற முறை தெரியலாம். முறை தெரிந்து கொண்டுதான் செய்யணும். அடியார்களுக்கு பணி செய்யணும் எல்லாத்துக்கும் செய்ய தெரியுமா? அடியாருக்கு எப்படி பணி செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி பணிவா இருக்கணும், எந்த வேலையில எந்த பணி செய்யணும் என்றெல்லாம் அந்த பாங்கு தெரியணும் இல்ல, முறை தெரியணும் இல்ல. அந்த முறை பாங்கு இதுகளெல்லாம் தெரிந்து செய்தான்னா சீக்கிரமா அன்பு பெற்று விடலாம். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்பங்களை தானே வந்து இது வராது என்பது தாய்மானவர் பராபர கண்ணி. ஆகையினாலே இப்படி இவர் அடியாருக்கு பணி செய்வாரு. தன்னை வந்து சேர்ந்தவர்களை எல்லாம் பணி செய்ய வைப்பார். தன்னை வந்து சேர்ந்தவர்களை எல்லாம் பணி செய்ய வைப்பார். அதனால பணி செய்தாத்தான் அவர்கள் அருளை பெற முடியும். அருளை பெற இல்லை எனக்கு ஒரு பாக்கியம் என்னன்னு கேட்டால் பண்றேனா அதிகபட்சம் என்னோட தொடர்பு உடையவர்கள் சிவபூசக்காரர்களாக, தீட்சை உடையவர்களாக, ஏதோ ஒரு வகையில் சிவத்துள்ள ஜீவர்களாக அதிகபட்சம். சும்மா வெறும் பேச்சா இல்லை. அதனாலே அவர்கள் சிவ காரியங்களை, சிவ காரியங்களை செய்வோர்களா, சிவ கைங்கரியங்களை செய்வோர்களா, சிவ கைங்கரியங்கள் செய்யாமல் இருக்கிறவன் இவர்களை பெற முடியாது. ஆகையில் தொழில் செய்யாதவன் ஊதியம் பெற முடியாது, தொழில் பண்ணாதவன் பொருளை சேர்க்க முடியாது. அதுபோல சிவகைங்கரியம் செய்யவில்லையானால் அருள் சேர, அருள் சேர. அதுக்காக சிவகைங்கரியம் பண்ணணும். அதனால இப்படி எல்லாரையும் சிவகைங்கரியம் பண்ண வைப்பார். எல்லாரையும் சிவகைங்கரியம் பண்ண வைப்பார். நான் தீட்சை வாங்கின காலத்திலிருந்து இதுவரையில ஒரு நூற்றுக்கணக்கான பேரை தீட்சை வாங்க வச்சிருக்கோம். நூற்றுக்கணக்கான பேரை அதே வேலையாக சொல்லி எதுவும் புகழுமா கரைப்பா இருக்கிறத கல்லும் கரையும் இரவும் பகலுமா சொல்லி பல சேர்த்து தீட்சை வாங்க வச்சு பூஜை பண்ண வச்சிருக்கிறான். புராணம் கேட்க வச்சிருக்கிறான். தீட்சை வாங்கலைன்னா கூட அவங்களை ஈடுபடுத்தி அந்த துண்டுல ஈடுபடுத்தி அவர் தானே செய்யும்படியாக சுவாமி பண்ணியிருக்கிறார். நம்சாமார்த்தியம் அல்ல. இந்த பகுதியிலே தீட்சைன்னு முதல்ல ஆரம்பிச்சவன் அடியன் தான். சொன்னாத்தான உங்களுக்கு தெரியும் சொல்றேன். அடியன் தான் முதல்ல தீட்சை வாங்கினேன். கருவூரில் போய் அஞ்சு பேர் வாங்கலாம். அதுக்கு ஏற்பாடு பண்ணி அடுத்தாப்புல இங்கே குருநாதரை பல தடவை வரவழைச்சு தீட்சைக்கு ஏற்பாடு பண்ணி பலரை தீட்சை வாங்க வச்சுது. பல பேரை தீட்சை வாங்க வச்சு அதுவே இரவும் பகலும் மாற்றி எங்களுக்குள்ளேதான் தீட்சையும் இருக்கும் பூஜையும் இருக்கும். ஆகையினாலே அப்படி பலரை ஈடுபடுத்துவதனாலே அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்கும். எல்லாரும் அவளை பிறகு, எல்லாரும் அவளுடைய பிறகு வரும், எல்லாரும் இந்த நெறியிலே வரணும். அப்படி தீட்சை வாங்காதவங்க பல பேர் மாமிசம் சாப்பிடாம செய்யமாக்கியிருக்கிறோம், மாமிசம் சாப்பிடாம அந்த உணவுல செய்யமாக்கியிருக்கிறோம், உணவுல உணவுகளை செய்யமாக்கியிருக்கிறோம். அதனால நம்ம சேர்ந்தவர்களே அடுத்தவர்களே அதிகபட்சம் செய்யமாக்கணும். ஏன்னா ஒரு கூட பிறந்த மற்ற என்ன கேட்ட ஓரளவு தொடர்புடையவள் எல்லாம் செய்யமாக்கியிருக்கிறோம். அதனால நீங்க எல்லாமே செய்யமாயிருக்கிறது நான் பெற்ற பாக்கியம், இது நான் பெற்ற விரும்பு. நீங்க இத்தனை பேருக்கு செய்யமாக்கிற சாமானியம் இல்லை, எதை விட்டாலும் விடுவேன், அதை விடமாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு வைராக்கியம் உடைய, அது வைராக்கியம், அதுல வைராக்கியம் அவிவேக வைராக்கியம் சொல்லுவோம், அது அவிவிவேக வைராக்கியம். விவேக வைராக்கியம் வேற, அவிவிவேக வைராக்கியம் வேற. அதனால தீய காரியங்களை துரியோதனம் கொண்டு வந்தாங்களவா, அது அவிவிவேக வைராக்கியம் தவறு. அந்த தவறை நான் வந்து திருந்தவே மாட்டேன் என்று நிற்கிறது அவிவேக வைராக்கியம். விவேக வைராக்கியம் நல்லதை பற்றி அதுல விடாது நிற்கிறது நாயன்மாரா, விவேக வைராக்கியம். ஆகையினாலே இப்படி இந்த கடநாத நாயனார் தானும் பணி செய்வார், தன்னை சார்ந்தவர்களை பணி செய்ய கொப்பார். அதனாலே நீங்களும் வந்து கடையில கட்டாயமா எப்படியோ ஒரு 10 பூ பறிச்சு சாமி திருவடியில் போடணும். 10 பூ பறிச்சு சாமி திருவடியில நடராஜர், சுப்பிரமணியர், விநாயகர், முதலான படாதுக்கு உள்ள வீட்டுல எல்லாரும் தூஷக்காரர்களா இல்ல, அதிகபட்சம் பண்ண முடியலேங்கிறீ, அது பண்ண முடியலன்னு சொல்றதெல்லாம் சோம்பல் திறந்தேன், அதை நான் ஒத்துக்க மாட்டேன். சரி இருங்க, அதனால வந்து ஒரு 10 பூவாவது பறிச்சு சாமி திருவடியில போட்டுருவோம். காலையில போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு எனை துணை மலர் கொண்டு ஏற்றின புதுமுகத்தை எமக்கரும் மலரும் இடிநகை கொண்டு திருவடி விடுவோம் என்று நிறைய இடங்கள்ல வருது. அதையினாலே ஒரு 10 பூவையாவது பறிச்சு போட்டுட்டு ஒரு தேவார திருவாக்கு ஒன்று தெரிஞ்சது சொல்லி விட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 5 நிமிஷம், சரி 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் இதுக்குள்ள பூஜையை முடிச்சுக்கலாம். பூஜையை 10 நிமிஷம் முடிச்சுக்கலாம். திருநெல் பூஜை உணவு செய்வோம், உணவு செய்வோம் அடிப்படை, அதான் பேச மாட்டோம், அதான் பேச மாட்டோம். அப்படி உணவு செய்வோம், அதுக்கு மேலே ஒரு 10 பூ பறிச்சு சுவாமி திருவடியில் போட்டு ஒரு தேவார திருவாரியில் இருந்தா சிக்கனமா பூசை முடிக்கணும். பரிமணம் மாதிரி என்ன மாதிரி எல்லாம் 3 மணி நேரம் 2 மணி நேரம்னு பண்றதுன்னா சிரமமாட்டா இருக்கும். அதனால அது பழக்கம் வந்துருச்சுன்னா அப்புறம் சிரமம் தெரியாது, பண்ணலதான் சிரமமா இருக்கும். பழக்கம் வந்துருச்சுன்னா அப்புறம் பண்ணல அன்னைக்கு ஏதோ ஒரு வகையில ஒத்து வலியன்னு வச்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், மனசு அஞ்சலமா இருக்கும், போச்சு அப்படின்னு கவலையா இருக்கும். விளங்குத ஆகையினாலே அது பழகிட்டா, பழகிட்டா அதை விட மனசு வராது. பழகிட்டா இப்ப செய்ய காரியங்களை பழகிறவங்க விடுறானா, விட்டாடி பழகிட்டான்னு வச்சுக்க, விடுறானா விடுறானா விடுறானா விடுறானா விடவே மாட்டேன். அது போல நல்லதா பழகிட்டோம்னாலும் வச்சுக்க, பழக்கம் பழக்கமாகும், பழக்கம் வழக்கமா, அது வழக்கம் இல்ல, பழக்கம் வழக்கமா. நற்றவா உடைய நான் மறக்கிறேன், நான் பச்சிவாய் என்றார் போல அந்த பழக்கம் வழக்கமாக இருக்கு. அதனாலே சாமியே பூஷம் பண்ணாம இருக்கலாமா, இந்த பறவை எதுக்கு தந்தான் சாமி, எதுக்கு தந்தான், சாப்பிட்டு விட்டு தூங்கி விட்டு போறதுக்காக, அது செய்ய வேண்டியவனுடைய திருவடியை பூசித்தல் அல்லவா என்று அந்த உணர்வு வந்துருச்சுன்னா சும்மா இருக்க மனசு, சும்மா இருக்க மனசு வராது. சாப்பிட்றது தவறாம சாப்பிட முடியல, தவறாம சாப்பிட முடியல. அதனாலே உண்பதன்னு என்ன செய்யணுங்கிறார் அப்பர் சாமி, உண்பதன்னு மலர் பறித்துட்டு உண்ணாராயில் அழியத்தார் பிறந்தவாறு ஏதோ இனி திருநோயின் மகன் அலிய பெயர் செஞ்சத்தும் பறப்பதற்கே தொழிலாகி இருக்கின்றார். காணியை சேர்ப்பதவோ மாடியை கட்டுவதோ பதவியை பெறுவதவோ அருளாளர்கள் பெருசா சொல்லல, வேண்டியது அதுவே உணவுக்கு உடலுக்கு சங்கீதத்துக்கு வேண்டியதான வேண்டாம் இல்லை. தேடு செய்ய தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றோல் ஆடிய பெருமான் அன்பிற்கு ஆவண ஆகு என்று தேடு, நிறைய தேடு, நிறைய தேடு, திரைகளோடையும் திரவியும் தேடு வேண்டாம்னு சொல்லல. நம்முடைய நாயன்மாரெல்லாம் அரசர்களாக இருந்தார்கள், வியாபாரிகளாக இருந்தா, மராஸ்தாரர்களாக இருந்தா, மந்திரியாக இருந்தா, சேனாதிபதியாக, முக்கால் வாசி பேர் அப்படிதான். அவர்கள் என்ன பண்ணி செய்தார்கள், எல்லாம் சிவப்பொடி ஆக்கிறார். அதுவும் சேரமான் பெருமாள் இங்க ராஜாவா வரணும்னு சொன்னாங்களா, மந்திரிகள் எல்லாம் போய் ராஜா போயிட்டாரு தபத்துக்கு போட்டா நீங்க ராஜாவா வரணும்னு போய் அவரை கேட்டார்கள். அவர் திருவஞ்சகலத்துல அஞ்சயபுரத்துக்கு பணி செய்து இருக்கிறார், மலர் வரிக்கிறது, கட்டி போடுறது, தோத்திரம் பண்றது, அந்த மாதிரி அந்த மாதிரி அழுக்கு ராசபதி வந்துச்சா. அவர் என்ன பண்றாரு, நான் சாவியை திறந்து விட்டு வேண்டாம் சொன்னேன், ராஜ பதவிக்கு உத்தரவு கேட்பாட்டா நம்மள எல்லாம் வந்து கேட்டான்னு வச்சுக்க. உடனே உடனே அப்புறம் பேசிக்கலாம் மற்ற கதையில ஒரு மந்திரி பதவி சாப்பிடட்ட மனுஷன் நம்ம கொடுக்குறான்னு ஒத்துக்குவார். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஒத்துக்குவோம். ஓ, யாரையும் கேட்கணும். அதனாலே இப்படி அவர்கள் செயல் முழுவதும் சிவ செயல் ஆகிறது, சிவஞான செயல்ன்றார். யார் சொல்ற? சிவஞான செயல்னு சித்தியார்ல சொல்ற, சிவஞான செயல்ங்கிறார், சிவஞான செயல். அதனாலே சிவப்பணியினாலே சிவலா சிவலோகம், சிவசாமீபம், சிவசாரூபம், சிவசாயுஜ்யம். சிவப்பணியினாலே சிவலோகம், சிவசாமீபம், சிவசாரூபம், சிவசாயுஜ்யம் என்று நால் வகையா நூற்றி சொல்லப்படுகிறது. அதை போற்றி புகழ்ந்து இருந்து புய்கட்டு மெய்யானார் என்பார் நினைக்கிறது. போற்றுதல், போற்றுதல் தான் பூசை, போற்றுதல் பூசை. புகழ்ந்திருத்தல், புகழ்தல் சரியே, போற்றுதல் கிரியே, புகழ்தல் சரியே, இருந்து யோகம். அதனால புய்கட்டு மெய்யானார் ஞானம். புய்கட்டு பொய்கட்டு மெய்யான். அதனால இப்படி போற்றாமலோ புகழாமலோ இருக்கும். போற்றுவார் அருள் பெற்றார், கோடையில மதியினாலே போற்றுவார் அருள் பெற்றார். அதனால இவைகளெல்லாம் சிவஞான செயல் என்று பெயர். சிவஞான செயல், சிவஞானத்தை பெறுவதற்காக செய்கின்ற செயல்கள். செயல்னா காரியம்தானே, சிவஞானத்தை பெறுவதற்காக செய்கின்ற செயல்கள். இப்ப இந்த புராணம் கேட்கறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த செயல் சிவஞானத்தை பெறுவதற்காக இந்த செயலுக்கு நடந்து கொடுக்கும். இப்ப சிவஞானத்தை பெறதுக்கு இன்னைக்கு கேட்டதுல அவங்க அன்ப போல, அவரவர்கள் அன்ப போல மறுத்து போடுவார். இன்னைக்கு பெரிய புராணம் கணநாத நாயனார் புராணம் கேட்டாரு, தாண்டவம் புள்ள கேட்டாரு, இவருக்கு மார்க்க ஆயால 100க்கு 85 போடுவார் அப்படின்னு போடுவார். அவரவர்கள் பக்குவத்துக்கு இருந்தாப்புல மார்க் போடுவார். இது சிவஞானத்தை பெறுவதற்காக பெறுவதற்காக இப்ப பல இது இருக்கு அல்லவா, சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி இருக்குது, தமிழ் இருக்குது, ஆங்கிலம் இருக்குது, பூகோளம் இருக்குது, இப்படி பல இது இருக்குது இல்லப்பா. இப்படி பல இருக்கிறதுல ஒவ்வொன்றிலையும் மார்க் இருக்குல்ல, ஒவ்வொன்றிலையும் மார்க் இருக்குல்ல, ஒவ்வொன்றிலையும் மார்க் செய்யற செயலுக்கு, படிக்கிற படிப்புக்கு மார்க் இருப்பது போல ஒவ்வொரு செயலுக்கும் மார்க். பாட்டு கேட்கறதுக்கு மார்க், புராணம் கேட்கறதுக்கு மார்க், கோயில் தரிசனம் போறதுக்கு மார்க், சிவனடியாருக்கு பணி செய்வதற்கு மார்க், பூஜை பண்ணுவதற்கு மார்க், திருமணம் எழுதுவதற்கு மார்க், இப்படி ஒவ்வொன்றுக்கும் மார்க் உண்டு. எல்லா சேரையும் மார்க் வாங்கிட்டா பாஸ், ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்றதும் இருக்கு, செகண்ட் தேர்டு இப்படி இருக்கு. அதனால எல்லாமே ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆகையினால இப்படி இந்த சிவ புண்ணிய செயல்களை என தவறைய முடிய, சிவ புண்ணிய செயல்களை என்னும் கட்டாயம் செய்யும். ஏனென்றால் தேகம் நிலையில்லாமையினாலே தேகம் விழும்போது யாரும் துணை செய்ய முடியாதா? தேகம் விழும்போது யாரும் துணையாக வரமாட்டார், செல்லுகள் இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. நம்ம தனியா தான் போகணும், அவங்க தனியா தான் போகணும், அல்ல அதுக்கு ஒரு மூலையாத்தான் சண்டை கூட்டம்னா தாய் வரார். சண்டை கூட்டத்துல வந்தவன் போற எல்லாம் கலந்து பேசிக்க, அண்ணன்பா மாமன் காயவை விசாரிப்பான், அரிசி விசாரிப்பான், விளைய விசாரிப்பான், எல்லாம் விசாரிப்பான், பேசுவேன். அப்புறம் அவன் பாட்டுல வச்சு அவன் ஊருக்கு போவான், அது வர அந்த ஊருக்கு போவான். சந்தையில வந்தவே அத்தனை பேர் அவன் ஊருக்கு தர போவார். அது போல இந்த நம்ம கூடி இருக்கிற கூட்டமும் சந்தை கூட்டம், நம்ம கூடி இருக்கிற கூட்டம் வாரு சுற்றத்தார் சந்தை கூட்டம். அது பாட்டில் அது எங்க போகணுமோ அது போகும், அது எங்க டிக்கெட் வாங்கியிருக்குதோ அங்க இறங்கும், இது எங்க டிக்கெட் வாங்கியிருக்கோ இது அங்க இறங்கும். அப்படித்தான் ரயில்ல போறேன் எல்லாம் ஒரு ஊர்ல இறங்குறேன், அவனே எங்க டிக்கெட் வாங்கியிருக்கிறேன் அங்கே இறங்கும். அதனாலே நாம் போகின்ற இடத்துக்கு துணை வரும், நாம் போகின்ற இடத்துக்கு பக்கத்துல வச்சிரு, வர்றவன் கூட வர்றவன் பணம் வச்சிருந்தா நமக்காக நம்ம கையில பணம் இருக்கும், நம்ம கையில பணம் இருக்கும். ஆகையினாலே அப்படி சிவபுண்ணியத்தை ஒவ்வொருவரும் செய்து அந்த சிவபுண்ணியமாகி செல்வத்தை சேர்த்துக்கொள்ளும், சிவபுண்ணியமாகி செல்வத்தை சேர்த்து. அது மலையாறு ஓரள வேறு வாங்கினாரே மனத்தின் அன்பா நிலையான மாதவன் செய்கிறோம், நம்மை நேடிவரும் தொலையா வலிக்கு புரிசோறு உற்ற துணையும் கண்டீர், எதையாயினும் எந்ததையாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே என்பார் கந்தர் அலங்காரத்திலே அருள்வார். ஆகையினாலே இப்படி சிவபுண்ணியத்தை இவர் செய்ய வைப்பாரு, செய்தாரு செய்தவர் செய்ய வைத்தார். இப்பெரும் சிற பெய்திய தொண்டர்தாம் ஏறு சீர் வளர்களாளி மெய்ப்பெருந்து ஞானபோனகர்களால் வேதிய விருப்பாலே முப்பெரும் பொழுது முப்பெரும் பொழுது அருச்சனை வழிபாடு மூடும் அன்பொரு நாடு உப்பில் காதல் ஒரு உளங்களி சிறந்திட உருகினார் உழுவாகும். இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்ற நம்ம பார்வதி.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

ಸ್ವಸ್ತಿರಸ್ತು ನಃ ಸ್ವಸ್ತಿರ್ಮಾನುಷೇ ಊರ್ಧ್ವಂ ಜಿಗಾತು ಭೇಷಜಂ ಶನ್ನೋ ಅಸ್ತು ದ್ವಿಪದೇ ಶಂಚತುಷ್ಪದೇ. ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಶಾಂತಿ. ಮಮ ಸುಖಮೇವ ಭವತು ದುಃಖಂ ಮಾ ಭವತು ಇತಿ ಏವ ಪ್ರಾರ್ಥನಾಂ ಕರೋತಿ. ನ ಕೇವಲಂ ಮನುಷ್ಯಾಃ ಸರ್ವೇ ಜಂತವೋಪಿ ಸರ್ವದಾ ಸುಖಮೇವ ಇಚ್ಛಂತಿ ನ ದುಃಖಂ. ಪಿಪೀಲಿಕಾಪಿ ಯದಾ ಶರ್ಕರಾ ಪಾತ್ರೇ ವರ್ತತೆ ತದಾ ತತ್ರ ಗತ್ವಾ ತಾರಿಸ ಶರ್ಕರಾಯಃ ಮಾಧುರ್ಯಂ ಸ್ವೀಕರೋತಿ. ಅನಂತರಂ ತಸ್ಯಾಃ ಅಸ್ಮದಪೇಕ್ಷೆಯಾಪಿ ಬುದ್ಧಿಃ ಅಧಿಕ. ಯದಾ ತಸ್ಯ ಪಾತ್ರಸ್ಯ ಕೋಣೆ ಏವಂ ಶಬ್ದಂ ಕುರ್ಮಃ ತದಾ ಅಸ್ಮಾಕಂ ದುಃಖಂ ಭವಿಷ್ಯತಿ ಇತಿ ಜ್ಞಾತ್ವಾ ಸರ್ವಾಃ ಪಿಪೀಲಿಕಾಃ ಧಾವಂತಿ. ಪರಂತು ಮನುಷ್ಯಃ ವೀಥ್ಯಾಂ ಗಚ್ಚನ್ ಹಾರನ್ ಶಬ್ದಂ ಶ್ರುತ್ವಾ ನ ಅನ್ಯತ್ರ ಗಚ್ಚತಿ. ಸರ್ವಸ್ಯ ಜಂತೋಃ ಸುಖಂ ಮೇ ಭೂಯಾತ್ ದುಃಖಂ ಮಾ ಭವತು ಇತ್ಯೇವ ಇಚ್ಛಾ. ತಚ್ಚ ಸುಖಂ ನಿರಂತರಂ ಭವತು ಶಾಶ್ವತಂ ಭವತು ಕದಾಪಿ ತಸ್ಯ ನ್ಯೂನತಾ ಮಾಸ್ತು. ಶಾಶ್ವತ ಸುಖೇ ಏವ ಇಚ್ಛಾ. ಪರಂತು ಪ್ರತಿದಿನಂ ದಿನೇ ದಿನೇ ತದಾ ತದಾ ಸುಖಂ ಸುಖ ಸಾಧನಂಚ ತಾತ್ಕಾಲಿಕ ರೂಪೇಣ ವಾ ಭವತು ಇತಿ ಇಚ್ಛಾ ತು ಸರ್ವೇಷಾಂ ವರ್ತತೆ. ಶಾಶ್ವತ ಸುಖೇಚ್ಛಾ ಕೇಷಾಂಚಿದೇವ ಭವತಿ. ತಾದೃಶ ತಾತ್ಕಾಲಿಕ ಸುಖಂ ವಾ ಶಾಶ್ವತ ಸುಖಂ ವಾ ತತ್ರ ಸಾಧನಂ ಧರ್ಮಾನುಷ್ಠಾನಂ ದಾನ ಧರ್ಮಾದಿಕಂ. ಧರ್ಮ ಅನೇಕ ವಿಧಃ ಕಾಯೇನ ವಾಚಾ ಮನಸಾ ಚ ಕ್ರಿಯತೆ. ವಾಚಾ ಕ್ರಿಯಮಾಣ ಧರ್ಮೇಷು ವೇದ ಶಬ್ದ ಉಚ್ಚಾರಣಂ ಮಹಾನ್ ಧರ್ಮ. ಯತ್ಸ್ವಾಧ್ಯಾಯಮಧೀಯೀತೈಕಾಮಪ್ಯಚಂಯುಸ್ಸಾಮವಾ ತದ್ಬ್ರಹ್ಮಯಜ್ಞಸಂತಿಷ್ಠತೆ ಇತಿ ವೇದಶಬ್ದ ಉಚ್ಚಾರಣೇನೈವ ಬ್ರಹ್ಮಯಜ್ಞಃ ಭವತಿ ಪ್ರತಿದಿನಮಿತಿ ವೇದಃ ವದತಿ. ತಾರಿಷ ವೇದೇಷು ಅಸ್ಮದುಪಯುಕ್ತಾಃ ವಿಷಯಾಃ ಬಹವಃ ಸಪ್ತಸು ದಿನೇಷು ದೃಷ್ಟಾಃ. ಅಸ್ಮಿನ್ ದಿನೇ ವಿಶ್ವಜನಹಿತಾಯ ವಿಶ್ವಜನಸುಖಾಯ ಶಾಂತಿಪಾಠಃ ಪಂಚಶಾಂತಿಃ ದಿವರ್ತತೆ ತಸ್ಯ ಸಾರಃ ಉಚ್ಯತೆ. ಅನ್ಯೋಪಿ ವೈಜ್ಞಾನಿಕಃ ವಿಷಯಃ ಪೂರ್ವೇದ್ಯುಃ ಮಯಾ ಪ್ರಸ್ತುತಃ ಸಹ ಪ್ರಥಮಮುಚ್ಯತೆ. ಉಲಹಂಬೂರಾ ಎಲ್ಲ ಜಂತುಗಳೂ ಎನಕ್ಕೆ ನಲ್ಲದೇ ವೇಣು, ಇನ್ಬಮೇ ವೇಣು, ತುನ್ಬಂ ವೇಂಡಾಂ. ಅಂದ இன்பமும் நிரந்தரமாக தொடர்ந்து அழியாம வேணும்னு நினைக்கிறான். அழியாததான ஒரு இன்பம் வேணும்னா அதுக்கு தொடர்ந்து நிறைய முயற்சி பண்ணணும். இல்லை தாற்காலிகமாக வேணும்னாலும் அதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். ஆனால் நம்ம முயற்சிகளில் எது அந்த சுகத்தை கொடுக்கறதுங்கிறது சில விஷயத்தில் தெரியுது, பல விஷயத்தில் தெரியல. வேத மாதாங்கிறதான நம்முடையதான புஸ்தகமானது பகவானால் யூனிவர்சலாக எல்லாருக்கும் வெல்ஃபேர் ஒர்த்துக்காக யூனிவர்ஸ் கிரியேஷனுக்கு முன்னாடியே தயார் பண்ண புஸ்தகம். வேதசப்தேபிய ஏவாதோ நிர்மமே ச மகேஸ்வரா. வேதம் வேதானுஷ்டானங்கள்ங்கிறதான நமக்கு தேவையை பூர்த்தி பண்ணக்கூடியதான விஷயங்களை முதல்ல கொடுத்து யஜ்ஞாத்திய அனுஷ்டானங்களையும் சிருஷ்டி பண்ணி இதன் மூலமாக நீங்கள் அப்பப்போ அதை உபயோகித்து நல்லது அடைங்கோன்னு ஏஷவோஸ்து இஷ்டகாமதுகுன்னு கொடுத்ததான வேதம். அது கச்சதிக்காலே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடையதான நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. ஏன் குறைஞ்சி போச்சுன்னா டைரெக்டாக உடனே ஒன்றும் தெரியலேங்கிறதுனாலையும் அதில் உள்ள விஷயங்களை நாம் சரியாக புரிஞ்சுக்காத்தினாலையும் கீதையிலே சொல்லியிருக்கார். நான் ரொம்ப நாளாக உபதேசம் பண்ணியிருக்கேன் வேதம் வேதாந்தங்கள்லாம் சூரிய பகவான்கிட்டேருந்து ஆரம்பித்து சொல்லே வந்தேன். எல்லாருக்கும் இமீடியட்டாக ரிசல்ட் வேணுங்கிறதுனால பர்மனண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கறதுல அவளுக்கு ஸ்ரத்தை இல்லாததுனால இந்த இந்த ஒரு பரம்பரையாக வந்தது கொஞ்சம் மலினமாயிடுச்சுங்கிற. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தமிமம் ராஜர்ஷயோ விதுஹு ச காலேன இஹ மகதா யோகோ நஷ்ட பரந்தபா
சயேவ ஆயம் மயா தேத்ய யோக புரோக்த புராதன பக்தோசிமே சகா சேதி ரகசியம் ஹி ஏதது உத்தமம் அப்படின்னு இந்த வேத கருத்துக்களை மறுபடியும் மறுபடியும் பகவான் அவதாரம் பண்ணி உபதேசத்தின் மூலமாகவும் நடைமுறை மூலமாகவும் காட்டுறார். அதை இதிகாச புராணங்கள்லாம் எழுதி வச்சிருக்கு. இது வேதத்தினுடைய உட்கருத்தை சின்ன சின்னதாக உள்ள விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி புராணங்கள் சொல்லியிருக்கு. எல்லாத்துக்கும் அடிப்படை வேதம். பேர்பட்ட வேதத்தில் என்னென்ன இருக்குங்கிறத ஒரு ஏழு நாளில் முடிஞ்ச மட்டும் ஒன்றையும் ஒன்றையும் மூணு மணி நேரத்தில் நாம் பார்த்தோம். ஆனால் சதுர்வேத பாராயணம் சுக்லயுர்வேதத்தை சேர்த்து அஞ்சு, இது முழுக்க பாராயணமாக நடந்திருக்கு சில ரித்திகளை வச்சு. அதுக்கு தனியான ஒரு புண்ணியம் உண்டு. அது தவிர இப்போ வேதத்தில் இறங்கி இருக்கக்கூடிய பையங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இங்கே கிட்டத்தட்ட எல்லா நாளும் சேர்த்து ஒரு முந்நூறு பையங்க இருக்கும்னு நினைக்கிறேன். அவளை அப்பப்போ வரவழைச்சு அவளை ஒரு உற்சாகப்படுத்தி அவளுக்கு ஒரு மோட்டிவேஷன், அதாவது ஒரு இன்சென்டிவ் கொடுக்கறதுக்குன்னு உள்ள வழியும் ரொம்ப நன்றாக நடந்தது. இன்றைய இதனை இப்போ பூர்த்தி பண்ணுறோம். இதில் நான் நேற்றுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், அபூர்வமான ஒரு கேள்விக்கு பதில் வேதத்தில் ஒரு விதமாக சொல்லியிருக்கு. அந்த மந்திரம்தான் இன்றைக்கி காத்தா இன்றைக்கி சாயந்தரம் நான் ஆரம்பிக்கும் போது பிரம்மசந்தத்தம்னு சொன்னேன். அது என்னங்கிறத கொஞ்சம் சொல்லிவிட்டு சாந்தி மந்திரத்தோடு பூர்த்தி பண்ணலாம். சாந்தி பஞ்சகத்துக்கு அர்த்தம் சொல்லலாம்னு நினச்சிட்டுருக்கேன். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பூர்த்தி பண்ணி அப்புறம் லௌகிகமான சில காரியங்கள் இருக்குது, எல்லாம் முடிஞ்சு ஒரு எட்டு எட்டு ஹாலுக்குள்ளே புறப்பட வேண்டியிருக்கிறதுனால அதை பற்றி பார்க்கலாம். நேற்றுக்கு நான் என்ன சொன்னேன், இந்த சூரியனும் சந்திரனும் கிழக்க உதிச்சு மேற்கு அஸ்தமிக்கிறது, கிழக்கேந்து மேற்கு போகும்போது வி கேன் சீ தெம், தெரியுது இங்கேருந்து அங்கே மூமெண்ட்ஸ் தெரியுது. வேதம் கேட்கறது மேற்கு போனதான சூரியன் மறுபடியும் கிழக்க வந்தால் தானே உதிக்க முடியும். இங்கேருந்து மெட்ராஸுக்கு போன ரயில் இங்கே திரும்பி வந்தால் தானே மறுநாள் ஓடும் பெங்களூர் மெயில். இங்கே எதுவும் ப்ராப்ளம்னா அந்த வண்டியெல்லாம் வரல, நாளைக்கு வண்டி கேன்சல்ங்கிறான். ஸோ போன வண்டி திரும்பி வரணும். சூரியன் இங்கேருந்து அங்கே போனார்னா சயின்டிஃபிக்காக என்ன கேட்காங்கோ, சூரியன் உதிக்கவும் இல்லை அஸ்தமிக்கவும் இல்லை, சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குங்கிறதான அல்டிமேட் ட்ரூத்தும் வேதம் சொல்லியிருக்கு. நைவோ தேதா நாஸ்தமேதா ஏ கலையேவ மத்தியே ஸ்தாதா, அதுவும் வேதத்துக்கு தெரியும். இருந்தாலும் பல தினசாக சொல்கிறச்சே இது ஏன்னு ஒரு கேள்வி. இதுக்கு ஒரு பதில் சொல்லும் பொழுது அந்த பதிலுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷனாக ஒரு ஸ்டோரி வருது. அந்த ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு கேட்டாக்க, வேத மந்திரங்களுடைய பெருமையினால தான் தேவாள் அசுரால் எல்லாருக்கும் யுத்தத்தில் ஜெயம் வருது. யுத்தத்தில் ஜெயம் வருதுன்னா லைஃப்பில் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி நன்மை வருதுன்னு அர்த்தம். அதில் ஆரம்பித்தது பிருஹஸ்பதி.

அப்படின்னு ஆரம்பிச்சு தேவாலயம் சுராலயம் சண்டை போடும்போது பிரகஸ்பதி தேவதைகளுக்கெல்லாம் வாத்தியாரா இருந்து மந்திரங்கள் எல்லாம் அப்பப்ப கண்டுபிடிச்சு ஜபம் பண்ண சொல்லி அப்பிரதிரச சூக்தம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சேனைகள்லாம் எதிராளுடைய சேனையை ஜெயிச்சு நமக்கு தான் வெற்றி வரணுங்கிறதுக்காக சைனாவோட நமக்கு 1962 வார் நடந்தபோது மகாபிரிவா எல்லா இடங்கள்லையும் கோவில்களில் எல்லா வைதிகாலும் அப்பிரதிரச சூக்தம் ஜபம் பண்ணுவோன்னு சொன்னா ஜபங்கள்லாம் நடந்தது. அதனால அஸ்மாகம் வீரா உத்தரே பவன் துவஸ்மானு தேவா அவதாஹவேஷு ரிக்வேதே இருக்கு. மகாகும்சி நம்ம ஆயுதங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை ஜாஸ்தியாகி நம்மை வாழலாம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஜபம் பண்ண சொல்றது. அதுபோல பிரம்மன் வந்தான பிரம்மண்ணுன்னு ஒரு பதம், பிரம்மங்கிற பதத்துக்கு வேதம்னு அர்த்தம், பிரம்மண்ணுக்கும் இங்க இவாளுக்கு இந்த புரோஹிதர் சொல்றா இவாளுக்குன்னு தெரியும். புரோஹிதருங்கிறவருக்கு தான் ஜாஸ்தி ஐடியா இருக்கும் என்ன சமயத்தில் என்னங்கிறதுக்காக. பிரகஸ்பதிர் தேவானாம் புரோஹித ஆசித். அசுராளுக்கு யாருன்னா இவருக்கு ஒத்தர்னா அவருக்கு ரெண்டு வாத்தியாரம், சண்டா மர்க்கா வசுராணாம், சண்டன்னு ஒத்தம் மர்க்கன்னு ஒத்தம். இவாள்லாம் பாகவதத்தில் பிரஹ்லாதனுக்கு வாத்தியாராக வரவேச்சாங்கிற இடத்தையும் சண்டா மர்க்காள் வந்தாள்னு இருக்கேங்க. அவளும் மந்திரங்கள் சொல்கிறா, இவாளும் மந்திரங்கள் சொல்கிறா. இந்த மந்திரங்கள் ரெண்டு பேரும் சொன்னால் என்னாகும்னே, யார் ரொம்ப ஸ்ரத்தையாக சொல்கிறா, யார் எத்தனை ஆவர்த்தி பண்ணுறா, எவ்வளவு இன்டென்ஷன் இருக்குங்கிறத வச்சு வரும் வச்சுங்களேன். இருந்தாலும் இங்கே ஒருத்தர் ஜெபிக்கிறார், இங்கே ரெண்டு பேர் ஜெபிக்கிறாருன்னு நம்பர் கூட தான் ஆகும். அப்போ அபிபவித்துன்னா சக்குனுவன்னு தேவாள் அசுராளை ஜெயிக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். அங்கே போய் அங்கே யார் வாத்தியான்னு பார்த்தா அந்த சண்டாமர்க்காலை பார்த்தார். இது ராஜநீதியும் கலக்கிறது இல்லை. அந்த வாத்தியார்கள் புதுசு புதுசாக சில மந்திரங்கள்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். அவள்கிட்ட போனால் இங்கே நீங்கள் எங்களுக்காக வந்து எங்கள் கட்சியில் சேர்ந்துருங்கோளேன்னு சொன்னான். இதெல்லாம் நடக்கிற விஷயந்தான். அவள் ஏதோ கேட்டா என்ன கேட்டான்னா, சோமாஜூஸ் எடுத்து வச்சு எங்களுக்கும் சோமயாகத்துல பங்கு கொடுக்கறாந்தா நாங்க அந்த பக்கம் வேலை செய்யறோம்னா சரின்னு இதை ஒத்து நீங்க வந்துட்டோம். இவாளுக்கெல்லாம் சுக்ராமந்தி கிரகத்தை ஹோமம் பண்றாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் மந்திர சக்தி இங்க ஜாஸ்தி ஆன உடனே இவா பக்கம் ஜெயிச்சான். அவருக்கு மைக் வைங்க. பாமந்திரயந்தா

தேவதைகள் எல்லாம் ஜெயிச்சாங்க. இந்த சுக்கரங்கிறதான ஒரு பாத்திரத்திலையும் மந்திங்கிறவருக்கும் தம் பிரத்னதா பூர்வதாங்கிறதான சுக்கராமந்திர கிரக மந்திரம் இங்கு இவாளுக்கு கிரகிச்ச உடனே வேதம் என்ன பண்ணுது, மெட்டபாரிகளாக அசௌவா ஆதித்ய சுக்ர சந்த்

இந்த சுக்ராமந்த கிரகத்தினுடைய அனுஷ்டானத்தில் ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல் ரெண்டு விதமான இதில் தான் நீ சண்டை. மெட்டீரியலிஸ்டிக்காக நாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சொல்லிட்டே போனோம், முன்னேறிண்டே இருக்கும். ஸ்பிரிச்சுவலாக கீழே வந்துட்டே இருக்கும். ஸ்பிரிச்சுவலாக உள்ளதான சக்திக்கு பிரம்மன்னு பேர், மெட்டீரியலாக உள்ளத்துக்கு க்ஷத்ரன்னு பேர். நம்ம பிராமண கிரந்தத்தில் இந்த சுக்கர கிரகம் மந்தி கிரகம் ரெண்டையும் அத்வரியோ என்ற ஒரு ரித்திக்கும் பிரதிப்பிரஸ்தாதாங்கிற ரித்திக்கும் இவர் சுக்கர கிரகத்தை எடுத்துக்கணும், அவர் மந்தி கிரகத்தை எடுத்துக்கணும். இப்படி பேரலாக ரெண்டு பேரும் வரணும். வரும்பொழுதோ அது ரெண்டையும் நடுப்புற கொஞ்சம் இடிக்கணும். அப்புறம் இப்படி போனது பஜனையில் இங்கே குறுக்கு நடக்கும் ஒரு ஆளும் இல்லையா, இதை கொண்டு இப்படி இடிக்கணும், மறுபடியும் கொண்டு போகணும், மறுபடியும் இடிக்கணும், மறுபடியும் கொண்டு போகணும். அதாவது நம்முடையதான மந்திர சக்தியும் நம்முடைய பொருள் சக்தியும் அர்த்தமும் தர்மமும் அல்லது ஆட்சி முறையில் இருக்கிறவாளுடைய சக்தியும் இந்த பிராமண சக்தியும் சேரணும். அதே சமயத்தில் அவாவா காரியத்தில் அவாவா இருக்கணும் அப்படிங்கிறதாக இதுக்கு தாத்பரியம். பிராமண கிரந்தத்தில் முதல் அஷ்டகத்தில் பிரம்ம சந்தத்தம் தன்மே ஜின்வதம் க்ஷத்ரகம் சந்தத்தம் தன்மே ஜின்வதம்னு ஆரம்பிக்கிறது. இது இது திடுதுப்புன்னு சோமயாகத்தில் சுக்கராமந்தி கிரகத்தில் அத்வரியமும் பிரதிப்பிரஸ்தாதாவும் அந்த பாத்திரம் ரெண்டையும் இடிக்கரிச்சே ஒரு பிரார்த்தனை, அது யூனிவர்சல் வெல்ஃபேரை கேட்டு. இந்த பிரம்மன்ன மந்திர சக்தியானது இந்த ஸ்பிரிச்சுவலாக உள்ள க்ஷத்ர சக்தியோட ஒருங்கிணைந்து சேரட்டும் பிரம்ம சந்தத்தம். அப்போ என்னாகும், அது நம்ம எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கும். அப்புறம் க்ஷத்ரகம் சந்தத்தம் இப்படி ஒன்று ஒன்றா சொல்லி இஷகம் சந்தத்தம் சாப்பாடு ஊர்ஜம் எல்லாத்தையும் கேட்டிருக்கு, இதையும் அதையும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதாக ஆரம்பித்து உலகத்தில் இந்த ரெண்டும் பேலன்ஸ்டாக போகணுங்கிறதாக பிரார்த்தனை. இந்த அனுவாகத்தில் முதல்ல பிரம்மங்கிற பதம் இருக்குது. வித்யாரிணியர் பாஷ்யம் பண்ணும்போது நியாயப்படி பார்த்தா இந்த பிரம்ம சப்தம் இருக்கிறதுனால இதைத்தான் முதல்ல அத்தியனம் பண்ணணும்னு சொல்கிறார். இருந்தாலும் நாம் மந்திர பாகத்தில் இஷயத்வோர்ஜேத்வா ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னு கேட்டால் அதுக்கு வேறு காரணங்கள்லாம் சொல்கிறார். அங்கே அன்னசமிருத்தியை நேராக கேட்டிருக்கு. தரிசபூர்ணமாசேஷ்டிங்கிறது வேறு ஆங்கிளில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. தரிசபூர்ணமாசேஷ்டிங்கிறது சந்தியாந்தனம் மாதிரி, அப்புறம் அஸ்வமேதம் மாதிரி இருக்கிறது இந்த சோம யாகங்கள் எல்லாம். முதல்ல சந்தியாவந்தத்துக்கே லாட்ரியாக இருந்ததுன்னா அப்புறம் அஸ்வமேதத்தை என்ன பண்ணுறதுங்க, பிரணவ ஏவ விஸ்வரகாங்கிறதுக்காக சொன்னாருங்கிறார். இதில் இந்த ரெண்டையும் கொண்டு வந்து கொண்டு போகும்போது பிரதிப்பிரஸ்தாத்தா அத்வரியம் ரெண்டு பேரும் அவா என்ன பண்ணுறா, மேற்கேந்து கிழக்க வரும்போது அதை மூடி கொண்டு வராளாம். கிழக்க வந்ததுக்கப்புறம் ஹோமம் பண்ணதுக்கப்புறம் கிழக்கேந்து மேற்க போகும்போது பாத்திரத்தை கொண்டு போகிறான் இல்லையா. நைவேத்தியம் அங்கேருந்து கொண்டு வந்து வரைச்சே நிச்சயமாக மூடிக்கிட்டு எல்லாம் பண்ணணும். அப்புறம் நைவேத்தியம் முடிகிற வரைக்கும் தரையும் போட்டு மூடணும். முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் சுண்டல் எல்லையாக விநியோகத்தும் போது அதை திறந்து வச்சிருவான். அதுபோல இந்த தஸ்மாத் பிராஞ்சோ எந்தோ நபஷ்யந்தி வேதம் இதுக்கு ஒரு காரணம் சொல்லி இதான் காரணமாக என்கிட்ட கேட்கக்கூடாது. அந்த சுக் அசௌவா ஆதித்யா சுக்கரஹா, சுக்கர கிரகத்தை சூரியன் போலவும் சந்திரமாக மந்தி, அதை மூடி எடுத்து இங்கேந்து கொண்டு போகிறதுனால மேற்கேந்து சூரியனோ சந்திரனோ கிழக்க வருது நமக்கு தெரியலை. பிரத்யஞ்சா வாவிருத்தியஜுஹு தஸ்தஸ்மாத் பிரத்யஞ்சௌ யந்தௌ பஷ்யந்தி, இங்கேருந்து போகிறச்சு அதை திறந்து கொண்டு போகிறதுனால அப்படி கொண்டு போகிறாங்கிறார். என்ன சார் இது ஒரு விளையாட்டு கதையான கதைனாலும் விளையாட்டாத்தார்க்கும் தத்துவம் புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் யாகத்தின் மூலம் இருக்கு. பிரபஞ்சத்தில் எல்லாம் சிருஷ்டியாக இருக்குன்னா இது வந்து ரஷ்மிரசி க்ஷயாயத்வா க்ஷயஞ்சின்வாங்கிறதான இடத்துல ஸ்தோமபாகாங்கிறதான ஒரு இஷ்டகோபதானம். அந்த வீரியத்தினால தான் லோகம் பூரே க்ஷேமமாக இருக்குங்கிறது ஒரு இடத்துல. அதே போல் யாகத்துக்கு கொட்டக போடும்போது பிராச்சீன வகம் சங்கரோதி தேவ மனுஷாதி சோபஜ பல விஷயங்கள் இருக்கு. யாகத்துக்குன்னு ஒரு கொட்டக போட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பண்ணினாலே ஆனால் அங்கே தீட்சிதர் என்ன கேட்குறாருன்னா இப்போ விஸ்வஜனஸ்ய சாயா அப்படின்னு ஒரு மந்திரம், இந்த கொட்டக போட்டு இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கிற இடத்துல ஒரு நிழல் தயார் பண்ணியிருக்காளே, இதில் நடக்கக்கூடிய காரியத்தினால த ஹோல் யூனிவர்ஸ் ஃபாரின்னுக்கு உள்பட அவளுக்கு ஷெல்டர் கிடைக்கிறது, அதுக்காக இந்த யாகம் பண்ணுறேங்கிறான்.
ஒவ்வொருத்தன் தனித்தனியாக நான் வாழணுங்கிறதுக்காக உள்ள பிரின்சிபலே இப்போ வந்தது. விஸ்வஜனஸ்ய சாயேத்யாஹா விஸ்வஜனஸ்ய ஹேஷா சாயா யத் சதா. சதஹா சதஹான்னா யாகத்துக்காக உள்ளதான ஒரு ஹால். அதே கீத்தெல்லாம் எப்படி வைக்கணும், மூங்கல் எப்படி வைக்கணும், அது எந்த திக்கில் நீளமாக இருக்கணும், எங்கே எப்படி இருக்கணும், இதிலேந்து மந்திரங்கள். பிராச்சீன வகம் சங்கரோதி தேவ மனுஷ்யாதி சோப்ய பஜந்தா. கிழக்கையும் வடக்கையும் கொஞ்சம் நீளங்கள். கோலம் போடுறச்சோடு இன்னைக்கு ஒரு மாமி கோலத்தை பற்றி கேட்டால், இதை பற்றி வேதத்தில் இருக்கான்னா, வேதத்தில் டைரெக்டாக கோலம் போடுறது இல்லை. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சம்பிரதாய சித்தமாக இருக்குது, பண்ணணும்னு நான் சொன்ன அப்புறம் வேறு ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். அதுபோல வேதத்தில் இதெல்லாம் சொல்லிருக்கான்னு கேட்கறதுல, அனிமேல வேதத்தில் எவ்வளவோ சாக்கைகள் இல்லை. அப்போ எதுக்காக சொல்லவரேன், இந்த விஸ்வஜனனுக்கு சாயான எந்த பக்கத்தில் மூங்கல் வைக்கணும், எந்த பக்கம் கீர்த்து வைக்கணும் எல்லாம் சொல்லி பண்ணிவிட்டு இது உலகத்துக்கெல்லாம் நிழல் கொடுக்கணும்னு கேட்குறார். இந்த யாகத்தில் இருக்கிற ஒரு நிழலில் பண்ணுற யாகத்தினால உலகம் பூரா வரும். அதே போல் பார்த்தேன்னா இன்னொரு இடத்துல நிறைய பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ஜலம் ரொம்ப நிறைய செலவழிகிறது, அவசியத்துக்கு கொஞ்சம் செலவழிகிறது, அனாவசியத்துக்கு கொஞ்சம் செலவழிகிறது. இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜலத்தில். அனாவசியத்துக்கு செலவழிகிறதுன்னா இதில் என்னென்னு கேட்டேன்னா, நீங்கள் துவச்சேன்னா ஒரு வாளியில் துவச்சி முடிச்சுடலாம், ஆனால் இந்த மிஷினில் போட்டால் என்னது அது ஒரு நிமிஷம் சுற்றி ஏற்பட்டது பண்ணுறதுங்கிற நாம் அனாவசியங்களும் பண்ணுறோம் வச்சுங்களேன். இப்போது வேதத்தில் ஒரு இடத்துல ஜலமே நீ அழியாமல் இருக்கணும்னு சோமயாகத்தில் பிரார்த்தனை பண்ணிருக்கார். அதனால தான் என்ன சொல்கிறது வேதம், தஸ்மாத் அத்யமா நா பீயமா நா ஆபோ நக்ஷீயந்தே. அங்கே அக்ஷிதமாக இருக்கணும்னு அந்த ஜலத்தை பிரார்த்தனை பண்ணதுனால தான் உலகத்தில் மாடுகளுக்கு யார் ஜலம் வைக்கிறா, யார் கழிநீர் வைக்கிறான்னு தெரியல, மனுஷனுக்கே ஜலம் கஷ்டமாக இருக்கு. இது யாரோ யாகம் பண்ணதுனால அங்கங்கே அது எதுவோ வாழறதுங்கிறார். எல்லாம் அந்த வேத மந்திரங்கள், வேத மந்திர பிரார்த்தனை அதனுடைய அனுஷ்டானத்தினால தான் வருதுங்கிறதாக வேதத்தினுடைய கம்பீரமான ஒரு போக்கு இருக்கு. அது ஏதோ மழையை கொண்டு வந்தாலும் அது ஏதோ புண்ணியம் பண்ணி புண்ணியத்தின் மூலமாக மழையை கொண்டு சொல்லலைங்க. புரோவாத்தோ வருஷன் ஜின்வராவத் ஸ்வாஹா பாத்தா பத் வருஷன் உக்ரர் ஸ்வாஹா ஆஸ்தனயன் வருஷன் பீமராவத் ஸ்வாஹா நசன்யபஸ்பூர்ஜம் வருஷம் த்வேஷராவத் ஸ்வாஹா திராத்திரம் வருஷன் பூர்த்திராவத் ஸ்வாஹா பஹுஹாயம வருஷாதி ஸ்ருதராவத். ஒவ்வொரு மான்சூனில் தயாராகக்கூடிய தேவதைகளுக்கு பேரை தெரிஞ்சு, அவளுக்கு ஒரு விதமான பிடித்தமான நிக்னேம் என்னன்னு தெரிஞ்சுண்டு, இது நிறைய இடங்களில் இருக்கு. அதனால நீங்கள் அந்த சமயத்தில் கரெக்டாக அடித்து மேகத்தை கொண்டு வந்து ஜாகிரதையாக வர்ஷிக்கணும். மாரு தமசி மறு தாமோஜா அப்பாம் தாராம் பிந்தி. மழையை கொண்டானே ஏதோ திடீர்னு கொண்டு முடியாது, மந்திரத்தில் மாங்காய் வேறது இல்லை. மருத்தாம் ஓஜா, மருத்துன்னா 49 பேர் இருக்கா, மருத்கணங்கள் 49, 7 குரூப்பாக இருக்கா. இந்த மருது உற்பத்தியை பற்றி ராமாயணத்தில் இருக்குது, பாகவதத்தில் இருக்குது. இந்த மருத்துக்கள் எல்லாம் ருத்ரனுடைய குழந்தைகள், பரமேஸ்வரனுடைய குழந்தைகள் என்று ரிக்வேதத்தில் 15 இடத்துல வந்திருக்கு ரிப்பீட்டட்லி, எனக்கு தெரிஞ்சு புராணங்களில் தெரியல. அந்த இடத்துல வித்யாரண்ய சுவாமிகள் சொல்கிறார், பார்வதியும் பரமேஸ்வராலும் இப்படி பயின்றே இருக்கிறச்சு, அங்கே மானாங்காணியாக ஏதோ 49 துண்டுகள் இருந்தது, அது இந்திரன் வெட்டி போட்டதாக இருக்கலாம், இதையே நீ கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ பார்வதி சொன்னாலாம் இதெல்லாம் ஏதோ குழந்தையாக வரும்போது இருக்கே அது பார்த்தா தெரிகிறதேன்னு சொல்லி, இவ்வளவும் நம்ம குழந்தைகளாக இருக்கட்டும்னு சொல்லி எடுத்து வளர்த்து ருத்ர புத்திராகான்னு பேர் இருக்கு மருத்துக்களுக்கு. மருதாம் பிதஹான்னு ருத்ரனுக்கு பேர் இருக்கு, அது ஒரு கதையாக இருக்கட்டும். இந்த 7 கணங்களை 7 விதமான இடங்களில் வச்சு அதாவது அந்த வாயுனால எல்லா சேஷ்டையும் நடக்கணும். அந்த வாயுனுடைய மூமெண்ட்ஸ் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே நடக்காது. அதனால தான் நம்ம சன்னோமித்ரா சாந்தி பாடத்தில் நமஸ்தே வாயோ ஒன்னா கூப்பிட்டுருக்கங்க, துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி அப்படிங்கிறதாக பிரார்த்தனையில் இந்த மருத்கணங்கள் எல்லாம் கூப்பிட்டு மருதாம் ஓஜஹா அதனுடைய பலசக்தி அது நினைச்சாலே ஒழிய வாயுவ தேவதையா பிரார்த்தனை பண்ணி பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் தஸ்மாத் வாயு பிரச்சுதா திவோ விருஷ்டிரீர்த்தே
விருஷ்டி சனி இஷ்டகோபதானம். உலகத்தில் மழை வரத்துக்கும் அன்னசமிருத்திக்காகவும் பாடுபட்டு இல்லையா, உடுக்க உடை உண்ண உடவு இருக்க இடம், இதுதான் மூணு பேசிக் நீட்ஸுங்கிறான். இதுக்கு ஏதோ கவர்மெண்ட்டில் திட்டங்கள்லாம் போடுறான், ஒரு தினசா போயின்ட்டுருக்கு. நம்ம ஆவகந்தி ஹோமத்தில் இந்த மூணு தான் கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்கு?

புத்திசாலித்தனன் நன்றாக இருந்து மேதாசக்தி வளரணுங்கிறதுக்காக யஷந்தசாங்கிற அன்னைக்கு சொல்லியாச்சது மந்திர ஜபத்தை சொல்லி நல்ல புத்திசாலித்தனங்கள்லாம் வந்து பேசிக் நன்னா இருந்ததுக்கப்புறம் இனிமே அந்த பரமேஸ்வரனுடைய அருள்னால நமக்கு செல்வங்கள் வரணும். செல்வங்கள் வருதுன்னா மினிமம் எனக்குன்னா எனக்கு மட்டும் இல்லை, வாசாம்சி காவஹா அன்னபானேச்ச சர்வதா, இந்த மூணு சமாச்சாரங்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும். இதெல்லாம் எப்போ கிடைக்கணும், பணங்காசு வரணும் அப்படின்னு கேட்டுவோமே, ஆனால் புத்திசாலித்தனன் நன்றாக வந்த பிறகு வரணும். அந்த இடத்துல ஆதிசங்கர் அழகா சொல்றார், அமேதசோஹி ஸ்ரீஹி அனர்த்தாயைவ பவதி, புத்தி கெட்டவங்கிட்டதான செல்வம் போச்சுன்னா அது அவனுக்கும் கெடுதல் இருக்கிறவனுக்கும் கெடுதல். இந்த திருவள்ளுவர் அப்படியே சொல்றார், பட்டான் திரு, அதாவது யார் ஒருவனுக்கு ஒழுக்கம் இல்லாமல் புத்திசாலித்தனமும் துர்புத்தியா இருக்கோ அவன் கையில திரு அம்புட்டுதுன்னா, திருன்னா லட்சுமி, அது ரொம்ப அனர்த்தங்கிறார். அதனால புத்திசாலித்தனம் வந்து அப்புறம் செல்வங்கள் வேணும். இந்த செல்வங்கள் வரத்துக்குன்னு உள்ள ஆவகந்தி ஹோமத்தை ஒவ்வொரு இடங்கள்லையும் அவாவா நிறைய பண்ணு.

0: அத்வைதம் மட்டுமில்லை, எல்லாரும் பகவான்கிட்ட வந்த இடத்துல போய் சேரணும் இல்லையா? எங்கேருந்து வந்தோமோ அங்கே போய் சேரணும். மெட்ராஸ்லேருந்து வந்து அவர் வாரமோ பத்தினாலும் மெட்ராஸ் போகணும் இல்லையா? அதனால அந்த பகவானிடத்துல சேரணுங்கிறத இந்த பணம் வேணுங்கிறதுக்கு நடுப்புற சொல்றது. தந்த்வா பக பிரவிஷா நிஸ்வாஹா சமாபக பிரவிஷஸ்வாஹா. இது இந்த பணத்துக்காக உள்ள ஹோமத்துக்கும் இந்த ரெண்டு மந்திரத்துக்கும் டைரக்டா சம்பந்தம் கிடையாது. இந்த பணத்தினால நல்ல காரியம் பண்ணி, இந்த நல்ல காரியத்தை பகவத் அர்ப்பணமாக பண்ணி, அது பண்ணினத்தினால பகவான் நமக்கு மனசுக்கு சுத்தியை கொடுத்து சித்தத்தை சுத்தம் பண்ணி, அது மூலமாக நாம் அல்டிமேட்டான கோல் என்னங்கிற வேதாந்த விசாரம் பண்ணி, அதற்கப்புறம் ஞானம் வந்து, அதற்கப்புறம் நானும் பகவான பகவானும் ஒண்ணு, அகம் பிரம்மாஸ்மி. சாயந்தரம் சொன்னோம் இல்லையோ, அசாவாதித்தோ பிரம்ம பிரம்மைவாஹமஸ்மி. அதை இந்த பணத்துக்கு லட்சியமாக கொடுத்து. ஆகையினால்தான் உபனிஷத்தில் வேதாந்தம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது தைத்திரிய கிருஷ்ண யஜுர்வேதத்திலையும் சுக்ல யஜுர்வேத பிரகதாரண்யகத்திலையும் பணம் வேணும்னா இந்த ஹோமம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. ஆதிசங்கரர் கேட்டார், என்ன சாருது நன்னாவேலியை படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது ராமர் கோவில்னு, பணத்தெல்லாம் உதறிவிட்டு ஆத்ம ஞானத்துக்கு வாங்குவோம்னு சொல்ல வேண்டிய இடத்துல, தியாகே நெய்கே ந கர்மனா அப்படி சொல்ல வேண்டிய இடத்துல பணத்துக்காக ஹோமத்தை கர்மகாண்டத்தில்னா சொல்லணும். வாயவியக ஸ்வேதமால பேத பூதிகாமஹா ரைட்டு. இங்கே வந்து எதுக்காக சொல்கிறேன், தனம் பய நிபந்தனம் அர்த்தம் அனர்த்தம் வாவே நித்தியம்னு ஆதிசங்கரர் ஒரே ஒரு இடத்துல இந்த ரெண்டு உபனிஷத்துலையும் பணம் என்பது பை இட் செல்ஃப் கெடுதல் அல்ல, அதை நாம் உபயோகிக்கிற விதத்தில் கெடுதல். நான் அன்றைக்கே இதை பற்றி கொஞ்சம் சொன்னேன், தனம்ங்கிற வார்த்தைக்கு செல்வம் வெல்த்துன்னு அர்த்தம், சா என்ற எழுத்து மறைஞ்சு போயிடுது, சாதனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி தீக்ஷை. வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
3: மேல்கொண்டு நிர்வாண தீட்சை செய்ய இருப்பதால் இந்த நிர்வாண தீட்சையின் பொருட்டு மூலமந்திரம் ஆரம்பித்து அஸ்திரமந்திரம் வரை எல்லா மந்திரங்களாலேயும் முன்பு செய்தது போலவே மறுபடியும் தர்ப்பணம் தீபனம் ஆகிய இரண்டையும் செய்விக்க வேண்டும். இதற்கடுத்து இதற்கு முன்பு செய்த சமய விசேஷ தீட்சை அந்த இரண்டு தீட்சைகளை காட்டிலேயும் நிர்வாண தீட்சையில் பாசங்களிலிருந்து இந்த உயிரை இந்த ஆத்மாவினை இந்த பசுவை பிரித்து எடுக்க வேண்டிய ஒரு நிலையானது இந்த நிர்வாண தீட்சையில் இருக்கிறது. எனவே இரண்டு பொருட்களை பிரிக்கும் பொழுது சிறிது அதிகமாக நாம் சிரமப்பட வேண்டி இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த நிர்வாண தீட்சையில் உபயோகப்படுத்த வேண்டிய மந்திரங்களெல்லாம் வாச்சகாக குரூர ஜாதி அன்விதாக. மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது சாதாரணமாக ஜாதியோடு உச்சரிக்காமல் குரூரமான ஜாதியோடு உச்சரிக்க வேண்டும். வாச்சகாக என்பது மந்திரங்கள். குரூர ஜாதி என்றால் என்ன? சைவ ஆகமத்தில் ஏழு மந்திரங்களுக்கு ஜாதி மந்திரங்கள் என்று பெயர். ஒவ்வொரு மந்திரத்தினுடைய கடைசியில் வரக்கூடிய இவைகளுக்கு ஜாதி அல்லது மந்திர பல்லவங்கள் என்று பெயர். நமஹா, ஸ்வாஹா, வஷட்டு, ஹும், பௌஷட்டு, பட்டு, ஸ்வதா, இந்த ஏழு மந்திரங்களுக்கும் ஜாதி என்று பெயர். இந்த நிர்வாண தீட்சையில் நாம் உபயோகிக்கக்கூடிய மந்திரங்கள் நமஹா என்றெல்லாம் சௌமியமானதாக சாதாரணமானதாக மிருதுவானதாக இல்லாமல் குரூரமான ஜாதி. இந்த ஜாதி மந்திரங்களுக்குள் ஹும் பட்டு இவைகளெல்லாம் குரூரமான ஜாதியை சார்ந்தவை. எனவே குரூர ஜாதி மந்திரங்களோடு கூடியதாக மந்திரங்கள் இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த மந்திரத்தினுடைய தேவதைகள் வாச்சியாக, ஒரு ஹிருதய மந்திரம் என்று இருக்கும் பொழுது அந்த ஹிருதய மந்திரத்தினுடைய தேவதையானது சௌமியமானதாக அழகானதாக மிருதுவான முகம் கொண்டதாக இருக்கிறது என்று தியானிக்க கூடாது. வாச்சியாக புருகுட்டி கரால வதனாக, நெரித்த புருவம் கொண்டதாகவும் குரூரமான ஒரு வதனங்களை வாய்ப்பகுதியை கொண்டதாக

0: ஆகவும் அந்த மந்திரத்தின் தேவதைகள் இருப்பதாக பாவிக்க வேண்டும். பாஷ பந்தனாது நியோஜியாகா, எந்த சமயத்தில் என்றால் பாஷங்களை இனி வரக்கூடிய அந்த பாஷத்தை கட்டக்கூடிய கயிறினை கட்டக்கூடிய ஒரு கிரியைகள் எல்லாம் வரப்போகிறது. அந்த சமயத்தில் மந்திரங்களை குரூரமான ஜாத்தியோடு கூடியதாகவும் அதனுடைய தேவதைகள் குரூரமானவைகளாக இருக்கக்கூடியதாகவும் பாவிக்க வேண்டும் என்று எல்லா இடத்திற்கும் பொதுவான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். அடுத்து ததஹா சிவம் அபியர்ச்சிய சிஷ்யம் தரிசயித்துவா. இந்த அதிவாச யாகமானது இரண்டு விதமாக இருக்கிறது. சத்யோதிவாசகா என்றால் என்றைய தினம் நாம் நிர்வாண தீட்சையை செய்து வைக்க இருக்கிறோமோ அன்றைய தினம் காலையிலே அதிவாசம் செய்தால் அதற்கு அதிவாச சத்யோதிவாசகா என்று பெயர். அவ்வாறு இல்லாமல் முந்தைய தினம் செய்தால் அதற்கு சாதாரணமான அதிவாசகா. இப்பொழுது சாதாரணமான சத்யோதிவாசம் இல்லாமல் அசத்யோதிவாசம் என்று குறிப்பிடக்கூடிய முந்தைய தினம் செய்யக்கூடிய அதிவாச பட்சத்தில் பூஜைகள் எல்லாம் சொல்கிறார். ததா சிவம் அபியர்ச்சிய சிவபெருமானை பூஜை செய்து சிஷ்யம் தரிசயித்துவா, சிஷ்யனை சிவபெருமானுக்கு தரிசனம் செய்வித்து சிவபெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். அதாவது அருகில் சிவபெருமான் மண்டலத்தில் திகழ்கிறார், அந்த குருவினுடைய சமீபத்தில் சிஷ்யனானவர் நிற்கிறார். இப்பொழுது அந்த சிஷ்யனை காண்பித்து அந்த பரமேஸ்வரனிடத்தில் குருவானவர் பேசுகிறார். சிவம் விஜ்ஞாபயேத்து தேவம் பிராணைஹி அந்தர் பகிஷ்டரைஹி பரீட்சிதா சமர்த்தோயம் நிர்வாணார்த்தம் உபஸ்திதா. ஹே சிவபெருமானே, இந்த அருகில் இருக்கக்கூடிய இந்த சிஷ்யன் இவனை உள்ளும் பொருளும் எல்லா இடங்களிலேயும் சஞ்சாரம் செய்யக்கூடிய பிராணன்களை கொண்டு இவனை நான் பரீட்சை செய்து இருக்கிறேன். அயம் சமர்த்தகா, இவன் சமர்த்தனானவன், நிர்வாணார்த்தம் உபஸ்திதா, எல்லா தகுதியும் படைத்தவன், நிர்வாண தீட்சை செய்து கொள்வதற்காக என் சமீபத்தில் என்னை அண்டியிருக்கிறான். உத்கிருஷ்ட ஜாதிஹி ஈசாம்சக சமயேஷு வியவஸ்திதா, சிறந்த ஜாத்தியை சார்ந்தவனாகவும் ஈசாம்சா விசேஷ தீட்சை செய்த காரணத்தினால் ஈஸ்வர தன்மை பொருந்துவதற்கு யோக்கியமானவனாகவும் இருக்கிறான். சமயேஷு வியவஸ்திதா, தனது சமயாச்சாரத்தை பரிபாலனம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ததேதஸ்மின் விமோக்ஷாய பிரசாத கிரியதாம் மம, இந்த பசுவினிடத்தில் இந்த உயிராகிய பசுவாகிய இந்த சிஷ்யன் இவனிடத்தில் விமோக்ஷாய பாஷங்களிலிருந்து இவன் விடுபெற வேண்டும் என்பதற்காக என்னிடத்தில் தாங்கள் அருள் கூற வேண்டும், தயை செய்ய வேண்டும் என்று ததேதஸ்மின் விமோக்ஷாய பிரசாத கிரியதாம் மம. இவ்வாறாக ஆச்சாரியரானவர் அருகில் சிஷ்யனை வைத்து கொண்டு அந்த சிஷ்யனை காண்பித்து பரமேஸ்வரனிடத்தில் அனுகிரகம் செய்யும்படி பிரார்த்தனை செய்கிறார். அதன் பிறகு சிவபெருமான் ஏவம் பவது அனுஜ்ஞாதா பரேஷேனேதி பாவயேத், அவ்வாறே ஆகட்டும் என்று பரமேஸ்வரன் அனுகிரகம் செய்ததாக ஆச்சாரியர் பாவித்துக் கொள்கிறார். அதன் பின்பு இதன் நிர்வாண தீட்சையினுடைய கிரியா கலாபங்கள் எல்லாம் முக்கியமாக ஆரம்பிக்கின்றன. ததனு சிவாக்னேகே தட்சிணசியாம் திசி மண்டலக்கு பிரணவாசனே. ஆச்சாரியர் இப்பொழுது குண்டத்திற்கு எதிரில் தனது இடத்தில் அமர்ந்து கொண்டு தனக்கு வலது கை புறத்தில், அதாவது சிவாக்னியினுடைய தெற்கு திசையில் தனக்கு வலது கை புறத்தில் மண்டலக்கே முன்பு செய்தது போலவே ஒரு மண்டலத்தை அமைத்து அதில் பிரணவங்களை பூஜை செய்து அந்த மண்டலத்தை பிரணவாசனமாக பாவித்து அனந்த தர்ம ஞான வைராக்கிய ஐஸ்வர்ய பிராஜ்ய நிபாசனே, அனந்தம் தர்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் பத்மம் என்று இவைகளால் ஆகிய அந்த ஆசனத்தில் ஸ்திதஸ்ய சிஷ்யனை நிமிர்ந்து நிற்கும்படி செய்து நியஸ்த சோத்யாத்வ தேகஸ்ய, அந்த சிஷ்யனுடைய சரீரத்தில் அத்வாக்களை பஞ்ச கலைகளை கலாத்வாக்களை நியாசம் செய்ய வேண்டும். நியாசம் செய்யும் பொழுது அந்த ஐந்து கலாத்வாக்களும் சோத்ய அத்வாக்களாக சோதிக்க தகுந்த அத்வாக்களாக பாவித்து அவைகளை நியாசம் செய்ய வேண்டும். சிவேன பூஜிதஸ்ய, அதன் பின்பு மூலமந்திரம் சொல்லி அந்த சிஷ்யனை பூஜை செய்து உதங்முகஸ்ய, சிஷ்யனானவன் அவனது முகமானது வடக்கு நோக்கி இருக்க வேண்டும். ஊர்த்வகாயஸ்ய, நிமிர்ந்த ஒரு சரீரத்தை உடையவனாக அவன் நிற்க வேண்டும். கன்யா விநிர்மிதம் திரிகுணம் திரிகுணீகிருதம் அஸ்திர புரோக்ஷிதம் கவச்சாவகுண்டிதம் மூலமந்திர பூஜிதம் சுஷும்நாமயம் சூத்திரம், அதன் பின்பு பாஷசூத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த சூத்திரத்தை ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். அந்த சூத்திரத்தை கன்யா கன்யா என்று கன்னி பெண்களால் அல்லது விதவைகள் அற்ற பிற பெண்களால் தயார் செய்யப்பட்ட விசேஷமாக கன்னி பெண்களால் தயார் செய்யப்பட்ட அந்த பாஷசூத்திரம் எவ்வாறு இருக்க வேண்டும்? திரிகுணம் திரிகுணீகிருதம், முதலில் மூன்று முறை திரிக்கப்பட்டதாகவும் அதன் பின்பு மறுபடியும் 3 முறை திரிக்கப்பட்டதாகவும் இவ்வாறு 9 இழைகள் கொண்டதாக அந்த பாஷசூத்திரம் திகழ வேண்டும். வெண்ணிறத்தில் இருக்க வேண்டும் அந்த பாஷசூத்திரம். அஸ்திரமந்திரத்தால் புருக்ஷித்து, கவச மந்திரத்தால் அவகுண்டனம் செய்து, மூலமந்திரத்தால் அந்த பாஷசூத்திரத்தை பூஜை செய்து, அந்த பாஷசூத்திரமானது சிஷ்யனுடைய சுஷும்னா நாடி மயமாக, சுஷும்னா நாடியாகவே திகழ்வதாக பாவித்து, அந்த பாஷசூத்திரத்தை சிஷ்யனுடைய சிகையில், சிஷ்யனுடைய அந்த தலைமயிருடைய உச்சியில் அதை கட்ட வேண்டும். இவ்வாறு கட்டும் பொழுது அதற்கு ஒரு முறையை சொல்கிறார். சூத்திரம் சதுரங்குல தியாகேன துவாதசாங்குலாயாம் சிகாயாம் மூலேன பத்வா பாதாங்குஷ்டாந்தம் அவலம்பயேது. அதாவது, தீட்சை செய்து கொள்ளக்கூடிய சிஷ்யனானவர் ஆணாக இருந்தால் அந்த ஆணினுடைய வலது கை புறத்தில் இந்த சூத்திரமானது தொங்க வேண்டும். இந்த தீட்சை செய்து கொள்பவர் பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணினுடைய இடது புறத்தில் இந்த சூத்திரமானது தொங்க வேண்டும். அவ்வாறு கட்ட வேண்டும். அந்த சிகையில் கட்டும் பொழுது அந்த சிகையில் சதுரங்குல தியாகேன, அவனது துவாதசாங்குலாயாம் சிகாயாம், அந்த சிஷ்யனது நெற்றிப் பகுதியிலிருந்து புரூ மத்தியத்திலிருந்து ஆரம்பித்து மேலே 12 அங்குலம் வரை அந்த சிகை நீண்டு இருக்கும் பொழுது செய்து, அந்த நெற்றிப் பகுதியிலிருந்து 12வது அங்குலத்தில் அந்த சூத்திரத்தை கட்ட வேண்டும். அதற்கு மேல் 4 அங்குலம் விடப்பட்டு இருக்க வேண்டும். சதுரங்குல தியாகேன துவாதசாங்குலாயாம் சிகாயாம் மூலேன பத்வா. அந்த பாஷசூத்திரத்தை கட்டும் பொழுது மூலமந்திரத்தை உச்சரித்து கட்ட வேண்டும். பாதாங்குஷ்டாந்தம் அவலம்பயேத். அந்த பாஷசூத்திரம் சிஷ்யனுடைய கால் கட்டை விரல் வரை தொங்கும்படி பாஷசூத்திரம் இருக்க வேண்டும். எனவே இந்த பாஷசூத்திரத்தின் அளவினை ஏற்கனவே கன்னிப்பெண்களின் மூலமாக நாம் திரிக்கும் பொழுது அந்தந்த சிஷ்யர்களுக்கு தகுந்தாற்போல் பாஷசூத்திரத்தை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த பாஷசூத்திரமானது சுஷும்னா நாடியின் மயமாக இருக்கிறது. இந்த பாஷசூத்திரத்தில்தான், சுஷும்னா நாடி மயமாக இருக்கக்கூடிய இந்த பாஷசூத்திரத்தில் எல்லா பாஷங்களும் இனிமேல் பூஜை செய்யப்பட இருக்கின்றன. இதுவரை இருக்கக்கூடிய கிரியைகள் அதிவாசம் தொடர்பானவை. சத்யோதிவாச பட்சம் செய்யும் பொழுது இதையெல்லாம் அன்றைய தினமே செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். என்றைய தினத்தில் தீட்சை செய்விக்கப்படுகிறதோ அன்றைய தினமே இந்த சத்யோதிவாச பட்சத்தில் இந்த பாஷசூத்திர அவலம்பனம் போன்றவையெல்லாம் செய்யப்பட வேண்டும். என்ன காரணம் என்றால், இந்த பாஷசூத்திரத்தில் எல்லா பாஷங்களையும் சிஷ்யனது சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆணவ பாஷம், கர்ம பாஷம், மாயா பாஷம் என்று சிஷ்யனது அந்த உயிர் தங்கி போகங்களையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஓர் இடம், போகாயத்தனம் என்று போகங்களை அனுபவிக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம், அந்த சரீரத்தில் ஆணவம் கர்மம் மாயை என்ற 3 பாஷங்களும் அடங்கியிருக்கின்றன. சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாஷங்களையும் சூத்திரத்தில் இனி ஆச்சாரியரானவர் சேர்ப்பிக்கப் போகிறார். எனவே அவ்வாறு சேர்ப்பித்த பின்பு அந்த பாஷசூத்திரத்தை ஒரு ஷராவத்தில், 2 அகல்கள் இருக்கக்கூடிய ஒரு ஷராவத்தில் பத்திரமாக பாஷசூத்திரத்தை யாகேஸ்வர யாகவர்தினின் சமீபத்தில் சமர்ப்பணம் செய்ய இருக்கிறார். இந்த கிரியைகள் எல்லாமே சத்யோதிவாச பட்சத்தில் கிடையாது என்பதை குறிப்பிடுவதற்காக சத்யோதிவாசகரணே கிரியாபேதா என்று குறிப்பிடுகிறார். சத்யோதிவாசே து பூர்வவத் சம்ஸ்கிருதம் பாஷசூத்திரம் சதுஸ்சம்ஸ்கார சம்ஸ்கிருதாம் கர்த்தரியம் ச சம்பாத்திய கும்பஸ்தாய சிவாய நிவேத்திய பூர்வோக்தவத் பத்னியாத். அதாவது, முதல் நாள் அதிவாசக்கிரியை செய்யக்கூடிய பட்சத்தில், இப்பொழுது நாம் படிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இந்த பட்சத்தில் பாஷசூத்திரம் கட்டப்பட்டு, பாஷங்களெல்லாம் சரீரத்திலிருந்து பாஷசூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டு, விஸ்தாரமாக பூஜை செய்யப்பட்டு, அவைகளெல்லாம் பத்திரமாக செய்யப்பட்டு, யாகேஸ்வர யாகவர்தனிடத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன. ஆனால் மறுநாள் காலை யாகசாலை பூஜையெல்லாம் முடிந்த பின்பு, யாகசாலை பூஜை முக்கியமான பூஜைகள் எல்லாம் முடிந்த பின்பு, யாகேஸ்வரரிடத்தில் பிரார்த்தனை செய்து அந்த பாஷசூத்திரத்தை வாங்கி கொண்டு மறுபடியும் சிஷ்யனுடைய சரீரத்தில் கட்ட வேண்டும். இது சாதாரணமாக செய்யப்படக்கூடிய அதிவாச பட்சத்தில். சத்யோதிவாசத்தில் ஒரே நாளில் செய்ய இருப்பதால் இந்த பாஷசூத்திரத்தை எடுத்த உடனேவே சத்யு பூர்வவத்து சம்ஸ்கிருதம், முதலில் சொன்னது போலவே அஸ்திர மந்திரத்தால், கவச மந்திரத்தால், மூல மந்திரங்களால் சம்ஸ்காரம் செய்து, அந்த சதுஸ்சம்ஸ்கார சம்ஸ்கிருதாம் கர்த்தரியும் ச, அந்த பாஷசூத்திரத்தை சேதனம் செய்யக்கூடிய கத்தரிக்கோல், இந்த 2 சதுஸ்சம்ஸ்காரங்களால் சம்ஸ்காரம் செய்து, சம்பாத ஹோமம் செய்து, கும்பத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனாகிய யாகேஸ்வரனை பிரார்த்தனை செய்து அவரிடத்தில் இந்த இரண்டையும் காட்டிவிட்டு அனுமதி பெற்று அதன் பின்பு சிஷ்யனுடைய சரீரத்தில் கட்ட வேண்டும் என்பதை சிறப்பு விஷயமாக சொல்கிறார். இனி அடுத்து பாஷசூத்ரே சுஷும்னா சம்யோஜன விதிஹி. சிஷ்யனது சரீரத்தில் அந்த சரீரத்தினுடைய முன் பகுதியில் பாஷசூத்திரமானது கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த சூத்திரத்தில் சிஷ்யனுடைய சரீரத்திலிருந்து வாஸ்தவமாக இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கக்கூடிய எல்லா பாஷங்களையும் பலவிதமான பாஷங்களை தியானித்து சரீரத்திலிருந்து அந்த சூத்திரமாகிய நூலில் சேர்ப்பிக்க வேண்டிய கிரியைகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. முதலில் சுஷும்னா சம்யோஜனம், சிஷ்யனது சரீரத்தில் மையத்தில் ஓடக்கூடிய அந்த சுஷும்னா நாடியை மந்திரமயமாக பாவனையின் வாயிலாக யோக மார்க்கத்தால் சரீரத்திலிருந்து அந்த சூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். ததனு இடா பிங்களா ஐக்கியன சுஷும்னாம் பத்ம தந்து நிபாம் விபாவிய ஓம்லம் சுஷும்னாஜே நமகம். அந்த சுஷும்னா நாடி எவ்வாறு திகழ்கிறது? இடா என்ற நாடி, பிங்களா என்ற நாடி, இந்த இரண்டு நாடியோடு சேர்ந்து திகழக்கூடியது சுஷும்னா. அது தாமரை தண்டினுடைய அந்த நூல் போன்று மெலிந்து காணப்படுகிறது. அந்த சுஷும்னாவை ஓம் லம் சுஷும்னாஜே நமஹா என்று சிஷ்ய தேகாத்து ஆதாய பாவனையாக ஒரு புஷ்பத்தின் வாயிலாக சிஷ்யனது சரீரத்திலிருந்து எடுத்து சூத்ரே சம்யோஜ்ய அந்த பாஷசூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். சம்பூஜ்ய மறுபடியும் ஓம் லம் சுஷும்னாஜே நமஹா என்று பூஜித்து அவகுண்டிய சரீரத்திலிருந்து சூத்திரத்திற்கு வந்திருக்கக்கூடிய சுஷும்னா நாடியை பிறருக்கு தெரியாத வண்ணம் அவகுண்டனம் செய்து சந்நிதான ஆகுதித்ரயம் ஜுகுயாத். அந்த சரீரத்திலிருந்து சூத்திரத்திற்கு வந்திருக்கக்கூடிய அந்த சுஷும்னா நாடி அந்த சூத்திரத்திலேயே இரண்டு நாள், இன்றைய தினம் இரவு மறுநாள் காலை ஆகிய இரண்டு நாட்கள் இந்த சூத்திரத்திலேயே தங்க வேண்டும், சன்னிதானம் செய்ய வேண்டும், அந்த சுஷும்னாவின் சந்நிதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக மூன்று ஆகுதியை கொடுத்து ஓம்லம் சுஷும்னாஜை ஸ்வாஹா என்று கொடுக்க வேண்டும். அடுத்து பாஷசூத்ர அபித்யான பிரகார தத் சூத்திரம் சாக்தம் பிரதிகாயம் சமஸ்த அனாரப்த காரிய கர்ம போகாயதனம் இத்யபிசந்தாய. இந்த பாஷசூத்திரம் எவ்வாறு திகழ்கிறது என்று தியானிக்க வேண்டும். இந்த தீட்சையானது இந்த நிர்வாண தீட்சை என்று பெயர். நிர்வாணம் என்ற சொல்லிற்கு மோக்ஷம் என்று பெயர். முன்பு பார்த்தது போலவே ஆணவம் கர்ம மாயை என்று மூன்று விதமான பாஷங்கள். ஆணவ பாஷம் என்பது உயிரோடு அனாதி காலம் தொட்டு தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு பாஷம், ஒரு திரவியம், ஒரு பொருள். அந்த பொருளானது உயிருடைய ஆற்றலை மறைத்து கொண்டு இருக்கிறது. சிவபெருமான் அந்த பொருளோடு தன்மை நீங்க வேண்டும். எந்த பொருளானது உயிரினுடைய ஆற்றலை மறைத்து கொண்டிருக்கிறதோ அந்த ஆற்றல் நீங்க வேண்டும். அந்த பொருளினுடைய தன்மையானது நீங்கி உயிரினுடைய ஆற்றல் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இதற்காக உலகத்தினை படைக்கிறார். இந்த உலகத்திற்கு மாயா பாஷம் என்று பெயர். எனவே ஏற்கனவே ஒரு பாஷம் ஆணவ பாஷம் இருக்கிறது, அதோடு சேர்ந்து கர்ம பாஷமும் உயிரோடு சேர்ந்து இருக்கிறது. இந்த இரண்டு பாஷங்கள் நீங்குவதற்காக பரமேஸ்வரனானவர் மாயா பாஷத்தை படைக்கிறார். இந்த நமது சரீரம் முதற்கொண்டு நாம் காணக்கூடிய எல்லா உலகமும் மாயா பாஷம் என்ற வகையை சார்ந்தவை. எனவே இந்த உலகத்தில் பல காலம் உழன்று உழன்று உழன்று ஆணவ பாஷம் கர்ம பாஷம் மாயா பாஷம் என்று மூன்று பாஷங்களோடு சேர்ந்து சேர்ந்து இந்த உயிரானது திளைத்து ஒரு காலத்தில் அந்த ஆணவ பாஷமானது பக்குவமாக ஆகிறது. இந்த சமயத்தில் இந்த மூன்று பாஷங்களையும் நீக்க வேண்டும் என்பதற்காக இந்த தீட்சையானது செய்யப்படுகிறது. இந்த மூன்று பாஷங்களும் நீங்கிவிட்டால் உயிருக்கு, இந்த ஆத்மாவிற்கு, பசுவிற்கு தானாக சிவத்தன்மையானது வெளிப்படும் என்பதற்காக தீட்சை செய்விக்கப்படுகிறது. அவ்வாறு செய்யும் பொழுது இந்த கர்மாவானது பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா என்று மூன்று விதமான கர்மாக்கள். இந்த கர்மாக்களுடைய வினைகளுடைய தொடர்ச்சியானது இருந்து கொண்டே இருக்கும். ஒரு வினை செய்தால் அதன் பின்பு மறுபடியும் அதன் பயனை அனுபவிப்பதற்காக மற்றும் ஒரு வினையை செய்ய வேண்டி இருக்கும். எனவே ஒரு பிறவி அந்த பிறவியில் எடுத்த பயனை அனுபவிப்பதற்காக மற்றும் ஒரு பிறவி அந்த பிறவி பயனை அனுபவிப்பதற்காக மற்றும் ஒரு பிறவி என்று இந்த பிறவியின் தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். இவ்வாறு இருந்து கொண்டே இருந்தால் மோட்சம் என்பது கிட்டவே கிட்டாது என்பதற்காக பரமேஸ்வரனால் அனுகிரகம் செய்விக்கப்பட்ட ஒரு சம்ஸ்காரம் தான் இந்த தீட்சை. எனவே இந்த தீட்சையில் ஆச்சாரியரானவர் பரமேஸ்வரன் சொல்லிக் கொடுத்த சைவாகமங்களின் மூலமாக கற்றுக் கொடுத்த இந்த தீட்சையின் கிரியாக்கிரமங்களின் வாயிலாக இந்த ஆச்சாரியரானவர் இந்த உயிர் இனிமேற்கொண்டு பல பிறப்புகளில் அனுபவிக்க வேண்டிய எல்லா கர்மாக்களையும், பல பிறப்புகளில் அனுபவிக்க வேண்டிய பலவிதமான உயிர்கள், பலவிதமான உடல்கள், பலவிதமான உயிர்களோடு தொடர்புகள், இந்த உயிருக்கு பிற உயிர்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகள், அதனால் ஏற்படக்கூடிய போகங்கள், அதனால் ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள், இதுபோல் பிற பிறப்பில் ஏற்படக்கூடிய எல்லாவற்றையும் இந்த ஆச்சாரியரானவர் ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறையில் மந்திரங்களை உச்சரித்து அந்த சூத்திரத்தில் எல்லாவற்றையும் வரவழைத்து அந்த சூத்திரத்தில் அந்த உயிரானது ஒன்று சேர்த்து நாம் கட்டியிருக்கக்கூடிய அந்த பாஷ சூத்திரம் எல்லா பாஷங்களின் ஆணவம், கர்மம், மாயை என்ற எல்லா பாஷங்களின் இருப்பிடமாக திகழ்கிறது. எனவே அந்த உயிரும் சிறிது நேரத்திற்கு பிறகு தனது உடலை விட்டு அந்த பாஷ சூத்திரத்தின் உள்ளே வந்துவிடும். முறையாக அந்த பாஷ சூத்திரத்தில் ஷடத்வாக்கள் என்று மந்திரபத வர்ணபுவன தத்துவ கலைகள் என்று எல்லா அத்வாக்களும் அந்த சூத்திரத்தின் உள்ளே வந்து விடுகின்றன. அந்த சூத்திரத்தில் எல்லா பிறப்புகளையும் அனுபவித்து திளைத்து திளைத்து இது போதும் போதும் என்ற நிலையில் இந்த உயிரானது அந்த நிலையை அடைய இருக்கிறது. இவற்றையெல்லாம் செய்விப்பதற்காக ஆச்சாரியனானவர் தத் சூத்திரம் அந்த சூத்திரத்தை சாக்தம் சக்திமயமாகவும் பிரதிகாயம் சமஸ்த அனாரப்த காரிய கர்ம போகாயதனம், இனி இந்த உயிருக்கு பல பிறப்புகள் இருக்க நேரும், அந்த பல பிறப்புகளில் பல உடல்கள் எடுக்க நேரும், எல்லா உயிர்களுக்கும் எல்லா உடல்களுக்கும் சமஸ்த அனாரப்த காரிய ஆரம்பிக்கப்பட்ட காரியம் பிராரப்த கர்மா, ஆரம்பிக்கப்படாத பயனை தராத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கர்மாக்களுக்கு அனாரப்த காரியம் என்று பெயர். அனாரப்த கர்மாக்கள், அந்த அனாரப்த கர்மாக்கள் அவைகள் சஞ்சிதம் ஆகாமி என்று இரண்டு வகை. இந்த அனாரப்த காரிய கர்மாக்கள் அதன் அந்த போகங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கான இருப்பிடமாக இந்த சூத்திரம் திகழ்கிறது. எல்லா போகங்களையும் இந்த சூத்திரத்திலேயே இந்த உயிரானது அனுபவிக்க இருக்கிறது என்று ஆச்சாரியர் பாவனை செய்ய வேண்டும். தத் சூத்திரம் சாக்தம் பிரதிகாயம் சமஸ்த அனாரப்த காரிய கர்ம போகாயதனம் இத்யபிசந்தாய, இவ்வாறு தியானம் செய்துவிட்டு சூத்திரே சக்தி நியாசா, அந்த சூத்திரத்தில் சக்தியை நியாசம் செய்ய வேண்டும். இந்த சக்தி என்பது பராசக்தி. இந்த பராசக்தி கிரியாசக்தி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு சக்தி. எனவே ஓம் ஹௌம் சக்தகே நமஹ இதி சிஷ்ய மஸ்தகே சக்திம் சம்பூஜ்ய, அந்த சக்தியானவள் சிஷ்யனுடைய வாஸ்தவமான இந்த உண்மையான சரீரத்தில், அந்த சரீரத்தினுடைய சிரப் பிரதேசத்தில், மஸ்தகத்தில் திகழ்கிறார். அந்த சக்தியை பூஜை செய்து அங்கிருந்து அந்த சக்தியை சூத்திரத்தில் ஆவாகனம், சூத்திரத்தில் சேர்ப்பித்து அர்ச்சனை செய்து அவகுண்டனம் செய்து அந்த சக்தியானவள் சன்னிதானமாக, அந்த சக்தியினுடைய சன்னிதானம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஆகுதி செய்ய வேண்டும். இனி நாம் பார்க்கக்கூடிய எல்லா பூஜைகளும் இந்த சூத்திரம் தொடர்பான சம்ஸ்காரங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் என்றால், முதலில் சரீரம், சிஷ்யனுடைய வாஸ்தவமான சரீரம், அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான பாஷங்கள், ஒவ்வொரு பாஷங்களாக பூஜை செய்ய வேண்டும். அந்த இடத்திலிருந்து அந்த பாஷங்களில் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பாஷத்தினை சூத்திரம் பாஷ சூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். பாஷ சூத்திரத்தில் சேர்ப்பித்த பின்பு மறுபடியும் அந்த பாஷத்தை பூஜிக்க வேண்டும். அந்த பாஷத்தை அவகுண்டனம் செய்ய வேண்டும். அடுத்து அந்த பாஷ சூத்திரத்தில் அந்த குறிப்பிட்ட பாஷமானது சந்நிதியாக இருக்க வேண்டும். பாஷத்தின் சந்நிதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஆகுதி செய்ய வேண்டும் என்று இவ்வாறாக ஒவ்வொரு பாஷத்தின் விஷயத்திலேயும் குறைந்த பட்சம் ஆறு சம்ஸ்காரங்கள் வருகின்றன என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்து சூத்ரே ஆத்ம சம்யோஜன விதி, சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா உயிர், அந்த உயிரை வாஸ்தவமான சரீரத்திலிருந்து பாஷ சூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டிய அடுத்த முறை. சிஷ்யம் அஸ்திரேன ஹிருதி சம்ப்ரோக்ஷிய, ஹிருதயத்தில் உயிர் இருப்பது என்று நமது பல சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஹிருதயத்தில் அஸ்திரமந்திரத்தால் புரோக்ஷணம் செய்து ஓம் ஹஹ ஹும்பட் இதி புஷ்பேன சந்தாட்டிய, சிஷ்யனது ஹிருதயத்தை அஸ்திரமந்திர ஹும்பட் ஓம் ஹஹ ஹும்பட் இந்த இடத்தில் இந்த மந்திரங்களை எல்லாம் குரூரமாக குரூர ஜாத்தியாகிய ஹும்பட் என்ற மந்திர பல்லவத்தோடு சேர்ந்ததாக உபயோகப்படுத்தப்படுகிறது. அந்த தேவதையும் மிகவும் குரூரமானதாக இருப்பதாக பாவிக்க வேண்டும். இந்த மந்திரத்தால் புஷ்பத்தை கொண்டு சிஷ்யனுடைய ஹிருதயத்தை தாடனம் செய்து அடிப்பது போன்ற கிரியைகள் எல்லாம் சிஷ்யனுடைய சூத்திர தேகத்தில் செய்ய வேண்டும் என்று பிற்பாடு குறிப்பிடுகிறார். ஹூம்காரம் சமுச்சரன்னு ஆத்மனக, இப்பொழுது சிஷ்யனுடைய சரீரத்திலிருந்து சுஷும்னா நாடி, முக்கியமாக உயிர் திகழ வேண்டிய சுஷும்னா நாடியானவள், அந்த சுஷும்னா நாடியானது சிஷ்யனுடைய வாஸ்தவமான சரீரத்திலிருந்து சூத்திர சரீரத்திற்கு வந்துவிட்டது. அடுத்து சக்தியானவள் வந்துவிட்டால் இதன் பின்பு ஆத்மாவினை உயிரினை உடலிலிருந்து சூத்திரத்தில் நாம் சேர்ப்பிக்கிறோம். இந்த சம்ஸ்காரம் சிறிது விஸ்தாரமாக காணப்படுகிறது. ஹூங்காரம் சமுச்சரன்னு ஹூங்காரத்தை உச்சாரணம் செய்து ஒரு பாஷத்தை சேர்ப்பிக்க வேண்டும் என்றால் சரீரத்திலிருந்து நேரடியாக சூத்திரத்தில் சேர்ப்பித்து விடலாம். ஆனால் உயிரை சிஷ்யனது ஆத்மாவை சேர்ப்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு குருவானவர் தனது பிராணாயாமத்தின் வாயிலாக தனது வலது நாசியின் வாயிலாக சிஷ்யனின் இடது நாசியின் வழியே உள்ளே புகுந்து உள்ளே சென்று அந்த உயிரினை அவனது சரீரத்திலிருந்து பிரித்து எடுத்து மறுபடியும் அந்த ஜேஷ்டா போன்ற சக்தியினுடைய அனுகிரகத்தால் அதை கையில் எடுத்துக்கொண்டு கிரமமாக முறையாக அவனது வலது நாசிகா வழியாக வெளியே வந்து மறுபடியும் தனது உடலில் புகுந்து சமரசி பாவம் செய்து அதன் பின்பு துவாதசாந்தம் வரை கொண்டு சென்று பரசிவத்தோடு சேர்த்து மறுபடியும் வெளியே கொண்டு வந்து குறிப்பிட்ட இடத்தில் சேர்ப்பிக்க வேண்டும் என்று உயிரை சேர்ப்பிப்பதற்கு இவ்வாறு ஒரு முறை இருக்கிறது. எனவே பாஷத்தை சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பிப்பதற்கும் ஆத்மாவினை சேர்ப்பிப்பதற்கும் ஒரு வேறுபாடு இருப்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹூங்காரம் சமுச்சரன்னு ஆத்மனஹா ரேச்சகேன ஹூம் என்ற மந்திரமானது தீர்க்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நீண்டு செல்லக்கூடியது. அந்த மந்திரத்தால் ஆத்மனஹா ரேச்சகேன நிசிருத்திய தனது வலது நாசிகை வாயிலாக வெளியே வந்து சிஷ்ய ஹிருதயம் தத் வாமநாட்யா பூரகேன வாமயா பிரவிஷ்ய வாமா என்ற சக்தியினுடைய அனுகிரகத்தோடு கூட இந்த சிஷ்யனுடைய வலது இடது நாசிகையின் வாயிலாக பூரக வாயுவினால் உள்ளே சென்று தத்ர சிஷோஹோ சைத்தன்யம் அந்த இடத்தில் அவனது ஹிருதய பிரதேசத்தில் சிஷ்யனுடைய சைத்தன்யமாகிய அந்த ஆத்மாவானது ஸ்புரத்தாரகாகாரம் மிளிர்கின்ற நட்சத்திரத்தை போன்று திகழ்வதும் ஹம்ச பீஜஸ்தம் ஹம்ச பீஜத்தில் மேல் இருக்கக்கூடியதாகவும் ஹம் என்ற பீஜ வடிவமாக இருக்கக்கூடியதாகவும் சஞ்சிந்திய ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஹஹ ஹும் பட் என்ற மந்திரத்தை சொல்லி ஜேஷ்டா சக்தியினுடைய அனுகிரகத்தால் சிஷ்யனது சரீரத்திலிருந்து ஜேஷ்டயா வியோஜிய உயிரை பிரித்து எடுத்து ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஸ்வாஹா என்ற மந்திரம் சொல்லி அங்குஷ முத்திரையை காண்பித்து அந்த அங்குஷ முத்திரையால் அந்த ஆத்மாவை கையில் இழுத்து கையில் வைத்து கொண்டு தத்வாதசாந்தம் நீத்வா சிஷ்யனது துவாதசாந்த பிரதேசம் வரை அந்த உயிரை கொண்டு சென்று திருநாகர பிந்து ரூபம் ஜீவம் சஞ்சிந்திய அந்த உயிரானது ஒரு பில்லினுடைய நுனியில் இருக்கக்கூடிய ஜலம் போன்று ஜலத்திவிலை போன்று திகழ்வதாக பாவித்து ஆத்ம மந்திரேன சம்ஹார மந்திரையா சங்கிருஹிய ஆத்ம மந்திரத்தை ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனே நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி சம்ஹார முத்திரையால் துவாதசாந்தத்தில் சிஷ்யனுடைய துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை சம்ஹார முத்திரையால் கையில் எடுத்துக்கொண்டு பூரக்கேன ஸ்வஹிருதி சன்னிவேசிய தனது சரீரத்தில் பூரகம் செய்து கொண்டு தனது பூரக்கத்தின் வாயிலாக தனது ஹிருதயத்தில் சிஷ்யனுடைய ஆத்மாவை கொண்டு வந்து கும்பகம் கிருத்வா கும்பகம் செய்து மூலமந்திரம் அனுஸ்மரன்னு மூலமந்திரத்தை ஸ்மரித்துக் கொண்டு மறுபடியும் ஆத்ம மந்திரத்தை உச்சரித்து பிரம்மாதி காரண தியாக கிரமேன பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவாதி ஸ்தானங்களை விட்டு கண்டதாலு பூமத்திய பிரம்மரந்திரேஷு என்று சொல்லியது போல அந்தந்த ஸ்தானங்களில் அந்தந்த காரணேஸ்வரர்களை ஒருவரை விட்டு மற்றொருவரை பிடிப்பது என்ற முறையில் காரண தியாக கிரமேன ஸ்வத்வாதசாந்தம் நீத்வா தனது துவாதசாந்தம் வரை அந்த உயிரை கொண்டு சென்று சங்கிரிய அங்கிருந்து மறுபடியும் கையில் எடுத்துக்கொண்டு சிருஷ்டியா சிருஷ்டி முத்ரை உத்பவ முத்ரையை காண்பித்துக் கொண்டு புரு மத்தியமானிய தனது பூர்வ மத்தியில் அதை கொண்டு வந்து தக்ஷிண நாட்டியா தனது வலது நாசிகின் வாயிலாக வெளியே கொண்டு வந்து ஆத்மனஹா ரேச்சகேன நிசாரிய ரேச்சக வாயுவை சொல்லி தனது வலது நாசிகையின் வாயிலாக வெளியே கொண்டு வந்து தேனைவ அதே ஆத்ம மந்திரத்தை சொல்லி நமோந்தேன சூத்ரே சம்யோஜ்ய ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனைய நமஹா என்று சொல்லி அந்த சூத்திரத்தில் பாஷசூத்திரத்தில் சிஷ்யனுடைய உயிரை சேர்ப்பிக்க வேண்டும். வியாப்தம் சேர்ப்பித்த அடுத்த க்ஷணமே அந்த உயிரானது அந்த பாஷசூத்திரமே இப்பொழுது சிஷ்யனது சரீரமாக ஆகிவிட்ட காரணத்தால் அந்த பாஷசூத்திரத்தை முழுவதும் வியாபித்து உயிர் திகழ்வதாகவும் பாவித்து அவகுண்டிய அந்த உயிரை அவகுண்டனம் செய்து சன்னிதானார்த்தம் மூலமந்திரேன ஆகுதித்ரயம் ஜுஹுயாத் அந்த உயிர் அந்த பாஷசூத்திரத்தில் தீட்சை வரை சந்நிதியாக இருக்க வேண்டும். அதன் சன்னிதானம் தேவை என்ற காரணத்தினால் மூலமந்திரத்தால் மூன்று முறை ஆகுதியை செய்விக்க வேண்டும். இதுவரை சிஷ்யனது சரீரத்திலிருந்து உயிரும் பாஷசூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டு விட்டது.
1: Shivaya, you are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
4: சுரூப சிவன், பரசிவன், பரமசிவன், அனாதி சிவன், சுத்த சிவன், இத்தனை பேர்கள் இருக்கிறது அந்த மாயக்க மேலே இருக்கக்கூடிய சுரூப சிவனுக்கு. இந்த சிவபெருமான் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் அவன் தண்ணில் தானாகத்தான் இருப்பான், அவன் இறங்கியே வரமாட்டான். அப்போ இந்த உயிர்கள் எல்லாம் ஆணவல பந்திப்புக்கு உட்பட்டிருக்கின்றன என்ற உடன் இறைவனுடைய கருணை வேலை செய்ய ஆரம்பிச்சு. அவன் வேலை செய்யல, அவனில் பிரிவில்லாத அவனுடைய கருணை அது சங்கல்பம் செய்கிறது. இந்த உயிர்கள் எல்லாம் உயிரடைய வேண்டும் என்று அது வந்து நினைக்கிறது. நினைச்ச உடனே இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அறிந்து பக்கத்தில் இருக்க மாயை, அவனுக்கு வைப்பாட்டலாக இருக்கக்கூடிய வேண்டுமென்று பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிற மாயை இருக்கு, இது பயன்படுமே உயிர்களுக்கு அப்படின்னு முதல்ல அந்த மாயை அவன் உற்று பார்க்கிறான். சிவபெருமான்கிட்ட இஷ்டாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்ற மூன்று விதமான சக்திகள் இருக்கின்றன. இஷ்டாசக்தியை திறன வைத்துக் கொண்டு இச்சினால அவன் ஞானசக்தியினாலே இந்த மாயையை பார்க்கிறான். முதல்ல மாயையை பார்த்த உடனே முதலிலே ஒரு கருவி தோன்றுகிறது. அந்த கருவியை அவன் சிவன் என்ற பெயரோடு பார்க்கிறான். அதனால் அந்த தத்துவத்திற்கு சிவம் என்றும் சொல்லலாம், நாதம் என்றும் சொல்லலாம். இப்ப ரெண்டு சொல்லிட்டுனா சிவம்னா எதை குறிக்கிறதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். இப்ப இந்த 36 தத்துவங்களுக்கு மேல இருக்கிறது பரசிவன், கீழே இருக்கிறது சிவன். சிவம்னு சொல்லலாம், அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், நாதம். முதல் தத்துவம் நாதம் என்ற தத்துவம் தோன்றுகிறது. எதனால பாக்குறான், மாயைய தன்னுடைய ஞான சக்தியினால் பார்க்கிறான், நாதம் என்ற தத்துவம் உண்டாகிறது. அடுத்து அவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கிரியாசக்தியினாலே அந்த மாயையை பார்க்கிறான். அதற்கு அடுத்த ஒரு தத்துவம் தோன்றுகிறது, அந்த தத்துவத்திற்கு விந்து, விந்து தத்துவம். நீங்க வேற ஏதாவது நினைக்கக்கூடாது, அந்த அந்த விந்து தத்துவம் என்பது மாயையிலே இரண்டாவது நிலை, இரண்டாவது நிலை வந்தது. அடுத்தது தன்னிடம் இருக்கின்ற ஞானசக்தியும் கிரியாசக்தியும் சமமாக வைத்துக் கொண்டு அந்த மாயையை பார்க்கிறான். அப்ப அவன் பேர் என்ன பேரு தெரியுமா, இரண்டாவது அவன் கிரியாசக்தியை, அந்த கிரியாசக்தியை அந்த மாயை பார்க்கும் பொழுது தன்னை அவன் சக்தி அதாவது விந்து என்ற பெயரோடு அதை பார்க்கிறான். அதனால அவன் பெயரோட பார்க்கறனால அவனுக்கு விந்து இல்ல இரண்டாவது இதுக்கு உண்டாகிறது. மூன்றாவதுல சிவபெருமான் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, ஞானசக்தியையும் கிரியாசக்தியும் சமமாக வைத்துக் கொண்டு சதாசிவம் என்ற பெயரோடு அதை பார்க்கிறான். என்ன தத்துவம் தோன்றுகிறது, சதாசிவம் என்ற தத்துவம் தோன்றுகிறது. அது சாதாக்கியம் அப்படின்னு சொல்லலாம், சதாசிவம், இன்னொன்று சாதாக்கியம். அதுக்கு அடுத்தது தன்னை மகேஸ்வரன் என்ற பெயரோடு செயலாற்றலை மிகுதிப்படுத்தி ஞான சக்தியை குறைவுபடுத்தி அந்த மாயை பார்க்கிறான். நான்காவது தத்துவம் தோன்றுகிறது, அதுக்கு மகேஸ்வர தத்துவம். மகேஸ்வரன் என்ற பெயரோட பார்க்கறதுனால அதுக்கு என்ன பேரு, மகேஸ்வர தத்துவம். அதுக்கு அடுத்ததாக வித்யேஸ்வரன் என்ற பெயரோடு இந்த மாயையை அறிவாற்றலை மிகுதிப்படுத்தி செயலாற்றலை அதாவது ஞான சக்தியை மிகுதிப்படுத்தி கிரியாசக்தியை குறைவுபடுத்தி அந்த மாயை பார்க்கிறான். அப்பொழுது சுத்த வித்தை என்ற தத்துவம் தோன்றுகிறது. இப்படி முதல்ல ஐந்து கருவிகளை இறைவன் தோற்றுவித்தான். இந்த ஐந்து கருவிகளும் நமக்கு என்ன பயன், அதனால இந்த ஐந்து கருவிகளும் நமக்கு என்ன பயன், உயிர்களுக்கு இப்ப மாயை அந்த உயிர்கள் ஆணவமல பந்தத்திலிருந்து விடுபடுத்துவதற்கான மாயை செயல்படுத்துறான் சாமி. அப்போ இந்த ஐந்து கருவிகளால என்ன பயன் அப்படின்னா, இப்ப நான் வழிபடுகின்ற மூர்த்தங்கள் எல்லாம் இதுல இருந்தான் வருது. இந்த சிவதத்துவத்திலிருந்து 25 மூர்த்தங்கள் சிவபெருமானுக்கு இருக்கு, அதெல்லாம் அதுல இருந்து தான் வருகிறது. அதோடு கூட இந்த சதாசிவ தத்துவம் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் நமக்கு அருள் தொழிலையும் அவன் செய்கிறான். அருள் தொழில் கூட அங்கதான் கிடைக்கும். அதனாலதான் நம்முடைய சிவன் கோயில்களில் எல்லாம் சதாசிவ மூர்த்தமாக இருக்கக்கூடிய சிவலிங்க மூர்த்தத்தை, அதான் சதாசிவ மூர்த்தம். அதுக்கு உருவம், கண் முதலானவைகள் எல்லாம் மந்திரபூர்வமாக அவைகளுக்கு வைக்கப்படுகின்றன. அந்த மூர்த்தத்தில இருந்து அவன் ஒளி குழம்பாக இருக்கக்கூடிய திருமையை அதன் மூலமாக நமக்கு அருள் புரிகிறான். அதன் மூலமாக தான் கீழ் இருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் அவன் இயக்குகிறான். அதனாலதான் கோயில உணவு முக்கியமாக உணர்ந்து அந்த சாசு மூர்த்தத்தை அங்கு வைத்திருக்கிறார்கள். இப்படி சிவதத்துவம் தோற்றிவிட்டான். இதனுடைய பயன் என்னன்னு அப்புறம் சொல்றேன். முதல்ல சிவதத்துவம் தோன்றிவிட்டது, முதல்ல அஞ்சு தத்துவத்தை தோற்றிட்டார், எப்படி எப்படி தோற்றிவிட்டார்னு சொல்லியிருக்கோம். அதற்கு அடுத்தபடியாக இது மாயனுடைய சுத்த பகுதியிலே சிவபெருமான் செயல்பட்டது. இதுக்கு கீழே மாயையினுடைய அசுத்த பகுதி வந்துருது. ஒரே மாயை மாயனுடைய சுத்த பகுதியில சாமியை செயல்பட்டார் நேரடியா. அதுக்கு அடுத்தபடியாக அசுத்த பகுதி வருகிறது. அசுத்த பகுதியை செயல்படுத்துவதற்கு சிவபெருமான் கீழே இறங்கவில்லை. அவன் என்ன பண்றான்னா, இந்த வித்யேஸ்வரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 8 பேர் இருக்கிறாங்க. எட்டு வித்தியேஸ்வரர் தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் அவர்கள் இவன் அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கான் வேலைக்கார மாதிரி. அந்த வித்தியேஸ்வரர்கள் இருக்காங்களா அவர்கள் ஞானத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு வந்தவர்களை தன்னுடைய அதிகாரிகளாக அவன் பொருத்தி இருக்கிறான். எட்டு பேர் அவங்க, அவர்கள் அனந்தர், சூக்ஷமர், சிவோத்தமர், ஏகநேத்திரர், ஏகருத்ரர், திரிமூர்த்தி, ஸ்ரீகண்டர், சிகண்டி. இந்த எட்டு பேர்ல முதலானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அனந்தர். அவரே அதுக்கு தலைவராக வைத்தார். அவர் மூலமாக அசுத்தமாயை அவர் செயல்படுத்துகிறார். அசுத்தமாயை சிவபெருமான் தானே செயல்படுத்தவில்லை, இந்த வித்தியேஸ்வரர்களில் எட்டு பேர் இருக்கிறாங்க. அந்த எட்டு பேர்களில் முதலமாக இருக்கக்கூடிய அனந்தேஸ்வரரை கொண்டு சிவபெருமான் அசுத்தமாயை செயல்படுத்துகிறான். அனந்தேஸ்வரர் ஆனாமலம் இல்லை, ஆனால் ஆனா மல வாசனை இருக்கிறது. வாசனைனா என்ன? நினைவு அளவிலே. இப்ப ஒரு பாத்திரத்துல நம்ம பெருங்காயம் வச்சிருக்கிறோம், அதை எடுத்துடுறோம், இருந்தாலும் பாத்திரத்தை முகர்ந்து பார்த்தால் வாசனை வரும். ஆனா அந்த வாசனையை வச்சு நம்ம குழம்பு வைக்க முடியாது, எதுக்கு பயன்படாது. அது போல அது காரியமாக செயல்படாது. வாசனை அளவில் என்ன மாத்திரத்திலே இருக்கும். அப்படிப்பட்டவர் அவர். இவர் எங்கிருந்து எடுத்து இந்த அசுத்தமாயை படைக்கிறார்? பக்குவப்படுத்தணும். இப்ப நம்ம தோசை சொல்றது இட்லி சொல்றதுன்னா அரிசி எடுத்து உளுந்து எடுத்து ரெண்டையுமே சேர்த்து போட்டு தோசைக்கல்ல போட்டா என்ன ஆகும்? வறுபட்டு போகும், தோசையும் ஆகாது இட்லியும் ஆகாது இல்லையா? அப்ப அதை நம்ம பக்குவப்படுத்துறோம். மாவை அரைத்து பக்குவப்படுத்துகிறோம். ரெண்டு மாவை தனித்தனியா அரைத்து ரெண்டையும் ஒன்று கலந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சிருந்த முதனால மறுநாள் காலையில அதை பயன்படுத்துகிறோம். அது போல இந்த மாயையும் இறைவன் பக்குவப்படுத்தி அது ரா, அது வந்து அப்படியே இருக்கு. அது அந்த பொருளை வந்து அவன் பக்குவப்படுத்துறான். அப்படி பக்குவப்படுத்தினாதான் இந்த உலகமா சிருஷ்டிக்க முடியும். அந்த பக்குவப்படுத்துகின்ற காரியத்தை அவனால் மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாராலும் செய்ய முடியாது. ஆகவே இருக்கின்ற பொருளைத்தான் அவன் செய்ய முடியும், இருக்கிற பொருளை தான் அவன் செய்யறான். அப்போ இந்த முதல்ல பார்த்தோம் இல்லையா, நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை, இந்த அசுத்தமாயைக்கு மூலம் எங்க இருக்குன்னா விந்து தத்துவத்துல மலக கண்மங்களோடு கூடிய அசுத்தமாயினுடைய மூலம் அங்க இருக்கு. அங்கிருந்து எடுத்து இந்த உலகத்தை, இந்த அசுத்தமாய உலகத்தை சிருஷ்டிக்கிறார். இப்ப நம்ம சாதாரணமா மாயைன்னா அது அசுத்தமாயை தான் குறிக்கும். சுத்தமாயை குறிக்கும் பொழுது எதை எப்படி சொன்னோம்? சுத்தமாயைன்னு சொன்னாதான் சுத்தமாயை குறிக்கும். வெறும் மாயைனா அது எதை குறிக்கும்? அசுத்தமாயை குறிக்கும். அப்ப அந்த அசுத்த மாயையை இந்த அனந்தேஸ்வரர் செயற்படுத்துகிறார். இதிலிருந்து அவர்கள் ஏழு தத்துவங்களை வெளிப்படுத்துகிறார். அசுத்தமாயில ஏழு தத்துவங்கள் இருக்கின்றன. இந்த அசுத்த மாயைக்கு வேறு வேறு பெயர்கள் எல்லாம் இருக்கின்றன. ஏன்னா நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெயரை வேற நூல்களில் படித்தாலோ அல்லது நானே வேற முறை பயன்படுத்தும் பொழுதோ இது வேற அது வேற நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு எழுத்து வடிவத்துல வந்தா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? எழுத்து வடிவத்துல இது இருக்கணும். இப்ப அசுத்த மாயைக்கு இத்தனை பேர் இருக்கு, சுத்த மாயைக்கு இத்தனை பேர் இருக்கிறது என்று எழுத்து வடிவத்துல இருந்து பல முறை அதை படித்து பார்த்தாதான் உங்களுக்கு அது மனசுல அது பதில். இந்த இந்த பெயர்களை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டால் சைவம் குழப்பமே குழப்பாது, எந்த இடத்துலையும் தெளிவா இருக்கும். இதுக்கு அதோ மாயை, அதோனா கீழானது, அதோ மாயை, ஆமா கீழும் அதோ கதின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அதோ மாயை, மோகினி, மயக்கம் தருவதனால் மோகினி, காரிய மாயை, அந்த அசுத்த மாயைக்கு இன்னொரு பேரு காரிய மாயைன்னு சொல்லலாம். இந்த பதப்படுத்தப்பட்ட பகுதி பதப்படுத்தி வச்சிருக்கிறார். அதிலிருந்து இந்த அனந்தேஸ்வரர் இதை செய்கிறார். காரிய மாயிலிருந்து முதலிலே எதை தோற்றுவிக்கிறார் அப்படின்னா கால தத்துவம். இப்ப நான் வந்து எப்படி தோற்றுவிச்சு வர்றாருன்னு மட்டும் சொல்றேன், அதுக்கு பிறகு அதனுடைய பயன்பாட்டை சொல்லலாம். ரெண்டையும் சேர்த்து சொன்னோம்னா குழப்பமா இருக்கும். முதல்ல அதுல இருந்து வர்றது என்ன? காலம். காலம் தான் இப்ப நம்ம உலகத்தையே நிர்ணயிச்சு நடத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? கால தத்துவமாக சிவபெருமானே காலத்துருவமாக இருக்கிறான், அவன் காலனுக்கு காலனாக இருக்கிறான். காலமே உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, காலத்துருவமாக சிவபெருமான் இருக்கிறான். அப்போ காலம் என்பது அது இறந்த காலமாகவும் எதிர்காலமாகவும் நிகழ்காலமாகவும் இருந்து நமக்கு உயிர்களுக்கு பயன்படுகிறது. அப்படி பயன்படுத்துவதற்காக பயன்படுத்தி அதை தோற்றுவித்திருக்கிறான். அடுத்தது நியதி. நியதினா இந்த உலகத்திலே ஒரு ஒழுங்கு முறைப்பாடு இருக்கிறது. அந்த ஒழுங்குமுறை இல்லைன்னா உலகம் வாழ்வதற்கு தகுதி இல்லாமல் வரும். நியதி என்ற தத்துவத்தை தோற்றி தான். அதுக்கு அடுத்தது கலை. இந்த கலை இது வந்து காலத்துக்கு பிறகு நியதி தோற்றித்தான், நியதிக்கு பிறகு கலையை தோற்றுவித்தான். கலைக்கும் பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தத்துவங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றவில்லை, ஒன்றுக்கு பின் ஒன்றாக அவன் தோற்றுவிக்கிறான். மாய அந்த அஸ்தமாயிலிருந்து அனந்தேஸ்வரர் தோற்றுவிக்கின்றார். இந்த கலை தத்துவத்திலிருந்து அடுத்தது தோன்றுவது வித்தை. கலை வந்து ரெண்டா பிரியுது. உங்களுக்கு படம் கொடுத்துருக்குறோம், நீங்க எடுத்துட்டு வந்துருக்க மாட்டீங்க. அந்த கலை தத்துவம் ரெண்டாக பிரிகிறது. கலையிலிருந்து வித்தை தோன்றுகிறது, வித்தையிலிருந்து அராகம் தோன்றுகிறது. கலையினுடைய இன்னொரு பகுதியிலிருந்து சொல்ற பாருங்க, கலையிலிருந்து வித்தை, வித்தையிலிருந்து அராகம், இந்த மூன்றையும் சொல்லிடுறேன். இந்த கலை எதற்காக பயன்படுகிறது அப்படின்னா, இந்த கலை எதுக்காக பயன்படுகிறேன்னா, இப்ப நீங்க மூணையும் ஞாபகம் வச்சுங்க, கலை காலம் நியதி கலை மூன்றாவது வருது. மூன்றாவது கலையிலிருந்து வித்தையும் வித்தையிலிருந்து அராகமும் தோன்றுகிறது. இந்த மூணு ஒரு கொத்து, அதை நீங்க பார்க்கணும். இந்த கலை தத்துவம் என்னன்னா அது செயல்படும் தன்மை, வித்தை என்பது அறிவு தொழிற்படும் தன்மை, அராகம் என்பது விருப்பம் தொழிற்படும் தன்மை. இப்ப இந்த மூன்றையும் கடவுள் எதுக்காக முதல்ல கொண்டு வந்து நமக்காக கொடுக்கறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆணவமல தாக்கம் உயிருக்கு ஏற்பட்ட உடனே உயிருக்கு இருந்த அறிவு இச்சை செயல் மூன்றையும் அது கட்டி போட்டுருச்சு, மூன்று செயல்படாம பண்ணிடுச்சு. இந்த மூன்றையும் செயல்படாம பண்ணதுனால அந்த உயிர் என்ன ஆயிடுச்சு, ஜடம் போல இருந்தது. இப்படி ஜடம் போல இருந்த உயிரினுடைய அறிவையும் இச்சையும் அறிவு இச்சை செயல் மூன்றையும் செயல்படுத்தணும் இல்லையா. செயல்படுத்துறதுக்கு இறைவன் என்ன பண்றான்னா, உயிருடைய பக்குவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிர் மெல்ல மெல்லத்தான் பக்குவப்படுத்த முடியும். திடீர்னு ஏதாவது ஒரு உணர்ந்து கொடுத்தா அதால தாங்க முடியாது. திடீர்னு ஒரு வெளிச்சத்தை கண்ணு கொண்டு வந்து கொடுத்தா கண்ணு என்ன ஆகும், ஒளி இழந்து போய்விடும் இல்லையா, பார்க்க முடியாது. வேகமா ஒரு சத்தம் கேட்டதுன்னா காது அதனுடைய ஆற்றலுக்கு மேல போய் காது செவிடா போயிடும். அதனால உயிருடைய பக்குவத்துக்கு தகுந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை வெளியே கொண்டு வர முடியும். ஆகவே என்ன செய்யறான்னா, முதலிலே உயிரினுடைய செயலாற்றல் சற்று வெளிப்படுவதற்காக கலை என்ற தத்துவத்தை சேர்த்தான். உயிருடைய அறிவு கட்டி போடப்பட்டிருக்கின்ற அறிவு சற்று செயல்பட வேண்டும் என்பதற்காக வித்தை என்ற தத்துவத்தை சேர்த்தான். உயிரினுடைய விருப்பம் செயல்பட வேண்டும் என்பதற்காக அராகம் என்ற தத்துவத்தை, இந்த மூணையும் கொடையில் கொண்டு வந்து உயிருடைய ஆணவங்களை கட்டிலிருந்து மெல்ல விடுபடுவதற்காக முதல்ல கொண்டு வந்து சேர்த்தாங்க. இப்போ என்னென்ன வந்திருக்கு, காலம் நியதி கலை, கலையிலிருந்து இந்த மூணு ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு, காலத்துக்கு பின்னாடி நியதி, நியதிக்கு பின்னாடி கலை, கலையிலிருந்து வித்தை, வித்தையிலிருந்து அராகம். இந்த ஐந்தும் சேர்ந்த உடனே உயிருக்கு ஒரு உயிர்ப்பு தன்மை வருகிறது. என்ன உயிர்ப்பு தன்மை வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆளை பிடிச்சி நாளை இந்த திருடர்கள் நிறைய பணம் வச்சிருந்தான், கட்டி கொண்டாந்து ஒரு ரூம்ல போட்டாங்க, இது மாதிரி ஒரு ரூம் மேல ஷட்டர் எழுதி விட்டாச்சு. அவன் நாலஞ்சு நாளா உள்ளே கிடக்குறான், பசி தாகம்லாம் தாங்க முடியாம உள்ள கிடக்குறான். நமக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, ஏன் உயிரோட வச்சிருக்கான்னு தெரியல, உள்ள கிடக்குறான் ஒரு ஆள். அப்படி கிடக்கின்ற ஒருவனுக்கு திடீர்னு மேல இருக்கிற ஜன்னல யாராவது திறந்து விட்டு கொஞ்சோண்டு வெளிச்சம் வந்ததுன்னா என்ன நடக்கும், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா, ஆகா வெளிச்சம் வந்துட்டு நம்ம எப்படியாவது விடுதலை அடைந்தலாம். அது போல ஆணவமலத்தினால முழுதும் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த உயிரானது அதனுடைய அறிவும் செயலும் விருப்பமும் சற்று செயல்படுவதற்கான கருவியை கொடுத்த உடனே, அந்த ஜன்னலில் வர வெளிச்சத்தை பார்த்த உடனே அது எப்படி சிலித்தெழுந்து சற்று அது அந்த வெளி உலகத்தை பார்ப்பதற்கு ஆவலாக இருந்து இருக்குமோ அந்த மாதிரி உணர்வு அதுக்கு ஏற்படுகிறது. அந்த உயிர்ப்பு நிலையை குருடன் என்று சொல்றது. அந்த அஞ்சு சேர்ந்த ஒன்னு குருடன் என்ற ஒரு உயிர்ப்பு நிலைமை இருக்கு, அதையும் ஒரு தத்துவமாக சேர்த்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் எத்தனை ஆகுது பாருங்க. இப்ப முதல்ல மாயை இருக்கு இல்லையா, அசுத்த மாயை அல்லது அதோ மாயை, மோகினி எல்லாம் அந்த மாயை, அந்த அசுத்த மாயை, அசுத்த மாய் மாயினாலே அசுத்த மாயை தான் குறிக்கும். அசுத்த மாயை காலம் நியதி கலை வித்தை அராகம் குருடன், இப்ப ஏழு தத்துவம் வந்திருக்கு. இப்ப காலம் நியதி ஒன்றுக்கு பின் ஒன்றா வந்துருது, அதுக்கு பிறகு காலம் நியதி கலை வித்தை அராகம், காலம் நியதி கலை வித்தை அராகம் இந்த ஐந்தும் சேர்ந்த தத்துவம் வந்த உடனேதான் உயிருக்கு அந்த உயிர்ப்பு நிலைமை வருகிறது, அதுக்கு புருடன் என்ற தத்துவம். ஆக மொத்தம் எத்தனை தத்துவங்கள் இருக்கின்றன, ஏழு தத்துவங்கள் இருக்கின்றன. மாயை காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன். இந்த ஐந்தும் காலம் நியதி கலை வித்தை அராகம் இந்த ஐந்தும் சேர்ந்த கூட்டு தத்துவத்திற்குத்தான் குருடன் என்று பெயர். அப்ப உயிர்ப்பு தன்மை ஏற்படுகின்ற ஒரு நிலையே ஒரு தத்துவமாக அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இப்போ கடவுள் எத்தனை தத்துவத்தை படைச்சு கொடுத்துருக்கிறாரு, பன்னெண்டு. ஐந்து சுத்தமாயிலிருந்து வந்திருக்கிறது, அடுத்தது அசுத்தமாயிலிருந்து ஏழு வந்திருக்கிறது. ஏழையும் படைத்துக் கொடுத்தவர் அனந்தேஸ்வரர், முதல்ல ஐந்து தத்துவங்களையும் படைத்துக் கொடுத்தவர் சிவபெருமான். இப்ப இதுக்கு பிறகு சகல ஆன்மாக்களுக்கு உடலாகவும் கண்ணுக்கரண மூணம் உலகங்களும் இடம் வேணும், நமக்கு இடம் அங்கெல்லாம் இல்லை, சுத்தமாயிலும் இல்லை அசுத்தமாயிலும் நமக்கு இடம் கிடையாது, நமக்கு இடம் வேணும். ஆகவே கடவுள் இந்த அசுத்தமாயை அரித்தமாயினுடைய பரிணாமமாக இன்னும் மேலும் போட்டு கத்தகி கிசகி அதுலேருந்து ஒரு உலகத்தை தயார் பண்ணி கொடுக்குறாரு. நமக்கு விருத்தி வேறு பரிணாமம் வேறு, இது பரிணாமம் அடைஞ்சது பால் தயிராக போவது போல பரிணாமம் அடைந்த அந்த மாயையை என்ன பண்ணுறது, அங்கே வந்து அனந்தேஸ்வரர் வரல. இந்த மாயையை செயல்படுத்துவதற்கு தன்னுடைய அம்சம் பொருந்திய மற்றொரு அதிகாரியை அதுக்கு படைக்கிறார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, 108 ருத்திரர்கள் இருக்காங்க. அந்த பக்குவம் வாய்ந்த ஆன்மாக்கள், பிரளயாகர ஆன்மாக்களிலே பக்குவம் வாய்ந்த ஆன்மாக்கள் 108 ருத்திரர்கள். அதனுடைய தலைவர் யாருன்னா ஸ்ரீகண்ட ருத்திரர். அந்த ஸ்ரீகண்ட ருத்திரரை சிவபெருமான் அதிர்ஷ்டித்து நின்று இந்த பிரகிருதி மாயாபவனத்தை படைக்கிறார். ஆன்மாக்கள் எல்லாம் உயிர்கள் எல்லாம் இந்த மாயையிலே வசிப்பதனாலே ஆன்ம வர்க்கத்தினுடைய தலைவராக ஸ்ரீகண்ட ருத்திரர். நமக்கு நேரடி தலைவர் யார் இப்ப? ஸ்ரீகண்ட ருத்திரர் தான் ஆன்ம வர்க்கம். நம்ம எல்லாம் ஆன்ம வர்க்கம், ஆன்ம வர்க்கத்தினுடைய தலைவர் அவர். இந்த ஆன்ம வர்க்கங்களுக்கு உதவுவதற்கு ஆன்ம தத்துவங்கள் என்று இன்னொரு பெயர் அதுக்கு சொல்லலாம், ஆன்ம தத்துவம் அப்படின்னு. இப்ப கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க, நல்ல நினைவோட பார்த்தாதான் அந்த இது தெளிவா புரியும். இப்ப கலை என்பதிலிருந்து, கலையிலிருந்து வித்தை, வித்தையிலிருந்து அராகம், அப்புறம் எல்லாம் சேர்த்த கொண்டு நம்ம வந்து புலத்தம் சொல்லிட்டோம். இப்ப கலையிலிருந்து இன்னொரு பகுதி பிரிக்கிறது. அந்த அந்த கலையிலிருந்து வந்த இன்னொரு பகுதிக்கு ஒரு பகுதி வித்தை, இன்னொரு பகுதி என்ன? மூல பகுதி, மூல பிரகிருதி என்று பெயர். அதுதான் நம்ம வாழ்ற உலகத்தினுடைய மூலம். அதிலிருந்து தான் மீதி எல்லாம் நமக்கு கிடைக்கிது. இந்த மூல பகுதி, அதுக்கு மூல பிரகிருதி, மான் அப்படின்லாம் பேரு, வேற வேற பேரு. மான் சொல்லலாம், மூல பகுதின்னு சொல்லலாம், மூல பிரகிருதின்னு சொல்லலாம், இன்னொரு பேரு அவ்யக்தம் அப்படின்னு சொல்லலாம், சித்தம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே நேரத்துல சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும்னா எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? சரி, ஆகவே ஏன் இதுக்கு அவ்யக்தம்னு பேருன்னு கேட்டீங்கன்னா, அவ்யக்தம்னா என்றால் மறைந்திருத்தல், ஒடுங்கியிருத்தல், வெளி தெரியாமல் இருத்தல் அப்படின்னு பேரு. இப்போ அவ்யக்தம் என்பது மூன்று குணங்களை தனக்குள்ளே ஒடுக்கி வைத்திருக்கிறது. நம்மெல்லாம் குணமுடையவர்கள். என்ன குணமுடையவர்கள்? தத்துவம், ராஜசம், தாமசம் ஆகிய குணங்கள். இந்த முக்குணங்களுக்கும் அங்கதான் இருக்கு. அங்கிருந்து வருகிற எல்லா பொருள்களையும் முக்குணம் இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட முக்குணம் இருக்கு. சத்துவ குணாகானம் இருக்கு, தாமச குணாகானம் இருக்கு. நல்ல பழைய சுவரை நாலு நாள் ஊற வச்சு புளிப்பா சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? அசந்து தூக்கம் வரும். அப்புறம் மாமிசம் போன்ற உணவுகளை சாப்பிட்டால் ரஜோகுணம் வரும் இல்லையா? அப்ப அந்த தத்துவ மூலப்பகுதியே தத்துவத்துக்கு உட்பட்டது. தத்துவம் ராஜசம் தாமசம், அதிலிருந்து வருகிற எல்லா கருவிகளும் தத்துவம், ராஜசம், தாமசம் ஆகிய குணங்களை உடையதாகவே இருக்கும். இதை மீறி நம்ம செயல்படணும். குணங்களை தாண்டி நாம் செல்ல வேண்டும். குண அதீதனாக இருக்கக்கூடிய பரம்பொருளை அடைவதற்கு குண அதீதமாக செல்ல வேண்டும் இல்லையா? ஏன் இதை பத்தி விளக்கமா பாக்குறோம்னா, இந்த குணங்கள் இவ்வாறு நம்மளை கட்டுப்படுத்தும், இந்த குணங்களை எதிர்த்து நாம் போரிட்டு வென்று நாம் இறைவனுடைய திருவுருளை அடைய வேண்டும் அப்படின்னு. இந்த மூன்று குணங்களும் இதுல அடங்கி இருக்கின்றன, முக்குண வடிவாக இருக்கிறது. ஆகவே குண தத்துவம் அப்படின்னு சொல்லலாம், சித்தம் அப்படின்னு சொல்லலாம். அதே தான் நம்முடைய சித்தியார்ல, சித்தமாம் அவ்யக்தம் சிந்தனை அதுவும் செய்யும். நீங்க படிச்சிருக்கலாம் 142வது பாடல். நான் சொல்லிவிடும்போது சொல்லி இருந்திருக்கேன் அது உங்களுக்கு. சரி, இந்த குண தத்துவம் இருக்க இப்ப மறுபடியும் ஒரு மேலும் பிரிவு. அந்த உங்கள்கிட்ட அந்த நாங்க கொடுத்த தாவல் இருந்ததுன்னா தெரியும். இருந்தாலும் நீங்க இப்ப கேட்டதே வீட்டுல போய் பாத்துக்கலாம். சார் கவனிய, குணதத்துவம் அதாவது மூலப்பகுதி, மூலப்பகுதியில் இருந்து புத்தி தத்துவம் தோன்றுகிறது. புத்தி தத்துவத்தில் இருந்து ஆங்கார தத்துவம் தோன்றுகிறது. நமக்கு எல்லாம் வேண்டிய நமக்குள்ள இருக்கு, எல்லாம் கடவுள் வச்சிருக்காரு நமக்குள்ள. அந்த மூலப்பகுதியே சித்தம். மூலப்பகுதிக்கு இன்னொரு பேரு சித்தமாகவும் செய்வது. சித்தமாக அவ்யக்தம், அவ்யக்தம் சிந்தனை அதுவும் செய்யும். அது சிந்தனை செய்யறதுக்கும் பயன்படுகிறது. அப்ப சித்தம், புத்தி, புத்தியிலிருந்து ஆங்காரம். இப்ப என்ன இன்னொன்னு தேவை சொல்லுங்க பாக்கலாம். ஆங்கார தத்துவத்திலிருந்து நமக்கு தேவை இன்னொரு தத்துவம் இருக்கு. நான் அந்த கரணங்கள் நாலு நாலுல நான் வந்து இப்போ மூன்று சொல்லியிருக்கேன், இன்னொன்னு. சரி, இந்த ஆங்கார தத்துவம் மூன்றாக பிரிக்கிறது. நீங்க அந்த டேபிள் வச்சிருந்தா உங்களுக்கு சுலபமா தெரியும், பாத்துங்க. ஆங்கார தத்துவம் மூன்றாக பிரிக்கிறது. அது குணங்களை வெளிப்படுகின்றது, அங்கிறதெல்லாம் வெளிப்படுகிறது. அது தத்துவ குணம் மிகுதியாக உள்ள ஆங்காரம் தைத்தத ஆங்காரம் என்று பெயர். தத்துவ குணம் இருக்கிறது, தைத்தத ஒளி உள்ளது. வைகாரிக அகங்காரம், வைகரி அகங்காரம், அது ரஜோகுண இயல்பு உடைத்தது. மூன்றாவது பூதாதி அகங்காரம், அது என்ன குணம்? தாமத குணம் உடையது, தாமத குணம் உடையது. இந்த மூன்று அகங்காரம் மூன்றா பிரிஞ்சிருது. இப்ப சத்துவ குண அகங்காரத்திலிருந்து சில கருவிகள் தோன்றுகின்றன, ரஜோகுணத்திலிருந்து சில கருவிகள் தோன்றுகின்றன, தாமச குணத்திலிருந்து சில கருவிகள் தோன்றுகின்றன. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த சத்துவ குணத்திலிருந்து தோன்றுகின்ற அகங்காரத்திலிருந்து தோன்றுகின்ற கருவிகள், அதுல மனம் என்ற கருவி தோன்றுகிறது. அப்ப மனம் எப்படிப்பட்டது? சத்துவ குணம் மிக்கது. மனம் வந்து பேதலிச்சு போச்சு, மனம் வந்து தப்பா யோசனை பண்ணுது அப்படின்னா உண்மையிலே மனம் தப்பா யோசனை பண்ணுமா? அது வந்து அது நினைக்க தெரியும், எதையாவது ஒண்ணா பற்றும், அப்படி போய் பற்றும். அது நல்லதா கெட்டதான்னு தெரியாது. நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பற்ற வைக்கிறது எது? ஆணவலமாக உள்ள இருக்கிற குற்றம். அப்போ மனம் என்ற தத்துவமும் அதோடு ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அதிலிருந்து தோன்றுவது, அந்த தத்துவ குணத்திலிருந்து தோன்றுவது ஞானேந்திரியங்கள். என்னென்னது? மெய், வாய், கண்ணு, மூக்கு, இந்த ஐந்தும் தோன்றுகிறது. அந்த கரணங்களை ஒன்றாகிய மனம், ஞானேந்திரியங்கள் ஐந்து. அது தைத்ததம், தத்துவ குணமுடையது தைத்தத அகங்காரம். அதுக்கு அடுத்தது ரஜோகுணம். ரஜோகுணத்திலிருந்து அது வைகரி அகங்காரம், ரஜோகுண அகங்காரத்துக்கு வைகரி அகங்காரம்னு பேரு. அதிலிருந்து செயற்கருவிகள் தோன்றுகின்றன, கை, கால், வாய். வாய் வந்து ரெண்டாவும் செயல்படும், ஒன்று ஞானேந்திரியமாகவும் செயல்படும், இன்னொன்று கர்மேந்திரியமாக. ஞானேந்திரியமாக செயல்படும் பொழுது வாய் என்ன பண்ணும்? சுவைக்கும். அது கர்மேந்திரியமாக செயல்படும் பொழுது பேசும். வாய், எருவாய், கருவாய், இந்த ஐந்தும் வைக்கரி அகங்காரத்தினின்றும் தோன்றக்கூடிய, அதாவது ரஜோகுணத்திலிருந்தும் தோன்றக்கூடிய கருவிகள். அதற்கு அடுத்தபடி பூதாதி அகங்காரம் தாமத குணத்திலிருந்து தோன்றக்கூடியவைகள். அது என்னன்னா தன்மாத்திரைகள் ஐந்தும், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இதெல்லாம் தூக்கும பூதங்கள். இதுவரையிலும் இருக்கிற எதையாவது கண்ணுக்கு தெரியுமான்னு யோசனை பாருங்க, தெரியாது. உள்ளது சுவை தெரியுமா கண்ணுக்கு? தெரியாது. உணர்ந்துதான் பார்க்கணும். அதெல்லாம் அதுவும் சுவையை உணர்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு நாக்கில் பித்தம் இருந்தால் சுவையும் வேற மாதிரி தெரியும், பால் கசக்கும். அதனால அப்படி சொல்லுவோம். அதாவது கடவுள் தன்மாத்திரைகளை நம்முடைய ஞானேந்திரியங்களிலும் வைத்திருக்கிறார், புறத்திலேயும் வைத்திருக்கிறார். சுவையை அறியக்கூடிய ஆற்றலை நாக்கிலையும் வைத்திருக்கிறார். சுவை தண்ணீரிலும் இருக்கிறது. ரெண்டையும் இணையும் பொழுது நமக்கு அந்த சுவையாகிய அனுபவத்தை நாம் அனுபவிக்கிறோம். அப்படி உலகத்தை படைச்சிருக்கார். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம அனுபவித்து ஞானத்தை அடையணும். வினை வழியே நம்ம இயக்குகிறார் கடவுள். வினை வழியே இயக்கும் பொழுது நம்ம அனுபவம் அடையணும். அந்த அனுபவம் அடைவதற்கு இந்த உலகத்துல பொருள்கள் வேணுமே. ஒரு நம்முடைய குழந்தை வீட்டில் இருக்கிற நம்ம பையன் கல்யாணம் பண்ணிடுறோம், வீட்டையும் வாங்கி கொடுத்துட்டோம், கல்யாணத்தையும் பண்ணி வச்சுதான் போய் குடும்பம் பண்ணாலும் பண்ண முடியாது. அவனால அந்த வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் வாங்கி வைக்கணுமா இல்லையா? ஃபர்னிச்சர், கட்டுமுட்டு சாமான்கள் இருந்து சமையலுக்கு வேண்டிய பொருள்கள் இருந்து எவ்வளவு சகல சாமானும் வாங்கி கொடுக்கணும் நம்ம. அப்பதான் முதல்ல குடும்பம் பண்ண முடியும். அதுபோல இந்த உயிர்கள் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு இவைகள் வாழ்வதற்கு வேண்டிய அந்த கருவிகளையும் அவன் தான் கொடுத்திருக்கிறான். அந்த கருவிகள் மூலமாக அனுபவிக்கிற அனுபவத்திற்கு பொருளை இங்க கொண்டு வச்சிருக்கான், கட்டுமுட்டு சாமான்களை கொண்டு போட்டுருக்கான். இல்லைன்னா உலகம் சில நம்ம அனுபவம் நன்மையோ தீமையோ அடைய முடியாது, நம்ம வந்து முன்னேற முடியாது. அனுபவம் தான் முன்னேற முடியும். அப்ப அந்த அனுபவத்தின் மூலமாக நாம் முன்னேறுவதற்கு வேண்டிய அனைத்து பொருள்களையும் இங்க கொண்டு கடவுள் வைத்திருக்கிறான். அவனை போன்ற பேரறிவும் பேராற்றலும் பெருங்கருணையும் படைத்தவனால் மட்டுமே இந்த காரியத்தை செய்ய முடியும். அவனை தவிர யாராலும் இந்த காரியங்களை செய்யவே முடியாது. நான் என்ன வேணும் செஞ்சிருக்கேன், அதுக்கு தகுந்த அப்பா, அதுக்கு தகுந்த அம்மா, அதுக்கு தகுந்த சூழ்நிலை, அடுத்த வீட்டுக்காரன், மனைவி, குழந்தை, எல்லாம் அவன் படுத்துவான். ஒண்ணு கூட கொஞ்சம் கூட ஏற்ற தாழ்வு இல்லாமல், கூடுதல் குறைவு இல்லாமல், அப்படியே சரியா கொண்டு வந்து அந்த இடத்துல பொருத்தக்கூடிய நிபுணன் அவன் தான். நிபுணன் சொல்றது நமக்கு தகுதி இருக்கா? அவ்வளவு தெரியும் நான். ஆகவே இந்த தன்மாத்திரைகளை அவன் படைத்திருக்கிறான். தன்மாத்திரைகளை தன்மாத்திரைகளின் மூலமாக இந்த பூதங்களையும் ஐம்பெரும் பூதங்களையும் படைத்திருக்கிறான். தன்மாத்திரைகள் சூட்சமானவைகள். அந்த தன்மாத்திரைகளில் இருந்து ஸ்தூல பூதங்களையும் அவன் படைத்திருக்கிறான். ஓசையில் இருந்து வானை படைத்தான். ஓசை என்ற தன்மாத்திரையிலிருந்து வான் பருமையானது. ஊறு என்ற தன்மாத்திரையிலிருந்து அவன் காற்றை படைத்தான். ஒளி என்ற தன்மாத்திரையிலிருந்து நெருப்பை படைத்தான். சுவை என்ற தன்மாத்திரையிலிருந்து நீரை படைத்தான். நாற்றம் என்ற தன்மாத்திரையிலிருந்து இந்த உலகம் மண்ணை படைத்தான். இப்ப 36 படத்து முடிஞ்சாச்சு. இறைவன் இந்த உலகத்திலே உயிர்களை வாழ அனுப்புகிறோம், நம்முடைய குழந்தையை வாழ அனுப்புகிறோம். எதுக்காக வாழ? நம்முடைய திருவடி பேற்றை அவன் அனுபவிக்க வேண்டும். அவன் இப்பொழுது அறியாமையில் கிடந்து கடுமையான துன்பத்தில் இருக்கிறான், நம்முடைய குழந்தை. இந்த குழந்தையை நாம் மீண்டும் நித்தியமான பேரானந்தத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்பது அவருடைய கருணை. அதற்காக நமக்கு வேண்டிய அனைத்து பொருள்களையும் இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே படைத்து வைத்து அந்த அந்த படைத்த பொருள்களை அனுபவித்த நாம் அனுபவித்து நாம் ஞானம் அடைய வேண்டும் என்பதற்கான கருவிகளையும் நமக்கு கொடுத்து இந்த மண்ணுள்ளது கொண்டு சரியா பொருத்தி அமைச்சான் வேலை. அவனுடைய வேலையை சரியா பொருத்தி கொண்டிருக்கு. இப்ப நாம் தான் இந்த கருவிகளையும் தனு கரண புவன போகங்கள், இப்ப நான் சொன்னதுல தனுகரண புவனங்கள் இருக்கு. தனுனா நம்ம உடம்பு, கரணம்னா அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மனம், புத்தி, சுத்தம், அகங்காரமாகிய நான்கு அந்த கரணங்கள். நாம் வாழக்கூடிய இந்த உலகம், இந்த வாழக்கூடிய உலகத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய சுக துக்க அனுபவங்கள் எல்லாத்தையும் கடவுள் படுத்தி கரெக்டா கொண்டு புரிஞ்சு வச்சார். இனிமேல் சமத்து மகளே உன் சமத்து இல்லையா? நம்ம தான் சமத்தா இருந்து இந்த உலகத்திலே ஞானத்தை அடைய வேண்டும். ஆக நான் படைத்தான் இந்த படைத்த இந்த பொருள்கள் அனைத்தும் நமக்கு பயன்படுவதற்காக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இன்னும் படைத்தவனுடைய நோக்கம் இந்த உடம்புல எப்படியெல்லாம் இந்த கருவிகள் புகுந்திருக்கிறதுன்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தால் மேலும் அவன் மேல நமக்கு அன்பு உண்டாகும். அவன் மேல மேலும் நாம் ஆர்வமையாக பக்தி நிறைந்தவர்களாக அவனை தவிர வேற எதையும் நினைக்காத ஒரு மனிதர்களாக மாறி அமையும். அதுக்காக நம்ம தத்துவத்தை விவரமா சொல்றது. ஏனென்றால் இந்த தத்துவ கருவிகள் அனைத்தும் கடப்பொருள்கள், உயிருக்கும் இவைகளுக்கும் தொடர்பில்லை. இந்த இந்த கருவியை பயன்படுத்தி நாம் இந்த உயிரானது இறைவனை சென்று அடைய வேண்டும்.
5: ஓம் நம சிவாய்.
6: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு முதல் சூத்திரம், 57வது பாடல். வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஊரலாம் இருந்த உச்சியிலிருந்தாய், ஊரலாம் இருந்தாய், உளத்திலும் இளத்திலும் இருந்தாய், நச்சி நீம்மை இருந்திடையாம் ஜெயினற்றவும் யாதென அறியோ. பச்சிளங்குள்ளை பருப்பத செல்வி பார்ப்பதி நாரணி பெற்ற வைச்சமாநிதியே, மரகதம் மலையே, மாணிக்க விநாயக போற்றி, மாணிக்க விநாயக போற்றி. திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூஷையில் சுபக்கத்தில் முதற் சூத்திரத்தில் 57வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். சிவபெருமான் செய்கின்ற 5 தொழில்களும் உயிர்களுக்காக செய்கின்ற அருட்செயலே. அப்படி அருட்செயல் என்று சொன்னால் அழிப்பதையும் அருட்செயலாம், அருட்செயல் என்று சொல்லலாமா, மறைத்தலே அருட்செயல் என்று சொல்லலாமா? அழித்தல் சங்கார தொழில் இருக்கிறது, அது வந்து அருட்செயலாக எப்படி இருக்கும் என்பது, அதோட மறைப்பு தொழில் எப்படி அருட்செயலாக இருக்கும் என்று மற்ற சமயவாதிகள் அதற்கு ஆட்சேபம் தெரிவிப்பார். உயிர்களுக்கு தன்னை கரணங்களை படைத்து கொடுத்தல், படைத்தல் தன்னை என்கின்ற உடம்பையும் அந்த கரணங்களையும் படைத்து கொடுத்தல் தான் படைத்தல். அதற்கு மேலே வந்து உலகத்திலே வாழ வைப்பது, சில காலம் காத்தல், அப்புறம் சங்காரம் செய்தல், உடலை சங்காரம் செய்தல், பிறகு வாழ்கின்ற காலத்திலே அந்த காத்தல் தொழில் செய்யும் போதே மறைத்தல் தொழிலையும் அதிலே நிகழ்த்துவார். காத்தல் தொழில் என்கின்ற நிற்கின்ற தொழிலாயிருக்கின்ற வாழ்கின்ற காலத்திலே அந்த மறைத்தல் தொழிலையும் அதிலே புகுத்தி செய்தல். மறைத்தல் என்று சொன்னால் உயிர்களுக்கு முன்னே எங்கே இருந்தோம், நாளைக்கு எங்கே போகும், எப்போது நம்முடைய ஆயுள் முடியும், முன்னே என்ன செய்தோம், பின்ன என்ன செய்வோம், நமக்கு யார் உற்ற துணை என்கின்ற செய்திகள் எல்லாவற்றையும் மறைத்து விடுதல். அதெல்லாம் ஒன்று கூட தெரியாமல் மறைத்து விடுதல். முந்தியிருந்த சுற்றத்தார்கள், முன்ன பிறவியில் இருந்த மனைவி மக்கள், ஊர் முதலானவெல்லாம் தெரியாமல், முன்னே செய்த நல்வினை தீவினைகளும் தெரியாமல், என்ன செய்தோம் என்பதும் தெரியாமல், நாளைக்கு நமக்கு என்ன வரும் என்பது தெரியாமல், அடுத்தாற் போல எங்கே போவது என்பது தெரியாமல், இப்படி மறைத்தல் தொழில் மறைத்தல். அது காத்தல் தொழிலில் அடங்கிடும். அப்படி காத்தல் தொழிலில் அடங்கிருச்சுன்னா அதுக்கு மேலே அந்த மறைத்தலுக்கு அடுத்தா போல இருக்கிற அணுக்கரக தொழில் இருக்கிறது, அந்த அணுக்கரக தொழிலானது சங்கார தொழிலில் கலந்துடும். சங்காரம் என்பது பல வகையான சங்காரம், அது நித்த சங்காரம், வைத்த சங்காரம், உயித்த சங்காரம், சுத்த சங்காரம் என்று 4 வகையாக சொல்லுகிறார். சங்காரம் என்றால் அழித்தல், அது நித்த சங்காரம், வைத்த சங்காரம், உயித்த சங்காரம், சுத்த சங்காரம், 4 வகையான சங்காரம். நித்த சங்காரம் என்பதுதான் தினந்தோறும் இரவிலே நம்மளை சங்காரம் செய்வது, அதான் உறக்கம். தூங்குறது சங்காரம், தூங்குறவனுக்கும் சீவன் இல்லாதவனுக்கும் ஒன்றும் வித்தியாசம் அதிகம் இல்லையே, இவனுக்கு ஏதாவது மூச்சு ஓடிட்டு இருக்க அவனுக்கு இல்லாமல் இருக்க கூடாதுதான். நித்த சங்காரம், நித்த சங்காரம், தினந்தோறும் சங்காரம் பண்ணுறாரு, தினந்தோறும் படைக்கிறாரு, தினந்தோறும் காக்கிறாரு, தினந்தோறும் சங்காரம்.

வாழ வைக்கிறது. அதுதான் வைத்த சங்கரம். உடல் போயிருச்சா, அடுத்தா போல இந்த உயிர் அதுக்கு தகுந்த செய்தவனைக்கு தகுந்தா போல ஜென்மத்தை கொடுத்து வேறு உடல்களிலே வேறு இடங்களிலே வாழ வைக்கிறது, அதுதான் வைத்த சங்காரம். அதுக்கு மேலே உயித்த சங்காரம் இருக்கு. அந்த உயித்த சங்காரம் என்பது இப்படி இந்த உடல் போன பிற்பாடு இந்த ஜீவனை தேவலோகங்கள் முதலான உலகங்களிலே அது செய்த புண்ணிய தகுந்தாற் போல அங்கே வைக்கிறது, அதான் உயித்த சங்காரம். தேவலோகங்களிலே வாழ்வது, சங்காரம் பண்ணிட்டு அங்கே வாழ வைக்கிறது, அது உயித்த சங்காரம். அதுக்கு மேலே சுத்த சங்காரம் இருக்குது பாரு. தேவலோகத்தில் வாழும்போது ஆன்மாவுக்கு மல தன்ம மாயா எல்லாம் இருக்கும். தேவலோகத்தில் வாழும்போதும் இந்த ஆணவ மலம் தன்ம மலம் மாயா மலமெல்லாம் இருக்கும். அதுக்கு மேலே சுத்த சங்காரம் தான் மலத்தையே சங்காரம் பண்ணி சீவனை ஜபமாக்குவது, அதான் சுத்த சங்காரம். நித்த சங்காரம், வைத்த சங்காரம், உயித்த சங்காரம், சுத்த சங்காரம். சுத்த சங்காரத்தில் தான் மல கண்ம மாயையெல்லாம் ஒடுங்கிடும். மல கண்ம மாயையெல்லாம் போச்சுன்னு சொன்னால் ஆன்மா சிவமாயிடும். சிவத்தோடு கூடுதல் சுத்த சங்காரம். சுத்த சங்காரங்கிறத மறுபடி உடல் வராமல் செய்து விடுவது. மறுபடி உடல் இப்போ முன்னே சொன்ன மூன்று சங்காரத்திலையும் உடல் வரும். நித்த சங்காரத்தில் உடல் வரும், வைத்த சங்காரத்தில் உடல் வரும், மறுபடி உயித்த சங்காரத்திலையும் உடல் வரும், சுத்த சங்காரத்தில் உடல் வராது. சுத்த சங்காரம் விட்டுங்கிறது அதை வினைப்பிறவி சாராக தீர்ந்து வச்சு. இப்படி நாலு வகை சங்காரத்தையும் செய்கிறான். இந்த சங்காரம் செய்கிறது வந்து வருத்தமான செயல் அல்லவா, சங்காரம் செய்கிறது வருத்தமான செயல் அல்லவா என்று தோணுதல்லவா? தோணத்தானே செய்யும். எவ்வளோ காலம் வாழ்ந்தவனும் இறந்து போனால் எல்லாரும் அழுகுறாங்க. எவ்வளவோ காலம் வாழ்ந்தாலும் 100 வயசு வாழ்ந்து போனால் கூட செழிச்சு பிடிச்சி போனால் கூட அப்புறம் அழுகுறாங்க. சும்மனாச்சுக்காவது அழுகுதானே ஆகணும், என்ன பண்ணுறது? அதனாலே அப்படி வருத்தமான விஷயம், வருத்தமான விஷயம். அதை இப்படி சொல்கிறாரு ஆசிரியர். எப்படி சொல்கிறாருன்னா அது இழைப்பாற்றல்ங்கிறார், இழைப்பை ஆற்றுதல். இந்த ஆன்மாவானது கர்மத்துக்கு தகுந்தாற் போல எத்தனையோ உலகங்களிலே சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி அலைஞ்சு இன்பத்தையும் துன்பத்தையும் அடைந்து அங்கங்கே முட்டுப்பட்டு அங்கங்கே வேதனைப்பட்டு மனைவியினால் கஷ்டப்பட்டு புருஷனால் கஷ்டப்பட்டு பிள்ளையினால் கஷ்டப்பட்டு உடம்பால் கஷ்டப்பட்டு வியாதியினால் கஷ்டப்பட்டு எத்தனை எத்தனையோ துன்பங்களை எல்லாம் அனுபவித்த ஆன்மாவுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுத்து இழைப்பாற்றுவது தான் அழித்தல்ங்கிறார். ஓய்வு கொடுத்தல் அதான் அழித்தல். இப்போ புரியுதா? அழிப்பு இழைப்பாற்றல். அழிப்பு என்பது இழப்பை ஆற்றுதல். பொழுதுக்கு அலைஞ்சான்னு வச்சுக்கப்பா, பொழுதுக்கு வியாபாரத்திலேயோ மற்ற காரியங்கள்லையோ பகலில் எழுந்திரிச்சு அலைஞ்சானா ராத்திரி 8 மணி 9 மணி 10 மணிக்கு வீட்டுக்கு போனால் தானே நிம்மதியாக இருக்கும் உனக்கு. இந்த பொழுதுக்கு அலைஞ்ச அந்த இழைப்பெல்லாம் ஆறுவதற்கு என்ன பண்ணணும்? போய் உண்டு உறங்கணும். அது மாதிரி முட்டுப்பட்டு கதிதோறும் முற்றை சுற்றி பலனாலும் தட்டுப்பட்டு சுழல்வேனை சற்றுப்பற்ற கருதாதோ என்று சொல்லி எத்தனையோ பிறவிகளை எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்கிறார் அல்லவா. அதனாலே அந்த எடுத்த பிறப்பினுடைய இழைப்பை ஆற்றுதல், அழிப்பு இழைப்பு ஆற்றல், சங்காரம் இழைப்பு ஆற்றுதல், இழைப்பாறுதல், களைப்பாறுதல், இழைப்பாறுதல், அழைப்பு இழைப்பாற்றல். ஆக்கம் அவ்வவர் கண்ணம் எல்லாம் கழித்திட. ஆக்கம் என்பது படைத்தல், ஆக்கம் என்பது படைத்தல் தொழில். படைத்தல் என்பது உயிருக்கு உடம்பை கொடுத்தல். உயிருக்கு உடம்பை கொடுக்கவில்லையானா, உடம்பை கொடுக்கவில்லையானா உயிர் ஒன்றுமே செய்யாது. உயிர் உயிரால் ஒன்றுமே பண்ண முடியாது. வெற்று உயிரை மாணவ மலத்தோட தான் இருக்கும். தனியாக உயிரை பார்க்க முடியாது, தனியாக உயிரை பார்க்க முடியாது. உயிரை யாரும் பார்த்தது இல்லை, இல்லை யாரும் இல்லை. எவ்வளோ பெரிய கட்டிக்காரனும் உயிரை பார்த்தது கிடையாது. உயிரை பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? உயிரை பார்த்தான்னா கடவுளை பார்த்தது. உயிரை பார்க்க முடியாது. ஆகவே அந்த உயிருக்கு சரீரத்தை கொடுத்து, உயிருக்கு சரீரத்தை கொடுத்து படைத்தல் செய்கிறான். சரீரத்தை கொடுத்தாத்தான் அது வந்து என்ன பண்ணும், கன்மத்தை செய்யும். சரீரம் இருந்தால் தான் தொழிலை செய்யும். சரீரம் இல்லையானால் தொழில் செய்யாது. அப்படி ஆக்கம் அவ்வவர் கண்மம் எல்லாம் கழித்திட. அப்படி சரீரத்தை எடுத்துக்கொண்டு அது உலகத்தில் வாழும்போது அது முன்னே செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல செயலில் ஈடுபடும். முற்பிறவியிலே செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல அது செயலிலே மனவாக்கு காயங்களை நல்வினையிலே ஈடுபடுத்தும் அல்லது தீவினையிலே ஈடுபடுத்தும். மனவாக்கு காயத்தை முன்னே பாவம் செய்த ஆன்மாக்கள் என்ன செய்யும், தீவினையிலே மறுபடியும் அது ஈடுபடும். புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் என்ன செய்யும், புண்ணிய செயலிலேயே ஈடுபடும், நல்வினையிலே ஈடுபடும். முன்னே எதில் பழகி இருக்குதோ அதுதான் இந்த பிறவிகள். ஒருமைக்கம் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எடுமையும் ஏமாப்புடைத்து என்றார் போல முற்பிறப்பிலே

0: எதிலே அது வழி இருந்ததோ அது இந்த பிறப்பிலே இளமையிலேயே வந்துடும், இளமையிலேயே வந்துடும். அதனாலே அப்படி வாழ்கிற காலத்தில், உடம்பை வைத்து வாழ்கிற காலத்தில் அது கண்மங்களை செய்து, தொழில்களை செய்து, மனத்தால் நினைந்து, வாக்கினாலே பேசி, காயத்தாலே செய்து, செயலை செய்து, இந்த மூன்று மூலமாக தான் நமக்கு வினை சேர்றது. மூணு வழியாகத்தான் வினை சே, மனம், வாக்கு, காயம், மூன்றால் தான் வினை சேர்றது. அது நல்வினையையும் சேர்க்கலாம், தீவினையையும் சேர்க்கலாம். அதே மனமது நினைய வாக்கு வடுத்த மந்திரங்கள் சொல்ல, இனமலர் கையிற் கொண்டங்கு இச்சித்த தெய்வம் போற்றி சனம் முதல் அகற்றி வாழும் செயலரம் ஆனால் யாருக்கும் மனம் ஒரு தெய்வம் எங்கும் செயற்கு முன்னிலையாமன்றே என்பது. அதனாலே இப்படி மனம் வாக்கு காயத்தின் மூலமாக நல்வினை தீவினைகளை செய்து அந்த வினையினுடைய பயனை அனுபவிப்பதற்கு உடம்பு தேவை. அந்த வினையினுடைய பயனை அனுபவிச்சு தீர்க்கிறதுக்கு, அனுபவிச்சு தீர்க்கிறதுக்கு உடம்பு தேவை. உடம்பு இல்லைனா அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லைனா வினையை தீராது. வினையை செய்கிறதும் உடம்பு, வினை செய்ததும் உடம்பு, அப்புறம் வினையை அனுபவிக்கிறதும் உடம்பு தான். அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சேன் அப்படின்னு கூட ஒரு பாட்டு, அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சேன். அதனால் நீ புண்ணியத்தை செய்திருக்கிற, அதனால் இன்பத்தை அனுபவி, நீ பாவத்தை செய்திருக்கிற, அதனால் துன்பத்தை அனுபவி என்று சொல்லி அனுபவத்துக்கு உடம்பு தேவை. அப்படி அனுபவத்தாலே கண்மம் தொலைவது, அனுபவத்தாலே கண்மம் தீருதல், கண்மம் தீருதுனா செய்த வினைகள் தீருதல். அப்படியே அந்த வினையை தீர்க்கிறதுனாலே ஆணவ மலம் பரிபாகம் அடைகிறது. ரொம்ப நுட்பமாக கேட்கணும். இப்போ வினையை அனுபவிக்கிற காலத்தில் துன்பத்தை அனுபவிக்கிறோம், இன்பத்தை அனுபவிக்கிறோம். இந்த வாழ்கிற காலம் ரொம்ப முக்கியம், முக்கியம். அதுக்கு தான் இந்த சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கணும், கேட்கணுங்கிறது. இந்த வாழ்கிற காலம் இருக்கு, அறிவோடு வாழ்கிற காலம் இருக்கு, இது ரொம்ப முக்கியமான. இந்த சமயத்தில் ரொம்ப சாக்கிரதையாக இருந்து சிவபுண்ணியத்தை சேர்த்து, அப்படி சேர்த்துட்டோம்னா அடுத்தாப்பில் பிறகு வராது. இதில் ஏமாந்தோம்னா ஆறு கோடி மாயாசக்திகள் வேறு வேறு மாயைகள் தொடங்கி வினையிலே ஆழ்த்தி மயக்கத்தை கொடுத்து புத்தியை கெடுத்து பாவத்தை செய்து அதனால மீண்டும் கொண்டு பிறகு வந்திருப்போம். அதனாலே வாழ்கிற காலத்திலே ஆணவ மலம் பரிபாகம் அடையும்படியாக, ஆணவ மலம் வலி குறையும்படியாக, ஆணவ மலம் வலிமை குறையும்படியாக சிவபுண்ணியங்களை செய்து, நான் என்பதற்று உயிர் ஊடென்பதற்று வெளிநாதம் பரப்பரம ஒளி மீதே ஞானம் சொரப்பமகள் ஆனந்த சித்தியுடன் ஆளும் கழிக்க பதம் அருள்வாயே என்பது கைலாயத்து திருப்புகள். அதனாலே வாழ்கிற காலத்திலே யான் எனது என்கின்ற அகங்காரம் அகமகாரங்களை விட்டு விட்டு வாழ்கிற காலத்திலே நான் எனது என்கின்ற அகப்பற்று புறப்பற்று அகங்காரம் அவகாரம் என்கின்ற செயல்களை எல்லாம் விட்டு பயந்து வாழ்வனும் ஐயல் விட்டு வறுமையான் சிறுமதப்பி தாழ்வனும் தன்மையோடு சைவமான் சமயஞ்சார் ஊழ்வரல் அரிது என்றார் போல அப்படி பயந்து பணிந்து பத்தி செய்து சிவபுண்ணியத்தை சேர்த்துக்கணும். இப்படி சேர்த்து கொண்டவன் சமர்த்தன், இப்படி சேர்த்து கொள்ளுகிறவன் சமர்த்தன். அப்படி சேர்த்து கொள்ளாமல் தன்னுடைய ஆணவமல மிகுதியினாலே மனவாக்கு காயங்களாலே பாவமான வார்த்தைகளை பேசி பாவமான செயல்களை செய்து பாவத்தை எண்ணினானால் மீண்டும் பரவி எடுத்து உழலுகிறான் அவனுக்கு. அதனாலே இந்த காக்கின்ற காலம் வாழ்கின்ற காலம் மிக முக்கியமானது. வாழ்கிறதா வாழ்வா அல்லது சாவா, வாழ்வா அல்லது சாவா என்றால் வாழ்கின்ற வழிக்கு சொல்லுகிறாரு, வாழ்கின்ற வழியும் சொல்லுகிறாரு, சாகின்ற வழியும் சொல்லுகிறாரு. ஆமாறு அதான் சாக வாழ்கிற வழி, சாமாறு சாகிற வழி. ஆமாறு சாமாறு, ஆமாறு சாமாறு. ஆமாறும் திருவடிக்கே அகங்குடையேன், அன்புறுகேன், பூமாலை புனைந்தேர்த்தேன், புகழ்ந்துறையேன், புத்தேளிர் கோமானின் திருக்கோயில் தூகேன், மெழுகேன், கூத்தாடேன், சாமாரே வரைகின்றேன், சதுராலே சார். இது ஆகிற வழி, முதல்ல சொன்னது ஆகிற வழி, அதெல்லாம் நான் உன்னோட செய்யலை, இப்போ சாகர வழியில் போய்கிட்டு இருக்கிறேங்கிறார். யார் யார் சொல்கிறார்? மாணிக்க வாசகர். ஆமாறு ஆமாறு ஆகும் வழி, ஆகும் ஆறுனா வழி, அது ஞாபகம் வச்சு. ஆறு என்று சொன்னால் வழின்னு பொருள், ஆறு என்றால் வழி என்பது பொருள். ஆமாறும் ஆகிற வழி, ஆமாறும் திருவடிக்கே அகங்குடையேன், குழையவனும் குழையலை, அன்புருகேன் உருகவில்லை. ஆமாறும் திருவடிக்கு அகங்குடையன் அன்புருகேன், பூமாலை புனைந்து இயத்தேன், புகழ்ந்துறையேன், குத்தியளிர் கோமான் திருக்கோயில் தூவேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சாருவாரே. அப்படி ஆகிற வழி எல்லாம் சொல்லி அதை நான் செய்யவில்லை, அது செய்யாமையினால சாகர வழியில் போய்கிட்டு இருக்கேன். அது எப்படி போறேன்? வேகமா போறேன். சாமாரே விரைகின்றேன் சதுராலே சாருவாரே. சதுராலே என்றால் நான்கு வழியினாலே சாரக்கூடிய பொருளாக இருப்போம். சதுர் என்றால் நான்கு, சதுர் என்றால் சரிய கிரிய யோக ஞானமாகிய நான்கு வழிகளால் சாரக்கூடியவனாக இருப்பவன். நான்கு வழியில தான் சார முடியும், நான்கு வழியில வராதான் சார முடியாது. சரிய கிரிய யோகம் ஞானம் ஆகையினாலே வாழ்கிற காலம், வாழ்கிற காலமே வாழ்கிற காலமாக இருப்பது, வாழ்கிற காலமே சாகர காலமாகவும் இருப்பது. நல்லா சார், நல்லா சார். வாழ்கிற காலம் வாழ்கிற காலமாகவே இருக்கிறது. சிலருக்கு புண்ணியம் பண்ணினவனுக்கு, பாவிகளுக்கு வாழ்கிற காலம் சாகர காலமாகவே போய்கொண்டிருக்கிறது. அதுதான் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆளாமற் காப்பான ஏத்தாதை சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன். ஐயோ இந்த மாதிரி எல்லாம் அறுப்பா சொல்ல முடியும்? இவ்வளவு தெளிவாகும், இவ்வளவு சூடு சொரணையாகும். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆளாமற் காப்பான ஏத்தாதை சூழ்கின்றாய் கேடு உனக்கு, உனக்கு கேடு, உனக்கு கேடு, உனக்கு கேடு, உனக்கு கேடு, உனக்கு கேடு சொல்கின்றேன். பல்கால் வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்து. அதனால வாழ்கின்ற காலம் வாழ்கின்ற காலமாகவே இருப்பது புண்ணியவான்களுக்கு, வாழ்கின்ற காலம் சாகின்ற காலமாக இருப்பது பாவிகளுக்கு. உயிர்களை வதைத்து பாவங்களை செய்து சுத்த அசுத்தமான வார்த்தைகளை பேசி கொடூரமாக தீய செயல்களை செய்து அக்கிரம செயல்களை செய்து வாழ்கிறவன் என்ன சாகிறான் அர்த்தம். அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான் வாழ்கிறான் வாழ்கிறவன் இல்லை இல்லை, அவன் சாகிறான். மலமாயா கர்மங்களுக்கு அடிமைப்பட்டு, கோபத்துக்கு அடிமைப்பட்டு, ஆணவத்துக்கு அடிமைப்பட்டு சாகிறான், வாழவில்லை. அதைத்தான் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சவினி வாழவில்லை என்கிறார். அதனாலே வாழ்கின்ற காலம் மிகவும் சாக்கிரதையா இருக்கணும். ஏமாந்தோம்னா போச்சு போச்சு. இப்போ நம்ம எல்லாம் ஓரளவு சாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு இன்னைக்கு இந்த வார்த்தையில உங்களுக்கு இன்னும் சாக்கிரதை உண்டாகும். சாக்கிரதை நீங்கள் இப்பொழுது பணத்தை மடியிலே கட்டி இருக்கிறீர்கள், பணத்தை மடியிலே கட்டி இருக்கிறீர்கள். இந்த பணம் கொள்ளை போகாதபடி சாக்கிரதமாக இருக்கும். கண்ணை அசந்துட்டா அடிச்சுட்டு போயிடுவான். கண்ணை அசந்துடாதீங்க, சாக்கிரதையாக பார்த்து பணத்திலேயே ஞாபகம் இருக்கட்டும். என்ன பண்ணா திருவருளாகிய பணத்தை மடியிலே கட்டி இருக்கிறீர்கள், அந்த திருவருளாகிய பணம் கொள்ளை போகாதபடி சாக்கிரதையாக அதிலேயே ஞாபகம் வைத்து திருவருளை வளர்க்கணும். அதனாலே இப்ப சாக்கிரதை சாக்கிரம்னு பேர், சக்கரம்னு பேர், விழிப்பு நிலை சக்கரம்னு பேர். அதனாலே இப்படி வாழ்கிற காலத்திலே திருவருளை சம்பாதிப்பதற்கான புண்ணிய செயல்களே இடைவிடாது செய்யணும். இடைவிடாது இயன்றவரையிலும் இடைவிடாது. நமக்கு என்ன பணியை தந்திருக்கிறானோ அந்த பணியை இடைவிடாது செய்யும். ஐயோ ரொம்ப சாக்கிரதை சாக்கிரதை ஏமாந்திராதிங்கும் அந்த மாதிரி பெரியவர் நம்மளை எச்சரிக்கிறார்கள். அந்த காலத்தில் இப்படி நான் சொல்கிற இப்போ என்ன சொன்னேன், இடைவிடாது சிவபுண்ணியங்களை செய்து, செவியினாலே சிவன்புகளை கேட்டு, கண்ணாலே கண்டு, வாக்கினாலே பேசி, மனத்தாலே நினைந்து, காயத்தாலே தொழுது, இப்படியெல்லாம் சிவபுண்ணியங்களை பொருளையும் தர்மத்துக்கே செலுத்து, கஞ்சத்தனமாக இல்லாமல் பொருளையும் செலவு செய்து, எதுக்கு செலவு செய்து, தர்மத்துக்கு சிவபுண்ணியத்துக்கு செய்து இப்படி வாழ்கிறான் என்றால் அவனுக்கு ஆணவ மலம் வலிமை குறையும். இல்லையானால் ஆணவ மலம் வலிமை குறையிறதுக்கு வழி இல்லை. ஆணவ மலம் வலிமை குறையாவிட்டால், குழந்தைக்கான செயலை செய்யாவிட்டால், அவன் எவ்வளவு கெட்டிக்காரனாக இருந்தாலும் அது ஜென்மத்தை வீணாக்கி விடுகிறான், ஜென்மத்தை வீணாக்கி விடுகிறான். அதனாலே சிவபுண்ணியங்களை செய்து, சிவபுண்ணியங்களை நான் செய்கிறேன் என்று செய்யாமல் சிவன் ஜெய்விக்க செய்கிறேன் என்று எண்ணினானால் அவனுக்கு ஆணவமலம் வலி குறையும். அல்லாமல் சிவபுண்ணியத்தை நான் செய்கிறேன் என்று முனைப்போடு செய்தானால் ஆணவமலம் வலிமை குறையாது. அதனால தான் அழிப்பு இழைப்பு ஆற்றல் ஆக்கம் படைத்தல் அவ்வவர் கண்மம் எல்லாம் கழித்திட. இப்படி சிவபுண்ணியங்களை செய்யும் போது முன்னே செய்த பாவங்கள் தொலைந்து போகிறது. மனத்தால் வந்த பாவம் தியானத்தால் போகிறது, வாக்கினால் வந்த பாவம் தோத்திரத்தினாலே போகிறது, புரியுதா? உடம்பால் வந்த பாவம் அர்ச்சனையினாலே போகிறது, பணிவனால் போகிறது, கும்பிடுவதனால் போகிறது, மனத்தன் ஐயோ நல்ல விளங்குதா? முன்னே செய்த பாவங்களை தொலைப்பதற்கு சிந்திக்கிறேன், நின்று சேவிக்கிறேன், தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன், ஒன்று வாழ்த்துகிறேன், மயில் வாகனனை சந்திக்கிறேன், பொய்யை நிந்திக்கிறேன், உன்னை சாதிக்கிறேன், குந்தி கிளேசமும் காயக்கிளேசமும் போக்குதற்கு. அதனால ஒவ்வொன்றாலையும் சம்பாதித்த பாவங்களை ஐயது சம்பாதிச்சதோ அதை கொண்டே அதை நிற்கிறது. வாய் கெட்ட வார்த்தையை பேச அதனால பாவம் வந்துச்சா, அந்த வாயினாலேயே சிவமூல மந்திரத்தை சொல்லி தேவார திருவாசங்களை சொல்லி கழுவிக்கிறோம் கழுவிக்கிறோம் கழுவுறோம் கழுவுறோம் பாவத்தை கழுவுறோம். கிட்ட வார்த்தையை பேச்சா மனம் மூகும்படியா பேச்சா அந்த வாக்கு கொண்டு சிவமந்திரங்களை சொல்லி தேவார திருமுறைகளை ஓதி அது மூலமாக வாக்கினால வந்த பாவத்தை தொலைச்சிக்கிறோம். அதே போல மனம் காயம் இவற்றாலே சௌண்ணியங்களை செய்து அந்த காயத்தாலே மனத்தாலே வந்த பாவங்களை எல்லாம் அப்படி பண்ணும் போது ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைஞ்சு போகுது. ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைஞ்சு போகுது. இந்த அடிப்படை உண்மை இருக்கணும். ஆணவமலம் குறையணுமே, ஆணவமலம் குறையணுமே, ஆணவமலம் குறையிறதுக்காக நம்ம பாடுபடணுமே. ஆணவமலம் மிகுந்துருச்சுன்னா பிறவி துறையாது. பிறவி இதுதான் சைவ சித்தாந்தத்திலே சிவபக்தர்களுக்கு முக்கியமான விஷயம், தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். கண்ணம் எல்லாம் கழித்திட, கண்ணம் எல்லாம் கழித்திட, முன்னே செய்த பாவங்களை எல்லாம் கழித்திட, அதற்கு மேல இப்ப செய்கின்ற வாழ்கின்ற காலத்தில் செய்கிற வேணா இருக்குது வாரு, அதை நான் செய்கிறேன் என்று செய்யாமல் செய்யும் போது அதனாலையும் வினை வராமல் போகிறது. வழிபாட்டினாலே ஆகாமிய வினை வராமல் போறது, ஏறுவனை வராமல் போறது. தினந்தோறும் வழிபாடு செய்வதனாலே, நானற்று செய்வதனாலே ஏறுவனை இல்லை. அனுபவத்தினாலே, அனுபவத்தினாலே முந்திருந்தவனை தொலைகிறது, முந்திருந்தவனை தொலைகிறது. முந்திருந்தவனை இருக்குது வாரு, காய்ச்ச வருதா அவனையினாலும் வருது. வீட்டுக்காரி சண்டை போடுறாளா வினையினால தான் வரும். புரியுதா? இதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வினையை கழிப்பது, வினையை கழிப்பது. இப்படி வினையை கழிக்கிறான் என்ற உண்மையை இருந்து சிவபுண்ணியங்களை இயன்ற வரையிலும் கூடுதலாக செய்தானால் வினையும் தொலைஞ்சு போது ஆணவமல வரும்போது பிறவி தொடங்கும். நல்ல ரகசியத்தை சொல்லியிருக்கிறேன், ரொம்ப சாக்கிரதையா வச்சுக்கோங்க. அதான் இப்ப நீங்க மடியில பணத்தை கட்டி இருக்கிறீங்க, சாக்கிறத பத்தம் பத்தம் கழித்திட நுகரச்செய்கை காப்பது. நுகரச்செய்கை என்றால் அந்த முன்னே செய்த வினைக்கு தகுந்த பலன்களை அனுபவிக்கிறது, அதான் நுகர்தல். அதான் காக்கிறது. காக்கிறது எதுக்கு காக்கிறான்னா அதான் அனுபவம், அனுபவம், அனுபவம், அனுபவம். வினைகளை அனுபவிச்சு தீர்க்கறதுக்காக செய்யறது காத்தல் தொழில். வினைகளை அனுபவிச்சு தீர்க்கறது காத்தல் தொழில். அந்த அனுபவம் ஆக ஆக ஆக ஆக ஆக வந்து என்ன ஆகுதுன்னா வினை தீருது, வினை தீருது. சாப்பிட சாப்பிட சோறு தீருது இல்லை. சோறு இடையில வைக்கிறான், முதல்ல பொடி வைக்கிறான்னா சாப்பிட சாப்பிட சாப்பிட சாப்பிட தீர்ந்து போகுது இல்லை. அப்புறம் இலை காலி, இலை காலி. அது போல வினையை அனுபவிக்க அனுபவிக்க வினை தொலைஞ்சு போகுது. வினை தொலைஞ்சிருச்சுன்னா ஐயோ, அப்புறம் என்ன தங்கம் தான். ரொம்ப சாக்கிறத பிறவி ஆச்சரியம் கிடைத்தது. இந்த பிறவியிலே முன்னே செய்த பிறவிகளில் உண்டான வினைகளை தீர்த்து கொள்வது, முன்ன பிறப்புகளிலே செய்த வினைகளை தீர்த்து கொள்வது, மறுபடி வினையை செய்யாமல் இருக்கிறது, வராமல் இருக்கிறது. சிவபுண்ணியங்களை செய்வதனால பிறவி இல்லாமல் தொடங்கும். ரொம்ப சுருக்கம் தான் சாமானியம், சாமானியம் ரொம்ப சுருக்கமான சைவம் தான். இந்த சாஸ்திரங்களே இந்த மாதிரி பாடம் கேட்கவில்லையானால் இந்த உண்மையை விளங்காது. ஏதோ பிறந்தான் இருந்தால் சாப்பிட்ட நல்லது பொழுது சாப்பிடு சாப்பிட மனுஷன் இன்னைக்கு இருக்கிறான் நாளைக்கு போ இருக்க மாட்டேங்கிறேன் இருக்கிற வரையும் நல்லது உள்ளது சாப்பிட்டு விட்டு காலத்தை ஓடுற என்று சொல்லி பிறவியை அலட்சியமாக நினைத்து வீணாக்கி விடுவோம் பிறவியை. ஐயோ வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்து அந்த அந்த ஒரு வாக்கியத்தை பாருங்க. வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்து மதித்து பிறவியை அலட்சியமாக எண்ணி விடாதீர்கள் என்று. இப்படி வாழ்கிற காலம் மிக முக்கியமானது. வாழ்கிற காலத்திலே வாழலாம், வாழ்கிற காலத்திலே சாகலாம். அதான் அந்த பாட்டு ஆவார் வந்து ஓடி கண்ண ஒப்பில் தெளித்திட மலங்கள் எல்லாம் மறைப்பு. அந்த மறைப்பு தொழில் இருக்கே, அந்த மறைத்தல் தொழில் இருக்குதே, மறைத்தல் தொழில் தான் சொன்னனே. நீங்க முன்ன எந்த ஊர்ல இருந்தீங்க? முன்னே குளித்தல இருந்து அல்லது கரூர்ல இருந்து அல்ல அல்ல அல்ல முன்ன பிறவியில. இப்ப இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு ஆச்சு? இப்ப 60 வருஷம் ஆச்சு. இந்த ஊர் முன்ன எந்த ஊர்ல இருந்தோம் என்று தெரியாது. முன்ன இருந்த ஊர் தெரிஞ்சு சொந்தக்காரங்க தெரிஞ்சு அந்த பொண்டாட்டி விடையும் தெரிஞ்சுன்னா எல்லாம் கேஸ் போட்டுவான், எல்லாம் சூட் போட்டு தொலைச்சு விடுவான். எனக்கு பங்கு உண்டு, ஏன் புருஷன் தேவை, ஏன் பொண்டாட்டினா இப்படின்னு பங்கு உண்டு. எவ்வளவு சிக்கல் தெரியுமா? இந்த சிக்கல் வராதபடி மறைக்கிறார். இந்த சிக்கல் வராதபடி தேவலாம் தானே இது. பரவாயில்ல, நேத்து நடந்தது மறந்து போகுது நமக்கு. நேத்து நடந்தது மறந்து அதை மறைக்கிறேன். நாளைக்கு எந்த ஊர்ல இருப்போ அல்லது இருப்போமா தெரிஞ்சதுன்னா வச்சுக்க, கதை கேட்க வர மாட்டேன், பாடுபட மாட்டேன், ஊர் வேற செய்ய மாட்டேன், செத்தா தான் நாளைக்கு முடிய போறோம், என்ன ஒண்ணு புரிஞ்சா நாளைக்கு தான் தீரப்போது கணக்கு என்று மிக்க சோம்பலாகி விடுவோம். என்ன ஜாதகம் பார்க்க வரவங்க கேட்கிறாங்க நாளைக்கு இருப்பீங்களா அப்படின்னு, நாளைக்கு இருப்பீங்களா நிலையாம அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நாளைக்கு நீங்க இருப்பீங்களா உங்களுக்கு நல்லா தெரியுது, சாயங்காலம் இருப்பீங்களா இன்னும் இதை விட கீழே வந்துட்டேன், மத்தியானம் இருப்பீங்களா நீங்க வீட்டுல என்ன உண்மை இன்றைக்கு இருந்தாரே நாளைக்கு இருப்பது என்று என்ன ஊதடமும் இல்லை என்பது தாய்மான ஒரு வாதம். இப்படி நிலை இல்லாமையே உணர்த்துவது அந்த மறைப்பு தொழில, இப்படி இவைகளை எல்லாம் மறைத்து கண்மத்தில ஈடுபட செய்யுது. இப்ப நான் சொன்னேன் இல்லவா, நாளைக்கு இன்னும் ஒரு வாரம் தான் நமக்கு கெடு இருக்குதுன்னு சொன்னா தொழில் செய்ய மாட்டானா, செய்ய மாட்டானா, அதை மறைச்சு வச்சிருக்காரு. நிற்பது ஒரு கோடி கற்பமே நாம் ஆய நிட்டாய் உடன் வாடும் அடியான், ரொம்ப நாளைக்கு இருப்போம், ரொம்ப நாளைக்கு என்ன திட்டம் பண்ணுறான் அடியே அப்பா, கொஞ்சம் வரல அவன் போடுற யோசனை திட்டம் அத்தனை ஒரு நொடியில் கிழிச்சு ஒரு நொடியில் உடச்சி விட்றேன், அதை அப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணணும், அந்த எஸ்டேட்டை வாங்கணும், இந்த பஸ் ரூட்டை வாங்கணும், அந்த பங்களா வாங்கணும், அப்படி பண்ணணும், அவனுக்கு அதை வைக்கணும், இவனுக்கு இதை வைக்கணும், இப்படி என்னென்னா பண்ணுறான், கோட்டை கட்டுறேன், ஒரு நொடியில் அந்த கோட்டையெல்லாம் தெற்கருந்து வர்றால விட்டு உடச்சிடுவேன், அவன் பொகுலியில் கொண்டாந்து விட்டு அந்த கோட்டையெல்லாம் அடிச்சுடுவேன், தெற்கருந்து ஒருத்தன் பொகுலின்னு கொண்டாரு, தெற்கருந்து வரான்ல ஏறமக்கடாமல் ஏறி வருவான்னா அவன் பொகுலிங் ஓட வரேன், அவன் பொகுலிங் மிஷினை விட்டு எல்லாம் தரமட்டமாகிப்பான்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு கண்ணப்ப நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: எல்லாம் யானை தந்தம், யானை தந்தந்த தந்தத்தை என்ன ஒவ்வொரு ஒரு ஒரு அங்குலத்துக்கு ஒன்னா நட்டு நட்டு நட்டு நட்டு அப்படி வேலி கட்டிருக்கிறார். யானை தந்த எவ்வளவு பெரிய உருவாக்கினர் அதெல்லாம் இங்க அவங்ககிட்டயும் கிடைக்கும். அப்போ யானை தந்தத்தை இடையிடையே வைத்து அருமையாக வேலி கட்டப்பட்டிருக்கிறத அந்த இதான் எது அந்த 40 கிலோமீட்டரும். மத்த வெங்காலிற்று கோட்டு வந்தோடர் வேலி கோடி, ஒத்த பேர் அரணம் சூழ்ந்த முதுபதி உடுப்பூராகும். இந்த பொத்தப்பி நாட்டில நாம நினைக்கிற அந்த கண்ணப்ப நாயர் வாழ்ந்த இடம்னா உடுப்பூர்னு பேர், உடுப்பூர்னு பேர். அந்த உடுப்பூர் நல்ல மலைவளம் சார்ந்தது, அருவிகள் அப்படியே முத்துக்களை கொண்டு வந்து தள்ளும், பூரா வேலி எப்படி போட்டிருக்கும், யானை தந்தத்துல வச்சு நெருங்க கட்டிய வேலி. வேலி கட்டும் கூட அடிக்கடி சொல்லுவோம் உயிர் வேலியா கட்டணும்னு, ஏன்னா நட்டா தலையற மாதிரி வந்துடணும், அது கூட நெருங்க வச்சு கட்டணும். ஏன் எல்லா உயிரினங்கள்ல ஒண்ணுதான் ஆடு இருக்க, இது இவ்வளவு இடம் இருந்தா கூட போதும் நுழைஞ்சிடும், நுழையாத இடமெல்லாம் நுழைஞ்சு ரெண்டு தடவை அப்படி ரெண்டு கடிச்சு உள்ள நுழைஞ்சதுன்னா அப்புறம் ஒண்ணு ரெண்டு மூணு நாள் எல்லாம் வந்துடும். அதனால வேலி எப்படி கட்டணும், நெருங்க கட்டணும், அடர்த்தியா கட்டணும், உயிர் வேலியா கட்டணும் என்றெல்லாம் நம்ம இப்ப மாறுபடுத்தணும் இல்லைங்களா. இப்ப எல்லாம் வந்து பணம் இருந்தா பாட்டு என்ன பண்ணிடுறான், செவரி எடுத்து விடுறான், பம்பு எல்லாம் போச்சு இது. எனவே இப்படிப்பட்ட அருமையான வளமுடைய முதுபதி, மிக பழமையான பதி உடுப்பூர் அப்படின்னா அங்க எல்லாம் யார் இருக்காங்க தாத்தா அப்படின்னார். குன்றவர் அதனில் வாழ்வார், மலைநிலத்துல வசிப்பவங்களுக்கு எல்லாம் குறவர் குறத்தியர்னு பேரு, மருதநலத்துல வாழ்கின்றவர்களுக்கெல்லாம் உழவர் உழத்தியர்னு பேரு, நெய்தல் நிலத்துல வாழ்கின்றவர்கள்லாம் அளவர் அளத்தியர்னு பேரு, இப்படியாக பெயரும். இதெல்லாம் ரொம்ப அருமையா நம்ம சொன்ன இலக்கணத்துல தொழுகாப்பியத்துல ரொம்ப அற்புதமாக இந்த நிலங்களை பாகுபாடு செய்து இந்த மலை மலை சார்ந்த இடங்கள் குறிஞ்சி, காடு காடு சார்ந்த இடம் முல்லை, வயல் வயல் சார்ந்த இடம் மருதம், கடல் கடல் சார்ந்த இடம் நெய்தல் என்றெல்லாம் பாகுபடுத்தி இவையெல்லாம் இல்லாத ஒரு கால எல்லையிலே திசை திரும்பி வெறும் மணலாக வெப்பமாக இருக்குமானால் அது பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் பாலின்லம். இந்த அஞ்சுக்கு மேல ஒரு நிலப்பாகுபாடு இன்னைய வரைக்கும் இல்லை, பார்த்துக்கோ இன்னைய வரைக்கும் பார்ப்போம். இது அறிவியல், அறிவியல். ஆமா, இவ்வளவு பெரிய நீண்ட நிறைய நிலப்பரப்பை 4 வகையில் அடக்கி நான்கிற்கு மிகுதியாக என்றோ ஒரு நாள் எப்படியோ திசை திரும்பி இவையெல்லாம் மாறுபட்டு வெறும் வெப்பமும் வெறும் மணலுமாக இருக்குமானால் அதனை பாலை என்று கருதி பெயரும் கொடுத்தான் தமிழன். இன்னைக்கு கிமு எந்த ஆண்டு எந்த நகரம் எந்த அமெரிக்காவோ எந்த ஆங்கிலேய ஆட்சியோ வராமல் தன்னந்தனியா இருந்த தமிழனுடைய சிந்தனையில இந்த ஐந்து பாகுபாடை பண்ண. இதை விட அகில உலகத்தில இந்த ஐந்து பாகுபாட்டுக்கு மேல ஒரு பாகுபாடு இருக்க ஒரு நிலத்தை காட்ட முடியுமா? ரொம்ப அருமையாக அதற்கு தெய்வத்தை சொல்லி இந்த ஆன்மீகம் வேணாம் வேணாங்கிறானே, சமயம் கலக்கப்படாதுங்கிறானே, நானிலங்களிலும் சமயம் கலந்தது. குறிஞ்சலத்துக்கு யாரு? முருகன் பா. முள்ளி நிலத்துக்கு யாரு? கண்ணபிரான் பா. மருதநிலத்துக்கு யாரு? இந்திரன் பா. நீதிநிலத்துக்கு யாரு? வர்ணன் பா. சமயம் கலக்காது. பாலைநிலத்துக்கு எது தெரியுமா? சூரியனும் காளியும். அப்ப சமயம் கலவாத நிலப்பகுதியே இல்லை இல்லை. அதனால குன்றவராதனில் வாழ்வார். சரி, அப்ப குறவர் எல்லாம் வாழ்ந்தாலும் எப்படி இருக்கும்னாரு? பக்கா நீங்க அந்த குறவர்கள் வாழுகிற பகுதியை எப்படித்தான் அந்த மாண்புமிகு அமைச்சர் பார்த்தாரோ தெரியல. இது பெரும்பாலும் திருநாகேஸ்வரத்துல இருந்தது, குன்றத்தூர்ல இருந்தது. திருநாகேஸ்வரம் குன்றத்தூர் அரசாங்க வேலையா போகும்போது உறையூர்ல இருந்திருப்பாரு, சேங்கலூர்ல இருந்திருப்பாரு, பூம்புகார்ல இருந்திருப்பாரு, கரூர்ல இருந்திருப்பாரு. இதெல்லாம் அவங்களுக்கு உரிய தலைநகரம் கங்கொண்ட சோழபுரத்துல இருந்திருப்பாரு. சரி, இப்படி பெரிய மாண்புமிகு அமைச்சர் அரசரோடவே கலந்து பழகினவர் எந்த போய் குறவரை பார்த்தாரா எப்படி பார்த்தாரு? அருமையா அந்த குறவர் வாழ்க்கையை அப்படி தெரிகிறது. குன்றவர் அதனில் வாழ்வார். முன்னையும் பின்னையும் என்ன கிடக்கும் தெரியுமா? நீ புதுக்கோட்டை மாதிரி அல்லது மதுரை மாதிரி ரொம்ப ஆவணி மூல வீதின்னா அப்படி அகன்று அகலமா நீர் மாதிரி இருக்கிற வீதி எல்லாம் இருக்காது. பாங்க, எல்லாம் சின்ன சின்னதா தான் இருக்கும். அங்கங்க குடிசை கட்டிருப்பாங்க. முன்னால என்ன இருக்கும் தெரியுமா? பார்வாலை மருங்கு தூங்க எல்லாம் மிருகங்களை பிடிக்கிற அந்த வலை இருக்கு பாரு, அதுதான் முன்னால கிடக்கும். அதுதான் கிடக்கும். ஏன்னா அவங்க தொழில் அது, அதுக்கேற்பதான் அவங்களுடைய சூழ்நிலை அமையும். அதனால எனவே ஞமலியாத சூழ்ந்த பாங்கர் வார்வாலை மருங்கு தூங்க உள்ள என்ன இருக்கும்னாரு? அந்த ஊருக்குள்ள பன்றியும், அது நம்ம மருதநலத்துல கூட தான் இருக்கான், இன்னும் சொல்ல போறேன் இருக்காது, புலியும் ஏப்பா எங்கும் கரடி கடமையும் மான் இவையெல்லாம் அன்றியும் பாறை முண்டில் ஐவானம் உணங்கும் எங்கும். பாருங்க, நிலத்தில் வாழ்னர் புறவர்கள், அவருடைய சுற்றுச்சூழல் வலைகள் சூழ்ந்த இடம், வாழ்கின்ற இடம் மிருகங்கள் இருக்கின்ற இடம். என்ன அவங்க முன்னால காயும் எல்லாம் தினையும் காயும், தினை தினை அரிசி தான் காயும். ஏன்னா அங்க வாழ இப்ப உணவு சொல்லி ஆயிற்று, விலங்கு சொல்லி ஆயிற்று, ஊர் சொல்லி ஆயிற்று, பெயர் சொல்லி ஆயிற்று. அடாடாடா, ஏதவன் பேர் ஏதவன் ஊர் யாருற்றார் யாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் என்பவாய் என்று கேட்டாரு. பாத்தீங்களா, இவெல்லாம் பாடிட்டாரு. அருமையா, இப்படிப்பட்ட அருமையான அந்த ஊர். அங்கே வன்பூலி குருளையோடும் பயக்கரி கன்றினோடும் புந்தலை சிறு மகார்கள் புரிந்துடன் ஆடலன்றி. ஐயா, இந்த கரடியும் புலியும் இருக்குங்கிறீங்களே, அதெல்லாம் என்னன்னாரு? அவங்க எல்லாம் கரடி எல்லாம் இவங்களை கண்ட இரடி விடும், புலி எல்லாம் எலி மாதிரி எலி மாதிரி. அப்படியானாரு, அவ்வளவு வலிமை அவ்வளவு பழக்கம். அதனால சின்ன பையன் விளையாடுவான்ப்பா, அப்படி பெரியவங்க எல்லாம் இல்ல. என்ன செய்வாங்க? வன்பூலி குருளையோடும் புலிக்கூட்டி இருக்கும், அத ஒரு எட்டு வயசு பையன் ஏழு வயசு பையன் என்ன பண்ண தெரியுமா? காதை பிடிப்பேன், அப்படியே தரத்தை எழுதிட்டு அது அப்படியே கிடக்கும். பயக்கரி கண்டினோடும் யானை குட்டி இருக்கும், அது காதை பிடிச்சே இழுத்துட்டு வருவாங்க. ஏங்க, காதை பிடிச்சு இழுத்துட்டு வருவாங்க? ஆமா, அது மெதுவா அது நடக்காட்டி கூட இழுத்துட்டு வந்துருவாங்க, அவ்வளவு ஆட்டம். புண்டாலை சிறு மகார்கள் புரிந்துடன் ஆடல் விளையாட்டா அது மாதிரி வச்சிருப்பாங்களா? ஏதா புலியோடும் யானையோடும். அங்க இருக்கிற பெண்கள் அந்த குறவர் வாழ்க்கையிலே ஆண்கள் இப்படி விளையாடுறாங்க, பெண்கள் இப்படி விளையாண்டாங்க. இதெல்லாம் சேக்கிறார் சொல்றார், நான் இல்ல, எனக்கு என்ன தெரியும். அன்புறு காதல் கூற ஆணையும் ஆண் பிணைகளோடும் இன்புற மருவி ஆடும் எயிற்றியர் மகளிர். அந்த பெண் குழந்தைகள் எதோடு விளையாடும்னா மான்குட்டியோட தான் விளையாடுமா. அதனால அன்புறு காதல் கூற அணையும் ஆண் பிணைகளோடும் இந்த பாட்டை ஏன் செய்யணும் என்று கேட்டா, இப்ப என்ன நம்ம பொத்தப்பி நாட்டில் இருக்கிறவங்களை பத்தி ஆண்கள் ஆண் பிள்ளைகள் எதிரோட விளையாண்டா, பெண் பிள்ளைகள் எதோடு விளையாண்டாப்ப இது தேவையா? ஒரு ஆராய்ச்சி மாணவன் பிஹெச்டி எடுத்துக்கிறான், ஐயா பொத்தப்பி நாடுன்னு சொல்லி நேரா நேரம் வந்து கண்ணப்பட்ட போலாமே, இதெல்லாம் சொல்றாரு. என்ன நீயும் நானும் நாட்டுல பண்பாடு தெரிஞ்சுக்கிறதா இதெல்லாம் போனார், வேற ஒண்ணும் இல்ல. தெரியுதா? இல்லைன்னா நேரா கண்ணப்பருக்கு போய் சொல்ல தெரியும், ஒரே பாட்டை முடிச்சிடுவார். அது தெரியும் இருக்கு. ஆனால் அங்க இருக்கிற ஆண்கள் எப்படியோட விளையாடுறாங்க பத்தியாப்பா, புலிக்குட்டியோடும் யானை குட்டியோடும். அங்க இருக்கிற பெண்கள் பாப்பாலாம் இதோட விளையாடுறா பத்தியா, மான் குட்டியோட விளையாடுறா. ஏன், இவங்க மென்மை அதுவும் மென்மை, இவங்க வன்மை அதுவும் வன்மை. அப்படி விளையாடுவாங்கப்பா, ஆண்மைக்கு ஏற்ற விளையாட்டு ஆண்மை, பெண்மைக்கு ஏற்ற விளையாட்டு பெண்மைப்பா. இதுதான்ப்பா பண்பாடு நாகரிகம் என்பதற்காக சொன்னாலே தவிர, இல்ல நேர கண்ணபருக்கு போக தெரியாதல்ல. இன்புறம் அறிவியாடும் எயிற்றியர் மகளிர் எங்கும் வெல்வாடை தருகன் பெஞ்சொல் வேட்டுவர் கூட்டந்தோறும். இப்ப இது வரைக்கும் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஒலியும் ஒலியும் காட்டுறதுன்னு, ஒலியும் ஒலியும் அதுவா. இப்ப பெண்பிள்ளைகள் எல்லாம் காட்டினா என்ன பண்ணுது, அது ரெண்டு மான்குட்டியை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இப்படி வர ராஜா அப்படி வர ராஜா அப்படி உட்காந்துரு இப்படி நெல்லு அப்படின்னு சொல்லும் அல்லவா. இந்த பிறகு ஆண்களை காட்டணும்னு சொன்னா புலிக்குட்டியும் யானைக்குட்டியும் வச்சுக்கிட்டு காதை பிடிச்ச தரத்தை எடுத்துட்டு வந்து அப்படி விளையாடும். பாத்தீங்களா எப்படி இருக்கு பத்தி நாடு, ஆடவர் சமுதாயம் பெரிய சமுதாயம் எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு. சரி இப்ப இதை விட்டு நேரா பெரியவங்க எப்படி இருக்கிறாங்க, பெரியவங்க எப்படி இருக்காங்க, யாரு குறவர்கள் அப்படின்னாரு. அது ஒலியும் ஒலியும் ரெண்டும் காட்டணும். இது வெறும் ஒளி காட்டினா போதும், அது ஒலியும் காட்டணும். என்னன்னாரு, அவரவரும் பெரியவங்களா இருக்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, கொல் எரி குத்து என்று ஆத்து என்ன பண்ணுவாங்க கேட்டா, அவங்க என்ன வன்மையானவர்களா, இந்த மிருகங்கள் இருக்குமா, ஏ அங்க போகிறா குத்துரா, ஆனா அங்க நிக்கிறேன் இங்க பாக்குற குத்துடானாரு அது வெட்டுறா என்று. இந்த குத்து வெட்டுங்கிற சத்தம் தான் ஒலி. ஒலி என்ன, முன்னால வெறும் மிருகங்களும் மற்றவையும் இருக்கும். இது பெரியவர்கள் அப்படி காட்டினார். ஆஹா பெரியவங்களாம் இப்படி இருக்கின்றனர். இதைத்தான் நம்ம ஏழாம் திருமுறையில நம்ம பெருமான் சுந்தரர் சேரமான் நிறைய பொருள் கொடுக்கிறார், யானை மேல ஏத்தி வர்றார். பார்த்தா யானை மேல 10-12 யானை மேல நிறைய பொருள் கொடுத்து, இவர் கையில 5 விரலையும் மோதிரம் போட்டு, கழுத்துல எல்லாம் பெரிய நீண்ட இதெல்லாம் போட்டு, கையில கடகம் போட்டு அனுப்புறார். சுந்தரமூர் சுவாமிகளும் ஆஹா திருவாரூருக்கு போன உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் எப்படி பார்ப்பாங்க, ரொம்ப அருமையா வியப்பாங்க, பறவையாரெல்லாம் வரவேற்பாங்கன்னு நினைச்சிட்டு போகுது. எங்க வந்தது இப்போ, இதோ இப்பொழுது கொங்கு நாட்டுல திருமுருகன் பூண்டி அணுகிறோம் அப்படின்னார். திருமுருகன் பூண்டி வந்து வந்தவண்ண பார்த்தார் பெருமான், சிவகணங்களை இந்த மாதிரி நல்ல வேடுவிரலா விட்டு ஆளை அடிக்காதீங்க, ஒண்ணு மிரட்டாதீங்க, ஆனா ஒரு இம்மி ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு கிராம் பவுன் கூட கையில் இருக்கக்கூடாது, கட்டி பண்ணுவோம். கேட்கணுமா, எதியமை பணிகொடுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய. திருவெல்லாம் திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் படிச்சது போச்சு. யார் யார் இறங்கியா கீழே யானை மேல கையில என்ன வச்சிருக்குது, எல்லாம் படையெல்லாம் இருக்கணுமா, குத்து வெட்டுங்கிற மாதிரி பார்த்தா அதெல்லாம் பழைய மாப்போசி கெட்டார் அப்படி இருக்குது, காது வரைக்கும் நின்று இருக்கு. ஆளை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு, இறங்கினா இறங்கி விட்டு அடுப்போச்சு எல்லாத்தையும் எடுத்து வைய, இது சேரமான சேரமான எடுத்து வையனா இல்ல எடுக்கிறியா, நான் செஞ்சுட்டு வந்த வேலையை நீ செஞ்சு பாவம் எல்லாத்தையும் எடுத்து யாரோ ஒருத்தர் போட்டார் இதெல்லாம் கழுட்ட சொல்றார் எல்லாம் கழுட்ட எல்லாம் எடுத்துட்டு பட்டுக்கிட்டு எல்லாம் எல்லாம் வெண்பட்டு போக்குவரத்து எடுத்து அப்படியே ஒரு பெரிய சுருண்ட சொல்லிட்டு இந்த யானை இருந்தது அல்லவா, யானை தந்தமா இருக்கிற யானை எல்லாம் தல்டா நம்ம கிட்ட என்ன, இந்த தந்தம் இல்லாம குட்டி யானை பேர் அதை வேணா ஓடிட்டு போடும். என்ன பருவான் பாவம், கடுமையான கோபம். அட தான் தராட்டி மற்றவங்க தந்ததை புடிங்கிட்டான அந்த மனுஷன். நேர இப்ப எங்க திருமுருகன் பூண்டி பாட்டு எப்படி இருக்கணும், பாட்டு எப்படி இருக்கணும், ஏழி இசைப்பயனாய் இன்னமுதாய், அதான் அவர் பாட்டு தான், அது அவர் பாட்டு தான். இங்க பாடுறது அப்படி இங்க பாட முடியுமா, இங்க கண்ணு செவந்து காது வெளுத்து இப்படி உட்கார்ந்து இருக்குது அப்படி பாட முடியுமா, உள்ள போச்சு. கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் வீரவராமை சொல்லி திடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டார் அலைக்கும் இடம். ஐயா என்ன ஊரே கொள்ளடிக்கிற பேலா இருக்கானுங்க, பகல் கொள்ளையா இருக்குது, பகல் கொள்ளையா இருக்குது, நீ ஏண்டா தந்தேன்னு கேக்குறியா, அது தரியா இல்லையா, திடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டார் அலைக்கும் இடம். இப்படிப்பட்ட இடத்துல இருக்க நீ, சரி நீ இருந்தா பரவாயில்ல சாமி, உங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லாத ஆளு, வீட்டுல அம்மா சின்னஞ்செருத்து பெண்ணி நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே அதுதானே வேணாம், நீ மட்டும் இருந்த பரவாயில்லப்பா, உன்னை நீ சமாளிச்சுப்ப, எதையும் தாங்கும் இதையும். அந்த பொண்ணு சின்ன பொண்ணு இல்ல, திடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டார் அலைக்கும் இடம், முடுகு நாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மாநகர்வாய். இந்த திருப்பூர் பூண்டில இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடு எத்துக்குங்கிருந்தீர் எம்பிரானிரே. நீ இருந்துட்ட பரவாயில்ல, இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடு, ரொம்ப எடையே இருக்கா இல்லையான்னு தெரியாது, பதுசான பொண்ணு எங்க அம்மா, அந்த மங்கை தன்னோடு எத்துக்குங்கிருந்தீர் எம்பிரானிரே. ஏன் அப்படி இருக்கீங்க, நல்ல இடத்த போறதில்ல, அங்க போயிருக்கூடாது. ஒரு பொருள் இடுக நுண்ணடை மங்கை தன்னோடு எத்துக்குங்கிருந்தேன்னா, ஏன் அந்த அம்மாவோட இருக்கீங்க, நீங்க தனியா இருக்கலாமே. இன்னொரு பொருள், நான் அங்க உத வாங்குறேன், அடி வாங்குறேன், இங்க கணவன் மனைவியா கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே, இடுக நுண்ணடை மங்கை தன்னோடும் எத்துக்குங்கிருந்தீர். இங்க குடியும் குடும்பமா உட்காந்துருக்க, நான் அங்க அறிவாயிட்டு உட்காந்துருக்கிறேன். ஏயா சிவசிவ, அங்க திடுகு மொட்டன குத்தி கூரை உண்டார் அலைக்கும் இடம். அதான் சொன்னார், என்ன சொன்னார், கொல் ஏறி குத்தன்றாத்து குழுமிய ஓசை என்றி. அதனால இப்ப ஒலி, என்ன ஒலி, எங்க பார்த்தாலும் அந்த ஒலி எடுத்தீங்கன்னு சொன்ன, கொல்லு குத்து வெற்று அடி, இதாங்க அதான் ஒலி இருக்கும். இதுதானா இருக்குமா, வேற எது இருக்குமானாரு. ஒலியும் ஒலிய வச்சு கேளு கேட்டா, துடியும் துடியினுடைய ஓசை, கொம்பும் தார வச்சு ஊதுவாங்க அந்த ஒலியும் இருக்கும். சிறுகன் ஆகுடியும் கூடி, அது ஒரு பறை, அந்த பறையினுடைய ஒலியும். கல்லேனும் ஒலியின் மேலும் கரங்கிசை அருவி எங்கும், இந்த மக்களின் ஒலி இப்படி இருக்கும், அந்த அருவியின் ஒலி, இழுமென இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிடவோனே, ஒரே பாட்டில் ஒலியும் ஒலியும், முன்னிரண்டடி ஒளி பின்னிரண்டடி ஒளி, இப்படி எல்லாம் வந்து நாட்டு வர்ணனை நான் சொல்றேன். இது போய் கண்ணப்புறம் கூட காட்ட வேணாம், காட்டினா சமயத்தை கலந்துட்டா ஜன்னி பிறந்துடும் நாட்டுக்கு, வேண்டாம் ஜன்னி பிறவு, நாடு நல்லாவே இருக்கட்டும். இந்த மாதிரி இலக்கிய உலகில் வர்ணனை வர்ணனைகள் என்று எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாஞ்சு நிமிஷம் சேக்கலார் கம்பர் வில்லிபுத்தூரார் காட்டப்படாதா, அது இலக்கிய மலம் வளராதா, அதனால இந்த நாடு கட்டுப்படுமா, அந்த பக்கமே திரும்ப மாட்டேங்கிறீங்களேப்பா. இலக்கியம் காட்டும் இயற்கை என்று ஒரு தலைப்பு வச்சுக்கிறது, வாரத்துல ஒரு நாள் சேக்கிடார் கம்பர் வில்லி என்று போக கூடாது, என்ன அந்த ஒலி ஒலி கட்டுப்படுமா, எல்லாம் மூடி வச்சிருவானா, ஒரு 4000 பேர்ல ஒரு 40 பேராவது அடாராடா என்று பார்ப்பான்ல, இலக்கியம் வளம் வரும்ல, பாவிகளை செய்யலையே செய்யல.

0: ஏடிலியோடும் மாறுகள் முழக்கம் காட்டும் அதைக்கை மானிரைகள் எங்கும். இன்னொரு பக்கத்துல அந்த குறவர் கேட்டா, நிறைய பசு கூட்டம் இருக்கும், பசு கூட்டம் இருக்கும். இப்படி இப்ப இங்க ஒண்ணு பசு கூட்டம் இருக்குன்னு. இலக்கணம், இலக்கணம். இந்த ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் நிகழ்கின்ற பொழுது திடீர்னு அவன் இருக்கும்போது, ஏமாந்து இருக்கும்போது, தூங்கும் போது குண்டு போறதெல்லாம் இப்ப இல்ல. இத்தனாம் தேதி இத்தனா நாள் உன்னுடன் நான் போருக்கு, நீங்க எல்லாம் அந்த ஊரை விட்டு வெளியில போய்விடுங்கள் என்று சொல்லுவாங்க. அதுல பசு போகாது. அதெல்லாம் அந்த பசுவை கொண்டாந்து கொண்டு வந்து இவங்க காப்பாடு. அந்த பசுக்களின் கூட்டம் போர் நிலையிலும் அறமே தவடுகின்ற போர். இதை கொஞ்ச நாள் காட்டியிருந்தான். எதிரி கையில படை இல்லைன்னா பேசாம இருந்தது. ஏன்னா எதிரி கையில படை இல்லாத போது செய்யப்படாது. ஏன், இன்று போய் நாளை வா என்றான், இன்று போய் நாளை வா என்றான். எதனால, தங்கிட்ட கருவி இருக்குது, அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. பூளையாயினை கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வாவென நல்கினான், நல்கினான், நாளை வாவென நல்கினான். உயிரை கொடுத்தான் அர்த்தம். காலத்தை அவகாசமும் கொடுத்து அவகாசத்தோடு உயிரையும் கொடுத்தான். ஏனார் அவன் நாடே அப்படி வள்ளல் பானார். வாழை தாவூரு கோசலை நாடு உடை வள்ளல். நான் இது சொல்றேன், கருத்தை விலகிட்டு பாட்டை கொண்டாந்து நிறுத்தணும். ஒரு ஒரு சொற்பொழிவுனா ஒரு மணி நேரத்தில் ஒரு 15 பாட்டு 10 பாட்டாவது வரணும். இந்த மூல ஆசிரியருடைய கருத்தை எல்லாம் ஒழிக்கணும். ஓஞ்சன் தொண தொண தொண தொண்ணு இருக்குதே, இதையே முன்ன முன்ன வச்சுக்கிட்டு இருக்க. நீ மறைந்து அதை காட்டு, அதை காட்டு. போக வேண்டியது எது? கம்பர் வாக்கும் சேக்கடார் வாக்கும், ஓ வாக்கு என் வாக்கு இல்ல. விளக்கத்துக்கு தான் துணை, அவ்வளவுதான். வரதெல்லாம் அவங்க போகணும் சார். ஒரு 10 பாட்டு அது ஒரு மணி நேரத்தில் ஆடாடாடாடா, அதுல 10 ஆன்மா படிக்கட்டுமே. கம்பர் வாக்கு வருமே, சேக்கடார் வாக்கு வளருமே, மொழி வளருமே, பண்பாடு வளருமே. அதனால இங்கே அந்த ஆண்மீரைகள் அன்றி இந்த பசு கூட்டங்கள் மட்டுமல்லாமல் ஏருடைவானம் தன்னில் இடிக்கூரல் எடிலியோடும் மாறுகள் முழக்கம் காட்டும் அதக்கை மானிரைகள் எங்கும். ரெண்டு ஒலி இப்ப பாருங்க, இது ஒலியும் ஒலியும் தான். முன்னால இருக்கிறது ஆனிரை கூட்டம். அப்படியே பாத்தீங்கன்னா, ஏ பசுமாடு என்ன கொஞ்ச நெஞ்சம் இல்லையே, 1000 பசுமாடு இருக்குதே, அடே அப்படின்னு இருக்கு. ஆ வாழ்க. அடுத்து அப்படி இங்க என்னாரு, ஒரே சத்தமா இருக்குன்னாரு. என்னன்னாரு, மேலையும் அடிக்கடி அந்த இடி முழக்கம், அதற்கு ஏற்ப கீழே இருக்கிற யானைகளும் இடி முழக்கம் பார்த்துட்டு, நீ தான் இடிக்க முடியுமா, எங்களால் இடிக்க முடியாதா என்றார். எனவே கீழே யானையினுடைய பிளிர்கள், மேலே மேகத்தினுடைய இடிகள், இரண்டும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டு முடியும். ஒலியும் ஒளியும் நல்லாவே கேட்டிருக்கிறாங்க, அருமையா கேட்டிருக்காங்க. மச்சேரிந்தனையமேனி வந்தோடில் மாறவர் தம்பால் அச்சமும் அருளும் என்றும் அடைவீரார். அந்த ஊர்லப்பா ஒரு ஒரு ஒரு ஆள் நல்ல வேடர் குல தலைவன். அந்த ஆளுக்கு என்னன்னு கேட்டாரு, இந்த ரெண்டு மட்டும் அவங்க அகராதிலேயே தெரியாது, என்னன்னு தெரியாதுன்னாரு. என்னன்னாரு, அச்சம் அப்படின்னா அது அது எங்க இருக்குதுங்க, கீழ்மண்ணல் பக்கமா, நீங்க வேலூர் பக்கமா, இல்ல கேக்குறேன், இல்லைங்க மயிலாடுதுறை பக்கமா. அச்சம்னா என்னன்னு தெரியாது. இன்னொன்னு ஆரூளும் கருணைங்கிறது தெரியாது. இந்த ரெண்டும் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது பாவம். அதனால அச்சமும் மாறுளும் என்றும் அடைவீலார். இந்த ரெண்டு அவங்களுக்கு என்னன்னே தெரியாதான். அச்சம்னா என்ன, அருள்னா என்ன, ரெண்டும் தெரியாது. அடிப்பட்டவர் அதுல உடைவன் தோளார், கையில வந்து தோளாடையெல்லாம் கட்டிருப்பாங்க. பொச்சையில் நரவும் கல் ஊனின் புழுக்களும் உணவு கொள்ளும். அவப்பொழுது கொஞ்சம் சாயந்தரம் அப்படி சாப்பிடுவாங்க. ஆனா அது அளவா இருக்கும். தெருவில் வந்து செந்தில் நிக்காது, செந்தில் நிக்காது. தெருவில் வந்து நின்றுகிட்டு குஸ்தி போறதெல்லாம் இருக்காது. அளவா எப்படி போய் விட்டோம்லாம் ஒன்றும் சாப்பிடணும்ல, அது மாதிரி சாப்பிடுவாங்க. புழுக்கள், ஊனின் புழுக்கள், நல்ல புலாலெல்லாம் சாப்பிடுவாங்கப்பா. அதுல மறைச்சி பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அவங்க உணவு அதுதான் என்று. நச்சடில் பகடி வேடற்கு அதிபதி நாகன் என்பான். அப்படிப்பட்ட ஆள் தான் ஒருவர் நாகன்னு பேர். இந்த பொத்தப்பி நாட்டினுடைய தலைவன் யார் தெரியுமா, அவன் தான் நாகன்னு பேர், நாகன்னு பேர். அப்படிங்களா, இப்பதான் அந்த அரசர் பேர் சொன்னார். பெற்றியால் தவமுன் செய்தானாயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான். அவர் பத்தி வர்ணிக்கணும் இருக்கு. என்ன செய்யறாரு, ஆள் வெட்டு குத்துன்னு இருக்கிற ஆள் தான், இருந்தாலும் அவன் வயிற்றுல கண்ணப்பர் பிறந்தார் மறப்பாரா. பெற்றியால் தவமுன் செய்தான் ஆயினும், பெரிய தவம் செய்தவன் தான் இன்னைக்கு நேரத்தில் தவம் செய்தவன். ஆனாலும் பிறப்பின் சார்பால் வந்த பிறப்பு குத்தும் வெட்டுங்கிற அந்த குறவர் மரபு. அதனால குற்றமே குணமா வாழ்வான், கொடுமையே தலை நின்றுள்ளான், விற்றோளில் விரலில் மிக்கான், பெஞ்சினம் அடங்கள் போல்வான், சிங்கம் சிங்கம் கூட தோற்று போடும் அப்படி இருப்பான். அவங்க மனைவி மற்றவன் குறிச்சி வாழ்க்கை மனைவியும் தத்தை என்பாள். மனைவி தத்தைன்னு பேரு, தத்தைன்னா கிளின்னு கூட அர்த்தம். தத்தை ரொம்ப அருமையா கிளியான் பதுசு. இந்த நாகனுக்கு தத்தைங்கிற அருமையான மனைவி இருந்தாரலாம் என்று ஆரம்பிச்சார். அரும்பேரல் மறைவில் தாயத்து ஆண்ட தொல்குடியில் வந்தால் இரும்புலி எயிற்று தாலி இடையிடை மனவு கோத்து பெரும்பூரம் அலைய பூண்டால். அது எப்படியோ ஒலியும் ஒலியும் எடுத்தார். அந்த அம்மா கழுத்துல நீளமா போட்டிருக்குதே, அது என்ன போட்டிருக்குனாரு, இரும்புலி எயிற்று தாலி. இந்த புலிப்பல் எடுத்து அப்படியே கட்டி கட்டி கட்டி கட்டி அப்படி போட்டு, அது அந்த குறவர் குலத்து ரெண்டு, ஒன்று அது அச்சம் மற்ற அது அங்க அஞ்சு புலிப்பல் அவ்வளவு போடணும், எங்க போடணும், எத்தனையோ புலி அவங்களுக்கு எலியா இருந்தது அதனால தூக்கி வச்சுட்டாங்க வீரம். இன்னொன்று அது போட்டா அந்த அச்சமே எதுவும் வராது என்பது அவங்களுடைய அந்த மரபு நிலை, மரபு நிலை. இதெல்லாம் போட்டுக்கிறது. பீலியும் குழையும் தட்ட சுரும்புரு படலை முச்சு சூரரிப்பினவு போல்வாள். அவ எப்படி இருப்பானாரு, இவர் ஆண் சிங்கமா இருப்பாரு, அது பெண் சிங்கமா இருக்கும். ஆமா அந்த வீரங்கரம்லாம் இருக்கும்ல, அதனால அது ஆண் சிங்கமாய் சொன்னவர் நாகனி, இது ஒரு பெண் சிங்கமாக என்றும் ரொம்ப அருமையா சொல்லி. பொறுவரும் சிறப்பில் மிக்க அறிவற்றினி புதல்வர் பேரே அறியதென்றவரும் கூற. இதுவும் ஒலியன்தான். இப்படி அருமையா வாழ்ந்தாங்கப்பா 20 ஆண்டுகளுக்கு பெண். கல்யாணம் ஆனது எப்போ, 20 வயசுல. இப்ப 40-45 வயசு, 25 ஆண்டுகளுக்கு பெண் அப்படின்னா 25 ஆண்டுகளுக்கு பெண். மங்களம் என்ப மணிமாட்சி, அதோட குரல் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அல்லவா, அடுத்த பகுதி அவங்க போகல. மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேரு இல்ல. இது நான் அடிக்கடி சொல்றது உண்டு, யார் வீட்டுல குழந்தை இல்லையோ அவங்களுக்கு இருக்கிற கவலையை விட ஏத்து வீடு பக்கத்து வீட்டுக்கு தான் அதிக கவலை. அதான் அதிக கவலை. அது அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா இருந்துட்டு போகுது. இதுக்கு என்ன கவலை என்னாரு, நம்ம மாதிரி சீப்பிள்ளையே சௌரியமா இருக்கானு. இப்படி சொல்றது நானு, நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. அப்ப குழந்தை பெற்றவங்களாம் சீப்பிடுறாங்கன்னா கூடுமான வரைக்கும் இப்ப இருக்கிறது மேல ஆடவனா இருந்தாலும் படிக்க வச்சு வேலை தேடுறதுக்குள்ள இமயமலை ஏறி இறங்குறான், பெண்ணா இருந்தாலும் கல்யாணம் பண்றதுக்குள்ள இமயமலை ஏறி இறங்கி விடுறான். சரி இறங்கி இறங்கினதுனால சரியா போச்சா, பெண்ணு பையன் வேலைக்கு வந்தா சரியா போச்சா, அப்புறம் கல்யாணம், அப்புறம் ஊர் பக்கத்துல வர வேண்டிய பக்கத்துல வந்துடணும், அதை மாத்தி ஆகணும். மாத்தின பிறகு பையன் நல்லா இருப்பணும்னு தெரியணும், மருமகம் நல்லா இருக்கணும், சிவசிவ. சரி பொண்ணு கொடுத்துட்டோம், ரொம்ப அருமையா பொண்ணே கண்ணு வளர்த்துட்டோம், வர்ற மாப்பிள்ள நல்லா இருக்கணும், பக்கத்தூர்ல இருக்கணும், அருமையா இருக்கணும், இத்தனையும் இருக்கு. இத்தனையும் வேண்டிய மக்கேலூர் எம்பாவாய், இத்தனையும் இருக்கிற மாதிரி ரொம்ப ரேர், ரொம்ப மிக அருகிதான். சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் திருவள்ளூர் மாதிரி. அதனால அங்க ஊர்ல என்னன்னு கேட்டீங்கன்னா பைப்படி இப்படி எல்லாம் அங்க போய் எப்படி நம்முடைய சேர்க்கிறார் ஒலி வச்சார். அங்க தண்ணி அடிக்கிறப்பா ஒண்ணு பொண்ணு, இன்னொன்னு தண்ணி கூட வச்சிருக்குது. அதனால என்ன அங்க பாக்குற, இந்த தத்தை அம்மா போறாங்க பாத்தேன். ஆமா ஒரு பொட்டு பூச்சி இல்ல வயித்துல, நீ ஒண்ணு இன்னொருத்தி அங்கே இருந்து இந்த குறை என்னடி சொல்றேன்னாரு. அது இன்னுமே தான் அதுக்கு பிறந்து பிறந்து வரப்போகுது, நீ ஒன்னுடி அதெல்லாம் பிறந்ததான் முன்னே பிறந்துருக்கணும். இது இதை ஒளிப்பதிவு செய்தா சேர்க்கல, எங்க பைப்படியில போய் என்ன சொன்னாரலாம், இவர்க்கு இனி புதல்வர் பேரே அறியது, இன்னுமே தான் பிறக்க போகுதாக்கும், வயசுல 45-46. இந்த பைப்படி.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன், தலைப்பு 6ஆம் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அடுத்த அதிகாரத்திலே என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், இப்படி சிவபெருமான் குருவாக எழுந்தருளி ஞானதீப்பை செய்து ஆன்மாவிற்கு ஞானத்தை உணர்த்தும் பொழுது அந்த சீடனுடைய ஆன்மா எவ்வாறு இந்த சிவஞானத்தை அறிகின்றது, எவ்வாறு சிவத்தை அறிகின்றது, பிற பொருள்களையும் எவ்வாறு அறிகின்றது, எந்த முறையிலே நின்று அந்த சீடன் சிவஞான தேசிகன் உணர்த்துகின்ற அந்த உபதேசத்தை அறிய வேண்டும், அந்த அறியக்கூடிய வழிமுறையினை சொல்லக்கூடிய அதிகாரம். ஆகவே அறியும் நெறி என்றே அந்த அதிகாரத்திற்கு பெயர் வைத்துள்ளார். அறியும் நெறி. சிவபெருமான் ஞான குருவாக எழுந்தருளி வந்து ஞானத்தை உணர்த்தும் பொழுது அந்த சீடன் எவ்வாறு அந்த ஞானோபதேசத்தை உணர வேண்டும், எவ்வாறு அந்த சீடன் அறிய வேண்டும், அந்த அறியும் முறை என்ன, அறியும் வழி என்ன என்று சொல்வதுதான் அறியும் நெறி என்ற இந்த அதிகாரமாகும். அகுதாவது உண்மை பொருளை உணரும் முறைமை என்று எழுதினார் உரையாசிரியர் நிரம்பலகி தேசி. அதிலே முதல் குரட்பாவிலே அருமையான ஒரு கருத்தை சொல்கின்றார். நான்காவது அதிகாரத்திலே அருள் அதுநிலை, அருள் அதுநிலை என்ற அதிகாரத்திலே திருவருளுடைய பெருமையை எல்லாம் சொன்னார், அதனுடைய இன்றியமையாத சிறப்பினை எல்லாம் சொன்னார். அப்போ அந்த திருவருள் நமக்கு எப்படி கிடைக்கும் என்ற கேள்வி எழுந்தது. அது நமக்கு குருவின் மூலமாக கிடைக்கும் என்று சொல்லி அந்த திருவருள் குருவாக உருக்கொண்டு வரும் என்று அருள் உருநிலை கூறினார். இப்போ நம்மிடம் இருக்கின்ற எழுகின்ற கேள்வி என்னவென்றால், சிவபெருமானுடைய அருளானது குருவின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னீர்கள். அதை வந்து பலகாலம் பல வழிகளிலும் கூறி நிலைநாட்டினீர்கள். சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வந்தால்தான் நமக்கெல்லாம் உய்வு என்பதை நன்கு உணர வைத்தீர்கள். சரி, அப்ப எப்போது நமக்கு சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வருவார் என்ற கேள்வி நம்மிடம் எழுகின்றது. பக்குவம் வரும்போது எழுந்தருளி வருவார். பக்குவம் என்பது எப்படி பக்குவம் வந்தது என்றால் என்ன, என்ன நடந்தால் பக்குவம் வந்ததுன்னு அர்த்தம் என்றெல்லாம் நம்மிடம் கேள்விகள் எழுகின்றன. அதற்கு விடை கூறும் வகையிலே முதல் குரட்பாவிலேயே அதற்கு விடை கூறிவிடும் வகையிலே சிறப்பாக அமைத்து, நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறைசக்தி குழல் என்பது அந்த முதலாவது குரட்பா. இந்த அதிகாரத்திலே ஆறாவது அதிகாரத்திலே முதல் குரட்பா 51வது குரட்பா. நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறைசக்தி குழல். நீடும் இருவினைகள், நீடும் இருவினைகள் சொல்லும்போது நாம் இருவினைகள் நல்வினை தீவினை என்று இரண்டு வினைகளை, நல்வினையை புண்ணியம்னு சொல்கின்றோம், தீவினையை பாவம்னு சொல்கின்றோம். ஏன் அப்படின்னா, நல்வினை தீவினை இரண்டுமே செய்து முடிக்கப்பட்டவரோ அவ்வளவுதான் போயிட்டுது அப்படின்னு அவன் நினைக்கிறான். நல்வினையை போயிட்டுன்னு நினைக்கிறது இல்லை. நல்வினை செய்யும் போது இந்த நல்வினை எப்படியாவது இறைவன் வந்து இதை குறித்து வைத்து நமக்கு நிச்சயமா ஒரு பலன் கிடைக்கும் நினைக்கிறேன். தீவினை செய்யும்போது சரி செஞ்சு முடிச்சாச்சு, ஒருத்தருக்கும் தெரியாது முடிச்சாச்சு நினைக்கிறேன். ஆனால் அப்படி அல்ல. நல்வினை ஆனாலும் சரி தீவினை ஆனாலும் சரி இரண்டு வினைகளுமே செய்து முடிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அவை ஆற்றல் மயமாக, வினையும் செஞ்சு முடிச்சாச்சு ஆனா அந்த வினைகள் என்னன்னா ஆற்றல் மயமாக விளங்கும், சக்தி ரூபமாக எங்க போய் கிடக்கும் அப்படின்னு சொன்னால், அது ஆன்மாவினுடைய, எந்த ஆன்மா அந்த நல்வினை தீவினைகளை செய்ததோ அந்த ஆன்மாவினுடைய புத்தி தத்துவத்திலே சக்திமய ரூபமாக கிடக்கும். அப்படி நல்வினை வந்து புத்தி தத்துவத்தில் கிடக்கும் பொழுது, சக்தி ரூபமாக கிடக்கும் பொழுது, ஆற்றல் மயமாக கிடக்கும் பொழுது அந்த நல்வினை தான் புண்ணியம்னு சொல்லுவோம். அதான் நல்வினை செய்தவன புண்ணியத்தை சம்பாதிக்கின்றான்னு சொல்றோம். ஏன்னா அந்த நல்வினை அழிந்து போவதில்லை, அது வந்து ஆற்றல் மயமாக அவனுடைய புத்தி தத்துவத்திலே கிடக்கும். இந்த பிறவியே நீங்கினாலும் சரி மரணம் வந்த பிறகும் சரி புத்தி தத்துவம் நீங்க போறதில்லை. தூள உடம்பு தானே அழிகின்றது மரணத்துல வந்து, தூள உடம்பை விட்டு தானே பிரிகின்றான். சூக்ம உடம்புல அளவா புத்தி தத்துவம் இருக்கின்றது. சூக்க உடம்புல புத்தி தத்துவம், மனம், அகங்காரம் இதெல்லாம் அந்த கரணம். இந்த அந்த கரணங்கள் எல்லாம் வந்து இந்த தன்மாத்திரைகள் அஞ்சு சொல்லுவார்கள். மற்றபடி கலையாதி தத்துவங்கள் இவையெல்லாம் சூக்ம உடம்பு. சூக்ம உடம்பு வந்து பிறவிதோறும் மாறிக்கொண்டிருக்காரு. ஒரு பிறவியில முதல்ல கொடுத்தால் அப்புறம் முத்தி அடையும் போது சுவாமி வருகின்றாரே குருவாக வருகின்றாரே குருவாக வந்து அவர் தத்துவ சுத்தியை நிகழ்த்துவார். அப்பந்தான் அந்த சூக்கம் உடம்பை விட்டு உயிர் நீங்கும். சூக்கம் உடம்பு தத்துவங்களால் மட்டும் ஆனது, தூள உடம்பு மாதிரி எழுவகை தாதுக்களால தோல் ரத்தம் சதை இந்த மாதிரி எழுவகை தாதுக்களால ஆனது ஆனதல்ல அந்த சூக்கம் உடம்பு, அது தத்துவங்களாலே ஆனது. அது அந்த ஞான நெறியில தத்துவ சுத்தி நிகழ்த்தும் பொழுதுதான் சூக்கம் உடம்பை விட்டு ஆன்மா, சூக்கம் உடம்பு விட்டு ஆன்மா நீங்குதுன்னா அப்புறம் அதுக்கு பிறவி கிடையாது முத்தி தான். ஆகையினாலே சூக்கம் உடம்பு வந்து பிறவிதோறும் தொடர்ந்து வரும். அதனால அந்த சூக்கு உடம்புல இருக்கிற புத்தி தத்துவத்துல இந்த நல்வினை தீவினைகள் எல்லாம் ஆற்றல்மயமாக கிடக்கும் பொழுது நல்வினை புண்ணியம் என்ற பெயரிலும் பாவம் அந்த தீவினையானது பாவம் என்ற பெயரிலும் புண்ணிய பாவமாக கிடக்கும். அப்பதான் சஞ்சிதம். நல்வினை தீவினைன்னு செய்யப்படும் பொழுது ஆகாமியம்னு அழைப்பார்கள். அவை புத்தி தத்துவத்திலே சக்தி ரூபமாக கிடக்கும் பொழுது சஞ்சிதம்னு சொல்லப்படும். அப்ப உரிய காலம் கூட்டி வைக்கப்படும் பொழுது அந்த பிறவிலேயோ அல்லது அடுத்த வருகின்ற ஏதாவது ஒரு பிறவிலேயோ உரிய காலம் கூட்டி வைக்கப்படும் பொழுது அந்த புத்தி தத்துவத்தில் உள்ள புண்ணிய பாவங்கள் இன்பமாகவும் துன்பமாகவும் முறையே வெளிப்படும். அதான் பிரார்த்தம். இந்த காலத்திலேயே ஏதோ ஒரு வினை செய்த அது புத்தியில கடந்து இப்போ அதனுடைய பலனை தருகின்றதுன்னு நாமளே வந்து நம்முடைய சக்திக்கெல்லாம் மீறி நமக்கு அனுபவம் வந்து சேரும் போது நாமளே ஒத்துக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். ஆகையினாலே இப்படி பிறவிதோர் சரி பிரார்த்தமா வருது இன்ப துன்பமா வருது, நாம என்ன செய்யறோம்? உடனே நமக்கு வந்து பக்குவம் வந்து உணர்வுதமா இல்லை. அந்த இன்பம் வரும்பொழுது நம்முடைய இந்த பிறவியில நாம செஞ்ச முயற்சியாலதான் வந்தத ஒழிய இது வந்து உண்மையினாலே இறைவன் அருளாலே வந்ததுன்னு நினைக்கிறது கிடையாது. அப்போ அந்த இன்பத்து மேல விருப்பம் கொள்ளுதும் அதை எந்த வழியிலேயாவது மேலும் மேலும் பெருக்க வேண்டும் நினைக்கின்றோம். அந்த இன்பம் இன்னும் வர வேண்டும் வர வேண்டும்னு ஆசையை வளர்க்கின்றோம். துன்பம் வரும்பொழுது அதற்கு வேறு யாரையாவது நாம வந்து பொறுப்பாக்கி வெறுப்பு கொள்கின்றோம். அந்த விருப்பு வெறுப்பு ஆகாமியம் ஆகின்றது, அது சஞ்சிதமாக புத்தியிலே சேர்கின்றது, அது அதுக்குரிய காலம் வரும்போது இன்ப துன்பமாக வெளிப்படுகின்றது. எனவே வினையை செய்கின்றோம், வினைப்பலனை அனுபவிக்கின்றோம், அனுபவிச்சு அதோட வினையை தொலைக்கின்றோமானா இல்ல, அந்த வினைப்பயனை அனுபவிக்கும் போது அந்த அனுபவத்திலே விருப்பு வெறுப்பு கொள்வதனாலே மேலும் அது வினையாக பெருகுகின்றது. இப்படி நீண்டு கொண்டே வருகின்றது, சங்கிலி தொடராக வருகின்றது வினைகள். அதனாலதான் நீடும் இருவினைகள் குறித்தார். நீடும் இருவினைகள் நேராக எப்படிப்பட்ட காலம் வரணும்? இந்த இருவினைகள் வந்து விருப்பு வெறுப்புன்னு வராம நேராக வேண்டும், அதாவது ஒத்து விளங்க வேண்டும். அப்படி இருவினைகளும் ஒத்து விளங்குதல தான் இருவினை ஒப்புன்னு சொல்லுவார். பக்குவம் ஆன்மாவுக்கு பக்குவம் வருகின்றதுன்னு சித்தாந்தத்துல சொல்லணும்னா எதை வைத்து அந்த பக்குவத்தை முடிவு செய்வது? அவன் இன்ப துன்பங்களை சமமாக கருதக்கூடிய ஒரு கருத்து அந்த ஆன்மாவுக்கு வந்துவிட்டது என்றால் அதுதான் பக்குவம் ஆன்மா. அதுதான் ஞானாசிரியனிடத்திலே உபதேசம் பெறுவதற்கு உரிய ஆன்மா. இவர்கள்லாம் போய் ஞானாசிரியர்கிட்ட போனா அவர்களும் ஞானாசிரியர்கள் எல்லாருக்கும் அருள் வழங்குவார்கள். அவர்களுக்கு வந்து பேதம் கிடையாது, எல்லாருக்கும் அருள் வழங்குவார்கள். ஆனால் அந்த அருளை அவரவருடைய நிலைக்கு தகுந்தவர்கள்தான் கொள்ள முடியும். அதுக்கு மேல கொள்வோரால் கொள்ள முடியாது. ஞானாசிரியர்கிட்ட போய் சாதாரண ஆன்மா என்ன கேட்பான், அவனுடைய பிரச்சனைகளை சொல்லி அந்த உலக தேவைகள் இன்னும் உலக இன்பங்கள் பெறணும், எனக்கு இன்னும் நல்லா வாணிகத்திலே நான் இன்னும் வியாபாரத்தை முன்னேற்றம் அடையணும், இன்னும் பொருள் சிவம் வேணும், அதுக்கும் அருள் செய்வார்கள். ஞானாசிரியர் ஞானத்தையே ஏனென்றால் தேசிகமூர்த்தி சிவம், தேசிகமூர்த்தி சிவமே. அதனால தேசிகமூர்த்தினாலே ஞானாசிரியினாலே எல்லாவற்றையும் வழங்க முடியும். ஆனா ஞானத்தை அவன் உணர்த்தினால் யாரால பெற முடியும் என்றால் அந்த இருவினை ஒப்பு வந்தவரால்தான் முடியும். எனவே நீடும் இருவினைகள் நேராக நேராதல் என்பது மூலம் இருவினை ஒப்பு உணர்த்தப்பட்டது. நேராக நேராதல் என்றால் நேராக விளங்குதல், நேராக விளங்குதல்னா ஒப்ப விளங்குதல். எதுல ஒப்ப விளங்குதல்? ஆன்மா அறிவிலே, ஆன்மாவின் அறிவிலே இன்பம் துன்பம் இரண்டும் சமமாக நோக்கப்படுதல். அந்த அளவுக்கு அறிவு வந்து பண்பட்டு இருக்க வேண்டும். இன்பமா முன்வினையால வருகின்றது, இதுல விருப்பம் வைத்தா அது மேல்வினையாகும், அதனால வேண்டாம். துன்பமா இதுவும் உண்மையால வந்தது, அதுல விருப்பம் வைக்க மாட்டோம். வெறுப்பு வச்சோம்னா அதுவும் அந்த வெறுப்பு மேல்வினையாகும். எனவே அது முன்வினைக்கு ஈடாக வந்துதான் தீரும். நம்முடைய நோக்கம் எல்லாம் சிவசிந்தனை தான். ஆகவே இந்த இன்பமானாலும் சரி அல்லது துன்பமானாலும் சரி, இந்த இரண்டிலே நாம் எதில் கருத்தை வைத்தாலும், இன்பத்தில் கருத்தை வைத்தாலும் அல்லது துன்பத்தில் கருத்தை வைத்தாலும் அது சிவசிந்தனைக்கு தடையாகும். இந்த இன்பம் ஒரு பற்றை வளர்க்கும், அப்போ அது சிவசிந்தனை தள்ளுமா? தள்ளாது. இந்த இன்பத்தில் மேலும் மேலும் நாம மூழ்கவும் அப்படின்னு தான் தள்ளிவிடும். துன்பம் அது என்ன செய்யும்? அது வந்து அதுல வெறுப்பை ஏற்படுத்தும், கலங்க வைக்கும், வாட்டத்தை தரும், அதுவும் சிவசிந்தனைக்கு தடை. ஆகையினாலே இந்த இரண்டையுமே வந்து இந்த அறிவானது பற்றுக்கொள்ளாமல் வினைக்கீடாக வருவது எல்லாம் வந்து கொண்டிருக்க என்று சிவசிந்தனையிலேயே உரைத்து நிற்கக்கூடிய சிவமே வேண்டும் என்று நிற்கக்கூடிய நிலை. அப்படி சிவமே வேண்டும் நின்னால் நீ என்னையே வேண்டியிருக்கின்றாய், உனக்கு அறுபடியே வருகின்றேன் அப்படின்னு சொல்லி சுவாமி என்ன செய்கின்றார்? குருவாக எழுந்து விடுகின்றார். அதான் அப்பனா இறைசக்தி குழல் கூடும். இறைசக்தி என்பது திருவருட்சக்தி, குழல் அதாவது திருவருட்சக்தி ஆன்ம அறிவிலே நன்கு பதிதல் கூடும். அது வந்து அப்பதான் அந்த நிலை கைகூடும். எப்ப இருவினை ஒப்புன ஆன்மாவிற்கு வந்ததென்றால், அந்த நிலை வந்ததென்றால், அப்பதான் அந்த ஆன்ம அறிவிலே இறைசக்தி ஓங்கி விளங்கும், மேம்பட்டு விளங்கும். அப்ப இறைசக்தி மேம்பட்டு விளங்குதுனாலே அங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், மலச்சக்தி கீழ்பட்டு போய்விட்டது. மலச்சக்தி அடங்கி இறைசக்தி மேம்பட்டு விளங்குகிறது. எவ்வளவு அருமையாக வகுத்துள்ளார்கள். சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வர இருக்கின்றார். ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு இருவினை ஒப்பு வந்தாச்சு. இன்பத்திலையும் பற்று இல்ல, இன்பத்தில விருப்போ துன்பத்தில வெறுப்போ இல்ல, அவற்றிலெல்லாம் எந்த கருத்தும் வைக்காமல் இரண்டையுமே ஒப்ப கருதி வெறுத்து திருவருளே வேண்டும் என்று நாடி நிற்கின்றது தான். அந்த ஆன்மாவை ஆட்கொள்ள சிவபெருமான் குருவாக வர இருக்கின்றார். இப்ப ஏற்கனவே சொல்லிட்டார், மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது வந்திருப்பது சிவன்தான் குருவா வந்திருக்கிறார்னு, உலகத்தவர்களுக்கு தெரியாது போன அதிகாரத்திலே சொல்லிட்டேன். ஆனா இந்த யார் ஆட்கொள்ளப்பட வேண்டுமோ, இந்த ஆட்கொள்ளப்பட வேண்டிய சீடன் அவன் அறிய வேண்டும் அல்லவா. சிவபெருமான் தான் இப்படி குருவாக நமக்கு எழுந்தொழியிருக்கின்றான், அறிகின்றானே இந்த சீடன் அறிகின்றானே. வாதகூரடிகளுடைய சரித்திரத்திலே பார்க்கின்றோம், சிவனென யானும் தேரினன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவனென யானும் தேரினன் காண்க. இந்த உலகத்துல தன் திருவடி தீண்டும்படி எழுந்தொழி வந்தான். அப்படி வந்து அந்த குருநாதன் சிவபெருமானே என்று நான் தேறினேன்னு சொன்னான். அப்ப எவ்வாறு தேர முடிந்தது? இருவினை ஒப்பு வந்துவிட்டது என்றால் சுவாமி என்ன முடிவு பண்ணுகிறார்? இந்த ஆன்மாவுக்கு இருவினை ஒப்பு வந்து விட்டது, இரண்டு வினைகளிலுமே அவனுக்கு வந்து பற்று இல்லை, நம் மீதுதான் பற்று உள்ளது, எனவே நாம் இவனுக்கு குருவாக எழுந்தருளுவோம் அப்படின்னு முடிவு பண்றார். அப்போ குருவாக நாம் எழுந்தருளினால் சிவமாகிய நாம் தான் குருவாக வந்துள்ளோம் என்பதை இந்த ஆன்மா அறிய வேண்டும். அப்ப வந்திருப்பவர் குருவாக வந்திருப்பவர் சிவமே, சிவமே என்று அந்த ஆன்மா அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ப சிவத்தை எப்படி அறிய முடியும்? அவன் அருளால் தானே அறிய முடியும். எனவே அந்த சீடனுடைய அறிவிலே திருவருளை பெருக செய்கின்றார். அதான் சத்தினி பாதம் என்கின்ற நிலையை இந்த ஆன்ம அறிவிலே ஏற்படுத்துகின்றார்.

கருதப்படுகின்றது. அவனுடைய அறிவிலே இன்ப துன்பங்கள் சமமாக கருதப்படுகின்றன. ஆகையினாலே ஆணவ மலத்தினுடைய ஆதிக்கம் எல்லாம் குன்றிவிட்டது. ஆகையினாலே திருவருள் அவனுக்கு மேம்பட்டு விளங்குகின்றது. அந்த திருவருளை வாயிலாக கொண்டு அவன் காண்கின்றான், வந்திருப்பவர் குருவாக எழுந்தருளிப்பவர் சிவமே என்பதை உணர்கின்றான். ஆகையினாலே எப்போது போன அதிகாரத்திலே சொன்னாரே சிவபெருமான் குருவாக எழுந்தருள்வார் சொன்னார்களே, எப்போது குருவாக எழுந்தருள்வார் என்றால் இருவினை ஒப்பும் மலபரி பாகமும் சத்தினி பாதமும் ஏற்படும் காலத்திலே எம்பெருமான் குருவாக எழுந்தருள்வார். அதற்கு முன்பு அவர் குருவாக எழுந்தருளினால் குருவாக வந்திருப்பது சிவமே என்பதை அந்த ஆன்மாவால் உணர முடியாது. எனவே இருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாதம், இருவினை ஒப்பும் சத்தினி பாதமும் இந்த குரல்ல சொன்னார். சொன்னதனால இரண்டுக்கும் இடையில மலபரி பாகம் உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆகையினாலே நீடும் இருவினைகள் நேராக நேராதல், பல பிறவிகளிலும் தொடர்ந்து வந்த இருவினைகளும் அப்ப பல பிறவிகள் உண்டாகும் தெரியுது. இருவினை ஒப்பு நிகழ்வதற்கு பல பிறவிகள் வினை ஈட்டி வினைப்பணங்களை நுகர்ந்து நுகர்ந்து சரி இந்த விருப்பு வச்சாலும் வெறுப்பு வச்சாலும் நமக்கு மேற்கொண்டு பிறவிதான் என்பதென்று அந்த நல்ல தெளிவு வருவதற்கு பல பிறவிகள் ஆகின்றன. அந்த பல பிறவிகள் ஆன பிறகுதான் இருவினை பக்குவப்பட்டு இருவினை ஒப்பு நிகழ்கின்றது. அந்த இருவினை ஒப்பு நிகழும் போதுதான் இறைசக்தி குழல் கூடும். இறைசக்தி குழல் என்பது சத்தினி பாதம், சக்தி என்பது இறைசக்தி திருவருள், நிபாதம் என்பது வீழ்ச்சி, திருவருள் வீழ்ச்சி அண்ணாவிற்கு கைகூடும் என்று சொன்னார். அப்பொழுது அவன் குருவாக எழுந்தருள்வார். இனி இன்னொரு மாதிரியும் விளக்குவார்கள், இறை சக்தி குழல் கூடும், இறை நேராதல் கூடும் என்று ரெண்டு விதமாக சொல்வார்கள். சக்தி குழல் கூடும் என்பது சத்தினி பாதம் கூடும், இறை நேராதல் கூடும், இறைவன் குருவாக நேரே எழுந்தருள்தல் கைகூடும் என்று இரண்டு விதமாக நயமாக உரைப்பார்கள். சரி, இந்த இருவினை ஒப்பு எப்போது நிகழும்? இருவினை ஒப்பு நிகழ்ந்தால் சத்தினி பாதம் நிகழும், சுவாமி குருவாக எழுந்தருள்வார். இருவினை ஒப்பு எப்ப நிகழும்? பல பிறவிகள் அனுபவப்பட்டு நிகழும்னு பார்த்தோம். பல பிறவிகள் வினைப்பயன்களை அனுபவிச்சா மட்டும் போதுமா? இல்ல, பல பிறவிகள் சிவபுண்ணியங்களை செய்து, சிவபுண்ணியங்களை செய்ய செய்யத்தான் இருவினை ஒப்பு நிகழும். சிவபுண்ணியங்களின் விளை அது சிவபிரகாசம் தெளிவா சொல்கின்றது. முடிவினை உதவு பயனால் நேராக, முடிவினை உதவு பயன் என்றால் முடிவுனா முடிந்த அந்த வீடு பேர், அந்த வீடு பேரை தருபவை சிவபுண்ணியங்கள். அந்த சிவபுண்ணியங்களால் இறைவனை ஒப்பு நிகழும் அப்படின்னு சிவபிரகாசம் தெளிவாக சொல்கின்றது. சஞ்சீத வினையை சொல்லி, பிராரத்த வினையை சொல்லி, ஆகாமிய வினையை சொல்லி இந்த வினைகள்லாம் ஒத்து விளங்க வேண்டும். இவை எப்ப ஒத்து விளங்கும் அப்படின்னா முடிவினை உதவு பயனால், முத்தியை தருகின்ற சிவபுண்ணியங்களால் என்று சொல்லியிருக்கின்றார். சித்தியார் பொழிப்புறையிலே மாதவ சிவஞான சுவாமிகளும் சொல்லியிருக்கின்றார்கள், சிவபுண்ணியங்களால் தான் இருவினை ஒப்பு நிகழும் என்று சொல்லியிருக்கின்றனர். அதற்காகத்தான் சிவபுண்ணியங்களை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும்னு நம்ம நால்வர் பெருமக்கள் எல்லாம் நம்முடைய தேவார திருவாசகங்களிலே வழிபாட்டினை நமக்கு வற்புறுத்துகின்றார்கள் என்றால், அந்த சிவபுண்ணியங்களை செய்தால்தான் இருவினை ஒப்பு நிகழும். அது நிகழ்ந்தாதான் நாம வந்து ஞான குருவின் திருவடியை பெற்று வீடு வேறு அடைய முடியும் என்பதை நாம் இங்கே உணர்கின்றோம். ஆக இவ்வாறு இருவினை ஒப்பும் சத்தினி பாதமும் நிகழ்ந்த அந்த சமயத்திலே சிவபெருமான் குருவாக எழுந்தருள்கின்றார் என்று பார்த்தோமே. குருவாக எழுந்தருளி அவர் உணர்த்துகின்ற அந்த உபதேசம் இருக்கின்றதே, அந்த உபதேசத்திலே என்ன அவர் உணர்த்துகின்றார் என்றால், பொருள்கள் இத்தனை என்று தெளிவாக முதலிலே உணர்த்துகின்றார். சிவாகமப்படி பொருள்கள் மூன்று, பதி, பசு, பாசம். சிவாகமங்களுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் ஒரே செய்தியை தொகுத்தும் சொல்வார்கள், விரித்தும் சொல்வார்கள், பலவாறு சொல்வார்கள், ஒன்றுக்கொன்று முரண்பாடு கிடையாது, அதான் சிறப்பு. பதி, பசு, பாசம் என்று மூன்றாக சொல்வார்கள். பதி சிவம் என்று இறைவனையே பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்ற இரண்டு நிலைகளிலே வைத்து பதி சிவம் என்று சொல்லி அப்புறம் பசு பாசம் என்று சொல்லி நான்காக சொல்வார்கள். பதி சிவம் பசு பாசம் நான்காக சொல்லக்கூடிய முறை, ஆறாக சொல்லக்கூடிய முறையும் உள்ளது. அந்த முறைப்படித்தான் இந்த அடுத்த குரல்பாவிலே திருவருள் பயன் ஆசிரியர் சொல்லி மூன்றாக சொன்னாலும் சரி, நான்காக சொன்னாலும் சரி, ஆறாக சொன்னாலும் சரி, எல்லாம் வந்து கருத்தளவில் ஒன்றுதான், ஒன்றுக்கொன்று முரண்பாடு கிடையாது. அது மூணு சொல்றாங்க, இவர் ஆறு சொல்றாரு அப்படின்னா அது சொல்லாத மூணை சேர்த்து சொல்றாருன்னா இல்லை, மூன்றைத்தான் ஆறாக விரித்து சொல்கின்றார். நம்ம பார்க்கும்போது நமக்கு நம்ம நாமே வந்து சித்தாந்தம் படித்த அளவிலே சிறிதளவு பயின்றவர்களும் நன்கு அறிவார்கள். பதி, பசு, பாசம் தான் சொல்லுவாங்க,

0: அப்புறம் பாசம்னு சொல்லும் போது அது மூன்று இருக்கின்றன, ஆணவம் கண்மம் ஆயுதம் இல்லையா. அந்த முறைப்படிதான் இங்கே சொல்கின்றார். பதி பசு என்று சொல்லிவிட்டு பாசம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆணவம் கண்மம் மாயை மூணு சொல்லிடுது. அப்போ பதி பதி பசு ஆணவம் கண்மம் மாயை ஐந்து ஆயுதம். இப்ப இது போக ஆறு ஒண்ணு எப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த மாயையும் வந்து பொருளால ஒன்றுதான், ரெண்டு மாயை கிடையாது ஒன்றுதான். ஆனாலும் சுத்த மாயையினும் அசுத்த மாயின்னு சொல்லி அது இரண்டு வகையாக விளங்குது. ஆகையினாலே அந்த இரண்டு வகை உள்ளது என்பதை உணர்த்துவதற்காக மாயை இரண்டு. ஆகவே பதியின் இது வேற வேறு சொல்லாட்சிகளிலே சொல்கின்ற பதியின்னு சொல்வதற்கு பதிலாக ஏகன். இந்த சிறப்பு என்னன்னா பதி ஒன்றே என்பதும் அங்க பெறப்படுது. ஏகன் பசுன்னு சொல்றதுக்கு பதிலாக அநேகன், அப்ப உயிர்கள் பல என்ற கருத்து அங்க பெறப்படுகின்றது. ஏகன் அநேகன். அப்புறம் ஆணவம் கண்மம் மாயை சொல்லணும். ஆணவத்தை இருள் இந்த நூல்ல போற ஆணவம்னு சொல்லக்கூடிய இடத்துல போறா, அதுக்கு ஓமையாக இருள் சொல்லப்படும். அந்த ஓமையே வந்து பொருளுக்கு பெயராக பயன்படுத்துகின்றார். ஓமை ஆகு பெயர்னு சொல்வார்கள். காளை போன்றவன் அப்படின்னு சொல்லணும். அவனே காளைன்னு சொல்லிட்டா அது ஓமையே அவனுக்கு பெயரா வந்துட்டு ஓமை ஆகு பெயர். ஓமையின் பெயர் பொருளுக்கு ஆகி வந்தது. ஆடவன் வந்து பொருள், அவனுக்கு ஓமை காளை. இந்த ஓமையாகிய இந்த காளைங்கிற பெயர் வந்து பொருளுக்கு ஆடவனுக்கு ஆகி வந்தது போல, அந்த மாதிரி இங்கும் வந்து ஓமையாகிய அந்த இருள் என்ற பெயர் வந்து பொருளாகிய ஆணவமலத்திற்கு ஆகி வருகின்றது. ஓமையாக பெயராக ஆணவமலத்தை இருள் என்றுதான் இந்த நூலிலே எல்லா இடத்துலையும் சொல்லிட்டார். கண்மம் அத கர்மம் சொல்லிட்டார். அப்புறம் மாயை இரண்டு, சுத்தமாய அசுத்தமாய. ஏகன் பதி, அநேகன் பசு, ஆணவமலம் இருள், கர்மமலம் கர்மம், அப்புறம் மாயை இரண்டு, சுத்தமாய அசுத்தமாயை. ஆக ஆறு ஆயிட்டது. ஆக இவை ஆறு, ஏகன் அநேகன் இருள் கருமம் சுத்தமாயே அசுத்தமாயை, ஆக இவை ஆறு. ஆதியில் ஆதி அற்றவை, ஆதி இல்லாதவை. ஆதி இல்லாதவைனா தொடக்கம் இல்லாதவை, எக்காலத்தும் இருப்பவை. தொடக்கம் இல்லைன்னா அழிவும் இல்லைன்னு அர்த்தம். அதான் அனாதி என்று சொல்கின்றோம். தொடக்கமும் அழிவும் அற்றவை. ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு, ஆக இவை ஆறு. ஆதியில் ஆதி இல்லாதவை. ஆதியில் என்பதை இல் ஆதி என்று மாற்றிக்கொண்டு அனாதி என குரல் கூறலாம் என்று ஆதீன வித்வான் திருவேலுமுதி அவர்கள் விளக்குகின்றார்கள். இல் என்பதே இல என்றும் பொருள் தந்து நிற்கும் என்றும் கொள்ளலாம் என்பதையும் விளக்குகின்றார்கள். இவை ஆறும் ஆதி இல ஆதி இல்லாதவை, அதாவது அனாதி பொருள்கள். ஆகவே சிவபெருமான் சத்தினிபாதம் வந்த ஆன்மாவிற்கு இருவினை ஒப்பும் சத்தினிபாதம் வந்த பல பிறவிகளிலும் சிவபுண்ணியங்களை செய்ததனாலே இருணை ஒப்பும் சத்தினிபாதமும் வாய்க்கப்பெற்ற ஆன்மாவுக்கு உருவாக எழுந்தருளி என்ன உபதேசம் செய்கின்றார்? அனாதி பொருள்கள் ஆறையும் முதலிலே உபதேசிக்கின்றார். ஏகன் அநேகன் இருள் கர்மம் மாயை இரண்டு, ஆக இவை ஆறு ஆதியில். இதிலே இன்னொரு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்தும் உள்ளது, இலக்கண சம்பந்தமானது. அது நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் ஆறு பொருள்கள் சொல்லியிருக்கின்றார். அதுல ஏகன் அநேகன் சொன்னது இறைவனையும் உயிர்களையும் குறித்தது. ஏகன் அநேகன் அப்படின்னு ஆண்பால் போட்டு சொல்லியிருக்கேன். உயர்தினை ஆயிற்று, உயர்தினை ஆகி விடுகின்றன. ஏகன் அநேகன் சொன்னால உயர்தினை ஆயிற்று. அப்புறம் சொன்ன இருள் கருமம் மாயை இரண்டு, இருள் கருமம் மாயைங்கும் போது அதெல்லாம் அகிரிணை. அப்ப இந்த ஆறுல ஏகனும் அநேகனும் உயர்தினை, மற்ற இருள் கருமம் சுத்தமாயே அசுத்தமாயே இந்த நாளும் அகிரிணை. இப்ப உயர்தினையே அகிரிணையும் சேர்த்து சொல்லும் போது என்ன சொல்றார் அந்த இடத்துல, என்ன சொல்றது இவை அப்படின்னு சொல்ற. இவைனா அகிரிணியே இவைன்னு சொல்லுவோம், உயர்தினா இவர்கள் அப்படின்னு சொல்லணும். இப்போ உயர்தினையே அகிரிணியும் சேர்த்து சொல்லும் போது இவர்கள்னு சொல்றதா இவைன்னு சொல்றதான்னு ஒரு சிக்கல் வருது. உயர்தினை மட்டும் இருந்தா இவர்கள், ஏகன் அநேகன் என்ற இவர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். இல்ல அகிரிணி மட்டும் இருந்தா இருள் கருமம் சுத்தமாய அசுத்தமாயை ஆகிய இவை அப்படின்னு சொல்லலாம். ஆனா உயர்தினையே அகிரிணி ரெண்டும் சேர்ந்திருக்கு, சேர்ந்திருக்கும் போது இவை அப்படின்னு அகிரிணி முடிவு கொடுக்கலாம். இலக்கணத்திலே இடம் உள்ளது, ஆகையினாலே இவை என்று அகிரிணி முடிவு கொடுத்தார். அதற்கு விதி உள்ளது, பலவை நானும் எண்ணுதினை விரவு பெயர் அகிரிணை முடிவின செய்யுள் உள்ளே. உயர்தினை பெயர்களும் அகிரிணை பெயர்களும் சேர்ந்து வந்தால் செய்யுள்ள வரும் பொழுது அகிரிணை முடிவு கொடுக்கலாம், பெரும்பாலும் அகிரிணை முடிவு பெறும் என்று தொல்காப்பிய விதி கூறுகின்றது.
1: Sadashivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 24.
1: இல்லாமல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுடிமைகளால் பற்றி பணிகின்றேன். ஞானகுருவாகிய மைகண்ட தேவருடைய திருவடிகளை சிமேல் சுற்றி உவக்கின்றேன். உண்மை விளக்கம் நூலுக்கூடாக தத்துவ ஞானத்தை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற மனவாச கடந்த தேவார் திருவடிகளை ஒப்பி வணங்கி மறந்துபோம். ஆனந்தராஜன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை செலுத்தி இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கும் என்று நினைக்கிறேன். நாங்கள் இப்பொழுது 36 தத்துவத்திலே கீழிருந்து மேலாக படித்துக் கொண்டு வருகிறோம். பிரகிருதி மாயையிலே உருவாகின்ற 24 தத்துவங்களை விவரங்கள் முழுவதும் படித்தோம். அதற்கு பிறகு அசுத்த மாயையிலே இருந்து உருவாகுவதாகிய வித்யா தத்துவங்கள் 7 பெற்று முடித்து இப்பொழுது சுத்தமாயிலே வரக்கூடிய 5 சிவ தத்துவங்கள் ஆகிய நாதம் பிந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்தவித்தை என்கின்ற விவரங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நேராக வாசிக்க தொடங்குவோம்.
2: சிவத்தத்துவம் முடிஞ்சிச்சுங்க ஐயா. அடுத்தது பாடல் 22. ஐயா உங்களை தவிர வேற யாரோ ஒருத்தர் அன்மியூட்ல இருக்காங்க, யாரும் தெரியல. தயவு செய்து எல்லாரும் மியூட்ல போயிட்டு
3: எல்லாரும் மியூட் பண்ணியாச்சு
2: ஸ்ரீராம். சரி ஓகே.
4: சரவணன்
2: பாடல் 22. இனி பாசமாகிய ஆணவும் வினையும், ஆணவமும் வினையும் ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக மாறா மலமிரண்டும் வா சொல்ல கூறில் அறியாமை ஆணவும் நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள். பதவுரை.
1: திருப்பி ஒரு தரம் அந்த தலைப்பையும் பாய்ச்சி பாட்ட வாசிங்க.
2: இனி பாசமாகிய ஆணவமும் வினையும் பாடல் ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக மாறா மலம் இரண்டும் வா சொல்ல கூறில் அறியாமை ஆணவம் நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள். பதவுரை. ஆறாறு தத்துவமும் 36 தத்துவங்களின் இயல்பையும் அடைவாக முறையாக சொன்னோம் விளக்கிக் கூறினோம். ஆணவம் கண்மம் மாயை என்ற பாசம் மூன்றனுள் இதுவரை மாயை பற்றி கூறி முடித்தோம். இனி எஞ்சியுள்ள மாறா உயிரை விட்டு நீங்காமல் தொடர்ந்து வரும் மலம் இரண்டும் ஏனைய 2 மலங்களின் இயல்பையும் சொல்ல வா, யாம் கூறுவோம் நீ கேட்க வருவாயாக. கூறில் அவற்றை எடுத்து சொல்லுவிடத்து அறியாமை அறியாமையை தருவது ஆணவம் ஆணவ மலமாகும். நீயான உன்னில் வேறாக பிரிந்தறிய முடியாமல் பிரித்தறிய முடியாமல் உன் இயல்பாகவே நீ கண்டு வருகின்ற சுகதுக்கம் இன்ப துன்பங்களை பயந்து நிற்பது குறியா வினை எதிர்பாராத வகையில் வந்து பொருந்துகின்ற கண்ம மலமாகும் என்று கொள் என்று அறிவாயாக.
1: போறதுக்கு முதல் நாங்கள் நிக்கிற இடத்தை தெளிவாக தீர்மானித்துக் கொண்டு பொழிப்புரைக்குள்ளே நுழைவோம். 36 தத்துவங்கள் பற்றிய விவரங்கள் சொல்லிவிட்டார். 36 தத்துவங்களும் மாயையினுடைய விளைவுகள் என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப படித்திருக்கிறோம். நாங்கள் முப்பொருள் உண்மை என்கின்ற அடிப்படைதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. மூன்று பொருளை உள்பொருளாக சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகிறது. அதிலே ஒன்று பதி, அடுத்தது பசு, அடுத்தது பாசம். பதி எப்பொழுதும் ஒன்று, பசு எண்ணில்ல, எண்ணில் அடங்காதவை. பாசம் என்பது மூன்றாக பிரிகிறது. அதிலே ஆணவம், பன்மம், மாயை என்ற மூன்று கூறுகளாக பிரியும் என்று ஏற்கனவே படித்தோம். ஆணவம், கண்மம், மாயையிலே நாங்கள் இதுவரை படித்தது மாயா காரியங்கள் பற்றிய விவரங்கள். நாங்கள் படித்த ஆன்ம தத்துவங்களாகட்டும், வித்யா தத்துவங்களாகட்டும், சிவ தத்துவங்களாகட்டும், மாயா தத்துவத்திலே இருந்து தோன்றுகிற பகுதிகளைத்தான் நாங்கள் இதுவரை படித்திருக்கிறோம். அப்படியானால் பாசத்திலே நாங்கள் மூன்றில் ஒன்று படித்திருக்கிறோம் என்று அர்த்தம். இனி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மற்றைய இரண்டு மலங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மாயை பற்றி விரிவாக நாம் சார்ந்த விஷயம், நாம் இயங்குகிற விஷயம் என்றபடியால் விரிவாக வந்தது. இப்பொழுது என்ன செய்கிறார், அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆணவத்தை பற்றியும் கண்மத்தை பற்றியும் ஒரே பாடலிலே சொல்லுகிறார். பாடல்கள் தொடர்கிறது தெரியாது, இந்த பாடலிலே அந்த ரெண்டு விவரமும் சொல்லுகிறார். ஆணவ மலம் என்ன செய்யும், கண்ம மலம் என்ன செய்யும் என்பதை விவரம் சொல்லுகிற பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. ஆகவே அந்த இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மாயை முடித்து இப்பொழுது ஆணவமும் கண்மமும் பயிலுகிறோம். இப்படி
2: ஒரு வாட்டி இந்த பதவுரையை வலது பக்கம் ஒண்டி படிச்சிருங்க. 36 தத்துவங்களின் இயல்பையும் முறையாக விளக்கி கூறினோம். உயிரை விட்டு நீங்காமல் தொடர்ந்து வரும் ஏனைய இரண்டு மலங்களின் இயல்பையும் யாம் கூறுவோம். நீ கேட்க வருவாயாக. அவற்றை எடுத்து சொல்லும் இடத்து அறியாமை தருவது ஆணவ மலமாகும். உன்னில் வேறாக பிரித்தறிய முடியாமல் உன் இயல்பாகவே நீ கண்டு வருகின்ற இன்ப துன்பங்களை பயந்து நிற்பது எதிர்பாராத வகையில் வந்து பொருந்துகின்ற கண்ம மலமாகும் என்று அறிவாயாக. இதுவரை 36 தத்துவங்களையும் முறையாக கூறி முடித்தோம். இனி உயிரை விட்டு நீங்காதிருக்கும் ஆணவம், வினை என்னும் இரண்டு மலங்களின் இயல்பினை உனக்கு உரைப்போம். உனது அறிவை மறைத்து அறியாமை தருவது, அறியாமையை தருவது ஆணவம். உனக்கு இன்ப துன்ப நிகழ்ச்சிகளை தருவது நல்வினை தீவினை என இருவகைப்படும் வினையாகும் என்று அறிவாயாக. விளக்கம். ஆணவம், உயிர்களாகிய நாம் அறிவு பொருள். அறிவு பொருளாகிய நம்மிடத்தில் அறியாமையும் இருக்கிறது. எவ்வாறெனில் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வருகின்ற பிறப்பு இறப்புகளில் அகப்பட்டு துன்புற்று வருகிறோம். ஆயினும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தோம் என்பதையோ, பிறவி நமக்கு துன்பம் தருவது என்பதையோ உணராது இருக்கின்றோம். நாம் செய்த வினை காரணமாகவே பிறவியும் துன்பங்களும் வருகின்றன என்பதையும் நாம் உணர்வதில்லை. இப்பிறவியிலிருந்து நம்மை எடுத்து காத்து பேரின்பத்துள் வைக்க வல்ல இறைவனது திருவருளையும் நாம் அறியாமல் அதனை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் வாழ்கின்றோம். அறிவு பொருளாக இருந்தும் நாம் பிறவித்துயர், வினை, திருவருள் முதலியவற்றை அறியாது இருக்கிறோம். இவற்றை அறியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அகவிருள். காணும் தன்மையுடைய கண் பொருள்களை காண ஒட்டாதபடி இருள் என்ற பொருள் அக்கண்ணை மூடி மறைக்கின்றது. கண் பொருள்களை அறியாத தன்மை இருளால் உண்டாவது. கண்ணை மறைக்கின்ற புற இருள் போல உயிரோடு பொருந்தி அதனை மறைத்திருக்கின்ற அகவிருள் ஒன்று உள்ளது. அதுவே ஆணவமலம் எனப்படுவது. முன்னே கூறியபடி பிறவித்துயர், வினை, திருவருள் முதலிய அறியத்தக்க பல பொருள்களுள் ஒன்றையும் அறிய ஒட்டாதபடி செய்வது ஆணவ இருளே ஆகும். அறியாமையே அறிவாக தோன்றுதல். புறவிருள் வந்து கண்ணை மறைக்கும் போது கண் செயற்படாது போகிறது. உயிர் கண்ணுக்கு வேறாக இருப்பதனால் அக்கண் செயற்படாமையை கொண்டு அதனை மறைக்கக்கூடிய இருளாகிய பொருள் வந்துற்றது என்று உயிர் கருதி உணர்கிறது. இனி அக இருளாகிய ஆணவமோ உயிரையே மறைத்து நிற்கிறது. அவ்வாறு மறைத்து நின்று அறியாமையை உண்டாக்குகிறது. உயிர் அவ்வறியாமையையே அறிவென்று நம்பிவிடுகிறது. அதனாலேயே தன்னை ஒன்று மறைத்திருக்கிறது என்பதை எவ்வகையினாலும் உணர முடியாமற் போகிறது. உலகில் இருள் வந்துற்ற போது அதனை உணர்ந்து அதனை நீக்கிக் கொள்ள வழி தேடுகிறோம். ஆணவ இருளினால் அறிவு மறைக்கப்படும் போது அம்மறைப்பினை நாம் உணர்வதில்லை. அதனால் ஏற்படும் அறியாமையையே அறிவு என்று நம்பிவிடுகிறோம். அதனாலேயே அறியாமையை போக்கிக் கொள்ள வழி தேடாமல் இருக்கிறோம். ஓர் எடுத்துக்காட்டு கூறினால் இது விளங்கும். ஒரு குடும்பத் தலைவர் தமது மனைவி மக்கள் உடன் பிறந்தார் பொருட்டு வாழ்நாளெல்லாம் பாடுபட்டு பொருள் ஈட்டினார். கடைசி காலத்தில் அவர்கள் தனக்கு துணையாக இருப்பர் என்று உறுதியாக நம்பினார். ஆனால் நடந்தது என்ன? அவர் ஓய்வு பெற்ற பின்னர் அவருக்கு வருவாய் இல்லை என்று ஆன பின்னர் குடும்பத்தார் அவரிடம் நடந்து கொண்ட முறையில் அவர் வேறுபாட்டை கண்டார். தனக்கு உரிய மதிப்பினை அளிக்காமல் புறக்கணிக்கும் போக்கினை கண்டார். அவர்கள் கடைசி வரை தமக்கு துணையாய் இருப்பர் என்று நம்பியது எவ்வளவு அறியாமை என்று எண்ணி வருந்தினார். இத்துணை காலமும் அவர் அறியாமையில் இருந்தார். ஆயினும் நாம் அறியாமையில் இருக்கிறோம் என்பதை அவர் உணரவில்லை. அதற்கு காரணம் அந்த அறியாமையே அவருக்கு அறிவாக தோன்றியதுதான்.
1: நாங்கள் திருப்பி ஒரு தரம் இந்த விளக்கத்திலே இருந்து வருவோம். நாங்க விளங்குவோம்.
2: படிக்கிறீங்களா? விளக்கம் படிக்கட்டமா?
1: படிங்க.
2: விளக்கம். ஆணவம். உயிர்களாகிய நாம் அறிவு பொருள். அறிவு பொருளாகிய நம்மிடத்தில் அறியாமையும் இருக்கிறது. எவ்வாறெனில் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வருகின்ற பிறப்பு இறப்புகளில் அகப்பட்டு துன்புற்று வருகிறோம். ஆயினும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தோம் என்பதையோ பிறவி நமக்கு துன்பம் தருவது என்பதையோ உணராது இருக்கின்றோம்.
1: நாம் விஷயம் சொல்லுகிறார். இப்போ நாங்க படிக்க போவது ஆணவ மலம் பற்றியும் கண்ம மலம் பற்றியும். இந்த மலங்களுக்குள்ளே மூல மலம் என்று சொல்லப்படுவது ஆணவம்தான். அதைத்தான் நாங்கள் மூலமலம் என்றும் இருள் மலம் என்றும் பல வகையாக சொல்கிறார்கள். அதுதான் ஆன்மாவை முதல் முதலிலே பற்றி பின்னாலே கண்மத்தையும் மாயையும் கண்மைத்தை விளைவித்து மாயையினுடைய துணை சேர்த்து மும்மலங்களாக செயல்பட வைக்கிறது. இதுதான் நம்முடைய சித்தாந்தம் சொல்லுகிற முறை. ஆணவ மலத்தினுடைய வேலை என்னென்றால் அதற்கு இருள் மலம் என்று பெயர் வைத்ததற்கு காரணம், இருள் எப்படி நம் கண் பார்வையை மறைக்குமோ அதுபோல ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய அறிவு திறனை ஆன்மா அறிவு பொருள் என்று நாங்கள் முன்னமே படித்திருக்கிறோம். இறையும் ஆன்மாவும் அறிவு பொருள், பாசமாகிய மலம் மட்டும் அறிவில் பொருள் என்று படித்திருக்கிறோம். ஆனால் ஆன்மா அறிவில் பொருள் போல செயல்படுகிறதே என்று கேட்டால் அதற்கு காரணம் இந்த இருள் மலம் வந்து பற்றியதுதான் என்பது நம்முடைய பெரியவர்களுடைய முடிவு. ஆன்மாவுக்கு அறிவு இருந்தாலும் அறியாமையும் சேர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் திரும்ப திரும்ப திரும்ப நாங்கள் ஒரே அனுபவத்தை பெறுகிறோம். இன்பம் துன்பம் என்கின்ற ரெண்டு அனுபவத்தையும் திரும்ப திரும்ப பெறுகிறோம். ஒரு பிறவியிலே நாம் இன்ப துன்பப்பட்டு விட்டோம். அறிவுள்ளவர்களாக இருந்தால் நாம் என்ன செய்வோம்? அந்த இன்ப துன்பத்திலே இருந்து வெளியிலே வந்து விடுவோம். ஆனால் நாங்கள் வெளியிலே வருகிறோம் இல்லை. திரும்ப திரும்ப சேற்றிலே கால் வைத்தவன் ஒரு காலை எடுத்து அடுத்த கால் அளந்துவது போல அழுந்தி அழுந்தி கொண்டே இருப்பதற்கு காரணம் நம்முடைய அறிவை ஏதோ ஒன்று மறைக்கிறது. ஆகவே ஆன்மாக்கள் ஆகிய எங்களுக்கு அறிவு இருந்தாலும் அறிவீனமும் சேர்ந்திருக்கிறது என்பதை அவர் விளக்கம் செய்கிறார். அதில் முக்கியமான ஒன்று அவர்கள் சொல்வார்கள், பிறவிகளிலே தொய்ந்து தொய்ந்து தொய்ந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் வருவதில்லை. பெரும்பாலும் ஒருவருக்கும் வருவதில்லை. வாழ்க்கை பூராகவும் இன்பம் துன்பம் என்ற ரெண்டு அனுபவத்திலே மாறி மாறி மாறி அடிபட்டு ஒரு வாழ்க்கையினுடைய முடிவிலே எத்தனை தத்துவம் படித்தாலும் சரி சித்தாந்தம் படித்தாலும் சரி வாழ்க்கையினுடைய முடிவிலே இன்னொரு பிறவி நோக்கிய விருப்பத்தோடு தான் நாங்கள் எல்லாரும் மரணிக்கிறோம். ரொம்ப நான் விளையாட்டாக சொல்வதுண்டு, வயது என்பது 90 வயது வாழ்ந்தவனும் என்ன சொல்லிவிட்டு போகிறான், பேரன் வயிற்றில் வந்து புறக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படியானால் அடுத்த பிறவிக்கான புக்கிங் நடந்து விட்டு வைத்து விட்டு தான் போகிறார்கள். என்ன காரணம் என்றால் இவ்வளவு துன்பத்திற்கு மேலேயும் நமக்கு பிறவியிலே நாட்டம் ஏற்படுகிறது. அதற்கு காரணம் அறிவை ஏதோ ஒன்று மறைக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அறிவை ஏதோ ஒன்று மறைக்கிறபடியால் தான் நாங்கள் துன்பம் தருகிற விஷயத்தையே திரும்ப தேடுகிறோம். என்றைக்கு இதுல இருந்து விடுபட வேண்டும் என்று உண்மையான மனநிலை வருகிறதோ அன்றைக்குத்தான் இருள் பாதிப்பிலே இருந்து நாங்கள் நீங்கியவர்கள் ஆவோம். அதைத்தான் அவர்கள் திருவாசகத்திலே இருந்து எடுத்து காட்டுகிறார்கள். பிறவியிலே இருந்து நாங்கள் நீங்க வேண்டும், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று வர வேண்டும். நான் உண்மை என்னுடைய சொற்பொழிவுகளிலே சொல்லி இருக்கிறேன், இந்த இழைப்பு என்பது உங்களுக்கு தெரியும், அனுபவத்திலே மூன்று வகையான இழைப்பு நமக்கு உண்டு. அதிலே ஒன்று உடல் இழைப்பு, அடுத்தது உள்ள இழைப்பு, அடுத்தது உயிரிழைப்பு. மூன்று வகையான இழைப்பு நம்முடைய அனுபவத்துக்கு உண்டு. இதிலே உடல் இழைப்பும் உள்ள இழைப்பும் எல்லாருக்கும் தெரியும், நாம் எல்லோருக்கும் அது அனுபவம் இருக்கிறபடியால் அது தெரியும். கடுமையான ஒரு வேலையை வீட்டிலே தொடர்ந்து செய்கிறோம், செய்தவுடனே உடம்பு களைத்து போய்விடும். இந்த உடல் இழைப்பை நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல அனுபவித்திருக்கிறோம். அதுபோல உள்ள இழைப்பு என்பது நம்மாலே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வாழ்க்கையிலே நம்மை வந்து தாக்குகிறது என்று வையுங்கள். நம்முடைய அறிவாலேயோ அல்லது நம்முடைய புறப்பொருள்களாலே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை நம்மை வந்து தாக்குகிறது. அப்படி தாக்குகிற பொழுது ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற உடனே மனம் களைத்து போய்விடும். இதைத்தான் உள்ள இழைப்பு என்று சொல்கிறோம். மூன்றாவது ஒரு இழைப்பு இருக்கிறது, உயிர் இழைப்பு. அது எல்லாருக்கும் அனுபவமான இழைப்பு அல்ல. நான் சொன்ன உடல் இழைப்பும் உள்ள இழைப்பும் நம் எல்லோருக்கும் அனுபவமானது. அதுல என்ன பிரச்சனை என்றால், அதை எப்படி விளங்க வேண்டும் என்றால், உடல் இழைப்பு வந்த உடனே நாங்கள் என்ன செய்கிறோம், இதை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உடல் இழைப்பு வந்த உடனே ஏதோ வேலை செய்கிறோம், களைத்து போய்விட்டோம், ஒரு இடத்திலே வந்து உட்கார்ந்து விட வேணும் என்று உடம்பு தோன்றுகிறது, நமக்கு அறிவுக்கு தோன்றுகிறது. ரொம்ப வேலை செய்து கிடைத்தால் ஒரு இடத்துல வந்து உட்கார வேண்டும் அல்லது படுக்க வேண்டும். அப்படி நாம் படுக்கிற இடம் உறுதியான இடமாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த இடத்துல நான் அமைதிப்பட முடியும். இது களைப்பிலே நமக்கு தெரிகிற விஷயம், உடல் களைப்பிலே தெரிகிற விஷயம். இனி அடுத்ததாக உள்ள களைப்பு, மனம் சோறுகிற பொழுதும் நமக்கு உறுதி தரக்கூடிய ஒருவரை போய் சார்ந்தால் அந்த களைப்பு நீங்குகிறது. அதுதானே இப்ப நாங்கள் இந்த கவுன்சிலிங் எல்லாம் அதுதான், உள்ளம் களைத்து விடுகிறது. அப்ப அந்த களைப்பை நீக்கக்கூடிய ஒருவரை போய் நாம் சார்ந்து அந்த களைப்பை நீக்குவோம். இந்த ரெண்டினுடைய இயல்பும் தெரிகிறது. இப்போ உயிர்களைப்பு என்றால் என்ன என்று கேட்டால், அது நாம எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு அது சாத்தியமாக அனுபவத்துக்கு வருகிறது. ஒரு உயிர் திரும்ப திரும்ப திரும்ப பிறக்கிறது. அதைத்தான் மணிவாசகர் சொல்கிறார், புல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி வல்லசுரராகி முனிவராகி தேவராகி செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் சொல்லிவிட்டு சொல்கிறார், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்கிறார். அதிலே வருகிற இழைப்பு என்பது உடல் இழைப்பல்ல, உள்ள இழைப்பல்ல, உயிர் இழைப்பு. மணிவாசகருக்கு அந்த இழைப்பு அனுபவப்பட்டபடியால் சொல்ல முடிகிறது. பிறவிகளிலே பிறக்க பிறக்க இந்த துன்ப அலைகள் அடிக்க அடிக்க அடிக்க அடிக்க அடிக்க உயிர் ஒரு எல்லையிலே களைப்புகிற பொழுதுதான் இனி பிறவி வேண்டாம் என்ற நிலைக்கு வரும். அந்த நிலைக்கு வருகிற இடத்துக்கு பேர் தான் களைப்பு. எப்படி உடல் களைத்தவுடனே ஒரு உறுதியான இடத்திலே உட்காருகிறோமோ, உள்ளம் களைத்தவுடனே ஒரு உறுதியானவரை சார்ந்து இழைப்பாருகிறோமோ, அது போல உயிர் களைத்ததும் எந்த அசைவும் இல்லாத ஒரு பொருளை சார வேண்டும் என்ற விருப்பம் வரும். அதுதான் இறையை சாருகிற விருப்பம். அதெல்லாம் தானவ மனத்தினுடைய பற்றிலே முதல் தெரியாது. ஆரம்பத்திலே எது நமக்கு தீமையோ அதையே நாம் நன்மை என்று நினைத்து கொண்டுதான் எல்லாரும் பிடித்து பிடித்து மயங்கி வாழுகிறோம். இதுதான் ஆணவத்தினுடைய கடும் கொடுமை. மலங்களுக்குள்ளே கடும் மலமாக ஆணவ மலத்தை தான் கொள்வார்கள் என்றால் என்ன காரணம் என்றால், ஆன்மாவுக்கு இருக்கிற இயல்பறிவை அது கொஞ்சம் கூட இல்லாமல் பண்ணிடும். ஆன்மாவுக்கு ஒரு அதாவது சிற்றறிவு உள்ள பொருள் தானே, ஆகவே அதற்கு தானாக விளங்கி இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் விளங்காமல் செய்கிற தன்மையினாலே ஆணவம் கொடுமையான ஒன்று. பிறகு அதன் காரணமாக கண்மம் விளைகிறது, பிறகு அது நீங்க மாயை வருகிறது. இதுதான் இந்த தொடர்பு. இந்த தொடர்பிலேதான் ஆணவத்தை இவர் மேற்கண்டவாறு விளங்கப்படுத்துகிறார். திருப்பி அந்த ஒரு பட்டியை பிடித்துக்கோங்கள்.
2: உயிர்களாகிய நாம் அறிவு பொருள், அறிவு பொருளாகிய நம்மிடத்தில் அறியாமையும் இருக்கிறது. எவ்வாறெனில் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வருகின்ற பிறப்பு இறப்புகளில் அகப்பட்டு துன்புற்று வருகிறோம். ஆயினும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தோம் என்பதையோ பிறவி நமக்கு துன்பம் தருவது என்பதையோ உணராது இருக்கின்றோம். நாம் செய்த வினை காரணமாகவே பிறவியும் துன்பங்களும் வருகின்றன என்பதையும் நாம் உணர்வதில்லை. இப்பிறவியிலிருந்து நம்மை எடுத்து காத்து பேரின்பத்துள் வைக்க வல்ல இறைவனது திருவருளையும் நாம் அறியாமல் அதனை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் வாழ்கின்றோம். அறிவு பொருளாக இருந்தும் நாம் பிறவித்துயர், வினை, திருவருள் முதலியவற்றை அறியாது இருக்கிறோம். இவற்றை அறியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அகவிருள். காணும் தன்மையுடைய கண் பொருள்களை காண ஒட்டாதபடி
1: இருளை இரண்டு வகையாக நம்முடைய துவக்காரர்கள் ஞானிகள் பிரிப்பார்கள். ஒன்று புறத்திலே தெரிகிற ஒரு இருள், அடுத்தது உயிரை பற்றி இருக்கிற இருள். இரண்டு இருள் இருக்கிறது. சூரியன் புள்ளிவிட்டால் வெளியிலே வருகிற இருள் இருக்கிறது, இது புற இருள். அதுபோல அக இருள் என்றும் ஒரு இருள் இருக்கிறது, அது ஆன்மாவை மறைத்து நிற்கிறது என்று சொல்கிறார் சேக்கரார் சுவாமிகள். பெரிய புராணத்தை பற்றி அதுக்கு பெயரிடுகிற பொழுது அந்த ரெண்டு இருளையும் சொல்வார். இங்கே இதன் நாமம் கூறின் என்ன, இந்த புஸ்தகத்துக்கு என்ன பெயர் என்று அவர் சொல்ல தொடங்குகிறார். இங்கே இதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னாள் தங்கிருள் இரண்டுள். இந்த உலகத்திலே ரெண்டு இருள் இருக்கிறது, ஒன்று புற இருள், அடுத்ததாக இருள். இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் இரண்டுள் மாந்தர் சிந்தையை சார்ந்து நின்ற பொங்கிய இருளை முன்னால் புற இருள் நீக்குகின்ற செங்கதிரவன் போட்பாயும் திருத்தொண்டர் புராணம் என்பார். இந்த நூலுக்கு என்ன பயன் செய்யும் என்றால் அவர் சொல்வார், புற இருளை எப்படி சூரியன் நீக்குமோ அப்படி பிரிய புராணம் நம்முடைய அக இருளை நீக்கும் என்பார். இந்த அக இருள் என்பதுதான் ஆணவம். பெரிய புராணத்தை படித்தால் என்ன நன்மை, அந்த ஆணவத்தன்மை கெடும் என்கிறார். இந்த ஆணவம் என்கின்ற இருள் நம் உயிரை பற்றி உள் நிற்கிற இருள் என்பதை சொல்லுகிறார் பிரயாசி.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம் சைவம்.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: இந்த கருவிகள் நம்ம என்ன செய்கிறது, மயக்கி நம்ம என்ன செய்கிறது, நம்முடைய இயல்பை உணராத வகை செய்கின்றன. அங்கே நமக்கு சூத்திரத்தில் ஐம்புல வேடரின் வளர்ந்த காரணத்தால் அயர்ந்தனைன்னு சொன்னாரா இல்லையா? எனவே அதை இங்கே உறுதி செய்தார், அதனால் இந்த கருவிகள் நமக்கு விளக்குமா அல்லது மயக்குமா என்ற இடத்து என்ன சொன்னார் அவை? ஏன்னா நம்ம ரெண்டாவது அதிகரணத்தில் என்ன பார்த்தோம், 400 ரெண்டாவது அதிகரணத்தில் அது விளக்குன்னு பார்த்தோம். அங்கே அது விளக்குன்னு சொன்னாலும் அது உலகத்தை விளக்கிட்டேயன்றி நம்ம காண வேண்டிய பொருளாகிய சிவத்தை விளக்கலை. அது மட்டுமல்ல, அதற்கு தடையாகவும் நின்றது, அதனால் என்ன செய்யணும், அதை விடத்தான் செய்யணும் இல்லையா? அதனால் இந்த கருவிகள் நமக்கு ஞானத்திற்கு தடை, அது உலகை உணர்வதற்கு தான் உதவி செய்யும். இதோட ஞானத்துக்கு அது நமக்கு அப்பர் சுவாமி இவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நோக்குவேன் உன்னையே நல்லன நோக்காமை காக்கின்றார் கண்டுகொன்றார், அப்போ அவன் என்ன செய்தான், நமக்கிட்ட நல்ல உணர்வே ஏற்படாதவாறு என்ன செய்கிறான், தடை செய்கிறான். கண்டுகொண்டார் ஐவர் காக்கிலும், இப்படி அஞ்சு பேர், ஒருத்தர் ரெண்டு பேர்ல எத்தனை பேர், இங்கே அஞ்சு பேருன்னு சொன்னாலும் அவர் என்ன சொல்கிறார், எல்லா கருவியும் வச்சுக்கொண்டாரு. அப்போ ஏகப்பட்ட பேர் இருக்கான் இல்லையா? காக்கிலும் வாக்கு என்னும் மாலை கொண்டு உன்னை என் மனத்தே ஆர்க்கின்றேன். அப்போது பெருமானுடைய நாமத்தை அவர் எப்படி சொல்றாராம்? வாக்கு, வாக்கு என்னும் மாலை கொண்டு உன்னை என் மனத்தே ஆர்க்கின்றேன். அப்போ மனசுக்குள்ளே சொல்றாரு பெருமான். வெளியே சொன்னா கூட அவன் கண்டுபிடிச்சிருவானான். ரொம்ப பைய சொல்றாரு. அப்போ அந்த மனத்தை பறவையின் மண்டலி எம்மானே என்று சொல்கிறார். எனவே இந்த கருவிகள் நமக்கு நம்முடைய இயல்பை உணரவிட்டாது தடுக்க, அதனால் இந்த கருவிகளை சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகி நின்றார் போல என்ன செய்யணும்? இந்த சார்பை விடணும். சிவச்சார்பு தான் நமக்கு சார்பு என்று உணர்ந்து என்ன செய்யணும்? இந்த சார்பை நாம் விடவே செய்ய வேண்டும். அதனால் இங்கே பன்னிறம் காட்டும் படிகம்போல் இந்திரியம் தன்னிறமே காட்டும். தன்னுடைய இயல்பைத்தான் இந்த ஆன்மாவின் இயல்பாக காட்டும். தன் இயல்பை தன் இயல்பாக காட்டால் கூட பரவாயில்ல, எப்படி சாட்டுது? ஆன்மாவின் இயல்பாக காட்டியிருக்கிறது. எனவே இதெல்லாம் பொய் என்று, இது காட்டுவதெல்லாம் பொய் என்று உணர்ந்து நீங்கள் சித்தியாறு மற்ற நூல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புத்தி எப்படி வேலை செய்யும்னு சொன்னார். புத்தி என்ன வேலை செய்யும்? வினைக்கீடாக தான், எல்லாமே வினைக்கீடாக தான். புத்தி என்ன செய்யும், அதனுடைய தொழில் என்ன? நிச்சயிக்கும். எதை நிச்சயிக்கும்? விடயத்தை பற்றிய, மனம் பற்றிய விடயத்தை நிச்சயிக்கும். என்ன விடயம் என்று நிச்சயிக்கும். எப்படி நிச்சயிக்கும்? எப்படி நிச்சயிக்கும்னா அந்த ஆன்மா செய்த புண்ணிய பாவங்களுக்கு தகுந்த மாதிரி நிச்சயிக்கும். எப்படி நிச்சயிக்கும்? அது உள்ளதை சொல்லாது. இவனுக்கு இப்போ புண்ணிய பலன் அனுபவிக்க வேண்டிய நேரமா இல்லை பால பலன் அனுபவிக்க வேண்டிய நேரமானு பார்த்துட்டு என்ன செய்யும், அதுக்கு தகுந்தாப்புல அவுட்புட்டை மாற்றி கொடுத்துருவான். பொல்லாதவன் யாரு? புத்தி. விளங்குதா? அப்போ இதெல்லாம் உண்மையாக பொய்யா? இது காட்டுறதெல்லாம் பொய், எல்லாம் பொய் தானே. எனவே இந்த கருவிகள் அந்த காட்டப்படுகின்ற பொருளே பொய் தான், உலகமே பொய். அதில் இந்த கருவி வேற எல்லாம் பொய் தான் இல்லையா? அப்போ அந்த எது மெய்னா ஒரே ஒன்று தான் மெய், வேற எதுவுமே மெய் அல்ல. பெருமான் மட்டும்தான் மெய். எனவே அந்த தன்னிறமே காட்டும் தகிரிலிருந்து பன்னிறத்து பொய்ப்புலனை வேறு உணர்ந்து இந்த படிகத்தில் படிஞ்சிருக்க பல நிறங்கள் எல்லாம் இதுக்கு வேற என்பதை உணர்ந்து அந்த பொய்த்தன்மையை பொய்யாய் ஒழியுமாறு அதனுடைய மெய்ப்பொருள் மெய்த்தன்மையை உணர்ந்தவன் மெய்கண்டான் அந்த மெய்ப்பொருளுக்கு தெய்வமாம் வேறு என்பார். அந்த சிவத்திட போய் அடிமையாக சென்று கூடுவான் என்று நமக்கு இந்த மூன்றாவது பகுதியிலே சொல்கிறார். இங்கே பொய் மெய் என்பது எதை குறிக்கிறது? பொய் மெய் என்பது எதை குறிக்கிறது? பொய் மெய் என்று இங்கே சொல்வதெல்லாம் பொய்யறிவு மெய்யறிவை குறிப்பன. எதை குறிக்கிறது? பொய் மெய் என்பது அறிவின் மேற்று. ரெண்டு எதை குறிக்கி? அறிவு. பொய்யறிவு மெய்யறிவு. விளங்குதா? பொருளை குறிக்கல, எதை குறிக்கி? அறிவை குறிக்கிறது. எனவே இங்கே சிவஞானம் பிரகாசிக்க இருப்பது ஆன்மாவினுடைய சிறப்பியல்பு. அப்படி ஆன்மாவின் சிவஞானம் பிரகாசிச்சு இருக்கிறதா ஆன்மாவினுடைய சிறப்பியல்பு. மற்ற ஞானங்கள் எல்லாம் ஆன்மாவினுடைய பொது இயல்பு என்பதை சொல்கிறார். ஆக இப்படி சொல்லி இந்த ஆன்மா இதை தெரிந்து உணர்த்த இவன் வந்து நமக்கு பகை என்று உணர்ந்து அந்த சார்பை விடுகிறான் இல்லையா? இப்போ இவனுக்கு விளங்கியிருக்கு. இப்போ இதெல்லாம் காட்டுவதெல்லாம் பொய்னு விளங்கிட்டு தான் இல்லையா? இவன் பகைவன், இவன் தான் துன்பத்துக்கு காரணம்னு அவன் சொன்னான். இப்போ இதுவும் தெரிஞ்சிடுது. இப்போ சரி சரி, நீ இனிமேல் நீ வேண்டாம், இனிமேல் நீ கருவிகள்லாம் வேண்டாம் போ அப்படின்னா போயிருமா? போக மாட்டாங்கு, அது போகாது. ஏன்னா நம்ம ஐயா அன்னைக்கு சொன்னாங்க, அவங்க வீட்டில் நாய் இருக்குன்னு சொன்னான் இல்லையா ஒரு நாள், சொன்னோம்ல அந்த நாய் இவங்க சிவ பூஜை செய்யுங்கிற வீட்டில் நாயே வச்சிருக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுல்ல, கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஏன்னா இப்படி சொன்னோன்னே சரி, இனிமேல் நாய் நம்ம வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, காரில் கொண்டு போய் ஒரு 50 மைலுக்கு அந்த பாரம் கொண்டு விட்டு வந்துட்டாரு. வந்த பார்த்தா வீட்டில் வந்து வாழை வாழை ஆடிட்டு நிற்காங்க. ஆடா இங்கே அதுக்குள்ளே வந்துட்டானே அப்படின்னு சொல்லி பழையபடி மறுநாள் போகிறப்போ இதே மாதிரி கொண்டு விடுதாரு. விட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டு வாசலில் படுத்துக்கிடாங்க. எங்கே கொண்டு விட்டாலும் என்ன செஞ்சுதான், பழையபடி பழடி வந்துருதான். இவர் இப்படி ஒரு ஒரு மாதம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அது என்ன செய்யுது, திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. இவர் இந்த நாயை எவ்வளோ நாளாக வளர்த்துருக்காரு, ஒரு 4-5 வருஷம்தான். இந்த 4-5 வருஷம் வளர்த்த நாயை விட்டு போக மாட்டோமுக்கு. இது எத்தனையோ பிறவி, ஒரு பிறவி ரெண்டு பிறவி இல்லை, எத்தனையோ பிறவி பழகிருக்கோம். எது கூட, இந்த கருவிகளோட. ஏ இப்போ போவேன்னா போவானா, போகவே மாட்டோம். சரி இவன் போய் போகட்டா போ இருக்கான் இல்லையா, நாம் சேர வேண்டிய ஆள் வானா வருவாரா, இவன் போனாதான் அவர் வருவோம் கரு விளங்குதா. அது நமக்கு நீங்கள் 11ஆம் திருமுறையில் பட்டணத்தார் பாட்டை படித்தா தெரியும். அந்த வீட்டில் அருமையான ஒரு கதை போலேயே சொல்லியிருப்பார். அதனால் அந்த பெருமான் வந்து குடியிருக்கணும்னா நம்ம சிந்தை பாலறையாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது, சிந்தை பாலறை. அது யார் இருக்க வேண்டிய இடம், பெருமானுடைய பள்ளியறையாக இருக்க வேண்டியது. பெருமானுடைய பள்ளியறையாக இருக்க வேண்டியது எப்படி இருக்கு, பாலறையாக இருக்கு. எனவே அதை பூரா அங்கே இருக்க கச்சடா வியாபாரத்தெல்லாம் என்ன செய்யணும், அங்கிருந்து கண்டிப்பாக அகற்றியே தீர வேண்டும். அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, இவர் இப்படி ஒரு 6 மாதம் கொண்டு விட்டார்னா அதுக்கப்புறம் சரிச்சு நம்ம பெருமையை இவனுக்கு தெரிய மாட்டேக்கு, சரி இன்னும் போகிறோம் வேற ஆளாக பார்ப்போம்னு போவோம். விளங்குதா. அது மாதிரி இந்த நாயை விளைவுபடுத்துவதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தானே செய்கிறோம், அதிலிருந்து பிரிவது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் தொடர்ந்து செஞ்சால் நடக்கும். அதுபோல் இந்த கருவியிலிருந்து நீங்கள் போது லேசு இல்லை, ஆனால் முயற்சி, கடும் முயற்சி பண்ணால் நடக்கும். உங்களுக்கு சிவப்பிரகாசம் 57 என்னது, ஏன்னா சத்து அசத்தை சாரா இல்லையா. எனவே இந்த பாட்டில் இந்த ஆன்மா இவர் சொல்கிறாரு, இந்த ஆன்மா அசத்திலிருந்து எப்படி நீங்கிறது, சத்துடன் நின்று அசத்தி நீங்கும் தன்மையால் சதசத்தாமி. சத்துடன் நின்று அசத்தை நீங்கும் தன்மையால் சதசத்தாமி என்பார். விளங்குதா. அப்போ அந்த அசத்திலிருந்து எப்படி நீங்குது, சத்துடன் நின்று உடன் நின்று. எனவே அந்த திருவருளின் துணையோடு நின்றுதான் என்ன செய்யுது, இந்த அசத்தாகிய சார்பிலிருந்து நீங்குகிறது. விளங்குதா, விளங்குதா உங்களுக்கு. எனவே அதை நீங்கணும்னா அப்போ என்ன செய்யணும், என்ன செய்யணும், ஆமாம் அதுக்கு கடுமையான சாதனம் செய்யணும் என்பதை சொல்கிறார். அதை அதை சொல்லக்கூடிய பகுதி தான் அந்த கடைசி பகுதி. விட்டு, எதை விட்டு, இந்த வேடர் சார்பை கருவி சார்பை விட்டு. கருவிகளை தான் எல்லாரும் சேர்த்துக்கங்கட்டான, வேடர்னு அஞ்ச சொன்னாங்க எல்லாம் சேருங்கட்டாங்க. எனவே இந்த கருவிகள் எல்லா கருவிகளையும் மாயை தானே உதறி நரலாம் சொன்னாரா இல்லையா. எனவே அதை நீக்கணும், அதை நீங்கணும். அதனால அங்கே விட்டு அந்நியமின்மையின் அரண்களால் செல்லும் அந்த சார்பை விட்டுட்டு எங்கே போவோம், சிவச்சார்பை பெறும் என்றார். அதனால் இங்கே இந்த 4வது அதிகரணத்துக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த ஆன்மா, இந்த ஆன்மா வந்து அந்நியமின்மையில் அரண்களால் செலுமேன்னு சொல்லிட்டோமா இல்லையா. அப்போ இந்த கருவிகளை விட்டுட்டு நாம் பெருமானோட திருவடியில் சேரணும் அப்படிங்கிறது நாம் சொல்ல வந்த பொருள். அப்போ இந்த ஆன்மா இந்த கருவிகள்லாம் நமக்கு வேறுன்னு நினைச்சிட்டாலே பெருமானுடைய திருவடியை சேர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன சந்தேகம் வருது, தடை என்ன, இந்த 4வது அதிகரணத்தில் நாம் சொல்ல வேண்டிய கருத்து என்னது, இந்த கருவிகளை நமக்கு வேறு என்று நினைந்து அவற்றினுடைய பற்றிலிருந்து நீங்கினா என்ன செய்யலாம், பெருமானுடைய திருவடியை அடையலாம் என்கிறார். அதில் என்ன தடை வருகிறது, ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, ஐயா நிப்பாட்டுங்க கொஞ்சம் பொறுங்க, கருவிகளை அவசரப்பட்டு நிற்கிறாதீங்க, கருவிகளை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க, ஏன்னா இந்த கருவிகளே சிவகரணமாக்கலாம்னு சொல்லிகிட்ருக்கானா இல்லையா. யார் அவன், சங்கராந்தவாதி. அவன் என்ன சொல்கிறான்னா, கருவிகளை விட வேண்டாம் அப்படிங்க. முதல் தடை என்னது, கருவிகளை விட்டாதான் பெருமானுடைய திருவடி அடையலாம்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், கருவிகளை விடவே வேண்டாமுங்க. முதல் பாயிண்ட் அவன். சரி, அடுத்த அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், இந்த கருவி இந்த இதில் இந்த விட வேண்டாம்னு சொல்கிறவன் அவன் மெயினா, அவன் கூட சேர்ந்தவன் யாரெல்லாம், சமவாதி, சிவ சமவாதி, ஆவேசவாதி, உற்பத்திவாதி, இவெல்லாம் காபாலிகர் இல்லையா, மாபிரதர்னு இருக்காங்களா இல்லையா, அவன் எல்லாத்தையும் இந்த கட்சியில் சேர்க்க வேண்டிதான். ஏன்னா இந்த சிவ வழிபாடு செஞ்சுட்டா என்ன ஆயிடுவாரான், இந்த கருவியெல்லாம் மாறணும்னு சொல்கிறாமல. எனவே இவர்கள் பக்குவம் வந்து சிவபெருமான் இவோட்ட நீங்கள் இனிமேல் பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு அவர் ரிட்டையர்ட் ஆயிடுவாரான். விளங்குதா? ஆவேசவாதி என்ன சொல்லுவான், இவர் இவரை ஆவேசித்து, சிவம் ஆவேசித்து இவர்கள் அதுபோலேயே ஆயிடுவாங்க அப்படிலாம் ஒவ்வொருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால் இவங்க எல்லாத்தையும் அதை கட்சியில் சேர்க்க வேண்டிதான். இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, கருவிகளை விட வேண்டாம் என்கிறார்கள். இரண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கருவி சார்பில் இருந்து நீங்கினா போதும். விளங்குதா சொல்கிறது, எல்லாரும் எழுதணும் அதை. முதல்ல கருவி சார்பில் இருந்து நீங்க வேண்டாங்கிற சொல்கிறவன் முதல் வகையினர். ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா, கருவி சார்பை விட்டால் போதும், கருவி சார்பை விட்டால் போதும், சிவனை போய் அடையணும், அங்கே போய் அடையணும், அந்த அடையத சமாச்சாரமே வேண்டாம்ங்க. விளங்குதா? கருவி நீக்கமே அமையும், கருவி நீக்கமே அமையும் என்கிறார்கள். அவங்க யாரு அப்படின்னா, இந்த பேதவாதி, பேதவாதி, பேதவாதி இந்த புத்தன் மொத்தம் எல்லாருமே தானே, அவங்களுக்கெல்லாம் இந்த கந்தம் மறந்து போனாலே, கந்தம் என்பது அவருக்கு அறிவை கொடுக்கக்கூடியது, அது நீங்கினாலே போதும் அப்படிங்கிறான். அது கல் மாதிரி கிடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேரவும் போனால். எனவே இவர்கள் எல்லாமே அந்த கருத்து உடையவர்கள் தான். அப்புறம் மூணாவது ஆள் என்ன சொல்கிறாங்கன்னா, கருவி நீங்க வேண்டியதான், சிவத்தை சேர வேண்டியதான், சிவத்தை சேர வேண்டியதான், கருவியை விட்டுட்டு சிவத்தை சேர வேண்டியதான். ஆனால் அவனுக்கு அடிமையாகணும்னு சொல்லாதேங்க அவனுக்கு. ஏன்னா இப்போ நமக்கு அவன் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம், இறைவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசங்க, என்ன வித்தியாசம், இறைவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவனுக்கு மலமே இல்லை, நமக்கு மலம் இருக்கு, அதானே. இப்போ அந்த எது வந்து நம்மை அவனை வேறுபடுத்தியதோ அந்த மலத்தை நீக்கியாச்சு, அதுக்கப்புறம் அவன் நானும் ஒன்று தானே, அவன் நானும் சிவசமவாதிகள் அப்படி சொல்கிறான், ரெண்டு பேரும் ஒன்று தான். அதனால் அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் அடிமை, அது நீக்கிட்டால் நாமனும் அவளே மாறி ஆயிடுவோம் இல்லையா. அநேக ஈஸ்வரவாதிகள் எல்லாம் தான், நம்மும் அவனை மாறி ஆகிட்டேன்னா அவனை போல் எல்லாம் நம்மளும் செய்யலாம். அப்போ அவனை போல் ஆனதுக்கப்புறம் நமக்கு அடிமை கிடுமைங்க பேச்செலாம் வேண்டாமுங்க. விளங்குதா? அப்போ முதல்ல என்ன சொன்னாங்க, கருவி நீங்க வேண்டாம், கருவி நீங்கினா மட்டும் போதும். அடுத்தது அப்புறம் மூணாவது, கருவி நீங்க இறைவனை சாரணும், ஆனால் சார்ந்தா போதும், அதுக்கு அடிமையாகுதெல்லாம் வேண்டாம், இறைவனை சார்ந்தா நாமும் அவனை மாறி ஆயிடுவோம். நீங்கள் தானே சொன்னீங்க சார்ந்ததன் வண்ணமாதல்னு, அதானே சொன்னீங்க, இப்போ அவனை சேர்ந்தா அவனை மாதிரி ஆயிடுவோம்ல அப்படிங்க. சரிதானே, சரியா தப்பா, ரொம்ப சரியா இருக்கீங்களோ, சரி வெளியே வாங்க பார்த்துக்கிடுவோம். எனவே இங்கே மூணு பேரே மறுத்தாச்சு, மூணு பேர் வெவ்வேறு இந்த கருத்தை மூணு பேர் மறுத்துட்டானா இல்லையா. இப்போ நாலாவது என்ன சொல்கிறான், சரியாக அடங்குனா அடங்கிட்டு போட்டும், சிவத்தை சாரடும் அவனை அடங்கிட்டு போட்டும், ஆனால் பழையபடி திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லாதீங்க அப்படிங்க. கடல்லிருந்து இவங்க இந்த ஆன்மா இறைவனை சார்ந்த ஆன்மா இறைவன் ஆயிருமா இல்லையா சேர்ந்துட்டா, அதுக்கப்புறம் பழையபடி உலகத்தை பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னா சொல்லாத, இவன் தான் சிவமும் தான் தன்மை பெற்றுவானே, அப்புறம் உலகத்து திரும்பினால் அதனால் என்ன குறைஞ்சி போச்சு. விளங்குதா? அதனால் இப்படி நான்கு விதமான தடை எடுக்கிறது. இங்கே இந்த இதெல்லாம் மறுக்கிறது தான் இந்த நான்காவது அதிகரணம். விளங்குதா? எது வர வேண்டாம்கான், மல்ல வரணும், திரும்பாதுன்னு சொல்ல வேண்டாங்க திரும்பினா, ஏன்னா எல்லாமே சிவகரணமான பின்னால பார்க்கதெல்லாம் சிவமாக தானே தெரியும், பாசமும் சிவமானா தெரியும், இவன் கருவின்னா சிவகரணம் ஆயிருமே, அதனால் அதெல்லாம் என்ன வேறுபாடியா என்று இப்படி மறுப்பவர்கள் நான்கு திறத்தர். எனவே இவ்வாறு மறுக்கப்படவே இதையெல்லாம் இந்த பகுதியில் மறுக்கிறார், இதையெல்லாம் மறுக்கிறார். அப்போ இந்த இதில் மூணு விதாரண வெண்பா வைக்கிறார், மூன்று விதாரண வெண்பா வைக்கிறார். ஆனால் அங்கே பாருங்க, இந்த மூணு விதாரண வெண்பா மறுக்கிற மூணு பேரை மறுக்கிற மாதிரி வச்சிருந்தாலும், முதல் விதாரண வெண்பா ஒரு வெண்பாவிலே அத்தனை பேரும் கருத்தும் தவிடு பொடி ஆயிடுது. ஒரே வெண்பாவிலே அதுக்கப்புறம் சொல்றதெல்லாம் பிளஸ் தான், விளங்குதா? அப்படி அற்புதமாக மெய்கண்டார் இதை அமைத்திருக்கிறார். இங்கே அந்த அதாவது ஒரு ஆறு ஓடுகிறது, மலையிலிருந்து வருது, அந்த ஆறை வந்து ஒரு அணையை கட்டி தடை செய்கிறோம். என்ன செய்கிறோம்? அணையை கட்டி நீரை தேக்கு உரமா இல்லையா, தேக்கனா என்ன செய்யும்? வேகம் தடை செய்யப்படும், அதனுடைய இயல்பு அங்கே தடை செய்யப்படுகிறது. தடை செய்யப்பெற்றால் அங்கே நீரின் பெருக்கு ஏற்படுகிறது. அங்கே என்ன படுது? நீர் பெருக்கு. நீர் பெருக்கு ஏற்பட்டால் என்ன செய்யும்? ஒரு நேரத்தில் அணை உடஞ்சிரும். அணையை உடஞ்சா என்ன ஆகும்? நமக்கு நல்லா தண்ணி கிடைக்குமா? அந்த அணை உடைந்தால் ஏற்கனவே அந்த ஆற்றினுடைய வந்துகிட்டு இருந்த ஆற்றின் வேகம் இப்போ மிகுதிப்படும் இல்லையா? நார்மலாக வந்துகிட்டு இருக்க வேகத்தை விட இப்போ ஆற்றின் வேகம் என்னாகும்? முடுகி ஓடும். எப்படி ஓடும்? முடுகி ஓடும் வேகமாக. தடை செஞ்சுட்டு விட்டால் அப்படி தானே இருக்கும். ஏன்னா தண்ணி ரொம்ப தேக்கம் ஜாஸ்தியாக இருக்கா இல்லையா? ஓடி எங்கே போகும்? கடலுக்கு. தண்ணி அங்கே தானே போகும். கடலுக்கு போனால் என்னாகும்? கடலில் கலக்கும். கலந்தா ஆற்று நீர் கடல் நீர் ஆயிரும் இல்லையா? கடல் நீர் ஆயிரும் இல்லையா? இதைத்தான் சொல்கிறாரு. இப்போ அந்த ஆன்மா, அந்த ஆன்மாவினுடைய அந்த வெள்ளத்தினுடைய ஓட்டம் போல ஆன்மாவினுடைய அறிவு, அது எதனால் தடை செய்யப்படுகிறது? அந்த அணை போல் இருப்பது கருவிகள். இந்த கருவி சார்பினால இந்த பாச ஞானத்தால் நம்முடைய வியாபகத்தன்மை தடைப்பட்டது, வியாபகத்தன்மை தடைப்பட்டது. அப்போ இப்போ அந்த குரு உபதேசத்தினால இந்த பந்தத்திலிருந்து ஆன்மா நீங்கவே என்ன செய்து இறைவனை திருவடியை அடைவதில் வேகம் ரொம்ப அட்டு. அப்போ வேகம் என்பது என்ன? இச்சை மிகுந்து, இச்சை மிகுந்து அவனுடைய திருவடியை சென்று அடைந்து அதில் தன்னை மறந்து அடங்கி இருக்கும். விளங்குதா? எது போல? அந்த ஆறு போல. ஆறு இவன் ஒன்று போல இருக்கா இல்லையா? விளங்குதா விளங்கலையா? எனவே அப்படி சொல்கிறார். அது அப்போ இதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் ஒரு ஊஞ்சல்ல இருக்கான், ஒருத்தன் ஊஞ்சல்ல இருந்து ஆடிக்கிட்டு இருக்கான். இங்கே இதெல்லாம் அங்கே போட்டிருக்காங்க, ஊஞ்சலுக்கும் அந்த ஆடுங்கன்னு. நான் ஊஞ்சலை பார்க்க தான் முடியுது, ஏறவும் முடியலை, ஆடவும் முடியலை. ஆமாம், பார்த்துட்டு ஏக்கமாக பார்த்துட்டு போக வேண்டியதான். இங்கே இந்த ஊஞ்சலில் ஒருத்தர் ஏறி இருந்து ஆடினாமன்னா அந்த ஊஞ்சல் கயிறு அறுந்து போச்சுன்னா அதான் தெரியுமே. அந்த கிழவுழுங்க தான் எல்லாத்துக்குமே தெரியுமே. அதை மட்டும் நல்லா தெளிவாக சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் கேட்ட கேள்வி பதில் சொல்லலை. ஊஞ்சல் அந்த என்னச்சுன்னா கீழே விழுவோம், அது வகுப்புலேயே அங்கங்கே விழுது பொத்து பொத்துன்னு. அப்போது என்னென்னா அது அந்து போச்சுன்னா அது விழுதில் தாமதம் இல்லை, எந்த விதமான தாமதமும் நிகழாமல் போய் தரையில் விழுகிறது. அதுபோல இந்த ஆன்மா நாம் இந்த கருவிகள் அல்ல என்ற உணர்வு ஏற்பட்டால் அந்த அந்த உணர்வே என்ன செய்யும்? பெருமானுடைய திருவடியில் கொண்டு சேர்க்கும் என்று சொல்கிறார். விளங்குதா? அதனால் இந்த இதில் வந்து நமக்கு இந்த ஏது இந்த ஊஞ்சல் கயிறு இருக்கா இல்லையா, ஊஞ்சல், அந்த ஊஞ்சல் கயிறு எது, ஊஞ்சல் எது, ஊஞ்சல் எது? இப்போ கயிறை கட்டியாச்சு, இது என்னது? நான் கேட்டால் எல்லாரும் ஆமாம் ஆமாங்கணும். இது பீமு. விளங்குதா? இது என்னது? செவரு. செவரை போட்டால் பீமுனுங்க. நம்ம படம் தலைச்சனத்தில் இருக்கு என்ன செய்ய? அதான் நான் முதல்ல நயந்து கேட்டுக்கிட்டேன், நான் சொன்னால் சரின்னு சொல்லுங்கன்னு. விளங்குதா? எனவே இதெல்லாம் சேர்ந்து எங்கே இருக்கு? தரை. விளங்குதா? இது தரை. தவறில் செவர் இருக்கு, செவரில் பீம் இருக்கு, அதில் ரெண்டு கயிறு இருக்கு, கீழே ஊஞ்சல் இருக்கு. இதில் யார் இருக்கா? வேல்முருகன். அவரு அவர் ஐயோ போவீங்களோ, சரி யாராவது வச்சுக்க நானே வச்சுக்கங்களேன், அப்பதானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, இவருக்கு வேண்டியதாம்னு. ஏ நான் உட்காந்து, இது என்னது ஆன்மா, இது ஆன்மா இல்லையா, இது என்னது பாசம்ங்கிற கருவிகள் இல்லையா, இது நான் எனதுங்க உணர்வு, இந்த உணர்வோடு இந்த பாசம்தான் நமக்கு ஆதாரம் நினைச்சிட்டு இருக்கு, இந்த கருவி தான் நாம, இதுதான் நமக்கு ஆதாரம் நினைச்சு உட்காந்து ஆடிச்சடகம். அது ரொம்ப காலமா உட்காந்து ஆடிச்சடகம், எத்தனை நாள் ஆடிட்டு இருக்கான், ரொம்ப காலமா. அப்புறம் அப்படி பார்த்தான், இந்த கயிறு, இந்த ரெண்டு கயிறு இருக்க, இது இது தாங்குதுன்னு நினைச்சான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கயிறு, ரெண்டு கயிறு கட்டிருக்கானே இவன் தான், இது இவன் தான் தூஞ்சலையே தூக்கியிருக்கான். அப்போ முதல்ல இதுதான் ஆதாரம் நினைச்சவன், அப்புறம் என்ன நினைக்கான், கயிறு. அப்புறம் பார்த்தா மேல பீமு, எப்பா இது இல்லை அதில் தாங்குது அப்படின்னா, அப்போ அது இல்லை இந்த பீம செவுத்தில் வச்சிருக்கான் ஐயா அதுதான்னா, இப்படியே யோசிச்சுட்டு தான் இந்த கயிறு திடீர்னு அந்து போச்சு, அந்து பொத்தடின்னு விழுந்தான் பாருங்க. ஏ எல்லாம் எதுவுமே ஆதாரம் இல்லை, இதுலாட ஆதாரம்னா விளங்குதா. எனவே இந்த தரை தான் இது, இது எல்லாத்துக்குமே இதுதான் திருவருள், திருவருள் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். இந்த பாச ஞானம் பாசி ஞானம் ஒவ்வொன்னா இருக்கா இல்லையா, எல்லாம் ஒவ்வொன்று மாதிரி நிக்கி இல்லையா. அவன் பரம ஆதாரமா இருப்பது எது, திருவருள். அதை எப்போ உணர முடியும்னா, ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும்போது தெரியல, எப்போ அந்ததோ அப்பந்தான் அடாடா இதெல்லாம் நம்ம தாங்குது அப்படின்னு அனுபவமா, அதுக்கப்புறம் விளக்கமே தேவையில்லை இல்லையா. அது போல, அது போல. ஏன்னா இந்த ஆன்மா எப்பொழுதுமே எப்படி இருக்கு, திருவருள் சார்பில் தான் இருக்கு, திருவருள் சார்பில் தான் இருக்கு, அவன் இல்லாம இதுக்கு வாழ்வே இல்லை. ஆனா அந்த உணர்வை எது மறைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா, இந்த பாசத்து மேல வச்சிருக்க பற்று, இந்த உடல் பற்று, கருவி பற்று இருக்க, இதுதான் அவனை உணர ஒட்டாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. எது போல நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, அந்த படிகத்தில் இருக்க கலரை மறைச்சிக்கிட்டு இருக்கா இல்லையா, அதனுடைய உண்மை சுரூபத்தை மறைப்பது போல மறைச்சிக்கிட்டு இருக்கு. எனவே இது பொய்ன்னு நினைச்சு நீங்கியாச்சுன்னா, அந்த அந்த உணர்வே என்ன செய்யுது, ஏன்னா கருவியை நீங்கிறது உடம்ப நீங்கிறதுனா, இந்த உடம்ப நீங்கிறதுனா எப்படி நீங்கிறது, நீங்க உடம்பு இல்ல, நீங்க அதற்கு வேறான அறிவுடைய பொருளான உயிர், உங்களுக்கு உடம்புலாம் நீங்க தேவையில்லைன்னு சொல்லியாச்சுன்னா என்ன செய்ய வேண்டியதான், எல்லாரும் உடம்ப நீக்கணும்னு பெறப்பட முடியுமா, அப்படி போக சொல்லல உங்களை, உடம்போட தான் இருக்கும். ஆனாலும் என்ன செய்யறோம், உணர்வினால இந்த உடம்பு நாமல்ல, இந்த உடம்பு நாமல்ல, இவையெல்லாம் கருவி இல்லையா என்பதை உணரணும். அந்த உணர்வு திருவடியில கொண்டு சேர்க்கும், அது அந்த மறைப்பு நீங்காச்சுன்னா பெருமா இல்லையா என்பதை இங்கே சொல்கிறார், விளங்குதா. அப்போ இங்கே முதல்ல முதல் வெண்பால என்ன சொல்றாருன்னா, இந்த இதுல மூணு வெண்பா வச்சிருக்கிறாரு, சிறை செய்ய நின்ற செலும் புலனின் உள்ளம், சிறை செய் புனல் உணர்வில் தீர்ந்து சிறை விட்டு அலைகடலில் சென்று அடங்கும் ஆறுபோல் மீளாது உளவியல் அரண்பாதத்தை உற்று என்கிறார், விளங்குதா. எனவே இந்த ஆற்றினுடைய ஓட்டத்தை என்ன செய்யறோம், அணை கட்டி சிறை செய்கிறோம், அதை தடுக்கிறோம். அப்போ தடுத்தா என்ன ஆகுது, அந்த நீர்பெருக்கு அதிகரிக்கிறது, அந்த நீர்பெருக்கு அதிகரிக்கு. அது போல இது ஓமை, அது போல எது, எனவே இந்த ஆன்மாவினுடைய அந்த அறிவு, இந்த பாச கருவிகளுடைய சேர்க்கையால, பாச ஞானத்தால் என்ன ஆகுது, வியாபகம், ஆன்மானாலே வியாபகம் தானே, அந்த வியாபகத்தன்மை என்ன செய்கிறது, ஏகதேசப்படுத்தப்படுகிறது, ஏகதேசப்படுத்தப்படுகிறது. அதனால அப்படி அந்த ஆன்மாவினுடைய அறிவு அங்கே தேங்கி ஆற்று நீர் போல தேங்கி ஏகதேசப்பட்டு தன்னுடைய உண்மை நிலையை அறியாது, தன்னுடைய உண்மை நிலையை அறியாது, அது ஏகதேசப்பட்டு நிற்கிறது.

0: இங்க உள்ளூர்காரங்க இருக்காங்க, இருக்காங்கல்ல, நேர வீட்டுக்கு போறாங்களா? போவான், 8 மணி 9 மணிக்கு போய் சேருவான். என்னன்னு கேட்டா, இங்க இங்க விடுதாங்க. இல்லைன்னா அந்த கடையை பார்த்து இந்த கடையை பார்த்து அங்க போய் இங்க போய் சௌரியமா போறாங்களா இல்லையா? இல்லையா, விட்டவொன்னு நேர வீட்டுக்கு போனோம்னு இல்லை. அது மாதிரி இங்க இந்த ஆறு முறிஞ்சுதுன்னா என்ன செய்யாது, அங்கங்க பராக் பார்த்துட்டு சௌரியமா போய் சேராது. என்ன செய்யும்? வேகம்தான் ஒரே. ஏன்னா அந்த இதுல இருந்து நீங்கின உடனே சிவபெருமான் மீது வேட்கை மிகுந்து, வேட்கை மிகுந்து அது செல்லுமா, அலைகடலில் சென்று அடங்கும். வேகமா முடுகி ஓடி, முருகி ஓடி அலைகடலில் சென்று அடங்கும். ஆறு போல் மீளாது இல்லையா. இப்போ உங்களுக்கு மத்தியானம் லஞ்சு டைம் இப்போ என்ன, 1 மணிக்கு நான் 2:30 மணி வரைக்கும் நடத்திட்டோம்னு வைங்க, என்ன இதோட வகுப்பு முடிந்தது, நிறைவு பெற்றது அப்படின்னு சொன்னால் அப்போ பார்க்கணும். அந்த இதுதான் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அந்த ஸ்பீடை டாம் டீம் டக்கடான்னு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு, ஆ சரி சரி, அப்போ என்ன செய்வீங்க, பறந்து போயிருவோம்க இங்கேருந்து. அங்கே ஷெட்டுக்கு எப்படி போயிருங்க, வயசு காலத்திலேயே அவ்வளோ வேகம். அப்போ வாலி பற இருந்தேன், தூள் தான், தூள் பறக்குமா இல்லையா? ஆ, ஏன் அந்த சாப்பிடுறதுல உள்ள ஆர்வம், ஆர்வம் தானே அந்த வேகத்துக்கு காரணம், என்ன இச்சை தானே. அதுபோல இந்த ஆன்மா சிறைப்பட்டு இருந்த ஆன்மா அது நீங்கி உணர்த்தப்பட்டுறா இல்லையா, நாளாடா உன் மகன் சொன்னா. ஏன் அப்போனா இந்த பக்குவம் வந்த பிறகு தானே சொல்றான். அப்போ அந்த பக்குவம் வந்த பிறகு சொல்றோம்னா, அந்த பக்குவம் தவத்தால் வருகிறது.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு பதி இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: இனி நாம் அந்த பொது அதிகாரம் என்ற அந்த நூற்பகுதிக்குள் வந்துவிடலாம். முதல் சூத்திரம், முதல் சூத்திரம் என்று சில பழைய நூல்களிலே தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அடியேன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிகார பகுப்பு தான் ஆசிரியரால் சொல்லப்பட்டுள்ளது. பொது அதிகாரம், அதுல முதல் பாடலை பார்க்கலாம். நாம பதி இலக்கணம் சொல்லக்கூடிய பாடல், பதி இலக்கணம், பதியினுடைய இலக்கணம் போது பதியின் சிறப்பு இலக்கணம், பொது இலக்கணம், ரெண்டு இருக்கு. அதுக்கப்புறம் பதிப்பொருள் உண்டு என்று நிலைநாட்டுகின்றார். அதுக்கப்புறம் அந்த பதிப்பொருளானவர் சிவபெருமானே என்று நிலைநாட்டுகின்றார். அப்புறம் அந்த சிவபெருமான் செய்யக்கூடிய ஐந்தொழில்கள், ஒவ்வொரு தொழிலும் செய்வதற்கும் என்ன காரணம், என்ன நோக்கம் என்று சொல்கின்றார். அதோடு இந்த பதியை பற்றி சொல்லக்கூடிய பாடல்கள் நிறைவு பெறுகின்றன. அப்ப பாருங்க, முதல் நூல் வழி நூலோடு இந்த சார்பு நூலாக சிவபிரகாசம் எப்படி வேறுபட்டு விளங்குது பாருங்க. என்ன அப்படின்னா, கருத்துல வேறுபாடு இல்லை, கருத்துல எந்த வேறுபாடும் கிடையாது. வழங்கும் முறையில் சொன்ன இல்லையா காலையில, வழங்கும் முறையில் வேறுபாடு. பிரசன்டேஷன்ல சிவஞான போதமாக சித்தியார் ஆகட்டும், முதல்ல பதிப்பொருள் உண்டுன்னு நிலைநாட்டுவார். அந்த பதிப்பொருள் சிவபெருமானே என்றும் நிலைநாட்டுவார். அப்புறம்தான் பதி இயல்பு சொல்றதெல்லாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா முதல்ல பதி இயல்பு சொல்கின்றார், அதிலும் முதல்ல சிறப்பு இயல்பு சொல்கின்றார். அங்கெல்லாம் பொது இயல்பு சொல்லி சிறப்பு இயல்பு சொல்வார்கள். இங்கு இது பொது அதிகாரமாக இருந்தாலும் கூட பதியனுடைய சிறப்பு இயல்பை சொல்கின்றார். ஏன்னா பொது இயல்பை சொல்லணும், சேர்ப்பியல்பை சொல்லி பொது இயல்பை சொல்லும் போது அந்த பொது இயல்பும் இன்னும் நன்றாக புரியும் என்ற ஒரு திருவுள்ள பாங்கோடு ஆசிரியர் சொல்லியிருக்கலாம் என்பது அடியனுடைய கருத்து. அந்த பதியனுடைய சிறப்பியல்பு சொல்லக்கூடிய பாடலை இப்போது நம்ம பார்க்கலாம். சிறப்பியல்பு பொது இயல்பு முப்பொருள்கள் ஒவ்வொன்றுக்கும் ஈர் இயல்பு. பதி பசு பாசம், பதி இறைவன், பசு உயிர்கள், பாசம் மும்மலங்கள். இந்த பொருள் ஒவ்வொன்றுக்கும் ஈர் இயல்பு, இரண்டு இயல்புகள் உள்ளன, பொது இயல்பு சிறப்பியல்பு. அப்படி என்னதான் அதுக்கு அர்த்தம் பொது இயல்பு சிறப்பியல்புன்னா? அப்படின்னா ஒரு பொருளுக்கு பொது இயல்பு என்பது என்னவென்றால்,

0: ஒரு பொருள் மற்றொரு பொருளோடு சார்ந்ததனாலே அந்த பொருளிலே ஏற்பட்டுள்ள இயல்பு அதனுடைய பொது இயல்பு. பிற பொருளின் சார்பை எல்லாம் நீக்கிவிட்டு அந்த பொருளுக்கென்றே உரிய தன்னியல்பு என்ன என்று பார்த்தோமானால் அதுதான் அந்த பொருளின் சிறப்பு இயல்பு. ஒரு பொருளுக்கு பிற பொருளின் சார்பினால் ஏற்பட்டுள்ள இயல்பு பொது இயல்பு. பிற பொருளின் சார்பை தவிர்த்து அந்த பொருளுக்கே உரிய தன்னியல்பு என்ன என்று பார்த்தோமானால் அதுதான் அந்த பொருளுக்கு சிறப்பு இயல்பு. சிறப்பியல்பை உண்மை இயல்பு என்றும் சொல்வார்கள். இப்போ பதியாகிய சிவபெருமான் அவர் படித்த தொழிலை செய்கின்றார், காத்த தொழிலை செய்கின்றார், அளித்தல் தொழில், மறைத்தல் தொழில், அருள் தொழில், ஐந்து தொழில்களை செய்கின்றார், என்னென்ன திருமேனிகள் எல்லாம் எடுக்கின்றார், என்னென்ன திருநாமங்கள் எல்லாம் மேற்கொள்கின்றார், இதெல்லாம் சிவபெருமானுக்குரிய இயல்புகள் தானே, இவையெல்லாம் பொது இயல்பா சிறப்பு இயல்பா என்று கேட்டால் பொது இயல்பு. ஏன் அப்படின்னா இவையெல்லாம் உயிர்களின் பொருட்டு அவர் மேற்கொண்டவை, ஒன்று கூட தமக்காக மேற்கொள்ளவில்லை, உயிர்களின் பொருட்டு மேற்கொண்டவை இல்லைங்களா. அப்ப உயிர்களோடு உண்டான தொடர்பின் காரணமாக உண்டான இயல்புகள், எனவே பொது இயல்பு இவையெல்லாம். சிவபெருமான் அறிவுருவின்றி குணங்குறிகள் இன்றி நின்மலமானவராக வியாபகமானவராக நித்தியமானவராக விளங்குகின்றார்னு உயிர்களோடுதான் தொடர்புபடுத்தாமல் அவருடைய அந்த தன்னியை தன் இயற்கையை மட்டும் சொல்லி வந்தோம் என்றால் அதுதான் அவருடைய உண்மை இயல்பு. அப்படிதான் இதுல உண்மை இயல்பு சொல்கின்றார். அப்போ எப்படி ஆசிரியர் தொடங்குகின்றார் என்று சொன்னால், இந்த பதி, பசு, பாசம் இந்த மூன்று பொருள்களும் வேத சிவாகமங்களிலே பேசப்பெறும் பொருள்கள் என்று தொடங்குகின்றார். ஏன்னா இந்த நூலுக்கு முந்தைய சிவஞான சித்தியாரில் சொல்லியிருக்கு பதி, பசு, பாசம். அந்த நூலுக்கும் முந்தைய சிவஞான போதத்துல சொல்லியிருக்கு. சிவஞான போதத்துக்கும் முந்தி திருவுந்தியார், திருக்கடிச்சுப்படியார் நூல்கள் இருக்கின்றன. இப்படி எத்தனை நூல்கள் இருக்கின்றன? இப்படி முந்தி முந்தி என்று பார்த்தால் எல்லாவற்றுக்கும் முந்தைய நூல்களாக உள்ள வேத சிவாகமங்கள், அது சிவபெருமானே அருள் செய்தது. ஆகவே அதை எடுத்து சொல்கின்றார், பல கலை ஆகம வேதம் யாவையினும் கருத்து பதிபசு பாசம் தெரித்தல் என்று சொல்லுகின்றார். பல கலைகளையும் சொல்லக்கூடியவை வேதங்களும் சிவாகமங்களும். வேதங்கள் நான்கு இருக்கின்றன, சிவாகமங்கள் 28 இருக்கின்றன, அவற்றுக்கு அங்கங்களாக பல நூல்கள் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் என்ன கருத்து என்றால் பதி, பசு, பாசம் ஆகிய முப்பொருள்களையும் விளக்கி கூறுவதுதான் எல்லா நூல்களின் கருத்தும். தெரித்தல் என்றால் விளக்கி கூறுதல். சரி, பதி, பசு, பாசம் ஆகிய முப்பொருள்களை தான் வேத ஆகமம் முதலிய எல்லா நூல்களும் கூறுகின்றன என்று சொன்னால், அப்போ அதுல பதி, பசு, பாசம் இந்த மூன்று பொருள்கள்ல பதிப்பொருள் எப்படிப்பட்டது? பதி பரமே, அதுதான் நிலவும் அரு உருவன்றி குணம்புரிகள் இன்றி நின்மலமாய் ஏகமாய் நித்தமாகி அழகில் உயிர்க்கு உணர்வாகி அசலமாகி அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் அன்றி செலவரிதாய் செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது தற்சிவம் என்பர் தெளிந்துள்ளோரே. அந்த முப்பொருள்களிலே பதி, பசு, பாசமாகி அந்த முப்பொருள்களுள்ளே பதிப்பொருள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் பரமே, அது மேலானதே ஆகும். பதி பரமே. மூன்று பொருள்களுள் மேலான பொருள் எது என்றால் பதி. பாசத்தை விடவும் பசுவை விடவும் மேலானது பதி. அதுதான் அந்த பதிப்பொருள் தான். நிலவும் அரு உருவின்றி விளங்கக்கூடிய அருவம் உருவம் எல்லாம் இல்லாமல், அருவமும் சுவாமிக்கு ஒரு திருமேனிதான் இல்லைங்களா. ஆகவே அந்த அருவம் உருவம் ஆகிய திருமேனிகள் எல்லாம் இல்லாமல் குணம் குறிகளின்றி, ஆக இந்த மாயாகாரிய குணங்கள் எதுவும் பொருந்தாமல், சாத்தியகம், ராட்சதம், தாமதம் என்ற முக்குணங்கள் பொருந்தாமல் அருக்குணங்கள் அவருக்கு எப்பவும் உண்டு. அதனால நிற்குணர்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் நாம இந்த மாயா குணங்கள் முக்குணங்கள் தான், சாத்தியகம், ராஜசம், தாமதம் இதுதான் முக்குணங்கள். சிவபெருநாத முனிவர் அவர்களும் அந்த முக்குணங்களை தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக குணம் குறிகள் இன்றி, முக்குணங்கள் சார்பின்றி, குறிகள் இன்றி, எந்த அடையாளமும் இன்றி, நின்மலமாய் ஆணவமலமற்ற தூய பொருளாய், ஏகமாய் ஒரே பொருளாக இருப்பது, நித்தமாகி என்றும் இருப்பது, அழகில் உயிர்க்கு உணர்வாகி, உயிர்கள் எத்தனைனா எண்ணி சொல்ல முடியாது, ஏராளமான உயிர்கள் இருக்கின்றன, அத்தனை உயிர்களுக்கும் உணர்வை ஊட்டக்கூடிய பொருளாக இருப்பது சிவம். ஆகவே அழகில் உயிர்க்கு உணர்வாகி அசலமாகி சலனமற்றது, புடைபெயர்தல் என்பது இல்லை, அசையாதது, உறுதியானது, அதாவது என்றும் ஒரே தன்மைத்தான் இருப்பது, என்றும் ஒரே தன்மைத்தான் இருக்கின்ற அந்த சத்தான் தன்மை, அதன் மூலம்தான் அந்த தன்மையில் மாற்றம் இல்லாமல் இருப்பது. அதான் அசலமாகி அகண்டிதமாய் கண்டிக்கப்படாததாய் என்று பழைய உரையாசிரியர்கள் எழுதுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், அந்த ஏகதேசத்தன்மையின்றி வியாபகமாய் இருத்தல். ஏகதேசத்தன்மைனா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அடைபட்டு கிடத்தல், இட வரையறைக்கு உட்பட்டு கிடத்தல், இதுதான் பதியனுடைய எல்லை. வீட்டு மன பட்டா வாங்கணும்னா இதுல இருந்து அது வரைக்கும், அதுல இருந்து இது வரைக்கும், நமக்குள்ள உரிமை உள்ள இடம் நீளத்துல இவ்வளவு, அகலத்துல இவ்வளவுன்றதும் ஒரு இட வரையறை வந்துருது. உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் ஒரு இட வரையறை உண்டு, ஆனா பெருமானுக்கு இடவரையறை கிடையாது. அவர் அகண்டிதமானவர், ஏகதேசத்தன்மை, அந்த இடவரையறையாகிய ஏகதேசத்தன்மை இல்லாமல் வியாபகமாய் விளங்குபவர். ஆனந்த உருவாய் முத்தி காலத்துல ஆன்மா அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமாகவே விளங்குபவர் சிவன் தான் அங்க அனுபவ பொருள். ஆனந்த உருவாய் அன்றி செலவரிதாய், செல அரிதா, செலவரிதாய்னா செல அரிதாய், செல செல்ல, அன்றி என்றால் அல்லாமல் ஒரு பொருள் நம்ம நினைப்போம், அன்றினா மாறுபட்டு என்றும் ஒரு பொருள். அன்றினார் புறமெரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி, பூசலா நாயனார் புராணம் பார்க்கணும் பெரிய புராணத்துல, அன்றினார் என்றால் மாறுபட்டவர்கள், மாறுபட்டவர்கள்னா பகைத்தவர்கள் அர்த்தம், பகை கொண்டவர்கள் தான் மாறுபட்டவர்கள் சொல்லுவோம். மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே என்று சொல்வார். ஆகவே அன்றுதல் என்றால் மாறுபடுதல், ஆகவே அன்றினா மாறுபட்டு, மாறுபட்டு செல அரிதாய் என்றார். சிவாகவனரியோடு மாறுபட்டு நாம் சென்றோமானால் இந்த பதிப்பொருளை சென்று அடைய முடியாது. அதான் அன்றி செல அரிதாய், செல் கதியாய், சென்று சேரக்கூடிய கதியாய் இருப்பவன் அவன் தான். சிவாகவனரியை மாறுபட்டா செல்ல முடியாதுங்க ஐயா, சரி நான் இந்த செல்லக்கூடிய முயற்சியே கைவிட்டுறேன் அப்படின்னா அவரை சார்வதை தவிர நமக்கு வேற கதியும் கிடையாது. அதையும் சொல்லிட்டார், செல் கதியாய் சிறிதாகி பெரிதாய். அணுவுக்கு அணுவாகவும் இருப்பவர், அண்டங்களையும் அணுவாக கருதக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பொருளாகவும் இருப்பவர், மகத்துக்கு மகத்தாக இருப்பவர் என்று சொல்வார்கள். பெரிய பொருளுக்கெல்லாம் பெரிய பொருள், சின்ன பொருள்கள் சின்ன பொருள், நுண்ணிய பொருளாகவும் இருப்பவர், விரிந்து பறந்த பொருளாகவும் இருப்பவர். அது எப்படி சும்மா அவரை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் சொல்றோமா நாம? இல்லையா, எவ்வளவு தங்கு தடையின்றி நாம சிந்தனை எழுப்பிக் கொள்ளலாம். அப்போ சிவஞான சித்தியார்ல தான் அதுக்கு விளக்கம் இருக்கு. கேட்டல் ஞானம், சிவஞான சித்தியார்ல சரியைனா என்ன, கிரியைனா என்ன, யோகம்னா என்ன, ஞானம்னா என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல். ஞானத்திலையும் கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம், தெரிதல் ஞானம், இட்ட ஞானம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல் வைத்திருக்கின்றார். அதுல இருந்து சிவம் பரங்கரணையோடு அப்படி விரிவா சொல்லியிருக்கின்றார். அதுல கேட்டல் ஞானம் சொல்லக்கூடிய பாடல்ல தான் இதுக்கு விளக்கம் இருக்கு. ஏன் சுவாமி வந்து அணுவுக்கும் அணுவா இருக்கிறார், அதே சமயத்துல பெரிய பொருளுக்கெல்லாம் பெரிய பொருளாகவும் இருக்கிறார், எப்படி ரெண்டு தன்மையோடு இருக்க முடியும்? இப்ப அணு பேசப்படுகிறதுனா அதனுடைய நுண்மை நுணுக்கம் காரணமாகத்தான் அணுவுக்கு புகழ் இல்லைங்களா. அதே மாதிரி பெரிய பெரிய கோள்கள் அண்டங்கள் இவற்றுக்கெல்லாம் புகழ்னா அதனுடைய அந்த பெருமை காரணமாகத்தான், பெரிதா இருக்கும் தன்மை காரணமாகத்தான். ஆனா சுவாமி என்னன்னா அணுவை விடவும் அணுவை அணு ஓர் அண்டம் என்னும்படிக்கு இவர் நுணுக்கமாக இருக்கின்றார், அண்டத்தை ஓர் அணு என்று கருதும்படிக்கு வியாபகமாகவும் இருக்கின்றார் என்று சொல்கின்றோம். இதெல்லாம் சும்மா சொல்லல, அங்க கேட்ட ஞானத்தை பற்றி, சூரியகாந்த கல்லின் இடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமா போல், ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும், தோன்ற சூரியன் தூரியனாம் சிவன் தோன்றும் தானும் தோன்றும், தொல்லுலகம் எல்லாம் உன் நிகழ்ந்து தோன்றும், நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்குயிராய் எங்கும் நின்ற நிலை எல்லாம் உன் நிகழ்ந்து தோன்றும் என்றார். நேரியன் பரியன், நேரியன் என்றால் நுணுக்கமானவன், பரியன் என்றால் மிகப்பெரியவன் வியாபகமானவன், நுணுக்கமானவன் இருக்கின்றார், வியாபகமானவன் இருக்கின்றார், உயிர்க்குயிராய் எங்கும் உயிர்க்குயிராய் இருக்கின்றார், எங்கும் நிறைந்தும் இருக்கின்றார். அங்கதான் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றார். அதுவும் சுவாமியினுடைய உரை மூலமா தான் நமக்கு தெரியுது இல்லைங்களா. இப்போ அருணந்தி சிவன் ரகசியத்தை வெளிப்படுத்தினாலும் வாங்கிக் கொள்ள நிலைமையில நாம இல்லையே. ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த அப்படி நாசுக்கா சொன்னா அது விளங்கிக்கிறோமா என்னமோ, என்ன சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்போம். நாம இப்படி குறிப்புலயே புரிஞ்சுக்கணும்னு நாம நினைப்போம், ஆனா அவன் புரிஞ்சுக்க மாட்டான் சின்ன குழந்தை. அது மாதிரி அருளந்தி சிவன் சொல்றது அடியனால வாங்கிக் கொள்ள முடியல. அப்ப சுவாமிகள் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் அவன் நுணுக்கமானவன் சொல்லப்படுறான் தெரியுமா என்னன்னா, ஒவ்வொரு உயிருக்கும் உயிர்க்குயிராக இருக்கிறான். நாம மனிதர்கள் நாமெல்லாம் கொஞ்சம் பெரிய பிறவிகள் தான். நம்மை விட தாழ்ந்த உயிர்கள் எத்தனை இருக்கு? தாழ்ந்த பிறவிகள், தாழ்ந்த பிறவிகள் எத்தனை இருக்கு பாருங்க. சின்ன சின்ன அற்பமான புழுப்பூச்சிகள் இருக்கின்றன. இன்னும் விஞ்ஞானப்படி பார்த்தா நுண்ணுயிர்கள் ஏராளமா இருக்கின்றன. நுண்ணுயிர் நாம ஒரே வார்த்தையில சொல்லிடுறோம், அதுல வகை வகையா சொல்லிட்டு போறாங்க அவங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட அந்த நுண்ணுயிராக இருக்கட்டும், கண்ணுக்கு தெரியாமல் மைக்ரோஸ்கோப் மூலமா தான் பார்க்க முடியுங்கிற அளவுல உள்ள நுண்ணுயிர், நுண்ணுயிரா இருக்கட்டும், அந்த நுண்ணுயிர் பிறவியில உள்ள அந்த உயிருக்கும் உயிராக இருக்கின்றானே, அது எப்படிப்பட்ட நுணுக்கம்? அதே சமயத்துல வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி அதான் எங்கும் நிறைந்த நிலை, எல்லா இடத்தையும் நீக்கமின்றி நிறைந்திருக்கின்றானே. ஆகவே அவன் அது பற்றி சர்வவியாபியாய் இருப்பதனால் அவன் பெருமை உடையவன், அண்டமும் அணுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியவன். ஏன்னா அவன் எல்லாத்திலையும் சர்வவியாபியா இருக்கிறான். அதே சமயத்துல அந்த ஒவ்வொரு உயிருக்கும் உயிர்க்குயிரா இருக்கின்றான். இதை சர்வ அந்தரியாமின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு உயிருக்கும் உயிர்க்குயிரா இருக்கிறான். உரை சேரும் 84,000,000 யோனி வேதம் நிறை சேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான். ஒவ்வொரு உயிரிடத்திலும் அங்கங்கே உயிர்க்குயிராய் நிற்கின்றான், அங்கங்கே நின்றான். ஒரு 5,000 பேர் இருக்காங்க, அங்கங்க நின்றாங்க ஐயான்னு சொன்னா ஒரு பொருத்தம், ஒரே ஒருத்தன் அங்கங்கே நின்றான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. ஒரே ஒரு பெருமான் எல்லா உயிர்களுக்கும் தேவையான உடல்களை படைத்து கொடுத்து விட்டு, உடல் படைத்து குடிச்சா போதாது, இந்த உயிர்களுக்கு அந்த உடலை வச்சு இது ஒண்ணும் செய்ய முடியாது. செலுத்தினால் என்று இவை செல்ல மாட்டான், உணர்த்தினால் என்று உணர மாட்டான். இது கையில உடலும் கருவிகளும் மட்டும் கொடுத்துட்டா போதுமா? இதை வைத்து அவை வாழும்படி அந்த உயிர்களை செலுத்துவதற்காக, அவற்றுக்கு உணர்த்துவதற்காக ஒவ்வொரு உயிருக்கும் உயிர்க்குயிரா நிற்கின்றான். அதான் அது நுணுக்கம். ஆக அணுவுக்கு அணுவாக இருத்தல், அதே சமயத்துல மிகப்பெரிய பொருளாக இருத்தல், சர்வ வியாபாரமாக இருப்பதனால ஒவ்வொரு உயிரிலையும் உயிர்க்குயிரா இருக்கும் போது அப்படி சர்வ வியாபாரத்தவும் அங்க பெறப்படுது இல்லைங்களா. ஆகையினாலே அதான் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது. திகழ்வதுதான் எது? பதி. பதி இவ்வாறு திகழ்வது. அந்த பதி யாருன்னு கேட்டா சர்ச்சிவம், சத் சிவம்னு பிரித்துக் கொள்ள வேண்டும். சர்ச்சிவம் என்பதை உரையாசிரியர்கள் தத் சிவம் என்று பிரிக்கின்றார்கள். தத் என்பது அது என்று பொருள்படும், வடமொழி சொல் அது என்று பொருள்படும். அது இத்தகைய இயல்புகளை உடைய அந்த பதிப்பொருளானது சிவம் என்பர் தெளிந்துள்ளோரே. என்னையா வேதங்களை பார்த்தா பிரம்மம் பிரம்மம்னு எத்தனையோ பொருளை சொல்லுதே, எனக்கு எது பிரம்மம்னே புரியலையே என்று தெளிவு பெறாதவர்கள் சொல்வார்கள். ஆனால் தெளிவு பெற்றவர்கள் எத்தனை பொருள்களை வேதம் சொன்னாலும் எல்லாத்துக்கும் மேலான பொருள் சிவம் என்று சொல்லியிருக்கிறது என்று உணர்வார்கள். தத் சிவம் என்பர் தெளிந்துள்ளோரே என்று அருமையாக சொன்னார். இதுல இந்த ஒன்னு ரெண்டு சொற்களுக்கு மட்டும் பொருள் சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேன். நின்மலங்கும் போது ஆணவமலம் அற்ற நிலை, ஏகமாகிங்கும் போது ஒன்றாக இருக்கிறார், நித்தமாகி நித்த பொருளாக இருக்கிறார், அழகின் உயிர்க்கு உணர்வாகி அதெல்லாம் புரியும் நமக்கு. அசலமாகி சலனமற்று தன் நிலையில் சிறிதும் பெயர்தல் இன்றி, அதான் அசலம். இந்த மலைக்கு அசலம்ங்கிற பேர் உண்டு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தணிகை மலை, அந்த மலைக்கு அசலம்னு வச்சுட்டா தணிகாசலம், தணிகை மலை. விருத்தாசலம், விருத்தம்னா பழமைன்னு அர்த்தம், விருத்தாசலம் பழமலை. முதுகுன்றம், முதுமைனாலும் பழமைதான், முதுகுன்றம் விருத்தாசலம். வேங்கடமலை வேங்கடாசலம். அசலம்னா மலை, ஏன்னா அது தன் நிலையிலிருந்து பெயராதது. அசைக்க முடியுமா மலைய? அசைக்க முடியாது, நிலையிலிருந்து பெயராதது. அதான் வள்ளுவர் பிறந்தகை சொல்லுவார், நிலையில் தெரியாத அடங்கையான் தோற்றம் மலையினும் மான பெரிதும் பார். ஏன்னா மலைதான் நிலையிலிருந்து தெரியாத பொருளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆனா தன்னுடைய அந்த ஒழுக்க நிலையில் சிறிதும் அசையாமல் ஒருவன் இருப்பானே ஆனால் அவன் மலையை விட பெரியவன்னார். ஏன்னா அது வந்து அசைக்க முடியாது இல்லைங்களா. இது வந்து எளிதாக நெறி பிறந்து விடலாம், ஆனா பிறலாம ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் மலையை விட சிறந்தவன் யா அப்படின்னு சொல்றார். ஏன்னா அந்த மலைக்கு ஏன் அங்க எடுத்துக்காட்டு, அங்க ஏன் காட்டுறாரா மலையை காட்டுறாருனா, மலை வந்து தன் நிலையில் பெயராதது, அசலம்னு அதுக்கு பெயர் உண்டு. ஆக அது அருமையா காஞ்சி புராணத்துல சொல்லுவார். தேவர்கள்லாம் வந்து தேவலோக வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது, ஆனா ஒரு காலம் வரைக்கும் தானே, வரையறுக்கப்பட்ட காலம் வரைக்கும் தானே இல்லைங்களா. நமக்கு ஆயுள் என்ன நிறைய வேணும், அப்பதான் போகங்களை நல்லா அனுபவிக்கலாம். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது பார்க்கடலை கடைந்த அமுதம் எடுத்து அதை உண்டால் நிறைய ஆயுள் எடுக்கலாம், ஆயுள நம்ம நீட்டிக்கலாம் என்று மகாவிஷ்ணுமூர்த்தி ஆலோசனை சொல்றார். அசுரர்களும் அதை கேட்டு அங்க வந்துடுறாங்க, இவங்களும் வந்துட்டாங்களே, இப்ப யாருக்கு அமுதம் வந்து கிடைக்கும் தெரியலையே அப்படிங்கும் போது சொல்றார், அது உங்க வலிமையை பொறுத்தது. யாரு தங்கள் வலிமையை காட்டி என்ன இந்த மந்திர மலையை மத்தாக நட்டிருக்கிறோம்னாட்டு வாசுகி பாம்பை கையிலா கொண்டு கடையணும் பார்க்கடலை, இந்த மலையை மத்தாக கொண்டு கடையணும். கடைஞ்சு யாரு வடிமையை காட்டி அமுதம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அமுதம், மற்றவர்களும் கிடையாது, ஏதோ நமக்கும் தருவாங்கன்னு உட்கார்ந்துருக்காதீங்க அப்படின்னு மகாவிஷ்ணுமூர்த்தி சொன்னதுதான் தாமதம். அசுரர்கள் ஆரவாரம் செய்து நமக்கு மேல யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கள் அந்த மேரு மலையிலே வாசுகி பாம்பை நானாக கட்டி ரெண்டு பக்கமும் ஆளுக்கு ரெண்டு பிரிவா பிரிஞ்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா அந்த மேரு மலை கொஞ்சமும் அசைஞ்சு கொடுக்கலையா, அது தன் பெயர் அசலம் என்ற தன் பெயரை நிலைநாட்டி விட்டதுன்னு அங்க சிவஞான சுவாமிகள் நயமா சொல்றாங்க. மலை தனக்கு அசலம் நிலை பெயராதுன்னு ஒரு பெயர் இருக்குல்ல, அசலம் அசலம் என்ற பெயர் அதை நிலைநாட்டி விட்டதுன்னு அருமையா சொல்றாங்க. இருதிரத்தவர்கள் வான்சுவை அமிழ்தம் எருளினால் கடைந்தெடுத்தவரே, எருள்னா வலிமை, இருதிரத்தவர் தேவர் அசுரர், இருதிரத்தவர்கள் வான்சுவை அமிழ்தம் எருளினால் கடைந்தெடுத்தவரே பருகிடத்தகுமார், அவர்கள் தான் அந்த அமுதத்தை பருகிடத்தக்கது, அவர்களால் தான் பருகிடத்தக்கது. ஏனையோர் எய்தற்பாளர் என்று என்பது கேட்டு, ஏனையோருக்கு அமுதம் கிடையாது என்பதை கேட்ட உடனே பொறுதிரல் அசுரர் மகிழ்ந்து எழுந்து ஆர்த்து, போர் செய்யும் அன்மையுடைய அசுரர்கள் மகிழ்ந்து எழுந்து ஆரவாரம் செய்து பொறியரா இருபுடை பற்றி, அந்த புள்ளிகள் விளங்கிய வாசுகி பாம்பை இருபுறமும் பற்றி கருவலி மிகையால் ஈர்த்தனர், தங்களுடைய வலிமையெல்லாம் காட்டி என்ன செய்தார்கள், ரெண்டு பக்கம் இழுத்தார்கள். அசலம் தன் பெயர் நாட்டியதன்றேன், அசலம் தனக்குரிய அந்த அசலம்ங்கிற பெயரை நிலைநாட்டிட்டது. அது மாதிரி இங்க சிவம் வந்து அசலம், தன் நிலையில் பெயராதது, அதனாலதான் அசலம் ஆகினாரு. அகண்டிதமாய் என்பது ஏகதேசத்தன்மை இன்றி வியாபகமாய் என்று பார்த்தோம். ஆக இப்படியெல்லாம் இந்த கலை சொற்களுக்கு பொருள் பார்த்திருக்கின்றோம். பொதுவதிகாரத்திலே முதல் பாடலிலே பதியினுடைய சிறப்பியல்பு கூறப்பட்டதை பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவது பாடலிலே பதியினுடைய பொதுவியல்பு காணிருக்கின்றோம். அதாவது பராசக்தியாகிய தன்னுடைய சக்தியின் மூலமாக சிவபெருமான் திருவுருவம் மேற்கொண்டு அந்த பராசக்தியினுடைய பகுதிகளாக விளங்கக்கூடிய இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி இவற்றையெல்லாம் அவன் அந்த நிலைகளை எல்லாம் மேற்கொண்டு சுத்த மாயையிலிருந்து நால்வகை வாக்குகள் சுத்த தத்துவ குணங்களை எல்லாம் தோற்றுவித்து அதை போல அசுத்த மாயையிலிருந்து அந்த பல்வேறு வினைகளை செய்யக்கூடிய உயிர்களுக்கு ஏற்ப தனுகரண புவனபோகங்களை எல்லாம் அசுத்தமாயிருந்து தோற்றுவித்து அந்த அவற்றின் கால எல்லை வரை அந்த உலகங்களை எல்லாம் நிலைபெறச் செய்து பிறகு அந்த சங்கார காலம் வரும்போது அவற்றையெல்லாம் ஒடுக்கி இவ்வாறு தன்னுடைய சக்தியின் இடமாக இருந்து மாயையிலிருந்து தனுகரண புவனங்களை தோற்றுவித்தும் ஒடுக்கியும் ஐந்தொழில் புரிந்து வருவது பதிக்கு பொதுவியல்பு என்று இந்த பாடலிலே ஆசிரியர் சொல்ல இருக்கின்றார். ஏற்கனவே சிவகாமி அம்மையார் சுதியிலே சக்தியினுடைய இயல்புகளை எல்லாம் பார்த்தோம். அதே இயல்புகள் இங்கே அந்த இன்னும் விளக்கமாக அதை கேட்டுவிட்டு இதை கேட்கும்போது நமக்கு இன்னும் நல்லா புரியும் அந்த மாதிரி அருமையாக சொல்லியிருக்கின்றார். நீடு பராசக்தி நிலை பெற்ற மேலான சிவசக்தி என்று பொருள். பாடலை பார்த்துக் கொள்வோம். நீடு பராசக்தி நிகழ் இச்சா ஞானம் நிறை கிரியை தர அதனை நிமலன் மேவி நாடறிய கருணை திரு உருவமாகி நவின்று பல கலைநாத விந்துவாதி கூடுமொழி வளர்குடிலை மாஜை மேவி கொடுவினைகள் தனுகரண புவன போகம் ஈடுபெற நிறுவி அவை ஒடுக்கும் மேனி திறங்கிய நிற்கல சகல பெற்றியாமே. பாடலுக்கு பொருளை பார்ப்போம். நீடு பராசக்தி நிலை பெற்ற மேலான சிவசக்தி, இந்த சொரூப சக்தியானது எப்படி விளங்குகின்றது, மூன்றாக விளங்குகின்றது. நிகழ் இச்சா ஞானம் நிறை கிரியை தர, அதாவது தன்னிடத்திலே உண்டான இச்சா சக்தியையும் ஞான சக்தியையும் நிறைந்திருக்கின்ற கிரியாசக்தியையும் உண்டாக்க. பராசக்தியினுடைய கூறுகள் தான் இவை. ஏற்கனவே அடியின் சித்தியாரின் அடிப்படையிலே குறிப்பிட்டது போல உயிர்கள் மீது என்றும் வைத்திருக்கும் கருணை பராசக்தி சிவபெருமானுடைய மேலான சக்தி. உயிர்களோடு தொடர்பு படும் நிலையில்தான் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்ற அந்த மூன்று பிரிவுகள் அங்கு பேசப்படுகின்றன. சிவத்தோடு வைத்து பார்க்கும் பொழுது பராசக்தி, சிவத்துக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு, உயிர்கள் மேல் சிவம் கருணை காட்டுகின்றார் அப்படிங்கும்போது இச்சாசக்தி, அந்த உயிர்கள் எல்லாம் பாச தடையுற்று வருந்துகின்றனவே, அவற்றிலிருந்து அவற்றின் உயிர்களை உயிர்விக்க வேண்டுமே, அதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்று கருதுகின்றார் ஞானசக்தி. கருதியவாறே தொழில்களை நடத்துகின்றார், தொழில்களை இயற்றுகின்றார், அது கிரியாசக்தி. ஆக உயிர்களோடு தொடர்புபடுத்தி பேசுகின்ற நிலையில்தான் இச்சாசக்தி, கிரியா ஞானசக்தி, கிரியாசக்தி என்ற அந்த மூன்று வகைகள் பேசப்படுகின்றன. ஆகவே நிகழ் இச்சா ஞானம் நிறை கிரியை தர, இது பராசக்தி தான் தர, பராசக்தி தான் இப்படி மூன்று வகையாக விளங்குகின்றது. அதனை நிமலன் மேவி, அந்த இச்சை ஞான கிரியைகளை எல்லாம் நிமலன், மல அனாதியே மலத்திலிருந்து நீங்கி இருப்பவன் நிமலன், நிமலன் அந்த இச்சை ஞான கிரியை சக்திகளை பொருந்தி நாடறிய கருணைதில் உருவமாகி, நாடறிய கருணைதில் உருவமாக, நாடறிய என்றால் ஆராய்ந்து அறிவதற்கு அறிய, மனதினாலும் சிந்தித்து அறிவதற்கு அறிய, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். ஆகவே உள்ள துணர்வினில் கொள்ளவும் படான், சித்தமும் செல்லா சேர்ச்சியன் காண்க என்றெல்லாம் திருவாசகம் சொல்லும். ஆகவே நாடறிய உள்ளத்தால் நினைப்பதற்கும் அறிய கருணையை, கருணை சக்தியையே திருவுருவமாக கொண்டு நவின்று பல கலைநாத விந்துவாதி, இதை எப்படி பொருள் கொள்ளணும் என்று சொன்னால், கூடுமொழி வளர்குடிலை மாயை மேவி, வளர்குடிலை மாயை மேவி, அதை முதல்ல வச்சுக்கணும், வளர்குடிலை மாயை மேவி, அதை முதல்ல வச்சுக்கணும். பெரிய குடிலையை பொருந்து, வளர்குடிலை மாயை மேவின்றது, மாயை இருக்கட்டும், வளர்குடிலை மேவின்னு மட்டும் வச்சுக்கணும். ஏன்னா குடிலை என்பது சுத்த மாயை, மாயைன்னு சொல்லப்பட்டது அசுத்த மாயை. முதல்ல சுத்த மாயை, சுத்த மாயையிலிருந்து தான் உலகங்கள்லாம் முதல்ல படைக்கப்படுகின்றன, அப்புறம் தான் அசுத்த மாயையிலிருந்து உலகங்கள் படைக்கப்படுகின்றன. ஆகவே சுத்தமாய குடிலை மட்டும் முதல்ல எடுத்துக் கொள்கின்றார் நம்முடைய சிவபிரநாத முனிவர் அவர்கள். ஆகவே வளர் குடிலை மேவி என்று சொல்லும் பொழுது பெரிய அந்த சுத்த மாயையினை பொருந்தி, சுத்த மாயைக்கு நிறைய பெயர்கள் உண்டு, வேறு வேறு பெயர்கள், சுத்த மாயை என்பார்கள், விந்து என்பார்கள், குடிலை என்பார்கள், இப்படி பல பெயர்கள். ஆக அந்த பெரிய சுத்த மாயையை பொருந்தி அப்புறம் நவீன்று பல கலைநாத விந்துவாதி வாங்க, அதிலேயும் நவீன்று பல கலையை விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், அது நாதவிந்துவாதி, நாதவிந்து முதலிய தத்துவங்களையும் சரியா வருதா பாத்தீங்களா, வளர் குடிலை மேவி, பெரிய சுத்தமாயையை பொருந்தி, பராசக்தியானது இச்சை ஞானம் கிரியை என்று மூவகைப்பட்டு விளங்க, அப்படி மூவகைப்பட்டு விளங்கும் பராசக்தியை சிவபெருமான் பொருந்தி என்ன செய்கிறார், சுத்தமாயையோடு கூடுகின்றார், சுத்தமாயிலே பொருந்தி என்ன செய்கின்றார், அதிலிருந்து நாதவிந்துவாதி, நாதவிந்துவாதின்னு சொன்னா, நாதவிந்துவாதி ஒளி கூடும் தனுகரண புவன போகம் பீடுபெற நிறுவி, நாதவிந்துவாதி அது கீழே கூடும் ஒளின்னு இருக்கு பாத்தீங்களா, ஒளி கூடும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒளி கூடும்னு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கு பாருங்க கொடுவினைகள், அதை விட்டுருங்க, ஒளி கூடும் தனுகரண புவன போகம் பீடுபெற நிறுவி, ரெண்டு வகையான தனுகரண புவன போகங்க, ஒன்னு ஒளி கூடும் தனுகரண புவன போகம், இன்னொன்னு கொடுவினைகள் தனுகரண புவன போகம், சரிதானா. இதுல ஒளி கூடும் தனுகரண புவன போகம் என்பது சுத்தமாயையில தோன்றக்கூடிய தனுகரண புவனம், கொடிய கொடுவினைகள் தனுகரண புவன போகம் அசுத்தமாயையில தோன்றக்கூடிய தனுகரண புவனம், முதல்ல சுத்தமாயையில இருந்து தோற்றுவிப்பதை பேசுகின்றார். ஆகவே கூடும் ஒளி என்பதை ஒளி கூடும் என்று வைத்துக் கொண்டு ஒளி கூடும் தனுகரண புவன போகம் பீடுவர நிறுவி, நாதவிந்துவாதி அப்புறம் ஒளி கூடும் தனுகரண புவன போகம் பீடுவர நிறுவி, நாதவிந்துவாதினா நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, சித்தாந்த கூட கேட்டிருப்பீங்க, இந்த சுத்த தத்துவங்களை எல்லாம் தோற்றுவித்து அப்புறம் ஒளி கூடும் தனுகரண புவன போகம் பீடுவர நிறுவி. ஒளி கூடும்னா என்னன்னா அந்த தூய தன்மை, நல்ல விளக்கமான விபரீதத்தை செய்யாத விளக்கமான ஒரு அறிவை விளக்கக்கூடியது இந்த சுத்தமாயா கருவிகரணங்கள். அசுத்தமாயா கருவிகரணங்கள் மயக்கத்தோடு கூடிதான் அறிவிக்கும், ஆனா சுத்தமாயா கருவிகரணங்கள் தூய்மையானவை. ஆகவே அதை ஒளி கூடும்னு அதுக்கு அடை கொடுத்தார், ஒளி கூடும் தனுகரண புவன போகங்களை பீடுபெற நிறுவி, நாதம் இந்து முதலிய தத்துவங்களையும் சுத்தமாயிருந்து தோற்றுவிக்கிறார், ஒளிமயமான தனுகரண புவன போகங்களையும் தோற்றுவிக்கின்றார். தனு என்பது உடல், கரணம் என்பது உடலில் உள்ள கருவிகள், புவனம் என்பது இந்த உடலுக்கு ஆதாரமாக உள்ள உலகங்கள், போகம் என்பது அந்த உலகத்திலே அனுபவத்திற்குரிய பொருள்கள். ஆகவே தனுகரண புவன போகம் சொல்வார்கள் கலை சொற்கள். இது வந்து சுத்தமாயிருந்து தோற்றுவிக்க, அதுக்கப்புறம் மாயை மேவி, மாயை மேவினா அசுத்த மாயை பொருந்தி. ஏற்கனவே சிவகாமி அம்மையார் சுதிரை அடியே குறிப்பிட்டேன், அசுத்த மாயிலே சிவபெருமான் நேரடியாக தொழில் செய்ய மாட்டார், சுத்த மாயையிலே அதற்கு ஒரு அதிபதி இருக்கின்றார், அவர் பெயர் அனந்தேஸ்வரர், அவர் ஈஸ்வர தத்துவத்திலே இருப்பவர், அவரை செலுத்துவார் சுவாமி. அனந்தேஸ்வரர் என்ன பண்ணுவார், அவர்தான் அசுத்த மாயையிலிருந்து வித்யா தத்துவங்களை எல்லாம் தோற்றுவிப்பார், வித்யா தத்துவங்களை எல்லாம் தோற்றுவித்து அதுக்கப்புறம் அந்த பிரகிருதி தத்துவங்களை எல்லாம் தோற்றுவிப்பதற்கு அது அனந்தேஸ்வரர் நேரடியாக செய்ய மாட்டார். அவர் ஸ்ரீகண்ட ருத்ரரை செலுத்தி அவர் மூலமாக நம்ம உலகியல் பாருங்க, உலகியல் மாதிரியே இருக்கு பாருங்க, உலகியல்லையும் ஒரு கலெக்டர் ரேங்க்ல உள்ளவங்க அவங்க சில சில செயல்களை தான் அவங்க நேரடியாக செய்வாங்க, சில செயல்களை அவர்கள் கீழே உள்ள அதிகாரிகளுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணி அவர்கள் மூலமா நிறைவேற்றுவார்கள். இந்த கீழே உள்ள அதிகாரிகளும் அவர் அடுத்தபடியா உள்ள அதிகாரிகளும் அவர்களும் சில செயல்களைத்தான் நேரடியாக செய்வார்கள், வேறு சில செயல்களை அவர்களுக்கு கீழே உள்ள பணியாளர்களை ஏவி அவர்கள் மூலமாக ஏற்றுவார்கள். அதே மாதிரி ஒரு அலுவலகத்துக்குள்ளேயே இவ்வளவு படிநிலைகள் வேணும்னா இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் படைத்து காத்து நடத்துவதற்கு வேண்டும் அல்லவா? ஆகையினாலே அங்கு அனந்தேஸ்வரர் மூலமாக அந்த அசுத்த மாயா காரியங்களை எல்லாம் தோற்றுவிக்கிறார். அதைத்தான் மாயை மேவினா அசுத்த மாயையை பொருந்தி கொடுவினைகள் தனுகரண புவன போகம். கொடிய வினைகள், கொடிய வினைகள் ஏன் சொன்னார்னா எல்லா ஆன்மாக்களும் என்ன கொடிய வினைகளை மட்டுமா செய்து அப்படின்னு சொன்னா, நாம வந்து பிறருக்கு ரொம்ப ரொம்ப தீங்கிழைக்கக்கூடிய வினைகளை தான் கொடிய வினைகள்னு சொல்லுவோம். ஆனா ஞானிகள் நோக்கில் எப்படி இருக்கும்னா முத்திக்கு தடையாக இருப்பத வினைகளே அவர்கள் கொடிய வினைகள்னு சொல்லிடுவாங்க. நல்ல வினையா இருந்தாலும் அதுவும் நல்ல பிறப்புக்கு தானே காரணமாகும், முத்தி அது தடுக்கக்கூடியது தானே இல்லையா? ஞான நூல்கள்ல தீவினைகளை நாம சொல்ற தீவினைகளை இரும்பு விலங்கு என்று சொல்லுவார்கள், நாம போட்டுகின்ற நல்வினைகளை பொன் விலங்கு என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். ஏன்னா அதுவும் விலங்காக இருந்து பிணிப்பதுதான், முத்தி தான் உயிருக்கு சுதந்திரம், முத்திக்கு தடையா இருப்பதுதான். அதனாலதான் நல்வினை தீவினை ரெண்டையும் சேர்த்து வள்ளுவர் என்ன சொன்னார், இருள் சேர் இருவினைன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா? மெய்கண்டாரும் தீவினையின் போக்குவரவு புரிய என்று சொல்லல, இருவினையின் போக்குவரவு புரிய என்னார் ரெண்டாம் சூத்திரத்துல. ரெண்டு வினைகளுமே போக்குவரவு புரியதான் வைக்கும், இது நல்ல பிறவியை தரும், அது தாழ்ந்த பிறவியை தரும், மற்றபடி வீடு வேற்றுக்கு ரெண்டுமே தடைதான், அதான் இருவினை ஒப்புங்கிற நிலைக்கு உயரணும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பிறவிக்கு காரணமா இருந்து முத்திக்கு தடை செய்வதனால அந்த வினைகளை எல்லாம் கொடுவினை. ஆமா, இந்த கொடுவினைகள் தனுகரண புவன போகம் வீடுபெற நிறுவி அசுத்த மாயிலிருந்து இந்த கொடுவினைகள் எல்லாம் செய்யக்கூடிய இந்த ஆன்மாக்களுக்கு பொருத்தமான உடல் கருவிகள் உலகங்கள் எல்லாம் தோற்றுவிச்சு அவை ஒடுக்கும். தோற்றுவித்தவற்றை கால எல்லையில் என்ன செய்யும், நீடு பராசக்தி என்ன செய்யும், நீடு பராசக்தியோடு இருக்கின்ற அந்த முதல்வன் என்ன செய்வான், ஒடுக்குவான். அந்த இடத்துல பராசக்தி வந்து திரோதன சக்தியாக விளங்குகிறது, பராசக்தி தான் திரோதன சக்தியாக விளங்குகிறது. திரோதன சக்திங்கிற நிலையில தான் மூன்று வகைகள் வருது, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. ஆகவே தோற்றுவித்தவாறே அந்த கால எல்லையில் ஒடுக்குவான். மேனி பிறங்கிய நிற்கல சகல பெற்றியாமே, அப்படி தோற்றுவிக்கும் போதும் ஒடுங்கும் போதும் சுவாமி எப்படிப்பட்ட திருமேனிகள் கொள்வார் என்றால், தோற்றுவிக்கும் போது சகல திருமேனி கொள்வார், உருவ திருமேனி, ஒடுக்கும் போது நிற்கல திருமேனி, அருவ திருமேனி கொள்வார். ஆக நிற்கல சகலம்னு வந்திருக்கு, முதல்ல நிற்கலம் வந்திருக்கு, அப்புறம் சகலம் வந்திருக்கு. அதனால எதிர் நிழல் நிறையாக கொள்ள வேண்டும் என்று நமக்கு முனிவர் பெருமானவர்கள் அறிவுறுத்துகின்றார்கள். எதிர் நிழல் நிறை, நிற்கலம்னு சொன்னது முதல்ல சொன்ன நிற்கலம், இரண்டாவது சொன்ன ஒடுக்கத்துக்கு, ரெண்டாவது சொன்ன சகலம், முதல்ல சொன்ன தோற்றத்துக்கு, ஒன்னு ரெண்டு மாற்றிக்கொள்ளணும், அதான் எதிர் நிரல் நிறை. முதல்ல தோற்றுவித்தல சொன்னார், அப்புறம் ஒடுக்கத்துல சொன்னார், முதல்ல அருவ திருமேனியை சொல்றார், அப்புறம் உருவ திருமேனியை சொல்றார். முதல்ல சொன்ன தோற்றுவித்தலுக்கு ரெண்டாவது சொன்ன உருவ திருமேனி, உருவ திருமேனி மேற்கொண்டு தோற்றுவிக்கின்றார். ரெண்டாவது சொன்ன ஒடுக்கத்துக்கு முதல்ல சொன்ன அருவ திருமேனி, அருவ திருமேனியை விளங்கி ஒடுக்குகின்றார். இப்படி மாற்றி வைத்துக் கொள்வது எதிர் நிரல் நிறை என்று சொல்வார்கள். ஆக இது இவ்வாறு இந்த சிவபெருமானுடைய பொது இயல்பு, பராசக்தியானது ஆதிசக்தியாக திரோதன சக்தியாக விளங்கி உயிர்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு இச்சை ஞானம் கிரிய என்று முத்திரப்பட்டு விளங்க அந்த சக்திகளையெல்லாம் சிவபெருமான் பொருந்தி சுத்தமாயிலிருந்து சுத்தமான தனுகரண போனங்களையும் போகங்களையும், அதுபோல் அசுத்தமாயிலிருந்து கொடுவினைகளுக்கு ஏற்ற தனுகரண போன போகங்களையும் தோற்றுவிக்கின்றார். இன்னொன்று சொல்ல விடுபட்டு விட்டது, நவின்று பல கலை என்று வருகின்றதல்லவா, அத கலைபல நவின்று, கலைபல நவீன்று என்று வைத்துக் கொள்ள வேண்டும். சுத்த மாயையில அந்த சுத்தமான உடல்களை உலகங்களை தோற்றுவிக்கிறார். அது மட்டுமல்ல, சுத்த மாயிலிருந்து பல கலைகளை தோற்றுவிக்கின்றார். அதான் பல கலை நவீன்று. கலை என்று சொன்னால் வேத ஆகமங்கள் தான். வேத ஆகமங்களை சுத்தமாயிலிருந்து தான் பெருமான் தோற்றுவிக்கின்றார். ஆக சுத்தமாயிலிருந்து வேத ஆகமங்களையும் சுத்தமான தனுகரண கோணங்களையும் தோற்றுவிக்கிறார். அசுத்தமாயிலிருந்து கொடுவினைகளுக்கு ஏற்ற தனுகரண கோண முகங்களை தோற்றுவிக்கின்றார். தோற்றுவித்தவற்றையெல்லாம் ஒடுக்குகின்றார். சகல திருமேனியோடு விளங்கி தோற்றுவித்தும் இக்கட திருமையோடு திருமேனியோடு விளங்கி ஒடுக்கியும் இவ்வாறு அருள்கின்றார். இப்படி தனக்கு சக்தியின் இடமாக இருந்து உலகத்தை தோற்றுவித்து நடத்தி ஒடுக்கி மீண்டும் தோற்றுவித்து இவ்வாறு ஐந்தொழில் இயற்றி வருதல் தான் முதல்வனுடைய பொது இயல்பு. அப்போ அந்த பொது இயல்புங்கிற வரையறைக்கு முதல்ல சொன்ன வரையறைக்கு பொருத்தமா இருக்குதா? இன்னொரு பொருளோடு கொண்ட சார்பின் காரணமாக ஒரு பொருளிடம் நிகழ்வது பொது இயல்பு. இது ஏன் சிவபெருமான் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறார், காக்கின்றார், ஒடுக்குகின்றார்? தம்பொருட்டா? தன் பொருட்டு எதையும் அவர் செய்யல, எல்லாம் உயிர்களின் பொருட்டு. அப்போ உயிர்களுக்காக இப்படி அவர் ஐந்தொழில் செய்யும் தலைவன் என்று தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார். உயிர்களுக்காக அவர் மேற்கொண்ட நிலை ஐந்தொழில் செய்யும் தலைவன் என்ற நிலை. ஆகவே இன்னொரு பொருளின் காரணமாக உண்டான நிலை இது. எனவே ஐந்தொழில் செய்தல் பெருமானுக்கு பொது இயல்பு என்று சொல்லப்பட்டது. ஆகையினாலே சிவஞான போதத்திலும் இரண்டாம் சூத்திரத்திலே பெருமானுடைய பொது இயல்பு சொல்லப்படுகின்றது. அது பொது இயல்பு சொல்வதற்காக எழுந்த சூத்திரம் அன்று, அது பாச உண்மை கூறுவதற்காகத்தான் எழுந்தது. மாயையையும் இருவினையும் உண்டு என்று சொல்வதற்காக எழுந்தது. அதை சொல்லும் போதே அங்க பொது இயல்பும் வந்துவிடுகிறது. ஏன்னா உயிர்கள் எல்லாம் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கின்றான். உயிர்கள் எல்லாம் இறந்தும் பிறந்தும் வரும்படிக்கு அவன் தன்னுடைய திரோதன சக்தியிடமிருந்து பிரியாமல் இருக்கிறான் சொல்லும் போது, அப்போ உயிர்களை அப்படி பிறப்பிறப்பிட செலுத்தி ஐந்தொழில் செய்கிற பதியாக இருக்கிறான் என்ற கருத்து அங்கு பெறப்படுது. ஆகவே இரண்டாம் சூத்திரத்தில் முதல்வனுடைய பொது இயல்பு பெறப்படுகிறது. இது மாபாடியம் சிற்றுரைகளில் சிவஞான சுவாமிகள் கொடுக்கின்ற விளக்கம். இரண்டாம் சூத்திரத்தில் முதல்வன் பொது இயல்பு. இங்க புதுதிகாலத்துல முதல் பாடல்ல அவனுடைய சிறப்பு இயல்பு, இரண்டாவது பாடல்ல பொது இயல்பு என்று அருமையாக சொன்னார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்
3: திருச்சிற்றம்பலம் அடுத்த திருப்பாடல் ஒன்பதாவது திருப்பாடல். இந்த ஒன்பதாவது திருப்பாடல் எது என்று சொன்னால், நமக்கு மெய்ப்பொருள் எது, பொய்ப்பொருள் எது என்பதை சுட்டிக்காட்டி உணர்த்துகிறார். தேடும் திரவியமும் சிற்றறிவும் பற்றுதலும் கூடும் பொய் என்று அருளி கூட்டினான். நாடறிய ஞான பிரகாசன் உயர் நற்கமலை மாநகர் வாழ் வான பிறை அணிந்த மண். மண் என்பது நிலை பெற்றவனே என்ற ஒரு பொருளிலே வரும். இது சிவத்தை சுட்டுகின்ற ஒரு அருமையான சொல். அது குருவினை சுட்டி காட்டுகின்றார். இதனுடைய பொருளானது திருவாரூரின் கண் எழுந்தருள் இருக்கின்ற முதல்வராய அழச்சற்கரிய பெருமையுடைய ஞான பிரகாசன் என்று சொல்லக்கூடிய எம்முடைய அருட்குறவர் இந்த உரையிலே நாம் ஈட்டப்படும் செல்வமும் யாக்கமும் அவற்றை பொருளென்று அறியும் புல்லறிவும் அவற்றின் கண் செய்யும் பற்றும் பொய்யெனவும் முதல்வன் திருவருள் ஒன்றுமே மெய்யெனவும் காட்டி அந்த பொய்ப்பொருளில் இருந்து நீங்கி என்னை திருவருளில் சேர்ப்பித்தார் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். தேடும் திரவியமும் சிற்றறிவும் பற்றுதலும் கூடும் பொய் என்று அருளில் கூட்டினான். நாடறிய ஞான பிரகாசன் உயர் நற்கமலை மா நகர் வாழ் வான பிறை அணிந்த மண். இது அருமையான ஒரு சாஸ்திர நூலே வரக்கூடிய சொல்லாட்சி இங்கே அப்படியே நமக்கு நினைவூட்டி செய்வதைப் போல இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. நெஞ்சு வீடு தூதிலே மறைஞான சம்பந்தர் கொற்றமன்கள் உமாபதி சிவாச்சாரியாருக்கு எதை உணர்த்தினார் என்பதை நெஞ்சு கொடுத்ததுல சொல்லி காட்டுகிறார். அவர் சொல்லுகின்ற பொழுது எப்படி உணர்த்தினாராம், வெந்நீரும் வேடமும் பூசையுமே மெய் என்றான், பொய் என்றான் மாடையும் வாழ்க்கையும் அனையுமே. ஆக அந்த அருள் ஒன்றே மெய் என்றும் பொய் என்றால் மாடையும் வாழ்க்கையும் அனையுமே. நாம் வாழுகின்ற வாழ்வும் மாடு செல்வம் எல்லாமே பொய்ப்பொருள் என்று அழகாக அந்த செய்தியினை சுட்டி காட்டுகிறார். ஆகையினாலே இங்கே நாம் தேட வேண்டிய, அடைய வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய பொருள் இந்த உலகிலே இருக்கின்ற செல்வம் அன்று. ஆகையினாலே அழகாக சொல்லி காட்டுகிறார், இந்த யாக்கையினால் நாம் அடையக்கூடிய இன்பமெல்லாம் இன்பம் அல்ல, சிற்றறிவுள் பற்றி அனுபவிக்கின்ற இன்பமும் அதுவும் பொய்யே. ஆகையினாலே மெய்ப்பொருளாகிய அந்த அருளில் கூடுதல் வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். தேடும் திரவியமும் சிற்றறிவும் பற்றுதலும் கூடும் பொய் என்று அருளில் கூட்டினால் நாடறிய ஞான பிரகாசன் உயர் நற்கமலை மாநகர் வாழ் வானப்பிறை அணிந்த மண். இந்த பக்குவத்தை, உபதேசத்தை மாணவன் ஏற்று நெருங்கி நிற்றல் வேண்டும். அதைத்தான் நம்முடைய தாய்மான சுவாமிகள் தனக்கு வேண்டினார். இந்த பக்குவம் எனக்கு வேண்டும் என்று தாய்மான சுவாமிகள் விண்ணப்பம் பண்றார். நீனது அருளால் மனைவி புதல்வர் அன்னை பிதா மாடு வீடு என்றிடும் மயக்கம் தனையும் மறந்து இங்கு உனை மறவா தன்மை வருமோ தமியேற்கே. அகினரே, நீ ஒருவனே எனக்கு சுற்றமும், நீ ஒருவனே எனக்கு செல்வமும் என்று அங்கே அழகாக சொல்லுவது போல இங்கே இந்த செய்தியை அழகாக நம்முடைய சுவாமிகள் இங்கே நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அருமையான ஒரு செய்தி, நம்முடைய கமல ஞான பிரகாச சுவாமிகளை அங்கே குறிப்பிடுகின்ற பொழுது வான பிறையணிந்த மண் அது சொல்லுகின்ற பொழுது நிலவினை சடாமபுடத்தின் கண்ணே அணிந்திருக்கின்ற பெருமானே, சிவனது தன்மையை குணங்கள் சிவனது செயல்கள் அனைத்தையுமே குருமூர்த்தி மேல் ஏற்றி சொல்வது சைவத்தினுடைய ஒரு மரபு. எனவே சிவபெருமானுக்கு உள்ள அந்த தன்மைதான் இங்கே அப்படியே இங்கே ஏற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வான பிறையணிந்த மண், இந்த வான பிறையணிந்த மண் என்று சொல்லுகின்றோமே, இந்த வான பிறையணிந்த மண் என்பது ஏன் சொல்லப்பட்டது என்பதை பார்க்கணும். எப்பொழுதுமே சைவத்திலே நான் குறிப்பிட்டபடி சில செய்திகள் புராண வழியிலே ஒன்று இருக்கும், சித்தாந்த வழியிலே ஒன்று இருக்கும். அதைத்தான் இந்த திருநீலகண்டர் என்பதற்கு புராண ரீதியாக என்ன சொல்லப்பட்டது, சித்தாந்த ரீதியாக என்ன பொருள் கொள்ளுதல் வேண்டும் என்பதை இந்த பௌராணிக முறையும் சித்தாந்த ரீதியிலும் ஆகம வரியிலும் நான் உங்களுக்கு உணர்த்தி காட்டினேன். இதே போல இறைவனானவன் பிறைச்சந்திரனை அணிந்திருப்பதற்கு புராண ரீதியாக என்ன சொல்லப்படுகிறது என சொன்னால், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தக்கனிட்ட சாபத்தினாலே சந்திரனுடைய கலைகள் தேய்ந்தது. தேய்ந்த கலையோடு உள்ள அந்த சந்திரன் தான் அழியாதிருக்கும்படி எல்லோருடைய அறிவுரையின்படி சிவத்தை அடைந்தார். தன்னிடம் சவர சரணடைந்த சந்திரன் எடுத்து ஜடாமகுடத்திலே அணிவித்து அந்த கலை அழியாதிருக்கும்படியாக வளரும்படியாக திருவுருள் புரிந்தார். இது பௌராணிக முறையிலே உள்ளது. ஆகம வழியிலே என்ன சொல்லப்படுகிறது, நம்முடைய எம்பெருமானுடைய திருமேனியிலே இருக்கின்ற உபாங்கங்கள் தெரியும். அங்கம் என்பது திருமுகம், திருக்கை, திருவிரல், திருப்பாதம் என்று இவைகள் அங்கங்கள். உபாங்கம் என்பது அந்த திருமேனியிலே பொருந்தி இருப்பது. இந்த உபாங்கத்துக்கும் அங்கத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, உபாங்கம் என்பது அங்கத்திலிருந்து பிரிக்க முடியும், ஆனால் பிரியாது சிவத்தை விட்டு, ஆனால் பிரிக்க முடியும். உதாரணமாக எம்பெருமானவர் அபயகரம் காட்டுகிறார் என்றால் அது அங்கம், பிரிக்கிறார். உபாங்கம் என்பது தன்னுடைய கைகளிலே மான்மடு தாங்கி இருப்பது, அந்த மான்மடு கிழக்கிலே வந்தது தாங்கியது என்று சொல்வார்கள். சித்தாந்த ரீதியிலே இறைவனுக்கு இருக்கின்ற அந்த உபாங்கங்கள் என்னென்ன பொருள் தரும் என்பதை 11 திருமுறையிலே பட்டினத்தடிகள் திருவற்றியூர் 1/90 இந்த செய்திகளை போல சொல்றார். மான் ஏன் தாங்கி இருக்கிறார், மடு ஏன் தாங்கி இருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் அங்கே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. பதினொன்னாம் திருமுறையில பட்டினத்தடிகள் அருடைய திருவொற்றியில் ஒருபா ஒருபவுதல, அதுல இறைவன் மதிசூடியதை ஏன் அங்கே குறிப்பிடப்படுகிறது என்றால், அழகாக பட்டினத்தடிகள் குறிப்பிடுகிறார், தூமதி சடைமிசை சூடுதல் தூணெறியா மதி யான் என அமைத்த வாரே அமைத்த வாரே. ஆன்மாக்களுக்கு நல்ல நெறியினை காட்டுவது யாமே, அதனால்தான் அதுக்கு மதி என்று பெயர் வைக்கப்பட்டது. பட்டத்தர் அழகா சொன்னார், தூமதி சடைமிசை சூடுதல் தூணெறியா மதி யான் என அமைத்த வாரே. இதை ஆன்மாக்களுக்கு நெறி தருபவன், இதைத்தான் அழகாக முத்திக்கு உழன்று முனிவர்களாம் நனிவாட அத்திக்கு அருளி என்று மணிவாக குறிப்பிடுவார். எனவே எனக்கு நெறிதந்தான் என்று அப்பர் சுவாமிகள் பல இடத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே ஆன்மாக்களுக்கு முத்திக்கு உரிய நெறியினை காட்டுவது, அந்த ஞானத்தை கொடுப்பது, மதியினை தருவது அடையாளம்தான் சந்திரன். எனவே அந்த சந்திரனை அடையாளமாக கொண்டு தன் குருமூர்த்தி மேல் ஏற்றிச் சொல்வது ஆன்மாக்களுக்கு நல்ல ஞானத்தை சிவஞானத்தை கொடுப்பவன் என்ற பொருள்படதான் இங்கே பிரையணிந்த என்ற அந்த உபாங்கத்தை இங்கே நம்முடைய குருஞான சம்பந்த தேசிகர் பரமாச்சாரிய சுவாமிகள் இங்கு அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆக ஆகமொழியிலும் ஒரு பொருள் இருக்கிறது, புராண மொழியிலும் இதற்கு பொருள் இருக்கிறது. இந்த ஆகமொழியிலே உள்ள பொருள்களை எடுப்பதற்காகத்தான் பட்டினத்தடிகள் நமக்கு பதினொன்றாம் திருமுறையிலே அந்த உண்மையை உணர்த்துகிறார். அதற்கு பெயர் நமக்கு நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முந்தைய பாடலிலே கூறியதை எல்லாம் அப்படியே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். மாயையிலே மயங்கி விடுதல் கூடாது. எதுவெல்லாம் நமக்கு பொய், மெய்ப்பொருள் எது, எதை பற்றிற்றல் வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்கு இந்த பத்தாவது திருப்பாடலே அருமையான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். காண்பதும் பொய், கேட்பதும் பொய், காரியம் போலே இதமாய் போன்பதும் பொய், எவ்விடத்தும் போகமும் பொய், மாண்பாக தோற்றி இன்ப வெள்ளமாய் சொன்னி என்னுள் சம்பந்தன் வீற்றிருப்பது ஒன்றுமே மெய். அருமையான ஒரு மெய்யை நமக்கு உணர்த்துகிறார். நம்முடைய கருவிகரணங்கள் வழியாக காண்டல், கேட்டல், பூணுதல், உடம்பிலே தரித்தல் முதலிய இன்ப நுகர்ச்சிகள் எல்லாம் பொய்யாகும். இன்ப வெள்ள பெருக்காய் என்னுள் சிறந்த ஞானசம்பந்தன் என்னுடைய குருமூர்த்தியானவர் வீற்றிருப்பது ஒன்றுமே உண்மையாய் முடிந்தது. எனவே எல்லாம் எனக்கு பரமாய் தோன்றுகின்றது என்று அழகாக இந்த திருப்பாடலிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த திருப்பாடலிலே காண்பதும் பொய், கேட்பதும் பொய், இது நம்முடைய நூல்கள் லௌகீகத்திலே ஒரு பழமொழி சொல்ற, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய் என்று அங்கே சொல்லி காட்டுவார். இது இங்கிருந்து கொள்ளப்பட்ட சொல்லாட்சி தான். காண்பதும் பொய், கேட்பதும் பொய். இப்பொழுது காண்பதும் பொய் என்று சொல்லக்கூடியது எப்படி? ஒரு மான் ஒன்று தாகத்தால் அழைகிறது. தண்ணீர் எங்கே என்று அழைகின்ற பொழுது தூரத்தே நீர் ஓடுகிறது. அது நீரை நோக்கி ஓடுகின்ற பொழுது அந்த நீர் அகப்படாமல் அந்த ஆர்வம் தெரிகின்ற அந்த நீர் காட்சி போய்கொண்டே இருக்கிறது. என்ன அர்த்தம்? காணல் நீர் பேய் தே. இதே போன்றுதான் ஆன்மாக்கள் உண்மை என்று காண்டதை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னொரு உண்மை சொல்ல, காண்பதும் பொய் என்பதற்கு ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தின் நிழல் நீரிலே நிழல் தெரிகிறது. அந்த குளத்தின் கரையிலே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் இருக்கின்ற அந்த குளக்கரையில் இருக்கின்ற குளத்தின் நீரிலேயே ஒரு நிக்கரையில் இருந்து பார்க்கின்ற பொழுது அந்த நீருக்குள் இருக்கின்ற அந்த மரத்தின் நிழல் எப்படி தெரிகிறது? மேலே தடித்த பாகம் வேறும் கீழே கிளை வேர்களும் அங்கே இருப்பதை போல் தெரியும். மாறி இருக்கும் எப்பொழுதுமே. வேர் கீழாகவும் அடிமரம் கீழாகவும் கிளைகள் மேலாக இருக்கும். ஆனால் அந்த நிழலிலே காணுகின்ற பொழுது அந்த அடிமரம் மேலேயும் கிளைகள் கீழாகவும் நீரிலே தெரிகிறது. அப்போ என்னது? காண்பது காட்சி. என்ன கண்டான்? மேலே அங்கே வேறாகவும் கீழே அங்கே கிளைகளாகவும் இருந்தது. ஆனால் இது மெய்யோ அன்று இது பொய். ஆகையினாலே இது காண்பதும் பொய். இதைத்தான் லெக்கோணனானவன் ஷீலா பிராட்டிக்கு உணர்த்தினார். நீ காண்பது மான் அல்ல, இது மாயமான் என்றான். காண்பது பொய், கேட்பதும் பொய். எதையெல்லாம் நாம் கேட்கின்றோமோ அதுவெல்லாம் அதுவாக இருப்பதே இல்லை. இரவு நேரங்களிலே பெரியோர்களுக்கு தெரியும், நாம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது குழந்தை அழுவதை போல ஒரு சத்தம் கேட்போம். என்ன குழந்தை அழுகிறதே என்று நாம் எடுத்து பக்கத்து வீட்டுக்கு சொல்றால் அவரும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டை விட்டு வந்தால் சத்தம் இல்லை. தன் வீட்டுக்குள்ளே போனால் மீளமும் குழந்தை அழுவதை போல கேட்கும். என்னது பூனை குட்டிகள் இரவிலே அழுவது, அந்த சப்தம் ஒரு குழந்தை அழுவதை போலத்தான் இருக்கும். ஆகையினாலே கேட்பதை வைத்து நிஜம் என்று சொல்லிவிடக் கூடாது. இதை விட புராணத்திலே அழகமான ஒரு செய்தி, தசரத சக்கரவர்த்தி வேட்டைக்கு போறார். வேட்டைக்கு எது அகப்படும் என நினைக்கிறார். அப்பொழுது ஒரு நீர்க்கரையிலே சென்று நீர் அருங்குவோம் என வருகின்ற பொழுது, அந்த நீர் கரையிலே வருகின்ற பொழுது நீருக்குள்ளே ஒரு யானையானது உள்ளே இறங்கி துதிக்கையினால் நீரை பருவது போன்று ஒரு ஓசை கேட்டது. ஆனால் இவர் நீர் யானை பருகுகின்ற அந்த குபு குபு ஓசையை வைத்து யானை நீர் அருந்துகின்றது என்று ஓசையை வைத்து நினைத்தார். ஆனால் உண்மையிலே அந்த ஓசை எங்கிருந்து வந்தது? சரோவண முனிவர் என்று சொல்லக்கூடிய அந்தகர் கண்ணில்லாத பெரியவர், அவர் மனைவியும் அந்தகத்தன்மை உடையவர். அந்த அந்தகத்தன்மையுடைய தாயையும் தந்தையையும் சுமந்து கொண்டு மகனாகிய சுரோஷணன் என்கின்ற புதல்வன் கூடையிலே சுமந்து வந்து தாய் தந்தையருக்கு தாகம் தீர்ப்பதற்காக கரையிலே வைத்து விட்டு மண் தோண்டியினை கொண்டு வந்து அந்த நீர்க்கரையிலே நீரினை முகப்பதற்கு அந்த குடத்தை நீருக்குள் முக்குகின்ற பொழுது குபு குபு என்ற ஓசை வந்தது. அந்த குடத்து நீரிலே அந்த குடம் நீரிலே முக்கப்படுகின்ற பொழுது குபு குபு என்று ஓசை வருவதைக் கண்டு தசரத சக்கரவர்த்தி யானை முகக்கிறது என்று அவன் கற்பனை செய்து கொண்டார். அது பொய் என்று உணரவில்லை. அந்த ஓசை வருகின்ற திசை நோக்கி தசரத சக்கரவர்த்தி அம்பினை காணாமலே போட்டு விட்டான். அம்பு சென்ற அடுத்த கணத்திலேயே ஐயோ என சொல்லி அந்த குமரனானவன் வீழ்ந்தான். அந்த குமரன் உயிரிழந்தான். இந்த செய்தியை அறிந்தவுடனே தானே அந்த அந்தகராகிய சலோபண முனிவர், என்னுடைய மகனை இழந்து நான் வருந்துகிறேன், இதே போன்று தசரதனே நீயும் உன் வாழ்வில் உன் புதல்வனை பிரிந்து நீயும் வருந்துவா என்று ஒரு சாபம் கொடுத்தான். அந்த சாபத்தின் காரணத்தால் தானே தசரத சக்கரவர்த்தி ராமபிரானை பிரிந்து உயிரையே விட்டார். ஆகினாலே இந்த உலகியலிலே காண்பதும் போய் கேட்பதும் போய், காரியம் போலே இடமாய் கூண்பதும் போய், நாம் எதுவெல்லாம் நமக்கு நன்றி என நினைத்து நாம் அணிந்து கொண்டிருக்கின்றோமோ அவைகளெல்லாம் பொய்யாகிவிடும். ஆகையினாலே எது மெய் அழகாக சொல்லி காட்டுகிறார். எது மெய்? அவனுடைய அந்த பெருமானானவர் கமலை ஞான பிரகாசனானவன் என்னுடைய ஆன்மாவிலே வந்து உறைந்திருந்து எனக்கு அனுக்கிரகம் செய்வதே மெய் என்று சொல்லி காட்டினார். அழகாக பொன் எவ்விடத்தும் போகமாய் போய் மாண்பாக தோற்று இன்ப வெள்ளமாய் சொல்லி என்னுள் சம்பந்தன் வீற்றிருப்பது ஒன்றுமே மெய் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இந்த உலகியலிலே இந்த லௌகிக காரியமாக போகப் பொருள்களாக கிட்டுவது அனைத்தும் கருவிகரணங்களாக நாம் கேட்கின்ற காணுகின்ற பூணுகின்ற எல்லாமே பொய். ஆகையினாலே இந்த ஆன்மாவானது பக்குவப்பட்டு சுவாரோ இன்பத்தில் தான் திளைத்தல் வேண்டும். இதைத்தான் நம்முடைய திருமுருக தேவன் ஆயினார் திருமந்திரத்திலே, முகத்திலே கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திலே கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுவார். எனவே இதை அழகாக நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருப்பருப்பதம் என்கிற தளத்திலே சொல்லி காட்டுகிறார். இந்த மாயைகளை மெய்யென்று நம்பிக்கொண்டு மானுடர்கள் ஓடுகிறார்களே என்றார். அது எப்படி ஒரு காட்சி சொல்கிறார்? ஒரு பெண்ணானவள் ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறாள். எங்கே ஓடுகிறாள் என்று கேட்டதற்கு, அதோ தெரிகிறதே அந்த நீர் ஓடுகிறதே, அந்த நீரை கொண்டு வருவதற்கு குடத்தெடுத்து போகிறேன் நான். அதோ தெரிகிறதே நீர் என்று காட்டியது அது பேய்தேர் காணல் நீர். ஆக காணல் நீரை குடமெடுத்து முகப்பதற்கு செல்வதைப் போல் மார்க்கம் இருக்கிறது என்பதை அழகாக ஞான சம்பந்தர் பெருமான் ஒன்றாம் திருமுறையிலே திருப்பருப்பதம் என்ற தல தேவாலயத்தில் சொல்லிக்காட்டுகிறார். மயங்கி ஓர் பேய் தேர்ப்பின் குடம் கொண்டு நீர்க்கு செல்வார் போதும். யாரு இப்படியெல்லாம் மாயை காட்டி மயங்கோர் யார் சமணர்கள் பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த செய்தியினை சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே மெய்ப்பொருள் எது பொய்ப்பொருள் எது என்பதை நமக்கு உணர்த்தி அந்த இதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் இந்த திருப்பாடலிலே. அடுத்து அருமையான ஒரு செய்தியின் இங்கு சொல்லி காட்டுகிறார். என்ன செய்தி என சொன்னார், முதல்வன் பக்குவனுக்கு மட்டும் குருவாக வருகின்றானே, மணிவாசக பெருமானுக்கு மட்டும் குருவாக வருகின்றானே, ஏன் மற்ற ஆன்மாக்களுக்கு வருவதில்லை என்று சிலருக்கு சில ஐயப்பாடுகள் ஏற்படும். இந்த ஐயப்பாடை அடுத்த திருப்பாடலே அழகாக இங்கு சொல்லி காட்டுகிறார். இறைவன் யாருக்கு குருவாக வந்து அவன் அனுக்கிரகம் செய்கிறான், ஏன் எல்லா உயிர்களுக்கும் வருவதில்லை என்பதற்கு இந்த அருமையான ஒரு செய்தியினை சொல்லி காட்டுகிறார். ஒருமையுடன் ஈசன் அருள் ஓங்கி என்றும் தூங்கல் அருமை அருமை அருமை பெருமை இடும்பை ஆங்காரம் கோபம் அபிமானம் ஆசை வினை நீங்காத போதுதானே. ஒரு ஆன்மாவானது இறைவனிடம் சென்று ஒன்றி நின்று அங்கே பேரானந்தத்தை தூக்கிறது, அந்த இன்பம் இருக்கிறதே அருமை அருமை அருமை என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். ஒருமையுடன் ஈசனர் ஓங்கி என்றும் தூங்கல் அருமை அருமை அருமை. எனவே இந்த ஆன்மாவானது சோபவத்தை அணிந்து கொண்டு பேரானந்தத்தை அனுபவிக்கின்றது. அப்ப எல்லா ஆன்மாக்களுக்கும் எனது கிட்டவில்லை. அப்பதான் சொல்லி காட்டுறார், பெருமை இடும்பை ஆங்காரம் கோபம் அபிமானம் ஆசை வின நீங்காத போதுதானே. ஆகையினாலே தற்பெருமை பாராட்டுதலும் பிறரை எள்ளி உரைத்ததும் யான் எனது என்ற செருக்கு உடையதும் வெகுளியும் உள்ளவர்களுக்கு இது கிட்டுமோ? அருமையான கேள்வி கேட்கிறார். அவர்கள் இன்பம் துவக்கின்றனர், இது இந்த குற்றம் உடையவர்களுக்கு இது கிட்டுவோ? அப்ப என்ன பொருள், இந்த பெருமை இடும்பை ஆங்காரம் கோபம் அபிமானம் ஆசை வினை நீக்கம் இவைகளை உடையவர்கள்தான் அந்த பேரானந்த சோபகத்திலே அவர்கள் மூழ்கி இருப்பார்கள். எனவே அவர்களுக்குத்தான், இந்த குற்றங்கள் இல்லாத ஆன்மாக்களுக்குத்தான் இறைவனானவன் வந்து அனுக்கிரகம் செய்வாரே அன்றி குற்றமுடைய ஆன்மாக்களுக்கு வருதல் இல்லை. எனவே எல்லா ஆன்மாக்களுக்கும் அனுக்கிரகம் செய்யாதது அது இறைவனுடைய விருப்பு வெறுப்பு அன்று, அது ஆன்மாக்களுடைய குற்றமே, அது ஆன்மாக்களுடைய தகுதி பக்குவமே காரணம் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். ஆக ஒருமையுடன் ஈசனருள் ஓங்கி என்றும் தூங்கல் அருமை அருமை அருமை, அது எந்த குற்றங்கள் உடையவர்களுக்கு அது கிடைக்காது. பெருமை இடும்பை தற்பெருமையை பாராட்டுதல், இடும்பை அங்கே பிறரை எண்ணி நகையாடுதல், ஆங்காரம் கோபம் அபிமானம் பொறாமை முதலானை கொள்ளுதல், ஆசை யான் எனது என்ற பற்று வினை நீங்காத போதுதானே. ஆகையினாலே இவைகளெல்லாம் நீங்காத பொழுது அவைகளுக்கு கிட்டுவதில்லை என்று இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அது சொல்லி காட்டுகிறார், இவைகளெல்லாம் நீங்கில் உனக்கு என்ன கிடைக்கும், ஈசனருள் ஓங்கி என்றும் தூங்கல் அருமை அருமை அருமை மூன்று தடவை போடுறார். இப்படி அருமை அருமை அருமை என்று சொல்லக்கூடியது ஆனந்த கழிப்பின் மிகுதியினாலே அங்கே கூறுவதாக ஆண்டவர்கள் பொருள் சொல்லுவார்கள். அந்த பேரானந்த கழிப்பினை இங்கே குறிப்பிடுவது போல அருமை அருமை அருமை என்றும் இன்னொரு பொருள் அருமை என்பதை கடைசெருமையை எடுத்து இந்த குற்றங்கள் உள்ளவங்களுக்கு இது கிடைப்பது அருமை அரிது என்ற பொருளையும். ஆக இந்த குற்றங்கள் இங்கே ஆன்மாக்களிடத்தே அந்த குருமூர்த்தியானவர் குருமூர்த்தியாக இறைவன் வந்து அனுக்கிரகம் செய்கிறார். எனவே குற்றமற்ற ஆன்மாவைத்தான் இறைவன் ஆட்கொள்ளும், குருவாக வந்து ஆட்கொள்ளும். இது எதை போன்றது என்றால் நம்ம எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய இல்லத்திலே குழவி இருக்கிறது. அந்த குழவியானது ஒரு புழுவினை கொண்டு வந்துதான் கூட்டிலே வைத்து அடைத்து கொட்டி தன் உருவாக்குகிறது. அப்ப இந்த இடத்துல ஒரு செய்தி தெரிஞ்சுக்கிடணும், இந்த குடவியானது தான் கொட்டி தன் வடிவம் ஆக்குவதற்கு எல்லா புழுக்களையும் எடுப்பது இல்லை. ஒரு குறிப்பிட்ட இன புழுவை மட்டும்தான் எடுக்கும். எந்த புழுவினை எடுத்தால் அதை நம்முரு ஆக்க முடியுமோ அந்த பக்குவத்தை அறிந்துதான் இது விஞ்ஞானத்திலே சொல்லப்பட்டது. எல்லா புழுவையும் எடுக்காது. எந்த

இடத்திலும் விருப்பு வெறுப்பு காட்டுவது இல்லை. ஆகையினாலே பெருமானே என்னை ஆட்கொள்வதற்கு என்னிடம் இருக்கின்ற குற்றத்தை எல்லாம் நான் விடுதல் வேண்டுமே என்று தாய்மான சுவாமிகள் அழகாக விட வேண்டிய குற்றங்களை சொல்லி காட்டுகிறார். கொலை, களவு, கள், காமம், கோபம் விட்டால் என்றோ மலை இலக்கா நின் அருள்தான் வாய்க்கும் பராவரமே. இந்த குற்றங்களை எல்லாம் இல்லாமல் இருந்தால் தானே நீ எனக்கு அருள்புரிவாய் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். இதே ஒருமையுடன் ஈசனருள் ஓங்கி என்றும் தூங்கல். இந்த தூங்குதல் என்பதற்கு ஒரு விளக்கத்தை அழகாக சொல்லி காட்டுகிறார். ஒரு குழந்தை, அந்த குழந்தை பச்சை குழந்தையை எடுத்து இந்த தாயானவள் அப்படியே லேசான நகைச்சூடு உள்ள நீரிலே அந்த குழந்தையை குளிப்பாட்டி பின்பு அந்த குழந்தைக்கு தன்னுடைய அன்பையெல்லாம் சேர்த்து பால் ஊட்டுவாள். பால் ஊட்டிய பின்பு அந்த குழந்தையை தொட்டிலில் கடத்துவாள். அப்படி குளித்த பின்பு தாயினுடைய பாலை வயிறார உண்ட பின்பு அந்த குழந்தை தூங்குகின்ற தூக்கம் இருக்கிறதே, அதுதான் உலகிலேயே உயர்ந்த ஒரு ஆனந்த தூக்கம் என்று நம்முடைய சான்றோர்களால் சொல்லப்படுகிறது. எனவே அந்த தொட்டிலுக்குள் இருக்கின்ற அந்த குழந்தை போல உன்னுடைய அருளில் நான் தூங்க வேண்டும் என்று தாய்மான சுவாமிகள் கேட்கிறார். ஆகையினாலே அந்த தூங்கல் என்பது தொட்டிலில் இருக்கின்ற குழந்தை போல் தூங்கல். தூங்குதல் என்றால் நம்முடைய உலகிலே இருக்கின்ற இந்த தூக்கம் என்பது அருள் அல்ல. சுகத்தை அனுபவித்தல், ஆனந்தமாய் இருத்தல், எல்லாம் மறந்திருத்தல் என்று கொள்வார். தாய்மான சுவாமிகள் அழகாக விண்ணப்பிக்கிறார். கெட்டி என்று உன் அன்பர் மலம் கெட்டு அயர்ந்தோர் தொட்டிலுக்குள் செய்கோத துயின்றார் பராபரமே. எனவே அவர்கள் எல்லாம் தொட்டிலுக்குள் இருக்கின்ற அந்த செய்கோலே அவர்கள் அயர்ந்தார்கள் என்று அழகாக இந்த செய்தியினை இங்கே சொல்லி காட்டுகின்றார். எந்தெந்த குற்றங்களை எல்லாம் நாம் நீக்குதல் வேண்டும் என்பதை தொடர்ந்து இன்னும் தெளிவுபடுத்தி நமக்கு உணர்த்துகிறார். எந்த குற்றங்களெல்லாம் நம்மிடத்தை இருக்கக்கூடாதாம், இதை 12வது திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். தன்பெருமை எண்ணாமே தற்போதமே இரத்தல் மின் பெருமையாம் சகத்தை வேண்டாமே தன்பால் உடலை தினம் படித்தல் ஓங்கு சிவத்து ஒன்றல் நடலை பிறப்பு ஒளியும் நாள். நீ பிறவி சூழலிலே இருந்து ஒளிய வேண்டும் என சொன்னால் உன்னிடம் இருக்கின்ற இந்த குற்றங்களை எல்லாம் நீக்கு. எந்த குற்றங்கள்? தன் பெருமையை தானே கூறிக்கொள்ளுதல், தன் முனைப்பாகிய சிவபோதம் சீவபோதம் நீங்குதல், மின்னலை போன்று தோன்றி மறைகின்ற இந்த உலகத்தினுடைய நிறையாமையை நீக்கி அந்த உலகை நீ வெறுத்தல், தன்னுடைய உடம்பு இது முத்திக்கு தடையென்று அந்த உடம்பை வெறுத்தல், மேலும் பொருளாகிய சிவத்தில் மனம் பதித்தால்தான் உனக்கு பிறவி துன்பம் நீங்கும் என்று இதிலே அழகாக இந்த செய்தியினை சொல்லி காட்டுகிறார். தன் பெருமை எண்ணாமே, தன்னை எப்பொழுதுமே வியத்தல் கூடாது. அப்போது அடிகளிடம் சென்று நாவுக்கரசி சுவாமிகள் கேட்கின்ற பொழுது அழகாக சொல்லி காட்டுகிறார். நான் தான் அந்த எளியவன் என்று சொல்லி காட்டுகிறார். இதே மாதிரி நாவுக்கரசி சுவாமிகள் அப்பூதடிகள் முன்பாக தன்னை யார் என்று முதலிலே கூறாத அடக்கமாக அடியோமே என்று கடைசியில் குறிப்பிடுகிறார். பரஞ்சோதி முனிவராகிய சிறுத்தொண்ட நாயனார் இடத்தே வைரவராய் சென்ற சிவபெருமான் நீரோ பெரிய சிறுத்தொண்டர் கேட்கிறார். அவர் என்ன சொன்னார்? அப்படித்தான் உலகிலே சொல்லிக் கொள்ளுகிறார்கள் தான் சொன்னாரே தவிர ஆமாம்னு சொல்லல. தன்னை வியக்கவே இல்லை. அந்த தன்பெருமை எண்ணாமை தற்போதமே இரத்தல், எப்பொழுதுமே தன்மையப்பட்டு சிவத்திடம் ஒன்றுபடுதல் வேண்டும். கண்ணப்ப நாயனாருக்கு 6 நாள் முத்தி கிடைத்ததற்கு காரணமே அவர் தன்மயம் அழிந்து அவர் சிவமயம் பட்டு விட்டார். அதைத்தான் கண்ணப்ப நாயனாருடைய முத்தியிலே இருக்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு உண்மை. மின் பெருமையாம் சகத்தை வேண்டாமே. இந்த உலகமானது மின்னல் போல தோன்றி மறையக்கூடியது, நிலையற்றது, அதை நாம் வெறுத்தல் வேண்டும். தன்பால் உடலை தினம் படித்தல், இந்த உடம்பானது முக்திக்கு தடை என்பதற்கு இந்த உடம்பை வெறுத்தல் வேண்டும். ஆகையினாலே தான் ஞானாசிரியன்மார்களில் சிலர் இந்த உடம்பை படிப்பதற்காக
தென்னை மரத்திலே இருக்கின்ற

0: ஓலையை எடுத்து காலிலே கட்டிக்கொள்வார்கள். கட்டிக்கொண்டு இந்த உடம்பை இழித்து சிவத்தை நாடுவதாக குறிப்பை காட்டுவார்கள். அவர்களுக்கு திருநாமத்திற்கு முன்பாக பழுதை கட்டி என்று ஒன்று இருக்கும். இந்த பழுதை கட்டி என்பது தென்னங்கீட்டினுடைய அந்த ஓலையினை காலிலே கட்டி உறவுக்கு தன் உடலை எரித்து சிவத்தை நாடுவதாக ஒரு குறிப்பு அங்கே வரும். இதே போன்றுதான் நம்முடைய திருநெல்வேலி நகரிலே இருக்கின்ற வண்ணச்சரமம் தண்டபாணி ஏசிகர் தன்னுடைய மேனியிலே காலிலே இருக்கின்ற முட்டிலும் பாதத்திலும் கருமையான ஒரு மையை தடவி எல்லாரும் காணும்படியாக வைத்திருப்பார். கரிய மையை தடவிருப்பாராம். ஏன், இந்த உடலானது ஒரு நாள் கரிந்து ஒழியக்கூடியது தானே என்று அந்த உடலை வெறுத்ததை அவர் காட்டுவாராம். கருப்பு மைய தடவிருப்பாராம் வண்ணச்சரமம் தண்டபாணி ஜெயசிங்கர். ஆக அந்த தன்னுடைய உடலை பழித்தல் வேண்டும். அந்த உடலை பழித்துதானே அங்கே அழகாக நீத்தல் விண்ணப்பத்தையே செய்து காட்டினார் நம்முடைய மணிவாசக சுவாமிகள். ஆக தன்பால் உடலை நினம் பழித்தல் அவர்கள் என்ன செய்தார்கள், சதா சர்வ நேரம் சிவத்தோடு ஒன்று இருந்தல். ஓம் சிவத்து ஒன்றல் நடலை பிறப்பு ஒழியும் நான் துன்பம் தருகின்ற இந்த பிறப்பெல்லாம் அப்பொழுதுதான் ஒழியும் என்று எதையெல்லாம் நாம் ஒழித்தல் வேண்டும் என்று அழகாக சொல்லி காட்டப்படுகிறது. அப்போ கடைசியிலே நடலை பிழப்பு ஒழியும் நாள் என்பது மேலே கண்ட அவைகளையெல்லாம் அந்த பக்கம் எப்பொழுது வரும் என்றால் சிவத்து ஒன்றல். சிவத்தோடு நீ ஒன்று விட்டால் தன்பெருமை பேசமாட்டாய், தற்போதும் அழிந்து விடுவாய், மின்னல் கொண்டிருக்கின்ற உலகை விழித்து விடுவாய் என்ற அந்த உபாயத்தையும் சூஷகமாக சொல்லி காட்டுகிறார். சிவத்து ஒன்றல் என்று சொல்லி காட்டப்படுகிறது. இது எதை போல, நம்முடைய இல்லத்திலே காட்டிலே ஜன்னல் கதவு ஆடி டம் டம் என்று அடித்துக் கொண்டு அங்கும் இங்குமாக ஆடுகிறது. எதை போல, நம்முடைய பிறப்பு அங்கும் இங்கும் ஆடுவதை போல. அப்பொழுது அந்த இல்லத்திலே உள்ளவன் என்ன செய்கிறான், அந்த ஜன்னல் கதவை எடுத்து அங்கே ஒரு கொக்கியிலே சென்று ஊக்கிலே சென்று ஜன்னலை அப்படி சொருகி விடுகிறான். அந்த ஊக்கிலே சொருகப்பட்ட ஜன்னல் கதவு இப்பொழுது ஆடுவதும் இல்லை, ஓசை கொடுப்பதும் இல்லை. எனவே இந்த ஆன்மாவை கொக்கியாகி சிவத்தோடு சேர்ந்து பிணைத்து விட்டோம் என சொன்னால் இது பிறவி சூழலுக்குள்ளே அது ஆடுவது இல்லை. இதுதான் நம்முடைய ஜன்னல் கதவே நமக்கு பெரிய உண்மையை காட்டுகிறது. இதைத்தான் நம்முடைய மார்க்கண்டேய மகர்ஷி செய்து காட்டினார். தன்னுடைய ஆன்மாவை ஆடாதபடி அசையாதபடி எவரும் பற்றாதபடி அசைக்க முடியாதபடி தன்னை அப்படியே சிவத்தோடு சேர்ந்து கட்டினார். மார்க்கண்டேயர் சிவத்தை கட்டிப்பிடித்தார் என்றால் அது உடலளவில் கட்டிப்பிடிக்கவில்லை, அவர் ஆன்மாவை அப்படி சிவத்தோடு ஒன்று வைத்து விட்டார். எனவே ஓம் சிவத்தோடு ஓம் ஒன்றி நின்றார் என்றே பொருள். எனவே அந்த பெருமானோடு நான் ஒன்றி இருத்தல் வேண்டும், அதுதான் பிறப்புக்கு வழி என்பதை கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிதம்பரம். ஓங்கும் ஓங்குக ஞானம் ஓங்குக நான் மறை நீடுக சீல மன்னவன் செங்கோல் விளங்குக காலமாமலை மண்ணுக காதலால் சால ஈசன் அடியார் தளைகவேம்பரம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட்டாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நம பார்வதி வதே அரகர மகாதேவா, தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா ஆடகம் அதுவதை அரசே போற்றி, கூடல் இலங்கு மணி போற்றி. அங்கே கண்ணிதனோடும் அமர்ந்த ஆடவாய் தொக்கலிங்க பெருமானுடைய திருவருளினாலே இனிதாக அவனுடைய புகழை பேசுகிற பெரும் புண்ணியம் வாய்த்திருக்கிறது. ஆடல் அரசனாக இருக்கிற அந்த பெருமானுடைய அருட்கதைகளை ஆலய அரசராக இருக்கிற பெருமான் பெருமக்களாகிய உங்களுடைய அன்போடு இங்கே நிகழ்த்துவதற்கு ஒரு அரிய பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது என்றும் மதிக்கத்தக்க ஒரு பெருவாழ்வு என்று அடியே கருதுகிறேன். உங்கள் அனைவருக்கும் இளையனுடைய பணிவான வணக்கத்தை கூறி நன்றியை கூறி இன்றைக்கு திருநெறிய தமிழினுடைய வெற்றி என்ற சிந்தனை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். 62, 63, 64 ஆகிய மூன்று திருவிழாக்களை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஞானசம்பந்தருடைய அருள் வரலாறு எல்லாருக்கும் தெரிந்திருந்தான். ஆனாலும் கூட அந்த செந்தமிழ் பெருமான் முத்தமிழ் விரகர் இந்த மண்ணிலே வந்து இறைவனுடைய அருளினாலே அந்த ஞானம் நின்புகளே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் எம் ஆதியே என்று வந்திட்டு வணங்கி அவன் அருளினாலே இங்கே அயல் வடக்கையுடைய துறையெல்லாம் வெற்றேறும்படியாக செந்தமிழ் வழக்கே நிலவுவதாக அமைத்து காட்டிய ஒரு சிந்தனை நமக்கு வாய்ப்பிருக்கிறது. ஞானசம்பந்த பெருமானுடைய வருகையினாலே மதுரை மிகச்சிறப்பு பேர் பெற்றது, இயல்பாகவே பேர் பெற்றது. மதுரை பெரு நன்மார நினைக்கிற போது சிறந்த புலவராயிருக்கிற குமரகுரு சுவாமிகள் அருளாளராக இருக்கிறவர்கள் வான் நிமிர்ந்திட நிமிர்ந்திடு கூடலம் பதியினர். சில சில காலங்களில் சில சில பதிகள் நிமிடாமல் மடங்கிவிடும். அப்படி இல்லாமல் என்றும் நிமிர்ந்து இருக்கும்படியான ஒரு நிலையை இந்த மதுரைக்கு பெருமான் அருளியிருக்கிறான். அதனால இன்றைக்கு நிமிர்ந்து கலைகளிலேயும் உயர் அறிவு திறங்களிலேயும் வாழ்க்கை நிலைகளிலேயும் மதுரை மாநகர் பெரும் நன்மரான் நகர் என்று மாணிக்கவாசகர் பெருமானுடைய சிறப்பு அந்த அருளாளருடைய எண்ணங்கள் எல்லாம் இங்கே நிலவிருந்தது. அந்த அளவிலே ஞானசம்பந்த பெருமான் சீகாழியிலே அவதாரம் பண்ணி இங்கே எழுந்துவிடுவதற்கு முன்னதாக இந்த பாண்டி மண்டலம் ஒரு இருள் நிலையில் அருள் நிலையிலே இருந்தது, அருள்நிலை தானமாக இருந்தது. இத்தனை ஆடுகளும் ஆடி காட்டுவதற்கு உகந்த திருவிடமாக இருந்த இடத்திலே கூட்டத்தார் வந்து ஆனைமாமலையாதியாய இடங்களில் பல அல்லல் தேர் ஈனர்கள் என்று சொல்ற ஞானம் ஊனம் ஈனம் மூன்று சொல்ல நாம் நினைப்பார்கள். ஞானம் உயர்ந்தது, அது குறைபாடு உடையதாக இருக்கிற போது அது ஊனம், அது மிக கீழ்நிலைக்கு போய்விடுமானால் ஈனம். அந்த ஈனர்களுக்கு எளியேன் அதேன் திருவாரவாய் அரண் முன்னிற்கவே என்று பெருமானுடைய திருவருள் வளத்தை முன்னே வைத்துக் கொண்டு செஞ்சொல் மாலையினாலே இந்த மதுரை பகுதியிலே திருநீர் அமராடிய பெருமானாக இருக்கிறார். புவியதனில் பிரபுவான புகழியுமித்தகர் போல புவியதனில் பிரபுவான புகழியுமித்தகர் போல அமிர்த கவிதோடை பாட அடிமைதனுக்கு அருள்வாயே அமிர்த கவிதோடை பாட அடிமைதனுக்கு அருள்வாயே கமரஞ்சதி தகுர்மாள தனி அயுமி தருள்வோதே தமரஞ்சதி தகுர்மாள தனி அயுமி தருள்வோனே ரஜதகிரி பெருமாளே நம சிவைய பொருளோனே அமிர்த கவி தொடைபாட அடிமை கணக்கு அருள்வாயே என்று தந்தக்கவி பாடி அருணையினால் வேண்டுகின்ற பெரும் நிலை உடையவர் ஞானம். இறைவனிடத்துல முருகன் உன்னுடைய தந்தையை பாடிய அந்த பிள்ளை போலே அடியேனும் உன்னுடைய புகழ் பாட எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார். அவர் தான் சொன்னார் திருநீர்த்தினாலே அமராடிய பெருமான் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அற்புத காளி பிள்ளையார் பல தலங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு திருமறை காட்டில் தங்கி இருக்கிற போது நல்ல விஷயங்களை காதாலே கேட்பது வல்லவாறு கேட்பது என்ற நிலையிலே மதுரைக்கு ஒரு அந்தணன் வந்தார். பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்கிற பெருநியதி உடைய அந்தணர் தெய்வ அந்தனர். அவர் வணங்கி நிற்கிற போது மங்கையர் கருதியாரும் குலச்சரையாரும் வழிபாட்டுக்கு போறார். அந்த கோயில்ல ரெண்டு பேர் தான் போய் வழிபாடு செய்கிற நிலை அந்த காலத்துல. எவ்வளவு பெரிய கோவில். ஞானசம்பந்தர் வருகிற போதே மதுரை கோயில் சின்னதா இல்லையா, கோபுரம் சூழ் மணி கோயில் சொன்னார். கோபுரங்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கும்படியான சிறந்த கோயில். அதோட கபாலி நீள் கடிமதில் சொன்னார், நீண்ட மதில் கபாலி மதில் உடையதாக இருந்ததுன்னு சொன்னார். அப்ப ஞானசம்பந்தருடைய வாக்கு பொய் என்று நாம் கருத முடியாது. மற்ற கோயில்கள் எல்லாம் எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது. புலவர் வர்ணனையா இருக்கலாம், இலக்கிய கர்த்தாக்கள் இயம்பிய ஒரு உயர்வு நவர்த்தியாக கருதலாம். ஞானசம்பந்தர் அப்படி செய்திருக்க மாட்டார் என்று நாம் அருளாளருடைய வாக்காளினாலே கபாலி நீள் கடி மதில், அந்த காலத்தில் உயர் மதில் கூடலின் ஆய்ந்த ஒன்றிய தமிழ் என்று மாணிக்கவாதன் சொல்லியிருக்கிறார். ஆகவே என்றைக்கும் மதுரை சிறப்புடையதாகவே இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மதுரை கோயிலிலே, பெருங்கோயிலே, திருக்கோயிலே மன்னருடைய மனைவியாகிய மங்கையர்க்கரசியாரும் மதிய அமைச்சராக இருக்கக்கூடிய பெருச்சலையார் ரெண்டு பேர் தான் நேரமும் போய் வழிபாடு செய்கிறவர்களாம். வெளியூர்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தா கூட்டம் பெரும் கூட்டமா இருந்தா யார் யாரு கண்டுகிட்டது, தனிமையா அவர் கும்பிடுறத பார்த்தோன்னு வணங்கி வருகிறவரை பார்த்து தாங்கள் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு விசேலம் விசாரிச்சார். நான் சோழ நாட்டிலிருந்து வந்தேன். அங்க ஏதேனும் விசேஷம் உண்டா, இந்த தகவல் இடங்களாக தருகிற இடங்களாக அந்த காலத்துல இப்ப இன்டர்நெட் சென்டர் மாதிரி அந்த காலத்துல திருக்கோயில் தான் தகவல் தருகிற இடங்கள். பலரும் கூடி நின்று பல அறிவினராக வளர்ந்து கொள்வதற்கு தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருந்த இடங்கள் திருக்கோயில்கள். அந்த திருக்கோயில்கள் மிகப்பெரிய அறிவு நலங்களை கலை நலங்களை தருவதாக இருந்தது. அந்த திருக்கோயில்ல மதுரை கோயில் அவர்கள் கேட்ட உடனே சீர்காழி என்ற அற்புதமான தலத்திலே சிவபாத இருதயர் என்ற ஒரு ஞானி தெய்வமுனாகிய சமயங்களெல்லாம் உயர்ந்து ஓங்க திருநீத்தனுடைய பெருமை விளங்க தவம் செய்து ஒரு மகு பெற்றார். மூன்றாண்டிலே பெருமான் அவருக்கு ஞானப்பால் தந்து சம்பந்தம் உடையவராக ஆக்கினார். அடி கொல்லாதன வாக்கு மூலம் மதுரையில கொடுக்கிறார். இந்த மதுரை திருமணத்துல இருந்து கொண்டு தன்னுடைய தந்தையார் சோழ நாட்டில இருந்து சீகாழியிலிருந்து இங்க வந்து இவரை பார்ப்பதற்கு வெற்றி பெற்ற பிறகு மைந்தனை பார்க்க வருகிறார் பெற்ற தந்தையார். அந்த பெற்ற தந்தையாரை வினவுகிறார். அங்கே பெண்ணி நல்லாளோடும் பிறந்தது இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு அடித்தில் கொல்லாதன ஞானத்தோடு கூடிய பொற்கிணத்திலே பொன் வள்ளத்திலே எனக்கு பெருமான் கொடுத்தார். அது கொல்லாதனையார் தானனை ஆண்டவன் என்ன ஆட்கொண்டவன் மூன்று வயதிலேயே என்னை அடிமையாக கொண்ட பெருமான் மூன சம்பந்தத்தை இணைக்கி ஞான தொடர்புடையவனாக ஞான சம்பந்தனாக என்னை ஆக்கினார். இந்த பெருமான் நல்லவரா நன்றாக இருக்கிறாரா, பெருமாட்டி நல்லா இருக்காங்களா, விசாரிச்சு பாருங்க, அப்பா நல்லா இருக்காங்களா, அம்மா நல்லா இருக்கிறாங்களா. பெற்ற தந்தையை காட்டிலும் அருள் தந்த தந்தையை நினைக்கிறார், பெற்ற தந்தையை கேட்கிறார், உட்க போது கேட்கிறார். அப்படி அந்த சிகாடி குழந்தை மூன்று வயதிலே பாடி பல அருள் நலங்களை எல்லாம் பெற்று வந்தது. பாலை நீங்களாக பாடி தாளம் பெற்று முத்திச்சுவியை பெற்று முத்துப்பந்தர் பெற்று பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி கொண்டு இப்போ திருமலை காட்டியிலே வந்து தங்கி இருக்கிறார். இதுதான் நல்ல உபதேசம். உங்க நாட்டுக்கும் பெருமானை வணங்குவதற்கு வருவார். அப்படியே திருமலை காட்டிலிருந்து போயிட மாட்டாரு, உங்க நாட்டுக்கும் வருவார், ஆலவாய் பெருமானை வணங்குவதற்கு வருவார் என்று சொன்ன உடனே மதியமைச்சரை பார்த்து அந்த பெருமானை இங்கே அழைக்க வேண்டும் என்று அரசியார் எண்ணுகிறார். ஏன் அழைக்க வேண்டிய காரியம் என்ன, அகையுருளும் புறையுருளும் மண்டி கிடக்கிற ஒரு நிலையாக இந்த மதுரை மாநகரம் மட்டுமல்ல பாண்டிய நாடு இருந்தது. சோழர் குலத்திலே சைவ வாழ்க்கையுடையவராக இருந்த மங்கையர்க்கரசியார் இந்த மதுரை மன்னனுக்கு பட்டத்தரசியாக வாழ்க்கைப்பட்டு வந்தா அவருடைய வாழ்வியல் நீதிகளை கடைபிடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. திருநீரு நெற்றியில சிறப்பாக வைத்துக் கொள்ள முடியல அந்த மாநாள. அந்த திருநீரை சந்தனத்தோடு குழைத்து மார்பிலே சூடிக்கொள்ளக்கூடிய மறைவாக வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைக்கு என்ன, இந்த திருநீரு கண்டால் அவனுக்கு தீட்டு உண்டாயிடும். யாருக்கு, விபூதி பூசணவங்களை பார்த்தா அவனுக்கு தீட்டான். யாரு, தமிழர்களுக்கு விபூதி பூசணவங்களை பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், கேட்டவனுக்கு தீட்டான். பார்த்து தீட்டு கேட்டு தீட்டுன்னு அந்த தீட்டு எவ்வளவு வலிமையா இருக்கு பாருங்க. உலகத்துல தீண்டுதல் என்று சொன்னா அழுக்கு பற்றி கொள்வதுதான் நினைக்கிறாங்க. பெருமான் அங்க திருவடி தீண்டினார், மாணிக்க வாசகருக்கு கரம் தீண்டினார், நெஞ்சினாலே தீண்டினார், அப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த தீண்டு என்ற ஒரு சொல் தீட்டாக மாறி அது எவ்வளவு இனிமேல் நிலைக்கு வந்துருச்சு பாருங்க. விபூதி பூஜை பார்த்தா திட்டு, அப்படி பார்த்தேன் என்று சொன்னா சொன்னதை கேட்டு திட்டு. அப்படிப்பட்ட ஒரு இருள் அடர்ந்த காலமாக மதுரையிலே இருக்கிற போது அந்த அம்மையார் இறைவனை கதா பிரார்த்தித்துக் கொள்வார். எப்பொழுது இந்த இருள் நீங்கி அருள் ஒளி திகழ வேண்டிய பெருநகரமாக விளங்க வேண்டுமே என்று அந்த காலத்துல அம்மா சாமியையும் அம்பாளையும் இடையலாது போய் வழிபாடு செய்து வேண்டுவார். ஆனாலும் கூட கற்புடைய பெண்ணாதலினாலே கணவனுக்கு உகந்த வாழ்க்கையும் நடத்த வேண்டியது. முத்தின் தாழ்வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன்மாதீட்டில் உயங்க பத்தியார்கின்ற பாண்டிமாதேவி. சாதாரணமாக பத்தியார்கின்ற பாண்டிமாதேவி அவர்கள் பணி செய்து பணி செய்து இந்த திருக்கோவில் வழிபாடு நடத்துகிறார். வழிபாடு என்றால் ஏதேனும் ஒரு வகையில பணி செய்யணும், ஏதேனும் ஒரு வகையில நம்முடைய பணி அங்க இருக்க வேணும். பொது இடங்கள்ல, பொது நிலையங்கள்ல, உலகியல் காரணமாக, பொருளியல் நிலையம் காரணமாக நம்ம பணி செய்கிறோம், அது வேண்டும். ஆனால் அருள் பெற வேண்டும் என்று சொன்னால் எதையும் எதிர்பார்க்காமல் பணி செய்கிற ஒரு பாங்கு நமக்கு வேண்டும். அந்த அம்மாவுக்கு ஒரு நிலையில இருக்கிற பேரரசி, அந்த அம்மா பணி செய்யணும்னு நினைச்சாங்கன்னா மற்றவர்களெல்லாம் தலைவர்களெல்லாம் பணி செய்ய வேண்டும் என்று நினைத்தா தொண்டர்களும் பணி செய்ய வேண்டும் அல்லவா? தொண்டருக்கு தொண்டரா முண்டுகளோ புண்ணியம் என்று பேசுகிறது. அப்படி தொண்டு என்பது மிகச்சிறந்த ஒரு அன்பு நிலையிலே எழுகிற மிகப்பெரிய வழிபாடு. அதனால தான் தொண்டரால் துணையும் இல்லை என்பார். ஐயாறு நடிகளுக்கு தொண்டரால் துணையும் இல்லை. அவனுக்கு எது துணைன்னா தொண்டர்களுடைய துணை, தொண்டு செய்கிறவருடைய துணை தான். எப்போ பக்கத்திலேயே அவர் விரும்பியிருந்தார். அப்படி தொண்டு செய்கிறவராக அமைச்சரும் அரசியாரும் இருக்கிற போது இந்த அந்தனர் சொல்ல கேட்டு ஒரு ஓலை எழுதி பெருமானை இங்கே எழுந்துடலை செய்ய வேண்டும் என்று பிளச்சிறையார் அனுப்புகிறார். அப்படி அனுப்புகிற போது அங்கே சென்று அம்பந்த மலைகள் எல்லாம் அருந்தமிழாக கூறும் வேணி பிரானிடம் தோறும் போகி. அம்பந்த மலைகளெல்லாம் அருந்தமிழாக கூறும் ஞானசம்பந்தருடைய அவதாரமே மிகச்சிறந்த உண்மைகள் எல்லாம். ஏன்னா அவரு வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டம். அந்த பெருமான் திருவாவூருக்கு போன போது 1000 பொற்காசு பெற்று தகப்பனாருக்கு வேள்வி செய்வதற்கு கொடுத்தார். அவர் வேள்வி செய்வதற்கு மைந்தன் உதவுவார் என்று கேட்டு நினைச்ச நிலையில இதுவோ ஒன்று தருள்னு 1000 அவருக்காக வாங்கிக்கல, தகப்பனார் செய்கின்ற நல்ல வேள்விக்காக. அது கொடுத்த உடனே அந்த பொற்கிளி வைத்த பீடத்தின் அருங்கே ஒரு சிவமனம் கமழுவதை பார்க்கிறார். பொருள் மனம் கொடுத்த பெருமானுடைய அருள் மனமாக உள்ளது, பொருள் மனமாக வந்து கொடுத்து விட்டார். இப்போ அந்த இடத்துல பீடத்துக்கு அடியில அருள் மனம் வீசுகிறது ஒன்று என்ன என்று பார்க்கிற போது திருமந்திர சுவடிகள் இருக்கிறத கண்டாராம். பலகாலம் மறைந்திருந்த மூலபண்டாரமாக திருவாவூரை பலிபீடத்தின் கீழே இருக்கிற அந்த திருமந்திரத்தை கண்டு உலகத்துக்கு வழங்கியவர் யாருன்னா ஞானசம்பந்தர். தாம்பாடி மட்டுமல்ல உலகத்துக்கு பொருளும் கொடுக்கிறார், அருளும் கொடுக்கிறார். தமிழால் உயர்ந்த செய்திகளை சொல்லுகிற பாங்கிலே எழுந்த நூல்களை எல்லாம் கொடுக்கிறார். அப்படின்னா அவருடைய அவதாரம் தான் தமிழுக்கு சிறப்பளிக்கிற மிகச்சிறந்த. ஏன்னா தமிழ் வேண்டாம் என்று சொல்லுகிற காலத்துல அந்த அவதாரம் வந்தது. தமிழாலே முடியாது என்று சொன்ன காலத்திலே வந்தது. தமிழ் மந்திரங்கள் இல்லாத காலத்திலே அந்த தமிழ் மந்திரங்கள் வந்தது. அதான் உமாபதி சிவாச்சாரியர் சொல்றார், மூவர் பாடுகிற பாடல்களே கண்ட பெருமந்திரம் என்று சொல்றார் உமாபதி சிவாச்சாரியர். இல்லை பெருவழியில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு நாளும் நியதியாக பூஜை பண்ணுகிறவர், 14 சாஸ்திரங்களை 8 சாஸ்திரங்கள் கொடுத்தவர், சந்தானாச்சாரியர்ல 4 அவராக வந்தவர். அப்படிப்பட்ட ஞானி சொல்லுகிறார் கண்ட பெருமந்திரமே மூவர் பாடல் என்று சொன்னார். கைகண்ட மந்திரம் அது, பலகாலம் பயன்படுத்தி பயன்படுத்தி பயன்படுத்தி கண்ட பெருமந்திரம் அது. கைகண்ட வந்த பெருமந்திரம் சாதாரணம் இல்ல, இன்றைக்கும் கொண்ட கைகண்ட பெருமந்திரம் மூவர் பாடல். அந்த தமிழினாலே அம்பந்த மறைகள் எல்லாம் மிகச்சிறந்த மறைகள், தெளியாத மரநிலங்கள் தெளிய கண்டோம் ஞான சம்பந்தருடைய வாக்கினாலே. அம்பந்த மறைகள் எல்லாம் அருந்தமிழாக கூறும் அப்படி சொல்லுகிறார். சொல்லுகிறவர் இந்த இடத்துல சொல்லல, உட்கார்ந்து ஒரே இடத்துல சொல்லல. அவருடைய வாழ்நாள் முழுவதும் 13 ஆண்டுகள் இடையறாத பயணம் செய்த பெருமகனார். வாழ்க்கையே ஒரு பெரிய பயணம். அந்த பயணத்துல திருத்தல பயணம் போனவர், ஆலயத்தில் நிறைய திருத்தல பயணம் செய்தார் என்று அறிகிற போது ரொம்ப மகிழ்ச்சியாயிரு. பெரியவங்க எல்லாம் பெரியவங்க போன வழியில தான் போவாங்க, பெருவழியில தான் போவாங்க, ராஜபாட்டையில் தான் போவாங்க, குறுக்கம் எடுக்கலாம் போக மாட்டாங்க. தான் தொடரணும்னு சொன்னா முன்னோர்கள் சென்ற வழியில போகணும். போகணும் ஞானசம்பந்தர் போல ஒரு திருத்தல பயணம் செய்தவர் யாரும் இருக்க முடியாது. அவர் தான் அதிக தலங்களுக்கு போனவர், அதிக பதிகங்களை பாடினவர். 11,000 பதிகம் கிடைச்சிருக்கு, 100 பதிகம் தான். அதை பாடுறதுக்கு நேரத்தை காணும். அந்த பெருமான் வேணிப்பிரான் இடந்தோறும் போகி, வேணிப்பிரான் இருக்க எழுந்தொருள் இருக்கக்கூடிய எல்லா தலங்களுக்கும் போய் விரும்பிய தென் மாலை சிவமனம் விளையாத்தி. இவருக்கு விருப்பமான சொல்மாலை இல்ல, சிவபெருமான் விரும்பிய சொல்மாலையினர். சொல்மாலை பயில்கின்ற குயிலினுங்கள் சொல்லீரே.

0: சொல்லீரே. திருப்பழனம் என்ற தலத்தில் இருக்கக்கூடிய பொன்மாலை தாட்டுகிற குயில்களை பார்த்து அந்த பெருமானிடத்துல பொன்மாலை மார்பன் என்னுடைய அருமையான உயிர் நிலையை அனுபவிப்பானா, என்னுடைய உயிர்ப்பை ஏற்றுக்கொள்வானா, தன்னுடையதாக ஆக்கிக் கொள்வானா என்ற அகத்துறை கனிவு தருகிற பாடலாக அப்படி ஆனால் இங்கே விரும்பிய தென் சொல் மாலை ரொம்ப அழுத்த திருத்தமா பொருளாக பதிஞ்சு வச்சிருக்க அவருக்காக ரொம்ப இடர்பாடு இருந்தாலும் கூட அவரு அந்த முன்னோர்கள் வழியிலே விரும்பிய தென் சொல் மாலை சிவமனம் விளையச்சாற்றி எல்லா இடங்களிலும் சிவப்பிரகாசமும் சிவ வாசனையும் சிவமனம் நாரும்படியாக ஞானசம்பந்த பெருமான் பாடி வருகிற போதுதான் இந்த நிலை. அந்த பெருமான் மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்தவர், அந்த அற்புதங்களுக்குள்ளே போக வேண்டாம். அப்படி வருகிற போது இந்த ஓலையை கண்டு அவர்கள் வேண்டிக் கொள்ள குட்டை குறைபட முதைத்தோ என்று குறித்துரை பதியம்பாடி மதுரைக்கு வருகிறார். மதுரையின் எல்லையில பெரியவரான ஒரு வகையாக காட்டும், திருவிழாப்பான ஒரு வகையாக காட்டும். அவங்க அவங்க கோணத்திலிருந்து படம் எடுத்துக்கிறாங்க. கேமரா எந்த கோணத்துல வச்சு எடுக்கிறாங்களோ அந்த கோணத்துல அமையும். எதையும் இது குறை அது குறைன்னு சொல்ல வேண்டாம். அந்தந்த கோணத்துல நின்று அனுபவித்தா அது உயர்ந்ததா இருக்கும். படம் பிடிக்கிறது சரியா பிடிக்கிறதுலாம் சொல்லக்கூடாது. அவருக்கு கிடைச்ச கோணத்துல அவர் பிடிச்சிருக்கிறாரு, இவருக்கு கிடைச்ச பிடிச்சல. ஆனால் அனுபவிக்கிற போது அவரவர்கள் நின்ற நிலையில இருந்து அனுபவிக்க வேண்டும். சரியாளர்கள் எப்படி அனுபவித்தார்கள் அந்த நிலையிலிருந்து பார்க்கணும். ஞான நிலையில் இருக்கிறவர் சரிய நிலையா பார்த்து இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அவருடைய தகுதி, அவருடைய நிலை. கிரியையாளர் அவர் நிலையை சொல்லணும், யோகம் வேண்டாம் சொல்லக்கூடாது. அவருக்கு அவருக்குரியது. அவரவருடைய நிலையிலிருந்து பெருமானை முட்டாக யார் அனுபவிக்க முடியும்? யாரே வடிவனை முட்டாக கண்டார் அவரு, யாரே முடிவனை அந்த அழகான வடிவத்தை யார் முழுவதுமாக பார்க்க முடியும்? ஒரு கோசலை ராமனுக்கே அந்த நிலை கம்பர் நினைப்பார்னா இறைவன், இறைவன் அனுபவிக்கிற நிலை. அது மாதிரி பெருமான் அங்கே புறப்பட்டு வந்து இங்கே வரவேற்கிற போது நன்றாக இருக்கிறான் கேட்கிறார். சென்ற காலத்தின் பழுதிலாற்றிலமும், ஏன்னா அந்த சொல்லாட்சியெல்லாம் மறக்க முடியல, பெரியவரான மறக்காம சொல்ல முடியாது. சென்ற காலத்தின் பழுதிலாற்றிலமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருளம் பெற்ற வேறிதனால் எட்டைக்கும் திருவருள் உடையேம். நாங்கள் என்றைக்கும் திருவருள் உடையேம் என்ற மனம் இருக்குமானால் அதான் சிவமயம். நாங்கள் என்றைக்கும் திருவருள் உடையவர்களாக இருக்கிறோம். எந்த காலமும் சரி இனி எதிர்காலமும் சரி என்று சொல்லிவிட்டா இடையில் இருக்கிற காலமும் திருவுருளயமாக இருக்கிறோம். அப்படி அவரை வரவேற்று வந்தார் என்று பெரியவரான சொல்றார். சாமி ஞானசம்பந்தர் 16,000 அடியர்களோடு மதுரை கோயிலுக்குள்ள வந்து இறைவனை பாடுகிறார். பாடுகிற போது அங்கே வாகீச முனிவர் போல ஒரு வயதான துறவி தாம் கண்ட மடத்துல எழுந்தருளை செய்கிறார். அங்கே பெரியவரானத்துல குலச்சர நாயனார் இடம் காட்டி அவர் அமர்ந்ததாக சொல்வார். இங்கே கோவிலுக்கு வந்த வாகீச முனிவர் போந்த வயதான அன்பு சிந்தையராக இருக்கிற ஒரு அடியவர் தாம் கண்ட மடத்திலே ஞானசம்பந்தர் எழுந்தருளை செய்திருக்கிறார். இவர் வந்தார் வந்தார் வந்தார் என்று எல்லாம் சொன்ன உடனே இந்த சுழலில் இருக்கக்கூடிய எல்லா கமணர்களும் கூடி இவரை ஓட்டிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி இரவிலே தங்களுடைய மந்திர வலிமையினாலே அனலை கிளப்பி அவருடைய தங்கி இருக்கக்கூடிய மடத்திலே தீ வைக்கிறார்கள். அது சென்று பத்தாமையினாலே தாங்களே கையிலே அந்த கொழுவும் சுடரை கொண்டு போய் வைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாதகம் பாருங்க. பெருமான் மங்கையர்கருடைய அந்த நான் திருநாண்டுடைய நினைப்பை நினைந்து பையவே சென்று பாண்டியிருந்தார். ஐயனே திருவாலவாய்மே ஐயனே பாட்டெல்லாம் சொல்லு. இது போய் அமணர் பொய்யாராம் அமணர் கொழுவும் குடர் பையவே சென்று பாண்டி. இந்த பையவே என்ற சொல் பாண்டி நாட்டுக்கே உரிய சொல்லு, சோழ நாட்டுக்காரரு. அப்ப சாமி எங்க போறாங்களோ அந்த சொல் ஆட்சிகளை சொல் வழக்கங்களே எல்லாம் பதிகங்களை வைக்கிறது அந்த காலத்துல இயல்பு. இடை வல்லாளருக்கு அது என்ன பெரிய காரியமா? இலக்கியம் வல்லாருக்கே, அறிவுத்துறை போகிறவர்களுக்கே, கலை வல்லாருக்கே அந்தந்த இடத்துக்கு தக்கபடி தங்களை அமைத்துக் கொள்கிற பாந்து இருக்குமானால் எல்லா இடங்களிலும் பெருமானுடைய திருவுருளை காணுகிற ஞான சம்பந்தம் இருக்கு, அது என்ன பெரிய காரியமா இருக்க முடியும்? பையவே சென்று பாண்டியது அது போய் வெப்பு நோயாக பத்தியது. அந்த வெப்பு நோயாக பத்தியதுனாலே அவன் மிக இடரும் துயரும் விட்டான். அப்படி துயருத்த போது அங்கே இருக்கிறார் யார், துளைச்சரையார். ரெண்டு பேரும் சொல்றாங்க, சாமி வந்திருக்கிறார், அவரை அழைத்தால் இந்த சுர நோய் தீரும் என்று சொன்னார். இவனால் தாங்க முடியல, போய் அழைச்சிட்டு வாங்க. வந்து மடத்துல பார்க்கிறார், கோவில் ஏற்கனவே பார்த்தது பெரிய புராணத்துல சொல்லுவாங்க, இவன் மடத்துல வந்து தங்கி இருக்கிற மடத்துல வந்து சாமி இப்படி வந்து. அப்போ இந்த சொர நோயை தீர்ப்பதற்கு நான் தீர்க்க வருகிறேன் என்று வரவில்லை சாமி, நேர கோயிலுக்கு போறார். எப்பவும் தாங்கள் செய்வதற்கு முன்னாடி திருக்கோயில் வழிபாட்டை செய்து பெருமானுடைய திருவருளாகிய உத்தரவை பெற்றுக் கொண்டு வருவார். போகிற போது இந்த பாண்டியனுடைய வெப்பு நோயை நிற்க வேண்டும் என்று பெருமானிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு அதை முதலாக கொண்டு இந்த சமணனுடைய வாதிலே வெல்ல வேண்டும் என்று திருவுள்ளமோ திருவுள்ளமோ உன்னுடைய திருவுள்ளம் எப்படி இருக்கணும், என்னுடைய வேண்டுகோள் இந்த உலகம் கூட அவனுடைய பெருமை பரவ வேண்டும், ஞானம் நின் புகழே மிக வேண்டும், தென் ஆலவாயில் உரையும் எம் மாதிய விண்ணப்பிக்கிறது. அவருக்கு இறைவன் புகழ் தான் வாங்கி இருக்க வேண்டும். இன்றைக்கு எல்லா சமயங்களையும் சொல்லலாம், எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த அழகு தமிழ்ல சொன்னவர், ஞானம் நின் புகழே மிக வேண்டும், தென் ஆலவாயில் உரையும் எம் மாதிய. அந்த விண்ணப்பித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். பெருமான் வந்த நிலையை கண்டு வணங்கி எழுந்திருக்க முடியவில்லை, சொர நோய் உரிய முறையில வரவேற்று ஆசனம் விட்டு. அப்போ சமணர்லாம் நாங்களும் செய்வோம், அவங்க மணிமந்திர அவசரம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. அதுக்கு மேலதான் ஞான சம்பந்த பெருமானை அழைத்து வர சொன்னான். அப்பவும் கேக்குறாவன், நான் விபூதி பூஜனை பார்த்தா எனக்கு உயிர் குருதி இல்லையே, உயிர் இருந்தா தானே படா உயிர் குருதினா நமக்கு இருக்கு, உயிர் இருக்கிறது தானே முக்கியம், உயிர் இருந்தவர்கள் கொள்கையை கடைபிடிக்க முடியும். ஆகவே முதல்ல உயிரை காப்பாற்றுக்கொள், அதுக்கப்புறம் எது உறுதி என்பதை நீ நிச்சயிக்கலாம் என்று அம்மையார் சாமர்த்தியமா சொன்னதுனால அந்த வார்த்தை பாருங்க. மனைவியிடத்துல கேக்குறான், விபூதி பூஜனங்களை நான் பார்க்கறது இல்லையே, உனக்கு தெரியுமே அந்த பழக்கம் தெரியும், எத்தனை காலமா நான் விபூதி பூஜனங்களை பார்க்கறது இல்ல, இப்ப போய் விபூதி விபூஜன அவரை கூட்டிட்டு வந்து என்னுடைய நோய் நீக்க வேணும்னு சொன்னா என்னுடைய உயிருக்கு பயன் தரத்தக்கதாக இருக்குமா என்று கேட்டான். கொண்ட கொள்கையிலிருந்து விடாத சொன்னார், உயிர் இருந்தா தானே கொள்கை, அந்த கொள்கை சரியான கொள்கையில உயிர் பின்பற்றி நின்று அதுக்கு இடையூறு வருகிற போது உயிரை விடுவது சரி, கொள்கை தவறா இருக்கிற போது உயிரை விடலாமா உயிர் போகலாமா என்று சொன்ன உடனே அங்க பெருமான் வந்து அமர்கிறார். கேட்கிற போதுதான் தன்னுடைய பதி எதுன்னு கேட்கிற, ஊர் எதுன்னு கேட்கிறாரு. பெரிய புராணம் சொல்ற 12 திருநாமங்களை உடைய என்னுடைய பதி, அந்த பதியங்களை நினைச்சு பாருங்க. பிரம்மபுரம் வேணுபுரம் என்று சொல்லக்கூடிய 12 திருநாமங்களை சொல்லி ஒரு பதிகம் பாடுறாரு. மிக அற்புதமான தமிழ் கொடை வழக்கம் அது. அப்ப அவர்கள் தமிழர்கள் சொல்லுகிறார்கள், இவனும் நாங்களும் பாதி பாதியா போட்டுக்கிறோம், பூவும் பாதி பாதி வருது, இடது பக்கத்தை நாங்கள் நோய் நீக்கம் செய்கிறோம், அவர் வலது பக்கத்துல செய்யட்டும். அப்ப பெருமானுடைய திருவுருளை நினைந்து தம்முடைய திருநீர்த்து பையில இருந்து விபூதி எடுக்கிறார். இது மந்திரிச்சது, இது கூட இதை நாங்க வந்து ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு உடனே திருக்கோயில இருக்கக்கூடிய மடைப்பள்ளி சாம்பல் அதை எடுத்துக்கொண்டு வர சொல்லி, பொருள் எதுவாக இருந்தால் என்ன, பொருளை பொருளாக செய்வது எது, அதை முன்னி நின்றால் எல்லாம் பொருளாக ஆயிடும். பொருள் அல்லாதவற்றை பொருளாக செய்கின்ற நிலை உண்டு, பொருள் அல்லாதவற்றை பொருளாக நினைக்கிற நினைவு உண்டு, இப்படி அருளாளர்களுடைய நிலையில எல்லாம் பொருளாக மாறும், அது செழும் பொருளாக மாறும். ஆகவே பொருள் அங்கே முக்கியம் அல்ல.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: சொர்க்கலோகத்தை விட்டு நீங்கிய இந்திரன் தன்னுடைய மனைவி இந்திராணியோடு சீர்காழியிலே இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று மறைந்து வசித்து வந்தான். இறைவனுக்கு பூஜை செய்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்திராணியினுடைய அழகை கேள்விப்பட்ட சூரபத்மன் அவளை பிடித்து வரும்படி சேனைகளை அனுப்புகிறான். இந்திரன் இவற்றை அறிந்து மூங்கிலினுடைய வடிவத்திலே மறைந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறான். இந்திராணியை காண மாட்டாது ஒற்றர்களும் மற்ற தூதுவர்களும் திரும்பிச் சென்று சொல்லுகிறார்கள். இதை ஜெயந்தனானவன் அதாவது இந்திரனுடைய மகனும் கேள்விப்படுகிறான். அவன் அப்பொழுது இந்திரலோகத்தில் இல்லை, அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆனால் சூரனுடைய கொடுங்கோன்மையின் காரணத்தினால மழையானது பொய்த்தது. சீர்காழியிலே இந்திரன் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த நந்தவனமானது காய்ந்து இறைவனுடைய பூஜைக்கு தடை ஏற்பட்டது. இவன் வருந்தி நிற்கின்ற பொழுது ஒரு அசரீரியாக கவலைப்பட வேண்டாம், இந்த இடத்திலே ஒரு புண்ணிய நதியானது பாயப்போகிறது, இந்த நந்தவனம் மீண்டும் தளிர்க்கும், உன்னுடைய பூஜையும் தொடரலாம் என்று சொல்லி அசரீரி சொன்னது. இந்த நதி எப்படி பாயப்போகிறது, எப்படி பாய்கிறது என்கின்ற சரித்திரத்தை ஸ்காந்தமும் கந்தபுராணம் மிகச்சிறப்பாக சொல்லுகிறார்கள். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்குள்ளே கதைகள் ஏராளமான விஷயங்களை புதிந்து வைத்திருக்கிறது இந்த ஸ்காந்தத்தில். இதை நடக்கக்கூடிய செயல்களை எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம், அதற்கு ஒரு விளைவு என்று சொல்லும்படியாக இந்த புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கும். இதில் இந்த அகஸ்தியரனுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது கும்பமுனி கும்பிடும் தம்பினானே என்று பாடுவார் அருணகிரிநாதர். அகஸ்தியருக்கு ஏராளமான பெருமைகள். தமிழையே கொடுத்தவர் அகஸ்தியர் என்று சொல்வார்கள். அகத்தியம் என்று சொல்லக்கூடிய இலக்கண நூல் இன்றைக்கு ஒரு 5000-6000 வருடங்களுக்கு முன்பாக தொல்காப்பியத்திற்கும் முன்பாக இருந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து உண்டு. அதே போல தமிழை கொடுத்தவர், கும்பமுனியாக கும்பத்திலே உத்பவித்தவர், சின்னஞ்சிறு உருவத்திலே இருக்கக்கூடியவர், ஆனாலும் கூட மகத்துவத்தினாலே மிக பெரியவராக இருக்கக்கூடியவர். பார்வதி கல்யாண சமயத்திலே உலகிலே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் தேவாதி தேவர்கள் முதற்கொண்டு பார்வதி கல்யாணத்தை பார்ப்பதற்காக வடதிக்கிலே இமாலயத்திற்கு செல்லும் பொழுது தென் திசை உயர்ந்து வடதிசை அந்த பாரத்தின் அந்த கனத்தை தாங்க மாட்டாது, கீழே தாழ்ந்ததான். இதுக்கு சரியான எடை வைக்க வேண்டும் என்றால் பெரிய உருவத்தை அனுப்பவில்லை, அகத்திய முனிவரை சிவபெருமான் அனுப்புகிறார். எங்கு சென்றாலும் உம்முடைய திருமண கோலத்தை நான் காண வேண்டும், எப்பொழுதும் உம்மையே நினைத்து சிந்தித்து பூஜை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற வரத்தை வாங்கி கொண்டு வந்தவர் நடுவிலே நிற்கிறார். இவர் இந்த உலகமானது மீண்டும் சமநிலை பெற்றது. ஒரு சின்ன முனிவர், குருமுனிவர், ஆனால் அவர் ஒருவராலே 33 கோடி தேவர்களும் இருக்கக்கூடிய ஹிமாலயம் கீழே தாழும் பொழுது ஒருவராலே அது மீண்டும் உயர்ந்தது என்று சொன்னால் இவருடைய தவ வலிமையை யோசித்து பார்க்க வேண்டும். மிகச்சிறந்த தபோதனர். அதனால தான் முருகப்பெருமானாலே உபதேசம் செய்யப்பட்டவர். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார் பிரணவத்தை. சிவபெருமானுடைய சொற்படி அகஸ்திய முனிவருக்கு உபதேசம் செய்தார். முருகப்பெருமான் 3 பேருக்கு உபதேசம் செய்தார். தேவசிரேஷ்டர் என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட எல்லாருக்கும் தேவாதி தேவன் மாதேவனாக இருக்கப்பட்ட சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார் பிரணவத்தை. பிறகு முனிஸ்ரேஷ்டராக இருந்த அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணார். பிறகு நரசிரேஷ்டர் என்று நாம் சொல்லக்கூடிய வாக்கிக்கு அருணகிரி என்று சொல்லுகிறோமே, கருணைக்கு அருணகிரியான நம்முடைய அருணகிரி பெருமானுக்கும் அவர் உபதேசம் செய்தார். இப்போ அகத்திய முனிவருக்கு முருகப்பெருமான் செய்த உபதேசம் தமிழானது என்று சொல்லுவார்கள். இப்படி இறைவனாலே உபதேசம் செய்யப்பட்டவர், சிவபெருமானாலேயே ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லோரும் 33 கோடி தேவர்களுக்கும் சமமாக இந்த ஒருவரை சொல்லக்கூடிய தபோபலம் பொருந்தியவர். அது மட்டும் கிடையாது, இவருடைய மனைவியும் கூட லோபாமுத்ரே என்று பெயர். சாத்தத்தில் 12 பேரை சொல்லக்கூடிய சமயத்தில் இந்த வித்தைகள் சொல்லுவார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தைகளை கொடுத்துக்கிறார்கள். காதி வித்தை, ஹாதி வித்தை என்றெல்லாம் சொல்லும்படியாக அதில் சொல்லும் பொழுது லோபாமுத்ரே என்று சொல்லக்கூடிய அகஸ்தியனுடைய பத்தினியினுடைய வித்தை மிக பிரசித்தமானது. ஸ்ரீவித்தை என்று சொல்லக்கூடிய சாக்தத்தில் ஸ்ரீவித்தையில சிவபெருமான், மன்மதன், அக்னி, திருமால் என்றெல்லாம் பல பேர் வரும் பொழுது மன்மதனுடைய வித்தையும், மன்மதன் சொல்லி இருக்கக்கூடிய மந்திரமும், லோபாமுத்ரை சொல்லி இருக்கக்கூடிய மந்திரமும் மிக பிரசித்தமானவை, உயர்வானவை. அதில் லோபாமுத்திரையினுடைய மந்திரமானது மிகச்சிறப்பாக சாக்தர்களாகவே சொல்லப்படும். அதை வெற்று அவர்கள் பூஜித்து அவர்கள் பிரயோகித்த அந்த மந்திரம். அதனால தான் லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லும் பொழுது ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் செய்கிறார். செய்யும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நீ அகஸ்தியருங்கிறதுனால சொல்ல, நீ லோபாமுத்திரையினுடைய பத்தி என்கின்ற காரணத்தினாலே லோபாமுத்ராபதேகஸ்தே என்று சொல்லும்படியாக லோபாமுத்திரையினுடைய பத்தியாகின்ற அகஸ்தியரே உனக்கு பரம கூட்டமான எதெல்லாம் மந்திர ராஜன் என்று சொல்லப்படுகிறதோ, ரகசியத்திலேயும் பரம ரகசியமாக எது இருக்கிறதோ அதை உனக்கு சொல்லுகின்றேன் என்று லலிதா சகஸ்ரநாமத்தை ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொல்லுகிறார். இப்படி சாத்தத்திலேயும் சரி, சைவத்திலேயும் சரி, கௌமாரத்திலேயும் சரி, அதே போல விநாயக பெருமானுடைய பக்தியிலே கணாபத்தியத்திலேயும் சரி, மிகச்சிறந்ததான ஒரு இடத்தை பிடித்திருக்கக்கூடியவர் அகஸ்திய மகாமுனி. இவருடைய சிறப்புகள் எல்லாம் கந்தபுராணத்திலே ஸ்காந்தத்திலே மிகச்சிறப்பாக சொல்லப்படுகின்றன. இப்பொழுது அதற்கு ஆரம்பம் போல, அதாவது ஒரு கர்வம், அந்த கர்வத்தினுடைய அடக்கம் என்றெல்லாம் சொல்ல முடியாத சரித்திரங்கள் செல்லும். நாரத பெருமான் என்ன சொல்லுகிறார், அவர் எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிச்சு வைப்பார். இப்போ அகஸ்தியராலே பலவிதமான காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக அங்கெங்கெங்கேயும் ஒரு முடிச்சாக போட்டுவிட்டு செல்லுகிறார். அவருடைய வருகிறார், வரக்கூடிய சமயத்தில் விந்திய கிரி, அதாவது விந்திய மலை, அந்த விந்திய மலைக்கு தலைவனாக அந்த விந்திய கிரி இருக்கிறது இல்லையா. இப்போ ஹிமகிரி ஹிமவான் என்று சொல்வதைப் போலவே விந்தியாச்சலன் அந்த விந்தியன் இவரை வணங்கி வரவேற்று, அந்த மலையானது வணங்கி வரவேற்று இவருக்கு பூஜை செய்கிறது. அவர் சொன்னார், அடேயப்பா நீ எப்பேற்பட்டவன், உன்னுடைய சிறப்பு என்ன, ஆனால் அதெல்லாம் தெரிந்து கொள்ளாத விஷயமாக மேரு கிரி பெரிய அகங்காரத்திலே இருக்கிறது அப்படின்னார். சொன்ன உடனே ஆச்சரியப்படுகிறது விந்தியகிரி, அப்படி என்ன பெரிய அகங்காரம் என்று சொல்லும் பொழுது, இல்ல உமாதேவியார் அவரிடத்துல தான் மேருகிரியில தான் வளர்ந்தாராம், சிவபெருமான் வில்லாக எடுத்துக்கொண்டதையும் மேருவையே வில்லாக எடுத்துக்கொண்டாராம், எல்லா மலைகளுக்கும் அரசனாக நான் இருக்கிறேன், சந்திர சூரியர்களும் என்னைத்தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள், 1000 கொடுமுடிகள் என்னிடத்திலே இருக்கின்றன, என்னிடத்திலே கைலாய கிரி இருக்கின்றது, தேவர்களெல்லாம் என்னிடத்திலே குடிகொண்டிருக்கிறார்கள், நான் பொன் மலையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படியெல்லாம் அது சொல்லுகிறது என்று சொன்ன உடனேயே விந்தியகிரிக்கு என்னது இவன் இப்படிப்பட்டதா, இது கருத்துக்கு நம்ம வருகிறோம். அடுத்தது அந்த கதை சொல்லும் பொழுது இவர் கிளப்பி விட்டார் அவ்வளவுதான், உடனே அது சிரிக்கிறது, என்ன அவ்வளவு பெரிய இது என்ன இருக்கிறது, ஒன்றும் கிடையாது, காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது, மேருகிரி இந்த நரசிம்ம பெருமானை சரபமூர்த்தியாக வந்து சிவபெருமான் அடக்கின பொழுது அவருடைய அந்த பறவையினுடைய நகத்திலே ஒரு துளியாக இருந்தது மேருகிரி. அப்படின்னா சரபம் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்க வேண்டும் என்று பாருங்கள். இது சின்ன துளியாக இருந்த மேருகிரி அகங்காரத்திலே துள்ளிக் கொண்டிருக்கிறதா, நான் யார் தெரியுமா, நான் அந்த மேருகிரியை விட சிறந்தவன், நான் என்னை விட பெருமையானவர்கள் இருக்க முடியாது என்று சொல்லும்படியாக விந்தியகிரிக்கு தன்னுடைய கோபத்தினாலேயும் அகங்காரத்தினாலேயும் வளர ஆரம்பித்தது. இப்போ இதில் முக்கியமான கருத்து என்னன்னா, ஒருவனுக்கு பெருமை இருக்கிறதா சிறுமை இருக்கிறதா என்று நாம் அவற்றை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமில்லை. மேருகிரி சிறந்ததாக இருக்கலாம், இப்ப நான் சிறந்தவன் என்று சொன்னால் விந்தியகிரி இருந்தால் நான் சிறந்தவன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்ப அவனை விட நான் சிறந்தவன் என்று சொல்லும் பொழுதுதான் இந்த ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த லோகம் காமக்ரோத லோபமோக மதமாச்சரியங்கள் என்று சொல்லும் பொழுது, மாச்சரியம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, கழிப்பு என்று சொல்லுவோமே, இன்னொருவனை பார்த்து ஒப்பிட்டு அகங்காரமானது வளரும் பொழுது அது அழிவுக்கு வழிவகுக்கிறது. இதுதான் முக்கியமான விஷயம். நமக்கும் அவ்வளவுதான், இன்னொருவரை பார்த்து நான் யார் தெரியுமா, அதான் அடுத்த வீட்டு பக்கத்து வீட்டுக்காரி வந்து நெய்யிலே சாப்பிடுகிறான்னா, என் இலைய சாப்பிட்ட பிறகு நான் எண்ணெயிலே தடவி நெய்யில சாப்பிட்ட மாதிரி காண்பித்துக் கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு பழைய கதை சொல்லுவார்கள். இவ்வளவு இதுவே பெரிய கதையா இருக்கும்போது நான் அதுல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கதைகளுக்கெல்லாம் நான் போக விரும்பவில்லை. இது ஒன்றுமில்லை, பொறாமையின் காரணத்தினாலே ஒப்பிட்டு பார்ப்பதனாலே ஏற்படக்கூடியது. நம்ம சொல்லுவோமே கம்பேரிசன் வந்து என்னைக்குமே பிரயோஜனம் இல்லாதது. ஆனா பெரும்பாலானவர்கள் எல்லோருமே இப்பொழுது அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப அவன் கார் வாங்கிட்டான், நான் வாங்கணும், அவன் வண்டி வாங்கிட்டான், நான் இதை பண்ணணும், அவன் வீடு கட்டிட்டான், நான் பண்ணணும், இப்ப அவன் இப்படி இப்படி எல்லாம் நகைகள் வாங்கி கொண்டிருக்கிறான், நான் பண்ண, இப்ப எனக்கு எது தேவையோ அதை நான் செய்வதில்லை, அடுத்தவன் இப்படி பண்ணிட்டான் அதனால நான் பண்ண வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு தொந்தரவுக்கு ஆட்படுகிறோம் என்று சொன்னால் இந்த மாச்சரியம் என்பதும் கம்பேரிசன் என்று சொல்லுகிறோமே, ஒப்பிட்டு பார்த்து அவசியமில்லாத விஷயங்களை சேர்த்து கொள்வதுதான் நம்முடைய அழிவுக்கு காரணமாக, நம்முடைய வளர்ச்சியின்மைக்கு காரணமாக இருக்கிறது. இதெல்லாம் மேலை நாடுகளில் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் கடன் கொடுக்கிறார்கள். இப்போ அத்தனை பேருக்கு இங்கே பிரச்சனை இருக்கிறதுன்னா வேற ஒன்றும் இல்லை. அவன் டிவி வச்சிருக்கிறான், நான் டிவி வச்சிருக்கிறோம். அவன் கார் வச்சிருக்கிறான், நான் எனக்கு கார். அவனுக்கு வீடு இருக்கிறது, எனக்கு வீடு இருக்கிறது. அப்பா எனக்கு வீடு வாங்க சக்தி இருக்கிறதா? வீடு வாங்கினால் அதை திருப்பி அந்த கடன் வாங்கினால் கட்டக்கூடிய சக்தி இருக்கிறதா? அது கிடையாது. ஆசைப்படுவது தவறில்லை, ஒன்றை குறிக்கோளாக வைத்து அதை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்வதிலே தவறுதல் கிடையாது. ஆனால் நம்முடைய சக்தி என்ன, அது நமக்கு தேவையா? எனக்கு சக்தி இருக்கிறது, ஆனால் எனக்கு அது தேவையா? இது முக்கியமான விஷயம். எனக்கு தேவையே இல்லை. ஒரு வீட்டில் 4 TV இல்லை 2 TV தேவையா? ஹாலில் 1 TV, பெட்ரூமில் 1 TV. இது என்ன, இது எப்படி சொல்லுவது? இதற்கு 1 TV இருந்தால் அந்த இதைத்தானே பார்க்க போகிறோம். இல்லைன்னா கணவனுக்கு 1 TV, மனைவிக்கு 1 TV, குழந்தைகளுக்கு 1 TV, இல்லை அப்பா அம்மா யாராவது தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 TV. ஏன்னா இந்த சீரியல் பார்க்கறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பார்க்கணும். நம்முடைய வாழ்வு தடம் புரளுவதற்கு காரணம், நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம், மற்றொருவரை நாம் இந்த கம்பேரிசன் என்று சொல்லுகின்றோம் இல்லையா, மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து ஒப்பிட்டு பார்த்து நமக்கு தேவையில்லாத விஷயங்களை செய்வதனால தான் நமக்கு அழிவு வருகிறது, நமக்கு துக்கம் ஏற்படுகிறது. இதை மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே விந்தியகிரி நாரதர் வந்து சொல்லும் பொழுதாக என்னுடைய தன்மை இவ்வளவு என்று இருக்கலாம், மேருவை விட நான் சிறந்தவன் என்று மேருவை இவன் கம்பேர் செய்து, மேருமலையை நினைத்து இவன் அவற்றோடு தொடர்பு படுத்தி ஒப்பிட்டு பார்த்து நான் மேருகிரியை விட சிறந்தவன் என்கின்ற அகங்காரம் கொண்டு ஒரு காரியமாகின்ற வளர்தல் என்ற காரியத்தை செய்யும் பொழுது அழிவு தேய்தல் என்று சொல்லக்கூடியது நிகழ்கிறது. இது நமக்கு சொல்லக்கூடிய கருத்து. வளர ஆரம்பித்ததாம் விந்தியகிரி, மேலே மேலே மேலே மேலே வளர்ந்து சூரிய சந்திரர்களை நிறுத்தக்கூடிய அளவுக்கு விந்தியகிரி வளர்ந்து கொண்டிருக்கிறது. தேவர்களெல்லாம் கட்டப்படுகிறார்கள். ஏன்னா ஒரு பக்கம் முழுவதுமாக வெயில் இருக்கிறது, இன்னொரு பக்கம் முழுவதுமாக இரவு இருக்கிறது. ஒரு பக்கம் சூரியன், இன்னொரு பக்கம் சந்திரனாக இருக்கிறது. நடுவிலே விந்தியகிரி வளர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் பார்க்கிறார்கள், என்ன செய்வது, இந்த அகங்காரத்தினாலே இப்படி செய்து கொண்டிருக்கிறானே விந்தியன், இதற்கு யார் சரியான பாடம் புகட்டுவது என்று நினைக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய நினைவுக்கு வருகிற குருமுனிவராக இருக்கப்பட்ட அகஸ்தியமுனி. அகஸ்தியமுனி வரை அவர்கள் துதிக்கிறார்கள். துதித்த உடனேயே மகத்துவமுடையாய் ஓலம் மறையுணர் மணியே மிகத்துயர் படைத்தேம் ஓலம் விமலனே ஓலம் என்று சொல்லும்படியாக விந்தியத்தினாலே நாங்கள் கட்டப்படுகிறோம், எங்களை காக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகின்றார்கள். இவர்களுடைய அந்த கூக்குரலானது அகஸ்திய முனிவருக்கு அவருக்கு கேட்கிறது. அவர் பார்த்தார், என்ன வேண்டும் என்று கேட்கிறார். இது மாதிரி விந்திய வளர ஆரம்பித்தான், மேருவுக்கு சமானமாக நினைத்து கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கிறான், ஆதலினாலே உலகங்கள் எல்லாம் நிலை தடுமாறுகின்றன என்று சொன்னார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, அதை அவனுடைய கர்வத்தை நீங்கள் அடக்கி மீண்டும் நல்ல நிலையை கொண்டு வர வேண்டும். சரி, இவருக்கு இவ்வளவு மகத்துவம் இருந்தாலும் கூட இவருடைய பெருமை என்ன என்று கேட்டால், இவ்வளவு மகத்துவம் இருந்தாலும் தன்னுடைய மகத்துவம் தனக்கு தெரியாதபடியாக என்னுடைய காரணத்தினாலே வரவில்லை, இறைவன் கொடுத்ததினாலே இது வந்தது என்று நினைத்தார். இந்த ஒரு கருத்தை மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம பிறகு பார்க்கும் பொழுது அசுரகண்டத்தில் இன்னொரு கருத்தையும் பார்க்க போகிறோம். என்னுடைய தொடர்பு விடுத்தி கட்சியை பொருளோடு ஒரு கருத்தை பார்க்க வேண்டும். இறைவனாலே இது ஏற்படுகின்றது என்று அந்த குருமுனிவரான அகஸ்திய முனிவர் சிவபெருமானை நினைத்து பிரார்த்திக்கிறார். இறைவன் வந்து தோன்றுகின்றாராம். என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர் கேட்கிறார், இறைவா தேவர்களெல்லாம் என்னிடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்தார்கள், என்னுடைய சக்தி என்பது ஏது? எல்லாம் உன்னுடைய கருணை இல்லையா? உன்னுடைய கருணையினாலே அவர்கள் வேண்டியதை நான் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். கவலையே பட வேண்டாம், நீ நினைத்தது நடக்கும் என்று ஆசி கொடுக்கிறார் சிவபெருமான். அப்பொழுது அவர் கேட்டார், நான் இங்கிருந்து உன்னை பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலே இருந்தால் நான் பல இடங்களுக்கு செல்ல வேண்டும், செல்லக்கூடிய சமயத்தில் இந்த சிவபூஜையை நான் விடக்கூடாது, அதற்கு தீர்த்தம் வேண்டும் இல்லையா, ஒரு நல்ல தீர்த்தமாக எனக்கு தந்தருட வேண்டும், எப்பொழுதும் உங்களை நான் பூஜை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று அகஸ்தியர் கேட்கிறார். என்ன பாருங்க, நம்ம போகும் பொழுதெல்லாம் எங்கேயாவது பிரயாணத்துக்கு போறோம்னா எந்த ட்ரெஸ் வேணும் என்ன சாப்பிடலாங்கிறது தான் யோசிப்போம். ஆனால் இவர் இறைவனுக்கு பூஜை எங்கு போனாலும் செய்ய வேணுங்கிற ஒரு கருத்தோடு இருந்தார். உடனே 7 புண்ணிய நதிகள் என்று சொல்லும்படியாக கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதை, சிந்து, காவேரி என்றெல்லாம் சொல்லும். கங்கை செய்ய முனை செய்வ, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி என்று சொல்லக்கூடிய அந்த 7 புண்ணிய நதிகளிலே 7வதாக இருக்கக்கூடிய இதை ஆழ்வார் பாடும்போது கங்கையர் புனிதமாய காவிரி என்று பாடுவார். ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்லும் பொழுது கங்கையர் புனிதமாய காவிரி என்று பாடுவார். அப்படி புனிதமாக இருக்கக்கூடிய காவிரியை கா விரித்ததுனாலே காவிரி, அதை கான்னா சோலைகள் அர்த்தம். தன்னுடைய இரு பக்கத்திலேயும் சோலைகளை விரித்து அதாவது வளர்த்த காரணத்தினாலே காவேரி என்று சொல்லக்கூடிய தன்மை கிடைத்ததான். கவேர ராஜனுடைய மகளாக பிறந்ததுனாலும் காவேரி என்று சொல்லக்கூடிய பெயர் கிடைத்தது என்று சொல்லுவார்கள். இந்த காவேரி தான் லோபாமுத்திரையாக அகஸ்தியருடைய மனைவி என்கின்ற சரித்திரமும் உண்டு. இப்படி இந்த காவேரியாக இருக்கப்பட்டவளை அழைத்து இவருடைய கமண்டலத்திலே குடியிரு, அகஸ்திய முனிவரோடு செல் என்று சொல்லும் பொழுது அவள் சொல்லுகின்றாள், சிவபெருமானே இப்பொழுது யாரோ ஒருவர் பின்னாலே என்னை செல்லச் சொல்கிறீர்களே, இது சரியா? நான் நதியாக எப்படி நதின்னு அது வளர்ந்து பாய்ந்து கொண்டிருக்க வேண்டாமா? நான் இப்படி செல்லலாமா? கமண்டலத்திலே நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று சிவனிடத்திலே கேட்கும் பொழுது, கவலைப்பட வேண்டாம், தக்க சமயத்திலே மீண்டும் இந்த உலகை உய்விக்கக்கூடிய நதியாக நீ மீண்டும் ஏற்படுவாய் என்று சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்து மறைகின்றார். அப்பொழுது அந்த கமண்டலத்திலே காவேரி நதியை வைத்துக் கொண்டு அகஸ்திய முனிவர் வருகிறார். இந்த கதைகளெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், முருகப்பெருமானுடைய அவதாரத்திற்கு முன்பாக நடந்தது அப்படிங்கிறதை நீங்கள் நினைப்பிலே கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம்னா, சூரபத்மாதி அரக்கர்களினுடைய சரித்திரத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அங்கிருந்து அகஸ்திய முனிவர் வருகிறார். வரும் பொழுது வழியே விடாதபடியாக எல்லாவற்றையும் அடைத்துக் கொண்டு விந்திய ஆனவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். இவர் வருகிறார். விந்திய மகாராஜனே என்று சொல்லும் பொழுது, என்ன மகரிஷி, என்ன வேண்டும், இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீரே என்று கேட்டான். அவன் அந்த ஆணவத்தினாலே கேட்கும் பொழுது, இல்லை, நான் தென் திசை செல்ல வேண்டி இருக்கிறது, தயவு செய்து எனக்கு வழிவிடுகிறீரா என்று கேட்கிறார். அந்த அகங்காரத்தினுடைய உச்சிக்கு சென்ற விந்தியன் அவன் சொல்லுகிறான், என்ன உமக்கு ஒன்றுமே தெரியவில்லையே, இப்பொழுது நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னை தாண்டி உமாலே எப்படி செல்ல முடியும், வழி கிடைத்தால் செல்லலாம் என்று சொல்லும்படியாக அவன் சொல்லுகிறான். உடனே சிரிக்கிறார் இந்த குருமுனி. இறைவனை நினைத்தார். இறைவனை நினைத்த உடனே கையை உயர தூக்கினாராம். இவர் இருக்கிறது அங்குஷ்ட பிரமாணம், அதாவது ஒரு இன்ச்சு தான், ஒரு சின்ன கட்டவரல் மாதிரி தான் இருப்பார் என்று சொல்லுவார்கள் இந்த குருமுனியை, அகஸ்திய முனிவரை. அவ்வளவு குள்ளமான இவருடைய முனியினுடைய கரம் நீளுகிறது. விந்தியனுடைய சிகரம் எங்கே இருக்கிறதோ, விந்திய மலை சிகரம், அதனிலே இவருடைய கையானது வழித்து அழுத்த பாதாள லோகத்திற்கு சென்று விழுந்தான் விந்தியன் என்று அவன் கீழே விழுகிறான். விழுந்த உடனேயே அகங்காரமும் கீழே விழுகிறது அவனுக்கு. அவன் கதறுகிறான், அகஸ்தி முனிவரே, உங்களுடைய பெருமை தெரியாமல் நான் இப்படி செய்துவிட்டேன், தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும், எனக்கு மீண்டும் மலையாகின்ற தன்மையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, கவலைப்பட வேண்டாம், நான் திரும்பி வரும் பொழுது மீண்டும் எழுவாய் என்று சொல்லி தாண்டி சென்றாராம். அவர் இன்னும் திரும்பவில்லை, இன்னும் தென் திசையிலேயே தங்கி இருக்கிறார் என்றுதான் அதற்கு சொல்லுவார்கள். அப்படி அந்த பர்வத ராஜனை தாண்டி கொண்டு, விந்தியராஜனை அழுத்தி கீழே குறிந்திருக்கக்கூடிய விந்தியராஜனை தாண்டி கொண்டு இவர் சென்று கொண்டிருக்கிறார். செல்லும் பொழுது இந்த மேற்கு மலை தொடர்ச்சி வரியாக வந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா அவர் மைசூர் இந்த பக்கம்லாம் வந்திருக்கணும், கண்டிப்பா குடகு மலை பக்கம் அவர் வந்திருக்கிறார். ஏன்னா இப்பொழுதுதான் பார்க்க போகிற முதலேயே பார்த்த சரித்திரமாக வாதாபி இல்வலன் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர், அஜமுகி அதாவது சூரபத்மனுடைய தங்கை பிள்ளைகள், அஜமுகியினுடைய குழந்தைகள், வாதாபி இல்வலன் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் அங்கே ஆசிரமம் அமைத்து கொண்டு வாதாபியை வெட்டுவான் இல்வலன், அவனை மாமிசமாக்கி அவனை சமைத்து எல்லோருக்கும் கொடுப்பான். அவர்கள் சாப்பிட்ட உடனேயே வாதாபி வெளியில வா என்று சொல்லும் பொழுது அவர்களை வயிற்றை கிழித்து கொண்டு வாதாபி வெளியே வர, இரண்டு பேரும் அந்த முனிவர்கள் ரிஷிகள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய மாமிசத்தை தின்னுவார்கள் என்று சொல்லி, அப்படி ஒரு ஒரு கள்ள வேடிவத்தில், அடிக்க வேண்டாம் உதைக்க வேண்டாம் இப்படித்தான் செய்வார்கள் என்று சொல்லும்படியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதிக்கு அகத்தியர் வருகிறார். அகத்தியர் வரும் பொழுது இவர்கள் பார்க்கிறார்கள், ஆஹா, மிகச்சிறந்த தபோதனர் ஒருத்தர் வருகிறார், இவரை மட்டும் விட்டுவிடலாமா, ஆக என்ன செய்ய வேண்டும், இவரையும் நாம் கொல்ல வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள், வாதாபி இல்வலனும். ஆக வாதாபியானவன் ஒரு ஆட்டினுடைய வடிவத்தை இங்கே ஏற்றுக்கொள்ளுகிறான். அதை அறுத்து சமைத்து இல்வலன் அங்கே வைத்து இவரை வணங்கி வரவேற்று அர்க்கிய பாத்திய ஆச்சமனங்களினாலே இவரை எல்லாம் வரவேற்று, முகரிஷே, சரியான சமயத்திலே வந்திருக்கிறீர்கள், எங்களுடைய தந்தைக்கு இப்பொழுது திதி நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு நல்ல சத்தான ஒருவர் கிடைக்கவில்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்தோம், நீங்கள் வந்துவிட்டீர்கள், ஆக நீங்கள் தயவு செய்து எங்களுடைய தந்தையினுடைய நினைவாக நீங்கள் அமுது அருந்த வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய அன்னத்தை எங்களுடைய பிக்ஷையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்ப நைச்சியமாக பேசுகிறான். அவர் சரின்னார். உடனே நம்ம கேட்கலாம், என்ன சார் இவ்வளவு பெரிய தப்போ வலிமையுடைய அகஸ்தியருக்கு தெரியாதான்னா, எப்ப பார்த்தாலும் இப்போ ஒருத்தர் பெரிய ஆபீசரா இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் ஆபீசராவே இருப்பாரான்னா, வீட்டுக்கு வந்துட்டு சாதாரணமா இருப்பார், கொட்டு சோட்டு போட்டுட்டே எப்பவும் இருப்பாரா? இதே போலத்தான் முனிவர்கள் எல்லாம் எப்பொழுது பார்த்தாலும் தம்முடைய தவத்தினுடைய தன்மையை, ஞானத்தன்மையை எப்பொழுதும் வெளிக்காட்டி கொண்டே இருப்பதில்லை. அவர்கள் சாதாரணர்களாக இருக்கிறார்கள். பித்தர் போல, பேதையர் போல, பத்தர் போல தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தெரியக்கூடியவர்கள் தங்களுக்கு தேவைப்பட்ட பொழுதுதான் தங்களுடைய தபோசக்தியை எடுத்து பிரயோஜனப்படுத்துகிறார்கள். ஞான சக்தியாக இருந்தாலும் தங்களுடைய தவ வலிமையையும் கூட தேவைப்பட்டால் மாத்திரமே பயன்படுத்துகிறார்கள். இங்கேயும் அகஸ்தியரும் அதே போலத்தான் அங்கே வருகிறார். இங்கே இன்னொரு சிறப்பும் பார்க்கலாம். தென் திசையிலேதான் இந்த சைவம் என்று சொல்லுகின்றோமே, அது வெஜிடேரியன், அது முக்கியமானது. அதாவது மாமிசம் சாப்பிடாமை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை, கொல்லாமை என்று சொல்லக்கூடிய தன்மை மிக அதிகமாக இருக்கக்கூடியது நம் பகுதியில மட்டும்தான், தென் திசையிலே மட்டும்தான். அதற்கு இது ஒரு காரணம் என்று சொல்லும்படியாகவும் சொல்லுவார்கள். முதலிலே அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது மாமிசம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள், ஆனால் அது நிறுத்தப்பட்டது அகஸ்தியரனுடைய ஆணையினாலே என்றெல்லாம் பலவிதமான கருத்துக்கள் நிலவி வருகின்றன. இப்பொழுது அந்த மாமிசத்தை எடுத்துக்கொண்டு வாதாபியை வெட்டி வாதாபியை கறி சமைத்த அந்த கரியை கொடுத்து அகஸ்தியரை உண்ணச் சொல்லுகிறான் இன்வலன். அகஸ்தியரானவர் உண்ணுகின்றார், திருப்தரானார். உடனே இவன் சிரிக்கிறான். என்ன அது இவன் சிரிக்கிறானே என்று பார்க்கும் பொழுது, ஆஹா வாதாபி, இப்பொழுது நீ தயாராக இரு, கிழித்து கொண்டு வர வேண்டும்னா. எப்பவுமே ஒரு காரியத்தை பண்றான், பட்டுன்னு பண்ணிடணும். இவன் என்னன்னா இப்போ அங்கே டைலாக் பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசி கொண்டிருக்கிறான். உள்ளே வயிற்றிலே ஒரு குமட்டல் ஏற்பட்டதான் அகஸ்தியருக்கு. தன்னுடைய என்னது இப்படி நடக்கிறது, என்னுடைய உடலானது மாறுபாடு அடைகிறதே என்று நினைத்த பொழுது உள்ளே நடக்கக்கூடிய விஷயம் அவருக்கு தெரிந்தது. தன்னுடைய ஞான காட்சியினாலே சிரித்த உடனே அவ்வளவுதான், வயிற்றை தடவிறானான் தன்னுடைய கரங்களினாலே. வாதாபி ஜீர்ணோபவ என்று சொல்லும்படியாக, ஜீரணமாவா என்று சொல்லி தன்னுடைய கரங்களினாலே அவர் தடவினாராம். உள்ளே இருந்த வாதாபி அப்படியே ஜீரணமாகிவிட்டான், அவன் ஜீரணமாக ஆகிவிட்டான். இங்கே வெளியிலே இருக்கக்கூடிய இவன் வாதாபி வெளியிலே வா, வாதாபி வெளியிலே வா என்று சொல்லும்படியாக கூப்பிடுகிறான். ஆனால் வாதாபி வரவில்லை. கோபப்பட்டானா? கோபப்பட்டவன் இவரை அடித்து விடுகின்றேன் என்று அவரை கொல்லுவதற்காக செல்லும் பொழுது தர்பையிலே மந்திரத்தை ஓதி அந்த இல்வலனையும் கொன்று விடுகின்றார் அகஸ்திய முனிவர். எல்லோருக்கும் பரம சந்தோஷம். எல்லாரையும் மஞ்சகத்தினாலே கொண்டிருக்கக்கூடிய வாதாபியும் இல்வலனும் மாண்டார்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த வாதாபியும் இல்வலன் துர்வாச புத்திரர்கள் ஆன காரணத்தினாலே பிரம்மஹத்தி தோஷமானது அகஸ்தியரை பீடித்ததான். இவர்கள் அந்த துர்வாசரனுடைய மக்களாக இருந்த காரணத்தினாலே பேயுருவம் கொண்டு அகத்தியரை பிடிக்க துன்புறுத்த வருகின்றார்கள். பார்த்தார் என்ன செய்வது என்று நினைக்கும் பொழுது, அங்கே குடகு மலையிலே பிரம்மகிரியிலே சிவபெருமானை ஸ்தாபித்து அவரை பூஜித்து இவர்கள் இருவருக்கும் சாபவிமோசனம் கொடுத்து அவர்கள் நல்லகதிக்கு அடைய செய்து இவரும் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிக் கொண்டார் என்று சொல்லுவார்கள். இப்போ இந்த காவேரியை கமண்டலத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அகஸ்தியர் பிரம்மகிரி என்று சொல்லக்கூடிய குடகுமலையிலே வந்து தங்கி சிவபெருமானை பிரம்மகிரி ஈஸ்வரராக இருக்கப்பட்ட இன்றைக்கும் பார்க்கலாம், அங்கே இறைவனை சிவபெருமானை ஸ்தாபிதம் செய்து அகஸ்திய

உதயகிரியினுடைய அகந்தையை அழித்து வரக்கூடியவர் இந்த மலையின் வழியாக வருகிறார். வரும் பொழுது ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிற இதுதான் பாதை, நம்ம மலையை கடந்து செல்ல வேண்டும் என்று செல்லும் பொழுது திடீரென்று இன்னொரு பக்கம் பாதை போகிறது. சரி, இந்த வழியாக போகலாம்னா இன்னொரு பக்கம் போகிறது. இப்படியே பாதை திசை தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறார். தேவர்களே பயப்படக்கூடிய அளவிற்கு இருட்டும் இடியும் மின்னலுமாக தன்னுடைய மாயையினாலே கிரௌஞ்சன் ஏற்படுத்தினானாம். மயங்கி கதிகலங்கி நிற்கக்கூடிய அகத்தியர் தன்னுடைய ஞானத்தை அப்பொழுதுதான் ஞானக்கண்ணினாலே பார்க்கும்பொழுதாக அரக்கனுடைய வேலை என்று சொல்லி தன்னுடைய தண்டத்தினாலே மலையாக இருக்கக்கூடிய அந்த கிரௌஞ்சனை குத்துகிறாராம். தன்னுடைய தண்டத்தினாலே பலவிதமான இடங்களிலேயும் ஓட்டை ஏற்பட்டு அதன் மூலமாக வழி ஏற்பட்டு வெளியிலே வந்த அகஸ்தியர் சொன்னார், அரக்கனே நீ இப்படியே மலையாக இரு, நான் என்னுடைய தண்டத்தினாலே எந்த இடங்களை குத்தினேனோ அவையெல்லாம் மாயத்திற்கு இருப்பிடமாக இருக்கட்டும், நீ மலையாக கிடந்து எல்லோருக்கும் துன்புறுத்தி அவர்கள் துன்பம் செய்து வருந்தக்கூடிய சமயத்திலே முருகப்பெருமானுடைய வேலினாலே மழ்வாய் என்று சொல்லி இந்த குடகுமலைக்கு வந்தார் என்பதாக அந்த கிரௌஞ்சகிரி அதாவது தாரகாசுரனை கொல்லக்கூடிய சமயத்தில் நம்ம அந்த சரித்திரத்தையும் பார்த்தோம். இங்கே இவர் இங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார் சிவபெருமானை நினைத்து. ஆனால் இந்திரனும் தவம் செய்ய முடியவில்லையே, பூஜை செய்ய முடியவில்லையே என்று வருந்திக் கொண்டிருக்கின்றான். அங்கே அவரிடத்துல நாரதர் போனார், வணங்கி வரவேற்று அவரிடத்துல கேட்டான், மகரிஷே நான் இந்திரலோகத்துல தான் இருக்க முடியல, இங்கு வந்து இறைவனுக்கு பூஜை செய்யலாம் என்று சீர்காழிக்கு வந்தேன், ஆனால் அசுரனுடைய ஒற்றர்கள் இங்கும் வருவது கண்டு மூங்கிலே மறைந்து கொண்டிருந்தேன், ஆனால் என்னுடைய பூஜைக்கும் இடையூறாக இப்படி இருக்கிறதே, என்ன செய்வது, ஒரு நல்ல நதி பாயும் என்று அசரீரி சொன்னது நடக்கவில்லையே என்று சொல்லும் பொழுது அப்பொழுது அடுத்தது நாரதர் அடுத்த காட்சியை தொடங்கி வைக்கிறார். அவர் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், ஒரு சின்ன விஷயம் நடந்தால் போதும், இங்கே ஒரு பெரிய நதி வரும், என்ன சின்ன விஷயம் செய்ய வேண்டும்னால் அகஸ்திய மகர்ஷியினுடைய கமண்டலத்திலே இறைவன் கொடுத்த ஒரு புண்ணிய நதியானது இருக்கிறது, அந்த நதியை கமண்டலத்திலே இருந்து கவித்து விட்டு விட்டால் போதும், அவ்வளவுதான், அந்த நதியானது வரும், இங்கே சீர்காழியிலேயும் பாயும், உனக்கும் நல்லது ஏற்படும் தான். இந்திரன் நடுங்கிட்டான், சுவாமி நான் உம்மிடத்துல ஒரு ஏதோ எனக்கு கஷ்டமா இருக்குன்னு கேட்டா இதை விட ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லுகிறீரேனார், எது கமண்டலத்தை கவிழ்ப்பது கஷ்டமானார், கமண்டலத்தை கவிழ்ப்பது கஷ்டம் இல்ல, அது வெறும் ஆளு கமண்டலம்னா கவிழ்க்கலாம், அகத்திய முனியினுடைய கமண்டலம் அது, ஒரு பெரிய அக்னி பிளந்தாக ஒரு மலை இருக்கும் பொழுது பக்கத்துல கொசு போய் நான் என் இடத்துல முட்டி பார்க்கிறேன்னா கொசு என்ன ஆகும், பக்கத்திலே நெருங்க முடியாது, தவத்திலே சீலத்திலே சிறந்தவர் அகஸ்திய மகரிஷி, அவரிடத்துல நான் போய் விளையாட முடியுமா, என்னால முடியாது, உருப்படியான வழியை சொல்லுங்கள் என்று இந்திரன் நாரதன் இடத்துல கேட்கிறார். நாரதர் சிரித்து கொண்டே சொல்லுகிறார், கவலைப்படாதே, இதற்கு ஒரு சின்ன வழி உண்டு, என்னன்னா எந்த விக்னங்களை எல்லாம் ஏற்படுத்தி அவற்றையெல்லாம் களையக்கூடியவனாக இருக்கிறானோ அந்த விக்ன நிவாரணனாக இருக்கப்பட்ட விநாயகனை ஸ்தோத்திரம் செய், விநாயக பெருமான் மனது வைத்தால் இது நடக்கும், இதை செய் என்று சொல்லி அவனிடத்திலே சொல்லிவிட்டு செல்லுகிறார். அவ்வளவுதான், ஆனந்தத்திலே விநாயக பெருமானுக்கு இவர் சொன்ன இந்த காரியம் நடத்த முடியும், விநாயக பெருமானுக்கு பூஜை செய்ய முடியும் என்று ஆனந்தமாக விநாயக பெருமானுக்கு பூஜை செய்கின்றானா, அப்பம் பால் நெய் அன்னம் பலவிதமான அப்பம் உப்பளம் அமுது செய்தருளிய தொப்பையப்பன் என்று சொல்லும்படியாக இருக்கிறானே, கடலை பொறியவரை பல கனிகளை நுகர் கட்டின கூட்ட உதர விபரீத கரட்ட தடம் உமதர் நடின சிறு நயன கரிணி முகவரது துணை போகோனே, அவ்வளவு சாப்பிடக்கூடியவர் என்று இந்த இடத்துல வரும். கருணின்னா இந்த இடத்துல அதாவது யானையினுடைய முகத்தை உடையவராக இருக்கப்பட்டவர், கருணி முக வரது துணைமோனை என்று முருகப்பெருமானை பற்றி பாடுவார். அப்படி எத்தனையோ இக்கவரை நற்க நிகழ்கரை வருப்புடனையற்பொறி அவர் துவர இள நீர் வண்டச்சில் வயரப்ப வகை பச்சரிசி விட்டு விளறி பழமிடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடி சிற்கடலை பட்சணம் என கோணொரு விக்கிற சமத்தனும் அருளாடி வெப்பகுடி நச்சடின விற்பரமரப்பரொருள் வித்தகமரோப்புடைய பெருமாளே, அருள் வித்தகமரோப்புடைய பெருமாளே, ஏராளமாக இக்கு அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் ஏழு துவரை என்று சொல்லும்படியாக வண்டச்சில் பயறு அப்ப வகை இவ்வளவு விதமாக சாப்பிடக்கூடியவரா, அவருக்கு வந்து ஏராளமான அன்ன வகைகள் பக்ஷண வகைகள் பழ வகைகள் எல்லாவற்றையும் அவருக்கு அமுது செய்வித்து பூஜை செய்கின்றான் இந்திரனானவன். செய்தவுடனேயே பரம சந்தோஷிதராக விநாயகப் பெருமான் வந்து காட்சி கொடுக்கிறார், வணங்கி நின்றானா உடனே கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்.

0: என்று கேட்கக்கூடிய சமயத்தில் எல்லா கணங்களுக்கும் இவர் நாயகனோ, எல்லா பாபங்களையும் இவர் நீக்கக்கூடியவரோ, எல்லா விக்கிரங்களையும் எவர் நீக்கக்கூடியவரோ, அந்த விக்கிரராஜனை வணங்கி கேட்கின்றான், இங்கே சிவபெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன், ஆனால் இந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்யும்படியாக நந்தவனம் வளரவில்லை, இதற்கு ஒரு நதி அல்லது நீர் ஆதாரம் தேவைப்படுகிறது, நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் சொன்னாரா, இவ்வளவுதானா, ஆகாசத்திலிருந்து கங்கையை கொண்டு வர வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும், இல்ல அமுத தாரையை இங்கே பொழிய செய்ய வேண்டுமா, என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது, அவையெல்லாம் தேவையில்லை இறைவா, இப்பொழுது நடக்கக்கூடிய இறைவனுடைய சித்தப்படி அகஸ்தியர் கமண்டலத்திலே காவேரியை எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த கமண்டல தீர்த்தத்தை நீங்கள் மீண்டும் இங்கே பிரவகிக்கும்படியாக காவேரியை இந்த பூமியிலே ஓடும்படியாக செய்தீர்கள் என்று சொன்னார், இங்கே வந்து சேரும், எனக்கும் நல்லதாகும் என்று சொன்னாராம். சொன்ன உடனே அவ்வளவுதானே, கவலைப்பட வேண்டாம், நான் நிச்சயமாக செய்கிறோம் என்று சொல்லி அருள் செய்தவராக கணபதியானவர் அங்கே செல்லுகிறார். இங்கே பிரம்மகிரியிலே அகஸ்தியர் பூஜை செய்து கொண்டிருக்கிறார், கமண்டலம் அருகிலே இருக்கிறது, அதிலே காவேரி இருக்கிறார். காதையினுடைய வடிவத்திலே விநாயக பெருமான் வந்து அந்த கமண்டலத்தின் மீது அமர்ந்தாராம். ஐயோ, ஏதாவது இந்த காக்கை ஏதாவது எச்சமிட்டு விடும், இது வந்து சரியல்லவே என்று நினைத்து இந்த மங்களமான தீர்த்தத்திலே இவை ஏதாவது செய்துவிட்டால் என்ன செய்வது என்று தன்னுடைய மனத்தை நினைத்தவராக அகஸ்தியரானவர் கையாலே ஓட்டுகிறார். விநாயக பெருமான் காக்கையாக இருந்தவர் அப்படியே கமண்டலத்தை கவிழ்த்து விட்டு ஓடுகிறார். காவேரி நதி பல்கி பெருகி அந்த இடத்திலே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இங்க ஒன்று பார்க்கலாம், காவேரி இன்றைக்கும் இந்த அக்டோபர் மாசத்துல வரும், இது வைப்பசி மாசம் நம்முடைய இதுல அக்டோபர் மாசத்துல காவேரி உத்பவம் என்று சொல்லி இங்க குடகுல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய திருவிழா அது. அவர்கள் இரண்டு நாளாக கொண்டாடுவார்கள், அடுத்த நாள் வந்து அங்கே இறைவி வருகிறாள், ஒவ்வொரு இல்லத்துக்கும் வருகிறாள் என்று அன்றைக்கு முதல் நாள் காவேரி உத்பவம் என்று இன்றைக்கும் இந்த வருஷமும் கிடையாது நான் சொல்லுகிறேன், இத்தனை மணிக்கு இந்த நிமிஷத்துக்கு காவேரி உத்பவம் என்று சொன்னால் நீங்க பார்த்திருந்தீங்கனால தெரியும், அதாவது மைசூரிலே இருந்து போகலாம் அல்லது மைசூரில் இருந்து மடிக்கேரி என்று சொல்லக்கூடிய நெற்காரான பல இடத்துல ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள் இல்லையா, அந்த மடிக்கேரியிலே இருந்து போகலாம் அல்லது மைசூரில் இருந்து இன்னொரு வழியாகவும் அதாவது விராஜ்பேட்டை வழியாகவும் செல்லலாம். அங்கே தலைக்காவேரி என்று சொல்லி இருக்கக்கூடிய இடம், அதுதான் பிரம்மகிரி என்ற பக்கத்துல ஒரு பிரம்மகிரியாக சின்ன குன்று இருக்கும். இங்கே மேலே சின்ன குண்டம் அவ்வளவுதான், ஒரு 1.5 அடிக்கு 1.5 அடி இருக்கக்கூடிய ஒரு குண்டம், அந்த குண்டத்திலே இருந்து அது சின்ன இடம், அந்த இடத்துல இருந்து காவேரி ஆனவள் பிரகிக்கிறார் அவ்வளவுதான். அந்த குண்டத்திலே தயவு செய்து போய் பார்க்க வேண்டும், அருமையான இடங்கள், அவர்களுக்கு காவேரி தான் மாதா. இங்கே குடகில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த காவேரி இன்றைக்கும் கூட இந்த அக்டோபர் மாதம் இத்தனாம் தேதி இந்த நிமிடம் இந்த வினாடியிலே உத்பவம் நடக்கும் என்றால் உள்ளே இருந்து அப்படியே குமிழிட்டு கொண்டு வரும், அதுக்காக பிரவகிக்கும்னு நினைக்க வேண்டாம், குமிழிகள் வரும். இந்த இயற்கை நிகழ்வு வருடா வருடம் அந்த குறிப்பிட்ட சமயம், ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி நடக்காது, சில சமயம் மத்தியானம், சில சமயம் சாயங்காலம், சில சமயம் காலை, சில சமயம் ராத்திரி, அந்த இந்த இடம் அவர்கள் அதை தெரிந்தவர்கள் கற்றறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சமயத்துல இது வரும் என்று சொல்லும் பொழுது காவேரி உத்பவமானது நடந்து கொண்டிருக்கிறது. காவேரி அங்கே பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, இந்த தலைக்காவேரியில இப்படியா இவள் புறப்படுகின்ற சின்ன இடம், அதுதான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாதுமாங்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அகண்ட காவேரியாக மயில் கணக்குல இந்த திருச்சியில நீங்க பாத்தீங்கன்னா அகண்ட காவேரியாக கொள்ளிடமாக ஓடுவார், அது நம்மளால நடக்க கூட முடியாது, அவ்வளவு பெரிய நதி மயில் கணக்குல இருக்கும், ஆனா அதே நதி கையாலே அளந்து விடலாம் படியான இடத்திலே அங்கே வருகின்றாள் காவேரி தான் அங்கே இருந்து உத்பவம் ஆகி வருகின்றாள். தலைக்காவேரி என்கின்ற இடம் பெங்களூர், மைசூர், மைசூர்ல இருந்து மடிக்கேரி போய் மடிக்கேரியிலிருந்து போகலாம் அல்லது மைசூர்ல இருந்தும் கூட தலைக்காவேரிக்கு போக முடியும். அப்படி அந்த தலைக்காவேரி அந்த பிரம்மகிரியில இருந்து பாய்ந்து பிரவாகமாக அந்த காவேரி தாய் புறப்பட்டு வந்தாள். இந்திரனுடைய அந்த சீர்காழி இருக்கக்கூடிய நந்தவனத்தையும் செழிப்பாக்கினாள். இந்திரன் மகிழ்ந்தான். 20 பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே காக்கை கவிழ்த்தது, என்னடாது, ஒரு காக்கை வந்து கமண்டலத்தை கவிழ்க்கிறதே, இந்த காக்கையார் பிடித்து கொல்ல வேண்டும் என்று இந்த காக்கை எப்பேற்பட்டது, இது ஏதாவது ஒரு அசுரன் வந்தானா, வேற யாராவது ராட்சசனா என்று குழம்பினவராக தன்னுடைய ஞானத்தை விடுத்தார், கோபத்தை கொண்டார். கோபம் கொள்ளும் பொழுது ஞானமானது மறைந்து விடுகிறது. இங்கே அகஸ்தியருக்கும் கூட கோபத்திலே தன்னை மறந்தார், அந்த காக்கையை கொல்ல வேண்டும் என்று புறப்படுகிறார். விநாயக பெருமான் காக்கை வடிவிலே இருந்தவர் இப்போ ஒரு சின்ன அந்தன சிறுவனாக மாறினார். அவன் ஓடுகிறான், உடனே என்னடா நம்முடைய கண் நம்மை ஏமாற்றி விட்டது, அது காக்கை கிடையாது, அந்த சிறுவன் தான் வந்திருக்கிறான், இவன் ஏதோ குஷமம் செய்திருக்கிறான், இவன் தேவனோ அவனோ யாராக இருந்தாலும் சரி இவனை விடமாட்டேன் என்று சொல்லும்படியாக அவனை பிடித்து அடிக்க வேண்டும் என்பதாக வருகிறார். எப்படி அடிக்கணும்னாராம். இன்னைக்குமே வாத்தியார்களுக்கு ஒரு இது உண்டு, ஏன்னா பசங்க சின்ன பசங்களா இருப்பாங்களா, ரொம்ப எளிதாக அடிக்கணும்னா தலையில குட்டுறதுதான். இந்த தலையில குட்டுறதுங்கிறது பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப எளிதான செயல், ஏன்னா அடிக்கிறது கன்னத்தில் அடிக்கணும் முதுகில் அடிக்கணும் கஷ்டம், ஏன்னா இவங்க குனியணும், ஆனால் தலையில் அடிக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும் இல்லையா, அதனால இந்த குட்டுறது எல்லாருக்குமே ரொம்ப எளிதாக இருக்கும். இந்த சின்ன பையனை குட்ட வேண்டும் என்று அகத்தியர் அவர் நினைத்து கொண்டு தொடர்கிறாராம். அவன் அலட்சாட்டியம் பண்ணுகிறான், அவன் இங்கே ஓடுகிறான் அங்கே ஓடுகிறான், இவர் அவனை பிடிக்க ஓடுகிறார், பிடிக்க முடியவில்லை, களைத்து நிற்கும் பொழுது அவ்வளவுதான், வேழமுகத்து விநாயகனைத் தொழ வாழ்வு மிகுத்து வரும் என்று சொல்வார்களே, அப்படி வேழமுகத்து விநாயகனாக தன்னுடைய தொப்பையாக கஜகர்ணன் லம்போதரன் சூர்பகர்ணன் என்று இருக்கக்கூடிய விக்ன கர்த்தா விக்ன ஹர்த்தா என்று எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த பார்வதி புத்திரன் துவைமாத்திரே என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட அந்த எம்பெருமான் சகலவிதமான கணங்களோடு காட்சி கொடுத்தாராம். அந்த ஹேரம்பனாக அந்த எம்பெருமான் காட்சி, விநாயகப் பெருமான் காட்சி கொடுத்தபடியே நடி நடுங்கி நிற்கிறார் அகத்தியர். ஆஹா விநாயகப் பெருமானே, உம்முடைய மாயை எரியாமல் உண்மையான இப்பொழுது குட்ட வேண்டும் என்று வந்தேன், நீங்கள் இப்படி நீங்கள் தான் செய்தீர்களா, காரணம் இல்லாமல் செய்யக்கூடியவர் இல்லையே என்று நடு நடுங்கி வணங்கி தொழுது உம் அபச்சாரத்தை எப்படி நீக்கிக் கொள்வேன் என்றவராக தன்னுடைய தலையிலே மடேர் மடேர் என்று குட்டி கொண்டாராம் அகத்திய முனிவர். தன்னுடைய திருக்கரங்களினாலே நிறுத்தினாராம் விநாயகப் பெருமான் அகஸ்தியரை. கவலைப்பட வேண்டாம், லோக சுபிக்ஷமாக இந்திரன் அங்கே பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த காவேரியை பிரவகிக்க செய்தோம், அது நடக்கட்டும், உங்களுக்கு எந்த விதமான குறையும் இதனாலே ஏற்பட்டு விடாது, மீண்டும் சிவபூஜை செய்யும்படியான தன்மையும் உமக்கு கொடுத்தோம், நாமே வந்து இந்த காரியத்தை செய்தோம் என்று சொன்ன உடனேயே வணங்கி நிற்கின்றார் அகஸ்திய முனி. அப்பொழுது பார்த்தாராம், அவர் கேட்கின்றார், நான் இப்பொழுது பூஜைக்கு அவருக்கு முதல்ல வந்ததவதான், பூஜைக்கு நான் இனிமேல் என்ன செய்வது, இந்த நதி இல்லையேன்னு கேட்டாராம். அவர் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், இந்த நதியிலே இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று சொல்லும்படியாக அந்த விக்ன கர்த்தாவாக இருக்கப்பட்ட அந்த எம்பெருமான் விநாயக பெருமான் கணபதி சிறிது காவேரியை எடுத்து அவருடைய கமண்டலத்திலேயும் கொடுத்து, இந்த நதி செல்லட்டும், இந்த புண்ணிய நதி உங்கள் கமண்டலத்திலேயும் இருக்கட்டும், நீங்கள் செல்ல வேண்டும் என்பதாக அவர்கள் சொன்னார். அப்பொழுது உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று எல்லாவற்றிற்கும் ரொம்ப சாதாரணமான விஷயங்களினாலே திருப்தி அடையக்கூடிய க்ஷிப்ரபிரசாதமூர்த்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த விநாயக பெருமான் பரம சந்தோஷராக என்ன வர வேண்டும் என்று கேட்டாராம். அவர் கேட்டார், இதுக்கு மேல என்ன வேண்டும், உங்களை அந்த தரிசித்த பாக்கியம் போதாதா, ஆனாலும் கூட என்னுடைய மனம் உணராத காரணத்தினாலே கோபத்தினாலே உங்களை குட்ட வேண்டும் என்று நான் நினைத்து வந்தேனே, அந்த குட்டக்கூடியதை இன்னமே எல்லாரும் பண்ணட்டும், எல்லோரும் தங்கள் நெற்றியிலே நெற்றி பொட்டிலே குட்டி கொண்டால் அவர்களுடைய வினைகளை அறுத்து அவர்களுடைய விக்னங்களை எல்லாம் அறுத்து தர வேண்டும், அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். இதுதான் பெரியவங்களுடைய தன்மை, அவர்களுடைய தவறானது மற்றவர்களுக்கு நன்மை பயப்பதாக அவர்கள் மாற்றி விடுகின்றார்கள், எல்லாம் எனக்கு எனக்கு என்று அவர்கள் நினைப்பதே கிடையாது, அவர்கள் நினைப்பதெல்லாம் உலக காரணத்திற்காக, லோகக்ஷேமம் என்று சொல்வார்கள் இல்லையா, அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதற்காக கேட்கின்றார். இங்க கேட்ட உடனே விநாயகப் பெருமானும் அருள் செய்தாராம். இங்க பொட்டிலே குட்டி கொள்வது அப்படின்னு சொல்றமே, இது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இரண்டு பக்க நெற்றி பொட்டிலேயும் நீங்கள் பார்த்திருக்கலாம், இந்த மண்டவோடு பார்த்துறீங்கன்னா தெரியும், அது சேரக்கூடிய இந்த தாடையானது போய் சேரக்கூடிய இடம், நமக்கு வந்து கீழே இந்த வாயானது தாடை அந்த கீழே இருந்து அசையும், மேலிருந்து அசையாது, மற்ற பிராணிகளுக்கெல்லாம் மேலே இருந்து இந்த முதலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், மேலே இருக்கக்கூடிய வாய் அசையும், நமக்கு கீழே இருக்கக்கூடிய வாய் அசையும், இப்படி அசையும்படியாக இருக்கும் பொழுது சேரக்கூடிய இடம் அந்த இடத்துல ஒரு பெரிய இது கீழ் போட்ட மாதிரி ஜாயின் ஆயிருக்கும், அங்கே இணைப்பு இருக்கிறதே, இந்த இணைப்பிலே நாடிகள் அமிர்த நாடிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று சாஸ்திரம் அறிந்தோர் சொல்லுகிறார்கள். இந்த நெற்றி பொட்டிலே குட்டி கொள்வதன் காரணத்தினாலே நேரடியாக இரண்டு விஷயங்களை அவை செய்கின்றன, ஒன்று கண்ணுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கின்றது, இரண்டாவது மூளைக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கின்றது. கண் நன்றாக காண்பிக்க வேண்டும் என்றால் கண் காண்பதற்கு இந்த நெற்றி பொட்டு பிரயோஜனப்படுகின்றது, இரண்டாவது மூளையில் இருக்கக்கூடிய செல்களை ஆக்டிவேட் பண்ண வேண்டும் என்று சொல்லும்படியாக இவை அந்த புத்தி கூர்மையை வளர்க்கின்றன என்று சொல்லுகின்றார்கள். குட்டி கொள்வது என்பதுல அந்த நாடியை அமிர்த நாடிகளை இவை ஆக்டிவேட் செய்கின்றன, அவற்றை ஊக்குவிக்கின்றன, நல்லபடியாக செய்கின்றன என்பதாக சொல்லுவார்கள். குட்டக்கூடியதில் இவ்வளவு தன்மை உண்டு. ஏன்னா எல்லாமே யோக சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியது கணபதியினுடைய வணக்கம். அதுல தோப்புக்கரணம் என்று சொல்லக்கூடிய விஷயமாகட்டும், அல்லது இந்த குட்டி கொள்வது என்று சொல்லக்கூடிய விஷயமாகட்டும், எல்லாமே யோக சாஸ்திரத்திலே சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இப்போ வணங்கினார் விநாயக பெருமானை, விடைபெற்று கொண்டு அப்படியே வருகிறாராம். அங்கிருந்து தென்திசையை நோக்கி வருகிறார். குற்றாலத்திலே வரும் பொழுது அந்த குற்றாலத்திலே இருக்கக்கூடிய ஈசனை மறைத்து அங்கே வைஷ்ணவர்கள் விஷ்ணு பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், இது விஷ்ணுவினுடைய இடம், சைவர்கள் உள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லி மிகச்சிறந்த சைவ சின்னங்களை கொண்டிருக்கக்கூடிய அகஸ்தியரை உள்ளே நுழைவிடாமல் செய்துவிட்டார்கள். பார்த்தாராம் என்ன செய்வது, சிவபெருமானை பூஜை செய்ய வேண்டும். தன்னுடைய வடிவத்தை மாயையினாலே ஒரு வைஷ்ணவரை போலே ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல வருகின்றாராம். உள்ளே வரும் பொழுது வைஷ்ணவர் தானே என்று அனுமதிக்கிறார்கள். அங்கே பூஜை செய்வதற்காக வந்தவர் அங்கே விஷ்ணுவினுடைய கோலமாக வைத்திருக்கக்கூடியவரை தன்னுடைய கரத்தினாலே அழுத்தி குருகு குருகு குருகு குருகு குற்றாலா என்று சொல்லும் பொழுது சிவலிங்க திருமேனியராக மாறினாராம். சிவலிங்க திருமேனியராக மாறி விஷ்ணுமூர்த்தமானது பழைய சிவமூர்த்தமாக மாறியது. எல்லோரும் இவரை அங்கே கோபத்திலே இவரை அழிக்க வேண்டும் என்று வரும் பொழுது அவர்களெல்லாம் அழித்தவராக குற்றால நாதருக்கும் பூஜை செய்து பொதிகை மலையை அடைந்தார் அகஸ்திய முனி என்று சொல்லும்படியாக அந்த அகஸ்திய முனியரை பற்றி சொல்லுவார்கள். சகிய பர்வதத்தை அளந்தார் அவர், அடைந்து அடைந்து அங்கேயே இறைவனுடைய அந்த திருமண காட்சியை கண்டு ஆனந்தித்து பூஜை செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லும்படியாக அங்கே அவர் சென்றடைந்தார். இங்கே காவேரியானவள் தேவேந்திரனுடைய இடத்திலே வந்து நந்தவனத்தை மீண்டும் செழிப்பிக்க செய்தாள். தேவேந்திரன் பூஜை செய்து கொண்டிருக்கிறான். தேவர்கள் எல்லாம் ஒரு முறை இவனை கண்டுபிடித்து வந்து கேட்கின்றார்களாம், இது நியாயமா தர்மமா, எங்களுடைய அரசராக இருக்கப்பட்ட நீர் இங்கே வந்து உன்னுடைய பத்னியோடு இருக்கிறீர், நாங்களும் அங்கே தேவலோகம் கிடையாது, இருக்க இடம் கிடையாது, தவித்துக் கொண்டிருக்கிறோமே, தலைவனான நீர் இப்படி செய்யலாமா, நீங்கள் தப்பித்து வந்து விடலாமா என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், அப்படி இல்லை, இந்திராணியையும் அவருக்கு அபகரிக்க வேண்டும் என்று சூரன் நினைத்தான் ஆரண காரணத்தினாலே, நம்முடைய குலமெல்லாம் மீண்டும் தடைக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே இங்கே இறைவனை பூஜை செய்து கொண்டிருக்கிறேன், சீர்கழையிலே பாருங்கள் இன்ன என்ன நடந்தது என்று சரித்திரத்தை எல்லாம் சொல்லுகின்றான். அவர்கள் சொன்னார்கள், சரி, ஆனால் நம்முடைய தேவகுலம் வளர வேண்டும் என்றால் இறைவனை நாம் நாட வேண்டும், சூரன் அழிய வேண்டும், இறைவனை நாம் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, சரி எல்லாரும் கைலையங்கிரிக்கு செல்லலாம் என்பதாக கைலையங்கிரிக்கு செல்வதற்காக புறப்படுகின்றார்கள். ஆனால் இந்திராணி நினைத்து நடுங்குகின்றார்களாம். கணவன் அருகிலே இருக்கும் பொழுது பரவாயில்ல, கணவன் அருகிலே இருக்கிறான், நம்மை காப்பாற்றுவான். இப்ப கணவனோ கைலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். என்னை யார் காப்பாற்றுவார்கள், சூரனுடைய ஒற்றர்கள் இங்கும் அங்கும் திரிகிறார்களே, என்னை ஏதாவது எனக்கு கேவலமானது நடந்ததென்றால் எப்படி இருக்க முடியும், நான் உயிர் வாழ முடியாதே, தயவு செய்து நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கும் பொழுது அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இந்திரன் கவலைப்படாதே, நான் சாஸ்தாவை வேண்டுகிறேன், அந்த பிரம்மசாஸ்தாவாக இருக்கப்பட்டவர், பரம சாஸ்தாவாக இருக்கப்பட்ட தர்மசாஸ்தா உன்னை வந்து காப்பாற்றுவார் என்று கேட்கும் பொழுது அப்பொழுது அவள் கேட்கிறாள், என்ன சாஸ்தாவா, யாரது, அப்பேற்பட்ட தேவன் என்னை எப்படி காப்பாற்றுவார், அவர் எப்படி பிறந்தார், அவருக்கு எவ்வளவு சக்தி எப்படி கிடைத்தது, அவர் உலகங்களையெல்லாம் காப்பாற்றக்கூடியவர் என்று சொல்லுகிறீர்களே, அவருடைய மகிமையை சொல்லுங்கள் என்று இந்திராணி கேட்க, சாஸ்தா தேவருடைய அந்த ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய அவருடைய சரித்திரத்தை இங்கே ஸ்காந்தமானது மிகச் சிறப்பாக சொல்லுகிறது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்
0: சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். ஸ்ரீ சிவ மகாபுராணம் 2வதான ருத்ரசம்ஹிதை, 3வதான பார்வதி கண்டம், அதிலே அத்தியாயம் 44. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மயக்கம் தெளிந்ததும் மேனை துக்கம் தாழாது புலம்பி அழுது திருமணத்திற்கு தடை கூறி முதலில் தன் பிள்ளைகளை நிந்தித்து பின் தன்னையும் தன் மகளையும் ஏசலானாள். மேனை கூறுகிறாள், முனிவரே, நீங்கள் முதலில் என்ன கூறினீர்கள், பார்வதி சிவனைத்தான் மணாளராக ஏற்பாள் என்று தானே, பின்பு என் பதியையும் நீ செய்ய வேண்டிய இதுதான் என்று கூறி அவரையும் ஆராதனை பூஜை என்று அதில் ஈடுபடச் செய்தீர். இப்பொழுதுதான் அதற்கான உண்மை பயன் விபரீதமும் அனர்த்தமும் தெரிந்துவிட்டதே. தீய புத்தி கொண்ட தேவரிஷியே, உன்னால் ஏமாற்றப்பட்டேனே. என் மகளோ முனிவர்களுக்கும் இயலாத கடும் தபம் இயற்றினாள். அதற்கான பலன் இதோ, பார்ப்பவர்கள் கண்கள் கூட கலங்கும். அந்தோ நான் என்ன செய்வேன், எங்கே போவேன், என் துன்பத்தை துடைக்க யார் இருக்கிறார்கள், என் குலமும் கெட்டு நானும் கெட்டேன், அந்த சப்தரிஷிகள் எங்கே சென்றார்கள், கண்களில் பட்டால் அவர்களது தாடி மீசையை பிடுங்கி விடுவேன். வசிஷ்டரின் மனைவியான அருந்ததியின் தீயவள்தான். இத்திருமணத்திற்கென அவளென்றோ தானாக முன்வந்தவள். யார் யாருடைய தவறினால் இப்பொழுது எனது எதுவெல்லாம் அழிந்ததோ தெரியவில்லையே. இவ்வாறு கூறிய மேனை தன் மகள் பார்வதியை பார்த்து கடுஞ்சொற்களை உதிர்க்கிறானாள். அடியே துட்ட பெண்ணே, எனக்கு துன்பம் தருமாறு நீ என்ன காரியம் செய்தாய்? குடியவளான நீயே பொன் தந்து பித்தளை வாங்கினாயே. சந்தனத்திற்கு பதில் சேற்றை என்றோ உடலில் பூசிக்கொண்டாய். அந்தோ பரிதாபம், அன்னப்பேடையை விடுத்து கூட்டில் காக்கை என்றோ பிடித்து வைத்துக் கொண்டாய். கங்கை நீரை விடுத்து குளத்து நீரை குடிக்கிறாயே. வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக சூரியனை விடுத்து மிம்மினி பூச்சியை பற்றினாயே. அரிசியை விடுத்து தவிட்டை தின்கிறாய். நெய்யை விட்டு விளக்கெண்ணையை அவளோடு குடிக்கிறாயே. சிங்கத்தை விட்டு குள்ள நரியை நேசிக்கிறாய். இறைவனர் பற்றிய பிரம்ம வித்தையை விடுத்து தீய கதைகளை கேட்கிறாய். குழந்தாய், மங்களமும் புகழும் தரும் வீட்டில் உள்ள நல்ல திருநீற்றை ஒதுக்கிவிட்டு சிதையில் உள்ள அமங்கலமான சாம்பலை தன் முந்தானையில் முடித்துக் கொள்கிறாரே, எப்படி என்கிறாயா? எத்தனை எத்தனை தேவர்கள் ஸ்ரீ விஷ்ணு முதலிய பரமேஸ்வரர்கள் இருக்க அவர்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு உன் தவறான புத்தியினால் சிவனை வணக்க கடுந்தமும் புரிந்தாயே. உன் புத்தி, உன் தவம், உன் ஒழுக்கம், உன் நடத்தை, நன்னடத்தை எல்லாம் வீண். அவற்றால் என்ன பயன்? உன்னை தவம் செய்ய சொன்னாரே அந்த நாரதர், உனக்கு உதவியாக இருந்த அவ்விரு தோழிகள், இவர்களை எல்லாம் தான் நிந்திக்க வேண்டும். உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களான எங்களையும் தான் நிந்திக்க வேண்டும். நாரதா, உன் புத்தியை சொல்ல வேண்டுமே. அந்த சப்தரிஷிகள் நற்புத்தி புகட்டினார்களே, அவர்களையும் தான் திட்டி தீர்க்க வேண்டும். உன் குலம், உன் செயல், உன் புத்தி கூர்மை, மேலும் நீ செய்த செயல்கள் எல்லாவற்றையும் நிந்திக்கத்தான் வேண்டும். என் வீட்டிற்கே எரியிட்டாயே, இதுதான் எனது மரணம். மலையரசனான இமவான் இனி என் முகத்தில் உளிக்க வேண்டாம். இவர்கள் அனைவரும் சேர்ந்து சாதித்ததுதான் என்ன, என் குலத்தை அழித்ததுதான் மிச்சம். நான் மலடியாகவே இருந்திருக்கலாமே, என் வயிற்றில்தான் இவள் பிறக்க வேண்டுமா? பிறந்ததுமே இவள் இறந்திருக்கலாம். அரக்கர்களாவது இவளை விண்ணிற்கு எடுத்து சென்று சாப்பிட்டு இருக்க கூடாதா? பார்வதி, இப்பொழுது உன் தலையை வெட்டி விடலாம். ஆனால் இவ்வுடலால் யாது பயன்? அந்தோ உன்னை விட்டுத்தால் நான் எங்கே போவது? என் ஜென்மமே வீணாயிற்றே. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு திட்டி தீர்த்த மேனை மூச்சித்து தரையில் சாய்ந்தாள். சிறகும் சோகமும் சூழ்ந்ததால் கலங்கி அவள் தன் கணவரிடம் செல்லவில்லை. அப்பொழுது எல்லா தேவர்களும் அவளிடம் வந்தனர். முதலில் வந்தது நான் தான். என்னை கண்டவுடன் நீ மேனையிடம் கூறலானாய். நாரதர் கூறுகிறார், கற்பரசியே, உண்மையில் நீ உண்மையை நீ அறிந்திலை. உண்மையில் சிவனது திருமேனி அளவிடற்கரிய அழகு படைத்தது. திருவிளையாடல்கள் புரிவதற்காக இவ்வாறு திருமேனி தாங்கினாரே இன்றி உண்மையில் இது இவரது ரூபம் இல்லை. ஆகவே சிரத்தை விடுத்து நிம்மதியாக இரு. பிடிவாதத்தை விடு. திருமணத்திற்கான காரியங்களை செய். சிவையை சிவனது திருக்கடங்களில் ஒப்படைத்து விடு. இதை கேட்ட மேனை, நாரதா எழுந்திரு, இங்கிருந்து ஓடிவிடு. நீ தீயவர்களுக்கு தலைவன் தானே, அற்புபுத்திக்காரன் நீ என்று கடிந்து கொண்டாள். மேனை இவ்வாறு கூறவே என்னோடு இந்திரன் முதலிய இந்து செய் பாலகர்களும் மற்ற தேவர்களும் அங்கு வந்து, பித்திருக்களின் மகளே, மேனையே, நாங்கள் கூறுவதை அமைதியாக கேள். இந்த சிவன் எல்லோரையும் விட மிக மிக உயர்ந்தவர். அனைவருக்கும் உயர்ந்த சுகமான முக்தியை அளிப்பவர். இந்த சிவன் எல்லோரையும் விட மிக மிக உயர்ந்தவர். அனைவருக்கும் உயர்ந்த சுகமான முக்தியை அளிப்பவர். அனைவருக்கும் உயர்ந்த சுகமான முக்தியை அளிப்பவர். உனது மகளது கடுந்தவத்தை கண்டு மனமிறங்கிய அடியவருக்கு எளியரான சிவபரம்பொருள் அவளுக்கு காட்சியளித்து உயர்ந்த வரமும் அளித்துள்ளார் என்று கூறினார். இதை செவமெடுத்த மேனை தேவர்களிடம், சிவனது ரூபம் மிக மிக பயங்கரமாக உள்ளது, நான் என் மகளை அவருக்கு தரமாட்டேன். நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி என் மகளின் இவ்வழகிய திருமேனியை வீணடிக்க ஏன் முயற்சிக்கிறீர்களோ தெரியவில்லை என்று கூறி கதறி அழுதாள். முனிவரே, இவ்வாறு அவள் கூறவே வசிஷ்டர் முதலிய ஏழு ரிஷிகளும் அங்கு வந்து, மேனையே, நீ பித்ருதேவர்களின் மகள், இமவானின் மனைவி, உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கத்தான் நாங்கள் வந்தோம். உரியதும் உனக்கு நன்மை அளிப்பதுமான செயலை உனது வீண் பிடிவாதத்தினால் தவறாக நாங்கள் எவ்வாறு நினைக்க முடியும்? சிவபெருமானை தரிசிப்பதே பெரும் பேறு. அவரே பிக்ஷை கேட்பவராக உனது திருமாளிகைக்கு வந்தாரே, அது போதாதா என்று கூறினர். அவர்கள் இவ்வாறு கூறிய போதும் அறிவு மழுங்கிய மெனை அவர்களது சொல் பொய்யானது என எண்ணி கோபத்தோடு மேலும் கூறலானாள். நான் என் பெண்ணை துண்டு துண்டாக வாள் கொண்டு வெட்டினாலும் வெட்டுவேன், ஆனால் சிவனுக்கு மட்டும் தரமாட்டேன். எல்லோரும் இங்கிருந்து விலகிச் செல்லுங்கள், என்னிடம் எவரும் வர வேண்டாம். கலங்கிய மனத்தளான மேனை அழுது புலம்பி மௌனமானான். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பொழுது மனக்கலக்கம் கொண்ட இமவானம் அங்கு வந்த அன்போடு மேனைக்கு உண்மையை உணர்த்தலானான். இமவான் கூறுகிறான், அன்பானவளே, மேனையே, நான் சொல்வதை கேள். நீ ஏன் இப்படி கலங்குகிறாய்? எந்தெந்த மகான்களெல்லாம் உன் வீடு தேடி வந்துள்ளனர் பார்த்தாயா? அவர்களை நீ ஏன் நிந்திக்கிறாய்? சிவபெருமானை நீ அறியவில்லையா? சிவபெருமானுக்கோ பற்பல திருமேனிகள். அப்படி இருக்க இந்த விரூபத்தை கண்டு ஏன் பயப்படுகிறாய்? சிவபெருமானை நான் நன்கு அறிவேன். அவரன்றோ அனைவரையும் காப்பவர். அவரை பூஜிக்கத்தக்கவர்கள் பல பேர்கள் உண்டு. ஆனால் இவர்தான் அனைவரிலும் மேம்பட்டவர். அருள்பவரும் அழிப்பவரும் இவர்தானே. அன்பே, நீ பாவமறியாதவள். பிடிவாதத்தையும் மனவருத்தத்தையும் விட்டு ஒழி. பதிவிரதையே, எழுந்திரு, காரியங்களை விரைவாகச் செய். விரூபம் எடுத்த அந்த சிவபிரான் முதன் முதலில் நம் வீடு தேடி வந்துள்ளார். அவரோ பலவாறான திருவிளையாடல்கள் புரிபவர். அவரை உனக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். அவரது பெருமானை கண்டும் கேட்டும் உணர்ந்தும் தானே நானும் நீயும் அவருக்கு நம் பெண்ணை திருமணம் செய்து தர ஒப்புக்கொண்டோம். அன்பே, அந்த நம் சொல்லையே உறுதியாக கொண்டு இப்பொழுது அதை நிறைவேற்றுவோம். இதை கேட்ட பார்வதியின் தாயான மேனை இமவானிடம் மேலும் கூறலானாள், நாதா, நான் சொல்வது போல் செய்யுங்கள். நீங்கள் உங்கள் மகளின் கழுத்தில் கயிற்றை கட்டி இம்மலையிலிருந்து கீழே உருட்டி விடுங்கள். ஆனால் சிவனது கையில் இவளை தராதீர்கள். இல்லையே, இவளை கருணையின்றி கடலில் மூழ்கடித்து விடுங்கள். மலையரசே, இதனால் உங்களுக்கு மன நிம்மதி கிட்டும். நீங்கள் உங்கள் மகளை குரூபியான சிவனுக்கு மனம் முடிப்பதானால் நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். மேனை இவ்வாறு பிடிவாதமாக கூறவே பார்வதி பிராட்டி அங்கு வந்து இனிய வார்த்தைகளால் கூறலானாள், தாயே, நேர்மையான உன் மனது எப்பொழுது எப்படி இவ்வாறு தவறாக மாறியது? நீ அறநெறி தவறாதவள் அன்றோ? இப்பொழுது இப்படி தர்ம நெறியை உதறித்தள்ளுகிறாய்? அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து அருள்பவர் இவர். இவர் ஒப்பார் மிக்கார் இல்லாதவர். இவர் அழகர், இன்பம் அளிப்பவர் என்கின்றன வேதங்கள். தேவர்களுக்கெல்லாம் பெரும் தேவர் இவரே. நன்மையே செய்பவர், ஸ்வயம் பிரகாசர். இவருக்கோ பல்லாயிரம் திருநாமாக்களும் திருமேனிகளும். ஸ்ரீமன் நாராயணரும் பிரம்மதேவரும் இவருக்கு பணிவிடை புரிகிறார்கள். அனைத்திற்கும் இவரே ஆதாரம். படைத்து காத்து அழிப்பவர், ஒப்பற்ற தலைவர். விகாரம் இவரிடம் எப்படி வரும்? மும்மூர்த்திகளுக்கும் இவரே சுவாமி. அழிவற்றவர், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள். இவருக்காகவே தேவர்கள் அனைவரும் அடியார்களாக உனது அரண்மனைக்கு வந்துள்ளனர், மேலும் விழா எடுத்துள்ளனர். இதைவிட மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி வேறென்ன இருக்க முடியும்? ஆகவே எழுந்திரு, பிறவி பயனை பெற்றுக்கொள். என்னை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வைத்து உன் இல்லற வாழ்வை பயனுடையதாக்கிக் கொள். தாயே, சிவபெருமானுக்கு பணிவிடை செய்ய என்னை அர்ப்பணித்துக் கொள். இதை நானாகத்தான் சொல்லுகிறேன். எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள். நீ இவருக்கு என்னை மனம் முடிக்கவில்லை எனில் நான் வேறு எவரையும் மணந்து கொள்ள மாட்டேன். சிங்கத்திற்கான உணவை பிறரை ஏமாற்றும் நரிக்கு தரலாமா? நான் உடல் பொருள் ஆவி மூன்றினாலும் சிவனையே தான் வரித்துள்ளேன். இனி உன் விருப்பம் போல் செய்யலாம். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, பார்வதி தேவி கூறியதை கேட்ட இமவான் மனைவி மேனை மிகுந்த கோபம் கொண்டு பார்வதியை மிரட்டி திட்டிய வண்ணம் மேலும் அழத் தொடங்கினாள். பின் நானும் சனகாதி முனிவர்களும் மேனைக்கு பலவாறு அறிவுறுத்தினோம். ஆனால் அவளோ எதையும் கேட்காமல் எங்களை அதட்டினாள். இதற்கிடையில் அவளது உறுதியான விடிவாதத்தை கேட்டு சிவபெருமானது அன்பரான ஸ்ரீ விஷ்ணு வேகமாக அங்கு வந்து அறிவுரை கூறலானார். ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறுகிறார், தேவி, நீ பித்ருதேவர்களின் மானசீகமான மகள். அவர்களுக்கு மிகவும் பிரியமானவள். மேலும் இமவானது மனைவி. நற்குணங்களுக்கு கொள்ளிடம். பிரம்மதேவரின் உயர்ந்த நற்குடி பிறப்பில் தோன்றியவள். உலகின் உனது உற்சாரும் அதே போலத்தான். நீ புண்ணியம் செய்தவள். நான் உனக்கு என்ன கூறுவது? நீ தர்மத்திற்கு ஆணிவேர். அப்படி இருக்க தர்ம நெறியை எப்படி புறக்கணிக்கிறாய்? நீயே சிந்தித்து பார் போதும். நானோ பிரம்மாவோ தேவர்களோ ரிஷிகளோ உனக்கு மாறாக ஏன் சொல்லுகிறோம்? நீ சிவபெருமானை நன்கு அறிய மாட்டாள். அவர் நிர்குணரும் சகுணரும் சுரூபியும் குரூபியும் ஆவார். எல்லோராலும் வணங்கத்தக்கவர். அடியார்களின் புகலிடம். மூலப்பிரகிருதி ரூபியான தேவியை, அந்த ஈஸ்வரியை படைத்து அவளது அருகில் புருஷோத்தமனான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை படைத்து அமர்த்தினார். அவர்களிடம் இருந்துதான் குணங்களின் சுரூபராக நானும் பிரம்மதேவரும் படைக்கப்பட்டோம். பின் உலக நலனுக்காக தானே ருத்ர ரூபராக தோன்றினார். பின் வேதங்கள் தேவர்கள் கண்களால் பார்க்கப்படும் அசையும் அசையாதனமான அனைத்து உலகங்கள் எல்லாம் அவரிடமிருந்துதான் தோன்றின. அவரது திருமேனி இப்படித்தான் என நிச்சயமாக கூற தெரிந்தவர் யார்? யார்தான் அவரது ரூபத்தை அறிந்தவர்? நானும் பிரம்மாவுமே அவரது அடிமுடி தேடி காணவில்லையே. அப்படி இருக்க பிறர் அவரது எல்லையை இவ்வாறு காண இயலும்? சிறு புழு பூச்சி முதல் பிரம்மதேவர் வரை காணப்படும் இவ்வுலகம் அனைத்தும் சிவனது திருமேனியே. சிறு புழு பூச்சி முதல் பிரம்மதேவர் வரை காணப்படும் இவ்வுலகம் அனைத்தும் சிவனது திருமேனியே. இதை நீ தெரிந்து கொள். இதில் வேறு மாதிரி சிந்திக்க வழியில்லை. அவரே ஏதோ திருவிளையாடல் புரிய எண்ணி இத்திருமேனியில் தோன்றியுள்ளார். பார்வதியின் கடும் தவப்பெருமையால் உன் வீட்டு வாசலுக்கு வந்துள்ளார். ஆகவே இமமானமுடந்தையே, நீ வருத்தம் விடுத்து சிவனை துதி. இதனால் உனக்கு பேரானந்தம் பெறலாகும். உனது வருத்தம் அனைத்தும் தொலையும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, ஸ்ரீ மகாவிஷ்ணு இவ்வாறு அறிவுறுத்தவே மேனையின் மனம் சற்று தெளிந்தது. ஆனாலும் சிவனுக்கு பெண் தருவதை மறுப்பதில் உறுதியாக இருந்தாள். சிவமாயையில் மயங்கியதாலன்றோ அவள் இவ்வாறு பிடிவாதம் பிடித்தாள்? அறிவு வந்துற்றதும் மேனை சிவபெருமானின் பெருமையை ஒத்துக்கொண்டாள். ஸ்ரீஹரியிடம் கூறவும் முற்பட்டாள். சிவபெருமான் நல்ல அழகிய திருமேனியுடன் வந்தால் நான் என் பெண்ணை திருமணம் செய்து தர இயலும். இல்லையேல் கோடி உபாயம் செய்தாலும் தரமாட்டேன். இதுவே எனது உண்மையான உறுதியான முடிவு என கொள்க. உயர்ந்த கொள்கைகளை கடைபிடித்து ஒழுகும் மேனை சிவபெருமானது திருவுள்ளப்படி இவ்வாறு கூறி மௌனமானாள். அனைவரையும் மயக்கி நிற்கும் சிவபெருமானது மாயையின் பெருமையே பெருமை. அத்தியாயம் 45. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, ஸ்ரீ மகாவிஷ்ணு கூற சிவபெருமானுக்கு அனுகூலம் செய்ய நீ உடனே அவர் இருக்கும் இடம் சென்றாய். தேவர்களது விருப்பத்தை நிறைவேற்றி தர மனம் கொண்ட நீ சிவபெருமானை பலவாறு துதித்து போற்றவே அதை செவியுற்ற சிவபரம்பொருள் அழகும் அற்புதமும் கொண்ட ஒரு தெய்வீக திருமேனியை ஏற்றார். இது அவரது கருணைய உள்ளத்தை அல்லவா காட்டுகிறது? பரமசிவனானது அச்சுந்தர திருமேனி ஆயிரம் ஆயிரம் மன்மதர்களையும் மிஞ்சுவதாகவும் அழகிற்கெல்லாம் இதுதான் இருப்பிடமோ என்னுமா போலவும் இருந்தது. இதை கண்டு மகிழ்ந்த நீ அனைவரும் சூழ இருக்கும் மேனையிடம் சென்றாய். அங்கு சென்ற நீ அகன்ற கண்களுடைய மேனையே, சிவபெருமானுடைய வழகிய திருமேனியை தரிசனம் செய். கருணையே திருமேனியான சிவபெருமான் உனக்காகவே கருணை கொண்டு தெய்வ திருமேனியை ஏற்றுள்ளார் என்று கூறினார். நீ கூறியதை கேட்ட இமமான் நடந்தை மேனை வியப்பில் திகைத்தாள். பரம ஆனந்தத்தை தரும் சிவபெருமானது அவ்வழகிய திருமேனியை கண்டாள். அத்திருமேனியோ கோடிசூரிய பிரகாசம். திருவடி முதல் திருமுடி வரை அழகோ அழகு. ஆடையோ பொன்னாடை, ஆபரணங்களோ பல பல தெளிவானது. வாயிலே அழகிய புன்சிரிப்பு. மனங்கவர் அழகான காந்தி. பெண் நிறம் ஒளிக்கும் ஒளியானது. தலையிலே சந்திரகலை. விஷ்ணு முதலிய தேவர்கள் மகிழ்ச்சியோடு அவருக்கு பணிபடை செய்கிறார்கள். சூரியதேவன் வெண்கொற்ற குடையை தாங்கியுள்ளார். சந்திரனே முகுடமாக சிரசை அலங்கரிக்கிறார். இவற்றால் இறைவனது அழகு மேலும் உயர்ந்தது. அவரது வாகனமான நந்தியம்பெருமானும் பலவாறான ஆபரணங்கள் அணிந்து அழகாக இருந்தார். அவ்வழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. கங்கையும் யமுனையும் கவரி வீசினார்கள். எண்பகை சித்திகளும் நர்த்தனம் செய்தனர். நானும் ஸ்ரீமன் நாராயணனும் இந்திரன் முதலிய தேவர்களும் நன்கு அலங்கரித்துக் கொண்டு சிவபெருமானோடு சென்றான். சிவபெருமானது சிவகணங்கள் தங்களை நன்கு அலங்கரித்துக் கொண்டு சிவபெருமானுக்கு முன் ஆனந்தமாக சென்றனர். சித்தர்கள், உபதேவர்கள், ரிஷிமுனிவர்கள் மற்றும் உள்ளோர் மன மகிழ்ச்சியோடு அவரோடு சென்றனர். இதே போல சகல தேவர்களும் தங்கள் மனைவிமார்களுடன் நன்கு அலங்கரித்துக் கொண்டு சிவபரம்பொருளின் பெருமைகளை பாடிக்கொண்டு முன் சென்றனர். விஸ்வாமசு முதலிய கந்தர்வர்களும் அப்சர பெண்டிர்களும் சிவபெருமானது திருவிளையாடல்களையும் பெருமைகளையும் உறக்க பாடிய வண்ணம் சென்றனர். சிவபெருமான் இவமானது நகரத்தோரணவாயில் அருகில் வரும்போது இவ்வாறு பெருத்ததொரு திருவிழா நடந்தது. முனிவரே, இச்சமயத்தில் சிவபெருமானது அழகுக்கு அழகை வர்ணிக்க எவரால் தான் ஆகும்? சொற்கள் இருந்தால் அல்லவோ வர்ணிக்க. இவ்வாறு சொல்லுக்கடங்கா அழகுடன் வரும் சிவனை கண்ட மேனை ஒரு நொடி சித்திரப்பதுமை என நின்றாள். பின்பு சமாளித்துக் கொண்டு, மகேசா, என் பெண் மிகவும் கொடுத்து வைத்தவள். கடுந்தவம் செய்து அதன் பயனாக இன்று தங்களை என் வீட்டிற்கு வருமாறு செய்துவிட்டாள். முதலில் தங்களை நான் பலவாறாக நிந்தித்தேன். தாங்களோ என் மகள் பார்வதியை மணக்கப் போகிறவர். ஆகவே தாங்கள் என் புற்சொற்களை மகிழ்ச்சியோடு மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினாள். பிரம்மதேவர் கூறுகிறார், இவ்வாறு பிறைசூடிய பெருமானை வணங்கி வேண்டிய இமமான் மனைவி மேனை இரு கைகளையும் குப்பித் தொழுது நாணம் மிக தலைகுனிந்து நின்றாள். இதற்குள் நகர மக்களும் பெண்டிலும் சிவனை காண அவள் கொண்டு
3: தங்கள் வேலைகளை துறந்து அங்கே வந்துற்றனர். நீராடிக்கொண்டிருந்த சிலர் திருமஞ்சனத்தூளை அப்படியே கையிலே ஏந்திய வண்ணம் வந்துற்றனர். கணவருக்கு விசிறி வீசிக் கொண்டிருந்தவள் அப்படியே விசிறியோடே வந்தாள். பால் குடித்துக் கொண்டிருந்த குழந்தையை கீழே கிடத்தி விட்டு வந்தாள் மற்றொருத்தி. ஆடைகளை மாற்றி உடுத்திக் கொண்டு வந்தவர் சிலர். கணவருக்கு உண்டி பரிமாறிக் கொண்டிருந்தவள் அதை விடுத்து வந்தாள். கண்களுக்கு மைதியிட்டுக் கொண்டிருந்தவள் பாதியிலேயே வந்து விட்டாள். வந்தவர்கள் சிவபெருமானது திருமேனி அழகைக் கண்டு பதுமை என நின்றார்கள். அழகைக் கண்டு மகிழ்ச்சி பொங்க நிற்கும் அம்மாதரசிகள் சிவபெருமானது மணங்கவர் அவ்வழகிய திருமேனியை தங்கள் இதயச் சிறையில் சிறைப்பிடித்து கூறலாயினர். நகரப்பெண்டிர்கள் கூறுகிறார்கள், இமமானது நகரத்தில் வசிக்கும் நமது கண்கள் இன்றுதான் அதன் பயனை பெற்றன. இவ்வழகிய திருமேனியை கண்டவர்களது பிறவி பயன் உற்றதாகியது. பாவங்கள் அனைத்தையும் தீயினில் தூசாக்கும் சிவ தரிசனம் என்று பெற்றோமே. நம் பிறவியும் நம் செயல்களும் இன்றே பிறர்க்கரிய பயன் உடைத்தாயின. பார்வதி செய்த கடும் தவம் அவளது விருப்பத்தை முற்றிலுமாக முடித்து வைத்தது. சிவனை மணாளராக பெற்ற அவளன்றோ பிறவி பயனை பெற்றவள்? சிவன திருந்த செய்தவள், பேறு பெற்றவள். பிரம்மதேவர் சிவனாரையும் பார்வதியையும் ஒன்று சேர்க்கவில்லை எனில் அவரது முயற்சிகள் அனைத்தும் விழலுக்கிரைத்த நீராகும். உத்தமமான இவ்விருவரையும் இணைத்ததால் பிரம்மதேவர் ஓர் உயரிய நற்காரியம் செய்தவராகிறார். இதனால் அனைவரது காரியங்களும் பயனுடையதாக ஆகிறது. தவத்தாலன்றி சிவதரிசனம் கிடைக்கப் பெறுமோ? நம்மவரான மனிதர்களுக்கு அவரை தரிசித்ததாலேயே நாம் பிறவி பயனை பெற்றுவிட்டோம். சிவதரிசனம் பெற்ற அனைவர்களும் இன்று பெரியவர்களே. தவத்தாலன்றி சிவதரிசனம் கிடைக்கப் பெறுமோ நம்மவரான மனிதர்களுக்கு? அவரை தரிசித்ததாலேயே நாம் பிறவி பயனை பெற்றுவிட்டோம். சிவதரிசனம் பெற்ற அனைவரும் இன்று பெரியவர்களே. பெண்டிரான நாம் அனைவரும் பிறக்கரிய பேறு பெற்றோம். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு கூறிய அப்பெண்டிரெல்லாம் நறுமணச் சந்தனமும் அக்ஷதையும் கொண்டு சிவபூஜை செய்தனர். நெல் பொறிகளை தூவி மகிழ்ந்தனர். மேனையைச் சுற்றி நிற்கும் அவர்கள் மேனை மற்றும் பார்வதியின் பிறர்க்கரிய பெரும் பேற்றை புகழ்ந்து பாடினர். முனிவரே, இவ்விதம் பெண்டிர்கள் பேசிய மங்களமொழிகளை கேட்டு ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்களும் சிவபெருமானும் பெரிதும் மகிழ்ந்தனர்.
4: ஓம் நமசிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1 முதல் 44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: 13வது அத்தியாயம். அனைத்தும் அசத்தென்றும் அவையெல்லாம் சித்தென்றும் உரைக்கும் அத்தியாயம்.

நேரமெல்லாம் எப்போதும் அசத்தையாகும். சர்வமதற்கப்பால சலனமில்லா சத்தியமாய் உளதென்றும் பிரம்மம் ஒன்றே. எவ்விதமாய் அறிவதுவும் அசத்தையாகும், எவ்விதமாய் நினைவதுவும் அசத்தையாகும், எவ்விதமாய் காண்பதுவும் அசத்தையாகும், எவ்விதமாய் கேட்பதுவும் அசத்தையாகும், எவ்விதமாய் வினவுவதும் அசத்தையாகும், எவ்விதமாய் சொல்லுவதும் அசத்தையாகும், எவ்விதமாய் புஜிப்பதுவும் அசத்தையாகும். எப்போதும் உளது பர பிரம்மம் ஒன்றே. எவ்விதமாம் ஸ்தலங்களுமே அசத்தையாகும், எவ்விதமாம் தீர்த்தமுமே அசத்தையாகும், எவ்விதமாம் தேவதையும் அசத்தையாகும், எவ்விதமாம் சேவையுமே அசத்தையாகும், எவ்விதமாம் தவங்களுமே அசத்தையாகும், எவ்விதமாம் ஜபங்களுமே அசத்தையாகும், எவ்விதமாம் திருஷ்யமும் அசத்தையாகும். எப்போதும் உளது பர பிரம்மம் ஒன்றே. எவ்விதமாம் பொறிகளுமே அசத்தையாகும், எவ்விதமாம் புலன்களுமே அசத்தையாகும், எவ்விதமாம் போக்தாவும் அசத்தையாகும், எவ்விதமாம் போக்கியமும் அசத்தையாகும், எவ்விதமாம் அகந்தைகளும் அசத்தையாகும், எவ்விதமாம் இதந்தைகளும் அசத்தையாகும், எவ்விதமாம் வேதமுமே அசத்தையாகும். எப்போதும் உளது பர பிரம்மம் ஒன்றே. விஸ்தரமாம் மாயையுமே அசத்தையாகும், விருந்தபதன் காரியமும் அசத்தையாகும்,

சத்தியாகும் சிதையாமல் உடனென்றும் பிரம்மம் ஒன்றே. சாதனும் சூழவுடம் அசத்தையாகும் சஞ்சலமாம் சாக்கிரமும் அசத்தையாகும் வேதமுறும் சூக்மவுடம் வசத்தையாகும் விரிவுற்ற சொப்னமும் அசத்தையாகும் ஏதமுறும் மூதவுடம் வசத்தையாகும் இருமையிலா சுஷுப்தியுமே அசத்தையாகும் ஓதியிடும் வேதமெல்லாம் அசத்தையாகும் ஒய்வரவே உளதென்றும் பிரம்மம் ஒன்றே. விஸ்வனுடைசதமும் அசத்தையாகும் விகல்புர பிராஜ்ஞனுமே அசத்தையாகும் அசுபமிதா துரியமுமே அசத்தையாகும் அவை நபிமானியுமே அசத்தையாகும் நிஷ்கமுரு சமட்டியுமே அசத்தையாகும் மேலியிடும் கெட்டியுமே அசத்தையாகும் நிஜமருவா வேதனெல்லாம் அசத்தையாகும் நீங்காமல் உளதென்றும் பிரம்மம் ஒன்றே. தானாக தோற்றுவதும் அசத்தையாகும் தனதெனவே தோற்றுவதும் அசத்தையாகும் நீ நானாய் தோற்றுவதும் அசத்தையாகும் நிகிழமென தோற்றுவதும் அசத்தையாகும் கோணாக தோற்றுவதும் அசத்தையாகும் குருவெனவே தோற்றுவதும் அசத்தையாகும் நானாபாம் தோற்றமெலாம் அசத்தையாகும் நாசமிலாதுளதென்றும் பிரம்மம் ஒன்றே. கர்த்தூராய் தோற்றுவதும் அசத்தையாகும் கர்மமென தோற்றுவதும் அசத்தையாகும் சத்ததுவாய் தோற்றுவதும் அசத்தையாகும் சதசத்தாய் தோற்றுவதும் அசத்தையாகும் விட்டதுவாய் தோற்றுவதும் அசத்தையாகும் விதமிதமாய் தோற்றுவதும் அசத்தையாகும் எத்திய

சொனதாய் தோற்றுவதும் மசத்தையாகும், இருவதனே தோற்றுவதும் மசத்தையாகும், இருப்பதனே தோற்றுவதும் மசத்தையாகும், புல்லியிடும் தோற்றமெல்லாம் மசத்தையாகும், பூரணமாய் உளதென்றும் பிரம்மம் ஒன்றே. வேதமுடு ஸ்துதிகளும் அசத்தையாகும், வெகுவிதமாம் நூல்களுமே அசத்தையாகும், ஏதமுடு குணங்களுமே அசத்தையாகும், இச்சைகளும் அனிச்சைகளும் அசத்தையாகும், பூதமுடு பௌதிகமும் அசத்தையாகும், புண்ணிய பாவங்களெல்லாம் அசத்தையாகும், வேதமுறும் பொருளகையும் அசத்தையாகும், பிரிவரவே உளதென்றும் பிரம்மம் ஒன்றே. இங்குற்ற பொருளையும் அசத்தையாகும், இங்கிலதாம் பொருளையும் அசத்தையாகும், அங்குற்ற பொருளையும் அசத்தையாகும், அங்கிலதாம் பொருளையும் அசத்தையாகும், எங்குற்ற பொருள்களுமே அசத்தையாகும், எவ்விதமாம் பொருள்களுமே அசத்தையாகும், சங்கல்ப முற்றதெல்லாம் அசத்தையாகும், சலியாமல் உடனென்றும் பிரம்மம் ஒன்றே. குறைவுற்ற பொருளையும் அசத்தையாகும், குறையாத பொருளையும் அசத்தையாகும், மறைவுற்ற பொருளையும் அசத்தையாகும், மறையாத பொருளையும் அசத்தையாகும், அறிவுற்ற பொருளையும் அசத்தையாகும், அறியாத பொருளையும் அசத்தையாகும், செறிவுற்ற பொருளெல்லாம் அசத்தையாகும், சேதமுறாதுளதென்றும் பிரம்மம் ஒன்றே. விதவிதமாம் உலகமெல்லாம் அசத்தையாகும், விண்ணவரும் தானவரும் அசத்தையாகும், சதுவிதமாம் ஜாதிகளும் அசத்தையாகும், சங்கரமாம் ஜாதிகளும் அசத்தையாகும், அதிசயமாம் ஆசிரமம் அசத்தையாகும், அங்குஜையும் செய்கையெல்லாம் அசத்தையாகும், ஸ்திதமருவ அதன் பலமும் அசத்தையாகும், திடமுறவே உளதென்றும் பிரம்மம் ஒன்றே. அஞ்சனமாம் அஜ்ஞானம் அசத்தையாகும், ஐந்து மகாபூதமுமே அசத்தையாகும், பஞ்சவித தேவதையும் அசத்தையாகும், பஞ்சவித கோஷமுமே அசத்தையாகும், விஞ்ஞானிலா ஜீவர்களும் அசத்தையாகும், விருத பல உபாதிகளும் அசத்தையாகும், சஞ்சலமா காண்பவெல்லாம் அசத்தையாகும், சலனமிலாதுளதென்றும் பிரம்மம் ஒன்றே. சடுவிதமாம் ஊர்மிகளும் அசத்தையாகும், ஷட்பாவ விகாரமுமே அசத்தையாகும், தொடர்மறி ஷட்வர்க்கம் அசத்தையாகும், துவந்தமுறும் பந்தமெல்லாம் அசத்தையாகும், படருபல காலமுமே அசத்தையாகும், பல தேச வஸ்துகளும் அசத்தையாகும், மடமையினால் காண்பதெல்லாம் அசத்தையாகும், மாறாமல் உளதென்றும் பிரம்மம் ஒன்றே. சொன்னதும் சொல்லாதும் அசத்தையாகும், சுதந்திரமாய் உளதென்றும் பிரம்மம் ஒன்றே. பின்னமுறை காண்பதெல்லாம் அசத்தையாகும், பிரிவரவே உளதென்றும் பிரம்மம் ஒன்றே. பன்னியையும் வர்த்தத்தை பார்க்க கேட்டு பகண்டபடி உழ்ந்திடுவோன் பரமையாவன், இன்னமுமே முக்திக்கு சாட்சாத்தான ஹேதுவினை ஹிதமாக இயம்ப கேளாய். சதானந்தமயமான பிரம்மம் எல்லாம், சதானந்தமயமான பிரம்மம் யாரும், சிதானந்தமயமான பிரம்மமேனான், சிதானந்தமயமான பிரம்மமேனி, நீதாகவதால் என்றும் நாம் பிரம்மம் என்றும், நிரந்தரமாம் பிரம்மம் அது நானே என்றும், எதாகினும் ஓரணவேனும் ஐயமின்றி எப்போதும் எடையறவே நிச்சயிப்பாய். சந்ததமும் சன்மாத்திர சொருபமேன, சலனமிதா சின்மாத்திர சொருபமேன, துவந்தமிதா சுகமாத்திர சொருபமேன, துவைத்தமிதா தூயபர சொருபமேன, பந்தமிதா பரிசுத்த சொருபமேன, பரமோப சாந்தபர சொருபமேன, அந்தமிதா பரபிரம்ம சொருபனான் என்று அதிதிடமாய் அனபரதம் நிச்சயிப்பாய். சத்திய சீத் சுகமாம் சொருபமேன, சம்சார சங்கமிதா சொருபமேன, நித்திய நிர்குணமான சொருபமேன, நிரஞ்சன நிஷ்கலமான சொருபமேன, சுத்த பரிபூரணமாம் சொருபமேன, சுயஞ்சோதி வடிவான சொருபமேன, அத்வைத பரபிரம்ம சொருபனான் என்று அதிதிடமாய் அனபரதம் நிச்சயிப்பாய்.
சகலமுமாம் சின்மாத்திர சுரபிரமேனான் சலனமிதா சின்மா.

நிஷ்கலமாம் சின்மாத்ர சொல்பொன்னான் என்று அகமதனில் உருகின்ற நிச்சயத்தால் அனவரதம் சின்மாத்திரமாகி நிற்பாய். விரிவுற்ற ஜெகங்களெல்லாம் சித்து மாத்திரம், விதவிதமாம் ஜீவரதாம் சித்து மாத்திரம், அருளுற்ற ஈசனுமே சித்து மாத்திரம், அயன் முதலை மூர்த்திகளும் சித்து மாத்திரம், பிரிவுற்ற அவசேதும் சித்து மாத்திரம், பின்னமுள பேதமெல்லாம் சித்து மாத்திரம், மருளுற்ற பந்தமுமே சித்து மாத்திரம், மயக்கமிலா முக்தியுமே சித்து மாத்திரம், சித்தமுறும் விற்பிகளும் சித்து மாத்திரம், சிந்தை செய்யும் பொருள்களுமே சித்து மாத்திரம், சுத்தமுறும் சிரவணமும் சித்து மாத்திரம், சூக்ஷாமாம் மனமுமே சித்து மாத்திரம், விஸ்தரமாம் தியானமுமே சித்து மாத்திரம், விமலமதாம் சமாதியுமே சித்து மாத்திரம், அத்வைத அனுபவமும் சித்து மாத்திரம், ஆனந்த அனுபவமும் சித்து மாத்திரம், நிஜநிலையில் நிற்பதுவோ சித்து மாத்திரம், நீக்கமர நிற்பதுவோ சித்து மாத்திரம், வசமுறமே நிற்பதுவோ சித்து மாத்திரம், வானனவே நிற்பதுவோ சித்து மாத்திரம், மிஸ்ரமர நிற்பதுவோ சித்து மாத்திரம், மெய்யாக நிற்பதுவோ சித்து மாத்திரம், அசைவரவே நிற்பதுவோ சித்து மாத்திரம், அகண்டமதாய் நிற்பதுவும் சித்து மாத்திரம், அநியமுறும் அஜானம் சித்து மாத்திரம், அமலமதாம் விஞ்ஞானம் சித்து மாத்திரம், நனிமருவும் சங்கல்பம் சித்து மாத்திரம், நாடியிடும் புவனமெல்லாம் சித்து மாத்திரம், வினவியிடும் நீதானும் சித்து மாத்திரம், விளவியிடும் நான் தானும் சித்து மாத்திரம், பனவியிடும் பல பொருளும் சித்து மாத்திரம், பரஜீவ ஜெகங்களெல்லாம் சித்து மாத்திரம், ஆணிமுகம் நறுமுகமும் சித்து மாத்திரம், அம்பிகையும் அருசிவனும் சித்து மாத்திரம், ஏனையுடா சிவகணமும் சித்து மாத்திரம், இனிய சிவ பக்தர்களும் சித்து மாத்திரம், ஈனமுடா முனிவர்களும் சித்து மாத்திரம், இலங்கையிலும் சுரர்களெல்லாம் சித்து மாத்திரம், ஊனநிலா சகுணமுமே சித்து மாத்திரம், உத்தமமாம் நிர்குணமும் சித்து மாத்திரம், பரமசிவ பூஜனையும் சித்து மாத்திரம், பயிலுமறி பூஜனையும் சித்து மாத்திரம், மரும் அயன் பூஜனையும் சித்து மாத்திரம், மற்றும் பூஜனையும் சித்து மாத்திரம், பெருகும் உமை பூஜனையும் சித்து மாத்திரம், பின்னை முதல் பூஜனையும் சித்து மாத்திரம், சர்வசுரர் பூஜனையும் சித்து மாத்திரம், சகலமுமே சந்ததமும் சித்து மாத்திரம், வானமுதல் பூதமுமே சித்து மாத்திரம், வந்த பல பௌதிகமும் சித்து மாத்திரம், பானு முதல் முச்சுடரும் சித்து மாத்திரம்,

வாணிவுரும் வேதமெலாம் சித்து மாத்திரம், வையமுரும் வேதமெலாம் சித்து மாத்திரம், கிருமி முதல் எவ்வுயிரும் சித்து மாத்திரம், கிரிநதியும் கானகமும் சித்து மாத்திரம், விரிவு பெரு புறங்களுமே சித்து மாத்திரம், விசித்திரமாம் கிரியைகளும் சித்து மாத்திரம், பிரிவு பெரு பலங்களுமே சித்து மாத்திரம், பிரம்மாண்ட கோட்டிகளும் சித்து மாத்திரம், சர்வச்சராச்சரங்களுமே சித்து மாத்திரம், சந்ததமும் சகலமுமே சித்து மாத்திரம், பதிதனையன் பாரியுமே சித்து மாத்திரம், பரலுபிதா மாதாவும் சித்து மாத்திரம், அதிசயமாம்

மாத்திரம் ஸ்திதிமரவும் உயிர்களெல்லாம் சித்து மாத்திரம் திருஷ்யமாய் காண்பதெல்லாம் சித்து மாத்திரம் காரண காரிய நிலையும் சித்தையாகும் கண்காது முதலையும் சித்தையாகும் ஆரணமும் அதன் முடியும் சித்தையாகும் அகண்ட பர நிச்சயமும் சித்தையாகும் பூரணமாக உருகதியும் சித்தையாகும் புகழ்கதியை தரும் சிவனும் சித்தையாகும் தாரணியே முதலையும் சித்தையாகும் தங்கு ஜடா ஜடங்களெல்லாம் சித்தையாகும் அற்புதமாய் காண்பதுவும் சித்தையாகும் அயலையலாய் காண்பதுவும் சித்தையாகும் தற்பதமாய் காண்பதுவும் சித்தையாகும் தன்மயமாய் காண்பதுவும் சித்தையாகும் சித்ததமாய் காண்பதுவும் சித்தையாகும் சித்தலதாய் காண்பதுவும் சித்தையாகும் கல்பிதமாய் காண்பதெல்லாம் சித்தையாகும் காண்கின்ற காட்சியெல்லாம் சித்தே.

சித்தையாகும், அதனில் உள்ள பேதமெல்லாம் சித்தையாகும். தூயபர சிவனுடமும் சித்தையாகும், துவைதமிதா பரவடிவும் சித்தையாகும். நேயமதாம் தன்வடிவும் சித்தையாகும், நிகிலமுமே

நாதமுறும் சாதனமும் சித்தையாகும், பழகிய சித்தாபனையும் சித்தையாகும், மோகமிலா பர அறிவும் சித்தையாகும், மூதுணர்வாம் பூஜனையும் சித்தையாகும், சோகமிலா சுகநிலையும் சித்தையாகும், சுத்த மகா மௌனமும் அச்சித்தையாகும், ஏகமதாயிருப்பதுவும் சித்தையாகும், ஏங்கியிடாதிருப்பதுவும் சித்தையாகும். அரியபல மந்திர

இருதயராகாசம் அச்சித்தையாகும், இவை மருவும் சிந்தையலாம் சித்தையாகும். திறன முதல் எப்பொருளும் சித்தையாகும், திருஷ்யமாய் தெரிவதெல்லாம் சித்தையாகும். தேகம் இரு பெரிபுலமும் சித்தையாகும், தீங்குமனும் புத்தியும் அச்சித்தையாகும். ஆகும் அகங்காரமும் அச்சித்தையாகும், அலைபுற்ற சித்தமும் அச்சித்தையாகும். மோகமும் உத்தேகமும் அச்சித்தையாகும், மூன்றின பீமானியும் அச்சித்தையாகும். சோகமிலா துரியனும் அச்சித்தையாகும், சொன்னதெல்லாம் தொகுத்தந்த சித்தையாகும். தொந்தமுறும் அவஸ்தையும் அச்சித்தையாகும், துரியனும் அவஸ்தையும் அச்சித்தையாகும். ஐந்து வித கோஷமும் அச்சித்தையாகும், அவையின் அபிமானியும் அச்சித்தையாகும். சந்ததம் சகலம் அச்சித்தையாகும், சமஷ்டியுடன் எஷ்டியும் அச்சித்தையாகும். எந்த வித தோற்றமும் அச்சித்தையாகும், ஈசதக ஜீவரெல்லாம் சித்தையாகும். சித்ததுவே சன்மாத்திர சுரூபமாகும், சித்ததுவே சின்மாத்திர சுரூபமாகும். சித்ததுவே சுகமாத்திர சுரூபமாகும், சித்ததுவே அகண்டேக சுரூபமாகும். சித்ததுவே பரபிரம்ம சுரூபமாகும், சித்ததுவே பரமசிவ சுரூபமாகும். சித்ததுவே பரிசுத்த சுரூபமாகும், சித்ததுவே பரமான்ம சுரூபமாமே. சித்ததுவே நித்திய மங்களமுமாகும், சித்ததுவே நித்த நிரஞ்சனமுமாகும். சித்ததுவே நிஷ்கல நிர்குணமுமாகும், சித்ததுவே நித்திய நிராமயமுமாகும். சித்ததுவே நித்திய நிராவரணமாகும், சித்ததுவே நிரதிசயானந்தமாகும். சித்ததுவே நிர்மல நிஷ்கிரியமாகும், சித்ததுவே நீக்கமல நிறைந்ததாமே. சித்ததுவே பரம உபசாந்தமாகும்.

ஆகும். சித்ததுவே பரசித்தி சொரூபமாகும். சித்ததுவே பரசத்தா சொரூபமாகும். சித்ததுவே பரிபூன்ற சொரூபமாமே.

சித்ததுவே விசேஷ நிதா சுரூபமாகும், சித்ததுவே அதிதபர சுரூபமாகும், சித்ததுவே அகடபர சுரூபமாமே, சித்ததுவே.

உணரும் சித்ததுவே எங்குள்ள சொர்பமாகும் சித்ததுவே ஏகாண்ம சொர்பமாகும் சித்ததுவே பரதெய்வ சொருபமாகும் சித்ததுவே பரமான்ம சொருபமாமே சித்ததுவே அயனுடைய நிஜஸ்வரூபம் சித்ததுவே ஹரியுடைய நிஜஸ்வரூபம் சித்ததுவே ஹரனுடைய நிஜஸ்வரூபம் சித்ததுவே அமரருடைய நிஜஸ்வரூபம் சித்ததுவே நரனுடைய நிஜஸ்வரூபம் சித்ததுவே நம்முடைய நிஜஸ்வரூபம் சித்ததுவே நின்னுடைய நிஜஸ்வரூபம் சித்ததுவே நிகழருடைய நிஜஸ்வரூபம் எத்திரமாம் அதிஷ்டானத்தவைதான் தோன்றும் இலங்கிய அவ் ஆரோபம் அக்யாகும் சுக்திகையில் கல்பிதமாய் தோற்றும் வெள்ளி சுக்திகையே ஆகுவதை கண்டோமன்றோ இத்திரமே சித்தினிடை தோன்றான் நின்ற ஈசஜக ஜீவரெல்லாம் சித்தையாகும் சித்தையலால் அனுபவமில்லை எல்லாம் சித்தே சின்மயமாம் சிவனானை உண்மை சொன்னேன் ஆதலினால் நீ சித்து நானும் சித்தே அனந்ததக ஜீவேஷ அனைத்தும் சித்தே ஓதியவர் அதிதிடமாய் எடுவிடாமல் ஒழிவரவே உள்ளத்தில் நிச்சயிப்பாய் வேதமுற பெருவிந்த நிச்சயத்தால் பின்னமிலா பரபிரம்ம ஞானம் பெற்று மாதவை பவதேவையை விரைவின் மாற்றி மகத்தான மோட்ச சுகம் மருவி நிற்பாய் சித்தே நீ சித்தே நான் சித்தையெல்லாம் சித்தையலால் அனுபவமில்லை எல்லாம் சித்தே இத்தேன முதலியவோர் அனுபவமில்லை இத்தேசோ முதலியவோர் அனுபவம் இல்லை எத்தேகம் முதலியவும் சித்தையாகும் எத்தேசோ முதலியவும் சித்தையாகும் பத்தே செய்தும் பரிசனானை

பக்தியினால் பரமசிவன் பகந்த வண்ணம் வேதம் தோஷ கலத்தும் பெறுவதற்கு வெகுமரிதாம் இப்பொருளை விளம்பினேன் நான். ஓதிய இவ்வர்த்தத்தை ஒரு காலேனும் உள்ளபடி கேட்டுணர்வோன் பிரம்மமாவன். ஜென்மஜரா மரணமுறும் ஜீவரெல்லாம் ஜென்ம முதல் எவரும் இதா சிவத்தை போன்று மரணமுடன் தியானித்தே மாயமோகம் மாற்றிமன கிரந்தியரு தவையராகி அந்நில அகண்டபர ஞானம் கொண்டே அத்வைத பரபிரம்மம் ஆவரென்றே அனையரிபூமா முனிவன் இதகனுக்கங்கு அரிதான பரம்பொருளை அருள் செய்தானால். 51வது இறுதி பாடல் வேறு. சகல ஜீவ பரங்கள் அசத்தென்றும் சந்ததம் சகலங்களும் சித்தென்றும் அகில பூரண சித்தது நீ என்றும் அங்க

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
3: சிவந்த சடையை உடைய இந்த எம்பிரான் அங்கவன் எது தோன்றினான் மகாவிஷ்ணுநாத அவர் காட்சி கொடுத்தார். காண்டலும் கண்கள் நீர் வாழ்கர கரையர் காடலின் பூண்ட பேரன்றினால் வீண்டு வீழ்ந்து இறஞ்சினன் ஓற்றினான். அது எம்பெருமான பார்த்தோன்னா கண்ணில் தாரதாரையாக விளைகின்றது. கண்கள் நீர் வாழ்கிற கரையறு காதலான், அளவு கடந்த காதலன். கரையர் கரையே இல்லாத என்னன்னா அளவு கடந்த காதலினாலே பூண்ட பேரன்பினால் அதனால் ஏற்பட்ட அன்பினாலே வீண்டு வீழ்ந்து அவன் கீழே விழுந்து விழுந்து வணங்கினான். ஆண்டகாய் ஆண் தகாய், ஆண் பிளஸ் தகாய் ஆண்டகாய். ஆண்டகாய்னா புருஷனே சொல்றார். ஆண் தகாய் புருஷனே, அதாவது புருஷர்களிலே சிறந்தவன் ஆனாலே அவனுக்கு அவன் சொல்வது வழக்கம்.
4: ஆருயிர் தலைவனே அங்கனா அடியனேன் வேண்டுவையாவையும் தந்து அருள் என்று எதிர் வேண்டினான்.
3: புருஷனே ஆருயிர் தலைவனே அங்கனா அடியனேன் வேண்டு யாவையும் தந்து நான் கேட்குறையிலாக தந்துள்ள வேண்டும் என்று வேண்டினார்.
4: மழுவலான் இணையடி பொதுவரு புத்தியம், மழுவலான் இணையடி பொது அரு ஒத்தியும் மால்பதத்து அழிவினான் இறமையும் அவ்விங்கந்தன கன்று தொட்டு ஒளிவரும் கத்தவேத திருநாமமும் உம்பரார் தொழுதொழு ஆங்குரன் ஓயடும் இனிதமரன் தோற்றமும். மழுவலான் இணையடி பொது அரு பத்தியம் மால்வரத்து அழிவிதாய் இறமையும்,
3: அது வைண்ட லோகம் எனக்கு வேணும்,
4: வைண்ட பதவி எனக்கு தேவை. மால் பதம் அழுவிலா இறமை, மழுவேந்திய இறைவனது என்று திருவடி, அதான் மழுவில மழுவலான் இணையடி சொன்னா மழு ஏந்திய மழுந்திருக்கார் அந்த இறைவனுடைய இரண்டு திருவடி, அது மழுவலான் இணையடி பொதுவர பத்தியன் மால்வரத் தழுவிதா இறமயம் அவர் இங்கந்தனக்கு அன்று தொட்டு

0: இவரும் கர்த்தரே இயேசு நாமம். அன்று வரை இன்று வரைக்கும் அந்த உனக்கு கர்த்தரேஸ்வரன் என்றதான திருநாமம் ஏற்பட வேண்டும். உம்பரார் தொழுது ஆங்கரன் உமையடும் தோற்றவும். அதாவது ஆமைக்கு அழி சிறந்தவரான அவருக்கு உம்பரார் தொழுது எழு ஆங்கு அரண் உமையோடும். அங்க இருக்கிற சங்கரன் உமையோடு இனிதம் என்று தோற்றினான், அவரை காட்சி கொடுத்தான். அத்தரம் திகழ் அபிமுத்தமாம் தரத்தினம் அதிகமாம் வைத்திடம் தலைமையும் வரம் என கொண்டனும் வள்ளலும் சித்தம் நீடு வகையின் அங்கவை முழுவதும் ஏற்றுழாய் பத்தனு கழிபுரிந்து ஆயிழை மறைந்தனன் பறையடும். அத்தலன் தீழ் அபிமுக்தம், அபிமுக்த ஸ்தலம்னா காசிக்கு பெயர், காசிக்கு மாத்திரம்தான் அனுபவம் அதுக்கு. அத்தலன் தீழ் அபிமுக்தமான் தலத்தினும் அதிகமாக அந்த தலத்தை விட சிறந்த தலமாக இந்த காஞ்சி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். அத்தலன் திகழ் அபிமுத்தமாம் தலத்தினும் அதிகமாம் வைத்திடு தலைமையும் பரமென கொண்டனும். அதை விட சிறந்த காசி விட சிறந்த தலமாக திகழ வேண்டும். வள்ளலும் சித்தம் நீடு வகையின் அங்கவை முழுவதும் ஏற்றுடாய் பக்தனு கல்புரிந்து புழாய் துளசி மாலை அணிந்த விஷ்ணுவுக்கு அந்த பக்தனுக்கு அறிவுரிந்தார். அப்படியே ஆயிழை மறைந்தனன் சுவாமி மறைந்த ஆயிழை மறைந்தனன் பறையிடும். பறை என்றால் சக்தி, அந்த சக்தியோடு அவர் மறைந்தார். அன்று தொட்டு என்றும் அக்காஞ்சியின் நீங்களால் அமர்ந்திடும் கொன்றைவால் சடையனே. அன்றையிலிருந்து இன்னைக்கு எவரும் காஞ்சியில் நீங்காது இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப கொன்றைவால் சடை என்றுக்கான அவர் இருக்கார். கச்சவேசந்தனே, அந்த கச்சவேஸ்வரை கும்பிடச் சென்றவர் கண்டவர் கருதினர் யாவரும் தீது தீர்ந்து ஒன்றி ஒன்றாய் நிறை மாறிடா முத்திவற்றுவரே. அன்ற கச்சவேஸ்வரத்தை யார் மடங்குகிறாரோ அங்கே சென்றவர்கள் கண்டவர்கள் கருத்திலே கொண்டவர்கள் யாவரும் தீது தீர்ந்து அவளுடைய கஷ்டங்களெல்லாம் தீர்ந்து ஒன்றி ஒன்றலான் நிலை மாறிலா முத்தி வைத்துயவரே. அதாவது ஆணவ மலத்தில் நீங்கி சிவத்தோடு கலந்து அனன்யமாய் அனன்யமாய் நிற்கும் ஜீவன். அனன்யம் என்றால் அந்நியம் அனன்யம் வேறுபாடின்றி, இறைவன் வேறு தாம் வேறு என்று இல்லாமல் ஆணவம் ஒற்றும் நீங்கிய பின் அந்த சிவத்தோடு கலந்து சிவம் வேறு தாம் வேறு இல்லாமல் அப்படி கலந்து நிற்கும் ஜீவன் முத்திய நின்றும் பின்னர் மாறுதல் இல்லா பரமுத்தி அடைவர். இது முத்தி, இதை விட இது பரமுத்தி. அந்த மேலான பரமுத்தியும் இவர்கள் அடைவார்கள். தீது ஒன்று ஒன்றிலா நிலை, தீது ஒன்று ஒன்றிலா நிலை மாறிலா. இந்த மாதிரி அவர் வேறு நாம் வேறு இல்லாத அனன்யமாய் நின்று முக்தி பெறுதல், அதற்கும் என் பரமுத்தி பெற்று பெறுவார்கள் பெற்று உய்வார்கள். அடுத்து என்னென்ன, துர்க்கையும் சாத்தனும் இரவியும் பைரவத் தோன்றலும் நற்கரிமுகனுடன் ஐவரும் கச்சப நாயகன் கொற்கமலபரம் பூசணையாற்றி அங்குடன் அமர்ந்து ஒற்கமில் கணங்களோடு அப்பூரி காவல் கொண்டுருவர. துர்கை சாத்தன் யார், ஐயன் ஐயப்பன், ரவி சூரியன், பைரவர் நற்கரிமுகன் விநாயகர் எல்லாரும் இந்த கச்சவேஸ்வரரை வணங்கி அவருக்கு பூஜையெல்லாம் செய்து அங்கு அமர்ந்து கொண்டு கணங்களோடு அமர்ந்து கொண்டு இந்த காஞ்சியை காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். கணங்களோடு அப்புலி காவல் கொண்டு வருவாரால் அப்படி காவல் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அன்றண்ணீர் கச்சமேக குடவைப்பினர் ஆயுதல் கந்தமாமதன்மிசை செல்விதன் கணவனார் போற்றி செய்து உயிர்ந்த சத்தியமொழி விநாயகன் உடன் அவர் போற்றினார் எந்த ஊரும் தவிர்ந்து இம்மைய வேட்டவை எய்துவார். அண்டண்ணீர் கச்சவேச குடவைப்பினில் அந்த பின்பற்ற கச்சவேஸ்வரனான தளத்திலே ஆயுதல் கந்தமா மலர்மிசை செல்விதன் கணவனார் அணங்கி போற்றி செய்து அங்கே சத்தியமொழி விநாயகர்னு ஒருத்தருக்கணும். அந்த விநாயகர் பேர் சத்தியமொழி விநாயகன். அவர் அங்கே போற்றினாராம். சத்தியமொழி விநாயகன் உடன் அவன் போற்றினார் எந்த ஊரும் தவிர்ந்து இம்மையே வெட்டது. அந்த விநாயகனை யாரோடு வணங்குகிறாரோ அவருக்கு இடையூறு என்பதே கிடையாது. எந்த ஊரும் தவிர்ந்து இம்மையே வேட்டவை எய்துவார். இந்த இம்மையில அவர் என்னெல்லாம் கேட்கிறாரோ அதையெல்லாம் சத்தியமொழி விநாயகன் கொடுப்பார் என்று சொல்லி இந்த கச்சவேஸ்வர படத்தை முடிக்கின்றார். இதுல சுவாமி ஒன்று ஒடுக்கிக் கொள்கிறார், மீண்டும் சிக்கிக்கிறார். இத கேட்டோம். சிவயேகோத்யேய சிவம் சங்கர, அவன் ஒருவனே ஜானிக்க பாலன். ஏனெனில் அவன்தான் சர்வசம்ஹாரம். சர்வசம்ஹாரம் ஓச்சிங்கிறது அவன்தான் சங்கார காரணன். இத சுவாமிகள் சுவிஞான சுவாமி வாக்குல பாப்போம். அவர் பாஷ்யத்தில் சொல்றார், இன்று வடமொழி சிவஞான போதத்து கூறியவாறு. அந்த முதல் சூத்திரத்தை சொல்லும்போது இன்று வடமொழி சிவஞான போதத்து கூறியவாறே பொது உண்மை என்று இரண்டு அதிகாரமாக பகுத்து கொண்டு அந்த வடமொழியில எப்படி சொல்லியிருக்கோ அதன்படி இதை முடித்துக் கொடுக்கிறார். பிரமாணம் இலக்கணம் சாகனம் பயன் என நான்காக இது இவர்களாக வகுத்துக் கொண்டது. வடமொழியில் அப்படி இல்லை, வடமொழி சூத்திரம் மாத்திரம்தான். அதை இவர் பொது உண்மையின் இரண்டாக வகுத்து அதையும் நான்காக என்ன பிரமாணம் இலக்கணம் சாகனம் பயன் இது நான்காக பெற்றுள்ளார். முதல் ஆறு சூத்திரமும் பிரமாணத்தின் ஆன்மாவின் இறைவனுடைய இருக்கிறான் என்பது பிரமாணம், அவனுடைய இலக்கணம். அப்புறம் உயிருடைய இலக்கணம். அப்புறம் இது எப்படி சாதனம் கடைசியுடைய பயன் இதையெல்லாம் சொல்லி சொல்கிறது. இப்படி பிரமாணம் இலக்கணம் சாதனம் பயன் என நான்கு திரத்ததாக பொருளியில் உரைப்பான் எடுத்துக்கொண்ட ஆசிரியர். இப்படி சொல்வதற்காக எடுத்துக்கொண்ட மிகண்டார் இந்த ஆசிரியர். அவற்றுள் முப்பொருளின் வைத்து முதற்கண் பதிவுண்மைக்கு பிரமாணம். முப்பொருளை வச்சுக்கொண்டார், ஆனால் முப்பொருளையும் வைத்துக் கொண்டுதான் பதிவுண்மைக்கு பிரமாணம் சொல்றார். பிரத்யட்சம் அனுமானம் ஆகவம் சொல்றான். இப்போ ஆகவ பிரமாணம் சொல்றோம். இப்போ எல்லாரும் என்ன வச்சுருக்காங்கன்னா பிரத்யட்ச பிரமாணம் சரியாக இருக்கா பார்க்கணும், அனுமானத்து சரியாக வரா, அதுக்கப்புறம் தான் ஆகம பிரமாணம் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கார். இல்லை, ஆகம பிரமாணத்தின் வழி நின்றுதான் பிரத்யட்ச அனுமானத்தை பார்க்கணும். ஆகம பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்கு அதைத்தான் பேஸ், அதை வச்சுருந்தான் அவர் சொல்லியிருக்கிறத பிரத்யட்ச அனுமானத்தோடு வச்சு பார்க்கணும். அப்படிதான் சுவாமி சொல்றார். இப்படி மொழி இப்படி பதியுண்மைக்கு பிரமாணம் கூறும் முதல் சூத்திரத்திற்கு வாத்திகமாகிய பொழிப்புரைப்பான் புகுந்து யார் மகிழ்ந்தார் அவர் நோக்கிறார்னா அந்த வடமொழி சூத்திரத்துக்கு வாத்திகம் செய்ய புறப்படுறார். அந்த வாத்திகம் செய்ய புகுந்து சூத்திரத்தை மொழிபெயர்த்து அதை செய்கின்றார். அவருக்கு வந்து வடமொழி சூத்திரத்துக்கு தான் வாத்திகம் செய்ய போனார். அப்படி செய்கிறபோது சூத்திரத்தையும் மொழிபெயர்த்து வச்சு கொள்ளுமே, ஆகவே தமிழை மொழிபெயர்த்து வைத்துக் கொண்டார். எப்படி ஸ்திரீ பும் நபும்சகாதித்தார் காரிய தரிசனாது அஸ்திகர்த்தா சுரஜ்யத்னாத் பிரபுர் ஹரஹ. அது அவன் அவள் அது எனும் அவை மூவினாயன் தோற்றிய திரியே ஒழுங்கி மலர்த்துளதான் அண்டம் ஆதி என் மனார் புலவர் என்று சுத்தினார். இங்கனம் பாடத்தை மொழிபெயர்த்து கொண்டு என்பது சூத்திரம் எனக் காட்டி நான் விவகாரம். அதாவது மெய்கண்டார் வந்து மொழிபெயர்க்கவில்லை என்று சொன்னான். அதோடு இப்ப அவன் அவள் அது என்னோ மூவியனையும் தோற்றிய விதியை ஒழுங்கி மலர்த்துள்ளதாம் அந்த மாதிரி என்பனார் போலவர் என்று நிச்சயிக்கலாம் என்பது சூத்திரன். ஆனா அது வேற எங்கே இருக்கு? அது படக்கையில சொல்ற என்பது சூத்திரன் வேற சூத்திரம் இங்கே இருக்கு. அதை நான் மொழிபெயர்த்துக்கிறேன். என்பது சூத்திரம் என காட்டி இனி அதன் கருத்துரைக்கின்றார். அதனை கருத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? என்பது சூத்திரம் என் முதலிற்றோவினன் சூத்திரம் என்ன சொல்லிட்டு சங்காரக்காரனாகிய முதலையே முதலாக உழைத்து உலகம் என்பது உணர்த்துதல் முதலிற்று. இதை ஓரிடங்களில் வச்சு பார்க்கணும். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏனகானாதி ஜீவந்தி யத்ரயந்தவிவிஷந்தீதி தத்விஜ்ஞாய ஸ்வதத் ப்ரஹ்மா. யதோவா இமானி எதனிடத்திலிருந்து இந்த உலகம் தோன்றியது, ஏனகானாதி ஜீவந்தி எதனிடத்தில் நிலவுகின்றது, யத்ரயந்தவிவிஷந்தீதி எதனிடத்திலே இது மீண்டும் தொடங்குகின்றது, தத் விஜ்ஞாய அதனை அறிவாயாக அதுவே பிரம்மம். ஆள நல்லா காட்டலைன்னா இன்னும் சொல்லலை. எதனிடத்திலே இந்த உலகம் தோன்றிட்டோ, எதனிடத்தில் இந்த உலகம் நிலைபெறுகின்ற எதனால் நிலைபெறுகின்றதோ, எதனிடத்தில் மீண்டும் இது ஒடுங்குகின்றோ அதனை அறிவாயாக அதுவே பிரம்மம். அப்ப இந்த பிரம்ம வஸ்துங்கிறது சிவபெருமானையை குறிக்கும். அதான் பரபிரம்மம் என்றும் குறிப்பிடுவார்கள். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதாசிவம். அந்த பிரம்மம் சிவமே சதாசிவமே என்று வேதம் முடிக்கின்றது. காரணானாம் தியாதா காரணம் சிஜேய சர்வைஸ்வர்ய சம்பன்ன சர்வேஸ்வர சம்பு சிவம் ஆகாசம் அத்தே. ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கு பண்ணிடங்களா, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், ஸ்ரீகண்டருக்கிறதைத்தான் இவனுடைய நிவர்த்தி கதை ஒடுங்குகின்றது. அதாவது ஸ்ரீகண்டருங்கிறது யார் சொன்னால் பிரளயாங்கலரில் பக்குமுடைய ஆன்மா. பிரளயாங்கலரில் பிரளயாங்கலராது ஆணவம் கொண்ட மாத்திரம் உடையவர்கள் அவர்களுடைய உடையில அவள் பக்குவம் வந்தாச்சு. பிரளய ஆன்மா வந்து கட்டு நீங்கி முத்தி வச்சவர் ஸ்ரீகண்டர். அந்த ஸ்ரீகண்டத்திலிருந்து ஆணவங்கள்லாம் நமக்கு வருகிறார். அந்த மாதிரி இந்த உலகம் தோன்றி ஒழுங்குகின்றது என்றால் அவனிடத்திலே தான். சர்வசம்ஹாரகாரனாயே நான் முதலையே முதலாக உடைச்சு உலகம் என்பதை உணர்த்துவதற்காக இந்த படலம் ஏற்பட்டது. ஆக அவரே அழிந்த உலகத்தை மீண்டும் அவரே தோற்றுவிப்பார். அதனால் அவரே முழுமுதற் கடவுள். திருமாலி முதலே உயிர் வர்க்கத்தினாலே அவர்கள் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க. துர்க்கை ஐயனார் முதலியோர் சிவபெருமான் திருவள் பெற்று விளங்கும் தெய்வங்கள். அவனுடைய ஆக்கியெல்லாம் இறங்கணும். ஆறு ஒரு தெய்வம் கொண்டு அங்கே மாதிரிபாவனார் வரணும். இதே விவகாரில் என்னுக்கு என்னன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க. நீங்க எனக்கு ஆதொரு தெய்வம் அத்தை வாங்க மாதிரிபாவனா வருவார்னு சொல்லியிருக்காருயா. ஆமாம், நான் மாடசாமி கும்பிட்றேன் அங்கே தான் அவர் வருவார்னு சொல்லி, அங்கே தான் அவர் வருவார்னு சொல்லியிருக்கையா. அது என்னன்னா அந்த தெய்வத்துக்கு என்ன பவர் அதை தான் செய்வார். இப்போ தாசில்தாரிடத்தில் வந்து அவர் ஆபீஸ் பிடித்தாரா, த தாசில்தாருக்கு என்ன பவர் உண்டோ அதை தான் செய்ய முடியும். அது மாதிரி யாதொரு தெய்வம் வந்து அத்தெய்வாங்க மாதிரிபாகனார் தான், மாதிரிபாகனாருடைய அருள்னால அந்த தெய்வம் எந்த அளவுக்கு செய்வோ அதான் கே. உடனே மாதிரிபாகனார் தான் வரான்னு சொல்லிக்கலையா, அவர் தான் அனுக்கிரகம் பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது. அவரும் முத்தியை கொடுத்துருவாரா மலைசாமி? கொடுத்துடவே மாட்டார். அதனால் அதை தான் அது பொருள். அப்படி எல்லாம் இந்த துர்கை ஐயனார் இவரெல்லாம் என்னன்னா சிவருமானை அருள் பெற்று அவருடைய ஆக்கியினாலே பணி செய்யக்கூடியவர்கள். நான் ஆக விஷ்ணுமுனியவர்களும் சிவருமானை வழிட்டுத்தான் உயிரியடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த படலத்தினுடைய உண்மை. இதில் ஐயா அவனை சொன்ன தாமரனியை பற்றி சொல்லணும். தாமரன் பற்றி சொல்கிறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனில் நான் வரல, நிறைய விஷயங்கள் ஒன்று மணி நேரம் ஒரு இடத்துல பேசியிருக்கேன். அதாவது கடை நல்லூர் பகல் நைமாரகரன் ஒரு ஊர், அங்கே வருஷா வருஷம் ஒரு விழா நடக்கும். வடமொழி வல்லுநர்கள்லாம் அங்கே வந்து பேசுவார். கம்யூட்டர் எல்லாம் வடமொழி வல்லுநர்கள் தான், நியாயம் தர்க்கம் மீமாம்சை எல்லா ஊர்த்தையும் துறையில் தான். அந்த சபைக்கு என்னை தலைவராக வச்சு முதல் நாள் பேசணும். அவங்கெல்லாம் தஞ்சாவூர்காரங்க வந்திருக்கோம், பூரா தஞ்சாவூர்காரன். அவன் சொன்னா நீ தலைமையில இதே மாதிரி தாமரனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேண்ணா. ஒன்னரை மணி நேரம் சொன்னேன், பிரிப்பேர் சொன்னேன். அவ்வளோ பெருமை புரிஞ்சுதா, நாங்கள் என்ன தாமரனில் குளிச்சுட்டு தான் ஊருக்கு போவோம்னு அப்படின்னு சொன்னேன். அதாவது தாமிரபரணி இந்த அணை கட்டுவதற்கு முன்னாலே நதியாக ஓடிக்கொண்டு வந்தது. அணை கட்டினதுக்கு அப்புறம் அது தேஞ்சு நிற்கிறது. அறிவிழர்ந்த பான தீர்த்தம், அந்த பான தீர்த்தத்துக்கு மேலே நாலு தீர்த்தங்கள் இருக்கு. அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து முழுகுவதும் பார்த்தா 64 தீர்த்தகட்டம் இருக்கு. ஒவ்வொரு தீர்த்தகட்டத்துக்கும் ஒரு சரித்திரம், அதுக்கு ஒரு பலன் எல்லாம் இருக்கு. அந்த முறையில் அந்த மலைக்கு மேலே 4 தீர்த்தகட்டம், அப்புறம் அந்த பான தீர்த்தத்திலேருந்து பாவநாசத்துக்கு வருவார், அதில் பல தீர்த்தகட்டம் எல்லாம் போயிடுச்சு. அணைக்குள்ளே போயிடுச்சு எல்லாம் போகும். ஆமாம், இப்போ அணைக்குள்ளே கிறிஸ்துவ சர்ச்சிலாம் இருக்குது, காட்டினால கோயிலெலாம் இருந்திருக்கு கரையில், ஆற்றங்கரைன்னு கரையில் எல்லாம் இருந்திருக்கு, எல்லாம் அணைக்குள்ளே போயிடுச்சு. அப்படி வருகின்ற நம் சுவா அந்த நதி நதம் நதி ரெண்டு. இங்கே கன்னியாகுமரி ஜில்லாவில் குழித்துறைக்கு போனால் மார்த்தாண்டம் பெரிய பாலம், ஏனங்கணும் அந்த நதிக்கு தாமிரவர்ணி. நான் தாமிரவர்ணியா இங்கே இப்படி வந்தார் தாமிரவர்ணி? நான் இங்கே எதா அப்படியாவது க்ஷேத்திரம் நாங்கள் ஒன்றும் கிடையாது, ஒரு க்ஷேத்திரமும் கிடையாது. வரட்டும் அப்போ தான் அது நதி இல்லை நதம். ஆமாம், தெற்கே இருந்து வடக்கே தட்சிணோத்தர கங்காயாம் தாமிரவர்ணியாம். தெற்கே இருந்து வடக்க பாயிறதுக்கு பேர் தான் நதி. வடக்கேருந்து தெற்க பாய்ச்சின்னா அதுக்கு நதம், நதியில் சேர்ந்து இல்லை. அதுக்கு சாணத்துக்கு பலன்லாம் கிடையாது. இந்த தாமனை குளித்தா சாணத்து பலன் கிடையாது. அதாவது கிருச்சரம் என்ற ஒரு பலன். எப்படின்னா அமாவாசைக்கு பின்னால் பிரதமையிலேருந்து தொடங்கி பௌர்ணமி வரையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே வரும். பிரதமையில் விழுது, திடீர் விழுது, திருதியில் விழுது, இப்படி சாப்பிட்டு வரும். ஒரு வேளைதான் சாகணும், முழு பொருள் சாப்பிட்டு பஜாமல் பட்டினே அடங்கணும். அப்படி சாப்பிட்டு கொண்டே வந்து பௌர்ணமி பௌர்ணமி பண்ண இறங்க வந்தால் கொஞ்சம் அதே மாதிரி குறைச்சிக்கிட்டே வரணும். இவ்வளவும் குறைச்சிக்கிட்டு வந்து உணவில் மாத்திரம் இதோட தவஸ் தவமும் செய்யணும். அப்படி ஒரு தரம் செய்ததுக்கு ஏதாவது கிறிஸ்தர பலன் பேர். தாமரணி ஸ்நானம் பண்ணணும், தாமரணி ஸ்நானம் பண்ணிட்டு செய்தால் தான் கிறிஸ்தர பலன். இந்த கிறிஸ்தர பலனை நாங்கள்லாம் பிராமணர்களாக சொல்லுவார். அனுஜை கிருச்சரம் நாந்தின்னு ஒரு சிவாஜியார் பண்ணியிருப்பார். கிருச்சர பலனை கூப்பிடணும். நான் சொல்லுவேன், என்னைக்கோ ஏற்பட்டது இது, எவனா தாமரணியை குளிக்கிறானா கேட்டேன். உட்கார்ந்துருக்கேன், அவனா தாமரணியே பார்த்துக்கிடாது. அப்புறம் எப்படி அந்த பலன் கிடைக்கணும்? அவனுக்கு தினசரி தாமரணியை ஸ்நானம் பண்ணணும். அவன் அப்படி பண்ணு நப கிருச்சர ஒரு உலகம் பண்ணணும்னா 9 தூரம் அப்படி பண்ணுனா பலன் எப்போ கிடைக்கும்? தாமரை ஹரின ஒரு முங்கு போட்டால் கிடைச்சிடும். இவ்வளோ விட சிறப்பு வேண்டாம், இவ்வளோ வேலை பண்ண வேண்டாம். தாமரவணியில் ஒரு முங்கு போட்டாச்சுன்னா ஒன்பது நமக்கு சிலவரம். காவேரிக்கு மூணு தான், அதான் சொன்ன போவே உங்க காவேரி பேர் சொல்லிட்டு மூணு கிருஷ்ணவலன் தான் எங்கள் தாம்பரவணி நம கிருஷ்ணவலன் ஆன். அவ்வளவு பெருமை வாய்ந்தது தாம்பரவணி நதி. ஆனால் பாபநாசத்துக்கு மேலவரும் மலையில் உருண்டு வருகிறார். பாபநாசம் வந்தோம்னா பூமி டச் பண்ணுறார். இது எது போல என்ன ஹரித்வார் வருகிறேன், கங்கை மலையில் ஓடி வந்து பூமியை தொடுகிறது தான் ஹரித்வார். பூமியை தொடுகிறது தான் ஹரித்வார். அதே மாதிரி பாபநாசம் ஒரு ஹரித்வார், தட்சிண ஹரித்வார். அங்கெல்லாம் ஒன்று பூமியை சொல்கிறார் தாமரவன். ரெண்டு மலை, செண் கமலை வெண்கமலை, அந்த ரெண்டு மலைக்கு நடுவில் ஓடி வருகிறார். செண்கமலை வெண்கமலை சேதுரு நெல்வேலி நங்கை பொருணை நடுவினையே தங்கியே அப்படின்னு தாமரனை பாபநாசத்தில் இறங்கி பாபநாசத்தில் வருகிற அழகு வேலைக்கு கிடையாது. அதனுடைய டேஸ்ட்டு வேறு எந்த நதிக்கும் கிடையாது. தாமரை நதியினுடைய தண்ணி டேஸ்ட்டு நானும் காசி வரும் அங்கே வரும் குடிச்சு அங்கெங்கெல்லாம் குடிச்சு குடிச்சு பார்த்தேன். அந்த தாமரை டேஸ்ட் வேறு எங்கேயும் கிடையாது, எந்த நதிக்கும் கிடையாது. சிறுவாணிக்கு சொல்கிறான் ஆ அவ்வளோதான். அந்த தாமரை நதியின் விசேஷம் என்னன்னா சில நதியில் குடித்தா ஜலதோஷம் வந்துடும்மா. ஜலதோஷத்தோடு குடிச்சா ஜலதோஷம் போயிடும். என்ன நல்ல ஜலதோஷம் யார் யாரை குளிங்கதானா குளிர்ந்த தண்ணியில் ஏ ஜலதோஷம் குளிக்காத தண்ணி இல்லைம்மா. நீ தாமரை முங்கிட்டா ஜலதோஷம் போயிடும் ஏனோ. அப்படி சிறப்பு வாய்ந்தது தாமரை நதி. அந்த தாமரை நதிக்கரையில் பாபநாசிலேருந்து அவள் உருண்டு வந்து முக்க முக்காணியில் வந்து சேர்கிறார். இதுக்கெல்லாம் 64 தீர்த்த கட்டம். அதன் தாம்பரணி எப்படி இருக்குன்னா இக்கரையில் சிவன் கோயில்னா அக்கரையில் விஷ்ணு கோயில், இங்கே விஷ்ணு கோயில்னா அங்கே சிவன் கோயில், அப்படியாக அமைஞ்சிருக்கு. திருப்பளை மதுர் சிவன் கோயில்னா அங்கே ஏற்றால விஷ்ணு கோயில். இப்படி ரெண்டு இருமரங்கம் சைவமும் வைஷ்ணவமும் வளர்ந்தது. இங்கே குமரகுருவர்னா அங்கே நம்மாழ்வார். இப்படி நிறைய சைவமும் வைஷமும் தலை தூக்கிய அந்த இருக்கரை தாமரணி அதிக்கரை. அந்த தாமரணி நதியில் என்னன்னா பிதிருக்காரியங்கள்லாம் செய்வதற்கு என்னது தாமரணி தான். இப்போ எங்கள் நதியிலாம் செய்யக்கூடாதானா செய்யலாம். உடனே முத்தி கொடுக்கக்கூடியது தாமரணி தலம் தான். அதில் சில முக்கியமான தீர்த்த கட்டம் இருக்குது. அதாவது அவர் யோசியர் சோய்வுபடுவார் எந்த தீர்த்த கட்டத்தில் விசர்ஜனை பண்ணால் இந்த முத்தி கிடைக்கும்னு போட்டு காட்டுறாரு. அதெல்லாம் போய் விசர்ஜனை பண்ணும். அவர் நம்பூரி மலையாளிக்கு தெரியாதுல்ல, ராமேஸ்வரம்னா போடும் போடாதேன்னு காட்டிடுவேன். ராமேஸ்வரம் பாபநாசம் சோய் உருட்டவே கூடாது, முக்தி தான் அது உறுதி. அது போய் சோய் போட்டு பார்க்கணும் அவசியமே இல்லை. ராமேஸ்வரத்துலேயும் பாபநாசத்துலேயும் பிதற்காரியம் செய்தால் உடனே முக்தி ஆகுமா அனு சோய் போட்டு பார்க்கக்கூடாது. மற்ற கரையில் போட்டு பார்க்கலாம் போடுவார். அவ்வளோ விசேஷமானது ராமேஸ்வரத்தில் சிவராமரான். அதாவது பொம்டாப்ப ராவணன் தமிழனா ராம ஆரியனா. ராவணன் யாரு மகரிஷியினுடைய புத்தன் பிராமணன். ராவணன் உத்தமான ராவண குலத்தில் பிறந்து தவச செய்து வெற்றான். குணம் ராட்சச குணம் அதான் வந்து. அதனால் ராமன் வந்து ராவணனை வதம் செய்தால்தான் பிரம்மஹத்தி தோஷம் இல்லையா, பிராமண கொண்ட தோஷம். பிராமணனை கொண்ட தோஷம் சிவபூஜையினாலே தான் போகும், வேறு எல்லாம் போகாது. அதுக்காக தான் ராமேஸ்வரம் வந்து பூஜை பண்ணார். இது ஐயங்காரெலாம் ஒத்துக்கோ ஏ வால்மீகி ராமாயணம் எங்கேயாவது இருக்காரு அடித்து விட்டுட்டு இருக்காரு. ஆமாம் வால்மீகி ராமாயணத்தை கிடையாது, சூச்சகமாக இருக்குங்க அவ்வளோதான், ஸ்பஷ்டமாக இல்லை. ஆயினாலே அந்த தாமரை நதிக்கரை இருமரங்கள் சிவவிஷ்ணு ஆலயங்கள் சைவ வைஷ்ணவங்கள் மதங்கள் அதனுடைய ஆச்சாரிகள் எல்லாரும் தாமரை நதிக்கரை தோன்றியவர்கள். அதனால் அவ்வளவு பேரும் புகழம் பெற்றது அந்த தாமரவணி நதி. அதனால் இப்படி சிறந்த தாமரவணி நதியில் ஸ்நானம் பண்ணுவதற்கு நாம் கொடுத்து வைக்கணும். கொடுத்து வைக்கலையே தீர்த்தக்கரை பாவின்னு பேர். அதாவது தீர்த்தக்கரையில் போய் குளிக்காமல் வராமல் அவனுக்கு தீர்த்தக்கரை பாவின்னு பேர். தீர்த்தக்கரை பாவியாக இருக்கோமே நாம். 1982 வரையில் நான் போயின்னு இருந்தேன். நாலரை மணிக்கெல்லாம் நின்று போவோம், விஸ்நானம் பண்ணிட்டு வருவோம். மாலை மாதம் 3 மணிக்கே போவோம். எந்த குளிரானாலும் மூங்கி தான் குளிர் போயிடும். சில நாளில் குளிச்சு குடுக்கணும்னு ஆடு முந்தவ விழுந்தான் குளிர், மூங்கி ஆச்சுன்னா குளிர் போயிடும். அது தாம்பரணி விசேஷம். அப்படி சொன்ன தாம்பர நதிக்கரையில் தாம்பர புஷ்கரணின்னு இப்போ புதுசாக புஷ்கரம்னு நடத்த போகிறார். அப்படி நடத்துகிற என்னை வந்து பார்க்க வந்தார். அண்ணா யூனிவர்சிட்டி, அவர் பேர் டீன், டீம் தான் அவர் பொறுப்பை படுத்திருக்கார் கலெக்டர்கிட்ட. அவர் என்கிட்ட சொன்னார், நான் சொன்னேன், காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தான் அதுவாக பாவித்து மாதிரி நீங்கள் நடத்த போறியேன். வட இந்தியாவில் நடத்துகிறாங்கிற வச்சு அங்கே நடத்துகிறான்ல, அதுக்கு என்ன பேர் நான் போக மாட்டேன், அலகாபாத்தில் நடக்கிறான், மகாபாத்தில் நடக்கிறத அதை மாதிரி இங்கே நடத்தணும்னு சொல்லியே அவன் நார்த் இந்தியன் டிசிப்ளின் உங்களுக்கு தமிழன்ட்ட வருமானு கேட்டேன். தமிழ்நாட்டுக்காரன் தவிர மற்ற அத்தனை ஸ்டேட்டுக்காரன் தண்ணீரும் மென்மை அவ்வளோ உயரமாக வச்சுருக்கான், தண்ணீருக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து வச்சுருக்கான். கேரளாவில் போனால் காலு கழுவுற குளம் வேறு, குளிக்கிற குளம் வேறு தான். காலு கழுவுற குளத்தில் காதான் கழுவான், குளிக்கிறது தான் குளிப்பான். நம்ம ஆட்டங்கள் நான் இங்கே குளிச்சுருக்கேன், எனக்கு முன்னால் காது கழுவுவான். 100,000 ஜனங்களை இறக்க போகிறேங்கிற இளைஞர்களுக்கு சானிட்ரி என்ன பண்ண போறியே கேட்டேன். 100,000 ஜனங்களை கொண்டு டம்ப் பண்ண போகிறான்னு கேட்டான். நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு, இவளுக்கு சானிட்ரி என்ன பண்ண போறிய. 58 ஐயப்பொங்கல் போனேன் சபரிமலைக்கு, பம்பையில் இருந்தேன், 3 நாள் இருந்தேன். அதோடு போகிறோம் சபரிமலை யாத்திரை வேண்டான்னு கேரளாக்காரன் ஒழுங்காக வந்துட்டு இருக்கிறேன். தமிழ்னுக்கான் தமிழ்நாட்டுக்காரன் அழிச்சாட்டியும் இந்த அந்த நதிக்கரை உரம் பண்ணுற அழிச்சாட்டியத்தை பார்த்தே தான் ஒரு இவங்கெல்லாம் வெளியில் வந்ததுக்கு 1 மாதம் ஆகும். அதுவும் துப்புரவன் மனுஷனால் பண்ண முடியாது, சுவாமியாக மழையை கொட்டி அதை துப்புரவனும் நதி வேறு வழிகிடாது, அவ்வளோ அசிங்கம் பண்ணிவிடும். என்னடா நீங்கள் இப்படி கொண்டே தாமரை நதிக்கரைங்க ஒழுங்காக இருந்துருக்கீங்க, தாமரை நதிக்கரை இப்போ நாசம் பண்ண போகிறே பொதுக்கு எல்லாரும் வந்து அதெல்லாமல்ல கலெக்டர் சொல்லியிருக்காரு, அப்படியே பண்ணுறோம் இப்படி பண்ணிருக்கோம். அது நீங்கள் வந்து உங்களுடைய யோசனையெல்லாம் சொல்லணும், சரி யோசனையெல்லாம் சொல்ல நிறைய சொல்லியாச்சு நிலங்கள் எது கேட்குற. அதை பற்றி இப்போ நடத்த போகிற தாமரணி புஷ்கர் தாமரணிக்கு உயர்த்தி அவனுடைய பெருமையை உலகத்துக்கு உயர்த்தி அதெல்லாம் துப்புரை ஒன்றா போகிறோம். தாத்தங்கரை கரை ஒரு அத்தனை மண்டபத்தையும் வெள்ளை வெள்ளை அடித்து துப்புரை பண்ணி எல்லாம் பண்ண போகிறோம். பண்ணுங்க பண்ணுங்க, என்ன வேணாம் பண்ணுங்க. சரி எங்களுக்கு தலையில் 1 வாரம் நாங்கள் நாரணும்னு இருக்குது. சங்கரங்கோவில் ஆடித்தவசு அரநாள்தான் அந்த ஃபங்க்ஷன், அரநாள்தான் அந்த அரநாளுக்கு அந்த ஊரை துப்புரை ஒன்றதுக்கு 1 மாதம் ஆகுது. முசிவாஜிக்காரன் கண் பிரிஞ்சி உட்காந்து துப்புரை பண்ண முடியாம அப்படி இருக்கு. அதனால் நம்ம தமிழனுக்கு எல்லாம் சரியாக வர மாதிரி தெரியல, நடத்துங்க பார்ப்போம். அதனால் நதிக்கரையோரம் மலசலம் விசத்தனம் பண்ணக்கூடாது. வடநாட்டுக்காரன் பார்ப்பியே சொம்பில் தண்ணி எடுத்துட்டு போய் தான் அங்கே போய் தான் கழுவான். பார்த்துருக்கேன் வடநாட்டுக்காரன். நாங்கள் பிரபாகரன் ரத்னேன் சார் சண்முகம் நாங்கள் எல்லாரும் இதுக்கு போனோம். பத்ரிநாத் ஹரித்வார் பத்ரிநாத் தான் போயிட்டு திரும்பி வரும்போது மத்தியானம் சாப்பாட்டுக்காக ஒரு நடலில் ஒதுக்கு நினைப்பாரு. அங்கே ஒரு ஓடை போது சல சல சல சலான ஓடி அழகா நிர்மலமாக போயிட்டு சாப்பிட்டோன்னா நம்ம அண்ணாச்சி மாதிரி என்னவென்னா அதை ஒன்று கை வைக்க போனோம். கை கழுது அங்குள்ள பொம்பளை சண்டைக்கு நெடுங்கிறது ஓடுகிற நதியில் எச்ச கையை வைக்கலாமா எப்படி பார்த்துடா. அவள் குடத்தில் தண்ணி இப்படி கோர்றது கிடையாது, இப்படி வச்சு எடுத்து எடுத்து விட்டு கோரி தான் கொண்டு போகிறான். தண்ணீருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன், ஓடுகிற தண்ணீர் கையை இருக்கான் எடுத்து தான் இப்படி கழுவா எல்லாரும் ஏசுற. அப்படி நாட்டிலேயும் மெல்ல நம்ம நாடை தவிர தமிழன் எந்த ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, நல்லா தான் பாடியிருக்கான். ஆனால் என்னடா அப்படிப்பட்ட அந்த தாமரணி கரையே நாம் உட்காந்துன்னு இருக்கோம், குளிக்க முடியல நம்மால், அவ்வளோ நல்லதான் இருக்குது. விபூதி பொட்டத்தை கரையில் வச்சுட்டு குளித்தா அபூரி பொட்டம் இருக்காது, இப்படி இப்படி மாதிரி தாழ மடக்கி பெரிய டப்பாலே அப்படிலாம் வச்சால அது கூட டப்பா வச்சுருந்தா கூட இன்னமே இருக்கோமான்னு எடுத்துப்போம். நாங்கள் இந்த மாதிரி தாழ மலை கரையில் வச்சுட்டு தனியார் முன்பு போயிட்டு இருந்து பார்த்தா கதுக்கு ஆள் அதை எடுத்து பல்தேக்கா எனக்கு மேலே காணும். இப்படி இருக்குது நம்முடைய யோகியில் கேட்டடா அவர் அவர் யூரிய இடத்துக்கெல்லாம் வச்சுருக்கார், அதை எடுத்து பல் தேய்க்கலாமா? வரும்போது பல் பல்லு தோண்டா முளைச்சிது, ஆட்டக்கறி கந்தகமாக பல் முளைச்சிருக்கு, வீட்டிலேருந்து வரும்போதே முளைச்சிருக்குல்ல, பல் பொடி எடுத்துகிட்டு வரலாம்ல. ஏதாவது அடுத்தவன் பொருள் எடுக்கணும், அதை மெயின் என்னென்னா அடுத்தவன் பொருள் எடுத்து போயிச்சாரு ஒரு சாட்டிஸ்ஃபை. ஆப்பா இன்றைக்கி நாம் அடுத்தவன் பொருள் எடுத்தோம். இப்படிப்பட்டது தான் இந்த தாம்பரவணையினுடைய சிறப்பு. மனுஷத்துக்கு ஒரு தரமாக போய் சாமிட்டு வரோம் எல்லாரும். தூத்துக்குடி எங்கள் ஊரில் தாம்பரணி நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் வருடத்துக்கு ஒரு தரமாக தாம்பரணியில் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு போகும் போனாங்க. அதாவது தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, 3 வருஷம் தொடர்ந்து கிணத்துல குளிச்சான்னா அவன் மனுஷனே இல்லைன்னு சொல்லி, 3 வருஷம் கிணத்தை, இப்போ கிணத்துல என்ன பம்பு வச்சு குளிக்கிறான், அதுக்குள்ளே ஒரு நதி ஸ்நானம் பண்ணிடணும், 1 மாதத்துக்கு நதி ஸ்நானம் பண்ணிடுறான் சொல்லி, இல்லைன்னா அது சுத்தமே இல்லை சரீரம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நம்முடைய தாமரணி நதிக்கரையில் அதில் நெல்லையப்புற போல தாம்பரவர்ணின்னு ஒரு அம்பாளே சுற்றி பண்ணி வச்சுருக்காள், தீர்த்தவாரிக்கு வருவார். இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நதி தாம்பரவணி நதி நவகிருஷ்ணவரன். அந்த தாமரம்ங்கிற சத்து அது இருக்குங்கிற நல்லா தெரியுது. அந்த நதி இப்படி எப்படிலாமோ போயிடுச்சு, பார்க்கறது கஷ்டமாக இருக்கு. அப்போது 1-30 வருஷத்துக்கு முன்னால் பார்த்துட்டு இன்றைக்கி போன 2 வாரத்துக்கு முன்னாலே போனேன், குறுக்குத்தறிக்கு ரொம்ப நாள் கழித்து போனேன். இப்போ போனேன், ரத்த கண்ணீர் வந்துட்டு பாவி இப்படி ஆகிட்டானே தாமரணி நதி. தண்ணீரை எவ்வளவு அசுத்தம் பண்ணலாம் ஆனால் நான் தமிழன் தான் கேட்கணும். நிறைய ஆற்றங்க ஐயா தமிழன் தண்ணி எப்படி தான் அசுத்தம் பண்ணாங்க கேட்டேன், வாங்க காட்டுறேன் நான் அவ்வளோ பண்ணி. அதனால் அந்த தாமரணி நதியில் வருஷத்துக்கு ஒரு தரமாவது எல்லாரும் போய் ஒரு ஸ்நானம் பண்ணணும். சிறந்த நதி, மக புண்ணியத்தை தரக்கூடிய நதி, பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய நதி. மலையாஜல சம்பூதே மலையாள சோதனை மருத்துவே மகாபாபே மங்களானி பிரதேசமே, அவருக்கு பேர் மகாபாவங்களையெல்லாம் போக்கக்கூடியது. அது அந்த மாதிரி அவருடைய ஸ்தோத்திரங்கள்லாம் துர்வாச முனிவர் அந்த தீர்த்தகரையில் வந்து ஸ்நானம் பண்ணி அந்த ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அது தாம்பரணி மகாத்மன்றே இருக்குது. அப்படி அங்கே வந்து ஈர்த்தகரில் வந்த எத்தையோமோ வந்த இடத்துல தான் எங்களுடைய மடத்தை ஸ்தாபனம் பண்ணார். துர்வாச முனைவர் ஸ்தாபனம் பண்ணதான் தெற்கை மடம் இப்படி இருக்கார். ஆமாம், அதாவது சைவத் துர்வாசர் என்று சிவஞான முனைவர் சொல்கிறார். எங்களை காஞ்சிபுரத்துக்கு முன்னால் சொல்கிறார் சைவத் துர்வாசர் என்கிறார். அதனால் அந்த தாமரன் எல்லாம் நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு இப்போ இந்த ஆரம் நீங்கள் கேட்டுக்கொண்டவங்க அனைவருக்கும் நன்றி கூறி எந்தளவு எனது சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நம பார்வதி பதயே மகாதே ஆறிலே கடந்தோழி வாழ்க அருமுகம் வாழ்கை கூறு செய்தனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க சொல்வே ஏரிய மன்னை வாழ்க யானைகள் நன்கு வாழ்க மாயிலாவண்டி வாழ்க வாழ்க சீரடியார்தான் வான்மிகள் வழாறு பெய்க மறிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிதாருகள் வாழ்க நான் வரை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மிகுள் செய்வ நேற்றி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: பவள மால்வரையில் நிலவெறிப்பது போர், பவள மால்வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நீற்றழகு பச்சுடம்பிற்று வளமாதுடன் நின்று ஆடிய பரமம் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றுடி தொரு கரத்தில் தரித்துயர் கிரி புறத்தெழுதும் கவளமாகழிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவா. ஆறாலும் இயற்ற ஒன்ன

பேரின்ப வெளியினிலே நடனம் செய்ய உறார்கள் கண்டுய கருணை செய்த உத்தமனாம் பதஞ்சலிதாள் பரவி போற்றி சிறாருமையாக்கிரமா முனியின் பாதம் சிந்தையிலும் சிரத்தினிலும் சேர்த்து வைப்பாம். சிந்தையிலும் சிரத்தினிலும் சேர்த்து வைப்பானோ வாத ஊர் ஐயன் போல் ஞானியுண்டோ வழங்கிய நல் வாசகம் போல் நூலும் உண்டோ சீதமதி புனைந்த சிவன் போல நல்ல தெய்வமுண்டோ தில்லை போல் தலமுண்டோ பூதிமணி அஞ்செடுத்து போல நல்ல பொருளுண்டோ சைவம் போல் சமயமுண்டோ சீதமிகு செந்தமிழ் போல் மொழியுண்டோ தேசத்தில் எங்குமே இல்லை இல்லை ததரா நான் நன்னோ.

நம்ம பார்வதி பதஞ்சலி அக்கரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத உரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே திருவாத உருளிற்கு திருநாமம் விடுதல் முதலாகிய நிகழ்ச்சியும் அவர் கல்வி கற்றதனுடைய சிறப்பும் அரிமர்த்தன பாண்டியனுக்கு மந்திரியாகிற அந்த சிறப்பும் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டி சமயங்கள் எண்ணில்லாதன. புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று நாட்டிலே நிறைய இருக்கு. சமயங்கள் எல்லாம் வந்து சாமானியமாயிருக்கின்ற மனிதர்களுக்கு ஓரளவு அறிவு விளங்கும்படியாக செய்வது சமயம். அந்தந்த சமயங்களிலும் சில நன்மைகளே, புறப்புறச்சமயம், புறச்சமயம், ஒவ்வொரு சமயங்களிலும் சில நன்மைகள் இருக்கும். அப்படி அந்த சமயங்களிலே அந்தந்த நன்மையை தெரிந்து அதற்கு மேலே பல பிறவிகளிலே மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மேல வந்து ரொம்ப காலம் கழித்து சைவ சித்தாந்தத்துக்கு வரணும். சைவ சித்தாந்தத்துக்கு வர்றது சாமானியம் அல்ல. சித்தாந்த சைவம், சைவ சித்தாந்தம் என்று நம்முடைய சமயத்தை சொல்லப்படும். சித்தாந்த சைவம், சைவ சித்தாந்தம் என்று நம்முடைய சமயத்தை சொல்லப்படும். சித்தாந்த சைவம் சொல்லுகின்ற ஒரு முடிவுக்கு மேலே வேற எந்த சமயங்களும் சொல்ல தெரியாது. எல்லா சமயங்களும் சைவத்துக்குள்ள அடங்கிவிடும். எல்லா சமயங்களும் நட்சத்திரங்களை போல, சைவ சமயம் சூரியனை போல. அந்த சைவ சமயத்துக்கு சத்துருக்களான சமயங்கள் நிறைய இருக்கு. சைவத்துக்குத்தான் சத்துரு அதிகம். மற்ற சமயங்களுக்கு அவ்வளவு சத்துருக்கள் இல்லை. சைவ சமயத்துக்கு தான் எதிரிகள் ஏராளம். அந்த சத்துருக்கள் வந்து சைவ சமயத்துக்கு கெடுதல் செய்யும் போது சுவாமி அந்த சத்துருக்களை நீக்குவதற்காக ஒருத்தரை தனக்கு பக்கத்தில் இருக்கிறவரை பூமிக்கு அனுப்புவார். அது சமண சமயம் அதிகமாக மிகுந்து சைவ சமயத்தை கெடுத்து கொண்டிருந்த போது முருகனை அனுப்பினாரு ஞானசம்பந்தராக சீர்காழி. சைவ சமயத்தை தடைக்க வைக்கவும் சமண சமயமாயிருள ஓட்டமும் ஞானசம்பந்தர் இல்லைன்னா நாடு முழுவதும் சமணமாகவே இருக்கும். அதே போல புத்த சமயம் அதிகமாக மிகுந்து சைவ சமயத்துக்கு இடையூறு செய்யும் காலத்தில் தனக்கு பக்கத்தில் இருந்த திருநந்தி தேவரை திருவாத ஊருக்கு வர சொன்னார் மாணிக்க வாசகரா. ஞானசம்பந்தர் இல்லைன்னா சமண சமயமாகவே இருக்கும், ஜெயமும் இருக்காது. திருநந்தி தேவராகிய மாணிக்க வாசகர் வரவில்லையானால் புத்த சமயம்தான். அதன் பிறகு பல பல சமயங்கள் எல்லாம் வந்து இந்த சைவத்துக்கு இடையூறு நிறைய செய்கிறது. செய்தாலும் சைவம் ஆணி பலமா இருப்பதனால இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சைவ சமயத்தை உள்ளபடி வேதாகமங்களில் உள்ளபடி சைவ சமயத்தை விருத்தி செய்கின்ற புலவர்கள் மகான்கள் இப்பொழுது ரொம்ப குறைவு. சைவ சமயத்தை விருத்தி பண்ணுகின்ற புலவர்கள் புலவர்கள் இருக்கிறார்கள் சைவ சமயத்தை விருத்தி பண்ணுகிற புலவர்கள் குறைவு. புலவர்கள் என்றால் பொதுவாக புலவர்கள், சைவ சமயத்தை விருத்தி பண்ணுகிற புலவர்கள் ரொம்ப குறைச்சல். சமய வளர்ச்சியை செய்வது நம்ம சமயத்தை வளர்ச்சி, நம்ம சமயத்துக்கு இடையூறாக இருக்கிற சமயங்களிலே நம்ம சைவர்கள் பிரவேசிக்காமல் நம்ம சைவர்களுக்கு உள்ளதை சொல்லி, நம்ம சைவம் இப்படிப்பட்டது, இவ்வளவு உயர்ந்தது என்று சொல்லி இந்த கட்சியில சேர்ந்தவரை வலுவா நிக்க வைக்கிற மாதிரி புலவர்கள் இல்லை. கட்சியில் சேர்ந்திருக்கிறான்னா இவனுக்கு கல்வி அறிவு, கேள்வி அறிவு, இயற்கை அறிவு எல்லாம் குறையும்.
பேரளவுக்கு அதையால் அவன் திருநீர் பூசுறான் இப்போ பூசினா, அவன் தீச்சை வாங்கினான் இப்போ வாங்கினா, இவ்வளவுதான். இதுதான் சைவமாக இருக்கு. சைவ சமயத்தினுடைய மரபு, சைவ சமய சம்பிரதாயம், சைவாகம் முறைகள் நன்றாக தெரிந்த புலவர்கள் இல்லை, இதில் சேர்ந்த கட்சியில் சேர்ந்தவர்களும் இல்லை, சைவ சமயத்தில் சேர்ந்தவர்களும் இல்லை. சைவ சமயத்தில் நிலைநாட்டுகிறவர்கள் சைவ சமயத்தினுடைய பெருமையை சொல்லி அந்த சைவ சமயத்தில் நிலைத்து நிற்கும்படியாக செய்கின்ற அறிவுரை நூலுரை சொல்லுகின்ற ஆச்சாரியர்கள் இல்லை. அது திருவிளையாட புராண ஆசிரியர் முதற்பாட்டிலேயே சொல்றார். ஆயவளம் வரியதனில் அமாத்தியரின் அருமறையும் தூய சிவாகம நெறியும் தொலை வழங்க வஞ்சனையால் மாயனிடும் புத்தையில் உடைந்தோட வந்து ஒருவர் சேய இளம் பருதி என சிவனருளால் அவதரித்தார் என்பது திருவிளையாட புராணம். அதனாலே சைவ சமயிகளாயிருப்பவர்கள் நன்றாக சிவன் நூல்களை நன்றாக கேட்டு சிவன் நூல்களிலே சொல்லி இருக்கிற ஆச்சார அனுட்டானங்களை நன்றாக மனத்திலே பதிய வேண்டும். தன்னை சேர்ந்தவர்களை, தன்னுடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் எல்லாரையும் அதிலே ஈடுபடுத்தி பதிவு சுபாச உண்மைகளை நன்றாக கற்றுக்கொண்டு நம்ம சமயத்தினுடைய சிறப்பு இப்படிப்பட்டது, மற்ற சமயங்களுடைய தாழ்வு இப்படிப்பட்டது என்று நன்றாக தெரிந்து கொள்ளும். அதுக்குதான் இந்த புராணங்கள் எல்லாம் கேட்கும். ஆகவே இந்த சைவ சமய விருத்தியான இந்த புண்ணியத்தை செய்தவர்கள் சமயாச்சாரம் நான்கு பேரும், அதன் பிறகு வந்த புண்ணியவான்கள் பல பேர். ஆக சைவ சமய விருத்திக்காக பாடுபட்டவர்கள் இந்த நால்வரும். நாடெல்லாம் சுற்றி ஒரு வசதி இல்லாத காலத்திலே ஊரெல்லாம் அவன் இருக்கின்ற ஊரெல்லாம் போய் பாடி அதிசயங்களை செய்து சமயத்தை விருத்தி செய்ய. அதிலே அன்பர்களுடைய உள்ளத்திலே பத்தி உண்டாகும்படி, உணர்வு உண்டாகும்படி, சிவனிடத்திலே அன்பு உண்டாகும்படி அதிகமாக ஈடுபடுத்துவது திருவாசகம். அதிகமாக ஈடுபடுத்துவது திருவாசகம். அந்த திருவாசகத்தை பாடுவதற்காகவே கைலாயத்திலிருந்து திருநந்தேவர் வந்தார். அப்படிக்கு வந்தாரே, அவர் தானாவே கூட பாடலாம். திருநந்தேவர் அங்கே உபதேசம் பெற்றவர் தானே, தானாவே கூட பாடலாம். ஆக சிவன் வந்து மறுபடியும் அவருக்கு ஞானத்தை உபதேசித்து பாட வச்சான். அப்படின்னா அங்கே உபதேசம் பெற்றவர் திருநந்தேவர்னா இரண்டாம் சிவன், இரண்டாவது சிவன் சிவருமானுக்கு அடுத்தாப்புல இருக்கிறவர். அவருக்கு மறுபடி சிவபெருமானே குருவாக வந்து நிலந்தன் மேல் வந்தருடைய நீள்களால் காட்டி புத்தி வஞ்சாக்கரத்தை உபதேசம் பண்ணி அதிகமான ஞானத்தை கொடுத்து பாட வச்சாங்க. பெரிய ஒரு கருணை, பெரிய ஆச்சரியம். ஞானம் உள்ளவனுக்கு ஞானத்தை தந்தா, பணக்காரனுக்கு பணத்தை கொடுத்தா போய், கல்வி உள்ளவனுக்கு கல்வியை கொடுத்தா என்னமா இருக்கும், அதிகமாக நல்ல பக்குவமான நிலத்திலே விதைய போட்டா எப்படி இருக்கும், நன்றாக. அதுபோல ஞானம் உள்ளவராயிருந்த திருநந்தேவர் வந்திருந்தாரு திருவாரூருக்கு. சிவபெருமான் மறுபடியும் வந்து அவருக்கு ஞானத்தை அள்ளி கொடுத்தார். அவரு மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் அள்ளி கொடுத்தார், மாணிக்கவாசகர் நமக்கு அள்ளி கொடுத்தார். அவர் வள்ளல், இவரும் வள்ளல். அதனால வாதவூர் வள்ளல்னு வாடிவிட்டார், வாதவூர் வள்ளல். ஆகவே பொய்மையா உலகின் மாய பொங்கிருள் அகல வன்னோர் தம்மையால் நரகில் தள்ளும் சமய தாரகம் அழுந்த எம்மையால் உடையா நண்பர் இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலர ஞான தினகரர் உதயம் செய்தார் என்று அவருடைய அவதாரத்தை பற்றி ஞான சூரியன் உதயம் செய்தார். ஞான சூரியன் உதயம், ஞான சூரியன் உதயம் செய்தபடியினாலே அஞ்ஞானமாகிய இருள் ஓடி போய்விடும். அஞ்ஞானம் தன்னை அகழ்வுக்கு நல்லது, விஞ்ஞானமாகி மிளிர்கின்ற வைச்சுடைய என்றார் போல சூரியன் உதயமானான் இரு கூடிவிட்டோம். நட்சத்திரங்கள் சமயத்தாரகளாய் இருக்கிற நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களை போன்று இருக்கிற சமயங்கள் ஓடி போய்விட்டார். நட்சத்திரங்களை போல இருக்கிற சமயங்கள். ஆகவே இந்த இருள் ஓடியது, புறச்சமயங்கள் ஓடியது, மெய்ச்சமயத்தில் இருக்கின்ற அன்பர்களுடைய இதயமாகிய தாமரை எல்லாம் மலர்ந்தது. பொய்மாயா உலகின் மாய பொங்குருள் அகல அன்னோர் தம்மையால் நரையில் தள்ளும் தமய தாரகள் மலுங்க
எம்மையாள் உடையா நண்பர் இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலர ஞான தினகரர் உதயம் செய்தார். திருவாதவூரர் திருநந்தி தேவர் அவதாரம் என்று அதிகபட்சம் நான் தான் சொல்றேன். அதிகபட்சம் ஓவிய சாமிநாத ஐயர் எழுதியிருக்காரு, டாக்டர் ஓவிய சாமிநாத ஐயர் எழுதியிருக்கிறார். அந்த குடமுள நந்தீசனை வாசகனாக கொண்டார் என்கின்ற அப்பர் சுவாமிகள் திருத்தாண்டத்தை வச்சு எழுதியிருக்கிறார். இந்த மூவருக்கும் முந்தியவர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரராகிய தேவாராசிரியர்களுக்கும் முந்தியவர். அந்த மரமலையடிகள் வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். இவங்க 7ஆம் நூற்றாண்டு, யாரு சம்பந்தரும் அப்பரும் 7ஆம். ஆகையினாலே இப்படி திருநந்தி தேவரே திருவாதவூரராக மாணிக்கவாதராக வந்தபடியினாலே அவர் மூலமாக சைவ சமயத்தை விருத்தி பண்ண வேண்டும் என்கின்ற கருணையினாலே சிவனே குருவாக வந்தார். குருவே சிவம் என்று கூறுவது நமக்கு, குருவே சிவம் என்று நாம் சொல்லுவோம், அவருக்கு சிவனே குருவாக. நமக்கு குருவாக வந்தவர் சிவனாக நாம் வந்து பாதிக்க வேண்டும். தேசிகர் தம்மையும் சிவனேஸ்வர தம்மையும் ஈசனவே உலத்துடன் என்றார் போல, மனித வர்க்கத்திலே வந்து நமக்கு உபதேசம் பண்ணிய குருவை சிவமாக என்று அவருக்கு யார் யார் வந்தா சிவனே குருவாக. இப்ப இந்த வித்தியாசம் தெரியுத, மனிதன் சிவமாக எண்ணுதல் சிவனே குருவாக வந்தார், குருவை சிவமாக எண்ணுதல் நமக்கு நமக்கு அவருக்கு சிவனே குருவாக. சிவனே குருவாக வந்தான்னா அதனுடைய உயர்வு அருமை சொல்லி முடியுமா? திருக்கையிலை இருந்த நந்தி தேவன் தன்னை தென்னாடும் தென்றமொழும் சைவம் மூங்க இருக்கு முதல் ஆகமும் இசையும் மூங்க எம்பிரான் சிவனேதான் கடவுள் என்ன தருக்குள்ள சமயத்தார் தளர்ந்து ஓட சங்கரனே வாத ஊர் தன்னில் தந்தாய் திருக்கோவை வாசகம் சேரத்தந்தான் சேவகனே வாத ஊர் சிவனே ஊற்றி என்று திருவாத ஊர் செந்தமிழ் மாலைன்னு ஒரு 101 பாடல் பாடியிருக்கிறேன். திருவாத ஊர் செந்தமிழ் மாலைன்னு. ஆகையினாலே இப்படி சிவபெருமானை குருவாக வந்து உபதேசம் பண்ணியபடியினாலே அவருடைய சிவஞானம் மற்றவர்களை விட கூடுதலாக, அது நீங்க திருவாசகத்தை படித்தவர்களும் உணர்ந்தவர்களுக்கு தெரியும். படித்தவர்களுக்கு தெரியாது, உணர்ந்தவர்களுக்கு தெரியும். படித்தவர்களுக்கு தெரியாது, உணர்ந்தவர்களுக்கு தெரியும். திருவாசகத்தை படிப்பது வேறு, சொல்லிய வாட்டின் பொருள் உணர்ந்து. அதனாலே அதுல சிவஞானமாவே இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. அது இவருக்கு பேர் வச்சாங்கன்னு பாடுறாரு, பேர் வச்சாரு, பேர் வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடுறாரு. பொருத்தம் இல்லாத நெறியை தன்னுடைய நெறியாக கொண்ட புத்தம், புத்த சமயம் என்று ஒரு சமயம், அது பொருத்தம் இல்லாத ஒரு நெறியை தன்னுடைய சமய நெறியாக கொண்டு மக்களை கெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த புத்தனோடு வாது செய்து அந்த வாதிலே வென்று புத்தனோடு வாது செய்தார் யாரு? சமணர்களோடு சம்பந்தர் வாது செய்தார். வாது செய்தார்னா அவரோட அதிகமாக பேசல, அவனோடு அதிகமாக பேசல, சுத்தியே நின்று முய்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்ன மாதிரி சபதம் பண்ணினாக, சபதம் பண்ணினதுக்கு இயந்து சபதத்தை தன்னுடைய செயலை செய்தார், பாட்டு பாடினார். அவனோட எதிர்த்து வாதம் எல்லாம் பேச மாட்டாங்க ஞானிகள், அஞ்ஞானிகள். ஆனா ஞான சம்பந்தர் சுத்தியே எல்லாம் நின்றுகிட்டு இருந்தான் சமணர்கள். மாணிக்க வாசகர் புத்தனோட வாதம் செய்யறதுக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? அவன் முகத்தில் விழிக்கப்படாத குறுக்க தர போட்டு பேசினார். புத்தன் முகத்தில் விழிக்கப்படாது, புத்தன் முகத்தில் விழிக்கப்படாது, திரை போட்டு பேசினார். எவ்வளவு நேரம் பேசினார்? 1-5 நிமிஷம் பேசினார். அவன் சைவத்தையும் திருநீற்றையும் சிவபெருமானை இகழ்ந்து பேசினான். அப்படி இகழ்ந்து பேசிய போது, இகழ்ந்து சிவபெருமானை இகழ்ந்து பேசுகிறவனுகிட்ட நம்ம பேசலாமா? பேசலாம். அப்படி பேசுகிறதுக்கு
கொடுக்கறவ வழிய கொடுக்கறவ சரஸ்வதி தானே, சரஸ்வதி தானே. அவ வந்து இவனை பேச வைக்கலாம், அவ பேச வைக்கணும் தானே இவன் பேசுன அப்படின்னு என்ன பண்ணாரு, சரஸ்வதிய கூப்பிட்டாரு. மாணிக்கவாசகர் சரஸ்வதியே பிரம்மாவை கூப்பிட்டாருன்னு வேற அருளாளர் வரலாறு.

செஞ்சவனா அசுத்த வார்த்தையா பேசுவப்பா, புண்ணியம் செஞ்சவன நல்ல வார்த்தையா பேசுவப்பா, சிவ புண்ணியம் பண்ணினவன சிவனையா பேசுவப்பா. சரஸ்வதி பாகுண்ணியத்துக்குந்தா போல அனுக்கிரகம் பண்ணுகிறான். அந்த சரஸ்வதி என்ன சொன்னாரு தெரியுமா? நீ தக்கன் வேண்டிக்கு போயிருந்த தக்கன் இகழ்ந்தவனுடைய வேள்வியிலே நீ போயிருந்தபடியினாலே உன்னுடைய மூக்க எங்க வீரபத்திர சுவாமி அறுத்து விட்டார்கள், அது உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா? இகழ்ந்தவனுடைய யாகத்துக்கு போனதுனாலே உன்னுடைய நாசியே வீரபத்திர சுவாமி அறுத்தாரு, இப்ப இகழ்ந்து பேசுறான புத்த அவனாவில் நீ இருக்கலாமா? ஓடி போனாரு, ஓடிய தக்கன் வேள்வியில் முதலான பரமஞானிகளுக்கு சாதாரணம், அவங்க எல்லாம் பேசுறது புரியும், அவங்களுக்கு சாதாரணம். தொக்கநான்மரை சொல்லு நீவே சொல்ல வதன் கலை மாதராய், தக்கன் வேண்டியில் உன்ற நாசி தடிந்தது என்று மறந்தாய், முக்கனான் அருள் இல்லை என்றிடு மூகர் நாவை நீங்கிய நக்கனார் திரு ஆன ஏகன நாமடந்தையும் அஞ்சினாள் நாமகள் நாசி சிரம் பரமன் மட சோமன் முகநெறித்து உந்தீவர தொல்லை வினகட உந்தீவர். அப்படி புத்தனோடு அடங்கியும் போது சரஸ்வதி இப்படி கண்டித்தாரு, கண்டித்தவனே சரஸ்வதி போயிட்டா புத்தன் உமையாயிட்ட, புத்தன் எல்லாமே உமையாயிட்ட, புத்தன் எல்லாம் உமையான பிற்பாடு தான் ஈழ நாட்டு அரசன் சோழ நாட்டு அரசர்கள் எல்லாரும் மாணிக்க வாசரை வணங்கி வாழ்த்தி அந்த வேளையில ஈழ நாட்டு அரசே அவன் ஊமை பெண்ண கூட்டிட்டு வந்திருந்தாளா சிதப்பருத்து, ஊமை பெண்ண கூட்டிட்டு வந்த அவனுடைய புள்ள ஒண்ணு இருந்தா அது ஊமையா, இப்படி பேசினவன எல்லாம் ஊமையாட்டி சாமி, இந்த பேசாம இருக்கிறவோட பேச வைசாமி அப்படி சொன்ன உடனே அவளை நயன தீட்சை பண்ணினார் மாணிக்க வாசர் அந்த பெண் குழந்தைய, அப்படி நயன தீட்சை பண்ணின உடனே அவளுக்கு ஞானம் வந்துருச்சு, பேசல பாட்டா பாடணும், பேசல பேசாதது பாட்டு பாடிச்சுப்பா, இப்ப குமரகுருவாரு பேசாம இருந்தா இருந்துச்சு திருச்செந்தூருக்கு போய் முருகப்பெருமானுக்கு முன்னால விட்டு அந்த தாய் தந்தை வணங்கி அழுதார்கள், அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, பேசல ஊமேவு செங்கமல புத்தி எழுந்தேரறியவாமேவு தெய்வப்படமறையனாமேவு என்று பாட்டா பாடிச்சு கந்தர் கழிவுவார், பேசாத குழந்தை பாட்டு பாடிச்சு. அதுபோல இந்த பிள்ளை என்ன பண்ணாரு பார்த்தாரு, பூசுவதும் வெந்நீர் உண்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயாம் மறைபோரும் தானி, பூசுவதும் பேசுவதும் உண்பதும் கொண்டென்ன ஈசனவன் எப்போ இருக்கு இயல்பானான் சாளரோடு பாட்டு பாடிச்சு ஆகையினார். இப்படி அதன் பிறகு எல்லாம் வணங்கி அயால் புத்தன் எல்லாம் வந்து மாணிக்கவாசர் திருநூறு வாங்கிட்டேன், மாணிக்கவாசர் நாங்கள் முன்ன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருந்தபடியினாலே திருநூறு பூசாமல் போனஞ்சாமி, முன்ன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருந்தபடியினாலே குருத்திராட்சம் போடாமல் பஞ்சாட்சரம் சொல்லாமல் குருணா பூட்டம் உபூதி குருசாமி அப்படின்னு மாணிக்கவாசர் உபூதி வாங்கி புத்தன் எல்லாம் பூசிக்கிட்டு சிதம்பரத்திலே ரூம் எடுத்து தங்கி பல நாள் இருக்கிறோம். அந்த புத்தனோடு அது செய்ய ஒரு ஐய மாணிக்க அப்படின்னு குறிப்பிட்டார், ஏன்னா அவருடைய அவதாரம் முக்கியமான ஒரு நோக்கம் அது. மறுவாத நெறி பூண்ட மத்தனும் புத்தனுடன் பெருவாது வென்று சிவன் பெருநாமம் மிக வளர அந்த புரட்சமயமாகிய புத்த சமயத்தை வென்றாரு, பெருநாமமாக இருக்கிற சிவநாமம் வளரும்படியாக செய்தார், சிவபெருமானுடைய திருநாமத்தினுடைய பெருமை அவனுடைய அருளாற்றலுடைய சிறப்புகளை எல்லாம் திருவாசகமாக பாடி சிவநாமம் விளங்கும்படியாக வளரும்படியாக செய்தார். வெறுவாத உருவாத பிறவியில் சென்று ஒரு நாமம் உறாதவர் ஐயால பிறவியானது உருவாத பிறவி, உருவாத பிறவினா நீங்காதது, நீங்காதது நீங்காதது என்றால் பிறவி வென வென பிறவி பிறவி வென இப்படியே வரிசையா வந்து கொண்டே இருக்கு, அது பிரவாகநாதின்னு சொல்றது, ஆற்றில் நீர் போவது போல வினையினால பிற

0: பிறவியும் பிறவியினாலே பிறவி, பிறவியினாலே வினை, வினையினாலே பிறவி. அதனாலதான் மாணிக்க வாசகர் அதை சேர்த்து சொல்லுது, வினைப்பிறவி வீட்டுங்கு வந்து வினைப்பிறவின்னு நல்லா சேர்த்து சொல்றாரு. அதான் ஒரு பெரிய கடிகாரம். பிறவி என்ன பிறவி? அந்த கண்டபத்திலையும் சொல்றாருமா, வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு, வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை செய்தும் அடையாளே தளர்வு. பிறவி வருவது எதனால வருவது? வினை எதனால வருவது? பிறவி மரத்தினால் வித்து, வித்துனாலே மரம், வித்துனால மரம் மரத்தினால் வித்து. அதனாலே வினையை வெல்லும், வினையை வெல்லும். அப்போ சமாமி வினையை வெல்லுவது சமாமி விஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ என்றார் போல. அதனாலதான் நம்ம ஆசிரியர்கள் முதல்ல வினையை கெடுக்கும் இந்த பாட்டு அப்படின்னு பாடுறாங்க. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே, முந்தை வல்வினை முழுதும், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பது என்று வினையை பற்றி ரொம்ப கவனமா கவனமா சொல்றோம். அதனாலே இவருக்கு இனிமேல் பிறவி இல்லை. பிறவி வந்துச்சுன்னா பேர் வைப்பாங்க, பிறவி வந்துச்சுன்னா பேர் வைப்பாங்க. காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவிய போல் கட்டுண்டு இருந்தவமை, வெளியில் விட்டு அழலாம் காப்பிட்டு அதற்கு சென்ற பேரிட்டு மெய்யென்று பேசும்பாள் பொய்யுடல் பழக்கவலை அமுதமூட்டி என்பது தாய்மான ஒரு பாடல். குழந்தை பிறந்தா பேர் வைப்பாகிறது. அதனாலே இனிமே ஒரு பிறவி எடுத்து இன்னொரு பேர் வராதபடி இருப்பவராகிய திருவாரூர் அப்படின்ற இன்னொரு பிறவி எடுத்து அந்த பிறவியிலே ஒரு பேரு இல்லாதவராக இருக்கல, இதோடு சரி இல்லாதவராகிய இவருக்கு உருவாத பிறவியைச் சென்று ஒரு நாமம் உறாதவர்க்கு திருவாத ஊரரனும் திருநாமம் குறித்தார்கள்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: வணக்கம்.
3: வணக்கம். நான் தவணி பேசுறேன்.
2: சொல்லுங்க.
3: வணக்கம் தந்து இருக்கும்.
2: வணக்கம். வணக்கம்.
3: மாதிரி செயல்களுக்கு நடுகலும்
2: சொல்லுங்க.
3: அவரை கேட்க வேண்டா, நீங்க மீட் சாப்பிடுற இல்ல ஃப்ரைடேல வெள்ளிக்கிழமையில மீட் சாப்பிடுற இல்ல, ஆனா நீங்க ஏன் மில்க் குடிக்கிறீங்கன்னு
2: கேக்குறேன். நல்ல கேள்வி. அவர் அநேகமாக இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இப்படியான கேள்விகள் மிகவும் கூடுதலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவற்ற கேள்விக்கு இப்பொழுது டாக்டர் அவர்கள் பதில் சொல்லுவார். நன்றி அம்மா. வணக்கம்.
4: அதாவது ரெண்டு உணவுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது வந்து மரக்கறை உணவு ஒன்று இருக்கின்றது, அதுதான் வெஜிடேரியன் ஃபுட் என்று சொல்லுவோம் நாங்கள். ரெண்டா தனியாக தாவரவங்களிலிருந்து புறப்பட்ட உணவு என்னும் பொழுது அவர்கள் விலங்கு உணவு ஒன்றுமே எடுக்க மாட்டார்கள். நீங்கள் பிளைட்ல போகும் பொழுது வெஜிடேரியன் டயட் என்று கொடுத்துட்டீங்களா, உங்களுக்கு பால் சீஸ் கூட
2: வராது.
4: அப்ப அந்த இது இருக்கு, அதை சொல்லுவார்கள் வெஜிடேரியன் டயட் அல்லது வந்து அது. அதே மாதிரியாக நாங்கள் சாப்பிடுகிற உணவு வெஜிடேரியன் டயட் இல்ல, நாங்கள் சாப்பிடுற உணவு பெயர் சைவ உணவு. கேள்விப்பட்டிருப்பீர்களா, சைவ உணவு. சைவ உணவு வேறு, வெஜிடேரியன் டயட் வேறு. சைவ உணவு சைவத்தில் பரிந்துரைக்கப்படுகின்ற உணவு. அப்ப எங்களுக்கு சைவத்திலே பால், பால் பதார்த்தங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். அது நாங்கள் எந்த மிருகங்களை கொன்று பரப்பதில்லை, பது செய்து வருவதில்லை, அப்படியே சேர்த்துக் கொள்ளலாம். மற்றது பால் வந்து ஆரோக்கியமான உணவு ஆனபடினாலே எங்களுக்கு, நாங்கள் மரக்கர உணவுக்காரர்கள் அல்ல, நாங்கள் சைவ உணவுக்காரர்கள். சைவத்திலே பரிந்துரைக்கப்பட்ட உணவு பால் உணவு ஆனால் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அது முதலாவது. ரெண்டாவது, இந்த தனிய வெஜிடேரியன்ஸ் அல்லது மரக்கர உணவை மட்டும் எடுப்பதனால ஒரு சில போஷாக்கு குறைவாக
2: வரும்.
4: அதில் ஒன்று எசென்சியல் அமைனோ அசிட், அத்தியாவசிய அவசியமான அமைனோ அமிலங்கள் என்று இருபது இருக்குது. அந்த அத்தியாவசியமான அமைன அமிலங்கள் விலங்குணவுகளிலே மட்டும்தான் உண்டு, தாவர உணவுகளிலே இல்லை இல்லை இல்லை. அப்போ நம்முடைய சைவ உணவுக்காரர்கள் எசென்சியல் அமைன எங்கே இருந்து வருகிறது? பாலிலே இருந்து வருகின்றது. மூன்றாவது, பால் வேண்டாம் என்று சொன்னால் பச்சிளம் குழந்தை பிறந்து தாய் இல்லாவிட்டால், பால் இல்லாவிட்டால், அல்லது வருத்தம் வந்திருக்கிற பொழுதெல்லாம் பால் தானே கொடுக்கின்றோம். வயோதிபர்கள் கோமா ஸ்டேஜில் இருக்கைக்குள்ளேயும் பால் உணவு தானே கொடுக்கின்றோம். ஆகவே இந்த குறைமாத குழந்தைகளிலிருந்து கோமா ஸ்டேஜஸ் இருக்கிற முதியவர்கள் வரைக்கும் உணவாக ஆதாரமாக இருப்பது இந்த பால் உணவு. அதைத்தான் நாங்கள் பசுவை கோமாதா என்று சொல்லுகின்றோம். அந்த மூன்று விஷயங்களினாலே நாங்கள் பால் உணவை ஏற்றுக்கொள்ளுகின்றோம்.
2: நன்றி நன்றி. இன்னொருவர் வந்து வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
4: வணக்கம் வணக்கம்
5: வணக்கம்
4: வணக்கம்.
5: அருமையான கேட்டுக்கொள்கிறேன்.
4: நிச்சயமாக அதுல ரெண்டு விதமாக இருக்கின்றது. கீதவாணி அதிபர் நடா ராஜ்குமார் அவர்கள் இந்த பழைய நிகழ்வுகளை மீண்டும் மறை ஒளிபரப்பு செய்து வருகின்றார். நிலைய அதிபரோடு நீங்க தொடர்பு கொண்டால் அவருடைய நேர நிகழ்வுகளை தருவார். அடுத்ததாக எமது இணையதளத்திலும் www.knowingourroots.com இந்த இணையதளத்திலையும் நாங்கள் இந்த பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை தளமீட்டி வருகின்றோம். ஆகவே நீங்கள் பழைய நிகழ்வுகளையும் கூட மீளவும் அதை கேட்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் ஆதரவுக்கு மிகவும் நன்றி.
2: நன்றி ஐயா, வணக்கம்.
5: சொல்லுங்க. இந்த இன்றைய பிரசங்கத்துக்கு இது உகந்தது அல்ல நினைக்கிறேன்.
2: என்ன பரவாயில்ல,
5: இருந்தாலும் நான் கேட்கிறேன். இந்த எங்களுடைய சமய குறவர் சமயத்து
4: குறவர்கள்
5: நால்வர் இருக்கிறார்கள்,
2: நால்வர்
5: அவர்கள்
2: நாயன்மார்கள்,
5: நாயன்மார்கள் பாடியது இந்த கிறித்த சமயத்திலிருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்றார்கள் ஒரு சிலர்.
4: என்னுடைய கிறிஸ்தவ சமயத்திலிருந்து
5: அவர்கள் இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்பட்டார்கள். ஹி வாஸ் தே ஆர் இன்ஃபுளுன்ஸ் பை கிறிஸ்டியானிட்டி டு டு சோ என்று சொல்லுறார்கள்.
4: ஆமா,
5: அதை நான் ஒத்துக்கொள்ளவில்லை. எனக்கு தெரிந்த மட்டிலே இவர்கள் இவர்களை எல்லாம் பாடினார்கள். அதற்கு அக்காலத்தில் இருந்த கிராமிய பாடல்கள் ஒரு காரணம் என்று சொல்றார்கள். கிறிஸ்தவ சமயம் வந்து 10-11 ஆண்டுக்கு பிறகுதான் தென்னாட்டுக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்ன நாங்கள் கேள்விப்பட்டதில்லை, தாக்கம் ஏற்பட்டதாக. அது ஏதேன் தெரிஞ்சால் நான் அதை அறிஞ்சு கொள்ளலாமோ. நாங்கள்
2: உண்மையிலே நீங்கள்
4: நல்ல ஒரு கேள்வி. அதாவது எமது திருவாறு திருவாசகங்கள் கிறிஸ்தவ மத கொள்கைகளின் தாக்கத்தினாலே ஏற்பட்டன. நாங்கள் இப்படி பலவற்றை கேள்விப்படுகின்றோம். இப்பொழுது திருக்குறள் கூட பல இப்போ சொல்லுகிறார்கள், அது ஒரு செயின்ட் தாமஸ் வந்த காலத்திலே அவருடைய தாக்கத்தினாலே தான் வள்ளுவர் திருக்குறள் எழுதினார் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் செயின்ட் தாமஸ் இல்லை இந்தியாவுக்கு வந்ததற்கான வரலாற்று ஆதார சான்றுகள் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு உலகெங்கனும் 13 இடங்களுக்கு மேலாக இடங்களிலே செயின்ட் தாமஸுடைய சமாதிகள் இருக்கின்றன. இப்போ ஒரு செயின்ட் தாமஸ் தான் இருந்திருக்கிறோம். ஆனா 13 இந்தியாவிலேயே 4 இடங்களிலே இருக்கு அவருடைய சமாதி. ஒன்றுதான் மயிலாப்பூர்ல இருக்கிறது. அதுவே இதுல எந்த விதமான உண்மையும் இல்லை. திருக்குறள் அரங்கேற்றப்பட்ட காலம் கடைச்சங்க காலம்,
2: 2030 வருடங்களுக்கு
4: முன்னர், கிறிஸ்துவுக்கு முன் 32 ஆண்டு அது அரங்கேற்றப்பட்டது. அந்த அரங்கேற்றப்பட்டது கடைச்சங்க காலம். ஆகவே அது அதற்கு முன்னராக வந்தது. ஆனால் அவர்கள் என்னென்னு கேட்டால் இந்த இதில் ஒன்று நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் எல்லோரும் இந்த நூல்களில் கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்கிறார்கள். சந்தோஷமா இருக்குது. இதை பார்த்தா இன்றைய சமயத்தில் இருக்கிற சொல்ற மாதிரி இருக்குது. ஏனென்று சொன்னால் இது இறையின் வெளிப்பாடு. இது கிராமிய பாடல்களின் தாக்கமும் அல்ல, கிறிஸ்தவ சமயத்தின் தாக்கமும் அல்ல, அல்லது சமண மதத்தின் தாக்கமும் அல்ல. இது இறையின் வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு வேறு வேறு இடங்களில் வெளிப்பட்ட அந்த புதுப்பாடு இருக்குந்தானே, பொதுமைப்பாடு இருக்குந்தானே. சமீபத்திலே நான் வன்னி மாவட்டத்தில் உள்ள ஊர்களிலே திருப்பி மீளமரவு குடியமரவு குடியமர்ந்து கொண்டிருக்கிற கிராமங்களுக்கு சென்று சில ஆன்மீக உரையாடல், அதாவது அவருடைய ஆன்மீக நம்பிக்கையை மீழெழுப்பி அவருடைய தெய்வ நம்பிக்கையை மீள உறுதி செய்கின்ற நோக்கத்தோடு செய்து கொண்டு வந்தோம். அப்போதெல்லாம் அங்க பார்த்தால் சில கத்தோலிக்க அன்பர்கள், அங்க வந்து நிறைய கத்தோலிக்க அன்பர்கள் இருந்தார்கள். ஸ்கூல் பிரின்சிபல் இருந்தார், எனக்கு இதை ஆர்கனைஸ் பண்ணி தந்தவரே ஒரு கத்தோலிக்க அன்பர், அவர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் எல்லோரும் தங்களுடைய சமயம் சொல்லப்படுவார். நான் சொன்னது இந்த சமயம், எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் இருந்துதான் நான் சொன்னேன். அவர்கள் ஏதோ தங்களுடைய சமயத்துக்கு கருத்து சொல்லப்படுவது போல உணர்ந்தார்கள். உலகத்திலே ஒரு அருட்சகோதரர் ஃபயஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கத்தோலிக்க துறவி, அவர் சொன்னார், தனக்கு மெய்க்கூச்சரிந்து விட்டது. அந்த முதல் இடம் இறைவனுக்கு என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்னார், எனக்கு மெய்க்கும் சொறிந்து விட்டது நாங்கள் என்று சொல்லி அவர் மிகுந்த பாராட்டி சொன்னார். அதே மாதிரியாக கடைசியாக அங்கே அந்த கிராமங்களிலே காட்டுகளிலே கிராமங்களிலே மீளமர்ந்து கொண்டிருக்கிற கிராமங்களிலே இருக்கின்ற சண்டே ஸ்கூல்ஸ் அறநறை பாடசாலை ஆசிரியர்கள் 121 பேருக்கு நாங்கள் அந்த ஒரு பயிற்சி பட்டறை நடத்தினோம். மன்னாருக்கு அழைத்து திருக்கேசரத்தில் வைத்து நடத்தினோம். அதிலே எங்களுடைய கத்தோலிக்க அன்பர்கள் கூட வேட்டி அணிந்து வந்து கலந்து கொண்டார். ஏன்னா அவர்களுக்கு கேட்க வலம் ஆசையாகவும் உவப்பாகவும் இருந்தது. என்னுடைய இது வந்து அதான் சொல்ல, இதுதான் சனாதன தர்மம். எல்லா சமயங்களுக்கும் எல்லா காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் உரிய தர்மம். நான் சொன்னேனே இந்த உலக தர்மம், வைதிக தர்மம், இறை தர்மம் அண்டு. இது இந்து மத தர்மத்துக்கு மட்டுமில்ல, கிறிஸ்தவத்துக்கு நிதான் தர்மம், இஸ்லாத்துக்கு நிதான் தர்மம், பௌத்தத்துக்கு நிதான் தர்மம், 500 வருஷத்துக்கு முந்தைய நிதான் தர்மம், 5000 வருஷத்துக்கு முந்தைய நிதான் தர்மம், 50,000 வருஷத்துக்கு பிறகும் நிதான் தர்மம். ஆனவரியாத்தான் இதை சொல்றது சனாதன தர்மம். இது கால தேச வரையறைகளுக்கு அப்பாற்பட்டது, சமய வரையறைகளுக்கு அப்பாற்பட்டது. அதன் ஆத்மீகம், ஆன்மா உள்ள எல்லாருக்கும் சொந்தமானது ஆத்மீகம். இது கிறிஸ்தவர்களுடைய சொத்தோ இந்துக்களுடைய சொத்தோ அல்ல. ஆனா அதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க, இது எந்த மாதிரி இருக்கு, இது எந்த மாதிரி இருக்கு, இதுதால வந்தது அதால வந்துறேன்னு நாங்கள் பார்க்கலாம். அவ்வளவுதான், உண்மை ஒரு பெரிய கடல்.
2: உண்மையில நன்றி, நன்றி டாக்டர். இன்னொரு நேயர் வந்திருக்கிறார். வணக்கம்.
6: வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் வணக்கம்
6: டாக்டர். இந்த நிகழ்ச்சியை நான் தவறாது கேட்கறது, அதோட ஆவலோட இது கண்டு செட் பண்ணி கேட்கிற நேயர்ல நான் ஒருவன்.
2: உங்களுடைய பேரை சொல்லுங்க.
6: என்னுடைய கேள்வி என்னண்டா?
2: பேரை சொல்லுங்க.
6: சுந்தர்லிங்கம்.
2: அதாவது
6: நான் யாழ்ப்பாணத்துல இருக்கும் பொழுது திருமுருக சிறுவாந்தாரி வில்லூன்றி பிள்ளையில மஞ்சவனப்பதிட்ட திருமுறை சிறுவாந்தாரி மணியர் முன்னியப்பிரவ இல்ல குமாரசாமிப்பிள்ளையர் மற்ற கோயில் கேட்டுக்கொண்டே ஓடி ஓடி கேட்டுக்கொண்டு இங்க வந்து சாப்பிட்டு போனேன். இது ஒரு நிகழ்ச்சி தான், ஒரு அளவில் எனக்கு இந்த நெஞ்சில ஒரு அமைதியையும் ஒரு சந்தோஷத்தையும் தருகிறது. இப்ப நான் கேட்கிற ஒன்று வேலை எல்லாம் கேட்டுக்கொண்டு அன்றைக்கு ஞான சம்பந்தர்ல சேர்ந்து படிச்ச நான் கேட்டுட்டேன். இந்த லம்போதரன் என்றா பிள்ளையாரோ நான் எனக்கு இனவு இருக்கு, நான் படிச்சேன். இல்ல படிச்சனா இந்த வயதின்படி
4: மறக்கிறான் சரியா தான்
6: கொஞ்சம் கொஞ்சம் படுகிறது மறதி இருக்கிறதா தான் படிச்சு சதிக்கிறேன். காது தான் கடைசியா கேட்க மாட்டேன். நான் டாக்டர் படிக்க இல்ல, இந்த படத்திலிருந்து திருவாரத்தை பாடுறது கடைசியா ஒரு மனிதனுக்கு எல்லாம் அடங்குற நேரம் காதுல கொஞ்சம் கேள்வி இருக்குமா, அது உண்மையோ பொய்யோ ஆண்டவன் தெரியும். அதே நேரம் நான் கேட்கிற பிள்ளையாருக்கு சமனான டாக்டர் லம்போதரன், அது வேற அவருக்கு பேர் சரி லம்போதரன், அது பிள்ளையாருக்குரிய ஒரு பேரோண்டு கேக்குறேன். கந்தசாமி என்றா முருகன், கந்த வேற இது லம்போதரன்டா அவரோட பிள்ளையார் தானே.
4: என்பது பிள்ளையாருடைய பெயர்கள் ஒன்று. லம்பம் என்றால் தூங்குகின்ற பெண்டிவிலஸ், உதரம் என்றால் வயிறு, சக உதரம் என்றால் ஒரே வயிற்றிலே பிறந்தவர்கள் சக உதரம்.
6: சூர்யா சிவகங்கத்தை சூர்யா நாலா நாள் விளங்கப்படுத்தின அப்பதான் ஓடி போய் யோஜன் டாக்டருக்கு காரண பேர் இதுதான். சூர்யா சொன்ன ஒருத்தர் பிள்ளையா சரியா மனமில் விட்டு காரணம் சொல்றாரு. சும்மா உலகம் எல்லாம் சொல்லிச்சான் தான் சும்மா சொன்னாராம். என்ன தெரிஞ்சு
2: சொன்னான்
6: சூர்யா லம்போரம்பல வழங்கப்படுத்தி விட்டாரு. அதாவது பெரிய வயிற உள்ள ஒரு ஆள் லம்போதரன், அதான் கருத்து. அப்ப பிள்ளையார் தானே பிள்ளையார் போல எனச்சு மிகவும் செய்யப்படுத்து கேட்கிற வழக்கம் அதான் கேட்டன். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக பிள்ளையார் தானோ அது பேர்.
4: உண்மை உண்மை உண்மை. நன்றி நன்றி. உங்கள் ஆதரவுக்கும் ஊக்குவிப்பு வார்த்தைகளுக்கு மிகவும் நன்றி. தொடர்ந்து இந்த நேர்ச்சிகளை கேட்டு பயன்படுகிறேன் என்று நினைக்கின்றேன். இவ்வாறு பல நேயர்கள் தங்களுடைய அன்பு கருத்துக்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இது நாங்கள் வெகும் கருவிகள். எங்களை இயக்குபவர் இறைவன், அவனுடைய அருள் இல்லாவிட்டால் இது வெறும் வெற்றி டப்பாதான். அவர் உள்ளுக்கு சிறக்க போடுறார், அது வெளியில வருவது. அமீ சந்திரம் துமி சந்திரி, அவர் இயக்குகின்றார், நாங்கள் இயங்குகின்றோம்.
2: நன்றி வணக்கம். வணக்கம்
7: வணக்கம் ஐயா. நான் மைதானம்
4: சொல்லுங்க.
7: நான் தவறாமல் உங்களோட புரோகிராம கேட்டு கொண்டிருக்கிறேன். நான் இன்று தந்தையர் தினத்தில் உண்மையான ஒரு கருத்தை தந்து இன்றுதான் எனக்கு உண்மையான விளக்கம் கிடைச்சது.
4: இதுவரை கால வாழ்க்கையில
7: கொடியேற்றம் என்றா என்ன, அந்த இறைவன் எவ்வாறு தந்தையா வந்தார் என்ற விளக்கங்கள் மிக அருமையா இருந்தது. உங்களோட அவர் சொன்ன மாதிரி நீங்கள் மனிதன் அல்ல பிள்ளையாரே தான்
4: ஆடித்தரமாக
2: வணக்கம்.
8: வணக்கம், நான் ரோசிக்க வைக்கிறேன்.
4: சொல்லுங்கள்.
8: என்னண்டா இந்த தந்தையார் திறம்படி உங்க சொன்னதெல்லாம் நல்லா எல்லாருக்கும் பிரயோசனமா இருக்கு. இங்க மட்டும் இல்ல இந்த உலகம் எங்குமே எல்லாரும் கேட்பாரு. தந்தையார பத்தி கணபதி குமாரன் சிவன் விஷ்ணு சக்தி சூரியன் என்னண்டா பிள்ளையாரால கொடுக்கப்பட்ட ஒரு தகப்பன். தகப்பன் மூலம்தான் தாய்க்கோ புள்ளியோ சக்தி கொடுக்குற தோல் கொடுக்க. அதே போல விநாயகன் பிறப்பு வினானே எவ்வினையும் வெறுக்க வல்லவர் விநாயகனே வேட்கையும் தணிப்பது இல்லை. விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுடைய தன்மையினால் தான் பிறப்பன் எல்லா எழுத்துகளுக்கும் ஓசைகளுக்கும் வேதங்களுக்கும் பிறப்பிடமாக அவைகளில் முடிவில்லாம விளங்குவது ஓம் என்றால் பிராணா. ஆனா தந்தையாரின் மூலம்தான் உற்சாகம் கொடுக்கப்படுற ரூபமான விளங்குவது பிள்ளையார் பிரவாணம். தோட்டம் இல்லாத பிள்ளையாருக்கு தோட்டம் இல்லாதவர் தொடக்கம் என்று ஒன்று இருந்தால் முடிவு ஒன்று. எனவே தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் விநாயகவர். அதே மாதிரி தந்தையால கொடுக்க முடிகிறது தான் இந்த உலகத்துல இருந்தாலும் கடவுளை பிறப்பிடமா எடுத்து மகிழ்ச்சியோடு அடைகிறோம். கணபதிக்கும் தந்தையாருக்கும் இடையில் ஒரு புணர்ச்சி இருக்கிறபடினால பிள்ளைகளை உயர்த்தி வளர்க்கிறது. அப்ப தந்தையால இருக்கிறபடித்தான் தந்தைக்கு முதல் உரிமை கொடுக்கிறார்கள். தந்தையார எல்லாரும் கீழ்படுகிறார்கள். தந்தையார் என்ற சொல்ல கேட்கிறோம். நன்றி வணக்கம்.
4: நன்றி நன்றி. தந்தை என்ற விளக்கத்தை வைத்து அவர் பிள்ளையார் அல்லது தகப்பன் சுவாமி மற்றது எல்லாவற்றுக்கும் மூலாதாரம். அதாவது தொடக்கம் முடிவு இல்லாது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பரும் சூடு என்று சொல்லுவார்கள். இறைவனுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அதே மாதிரியாக இன்னின்றண்டு விடயங்களுக்கும் தொடக்கமும் முடிவும் கிடையாது. உயிர்களுக்கும் தொடக்கம் முடிவு கிடையாது. உயிர்களை இறைவன் படைக்கவில்லை, அவர்களும் அனாதி. அதே மாதிரி இந்த உயிர்களை பீடித்திருக்கின்ற ஆணவ இருட்டு மலம் இருக்கிறது இல்லையா, அதற்கும் தொடக்கம் முடிவும் கிடையாது. பதியினை போல் பாசு பாசம் அனாதி என்று திருமந்திரம் சொல்லுகிறோம்.
2: உண்மையில் இன்றைக்கு நேயர்களை அறிய வந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம்.
9: வணக்கம்
4: வணக்கம்.
9: இதுவரைக்கும் தந்தையத்திட வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள்.
9: என்ன கேள்வி என்னன்னா, இந்த திருமந்திரம் இல்ல யார் எழுதின உரை கூட சாதாரண மக்களும் விளங்கக்கூடிய
2: திருமந்திரத்தின் உரை
9: யார் எழுதின? நிறைய பேர் உரை எழுதியிருக்கணும். அது யார் எழுதின உரை வந்து எல்லாருக்கும் விளங்கக்கூடியதாக இலகுவாக இருக்கக்கூடிய?
4: திருமந்திரம் வந்து 3000 பாடல்கள் கொண்டது. பல பாடல்கள் மிகவும் சங்கேதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வலதளவித்திட பாகல் முளைத்தது என்று வரும். வலதளவித்திட பாகல் முளைத்தது என்றா என்னண்டு தெரியாது. அப்படி சில சங்கேத வார்த்தைகள் இருக்கும். இருட்டரை மூறையில் இருந்த குமரியை இருட்டரை மூலையில் இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடல் வேண்டி குருட்டினை நீக்கி குணம்பல காட்டி மருட்டி அவனை மனம் புரிந்தாள் என்றா என்னண்டு விளங்கல. யாரோ ஒரு ரொமான்ஸ் லவ் இவைகளை நேரடியாக அறிந்தவர்களிடம் பாடம் கேட்பதுதான் சிறந்த வழி. புத்தகங்கள் இருக்கின்றன, நூல்கள் இருக்கின்றன, ஆனால் நேரடியாக தெரிந்தவர்களிடம் கேட்பது நல்ல வழி. தற்பொழுது தண்ணீர் திருமுறைகளும் உரையோடு வெளிவந்து கொண்டிருக்கின்றன. சமீபத்திலே இவர் இப்பொழுது ஒரு பதிப்பு பன்னெண்டு திருமுறையும் வர்த்தமானன் பதிப்பகம் வெளியிடுகிறார்கள் தற்பொழுது. அதற்கு முன்னராக பன்னெண்டு திருமுறைகளில் பல திருமுறைகளுக்கு பீரா நடராஜன் ஒரு எழுதி வந்திருக்கின்றது. அதில் திருமந்திரத்துக்கு அவர் எழுதவில்லை, இன்னொரு எழுதின உரை எனக்கு அவருடைய பெயர் ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த நூல் வைத்திருக்கின்றேன். அதே மாதிரியாக பழைய உரைகளிலே எங்களுடைய தர்மபுர ஆதீனம் படிப்பித்த இருக்கின்றது. அதே மாதிரியாக சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் படிப்பித்த உரைகள் இருக்கின்றது. இவை வந்து கொஞ்சம் பண்டித தன்மையாக இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும். எளிமை உரை என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் ராமகிருஷ்ண மிஷன் ஒரு திருமந்திர உரை பதிப்பித்திருக்கின்றார்கள். அதிலே மிகவும் எளிமையாக இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட
2: இருக்கின்றது.
4: ராமகிருஷ்ண மிஷன்ல மிகவும் குறைந்த நல்ல அருமையான புஸ்தகம் நான் நினைக்கிறேன். இந்திய விலையின்படி 200 ரூபாய் நினைக்கின்றேன். அது மிகவும் எளிமையான புஸ்தகம், எல்லாருக்கும் விளங்கக்கூடிய.
2: இங்க உள்ள ஒரு நிலையத்தில் விசாரிச்சு பார்த்தால்
4: கிடைக்கின்றது. அது இங்கே இல்லை, இந்தியாவிலே மயிலாப்பூருக்கு போனால் அங்கே இருக்கிற ராமகிருஷ்ணபுரம் புத்தக சாலையில எடுக்கலாம். மற்றது ராமகிருஷ்ண மிஷன் வெப்சைட்டுக்கு போனாலும் ஓட பண்ணி நீங்கள் எடுக்கலாம், அல்லது போறவர்களிடம் கொடுப்பிச்சும் எடுக்கலாம். அது மிகவும் எளிமையான ஆங்கிலத்திலேயும் அந்த உரை இருக்கின்றது.
2: ஆங்கிலத்தில் இருக்கிறபடியால் விளக்கம்
4: கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே அது அது அந்த உரையும் நாங்கள் பரிந்துரைக்கக்கூடிய இருக்கின்றது. ஆனால் அந்தந்த விளக்கங்களை அறிஞர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம். அதுதான் முக்கியமான விடயம். உங்களுக்கு வந்து அதாவது வாய் மூலமான சில விடயங்கள் எழுத முடியாது,
2: எழுத முடியாது.
4: சிலது நேரதான் அதை சொல்லி விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு முதல்ல ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு பிறகு அப்பால் அறிந்தவிடம் கேட்டு அதை
9: பெற்றுக்கொள்ளும். கேட்கலையும் உங்களிடம் கேட்டா நீங்கள் தர்ற விளக்கம் ஒன்றா இருக்கும். வேறுகளாக திருப்பி ஒரு சந்தேகம் ஒன்று கேட்கல, அது திருப்பியும் ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கமா இருக்கும்.
10: அதுலயே ஒரு குழப்பம் இருக்கு என்ன.
4: ஆமாம், அதுல வந்து இந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்து போறது கரைஞ்சு போறதுதான் ஆன்மீக அனுபவம். The resolution of the all the conflicting messages will come as a practical experience when we get the realization of the truth. அதுக்கு தான் சொல்லுவார்கள் என்று கேட்டால், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். பொருள் உணர்ந்து, அது உங்களுக்கு உள்ளிருந்து பொருள் வரும் அந்த நேரத்தில், அது உங்களுக்கு உள்ளே இருந்து வரும், உள்ளிருந்து இறைவன் உணர்த்துவான். அது அல்டிமேட் அந்த கடைசி ஸ்டேஜில் வாரது, அது இறைவனே உள்ளிருந்து உணர்த்துவான். அவர் சொல்லல சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து சொல்லுவார் என்று சொல்றேன். அறிவு வந்து வெளியில இருந்து வர வேணும், எல்லாருக்கும் சுட்டறிவு இன்னொரு சொல்லி தந்தாதான் அறிவோம். அவர் சொல் அறிவது வேறு, உணர்வது வேறு. நீங்க முதல் சொன்னது அறிவு, ஒவ்வொரு இடங்களிலும் இந்த உரை எப்படி இருக்கு, அந்த உரை எப்படி இருக்கு, இது நல்லா இருக்கிறோம், அது நல்லா இருக்கிறோம் அறிவது. ரெண்டாவதா நீங்க சொன்னது உள்ளுக்குள்ள வித்தியாசமா இருக்கு சொன்னது உண்மை, என்றால் அந்த கான்ஃபிளிக்டா இருக்கும். ஆனால் அந்த உணர்வு வரும் பொழுது, திருமந்திரத்தினுடைய பொருளை நீங்கள் அறியும் பொழுது வித்தியாசம் தெரியும், வேறுபாடு தெரியும். திருமணத்துடைய பொருள், திருமந்திரத்தின் பொருளை உணரும் போது எந்தவித வேறுபாடும் இருக்காது. ரெசல்யூஷன் ஆஃப் ஆல் தி கான்ஃப்ளிக்ட்ஸ் யூ வில் எக்ஸ்பிளைன் அஸ் எ ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன்.
2: வணக்கம், இன்னொரு நேயர் வந்திருக்கிறார்.
11: ஹலோ,
2: வணக்கம்.
11: ஜெயந்தி சிதம்பரம் நான்
4: கேட்கிறேன்.
11: முதல் உங்களுக்கு எனது அன்பான ஃபாதர்ஸ்
2: கொஞ்சம் பிளேது பேசுங்கம்மா.
11: இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே தானே?
2: ஓமாம் ஓம்.
11: அனைவருக்கும் எனது அன்பான ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
11: நான் டாக்டர் லம்போதரிட்ட கேட்கிறேன், இன்றைக்கு மட்டும் ஃபாதர்ஸ் டே பெருசா செலிப்ரேட் பண்ணினோம், ஆனா எப்பயுமே அவைய நாங்க நினைவு கூற வேணும்.
4: விதிவிலக்கு அடிக்கப்பட்டது யார் என்று கேட்டால் துறவிகள் மட்டும். துறவிகள் மட்டும் பெற்றோருக்குரிய கடமை, அதன் தந்தைக்குரிய கடமையிலிருந்து விதிவிலக்கு படிக்கின்றார்கள். பிற்கடன் இல்லை அவர்களுக்கு, மிச்சம் எல்லாருக்கும் உண்டு. அப்ப அது இல்லறத்தாருக்கு ஐந்து கடமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை சொல்லுவார்கள், தென்புலத்தார் இறந்தவர்களுக்கான கடன், தெய்வம் தெய்வத்துக்கான கடன், விருந்து விருந்தினர்களுக்கான கடமை, ஒக்கல் சுற்றத்தாருக்கான கடமை, தான் தனக்கு செய்ய வேண்டிய கடமை என்று அங்கு ஐம்புலத்து ஓந்தல் தலை. இந்த ஐந்து கடமைகளையும் தினமும் முன்னிலை கொண்டு செய்வது அவருடைய தலையாய கடமை என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். பஞ்ச ஜக்ஞம், ஐந்து கடமைகள் இல்லறத்தானுக்கு உண்டு. அதிலே ஒன்று இந்த மற்றவர்களை பார்ப்பது, சுற்றத்தாரை பார்ப்பது, பிதத்திற்களை பார்ப்பது. அப்ப இதுக்குள்ளே அது வந்துவிடும். அதே மாதிரியாக வேதங்களிலே பஞ்சஜக்தன் சற்று வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் சொல்லுவார்கள் பித்ருகடன், மற்றது ரிஷி கடன். ரிஷி கடன் என்றால் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் உள்ள புஸ்தகங்களை பரப்புதல், பரப்புவதற்கு உதவி செய்தல், அவர்களுக்கு தொண்டு செய்தல். மற்றது தெய்வ கடன், தெய்வத்துக்குரிய கடன். மற்றது மனுஷ கடன், அதாவது விருந்தினர்கள், மற்றது எங்களுடைய சுற்றத்தார் உறவினர்களுக்கு செய்கின்ற கடமை, அது வந்து மனுஷ கடன். அடுத்ததாக பூத ஜக்ஞம் என்று சொல்லுவார்கள், உயிரினங்களுக்கு வாயிலா பிராணிகளுக்கு செய்கின்ற கடன். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தந்தையர் தினம் என்பது இன்றைக்கு ஒரு நாள் கொண்டாடப்பட்டு வலியுறுத்தப்பட்டாலும் இது நாளாந்த கடமையாக, தர்மமாக இல்லறத்தார் எல்லாருக்கும், பிரம்மச்சாரிகள் எல்லாருக்கும், வானப்பிரசத்தில் உள்ளவர்களுக்கும் கூட. வானப்பிரசத்தில் உள்ளவர்கள் அநேகமாக இந்த தந்தை தாய் கடன் வந்து இருக்காது, அந்த வயசுகளவர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த வகையில எல்லாருக்கும் இது நிச்சயமாக விதிக்கப்பட்டிருக்கின்றது. இது நாளும் செய்ய வேண்டிய கடன், நீங்கள் இறக்கும் வரை செய்ய வேண்டிய கடன். சில பேர் பித்ருகடன் கூட சில பேர் செய்யறீங்க, காசிக்கு போய் வந்தால் செய்ய தேவையில்லை. மற்றது சில பேர் சொல்லுவார்கள், இறந்தவுடன் 12 மாச திதிகளையும் ஒரே அடியாக நாங்கள் செய்துட்டோம் ஐயாவிட கொடுத்து, அவனையா இனி மாசம் மாசம் செய்ய தேவையில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல, இறந்த பிறகு முதல் வருடம் மாசம் மாசம் மாசிக திதி செய்தே ஆக வேண்டும் பித்ருக்களுக்கு. அதே மாதிரியாக ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய அனிவர்சரிடே திவசம் செய்தே ஆக வேண்டும், மாலைய திதி செய்து கொண்டு வர வேண்டும். இந்த இறந்த முன்னோர்கள், பித்ருக்கள், பிதாவளி மாதாவளி முன்னோர்களுடைய ஆசி ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைவு எங்களுக்கு, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை அங்கு வாழ வைக்கும். அவருடைய இல்லாவிட்டதான் அதை சொல்லுவார்கள் பித்ரு சாபம், குழந்தைகள் பிறக்காம போறது, பிறந்த குழந்தைகள் நல்லா இல்லாம போறது, வீட்டில் பிரச்சனை, தம்பதியுடைய பிரச்சனை, தாம்பத்தியத்தில் பிரச்சனை, இப்படிப்பட்ட பலவிதமான தீய விளைவுகள் வருவதற்கு இது காரணமாக அமையும் என்று எமது சமய ஆகம நூல்கள் சொல்லுகின்றன. ஆகவே இந்த தந்தையர் கடன், தாயார் கடன் அவர்களுக்கு நித்திய கடன், அது எங்களுக்கு எப்போதுமே உள்ள கடன்.
2: உண்மையிலேயே இன்றைக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனவே நேயர்களே, நீங்கள் இணைப்பில் இருந்தால் அடுத்த வாரம் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் பல விடயங்களை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்விலே நீங்கள் கலந்து கொண்டமைக்காக உங்கள் எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
12: ஜடதா பசுதா களங்கிதா குடில ஜரத்வஞ்சனாஸ்தி மயி தேவ அஸ்தி யதி ராஜமௌளே பவதாபரணஸ்ய நாஸ்மி கிம் பாத்ரம் அரஹசி ரஹசி ஸ்வதந்திர புத்த்யா வரிவசிதும் சுலப பிரசன்னமூர்த்தி அகணித பலதாயக பிரபுர்மே ஜகததிகோ ஹிருதி ராஜசேகரோஸ்தி ஆரூட பக்தி குண குஞ்சித பாவதாப யுக்தை சிவஸ்மரண பாணகணை ரமோகை நிர்ஜித்ய கில்பிடரி போன் விஜயீ சுதீந்திர ஆனந்தமாவதி சுசிர ராஜலட்சுமி.
13: சிவானந்த லஹரி பிரகரணம்
12: அதுல 69வது ஸ்லோகம். ஆனந்த லஹரி, சிவானந்த லஹரி, சௌந்தர்ய லஹரி, இப்படி சில லஹரி ஸ்தோத்திரங்களை ஆச்சாரியால் எழுதியிருக்கார். லஹரின்னா ஒரு அலைன்னு அர்த்தம், ஆனந்த பேருக்கு. அதே போல சிவானந்த பேருக்கு, சிவானந்தம் சிவபக்தி, அதனால ஏற்படக்கூடியதான ஒரு ஆனந்தம் இருக்க, அந்த ஆனந்தம் மனசுல சாஸ்வதமாக நின்று இருக்கும். மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் துன்பமோ மற்ற பதார்த்தங்களோ கொஞ்ச நேரம் இருக்க அந்த மனசை ரொம்ப ஹிம்சப்படுத்து. இந்த ஒரு பக்திங்கிறது என்ன பண்றது, மனுஷனுடைய மனசுக்கு அப்படியே ஆயின்மெண்ட் தரவினா போல ஹிதமாக இருக்கு. அந்த ஹிதமான ஒரு நிலை எப்பொழுதுமே மனுஷாளுக்கு இருக்கணுங்கிற ஒரு அபிப்பிராயத்துல பக்தி லட்சணத்தை சொல்லி, பக்தியினுடைய ஸ்வரூபத்தை சொல்லி, அந்த சிவனுடைய பாரம்பரியத்தையும் சிவனுடைய பரம லீலைகளையும் எடுத்து நமக்கு சொல்லிட்டு இருக்கார். இதுல இந்த ஸ்லோகத்துல விசேஷமா என்ன சொல்றார், பரமேஸ்வரனுடைய ஒரு கருணையை சொல்றார். என்ன கருணை, என்ன ரொம்ப மட்டமான தத்துவங்களோ குணங்களோ இருக்கிறவாளை கூட ஆதரிச்சுட்டு இருக்க. சாதாரணமாக யார கொஞ்சுவா, அழகா இருந்தாலோ நல்ல புத்தி சக்தியோட இருந்தாலோ லோகத்துல நாலு பேர்ல நல்ல பேர் வாங்கினவாளோ அவளை கண்டா லோகத்துல சாதாரணமா எல்லோருக்கும் மன சந்தோஷம் இருக்கும். ஆனா இந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்க, அவைகள் ஒண்ணும் இல்லாத போனாலும் விசேஷமாக அவர் தனக்கு ஆபரணமாகவே வைத்துக் கொண்டிருக்கார் அப்படிங்கிறார். என்னது, ஜடதா பசுதா கலங்கிதா ஜடதா, லோகத்துல ரொம்ப ஜடமா இருக்கான். ஜடமா இருக்குன்னா புத்திஹீனா இருக்கான். ஒரு தரத்துக்கு 10 தரம் சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது. அப்படி வேலை கண்டா லோகத்துல ஜனங்களுக்கு யாருக்காவது பிடிக்குமா, பிடிக்கல. ஒண்ணு, ரெண்டாவது பசுதா, பசுத்தன்மை. பசுவா இருந்தது ஏன்னா அதுகிட்ட வேலை வாங்கணும்னு பாக்குறதே தவிர அதனிடத்துல ஒரு அபிமானம் வச்சுட்டு இருக்கோமா, இல்ல. அதுக்கப்புறம் களங்கிதா, ஒரு மனுஷனிடத்துல ஒரு தோஷம் இருக்குமே ஏனால் தோஷம் இருக்கிறவாளிடத்துல நம்ம பழகிறதுங்கிறது சாதாரணமா கஷ்டம். ஒரு மனுஷன் அனாவசியமா பேசுறான், கெட்ட வார்த்தை பேசுறான், அல்லது அவன் இப்போ பொய் பேசுறான், கெட்ட நடத்தையோட இருக்கான், அவரோட நம்ம பழகிறது இல்லையே, ஏன் சுவாமின்னு அவர் கண்டாலே பிடிக்கல. ஜனங்களுக்கு எப்போ பிடிக்கும், நேர்மையா இருக்கிறவாளுக்கும் நல்ல வழியில இருக்கிறவாளுக்கும் அவளை கண்டா பிடிக்குமே தவிர இப்படி இருந்தா பிடிக்காது. ஆகையால் இது பிரயோஜனம் இல்லை எனக்கூடியதான அபிப்பிராயத்தில் தள்ளிவிடக்கூடியவர்களை கூட தான் ஆதரிச்சு தன் ஆபரணத்தோட வச்சுருக்கார். அது ஜடத்தா பசுத்தா களங்கிட்டா குட்டிலச்சரத்துவம், குட்டிலச்சரத்துவம் நேரா நடக்கிறது இல்ல, நேர் நடத்த இல்ல, வாயில ஒண்ணு பேசுறது, உள்ள ஒண்ணு வச்சுக்கிறது, மனசுல ஒண்ணு வச்சுக்கிறது, வெளியூர் செயல்ல ஒண்ணு வச்சுட்டுறதுன்னா அதான் குட்டிலச்சரத்துவம்னு பேர். சோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ருஜுமார்க்கம் இல்லைன்னா மனுஷனுக்கு ஜனங்கள் இடத்துல வாழ்றதுல ஒரு அபிமானம் இருக்காது. அவர் சொல்றார் சார் நம்ப முடியாதுன்னு, இன்னைக்கு சொல்றார் நாளைக்கு வேற எதுவும் நடந்துப்பார், சில சமயத்துல அப்படி ஆயிடும். ஆனா அவள்கிட்ட சொல்லணும், ஐயா இன்னைக்கு சொன்ன எப்படி சந்தர்ப்பங்கள் மாறி போயிடுது, இதனால என்னால பண்ண முடியல, சொல்லிச்சுங்கோ, இப்படி எல்லாம் சொல்லலாம். ஆனா அதையும் சொல்லாம அப்படியே ஏமாத்தண்டு பண்ணிட்டு இருக்கா பார்த்தேதா, அவளை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இல்ல இல்லையா மனுஷாளுக்கு பிடிக்காது. ஆனா இப்படி இருக்கிறவனையும் நீங்க ஆதரிச்சுருக்க. உங்களுடைய காருண்யம் எப்படி இருக்குன்னு ஜடத்தா பசுத்தா கலங்கிதா குட்டில சரத்தும் நாஸ்திமம தேவா இவைகள்லாம் இந்த இடத்துல இல்லையேப்பா. என்ன அஸ்தியதி ராஜமௌளே பவதாவரணஸ்யநாத்மேகி பாத்திரம். அஸ்தியதி ஒருவேளை இருக்குமே ஆனால் பவதாபரணஸ்யநாத்மேகி பாத்திரம் உங்களுக்கு ஆபரணமா நானும் இருந்திருப்பேனே அப்படிங்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கிட்ட அது இல்லை அதனால நீங்க என்ன வச்சுக்கல என்ன தள்ளிப்படுங்கிற ஒரு அபிப்பிராயம் இல்ல. ஆனா என்ன சொல்றார், இப்படிப்பட்டவாளையும் வச்சுருக்கீங்களே அப்படி இருக்கும் பொழுது என்ன காப்பாற்றப்படாதா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. எப்படிப்பட்டவாளை பரமேஸ்வரன் வச்சுருக்கார் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். ஜடத்தா பசுத்தா கலங்கிதா ஜடத்தா ஜடமா இருக்கிறவள் ஒண்ணு. இந்த ஜடமா இருக்கக்கூடியதான ஒரு பதார்த்தம் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்னா பார்க்கும் பொழுது பரமேஸ்வரன் என்ன வச்சுருக்கார், மீது எல்லாத்தையும் விட்டுட்டு யானை தோல் இருக்கு பத்தில அதை கட்டின் இருக்க, அது ஒரு ஆபரணமா வச்சுட்டு இருக்க. வஸ்திரத்துல ஜனங்களுக்கு ரொம்ப பிரீத்தி, அந்த ஷர்ட்டு பேண்ட்டு அது நன்னா இருக்கணும், அழகா இருக்கணும், மேட்சிங்கா இருக்கணும், டை மேட்சிங்கா இருக்கணும், இப்படி நினைக்கிற அளவுக்கு ஸ்திரீகளை சொல்லவே வேண்டாம். சாயங்காலம் கிளம்பணும்னா காலமே எடுத்து இது கரெக்டா இருக்குமா, அதுக்கு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் யோஜனை பண்ணி பண்ணணும்னு இதோ பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையா. அப்ப விவகாரம் என்ன, ஒரு வஸ்திரத்து நிறத்துல மனுஷனுக்கு இவ்வளவு ஒரு அபிமானம் இருக்கு, வஸ்திரத்துக்கு மதிப்பு யாரும் கொடுக்க போறதில்ல. நீங்க நன்னா இருந்தா தான் நீங்க போண்ட வஸ்திரத்தை பார்க்கணும், நீங்க எல்லாதான் அழகான வஸ்திரங்கள்லாம் போட்டிருந்தாலும் இவன் கெட்டவன்னு தெரிஞ்ச விதம் நடந்துக்கிறாளோ இல்ல. ஆனா பரமேஸ்வரன் எப்படி இருந்துட்டு இருக்கார், ஜடதா அந்த யானை தோல் ஜடமான உயிர் இல்லாதான அந்த யானை தோலை தனக்கு அழகாக வஸ்திரமா கட்டிட்டு இருக்கார். ஜடத்தாக ஒரு திரட்டா இருந்து சொன்னேன். அதுக்கப்புறம் பசுதா, பசுவா இருந்தால் ஒரு மிருகமா இருந்தால் அந்த மிருகத்தை கூட தனக்கு விசேஷமா வச்சுட்டு இருக்க, என்னதான் கையில மானை வச்சுட்டு இருக்க பார்த்தீங்களா. அது பசு ஒண்ணும் தெரியாது, அதுக்கு விரட்டினா ஓடி போயிடும், அதுக்கு அறிவு இருவு இவைகள்லாம் ஒண்ணும் கிடையாது. பச்சா சாப்பிட வேண்டியது, தூங்கினா தூக்கம் வந்தா தூங்க வேண்டியது. ஆனா அதையும் எடுத்து தனக்கு பத்திரமா வச்சுருக்க பாருங்க. ஜடத்தா பசுதா மூணாவது கலங்கிதா, கலங்கிதா கலங்கம் இருக்கக்கூடியதா பொருள். யார், சந்திர, சந்திரத்துல ஒரு கலங்கம். அவர் வந்து தர்மதேவதனுடைய தட்ச பிரஜாபதியுடைய குழந்தைகளும் 60 பேர்ல 20 பேரை கல்யாணம் பண்ணிருக்க, 27 பேரை. அவர்தான் அஸ்வினி பரணிக்கிறதுக்கா ரோஹிணின்னு நட்சத்திரங்கள். அவர் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப ஒரு ப்ராமிஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார், எல்லாரையும் சமமா பார்த்துக்கிறேன்னு. இது என்னடா சொன்னார், அதுக்கப்புறம் என்னமோ சந்தர்ப்பங்கள்லாம் மதிப்பெடுத்து ரோஹிணி இடத்துல மட்டும் ரொம்ப அபிமானம் ஜாஸ்தியா வச்சுட்டு இருக்கார். அந்த அம்மா இவர் இடத்துல அபிமானத்தோடு இருந்திருக்கா, இவரும் அவர் இடத்துல அவர் இடத்துல ரொம்ப அபிமானமா வச்சுட்டு இருக்கா. மற்றவர்களை பிடிக்குமோ லோகத்துல எப்படின்னு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அபிமானம் இருக்குன்னா மற்றவர்களுக்கெல்லாம் அதை கண்டா கண்ணம் இருக்கும், வயர் அறியும். என்ன பண்றது, நம்ம மாதக்காரர் அந்த மாதத்தில ரொம்ப அபிமானமா வச்சுட்டு இருக்கான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. ஒரு தரம் சொல்லியாச்சு, ரெண்டு தரம் சொல்லியாச்சு, மூணாவது தரம் அப்பாவுக்கே கோபம் வந்துருது. என்ன பண்றதுன்னு க்ஷயரோகம் வரட்டும்னு தெரிஞ்சு விட்டார். க்ஷயரோகம்னு சொன்னா டியூபர்குலோசிஸ். அது என்னடா ஆகுனர், அது கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரனுடைய சரீரத்தையே குறைக்க ஆரம்பிச்சுடும். குறைச்சுட்டு என்ன ஆயிடுதுன்னு, இன்னும் ஒரு கலத்தா இருக்கு, எவ்வளவு நல்லா குண்டா ஏகோ விஷ்ணுமா பௌதமன் இருந்த, இப்ப என்னடா இருக்குன்னு, ஏதோ நடக்கிறதே கஷ்டமா இருக்கு. அந்த நிலைக்கு வந்தாச்சு. ஏன்னா வியாதி வந்துட்டு என்ன பண்றது, கடைசியில வேற வழி இல்லை, நம்ம குழைக்கிறதே கஷ்டம்னு தீர்மானம் பண்ணிட்டு பரமேஸ்வரன் போய் நமஸ்காரம் பண்ணியார். பரமேஸ்வரன் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி வளர்ப்பறையில வந்து உனக்கு தெரியும் முழுமையா வளர்ந்துருக்கோம், ஆனா தேய்பறையில இது வரும், இதுதான் ஸ்டேஜ், இதுக்கப்புறம் ஒன்னும் ஆகாது, எங்கிட்டயே நீ இரு அப்படின்னு சொல்லி தலையில தூக்கி வச்சுட்டு இருக்காரு. கலங்கம் உள்ளவரையும் அவரை மன்னித்து, தப்பு பண்ணினவரையும் மன்னித்து தான் வச்சுட்டு இருக்காரு. இதன் கலங்கிதா, இப்ப பசுவாக இருக்க ஜடமா இருக்கக்கூடியதான யானத்தோலை ஆதரிச்சிருக்கார், பசுவா இருக்கக்கூடியதான மான ஆதரிச்சிருக்கார், கெட்ட குணம் இருக்கக்கூடியதான சந்திரனையும் மன்னித்து தலையில வச்சுருக்கார், குட்டில நேராவே நடக்காது. இது என்ன பாம்பு, பாம்பு ஸ்ட்ரைட்டா போகுமோ? எந்த பாம்பும் போகாது. அது என்ன வளைஞ்சு வளைஞ்சு போறதுதான் பாம்புனுடைய சுகம். ஏன்னா அது கால் இல்ல, மாறாலேயே நடக்கிறது. அதுதான் உரகம்னு பேர். மார்பால் நடக்கிறதுனால அதுக்கு உரகம்னு. உரசா கச்சதீதி உரகா, அது அப்படியே வளைஞ்சு வளைஞ்சுதான் போகும், நேரா போகாது. அந்த நேரா போன்றது ரொம்ப கஷ்டமாயிட்டோம். பாம்பு என்ன பண்ணுமா, உத்ராதி நீ சர்பிணி, ஒரு 1000 முட்டை இடுமா ஒரு தரம் ஒரு பாம்பு. இந்த 1000 முட்டை இட பிறகு அந்த பிறகு அதுக்கு 4 நாள் அந்த பாம்புக்கு நகர முடியாது. தாய்ப்பாம்பு இருக்கு, அந்த முட்டை இட்டா ஒரு 4 நாள் நகர முடியாது. அதனால என்ன பண்ணோம்னா, வரிசையா சவுத்தோரமா முட்டை இட்டுட்டே போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, அந்த முட்டையை அதே சாப்பிட்டுருமா. பசி என்ன என்ன அப்படின்னா, அந்த 3 நாள் போகும் சாப்பிடும். அது நேரா இருந்ததுன்னு வச்சுங்களேன், எல்லா முட்டையும் சாப்பிட்டு போயிடும், உலகத்துல பாம்பே இல்லாம போயிடும். அதனால பகவான் என்ன பண்ணியிருக்கார், அதுக்கு நேரா நடக்கக்கூடியதான தன்மையை எடுத்து விட்டார். சோ குட்டி இல்ல சார, அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போறது. சில முட்டைகள் இந்த பக்கம் அந்த பக்கம் தெரிச்சு போகுமா. அது போல மிச்சம் இருக்கக்கூடியதான முட்டை தான் உலகத்துல இருக்கிற பாம்பெல்லாம். அப்ப எல்லா பாம்பும் முட்டையும் பாம்பா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை பாருங்க. பகவான் என்ன, அதான் கூட்டில சேரத்துவம். அந்த பாம்பையும் தனக்கு ஆபரணம் வச்சிருக்க. பரமேஸ்வரன் ஜடதா ஜடமான மான தோலை, இது ஜான தோலையும், பசுதா பசுவா இருக்கக்கூடியதான மானையும், களங்கிதா சந்திரனையும், கூட்டில சேரத்துவம். இங்கு வந்து நேரா நடக்காம கோணலா நடக்கக்கூடியதான, கோணல் நடத்த இருக்கக்கூடியதான இந்த பாம்பையும் தனக்கு ஆபரணமாக எடுத்து கொண்டிருக்காரே. இவெல்லாம் ஆதாரம் பண்ணியிருக்கேனே பரமேஸ்வரா, இவ எடுத்து என்ன இருந்தா தேவலாம் போல இருக்கே. இது தேவலாம் இருக்குமா என்றால் என்ன, அதை இருந்தாலாவது உங்களுக்கு ஒரு ஆபரணமா இருந்திருப்பேன். இவர்கள் அவைகள் கூட எங்கிட்ட இல்ல, இப்படி இருக்கிறவாளையும் நீங்க காப்பாத்தின்றிருப்பீர்கள், என்ன காப்பாத்த வேண்டாமா நீங்க அப்படின்னு பிரார்த்தனை. ஜடதா பசுதா கலங்கிதா குடில சரத்வம் தனஸ்தி மயி தேவா அஸ்தி எதிராஜமௌளே பவதா பரணஸ்ய நாஸ்தி கிம் மானம் பாத்திரம். இப்படி இது ஒரு அம்சம், ஒரு விதமா அர்த்தம் சொல்லலாம். இந்த 4 தோஷம் இங்க சொல்லியிருக்க, ஜாட்யம்னு ஒண்ணு, பசுத்வம்னு ஒண்ணு, குடில சரத்வம்னு ஒண்ணு, அப்புறம் வந்து களங்கி தத்துவம். இந்த 4 தோஷங்கள் சொல்லியிருக்க. இந்த 4 தோஷங்களும் சந்திரனிடத்திலேயே இருக்குன்னு சில வியாக்கியான கருத்தால் அபிப்பிராயப்படுற. ஜடதா, இந்த சந்திரனுக்கு ஒரு தோஷம் இருக்கு. அவர் என்ன பண்ணினார், ஒரு தப்பு காரியம் பண்ணிவிட்டார். யாரோ ஒரு பரஸ்திரியை எடுத்துட்டார். இந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லோரும் போய் சொல்லி பார்த்தா யாரும் கேட்கல. இந்த ஜாட்யம் சொன்னாலும் கேட்காத ஒரு குணம் இருக்கு பார்த்தீங்களா, அது அவரிடத்துல இருக்கு. பசுதா பசுத்தன்மை, பசுத்தன்மைனா காமத்துக்கு வசமாகிவது. உலகத்திலே ரொம்ப அழகானவர் அவர், தேவதைகளுக்குள்ள அழகா இருக்கிறவர் சந்திரன் அப்படின்னு சொல்றார். புராணங்கள்லாம் சந்திரனுக்கு அவ்வளவு விசேஷம்னு சொல்லுக்கு. அதனாலதான் இந்த சந்திரனுக்கு நம்ம மனசுக்கு அதிபதி, சந்திரமா மனசோ ஜாதகா அப்படின்னு மனசுக்கு அதிபதி சந்திரன். ஜாதகத்துல சந்திரன் ஒழுங்கு ஒழுங்கா இருக்கணும், இல்லாத போனா மனசு ரொம்ப சஞ்சலப்படும். தொட்டதுக்கெல்லாம் சிலர் பாருங்க, ஒரு வார்த்தை சொன்னா வரும் அப்படியே கொந்தளிச்சிருந்தே இப்போ ஒரு 10 நாளைக்கு ஆனந்த ஆகட்டும். நீங்க நினைச்சதுனால ஏதா மாற போறது உலகத்துல ஒன்றும் ஆகாது. ஆனா சில பேர் அவன் என்ன பார்க்கல, என்ன பத்தி ஏதோ நினைச்சுருங்க, அவன் நினைச்சிருந்தது நீங்க எதுவும் துவைக்கும் உங்க காரியம் பாருங்களேன் கேட்க மாட்டான். அந்த மனசு சாஞ்சல்யம்ங்கிறது ரொம்ப சில பேருக்கு இருக்கும். இதுக்கு என்ன வழின்னா, ஒன்னு சந்திரனுக்கு ஏதாவது பண்ணணும், இல்ல அதை விட உச்சத்தையா அம்பால ஆராதனை பண்ணணும். இது என்ன, அவ ரெண்டு பேர் தான் அதுக்கு முக்கியமா. மனசுக்கு சில பேர் தொல்லை என்னமோ கவலைப்பட்டுட்டே இருப்பான். இந்த கவலைப்படுறத காரணம் இந்த சந்திரன் அதுக்கு அதிபதி. ஏன்னா சந்திரன் தான் எங்கேயும் வேகமா போடுறவர். நம்ம எல்லாத்த விட ஒரு நாளைக்கு 13 டிகிரி அப்படி சுத்துறாரு, 13-20 டிகிரி அப்படி மேல அப்படி சுத்துற, அப்படி வேகமா சுத்தக்கூடியதான கிரகங்கள்ல சந்திரன் ஒண்ணு. அதே மாதிரிதான் மனோவேகம்னு சொல்றது பார்த்தேன். அப்படி இந்த சந்திரனுக்கு இந்த பசுபாவம் வேற உண்டு. 2, கலங்கம் முன்னாலேயே சொல்லிவிட்டேன். அதுக்கு எல்லாத்த விட என்ன குட்டி இல்லாச்சாரம் நேரா போகாம இப்படி அப்படி சுத்தி சுத்திட்டு போறது. இந்த நாலு தோஷமும் இருக்கே அந்த சந்திரனையே நீங்க காப்பாத்தி தலையில வச்சுட்டு இருக்கேன். சாதாரணமா அத்தர கொஞ்சம் என்ன சொல்றேன் தலையில வச்சுட்டு இருக்கேன் சார். ஆத்துக்காரி பேசி பேசுன்னு கேட்டா அவர்னா ஆத்துக்காரிய தலையில வச்சுட்டு இருக்காங்க நஜமாவா தலையில வச்சுட்டு இருக்கா என்னமோ ஒரு வார்த்தை சொன்னது கேட்டாரா அது அந்த மாதிரி சொன்னது அதுக்காக தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். அவ ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கணுங்கிறதான கல்யாணம் வச்சுட்டு இருக்காரு. ஆனா அந்த அம்மா சொன்ன வார்த்தையை தட்ட மாட்டாருன்னு தலையிலையும் எடுத்து வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற அதே மாதிரி அந்த சந்திரனை தலையில வச்சு எடுத்து வச்சுட்டு இருக்க இத்தனை தோஷங்கள் இருக்கா கூடியதா அந்த சந்திரனையும் வச்சுட்டு இருக்கல ஒரு தோஷமும் இல்லாம உங்கள்ட பக்தனா இருக்கேனே என்ன காப்பாத்தப்படாதா அப்படின்னு சில பேர் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. ஜடதா பசுதா கலங்கிதா குடில சரத்வந்தி மகி தேவா அஸ்தி எதிரா ஜிமவுளே பவதா வர்ணஸ்ய நாஸ்மி கிம் பாத்திரம். இன்னொருத்தேத்தியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அவர் இதுக்கு வேற விதமா அர்த்தம் பண்ணார். பிராச்சீனமாக இத்தனை வியாக்கியானம் இருந்தாலும் அவர் ஒரு தனி முறையை திருதயம் பண்ணார். அவர் என்னடா அந்த நாலு தோஷங்கள் என்கிட்ட இல்லேன்னு யார் சொன்ன? அந்த நாலு தோஷங்களும் இருக்கு ஆனா அதை மறைச்சு வச்சிருக்கேன் உமக்கு தான் தெரியும் உங்ககிட்ட மறைக்க முடியாது. லோகத்துல ஜடதா பசுதா கலங்கிதா குடில நாஸ்தி மகி தேவா வெளியில நாஸ்தின்னு சொல்றேன் ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்கோ எனக்குள்ள இருக்கு ரகசியமா இருக்கான் என்னன்னர் அஸ்தி எது ராஜமௌள என்னன்னர் இந்த அஸ்தி அங்க போட்டு அந்த நாஸ்தி இங்க போடுங்க விவகாரம் என்ன அதுவும் எங்கிட்ட இருக்கப்பா என்ன அது இல்லாத போனா என்னையும் தலையில வச்சுட்டு இருப்பேன் நான் என்ன பண்றது அப்படிங்கிறது. ஜடகா எத்தனை தரம் சொன்னாலும் வேதாந்தம் புரிய மாட்டேங்குது. நானும் கேட்டுட்டே இருக்கேன் சார் விடாம அது உண்டு நான் உண்டுன்னு அப்படி தான் வருஷ கணக்கா 20-30 வருஷமா கேட்டிருந்த போதிலும் அப்பப்ப அது நிஜமா இல்லையா உலகம் பொய்ங்கிறாள் நமக்கு என்ன நிஜமா என்ன தெரியறது அது புஸ்தகத்துல அப்படிதான் போட்டிருக்குன்னு இப்படித்தான் மனசு சொல்றதே தவிர சொல்றது இவ்வளவு நீட்டா கரெக்டா புரியுறா போல லாஜிக்கலா சொல்றாருன்னு அதை ஒத்துக்கணும் தோண மாட்டேங்கிறது மனசுக்கு. இதுக்கு என்ன சார் சொல்றது? மனசு ஒத்துண்ட போதிலும் அப்பப்ப சந்தேகத்தை கலப்புறதுன்னு அது ஜடம்னு அர்த்தம். ஒரு பொருளை சொன்னதுமே யுக்தி யுக்தமா நம்ம புரிஞ்சுட்டோமே ஏன்னா இது இன்னதுன்னு ஏன கொடுக்கதா நிச்சயம் வர வேண்டாமா மனுஷனுக்கு வரமாட்டேங்கிறது ஜடதா இருக்கு. பசுதா பசு என்னென்ன பண்ணுமோ அதே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹார நித்ரா பயமை துணானி சாமான்யமே தற்பது நரணாம் ஆஹாரம் பசிச்சா இன்னைக்காவது போறோம் இன்னைக்கு பசியா சாப்பிட வேண்டாம் தோன்றத இன்னும் 2 மணி நேரம் ஆனப்புறம் பசிக்க போறதுன்னு இப்பவே ரெடி ஆயிடுற ஸ்திரீகள்லாம் கரெக்டா அந்த நேரத்துக்கு அது பண்ணி இது பண்ணி எல்லாம் ரெடியே வச்சிருக்கணும். அது கூட இல்லை ரெடியே அந்த நேரத்துக்கு ரொம்ப சில்லுன்னா ஆகப்படாதே ரொம்ப உஷ்ணமாகவும் இருக்கக்கூடாது அதுக்கு தகுந்தா போல கரெக்டா சமைச்சு போடுறான் வக்கணையா நம்ம சாப்பிட்டு இருக்கோம் பாருங்க. இது மட்டும் விட்டோமா என்னைக்காது எத்தனையோ வருஷமா பிறந்து இத்தனை நாளா சாப்பிட்டுருக்கவே அது வேண்டாமே அப்படின்னு அது நிச்சயமா அது வேணும் கிடைச்சா சரி கிடைக்காத போற கோபம் வருது அதான் இங்கே பசுத்துவம். கிடைச்சது ஏதோ வந்திருக்கு பகவானுடைய இன்னைக்கு அருள் இதை கிடைச்சிருக்கு போங்களேன் ஏதாவது ஒண்ணு குறையிட்டோம். ஒரு கறி இல்லாத போது என்ன போயிடுதுன்னு சாம்பார் என்ன எப்படி உள்ள தள்ளுறதுன்னு பாவம் அப்பதான் இவருடைய ருத்ரஸ்வரூபம் வெளியில வருது. ரசம் பண்ணிருக்காமே அழகா இருக்கு அன்னைக்கு உப்பு இல்ல போடல இப்படியும் இல்ல உப்பு போட்டேன்னா மறந்துட்டேன் வெறும் தீர்த்தத வெந்நீர கொட்டுறைய உப்பு இல்லையே என்ன பண்றது என் வாழ்நாள் முழுக்க இந்த ரசம் மாதிரி இருக்கு அப்படிங்கிற அப்பயே இத்தனை நாளை கல்யாணம் பண்ணி இப்படி இருந்தேன் முதல் நாளே டைவர்ஸ்ல போக வேண்டியதானே. மனுஷியனுக்கு பாருங்க ஏதாவது ஒண்ணு குறைஞ்சா அவனால தாங்க முடியல. ஆஹார நித்ரா பயமை நுனானி பயம் தலைவலின்னு நான் கால்வலின்னு நான் என்ன ஆறுதோ தெரியலையே ஓடுறான் டாக்டர் கிட்ட போயிடுமோ உயிர் இருக்குமோ போகாதோ என்ன சுவாமி அப்படி எப்பவுமே பயமர்தர்சனாவே இருந்துட்டு இருக்கான் இவன். ஏண்டா இன்னும் உயிரோட இருக்கணும் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல 95 வயசு ஆனாலும் கொஞ்சம் இன்னும் இருந்தா பரவாயில்ல ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுவோம் ஒரு நவக்கிர ஹோமம் பண்ணுவோம் என்னடா சௌக்கியமா இருப்போம் அப்படின்னு தோன்றதா இல்லையா. அந்த மரண பயம்ங்கிறது யார விட்டது? இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆஹார நித்ரா பயமை சரண்யமே தற்பசுநராணா. பசுக்கள் எப்படி இருக்கோ அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் பசுக்களை விட மோசம். ஏன்னா பசு டிவி பார்க்கல, செல்போன் யூஸ் பண்ணல. இது அதை ரெண்டு வேற மட்டும் ஏதாவது பசுமாட்டு செல்போன் பேஜ் பார்த்துருக்கோம் இல்லையே, அதுக்கும் வசமாயிட்டோம் நம்ம. இப்படி ஜடதா பசுதா களங்கிதா மனுஷன் இடத்துல இருக்கிற தோஷங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு போய் பேசுறோம், தெரிஞ்சுட்டே போய் பேசுறோம், அது இன்னும் மோசமா இருக்கு. சரி, அதுக்கு மேல என்னன்னா நமக்கு நடுவில் இருக்க கூடிக்குதான் இன்னொரு அனாவசியமா வெயிறோம். எவ்வளவு தோஷம் மனுஷனுக்கு இருக்கு, அதை போக்கடிக்கிறதுக்காக அது போகணும் போகணும்னு வேதாந்தங்களை வாச்சு சரி பண்ற பேசுற 10% ஆயிடுதோ முடியல. கலங்கிதா குட்டில கரத்வந்தி மம தேவா, இப்படி எல்லாம் என்னிடத்துல இருக்கே பரமேஸ்வர, என்னையும் காப்பாத்தப்படாதா, இருக்கிற சந்திர மட்டும் காப்பாத்தினேல என்ன காப்பாத்தலையே அப்படின்னு விசேஷமா ஒரு அர்த்தம். ஏன்னா இருக்கிற வியாக்கியானங்கள்ல ஒரு 3 விதமான அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. அது பார்த்தோம், ஜடதா பசுதா கலங்கிதா குட்டில கரத்வந்தன அஸ்தி மகி தேவ அஸ்தி எதி ராஜமௌளே பவதா பரணஸ்ய நாஸ்மி கிம் பாத்திரம் அரஹசி ரஹசி ஸ்வதந்திர புத்தியா பரிவசிதும் சுலப பிரசன்னமூர்த்தி அகணித பலதாயக பிரபுர்மே ஜகததிகோ ஹிருதி ராஜசேகரோஸ்தி. அடுத்ததாக இந்த பரமேஸ்வரன் இருக்காரே, இவரை எப்பவும் பூஜை பண்ணலாம், எப்போ எங்கும் பூஜை பண்ணலாம், அரஹசி ரஹசி பகிரங்கமாக பூஜை பண்ணலாம், ரகசியமாக ஏகாந்தமா மனசுல பூஜை பண்ணலாம். பரமேஸ்வரனை விசேஷமாக கோவில்லையும் நாலு தந்தைகளையும் அங்கேயும் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் ஈசாரம் தற்புருஷம் எனக்குடையதான 5 முகங்களை வச்சுண்டு 5 முகங்கள்ல எத்தனை அகமங்கள் எழுதியிருக்க, எத்தனை நிபந்தனங்களை சொல்லியிருக்க, சைவ சாஸ்திரங்களை எப்படி இருக்கு, அதெல்லாம் வச்சிருந்து விசேஷமாக பூஜை பண்ணலாம். அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் நம்ம சரீரத்துக்குள்ள ஏகாந்தமா இதயத்துல தியானம் பண்ணிட்டு லிங்காகாரமா லிங்கோத்பவராக ஒரு தியானம் பண்ணலாம். இந்த ரெண்டுக்கு அப்பாற்பட்டதா ஒரு ஸ்வரூபம் வேதாந்தத்தை வாச்சு இந்த பரமேஸ்வர மூர்த்தியை தியானம் பண்ணலாம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான ஒரு ஸ்வரூபம், அதான் பிரம்மம்னு சொல்றா உபனிஷத்துகள்ல. அந்த பிரம்மஸ்வரூபமா தியானம் பண்ணலாம். அந்த பிரம்மஸ்வரூபமானதான் அதற்கு பிறகு மாயையோட சேர்ந்து அப்ராக்கிருதமாக அவ்யாக்கிருதமாய் அதுக்கப்புறம் 3 விவரங்கள் சிவனாகவும் விஷ்ணுவாகவும் பிரம்மமாகவும் இருக்க, அப்படிப்பட்டதான் அந்த ஸ்வரூபம் மூல விராட்டம் தியானம் பண்ணலாம். ரகசியமாக ஏகாந்தமாக மனசுல நீங்க என்ன தியானம் பண்றேன்னு தெரியாது. அதே போலயே உருவம் இல்லாத லிங்கோத்பவனா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் தியானம் பண்ணலாம். இல்ல உமாசாயம் பரமேஸ்வரம் விமும் திலதோ திரிலோச்சனம் நீலகண்ட பிரசாந்தம் அப்படின்னு சூலபணியாக நாக தர்மாம்பரதா கஜ தர்மாம்பரதராகவும் நாகயுக்தியாகவும் அப்படி முக்கண்ணனாகவும் உமாசாயனமும் ரிஷபவாகனமும் இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் தியானம் பண்ணலாம். இப்படி தியானம் பண்ணி நிலையான உங்களுடைய பாபங்கள் போறதெல்லாம் மனசுக்கு அபரிமிதமான ஒரு சாந்தி கிடைக்கும். இப்படிப்பட்டதான வெளிப்படையாகவும் அவரை தியானம் பண்ணலாம், ரகசியமாகவும் தியானம் அரஹசி ரகசி ஸ்வதந்திர புத்தியா, அதோட மட்டுமல்ல ஸ்வதந்திர புத்தியா தன்மயமாக இருக்கக்கூடியதான புத்தியினால் சர்வதா சர்வகாலமும் தன்மயமாக ரகசியமாக அதோட சேர்ந்து பகவான தியானம் பண்ணலாம். பரிவசிதும் சுலப பிரசன்னமூர்த்தி, ரொம்ப சுலபம். அவரை பூஜை பண்றதுக்கு அது வேணும் இது வேணும் இது கொண்டு வாங்க ஒண்ணும் கேட்க மாட்டாராம். லோகத்துல அந்த பலி கொண்டு வரணும், இதை கொண்டு வரணும், இந்த நைவேத்தியம் வேணும் யாரும் கேட்கல, எங்க பரவேதம் ஒண்ணும் கேட்கல. ஏகஞ்ச வெல்லம் சலிலம் சகிஞ்சது சமர்ப்பிதம் சங்கர மூர்த்தி பக்தியா, ஒரு உதிரடி ஜலத்தை விட்டு ஒரு பில்வ ஜலத்தை திரிகுணம் திரிவிதம் திரிகுண ஆகாரம் அப்படின்னு அந்த 3 சத்வரஜஸ்தமோ குணங்களா இருக்க கூடியதான மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி விட்டேன் என்று காண்பிக்கிறதுக்காக அந்த 3 பில்வ ஜலத்தை அப்படியே போட்டையடையினால் போடுமா பரமேஸ்வரனுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கல அவர். பத்திரம் பொட்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி சதகம் பக்தியுபகிருதம் அஸ்நாமி பிரயதாத்மனா. பத்திரம் பொட்பம் பலம் தோயம் வெறும் இலைய பூஜை பண்ணி தான் வரும், பில்வ இலை பொறுமை துளசி தவணம் பாருங்களேன் பூஜை பண்றதுக்கு எவ்வளவு இது வேணும் அது வேணும்னு கேட்டாரோ? நல்ல புட்டம் கிடையாது, நீங்களே தலையில வச்சுங்க. பரமேஸ்வரன் போடணும்னு சொல்லவே இல்லையே. இருக்க புஷ்பம் ரைட், தும்ப புஷ்பம் அது யாராவது கட்டி தலையில வச்சுப்பால. ஆனா அது போட்டாலே போரும்ங்கிறார் அவர். அர்க்க துரோண பிரபதி குசுமை ரட்சணம் தேவிதேயம். இருக்கம் புஷ்பம் தும்ப புஷ்பம் இதுக்கு அர்ச்சனை பண்ணினாலே, இதனால அர்ச்சனை பண்ணினாலே போரும்னு. ஆனா என்ன, உங்க மனசுல நல்ல எண்ணம் இருக்கு.
14: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
15: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சூக்ஷ்மசரீராணி ஸ்தூல பூதானி ச உற்பத்யந்தே. இதிலிருந்து இந்த அபஞ்சீகிருத்தமான இந்த பஞ்சமகாபூதங்கள்ல இருந்து தன்மாத்திரைகள் இருந்து என்ன உண்டாடுறது? ஏ தேபியா அப்படின்னா இந்த தன்மாத்திரைகளிலிருந்து சூக்ஷ்ம சரீராணி, சூக்ஷ்ம சரீரங்களும், சூக்ஷ்ம சரீரம் அப்படிம்பா தமிழ்ல, ஸ்தூல பூதானி ஸ்தூல பூதங்களும், ஸ்தூலமான விஷயங்களும், ஸ்தூலமான விஷயங்களும், உற்பத்தியந்தே ச உற்பத்தியந்தே சோத்பத்தியந்தே, இவை இரண்டும் தோன்றுகின்றன. சூக்ஷமானதும் அதே மாதிரி சூக்ஷ்ம சரீரங்களும், அதே மாதிரி ஸ்தூல பூதானமான சரீரங்களும் ரெண்டுமே இந்த தன்மாத்திரையிலிருந்து உண்டாருது. அது எப்படி உண்டாருது அப்படின்னா சூக்ஷ்ம சரீராணி. சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லிட்டீங்களே, சூக்ஷ்ம சரீரம்னா என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு, சூக்ஷ்ம சரீராணி சப்த தச அவயவாணி லிங்க சரீராணி. இந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கறது என்னது? சப்த தச அவயவாணி. அவயவாணி அவயவங்கள், அவயவங்கள் உடையது. அவயவங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது? பாகங்கள், பகுதிகள். அவயவங்கள் உடையது அப்படின்னா எத்தனை அவயவங்கள் அப்படின்னா சப்த தச. சப்தனா ஏழு, தசனா பத்து. ஏழு பத்து அப்படின்றது இல்ல, சமஸ்கிருதத்துல தலைகீழ வரும். இங்கிலீஷ்ல யூனிட் டென்ஸ் கடைசியில இருந்து எழுத சொல்லுவான், சமஸ்கிருதத்துல தலைகீழ சொல்லுவான். ஏழு பத்து அப்படின்றது என்னது? பதினேழு. அந்த பதினேழு பாகங்கள் கூடியதாக, பகுதிகள் கூடியதாக இந்த லிங்க சரீரமானது உற்பத்தியானது. பதினேழு லிங்க பாகங்கள் கூடியதான லிங்க சரீரம் சொல்லி சொன்னா என்னது? அந்த பதினேழு பாகங்கள் என்னது அப்படின்ற சந்தேகத்துக்கு அவயவாஸ்து அடுத்து சொல்றாரு. அவயவங்களானது ஞானேந்திரிய பஞ்சகம் புத்தி மனசி, கர்மேந்திரிய பஞ்சகம் வாயு பஞ்சகம் சேத்தி. இந்த பதினேழு அவயவங்களும் இதுதான். ஞான இந்திரிய பஞ்சகம், ஞானேந்திரிய பஞ்சகம் அப்படின்றது ஞான இந்திரிய பஞ்சகம். பஞ்சகம்னா ஐந்து, இந்த ஐந்து கூட்டம். எந்த ஐந்தின் கூட்டம்? ஞான இந்திரியத்தின் அறிவு புலன்களின், அறிவு புலன்கள் ஐந்தும். அடுத்தது புத்தி மனசி. புத்தி மனசி தீர்க்கத்துல எதுக்கு சொல்லியிருக்கு? புத்தி மனசி அப்படின்னு சொல்லிச்சனா போதுமே. புத்தி மனசி அப்படின்னு ஏன் சொல்றது? புத்தி மனசி ஏன் சொல்றது? புத்தி மனசின்னு சொல்றது த்விவசனம். ஹரி ஹரி ஹரய ஹரி புத்தி மனசி. அப்படி புத்தியும் மனசும் ரெண்டு. இப்போ ஏழு கர்மேந்திரிய பஞ்சகம். திருப்பியும் கர்ம இந்திரிய பஞ்சகம், செயல் புலன்கள் ஐந்து. கர்ம இந்திரியம்னா செயற்புலன்கள், அந்த அஞ்சு. பனிரெண்டு வாயு பஞ்சகம் சேதி, வாயு கூட்டம் ஐந்தும் அப்படின்னுட்டு பதினேழு. கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் வாயு, அதே மாதிரி இது மூணு பதினஞ்சு ஆயிடுச்சு. புத்தியும் மனசும் ரெண்டு பதினேழு. இந்த பதினேழுத்தம் என்ன சொல்லுவோம்? லிங்க சரீரம் அப்படிமோ. இதுக்கு பேர் என்னது? லிங்க சரீரம். லிங்க சரீரம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது? நேத்திய சொன்னோம் லயயுக்தம் அப்படின்னு சொல்லி சொன்னோம், அதைதான் இங்கேயும் அர்த்தம் எடுத்துக்கணும். லயம் கூடியதானது, இது எல்லாமே லயமடையக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட லிங்க சரீரமானது உண்டாருது. இப்போ புதுசு புதுசா வார்த்தைய சொல்லிட்டீங்க. நான் ஒரே ஒரு கேள்வித்த கேட்டேன், அவயவங்கள்லாம் என்னன்னு கேட்டேன். ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் வாயுக்கள் அப்படின்னு புதுசு புதுசான வார்த்தை. கர்மேந்திரியம் ஞானேந்திரியம்னா என்ன? செயற்புலன்கள் அறிவு புலன்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா அது சொல்றாரு. ஞானேந்திரியானி ஸ்ரோத்ர த்வக் சக்ஷுர் ஜிஹ்வா க்ராணாக்ஷ்யானி.

வார்த்தையினால ஸ்ரோத்ரம், ஸ்ரோத்ரம்னா காது, செவியினால சப்தம் இப்படிப்பட்டது அப்படிங்கிற தன்மை நமக்கு புரியறது, சப்தத்தினுடைய தன்மையை நமக்கு புரியறது, அதனால ஸ்ரோத்ரம் அறிவு புலனா இருக்கு. தொக்கு அப்படிங்கிறது தொடு உணர்ச்சி, தோல், அது அறிவு புலனா இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை தொட்டு பார்த்து நம்ம அந்த தொடு உணர்ச்சியினால தெரிஞ்சுக்கிறோம், என்னது இது மிருதுவானது, இது கடினமானது அப்படின்னுட்டு. அடுத்தது சக்ஷுஹு, சக்ஷு கண், ஒரு விஷயத்துடைய ரூபத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இது நீளமானது, குட்டையானது, இப்படிப்பட்டது, அப்படிப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த, இந்த நிறமானது, அந்த நிறமானது அப்படிங்கறத நமக்கு பார்த்து அறிவு கொடுக்கறது. அடுத்தது ஜிஹ்வா, நாக்கு, இது பேசுறது இல்ல, இது சுவை, இந்த இடத்துல சுவை அப்படிங்கிற விஷயத்த சொல்றது, செய்யறது, இது இப்படிப்பட்ட சுவையுடையது அப்படிங்கறத நமக்கு அறிவிக்கிறது. அடுத்தது என்னது, கிராணம், மூக்கு, நுகர்தல், சுவாசித்தல் இல்ல நுகர்தல், ஆஹா நல்ல வாசனை வருதே அப்படின்னுட்டு, நல்ல வாசனை கெட்ட வாசனை இது எல்லாத்தையும் நமக்கு உணர்த்துறது. அந்த ஞானத்தை கொடுக்கறதுனால இது ஞான இந்திரியம்னு சொல்றது. ஞான இந்திரியம் எதுக்கு சொல்றோம், ஞானத்தை கொடுக்கும் புலன் என்பதால் ஞான புலன் அப்படின்னு அர்த்தத்துக்கு. இங்க ஸ்ரோத்ரம், தொகு, சக்ஷுர், ஜிஹ்வா அப்படிங்கறது எல்லாம் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, காது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, வெறும்னா இந்த காது மடல் இருக்குல்ல அது இல்ல. ஸ்ரோத்ரம்னு சொல்றது கர்ண சஷ்குலிய வச்சின்ன சுரோத்திர தன்மை அப்படிமா, தர்க்கத்துல வந்தீங்கன்னா கர்ண சஷ்குலிய வச்சின்ன அப்படிமா, அதாவது இந்த காது மடல் இருக்குல்ல, இந்த காது மடலுக்குள்ள இருக்கிற ஆகாசத்தன்மைக்கு தான் கர்ண சஷ்குலிய வச்சின்ன ஆகாசத்துவம், இந்த காது மடலுக்குள்ள இருக்கிற ஆகாயத்தன்மை அதுக்குத்தான் என்னது ஸ்ரோத்ரம்னு சொல்றது. இந்த காது மடலுக்கு இல்ல, வெறும்னா இந்த சொப்பு மாதிரி இருக்கும், ஆனா கேட்காது ஒண்ணுமே, கண்ணு அழகா பாக்குற மாதிரி நல்ல கருப்பா வெளியெல்லாம் கூடியதா இருக்கும் ஆனா பாக்காது, மூக்கு நல்லா தீர்க்கமா இருக்கும் ஆனா ஒரு வாசனையும் தெரியாது அதுக்கு, நாக்கு ஒரு டேஸ்டும் தெரியாது. அதனால இப்படி சுவை இல்லாத இந்திரியங்களை பத்தி சொல்லல, நம்ம சுவை இல்லாத அந்த உறுப்புகளை பத்தி சொல்லல, அந்த உறுப்புல இருக்கிற அந்த சக்தி விசேஷத்தை தான் இங்க ஸ்ரோத்ரம் தொக்குன்னு சொல்றது. ஒவ்வொரு உறுப்பும் இருக்கு, ஆனா அந்த உறுப்புனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன் அந்த உறுப்புல அந்த சக்தி இல்ல, அந்த சக்தியைத்தான் இங்க வந்து ஸ்ரோத்ரம் தொக்குன்னு சொல்லியிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உறுப்ப கோலகம் அப்படிமா, கோலகம்னா உறுப்பு, அந்த உறுப்பு அந்த மடல், அதுக்கு பேரு கோலகம். அந்த கோலகமானது இருந்து மாத்திரம் பிரயோஜனம் இல்லை, இந்த கோலகத்துல அந்த சக்தியானது இருக்கணும், அந்த உறுப்புல அந்த சக்தியானது இருக்கணும், அந்த சக்திக்குத்தான் நம்ம வந்து இந்திரியம் அப்படின்னு பேரை கொடுக்கிறோம். அந்த இந்திரியமானது தான் ஞானத்தை கொடுக்கும் போது ஞான இந்திரியம் ஆறுது. அப்படி இந்த அஞ்சு எப்படி உண்டாச்சு, ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்த அஞ்சு எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டா, அதுக்கு அடுத்த வார்த்தையில சொல்றாரு, ஏதானி ஆகாஷாதீனாம் சாத்விகாம்சேபியோ ியங்களானது ஏதானி அப்படிங்கறத ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரியாணி அப்படிங்கிற இடத்துல இருந்து கொண்டு போட்டுருக்கோம். ஞானேந்திரியாணி ஆகாஷாதீனாம் சாத்விக அம்சேபிய, ஆகாசம் முதலியவையிலிருந்து, முதலியவையின் சாத்விக அம்சத்திலிருந்து, வியஸ்தேப்ய, எப்படிப்பட்ட சாத்விக அம்சம், வியஸ்தமான, வியஸ்தமான சமஸ்தமான அல்லது வியஸ்தமான சாத்விக அம்சத்திலிருந்து, பிரதக கிரமேன உற்பத்தியந்தே, தனித்தனியாக முறையாக தோன்றுகின்றது. பிரதக்கு பிரதக்கு கிரமேன உற்பத்தியந்தே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பிரதக்கு கிரமேன அப்படின்னா பிரதக்கு கிரமேன உற்பத்தியந்தே, தனித்தனியாக முறையாக தோன்றுகின்றது அப்படின்னா என்ன அர்த்தம், ஆகாசத்தின் சத்துவ அம்சத்திலிருந்து, ஆகாசத்தின் சத்துவ அம்சத்திலிருந்து தோன்றியது ஸ்ரோத்திரம், வாயுவின் சத்துவ அம்சத்திலிருந்து தோன்றியது துவக்கு அப்படின்னு, அந்த ஆகாசம் வாயு அப்படின்னு எந்த கிரமத்துல படிச்சதோ அந்த கிரமத்துல இந்த ஒரு ஒரு இந்திரியங்களும் அதனுடைய சாத்விக அம்சத்திலிருந்து தோன்றியது. அடுத்தது மனஹ, மனோ நாம சங்கல்ப விகல்பாத்மிகா அந்தக்கரண விருத்தி, அப்படி புத்தி மனசி அப்படின்னு சொல்லி சொன்னார். மனசுனா என்ன அப்படின்னு கேட்டா, மனச சொல்றார், மனோ நாம சங்கல்ப விகல்பாத்மிகா, மனசுக்கு லட்சணம் என்ன, சங்கல்ப விகல்பாத்மிகம் மனஹ, சங்கல்ப விகல்பாத்மிகம்

0: மனஹ. சங்கல்ப விகல்பாத்மிகோ மனஹ அப்படிமா. சங்கல்பமும் விகல்பமும் கூடியதாக இருக்கிறது மனசுடைய நிலை, அதுதான் மனது. மனதுன்னு சொல்லி சொன்னா இப்படியா அப்படியா, அதுவா இதுவா, அப்படிப்பட்ட இரண்டு நிலையினால பீடிக்கப்பட்டதா இருக்கிறது மனசு. அப்படிப்பட்ட ஒரு அந்தக்கரண விருத்தியை தான் மன அந்தக்கரணம்னு சொல்லப்படுற அதனுடைய ஒரு விருத்தி தான் என்னாலேதான் மனது. அந்தக்கரணம் அப்படிங்கிறது பொதுவா ஒரு ஒரு விஷயத்துக்கு சொல்லப்பட்ட பேர். அந்த பொதுவான ஒரு நிலைக்கு அந்தக்கரணம்னா அந்தக அப்படின்னா உள்ளு, உள்ளில் இருப்பது அப்படின்றது. கரணம்னா கருவி, உள்ளிருக்கும் கருவி அப்படின்னு அர்த்தம். அப்படி உள்ளே இருக்கும் கருவி, உள்ளே இருக்கும் கருவினா சரீரத்தின் உள்ளே இருக்கும் கருவி அப்படின்னு அர்த்தம். அந்த உள்ளே இருக்கும் கருவியானது ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு செயலை செய்யும் போது அதுக்கு வேற வேற பேர் உண்டாருது. மனசித்தம் அகங்காரம் புத்தி அப்படின்னுட்டு, மனோ புத்தி சித்தம் அகங்காரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகமும் வரும். இப்படி மனசு புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற இந்த நாலுமே அந்த ஒரு அந்தக்கரணத்துடைய நாலு வேறு செயல்கள் செய்யப்படும் பொழுது நாலு வேறு பேர். ஒன்னுத்துக்கே அப்படி நாலு பேர் எப்படி கொடுக்க முடியும்? அந்தக்கரணம் அப்படிங்கிறது ஒன்னு மனசா இருக்கலாம் இல்ல புத்தியா இருக்கலாம், அது எப்படி நாலு பேர் நாலு வேற செயலை எப்படி செய்ய முடியும்? அது ஒரே விஷயம் நாலு வேற செயலை செய்ய முடியும். அதுவும் புத்தின்னு சொல்லி சொன்னா நிச்சயாத்மிகா புத்தி, விவசாயாத்மிகா புத்தி அப்படின்லாம் சொல்லுவாங்க. தீர்மானத்தோட சொல்றது மனசு சந்தேகத்தோடய எப்பவுமே இருக்கிறது. சந்தேகத்தோட இருக்கிற மனசும் தீர்மானமா செய்யக்கூடிய புத்தியும் இப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும்? ஒரே விஷயத்தோட செயல் எப்படி சொல்ல முடியும் நீங்க? லாஜிக் இல்லாது. இது எவ்வாறு இப்படியா அப்படியா அப்படியா இப்படியா அப்படியா அப்படியா அப்படியா அப்படியா அப்படின்ட்டு, அது இப்படித்தான், தப்பாவோ சரியாவோ எதுவா இருந்தாலும் சரி இப்படித்தான் அப்படின்னு தீர்மானம் பண்றது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, உலகத்திலையும் பாக்குறோம் ஒரு பையன் அவனுடைய அப்பாவை சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது மகனா இருக்கான், மகனை சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது அப்பாவா இருக்கான், தம்பியை சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது அண்ணன், அண்ணனை சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது தம்பி, கணவனை மனைவியை சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது கணவன், இப்படின்னு பலவேறு நிலையில இருக்கான். ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு ஒரு மாதிரியான செயல்பாடு. அப்பா கிட்ட அடங்கி ஒடுங்கி இருக்கான், பிள்ளைங்கிட்ட ஹாய் ஊய் அப்படின்னு ஆட்டம் காட்டுறான். அப்போ ரெண்டு நிலையும் பாக்குறோம், அடக்கத்தோட கூடிய ஒரு நிலையும் ஆட்டங்கா கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும், ரெண்டுமே நிலையும், ஆட்டம் போடுற ஒரு நிலையும் அடங்குற நிலையும் ரெண்டுமே பாக்குறோம் ஒரே அல்ல. அந்த மாதிரி இந்த அந்தக்கரணமே பலவேறு செயல் செய்யும் பொழுது பலவேறு பேர் அடையிறது. அந்தக்கரணத்தோட விருத்தி, அந்தக்கரண விருத்தி அப்படின்னு சொல்லி சொன்னா விருத்தி அப்படின்னா என்ன அலை, அப்படிப்பட்ட என்ன அலை என்னது, இப்படியா அப்படியா, இந்த மாதிரியா அந்த மாதிரியா அப்படின்னு சந்தேகத்தோடு கூடியதா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு மனசு. சம்சய ஆத்மகோ மனஹ அப்படின்னு சொல்லிடலாம். சங்கல்ப விகற்பாத்மகோ மனஹ அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்ல சம்சயாத்மகோ மனஹ. மனசு சந்தேக பிராணி, சந்தேகம் அப்படின்னா மனசு, மனசனுடைய லட்சணம் அதுதான். அப்படி ஆணையோரேவ சித்த அகங்காரையோர் அந்தர்பாவ, இதுக்குள்ளேயே தான் இந்த மனசுக்குள்ளேயே சித்தமும் அகங்காரமும் கொண்டு வந்து அடக்கிடலாம். சித்தமும் அகங்காரமும்னு சொல்லி சொன்னா என்னது அப்படின்னா, சித்தம்னு சொல்லி சொன்னா அனுசந்தானாத்மிகா அந்தக்கரண விருத்தி சித்தம், அபிமானாத்மிகா அந்தக்கரண விருத்தி அகங்கார, அது ரெண்டுத்துக்கும் லட்சணம்னு சொல்லிட்டார். சித்தம்னா என்ன? சித்தமும் அகங்காரத்தையும் இதுக்குள்ளேயே அடக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சித்தம்னா என்ன? சித்தம்னா அனுசந்தானாத்மிகா அந்தக்கரண விருத்தி, அனுசந்தானம் செய்யக்கூடியதான அந்தக்கரணத்தினுடைய ஒரு விருத்தி. அந்தக்கரணத்தின் அந்தக்கரணத்தின் இல்ல அந்தக்கரணத்தின், அந்தக்கரணத்தின்னா உள்ளிருக்கும் கருவின்னு சொல்லிட்டேன். அப்படி அந்த உள்ளிருக்கும் கருவியினால் செய்யக்கூடிய அனுசந்தானமான செயலானது சித்தம்னு சொல்றது. அனுசந்தானம் எது செய்யறதோ அந்த செயல் செய்யற நிலையில அந்த அந்தக்கரணத்துக்கு சித்தம்னு பேர். அனுசந்தானம்னா என்ன? திருப்தி அனுசந்தானம், அனுசந்தானம், அனுசந்தானம் எது செய்யறதோ, அனுசந்தானம் அது செய்யறது அப்படின்ட்டு. அனுசந்தானம் நினைவு கூறுதல். அப்போ நீங்க ஒரு விஷயத்த அனுபவிக்கும் போது அந்த அனுபவமானது என்ன ஆகுது? என்ன பதிவுகளா போய் உட்காருது? சம்ஸ்காரம் அப்படிமா. அதுக்கு பேர் என்ன? சம்ஸ்காரம், வாசனை. சம்ஸ்காரம் வாசனைனா என்ன அர்த்தம்? எண்ணப்பதிவு. எண்ணப்பதிவா போய் புத்தியில உட்காருது, ஒரு இடத்துல உட்கார்றது, அந்தக்கரணத்துல போய் உட்கார்றது. அந்த அந்தக்கரணத்திலிருந்து என்ன பதிவா இருக்கிற அது ஒரு விஷயத்தை, அதுக்கு சமானமான ஒரு விஷயத்தை, அதை தூண்டக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அதனால தூண்டப்பட்டு வாசனையா விருத்தியா வெளியில வருது. அந்த வாசனையானது, அந்த சம்ஸ்காரமானது விருத்தியா என்னாலையா வெளியில வருது. அது வெளியில வர்றதுக்கு காரணம் என்னது? இந்த சித்தம். சித்தம் தான் அதை பறிஞ்சு வச்சிருக்கு. ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இடம் எது? சித்தம். மனசுங்கிறது என்னது? இப்படியா அப்படியா சந்தேகப்படும். சந்தேகப்படுவது மனது, நினைவுபடுத்துவது நினைவு கூறுவது சித்தம். அடுத்தது அபிமானாத்மிகா அந்த கர்ணவிருத்தி அகங்கார. அகங்காரம்னா என்ன? அகங்காரம் அகங்காரம் எல்லாருமே சொல்றது கேட்டோம். அகங்காரம்னா என்ன? அபிமானோ அகங்கார அப்படிமா. அபிமானம் அகங்காரம் சொன்னாலே போதும் லட்சணம். இங்க அப்படிப்பட்ட ஒரு அந்த கரணத்துடைய விருத்தி அகங்காரம் அப்படிங்கிறார். அபிமானம் கூடியதானதான, அபிமானம் கூடியதுனா இது நானு என்னுடையது நான் எனது அப்படிங்கிற இந்த புத்தி, விருத்தி கூடியதான இந்த மாதிரியான அறிவு, விருத்தி கூடியதான அறிவு எண்ணாலை கூடியதான நான் எனது அப்படிங்கிற அறிவு கூடியதான எண்ணாலை கூடியதான நிலைக்கு பேரு அகங்காரம். ஒரு விஷயத்தோட நான், ஒரு விஷயத்தோட எனது அப்படின்னு சம்பந்தப்படுத்திட்டாலே முடிஞ்சு போச்சு, அது அகங்காரம் அர்த்தம். அதே மாதிரி ஏ தேசம் ஆகாசம் சாந்திகம் தேசம் பிரகாஷ் ஆத்மகத்வா சாத்விகம் எம் புத்தி ஞானேந்திரியை. இங்க புத்தியை பத்தி சொல்லவே இல்லையே. புத்தி புத்தி வந்து இந்த மனோநாள சங்கல்ப விகல்பாத்மிகா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கல, அத்தியவசாய புத்தி அப்படின்னு சொல்லியிருக்கணும். அத்தியவசாய ஒரு வாக்கியம் அதுல இல்லையா? புத்திர் நாம நிச்சயாத்மிகா அந்த கர்ண விருத்தி ஒரு வாக்கியம் இதுல இல்ல. டைப் பண்ணாவே டைப் பண்ணதுல இதுல ஒரு வாக்கியம் இல்லை. புத்திர் நாம நிச்சயாத்மிகா அந்த கரண விருத்தி அப்படின்னு இருக்கணும். நிச்சயாத்மிகா அந்த கரண விருத்தின்னு இருக்கலாம், இல்ல விவசாயாத்மிகா அந்த கரண விருத்தின்னு இருக்கலாம், இப்படி ஒண்ணா இருக்கலாம். புத்தினா என்ன அர்த்தம்? தீர்மானம் பண்ணக்கூடியது, இதுதான் இப்படித்தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணக்கூடிய, நிச்சயமா சொல்ல செய்யக்கூடிய விஷயம் என அந்த கரண விருத்திக்கு பேர் என்னது? புத்தி. ஒரே அந்த கரணமானது பல வகை விருத்தி எண்ணாலை நிலையில விஷயத்த வேறுபடுத்துறது, அதுவே வேறு வேறு பேர் அடையிறது. அதாவது ஒரு விஷயத்த பாக்குறேன், இது மனுஷனா இல்ல தூணா, மனுஷனா மரமா, சந்தேகம். மனசு, இதுக்கு பேர் தான் மனசு. இல்ல இல்ல இது மரம் தான், இல்ல இது மனுஷன்தான், கரெக்டா தப்போ அது வேற விஷயம், மனுஷன்தான் இல்ல மரம்தான் அப்படின்னு தீர்மானம் பண்றது புத்தி. அந்த மனுஷன் மரம் அப்படின்னு பார்த்தோன்ன இந்த பார்த்ததோட அறிவு போய் பதியறது சித்தம். இது மனுஷன், மனுஷன் அறிவு உடையவன் நான், நான் மனிதனை பார்த்தேன், நான் மனிதனை அறிந்தவன் இப்படிங்கிற புத்தி உள்ளது, இந்த விருத்தி உள்ளது அகங்காரம். இதுதான் நாலு நிலை. சரி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதுச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாயனம். Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: எட்டாம் சூத்திரத்துல என்ன சொல்ல போறார் என்று கேட்டால், அதுக்கு சுவாமி என்ன எழுதினார், எட்டாம் சூத்திரம் என்ன சொல்லுது என்று கேட்டால், ஞானம் வந்து எப்படி முற்றி பெறுகிறது. எட்டாம் சூத்திரம் சொன்னார், ஞானம் வருமாறு உணர்த்துதல் நுகரித்து. ஞானம் வருமாறு உணர்த்துதல் நுகரித்து. லேசா கண்ணுடைய மட்டும் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம சிந்திப்போம். இப்ப இந்த சூத்திரத்தை எப்படி நம்ம பார்க்கிறோம் பார்ப்போம். அதாவது இந்த ஐங்கிறது வளர்ந்தனை, தமிழ் இலக்கணம் படிச்சா தெரியும், ஐங்கிறது முன்னிலை, வளர்ந்து அயர்ந்தனை, கரெக்டா, வளர்ந்து அயர்ந்தனை என ஐம்புல வேளரின் அர்த்தம் பண்ணும்போது என்ன பண்றீங்க, வளர்ந்து அயர்ந்தனை. அயர்ந்தனைங்கிறது எனது முன்னிலை ஒருமை, அது டைரக்ட் ஸ்பீச். தம்முதல் குருமாய் உணர்த்த தவத்தினில் உணர்த்த, இந்த உணர்த்தங்கிற சொல்ற இல்லையா, இது வந்து ரெட்டுண மொழிதல். குருமாய் உணர்த்த தவத்தினில் உணர்த்த, அதே புஸ்தகத்தை நீங்க போட்டு வச்சுக்கலாம், அப்பதான் உங்களுக்கு புரியும். தம்முதல் என்பது சிவம். இங்க என்ன இருக்கு, குருவும் என்று ஒரு உண்மை இருக்கு, மறந்துடக்கூடாது. குருவாய்னு சொல்லல, குருவும் ஆய். அந்நியம் இன்மையின். இப்போ ஒரு இங்கே ஒரு கேள்வி வருது, செலும் என்பது பயனிலை, எது செலும்? ஆன்மா என்பது இங்க முதல் சூத்திரத்து ஏழாம் சூத்திரத்து வரவழைக்க போய் இரண்டலாம் ஆன்மா, இரண்டலாம் ஆன்மா அரண்களை செலுமே. ஏழாம் சூத்திரத்துல எழுவா இருக்கு, இதுக்கு எழுவா இங்க இல்ல, ஏழாம் சூத்திரத்துல எழுவா. இரண்டலாம் ஆன்மா அரண்களை செலுமே, அந்நியம் இன்மையே. அதாவது ஏற்கனவே இங்க என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, அது மாதிரி கண்ணு கண்ணடி செய்து அப்புறம் நுட்பத்தை நான் சொல்றேன். அதாவது தம்முதல், தம்முதல் குருவாய் உணர்த்த, தவத்தினில் உணர்த்த. உணர்த்த என்ற சொல்லு ரட்டுர மொழிதல். குருவாய் உணர்த்த, தவத்தினில் உணர்த்த. விட்டு, எதை விட்டு? இங்க ஓமையில வந்து வேடர்களை விட்டு, மன்னவகுமாரன் வேடரிடத்திலேயே தங்குகிறான், அந்த வேடர்களை விட்டு என்பது அங்க ஓமையில வருது. பொருள் என்ன வரும்? பாசத்தை விட்டு. அதாவது எப்படி சொல்றாருன்னா, இதுக்கு அணி இலக்கணத்துல என்ன வரும் அதை குறித்துக் கொள்ளுங்கள். அணி இலக்கணம், அணி இலக்கத்தை அப்ளை பண்ணீங்கன்னா ஏகதேச உருவகம் பேர். இது பேர் ஏகதேச உருவகம். அதாவது ஒரு பகுதியை உருவகம் பண்ணிட்டு ஒரு பகுதியை உருவகம் பண்ணாம விடுறார். அதாவது ஐம்பொறிகளை வேடர்களாக சொன்னார். ஆனா ஆன்மாவை என்ன சொல்ல? மன்னவ குமாரன் சொல்லல. அதனால என்ன பண்ணாருன்னா, இப்படி எழுதி கொள்ளுங்கள், இந்த சூத்திரம் ஏகதேச உருவகம். இதை முற்று உருவகமாக சிவஞான சித்தியார் 253 கூறியது. இவர் ஏகதேச உருவமா சொன்னதை சித்தியார் முழு உருவமா ஆக்கின, முற்று உருவகம். அவர் முடிச்சு சொல்கிறார், மன்னவந்தன் மகன் வேடரிடத்தேயே தங்கி வளர்ந்தவனை அறியாது மயங்கி நிற்ப, பின்னவனும் என் மகன் நீ என்று அவரை பிரித்து பெருமையுடன் தானாகி பெணுவாகோர் துண்ணிய ஐம்புல வேடர் சுடரில் பட்டு துணைவரையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை மண்ணும் அற்குருவாகி வந்து மலமகட்டி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன். அதாவது சிவஞான போதத்துல ஏகதேச உருவமாக சொன்ன செய்திய முற்று உருவகமாக சிவஞான சித்தியார் 253. மெட்டாஃபர், அது இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல அதுக்கு பேர் என்னது? மெட்டாஃபர், METAPHOR, மெட்டாஃபர். மெட்டாஃபர்னா உருவகம்னு அர்த்தம். அவனும் வச்சிருக்கான், எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் காரனும் வச்சிருக்கான், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லையா, அது ஒரு பெரிய அவங்க அவங்க லிட்ரேச்சர்லயே இருக்கு. இப்ப அரண் கடல் என்பது என்ன? திருவருள் அர்த்தம். அரண் கடல் என்பதற்கு நீங்க என்ன அர்த்தம் பண்ணக்கூடாது? The lotus feet of Lord Shivan அர்த்தம் பண்ணக்கூடாது. அந்த திருவடி, இறைவனுடைய திருவடி என்பது திருவருள். இங்க ஒரு நுட்பமான பொருள் இருக்கு. செலுமே என்று சொன்னால் இங்கிருந்து அங்க போறது இந்த புடை பயிற்சி இல்லை. இங்க செருமே அப்படிங்கறத என்ன அர்த்தம் பண்ணாருன்னா, ஏகதேச, அதாவது இந்த வியாபக பொருளுக்கெல்லாம் உருவுதல் என்பது இல்லை. ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் போறதுங்கிற டிஸ்பிளேஸ்மெண்டே இங்க கிடையாது. ஏன்னா வியாபக பொருள், ஏன்னா ஒரு கண்ட பொருளுக்கு தான் இங்கிருந்து அங்க போறதுன்னு உண்டு, வியாபாரம் இருக்கிற பொருள் இங்கிருந்து அங்க போச்சுங்கிறதுக்கு உண்டா? அதை சாமி எழுதுவார். ஒரு அற்புதமான இடம் அந்த இடத்துல. வியாபக பொருளுக்கு ஒருவுதல் உணர்ச்சி விசேடமே
4: அப்படின்னா
3: ஒருவுதல், ஒருவுதல் இடத்தை விட்டு போ, ஒருவுதல் ஒருவுதல் ஒருவுதல்னா இதை விட்டுட்டு அங்க போறது, ஒருவுதல்
4: ஓனம்,
3: ஓனம் ஒருவுதல் அப்படி வார்த்தை தமிழ ஒருவுதல். இப்ப திருக்குறள் எங்க வருது தெரியுமா? அந்த வார்த்தை எங்க வருது? சென்ற விடத்தார் செலவிடா தீது ஒரி, அது அளவழையில சொல்ற. இந்த ஒருவுதல் திருக்குறள் எப்படி சொல்றாரு? ஒரி இல்லையா? சென்ற விடத்தார் செலவிடா தீது ஒரி நன்னின்பால் உரிப்பது அறிவு. அந்த ஒருவு என்ன? ஒருவு என்பது ஒரி என்று அளவடையில வருது இல்லையா? அப்ப நீங்க தெரிஞ்ச பொருள் தானே இங்க. அது ஒரு இங்க சூத்திரத்தில் இல்ல. ஒருவுதல் என்பது சாமி எழுதுவேன். வியாபக பொருளுக்கு ஒருவுதல் என்பது உணர்ச்சி விஷயம் தானே ஒழிய, அதே போலதான் உயிர் போயிருச்சுன்னா இங்கிருந்து பாடியிலிருந்து உயிர் போயிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம உலக நடையில போய் சொல்றோம் உயிர் போயிருச்சுன்னு. அப்படி இல்லை, உயிர் போகவும் முடியாது வரவும் முடியாது,
4: உடம்புல இருந்துருக்கு.
3: அதாவது அங்க என்ன பொருள்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்ப உங்க இதே சின்ன உதாரணம், உங்க டிவியில ஒரு மெக்கானிக்கல் டிஃபெக்ட் வந்தா உங்க டிவி படம் வரல இல்லையா? இப்ப டிவி வேவ் என்னாச்சு? அந்த கதை தான். டிவி வேவ் என்னாச்சு? அது இடம் விட்டு போயிருச்சா? இந்த கருவியில அது செயல்படல, அவ்வளவுதான். இந்த கருவியின் வழியாக அது ஃபங்க்ஷன் பண்ணலையே ஒழிய அந்த வேவ் வந்து டஸ் நாட் டை.
4: வேவ்ஸ் வழியாக இருக்கு.
3: நம்ம ஏதோ பெட்டிக்குள்ள போய் வர்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம், பெட்டிக்குள்ள போய் வர்றது இல்லையே.
2: எங்கும் பரவி இருக்கிற உள்ளுக்கு போனான்னு சொல்றதும்
3: இல்ல.
4: அது இன்னொரு பொடிக்க
2: போறாங்க
4: அந்த உயிர், இன்னொரு பொடிகளையும் போய் வேலை செய்யலாமா? அந்த பொடிகளாம் இருக்கணும்
3: இல்ல? ஒரு உயிர் வந்து ஏக காலத்துல ரெண்டு உடலை அதிட்டிக்கலாம் அப்படி இருக்கு. ஒரு உயிர் வந்து ஏக காலத்துல அது வந்து எப்ப வரும்னா யோக நிலையை வரும்போது. சித்தர்கள் அப்படி காட்டுறாங்க இல்லையா? எப்ப செய்ய முடியும்? உயிர் வந்து தன்வசம் ஆகும்போது அப்படி செய்யலாம், செய்யலாம். அது எல்லாரும் பண்ண முடியாது. ஒரே உயிர் பல பாடியில போய் ஆக்டிவேட் பண்ணலாம். யோக நெறியில அப்படி ஒரு அது ஒரு அட்டாங்க யோகத்தை அப்படி ஒண்ணு இருக்கு. அது வேற கொடுவிட்டு குடுவாய் இந்த இதை விட்டு அங்க போயிருது. ஆனா ஒரே உயிரே ஏக காலத்துல பல்வேறு உயிர்கள் இருக்கிறது, பல்வேறு உயிர்களையும் சஞ்சாரம் பண்ணும். ஆனா என்னன்னு கேட்டா எப்பொழுதும் என்ன ஆகும் கேட்டா, ஒரு என்ன சொல்லுதுன்னா, ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் என்னைக்கு கலந்து ஒரே பொருள் ஆகாது. அதான் உள்ள பயன். ரெண்டு சோல் வந்து ஒன்னா கலந்து ஒரே சோலா ஆயிருமா? அது இட் நெவர் ஹேப்பன். அது சாமி செடிக்குமே அழிகிறேன். சடத்துக்கு அன்றி சித்துக்கு சங்கரமம் கூடாது என்பது சிவாகமனூர் துணிவு என்க. அது ஜடப்பொருள் தான் என்ன ஆகும்? ரெண்டு ஜடம் சேர்ந்து இன்னொரு ஒரு ஜடம் ஆகலாம். ஜடப்பொருளுக்கு ஒரு இயல்பு என்னன்னு கேட்டா, ஒரு ஜடப்பொருள் சுக்குநீராகி பல ஜடப்பொருளாகவும் ஆகலாம். ஒரு பொருளை உடைச்சு சுக்குநீராக ஆக்கிடலாமே. அதே போல பல ஜடப்பொருள்களை சேர்த்து ஒன்னா சேர்த்து ஒரே பொருளை ஆக்கலாம். அதுக்கு என்ன பேராங்க? அதுக்கு ஒரு டெக்னிக்கல் வேர்ட் இருக்கு, அதான் சங்கிரமம். அதுக்கு பேர் தான் சங்கிரமம். சங்கிரமம்,
4: சங்கிரமம்,
3: சங்கிரமம். அதுக்கு வார்த்தை இருக்கு சங்கிரமம். சான்ஸ்கிரிட்ல சங்கிரமம், விக்ரம் அழுத்தம், சங்கிரமம். சான்ஸ்கிரிட் வார்த்தை சங்கிரமம்,
4: யூனியன்.
3: அதான் டூ என்டிட்டிஸ் பிகமிங் ஒன். இங்கிலீஷ் சொல்லுங்க, டூ என்டிட்டிஸ் பிகமிங் ஒன். இட் கேன் ஹேப்பன் இன் ஜடம், ஆனா டூ சோல்ஸ் வில் நெவர் பிகம். அது சாமி சித்தியார் வரையில தெளிவா சொல்றேன். சடத்துக்கு அன்றி சித்துக்கு சங்கிரமம் கூடாது என்பது சிவாகமனூர் துணிவு என்க. ஆகமத்திலேயே தெளிவா சொல்லியிருக்கு, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் தான். இப்போ அதே மாதிரி ஒரு உடம்புக்குள்ள ரெண்டு உயிர் இருக்கலாம், ஆனா அந்த ரெண்டு உயிரும் சேர்ந்த உடம்பை இயக்குமே ஒழிய அந்த ரெண்டு உயிரும் ஒன்னா சேர்ந்துடாது. இப்ப ஒருத்தனுக்கு பேய் பிடிக்குதுன்னு வைங்க, பேய் பிடிச்சா இவனுடைய உடம்பு தனியா இருக்குது, இவனுடைய ஆன்மா தனியா இருக்கு. இந்த உடம்ப அந்த ஆவி எந்த பேய் பிடிக்குதோ அதுக்கு ஒரு ஆன்மா இருக்கு இல்லையா, அது போய் இயக்கும்.
4: சூரபத்மனுக்கும் அப்படி
3: அதேதான் கதை புராணத்துல அருமையா சொல்றேன், சூரன் பத்மன் என்ற ரெண்டு ஆன்மா ஒரே உடம்புல இருக்க. சூரபத்மன் ஆள் ஒன்னே ஒழிய ரெண்டு ஆன்மா தானே அது, இருவேறு உருவின் ஒருவேறு யாக்கை. எப்படி தெரியுது சேரலைங்க, எப்படி தெரியுது மறுபடியும் அருள் முடிஞ்ச உடனே சேவலாவும் மயிலாவும் பிரிஞ்சு வந்துருச்சே. அப்ப சேவலாவும் மயிலாவும் வந்ததுனால என்ன தெரியுது, ரெண்டு உயிர் ஒன்னா சேராதுங்கிறது தெரியுது அவங்களுக்கு. அந்த உடம்பு அது ஒரு சாப வயத்தினால ஒரு அப்படி இருக்குது, அவ்வளவுதான். அவன் என்ன ஆகும், டூ சோர்ஸ் வில் நெவர் பிகம் யுனைடெட் அண்ட் பிகம் ஒன், அது ஆகவே ஆகாது. அது மாதிரி முக்கியமான இடங்கள்ல எல்லாம் அவர் எழுதிருவார் சாமி வந்து பாக்கியத்துல, இதுல வந்து அந்த நம்ம கான்செப்ட் என்னங்கிற சொல்லிடுவேன். அதனால அந்த வியாபக பொருளுக்கு ஒரு ரெண்டு விஷயம் அது கிடையாது, சித்து பொருளுக்கு ரெண்டு விஷயம் கிடையாது, ஒன்று வந்து பிகமிங் யுனைடெட் அதுவும் கிடையாது, இன்னொன்னு என்ன கிடையாது டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த இடத்தை விட்டு அந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அதான் வியாபக பொருளுக்கு ஒருவுதல், ஒரு இடத்தை விட்டு ஒருத்தர் போறது. அப்ப அங்க ஒருவுதல் என்பது உணர்ச்சி விஷயம்தான், அங்க வேற ஒரு காரணம் பற்றி தான் சொல்லப்படுகிறது. அதே போல என்னன்னு கேட்டா அந்நியம் இன்மையில், அதாவது சிவபெருமானுக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னு கேட்டா, அந்த குருவினுடைய வடிவத்தை குருவினுடைய ஆன்மாவில போய் இறைவன் இருந்துதான் ஞான உபதேசம் பண்ற. ஆக்சுவலா குரு வர்றார், அந்த குரு நம்மள மாதிரிதான் பாடி இருக்கு, அவருக்கு நம்மள மாதிரியே தான், அவருக்கும் ரெண்டு கை இருக்கு ரெண்டு கால் இருக்கு, நம்மள மாதிரியே ஒரு அனாட்டமிக்கல் பாடி சேம் தான். ஆனா அந்த குருவுக்கு ஏன், குருவுக்கு ஏன் சிவபெருமானுக்கு ஒப்பான்னு சொல்றோம்னு கேட்டா, அவர் உபதேசம் செய்யும் பொழுது அந்த சிவபெருமான் அவருடைய ஆன்மாவில போய் நிக்கிறார்
5: அந்த நேரத்தில் மட்டும்தான்,
3: இல்ல அந்த நேரத்தில் ஆமா அந்த உபதேசிக்கும் போது மட்டும்தான், உபதேசத்துக்கு மட்டும்தான். அதுக்குதான் சிவோகம் பாவனையில நின்றுதான் அவங்க செய்யணும், தீட்சை கொடுக்கறவங்க அந்த குருநாதர்கள் சிவோகம் பாவனையை தலைப்பட்டு தான் தீட்சை கொடுக்கணும் தான் இருக்கு. ஆனா அப்படி இருக்கதா தான் ஐதீகம். அதுக்குதான் என்ன பேர்னு கேட்டா, அதுக்கு சாமி மெய்கண்டாரே வார்த்தையை சொன்னார், அப்பொழுதுதான் சைதன்ய சொரூபி, அதுக்கு பேர் தான் சைதன்ய சொரூபின்னு பேர். அதாவது அந்த இறைவன் அந்த குருவினுடைய ஆன்மாவை அந்த ஆன்மாவிலே நின்று ஆன்மாவை செயல்படுத்துறார் இல்லையா, அந்த நிலைக்கு தான் என்ன பேரு சைதன்ய சொரூபி. அது சரியா போகிறதே வரப்போகுது, சைதன்ய சொரூபியால் நிற்கலாம்.
6: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
7: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
8: வேற்றாகி விண்ணாகி இல்லார் மொழி விரும்பி அண்ணனார் அருளை செய்த பாங்கின் வண்ணமாக அவர் தோற்றுவித்த அந்த பொய்கையை மூழ்கி அவர் அருளிய வண்ணமாக திருவையாற்றிலே சென்று திருச்சையை திருக்காட்சியை காண்பதற்கு மயக்கமாகின்றார் அரசர் பெருமார். பாட்டடம் குரல் பொய்கையில் மூழ்கினார் பணியார். பால் போலும் தெரிந்த வெண்மையான அந்த பொய்கையிலே அப்பமுக்கியை கூறுகின்றார்கள். என்ன வியப்பு, கயிறை சாரலிலே மூழ்கின்ற கலைவாய்மை காவலனார் காண்போர் காணும் வண்ணமாக திருவையாற்று வாலியிலே தோன்றுவது எத்தகையதோ பேரத்துவம். ஆதி தேவதம் திருவுரன் பெருமை யார் அறிந்தார்? போதமானவர் பனிமல பொய்கையில் மூழ்கி மாதோ பாதனார் மகிழும் ஐயாற்றியோர் வாழி நீரில் தோன்றி வந்து எழுந்தனர் உலகெல்லாம் வியப்ப சித்தவேத பெருமான் தமக்கு கொடுத்த முதல் முடியை ஆங்காங்கே 15 இடங்களிலே ஆச்சாரிய சுவாமிகள் செய்த சேக்கியாரடிகள் பதிந்து செல்வார். அப்படி அவர் குறிப்பிடுகின்ற இடங்களிலே திருநாவலர் புராணத்தில் இடம்பெறுகின்ற அந்த மந்திர சொல் இந்த இடத்திலே இடம்பெறுகின்றது. போத மாதவர் போதம் மெய்யறிவு மெய்ஞான வித்தகராக விளங்கும் நாவலர் பெருமானார் கையிலை சாரலிலே உள்ள பொய்கையிலே மூழ்கி யாவரும் வியக்கும் வண்ணமாக ஐயாற்று வாவியிலே தோன்றி எழுகின்றார். குளத்திலிருந்து எழுகின்ற குளிச்செழுந்த நாயனாருடைய கண்களிலே அருவி போல தண்ணீர் பெருக்கு அரணாருடைய கருணையை நிறைந்தது. வாகியிலே குளித்து எழுகின்ற வாகீசர் மீண்டும் ஒருமுறை கண்ணீர் பெருக்கிலே குளிக்கின்ற நிலைக்கு ஆளாகின்றார். கொம்புகா மலர் வாவியும் கரையில் வந்து ஏறி உங்கள் நாயகர் திருவுருள் பெருமையை உணர்வார். எம்பிரான் தரும் கருணை போல் இது என இருக்கள் கொம்பு தாரை நீ வாவியில் படிந்து எழும் பணியார். இரண்டு பாடலுக்கு முன்னே சொன்னார். இதற்கு முந்தைய பாடலே ஆதிதேவதும் திருவுருள் பெருமை யார் அறிந்தார் என்று இறைவனுடைய பெருமையை அறியவல்லார் யாரும் இல்லை அதுக்கு விடை தெரிகின்றார். அறியவல்லவர் வேறு உண்டோ என்றார் ஒருவர் உண்டு அவர் வாகீச பெருந்தரை என்ற விடையும் தருகின்றார். எம்பிரான் உங்கள் நாயகர் திருவருள் பெருமையை உணர்வார். ஒருவராக இருந்தால் பெருமானாருடைய திருவுரு பெருக்கை அறிய முடியும் என்ற விடையும் செய்யல. அத்தகைய பெரியார் அதற்கு காரணம் அவர் போத மாதவர் என்று முன்னமே உடம்போடு புரட்டி அவருடைய பெருமையை விளக்கி அருளினார். இனி நிலையின் நீர்மொழி வீதிகள் விளங்கிய ஐயாறு உடைய நாயகர் தேவடி பணிய வந்துருவார். அடைய அப்பனே நிற்பவும் சரிப்பவுமான உடையமந்த தம் துணையொடும் முனிவர கண்டார். திருக்கையிலே திரு ஐயாற்றிலே திருநாவுக்கரசர் காண்கின்ற காட்சிகளை இரண்டாக பகுத்து காட்டுகின்றார் என்று கேட்கிறார். வாவியின் கரையிலே காண்கின்ற காட்சி ஒன்று பின் திருவையாற்று திருக்கோவிலே காணுகின்ற காட்சி மற்றொன்று. ஆக இருவகை காட்சிகளை எம்பிரான் நாவலர் திருவையாற்றிலே காண்கின்றார் என்பதை ஆசிரியர் பெருமான் உணர்த்துவதை நாம் முதற்கண் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாவியின் கரையிலே அவர் பார்க்கின்ற காட்சி எது? அது இதுதான். காண்கின்ற சர அசவங்கள் எல்லாம் காண்கின்ற ஆண் பெண் உயிர் வர்க்க இனங்கள் எல்லாம் அம்மையப்பராகவே கலைவாய்மை காவலனாராலே காணப்படுகின்றன. பார்க்கும் பெண் எல்லாம் சக்தி, பார்க்கும் ஆண் எல்லாம் சிவம். இந்த நிலையிலே உயிரிழத்திலே அம்மையப்பர் மாதுருவாராக மறைந்திருக்கின்ற அந்த அருளின் பெருமையை பார்க்கின்றார் ஆண்டவர். இது உயிர்களோடு பெருமான் ஒன்றாக இருக்கக்கூடிய உன்னத நிலையை காட்டும். ஒன்றாக இருக்கக்கூடிய பெருமான் வேறாகவும் இருப்பார். வேறாக இருக்கக்கூடிய காட்சிதான் திருவையாற்றிலே திருக்கையை காட்சியாக நாவலத்தாலே காணப்படுகின்றது. உடைய நாயகர் தேவடி பணிய வந்துருவார். அடைய அப்பதி நிற்பவும் சரிப்பவுமான நிற்பவும் அசையாது இருக்கக்கூடிய உயிரினங்கள், சரிப்பவும் அசையக்கூடிய உயிரினங்கள், இந்த இரண்டுமாக பெருமானும் பெருமாட்டியுமாகவே விளங்குவதை நாவரத பார்க்கிறார். உடைய மந்தகம் துணையொடும் ஒருவன் வாழாண்ட கொங்கேசே மனையும் சேரோ என்று துறவர நிலையை மேற்கொண்ட தூயோர் நாவரசருடைய அருமை பெண்களுக்கு காட்டப்படுகின்ற காட்சி பார்க்கின்ற பெண்ணெல்லாம் பராசக்தியாகவும் பார்க்கின்ற ஆனல் நாம் பரமஜீவனாகவும் பெண்மா உணர்ந்த